0: அவர்கள் என்று சொல்லி நாயனா தன் இல்லத்தை விட்டு வெளியே வர்ற வெண்கோடல் இலை சுருளி பைந்தோட்டு விரை தோன்றி அழகான மாலைகளை அணிந்திருக்கிறார். தன்கோல மலர் குனைந்த வடிகாதின் ஒளி தயங்க அதுல ஒரு அழகான ஆபரணம் அது ஒளி வீசுகிறது. தென்கோல நெற்றியின் மேல் அந்த நெற்றியில் என்ன மிக்க பாருங்க திருநீட்டின் ஒளி கண்டோர் கண்கோல நிறைந்தாரா கபின் விளங்க மிசையணிந்து பார்த்தவர்களா வணங்குமாறு விபூதி அணிந்து அவர் பரப்புறார். ஆகவே அந்த ஆவின் நிறை மேய்க்க போற சமயத்தில் கூட விபூதி நிறைய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலாவதாக விபூதி அணிந்தே அதில் இறங்கணும். விபூதி அணிந்த அந்த பெருமையை ஆகவே ஆடு மாடுதானே மேய்க்க போறோம் சாயந்தரம் வந்து நம்ம குளிச்சு குளிச்சு போட்டு விபூதி பூசிடும் நினைக்கிறேன். காலையில நீராடினார் அருமையா நிபந்தனை வணங்கினார் நிறைய ஏன்னா அதுக்கு அந்த கந்தாரம் பூசும் கவச திண்ணீட்டை மங்காமல் பூசி மகிழ்வரே அமர்ந்து மங்காமல் பூசிட்டு மங்கவே கூடாது. ஆனா என்ன லாபம் மகிழ்வரே ஆமாது தங்கா வினைகளும் நம்ம வினைதான் பக்தரோட சாரும் சிவகரி சிவருமான அருண மக்கள் சிங்காரமான திருமணி சந்திரம திருமந்திரம் அதனால அந்த விபூதி அருமையா பூசுவான். பாண்டித்துறை தேவர் என்று ஒரு பெருந்தகையார் பாண்டித்துறை சமீபத்தில் வாழ்ந்தவர். அவர் நாலாவது தமிழ்ச்சங்கம் மதுரையிலே ஏற்பாடு செய்தவர். முதல் மூணு தமிழ்ச்சங்கம் கடைகாலத்தில் கடைச்சங்க காலத்தில் இருந்தது. சங்க காலத்துல பெரியவர் புலவர்களெல்லாம் கூடி தமிழ் வளர்த்தார். நாலாவது தமிழ் சங்கத்தை புலவர்கள் மூலமா வைத்து பேணி பாதுகாத்தவர் பாலவனத்தின் ஜெமிந்தார் பாண்டித்துறை தேவர். சிறந்த சிவபக்திமா பாண்டித்துறை தேவர் கம்பீரமா ருத்ராசமாக ஜெமிந்தார் கோணம் தான். ஆனா விபூதி இல்லாம அவரை பண்ணிடுற அவருக்கு மாதவ ஸ்வஞான சுவாமி என்ற அத்தியந்த பக்தி. சுவஞான சுவாமியுடைய நூல்கள் நல்ல கரை கண்டம். சுவஞான சுவாமி மேல 20 பாடல்கள் அடங்கிய திரு இரட்டை மணிமாலை என்று நூல் செய்திருக்கிறார். திரு இரட்டை மணிமாலை யாரு பாண்டித்திருத்தவர் யார் மேல சுவஞான சுவாமி மேல அந்த நூலுக்கு பேரு திரு இரட்டை மணிமாலை மாதவ சுவஞான சுவாமி இரட்டை மணிமாலை 20 பாட்டம் அருமையான நல்ல பிள்ளை பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா மயிலம்மையார் சுவஞான சுவாமி அம்மாவை அவங்க செய்த தவமான செய்யுங்க. நல்ல நூல்களை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுவஞான சுவாமி நூலை ஒருத்தர் படிங்க. நல்ல துறவியாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முன்மாதிரி சுவஞான சுவாமி அவர் மாதிரி துறவியாகுங்க. நல்ல இன்பவனை நினைச்சுன்னா சிவபகத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு பாடல் நற்பாளர் வேண்டின் மயிலம்மையார் தபம் நாடுக நூல் கற்பான் அசையில் சிவஞான தேவன் கலை உணர்க சொற்பால் அறத்துறவு நில் அண்ணானில் துறக்க இப்பாரில் போகவேட்டில் சிவபோகமே விரைந்து எய்துகவே பாண்டித்திரத்தவர் 20 பாட்டு ஒரு பாட்டு நூல் 20 பாட்டு ரொம்ப இனிமையா ஒரு ஈசியவன் அந்த பாடலை அருள் செய்து பாண்டித்திரத்தவர் அவர்கள் சிவஞான சுவாமி மேல அத்தியந்த பக்தி. அவரு குதிரையில வருவார் விக்ரமசிங்க அந்த ஊர் எல்லைக்கு வந்த உடனே குதிரை விட்டு இறங்குவார். கோயில் வரைக்கும் கும்பல் நமஸ்காரம் போட்டு ஊருக்குள் நடக்கக்கூடாது சிவஞான சுவாமி விக்ரமசிங்க அவர் அவதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல விழுந்து விழுந்து கும்பிட்டே போவான் சிவஞான சுவாமி கோயில் வரைக்கும். ஜெமிந்தாரே மறந்துடாதீங்க நம்ம கூட பெரிய ஜெமிந்தாரு அவரு ரோட்ல சமீபத்துல விழுந்து விழுந்து கும்பிட்டு அவரு அப்படி சாமிகள் மேல ஈடுபட முடியாது. அந்த சுவஞான சுவாமி திருமலை வாயில் வந்து படிங்க வட திருமலை வாயில் அந்த அப்படி சுவாமிகள் மேல் ஈடுபாடு பண்டித்தவர் என்ன செய்வாராம் சாயந்தர நேரத்துல டென்னிஸ் விளையாடுவார். டென்னிஸ் விளையாடும் போது வேர்வை வந்துன்னா உபதி அடைஞ்சிருமா. அதுக்காக மடியில உபதி பண்ணி வச்சிருப்பாங்க. அது அழிய அழிய பூசிக்கிட்டே டென்னிஸ் விளையாடுறாங்க. அப்புறம் ஒரு ஜமீன்தாரு டென்னிஸ் விளையாடும் போது அழிஞ்சிட்டுனா அதுக்காக உபதி பூசிக்கிட்டே இருப்பாங்க. தூய சுடர் திருநீர் அழகா ஆனாயனாரன் கீழ அழகா பிரகாசம். ஆனா நாங்க உபதி அழிவே பூசிக்கணும். அழிஞ்சிட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு மங்களாயிரம் சிந்தனைகளா மங்களாயிரம் ஊதி பூசி பூசி பூசம் தெளிவாய் பிரசனத்துல அதான் தூக்க வர டக்குனு இந்த ஊதிய பூசம் புசில தூக்க வர நல்லா போயிடும். அந்த தூக்கு தவிர்ப்பது துயிலை தடுப்பது நீங்க துயிலை கொடுப்பது நீ. அதனால அந்த மாதிரி விபூதியுடைய பெருமையை நாயனார்
1: அணிஞ்சிருக்கலாம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.

0: ஹரஹர நம பார்வதி பதை தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவனே செல்வர்களே, நம்முடைய சிந்தனையிலே இன்றைக்கு நான்காவது நாளாக சிந்திக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், சைவ சித்தாந்த வகுப்புகள் சமய சொற்பொழிவுகள். நம்முடைய இந்த சிந்தனை சமய சொற்பொழிவு என்ற அமைப்பிலே நாம் அவை ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள், அந்த சாத்திர நூல்களிலே உள்ள மேற்கோள்களை வந்து கூடியவரை இதில் சொல்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, சைவர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இதிலே நம்முடைய இந்த சொற்பொழிவிலே சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து ஆலய வழிபாடு என்பதை பற்றி பொதுவாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சைவத்திலே அது ஒரு கடல் தான். அவ்வளவு நூல்கள் இருக்கிறது நம்ம இடத்திலே. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதை பற்றி பல நூல்கள். இன்னைக்கு நம்முடைய கவி நாயகர் அவர்கள் சொன்னார்கள், கல்வி என்பது அந்த பூர்வ ஜென்மத்திலே இருந்து தொடர்ந்து வருவது, ஞானம் என்பது ரெண்டுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் அளவுகோல், கல்விக்கு என்ன அளவுகோல், ஞானத்திற்கு என்ன அளவுகோல், முக்கியமான ஒரு விஷயம். அவை கல்வியை பற்றி சொல்லும் பொழுது திருவள்ளுவர் சொன்னார், கேடு இல் ஒளிச்செல்வம் கல்வி. கல்விக்கு ரெண்டு அடைய போட்டார் திருவள்ளுவர், கேடு இல் செல்வம் ஒளிச்செல்வம், கேடில் ஒளிச்செல்வம் கல்வி. கல்வி என்பது கல்லுதல், தோன்றுதல் பகுதி வந்து கல்லுதல் என்றால் தோன்றுதல். அவ்வளவு நாம் தோண்டிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய வேலை, ஆனால் உள்ளே இருந்து வருவது இருக்கு இல்லையா, அது அந்த பூர்வ ஜென்மத்திலே சேர்த்து வைத்தது. அதுக்கு திருவள்ளுவரே உதாரணம் சொன்னார், எப்படிங்கிறதுக்கு அவரே சொன்னார், அந்த ஒரு கேணியானது தோண்ட தோண்ட தண்ணி ஊறுகிறது, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. அருமையான உதாரணம், என்ன அருமையா சிந்திக்கிறாரு. நீங்க ஒரு கிணறை தோன்றீங்க, ஆனா தண்ணி எப்படி வருது, ஒரு இடத்துல பத்தடி தோண்டினா தண்ணி வருதுன்னு வச்சுக்கிட்டு, இன்னொரு இடத்துல 50 அடி தோண்டினாதான் தண்ணி வருது, இன்னொரு இடத்துல 100 அடி தோண்டினாதான் தண்ணி வருது. அந்த வேகமும் வித்தியாசமா இருக்கு. அதனால தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. இதை விட அருமையான ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப என்ன தெரிகிறது என்றால், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளிப்படுகிறது. கான்செப்ட் கொள்ளிய பாருங்க, கிணறு தோன்றோம், ஆனா தண்ணீர் வந்து ஏற்கனவே இருக்கிற தண்ணி தான் வரப்போகுது. நீங்க தோண்டுவதுதான் உங்க வேலை. அதே போலதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருது, அந்த அறிவு என்பது பூர்வ ஜென்மத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். என்ன அருமையான உதாரணம் தான் அது. இன்னொரு நாளைக்கு கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு, கல்வி வேற ஞானம் வேற, ரெண்டுக்கும் அதான் சைவம் சொல்லப்போகுது. சிவபுண்ணியங்களை சொல்லும் போது நான் சொல்றேன், நாமெல்லாம் என்ன சொல்றோம், அவர்கள் எல்லாம் அறிஞர் என்று சொல்லுவதில்லை. எங்க ஊர்ல சொன்ன மாதிரி, அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், நம்ம அப்படி சொல்றோமா, அறிஞர் சம்பந்தர், கலைஞர் அப்பர், அப்படி சொல்லக்கூடாது. எல்லா கலைகளையும் வல்லவர் தான் மாணிக்க வாசகர். 64 கலைகள்லையும் உண்மையிலேயே கலைஞர் மாணிக்க வாசகர் தான். ஏன்னா 16 வயசுல 64 கலைகளையும் படிச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்ல, அவருடைய வரலாற்றுல படிச்சீங்கன்னா திருவிளையாடல் கோணத்துல 16 வயதுல 64 கலைகளை பற்றியும் படிச்சுட்டேன். உண்மையான கலைஞர் மாணிக்க வாசகர் தான். அவர் 16 வயசுலயே முதன் மந்திரியா நியமிக்கிறான், மைன சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். மாணிக்க வாசகர் மைன சீஃப் மினிஸ்டர், தப்பு பண்ணா அவர் மேல ஆக்சன் எடுக்க முடியாது, மேஜரா இருந்தாதான் கிரிமினல் வழக்கு போட முடியும். இன்னைக்குள்ள சட்டத்தை
1: எடுத்துக்கொண்டா
0: சிலவற்றை ஏத சிந்திக்கிற பாணிய சொல்ல, 64 கலைகளையும் கட்ட. ஆனா மாணிக்க வாசகர் கலைஞர் மாணிக்க வாசகர் நம்ம சொல்றோமா, அதுவே கல்வி ஞானம், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு ரொம்ப நுட்பமான வேறுபாடு. அது இன்னொரு நாளைக்கு அது நிறைய மேற்கோள் காட்சி சொல்லுவேன். திருவள்ளுவர் என்ன செய்தாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு அதாவது துணை செய்திகள் பலவற்றை கொண்டு வருவேன். ஆனா இன்றைக்கு இந்த சென்ட்ரல் ஐடியா அது என்ன என்று ஆலய வழிபாடு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கே ரொம்ப சந்தேகம் வருது. ஏன்னா இன்னைக்கு இந்திய நாட்டிலே பல இயக்கங்கள் தோன்றி கொண்டு வருகின்றன, உலக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் போய்தான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஆலயத்தில் போய்தான் வழிபட்டுத்தான் ஞானம் வரணுமாங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அது இன்னைக்கு இந்திய நாட்டில் பல இயக்கங்கள் வருகிறது, அப்படி நான் சொல்கிறேன். ஆகவே ஆலய வழிபாடு ஆலயம், அதாவது பல செய்திகளை நான் வந்து சைவம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சிந்திக்க கூடாதுன்னா, அது மாதிரி எங்க ஊர்ல இல்லையே நினைக்க கூடாது. நீங்க நான் என்ன சொல்றேன், அங்க நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமே ஒழிய சைவம் என்ன சொல்லுகிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சைவன் எப்படி வாழுகிறான்ங்கிற சொல்றது நான் என்ன எனக்கு அது சொல்லக்கூடாது. எதுவுமே அப்படிதான், அதாவது ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி சிந்தித்தாலும் வாட் கிறிஸ்டியானிட்டி சேஸ்ன்னு பார்க்கணும், ஹவ் ஏ கிறிஸ்டியன் லிவ்ஸ்ன்னு பார்க்க கூடாது. அது வேடிக்கையாக பெர்னார்ட் ஷா ஒன்று சொல்லுவார், ஹூ இஸ் அ ரியல் கிறிஸ்டியன் கேட்டாங்களா பெர்னார்ட் ஷால. பெர்னார்ட் ஷாட்ட கேட்டாங்க, இப்போ பெர்னார்ட் ஷா வேடிக்கையாக சொன்னாராம், தேர் வாஸ் ஒன்லி ஒன் கிறிஸ்டியன் அண்ட் அலாஸ் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ். அது எப்பவுமே வந்து சர்காசம்னு சொல்லுவாங்க, வேடிக்கையாக செய்திகளை சொல்வதில் பெர்னார்ட் ஷா ரொம்ப வல்லவர்.
1: அப்படி நாங்கள் சொன்னாலும் ஆரம்ப நாவல
0: சொல்லலாம். ஆகவே ஆலயம் என்ற சொல் இருக்க, ஆலயம் என்பதற்கு பாம்பன் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார், அருமையான விளக்கம் சொல்ற, அனைத்தும் லயிப்பதுன்னு அர்த்தம். ஆலயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அனைத்தும் லயிப்பது. இந்த லயம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல வராது. என்ன லயம், லானா முடிக்கும் முதல்ல வராது. தமிழ்ல அருமையாக கோவில் என்று வைத்தார்கள். அனைத்தும் லயிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள், சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள்ல அவருடைய உண்மையான திருமேனி என்ன, சிவபெருமானுடைய உண்மை திருமேனி. உண்மை திருமேனிக்கு தான் சொரூப லக்கணம் சொன்னாங்க. அப்பொழுது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு மாணிக்கவாசன். அந்த நிலை அவனுக்கு என்ன கிடையாது, பெயர் கிடையாது, உருவம் இல்லை, குணங்கள் இல்லை, குணங்குடிகள் இன்றி அச்சலமாய் சொல்லுவார் சிவபிரகாசன் கருத்து. ஆனா நாம் ஆயிரம் திருநாமம் பாடி வெள்ளேனம் கொட்டாமோ. அப்போ அந்த மூன்று நிலைகள் எப்ப வருது என்றால் தடத்தத்துலதான் வருது. சொரூபத்துல என்ன கிடையாது, ரெண்டா பிரிக்கும் சைவம், சொரூபம் தடத்தம். அப்ப அதுக்கு ஒரு விளக்கம், சொரூபம்னா என்ன தடத்தம்னா என்ன. ஒரு பொருளுடைய ஆற்றல் இன்னொரு பொருளின் மீது ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்தும் பொழுது அல்லது இன்னொரு பொருளுடைய சம்பந்தம் வரும் பொழுது அது தடத்தம். அந்த பொருள் தன்னிலையிலே இருக்கும் பொழுது அது சொரூபம். ஆகவே சொரூப திருமேனியில என்ன கிடையாது, உருவம் அருவம் அருவருவம்லாம் ஒண்ணும் கிடையாது, பெயரும் கிடையாது, குறிகள் இல்லை. அந்த நிலையில தான் சொரூப லட்சணம் என்று சொல்வாங்க.
1: சொரூபம்
0: அப்படி இல்ல பொதுவாக சொரூபம் அது ரூபம், ரூபம் வேற சொரூபம் வேற. ரூபம்னா வடிவம், ஸ்வரூபம்ங்கிறது அர்த்தம். ஸ்வரூபம், ஸ்வரூபம் என்றால் தன் உண்மை. தமிழ்ல சொல்றாங்க தன் உண்மை, தன்னிலையிலே அதனுடைய உண்மையான நிலை என்ன, சொரூப லட்சணம் தடத்த லட்சணம் என்று சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு ஒரு சொல்ல அப்படி ஒரு பேர் கொடுத்தேன். அந்த தடத்த திருமேனியிலே வந்து என்ன பண்ணுகிறது, அப்பொழுது சிவபெருமான் ஆன்மாக்களோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. இறைவன் நம் மீது தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவனுக்கு. ஆனால் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த சிவத்துக்கு என்ன வருகிறது, சக்திங்கிற பெயர் வருது. தன்னிலையில சிவன், ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அது சக்திங்கிற பெயரை பெறுகிறது. அதான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கள். அருமையா ஒருத்தர் எழுதின சிவபுராணத்துல, த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட் நெட், இறைவனுடைய மூன்று நிலைகள். அது ஏகன் என்றால் அவன் தன்னிலையிலே ஏகன். அநேகன் எப்பொழுது வருகிறான், நியாயமா வந்து அந்த சொல்லாட்சி தப்பு. தமிழ் இலக்கணத்தின்படி அநேகன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது, சொல்லாம அநேகர் தானே சொல்லணும். அநேகன் என்னைக்கு என்ன பல சொன்ன பிறகு ஒரு அன்மீகிரி ஒருமையை போடலாமா அநேகன்னு சொல்லலாமா? தமிழ் இலக்கணம்
1: இவர்தான்
0: இங்க வேணும்னு கேட்டா அங்க அப்படி சொன்னால் இலக்கணம் சரியாயிருது, ஆனா கொள்கை தப்பாயிரும். அதான் சொல்றேன், மாணிக்கவாசர் தான் சொல்றேன், ஏகன் அநேகன் இறைவன்.
1: என்ன
0: விளக்கம் சொன்னாங்க, இறைவன் தன்னிலையிலே அவன் இருக்கும் பொழுது ஏகன், இறைவன் ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுது அநேகன். அநேகர்னு சொன்னா என்ன வந்துடுது, கடவுள் பலன் ஆயிரும். அந்த கொள்கை தப்பியது, எவ்வளவு கவனமா பேசுறாங்க. இறைவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எங்கும் நிறைந்து இருப்பவர். இறைவன் தமிழ் இலக்கணம் படிச்சவங்கள்ட்ட கேட்கணும், இறைவன் என்ற சொல்லுக்கு பகுதி என்ன? அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. இலக்கணம் வந்து எவ்வளவு முக்கியம், இறைவன் தான் கடவுள்னு தெரியுது. ஆனா ஒரு தமிழ் இலக்கணம் படித்தவன்கிட்ட போய் இறைவன் என்ற சொல்லுக்கு அம் என்பது விகுதியும் சொல்லிடலாம், என்னது பகுதி என்ன அப்படின்னு கேட்டா இருதான் பகுதி. இரு இருன்னு இடைநே ரகணம் போட்டா உட்காருன்னு அர்த்தம். இரு இரு அப்படின்னா ஸ்பேஸே கொடுக்காம இடைவெளியே கொடுக்காம நிறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இறுக்கி கட்டுன்னு சொல்றோம், இறுக்கி கட்டுன்னு என்ன அர்த்தம், லூஸ் கொடுக்காத. அப்ப இரு என்ற பகுதி யார், அரணை வழிவேறுமதியார் சொல்ற அந்த கருத்தை சொல்றவர், அரணை வழிவேறுமதியார் சொல்ற. அதை பாருங்க எப்படி நாமளும் தான் தமிழ் படிக்கிறோம், அவங்களுக்கு வேற சிந்தனை நமக்கு வருதா பாத்தீங்களா? கேட்டா இறைவனுக்கு பகுதி என்னன்னு கேட்டா யா எத்தனை தமிழ் சொல்ல தெரியும், அந்த சொல்லே என்னன்னு கேட்டா ஆல் பெர்வேசிவ், அல்லது அந்த சம்ஸ்கிருதத்துல விஷ்ணு விஷ்ணு விநாயகனுக்கு வருதுல, விஷ்ணு சசிவர்ணம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். அங்க விஷ்ணுன்னா என்ன அர்த்தம், ஆல் பெர்வேசிவ், விஷ்ணுவை குறிக்கல, அந்த சொல்லுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கலாம். விஷ்ணு என்றால் வியாபகம், அதுக்குதான் மொழி இலக்கணம். எந்த மொழியாக இருந்தாலும் விஷ்ணுன்னா விஷ்ணுவை சொல்றாரு அர்த்தம்
1: பண்ணிடக்கூடாது. ஐகாரம் பெறுவதற்கு
0: ஐகாரம் அது சாரியை, ஐகாரம் சாரியை தான்
1: அதே பெறுவது,
0: அது ஓசைக்காக
1: வரணும்,
0: ஐகாரம் பெற்று இறைவன் என்று அந்த ஓசை நயம் வரணும்ல. அது தமிழ்ல ஒரு சில பண்ணா அந்த சாரியை என்பது ஓசை நயம்னு ஒண்ணு வேண்டி இருக்கு. அதனாலதான் அந்த சாரியைக்கு அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, ஜி போப் சொல்லும் பொழுது சொல்வாரு, இஃபோனிக் இன்கிரிமெண்ட், அதாவது அந்த சொல் வந்து காதல விழும்பொழுது இனிமையாக விழுவதற்காக சொல்வதுதான் சாரியை. சாரியைங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் சொல்லுவாரு இஃபோனிக் இன்கிரிமெண்ட். என்ன அருமையா தமிழ் பிடிச்சிருக்காரு, தமிழுடைய அந்த அடிப்படையை பிடிக்கிறார். ஒரு அருமையா நூல் எழுதிக்கிறாரு, கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், அருமையா நூல், ஜி போப் நூல். தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று இங்கிலீஷ் எழுதுறார். அதுபோல இந்த பகுதி விகுதி சந்தி சாரியை அது இலக்கணம், அதுக்குள்ள நான் போகல. இப்போ பெரியவர்கள் இரு என்பதுதான் பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆலயம் என்பது அனைத்தும் லயிப்பது. அந்த சொல் எப்படி வருதுன்னு கேட்டா சிவபெருமானுடைய உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்று வகை திருமேனிகள். அந்த மூன்று வகை திருமேனிகள் நவந்தரு பேதமாகவும் விரியும். சைவ சித்தாந்தத்துல மறுபடியும் இந்த மூணு எப்படி வருது, நவந்தரு பேதம், அது அடுத்த ஸ்டெப். அருவத்திலேயே நாங்க நிலை நிக்கிற அது பெரிய விஷயம், சித்தியார் தான் சொல்ற. இப்ப மூணு கேட்டகரியா பிரிச்சாச்சு, உருவம் அருவம் அருவம். அதுக்குள்ள இன்னொன்னு பிரிக்கிறாங்க, அருவத்துல நான்கு நிலை, உருவத்துல நான்கு நிலை, அரு உருவத்துல ஒரு நிலை, அது நவந்த ஒன்பதாச்சுல 4+4+1 நவந்தரு வேதம் ஏக நாதனே நடிப்பன் சிவஞான சித்தியார். அப்போ அந்த நவந்தரு வேதங்களை விளக்குகின்ற எல்லா திருமேனிகளும் அங்கே ஆலயத்துல இருக்கிற காரணத்தினால அனைத்தும் லயிப்பது. இந்த விளக்கத்தை யார் சொல்றா? பாம்பன் சுவாமி சொல்ற. தகராலய ரகசியம் இங்க ஒரு கேள்வி என்ன வருகிறது என்றால், உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றையும் கடந்து நின்ற ஒருவன் எதற்காக இந்த மூன்று திருமேனிகளை அவர் எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. அது சித்தியார் பதில் சொன்னார், உருமேனி தரித்துக் கொண்டதென்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றான், அருமேனி ஆனபோது திருமேனி உபயம் பெற்றான், செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அதாவது நம்முடைய உருமேனி கருமேனி, நம்ம மேனிக்கு இந்த மேனிக்கு இந்த உடம்புக்கு என்ன பேரு? கருமேனி. இந்த கருமேனியை நீக்குவதற்காக இறைவன் மூன்று வகையான மேனி அவன் எடுக்க வேண்டியிருக்கான். நம்ம ஒரு மேனியை கழிக்கிறதுக்கு அவன் மூணு மேனி எடுக்க வேண்டியிருக்கான். அது வாரியார் வேடிக்கையா சொல்வார், 63 நாயன்மார்களை திருத்தொண்டர்னு சொல்றோம், அப்ப நமக்கு என்ன பேர் சொல்லலாம் கேப்பார். நம்ம எல்லாம் கருத்தொண்டர் பேர், அவர் திருத்தொண்டர், நம்ம கருத்தொண்டர். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு மாதாவனுடைய உதரத்துல போய் பிறக்கிறதுக்கு என்ன உண்டோ அதைத்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அது திருத்தொண்டர் கருத்தொண்டர். அது போல சித்தியார்ல கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. இறைவன் இந்த மூன்று மேனிகள் எதற்கு எடுக்கிறான் என்று கேட்டால், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே, அதுக்காக தான் அவர் எடுக்க வேண்டியது வருது. ஏன்னா ஒரு கேள்வி வருது, ஏன்னா இறைவன் எதற்காக உருவத்திருமேனி எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது. அந்த உருவத்திருமேனிகள் ஆலயங்களிலே, அந்த உருவத்திருமேனி இறைவனுடைய உண்மையான உருவத்திருமேனிகள் ஆலயங்கள்ல இருக்கா? உண்மை திருமேனிகள் அவை இல்லை. அவற்றையெல்லாம் எங்க எடுக்கிறான்? மாகேஸ்வர தத்துவத்துலதான் எடுக்கிறான்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த அவனுடைய இறையினுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை நாம் வந்து ஆலயங்கள்ல என்ன செய்யறோம்? மூன்று விதமாக அந்த சக்தியை நாம் ஆவாகனம் செய்கிறோம். அவ்வளவுதான். அதை எழுதி கொள்ளுங்கள், கும்பம் பிம்பம் தம்பம். கும்பம் பிம்பம் தம்பம் சிவபெருமானுடைய திருமேனியை நீரில் ஆவாகனம் பண்ணினால் அது கும்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை நெருப்பில் ஆவாகனம் பண்ணா அது தம்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை திருவுருவங்களிலே ஆவாகனம் பண்ணினால் அது பிம்பம். கும்பம் பிம்பம் தம்பம் இந்த மூணு திருமேனிகளிலே அந்த இறை சக்தியை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆவாகனம். இப்ப இறைவன் என்ன செய்கிறார் என்றால், நீ அப்படி வழிபட்டால் அந்த பயனை நான் கொடுக்கிறேன். இது அவர் கொடுக்கிற கேரண்டி. நாம் என்ன பண்றோம், ஒரு குழந்தை நடக்க வேண்டும், நடப்பதற்காக நடவண்டி வாங்கி கொடுக்கிறோம். ஆனா நம்ம நோக்கம் என்ன? வாழ்க்கை கூட நடவண்டியை பிடிச்சி நடக்கணுங்கிற நோக்கம். நடவண்டி வாங்கி கொடுத்தது இது வாழ்க்கை கூட நடவண்டியிலே ஓடணுங்கிறது நோக்கமா? அப்ப நடவண்டி, நடைவண்டியை பற்றி கொண்டு நடக்கட்டும், அப்புறம் நடவண்டி இல்லாம நடக்கும். எதுனாலும் உலகத்துல எதுவுமே எனக்கு கேட்டா, முதல்ல இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இப்ப குழந்தைகளை நர்சரியில கொண்டு சேர்க்கிறோம், சேர்த்தா அவங்க எப்படி எழுதி தர சொல்றாங்க? முதல்ல நர்சரியில எப்படி எழுதணும்னு சொல்றாங்க என்றால், முதல்ல 4 கோடு போட்ட நோட்ல எழுதணும், அப்படிதான் இங்கிலீஷ் கான்வென்ட்ல சொல்லித்தரேன். ஒய்ன்னு சொன்னா கீழே இருக்கிற கோடு வரைக்கும் வரணும், பீன்னு மேல இருக்கிற கோடு வரைக்கும் வரணும். முதல்ல 4 கோடு போட்ட நோட்டில் எழுதணும், எதுக்கு? நல்லா வர்றதுக்கா, கை திருந்துவதற்கா. அதுக்கப்புறம் 1 கோடு போட்ட, 2 கோடு போட்ட நோட் அப்படின்னு உண்டு, 2 கோடு போட்ட நோட்டில் எழுதணும். அப்புறம் 1 கோடு போட்ட நோட்டில் எழுதணும். அப்புறம் கோடே இல்லாம எழுதணும். அப்ப 4 கோடில எழுதுனது 2 கோடில எழுதலாம், எதுக்காக? கோடே இல்லாம எழுதணுங்கிறது தானே. நோக்கம் வந்து கோடே இல்லாமல் நீட்டா எழுத தெரியணுங்கிறது நோக்கம். ஆனால் கோடே இல்லாமல் எழுதுவதற்கு முதல்ல கோட்ல எழுதணும். அதே போலத்தான் இந்த திருமேனிகளை அவர்கள் எதற்கு வைக்கிறார்கள் என்றால், அந்த இறைவனுடைய, அதாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது கேட்டால், இறைவனுடைய கிரியா சக்தியானது இந்த ஆன்மாவிலேயே பதிந்த பிறகுதான் ஞான சக்தி பதியும். கிரியைகள் எல்லாம் வேணுமா வேண்டாமா ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நிறைய கேள்வி வருது, இந்த ஆலயங்கள்ல போனா இவ்வளவு கிரியைகள் செய்யறாங்க சார், இவ்வளவு கிரியைகள்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஏன்னு கேட்டா, இப்ப ஒரு குழந்தைய அப்பா அம்மா கூட்டிட்டு கோயிலுக்கு போனா இது என்ன பண்ணுது, இவ்வளவு கிரியை நிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பொறுமையே இல்லை. ஏன்னா அங்க 4-5 சீரீஸ் ஓடிட்டு இருக்கு டிவியில, சீக்கிரம் போய் பார்க்கணும். குழந்தை என்ன சார் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி பண்றாங்களே, அது குழந்தைக்கு பொறுமை இல்லை. அதனால கிரியைகள் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு சிவபிரகாசர் சொன்னார், கிரியை என மறுவும் இவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். சிவபிரகாசர் சொன்னார் கிரியைகள் வேண்டுமா என்றால் கட்டாயமாக வேண்டும். கிரியைகள் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியும், எதுவா இருந்தாலும் சரிதான். ஒரு அரசாங்க ஃபங்க்ஷன் இருக்கு, உடனே கொடியேற்றம்னு ஒண்ணு வைக்கிறோம், வாழ்த்துன்னு ஒண்ணு வைக்கிறோம், கடைசியில தேசிய கீதம்னு வைக்கிறோம், அதெல்லாம் கிரியை இல்லையாப்பா, கிரியை தானே. கிரியே இல்லாம எதுவுமே இல்லை உலகத்துல. அப்படி என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்துல அப்படி பேர் கொடுக்கல. நாம ஆலய வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா ஆகமத்துல

0: அது அருமையாக நம்ம சிவாய சுப்பிரமணியர் எழுதியிருக்கிறார் டான்சிங் வித் காட்ல ஒரு விஷயம் சொல்றாரு, பூஜா இஸ் த கவுண்டர் பார்ட் ஆஃப் வேதிக் யக்ஞா எழுதுறார். என்ன அருமையா எழுதுறாரு, வேதங்கள்ல யக்ஞம்தான் உண்டு. யக்ஞம்னா என்ன, ஒரு ஆலயம் இல்லாமல் வெறும் நெருப்பை மட்டும் நம்ம ஆவாகனம் பண்ணி சிவபெருமானை வழிபடுவது அல்லது வேறு கடவுள்கள் எல்லா தேவர்களுக்கும் வேள்வி இருக்கு, அதுதான் பொதுவாக வேள்வின்னு நம்ம சொல்லிடுறோம் யக்ஞம். ஆனா பூஜை என்ற சொல் இருக்கிறதே அது சைவத்திற்கே உரியது, அது தெரியும். பூஜை என்ற சொல், இந்த பூஜை என்ற சொல் வைணவத்தில் ஆட்சி கிடையாது. ஸ்ட்ராங் வைஷ்ணவைஸ் அவங்க பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்க மாட்டாங்க. பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்டாலே அவன் என்ன புரிஞ்சுக்கிடுவான்னா, இவருக்கு வைணவம் பற்றி தெரியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். படித்த வைணவன் இது எல்லாத்துலயும் படிச்சவன் இருக்கான் படிக்காதவன் இருக்கிறான். ஆகல அங்க என்ன பொருள் என்று கேட்டால், பெருமாளுக்கு சேவை ஆயிடுச்சான்னு தான் கேட்கணும், சேவை சாதிச்சாச்சா அப்படிதான் கேட்கணும். பெருமாள் கோயில வந்து ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதருக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்கக்கூடாது, ரங்கநாதருக்கு சேவை சாதிச்சாச்சா அப்படின்னு தான் கேட்பான்.
1: நான் போன நம்ம பாஷை தான் கேட்பேன்.
0: ஆமா, அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த நூல்களிலே அந்த பூஜை என்ற வார்த்தை ஆகமத்தில் தான் வருகிறது, நமக்கே சொந்தமான ஒரு சொல். அதுக்காக
1: சொல்றேன்,
0: அது பூசா, அதாவது பூஜா என்பது இப்ப திருவள்ளுவர் வந்து பூசனை அப்படின்னு சொல்றாரு, பூசைன்னு சொல்லல, அது பூசனை, சிறப்போடு பூசனையும் செல்லாது அப்படி சொன்னா கூட அந்த குறளுக்கு பரிமையில வரைய ஒத்துக்கிறானா, யாரும் ஒத்துக்க மாட்டான். அவர் அருமையாக அதுக்கு விளக்கம் எழுதுற, இந்த சொல் வந்து பூசனை தமிழிலே சொல்வதாக இருந்தா ரெண்டு விதமா, நேராக தமிழ்ல சொல்றதா இருந்தா பூசனை, இல்ல நான் வந்து அந்த சம்ஸ்கிருத தமிழ் வடிவம் கொடுத்து சொன்னா பூசை, ரெண்டு வார்த்தையும் அனுமதி இருக்கு நம்மகிட்ட. அந்த வகையிலே எனக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா, இப்ப பூசை என்ற சொல் தமிழுக்கு உரியது நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த சொல் ஆட்சி காட்டணும்ல சங்க இலக்கியத்துல எங்க வருது, காட்டணும்ல ஒரு சொல் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்முடைய ஆண்டோர்கள் ஆண்டு இருக்கிறாங்களான்னு காட்டணும், அடுத்தது அதுக்கு விளக்கமும் சொல்லி ஆகணும், அது ஒண்ணு இருக்கு. ஆண்டு இருந்தா மட்டும் காணாது, பூஜைன்னா என்னங்க டெபினிஷன் எங்க இருக்குன்னு கேட்கணும் இல்லையா, பூஜைங்கிறதுக்கு தமிழ்னு சொன்னா அதுக்கு டெபினிஷன் எங்க இருக்கு, ஏதாவது நூல் காட்டணும்ல நீங்க, அதான் சொல்றேன். அதனாலதான் அந்த மொழி என்பது அந்த, அதை பத்தி இன்னொரு நாள் நமது சம்ஸ்கிருதமும் தமிழும் அது ஒரு நாள் தலைப்புல பேசலாம் இருக்கிறேன், அது நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பாணியில எப்படி சொல்றேங்கிறத, அது அது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம், சம்ஸ்கிருதமும் தமிழும். ஏன்னா இன்னைக்கு உலகம் போன அது ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆன்மார்த்தம் என்றால், அதாவது சிவபெருமானை ஆகமம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான், அப்படிதானே சொல்ல. ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது இந்த சிவசக்தியானது எங்க நிறைந்திருக்கிறது என்று கேட்டால், அண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது, பிண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது. இந்த உடம்புல உயிர் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்ல முடியும், உடம்புல உயிர் எங்க இருக்கு, அப்போ உடம்பு முழுவதும் வியாபகமா தான் இருக்கு, அது சம வியாபகமா இருக்கு. அது சித்தியால அருமையா கேள்வி கேட்பாரு, உயிரை பற்றி 19 கொள்கைகள் இருக்கு இந்திய தத்துவ ஞானத்துல. ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் ஆன்மாவனுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது இந்திய நாட்டு தத்துவ ஞானத்துல 19 கொள்கை இருக்கு, அந்த 19 கொள்கையை எடுத்துக்கொண்டு மறுக்கிறார் அனந்தி சிவாச்சாரிய சுவாமி. என்ன ஒண்ணுக்கு அவன் சொல்ற கொள்கை என்ன, அந்த கொள்கை ஏன் பொருந்தாது, இந்திய நாட்டு தத்துவ ஞான சமணம் பௌத்தம் எல்லாமே பிடிக்கிற. அப்போ அந்த அது ரொம்ப அற்புதமான பகுதி, அந்த இடமெல்லாம் வந்து லாஜிக் அண்ட் சயின்ஸ கிளீனா பாக்கணும், அது கேட்கிற கேள்வி இன்னைக்கும் ரெலவென்ட். அதாவது சிவஞான சித்தியார்லயோ

அந்த சுவிஞான போகத்திலே இந்த உலகத்தை பற்றி வரும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த கான்செப்ட் கொள்கை விளக்கம் இருக்கு பாருங்க, இட் இஸ் சோ ரெலவென்ட் ஈவன் டுடே. இன்னைக்கும் அந்த கேள்வியை கேட்டா அதான் பதில். அப்போ அந்த ஆன்மாவை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் பண்ணி செய்வதுதான் ஆன்மார்த்த பூஜை. ரெண்டு பூஜைக்கு ஆன்மார்த்தம் பரார்த்தம். அண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி இருக்கு, அதை ஆவாகனம் பண்ணி செய்வது பரார்த்த பூஜை. அதுதான் ஆலயம்.

0: அதுல சாம விவேகம்ங்கிறது வந்து 1000 ஷாக்கி அப்படின்னு சொன்னார் தீக்ஷிதர் அவர்கள். இப்போ இருக்கிறது மூணு தான், மூணு ஷாக்கு தான் இருக்கு. அதுல கௌதம ஷாக்க, ஜெய்மினி ஷாக்க, ராணாயணி ஷாக்க, மூணு ஷாக்க இருக்கு. இதுல லட்சணங்களோட சம்பூர்ணமாக பிரகாஷிச்சு இருக்கிறது எதுன்னா கௌதம ஷாக்க ஒண்ணுதான் போய் இருக்கிற மாதிரி தெரியுது. பாக்கி எல்லாத்துலயும் இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதை எடுத்து சொல்றதுக்கு மனுஷா யாரு சரியா தெரியற மாதிரி தெரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது விரிஞ்சு ஆயிட்டு இருக்கு. நம்ம பரமாச்சாரியாரோட ஒரு பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினால விருத்தி ஆயிட்டு இருக்கு. ஜெயினி சாம வேதம், ராணாயணி ஷாக்க, அதெல்லாம் விருத்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா கௌதம ஷாக்க மட்டும் அந்த காலத்துல இருந்தே நிறைய பாபுல்யம், தட்சிண தேசத்துல நிறைய பாபுல்யமா இருந்ததுனால நம்ம நல்லா ரட்சிக்கப்பட்டு சௌகரியமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஜாஸ்தி இருக்கிறது சலட்சணத்தோட சாம்ப வேதம் வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப கௌதம ஷாக்கையில தெரியறது நல்லா இருக்கு. இந்த சாம வேதத்துக்கு ஒரு பிரசித்தி வேதானாம் சாம வேதோஸ்மி அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொன்னார். எல்லா வேதமும் அவருடைய மூச்சு காத்துதான். எஸ் நிஸ்வசிதம் வேதாக யோ வேதே ஜோகிலன் ஜெகத் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவானுடைய மூச்சு காத்து தான் வேதம் அப்படி சொல்லும் போது அது வேதம், இது வேதம், சாம வேதம், அதர் வேதம் எல்லாமே பகவானுடைய மூச்சு காத்து தான். அதுல ஸ்பெஷலாக வேதானாம் வேதங்களுக்குள்ள நாம் சாம வேதமாக இருக்கிற ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு வர, எது உத்கர்ஷமா இருக்கோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் சொல்லிட்டே வர. தேவானாம் அஸ்மி வாசவாக, இந்திரியானாம் அஸ்தாஸ்மி அப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வர. ஒன்னது எது உத்கர்ஷமா இருக்கிறதுக்குள்ள எது உத்கர்ஷமா இருக்கோ அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்பொழுது வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்றதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கறத நம்ம ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணோம். இப்போ சாமவேதங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா தான ரூபமாக இருக்கு. மந்திர பாகம், தான பாகம் அப்படின்னு ரெண்டு பாகம் இருக்குது சாமவேதத்துல. இப்போ மந்திர பாகங்கள்லாம் ஆர்ச்சிகம் சொல்றோம், பூர்வார்ச்சிகம் உத்தராட்சிகம் அப்படின்னு ரெண்டு பாகமாக வச்சுருக்கோம். இதுக்கு கானங்கள் பூர்வார்ச்சிகத்துக்கு பிரகிருதி ஆரணம் அப்படிங்கிற கானம், உத்தராட்சிகத்துக்கு ஊக ரகசியங்கள் கானங்கள் இருக்கு. இந்த பாக்கி வேதங்கள்லாம் மந்திர பாகம் ஒண்டிதான், கான பாகம் கிடையாது. மந்திர பாகங்கள் வரும்பொழுது அதுல மூணு ஸ்வரங்கள் தான் இருக்கும். ஒரு ஸ்வரத்தை பத்தி தான் என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு சப்ஜெக்ட். பூர்வாந்தமா பூர்வாந்தமாக இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்ப சொரத்தை பத்தியே சொல்லணும். ஆர்ச்சிக மந்திர பாகங்கள்ல எப்படி சொரம் இருக்குன்னா உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் அப்படிங்கிற மூணு சொரம். அது சொரமே இல்லாமல் இருந்தா அதுக்கு பிரச்சயம்னு பேரு. இப்படி மூணு சொரம் தான் மந்திர பாகங்கள்ல போனா மூணு சொரங்கள். உதாத்தம்ன்றது மேல சொல்றது, அனுதாத்தங்கிறது கீழே சொல்றது, மேலும் இல்லாம கீழும் இல்லாம மத்தியமா சொல்றது தான் ஸ்வரிதம். சமாஹார ஸ்வரிதா உதாத்தத்தினுடைய ஒரு பாதி, அனுதாத்தத்தினுடைய ஒரு முன்பாதி உதாத்தம், பின்பாதி அனுதாத்தம், ரெண்டு சேர்ந்தது தான் ஸ்வரிதம். இதன் பிரகாரம் தான் ரித்தெல்லாம் ஆச்சரியங்கள்லாம் சொல்லப்படுறது. இதே மந்திரத்துக்கு தான பாகத்துக்கு போகும்போது சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சாமவேதத்தில் விசேஷமா சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, இப்போ லௌகீகமான கர்நாடக சங்கீதம் இருக்கு, அந்த கர்நாடக சங்கீதம் வந்து சாமவேதத்திலிருந்தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சாந்த தேவர் சொல்லியிருக்கார். சாமவேதாதிதங்கீதம் சஞ்சக்ராஹ பிதாமகா அப்படின்னு சாமவேதத்து சங்கீதம் வந்து உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா சாமவேதம் தான். சாமவேதத்திலேருந்தா சங்கீதமானது உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு நிறைய அதுக்கு பிரமாணங்கள்லாம் சொல்லி போயிருக்கா. அது பெரிய புத்தாந்தங்களா இருக்கு. ஒரு ஆதி சிக்ஷைன்னு ஒரு சிக்ஷை சொல்லியிருக்கார். இந்த சிக்ஷையும் முதல்ல வந்து சங்கீதத்தை பத்தி ஒரு பிரமாணகமும், அதன் பிறகு ரெண்டாவது பிரமாணகத்துல சாமவேதத்தை பத்தியும் சொல்றார். ரெண்டையும் கலந்து கலந்து வேற சொல்றார். சங்கீதத்துல உள்ள சப்தஸ்வரங்கள் சதிகம வதஞ்சி சொல்றோம், சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வத்தும், நிஷாதம் அப்படிங்கிற சப்தஸ்வரங்கள். இந்த சப்தஸ்வரங்கள் சாமவேதத்தில் எப்படி இருக்கு, சாமவேதத்தில் உள்ள சப்தஸ்வரங்களுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்தை சொல்ற. எஸ் சாமகானாம் பிரதமஹா சபேனோர் மத்தியமஸ்வரஹா योद्वितीयस्तगन्धगान्धार तृतीयस्पृषभस्मृतः चतुर्थश्रद्धयित्याहुः पञ्चमो दैवको भवेत् षष्टो निषादो विज्ञेयः सप्तमः पञ்சமஸ் ஸ்வரः அப்படின்னு சொல்றார். இப்போ வரிசை அதுல எப்படி இருக்குன்னா சா ரி கா மா பா தா நி அப்படிங்கிற வரிசையில சங்கீதத்தில் இருக்கு. சாமவேதத்தில் வரிசை எப்படி இருக்குன்னா மா கா ரி சா தா நி பா இந்த இந்த கிரமத்தில் இருக்கு. முதல்ல மத்தியமஸ்வரம் ஆரம்பம், அப்புறம் காந்தாரம், அப்புறம் ரிடமம், அப்புறம் ஷட்ஜம், அப்புறம் தெய்வதம் நிஷாதம் பஞ்சமம் கடைசியில. இந்த பரிசையில் இப்ப ஸ்வரம் எழுந்திருக்கார். புஷ்ட புஷ்டஸ்வரம் பிரதமஸ்வரம் பிரதமஸ்த த்விதீயஸ்த த்ரீயோ சதுர்த்தக மந்திர கிருஷ்ணோ ஹதிஸ்வார ஏதான் குர்வந்தி சாமகாஹ. சாமவேதக்காரால்னா இந்த ஏழு ஸ்வரங்களும் இப்படி பேர் சொல்றாங்க. பிரதமஸ்வரம், த்விதீயஸ்வரம், த்ருதீயஸ்வரம், சதுர்த்தஸ்வரம், மந்திரஸ்வரம், அதிஸ்வாரியஸ்வரம், புஷ்டஸ்வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரதமஸ்வரம் வந்து சங்கீதத்தில் என்ன சொரம் அப்படின்னு கேட்டா சாமகானாம் பிரதமஹ சவேணோர் மத்தியமஸ்வரஹ. மத்தியமஸ்வரம் அது யோத்வித்தீயா இரண்டாவது ஸ்வரம். தித்திய ஸ்வரம் நாங்க எது சொல்றோமோ அது சங்கீதத்தில் வந்து காந்தார ஸ்வரம். திருத்தீய ஸ்வரம் நாங்க சொல்றது அங்க ரிஷபஸ்வரம். நாலாவது சதுர்த்த ஸ்வரம் சொல்றது நாலாவது ஸ்வரமானது அங்க ஷட்ஜஸ்வரம். அதுக்கப்புறம் வந்து தெய்வதம் நிஷாதம், அப்புறம் பஞ்சமம் வருது. மந்திரஸ்வரம் தெய்வதம் நிஷாதம் அதிஸ்வாரியஸ்வரம் பஞ்சமஸ்வரம் வந்து புஷ்டஸ்வரம். பஞ்சமஸ்வரம் மேல இருக்கும். குயிலினுடைய ஒரு கோகிலம், கோகிலத்தினுடைய துணி எப்படி இருக்கோ அதான் பஞ்சமஸ்வரம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கா வேதத்திலேயே. அப்படி சொல்லும்போது அந்த புஷ்டஸ்வரங்கிறது தான் பஞ்சமஸ்வரம். இந்த பஞ்சமஸ்வரத்துக்கு உச்சைஹி உச்சாரியமானம் சிரசி கதம் மூர்த்தாஸ்தானத்தை பொழந்துன்னு போற மாதிரி அவ்வளவு உச்சமா சொல்லணும், அதுதான் பஞ்சமஸ்வரம். இதுல இங்க வந்து புஷ்டஸ்வரம் நாங்க சொல்லுவோம். சாமவேதத்துல புஷ்டஸ்வரம் சொல்லுவோம். அது ரெண்டு உதாத்த ரெண்டு பிரதமஸ்வரத்துல போட்டு அடையாளம் பண்ணியிருக்கும். புஸ்தகத்திலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு ஸ்வரம் ரெண்டு போட்டுக்கும், ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு போட்டுப்பா அப்படின்னு ரொம்ப மேல தூக்கி சொல்லணும். அது சில இடங்கள்ல தான் வருது, நிறைய வரல. சாமத்துல வந்து ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு இடத்துல வருது. அது கவனிச்சு அந்த சொல்லணும். ஸ்வரம் தான் வேதங்களுக்கு ரொம்ப பிராதானியம். மந்திரங்கள் வந்து உங்களுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா இப்போ மெடிசன் இருக்கு, மாத்திரைகள் மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகள் மாதிரி தான் மந்திரங்கள்லாம். ஆனா அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதை வச்சு தான் நம்ம சரீரத்தில் உள்ள ரோக நிவர்த்தியானது ஏற்படுறது. அந்த மாத்திரையை டாக்டர் சொல்றாரு, நீங்க இப்படிதான் சாப்பிடணும், இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு இந்த வியாதி தீரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வியாதி தீரணும்னு சொன்னா அவர் சொன்ன பிரகாரம் காத்தால் சாப்பிட்டா காத்தால் சாப்பிடும், மத்தியானம் சாப்பிடும், மத்தியானம் ராத்திரி சாப்பிடும், ராத்திரி சாப்பிடும், காத்தால் சாப்பிடும் ராத்திரியோ ராத்திரி சாப்பிடும், மத்தியானம் சாப்பிட்டா விபரீதமான வேற ஒரு இன்னொரு வியாதி உண்டாயிடும். அதே மாதிரி தான் மந்திரம் வந்து சாமானியம் அக்னாயாகி வீட்டு ஏகநாமோகாதேவி ஹோதாரத்தை பிரகிடி. இது மந்திரம். இந்த மந்திரத்துக்கு வீரியம் எப்போ வரும் அப்படின்னா இது எப்போ பலத்தை கொடுக்கும். நம்ம ஜபம் பண்றோம் அப்படின்னா ஜபம் பண்றதுக்கு ஒரு காமியத்தில் பண்ண போறோம். அந்த காமியத்தினுடைய பலம் நமக்கு கிடைக்கணும்னா எப்ப கிடைக்கும் அப்படின்னா சுஸ்வரமாக அதை உச்சாரணம் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதுக்காக தான் சொன்னார் அவர் மந்திரோஹீன ஸ்வரதோ வர்ணதோவா மித்யா பிரீத்தோ நதமர்த்தமாக. ஸ்லோகத்தில் மந்திரமானது சுரத்தினாலேயோ வர்ணத்தினாலேயோ ஹீனம் ஏற்படுமேயானால், இல்ல சொல்லக்கூடாத சமயத்தை சொன்னார் முன்னாடி அவர் உபன்யாசம் சொன்னார். இந்த காலத்துல வேதத்தை சொல்லணும், இந்த காலங்கள்லாம் இருக்கு, இந்த ஆச்சாரம் வேணும், காலம் வேணும், எல்லாம் ஸ்தலம் காலம் ஆச்சாரம் மூணையும் அனுசரிச்சு சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுதுதான் அது வீரியவத்தரமாக இருக்கும் சொன்னார். அதுதான் இவாளு சொல்றார். என்ன சொல்ற மித்யா பிரயுக்தோ நதமர்த்தமாக. இப்படி அந்த சொல்லக்கூடாத காலத்துல சொன்னாலும் அந்த எதுக்காக நம்ம அந்த இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நம்ம நினைச்சு சொல்றோமோ அந்த பலம் கிடைக்காது. போனா போடுறோம், பலம் கிடைக்கலன்னு போனோம் சொன்னது இருக்கு அப்படின்னா அது இருக்கா இருக்கிற சபாக் பஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி அப்படி மேல ஒரு பெரிய பிரம்மாசத்தை போட்டார். இப்படி தப்பா சொல்லப்பட்ட ஒரு வேதமானது சொரம் தப்போ எழுத்து தப்போ இல்ல சொல்லக்கூடாத காலத்தை சொன்னாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பலத்தை கொடுக்காதோட இருந்தா பரவாயில்ல, இந்த சொன்ன எஜமானனையும் இம்சம் பண்ணிடும்.
1: அதுக்கு உதாரணமா யதேந்திர சத்ருஹு சரதோபராதா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு காமிச்ச. இந்திரசத்ரு வர்தஸ்வங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்றாங்க. இந்திரனுக்கு யார் சத்ருவோ அவன் அவனை நாசனம் பண்ணும், அதுக்காக வேண்டியது யாகம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சா. சொரத்த தப்பா சொரத்தான் என்ன ஆச்சுன்னா இந்திரனுக்கு சத்ருவான உண்டாயிட்டான், அவன் நாசனமாகிறது பேர உண்டாயிட்டான். சொரம் தப்பா போச்சு, ஆத்மதார்த்தம் அந்தோதார்த்தம் மாத்தி சொல்லிட்டான். மாத்தி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா உபதீதமான பலம் வந்துடுது, அது எஜமானனுக்கு ஹிம்சையும் வந்துடுது. அதனால மந்திரத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சுஸ்வரமாக ஆச்சார அனுஷ்டானத்தோட இந்த காலத்துல நன்றாக உச்சாரணம் பண்ணினால் நம்ம எதற்காக பண்றோமோ அந்த பலம் சம்பூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு சித்தாந்தமா தெரியும். இப்போ இந்த சப்தஸ்வரம் அப்படிங்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, பகவான் வந்து நாதஸ்வரூபி அப்படிங்கிறது முன்னாடி அவர் சொன்னார். நாத தனுமணி சொன்ன பாட்டு கூட பாட்டு காமிச்சார். அந்த நாதஸ்வரூபியான பகவான் நம்மள்கிட்ட திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னா சாமகானம் தான் முதல். நாதத்துக்கெல்லாம் மூலபூர்வமான அந்த சாமகானம் இருக்கு. இந்த சாமகானத்தினால அவர் திருப்தி அடையாம இருக்க முடியாது, கட்டாயம் நமக்கு அனுகிரகம் பண்ணியே தான் ஆகணும், சாமகானம் பண்ணினான். இதுக்கு ஏன் இந்த விசேஷ வைசித்தியங்கள் எல்லாம் வந்தது அப்படிங்கிறதையும் ஒரு விஷயம் சொல்றேன். சகஸ்ரபத்மா சாமவேதி பிரசித்தத்வாத், ஆயிரம் சாகைகள், பாக்கி எல்லா வேதத்துக்கும் அவ்வளவு சாகை கிடையாது, சாமவேதத்துல தான் சாகா பாகுல்யம் அதிகமான சாகைகள் இருந்தது. அதனால அது ஒரு முதல் காரணம். சகஸ்ரபத்மா இனி பிரசித்தத்வாது. அடுத்த ரெண்டாவது காரணம் என்ன, பசுது வேத்தி சிசுது வேத்தி வேத்தி கானரசம் பணி. இந்த கானத்தினால பசுக்கள்லாம் அதிகமான பாலை கறக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு திருஷ்டாந்தமான விஷயம். சங்கீதம் கேட்டுட்டே இருந்தா பால் நிறைய சுரக்கிறது நிறைய கறக்கிறது அப்படின்னு. அதை விட இன்னும் கிட்டக்கிற திருஷ்டாந்தம் என்னன்னா, நம்ம ஆக்க குழந்தை இருக்கு அழுதுட்டே இருந்தா அவர் பாட்டு பாடி துணியோ இந்த ஆட்டினாக்க மழையில கொண்டோ ஆட்டினாக்க உடனே தூக்கி போயிருந்தது. அப்போ இந்த லோகத்தையே மறந்து போய் அது அந்த நித்ரா லோகத்துக்கு போடும் இந்த குழந்தை. அந்த தானத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அதான் சொன்னார் பசு வேத்தி சிசு வேத்தி வேத்தி கானரசம் பணி அப்படின்னா பணின்னா பாம்பு. பாம்பு அந்த மகுடி வாசிக்கிறது பார்த்து நம்மளை அடி புரிஞ்சுட்டு போறாங்கிறது தெரியும் அதுக்கு, ஆனா அதையும் மறந்து போயிடும். மறந்து போய் தன் ஜீவிதத்தையே தியாகம் பண்ணி ஏத்தாப்புல வந்து அவனுக்கு ஏத்தாப்புல வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிறது, அதுவே ஓடி வந்து மாட்டிக்கிறது. இந்த பாம்புக்கு அந்த கானத்துல அப்படி ஒரு மாதுரியம், அந்த கால ரசத்துல மாதுரியத்தினால வந்து அது தன்னுடைய பிராணனையே விடுறது. பசுரு வேத்தி சிசுரு வேத்தி வேத்தி கானரசம் பணி. இப்படி கானாத்மகமாக இருக்கிறதுனாலையும் பகவான் வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படிங்கிறத சொன்னார். கானாத்மகத்வார் சர்வஜன பிராணி மனோரஞ்சகத்வார். பாட்டை கேட்டா மனுஷாலும் கிடையாது, எந்த ஒரு ஜந்துவும் ஒரு சந்தோஷத்தை அடையிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு வேதம் சாம வேதம். அதனால நான் வேதாளம் சாமவேதோஸ்மி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் பகவான். அப்புறம் வந்து இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, பூரிதி ரிப்யா புவரிதி எஜுப்யா சுரிஜிதா மப்யா. மூணு லோகம் இருக்கு, பூர் லோகம் புவர் லோகம் சுவர் லோகம் அப்படின்னு. இந்த இந்த சுரங்கள்லாம் கூட இந்த லோகத்திலிருந்து எந்தெந்த லோகத்திலிருந்து சுரங்கம் உண்டாச்சுன்னு சொல்ல போற, அது இப்படி சொல்றேன் நான் இந்த நிமிஷத்துல இதை முடிச்சுருவேன், அதுக்கப்புறம் அதை சொல்றேன். இந்த மூணுலையும் பூரிஜி ரிப்யா பூர்லோகாத்யாயதே ருக்வேதம் அப்படின்னு அது கொடுத்துருக்க. புவரிதி எஜுத்யா புவர்லோகம் எஜுர்வேதம் புவர்லோகம் சாமவேதம் சொர்க்கலோகம் அப்படின்னா, சொர்க்கலோகம் பூலோகத்துல கிடைக்காது பூர்லோகத்துல கிடைக்கும், புவர்லோகத்திலையும் பூலோகத்திலையும் பூர்லோகத்திலையும் கிடைக்காது சுவர்லோகத்துல கிடைக்கும். சுவர்லோகத்துல கிடைக்காதுன்னு ஒண்ணுமே கிடையாது. யாரோ சொர்க்கத்துக்கு போன திரும்பி பூலோகத்துக்கு போனாலும் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், நீ நிறைய நிறைய பாரு அப்படி விடுவான், யாராவது வரையும் சொல்லாலும் வரமாட்டேன். சொர்க்க லோகம் வந்து சர்வ சுகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு லோகம், அதுதான் சொர்க்க லோகம் சொல்றோம். இப்ப பார்த்ததில்ல அந்த சொர்க்க லோகத்தினுடைய ஒரு விஷயம் சாமவேதம் அப்படின்னு இந்த
2: சாந்தோக்கிய உபநிஷத்துல
1: சொல்லப்பட்டிருக்கு. பூரிணி ரிப்யா பூபரிணி ஜிப்யா சுரிஜிதா பவ்யா. வரிசையில பார்க்கும் போதும் பூர்லோகம் பூலோகம் இங்க இருக்கு, பூர்லோகம் அங்க இருக்கு, சூர்லோகம் மேல இருக்கு. வரிசையில உன்னத்து மேலத்து உச்சியில இருக்கு. அதனாலேயே அந்த உச்சியை பார்த்து பகவான் வேதானா சாமி வேதோஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அமிர்தத்வம் தேவே ஆகாயானி, தேவாளுக்கெல்லாம் ஒரு அமிர்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னு ஒரு விசாரம் நடக்குது. அந்த விசாரத்தில் என்ன சொல்றான்னா, இவா தான் சாமகா தான் பிரார்த்தனை பண்றான், தேவாளுக்கு அமிர்தம் கிடைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படிங்கிற காமனையை பிரார்த்தனை பண்ணிட்டு யஜ்யத்துல அந்த கானத்தை பண்ணி தேவாலை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேலை தான் சாமவேத கலாளு. உத்காத்திரு கணம்னு ஒரு கணம், யாகத்துக்காக வேதங்கள்லாம் யஜ்யத்துக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. பகவான் மூச்சு காக்க கொண்டார் வேதங்கள்லாம். இந்த வேதத்துக்கெல்லாம் பூர்ணமான முதல் விநியோகம் எதுன்னா யஜ்யத்துல தான் விநியோகம். ரிக்வேத மந்திரத்தினால் அதையும் சுத்தமா சொல்லிடுறேன், ரிக்வேத மந்திரத்தினால தேவதைகளை ஆக்வானம் பண்ணணும். அவளுக்குலாம் ஹோத்து கால் பேர் ஹோத்து கோத்து கணம், தேவதைகளை ஆக்வானம் பண்றது, கூப்பிடுறது மேலே நீங்க வாங்க யாகம் நடக்கிறது, இந்த யாகத்துல வந்து நீங்க ஹெல்ப் பாகத்துல வாங்கிட்டு போகணும், வாங்க வாங்க சுவாகரம் சுவாகரம் சுத்வாகரம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு அவளை வந்து அழைக்கிறது ரிக்வேத மந்திரங்கள். எதிர்வேத மந்திரங்கள்லாம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த எந்த தேவதையை கூப்பிட்டாலோ அந்த தேவதைக்கு உள்ள மந்திரங்களை சொல்லி அபிப்பிராயங்களை கொடுத்து அவளை திருப்தி பண்ணி வைக்கிறான். அவள் அதுக்கு பசி தீர்ந்து போச்சு, வந்தாச்சு மேல்லோகத்தை கீழே இறங்கி வந்தாச்சு, பசி தீர்ந்தாச்சு. இப்போ அவளை சந்தோஷப்படுத்தும், சாப்பிட்டு ஒருத்தர் திருப்தியா இருக்க அவருக்கு சந்தோஷமா ஏதாவது தானம் கேட்டா நன்னாச்சு. அந்த தானம் பண்ற வேலை தான் சாமகால் கொடுத்துருக்கான். உத்காதகம் இப்போ நாலு பேர் இருப்பா, இப்போ சாமகானம் பண்ணணும், இப்போ சாமகானம் பண்ணு, சாமகானத்தை கேட்டு அந்த கானத்தினுடைய ஒரு மனோரஞ்சகத்தினால அப்ப திருப்தி பரம திருப்தியை அடைந்து இந்த எஜமானனோ அந்த அந்த எஜமான சித்தி இருக்கிற லோகமோ எந்த ஒரு காமனைய பிரார்த்தனை பண்ணிக்கோ அந்த காமனைகள் காமனைன விருப்பம் அந்த விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிடுறான். ஏதவை ஏதவை இஷ்டகாமதுக்கு யஜ்யா இஷ்டகாமதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஷ்டகாமனை என்ன நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அள்ளி கொடுத்துருவாங்க. யஜ்யேஸ்வர பகவான் விஷ்ணு யஜ்யோவே விஷ்ணு, யஜ்யம்னா யார் யாரும் கிடையாது, மகாவிஷ்ணு தான் யஜ்யம், விஷ்ணு ஸ்வரூபம் தான் யஜ்யம். அவர் வந்து வாணி வழங்கி கொடுத்துருவார், என்ன கேட்கறமோ அவர் கொடுத்துருவார். இதை கேட்கறது யாரு அப்படின்னா சாமகால் தான் அங்க கேட்கணும். அப்ளிகேஷன் போட்ட பாரு, அப்ளிகேஷன் கொடுத்தா கூட்டாச்சு சாப்பாடு போட்டாச்சு மேல அவளை திருப்தி பண்ணி வச்சு அப்ளிகேஷன் கொடுக்குறது யாரு, இவ்வளவு தான் கொடுக்குறாரு. அங்கதான் சொல்றான் அமுதத்தன் தேவே ஆகா ஜானி சதாம் ஆகா ஜானி ஆஷாம் மனுஷ்யே ஆகா ஜானி நோதகம் பசு ஆகா ஜானி சொர்க்கம் லோகம் எஜமானாய ஆகா ஜானி அன்னமாத்மன ஆகா ஜானி அப்படின்னு இப்படி ஒரு ஆறு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அப்புறம் அங்க தேவாளுக்கு தான் என்ன வேணும் அப்படின்னா, அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆகாரம் எது அப்படின்னு கேட்டா அமிர்தம் அப்படிங்கிறது தான் அவளுக்கு. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா புனர்ஜென்மம் கிடையாது, சுகம் குறையாது, அதனால பரம சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமிர்தம் தான் அப்படின்னு அவளுடைய ஒரு தீர்மானத்தில் இருக்காவ. அதனால அந்த அமிர்தம் தான் வேணும் அவளுக்கு அப்படிங்கிற அமிர்தத்தும் அமிர்தத்வம் தேவேபிய ஆகாயானி சுதாம் பிதிருப்திய ஆகாயானி, பிதிருலோகத்தில் இருக்க பிதிருக்களுக்கெல்லாம் சுதாம் சுதான் சொல்லி நம்ம அன்னத்தை கொடுக்குறோம் சாதங்கள்ல, அந்த சுதாகாரம் தான் அவளுக்கு போய் அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவளை ஒரு வருஷ காலம் நீமிக்க வைக்கிறது மறுபடியும். சுதாம் பிதிருப்திய ஆகாயானி ஆசாம் மனுஷ்யேபிய ஆகாயானி, ஆசை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, இதுதான் மனுஷியால்கிட்ட இருக்குது. இந்த ஆசையில தான் இப்ப நம்ம காலத்துல ஓடிட்டு இருக்கோம், முதல்ல பிறந்த உடனே படி ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஆசை, அப்புறம் மேல பெரிய உத்தியோகத்தை போகணும், அப்புறம் கல்யாணம் ஆகணும், குழந்தைகள் போகணும், அப்புறம் பேரம் பேத்தி படிச்சு அந்த ஆசை போயிட்டே இருக்கு, அது கூட லிமிட்டே கிடையாது, இது மாதிரி கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஆசியா அஸ்திய சர்வே காமா சமுத்தியந்தே ஆசா முகா ஸ்வேதி சாந்தோகிப்படின்னு சொல்றது. ஆசையினாலதான் இவருடைய நம்ம பிறந்தவனுடைய அந்த ஜென்மாவனுடைய எல்லா காமனைகளும் சமுத்தி அடையிறது அப்படின்னு சாந்தோகிப்படுது. அதனால இங்கே அவர் ஆசா மனுஷ்யே ஆகா ஜானி திருணோதகம் பசுப்பிய ஆகா ஜானி, பசுக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜலம் புல்லு, ஆகாரத்துக்கு புல்லு, குடிக்கிறது தீர்த்தம் அதுதான் முக்கியம், அது இருந்தால் அது ஜீவனம் பண்ணிட்டு இருக்கும். அதனால திருணோதகம் பசுப்பிய ஆகா ஜானி, இந்த எஜமானம் உள்ள கஷ்டப்பட்டு சரீரத்தை கிளேசம் பண்ணிட்டு பத்து நாளா உபவாசம் இருந்து வெறும் பாலை மாத்திரம் சாப்பிட்டு நிஜபக்ஷா பயவபக்ஷா வெறும் பால் தான் சாப்பிட்டுருப்பா, பாலை சாப்பிட்டு இருந்து உலகத்துக்கு விஷயம் ஏற்படும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு யாகத்தை பண்றானே அந்த எஜமானுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சொர்க்கம் லோகம் எஜமானா யாகா ஜானி, அவனுக்கு அந்த சொர்க்கலோகத்தை கொடுத்துருவோம். எஜமானுக்கு சொர்க்கலோகம் பண்ணு பிரார்த்தனை பண்றதே சாவகாதாங்க, இவ்வளவு வைசிஷ்டம். அதனால சாவகாக சொர்க்க பிரார்த்தனை அமிர்தத்வம் தேவே ஆகா ஜானி அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுனாலையும் சொர்க்க பிராப்திகத்வா சொர்க்க பிராப்தி சாதகத்வா சாதகமாக இருக்கிறதுனாலையும் வேதானாம் சாமவேதோஸ்மி அமிர்த ஸ்வரூபமாக இருக்கு. சாமவேதமே அமிர்தம், எஸ் ஸ்வம் அப்படின்னா சாமவேதம் தான் ஸ்வம், சாமவேதையே ஸ்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சாமவேத வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவான் சொன்னதுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கு. ஒரு இடத்துல சொல்ற சாமவேத காலால பார்த்தா உடனே ஸ்ராத்தத்தை பண்ணு அப்படின்னு சாமவேத காலங்கிறது வந்து அவ்வளவு வசத்தியா சொல்லியிருக்காங்க. சாமவேத காலாளுக்கு ஏன் அவ்வளவு வைசிஷ்டியம் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கும்பொழுது, இப்போ சாமவேதம் வந்து வரிசையில் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணாவது ஸ்தானத்தில் இருக்கு, ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம். இந்த சாமவேதம் இருக்கும்போது மூணாவது ஸ்தானம். இப்போ அவ என்ன சொல்றன்னா, ருக்வேத மந்திரங்கள்லயோ யஜுர்வேத மந்திரங்கள்லயோ பிரயோகம் பண்ணும் பொழுது ஒரு காலம் பிரயோக காலத்துல ஏதோ ஞாபகம் மதியாகவோ இல்லை தெரியாமையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்திருந்தா கூட அந்த தப்புக்கு பிராயசித்தம் என்னன்னா சாமன் சொல்லும் பொழுது அது பிராயசித்தம் ஆயிடுது அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது, ஸ்மிருதி ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. அதனாலதான் ருத்ர ஏகாசினி பிரயோகம் பண்ணுவா எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். ருத்ர ஏகாசி எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், வசோத்தாரையும் ஆயி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உடனே சாமவேற்காலா தேடுவா, ஒரு சாமன் சொல்லுவோம் அப்படின்வா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: ஸ்ரீகாந்தோபமந்தபனஸ்கந்தேந்திரநந்தியாதயாச்சீனோபியஸ்வரணாலேஷாத்கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுக்த பாணிநளினம் சித்தே சிவம் குருமஹே. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்தகிருதசேகரம் தட்சிணாபிமுகம் தேவம் தட்சிணாமூர்த்திமாஸ்ரயே ஸ்ரீமத் தேசிக பாதேப்யஸ்த சக்திப்யோ நமோ நமஹ. சதா சிஷ்டாத்ம சித்வ்யக்தி காரணே.

ஒன்றை மரம், ஆரத்வதம், வில்வம், வில்வ மரம், லிங்கம், சிவலிங்கம், குரு விக்கிரகம், நமது ஆசிரியரின் உடல், சிவயோகி சரீரேஷு, சிவயோகிகள், ஆரத்வதேச பில்வேச லிங்கேச்ச குரு விக்கிரகே சிவயோகி சரீரேஷு நித்யம் சந்நிஹிதா சிவஹா என்று இவ்விடங்களில் சிவபெருமான் நித்தியவாசம் செய்வதாக ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அவ்வாறு சிவயோகி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நமது சுவாமிகளுக்கும், வரவிருக்கக்கூடிய எனது குருநாதருக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் எனது முதற்கண் நமஸ்காரங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு, இன்று திருக்கோயில் வழிபாட்டின் பயம் என்ற ஒரு தலைப்பை பற்றி சில விஷயங்களை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது திருக்கோவிலுடைய வழிபாட்டினுடைய பயன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நமது நாட்டில், நமது முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் திருக்கோவில் நிறைய க்ஷேத்திரங்கள், அந்த க்ஷேத்திரங்களை நாம் வந்து அனுபவிச்சுட்டு வரோம். எல்லா திருக்கோவிலுக்கும் நாம் போகிறோம். அதனால் நல்லது கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் சித்தமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கோவிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லது கிடைக்கும்ன்றது தெரியும். ஆனால் என்ன காரியத்துக்கு என்ன நல்லது கிடைக்கிறது, எந்த விதத்தில் நல்லது கிடைக்கிறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சில பிரமாணங்களோட, சிலது நல்லது கிடைக்கிறதுன்னு சொல்கிறாலே அது உண்மைதானா, எனவே அந்த பிரமாணங்கள்லாம் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஒரு சொற்பொழிவை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அதில் மதம்ங்கும் பொழுது நாம் ஒரு விசுவாசம், நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நாம் மதத்துக்குள் பிரவேசம் பண்ணுறோம். அப்போ நீ அந்த சிவஞான போதத்தில் கூட பஜே வேஷம் சிவாலயம், சிவாலயம் பஜே, சிவாலயம் என்றால் அந்த கோவிலை சென்று அடைய வேண்டும், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டபடியால் கோவிலுக்கு போகிறதுன்றது நல்லதை கொடுக்கும்ன்றது நமக்கு மேலோட்டமாக சித்தமான, தெரிந்த, தீர்மானமான விஷயம், அதில் சந்தேகம் வேண்டாம். அதனால நல்ல பலன் கிடைக்கும். இந்த நல்ல பலன் கிடைக்கிறது வந்து நம்ம சாஸ்திரத்தில் ஒத்துன்றிருக்கிறது ரெண்டு விதம், ஒன்று திருஷ்டமான பலம், மற்றொன்று அதிருஷ்டமான பலம். அதாவது நம்ம போகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்றத அந்த சந்தர்ப்பத்திலேயே அல்லது இந்த ஜென்மாவிலேயே நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் கோவிலுக்கு போகும் பொழுதே அறிந்து கொள்ளலாம், அது ஒரு வகை. இந்த ஜென்மாவிலேயே அறிந்து கொள்ளலாம், அல்லது வேறு ஜென்மாவில் தான் அதை அறிந்து கொள்ள முடியும்ன்றது அது ரெண்டாவது. இந்த ஜென்மாவிலேயே அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா அந்த பலத்திற்கு திருஷ்ட பலம்னு பேர், கண்கூடான பயம். இந்த பிறவியில் அறிந்து கொள்ள முடியாது, வேறு பிறவியில் தான் அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா அந்த பயனுக்கு நமக்கு அதிருஷ்ட பலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரெண்டு இருக்கு. இதை தவிர இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன விரும்புறோம் அப்படின்னு கேட்டா, அறிவியல் பூர்வகமாக இதை நிரூபணம் பண்ண முடியுமா, நம்ம எல்லாருக்கும் அது ஒரு ஆசை. எதுவா இருந்தாலும் சாஸ்திரத்துல இது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அதை கேட்கறத காட்டிலேயும் இதை பத்தி விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு வருது. அதனால அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக முதல்ல கோவில், கோவிலை பத்தி சில விஷயங்களை சொல்லி, அதுக்கப்புறம் விஞ்ஞான பூர்வகமாக இந்த விஷயங்கள்லாம் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கின்றன அப்படின்றத சொல்றதுக்காக ஒரு ஆர்டிக்கலா அப்படியே நான் படிக்கிறேன். அந்த எழுதியிருக்கக்கூடிய ஆர்டிக்கலா அப்படியே படிச்சிட போறேன். அதுல நாம் யாரை ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது குரு லிங்க ஜங்கம பூஜா என்று குறிப்பிட்டார்கள். குருவை வணங்க வேண்டும், லிங்கத்தினை வணங்க வேண்டும், ஜங்கமத்தினை வணங்க வேண்டும். அத சில புஸ்தகங்கள்ல குரு லிங்க வழிபாடுன்னு ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஜங்கமம், ஜங்கமம்னா என்ன அப்படின்னா அசையக்கூடியவர்களுக்கு ஜங்கமம்னு பேர். லிங்கம்ன்றது ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் அசையாம இருக்கு, ஆனா அசையக்கூடிய லிங்கம் ஒண்ணு. அதனால என்ன பண்ணா லிங்கத்தையே ரெண்டா பிரிச்சா, தாவரலிங்கம் ஜங்கமலிங்கம்னு ரெண்டா பிரிச்சா. தாவரலிங்கம் அப்படின்றது ஆலயத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓரிடத்தில் தீர்மானமாக அசைக்க முடியாத அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கத்திற்கு ஸ்தாவரலிங்கம்னு பேர். நடமாடக்கூடிய பெரியோர்கள், மகேஸ்வரர்கள், சிவன் அடியார்களுக்கு என்ன பேருனா ஜங்கமலிங்கம்னு பேர். இப்படி இந்த ரெண்டு, இந்த நமது குரு ஜங்கமமாக விளங்கக்கூடிய சிவனடியார்கள், தாவரலிங்கம் என்று மூவரையும் வணங்க வேண்டும். அந்த தாவரலிங்கம்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு, ஒன்று நமது வீடுகளில் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்கள், இது ஒரு ஸ்தாவரலிங்கம். ஆலயங்களில் ஸ்தாபனம் பண்ணிருக்கக்கூடிய லிங்கம் வந்து அது ஒரு லிங்கம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய நோக்கமானது ஆத்மார்த்தம், ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிங்கமானது பரார்த்தம். ஆத்மானா யார் பூஜை செய்கிறாரோ அவருக்கு அந்த பூஜையின் பயன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட

0: சொல்லிருக்கு ஆத்மார்த்தம் என்று. பரார்த்தம் என்றால் பர என்ற சொல்லிருக்கு பிறர். யார் பூஜையை செய்கிறாரோ அவரை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து உலகத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது பரார்த்தம். அர்த்த சப்தத்திற்கு பயன். எந்த பூஜையின் பயன் பூஜை செய்பவரையே அடைகின்றதோ அந்த பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜா. எந்த பூஜையினுடைய பலனானது பூஜை செய்பவரை காட்டிலும் பிறரை அடைகிறதோ அல்லது அனைவரையும் அடைகிறதோ அதற்கு பரார்த்தம் என்று பெயர். எனவே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கமானது ஸ்தாவர லிங்கம் என்று தீர்மானமானது. அதில் திருமூலரின் ஒரு பாடல், நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அங்கு ஆமே. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு இங்கு ஆதா. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நடமாடக்கூடிய கோவிலாக இருக்கிறவங்க அடியார்கள், அடியார்களுக்கு நாம ஒன்று நல்லது பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த பலனானது, அதனால் சிவபெருமான் பிரீத்தி அடைவார், சந்தோஷம் அடைவார். ஆனா நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், நடமாடக்கூடிய ஜங்கம சிவலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களை கவனித்தால் படமாடக் கோயில் பகவர்க்கு அங்கு ஆகுமே, சிவபெருமானுக்கு திருப்தி ஏற்படும். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈகில், அந்த ஸ்தாவரலிங்கமாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜை பண்ணோம்னா நடமாடக் கோயில் நம்பருக்கு இங்கு ஆகா, ஒன்றும் அந்த அடியவர்களுக்கு ஒன்றும் ஏற்படாதுன்னு இந்த திருவந்திர பாடல் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்கோயில் பூஜை அவ்வளோ அவசியம் இல்லை அப்படின்ற மேலோட்டமா பார்த்தா அப்படி நமக்கு தெரியறது. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, ஏனகேனாபி மார்க்கேன எஸ்ய கஸ்யாபி தேகினஹ சந்தோஷம் ஜனயே பிராஜ்ஞஹ ததேவ ஈஸ்வர பூஜனம். ஈஸ்வர பூஜனம்னா என்ன அப்படின்னா, ஏனகேனாபி மார்க்கேன, நீங்கள் ஏதோ ஒரு வழியை கையால், எஸ்ய கஸ்யாபி தேகினஹ, ஏதோ ஒரு உயிருக்கு சந்தோஷம் ஜனயே பிராஜ்ஞா, அவர்களுக்கு சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்தணும், ததேவ ஈஸ்வர பூஜனம். இந்த ரெண்டு திருமூலருடைய பாடலையும் இந்த பாடலையும் நாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கோவிலில் பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நாம வந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களை சிவபக்தர்களை சிவனடியார்களை கவனிச்சோம்னு சொன்னா அதுவே போதுமானதுன்னு இந்த ரெண்டுலிருந்து தெரியுது. ஆனால் இந்த சிவ மகாத்மியாதி சங்கிரகம்னு ஒரு நூல்ல, ஜங்கமஸ்ய அவமானேன ஸ்தாவரம் நிஷ்பலம் பவேது தஸ்மாத்து லிங்கத்வயம் பிராஜ்ஞா நாபமன்யேத சர்வதா. இங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார். அதாவது இந்த முதல்ல சொல்லிருக்கக்கூடிய திருமந்திர பாடலும் இந்த ஏனகேனாபி மார்க்க என்னன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரமும் என்ன சொல்றது அந்த ரெண்டும் அப்படின்னா, அந்த அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய பூஜையினுடைய மகத்துவத்தை சொல்றதே தவிர இந்த ஸ்தாவரலிங்கம்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல பூஜை செய்வதே தடுப்பதில்லை. அதனுடைய நோக்கம், அந்த ஸ்லோகத்தினுடைய நோக்கம் அது கிடையாது. அது வந்து இங்க தெரிகிறது, ஜங்கமஸ்ய அவமானேன, சுவாமிக்கு நல்ல ஆலயத்துல பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஆனா அடியவர்களை நாம் கவனிக்காம விட்டுட்டோம்னு சொன்னா அப்ப சுவாமிக்கு கோபம் வந்துடும். ஜங்கமஸ்ய அவமானேன ஸ்தாவரம் நிஷ்டலம் பவே, அப்ப என்ன பண்ணோம்னார், ரெண்டுத்தையும் சேர்த்து பூஜை பண்ணணும்னார். அப்ப ஜங்கமத்தையும் கவனிக்கணும். அதனால்தான் நமது எந்த வித நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவில் அன்னதானம் போன்றவற்றை எல்லாம் செய்து அனைவரும் மகிழும்படி செய்ய வேண்டும் அப்படின்றது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு. எனவே ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தாவர லிங்கத்தையும் பூஜை செய்ய வேண்டும், ஜங்கம லிங்கமாக இருக்கக்கூடிய அடியவர்களையும் கவனிக்க வேண்டும் என்பது தெரிகிறது. அதில் ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை என்று பார்த்தோம். இந்த பரார்த்த பூஜையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பரார்த்தத்தில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எவ்வாறு திகழ்கிறார் என்பதை, அனுக்கிரகாய லோகானாம் லிங்கபூதாக பிரதிஷ்டிதாக. சுவாமி என்ன பண்றாருன்னா, அனைவருக்கும் அனுகிரகம், லோகத்தில் அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டி பல இடங்களில் அவரை ஆவிர்பவித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் ஆலயம் என்று பெயர். அனுகிரகாய லோகானாம் லிங்கபூதாக பிரதிஷ்டிதாக, சில இடங்களில் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவைகளாகவும் லிங்கம் இருக்கு. அதாவது சிவலிங்கத்தை சொல்லும் பொழுது ஏழு விதமான லிங்கம்னு சொல்லலாம். ஸ்வயம்பூஹு தெய்வீகம் செய்வ திவ்யம் மானுஷம் ஆர்ஷகம் ஆசுரம் பானலிங்கம் ச என்று ஏழு விதமான லிங்கங்கள். ஸ்வயம்பூஹு என்றால் தான் தோன்றி, தானாக தோன்றி இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கெல்லாம் தான் தோன்றி ஸ்வயம்பூஹு. தெய்வீகம் தேவியர்ச்சிதம் து தெய்வீகம், அந்த தேவி என்ற அம்பாளால் ஸ்தாபிக்க, மயிலாப்பூர் கற்பக அம்பாள், அதுபோல அம்பாளால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவலிங்கங்களுக்கு தெய்வீக லிங்கம் என்று பெயர். திவ்யம் தேவார்ச்சிதம் செய்வார், தேவர்களால் பூஜிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு திவ்யம் என்று பெயர். சுயம்பூஹு தெய்வீகம் செய்வ திவ்யம் மானுஷம், மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு மானுஷலிங்கம் என்று பெயர். எனவேதான் இந்த ஸ்லோகத்தில் அனுக்கிரகாய லோகானாம் லிங்கபூதாக பிரதிஷ்டிதாக என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தையும் குறிப்பிடுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய ஆலயம் இதற்கெல்லாம் திருக்கோயில் என்று பெயர். எனவே நமது வீடுகளில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆத்மார்த்த லிங்கம் என்று நாம் சொல்வோமேயானால், ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு பரார்த்த லிங்கம் என்று பெயர். அது ஸ்ரீமத் காரணாகமம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை தான். ஆலய பூஜையினுடைய பலன் அனைவரையும் சென்று அடையும் என்பது எப்படி தெரியும்? கண்கூடாக பார்க்க முடியுமானா? அது பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம். காரியம் இருக்கு, காரணம் இருக்கு அப்படின்னா, ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கா, இந்த காரியத்தினுடைய காரணமாக எது இருக்கும், இதுதான் இருக்கும்னு நாம வந்து வாக்கியங்களை வச்சு தீர்மானம் பண்றோம். ஒரு கிராமத்துல பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் செழிப்பா இருக்கான்னா, வாக்கியம் என்ன சொல்றது? கோவில்ல பூஜை நடந்ததுன்னு சொன்னா கிராமம் சுபிக்ஷமா இருக்கும்னா, இப்ப கிராமம் சுபிக்ஷமா இருக்கிறது காரணம் என்னன்னா கோவில்ல நடைபெறக்கூடிய பூஜை தான். அப்ப ஆகம வாக்கியங்களை வைத்து இதெல்லாம் தீர்மானம் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் காரணாகமம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய கிராமாதிஷு விசேஷதா ஸ்தாபிதம் விதினா லிங்கம் சுரைர்வா முனிபிஹி நரைஹி ஸ்வயம் உத்பூத லிங்கம் ச பிரதிமாச்ச ஈஸ்வராத்மிகா பிரதிமாம்ச ஈஸ்வராத்மகம் தத் பரார்த்தம் சமாட்சாத்தம் சர்வேஷாம் ஆத்மனா பலம். இவ்வாறு சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய நமது வீடுகளில் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அதன் பலன் நமக்கு மட்டுமே கிடைக்கும். சர்வேஷாம் அனைவரையும் ரக்ஷணார்த்தாய காப்பாற்ற வேண்டி கிராமாதிஷு விசேஷதா கிராமம் நகரம் பட்டணம் போன்ற இடங்களில் எல்லாம் ஸ்தாபிதம் விதினா ஸ்தாபிதம் முறைப்படி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு லிங்கம் அதை பூஜை செய்தால் அந்த பூஜைக்கு பரார்த்த பூஜா. சுரைர்வா முனிபிகி நரைகி தேவர்கள் ஸ்தாபனம் செய்யப்பட்டதாக இருக்கலாம், முனிவர்களால், அதுபோல மனிதர்களால், அல்லது ஸ்வயம் உத்பூதம், இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய சிவலிங்கம் பரார்த்த லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரார்த்த எனவே திருக்கோயிலின் பூஜையின் பயன் என்னவென்றால், கிராமம் நகரம் போன்ற அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செழிப்பாக இருக்க வேண்டும், அனைத்து உயிர்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது திருக்கோயில் பூஜையினுடைய பலன் என்று ஒரே வரியில் சொல்லிவிடலாம். ஆனால் இதை நாம் நிரூபணம் பண்றதுக்கு நமக்கு இந்த விஞ்ஞான ரீதியான ஒரு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு ஒரு ஆசை வருது இல்லையா? அதை தீர்மானம் அதை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்டுரையை நான் படிக்க போறேன். இது வந்து குற்றாலம் பராசக்தி கல்லூரி ஆராய்ச்சி குழு அறிக்கை. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆலயத்தை எடுத்துட்டு அந்த கோவில்ல ஒரு அந்த பராசக்தி கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த ஆலயத்தை அறிவியல் பூர்வகமாக அவ பரீட்சை பண்ணியிருக்கா. அப்ப அவளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல பதிவு பண்ணியிருக்கா. அதை நான் படிக்கிறேன். கோயில்களில் இந்த எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, திருக்கோயிலினுடைய பலனானது நமக்கு கண்கூடாக இருக்கிறது. ஆகமங்கள் சொல்றது சொன்னாலும் கண்கூடாக இருக்குன்னு விஞ்ஞானமானது நிரூபணம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கோயில்களில் நாள்தோறும் செய்யப்படும் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை ஆகியவை விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைப்பது எவ்வாறு? ஆலயத்தில் மூல விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது என்ன என்ன மாறுபாடுகள் நிகழ்கின்றன என்பதை நாங்கள் அறிய விழைந்தோம். எனவே ஒரு கற்சிலைக்கு தண்ணீர், அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோவிலுக்கு போல வீட்டிலேயே ஒரு கல் சிலையை வச்சு அந்த கல் சிலைக்கு கோவில்களில் நடைபெறக்கூடிய ஒரு ஒரு அபிஷேக திரவியங்களையும் அங்கு விட்டு அதா பரீட்சை பண்ணியிருக்கா. எனவே ஒரு கற்சிலைக்கு தண்ணீர் எண்ணெய் பால் தேன் தயிர் குங்குமம் விபூதி ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்தோம். அப்பொழுது அந்த சிலையில் மேலே சொன்ன ஒவ்வொரு பொருளுக்கும் மின் கடத்தும் திறன் மாறுபடுவதை நாங்கள் கண்டோம். ஒரு ஒரு பொருள்களுக்கும் அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அது இந்த சிலையோட சேரும்பொழுது இன்னும் அதிகரிக்கிறதுன்னு சொல்றார். அவற்றை கீழ்காணும் அட்டவணைகள் காட்டியுள்ளோம். அபிஷேகத்தின் போது சிலையின் மின் கடத்தும் திறன் மாறுபடுகிறது. அபிஷேக பொருள் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கா. அதாவது தண்ணீர், தண்ணீருக்கு மின்னோட்டம் 28.28, சிலையின் மின் கடத்தும் திறன் 2.8, சாதாரணமாக உனக்கு கற்சலைக்கு ஒரு புள்ளி 28 அந்த ஒரு எண்ணிக்கையில் அதனுடைய மின் கடத்தக்கூடிய திறன் இருக்குன்னா, ஜலம் விடும் பொழுது 2.8 அதிகரிக்கிறது. எண்ணெயை விடும் பொழுது எண்ணெய்க்கு 22 மின் கடத்தும் சக்தி இருக்கும் பொழுது 0.22. சிலையில் அந்த எண்ணெயை சேர்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மின் கடத்தும் சக்தி 2.2. பாலுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சக்தி 0.2. சிலையில் 20, தயிருக்கு 0.7, சிலையில் 70, சந்தனத்திற்கு 0.15. அந்த சிலையில் அந்த சந்தனத்தை சாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய மின் கடத்தும் சக்தி 15. இவ்வாறு தண்ணீர், எண்ணெய், பால், தயிர்னு எல்லா பொருள்களையும் அந்த கல்லில் அபிஷேகம் செய்து அவர்கள் பரீட்சை செய்திருக்கிறார்கள். அந்த குற்றாலம் பராசக்தி கல்லூரியை சார்ந்த மாணவர்கள். தயிர், பால், தண்ணீர், சந்தனம் ஆகிய அபிஷேகங்களின் போது சிலையின் மின் கடத்தும் திறன் அதிகமாக உள்ளது. எண்ணெய், தேன், விபூதி, குங்குமம், பூ ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் போது சிலையின் மின் கடத்தும் திறன் குறைந்தாலும் நிலையாக உள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே தீபாராதனை செய்யும் பொழுது சிலையின் மின் கடத்தும் திறன் நிலையாக இருப்பது கவனிக்கத்தக்கது. மேலும் அபிஷேக பொருட்களான குங்குமம், பால், தயிர், தேன், நீர் ஆகியவற்றின் ஒரு மதிப்பு, இந்த pH-னு ஒரு மதிப்பு குறிப்பிட்டிருக்காங்க. pH மதிப்பும் அளவிடப்பட்டுள்ளது. ஒரு திரவத்தின் மதிப்பு அதிகரிப்பது அதன் எதிர் மின்னோட்டம் அதிகரிப்பதையே குறிக்கும். குங்குமம், சந்தனம், மஞ்சள், தண்ணீர் ஆகியவை அதிக மதிப்புள்ளவை. இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வதால் கர்ப்ப கிரகத்தில் உள்ள காற்று மண்டலத்திலும் எதிர் மின்னோட்டங்கள் அதிகரிக்கின்றன. அதற்கும் ஒரு அட்டவணை கொடுத்திருக்கா. தண்ணீருக்கு ஒரு pH 5 அப்படின்னு கொடுத்திருக்கா. சாரமா நாம தெரிஞ்சுக்கணும்னா, கோவிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு மாற்றமானது, அதுவும் அந்த மாற்றம் நமக்கு நன்மையை பழக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அபிஷேகம் அர்ச்சனையை தொடர்ந்து தீபாராதனை செய்யும் பொழுது காற்று மண்டலத்தில் என்ன மாறுபாடு ஏற்படுகிறது என்றும் சோதனை செய்தோம். காற்று மண்டலத்தில் ஒரு மின் தேக்கியை அமைத்து அதற்கு குறிப்பிட்ட மின்னூட்டத்தை கொடுத்து அதை அறிந்து குறித்து கொண்டோம். தூபம் காட்டும் பொழுது அந்த காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டால் மின் தேக்கியின் மின்னோட்டம் மாறுபடுவது சோதனை மூலம் தெரிய வந்தது. ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒன்னொன்னும் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு நல்ல பயனை கொடுக்கிறது. இதிலிருந்து கர்ப்ப கிரகத்தில் உள்ள காற்று மண்டலம் ஓரளவு அயனிக்கப்படுவது தெளிவாகிறது. pH மதிப்பு அதிகம் உள்ள பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது காற்று மண்டலம் அதிக எதிர் மின்னோட்டம் பெறுவது தெரிய வருகிறது. மேலும் ஈரப்பதம் உள்ள காற்று மண்டலத்தில் பிராணவாயு அழுத்தம் அதிகிறது என்றும் அதிகரிக்கிறது என்றும் அந்த காற்று மண்டலம் பிராணவாயு மூலக்கூறுகளை அதிக அளவில் பெறுவதால் அக்காற்று உடலுக்கு நன்மை பயக்கும். இது மாதிரி அந்த சமயத்தில் அபிஷேகம் செய்வது போன்ற சமயத்தில் ஆலயத்தில் செல்லும் பொழுது சரீரத்திற்கும் ஆரோக்கியம் ஏற்படுகிறது. மேலும் ஒளியின் திசை வேகம் ஈரப்பதமிக்க அக்காற்றில் அதிகமாக இருக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. இது போல பல விஷயங்கள். இந்த விஞ்ஞான உண்மையை அன்றே அறிந்திருந்த நம் முன்னோர்கள் குன்று தோறும் குகனையும் கடற்கரைகளில் ஆலயங்களையும் அமைத்ததோடு அல்லாமல் அருவிக்கரைகளையும் புண்ணிய தீர்த்தங்களாக ஆக்கி வழிபட்டு வந்தனர் என்பதை உணரும் போது நம் உள்ளம் பெருமிதத்தில் விம்புகிறது. ஆலயங்களுக்கு செல்பவர்கள் மேலே சொன்ன பலனை தொடர்ச்சியாக பெறுவதற்காகத்தான் ஆலயங்களில் 6 கால அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடத்தி வருகிறோம். அப்பொழுதுதான் அந்த விக்கிரகத்தில் தொடர்ந்து அதிர்வுகள் நிலைத்து இருக்கும். இந்த அதிர்வுகள் விக்கிரகத்திற்கு அடியில் உள்ள தாமிரத் தகட்டில் ஆற்றலாக சேர்க்கப்படுகின்றன. ஆலயங்கள்ல அந்த விக்கிரகத்திற்கு அடியில் அந்த யந்திரஸ்தாபனம் செய்திருக்கிறார்கள். அந்த யந்திரஸ்தாபனத்தினுடைய பலம் எல்லா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், வஸ்திரம் அணிவிக்கும் பொழுது, ஆபரணங்கள் அணிவிக்கும் பொழுது, புஷ்பங்கள் கந்தம் சமர்ப்பிக்கும் பொழுது, இது போல் ஒவ்வொரு சமயத்திலேயும் இந்த கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் நிரூபணம் செய்து விஞ்ஞான ரீதியான ஒரு நல்ல பலன் ஏற்படுகிறது என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். எனவே திருக்கோயில் பூஜையிற்கு பயன் என்பது நிச்சயமாக விஞ்ஞான ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஆதுனிகமான ஒரு ரீதியில் உள்ள விஷயம். சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த திருமூலர் பல இடங்களில் கோவில்களில் பூஜையானது தடைப்படும் பொழுது என்னென்ன அந்த கிராமத்திற்கு என்னென்ன கேடுகள் எல்லாம் நிகழும் என்று குறிப்பிடுகிறார். முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிலும் மன்னருக்கு தீங்கு உள வாரி வளங்குன்றும். முன்னவனார் கோயில், சிவபெருமானின் கோயில், அந்த கோயிலில் பூஜைகள் முட்டிடும், அந்த பூஜைகளுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் மன்னார்க்கு தீங்கு, மன்னவர்களுக்கு மன்னவனுக்கு தீங்கு ஏற்படும், வாரி வளங்குன்றும், அந்த நீர்நிலைகளில் நீரின் தேவையானது குறைந்துவிடும், கண்ணம் களவு மிகுந்திடும், காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே, இந்த நாட்டில் திருடு போன்ற பயங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்படும் என்று. எனவே கோவிலில் பூஜை நன்றாக நடைபெற்றால் இந்த எந்த கேடுகளும் நடைபெறாது என்பது திருக்கோயிலின் ஒரு பயன். அடுத்து மற்றும் ஒரு திருமந்திரம், தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னமே அரசு நிலை கெடும். ஒரு சிவலிங்கம், இது ஆகமத்தில் உள்ள விஷயம்தான், சுஷ்டிதம் துஷ்டிதம் வாபி சிவலிங்கம் ந சாலையே. சுஷ்டிதமாக சிவலிங்கமாக இருந்தாலும் துஷ்டிதமான சிவலிங்கமாக இருந்தாலும் சிவலிங்கத்தை அசைக்க கூடாது. அதை திருமந்திரம், தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால், தாவரலிங்கமாகிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பறித்து அதை சலனம் செய்து வேறு இடத்தில் ஸ்தாபித்தால் ஆவதன் முன்னமே அரசு நிலை கெடும், அந்த அரசிற்கு கேடு ஏற்படும். சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும், எல்லா விதமான வியாதிகளும் ஏற்படும். எனவேதான் அசுரைர் முனிபிர் தேவைஹி தத்துவ வித்திஹி பிரதிஷ்டிதம் ஜீர்ணம் வாபி அதவா பக்னம் விதினாபி ந சாலையே என்று இந்த ஆகமத்தில் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தை திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். காட்டுவித்தார் மதிர் கல் ஒன்று வாங்கிடில் வேட்டுவிக்கும் அபிடேகத்து அரசரை. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லை அசைக்கினாலும் கூட அந்த அரசனின் பதவியானது சரிபோகும். வெட்டுவிக்கும் அபிடேகத்தரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் வெட்டுவித்தேவிடும் விண்டவன் ஆணையே. இந்த தவறான செயல்களை செய்பவர் வேதியராக, வேதம் பயின்ற ஒரு பிராமணராக அந்தனராக இருந்தாலும் இந்திரனாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கெட்ட பலனானது நிச்சயமாக ஏற்படும். ஆற்றரு நோய்மிக் கவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூஜைகள் தப்பிடல் தானே. ஆலயங்களில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் தப்பு தவறுகள் ஏற்பட்டால் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டால் இந்த எல்லா விதமான சிரமம், ஆற்றரு நோய் மிக்க அவனி மழையின்றி, இந்த அவனி இந்த உலகமானது நோய் வாய்ப்பட்டு அனைவருக்கும் நோய் ஏற்படும், மழையின்றி போகும். மன்னருக்கு மன்னர் போர் வலி குன்றுவர், மன்னரின் சேனைக்கு வலியா பலமானது இழந்து விடுவார்கள். கூற்றுகள் இதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடல் தானே என்று கூற்றுதைத்தான். இந்த காலசம்ஹார மூர்த்தியாக திகழக்கூடிய சிவபெருமானின் ஆலயங்களில் பூஜைகள் தவறாக நேர்ந்தால் என்று கூறுகிறார். எனவே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஆலய பூஜைகள் நன்றாக ஏற்பட வேண்டும். இந்த பல ஆலயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நிகழக்கூடிய ஒரு ஒரு பிரார்த்தனை, இந்த பரார்த்த பூஜைக்கும் ஆத்மார்த்த பூஜைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலன், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆலயங்களுக்கு நாம் செல்லாவிட்டாலும் கூட அந்த பூஜையினுடைய பலனானது அனைவரையும் சென்று அடையும் என்ற ஒரு நோக்கத்தில் அவரவர்கள் அவரவர்களின் அந்த ஆசிரமத்திற்கு உரிய அந்த வர்ணத்திற்கு உரிய காரியங்களை செய்தால் போதும், அனைவருக்கும் பிரதிநிதியாக ஆலயத்தில் பூஜை நடைபெறும், அந்த பூஜையின் பயன் அனைவரையும் சென்று அடையும் என்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்டவையே ஆலயங்கள். அதை நிரூபணம் செய்யக்கூடிய அளவில் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பல உற்சவ காலங்களில் பல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். அந்த உற்சவ பிரகரணத்தில் வியோமக்ஷிதி ஸ்வர்க தலஸ்திதானாம் ஹிதாய பாதாள நிவாசினாம் ச விநாச ஹேதோ சுர வித்விஷாம் ச பேரீமகம் சம்பிரதி தாடயாமி. அந்த பேரி தாடனம் என்று உற்சவத்தில் வந்திருக்க அந்த பேரி தாடனம் செய்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து, அனைவரும் வாருங்கள், எங்களது திருக்கோயிலில் அந்த துவதாரோகணமானது நடைபெறுகிறது என்று அவர்களை கூப்பிடுவதற்காக அந்த பேரி தாடனம் என்று செய்வார்கள். அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் வியோமக்ஷிதி ஸ்வர்க தலஸ்திதானாம் ஹிதாய. ஆகாயத்தில் இருப்பவர்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள், பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சுகமாக இருக்கும் பொருட்டு இந்த பேரியை நான் அடிக்கிறேன். வியோமக்ஷிதி ஸ்வர்க தலஸ்திதானாம் ஹிதாய பாதாள நிவாசினாம் ச விநாசஹேதோ சுரவித்விஷாம் ச அசுரர்கள் அழியும் பொருட்டு பேரீமகம் சம்பிரதி தாடயாமி. எனவே அனைவரும் க்ஷேமமாக இருப்பது இந்த உற்சவத்தின் பயன். அதேபோல் மற்றொரு ஸ்லோகத்தில் அஷ்டாதசானாம் கணதேவதானாம் சராசரைஹி பூத கணைஷ்ச திருப்தியை என்று இந்த பதினெட்டு விதமான கணங்கள், இந்த பதினெட்டு கணங்களை சார்ந்தவர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்று பேரிதாரணம் செய்கிறார்கள். பிரம்மேந்திர நாராயண ருத்ரமூர்த்தேக பிரசித்தயந்தீம் கிருத சசிய விருத்திம் என்று அந்த கிராமத்தில் சசியங்கள் பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக பேரிதாரணம். எனவே பேரிதாரணத்தின் பயன் பயிர்கள் நன்றாக விளைய வேண்டும். சகல சுர விபூதிம் சாபயித்ரீம் புரஸ்தாத் நிகில புவனலக்ஷ்மி கேளன ஸ்தாபயந்தீம் என்று எல்லா தெய்வங்களுக்கும், தெய்வங்களுக்கு கூட அவரவர்களின் விபூதி நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சகல சுர விபூதிம் கியாபயித்ரீம் புரஸ்தாத்து நிகில புவனலக்ஷ்மி கேளன ஸ்தாபயந்தீம் எல்லா உலகங்களிலேயும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பேரிதாடனம் செய்கிறேன். அடுத்து பிரார்த்தனை எல்லாம் பார்க்கணும். நாம எதுக்குன்னு சொன்னோம்னா, யாரோ அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர் ஒன்று நல்லா இருக்கிறார்னு பிரார்த்தனை பண்ணல. அது போல அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா ராதா மட்டும்தான் நன்னா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணல, அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. ராஜா தர்மமதி எல்லாம் அந்த உற்சவ காலத்தில் வரக்கூடிய பிரார்த்தனை. அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும்? ராஜா தர்மமதி, தர்மத்தில் நாட்டம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ராஜா தர்மமதி பிரஜாக சுச்சரிதாக, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நன்னடத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பூஜா தனாக சஜ்ஜனாக, எல்லா நல்லவர்களும் சிவ பூஜை செய்வதையே தனது அரணாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பூஜா தனா சஜ்ஜனாக ஷட் கர்ம பிரவராக த்விஜாக, அந்தனர்கள் அனைவரும் அறு தொழில் பூண்டவர்களாக இருக்க வேண்டும். ஷட் கர்ம பிரவராக த்விஜாக, பிரதிதினம் வித்யா அனவத்யா சதா, நாம் படிக்கக்கூடிய கல்வியானது குற்றமற்ற அப்பழுக்கற்ற கல்வியாக இருக்க வேண்டும். வித்யா அனவத்யா சதா வாணி சந்நிஹிதா சதா கவிமுகே, கவிஞர்களது வாயில் அந்த சரஸ்வதியானவள் எப்போதும் இருக்க வேண்டும். வாணி சந்நிஹிதா சதா கவிமுகே எவ்வாறு இருக்க வேண்டும்? சானந்தம் அவ்வியாகுலா, ஆனந்தமாக சரஸ்வதி அனைவரின் அந்த கவிகளது வாய்களில் திகழ வேண்டும். வியாகுலமாக, மாறுதல் அடைந்தவளாக இருக்கக்கூடாது. சர்வே சந்து சிவார்ச்சனாதி நிரதாக, அனைவரும் சிவ பூஜை போன்றவற்றில் தலைத்தவர்களாக இருக்க வேண்டும். சௌஜன்ய சந்தோஷினாக, எல்லா மக்களுக்கும் சௌஜன்யம், ஒருவரோடு மற்றொருவர் இணக்கமுற்றவர்களாக நல்லிணக்கம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது. எனவே திருக்கோயிலின் பயன் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். மற்றும் ஒரு ஸ்லோகம் ஸ்ரீகண்டா குண்டிதாரிகி, இது போல நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அதை சொல்லிகிட்டே போலாம். இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல பூஜையினுடைய, திருக்கோயில் பூஜையினுடைய பயன் நல்லதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த விதத்தில் நல்லது அப்படின்னு நாம விரிவாக தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த உபன்யாசம்.
1: முருகன் புகழ்வாடும் சபை பெங்களூரிலே தனது 9வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவுடன் இணைந்து திருமந்திரமும் அதன் விளக்கமும் என்கிற தலைப்பிலே சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டியிருக்கிறது.
2: அதனாலதான் அப்பர் சாமியும் சொன்னார், நெஞ்சே நீ வா. யார கூப்பிடுறாரு? யார கூப்பிடுறாரு? நெஞ்சே நீ வா. நெஞ்சு வெளியில் இருக்கு. நெஞ்சே நீ பக்கத்து விட்டுக்காரனே கூப்பிடுறாரு? எய்த்து விட்டுக்காரன கூப்பிடுறாரா? நெஞ்சத்தை தான் கூப்பிடுறாரு. நெஞ்சே நீ வா. நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன், நீ என்ன வெளியில செருப்புகிட்டே நிக்கிறியே, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, உள்ளவா. நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல இருந்தா எப்படி? நாம எங்க இருக்கிறோமோ அங்கே நம்முடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம்னு பேரு. யோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் எங்க இருக்கிறேனோ அங்கேயே என்னுடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம். அது ரொம்ப கஷ்டம்ங்கிறீங்களா? கஷ்டமா அது? கஷ்டம் தான். எங்க டிவி சீரியல பார்க்கும்போது அங்க பாருங்க, அந்த டிவியை விட்டு அந்த அந்த கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறது இல்ல. சென்னையில ஒரு இடத்துல அப்படியே ஆழமா எல்லாரும் வீட்டில இருக்க அத்தனை பேரும் டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஓடுது ஒரு சீரியல், அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல இன்டர்வல் போட்டான். போட்ட உடனே அந்த அப்பா கார சொன்னா, டேய் ஐஸ் வாட்டர் எடுத்துருவாடா. அவன் திரும்பி பார்த்தா, அப்பா பிரிட்ஜ காணும்பான். என்னது பிரிட்ஜ காணுவான்? உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க பீரோவை காணுங்க. என்னது பீரோவை காணும், பிரிட்ஜ காணுன்னு அலறி அடிச்சுட்டு வெளியில போனா எய்த்த மலையை கடைக்காரர் கேக்குற, எங்க ஊடு காலி பண்றீங்களா? ஏன்னா ஒன்னும்னா வெளியில போயிட்டு இருக்கு, ஏதாவது காலி பண்றீங்க போல. வீட்டுக்குள்ள வந்து பீரோ டிவி எடுத்துட்டு போக, அந்த பிரிட்ஜ் எடுத்துட்டு போறது கூட தெரியாம டிவி சீரியல் பாக்குறாங்க. அதனால அது பேர் யோகம் தான். என்ன யோகம், அருமையான யோகம், டிவி பார்க்கும் போது யோகம் என்ன, அது பேர் அவயோகம்னு பேரு. இதுவே கோயிலுக்கு போய் நீங்க இருந்தா அதுக்கு பேர் சிவயோகம்னு பேரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த யோகத்தை சொல்லுகிறார் சுவாமி.

கைகலந்தேனே, கைகலத்தல், கைகலத்தல், கைகலந்தேனேங்கிற கைகலத்தல் என்ன அர்த்தம் பத்தீங்களா? காட்டுறாரு இப்படியே இப்படின்னு கைகலத்தல் என்ன தமிழ் ஐயா சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, நான் ரொம்ப ரசிச்சேன் அவங்க சொன்னது. இந்த தமிழ் படுகிற பாடு இருக்கு பாருங்க எங்க, அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு தனி தமிழாவே இருக்கு, டிக்ஷனரியா போடணும் போல இருக்கு. இந்த ஈழத்து பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப பிரமாதமா இருக்கும். உண்மையிலேயே நான் ஈழமும் போயிட்டு வந்திருக்கேன், ஐயா கூட சமீபத்தில் இலங்கை போயிட்டு வந்தாங்க. இருக்கின்றது அப்படின்னு அழகா சொல்லுவாங்க, இருக்கின்றதுன்னு. கொஞ்சம் அப்படியே ஈழத்து பக்கம் தாண்டி நம்ம திருநெல்வேலி பக்கம் வந்தீங்க வச்சீங்கன்னா இருக்கிறது, சரி பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கிறது. மதுரை தாண்டி வந்தீங்கன்னா இருக்குது அப்படிம்பாங்க. அப்படியே விழுப்புரம் வந்தீங்கன்னு வச்சீங்களா விழுப்புரம் பக்கம் வந்தா இருக்கு அப்படிமா. சென்னைக்கு வந்தா கீது, எனக்கு ரொம்ப நாளா புரியல என்னது கீது கீது இருக்கிறத. இந்த பக்கம் ஒரு நசுக்கு, இந்த பக்கம் ஒரு நசுக்கு, அப்படி நசுக்கி அக்கீது அப்படின்னா. அது இன்னொரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவான், எங்க போல டபாய்க்கிறம்மா, டபாய்க்கிற டபாய், என்னடா டபாய்க்கிறடா, ஏண்டா அப்பா ஏக்கிற, ஏண்டாவில டானா எடுத்துக்கிட்டான், அப்பாவில பானா எடுத்துக்கிட்டான், ஏக்கிற கீரை எடுத்துக்கிட்டான், இதுல மூணு சேர்த்தான் டபாய்க்கிற அப்படி. இத தமிழுக்கு தனி டிஸ்டரியே போடணும் போல இருக்குது அப்படி. ஆக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மிக அற்புதமாக திருமுறை தமிழாகட்டும் திருமுறையாகட்டும் அந்த தமிழ் மந்திரங்களாகட்டும் நாம அந்த மொழியை வளர். இன்னும் சொல்ல போனா இந்த திருமுறைகளை கற்பதன் மூலமாக உண்மையான தமிழ் என்னன்னு நாம தெரிந்து கொள்ளலாம். அது வேற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப அற்புதமாக. அப்படி சுவாமி சொல்லுகிறார், ஈசனை கைகலந்தேனே. இப்ப சொன்னார் பாத்தீங்களா கைகலத்தன்னு, கைகலத்தல்னா சண்டை போடுறதுன்னு. அந்த பொருளை தான் பத்திரிக்கையுமே எழுதுறாங்க. ஆனா உண்மையிலே கைகலத்தல்னா என்ன அர்த்தம்னா கைனா ஒழுக்கம்னு அர்த்தம். கைகலத்தல்னா ஒழுக்கம் கலந்த நிலை, தலைவனும் தலைவியும் கூடுவதற்கு கைகலத்தல் அப்படின்னு பேர். நான் கைகலந்தேனே திருவருப்பால கூட சொல்லுகிறார், கைகலத்தல் என்பது ஒழுக்கத்தோடு இணைதலுக்கு கைகலத்தல் பேரு. சண்டைக்கு என்ன தெரியுமா கை கலைப்புன்னு பேரு. கை கலைத்தல்னா கைனா ஒழுக்கம், கைனா என்ன அர்த்தம் சொன்ன ஒழுக்கம். கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேனர் இல்லையா, இந்த மெய்தான் அரும்பி விதுவிதிர்த்தும் விரையார் கடற்கல்ல. முதல் கையு இந்த கையு, இரண்டாவது கையு ஒழுக்கம் அர்த்தம். ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு பேரு வாழ்க்கை அப்படி பேரு. வாழ்க்கை என்றால் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு வாழ்க்கைன்னு பேரு. எப்படி வேணா புழைச்சுக்கிறதுக்கு பேரு பொழப்புன்னு பேரு. வாழ்க்கைனா ஒழுக்கத்தோடு வாழ்வது. இங்க சொல்றாரு கை கலந்தேனேங்கிறார். இந்த கை கலந்தால் தமிழ் பாருங்க, திருமந்திரத்து காலத்திலேருந்து அது ஒழுங்காத்தான் வந்திருக்குது. அது கை கலைப்ப வந்து கை கலத்தலா மாறிடுச்சது. உயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் ஒரு செய்தி சொல்லுகிறார். குயிலுக்கு முட்டையிட தெரியுமே தவிர அடைகாக்க தெரியாது. அது என்ன பண்ணுமா, இந்த காக்காவோட கூட்டுல கொண்டு போய் இந்த முட்டையை இடுமா. ஏன்னா காக்கா வந்து கூடு கட்டுறதுல எக்ஸ்பர்ட், நல்லா முத்து முத்து நல்லா அருமையா கட்டும். அது அதோட முட்டையெல்லாம் இடுறதுக்காகத்தான் அது கட்டும். அதோட முட்டையை இடுகிற பொழுது இந்த காக்கா லேசில் விடாது. அதுக்காக என்ன பண்ணுமா, இந்த ஆண் குயிலு இந்த காக்காவை விரட்டுமா, அங்கிருந்து இருக்க முடியாது அப்படி. இது அது விரட்டணும்னா அந்த கூட்டை விட்டு அது கொஞ்சம் தூரம் போயிடும். அப்ப இந்த பெண் குயில் அங்க போய் இருந்து முட்டையை இட்டுரும். இட்டதுக்கு அப்புறம் அதுக்கு குஞ்சு பொறிக்க தெரியாது, அது என்ன பண்ண அடகாக்க தெரியாது, வந்துடும். இந்த காக்கா திரும்ப வந்துடும் தான் இடத்துக்கு. இதுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தவொடனே முட்டை இருக்குது. இந்த காக்காவுக்கு தெரிய வேணா இது நம்ம முட்டையா இது ஏதுறான்னு, இது மட்ட காக்கா இது தண்ணுதுன்னு நினைச்சுக்கும். இது அது மேல உட்கார்ந்து அதை அடகாக்கும். அடகாத்த உடனேயே அது ஒரு நாள் அந்த முட்டை உடைந்து வெளியில வரும். எப்படி இருக்கும் அது பார்த்தா, எப்படிமா இருக்கும், சிவப்பா இருக்குமா, கண்ணங்கரேன்னு இருக்கும். பார்த்தா காக்கா குஞ்சு மாதிரியே இருக்கும். காக்கா அதை நினைச்சுக்கும், தங்க குஞ்சுன்னு நினைச்சுக்கும். குஞ்சா இருக்கிற பொழுது காக்கை குஞ்சுக்கும் குயில் குஞ்சுக்கும் வேறுபாடு கிடையாது. அது பார்த்தா இருக்கும், ஓ நம்ம குஞ்சு தான் அப்படின்னு நினைச்சுக்கோ. பாத்தீங்கன்னா மெனக்கட்டி ஓடி ஓடி போய் அதுக்கு இறையெல்லாம் தேடி கொண்டு வந்து அதுக்கு வாயில விட்டோம். இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதானே, இந்த பெண் குயில் பக்கத்து மரத்துல இருந்து சூப்பர்விஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கு, இது முழுக்க இதை வளர்த்துக்கிட்டே வரும். எத்தனை நாள் வளர்க்கும் தெரியுங்களா, ஒரு நாள் இந்த குஞ்சு எப்படி கத்தும், கான்னு கத்துறதுக்கு பதிலா கூன்னு கத்திரும்.
இந்த கூணு கத்துன உடனே இது பயந்து போய் அடுத்த மரத்துக்கு போய் உட்கார்ந்துரும். இது என்ன நம்மளுது இல்ல போல இருக்க அப்படின்னு நினைச்சு பயந்து போய் உட்கார்ந்துரும். அன்னைக்குத்தான் தெரியும் இது நம்மளுது இல்லைன்னு. இல்லையா, நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது நம்ம பிள்ளை, இது நம்ம பிள்ளை, இது நம்ம பிள்ளைன்னு வளர்த்துக்கிட்டே வருவோம். அது ஒரு நாள் சொல்லும், நீ ரொம்ப இருபுற, என் பொண்டாட்டி தூங்க முடியல, அதனால நீ வெளியில போய் திண்ணையில படுத்துக்கன்னு சொல்லும் பாருங்க. அப்ப தெரியும், ஆஹா இது நம்மளுது இல்ல அப்படின்னு அப்ப தெரியும். நான் சொல்லல, கூகா என என் கிளை கூடியழ. அருணகிரிநாதர் கந்தரன் சொல்லுகிறார், கூகா கானு கத்த வேண்டியது எப்படி கத்துமா, கூணு கத்திருமா. இத நம்முடைய சாமி சொல்லுகிறார், அம்பாளுக்கு அடைகாக்க தெரியாது அவளுக்கு, அதனால என்ன பண்ணுவாளா, மானுட உடல்களிலே அதை வைத்து அடைகாப்பாளாம். அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வயிற்றிலே அடைகாக்கிற பொழுது இந்த கருவை தன்னுடையது என்று அவர்கள் நினைத்து மயங்குவார்களாம். அது சாமி சொல்லுகிறார், அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை. இந்த கரு தரிச்ச உடனே அவ வேலை செய்ய மாட்டேங்கிறாளாம், இந்த கருவுக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று பயப்படுகிறாளாம், இது எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி செய்ய மாட்டேங்கிறா, யார் கொடுத்தானே நினைக்க மாட்டேங்கிறா. மயக்கத்தால் வளர்க்கிறாள், எப்படி தெரியுமா, காக்கை வளர்க்கின்றவாறே அப்படின்னார். இது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க, இதுக்கான ஆதாரம் இருக்கா, இந்த மாதிரி குயில் காக்கா கூட்டில் போய் இடுறதுக்கு, இல்ல அது கத பரம்பரையா சொல்லிட்டே வர செய்தியான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற பொழுது, மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஹிந்து பேப்பர்ல ரொம்ப அற்புதமாக இந்த செய்தியை, ஒரு காக்கையினுடைய கூட்டிலே குயில்கள் சென்று முட்டையை இடுகின்றன, அதற்கு அடைகாக்க தெரியாத காரணத்தினாலே காக்கை தான் அதை அடைகாக்கின்றன என்கிற செய்தியை சொல்லி, திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் 100க்கு 100 உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அந்த செய்தி அமைந்தது. என்ன கூட ஒருத்தர் கேட்டார் ஒரு தடவை சொல்லுகிற பொழுது, என்னங்கய்யா நீங்க சொல்லுகிறீர்கள, இதுக்கு சுவலாஜிக்கலா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு. இப்ப எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு, அந்த பேப்பர் கிளிப்பே எடுத்து வச்சிருக்கிறேன் பத்திரமா, கேட்டா யாராவது காட்டுறதுக்கு. ரொம்ப அழகா ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லுகிறார், அந்த ஹிந்து பேப்பர்ல சொல்லுகிறாங்க, இது டாக்டரேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், டாக்டரேட் பண்ணலாம். நான் கூட ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னேன், டாக்டரேட் பண்ணுங்களேன்னு சொன்னேன், அவர் கேட்டார் காக்காய்க்கு டாக்டரேட்டா அப்படின்னு கேட்டாராம். இன்னும் காக்கானா அவ்வளவு கேவலமா என்று அவர் அதில் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி, இனி அடுத்ததாக இன்னும் ஒரு பகுதி நாம சிந்திப்போம். திருமந்திரம் காட்டும் திருமால், அது மட்டும் அட்டவிராட்டானம் பார்க்க நேரம் இல்லை, அதனால நான் திருமந்திரம் காட்டும் திருமால் என்பதிலே ஒரு 4 பாடல்களை இப்பொழுது ஐயா அவர்கள் இசைப்பார்கள். அதனுடைய விளக்கத்தை அடியன் சொன்ன பிறகு, ஏன்னா அதுல சில விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது, அதனால அந்த பகுதியில் அடியன் விளக்கம் சொன்ன பிறகு அவர்கள் நிறைவாக இந்த திருமுறை இசை இசைத்து நிறைவு செய்வார்கள்.

நான் ஒரு வைணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, திருமால் கையில அந்த சக்கரம் இருக்கிறதே, அது சுழலுகிறதா அல்ல அப்படியே நிக்கிறதான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, சுழண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னார். நான் கேட்டேன், அப்படி சுழறுகிறதுன்னு சொன்னா என்ன ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அது ரெவல்யூஷன் பர் மினிட் வேறுமே ஆர்பிஎம் வேணுமே, அது என்ன ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு பார்த்தார், பிரபந்தத்தில் ஏதாவது இருக்குங்களா ஐயான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கன்னு சொன்னார். உடனே அவர் கேட்டார் திரும்பி, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியும்னு எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியும்னு, திருமுறையில் இருக்குன்னு. இப்ப உங்களுக்கு அந்த கேள்வியை வைக்கிறேன், வாட் இஸ் த ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆஃப் சக்கரம்? திருமா கையில் வச்சிருக்காருலே ஒரு சக்கரம், அதனுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. நான் கேள்விக்கு பதில் கடைசியில் சொல்லுவேன். இதுல திருமாலை பற்றி நிறைய செய்திகள் சொல்லுகிறார் நம்முடைய திருமந்திரத்துல. அதுல ஒரு செய்தியை சொல்லுகிறார், இந்த சக்கர வரலாறு தான் சொல்லுகிறார். இந்த சக்கரம் எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொன்னாருன்னா, சலந்தரன் ஒரு அசுரன், அவன் ரொம்ப தேவர்களை துன்புறுத்துறான், அவனை சமாரம் பண்ணணுங்கிறதுக்காக சிவபெருமான் போய் முறையிட்டார்கள். அவர் சொன்னார், நேரடியா அவன்கிட்ட சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் வழி செய்யறேன்னு அவர் கிளம்பினார். தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட தஞ்சமடைந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட அந்த சலந்தரன் சிவபெருமானோடு போர் செய்யறதுக்காக வந்தான். இவர் வழியில ஒரு பெரிய ஒரு அந்தனர் போல வேதியர் போல நின்றுட்டு இருந்தார். எங்கப்பா இவ்வளவு வேகமா போகிறாய் என்று கேட்கிறார். நான் சிவனோடு போர் செய்ய போகிறேன். இதப்பா சிவனோடு போர் செய்ய போகிறாயா, உனக்கு அவ்வளவு வல்லம் இருக்கிறதா, என்னையா என்ன இப்படி கேட்கிற, நான் எவ்வளவு பெரிய வல்லமோடையும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, நீ சிவனோடு போர் செய்யறேன்னா உன் வல்லமை என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும், அந்த வல்லமையை எனக்கு காட்ட முடியுமான்னு. யோ, நான் அது காட்டினா தாங்க மாட்டேன் அப்படின்னாரு. இல்லீங்க, நீங்க எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டு, எப்படி காட்டுறதுன்னு சொல்லுன்னு. இந்த ஒரு நிமிஷம்ட்டு அந்த வேதியர் என்ன பண்ணார், தன்னுடைய கால் பெருவிரல், இடது கால் பெருவிரல், எப்பவுமே சிவபெருமான் ரொம்ப அதிகமாலாம் யூஸ் பண்ணவே மாட்டார், அவருக்கு அந்த தேவையானது இடது கால் பெருவிரல் தான். என்ன ராவணனை பிரஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல யமனை உதைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இங்க கூட இந்த நிலத்தை கீறினாரு, அதுக்கும் இடதுகால் பெருவிரல் தான். அதுக்கு மேல அவர் இன்னும் அதிகமா சிரமப்படுறது இல்ல. இந்த இடதுகால் பெருவிரலை வச்சு நிலத்தின் மேல ஒரு சக்கரம் வரைந்தார். வரைந்து அதுக்கு ஆரங்கள் எல்லாம் போட்டார். போட்டுட்டு காட்டினார், இத பாருன்னார். பார்த்தா, என்னையா படம் போடுறன்னார். நான் படம் எல்லாம் போடல, இது என்னன்னு பார்த்து சொல்லு. சக்கரம்னா சக்கரம் தெரியுது இல்ல, அதை எடுனா எப்படி எடுக்கிறது, அதான் சுத்தி போட்டிருக்கேன் பாரு, வட்டம் போட்டிருக்கேன்ல, அது உள்ள என்ன கை போகும் பாரு அப்படின்னு. உடனே என்ன பண்ண, அவன் கையை உள்ள விட்டான். விட்ட உடனே அப்படி தூக்கினான் பாருங்க, அது வரைக்கும் அது ஸ்டேஷனரியா இருந்தது நிலத்தோட. நிலத்துல இருந்து தூக்கினவனே என்னாச்சு, கிரு கிரு கிரு கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, வேகமா பஸ் போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ஓடுற பஸ்ல இருந்து இறங்குனீங்கன்னா என்னாகும், ஏன் கீழே விடணும்? காரணம் என்னன்னா, பஸ்ஸுக்குள்ள நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் கூட பஸ்ஸுக்குள்ள இருக்கிற காரணத்தினாலே பஸ் என்ன ஸ்பீட்ல போதோ அதே ஸ்பீடு நீங்களும் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறவங்க டக்குனு கீழே இறங்கினா கீழே விழுந்துருவோம். அதனால பஸ் போற போக்கிலேயே ஓடி போய் கொஞ்ச தூரம் போய் தான் நிக்கணும், டாக்டிஸ் இருக்கு இல்லையா. அதனால பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பொழுது நாம ஸ்டேஷனரியா இருந்தாலும் இறங்கினவன நம்மளும் ஓட ஆரம்பிச்சிருவோம். அது போல நிலத்தோட சேர்ந்து இருந்தாலும் நிலத்திலிருந்து பிரிஞ்ச உடனே சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சலந்தரை எதிர்பார்க்கல, என்ன ஐயர சுத்துது இது அப்படின்னா, பத்திரமா புடி, உன் வலிமை இதுலதான் தெரிய போகுது, சரி அதான் புடிச்சிட்டேன்னு என்ன பண்ணணும்னா, இந்த ஆரத்தை பிடிச்ச இல்லையா அதை அப்படியே கையில புடிச்சு மேல தூக்குன்னா. மேல தூக்குறதா, ரொம்ப வேகமா சுத்துதே, நீ பரவாயில்ல புடி, உனக்குதான் வலிமை ஜாஸ்தின்னு சொன்னீங்க, சரி தூக்குறேன்னு தூக்கணும். இவ்வளவு தூரம் தூக்கினா பரவாயில்ல, பத்தாதுப்பா, நீ இப்படி நேரமா வச்சுக்கிட்டு தலைக்கு மேல தூக்கணும், அப்பத்தான் உனக்கு வலிமை இருக்குன்னு அர்த்தம்னா. இவன் தலை மேல தூக்கினா பாருங்க, சக்கர தலை மேல இறங்கிச்சு, இரு கூறா பிளந்து இறந்தான். அந்த சக்கரத்தை இவர் சுவாமி எடுத்துக்கிட்டார். திருமால் பார்த்தாரு, இது ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த சக்கரம், இந்த ஆளுக்கு எதுக்கு இதெல்லாம், இவர் நினைச்சா எத்தனை சக்கரம் வேணா பண்ணிக்கலாம், நமக்கு அது கொஞ்சம் இருந்தா சௌரியம். சரி, சிவபெருமான்கிட்ட இருந்து இது எப்படி வாங்குறது, ஒரே வழிதான், சிவங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னா ஒரே வழி, சிவபூஜை பண்ணி தான் வாங்க முடியும். அதனால சிவபூஜை பண்ணலான்ட்டு சிவபூஜை பண்றார். ஆயிரம் மலர்களை கொண்டு பூஜை செய்யறது வழக்கம், ஆயிரம் மலர்களை கொண்டு தாமரை மலரை கொண்டு பூஜை செய்யறார். ஒரு சமயம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன பண்ண, சிவபெருமான் அவர் அசந்த நேரமா பார்த்து ஒரு மலரை லவுட்டீஸ் பட்டார். இதுதான் செய்வாரே வழக்கமா, நம்ம ஆளு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். ஒரு பூவை எடுத்துட்டார். திருமால் ஆயிரம் பூவுல அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கிறார். 998 வரும்போது கீழே ஒண்ணுதான் இருக்கு,
இப்ப 999 1000வது மலர் இல்ல, என்ன செய்யலாம்? ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்னு, இந்த பூவையே எடுத்து ரெண்டா பிச்சு, ரெண்டா பிச்சு. எது பூவை பிக்கும் உங்களுக்கு தெரியும், மலர்னால அர்ச்சனை பெய்கிற பொழுது மலரை பீத்து அர்ச்சனை செய்யக்கூடாது, முழு மலராகத்தான் செய்யணும், மலரை பிக்க கூடாது. அதனால திருமாலுக்கு அந்த ரூல் தெரியும், அதனால மலரை பிக்க முடியாது. இன்னொன்னு செய்யலாம், எழுந்திருச்சு போய் இன்னொரு மலரை பறிச்சுக்கிட்டு வரலாம், ஆனால் சிவபூஜைக்கு இடையில தடை வரக்கூடாது, பாதியில விட்டுட்டு போகக்கூடாது. உடனே திருமால் சொன்னார், ஒரு மலர் தான் இருக்கு சுவாமி, எனக்கு தாமரை கண்ணன்னு பேரு, என்னுடைய கண்ணு கூட தாமரை தான், அதனால குறையிற ஒரு மலருக்கு என் கண்ணையே இழந்து அப்புகிறேன் சொல்லி ஒரு கண்ணையே பேத்து வச்சு விட்டார் 1000 மலருக்கு. சிவபெருமான் தோன்றினார், ரொம்ப பிரமாதமான சிவ பூஜை, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார், சக்கரம் வேணும்னு கேட்டார், கொடுத்துட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் ஐ டோனர் யாரு? ஃபர்ஸ்ட் ஐ டோனர் யாரு? கொடுத்தது யாரு? மகாவிஷ்ணு. அதுக்கு அப்புறம்தான் கண்ணப்பர் கொடுத்திருக்கிறார், முதல்ல கொடுத்தது மகாவிஷ்ணு, அப்புறம்தான் கண்ணப்பர் கொடுத்தார். இருந்தாலும் மகாவிஷ்ணு கொடுத்ததை காட்டிலும் கண்ணப்பர் கொடுத்ததுதான் உலகத்துல நின்னுச்சு. காரணம் என்னன்னா, இவர் கண்ணை கொடுத்ததுக்கு காரணம் சக்கரம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கொடுத்தார், ஆனால் தின்னனார் தன்னுடைய கண்ணை இழந்து அப்புகிற பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த காரணத்தினாலே தின்னனுடைய புகழ் தலை சிறந்து நின்று கண்ணப்பர் என்கிற பெயர் வந்தது. சரி, கையில சக்கரத்தை வாங்கிட்டார், வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் போயிட்டார். இவர் சக்கரம் இவர்கிட்ட வந்தது, அப்படியே சுத்திக்கிட்டே வந்தது. வாங்கினாரு பாருங்க, சக்கரை வந்து கையில உட்கார்ந்த உடனே திருமால் கீழே நெடுஞ்சாங்கடியா விழுந்துட்டார். ஏன் நான் சொல்லல, நம்முடைய திருமலை சொல்லுகிறார்,

மையால் சக்கரத்தை கேட்டாரு தவிர வாங்கினா அதை தூக்கவே முடியலையா இவரால. அவர் நினைச்சு பார்க்கல இது இவ்வளவு வெயிட்டா இருக்கும். தூக்கிறதுக்கு அப்புறம்ல பிரயோகம், உடனே என்ன பண்ணாரா, சக்கரத்தை கேட்டோமே இந்த சக்கரத்தை நம்ம தாங்கறதுக்குரிய சக்தியை கேட்காம விட்டுட்டோமே, சக்கரத்தை மட்டும் கேட்டு வாங்கினோமேனு. நாம கூட இறைவன்கிட்ட போய் என்னென்னவோ கேட்கறோம், காசு கொடு பணம் கொடுன்னு கேட்கறோம். ஆனால் அவன் காசும் கொடுக்கறான் பணமும் கொடுக்கறான், ஆனா அனுபவிக்கிற பாத்தியதை நமக்கு இல்லாம போயிடுது. நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம காசு பத்து பேர் உட்கார்ந்து நல்லா வெட்டுவாங்க சாப்பிடுவாங்க, நம்ம பாத்துக்கிட்டேதான் இருக்கணும். ஏன்னா டாக்டர் சொல்லி இருக்கிறான், ஒரு பருக்க தின்ன நீ காலின்ட்டான். ஆனா இவன் காசத்தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனா இவன் சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னா செல்வம் தான் கேட்டானே தவிர செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோகியதே கேட்கல. அதுபோல சக்கரத்தை கேட்டார், சக்கரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கேட்கல. இப்ப என்ன பண்றது, திரும்பவும் சிவபூஜை பண்ணி சிவனுக்காக தவம் இருந்தார். இப்ப சிவன் வந்தார், என்னப்பா வேணும் இன்னன்னு கேட்டார். என்ன சாமி நீ பாடி சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டார், தூக்கவே முடியல என்னால, சக்தி கொடுன்னார். தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை பகிர்ந்து சக்கரத்தை தாங்குவதற்குரிய சக்தியாக அதை கொடுத்தார். அந்த சக்தி பெற்ற நாளிலிருந்து நாராயணர் சங்கர நாராயணன் என்ற திருநாமம் பெற்றார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார், மிக்கரன் தன்னை விருப்புடன் நச்சிக்க தக்க நல் சக்தியை கூறு செய்ததே. திருமுறையில மட்டும்தான் இந்த செய்திகள் இருக்கு, வேற எங்குமே இல்ல. கூறதுவாக குறித்த நல் சக்கரங் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலமே. சரி, சக்கரம் வந்துருச்சு, சக்கரம் கையில இருக்கு. ஒரு காலத்துல என்ன நிகழ்ந்துதான், தக்கனுடைய வேள்வியில போய் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்களாம். தக்கனுடைய வேள்வி சிவபெருமானை நிந்தை செய்து திருமாலையே முதற் பொருளாக வைத்து அவன் வேள்வியை செஞ்சிருக்கிறான். யார், தக்ஷன். திருமாலை கூப்பிட்டு, சாமி நீ எப்ப பார்த்தாலும் நம்பர் டூவாவே இருக்கிறீ, நான் உன்னை நம்பர் ஒன் ஆக்கிறேன் வா அப்படின்னு உன்ன திருமாலும் வேற வழி இல்லாம போயிட்டார். அவரை முன்னிலையா வச்சு அந்த வேள்வியை செய்தான். வேள்வியை செய்த உடனேயே அந்த வேள்வியை அழிக்க வேண்டும் என்ற அம்பாளினுடைய ஆக்கியப்படி நம்முடைய சிவபெருமான் என்ன செய்தார், அகோர வீரபத்ரரை ஏவுகிறார். அகோர வீரபத்ரர் உள்ள பூந்து என்ன பண்ணார்னு தக்கையாக பரணி படிக்கணும். பின்னு பின்னு பின்னிட்டாரு சுவாமி, அடி உதான் எங்க பார்த்தாலும். வந்தவர்கள் எல்லாம் பிரம்மா சொன்னாரு, நான் இப்படியா போனேன், என்ன பிடிச்சி உள்ள இழுத்துட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இப்படி ஆளாளுக்கு எதையோ சொல்லி தப்பிச்சாங்க. இந்திரன் என்ன பண்ண தெரியுமா, குயிலா தப்பிச்சு ஓடிட்டான். எல்லா இடத்திலயும் பாருங்க, அடி வாங்காம தப்பிக்கிற ஒரே ஆள். எல்லா தேவரும் மாட்டுவாங்க, சந்திரன் மாட்டுவான், வாயு மாட்டுவான், அக்னி மாட்டுவான், யமன் மாட்டுவான், எல்லாரும் மாட்டுவாங்க, இந்திரன் மட்டும் மாட்ட மாட்டான். இந்த சூரபத்மனுக்கு மட்டும் என்ன கோவம், இந்த ஒரு பயம் மாட்டலையா, அதனாலதான் அவன் புள்ள ஜெயந்திரன் பிடிச்சு கொண்டு சிறையில வச்சான். இந்திரன் மட்டும் எப்பவுமே மாட்ட மாட்டான். என்ன காரணம் தெரியுங்களா, எது போனாலும் அவன் ஒன்னே ஒன்னு விட மாட்டான். அது என்ன தெரியுங்களா, சிவபூஜை. இந்திரனுக்கே உரிய சிறப்பு, அங்க கூட சீர்காழியில பாத்தீங்கன்னா வேணுவாக மூங்கிலாக நின்று சிவபூஜை பண்ணான். அவன் செய்த சிவபூஜையின் காரணமாகத்தான் காவிரி வந்தது என்பது புராண செய்தி. எனவே இங்க ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் சுவாமி, அந்த அகோர வீரபத்ரர் வந்து துவம்சம் பண்ணும்பொழுது அவரோட எதிர்த்து சண்டை போட்டாராம். யாரு, திருமால். சண்டை போட்டு என்ன பண்ணாராம், என்ன பண்ணா தெரியுங்களா, சக்கரத்தை விட்டாராம். இது எப்படி இருக்கு, கொடுத்ததை இவரு யாரு, சாமிதான், கொடுத்த ஆள் மேலேயே விட்டாராம். இத அதை எழுதுகிறார், தக்கன்

விட சசினா பிறை. இந்த பிறை சூடிய அகோர வீரபத்திரனுடைய முடி மேல தன்னுடைய சக்கரத்தை எடுத்து திருமால் இப்ப என்ன பண்ற பாருன்னு விட்டாராம். அதை பார்த்த உடனேயே அந்த சக்கரம் வந்துதான் அகோர வீரபத்திரரை பார்த்து என்ன பண்ணாராம், அவ்வளவுதான் சக்கரம் பொத்துன்னு நம்ம தீபாவளி வாய் இந்த சக்கரம் சங்கி சக்கரம் மாதிரி கீழே விழுந்துருச்சான். சொல்லுகிற வக்கி உமிழ்ந்தது வாயு உக்கிரத்திலே. அகோர வீரபத்திரர் வாயினாலே ஒரு ஊங்காரம் செய்தாராம். அந்த ஊங்காரத்தினுடைய வலிமை தாங்க முடியாமல் சக்கரம் கீழே விழுந்தது. எனவே நமக்கு ஏதாவது வலிமை வருமானால், ஏதாவது திறமை வருமானால், ஏதாவது வளமை வருமானால், அது சிவன் தர வந்தது என்று நாம் எண்ண வேண்டும். அப்படி சிவன் தர வந்ததை சிவனுக்கு எதிராக எந்த காலத்திலும் அதை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே திருமாலுடைய கையில இருக்கிற சக்கரம் என்ன வேகத்தில் சுத்துகிறது என்று சொன்னால் செகண்டுக்கு 460 மைல் சுற்றுகிறது. என்ன ஸ்பீடு? 460 மைல்ஸ் பர் செகண்ட். எப்படி சொல்றீங்களா? ஏன்னா அதுதான் பூமியினுடைய ஸ்பீடு. பூமி என்ன ஸ்பீட்ல சுத்துதோ அந்த பூமியிலிருந்து பேர்த்து எடுத்ததுதான் இந்த சக்கரம். அதனால பூமி என்ன ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கிறோம் அந்த ஸ்பீட்ல தான் சக்கரமும் சுத்துது. அதனால 460 மைல்ஸ் பர் செகண்ட் தான் நம்முடைய திருமாலின் கையில் இருக்கிற சக்கரம் சுற்றுகிறது என்பது நம்முடைய திருமுறையிலே இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி திருமந்திரம் காட்டும் விளக்கம் என்கிற பகுதியில சில பாடல்களை சிந்திப்பதற்கு இந்த மேடை இடம் தந்தது. அதற்காக முருகன் புகழ்பாடும் சபை பெங்களூர் கிளைக்கும் ஆண்ட அரசு உழவாரப்பணி குழுக்கும் என்னுடைய செனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை ஐயாவுக்கு மலேசியாவில் ஒரு ஃபேன் குரூப்பே இருக்கு. அவருடைய பாடல்கள் கிரேஸ், அப்படிப்பட்ட அன்பர் கூட்டமே இருக்கிறது. அவர் எங்கு போனாலும் பின்னாலே செல்வதற்கும் அவர் பாடலை கேட்பதற்கும் நாங்கள் நேரில் பார்த்தவன். அதனால சொல்லுகிறேன், கண்டவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப கூடாது, கண்டவன் சொன்னதை நீங்க நம்பிடும் இல்லீங்களா? அப்படி அற்புதமான இசை ஞானம் உள்ளவர் இங்கே வர வேண்டுமே என்று நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு எப்படியாவது அவரை இந்த தடவை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று நான் உள்ளம் பற்றினேன். அவர்கள் பெரிய மனது பண்ணி அவர்கள் ஒப்புக்கொண்டு இங்கே வந்து நம்மை பெருமைப்படுத்தினார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த இசை நிகழ்ச்சியை 11 திருமுறையில் இருந்தும் 11, 12 ஐயாவுக்கு நிறைவேற்ற

நாம் அல்ல இறைவனுடைய அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு திரும்பாவை பாடலிலே ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்களைகள் அர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். இந்த திருப்பாடலிலே எத்தனையோ உள்ளுரை பொருட்கள் உண்டு. ஏராளமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய திருப்பாடல் இது. இந்த வருடம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்புக்கு உகந்தபடியாக சில விஷயங்களை மட்டும் பார்க்கிறோம். இறைவன் எல்லாமாக இருக்கிறான், எல்லா பொருளுமாக இருக்கிறான். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று சொல்லும்படியாக அழிபவர் உள்ளத்து அமுதாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களாகவும் இறைவன் இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான். அட்டமூர்த்தி அழகன் என்று சொல்லும்படியாக

ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன். இந்த உலகமே அவனுடைய, இந்த பிரபஞ்சமே அவனுடைய சிருஷ்டியாக இருக்கும் பொழுது இதிலே சில இடங்கள் சிறப்பு பெறுகின்றன. எப்படி பசுவினுடைய மடியிலே பால் வரும், கொம்பில கறந்தா பால், கொம்ப பிடிச்சா பால் வருமா, இல்ல நாக்க பிடிச்சா பால் வருமா, இல்ல வாழை பிடிச்சா பால் வருமா, வேற ஏதாவது உறவுனதான். ஆனா காம்பை பிடிக்கும் பொழுது அந்த முளைக்காம்புகளின் வாயிலாக பசுவானது பாலை பொழிவதைப் போலவே இந்த உலகத்திலே எத்தனையோ எல்லா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களாக இறைவன் இருந்தாலும் கூட சில இடங்களே அவனுடைய சுரூபமானது வெளி சிறப்பாக வெளிப்பட்டு நிற்கிறது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய பிறவியை போர்க்கும்படியாக, பிறவி துயர்கட ஆர்த்து ஆடும் என்று சொல்லும்படியாக, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியிலே மரித்தால் முக்தி, திருவண்ணாமலையை ஸ்மரித்தால் முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி. திருவாரூரிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பிறவி துயரை அறுக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். இதை செக்கலார் பெருமான் பாடும் பொழுது, திருக்கையிலே விற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூரில் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கியே ஐம்பொறி அடக்கி மற்றவர் தம் தாழ் வணங்கி ஒருக்கியே நெஞ்சு உடையவர்க்கே அணித்தாகும் உயர் நெறியே என்று பாடுவார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் என்று சொல்லக்கூடிய தன்னை இங்கே இந்த பிறவியை போக்கக்கூடியதாக திருவாரூரிலே பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற காரணத்தினாலே அந்த முதல் வரியானது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லக்கூடியது நம்மை திருவாரூரிலே பிறந்தவர்களை சுட்டி காட்டுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அடியவர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருக்கணத்தார் சிவபெருமானுடைய கணநாதர்கள் எல்லாம், கணங்கள் எல்லாம் வந்து அங்கே பிறந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை சுட்டி காட்டுகிறது ஒரு விஷயம். அடுத்தது தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானையே பாடி புகழக்கூடியவர்கள், தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஏத்தி இருஞ்சொனை நீர் ஆடேனோர் எம்பாபா என்று அந்த எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருக்கின்றான் என்று அவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார்களே அப்பேற்பட்ட அடியவர்களை அடுத்த வரி சொல்லுகின்றது. தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு என்று சொல்லும்படியாக, வார்த்தையும் பேசி என்கின்ற வார்த்தைகள் பரமனையே பாடுவார் என்கின்ற தொகை அடியாரை இங்கே சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றின் இடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியே மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் பன்றியுடன் புட்காடா பரமனையே பாடுவார் என்று, பரமனையே பாடுவார் என்று சொல்லக்கூடிய தொகையடி அரைச்சேக்கலார் பெருமான் பாடுவார். அவர்கள் யாரை பாடுகின்றார்கள்? மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியே மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் குத்தன் இவ்வாறும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே அந்த தில்லை சிற்றம்பலமனை பாடக்கூடியவராக அடுத்த தொகையடியாரை இங்கே பார்க்கிறோம். அவனையே பாட வேண்டும், தில்லை சிற்றம்பலமனையே பாட வேண்டும். அதான் முக்கியம். பிறப்பது நம் கையிலே இல்லை, திருவாரூரிலே போய் பிறக்க முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் திருவாரூரிலே பிறந்தவர்கள் எல்லோரும் சிவகணத்தார் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இது திருத்தொண்டர் புராணத்துல இன்னொரு இடத்துல வரும், நாம அடுத்ததாக அதை பிறகு பார்க்க போகின்றோம். தன்னுடைய அக்னி காரியத்தை செய்வதற்காக திருவாரூருக்கு சென்று வந்தேன், அங்கே மற்றவர்கள் யாராவது பட்டிருக்கலாம், ஆன காரணத்தினாலே குளித்து விட்டு வந்து செய்ய வேண்டும் அக்னி காரியத்தை என்று நினைத்து கொண்ட பொழுது இறைவு சத்தாலே இறைவன் அவருக்கு காட்டித் தருகின்றான் என்கின்ற தன்மை எல்லாம் பார்ப்போம். ஆக திருவாரூரிலே பிறந்த அத்தனை பேருமே அடியவர்களாக இருக்கின்றார்கள். இது ஒரு விஷயம், அது ஸ்தல மகிமை. இரண்டாவது விஷயம், இறைவனையே பாட வேண்டும், அதுவும் தில்லை சிற்றம்பலவனையே பாட வேண்டும் என்கின்ற இரண்டாவது பொருள். தில்லை சிற்றம்பலம் எப்பேற்பட்டது? ஆகாசஸ்தானம் என்று சொல்வதைப் போலவே ஹிருதயஸ்தானமாக இந்த பூமண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விராட் புருஷனுடைய சுரூபத்திற்கு அல்லது பூமி தாய்க்கு ஹிருதயஸ்தானம் போலவே இந்த சிதம்பரமானது இருக்கின்றது. அதனாலதான் அதனுடைய

0: கருதி அதுல இருக்கக்கூடியது ரகசியமாக, பரம ரகசியமாக, வியோம ரகசியமாக இருக்கக்கூடியது என்று சிதம்பர ரகசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வழிபதே இந்த மாநிலத்தை என்று பாடுவார் பெருமன். அப்படி எம்பெருமானை அந்த எடுத்த ஒரு பாதங்களை காணப்பெற்றால், அதனை நினைக்கப்பட்டால் அந்த சிற்றம்பலத்தை விட்டு வர எதையுமே பாட முடியாது, அவனையே பாட வேண்டும். நமக்காகவே என்னாலும் எந்நேரமும் உந்தன் சந்நிதியிலே இருக்க வேண்டும் ஐயா என்று பாடுவாரே, அதே போல எந்நேரமும் உந்தன் சந்நிதியிலே இருக்க வேண்டும் என்று அந்த தில்லை சிற்றம்பலவனையே பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பாடுகின்ற வார்த்தையெல்லாம் பரமனையே பாடுவதாக இருக்க வேண்டும். அந்த பரமரும் தில்லை சிற்றம்பலத்தான் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கருத்து. நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும்படியாக குடைந்து குடைந்து ஆடக்கூடிய அந்த பொய்கையிலே ஆடக்கூடிய தீர்த்தனாக எம்பெருமான் இருக்கிறான். அடுத்தது ஆடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இறைவன் திருநீற்றிலே உத்தூளித்து ஒளிரும் உண்மையினே என்று சொல்வார். இந்த திருநீர் பூசும் பொழுது, விபூதி பூசும் பொழுது ஒன்பது விதமான ஸ்நானங்களிலே இது ஒரு விதமான ஸ்நானமாகிறது. விபூதியை மேலே அணிந்து கொள்ளும் பொழுது குளிக்காமல் இருந்தாலும் கூட அவனை சுத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த விபூதிக்கு உண்டு, விபூதி தாரணத்துக்கு உண்டு. அப்படி ஒரு தொகையடியாரை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான், முழுநீர் பூசிய முனிவர் என்று சொல்லும்படியாக. சாதியினில் தலையான தர்மசீலர் தத்துவத்தின் நெறியுணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினர் பிழையாத நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நிகழ் அங்கிதன்னில் பூதியினை புதிய பாசனத்துக் கொண்டு புலி அதடின் உடையானை போற்றி நீற்றை ஆதிவரு மும்மலமும் அறுத்து அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுதும் மெய் அணிவரன்றே என்று சொல்லும்படியாக நீராடக்கூடிய தன்மை அந்த வெறும் தண்ணீர் மட்டுமே இல்ல, திருநீரு என்று சொல்லும்படியாக நீராடக்கூடிய தன்மையையும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக ஆர்த்த பிறவி துயர்கடலாம் ஆத்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும்படியாக எந்த தீர்த்தனுடைய மயமாக மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு என்று இருக்கிறதோ அப்பேற்பட்ட நீரை அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அடியவராக இருக்கின்றார்கள், அவரை வணங்க வேண்டும். இதுக்கும் நாயன்மாருடைய சரித்திரத்துல உண்டு. தன்னோடு போரிட வந்த எதிரி அவன் விபூதி பூசி இருக்கின்றான் என்கின்ற காரணத்தினாலே கண்டபொழுதே ஆகட்டேன் இவர் அடியாருந்தோ என்று தன்னுடைய உயிரை விட்டாரே, அப்பேற்பட்ட நாயன்மாருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். தான் எதிரி நாட்டோடு அடுத்த ஒரு நாயன்மாரை பார்க்கும் பொழுது எதிர நாட்டு மன்னனோடு சென்று போர்படுத்தும் பொழுது அங்கே தலைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தலையிலே ஒரு ஜடாமுடியும் விபூதி தரித்த ஒரு தலையை கண்டபொழுது நான் சிவன் அடியாரை கொன்றேனே என்று சொல்லி உயிர் துறந்தாரே, அப்பேற்பட்ட நாயன்மார் சரித்திரத்தையும் பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் உண்டு, விபூதி பூசுவதற்கு பலவிதமான தன்மைகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். அருணகி பெருமான் சொல்லுவார், ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார் பதமே துணையதென்று நாடும் ஏறுமையில் வாகனம் குகா சரவணா எனது ஈசா என மானம் உனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என்சொல்லாதோ என்று பாடுவார் சண்முகான்னு சொல்லி அடிய வேண்டும் என்று சொல்லுவார். விபூதியை அணியும் பொழுது கீழே விபூதி சிந்தக்கூடாது, மேலே வெற்றியை தூக்கிக் கொண்டு முழுவதுமாக அணிய வேண்டும், தலையிலே இட வேண்டும், வாயிலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான தன்மைகள் சொல்லப்படும். 12 இடங்கள் அல்லது 16 இடங்கள் என்று சொல்லும்படியாக அவரவருடைய தீட்சைக்கு தக்கபடியாக இத்தனை இடங்களிலே அதை புண்டரீகமாக இட்டுக் கொள்ள வேண்டும் விபூதியை என்று சொல்லி எல்லாம் பலவிதமான சாதனங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி முழுநீர் பூசிய முனிவராக இங்கே நாம் அதனையும் பார்க்கிறோம். அடுத்தது வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரமம் செய்ய வணிகுழல் மேல் மண்டார்ப்ப என்று இந்த வார்த்தையும் பேசிங்கிற விஷயம் இருக்கிறதே, திருத்தொண்டர் புராணத்துல பலவிதமான விஷயங்களை இங்க பார்க்கலாம். எத்தனை இடத்துல பேசப்பட்டிருக்கிறது, இறைவன் பேசியிருக்கின்றான், அடியவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எத்தனையோ சரித்திரங்கள் வரும். ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று பாடுவாரே, வாக்கு உன் மணிவார்த்தை ஆக்கி என்று மணிவாசக பெருமான் சொல்வதைப் போலவே இறைவனை பாடுவதுதான் வார்த்தை, இறைவன் சொல்லுவதுதான் வார்த்தை. மற்றதெல்லாம் வார்த்தை கிடையாது. இங்க வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் தடுத்தாண்டு கொண்டான். அங்கே இறைவன் என்ன சொன்னான், சுந்தரர் பெருமானை தடுத்தாடும் பொழுது நாவலூர் ஆரூரந்தான் காதல் என் அடியான் என்று பேசுகின்றான். இறைவன் இன்னொன்னு சொல்லுவான், முன்பனி நமக்கு தொண்டன் முன்னிய வக்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்புலமறையோர் முன்னர் நாம் தடுத்தாண்டோம் என்றார் என்று சொல்லும்படியாக இறைவன் பேசுகின்றார். நாம் உன்னை தடுத்தாட்கொண்டோம் என்று சொல்லுகின்றானாம். அவனே வந்து புவனியில் போய் பிரவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவனே இந்த பூமி சிவனையை கொள்கின்ற வாரன்று நோக்கி என்று மணிக்கவாசக பெருமான் பாடுவாரே. அதே போல இந்த பூமிதான் இறைவனை ஆட்கொள்ளக்கூடிய பூமி என்று சொல்லி நாம் இங்கு பிறக்கும் பொழுது அவனே வந்து நம்மை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் என்று நம்மை ஆட்கொள்ளுகின்றான். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டா என்று சொல்லும்படியாக நம்மை ஆண்டு கொள்வதற்காக பல வார்த்தைகளும் பேசுகின்றானா எம்பெருமான். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பேசும்போது நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி அவரை ஆட்கொள்ளுகின்றான். அவருக்கு புரிந்தது வந்திருக்கிறது இறைவன் தான் என்று திருவண்ணாமலையிலே அறிந்து கொண்டார். பாடு என்னை உன்னுடைய தமிழாலே பாடு என்று சொன்னா எம்பெருமான். எப்படி பாடுவதுன்னு கேட்கிறார். எப்படி பாடுவது, எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனே என்றெல்லாம் ஒரு கீர்த்தனை நீங்கள் கேட்டிருக்கலாம். எப்படி பாடினார், எப்படி பாட வேண்டும் என்று கேட்டாரா? சிவன் எடுத்துக் கொடுக்கிறார் வார்த்தை, முன்பென பித்தன் என்றே முடிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார். யார் சொல்ல முடியும், நம்ம யாராவது நம்ம கோபத்துல இருந்தா கூட பைத்தியம் அப்படிச்சிருக்கு எப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரும். ஆனா நீ பைத்தியம்னே பாடுன்னு ஒரு பகவான் சொல்லுகிறான்னா அவன் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும். அவன் சொல்லுகின்றானா, என்னை பித்தா என்று பாடு என்று, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாட சொல்லுகின்றானே. அதே போல இந்த தடுத்தாட்கொண்டது மட்டுமில்ல, திருத்தொண்டர் புராணத்தையே பாடுவதற்காக தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தவனே பகவான். அவருக்கு மட்டுமல்ல, இந்த நாயன்மாருடைய சரித்திரத்தை எல்லாம் பாட வேண்டும் என்று செக்கலார் பெருமான் தில்லை நாதனுடைய திருவடிக்குள் பணிந்து வணங்கும் பொழுது உலகலாம் என்கின்ற வார்த்தையை எடுத்து கொடுத்தானே, அப்படி உலகலாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நிலவுலாகிய நிர்மலிவாணியன் என்று அந்த எம்பெருமான் கொடுத்த வார்த்தைகள் அது. அதே மாதிரி முதலே பார்த்தோம் சரித்திரத்திலே காரைக்கால் அம்மையார் பாடும் பொழுது அம்மையே என்னும் செம்மை ஒரு ஒளி உலகமெல்லாம் உயவே அருளி செய்தார் என்று செக்கலார் பெருமான் பாடுவார். என்ன வார்த்தை சொன்னார், உலகமெல்லாம் உயும்படியாக அம்மையே என்கின்ற ஒரு வார்த்தை சொன்னார். அது மட்டுமல்ல, சண்டேச பெருமான் சண்டேசமூர்த்தியை பாடும் பொழுது நம் பொருட்டால் இன்றதாதை விழ எரிந்தாய் அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து என்று சொல்லுகின்றார் செக்கலார் பெருமான். நீ உன்னுடைய அப்பாவையே தடிந்து விட்டாய், தண்டனை கொடுத்து விட்டாய், இனி உனக்கு நாமே தந்தையாக இருக்கின்றோம் என்று எவன் ஒருவனுக்கு தந்தை இல்லையோ, எவன் ஒருவனுக்கு தாய் தகப்பன் தாயுமிலே தந்தையிலே தாந்தனியன் காணேடி என்று இருக்கிறானோ அப்பேற்பட்ட பகவான் சண்டேசமூர்த்திக்கு தானே தந்தையாக நின்றான். அது மட்டுமல்ல, கண்ணப்ப நாயனாரை சொல்லும் பொழுது மூன்றடுக்கு நாக கங்கனர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்றே என்று சொல்லும்படியாக மீண்டும் என் வளத்தில் மாறிலாய் நிற்க என்று சொல்லும்படியாக அங்கே அந்த வார்த்தையும் நம்ம நினைத்துக் கொள்ளலாம். நாமக்கரசரிடத்திலே திலகவதியார் அவருடைய தமக்கையார் சொல்லுகிறார், கற்றை வேணியர் அருளே காணும் இது, களலடைந்தோர் பற்றிருப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் என்று இறைவன் சொன்ன வார்த்தைகள் உண்டு, அடியார்கள் பிற அடியார்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இங்கே உண்டு. அதே மாதிரி சேரமான் பெருமான் இடத்திலே சொல்வாரா, மன்றினடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்துண்டான் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் என்றார். அவரை நினைப்பிப்பார் என்று சொல்லும்படியாக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அந்த பாதச்சிலம்புலியை கேட்பிக்கவில்லை எம்பெருமான். காலதாமதம் ஆனதே என்று கேட்டால் சுந்தரன் பாடினான் அதிலே மயங்கி நின்றோம் வர தாமதமானது என்று சொன்னானாம் எம்பெருமான். எம்பெருமானுடைய வார்த்தையை சொன்னதா இல்லை அடியவர்கள் அடியவர்களுக்கு சொன்ன வார்த்தையை சொன்னதா? நான் முதலே சொன்ன பார்த்தது போலவே மணி நாய் மணி நேர் வழி மாதராய் வழி திக்கி மாவரும் தேவிகேள் என்று சொல்லும்படியாக, மங்கையர்க்கரசி வடவர்கோன் பாவை என்றெல்லாம் சொல்லும்படியாக, குலச்சிறை அன்பன் என்று அவர்களெல்லாம் சொன்னதாக பலவிதமான வார்த்தைகளை இங்கே பார்க்கின்றோமே. ஆண்டவன் நமக்கு சொன்னது, அடியவர்கள் அடியவர்களுக்கு சொன்னது, அடியவர்கள் ஆண்டவருக்கு சொன்னது என்கின்ற வார்த்தையெல்லாம் இங்கே நினைப்பிப்பனவாக பலவிதமான சரித்திரங்களை நினைப்பிக்க கூடியது இங்கே வார்த்தையும் பேசி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது சுருக்கமாக சில குறிப்புகளை சொல்லுகிறேன், தயவு செய்து கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். வளை சிலம்ப பார்கலைகள் ஆர்ப்பாரவம் செய்ய, அணிகுழல் மேல் மண்டார்ப்பு, பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் எத்தி, இருஞ்சுனை நீர் ஆடையலேவர் என்று சொல்லக்கூடியதுல சில குறிப்புகள் உண்டு. வார்த்தையும் பேசி ஒன்று, வளை சிலம்பு இரண்டாவது, பார்கலைகள் ஆர்ப்பரமம் செய்த மூன்றாவது, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப குழல் வண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான கருத்துக்களை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். வார்த்தை என்று சொல்லக்கூடியது இங்கே எம்பெருமான் சொன்ன வார்த்தைன்னு பார்த்தோம், எம்பெருமானை சொல்லும் வார்த்தை. வார்த்தையும் பேசினா பஞ்சாட்சர ஜபம் என்கின்ற பொருள் உண்டு, அவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய தன்மை உண்டு. இது வார்த்தையும் பேசி என்று சொல்லும்படியாக எம்பெருமானுடைய சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடியது. வளை என்று சொல்லும்படியாக வளை சிலம்ப என்பது, வளை என்பது இங்கே அணியாக கையை சொல்லும், கை என்பது தொண்டு சரியை மார்க்கத்தை இங்கே சொல்லும். கைக்கு அணி வளை, தொண்டுக்கு அணி பயன் கருதாமை. இறைநடத்திலே நீ இதை குடு இதை குடு அதை கொடு என்று கேட்டால் அது பிரயோஜனபரமாக கேட்கும் பொழுது அந்த தொண்டினுடைய மகிமை போய்விடுகின்றதான காரணத்தினாலே வளை சிலம்பு என்று சொல்லக்கூடியது பயன் விரும்பாமல் பயன் கருதாமல் இருக்கக்கூடிய தன்மை இங்கே சொல்லப்படும். இன்னொரு தன்மையும் சொல்லலாம், பஞ்சாட்சரத்தை சொன்ன பிறகு மற்ற மந்திரங்களையும் அதனை அணி செய்யக்கூடிய சப்த ஜாலங்களையும் இங்கே சொன்னார்கள் என்கின்ற பொருளையும் எடுத்துக் கொள்ளலாம். வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய என்று சொல்லக்கூடியது, வார்கலைகள் என்று சொல்லக்கூடியது இடையை, அதாவது இடையிலே அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலனை சொன்ன காரணத்தினாலே அதிலே நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த சிற்றிடையானது வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய பொருளை தருகின்றது. இங்கே வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது நடத்தை, கிரியா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய தன்மையை சுட்டி காட்டப்படும். குழல் என்பது ஞான விகாசம் என்று சொல்வதற்காக வரும். அந்த பரந்துபட்ட ஞான விகாசமானது அடியவர்களுடைய ஞானத்தையும், வண்டு என்பது அங்கே சுற்றி சுற்றி வருவதாக இருக்கக்கூடியது அடியவர்கள் பிற அடியவர்களுடைய அந்த ஞான விகாசத்தை கண்டு வருகின்றார்கள் என்கின்ற சத்சங்கத்தை, அவர்கள் சேர்ந்து வரக்கூடிய ஞானத்தையும் ஞான விகாசத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று வளை என்று சொல்லக்கூடியது சரியை, வார்கலைகள் என்று சொல்லக்கூடியது கிரியை, வார்த்தை என்று சொல்லக்கூடியது யோகம், குழல் வண்டு என்று சொல்லக்கூடிய இரண்டுமே ஞானம் என்று சொன்னதாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான பொருளையும் நம்ம பார்க்கிறோம். இதை விரிவாக இங்க பார்க்க சமயமில்லாத காரணத்தினாலே சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். அந்த இறைவன் நமக்கு பஞ்சாட்சரத்தையும் கொடுத்து, சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றையும் கொடுத்து நமக்கு அருள் செய்வானாக என்று அவனை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
1: திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1491.

யோகியர்களுக்கு யோகமும் போகமும் கிட்டும். அவர் சிவத்தோடு ஒன்றி நிற்கும் உயிர் உணர்வு உடையோர். சிவபோகத்தை இவ்வுலகிலேயே அனுபவிக்கும் உயர் மகாத்மா அவர்களே திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1496.

ஈசனை தோத்திரம் செய்தல், வழிபடு மூர்த்தியை பேணுதல், மந்திரம் ஜெபித்தல், தவம், உண்மை பேசுதல், மாசற்ற குணமுடைமை, ஹம்ச மந்திர சுத்தி செய்தல், இவை சர்க்குண புத்திர மார்க்கமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1500.

கிரியையாளர்களின் மலர் வழிபாட்டில் சிவபெருமான் வெளிப்பட்டு நிற்பார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1502.

கோயிலுக்கு விளக்கிடுதல், மாலை தொடுத்து கொடுத்தல், திருக்கோவிலை சுத்தம் செய்தல், பக்தர்களுக்கு தொண்டு செய்தல், பாடல் பயிலல் முதலிய திருக்கோயில் பணிகள் செய்தல் தாசமார்க்கமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1505.

தாச மார்க்கத்தில் இறைவன் மீது அன்பு கொண்டோர்க்கு இறைவன் அருள் புரிவார், ஆசீர்வதிப்பார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1512.

சிவனுடன் நேர் தொடர்பு கொள்ளுதல், உயிர்த்தன்மையை அறிந்து சிவத்தை சாருதல், தற்போதத்தை விட்டு சிவத்தை சார்ந்திருக்கின்றோம் என்னும் உணர்வும் இன்றி இருத்தல், சிவானந்தம் அனுபவித்தல் ஆகியவை சைவத்தின் சிறப்பாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1516.

அருட்சக்தி ஆன்மாவை பிறவி தலையிலிருந்து நீக்கி மயக்கத்திலிருந்து காத்து பதிஞானம் பெறும் வரை அருளை வழங்கி ஆன்மாவை சிவபெருமானோடு கூட்டி உண்மை ஆனந்தத்தை நமது உடலில் தலை உச்சியில் மகிழச் செய்பவளாவாள் திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1519.

பெண்டிரோடு கூடி சிற்றின்பத்துறையில் இன்பம் நுகரும் ஆழவர்கள் சக்தியின் அருளை பெறமாட்டார். பேரின்பம் பெற்று பிறவி நீங்கும் தன்மையையும் அவர்கள் அறிவதில்லை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1523.

சிவனார் படைத்த உலகில் அளவில்லாமல் பிறவி எடுக்கும் ஆன்மாவை பதிஞானம் பெறச் செய்து அருட்சக்தி மலம் மாயை கண்மத்தை நீக்கி சிவத்தை தரிசித்து பெறும் சிவானந்தத்தை நாம் அனுபவிக்க துணை நிற்பவளாவாள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5 மந்திரம் 1528.

0: சத்தியை தியானம் செய்பவர்கள் அவளது அருள் ஆட்சியில் இருப்பார். திருச்சிற்றம்பலம்.
1: சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகளாம் சிற்றுரையின் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தெய்வ சைக்கிளார் பெருமானை காணுகின்ற அந்த நிலையினை நமக்கு உமாபதியார் காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார், எப்படி நம்முடைய அருண்மொழி தேவரானவர் இருக்கின்றார் அப்படின்னா, முண்டமான திருமுடியும் இட்ட திருமுண்ட திரு முண்டக முன் கவசமும் முந்துணை குண்டங்களும் இரண்டு காதினும் வடித்து அலைந்த குலையும் திரு கண்ட மாலை கரமாலையும் சிரசு மாலையும் கவின் விளங்கவே தொண்டர் சீர் பரவுவார் அணைந்த சுப சரிதை சோழன் எதிர்கண்டார். இப்படிப்பட்ட கோலத்திலே காண்கின்றார். எப்படி காண்கின்றார் அப்படின்னா, முண்டிதமாகிய திருமுடி பெருமானுடைய திருவடி தன் சிரசிலே சுட்டப்பட்டதின் அடையாளமாக அந்த மயில்கள் மழித்த முண்டமான திருமுடி, அதோடு இட்ட திருமுண்டமும் கவசமும் திரிபுண்டாரமாக தரித்தவ விபூதியும் ருத்ராக்கங்களும் துணை குண்டலங்களும் இரண்டு காதிலும் குண்டலங்கள் இருக்கின்றன, அதோடு கண்டிகையும் திருக்கண்ட மாலை கண்டிகை என்பது அப்பேற்பட்ட அந்த நிலையிலே சிரசு மாலைகளும் சிரசிலே சூட்டப்பட்டிருக்கின்ற அழகு பொருந்திய அந்த ருத்ராக்க மாலைகளும் இப்படிப்பட்ட காட்சியோடு தெய்வ சேக்கலார் பெருமானை கண்ட அந்த நிலையிலே மகிழ்ந்து பேர்பட்ட திருக்கோலத்தோடு கண்ட நிலையிலே மகிழ்ந்து, ஏன்னா இதுவரைக்கும் அமைச்சர் நம்முடைய மாணிக்கவாசக பெருமானுடைய சரித்திரம் அடிவுற்றி அப்படியே வருவது போலவேதான். அப்படி கண்ட அந்த நிலையிலே மகிழ்ந்து அனபய சோழனானவர் தன்னை அறியாது கையது கடலை மீதுர, கையானது என்ன செய்கிறது, இயல்பாகவே சிரசின் மேலே கூப்பிக் கொள்கின்றது. கொண்ட வேடம் அரண் அடியார் வேடம் இது, இது எப்பேற்பட்ட வேடம், அடியாரது வேடம் அல்லவா இது என்று குறைவில்லாத தவ வேடம், அடியார் வேடம் அது மட்டும் இல்லாம குறைவில்லாத தவ வேடம். அதனாலதான் பெருமானது திருவாக்கு எழுந்து அருளியது. அதனால அப்பேற்பட்ட குறைவில்லாத தவ வேடம் என்று அண்டவானர் திருவருளை உண்ணி அவர் அடிமை கொண்ட பெருமையை நினைந்து தொண்டர் தொண்ட அங்கயம் சேர என்ன செய்கிறாரு, கீழே நிலத்திலே வீழ்ந்து வணங்குகின்றார் இந்த அனபய சோழ சக்கரவர்த்தியானவர். இதுவரைக்கும் அமைச்சர் என்கின்ற நிலையிலே அவரை பார்த்தார். இப்பொழுது இது குறைவில்லாத தவவேட தன்மை உடையவராக நம்முடைய அருண்மொழி தேவரானவர் திகழ்கின்றார் என்கின்ற காரணத்தினால மூலகங்களையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அந்த அனபய சோழரானவர் இப்பொழுது தெய்வ சைக்கிளார் பெருமானுடைய பாதுகையை வந்து வீழ்ந்து வணங்கினார். இப்படிப்பட்ட நிலையிலே இருவரும் இணைந்து பெருமானது திருக்காட்சியை தரிசனம் செய்வதற்காக செல்கின்றார்கள். அப்படி கண்ட மாத்திரத்திலேயே கண்ட கண்ணருவி தாரை கொள்ள, கண்களிலிருந்து அந்த பெருமானை கண்ட ஆனந்தத்தின் காரணமாக எழுகின்ற கண்ணீர் தாரை கொள்ள, இரு கைகள் அஞ்சலி கொள்ள, சிந்தை தொண்டரும் கசிந்த தொண்டரும் உலகம் ரோம கூபமெழ இன்ப வாரி கரை புரள, பெருமானை தரிசித்த அந்த நிலையிலே இன்பம் கரை புரள, வாய் வெண்டது மொழிகள் குளர அன்பினோடு விம்மி விம்மி அருண் மேலிட, பெருமானை கண்ட நிலையிலே ஏற்படுகின்ற அடியவர்களுக்கு ஏற்படுகின்ற குறிப்புகளையெல்லாம் நமக்கு அழகாக இந்த ஒரு பாடலிலே நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டியிருக்கிறார்கள். அப்படி வீழ்ந்து வணங்குகின்றார்கள். அப்படி வணங்கிய அந்த நிலையில எம்பிரானது அசரேடி வாக்கானது திரும்பவும் கேட்கின்றது. இந்த திருத்தொண்டர் புராணத்தினுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்புடையதாக இருந்தால், இந்த புராணத்திற்கு முதலடி எடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாது முன்னின்று முடித்து கொடுத்ததும் அப்பெருமான் தான். இப்ப முடித்து கொடுத்த அப்புராணத்தை பெருமான் திருவாக்கு அசிரியாக எழுந்து என்ன அருளுகிறது அப்படின்னு சொன்னா, சேக்கிலான் நமது தொண்டர் சீர் பரவ, சேக்கிலான் நம்முடைய தொண்டர்களது பெருமையெல்லாம் புகழ்ந்து பாட, நாம் மகிழ்ந்து உலகமென்லாம் உலகமென்றும் உலகமென்னும் உலகலாம் எனும் நம் வாக்கினால் அடியெடுத்து உரைத்திட வந்து இவர் பாடுவதற்காக நாம் உலகலாம் என்று அந்த வாக்கினால் அடியெடுத்து கொடுத்திட வரைந்து நூல் செய்து முடித்தன. என்ன செஞ்சிருக்காரு, அந்த வாக்கை கொண்டு இந்த நூல் செய்து முடித்திருக்கிறார். காக்கும் வேல் வளவ நீ இதை கடிது கேளன, என்ன செய்ய வேண்டும், இதை இருந்து இந்த சரிதங்களை நீ கேட்க வேண்டும் என்று ஊக்கமான ஒரு திருவாக்கு எழுந்தது. எங்கே, கனக வெளியிலிருந்து. பெருமான் மீளவும் அசரீதியாக நம்முடைய அனபய சோழ சக்கரவர்த்திக்கு உணர்த்துகின்றார், நீ இதை கேள் என்று. அப்படி அந்த வாக்கு எழுந்த அந்த நிலையிலே திரு சிலம்பின் ஒளியும் உடன் எழுகின்றது. இப்படிப்பட்ட திருவருள் நிறைந்த அந்த மன்றுள் இருந்து திருவாய் மலர்ந்த மொழியும் சிலம்பு ஒளியும் கேட்ட அந்த நிலையிலே அங்கிருந்த அனபய சோழனும் ஏனைய அடியவர்களும் பெருமானுடைய திருவருளை எண்ணி நினைந்து கசிந்து அடியவர்களுக்காக அடியெடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாது அப்பெரும் புராணத்தை நாமும் கேட்டு அருள வேண்டும் என்று பெருமான் திருவருள் செய்திருக்கின்ற அந்த நிலையை எண்ணி எண்ணி அவர்களெல்லாம் உள்ளம் மகிழ்ந்து குதூகலித்து பெருமானுடைய திருவருளை எண்ணி கசிந்து மகிழ்கின்றார்கள். அப்படியே மகிழ்ந்த அந்த நிலையிலே இந்த புராணமானது பெருமான் இப்ப இதை நீ கடிது கேள் என்று அருளி செய்திருக்கிறார். அதனால இந்த புராணத்தை உரிய முறையிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நகரங்களை எல்லாம் அலங்காரம் செய்து இந்த புராணத்தை அரங்கேற்றுகின்ற வேளையிலே இந்த உலகில் உள்ள அத்துணை அடியவர்களும் ஒன்று கூட வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கின்றார், ஓலை அனுப்பி அனைவரையும் இந்த தில்லைக்கு வரவேற்கின்றார். அப்படி வந்தவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது திருநெறி தமிழ் வல்லவேர்கள், திருநெறிய தமிழாகிய தேவாரத்திலே தேவார திருவாசகங்களிலே நிறைந்த அன்புடையவர்கள் திருநெறி தமிழ் வல்லவேர்கள், திருநெறிய தமிழ் வல்ல அப்படின்றது நமக்கு முதல் திருப்பதிகம். அப்பேற்பட்ட அந்த திருப்பதிகங்களிலே ஓதுவதிலும் அதனுடைய பொருள்களை விரித்து சொல்வதிலும் அதை உள்ளவாறே உணர்ந்த வல்லவர்களாகிய அவர்களும் அதோடு மட்டுமல்லாது சிவாகமங்கள் படித்த பேர்களும் கருணெறி பகை ஞான நூல் பல கற்றவே, ஞான நூல்கள் பலவும் கற்று நிறைந்திருக்கக்கூடிய அவர்களும் மறை கற்றவே, நான்கு வேதங்களையும் கற்று உணர்ந்தவர்களும் ஏற்கனவே முன்னமே சிவாகமங்கள் படித்தவர் என்று காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் முன்னிலையில் ஒரு நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவர்களெல்லாம் அங்கீகாரம் செய்ய வேண்டும், அவர்களது அங்கீகாரத்தை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க இருக்கிறோம். எப்படி இவங்க எல்லாம் சேக்கலாறு பெருமானை இந்த பெரிய புராணத்தை எப்படி அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள் என்று, பெருமானுடைய அங்கீகாரம் தான் இந்த நூல். இருந்தாலும் அந்த அங்கீகாரத்தை அனுபவிப்பது அடியவர்களாகிய நாம் தானே. அதனால அவர்களுடைய அந்த புராணம் நிறைவேறுகின்ற நிலையிலே அவர்கள் கூறுகின்ற மொழிகளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்ப ஞான நூல் பல கற்றவேர், மறை கற்றவேர், குறு நெறிக்கு உரிய இலக்கண இலக்கியங்கள் குறித்தவேர், குறு நெறிக்கு உரிய இலக்கணங்களை தன்னுடைய வாழ்நாள் ஒழுக்கமாக கடைபிடிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள், பெருநெறி பல காவியம் கதை பேசவல்லார் அனைவரும் இந்த தில்லையிலே வந்து கூடியிருக்கிறார்கள். பெருநெறி பல காவியங்களையும் காப்பியங்களையும் பேச வல்லவர்கள், சாதாரண ஆட்கள் அல்ல. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே வள்ளலார் திருநடம் செய் மன்றின் முன்றில் மறையவர் கோமய சலத்தான் முழுகி தாபித்து தெல்லரும் வெண் சுதையொழுகி அருகால் பீடமிட்டு அதன்மேல் பசும் பட்டு விரித்து நல்ல கோமயத்தால முழுகி அழகிய குளங்கள் எல்லாம் போட்டு அதன் மேல வந்து ஒரு அருகால் பீடம், ஆறு கால்களை உடைய ஒரு அழகிய பீடத்தை அமைத்து அதன் மீது பசும் பட்டு விரித்து, பட்டு துணி மேல விரித்து அதன் மீது வெள்ளை மடித்திட்டு அதன் மீது ஒரு வெண்மையான துணியினை மடித்து வைத்து மலரும் தூவி விரைநாரும் பங்கெடுத்து தானங்களில் வித்து தெள்ளுதமிழ் செக்கிலார் புராணம் செய்த திருமுறையை அதன் மேல் வைத்து இறைஞ்சி போட்டுகின்றார்கள். ஒரு நூல் நம்ம எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத நமக்கு காட்டுகின்றார்கள். திருமுறை என்பது பெருமானுடைய திருமேனி, அப்படிதான் நம்மளுக்கு நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். பெருமான் திருக்கோயில், கற்களால் அமைந்த கோயில்கள் திருக்கோயில்கள். பெருமானுக்கு சொற்களால் அமைந்த கோயில் நம்முடைய திருமுறை. அதனாலதான் திருமுறைகளை நாம் தினசரி வழிபட வேண்டும் என்று நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். எப்படி கற்கோயிலே பெருமான் நித்தியமாக உறைந்திருக்கின்றாரோ அதே போல நம்முடைய அருளாளர்களது திருவாக்கிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறார். வாயானை மனத்தானை என்று அதனால்தானே அப்படி போற்றி அருளி இருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட இந்த புராணத்தை அழகிய அருகால் பீடம் அமைத்து அதன் மேல் ஒரு பசும்பட்டு விரித்து அதன் மேல் ஒரு வெள்ளை துணியினை வைத்து அதன் மேல் மலர்களை எல்லாம் தூவி அதன் பிறகு நம்முடைய தெள்ளு தமிழ் செய்கிலார் புராணம் செய்த திருமுறையை, இங்கேயே திருமுறைன்னு அதுக்கு பேர் கொடுத்துட்டார் யாரு, நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமி, அதன் மேல் வைத்து அதை போற்றுகின்றார்கள். பெருமானுடைய திருவருளிலிருந்து எழுந்த காரணத்தால் அது திருவருள் வடிவு என்று போற்றி நிற்கின்ற அந்த நிலையிலே எல்லோரும் இப்ப கூடி இருக்கிறார்கள் சபையிலே ஐரங்கால் மண்டபத்தில். அப்படி கூடி இருக்கின்ற அந்த நிலையிலே வாளி திருத்தொண்டர் புராணத்தை நீரே வாசித்து பொருள் அருளி செய்வீர் என்று சோழர் பெருமான் முதலாகிய அடியவர் எல்லாம் சொல்ல கேட்டு, அவரை தவிர்த்து வேற யாருக்கும் சொல்ல முடியும், ஏன்னால் அவருக்குத்தானே எளிது. ஏனையோருக்கெல்லாம் மிகவும் அது தேவருக்கும் அரிது என்று சொல்லிவிட்ட பின்பு வேறு யாரை நம்ம இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். அதனால இந்த அனபய சோழ சக்கரவர்த்தியும் அங்கு கூடியிருந்த சிவாகமங்கள் படித்த பேரும் மறை ஓதுகின்ற பேர்களும் அதோடு திருநெறிய தமிழ் வல்ல பேர்களும் அப்படி இருக்கின்ற ஞான நூல் பலவும் கற்ற பேர்களும் இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்கின்றார்கள், செய்கிலார் பெருமானையே இந்த திருத்தொண்டர் புராணத்தை வாசித்து பொருள் அருளி செய்வீர் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொள்ளவும் குன்றை முனி மன்றுள் ஆடும் தாழ் சடையான் அடியெடுத்து தர தாம் செய்த சைவ கதையினை விளங்க விரித்து சொல்ல சூழ விருந்த அம்பளவர் அடியவரெல்லாம் சுருதி மொழி இதுவென கை தொழுது கேட்டார். இது எப்பேற்பட்ட மொழின்னா வேத மொழி. ஏன்னா வேத வாயராகிய அப்பெருமானாலே அடியெடுத்து கொடுக்கப்பட்டதால் இதுவும் வேத மொழி. அதனாலதான் ஓம்காரத்தினுடைய விரிவு தான் இந்த பெரிய புராணம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நமக்கு இந்த புராணத்தை வேத மொழி என்று யார் யார் கேட்டிருக்காங்க, திருநெறிய தமிழ் வல்ல பேர் கேட்டிருக்காங்க, சிவாகமங்கள் படித்த பேர் கேட்டிருக்கிறார்கள், கருநெறிக்கு பகையாக இருக்கின்ற ஞான நூல்களை கற்ற பேர்கள் கேட்டிருக்கிறார்கள், மறையை ஓதுகின்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள், குருநெறிக்கு உண்டான இலக்கணத்திலே நிற்கின்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள், பல காப்பியங்களையும் பல கதைகளையும் பேச வல்லார்களும் நின்று இது சுருதி மொழி இது என தொழுது கேட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற இந்த செய்யுளினுடைய உண்மை திறத்தை நாம் உள்ளவாறு உணர்ந்தோமா? நான் இன்னைக்கு ஏற்கனவே உன்னை சிந்தனையிலே சொல்லியது போல இது பிரமாணமான நூல் இல்லை என்று நமக்குள்ள பேசிக்கொள்கிறோம். அது நம்முடைய அறியாமை. ஆனால் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படி இங்கு காட்டவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் அவசியம். அதனால இது சுருதி மொழி வாக்கென கை தொழுது கேட்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில இந்த புராணம் எப்பொழுது ஆரம்பம் செய்யப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு காட்டுகின்றார். தாளுடைய திருச்சிலம்பு புலம்ப நடம்புரியும் தன்மை அரணுக்கு இசைந்த பேர் வழியின் ஆளும் ஆளுடைய பிள்ளையார் அவதரித்தனர். ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்தனாலும் அவர் அழுது திருஞானம் அமுது செய்தனாலும் திருமுளைப்பால் உண்டனாலும் சூளுடை ஆதிரை நாளாம் சித்திரை சித்திரை ஆதிரை நாள் தொடங்கி, அதாவது சூளுடைய ஆதிரை நாள், அந்த ஆதிரை நாளும் ஆதிரை நட்சத்திரத்திலே தொடங்கி எந்த ஆதிரை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சித்திரை மாதத்திலே வருகின்ற ஆதிரை நாள் தொடங்கி எதிராம் ஆண்டு சித்திரை ஆதிரை நாளில் கதை முடிப்ப என குன்றைவேந்தர் நடத்த அனைவரும் இருந்து கேட்டனர் நாள்தோறும். இந்த இந்த சரித்திரம் எப்பேற்பட்ட சிறப்புடையதுன்னா, பெருமானுடைய அபிஷேகத்துக்குரிய திருஆதிரை நட்சத்திரத்தில திருஆதிரை நட்சத்திரமே எப்பேற்பட்ட சிறப்புடையது அப்படின்றத நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் யார் மேல் வைத்து கூறியிருக்கிறாரு என்பது நம்ம எல்லாம் உணர வேண்டிய விஷயம். திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்தனாலும் அவரு திருமுறைப்பால் ஞான போனகம் உண்ட அந்த நாளில் நாளும் அப்படின்னு காட்டி அந்த ஒரு அங்கீகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி தொடங்கி எதிராம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இந்த பெரிய புராணமானது நம்முடைய தேவச்சேக்கலார் பெருமானாலே அரங்கேற்றம் செய்யப்படுது. அப்படி அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாளெல்லாம் அடியவர்கள் குழுமி இருந்து கேட்டு இன்ப வாரதியிலே மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வித குறைவும் இல்லாது என்ன செய்கின்றார் நம்முடைய அனபயச்சோழ சக்கரவர்த்தியானவர் பலவிதமான போஜனங்களும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்து மிகுந்த சிறப்போடு இந்த புராண நிகழ்வை நிகழ்த்தி வருகின்றார். அப்படிப்பட்ட இந்த புராணத்துக்கு இந்த புராணத்தை ஒரு உடலாக வைத்துக் கொண்டோமானார், ஒரு ஓமானமாக சிறப்புடைய மூவர் முதலிகள் திருவாய் மலர்ந்த திருநெறிய தமிழ் மூலர் திருமந்திர மாலை அறப்பயணாம் காரைக்கால் பேய் இரட்டை மாலை அந்தாதி மூத்த பதிகம் களறிற்றறிவார் மரப்பரிய பொன் வண்ணத்து அந்தாதி திரு மும்மணி கோவை தெய்வ உலா ஐயடிகள் வெண்பா உறுப்பாக. நம்ம என்ன சொல்றோம், வேதத்திற்கு ஆறு அங்கங்கள். எதற்கு அங்கங்கள் அப்படின்னா அந்த அங்கத்தின் வழியேதான் வேதத்தினுடைய பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பெரிய புராணத்திற்கு எதுவெல்லாம் அங்கங்கள் என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டுகின்றனர். இந்த பெரிய புராணத்துக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியது மூவர் முதலிகள் அருளி செய்த தேவாரம் திருமந்திரம், அதோடு காரைக்கால் அம்மையார் முதலியோர் அருளி செய்த 11 திருமுறைகளும் இதற்கு அங்கம் போன்று இருக்கின்றன. இதிலே சிறப்பாக திரு விருத்தம் உடலாக இருக்கின்றது. அங்கம் என்பது கைகால் கண்மூக்கு செவி இவைகளை குறிக்கும். இவைகளெல்லாம் சேர்ந்த ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது ஒரு உடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி திருவிருத்தம் என்பது ஒரு உடலாக, இதிலே பொருள்கோள் உயிராக நாளடியா நாளடியால் நடந்தது உலகெல்லாம். இதனுடைய பொருள் என்னன்னா யாரு, அம்பலக்குத்தர் தான். அவரே இத்திருமுறைக்கு உயிராக இருக்கிறார். அப்ப 11 திருமுறைகளினுடைய சாரமாக விளங்குவதுதான் நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு சாதாரண ஒருத்தர் சொல்லிய விஷயம் அல்ல. அப்பேற்பட்ட நிலையில நலமழியும் தில்லை அன்றினில் நின்றாடும் நடராசர் கன்று முதன் அகபூசை நடத்தி அழகில் புகழ் தில்லைவாள் அந்தனருக்கும் வெவ்வேறு அமுதுபடி கரியமுது முதலான எல்லாம் நலமழி செங்கோல் வளவன் தப்பாமே நாளும் நடத்தி வர. இப்படி அங்கு புராண கதை கேட்கின்றவர்களுக்கெல்லாம், இப்படி அங்கங்களை உடைய அந்த புராணத்தை கேட்கின்ற எல்லாருக்கும் சிறப்பா அன்னைக்கு ஒரு வருட காலமும் பெருமானுக்கு நித்தியபடி பூசை நடத்தி வருகின்றது. அதோடு மட்டுமல்லாது தில்லைவாள் அந்தனர் முதலாகிய வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியவர்களுக்கும் அனபயச்சோழனானவர் ஒரு குறைவும் இல்லாமல் என்ன செய்கின்றார், கரியமுது முதலாகிய எல்லாம் சிறப்புற செய்து வருகின்றார். இப்படி நிறைந்திருக்கின்ற காரணத்தினால, இப்படி அறநடியார்கள் எல்லாம் நிறைந்து இருக்கின்ற காரணத்தினால இந்த பதஞ்சலி முனிவரும் நம்முடைய புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாத முனிவரும் தவம் செய்த இந்த பூமியானது எப்பொழுதும் போல பூலோக சிவலோகம் என பொழிந்து தோன்றுகின்றது. அடியார் எங்க இருக்காங்களோ அங்கதானே பெருமான் இருப்பார். அதனால அது பூலோக சிவலோகம் என பொழிந்து தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுகின்றார். அப்படி புராணம் நிறைவு செய்த அந்த நிலையில அந்த புராணத்தை மீளவும் அடைவுபட வைத்து மீளவும் புத்தகமாகவே வைத்து என்ன செய்கின்றார்கள், சிவமூல மந்திரத்தால் அர்ச்சனை செய்து இறைஞ்சி இருக்கு முதன் மறை நான்கில் நின்று முதலாக இன்று முதலாக இதுவும் ஒரு தமிழ் வேதம் 5 ஆவது என்று என்ன சொல்றாங்க, இந்த திருமுறையை வச்சிச்சு சிவ மூல மந்திரங்களால அர்ச்சனை செய்து இறைஞ்சி, ஏன்னா ஏற்கனவே சுருதி மொழி என்று நமக்கு காட்டியிருக்கிறார். அப்பேற்பட்ட சுருதி மொழி இது என்பதன் காரணமாக இருக்கு முதல் 4 மறைகள் ரிக்கியஜுர் சாம அதர்பணம் என்கின்ற 4 வேதங்கள் இருக்கிறது. இன்று முதலாக இதுவும் ஒரு தமிழ் வேதம் 5வது என்று, இது 5வது வேதம் என்று கருதி இருத்தி நசிக்கின்றார்கள். அதற்கு அமுதக்காய் நரும் தூப தீப கவரி குடை கண்ணாடி ஆலத்தி திருநீரு பரிந்து அளவு செய்ய கண்டு வளவர்பிரான் முறையை பசும் பட்டினால் சூழ்ந்து பொற்களத்தில் இருத்தி. பெருமானுக்கு என்னென்ன உபச்சாரம் செய்கின்றோமோ அவைகளையெல்லாம் நூலுக்கும் செய்கின்ற திறம் இதுதான். நம்ம ஒரு நூலை கற்க புகுகின்ற நிலையும் நாம் திருமுறைகளை எப்படி பூசித்து வழிபட வேண்டும் அப்படின்ற அந்த பெரும் சிறப்பையும் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அப்பேற்பட்ட நிலையிலே இந்த புராணம் நிறைவு செய்யப்பட்டது. கேட்ட பேர் அத்தனை பேரும் இது நான்கு வேதங்களினுடைய பிழிவாக இருக்கின்ற ஐந்தாவது வேதம் என்று சிறப்பு செய்து அதற்கு பல பூசனைகளும் செய்து அதை பட்டு துணியால கட்டி செரி மத யானையின் சிரத்தில் பொற்களத்தோடு எடுத்து திருமுறையை இருத்தி ஒரு அழகான மதம் புரிந்த ஒரு மத யானையின் மீது ஒரு பொற்களம் அமைத்து ஒரு பொன்னால் ஒரு தவிசியிட்டு அதன் மீது திருமுறையை இருத்தி இந்த 12 திருமுறையாகிய இந்த பெரிய புராணத்தை இருத்தி அதன் பின்பு சேவையர் காவலரை முறைமை பெற ஏற்றுகின்றார்கள் புராணத்தையும் புராணத்தினுடைய ஆசிரியரையும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே சேவையர் காவலரை முறைமை பெற வெற்றி அரசனும் கூட ஏறி அவர் என்ன செய்யறாரு, இருபக்கமும் கவரி வீசுகின்றார். அவர் எப்பேற்பட்டவர், சோழ அரசன். அவர் என்ன செய்யறாரு, ஜெயக்கலார் பெருமானுக்கு பின் அமர்ந்து ஒரு சாதாரண ஒரு ஏவலால் செய்கின்ற ஒரு வேலை கவரி வீசுவது, அதை தன்னுடைய கரத்தால் வீசுகின்றார். அப்ப அந்த நிலைகளையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே இந்த ஊர்வலமானது தில்லையிலே தொடங்கி நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற அந்த வேளையிலே மறை முழங்க விண்ணோர்கள் கற்பக பூமாறி மழை பொழிய, விண்ணவர்கள் எல்லாம் அந்த கற்பக மலர்களை எடுத்து விண்ணிலிருந்து ஆசீர்வதிக்கின்றார்கள். நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானை போற்றுகின்றார்கள். நாம் எல்லாம் உய்ய உலகு உய்ய வந்த திருத்தொண்டர் புராணம் இது. உலகு என்பது நாம் வாழுகின்ற உலகம் மட்டுமல்ல, 7-14 உலகங்களும் எல்லா உலகங்களில் உள்ளோர்களும் இந்த திருத்தொண்டர் புராணத்தை ஓதியே பெருமானது திருவடியை பெற முடியும் என்பது நமக்கு காட்டப்பட்ட சிறப்பு அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்பேற்பட்ட நிலையில கற்பக மலர் மழை போன்று பொழிகின்றது. திருவீதி வளமாக வரும்போது இறைவர் திருவருளை இணைந்து என்ன செய்கின்றார்கள் எல்லோரும், இது நாம் செய்த தவ பயன் என்று இசைத்தான். யாரு, நம்முடைய அனபய சோழன். இது பெருமானுடைய திருவருளால் இது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பயன் அல்லவா, இதுக்கு மேல ஒரு பெரிய தவம் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்வலம் கவரி வீசிக்கொண்டே அனபய சோழனானவர் சிந்தித்து வருகின்றார். அப்படி வந்த அந்த நிலையிலே அங்கு இந்த புராண அரங்கேற்றத்தை கேட்டோர்கள் எல்லாம் கூடி இருக்கின்றார். எப்பேற்பட்ட புராணம் இது அப்படின்றத அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னா, மதுரை ராமாயண கதை உரை செய்த வான்மீக பகவனும் ஒப்பல்ல. ராமாயணத்தை சொல்லிய வான்மீகரும் ஒப்பு கிடையாது, அதாவது சமானம் இல்லை. அதோடு விதிவழி பாரதம் உரை செய்து கரை செய்த வேத வியாசனும் ஒப்பல்ல. முதல்ல வான்மீகி சொல்லிட்டாரு, அடுத்து அந்த மகாபாரதத்தை செய்தவரும் வேதங்களுக்கு கரை செய்தவர்களை தொகுத்து கொடுத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட வேதங்களையே தொகுத்து கொடுத்தவரும் மகாபாரதத்தை எழுதியவருமாகிய வேத வியாசனும் ஒப்பு கிடையாது, சமானம் இல்லை. சிதைவர 1000 நாவுடன் அறிவுல சேடனும் சேட விசேடனும் ஒப்பல்ல. 1000 நாக்கு இருக்குது அவருக்கு, 1000 நாக்கிலையும் தனித்தனியாக பேசக்கூடியவர். 1000 நாவுடன் அறிவுல, 1000 நாக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு அதை உள்ளபடி பயன்படுத்துகின்ற அறிவும் வேண்டும். அதனால அப்பேற்பட்ட அறிவுடைய சேட விசேடம் அதாவது ஆதிசேஷனுக்கு 1000 தலை, அப்படிப்பட்ட 1000 நாக்குடைய அவரும் கூட ஒப்புல்ல. வான்மீக ராமாயணம் செஞ்ச வான்மீகரும் ஒப்பல்ல. மகாபாரதம் வேதத்துக்கே கரை வகுத்த வியாச பகவானும் ஒப்புல்ல. 1000 நாவுடன் அறிவுல ஆதிசேஷனும் ஒப்புல்ல. அதோட மட்டும் விட்டாரா, பொதியை மழை குரு முனிவனும் ஒப்பல்ல. பொதியை மலையை தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டு அங்கு இருக்கின்ற குருமுனி, தமிழ் மொழியே அவர் தான் நம்மளுக்கு கொடுத்தார், அவரும் கூட ஒப்பல்ல. அப்ப யாருதான் இதற்கெல்லாம் சரியான ஆள் அப்படின்ற பொழுது, புகழ்புனை குன்றை முனிக்கு என்பார். இந்த குன்றை முனிவருக்கு, அதாவது குன்றத்தூரிலே அவதாரம் செய்தவராகிய இந்த தொண்டர் சீர் பரவுவாராகிய தேவ சேக்கலார் பெருமானுக்கு இவர்களெல்லாம் கூட ஒப்புல்ல. இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள். அப்பேற்பட்டவர்களே, குருமுனியே உப்பு அல்ல, ஆயிரம் நாவுடைய அதிசேஷனும் உப்பல்ல, நம்முடைய வியாசரும் ஒப்பல்ல, வான்மீகனும் ஒப்பல்ல என்று அந்த புராணத்தை உள்ளபடி கேட்டு உணர்ந்தவர்கள் சொல்லி அப்படி சொல்லிய அடுத்தபடியாக நிற்கிறது இன்னொரு திருக்கூட்டம். அந்த கூட்டத்திலே சொல்லுகின்றார் இன்னொருத்தர், என்ன சொல்றார் அப்படின்னா, பூவை மறந்தனர் வெண்தாமரையில் புகழ் தரு சங்க புலவர் சொல் பாவை மறந்தனர் தேசு சுபாடித பயனை மறந்தனர் பதுமத்தோளான் நாவை மறந்தனர் பொதியை மழை தலை நன்னிய புண்ணிய முனிவனென்னும் கோவை மறந்தனர். யாரு? இந்த சரஸ்வதி தேவியானவர். கலைமகனானவர் என்ன பண்ணிட்டா, வெண்தாமரைதான் அவருடைய ஆசனம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஆசனத்துல அவள் இல்ல. என்ன செஞ்சார் முன்னமே, முன்னை திருப்பாடல அவங்க சொல்லிட்டார், நின்று பணி செய்கின்றாள் அப்படின்னு. அதனால அந்த பூவை மறந்து விட்டார். அப்படி வெண்தாமரையில் அமர்ந்து சங்க புலவர்கள் இயற்றுகின்ற அந்த பாடல்களிலே குடிகொண்டிருப்பார். அந்த சங்க புலவர் பாடல்லையும் குடிகொண்டு இப்ப இல்ல, மறந்துட்டாலாம். தேச சுப்பாடித பயனை மறந்தாள், இன்சொல் பயனை மறந்து. பதுமத்தோல் நாவை, அதாவது பதுமத்தோல் தாமரை மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நான்முகனினுடைய நாவிலே அவள் இருக்கின்றார், அந்த நாவிலும் அவள் இல்ல. பொதியை மலை தலை நன்னிய புண்ணிய முனிவனும் கோவை மறந்தார். இந்த தமிழ் மொழி அவர்தான் கொடுத்த, அவரிடத்தே எப்பொழுதும் வாசம் செய்யக்கூடிய அந்த தன்மையினையும் என்ன செஞ்சிட்டாரு, மறந்து விட்டார். அப்ப மறந்துட்டு என்னதான் செய்தாள் அவள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், சேவையர் காவலனார் திருநாவில் குடிகொண்டார். எப்பேற்பட்ட ஒரு உயர்வை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இப்படி எல்லோரும் பலவாறும் பேசுகிறாங்க, இப்படி பலவாறும் பேசிக்கொண்டு இருக்கின்ற அந்த நிலையில அந்த வீதி உலாவானது நிறைவு செய்கின்றது, நிறைவாகின்றது. நிறைவாகவும் பெருமானுடைய திரு முன்றிலே சென்று யானையின் நின்று இழிதர, முன்னமே அந்த திருமுறைகளை உப்புரி நூலோடு விளங்குகின்ற அந்த தில்லைவாள் அந்தணர்கள் இடம் கொடுத்து அந்த திருமுறையை பெருமான் திருமுன்பாக வைத்தார்கள். அப்படி வைத்த அந்த நிலையில அண்டவானர் எதிர் தொண்டனாக அனைவரும் விழுந்து பின் எழுந்து, எல்லாரும் அந்த திருமுறையை பெருமானுடைய திருச்சன்னதியிலே வைத்து எல்லோரும் அப்பெருமான் முன்பு விழுந்து எழுந்து சீர்கொண்ட சேவை குல திலகருக்கு அருகு அணிந்து, சேவை குல திலகராகிய நம்முடைய அருமை பெருமை மிக்க நம்முடைய அருண்மொழி தேவர் அருகு அணிந்து நின்று குறித்து எதிர்கொடுத்த பேர். அவர்களெல்லாம் இப்ப செவிச்சேக்கலார் பெருமானுக்கு ஒரு சிறப்பு பொருந்திய பேர் கொடுக்குறாங்களாம். என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, தொண்டர் சீர் பரவுவாரென பெயர் சுமத்தி ஞான முடி சூட்டி முன் மண்டபத்தில் இருத்தி மற்றவரை வளவர் பூபதி வணங்கினான். பேர்பட்ட நிலையிலே வளவர் பூபதியானவர் இந்த நூலை நிறைவு செய்து அங்கு சேக்கலார் பெருமானுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்கின்ற பெரும் சிறப்பு பொருந்திய திருநாமத்தையும் சாத்தி நிற்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே மூவர் ஓதுகின்ற திருமுறைகள் ஏழு. பாதவூர் முறை ஒன்று இசைப்ப பாவரைந்த முறை ஒன்று மூலர் முறை ஒன்று பாசுரம் ஆதியாக கோவை செய்த முறை ஒன்று. இப்படி பதினோரு திருமுறைகள் இருக்கின்ற அந்த நிலையிலே சேவையர் குல நீதி முறை ஒன்றுடன் பாவை பாகர் திருவருள் சிறந்த முறை பன்னிரண்டு என்ன வகுத்த பின்பு. இந்த திருமுறை யார் வகுத்திருக்கிறார், இவரெல்லாம் கேட்டு இதையெல்லாம் பெருமானுடைய திருவருள் திறத்திலே நின்று உணர்ந்து, ஏன்னா ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு பதினோரு திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்து கொடுத்தார் என்பது நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில இது பெருமானுடைய திருவருளால் நிகழ்த்தப்பட்ட காரியத்தின் கண்ணாக இதை கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற நிலையில இப்பொழுது புராணம் செய்வதற்காக இங்கு நம்முடைய அருண்மொழி தேவரை அனபய சோழரானவர் அனுப்பி வைத்தார். இப்பொழுதோ சேக்கலார் பெருமானுடைய தன்மை அடியவர்களுடைய திருக்கோலத்திலே அவர் திகழ்கின்றார். குறைவில்லா தவ முனிவராக அவர் திகழ்கின்றார். அதனால அவரை மீளவும் என்ன செய்ய முடியாது, அடியவரை அமைச்சர் பதவியிலே இருத்த முடியாது. நம்ம சிறு தொண்டநாயனார் புராணத்திலே பார்க்கின்ற அந்த நிலையை நாம் இங்கே வைத்து பார்க்க வேண்டும். பரஞ்சோதியராக சென்று வெற்றி பெற்று வருகிறார். அப்பொழுது இவரால் வெல்ல முடியாத போர் முனை என்ன உள்ளது என்று அரசன் வியந்து கேட்ப, அம்பலவாணர் அடியார் அவர், அதனால் அவரால் வெல்ல முடியாத போர் முனை என்பது எது இருக்குது அப்படின்னு சொல்ல, அடியவரை குற்றேவளுக்கு மன்னன் வைத்திருப்பது குற்றம் என்று நினைக்கின்றார். அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரது தொண்டை சிறப்புற செய்யுமாறு அங்கு அனுப்பி வைக்கின்றார். அதை அதை அப்படியே நம்ம இங்க வச்சு பார்த்தோம்னா கரெக்டா புரிஞ்சும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அவரது தம்பியாராகிய பாலராவாயரை தம்முடைய அமைச்சராக ஆக்கி கொண்டு இங்கு இருந்து ஜெய்கார் விமானத்திலிருந்து விடைபெற்று அனபய சோழன் தன்னுடைய அரண்மனையை அடைகின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலையில தெய்வ ஜெய்கார் பெருமான் நாளும் இந்த புத்த பெருமானது திருவடியை வழிபட்டு வருகின்றார். தொண்டர் சீர் பரவு சேக்கிலார் குறிசில் உயர் தில்லை நகர் தன்னிலே பண்டு மூவாயிரவர் பதிகத்து வந்தவாறு பத்து மூவர் கதைதனை உணர்ந்து தாண்டவனார் அடியார்க்கு அடம் அடியாருக்கு அருண் தவத்தில் இருந்து பின்பு ஆண்டவர்களுடைய அடியவர்களுடைய திறத்தை சிந்தித்திருந்து அங்கு கூடியிருந்த அடியவர்கள் உடன் இருந்தோம் என்ன செய்கின்றார், இண்டை வைத்த தடை அம்பலவர் எடுத்த பாத நிழல் எய்தினார். ஏற்பட்ட நிலையிலே பெருமானுடைய திருப்பாதத்தை நம்முடைய தெய்வ ஜெய்கலார் பெருமான் அடைந்தார் என்று இங்கு நமக்கு காட்டினார். இப்ப இந்த உலகலாம் என்கின்ற ஒரு சொல், இந்த சொல்லை வைத்துதான் இன்று நாம் இவ்வளவு காலமும் சிந்தித்திருந்தோம், கிட்டத்தட்ட மூன்று நாட்கள். இப்பேற்பட்ட இந்த உலகலாம் என்கின்ற ஒரு சொல்லின் பின்பு

0: நூல் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தினை உறுதி பெற, அழகு பெற, நாமெல்லாம் சிந்தித்து தெளிவு பெற உணர்த்தி நிற்கின்ற நிலையினை கூறிக்கொண்டு அடியேன் இந்த சிந்தனையை இந்த உலகெல்லாம் என்கின்ற தலைப்பிலே அடியேனை பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சைவம் .org அவர்களுக்கும், அவர்கள் நிறுவனத்திலே பணிபுரிகின்ற தொண்டு செய்கின்ற அத்துணை அடியவர்களுக்கும், அதோடு இந்த சிந்தனையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாளி திளை தில்லை மணிமன்றுள் அன்று நடமாடும் அங்கனர் மலர்பாதம், வாளி காளிநகர் வாழ வந்த திருநெறியர் அதிபதி வள்ளல் தாள், வாளி அன்பரு திருநீருமிட்ட திருமுண்ட முந்துவய கவசமும், வாளி குன்றை முனி சேவையர் திரு வாய் மலர்ந்து அருள் புராணமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 12-15 வரை. தலைப்பு ஸ்வர்கே லோகேன. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இரண்டாவது மந்திரத்தை கேட்கணும். இரண்டாவது மந்திரம் கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு பீட்டிகை போட்டு இவன் யமதர்மராஜாவ கேட்கறதுக்கு முன்னால இது வேணும்னு கேட்கலாம். சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதான அக்னி எனக்கு வேணும், அக்னி உபாசனத்தை சொல்லுங்கள் சொன்னா போறும். ஆனா இவன் வந்து அந்த சொர்க்கலோகத்துக்கு போறது அதுக்கு வேண்டியதான உபாசனை அக்னி உபாசனை இருக்கு அத்தனையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்கிறத விட்டு முதல்ல வேற எதுவும் பேசிட்டு இருக்கா எதற்கு நார் அது சில பேர் பேசக்கூடியதான ஒரு வழி நான் எதை கேட்கணும் பாடோ அது கொஞ்சம் அப்படியே ஒரு 5 நிமிடம் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கேன். சோத்திரம் பண்ணி அவரை கேட்பா இல்லையா அதே விதமா இருப்பார். முதல்ல சொல்வர் ஸ்வர்கே லோகே நபயம் கிஞ்ச நாஸ்தி. யமதர்மராஜா பார்த்து சொல்றார் ஸ்வர்கலோகம்னு ஒரு லோகம் இருக்கு அந்த லோகத்துல ஒரு பயமும் இல்லை. வரம் தானே கேட்டுக்கணும் இது என்ன பிரதிக்கை மன்றல் சொர்க்கலோகத்துல பயம் இல்லை என்ன விஷயம் இருக்கு அதனால்தான் சொல்றேன். ஸ்வர்கலோகே ஸ்வர்கலோகத்தில் நா பயம் கிஞ்சன அஸ்தி கிஞ்சன பயம் அபி நாஸ்தி கொஞ்சமும் பயம் இல்லை. ஏன் இல்லைங்கிறா நான் தத்ரத்துவம் நீர் அந்த ஊருக்கு போக போறதில்லை நீர் எல்லா ஊருக்கும் நீங்க போறேன் ஸ்வர்கலோகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. என்ன மற்ற 7-14 புவனங்கள்ல இருக்கிறவாளுக்கு எல்லோருக்குமே மரணம்ங்கிறது உண்டு சர்க்கரோகத்துல இருக்கிறவாளுக்கு மரணம்ங்கிறது கிடையாது. எப்பொழுதும் 16 வயசு எப்படி அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சரீரமே வயசா ஆகுது. கடைசி பரியம் தான் எப்படி 16 வயசுல எப்படி இருக்காரோ அப்படி ஆரோக்கியமா இடகாத்திரமா இருப்பா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அங்க தைரியமா ஜனங்கள் இருக்கிறது காரணம் என்ன இந்த ஊர்ல இருக்கிறவர்கள் எப்ப யமதர்மராஜா வராரோ எப்ப மரணம் வர்றாரோ என்னமோ ஒண்ணு தெரியும் ராஜ்யம் கல்பனா இருக்கா காலத்துல ஆனால் காலம் போயிருந்த என்ன ஏது மக்களுக்கு ஒன்றும் தெரியல எப்படி மரணம் வருதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியல உண்மையா மரணம் போயிருக்கணும் ஒண்ணுமே தீர்த்தம் கொண்டாம ரீசியர்ல உட்கார்ந்தா போயிருக்கீங்க அப்புறம் வரதுக்குள்ள போயிருக்கு அப்படி பிராணம் போறது தேவரே வேற சொல்றேன் அது பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஆனா யாரே அப்படிப்பட்டதான ஒரு பயமானது கிடையாது. ஏன் யாரும் மராஜா அங்க போக போறது இல்லை இந்த அளவுக்கு சொல்கிறான் அந்த நதிகேட மனசுல எவ்வளவு தைரியம் இருக்குன்னு யோசனை பண்ணி பாக்கணும். அவன் எவன் பேர சொன்னாலே இங்க நடுக்கிறான் ஊர்ல

0: போனா நேர வேற பாக்குறான். பாக்கும்போது அவரோட பேசுற காலத்திலேயே சொல்றது பயம் இல்லையோ என்ன நீ போறது இல்லையோ அப்படிங்கிற. சரி நான் போறாத போனா பயமூட்டுறதுக்கு ரொம்ப பேர் இருக்கா. நம்ம தம்பி டாக்டர் இருக்க அவர்கிட்ட போனோம்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லைன்னு நீ கோயில் தான் இத்தனை இல்லைன்னு சொல்லுவாரு. பயமூட்டுறதுக்குன்னு ஒரு வெட்டி இருக்காரு. அவர் இல்லையாரு அங்கெல்லாம் அவர் கிடையாது. இந்த கிழத்தனமும் ஒண்ணும் கிடையாதுங்க. கிழத்தனம் இருந்தா அது ரொம்ப பயம் வர்றதை விட வயதாயிருக்குன்னா நம்ம என்ன பண்றது குழந்தைகள் நம்ம பாத்துப்பாங்களா அதாகுமா இதாகுமா தெரியல போய் உட்கார முடியுமா எழுந்துக்க முடியும் எத்தனையோ கவலைப்படுறா. அந்த கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிழத்தனங்கள் இங்க கிடையாது. யாரும் பயப்பட போறதில்லை. இது ஆயால் அங்கே போகணும். அது இல்லாமல் இன்னொரு கலர் லோகத்துல எல்லா மனுஷாருக்கும் உண்டு. என்ன காலம் எழுந்ததுமே குடிக்கிறதுக்கு காப்பி வேணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுதுன்னா சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும். மத்தியானத்துக்கு ஏதாவது வேண்டியிருக்கு. மத்தியானி அது வேண்டியதா இருக்கு. இந்த சாப்பாடும் இந்த குடிக்கிறதுக்கும் வேண்டியதான பதார்த்தங்கள் இருக்கு. இந்த பசிதாகம் சரியான கொடுமை. அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். மறுபடியும் இந்த ரெண்டு இல்லையா டோட்டல் ஒர்க் போர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. எக்கனாமிக்ஸா யோசனை பண்ணணும். எந்த அளவுக்கு இவன் சமைக்கிறான், எந்த அளவுக்கு கட்டப்படுறான், எந்த அளவுக்கு சாப்பிடுறான், எந்த அளவுக்கு தீர்ணம் ஆடுது, எத்தனை மேன் அவர்ஸ் இதுல வேஸ்டா இருக்கு சாப்பிடுறது தயார் பண்றதுக்கு தீர்ணம் கொண்டு வர்றதுக்கு எல்லாம் யோசனை பண்ணி வரலாம். வாழ்க்கை முழுக்க இதெல்லாம் சர்க்கு வசதி இல்ல சார். உபே தேசா அசனாயா பிபாசே அசனாயா சாப்பிடும் ஆசை பசி பிபாசா தாகம் பசிதாகங்கள் இல்லாமல் இருக்காவா. எவ்வளவு டைம் பார்த்தேன் அவ்வளவு இங்க போனா அங்க போனா அதான சமைக்கணும். சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாம் கொண்டு வரணும். ஒண்ணும் கிடையாது. ப்ரொவிஷன் ஸ்டோரே கிடையாது. சொல்ல இதுல வாங்கிட்டு வரதுக்கு எதுக்கு யாரும் வாங்கி போறது இல்லையே அப்படி என்னங்க. அதனால உபே தீர்வா அதனாயா பிபாசே சாப்பிடுறதும் கிடையாது குடிக்கிறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இந்த பசிதாகம் இல்லாம போகட்டும். கவலைகள் ஏதாவது இருக்குன்னா அதிக மனசுல கவலையே கிடையாது. யாரு அதாடுமே இதாடுமே ஜனா மரணம் கிடையாது. சோகம் கிடையாது. அசனாயா பிபாசா கிடையாது. பசிதாகமோ சோகம் மோகமோ ஜனா மரணமோ கிடையாது அப்படிங்கிறான். உபே தேசா அசனாயா பிபாசே சோகாதிக சோகத்தை தாண்டி கவலை இல்லாமல் மோதே ஸ்வர்கலோகே ஸ்வர்கலோகத்துல கங்கூடமா இருக்காடோ இல்லையா என்ன சர்க்கலோகத்தை எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். ரெண்டாவது வரத்தையும் கேட்கல. சர்க்கலோகம் என்னமா இருக்கு அப்படின்னு சர்க்கலோகத்துல தான் புரிந்து கொண்டதான விஷயங்கள் பயம் இல்லாத மரணம் இல்லாமல் ஜட இல்லாமல் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் சோகம் இல்லாமல் ஆறு ஊர்மைகளும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சர்க்கலோக வாதத்தை பத்தி விவேகமா சொல்லிருக்கோகத்துல இப்ப இதை பார்த்தேன். சர்க்கே லோகே சர்க்கலோகத்தில் ரோகாதி நிமித்தம் பயம் ரோகம் வருமோ என கூடுகிறான் ஒரு பயம் கொஞ்சமும் இல்லை. பயம் கிஞ்சன கிஞ்சித விநாசி ஒன்னும் கிடையாது. இந்த ஊர்ல இங்க பாருங்க தீர்ப்பத்தில் அது வருமா அமைதி அது வருமா வாட்டர் ஃபில்டர் வச்சுக்கணுமா என்ன கவலைப்பட்டு இருக்கா. இல்லாம இல்லாத ஒன்னும் இல்ல சௌக்கியமான இருக்க வர இதோட எல்லாத்தையும் சேர்த்து சௌக்கியமா இல்லையா மனுஷியாள். இருந்தாலும் அதாயிடுமோ இதாயிடுமோ அப்படின்னு நினைச்சது எத்தனா பயப்படுறா லோகத்துல மனுஷியாள். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் என்னமோ பண்ணிட்டு இருக்க. அதனால என்ன ஆனாலும் தெரியுது வரதுன்னா வரத்தான் வரும் இல்லதான் இருக்கும். இது தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சுத்தமா இருக்க இருக்க வேண்டியதுதான். என்ன அந்த பயங்கிறது அந்த ஊர்ல இல்லை. ரோகாதி நிமித்தம் ரோகம் வந்து விடுமோ என கூடுகிறான் ஒரு பயம் கொஞ்சமும் இல்லை. தாங்கள் சக்கரனா அங்க இல்ல போறதில்ல. ஏன் சகதா பிரபவா பிரபவதி அங்க வேகமா உங்களால போக முடியாது. போனா உங்களால அபாயம் பண்ணுவாங்க. இந்திரன் கூப்பிட்டு அவருடைய இன்விடேஷன் வந்தாதான் இவ்வளவு அனுப்புவாங்க. இல்ல இருந்து எங்களை ஆட்டோமேட்டிக்கா போறதுங்கிறது கிடையாது. சக்கரவகத்துல சகதா ஸ்வம்ன பிரபவதி மற்ற உலகங்களுக்கு உங்க இஷ்டம் மாதிரி அங்கங்க ஓடுறல உங்களால வேகமா போக முடியாது, அங்க எல்லாம் செக்யூரிட்டி செக் நிறைய இருக்கு போல இருக்கு. அதனால அதனால சகசா பிரபவதி அதா, அதனால ஜனயா யுக்தா இகலோ கவது. இந்த ஊர்ல கழத்தனத்தோட அவசர பிரபாயங்களை கவலைப்படுகிறாளோ அப்படி பாருங்க, சத்தா உங்களிடத்தில் யாரும் எதிரையும் கவலைப்படுறதில்லை. அதோட இல்ல கிஞ்சமுதே அதனாயா பிசாசே தீர்த்வா பதிதாகங்களை தாண்டி அதிக்ரம்யா, அதை தாண்டி சோகமதீத்திய கச்சதீபி சோகாதிக, கவலை இல்லாதவனாக இருந்துகொண்டு தன்னு மானசேன துக்கேன வர்ஜிதா. இது இருக்கக்கூடாது முக்கியமா, இந்த மானச துக்கம் இருக்கிறதுல மனசுல ஒரு கவலை, அது மனசே எனக்கு இருக்கக்கூடாது. சரீரத்துல ஏதோ வியாதி வந்தது டாக்டருக்கு மருந்து வாங்கினா சரியா போகும். இந்த மானச துக்கம் இருக்கிற கவலை என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அது குடுங்கிட்டே இருக்கு மனசுல, துக்கமும் வராது, ஒரு வீட்டையும் ருச்சிக்காதவனுக்கு சாப்பாடும் வேண்டி இருக்காது. அப்படி இந்த மனசுல கவலைன்னு இருக்கிறதுல அது இல்லாம இருக்கும். ஆகையால் அது இல்லாமல் மானசே நடுக்கேன வர்ஜிதா போகதே சந்தோஷமா விரக்கியதே சொர்க்கலோகே திவ்யே, திவ்யமான அந்த சொர்க்கலோகத்துல ஆனந்தமா இருக்கா சார், சொர்க்கலோக ஜனங்கள்ல இப்படி இருக்கா, இப்படி ஆனந்தமா இருக்க கொண்டிருக்கார்கள் அப்படி இருந்து சொர்க்கலோகத்தை சொன்னார். அமிர்தம் அக்னிம் மருத்யோராஜாவே, அப்படிப்பட்ட அந்த ஸ்வர்க்கியம் ஸ்வர்கலோகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடியதான அக்னி அக்னி உபாசனையை ஆட்சேபி அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சர்க்கலோகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான யாதொரு அக்னி வித்தியை உண்டோ அதை தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரபுரோஹித்வம் அதை எனக்கு சொல்லுங்கள், அந்த சொர்க்கலோகத்துக்கு எப்படிப்பட்டதான சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகத்துல எந்த சொர்க்கலோகத்துல பிரயத்தனம் மரணம் இவை எண்ணுகிற பயம் இல்லையோ, எந்த சொர்க்கலோகத்துல சோகம் மோகம் இல்லையோ, எந்த சொர்க்கலோகத்துல பதிதாகம் இல்லையோ, அப்படிப்பட்டதான சொர்க்கலோகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான அக்னி எஞ்சே எதுவுண்டோ அதை தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை எனக்கு சொல்லுங்க, அதை எனக்கு சொல்லுங்க. ரொம்ப இருக்கேன் நான் எவ்வளவு கட்டப்பட்டு காமிச்சேன் அதோட நீங்க சொல்லுங்க, அழைச்சிட்டு போறேன் கதிரில அது என்ன இல்ல நீங்க சொல்லித்தானா ஆரோ ஏன் ரத்தகானாய வாக்கியம், ஒரு படிப்பு ஒருத்தருக்கு இருக்கணும், ஆனால் அந்த படிப்பு வந்து எல்லோரும் பெறலாம், சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. ஆனா என்ன கண்டிஷன், அவருக்கு ஸ்ரத்தை இருக்கும், யாரு பத்துக்கிறார்களோ அவருக்கு ஸ்ரத்தை இருக்கணும், என்னமோ ஏதோ சும்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க அப்படின்னு சொல்லப்படாது. சின்சியரா வாழ்க்கிறேன்னு யாரு சொல்றாங்க அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவசியம் தாங்கள் எனக்கு ஸ்ரத்தை இருக்கு, ஸ்ரத்தையுடன் கூடியிருக்கேன், ஸ்ரத்தை இருந்து அனுபவம் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கு, ஆயால் நான் ஸ்ரத்தையுடன் கூடியிருக்கேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ரத்தகாராய மத்தியம் ஸ்வர்கலோகா, ஸ்வர்கலோகா ஸ்வர்கலோகம் வேணும் என்று எதிர்பார்க்கிற எஜமானிகள் அமிர்தத்வம் பஜந்தே, அந்த அமிர்தத்வத்தை அடைகிறார்கள், சொர்க்கலோகத்துக்கு போய் மரணம் இல்லாத நிலையை பெறுகிறார்கள். ஆகையால் அதை அந்த சொர்க்கலோகத்துக்கு வேண்டியதான உபாசனை இருக்கு அக்னி உபாசனை, அதையை ஏதீயேன வரேனா இரண்டாவது வரத்தினால் உருணே பிரார்த்திக்கிறேன். ஆகையால் சொர்க்கலோகத்துக்கு சாதனமான யாரொரு அக்னி வித்தியை உண்டோ அந்த அக்னி வித்தியை எனக்கு இரண்டாவது வரத்தினால் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துட்டார். ஏவம் குணம் ஏற்றத்திய சொர்க்கலோகத்தியா, ஏவம் குணம் ஏற்றத்தியான்னு, ஏவம் குணம் ஏற்றத்தியானா என்ன அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப தெரியும், ஏவங்க பூர்வம் சேவங்கள அப்படிங்கிறோம். ஏவம் குணம் என்ன குணங்கள் முன்னால் சொல்லிருக்கேன், ஏவம் குண விசிஷ்டமாக இருக்கிறது எது சாரம், அதுக்கு முன்னால ஆரம்ப அதே பிரம்மணா திரிய வரார் அதே விதமாக ஏழுமுறை வருதுனால இதுக்கு முன்னால என்ன சொன்னீங்களோ அத்தனை விசேஷம் அது ஏழுமுறை விசேஷம். முன்னால நாம எத்தனை திதிகள் திதி வார நட்சத்திர யோக கரண அவை எல்லாம் பிரம்மாவது ஆரம்பிச்சு அதே பிரம்மனா திரியகரா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன சொன்னேனா அத்தனையும் ஏவங்குணாங்கிறது அர்த்தம். அதே என்ன இப்ப ஏவங்குண விசேஷத்தியான என்ன அர்த்தம் இப்ப ஏவங்குணான்னா கீழ்மந்திரத்துல சொன்னதான அயம் மரணம் கேத்தனம் பசி தாகம் சோகம் இப்படி ஆறும் இல்லாததான அதான் ஏவங்குண விசேஷத்தியம். இந்த சந்தலோகம்னா இப்படி ஆறு துக்கங்களும் இல்லாத சந்தலோகம் அயம் மரணம் கேத்தனம் அசனாயா தாகம் பசி இல்லாதா தாகம் சோகம் இந்த ரெண்டும் இந்த ஆர்டர்ல இல்லைன்னு போன மந்திரத்துல சொல்லியிருக்கேன். அந்த ஆர்டர்ல இருக்கக்கூடியதான ஆறும் நீங்கினதான சொர்க்கலோகம் ஏழும் குணவிசேஷத்திய சொர்க்கலோகத்தியா அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்துக்கு பிராப்தி சாதனம் அதை அடைவதற்கு வேண்டியதான ஒரு சாதன கூட்டம் அக்னிம் அந்த அக்னி உபாசனையை தத்துவம் மிருத்யு அத்யேதி அப்படிப்பட்டதான அந்த சொர்க்கலோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அக்னி வித்யை ஏ மிருத்யு அத்யேதி தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் அது எப்படியே நீர் கண்டுபிடித்தனர் இதெல்லாம் தெரியாதவனா பிரம்மலோகத்துக்கு போயே இருக்க மாட்டேன். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்த இடம் இல்லையா பிரம்மலோகத்துக்கு போனவே ஒரு மனுஷன் இருக்கானா இவெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அது எப்படி அவன் தெரிஞ்சிருக்கான்னு பாக்கலாம். எங்க சொன்னார் பிரம்மலோகத்துக்கு சேர்ந்தார் பிரம்மலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணுமையானால் இவையெல்லாம் தெரிஞ்சிருக்கான் அங்க போக முடியும். எப்ப ஒரு பிரம்மலோகத்துக்கு போனாரோ அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் சத்ரம் அத்யேகி மரதி ஜானாதி இத்யர்த்தா கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு எல்லாருமே இப்படி போக முடியாது. அதே விதமாக இங்க என்ன இந்த பிரம்மலோகத்துக்கு போனமே ஏன்னா இத்தனையும் தெரிஞ்சிருக்கான் இன்னைக்கு பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் யார் உங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா மரதி ஜானாதி இத்யர்த்தா ஏ மிருத்யோ எனக்கு சொல்லுங்கள் எப்படி ஸ்ரத்தானாயே மத்தியம் ஸ்ரத்தாவதே ஸ்ரத்தையுடன் கூடியிருக்கேன் படிப்புக்கு கண்டிஷன் குவாலிஃபிகேஷன் படிப்பு ஸ்ரத்தையிருந்தால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அவ காசு கொடுக்கிறாளா அது கொடுக்கிறாளா இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கிருஷ்ணனுக்கு ஸ்ரத்தை இருக்கவையானால் குருவானவா இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நாட்டுல அவ்வளவு கேபிடேஷன் போய் கொடுக்குறீடா இது பண்றா இது கேட்டுக்கிறா இதெல்லாம் என்ன பண்ற மாதிரி எல்லாம் காலையில இது கூடாது. அவன் இடத்துல ஸ்ரத்தை இருந்தால் அவனுக்கு தன்னிடத்துல இருக்கிறதான கடிவை சொல்லி கொடுத்துதான் ஆகும் ரொம்ப கொடுக்கலன்னா அவருக்கு பிரத்யேகாயம்னு சொல்றது முண்டகோசனிட்டு. ஏன்னா நம்ம உபநிடத்துல அதுக்காக ஏதோ பிரம்மமும் அங்கேயே இருக்கும் இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் எனக்கூடியதான விஷயங்கள் நிறைய சொல்றது அப்படி அவன் சொல்லி கொடுத்துத்தான் ஆகணும்னு முண்டகோபுர இடத்துல படிக்க போறோம். இப்ப இவன் என்ன சொல்றான் எனக்கு சட்டை இருக்காதியா சட்டை இருந்தா சொல்லி கொடுத்தானே ஆகணும் சொல்லி கொடுப்பாங்கிறான் டிமாண்ட் பண்றா போல கேட்கிறான். ஏன் அக்னினா திசேனா எந்த அக்னியை உபாதித்த மாத்திரத்தினால் ஸ்வர்கலோகா ஸ்வர்கலோகாரான எஜமானால் நடக்கும் மூல மந்திரத்துல ஸ்வர்கலோகா அமிர்தத்வம் பஜந்தேன் இருக்கு ஸ்வர்கலோகான்னு இருக்கு சர்க்கலோகான சர்க்கத்தை சர்க்கலோகத்தை விரும்புகிற எஜமானிகள் அர்த்தம் அது அதான் சர்க்கலோகா சர்க்கா லோகா ஏதாம் தே சர்க்கலோகா சர்க்கம் வேணும் என்று யார் விரும்புகிறார்களோ அவளுக்கே சர்க்கலோகங்கள்னு வேணும். எஜமானா அமிர்தத்வம் அமரணதாம் தேவத்வம் பஜந்தே இந்த எஜமானிகள் பரணாநபுரம் சர்க்கலோகத்தை தேவதை தேவதைகள் எனக்கூடியதான பெயரோடு இருக்க போகிறார்கள். பிராப்னுவந்தி ததே தது அக்னி விஞ்ஞானம் அந்த இந்த அக்னி விஞ்ஞானத்தை விதி ஏன வரேன உருணே இரண்டாவது வரத்தினால் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாசாரம் சந்தோஷப்பட்டார் ஏன்னா சர்க்கலோகமும் ஒண்ணு உண்டு அதுக்கு வேண்டியதான சாதனம் வேற இருக்கு அதை நான் தெரிஞ்சுருக்கேன்னு ரிகனைஸ் பண்ணவர் போகிறதுலாம் எந்த ஒரு ராஜா பிராண வாங்குறவரும் ஒன்றுதான் தெரியும் அவருடைய குவாலிஃபிகேஷன் அவர் என்ன படிச்சிருக்காரு எப்படி பட்டவர் யாரு கவனிக்கிறார் லோகத்துல அவருக்கு தொழுது போய் கொடுத்தாரு படிச்சிருக்காரு உனக்கு என்ன சார் இல்லை எதுக்கு வேண்டாம் அதுக்கு அதுதான் பதவி கிடைச்சிருக்கு சௌக்கியமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரே தவிர அவருக்கு இன்ட்ரென்சிக்கா எத்தனை குவாலிஃபிகேஷன் அவ்வளவு சுமப்பட்டிருக்கான்னு யாராவது கவனிச்சாலா நீங்க என்ன சொல்றேன் கவனிச்சு அதுவே இருக்குன்னு எவ்வளவு ஏன் எதிர்க்கவே சொல்லிருக்கல என்ன சந்தோஷம் அப்படின்னு நான் சந்தோஷத்தோட கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறார். மிருத்யோ பிரதிஜா இயம் ராஜா பிரதிஜை பண்றார் நான் மாத்த சொல்லுகிறேன் அப்படின்னு பிரதே பிரவீமி தகுமே நிபோதா சத்யமக்னிம் நசிகேத பிரதானம் அனந்தலோகாப்தி அசோ பிரதிஜா ఇదిత్వమేతం నిహితం గుహాయాం ప్రతే ప్రవీవి. இந்த தேன கூடுகிறார சர்வநாமா இந்த பிரா பிரவீணி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. ஞானம் உபசர்க்கமும் தாகமும் சேர்த்துத்தான் சொல்லணும், வேதமா இல்லையா அது நடுவில் பிரித்து சொல்றது. இப்ப நம்ம படிக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், தே பிரபிரவீணின்னு புரிஞ்சுக்கணும். தே உனக்கு பிரபிரவீணி நிச்சயமாக சொல்லுகிறேன் அர்த்தம், வேதமா இல்லையா நடுவில் குறுக்கிட்டு சொல்றது. பிரதே பிரவீணி தகுமே நீ போத, அதை நீ நன்றாக கவனிக்கணும். அவனுக்கு சொல்லித்தரேன், அதை பத்தி கவலை இல்ல, பயப்படாது. ஆனா வந்து ஏதோ சொல்றாரு அப்படின்னா உதாசீனமா இருக்கிறாரு. அப்படிப்பட்டதான் அந்த சொல்வதை நன்றாக அறிந்து கொண்டு ஆத்மானுபவத்தோடு இருக்கிற நான் குணத்தை சொல்ல போகிறேன். ஏ பிரஜானன்னு அறிந்து கொண்ட பிரகர்ஷன ஜானம்னு அதை புரிந்து கொண்டு நச்சிகேதா சத்யமர்த்தனின் நான் அதே பிரபலமே சொல்லுகிறேன். அனந்த லோகத்தின் அனந்தமான லோகங்கள் இந்த அபிவிதியை அறிந்து கொண்டாங்கன்னா சர்வலோகத்துல கர்மனதா இருக்கலாம். சர்வலோகம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் இருக்கான். அனந்த லோகாப்தியம் அதோட இல்ல, இந்த அக்னியானது எந்த அக்னியை உபாசிக்கிறையோ அந்த அக்னி எப்படி விராட் ரூபேன பிரதிஷ்டிதமாக இருக்கு. சாதாரணமான ஒரு அக்னி இல்ல, விராட் ரூபமா இருக்கக்கூடியதான அக்னி. அக்னி அக்னியா மட்டும் உபாசிக்கல, இங்க அக்னியை விராட் ரூபமா உபாசிக்கிறார். விராட் ரூபமா இருந்தா அதுல இரண்டனா அது ஈஸ்வரமா இல்ல ஆத்ம தத்துவம் வரைக்கும் கொண்டு போகணும். ஆகையால் அசோ பிரதிஷ்டம் வித்வமேதம் அப்படிப்பட்டதான் இந்த சரோபத்தை இந்த அக்னியை விராட் ரூபமான ஒரு அக்னியானவர் வித்வான்களுடைய புத்தியில இருக்கக்கூடியதான ஒரு சுரூபமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் வெறும் அக்னியை மட்டும் நான் சொல்லல, அந்த அக்னியை நீ உபாசித்துக் கொண்டிருந்தேயானால் அந்த அக்னி ஆத்ம தத்துவமாக மாறும். ஆத்ம தான் யோகே அப்படின்னு எதை சொல்ல, அப்படிப்பட்டதான குறையில இருக்கக்கூடியதான அந்த ஆத்ம தத்துவம் உலகஸ்வரூபம் அதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படி அந்த அக்னியை சங்கலத்துக்கு மாடி பிடிக்கிட்டே இருக்கல சங்கலே கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றாங்க அப்படி அப்படி இல்ல சார். நினைக்கக்கூடியதான அக்னி நான் சொல்லக்கூடியதான அந்த அக்னி விஜய் அது ஆத்ம தத்துவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்ட ஒரு உபாசனம் அது, அதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அத பிரதிஜை பண்ணிருக்கேன் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன அடுத்த மதத்துல சொல்லிட்டார் எனக்கு தெரிய வேண்டாமா நீங்க கேட்கலாம் சொல்றேன்னு சொன்னார். அடுத்த மதத்துல சொல்லிட்டேன் சொன்ன விவரம் நமக்கு வரலையே சார். எழு வேதத்துல பூர்வகாந்தத்துல இதை பத்தி தர மாதிரி நீ உபநிடல மாதிரி ஞானம் தானே சொல்லணும் அப்படிப்பட்டதான அந்த அக்னியே அக்னி வீட்டில் துத்தியம் உனக்கு பிரவீணி சொல்லுகிறேன். உன்னால இது கேட்கப்பட்டதோ என்னுடைய வாக்கினால் நீ அறிந்து கொள். ஏகாத்திரமான ஏதோ என்னமோன்னு கிடையாது தெரியதான், கூர்மையான புத்தியோடு எப்பவுமே அட்டென்டிவா கேட்கலாம். ஆனா பிராரதம் இந்த வாசிக்கிற காலத்துல தான் கூப்பம் சட்டம் வாசிக்கிறதோ வியாகரணம் வாசிக்கிறதோ கூப்பம் வராது, புரியுதுன்னா அழுகு சட்டம். ஆனா வேதாந்த ஆனந்தமா கூப்பப்படும் அவர் என்ன ஏகாத்திரமான கூர்மையான ஒரு புத்தியோட அட்டென்டிவா கேட்கணும். சத்யம் சர்க்காய இதம் காரணமா இருக்கக்கூடியதான் அக்னிக்கு ஹே நச்சிகேதா அதே பிரதான விஜயாதமான அகம் தன் நான் அறிந்து கொண்டு இதை உனக்கு சொல்லுகிறேன். தன்னி போதா இது வெற்றி புத்தி சமாதானால் சந்தகனம் நான் உனக்கு சொல்லுகிறேன் இதை நீ நன்றாக கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அவன் மனசுல ஒரு தெம்பு ஏற்பட்டோம். நிறைவேற்றம் எது சரி ஆட்டம் அப்படின்னு சொன்னாலும் எப்ப கேட்கல அப்ப உட்காருதா சொல்றேன் கவனிக்கா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ஒரு சந்தோஷம் தானே அப்படி அவன் மனசோட பட்டம் அதனா அக்னி சௌதி அந்த அக்னியே சோதனை பண்றாரு. அனந்தலோகா அனந்தமான சொர்க்கலோகத்தை அடையக்கூடியதான சாதனமானது சொர்க்கலோக பலப்பிராப்தி சாதனம், சொர்க்கலோகம் என கூறுகிறான பலத்தை அடைவதற்கு ஒரு சாதனமாக இருக்கக்கூடியது அக்ரீன். அப்போ அபி பிரதிஷ்டாம் ஆசிரியம் ஜகதா, இதெல்லாம் நெருப்பு மட்டும் இல்ல, இது அக்னி நினைக்கவே அது இவ்வுலகத்துக்கு பிரதிஷ்டையா இருக்கக்கூடியது. உலகத்துக்கு பிரதிஷ்டையாக யார் வகுப்பானவர், விராட்டுன்னு சொல்லிக் கொண்டிருக்கேடோ அப்படிப்பட்டவர். இவெல்லாம் இரண்டிகர்த்தமவர் அப்படிப்பட்டதான அக்னி என்னால் சொல்லக்கூடியதான அக்னியானது வித்தி ஜானி அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன் அறிந்து அறிந்து சொன்னா அவருக்கு புரியும். ஜானியே நிச்சயமா அவனுக்கு புரியும், புரியலா கூட நான் சொல்றேன். அதான் நம்ம நாட்டுல படிக்கிற காலத்து நிச்சயமா நான் அதை புரிஞ்சு போன அனுபவிப்பேங்கிற ஒரு சர்ச்சா கிடைப்பு இருந்தது. சொல்லிக் கொடுக்கிற உபாத்தியாருக்கு நான் சொல்லிக் கொடுத்தா இதுக்கு நிச்சயமா புரியும், அதை அனுபவிக்கான ஒரு தைரியமும் உண்டு. ஆகையால் தான் அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சௌக்கியமா இருக்கும். பழைய நாள் டீச்சர் அண்ட் கிளாஸ், அவ ரெண்டு பேரும் எப்படி இருந்தது, இதை சொல்லிக் கொடுத்தா நிச்சயமா நமக்கு புரியும் அப்படின்னு ஒரு தைரியம் அவனுக்கு இருந்தது. அதே போல ஆச்சாரிய நிச்சயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தா புரிந்து கொள்வான், அவனால பலத்தை அடைவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் இருந்தது. ஏதோ ஒரு ஆயிரம் பேர் ஏதோ சில பேர் மாமர கூட இருக்கக்கூடியதான வல்ல எல்லா கொட்டையும் மரணம் ஆயிடுவேன், உலகம் மாறம் தான் இருக்காது அப்படியும் இல்ல. ஒவ்வொரு சிஷ்யனையும் தனக்கு சமானமாகவும் தன்னோட அதிகமாகவும் பண்ணக்கூடியதான கெபாசிட்டி ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கு. அதனால அப்பொழுதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கு. ஒரு சிஷ்ய சம்பந்தம் ஏதோ சாதாரணமா டீச்சர் அண்ட் டாக்டர் நம்ம ஏதோ சொல்லிருக்கோம் அப்படி இல்ல. அது தன்னை முழுமையாக அந்த சிஷியனுக்கு கொடுத்து அவரை வளர வைக்கக்கூடியதான ஒரு சுரூபமாக ஆச்சாரிய சுரூபம் இருந்தது. அயல் வித்தி ஜானி ஹித்வம் இங்க நிகிதம் இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் என்று தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நச்சிகேசத்தை சொன்னார். சொன்ன பிறகு இதம் துருதேர்வதனம், அதுக்கு பிறகு துருதி சொல்றதா நடுவுல யாவதேர்வாயதாவதத்யோக்தம் அதாத்திய மிருத்யு புனரேகாக துஷ்டா. வேகமா சொல்லுங்க உபனிஷத்து வேதம். லோகாதி மத்ரிம், இந்த லோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஆதியா இருக்கக்கூடியதான எந்த அக்னி உண்டோ சமுவாச அதை சொல்லிட்டார். தஸ்மை நச்சிகேதத்துக்கு எப்படி யாயிஷ்டகா எத்தனை சங்கல்பிக்கணும், யாவதீர்வா என்னென்ன மந்திரங்களை சொல்லணும், அது நம்பர் என்ன, ஏதாவா எப்படி தயனம் பண்ணணும், இவை எல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டார். சகாதி அந்த நடிகை என்னன்னா எல்லாவற்றையும் ஒப்பிச்சுட்டாயா ஏகசந்தகிராகி ஒரு தடவை அதை சொன்னதுமே இப்படித்தானே அப்படின்னு ஒப்பிச்சுட்டான். சசாபி தத் பிரத்யவத திரும்பி சொல்லிட்டார். குருவரதீதம் குரவே நிவேதிதம் தானே நீங்க தமிழ் புரியுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யதோக்தம் எப்படி சொன்னாலும் அப்படியே முருகன் தெரிஞ்சுட்டு அதாத்திய மிருத்யோ இளவனுடைய மகர. ஆஹா, ஒரு ஆச்சாரியனுக்கு இதை விட வேற என்ன வேணும். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சதான அறிந்து கொண்டதான ஒரு விஷயத்தை சிஷியனுக்கு சொன்னதுமே அதை மனதில் வாங்கி கொண்டு இவ்வளவு தானே நன்றாக புரிந்து கொண்டானே நலமான ஒரு சந்தோஷம் அந்த ஆச்சாரியனுக்கு. அதுதான் புனரேவாக துஷ்ட சந்தோஷப்பட்டு மறுபடியும் சொன்னார். என்ன சொல்ல போறார், தெரியாம முதல்ல மூணுன்னு சொன்ன வரத்த கன்ஃபியூஸ் பண்ணணும். இப்ப ரெண்டாவது வரத்தை நான் கொடுப்பேனோ, இங்க ரெண்டாவது வரம் கேட்டேன், கேட்டதான வரத்தை கொடுத்துப்பேன். இப்ப டூ ஏன் இன்னொரு வரத்தை தரேன் கேட்டா ரொம்ப சந்தோஷம் சொன்னது, அதனால இன்னொரு வரத்தை தரேன் அப்படின்னு சொல்ல போற. அந்த என்ன வரம் கொடுத்தாரு, என்ன ஏது, இப்படி எல்லாம் நிறைய வரப்போது என்ன கட்ட முடியுதுன்னு வச்சா நடுவில் கொஞ்சம் ஸ்பைஸ்ராக் பண்ணணும் விவகாரங்கள் அப்படி சொல்ல போறாரு. மேல அத்தியமான
1: ஓம் சிவாயனம் சைவம் டாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இப்ப அடுத்த சூத்திரம் என்னன்னு கேட்டா ஐந்தாவது சூத்திரம். இப்ப அந்த இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டா இப்ப நாம வந்து அன்னைக்கு ஒண்ணு சொன்ன ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது, மற்ற பிறப்புகளை விட மனித பிறப்பு ஏன் உயர்ந்தது என்பதற்கு ஞானிகள் சொல்லுகின்ற காரணம் வேற, நாம சொல்ற காரணம் வேற. மனித பிறப்பு என்பது மற்ற எல்லா பறவைகள் மிருகங்கள் எத்தனையோ நீர் வாழ்வன பரப்பன நடப்பன ஊர்வன என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பறவைகள் இருக்கு, பறவையாய் பாம்பாய் எத்தனையோ சொல்ற. இப்ப மனித பிறவி ஏன் சிறந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க, மனித பிறவியில மட்டும்தான் கண்மத்தை ஈட்டுகிறோம், மற்ற பிறவியில கண்மத்தை ஈட்டல. அதான் மற்ற பிறவியில கண்மத்தை அனுபவிப்போம், அது ஒரு கர்ம அனுபவத்துக்காக தானே பிறக்க வைக்கிறாரு, பறவையா பாம்பா இதுக்காக பிறக்க வைக்கிறாரு, ஒரு கர்ம அனுபவத்துக்கு தானே. ஆனால் மனித பிறவி ஏன் சிறந்தது என்றால், மனித பிறவியில மட்டும்தான் என்ன பண்றோம், நாம பாவ புண்ணியங்களை ஏன் பண்றோம், மற்ற பிறவியில பாவ புண்ணியத்தை ஏன் பண்ணல, அந்த பாவ புண்ணியத்தினுடைய பயனை வந்து அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். We are reaping the consequences, that is all. But we are not yearning. அதனாலதான் மனித பிறப்பு சிறந்ததுன்னு சொல்லிருக்காரு. மனித பிறவு, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த மனித பிறப்பு ஏன் சிறந்ததுங்கிறதுக்கு அதான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த புருடன் என்ற அந்த ஒரு அந்த சூக்ம சரீரம், அதாவது இந்த பஞ்ச கஞ்சுக சரீரம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச கஞ்சுக சரீரத்தை பெற்ற உயிருக்கு தான் என்ன பேரு, புருடன் பேரு. அந்த புருடன் என்பதுதான் என்ன பண்ணுது, நாம இருக்கக்கூடிய ஐந்து நிலையில வேற வேற ஸ்தானத்துக்கு போகுது. அதாவது இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எதுக்காக ஏற்படுதுன்னு கேட்டா, ரெண்டு காரணத்தினால. ஒன்று, கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது ஒரு காரணம். அதாவது இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, சுளுத்தி நிலை என்று சொல்லக்கூடிய ஐந்து கான்சியஸ்னஸுக்கு நம்ம ஏன் போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து அந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வது. இன்னொரு காரணம், அந்த புருடனானது இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான். ஜாக்கிரத்துல இருக்கும்போது இங்க இருப்பான் இந்த புருடன், இங்க சொப்பனத்துக்கு வந்தா கண்டத்துக்கு வந்துடுவான், சுளுத்திக்கு வந்தா துரியத்துக்கு வந்துடுறான். அப்போ அதனுடைய பிளேஸ்மெண்ட் மாறும். இந்த பிளேஸ்மெண்ட் மாறுறதும் இந்த கருவிகள் கூடியும் குறைந்தும் வேலை செய்வதனால தான் நமக்கு என்ன உண்டாகுதான், ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. புருடன் வந்து எங்க நிக்கிறான், மூலாதாரத்தை புருடன் நிக்கும் பொழுது என்ன வருது, துரியாதீதம். அது ஏற்கனவே அந்த சொன்னேன், எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சித்தியார் 223, அது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். சிவஞான சித்தியார் 223 அத தெளிவா சொல்ற, புருடன் எங்க நிக்கிறான், எத்தனை கருவி வேலை செய்யுது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து இங்க போய் பாத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். சாக்கிரம் 35 நுதலினில் சொல்ற, நுதல்ல இருக்கும்போது 35 கருவிகள் வேலை செய்யும் பொழுது ஜாக்கிரம நிலைக்கு நம்ம வருகிறோம். சொப்பனம் எங்க வருதுன்னாரு, கண்டத்துல ஒரு 10 கருவி குறைஞ்சி வேலை செய்யும் பொழுது தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். இப்ப அது போல இப்ப ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புருடன் வந்து இங்கிருந்து மேல போகும்போது நாம என்ன பண்றோம்னா, அதை சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி, when we are earning the karmas and when we are enjoying the karmas. மனித பிறவியில நமக்கு ரெண்டு நிகழ்வு, ஒன்று வினைகளை அனுபவிக்கிறோம், இன்னொன்னு அடுத்த பிறவிக்கு வினைகளை ஏன் பண்றோம், ரெண்டு நடக்கு. அப்ப என்ன சொன்னாங்க, இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், இந்த புருடன் மேல் நோக்கி செல்லும் பொழுது, புருடன் வந்து மேல் நோக்கி செல்றான், அதாவது மூலாதாரத்திலிருந்து ஜாக்கிரத்துக்கு வரும்போது நாம என்ன பண்றோம், வி ஆர் ஏர்ன், வி ஆர் என்ஜாயிங் த கர்மாஸ். அதுக்கு தமிழ் என்ன பேரு, கர்ம நுகர்ச்சி. நாம் செய்த அந்த பிராரத்த கர்ம வினையினுடைய அனுபவம், அந்த அனுபவம் வரும்பொழுது என்ன ஆகுது, அது அப்போர்ல போகுது. டவுன்வேர்ல போகும்போது என்ன பண்றோம், வினைகளை ஏர்ன் பண்றோம். இது நம்மை அறியாமையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது கீழ் நோக்கி செல்லும் பொழுது கர்ம ஆட்சிப்பு, தமிழ் அதுக்கு பேரு கர்ம ஆட்சிப்பு, we are acquiring the karmas. மேல் நோக்கி செல்லும் பொழுது we are enjoying the karmas, கர்ம நுகர்ச்சி. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்ப பாருங்க, நல்லா நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்ம ஹார்ட் பீட்டு 72 தடவை துடிக்குதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானத்துல. இப்ப யாராவது எண்ணி பார்த்துட்டு செய்யறீங்களா? ஹார்ட் பீட்ஸ் எண்றீங்களா யாராவது? நீங்க என்னாவது என்னாட்டு அதுவா நடந்துட்டு இருக்கு? நான் எண்ணி பார்த்தாதான் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அதே போலத்தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு, அது பாட்டுக்கு நடக்கும். ஆகவே இந்த வினைகளை ஏன் பண்ண செய்யறோம், வினைகளை அனுபவிக்கிறோம். இது இப்படி வரும்போது வினைகளை ஜாக்கிரதை வரும்போது நமக்கு, அதனாலதான் நமக்கு நமக்கே தெரியுது மேல கீழே இருந்து மேல வரும்போது நம்ம வினைகளை அனுபவிக்கிறோம். இப்ப தூக்கத்துல சிலதை மறக்கிறோம், உள்ள போனோம் என்ன இது அப்படின்னா, இப்ப இந்த தூங்குறீங்கன்னு வச்சுக்க, தூங்கும் போது அங்கேயும் ஒரு மனம் வந்து, அந்த அனுபவம் குறைஞ்சா கூட மன வந்து யாருக்காவது தீமை செய்யணும் மனசுக்குள்ள நினைச்சதுன்னா உடனே வினை ஏனாயிரும். நீங்க கனவுல வந்து ஒருத்தனை கொள்ளணும்னு நினைச்சா கூட அந்த வினை ஏனாயிரு. அதுதான் ஒரு பெரிய, அதனாலதான் வினை வந்து ஒண்ணு, அந்த வினைய வந்து தப்புக்கிறது வழியே கிடையாது. சரியா பண்ண கொடுத்தோம், அது அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன் நான். அதாவது எதற்கு உலக பிரகாரமாக நமக்கு தண்டனை கிடைக்கவில்லையோ அதற்கு இறைவன் தண்டனை கொடுக்கிறார். குற்றத்திற்கு அரசன் தண்டனை கொடுத்து விட்டால், இந்த உலகத்துல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டோம்னா அந்த குற்றத்துக்கு இறைவன் பனிஷ் பண்ண மாட்டான். எதெல்லாம் நம்ம தண்டனை கிடைக்கவில்லையோ அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, விளக்க வைக்கிறார். அவர் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது, இங்க தப்பிச்சிடலாம், அங்க தப்பிக்க முடியாது. அதாவது ஜாக்கிரதையில ஒரு நினைப்பு இருக்கு, கனவுல ஒரு நினைப்பு இருக்கு, துரியத்தில் ஒரு நினைவு இருக்கு, ஒரு நினைவாற்றல் இருந்துட்டே இருக்கல உள்ளுக்குள்ள. சிலவற்றை இறைவனிடத்தில் ஒப்படைக்க முடியும், நாம் அனுபவிக்கிற இறைவன் ஏற்றுக்கொண்டால் அது குறையும். இறைவன் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த வினைகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது குறையும். அவன் எப்ப ஏற்றுக்கொள்வான், அதுக்குதான் சாதனைகள். அதுக்குதான் நீங்க பண்றீங்க சாதனை, எதுக்கு பண்றீங்கன்னா இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்ததுதான் நீங்க சாதனை பண்றீங்க இல்லையா. நான் வந்து இப்ப ஐயா சட்டத்தரணியே ஒரு கேஸுக்கு நான் வச்சுக்கிறேன்னா, அவருக்கு நான் வக்காலத்து கொடுத்தாதான் அவர் கோர்ட்டுக்கு போக முடியும் இல்லையா. நீங்க வக்காலத்து கொடுக்கணும்ல அவருக்கு, வக்காலத்து கொடுக்காம இது ஒண்ணு அங்க என்ன சொல்றீங்க, ஆதரவு செய்யணும் சொல்றீங்களா? இவரை நான் நியமிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க வக்காலத்துன்னு சொல்லுவோம், அதாவது என்னுடைய கேஸ வந்து இவர் தான் நடத்துவார் ஒரு வக்கீல் கொடுப்போம். அதுக்கு என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்ல என்ன
3: சொல்றாங்க,
2: நியமிக்கிறது, நியமனம், அதுதான் வக்காலத்து. அது வக்காலத்து நாமான ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணா அது கொடுத்தாதான் அவர் பண்ணுவாரு. அது போல அந்த இறைவனிடத்துல ஒப்படைப்பதுங்கிற ஒரு கிரியை தான் நம்முடைய சித்தாந்த இதுல வந்து நம்முடைய அனுஷ்டானத்துல மார்ஜனம் என்ற கிரியினாலதான் ஒப்படைக்கும். அது ஒரு கிரியை சொல்லியிருக்கேன், இறைவனிடத்துல எப்படி ஒப்படைக்கணும். அதுக்குதான் அகமர்ச்சனம் மார்ஜனம் என்ற கிரியை. அது கிரியாவிதி வரும்போது நான் சொல்ல முடியும், கிரியைகளை பற்றி வரும்போது சொல்ல. இப்ப இன்னைக்கு வந்து வெறும் பிரின்சிபிள் தான் படிக்கணும். கீழ்நோக்கி செல்லும் பொழுது கர்ம ஆர்ச்சிப்பு, வி ஆர் ஏர்னிங் த கர்மாஸ், மேல் நோக்கி செல்லும் பொழுது கர்மத்தை நுகர்வோம். ஏன்னா ஆட்சிக்கின்ற கர்மம் வந்து இப்ப வராது இல்ல, ஏன் பண்ற கர்மா வந்து இப்ப வரணும் கொடுக்காது இல்லையா, மறுபடியும் மூலாதாரத்திலிருந்து இங்க வரும்போது ஒரு நிலை, அப்புறம் இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு நிலை, மொத்தம் 5 states of consciousness. அது நீங்க இதை படிச்சீங்கன்னா தெரியும், சிவஞான சித்தியான சொன்ன 223. இப்ப அடுத்த 5வது சூத்திரம் என்ன சொல்ல வர்றாரு, இப்ப நீங்க வந்து 5வது சூத்திரம் விஞ்ஞானபோதத்துல நம்ம ஒவ்வொரு சூத்திரமும் எதை பற்றி முதல்ல பேசுது அந்த டாபிக்ங்கிறது தெரியாம அதை படிச்சோம்னா ஒண்ணும் புரியாது. இப்ப 4 சூத்திரங்களை நான் சொல்லிட்டு வந்தேன். 5வது சூத்திரம் பேசுவது என்ன, பொருள் பற்றி, வாட் இஸ் அ டாபிக் என்றால், ரெண்டு எழுதிக்கொள்ளுங்கள். ஒன்று, அதாவது அவர் சொல்லக்கூடிய நடை வந்து சிவபெருமானின் உபகாரம் உணர்த்துதல் உதவிக்கு. சிவபெருமானின் அத உயிர்களுக்கு இப்படி, அதாவது அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பாக்குற வேற ஒண்ணும் இல்ல, அதாவது ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் செய்யும் உபகாரம் உணர்த்துதல். ஆக்சுவலா வாட் இஸ் நேச்சர் ஆஃப் ஹெல்ப் கிவன் பை லார்ட் சிவா டு தி சோல்ஸ் அப்படியே, அது அவருடைய நடையில இவ்வான்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. அந்த தமிழ் அப்படி இருக்கும். அது நமக்கு வந்து அந்த பெரிய நடைகளை பிடிக்க முடியாத ஒரு பெரிய குறைபாடு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, சூக்கும ஐந்தொழில் பற்றி கூறியது. சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில், அது பேர் அதிசூக்கும ஐந்தொழில். அதை நான் முதல்ல விளக்கிறேன். இன்னைக்கு அதை விளக்கிறது தான் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம், கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அதிசூக்கும ஐந்தொழில், இது ஒரு புது டெர்மினாலஜி. நீங்க அதாவது சிவபெருமான் செய்யக்கூடிய தொழில்கள் மொத்தம் ஐந்து, அது உங்களுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளை, காஸ்மிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஐந்தொழில் மூன்று வகைப்படும். அது அடுத்த ஸ்டெப். இவன் செய்யக்கூடிய இந்த ஐந்தொழிலே மூன்று வகையான ஐந்தொழில் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சூக்கும் ஐந்தொழில், அதுக்கு பேர் என்ன பேரு, சூக்கும் ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி, அதாவது இறைவன் அறிவின்கண், இறைவன் அறிவின்கண். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. அதுக்கு பேரு சூக்கும் ஐந்தொழில்னு பேரு. ரெண்டாவது ஸ்தூல ஐந்தொழில், ஸ்தூல ஐந்தொழில். அது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மாயை கண்மங்கள், மாயையின் கண் நடக்கிறது. மாயையின் கண், இட் டேக்ஸ் பிளேஸ் இந்த மாயா. இப்ப கார் ஓடுது அப்படின்னு சொன்னா, கார் இஸ் பிளேயிங் ஆன் த ரோடு. காரைக்காக இங்க போனா போகுமா, ரோட்ல ஓடுனாதான் கார் போக முடியும். அது மாயையின் கண் நிகழ்கிறது. தூள் ஐந்தொழில். மூன்றாவது ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில். அந்த அதிசூக்கும் ஐந்தொழில் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆன்ம அறிவின் கண், ஆன்ம அறிவின் கண். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல்ஸ். மறுபடியும் சொல்றேன், சூக்கும் ஐந்தொழில் இறைவன் அறிவின் கண் நிகழ்கிறது. தூள் ஐந்தொழில் மாயையின் கண் நிகழ்கிறது. அதிசூக்கும் ஐந்தொழில் ஆன்ம அறிவின் கண் நிகழ்கிறது. இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை பற்றி எதுவுமே எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறதுல கிளாஸா நடத்தும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எங்க சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து நூல்களின் வாயிலாக படிக்கிறோம்னு அர்த்தம். நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் டிவியில பார்த்தேன், நான் சினிமாவில் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அதுல பார்த்தாலே தப்பு இருக்கத்தான் செய்யும். சிவஞான சித்தியார் 235 சொல்ற, 235 ஆஃப் சிவஞான சித்தியார். ஏன்னா நீங்க சூத்திரங்களை வந்து, சூத்திரங்களை பிரித்து அதுல இலக்கணத்தை புகுத்தி அதை சொல்லுவது என்பது ரொம்ப நுட்பம், கட்டாயம் அப்படிதான் படிக்கணும். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்னன்னு கேட்டா, நாம வந்து மறுபடியும் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்றது கஷ்டம். ஏன்னா அதே பயிற்சியிலே இருக்கணும். எங்களை மாதிரி வந்து அதே மாசத்துல வந்து 25 அதே கிளாஸ் எடுத்துட்டே இருப்போம். அப்ப எங்களுக்கு அது மெமரியில இருக்கும். ஆனா நீங்க வந்து அப்படி இல்லை இல்லையா, கான்ஸ்டன்ட் டச். பயிற்சின்னு ஒண்ணு, பயிற்சின்னு திரும்ப திரும்ப அதை டச் வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு கலையும் அப்படித்தானே. ஏன்னா வந்து அது கொஞ்சம் டச் விட்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப இத முதல்ல என்ன புரியணும், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும். அத உலக உதாரணம் சொல்லும் போது நமக்கு என்னன்னு புரியும். அதாவது இப்ப நாசால இருந்து ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு சொல்லுவோம். மார்ஸுக்கு போகுது, மூன்ஸுக்கு போகுது, எல்லாம் பார்க்கறோம். நாங்க நேற்று சயின்ஸ் சென்டர் கூட்டு போனார் சிவநேசன். அப்ப ஃபேஸ் த மார்ஸ் அப்படிங்கிறது, மார்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் அங்க காமிச்சாங்க சயின்ஸ் சென்டர்ல பார்த்தோம். அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு அது மூலமா வளர்க்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு ஒரு மார்ஸுக்கு ஒரு மனிதனையோ அல்லது ஒரு அதனுடைய ஸ்டடி பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் அனுப்புறாங்கன்னு சொல்லி. இப்ப என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த பூமியில இருந்து போது அதுல ஒரு ராக்கெட், அந்த ராக்கெட்ல ஒரு மாடியூல், அந்த மாடியூல் போய் அங்க இறங்கும் போது அது ஒரு ரோவர் அப்படிங்கிற, அது பேர் ரோவருங்க. இப்போ இந்த ராக்கெட் எப்படி இருக்கணும், அந்த அந்த அந்த ராக்கெட்ல இருந்து கிளம்புற மாடியூல் எப்படி இருக்கணும், அந்த மாடியூல்ல இருந்து இறங்குற ரோவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு யாரு டிசைன் பண்ற, எப்படி இருக்கணும் ஒன்னொன்னு, சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் தான் டிசைன் பண்றாங்க இந்த ராக்கெட்டோட டிசைன் எப்படி இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய மாடியலோட டிசைன் எப்படி இருக்கணும், இந்த ரோவரோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குறது. அப்போ ஆல் தி டிசைனிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட். எடுத்துக்கிறீங்களா, முதல்ல மனசுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டிசைன் போட்டு இப்படி இப்படி இருக்கா சரியா வரும் ஒரு ஐடியா பண்றாங்க இல்லையா. இப்ப இந்த மூலகோரம் யாரோட மூளை, சயின்டிஸ்டோட மூளைதான். அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபைபர்ல இருந்து என்னென்ன மரத்திலேயோ அல்லது வந்து மெட்டல்லையோ அல்லது ஃபைபர்லையோ எதுல இருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் செஞ்சிருக்கணும், அப்போ அந்த ராக்கெட்டுடைய காம்போசிஷன், அந்த மாடியுடைய காம்போசிஷன், இந்த ரோவருடைய காம்போசிஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்ன பொருள்கள்னால ஆக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன பொருள்கள் மெட்டீரியல் தானே தயாரிக்கிறாங்க இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அது எங்க நடக்குது, இதுக்கு வந்து இப்படிதான் இந்த மாதிரிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும், இங்க வெல்ட் வைக்கணும், இங்க வந்து அது லூஸா இருக்கணும், இது சுத்தணும் அப்படின்லாம் டிசைட் பண்றாங்க இல்லையா. அதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டேக் பிளேஸ் இன் வாட் பிளே வாட் திங் அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி எக்யூப்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நடக்கு. அப்போ இங்கேயும் என்ன இருக்குங்க, எந்தெந்த எக்யூப்மெண்ட சூஸ் பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு இல்லையா, அது எங்க யாரு, அது சயின்ஸ், அவன் அவங்களுடைய மூலையெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனா அது எங்க நடக்குது, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதுதான் அங்க. அதே போல இறைவன் வந்து மாயையில உண்ட, இப்ப அது போது அதை முடிச்சு விடும், அப்பதான் பேரலைஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ராக்கெட் செஞ்சாச்சு, மாடி செஞ்சு போயாச்சு, அதுல ஒரு காஸ்மோனாட்டை அனுப்புறாங்க, அந்த காஸ்மோனாட்டு போய் இறங்குறேன். இப்போ அந்த காஸ்மோனாட்டுக்கு கரெக்டா நீ எத்தனை மணிக்கு நீ வந்து அந்த மாடியில திறந்து வெளியில வரணும், எத்தனை செகண்டுக்கு, எந்த காலம் முதல்ல வைக்கணும், எந்த பக்கம் திருப்பணும், எந்த சுவிட்ச ஆன் பண்ணணும், எந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கமாண்ட் யாரு கொடுக்கற, அதுவும் காஸ்மோனாட் இஷ்டத்துக்கு போய் சுவிட்ச போட முடியாது. இங்க இருந்தா கமாண்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் நாசா. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இங்க வந்து கமாண்ட் போறது மட்டும் இல்ல, இந்த கமாண்ட் போய் எங்க போய் அது ஒர்க் பண்ணுதுன்னா அந்த காஸ்மோனோட மூளையில போய் அது பதியணும். கமாண்ட் வந்து எங்க நிகழுது, இவங்க பண்ணா கூட எல்லாரும் சயின்டிஸ்ட் தான் பேக்ரவுண்ட், ஆனா ஒன்னொன்னு எங்க டேக்ஸ் பிளேஸ் வித்தியாசம் இருக்கு இல்லையா. முதல்ல வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி நாசா சயின்டிஸ்ட், செகண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் மிஷினரி, தேர்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காஸ்மோனாட். ஏன்னா இவங்க சொல்றத காஸ்மோனாட் மூலையில படிய வைக்கணும், அப்பதான் நம்ம வந்து சுவிட்ச போடுவான். இதுதான் இதே விஷயம் தான், இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்ப இதே போல அந்த சூக்கும ஐந்தொழில் என்பது அந்த இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நடக்கிறது சூக்கும ஐந்தொழில். அதுக்கப்புறம் மாயில் நடக்கு பாருங்க, அது என்னது, தூள் ஐந்தொழில். அதுக்கப்புறம் நம்ம அறிவுல நிகழ்ந்து இல்லையா, நம்ம அறிவு, நம்ம தான் காஸ்மோநாட், நம்ம அறிவு நடக்கிறது அதி சூக்கும ஐந்தொழில். இப்ப ஓரளவுக்கு நல்லா புரிவீங்க,
3: அறிவில் அடக்கலாம்
2: நம்ம ஆன்மா அறிவு, அதாவது ஆன்மாங்கிறது ஒரு பொருள், ஆனா அந்த ஆன்மாவுடைய பொட்டன்சி தான் அது, அதாவது சிற்சக்தின்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துக்கு பேர் என்னன்னு அதனால குறித்துக் கொள்ளுங்கள். எங்க நடக்குதுன்னா அது பிரெயின்ல நடக்கலாம், கையில நடக்கலாம், எதுல வேணும் நடக்கலாம். அது இப்போ காமன் நேம் என்ன, சிற்சக்தி, சிற்சக்தி. அதை இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லணும், இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க, பொட்டன்சி ஆஃப் த சோல், த பொட்டன்சி ஆஃப் த சோல். எல்லாத்துக்கும் அந்த கரெக்ட் ஈக்குவல் புடிச்சோம்னா கரெக்டா புரிஞ்சிடும். அதாவது சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சிற்சக்தியும் தான் இருக்கும், பொட்டன்சி ஆஃப் த சோல். இப்போ இது மாதிரி இந்த ஐந்தொழில பண்ற, அது இப்ப என்னது, அப்ப என்ன தெரியுது, இப்ப இந்த மூணு விதமான இது வருவாங்க, இந்த மூணு விதமான நிகழ்ச்சியுமே வேற வேற இடத்துல நடக்குது, ஆனா எல்லாம் நடக்கிறது யாரால, சயின்டிஸ்ட் தான். முதல்ல நடக்குது அவனுடைய மூலையில் நடக்குது, அப்புறம் மெட்டீரியல் மெஷினரியில் நடக்குது, அப்புறம் காஸ்மோனாட் மூலையில் நடக்குது. அப்போ எல்லாமே சோர்ஸ் எங்க, சயின்டிஸ்ட் தான். ஆனா இடம் வித்தியாசப்படுது இல்ல, வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் அது மாறுது. ஃபர்ஸ்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி சயின்டிஸ்ட், செகண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மெஷினரி, அண்ட் தேர்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி காஸ்மோனாட். இதுதான் பாரு எவ்வளவு எவ்வளவு விஞ்ஞான பூர்வமா சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க. வரதான் ஆச்சரிய வேண்டியது. இது அந்த சிவஞான சித்தியார் 235 அதை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இலக்கணங்கள் அதுல, அதுக்குள்ள நான் இப்ப போல, ஏன்னா அது ஒரு பெரிய, அது ஒரு மணி நேரம் நடத்தலாம். நான் இலங்கையில நடத்தினேன், கொழும்புல நடத்தும் போது இதை வந்து அந்த 235 மட்டும் 1 ஹவருக்கு மேலேயே நடத்தினேன். சிவஞான சித்தியார் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான செய்திகளா இருக்கு. நுணுக்கம் தான், கொஞ்சம் சாஸ்திரமும் நுணுக்கம் தான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்போ இந்த 5வது சூத்திரம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிசூக்கும 5வது அதிகாரத்திலே
4: இருவினை குறித்த தடை விடைகளிலே நம்முடைய சாஸ்திர சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த 2வது அதிகரணத்தை இருவினை அதிகரணம் என்றே கூறுவார்கள். இதிலே முதல் பாடலிலே இருவினை பற்றிய சித்தாந்த கொள்கைகளை தொகுத்து கூறியவர்களார் ஆசிரியர். அதாவது உயிர் இருக்கின்றதே, இறைவனோடு அத்துவித சம்பந்தமாய் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் தம்மோடு இரண்டர கலந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய கலப்பினை உணராமல் அவை ஆணவமர சார்பிலே அழுந்தியிருந்து அதன் காரணமாக பிறவியை பெற்று வினைகளை செய்கின்றன. அந்த வினைகளுக்கு ஈடாக வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது மேல் வினை ஏறுகின்றது. எனவே மீள மீள பிறந்து இறந்து சொர்க்க நரகங்களிலும் சென்று திரும்பவும் பிறந்து இவ்வாறு உழன்று வருகின்றன உயிர்கள். இவ்வாறு வினைகளை செய்து உழன்று வரும் உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஈடாக இன்ப துன்பங்களாகிய பலன்களை முதல்வனே ஊட்டுகின்றான். எவ்வாறு ஊட்டுகின்றான் என்றால், மருத்துவனும் வேந்தனும் போல இருந்து ஊட்டுகின்றான் என்று முதல் பாடலிலே தொகுத்து கூறினார். இதன் மேல் பல்வேறு தடைகள் எழுந்தன. முதலில் முன்வினை என்பது கிடையாது, இன்ப துன்பங்கள் எல்லாம் முன்வினைக்கு ஈடாக வருவன அல்ல, இன்ப துன்பங்கள் இயல்புதான் என்று கூறினார்கள். அதை மறுத்தருளினார்கள். அதை பார்த்தோம். 2வதாக அதனினும் நன்கு சிந்திக்கின்ற ஒரு சாரா, இன்ப துன்பங்கள் இயல்பு அல்ல என்பது சரிதான், ஆனால் முன்வினை காரணமாக வருபவை அல்ல, இப்பொழுது நாம் செய்யும் முயற்சியின் காரணமாகத்தான் வருபவை. நன்கு முயற்சி செய்தால் நமக்கு இன்பம் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கும், முயற்சி செய்யாமல் சோம்பி கிடந்தால் நமக்கு துன்பம்தான். முயற்சி செய்பவனுடைய முகவரியை தேடி செல்வமானது சென்று அடையும் என்று வள்ளுவப்பெருந்தகையே கூறியிருக்கின்றாரே, ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை என்று சொல்லியிருக்கின்றார். அசைவில்லாத ஊக்கத்தோடு முயன்று வருபவனுடைய இடத்திற்கு அவன் எங்கிருக்கின்றான் என்று விசாரித்து செல்வமே வந்து சேரும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே முயற்சிதான் வந்து திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை பூத்துவிடும் என்று வள்ளுவப்பெருந்தகை கூறியிருக்கின்றார் என்று சொல்லும்பொழுது அதை இங்கே அதற்கு தெளிவானதொரு விளக்கத்தை கொடுத்து, முயற்சி மட்டுமே இன்ப துன்பங்களுக்கு முழுமுதற் காரணம் அன்று என்பதை உணர்த்தியுள்ளார். முயற்சி காரணமாக அமைவதாகத்தான் நமக்கு படுகின்றது, ஆனால் முயற்சியே முழுமுதற் காரணம் அன்று. முயற்சி செய்தும் உரிய பலனை அனுபவிக்காமல் போகின்றவர்களும் உண்டு. முயற்சி குறைவாக செய்தும் பார்ப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு முயற்சியா, என்ன பெரிதாக செய்துவிட்டான் என்று சொல்லத்தக்க அளவிலே அற்ப அளவு முயற்சி செய்தும் பெரும்பலனை அடைந்து விடுபவர்களும் உண்டு. ஆகையினாலே முயற்சி இல்லாதார் உயர்வதும் முயற்சி உடையார் தோல்வி உறுவதும் உலகத்திலே நாம் கண்டு வருகின்றோம். ஆகையினால் முயற்சி ஒன்றே இன்ப துன்பங்களுக்கு முதன்மையான காரணம் என்று முன்வினை என்ற ஒன்று உள்ளது. அந்த முன்வினைக்கு ஈடாகத்தான் இன்பமோ துன்பமோ வரும். முன்னை வினை நல்வினையாக இருந்தால் இன்பம் வரும், முன்னை வினையானது தீவினையாக இருந்தால். இந்த உயிர் இதற்கு முந்தைய பிறவிகளிலே ஏதேனும் ஒரு நல்வினையை செய்து அந்த நல்வினை பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் கூடி வரும்பொழுது நிச்சயமாக அதற்கு இன்பம் வரும். முந்தைய பிறவிகளிலே செய்த ஏதோ ஒரு தீவினையின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருந்தால் அது கஷ்டகாலம், அப்பொழுது துன்பம் வரும். அப்படியானால் முயற்சியினால் எந்த பயனும் இல்லை போலும், முயற்சி திருவினையாக்கும் போன்ற திருவாக்குகளுக்கு பயனில்லை போலும் என்று ஐயம் விடும்பொழுது அதனை அற்புதமாக விளக்கினார். அதாவது விதிக்கொள்கையை பற்றி தவறாக யாவரும் புரிந்து கொண்டிருப்பது என்னவென்றால், விதிக்கொள்கை முயற்சிக்கு முரணானது, முயற்சியை இகழ்வது என்பதுதான் ஒரு சாராக புரிந்து கொண்டிருக்கின்ற கொள்கை. ஆனால் உண்மை என்னவென்றால், முயற்சியை மிகவும் போற்றுபவர்கள் தான் விதியினை இகழ்ந்து திரிகின்றார்கள். அது எல்லா காலத்திலும் உள்ளது. அவரவருக்கு வந்து எப்பப்ப உணர்த்தணுமோ அப்பப்ப சுவாமி வந்து தக்க அனுபவங்களை கூட்டி உணர்த்துவார். விதிக்கொள்கை முயற்சியை ஒருபோதும் இகழ்வதில்லை. விதிக்கொள்கை சைவ சித்தாந்தம் கூறுகின்ற கொள்கையினை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வினை கொள்கை சொல்கின்றார்கள், ஆனால் வினைப்பலனை கொடுப்பதற்கு ஒருவன் வேண்டாம் என்பார்கள். அதெல்லாம் விட்டோம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? தெளிவாக சொல்கின்றது. என்ன சொல்கின்றது என்றால், ஒருவனுக்கு அந்த விதி என்பது என்ன என்றால், முன்வினைக்கு இந்த வினைக்கு ஈடாக இந்த உயிரானது இன்ன வினையை செய்திருக்கின்றது, அந்த வினைக்கு ஈடாக இன்ன பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நியதிதான் விதி என்பது. அது காலமும் அங்கு கூட்டுவிக்கின்றது. காலம் நியதி ரெண்டும் வந்து எப்பவுமே கூட வந்துகிட்டே இருக்கும். அதாவது முன்னை வினைகள் ஏராளமாக செய்யப்பட்டு விட்டன உயிர்களால். உயிர்கள் ஏராளமான முன்வினைகளை செய்திருக்கின்றன. அதில் எந்த முன்வினையை அனுபவிப்பதற்கு இது காலம் என்று அந்த காலம் வரையறை செய்யப்பட்டு, அந்த காலம் கூடி வரும்பொழுது அந்த முன்வினைக்கு ஈடான போகத்தை அது நுகரும். அதிலே முயற்சிக்கு நிச்சயமாக இடம் உள்ளது என்று சைவ சமய விதிக்கொள்கை கூறுகின்றது. என்னவென்றால், முயற்சியின் மூலமே வினைப்பலனை அனுபவிக்க முடியும். இன்ன வினைப்பலனை இன்ன காலத்தில் உயிர் அனுபவித்த தீர வேண்டும் என்பதுதான் விதி, அதுதான் ஊழ். அந்த ஊழ்வினை பயனை, அந்த விதிக்கப்பட்ட பயனை முயற்சியின் மூலமாகவே உயிர் நுகரும். முயற்சியின்றி வினைப்பலன் உயிருக்கு கிட்டாது. அப்ப முயற்சி செய்யாமல் இருந்துவிட்டால் வினைப்பலனை அனுபவிக்காமலே தப்பித்து விடலாமோ என்று கூட ஒரு தடை எழும். அதை கூட சுவாமிகள், உரையாசிரியர் நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருமையாக கேட்பார். வினைப்பலன் இன்னதை அனுபவிக்க வேண்டும் இருந்தால் அதற்கு தேவையான முயற்சி தானாக அந்த உயிருக்கு வந்துவிடும். நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இவனை சொன்னேன், என்னுடைய அறிவுரைப்படிதான் இவன் முயற்சி செய்தான், என்னுடைய அறிவுரையை கேட்டுதான் இவன் முயற்சி செய்தான், அல்லது முயற்சி செய்திருக்க மாட்டான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது தவறு. அவனுக்கு நல்ல ஊழ் இருந்தது என்றால் அவனுக்கு முயற்சி தானாக வரும். அப்ப யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? அவனே அடுத்த கேள்வி வருகின்றது. அப்படி அல்ல. அவனுடைய நல்ல ஊழை தூண்டுவதற்கு நம்முடைய அறிவுரை ஒரு தூண்டுகோளாக இருக்கலாம். அதுவும் வந்து முதல்வனுடைய செயல்தான், இறைவனுடைய திருவருள் தான் அதையும் செய்கின்றதுன்னு நினைக்கணும். இன்னார் மூலமாக ஒரு நல்ல கருத்து ஒருவனுக்கு கிட்டி அதன் மூலம் அவன் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று நியதியாக இருக்கும். ஆகவே ஒரு ஆசிரியர் தகுந்த அறிவுரை வழங்குகின்றார், அதை கேட்டு மாணவன் நல்ல முறையிலே படித்து அவன் படிப்பிலே முயற்சி செய்கின்றான், அவன் வாழ்விலே சிறப்பான நிலையை அடைகின்றான் என்று சொன்னால், அங்கு ஆசிரியர் அந்த அறிவுரை வழங்காவிட்டால் அது அவர் கடமையில் தவறியதுதான். ஆனால் அந்த மாணவன் முன்னேறியதற்கு ஆசிரியரே முழுமுதல் காரணமாகி விட மாட்டான். இன்ன ஆசிரியர் மூலம் இந்த மாணவனுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை கிட்டி அவன் அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்ற ஊழ் அது திருவருளாலே வரையறுக்கப்பட்டது. திருவருளுக்கு எல்லாருமே கருவிகள் அவ்வளவுதான். ஆனால் கருவிகள் என்று நாம் நினைப்பதில்லை. என்னுடைய திறமையாலே இத்தனை மாணவர்களை உருவாக்கினேன் என்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னை கருவியாக கொண்டு திருவருள் தான் அதை உருவாக்கியிருக்கின்றது. அது மாதிரி யார் செய்கிற எந்த முயற்சியும் அப்படிதான். யார் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் வந்து இறைவன் வந்து இந்த உயிர் இந்த பயனை அனுபவிக்க வேண்டும் என்று வகுத்து வைத்திருக்கின்றார். அந்த பயனை நோக்கி அந்த உயிர் செல்லுமாறு இறைவன் செலுத்துகின்றார். அவனால் செலுத்தப்பட்டுதான் முயற்சி உண்டாகின்றதே ஒழிய தானாக உண்டாவதில்லை. உயிர் முதல்வன் அறிவித்தால் என்றே அறிய மாட்டான். அப்போ அறிவதற்கே அவன் அறிவிக்கணும்னா செயல்படுவதற்கு மட்டும் அவன் செலுத்த வேண்டாமா? தானா செயல்பட முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே முயற்சி என்பது அவன் செலுத்தித்தான் விளைவது. முயற்சி செய்தும் தோல்வி ஏற்பட்டது என்று சொன்னால் அது இந்த முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட தோல்வி அல்ல. அதுதான் தெளிவான விளக்கம். முயற்சிக்கு ஒருபோதும் தோல்வி கிடைப்பதில்லை என்பது உண்மை. ஆனா சில சமயம் தோல்வி கிடைக்கின்றது என்றால் அந்த இடத்துலதான் நாம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்வினை என்ற கொள்கையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பதான் குழப்பம் இருக்காது. இந்த முயற்சியும் முயற்சியும் மட்டும் சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என்னையா முயற்சிக்கு தோல்வி கிடைத்திருக்கிறதுன்னா அது ஏதோ சில சமயம் வந்து அப்படி ஆகும், அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு போவார். அப்படி கிடையாது. அவனால கேடு வந்தது, இவனால கேடு வந்தது, இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான்.

வந்து இறைவன் அனுமதி இல்லாம இறைவன் செலுத்தாம மட்டும் ஒருத்தன் கேடு செய்ய முடியுமா? அவனும் இறைவன் செலுத்தி தான் செய்யறான். ஆனா அந்த கெடுதல் புத்தி அவனுக்காக வந்தது. அப்படி கெடுதல் புத்தி உள்ளவனுடைய சவகாசத்தை அங்க இறைவன் வந்து ஏற்படுத்திட்டான். ஏன்னா இவனுக்கும் முன்னை தீவினை அனுபவிக்கணும்னு விதி இருந்திருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே கோவலனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கோவலன் நல்லபடியாக திருந்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் சிலம்போடு தன் வணிகத்தை தொடங்குவதற்காக செல்கின்றான். அப்ப ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட அந்த பொற்கொள்ளனை வந்து கோவலன் அங்கு சந்திக்கும்படியாக ஒரு சந்திப்பு திருவருளால் கூட்டி வைக்கப்படுகின்றது. ஏன், அவன் வர்றதுக்கு முன்னாடியே முன்னாடி போயிருக்கலாம், பொற்கொள்ளன் வர்றதுக்கு முன்னாடி, அல்லது பொற்கொள்ளன் சென்ற பிறகு அந்த வீதி வழியே கோவலன் சென்றிருக்கலாம். இவன் செல்லவும் அவன் எதிரே வரவும் சரியா இருந்தது. ஏன் அப்படி ஒரு தீயவரோடு கூட்டு வைக்கின்றார் என்று சொன்னால், கோவலனுடைய முன்னை தீவினை ஒன்றினை அனுபவிப்பதற்கு உரிய காலமாக இருந்தது. ஊழ்வினை பறிக்கும் காலம் என்பதனால் மன்னனும் வந்து கொன்று சிலம்பை கொணர்கன்னு சொன்னான்னு அங்கு ஆசிரியர் இளங்கோடிகள் குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே தீயவர்கள் அவர்கள் செய்த தீமைக்கு அவர்கள் பொறுப்பு, அது எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு தீய சிந்தனையே இறைவன் புகுத்தவில்லை. அது சித்தாந்த சிகாமணி தான் அருமையா சொல்லியிருப்பான். உயிர்கள் ஆணவ மலச்சார்பினால் தான் தீய சிந்தனைகளை மேற்கொள்கின்றன. ஆனா இறைவன் நினைச்சிருந்தா வந்து தீய சிந்தனையாளருடைய தொடர்பை வந்து நல்லவர்களிடமிருந்து தடுத்திருக்கலாம், முடியும். பொற்கொள்ளனை கொஞ்சம் முன்னோட்டி அனுப்பியிருக்கலாம், அல்லது பின்னால் அனுப்பியிருக்கலாம். ஏனென்றால் இவனுக்கும் ஒரு தீவினை பலனை அனுப்பக்கூடிய காலமாக அது இருக்கின்றது. ஆகையினாலே நாம் இந்த வினைக் கொள்கையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவன் இந்த பிறவியிலே இன்னென்ன பலன்களை அடைய வேண்டும் என்பது கருவிலேயே விதிக்கப்பட்டது. அதைத்தான் சொல்றார், பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது என்று கூறினார். எல்லாவற்றையும் ஆறாக பகுத்து விட்டார். அதாவது ஒருவனுக்கு வரக்கூடிய செல்வம் வறுமை, அந்த செல்வம் வறுமைகளால் வரக்கூடிய உயர்வு தாழ்வு, அந்த உயர்வு தாழ்வுகளால் வரக்கூடிய இன்பம் துன்பம். செல்வம் ஈட்டினால் உயர்வு கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். வறுமையுற்றால் துன்பம் வரும், தாழ்வு வரும். ஆகவே அப்படி ரெண்டு ரெண்டாக பகுத்துக் கொண்டார். அதாவது செல்வம் வறுமை, உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம். ஒரு உயிரானது எடுத்துள்ள பிறவியிலே பெற வேண்டிய செல்வம் என்ன என்பது கருவிலேயே வரையறுக்கப்பட்டது. அதை கொண்டு அவன் அனுப்பிக்க வேண்டிய இன்பம் என்ன, அந்த உயிர் அடைய வேண்டிய உயர்வு என்ன, அது மாதிரி வறுமைனா அனுபவிக்க வேண்டிய துன்பம் என்ன, அதனால வரக்கூடிய தாழ்வு என்ன, எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே கருவிலேயே விதிக்கப்பட்டது. அந்த கருவில் விதிக்கப்பட்ட பலன்களை அடைகின்ற வகையில்தான் அந்த உயிருடைய முயற்சி நடைபெறும். உயிருடைய முயற்சி அந்த முறையில் தான் நடைபெறும். அதனாலதான் வந்து புறநானூற்று புலவன் அற்புதமா சொன்னார், பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. ஏன்னா எல்லாம் வந்து திருவருளால் செலுத்தப்படுகின்றன உயிர்கள் சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம். ஒரு புனையானது தன் முயற்சியினாலா பெரிய வெள்ளத்தில் நீந்தி செல்கின்றது. அந்த பெருவெள்ளமானது அந்த புனையை அப்படியே தள்ளிக்கொண்டே போகின்றது. அந்த பெருவெள்ளம் தள்ளுகின்ற பாதையிலே அந்த புனையானது தெப்பமானது சென்று கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான். அதே போல உயிர்கள் செய்யும் முயற்சி எல்லாம் வந்து முன்வினை பலனை நோக்கி அந்த உயிர்களை திருவருள் செலுத்துகின்றது. திருவருளால் செலுத்தப்பட்டு உயிர்கள் தத்தம் முன்வினை பலன்களை அடைகின்றன. ஆனால் அந்த உயிர்கள் தம்முடைய முன்வினையையும் அறிய மாட்டான், இன்ன வினைக்கு இன்ன பலன் என்பதையும் அறிய மாட்டான். அந்த பலனை நோக்கி இறைவன் செலுத்துகின்றான் என்பதையும் அறிய மாட்டான். எல்லாம் நாம் அப்போதைக்கப்போதை திட்டமிட்டு நாம் செயல்படுவதனாலே, நம்முடைய செயல் திறனால் தான் நமக்கு எல்லா பலன்களும் விளைகின்றன என்று சொல்லி இந்த விதி கொள்கையை இகழ்வர். இதனால என்ன ஆகுது, மேலும் புதிய வினை ஒன்று ஈட்டப்படுகின்றது. ஈட்டப்பட்டு அந்த வினைக்கு ஏற்ப செல்வ வறுமைகளும் உயர்வு தாழ்வுகளும் இன்ப துன்பங்களும் வருகின்ற பிறவியிலே கருவிலே விதிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான். ஆகையினாலே முயற்சியினால்தான் வினைப்பலன் எட்டப்படுகின்றது. ஆனால் அந்த முயற்சி உயிரால் சுதந்திரமாக செய்யப்படும் செயல் அன்று, திருவருளால் செலுத்தப்பட்டு உயிர் செய்கின்ற செயல்தான் முயற்சி. ஆனால் உயிர்கள் இதை உணர்வதில்லை. நான் அறிந்தேன், நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு அவை முயற்சி செய்து முன்வினை பலனை அனுபவிக்கின்றன. அனுபவித்து அந்த பலன் இன்பமாக இருக்குமேயானால் அதே விருப்பத்தை வளர்க்கின்றன, பற்றை வளர்க்கின்றன.

0: அந்த பலனானது துன்பமாகி விடுமானால் வெறுப்பை அவை வெறுப்புணர்ச்சியை மேற்கொள்கின்றன, பலர் மீதும் சினம் கொள்கின்றன. இன்பமாக அந்த பலன் இருக்குமானால் தன் மீது பெருமிதம் கொள்கின்ற தன் மீது பெருமிதம் கொண்டு அந்த உயிர் நடக்கின்றது. அனுபவிக்கும் பலன் துன்பமாக இருக்குமே ஆனால் பிறர் மீது கோபம் கொண்டு வெறுப்பு கொள்கின்றது. இவைதான் மேல்வினைகள் ஆகின்றன. யான் எனது, அதான் அதாவது ஒரு பலன் நமக்கு கிடைத்தால் ஆகா இது முன்னை வினையின் காரணமாக கிடைத்துள்ளது. அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, என்ன வினைப்பலன் கிடைத்தாலும் வினைப்பலன் இன்பமாக இருந்தால் முன்னை புண்ணியத்தை கருத்தில் வைத்து திருவருள் இந்த இன்பத்தை எனக்கு இந்த பிறவியிலே கருவிலே விதித்துள்ளது, அந்த இன்பத்தை நான் அடையக்கூடிய காலத்தையும் அந்த திருவருள் வரையறுத்து அந்த காலம் வரும்பொழுது அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு முயற்சியிலே என்னை இந்த திருவருள் செலுத்தி அந்த இன்ப அனுபவத்தை போல திருவருள் தான் கூட்டி வைத்திருக்கின்றது, அந்த திருவருளுக்கு என்றும் நன்றியுடையேன் ஆவேன் என்ற கருத்திலே அந்த இன்பத்தை அனுபவித்து வந்தது என்றால் அந்த இன்பத்தின் மீது அது கொள்கின்ற பற்றை விட திருவருள் மீது கொள்கின்ற பற்றி தான் அங்கே மேலோங்கும். ஆகவே மேல்வினை ஏறாமல் அந்த இன்பத்தை அனுபவித்து தொலைத்துவிடும் அந்த உயிர். அதுபோலவே ஒரு துன்பம் வருகின்றது என்றால் இது என்னுடைய முன்வினை அதாவது முற்பிறவில் நான் செய்த ஒரு தீவினையின் காரணமாகத்தான் இந்த துன்பம் கருவிலே எனக்கு விதிக்கப்பட்டுள்ளது திருவருளால். அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற காலத்தை திருவருளே கூட்டி வைத்து அந்த காலம் வரும்பொழுது அந்த துன்ப அனுபவத்திற்கு ஏற்ற முயற்சியையும் என்னிடம் ஈடுபடுத்தி அந்த முயற்சியிலே என்னை திருவருள் செலுத்தி இந்த துன்பத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த துன்பத்தை எனக்கு திருவருள் கொடுப்பதன் மூலம் என்னுடைய முன்னை தீவினையை திருவருள் கெடுக்கின்றது. துன்பம் எதனால வருது? தீவினையின் பலனாக வருகின்றது. அப்ப துன்ப அனுபவத்தினால் முன்னை தீவினை கெடுகின்றது. அதுதான் அந்த நோக்கில சிந்திக்கணும். அதனாலதான் வள்ளுவர் பிறந்த சொல்வார், வெள்ளத்தனைய இடும்பை வெள்ளம் போல வரக்கூடிய துன்பமா, சாதாரண துன்பம் இல்ல, வெள்ளம் போல பெருகி நம்ம மூழ்கடிக்கிற அளவுக்கு வரக்கூடிய துன்பமும் கூட கெட்டு போயிடுமா? எப்போ? அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும், தெளிந்த அறிவை உடையவன் தன்னுடைய உள்ளத்தினாலே தக்கவாறு சிந்தித்தான் என்றால் அவனை மூழ்கடிப்பதற்கு வெள்ளம் போல வரக்கூடிய துன்பங்களும் கெட்டு போய்விடும். அப்ப உரையாசிரியர் பரிமேலழகர் குறிப்பிடுவார், துன்பம் என்பது உள்ளத்தின் ஒரு கோட்பாடே ஆகும், அந்த கோட்பாடு மாறிவிட்டதென்றால் அந்த துன்ப அனுபவம் நீங்கிவிடும் என்று சொன்னார். துன்பம்னு நாம வைத்துக் கொள்வதுதான் துன்பம்னு, அதில் இந்த விதி கொள்கைப்படி நாம தெளிவாக நினைத்தோம் என்றால் முன்னை தீவினையின் காரணமாக இந்த துன்பம் வருகின்றது. இந்த துன்ப அனுபவத்தினாலே நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய லாபம் என்னவென்றால், இம்மையிலே நட்டங்கள் ஏற்படலாம் ஆனால் அதையும் தாண்டி மிகப்பெரிய லாபம் ஏற்படுகின்றது என்னவென்றால், இந்த துன்ப அனுபவத்தினாலே நம்முடைய மிகப்பெரிய தீவினை ஒன்று கெடுகின்றது, அந்த தீவினை தொலைகின்றது என்ற அந்த தெளிந்த சிந்தனை ஏற்பட்டால் அந்த மகிழ்ச்சியினாலே இந்த இம்மை இழப்புகள் எல்லாம் மறக்கப்படும். ஒரு துன்பம் தான் நமக்கு வருதுன்னு வைங்க, அதை தாண்டி ஒரு பெரிய இன்பம் வந்துட்டா அந்த துன்பத்தை பொருட்படுத்த மாட்டோம், போனா போது இது எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கிறதுன்னு நினைப்போம். அந்த மாதிரி முன்னை தீவினை கெடுதலாகிய அந்த சிந்தனை, நேரிய சிந்தனை வர வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது காட்சி அளவை ஒன்றையே மதித்து வாழ்கின்ற உலகாயத நெறி, சித்தாந்த நெறி அனுமான அளவையின் துணை கொண்டு சிந்திப்பது. இம்மையிலே நான் எந்த தீவினையும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, ஆனால் எனக்கும் ஒரு துன்பம் வருகின்றது, அப்ப முன்பிறவியிலே நான் செய்த தீவினை தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். இதுதான் அறுத்தாபத்தி அளவை, இது அனுமான அளவையினுடைய கூறாக அடங்கும். ஏன் முன்னை பிறவியில நான் ஏன் தீவினை செஞ்சிருக்கணும்? நான் இப்பவும் செய்யல, முந்தையும் செய்யலையா? முந்தி என்ன செஞ்சோம் செய்யலன்னு நமக்கு தெரியுமா? நேற்று செய்த செயல்களே மறந்து போகின்றன. முற்பிறவியில என்ன வினை செஞ்சோம் நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே கண்டிப்பா முற்பிறவியில ஒரு தீவினை இருந்திருக்கணும், அல்லது இந்த துன்பம் வராது. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இறைவன் வந்து தீமையே செய்யாத ஒருவனுக்கு துன்பத்தை ஊட்டுவானா? அவன் முற்றை உடையவன், பேரருள் உடையவன், எட்டு குணங்களும் நினைச்சு பார்க்கணும். இறைவன் சொன்னா அந்த வரையறையோட நினைத்து பார்க்கணும், எட்டு குணங்களோட நினைத்து பார்க்கணும். பேரறி முற்றறிவு உடையவன், நம்ம கணக்கு தப்புமா? அப்போ முற்றறிவு உடையவனுக்கு பேரருள் உடையவன் அப்போ வந்து தகாத முறையிலே துன்பத்தை கூட்டுவானா? இப்படி பலவாறு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே முயற்சி என்பது வினைப்பலனை நோக்கி இறைவன் நம்மை செலுத்துதலால் உண்டாவது. அந்த முயற்சியின் மூலமாகத்தான் வினைப்பலனை நுகர முடியும், முயற்சியின்றி நுகர முடியாது. ஆனால் அந்த முயற்சி நம்மால் வந்ததுன்னு நினைக்கும் போது அப்பந்தான் மேல்வினை உண்டாகிறது. அதைத்தான் வந்து அற்புதமாக சொன்னார். முற்செயல் விதியை என்று தொடங்குகின்ற பாடலே சொன்னார். ஒரு ஐயம் கேட்டார்கள். என்ன ஐயம் கேட்டார்கள்? முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பலிக்குமாறு என்று கேட்டார். அதாவது நான் முயற்சி ஏன் செய்கின்றேன் என்றால், நான் இன்னென்ன அனுபவங்களை அனுபவிக்கணும்னு கருவிலேயே விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வினைப்பலன்களை அனுபவிப்பதற்காக தான் நான் முயற்சியை செய்கிறேன் இல்லையா? ஆகவே வினைப்பலன்களை அனுபவிக்கும் பொருட்டு தான் நான் முயற்சி செய்கின்றேன். ஆனால் இந்த முயற்சி வந்து வருகின்ற பிறவிக்கு மேல்வினையாக ஆகின்றதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி அப்படின்னா, எந்த கருத்தோடு நீ முயற்சி செய்கின்றாய்? வினைப்பலன்களை நோக்கி திருவருள் செலுத்த நான் செல்கின்றேன், என்னுடைய முயற்சியெல்லாம் திருவருள் செலுத்த நான் செல்வதுதான் என்ற கருத்தோடு முயற்சி செய்தால் மேல்வினை வராது. எல்லாம் நான் திட்டமிட்டு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், அதனால் ஒரு இன்பம் வந்ததுன்னா அது என்னால் வந்தது, அவ்வளவுதான் என்று இவ்வாறு நினைக்கும் போது, யான் என்றும் தான் அனுபவிக்கின்ற அந்த இன்ப போகத்தை எனது என்றும் அந்த யான் எனது என்ற உணர்வோடு அந்த முயற்சியை செய்து பலனை அனுபவிக்கும் போது, அந்த முயற்சி வரும்பிறவிக்கு வித்தாகி வரும்பிறவியிலே அந்த செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கு அது கருவிலேயே விதிக்கப்படுகின்றது. அந்த ஆறுக்கும் காரணமான வினையாகின்றது முயற்சி. ஆகவே எந்த கருத்தோடு முயற்சி செய்கின்றோம் என்பதுதான் அங்கு முக்கியம். அதான் சொன்னார் அற்றையேல் இத்துணையும் கூறியவாற்றான் உடையது சொல்றார் சுவாமிகள். இத்துணையும் கூறியவாற்றான், இவ்வளவு இவ்வளவுதான் இவ்வளவும் நம்ம படித்ததுனால என்ன தெரிஞ்சது? இவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்களே இருவினையை பற்றி, அதனால என்ன தெரிந்தது? முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்பதும், அதாவது இந்த பிறவியில நாம் அனுபவிக்கக்கூடிய செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறுக்கும் முன்பு செய்த கண்மம் ஏது காரணமா இருக்கு, அது சரிதான், அதை ஒத்துக்கொள்கின்றோம். இந்த பிறவியில நாம அனுபவிக்கக்கூடிய செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறுக்கும் முன்வினைதான் காரணம். சரி, அப்போ அந்த முன்வினையை அனுபவிப்பதற்காக முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி மேலுடர் சேருதற்குரிய வினையாமாறு யாஞ்சனம், வினைப்பையனுக்கு ஈடாகத்தான முயற்சி வருகின்றது. அப்ப இந்த முயற்சி மேல் விலகின்ற பிறவிக்கு வினையாமாறு யாஞ்சனம் எப்படி எனி? நன்று சொன்னாய், நல்ல கேள்வி கேட்டாய். அப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, இப்ப நான் செஞ்ச முயற்சி வந்து வரும் பிறவிக்கு வினையாக வினையாக ஆகின்றதுன்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு இந்த பிறவியில கருவில் விதிக்கப்பட்டவற்றை அனுபவிப்பதற்காக தான் நான் முயற்சி செய்யறேன், இந்த முயற்சி எப்படி வரும் பிறவியை தரும் அப்படின்னு சொன்னால், இப்ப அருமையா கேள்வி கேட்கின்றார் நன்று சொன்னாயின்னு சொல்லிட்டு. இந்த பிறவியில ஆறு விதிக்கப்பட்டனவே செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம், இந்த ஆறுக்கும் காரணமான காரணம் எது? முன்வினைன்னு சொல்றோம். முன்வினையின் காரணமாக தான் இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டன. சரி, இந்த முன்வினை என்பதுதான் என்ன? முற்பிறவியில் செய்த நல்வினை, முற்பிறவியில் செய்த தீவினை, இவைதான் முன்வினைகள். முற்பிறவியில் அவற்றை எப்படி செய்கின்றோம் அதை சிந்திச்சு பார்க்கணும். முற்பிறவியில் எப்படி செய்கின்றோம்? முற்பிறவியிலும் நமக்கு இன்ப துன்பங்கள் உயர்வு தாழ்வுகள் செல்வ வறுமைகள் எல்லாம் கருவிலேயே விதிக்கப்பட்டவை தான். இந்த பிறவியில எப்படி இந்த ஆறும் கருவில் விதிக்கப்பட்டவையோ அதை மாதிரிதான் முந்தைய பிறவியிலையும் செல்வ வறுமைகள் உயர்வு தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் ஆறும் கருவிலே விதிக்கப்பட்டிருந்தன முற்பிறவியிலையும். அப்ப அவற்றை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்தோம். அப்படி செய்யற முயற்சி தானே இந்த பிறவிக்கு காரணமாச்சு. அது மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்ட ஆறையும் அனுபவிக்க செய்யும் முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. என்ன அப்படின்னா, அந்த முயற்சி செய்யும் போதுதான் நம்ம வந்து அந்த நன்மை தீமைகள் எல்லாம் நடக்கின்றன. முயற்சி செய்தோம், அந்த முயற்சிக்கு ஒரு தடங்கள் வரும்னு பார்த்தா அறத்திற்கு மாறான வழியில போவோம், இப்படி போனா அது வராது போல, அப்படி போகணும் ரூட்டை மாத்துறோம். எப்படியாவது அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன செயல்களாமோ மேற்கொள்கின்றோம். அறத்தின் வழியிலேயே முயற்சி செய்தால் அந்த முயற்சி நல்வினையாக இருக்கும், அறத்திற்கு மாறுபட்ட வழியிலும் முயற்சி செய்தால் அது தீவினையாக இருக்கும். எப்படியோ அந்த முற்பிறவியில் செய்த முயற்சி தான் நல்வினையாகவோ தீவினையாகவோ இருந்து இந்த பிறவியில அந்த ஆறை அனுபவிப்பதற்கு காரணமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிறவியில செய்யற முயற்சி வரக்கூடிய பிறவியில அந்த ஆறையும் அனுபவிப்பதற்கு. எந்த ஆறையும்? செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறையும் அனுபவிப்பதற்கு, வரும் பிறவியில் இந்த ஆறையும் அனுபவிப்பதற்கு இப்போது செய்கின்ற முயற்சி காரணமாக இருக்கும் என்று கூறினார். முன்வினை எனப்படும் நல்வினை தீவினை ஆவன, நல்வினை தீவினைக்கு வடமொழி சொல் பயன்படுத்தப்படுகின்றது. நல்வினைக்கு வந்து இதம், தீவினைக்கு அகிதம். இதம் என்றால் நல்வினை, அகிதம்னா தீவினை சமஸ்கிருத சொற்கள். முன்வினை எனப்படும் இதமகிதமாவன முற்பிறவியின் அவ்வாறு நிகழும் முயற்சியே அன்றி வேறின்மையான். இப்ப முன்வினைன்னு சொல்றேப்பா, முன்னை நல்வினை, முன்னை தீவினை, அந்த இதம் அகிதம் இவையெல்லாம் என்ன? முற்பிறவியில விதிக்கப்பட்ட ஆறையும் அனுபவிப்பதற்காக வேண்டி அந்த முற்பிறவியில நாம செய்த முயற்சி தான் முன்னை வினை. அதே மாதிரி அதனை உடன்பட்டாய்க்கு, அதனை உடன்பட்டதை இல்லையா, ஆகவே அதனை உடன்பட்ட உனக்கு அந்நயம் பற்றி இங்கு அம்முயற்சி நிகழ்ந்தா இந்த பிறவியிலும் பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்கால் இவற்றை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியிலும் முயற்சி நடந்தால் அந்த முயற்சி மேலைக்கு வினையாம் என்பது தானே போதரும். அது மேலைக்கு வினையாம், வருகின்ற பிறவிக்கு அது வினையாகும் என்பது தானே புரிந்து கொள்ளலாம். அப்ப அற்றேல் இப்பதான் கேட்கிறான் கேள்வி, அற்றேல் ஒரோவளை முயற்சியின்றி இருப்பார்க்கு மேல் வரக்கடவதொன்று இல்லை போலுமினி. அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டான், ஆகா அப்ப முயற்சியே செய்யாம இருந்தா இந்த பிறவியில விதிக்கப்பட்ட பலனையும் அனுபவிக்க வேண்டாம், வருபிறவிக்கும் வினை இல்லாம போயிருமே அப்படின்னு கேட்டான். அற்றன்று சொன்ன, அற்றன்று என்ன, அனுபவமாவது முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்றாக, அதாவது இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கருவில விதிக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய காலம் வரும்போது அதை அனுபவிக்கக்கூடிய முயற்சி தன்னால அவனுக்கு வந்துடும். திருவருள் அதை பார்த்து செலுத்துது, தன்னால அந்த அனுபவத்தை நோக்க திருவருள் செலுத்திடும், அந்த முயற்சியை அவனுக்கு தூண்டி விட்டுரும் திருவருள். தான் திருவருள் நேரடியாக தூண்டி விடாது இல்லையா. ஆமா, சிலருக்கு அந்த பக்குவத்தை திருவருள் உள்ளிருந்தும் செய்யலாம், அல்லது தக்குவர்கள் மூலமாக அவனுக்கு ஒரு தூண்டுதலை உண்டாக்கி அவனை அந்த முயற்சியிலே செலுத்தி விடலாம். அதான் சொல்ற, நேற்று வரை இப்படி இருந்தா இன்னைக்கு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ற அளவிலே அவனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே அனுபவம்னு வந்தா அது முயற்சியை ஒட்டிதான் வரும். அதான் விதி கொள்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்கின்றார்கள் நம்ம சைவ சித்தாந்தத்தில். ஆனால் முயற்சியின் துணை கொண்டுதான் அந்த விதியை நாம் அனுபவிக்க முடியும் என்றும் சொல்கின்றார்கள். முயற்சி இல்லாமல் விதியினால் மட்டும் வருவது என்று சொல்லவில்லை. ஆகவே முயற்சியினால் ஒருவன் தனக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதை அடைய முடியும். அப்போ எப்போ அந்த முயற்சிக்கு எல்லை கோடு வருதானா, அவன் முயற்சியினால் அவனுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். விதிக்காதவற்றையெல்லாம் அவன் முயற்சியினால அனுபவிக்க முடியாது. ஆகவே விதியை வந்து முயற்சியால் வெல்லலாம் என்பது வந்து பொருந்தாத கூட்டு. ஏன்னா விதியை விதித்தவர் யார்? திருவருள். அப்ப திருவருளுடைய கருத்தை வந்து நம்ம கருத்தாலும் நம்ம முயற்சியாலும் வெல்ல முடியுமா? இங்க வந்திருப்பதே எதுக்கு? என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதை அனுபவிப்பதற்கு தான் அந்த பிறவியை. அப்படி இருக்கும் பொழுது நான் அதை வெல்லுவதற்காக உங்களுக்கு பிறவியை கொடுக்கறேன். ஆனால் யார் விதித்தானோ அவனுடைய திருவடியே சரணமாக அடைந்தால் அவன் கருணையினால் அந்த விதியை வந்து இந்த உயிரை கடக்கும்படி செய்வான். அது அவனுடைய வணங்கி அவனுடைய கருணையினால் நாம் வந்து அவனால் நாம் விதியை கடந்து செல்ல முடியும் என்றால் அவனால் சேமிக்க முடியும். அவ்வளவுதான், நம்மால் சுதந்திரமாக முடியாது. ஆகவே அற்புதமாக சொன்னார், அனுபவமாவது முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்று ஆகலில் பிராரத்தவினை அனுபவம் உள்ள அளவும், அதாவது ஊழ்வினை அனுபவம், பிராரத்தம்னா ஊழ் கருவில விதிக்கப்பட்ட அந்த ஆறு தான் பிராரத்தம். பிராரத்தவினை அனுபவம் உள்ள அளவும் முயற்சியும் ஒருதலையான் உண்டு, ஒருதலையான் உண்டு, கட்டாயம் உண்டு, முயற்சியும் கட்டாயம் உண்டு என்பது பெறப்படுதலின் அனுபவம் உள்வழி அனுபவம் இருக்கும்போது மேலைக்கு வரக்கூடுவதென்று இல்லை என்றால் யாண்டையது என்று ஒழிக. அப்போ அனுபவம் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற நியதி இருக்கும்போது மேற்பிறவிக்கு வருவது ஒன்று இல்லை என்று கூறுதல் யாண்டையது. யாண்டையதுனா எவ்வாறு பொருந்தும் என்று ஒழிக என்று அந்த சந்தேகத்தை விட்டு விடுக. அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த பாட்டில இருந்து இன்னொரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா, முயற்சியினாலதான் இன்பமே விளைகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது முயற்சி இல்லாமலும் இன்பம் அடைபவர்கள் உண்டு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார். அதை எப்படி சொல்லியிருந்தார் ஆசிரியர்? ஒருவினை செய்யாதோரும் உடையர் இவ்வுலகத்துள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இருவினை செயல்தான் என்று தொடங்குகின்ற பாடல், பேரிழவு இன்பமோடு பாடலுக்கு முந்தைய பாடல சொன்னார். அந்த பாடல கடைசியில் என்ன சொன்னார்? ஒருவினை செய்யாதோரும் உடையர் இவ்வுலகத்துள்ளேனர். ஐயா, ஒருவினை
1: செய்யாதனும் சைவம் தாட்டார்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 3, வழங்குபவர் சௌரிராகன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் கால எல்லைக்கு அப்பாற்பட்டே தொடர்ந்து வரும் தன்மையதாய் பழமையான கடலில் உப்பு கலந்திருப்பது போல, கடல்ல உப்பு கலந்திருக்கு. இல்ல ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்லா நினைவு போடணும், இது இந்த ஓமையெல்லாம் ஒரு புடைத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆகாயம் இருக்கிறது, ஆகாயத்துல இந்த பூமி தங்கி இருக்கிறது, இந்த பூமியில கடல் தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர்ல என்ன இருக்கிறது, உப்பு இருக்கு. உப்பு வந்து தண்ணீரைத்தான் பற்றி இருக்கிறது. கடலை பற்றி இருக்கிறதோ, கீழே இருக்கிற பகுதியில பற்றி இருக்கிறதோ ஆகாயத்தை பற்ற முடியுமா? அதால முடியாது. அதுபோல இந்த உயிர்களைத்தான் ஆணவமலம் பற்றி இருக்கிறது, இறைவனை ஆணவமலம் பற்றவில்லை. தொல்லை கடல் தோன்ற தோன்று வரும், கால எல்லைக்கு அப்பாற்பட்டே தொடர்ந்து வரும் தன்மையதாய், பழமையான கடலில் உப்பு கலந்திருப்பது போல, எல்லாம் ஒரு உடை ஒப்பாய், இத்தகைய ஓமைகள் அனைத்தும் தனக்கு ஓரளவு பொருந்துவதாய் நிற்க. இந்த நான்கு உதாரணங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நெல் தோன்றும் பொழுதே உமிதவிடு தோன்றி விடுகிறது, செம்பு இருக்கும் பொழுதே அதுல களிம்பு தோன்றி விடுகிறது, மறைந்து இருக்கிறது. கடல் தோன்றும் பொழுதே அந்த கடல் தண்ணீர் உப்பும் கலந்திருக்கிறது. அதுபோல இந்த உயிர் தோன்றும் பொழுதே தான் உள்ளவாறு கண்டாய், தான் என்றும் நிலைவேறுடையதாகவும், இந்த ஆணவமலமானது அது என்னைக்காவது அழியுமானா? அழியாது. அழியாதுன்னா நமக்கு எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? நம்மிடம் அந்த ஆணவமலம் தன்னுடைய வலிமையை செலுத்த முடியாமல் ஒதுங்கி போய்விடும். இறைவனுடைய திருவுருளை நாம் கெட்டியாக பற்றியவுடன் உடனே ஒளிக்கு முன் இருள் இல்லாமல் நம்மை விட்டு அது விலகி போய்விடும். ஆனா ஆணவமலம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வேற உயிரில் போய் பற்றுவது. ஆகவே ஆணவமலம் அழியவே அழியாது, உயிர் அழியாது, இறைவன் அழிய மாட்டார், கண்ணவன் அழியாது, மாயாமலமும் அழியாது. ஆணவமலம் தன்னுடைய செயல்பாட்டை இந்த உயிரின் மேல் செலுத்தாமல் ஒழிந்து போய்விடும். ஒரு ஞானம் அடைந்த உயிரை மீண்டும் வந்து ஆணவமலம் பற்றவே பற்றாது. ஆகவே தான் என்றும் நிலைவேறுடையதாகவும், எது ஆணவமலம், அருவமாய், அதை கண்ணால பார்க்கலாமா? களிம்பின் ஒரு பொருள் எடுத்து தனியா காட்ட முடியுமா? அது செம்போடு கலந்திருப்பது போல. எவ்வுயிரும் ஆர்த்தே, அப்படி கண்ணால காண முடியாத இருந்தாலும் களிம்பை எடுத்து தனியாக ஒரு பொருளா காட்ட முடியாமல் அந்த செம்பிலேயே கலந்திருப்பது போல, எல்லா உயிர்களோடும் இந்த ஆணவமலமானது கலந்திருக்கிறது. அது எப்படின்னா, உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகும், ஒளிமிக்க நாகமணியை தன்னுள் அடக்கி இருக்கும் பாம்பினை போலவும். பழங்காலத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாகப்பாம்பும் ஒரு மணியை வாயில் வச்சிருக்கோம், வயதான பிறகு அதுக்கு கண்ணு தெரியாம இருக்கும். அப்ப அது வெளியில போகும்பொழுது நாகமணியை கக்கி வச்சுட்டு அதனுடைய ஒளியில போய் இறை தேடி விட்டு திரும்பவும் அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்து அதனுடைய பொந்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இந்த நாகமணியை பாம்பானது தன்னுள் அடைத்தி வைத்திருப்பது போலவும், வன்னிதன்னை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல், வன்னின்னா மரம், காட்டம்னா நெருப்பு, நெருப்பை தன்னிடம் மறைத்து வைத்திருக்கின்ற விறகினை போலவும், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவத்தால். இந்த பாம்பு நாகமணிய மறைச்சு வச்சிருக்கு, விறகு நெருப்ப மறைச்சு வச்சிருக்கு, அதுபோல ஞானத்தை ஆணவமலமானது மறைத்திருக்கிறது. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவத்தால் உயிரின் அறிவினை முற்றிலும் மறைத்து அவற்றிற்கு அறியாமை தருகின்ற இத்தகைய ஆணவமலத்தால். இந்த உதாரணங்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஆணவமலம் இந்த உயிரை பற்றி இருக்கிறது. பாம்பு நாகமணியை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு ஒளி வெளியே தெரியாம வச்சிருக்குது, விறகு நெருப்பை தனக்குள்ளே அடக்கி கொண்டு வெளியே தெரியாம வச்சிருக்குது. அதுபோல விறகாவது எப்பொழுதாவது தன்னை காட்டிக்கொள்கிற, தன்னிடம் இருக்க நெருப்பை வெளியே படுத்துது, யாராவது தீப்பற்ற வச்சு அதிலிருந்து நெருப்பை வெளியே ஆக்க முடிகிறது. அப்படி இந்த ஆணவமலத்தை வெளிப்படுத்துவதற்கு இறைவனை தவிர வேற யாராலையும் முடியவில்லை. ஆகவே ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், கடிய தொழில்னு சொல்றாங்க. ஆணவம் மிக வலிமையான ஆற்றல் உடையது, அது பல்வேறு விதங்களில் இந்த உயிரினுடைய ஆற்றலை மடக்குகிறது, உயிரை வெளியிலே வராமல் அது அமுக்கி வைத்து விடுகிறது. என்னும் செயல்மாண்ட எவ்வுயிருக்கும், அப்படி கடிய தொழிலை செய்கின்ற ஆணவமலத்தினால் உயிருக்கு என்ன நேர்கிறதுனா, எண்ணுதற்குரிய செயலிழந்து கிடக்கும் எல்லா உயிர்களுக்கும், ஒரு உயிருக்கு இருக்கக்கூடிய உயிர்னு சொன்னா அதுக்குரிய இலக்கணம், அதுக்கு அறிவு உண்டு, உயிர் பொருளுக்கு அறிவு உண்டு, விருப்பம் உண்டு, செயல்பாடு உண்டு. அறிவு இயற்கையா இருக்கும் ஒரு உயிர், ஜடத்துக்கு அந்த அறிவு இருக்காது, மரக்கட்டைக்கு ஒன்று அந்த அறிவு இருக்காது. இந்த தண்ணீருக்கு எனக்கு தாகம் அடிச்சுன்னா தானா வந்து வாயில வந்து நம்ம தண்ணி போய் அங்க சேரணும் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இது ஜடம், ஜடத்துக்கு அந்த அறிவு கிடையாது. ஆனா உயிருக்கு உண்டு. இப்ப எனக்கு தண்ணி வேணும்னா நான் உடனே இதை எடுத்து இந்த பொருளை எடுத்து சாப்பிடுவேன். அப்போ ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் அந்த சடப்பொருள் என்ன செய்கிறது? உயிர்களை இறுகமாக பற்றி விடுகிறது. இறுகமாக பற்றி உடனே இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாம் தன்னுடைய செயலை விட்டு விடுகின்றன. தொழில் புரிகின்ற சக்தி இல்லை, விருப்பப்படுகின்ற சக்தி இல்லை, அறிவு மறைக்கப்பட்டு விடுகிறது. மூணு இல்லைன்னா ஒரு உயிர் செயல்பட முடியுமா? இதுதான் தலைன்னு சொல்றோம், காலை பிடிச்சி கட்டி வைக்கிறது போல, கயிற்றால் கட்டுவது. பாசம் அப்படிங்கிறது கட்டுதல், அப்படி கட்டி வைக்கிறோம், கட்டி வைக்கிறது ஆணவம். அப்பொழுது என்ன செய்யறாராம், இந்த இதுவரையிலும் ஆணவமலத்தினுடைய செயல்கள், அதாவது இது கேவல நிலையை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடி அந்த உள்நாடி அந்த உயிர்களின் விருப்பம் அறிந்து விருப்பத்திற்கு தகுந்த உடல்களை சிவபெருமான் உயிருக்கு வழங்குகிறான். ஆகவே ஜடம் போல கிடந்த உயிர்களுக்கு அந்த சடத்தன்மையிலிருந்து நீக்கி நெகிழ்வை தருவதற்காக சகல நிலைக்கு இறைவன் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ அப்படி சகல நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஞானம் ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்கு இல்லையா, அதை நெகிழ்விக்குவதற்காகத்தான் கடவுள் கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலையை போல், கட்புலனால் காணார், கண்ணால காண முடியாதவர்கள் தான் பாதை தெரிந்து நடந்து செல்வதற்கு உதவியாக கையிலே ஒரு கோலை யாராவது கொடுத்தார்களா, தட்டி தட்டி பார்த்துட்டு நடக்கிறாங்க இல்லையா. அதுபோல இறைவன் அறியாமையில் மறைக்கப்பட்டு முழு இருளில் இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு இந்த உடலாகிய கோலை தந்தான். இந்த இடத்துல ஒரு சூட்சமான செய்தியை உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சொல்லுகின்றார். அப்படி கோலே நம்மிடம் கொடுத்திருந்தால் கூட கோல் கொடுத்தது கண் கொடுத்ததற்கு ஈடாகாது இல்லையா. அந்த கோல் பார்க்குமா எங்கேயாவது, பார்த்து அழைச்சிட்டு போமா நம்மள? இல்ல, அது ஒரு உதவிதான். அப்படி இந்த இந்த உடலை நமக்கு தந்திருப்பது வழியை தெரிந்து கொள்வதற்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்குமே தவிர இது முழு, அதாவது கண்ணை கொடுத்தது போல ஆகாது. கட்புலனால் காணார்த்தம் கை கொடுத்த கோலையை போல், கண்ணில்லாத குருடர்களுக்கு அவர்களின் தேவையறிந்து உதவுவதற்காக கொடுத்த ஊன்றுகோலை போல, பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண், பொலிவுமிக்க மாயையை செயலிழந்து கிடக்கும் உயிர்களோடு கூட்டுவித்தான் சிவபெருமான். இது சகல நிலை. அப்ப அந்த உடம்பு கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய தடாகம், அந்த தடாகத்தின் முழுதா பாசி படர்ந்திருக்கிறது. அங்க உள்ள தண்ணி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல, ரொம்ப கனமான பாசி படர்ந்திருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க, அடிச்ச உடனே உள்ள தண்ணி தெளிந்த தண்ணியா இருக்கு. அப்ப கல்லு தூக்கி விட்டே இருந்த அளவுக்கு அந்த விழுந்த வேகத்தில் அந்த பாசி விலகுது பாத்தீங்களா. அதுபோல நம்முடைய உயிரை முழுமையாக ஆணவமலம் மறைத்திருக்கிறது இந்த உடல்ங்கிறது, கள்ள தூக்கி போட்டது போல. அப்ப இந்த உடல் அளவுக்கு நமக்கு என்ன விளங்குகிறது? ஞானம் விளங்குகிறது. அப்ப கண்ணில்லாதவனுக்கு கொடுத்த கோல் போல இந்த உடல் இருக்கிறது. இது ராக்காலத்து ஒளி என்று சொல்வார்கள். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, முழுமையான ஞானத்தை அடைவதற்கு இந்த கோலை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த கோலின் மூலமாக நாம் முழுமையான ஞானத்தை நாம் அடைய வேண்டும். இது இரவு காலத்தில் லேசா ஒரு ஒளி கிடைச்சுன்னா அந்த ஒளியின் மூலமாக நாம் பாதி தேடி செல்வது போல, இந்த ஞானம் முழுமையாக மறைக்கப்பட்ட அந்த ஞானத்தை சற்று விளக்குவதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை நாம் ஞானத்தை அடைவதற்கு கருவியாக பயன்படுத்த வேண்டும். பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண், பொற்புடையனா ஆணவமலத்தால் முழுமையாக மறைக்கப்பட்ட இந்த உயிருக்கு லேசா அறிவு கொடுப்பதற்காக இந்த உடல் படைக்கப்பட்டதனால இதை பொற்புடைய என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். அப்படி மாயை புணர்த்து வேற சிவபெருமான் என்ன செய்யறான், முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து, உடல் அந்த உட்கருவிகள், உலகு இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்கள் போகங்கள் எல்லாவற்றையும் தந்து, அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி, அதை முதல்ல இறைவன் நமக்கு அந்த தனுகரண போன போகங்களை வழங்கிய உடனே நம்மிடம் இருக்கின்ற ஆணவமலத்தின் விளைவாக நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்துறோம். அந்த விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த உடல்களை இறைவன் நமக்கு தருகிறான். முத முதல்ல நமக்கு பிறப்பு எப்படி வருகிறது அப்படின்னா, முதல்ல நமக்கு உடல் வரல, கருவிகரணாதிகளை எல்லாம் சூட்சும தேகத்தை இறைவன் தருகிறான். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், எல்லா சரீரத்தையும் இறைவன் தருகிறான். அந்த சரீரத்தை தந்து சூட்சம சரீரம் எல்லாத்தையும் தந்த உடனே அதன் மூலமாக நாம் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, மனதளவில் விருப்பு வெறுப்பை செலுத்த ஆரம்பிக்கிறோம். அந்த விருப்பு வெறுப்பு எதனுடைய அடிப்படையில் அமைகிறதுன்னா, நம்மிடம் ஆணவமல மறைப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விருப்பு வெறுப்பு வருகிறது. பார்க்கிறான் கடவுள், இந்த விருப்பு வெறுப்புகளை போக்குவதற்கு இதுக்கு என்ன உடல் கொடுத்தா இது திருந்தும்னு பார்த்து அதற்கு தகுந்த உடலை தருகிறான். முதல் பிறப்பு நமக்கு வருகிறது. அது மனித உடலாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான உடல்களாக கூட இருக்கலாம். கடவுள் அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி, அப்படி ஆணவமல மறைப்புக்குட்பட்ட உயிர்களை முதலிலே அவன் சூட்சும தேகம் வரையில் வழங்கிய பிறகு அதிலிருந்த உயிர்கள் விருப்பு விருப்புகளை செலுத்துவதனுடைய அடிப்படையிலே உடல்களை தருகிறான். அந்த உடலோட நம்ம இங்க வரோம். அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு வினை பயன்களை நுகர்வதற்காக விருப்பு விருப்புகளின் அடியில் நம்ம வர்றோம். வந்தவுடன் அதுக்கு தகுந்த உடல் கிடைக்குது. அந்த உடலிலிருந்து விருப்பு வெறுப்புகளை நாம் செலுத்துகிறோம். நல்வினை தீவினைகளை நாம் செய்கிறோம். புண்ணிய பலன்கள் வருகின்றன, பாவ பலன்கள் வருகின்றன. இதற்கு தகுந்தது போல மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்தில் நாம் உடண்டு கொண்டே இருக்கிறோம். இது வந்து நம்முடைய வரலாறு. இந்த இந்த இந்த சில வரிகளில் நம்முடைய ஒட்டுமொத்தமான வரலாற்றை முகமது சிவாச்சாரியார் சொல்கிறார். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஏழு கண்ணி இருக்கு, ஏழு எட்டு ஒன்பது கண்ணி இருக்கு. இந்த ஒன்பது கண்ணிகளில் உயிரினுடைய முழு வரலாறு இங்கு சொல்லப்படுகிறது. மீட்டறிவு காட்டும். அப்போ வினைகள் அந்த உயிர்களை செலுத்தி அந்த வினைகளின் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்தி அதனால் மலநீக்கம் பெற்ற பக்குவமுடைய உயிர்களுக்கு மீட்சியை வழங்குகிறான். அப்போ வினைகளின் மூலமாக இந்த உயிர்கள் பக்குவப்படுகின்றன. வினைகளை செய்து செய்து அதன் மூலமாக இறைவனை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் போன்ற உயர்ந்த நிலைகளை எல்லாம் இந்த உயிர்கள் அடைகின்றன. அதற்கு மீட்சி வழங்கி அதை சுத்த நிலையில் கொண்டு போய் இறைவன் செலுத்துகிறான். வினை போற்றி எல்லையற்ற அறிவாகிய தனது பேரின்பத்தை தந்தருளும் இறைவனின் கருணை செயலை வணங்குகிறேன். ஆகவே இந்த பாடல்ல நம்முடைய காரண அவத்தைகள் மூன்றையும் சொல்லுகிறார். கேவலம், சகலம், சுத்தம் ஆகிய நிலைகளை சொல்லுகிறார். நமக்கு ஏன் பிறவி வந்தது, பிறவி வந்ததற்குரிய காரணம் என்ன, ஆணவமலத்தினுடைய வலிமையான செயல்பாடுகள். ஆணவமலம் பல்வேறு வகைகளில் செயல்படுகிறது. அதுக்கு ரெண்டு விதமான சக்திகளை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆவாகர சக்தி, அதோ நியாமிகா சக்தி. ஆவாகர சக்தினா முழு மறைப்பை செய்தல். அது வந்து நம்ம கேவல நிலையில் இருக்கும் பொழுது அது நிகழ்கிறது, எதுவுமே தெரியாது. இருளை பார்த்து கூட இது இருள் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆணவமலம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு இருக்கிறேன் என்பதை கூட ஆணவமலம் தெரிய விடாது. எனக்கு ஆணவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு ஆணவமலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே யாருக்கிட்ட இருக்கும், என்னிடம்தான் இருக்கும். அப்படி ஆணவமலம் தன்னுடைய இருப்பையே வெளிக்காட்டாது. அதுதான் திருவருப்பையன் ஆசிரியர் சொல்லுகிறார், கணவருக்கும் தோன்றாத கற்பு. கற்புடைய நங்கை தன்னை முழுமையாக கணவனிடம் ஒப்படைத்து விடுவாள். ஆனால் இந்த ஆணவமலமாகிய நங்கையோ கணவனிடம் கூட தன்னுடைய கற்பை அவள் வெளிப்படுத்த மாட்டாள், தன்னுடைய உண்மையை அவள் வெளிப்படுத்த மாட்டாள். அது எல்லாவற்றையும் மறைத்துவிடும். இருளை கூட இருள் என்று தெரிந்து போய்விடலாம். இருளை இருள் என்று தெரிந்தால் அதற்கு தகுந்தது போல நாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் ஆணவமலம் நம்மிடம் இருக்கிறது என்பது நமக்கே தெரியாமல் போய்விடும். அவ்வளவு கொடியது அந்த கொடிய தொழில் ஆணவத்தால், கடிய தொழில் ஆணவம் என்று சொல்கிறார். அதனால் இந்த ரெண்டு இயல்புகள் உண்டு. இந்த ஆணவம் உயிர்களிடம் பல்வேறு விதமான குணபாவங்களாக வெளிப்படுகின்றன. அந்த ஆணவமலம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மோகம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எல்லா பொருள்களும் மேலையும் பற்றுதல் உடையவர்களாக இருப்பார்கள். தன்னிடம் இருக்கின்ற செல்வம், வீடு, மனை, மாடு, எல்லாம் நில உலங்கள் எல்லாத்தின் மேலேயும் அவங்களுக்கு அதிகமான பேராவல் உண்டாயிருக்கும். மோகம் கொண்டு அழைவார்கள். அதை தேடணும், தேடணும், சேர்க்கணும், சேர்க்கணும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அந்த பொருள்கள் எல்லாம் தனக்கு கிடைச்சதுனாக்கா அவர்கள் தன்னிடம் இக்காரணம் யாரும் கிடையாது உலகத்துல, எனக்கு இவ்வளவு பொருள்கள் இருக்கின்றன, இரண்டாம் நான் வந்து பெரிய செல்வாக்குடையவன், நான் இன்னைக்கு நினைச்சா அமெரிக்க ஜனாதிபதியை கூட போய் நேரா பார்த்து காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு நினைப்பான். அப்படிலாம் நினைச்சா அங்கிட்ட யார் இருக்கு, என்ன இருக்குன்னு நமக்கு பொருள். ஆனாமரம் இருக்கிறது. எல்லா பொருளையும் தனக்கு தனக்கு என்று நாம் சேர்த்து வைத்துக் கொண்டால், இந்த பொருள் எனக்கு உடமை எனக்கு உடமை அப்படின்னு பார்க்கிற பொருள் எல்லாம் சில பேர் ஆசைப்படுவார்கள். அப்படி மோகம் இருந்தால் இவரிடம் ஆணவமலம் வலிமையாக இருக்கிறது. தேவைக்கு மேல் பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லோரும் ஆணவமலத்தின் வசப்பட்டிருக்கிறார்கள். தன்னிடம் இருக்கின்றதை பற்றி தற்பெருமை அடைகின்றவன், தன்முனைப்பு அடைகின்றவன் யாராவது இருந்தாங்க, நம்ம வந்து ஆணவமலம் இவரிடம் செயல்படுகிறது. அது பல்வேறு குணபாவங்களாக வெளிப்படும். இந்த இதுக்கும் இடையில நிறைய அதனுடைய கிளை குணபாவங்கள் தான் இருக்கு. ஆணவமலத்தை பற்றி நாம் தீவிரமாக விசாரித்து அறிந்தால், அதை பற்றி நல்ல ஆராய்ந்து பார்த்தால், அது எந்தெந்த வகையில மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அது ஆசையை மிகுதிப்படுத்தும். எவ்வளவுதான் தனக்கு பணம் இருந்தாலும் அதனால அது சந்தோஷப்பட்டு நிறைவடைந்து விடாது. நிறைவடையாத ஆசை. நிலம் இருக்கிற நிலம் பூரா வளைச்சாச்சு, அதுக்கெல்லாம் சக்கரவர்த்தி ஆகியாச்சு, என்னடா இடம் பத்திலேன்னா கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேச நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அப்படின்னு தாய்மனர் சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் பொருள்களை எல்லாம் தனக்கு தனக்குன்னு வச்சோம், அதான் அரக்க புத்தின்னு பேர். அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, அரக்கருடைய குணத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தால், புராணங்கள்ல அரக்கர்களை பத்தி நிறைய சொல்றாங்க இல்லையா, அந்த அரக்கருடைய குணத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள் எல்லா பொருள்களையும் தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சுக்குவாங்க. உலகத்திற்கு எல்லா பொருளையும் அவங்களுக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள், ஏக சக்கராதிபதியாக வேண்டும், மூலகமீன ஆள வேண்டும், பாதாள லோகத்தை ஆள வேண்டும், மேல இருக்கிற ஏழு லோகத்தை ஆக வேண்டும் அப்படின்னு வர கேட்கிறானா இல்லையா. அப்ப அது தன்முனைப்பினுடைய வெளிப்பாடு, ஆணவலத்தினுடைய வெளிப்பாடு. ராவணன் தன்னுடைய படிக்கட்டுகளாக நவகிரகத்தையும் போட்டு வச்சானான். அந்த 9 படி மேலே ஏறி போறான். உலக நாயகர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய வருணன், மழை பெய்யக்கூடியவன், சூரியன், சந்திரன் எல்லாரையும் படிக்கட்டா போட்டு மிதிச்சான். அப்போ இயற்கையை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால், அதிக சுகபோகங்களை இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதினால், மற்றவர்களுக்கு வருகால சமுதாயம் இருக்கா இல்லையா, அது வாழ வேண்டுமா என்பது தெரியாமல் பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரை அபரிமிதமா எடுத்து நாம் செலவு செய்தோமானால், இயற்கை வளங்களை எல்லாம் நம்ம பாடுபடுத்தினோமானால், நம்ம மோகம் மிக்கவர்கள், மதம் மிக்கவர்கள், பேராசை மிக்கவர்கள் என்று பொருள். நம்ம எல்லா காரியங்களையும், அதாவது நமக்கே இந்த அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்தால்தான் ஆணவமலம் நம்மிடம் இருப்பது கூட நமக்கு தெரியும். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்மண்டே உள்ளது ஆணவமலத்தினுடைய வெளிப்பாடு. அதை வந்து நம்ம ஆராய்ந்து அதை நாம் இறைவனிடம் விண்ணப்பித்து அதை நம்மிடமிருந்து போக்குவதற்கு முயல வேண்டும். அது பல்வேறு வகைகளில் வெளிப்படும். அது கோபமாக, கவலையாக, அருவறுப்பாக அப்படியெல்லாம் வெளிப்படும். ஒருத்தரை பார்த்து அருவறுப்பு உண்டாகும், ஒருத்தரை பார்த்து கோபம் உண்டாகும், ஒரு வெறுப்பு உண்டாகும், பல்வேறு மனநிலைகள் எல்லாம் அது உண்டாக்கும். ஆனா நமக்கு தெரியாது, அது ஆணவம் தான் அது மாதிரிலாம் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆகவே கவலை, நம்ம வச்சிருக்கிற பொருள்கள் எல்லாம் நம்ம என்னைக்காவது கொஞ்சம் இழந்துட்டோம்னா, ஒரு போலீஸ் ரெய்டு வந்துருச்சுன்னா, ஒரு சிபிஐ ரெய்டு வந்துருச்சுன்னா, நமக்கு உடனே கவலை உண்டாயிடும். அந்த பொருள்களை பறிமுதல் செய்துவிட்டால் அந்த கவலையே தாபமாக மாறிவிடும். மனம் வெதும்ப ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அதனால அலறுவான், அரற்றுவான், மூச்சு அடைஞ்சு கூட கிளம்ப வந்துடும், மயக்கம் வந்துடும். நானால தூக்கம் இல்லை, நானால சாப்பாடு இல்லை, எனக்கு வேற எதுலையும் புத்தி போகலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்படியெல்லாம் ஆணவமலம் பல்வேறு வகைகளில் செயல்படும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தவறை நீக்குவதற்கு அதை பற்றிய முழுமையான ஆராய்ச்சி, வேர்வரை செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சென்று நாம் அதை அகற்ற முயற்சிக்க வேண்டும். அது எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, என்னிடம் எப்படி அதிகமாக வேலை செய்கிறது, மற்றவர்களிடம் எப்படி வேலை செய்யறது, இவர்களுடைய மோட்டிவ் என்ன, அதாவது உந்து சக்தி என்ன. ஒரு பூஜையே செய்தாலும், ஒரு யாகமே செய்தாலும், ஒரு நல்ல காரியங்களே செய்தாலும், இதற்கு அடிப்படையான உந்துதல் என்ன இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்தோமானால் அது நம்மிடமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் அதை அகற்றுவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். இந்த ஆணவமலத்தை பற்றி நல்ல சரியான ஆராய்ச்சி செய்தால் நம்ம எல்லாரை பற்றியும் ஒரு எடை போட்டு வச்சிருக்கலாம், வருத்தமும் உண்டாகாது, உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா கூட வாழலாம். ஆணவமலம் படுத்துற பாடு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆகவே இந்த ஆணவமலம் வேறொரு காரியம் செய்யும். இந்த உலக பொருள்கள் எல்லாம் சாஸ்வதமானவை என்றே நினைக்கும். அது விசித்திரம்ங்கிற ஒரு மனநிலைன்னு சொல்றாங்க. எல்லாம் சாஸ்வதம், எல்லாரையும் நம்பும், இவன் எனக்கு கடைசி வரலும் உதவுவான், அப்படின்னு நம்ம அவன் பாதியிலே கட்டி விட்டு போயிடுவாங்க. இயற்கையை கட்டி விட்டுரும் சமயத்துல நம்மளோட பக்கத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகும். இறப்பு வந்து அவர்களை தூக்கி கொண்டு போயிடும், இல்ல மனமுறிவு வந்து அவர்கள் நம்மளை விட்டு வெளியில போயிடலாம். ஆனா எல்லாரும் நமக்கு வேண்டிய எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க. என்னை விட மீண்டியவர்கள் யாரும் இல்லை, அவருங்க உதவுவாங்க, இவங்க நமக்கு நன்மை செய்வார்கள் அப்படின்னு தற்பெருமை கொள்ளக்கூடிய விசித்திரமான நிலை உண்டாகும். இறைவனை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் நிச்சயமான துணை கிடையாது. மாயையால் தோன்றிய அவ்வளவும் மாறுதலுக்கு உட்பட்டவைகள். அன்புடையவர்கள் அன்பில்லாமல் போய்விடுவார்கள். நம்மை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் காப்பாற்றாமலும் போய்விடலாம். ஆகவே இப்படிப்பட்ட மனநிலை விசித்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் இந்த உடல் இருக்கும் பொழுதே உன்னை இணைந்திருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். துறக்கப்படாத உடலை துறந்து, இந்த உடம்பு துறக்கப்பட முடியாத உடல். நம்ம உடம்பு இருக்கே, எவ்வளவுதான் நம்ம உடம்பை பற்றி இழிவாக பேசினாலும் இது மாயை என்று சொன்னாலும் இறப்பு ஒன்று வந்து வந்தால் நம்ம உடம்பு விடுறதுக்கு நம்ம மனசு வருமா? அவங்கவுங்க உடம்பு அவங்களுக்கு ரொம்ப தெரியும். துறக்கப்படாத உடல், அது ஒரு காலத்தில் நாம் துறந்துதான் ஆக வேண்டும். அப்படி துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன், யாரும் வந்து பிடிச்சிட்டு போவாங்களா? வெண் தூதுவர், யமனுடைய தூதர்கள் வெண் தூதுவர்களால் இறப்பன். இறந்தால் இரு விசும்பு ஏறுவன், ஆக உலகத்துக்கு போவேன், ஏறி ஏறுவன் ஏறி வந்து பிறப்பன், மறுபடியும் உலகத்தில் வந்து பிறப்பேன். இதுதான் ஒரு சைக்கிளா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல ஓய்வுல இருக்கிறோம், மறுபடியும் திருப்பி வந்து பிறக்கிறோம் மண் உலகத்துல. பிறந்தால் மீண்டும் எனக்கு பிறவி வருமா பிறவி இல்லாமல் போகுமா என்று எனக்கு தெரியாது. அப்படி மீண்டும் பிறந்தால் பிறை அணிவார் சடை பிஞ்சகன் பேர் மறப்பன்களோ, பிறை அணியக்கூடிய சிவபெருமானுடைய பெயரை நான் மறப்பேனா? மறக்காமல் இருக்கும்படியான வரத்தை நீ அருள வேண்டும். மறப்பன்களோ என்றன் உள்ளம் கிடந்து மருகிடுமே, இப்பவே என்னுடைய மனது கிடந்து கவலை கொள்கிறது, அடித்துக் கொள்கிறது. அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காது அடிச்சுக்குது, மனசு அடிச்சுக்குதுன்னு சொல்றமா இல்லையா? அதுபோல இவருக்கு அடிச்சுக்குதான். எதுக்கு அடிச்சுக்குதான்? நான் பிறந்து மறுபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து வந்தால் உன்னுடைய பெயரை மறந்துடுவனோ, உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டேனோ, மறுபிறப்பில் உன்னுடைய நினைவு வருகின்ற இடத்துல நான் பிறப்பனா, உன்னுடைய நினைவு வருகின்ற இடத்துல நான் பிறக்க வேண்டுமே என்று என்னுடைய உள்ளம் அலமருகிறது, கிடந்து தவிக்கிறது என்று திருநாவுக்கரசர் பெருமான் சொல்கிறார். துறக்கப்படாத உடலை துறந்து என் தூதுவரோடு இறப்பன், இறந்தால் இரு விசும்பு ஏறுவன், ஏறி வந்து பிறப்பன், பிறந்தால் பிறையணிவார் சடை பிஞ்சகன் பேர் மறப்பன்களோ, என்ற உள்ளம் கிடந்து மருகிடுமே. நம்முடைய பிறப்பே எதுக்குன்னு சொல்றார் அவர், இறைவனுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு, இறைவனுடைய திருவடிவத்தை காண்பதற்கு. அவன்தான் நமக்கு கால் கொடுத்திருக்கிறான். கால் கொடுத்து இரு கை ஏற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல்படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து இரண்டு வாசல் ஏழு உடைத்தாக அமைத்து அங்கு ஏழு சாலோகம் பண்ணி, ரெண்டு உள்ள போறது ஒரு வாசல், வெளியே வரது ஒரு வாசல், ஏழு ஜன்னல் இந்த உடம்புல, ஏழு சாலோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. ஆகவே நம்முடைய ஆணவமலத்தை கடிய தொழில் ஆணவம், கடுமையான தொழிலுடைய ஆணவம், நம்முடைய உயிரினுடைய அறிவை முழுமையாக மறைக்கின்ற ஆணவத்தை நம்மிடமிருந்து விலக்குவதற்காக இறைவன் தனுகரண போனபோகங்களை எல்லாம் நமக்கு தந்து நம்மை பல்வேறு சகலத்தில் வைத்து அதன் பிறகு சுத்த நிலைக்கு நமக்கு எடுத்துச் செல்வதற்காக அவன் பல்வேறு சூழ்நிலைகளையும் அருளிப்பாடுகளையும் பஞ்ச கிருத்தியங்களையும் திருநடனத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானின் நாம் வாழ்வோமாக அப்படிங்கிறத இந்த பகுதியினுடைய பொருள். முந்து உற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும், தொல்லைக்கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம், ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தி, உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வன்னிதனை தானடக்கும் காட்டத் தகுதியும் போல், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்வாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி, கட்புலனால் காணார்தம் கைகொடுத்த கோலே போல், பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் அதனால் பிறப்பு ஆக்கி கை கொண்டும் மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. இந்த கடைசியில் இருக்க வினை இறைவனுடைய திருச்செயல்கள், அதற்கு போற்றி வணக்கம் நமஸ்காரம். அடுத்து தாயின் வயிற்றில் உயிரை காக்கும் முறை, தாயினுடைய கர்ப்பத்தில் வைத்து இறைவன் எவ்வாறு உயிரை காப்பாற்றுகிறான். என்பதை உமாபதி சிவாச்சாரியார் இந்த தொடர்ந்து வருகின்ற கண்ணிகளில் சொல்லி அருள்கிறார்கள். நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய் புல்லில் பணிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லைபடா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் ஆங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என விம்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாம் எவ்வுறுப்பும் ஆசு அறவே செய்து திருத்தி பின்பு யோகு இருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து நூல்களில் எடுத்து கூறப்படுகின்ற எல்லா வகை பிறப்புகளிலும் முன் செய்த வினைக்கு ஈடாக பிறப்பித்து. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து நமக்கு பிறவி எவ்வாறு வருகிறது, பிறவி வருவதற்குரிய உந்துதல் என்ன அப்படின்னா, பிறவிக்கு உந்துதல் நாம் செய்கின்ற வினைகள், நாம் செய்கின்ற செயல்கள், நல்வினைகள் தீவினைகள், இவைகள் தான் நமக்கு பிறப்புகளை உண்டாக்குகிறது. அந்த வினைக்கு தகுந்தது போன்ற சூழ்நிலை, வினைக்கு தகுந்தது போன்ற தாய் தந்தையர், இவற்றை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். இந்த சிறு குழந்தைகள், இந்த பாலர் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிண்டர் கார்டன் முறை அப்படின்னு ஒரு பயிற்சி செய்வாங்க. பொருள்கள்லாம் கையில் கொடுத்துருப்பாங்க, எதுக்கு எது எதுக்கு அது எது பொருத்த முடியும் அப்படின்னு. ஒரு கட்டை சதுரமாக இருக்கும், அதே போல் துவாரம் சதுரமாக உள்ள துவாரம், அப்புறம் ரவுண்டாக உள்ள துவாரம், இதெல்லாம் கொடுப்பாங்க. உருண்டையாக உள்ளது இதெல்லாம் கொடுத்துரும். எதுக்கு எது பொருத்தமாகுதுன்னு பொருத்தி பொருத்தி வைக்கணும், சரியானதை பொருத்தணும். சதுரத்துக்கு செவ்வகத்தை பொருத்த முடியாது இல்லையா, அது மாதிரி பொருத்தி பொருத்தி வச்சு காட்டணும். அப்படி வைத்தால் அவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதுபோல இறைவன் என்ன செய்யறான்னா, நமக்கு என்ன வினை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறான். அந்த வினையை தீர்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் அங்க இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் தான் நம்மளை பிறப்பிக்கும். நம்மோட சொல்லுவோம், அப்பா செஞ்ச மாதா செய்தது மக்கள் மேல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாதா செய்து மக்கள் மேலாம் வரைய வராது. அந்த வினையதையும் பொருந்துமாறு இறைவன் அவர்களை படைப்பான், அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பான். அப்ப வினைகளுக்கு தகுந்தது போல அவன் ரொம்ப பெரிய பேராற்றலும் பேரறிவு படைத்தவன் இல்லையா, எந்த இடத்துல கொண்டு வச்சா இவனுடைய வினைகளை சரியா பொருந்தும். இவனுக்கு ஏதாவது நோய் இருக்கும் தாய் தந்தையருக்கு, இவனுக்கு நோய் வர வேண்டிய வினை இருக்கும், அந்த நோய் உள்ள தாய் தந்தையிட்ட கொண்டு போய் அவனை பிறக்க வச்சிடும். இவன் கடன் வாங்கிட்டு யாரையாவது ஏமாத்திருப்பான், அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கிற இடத்துல கொண்டு போய் இவனை பிறக்க வச்சிடும், அந்த கடன் தீக்கிறது போல அமைஞ்சிடும். நம்ம நினைப்போம் அப்பா செஞ்சது பையனுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைப்போம், அது இல்ல, அவரவருடைய வினை அவரவர்களுக்கு பொருந்தும். அப்படி பொருந்துகின்ற இடத்தை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். நம்மால தேர்ந்தெடுக்க முடியாது, மேட்ச் பண்ண முடியாது, நம்மால அதை வந்து பொருத்த முடியாது. கடவுள் பேராற்றல் படைத்தவன், இயற்கை உணர்வினன், முற்றறிவினன். அதனால எது எங்க பொருந்துங்கிறது அவனுக்கு சங்கல்பம் மாதிரி தெரிஞ்சு போயிடும், அங்கங்க பறக்க வச்சிருவோம்.
3: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: எளிய அழகிய எளிமைக்கு வணக்கம், அழகுக்கு வணக்கம், அருமைக்கு அப்படின்னு அருமை அருமை அருமை என்றால் அரிதாக இருப்பது, காண முடியாது, அது கிடைச்சது அருமையாக போயிடுச்சு என்று சொல்கிறோம் அல்லவா. அதனாலே மிக அருமையாக இருக்கிறான், மிக எளிமையாக இருக்கிறான், மிக அழகாக இருக்கிறான், அருமையாக இருக்கிறான், எளிமையா அருமையில் எளிய அழகு, அருமையாக இருக்கிறவன் எளிமையாகவும் வருகிறான். அருமையாகவே இருந்தால் உயிர்கள் அடைய முடியாது, எளிமையாகவே இருந்தான்னு வச்சுக்க உயிர்களுக்கு மீது அன்பு உண்டாகாது. நம்ம கூட கூட அழைஞ்சுக்கிட்டு இருந்தாரு வச்சுக்க அவனை பெருசாக நினைக்க மாட்டான், அப்படியாதுனால அவனை இடத்துல அன்பு பிரிக்க முடியாது. இப்போ நானும் ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப பிரியமாக இருப்பீங்க உள்ள இல்லையே, அருமையாக இருந்தேன், சும்மா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அருமை தெரியாது என்னதான் அந்த அருமை. அதனால அப்படி கடவுள் அருமையாக இருக்கிறார், உயிர்களாகிய நம்முடைய நம்முடைய தன்மையை கருதி பாவம் அப்பாவிகளுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு அண்ணா தான் பார்க்குறான், பேச வச்சா தான் பார்க்குறான், நடந்த பார்க்குறேன், இவனால் ஒன்றும் ஆகாதுன்னு அவனே இறங்கி வந்து இது பண்ணது. அதான் எளி அருமையில் எளிய அழகே கருமுகிலாகிய கண்ணையை போச்சு. கருமுகில் என்பது மேகம், முகில் என்பது மேகம், கருத்து. உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உயிர்களுக்கு என்ன வேணும், உணவு வேணும், உணவு இல்லையானால் உயிர் வாழாது அல்லவா. உணவு வேணும்னா என்ன பண்ணணும், மழை இருக்கும், சுவாமி மழையாக இருக்கிறார், சுவாமி அண்ட தரும்பரன் மேகன் வாழ்கண்ணாரு திருவண்ணாமலையில், முன்னி அவன் நமக்கு முன்சுரக்கு இன்னருடைய என்ன புலியாய் அப்படின்னு அப்படி எடுத்துக்காட்டு சொல்லுவோம், முன்னி அவன் நமக்கு முன்சுரக்கு இன்னருடைய என்ன புலியாய் மலையேறுவோம். கடவுள் மழையாக இருக்கிறார், கடவுள் வாழ்த்து வாஞ்சிரம், கடவுள் வாழ்த்து. அதனாலே கருத்த முகிலாக விளங்குகின்ற கண் போன்றவனே வணக்கம். உயிர்களுக்கு அவசியமானது மழை, மழை 2 வருஷம் 3 வருஷம்ல எல்லாம் வச்சுக்கோ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா புதுசா மழை உண்டு பண்ணிடுவானு நம்ம உண்டு பண்ணிடுவான் பண்ண முடியாது, ஒண்ணு பண்ண முடியாது. அதனால அவன் தான் மழையை பெய்விக்கிறான், மெய்வான மடற்றானை அவ்வான்பின் ஆண்மின் போல் மதியானை மழையா எங்கும் பெய்வானை, வைவான மிடற்றானை அவ்வான்மின் போல் வளர்ச்சடை மேல் மதியானை, வைவான மிடற்றானை கருத்த வானம் போன்ற மிடருடையவன் கழுத்து, வைவான மிடற்றானை அவ்வான்மின் போல் அந்த வானத்தில் வருகின்ற அந்த மேகத்துக்கு இடையில வந்த மின்னல் போன்ற சடையுடையவன் செஞ்சன, வான்மின் போல் வளர்ச்சடை மேல் மதியானை மழையாய் எங்கும் பெய்வானை. அதனால கடவுள் மழையாக இருக்கிறார், அது வந்து கடவுள் வாழ்த்துல உலக வாழ்த்து சொல்லும் போது கட்சியப்பர் முதல்ல அதுதான் வேணும்னார், வான்முயில் வளாது தெய்வம், வான்முயில் வளாது, அது இல்லைன்னு வச்சுக்கோ சிறப்போடு பூஷனை செல்லாது, வானம் பறக்கு மேல் விசிம்பின் துளி வீழி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலைக்காண்பது, தானம் தமயரண்டும் தங்கா வயல்வகம் வானம் வழங்காது. அதனாலே கருமுயில் ஆகிய கண்ணே போச்சு, மண்ணிய திருவருள் மலையே போச்சு, பரமேஸ்வரன் மலையாயிருக்கிறான். மலை என்பது வந்து எதற்கு சொல்லுவோம் என்றால் அளவில்லாமைக்கு சொல்லுவோம், கடல் என்று சொன்னாலும் மலை என்று சொன்னாலும் அளவில்லாமைக்கு சொல்லுவோம். இப்ப இமயமலை இருக்குதுன்னு வச்சுக்க, எவனாவது அளக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். மலை கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் அருள் மலை, அருள் மலை, அருள் நீதி தரவரும் ஆனந்த மலையையும் பார் திருப்புலி எழுச்சி, என்ன மலை, திருவருள் மலை, திருவருள் மலை, அது பாருங்க மண்ணிய திருவருள் மலை, மண்ணியன்னா எப்போது நிறையா இருக்கிறது, கடவுள் மலையாக வழங்குகிறார், அம்மலைன்னா அளவு படாமைக்கு சொல்றோம், எவ்வளவு என்றால் அளவில்லாத திருவருள் உடையவனாக விளங்குகிறார், அது நிலை பெற்றது, மண்ணியன்னா நிலை பெற்றது, மண்ணிய திருவருள் மலையே போச்சு, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகம், இது ரொம்ப ஒரு சிறப்பான பரமேஸ்வரன். நம்ம வந்து சொன்னபடி இருக்கிற உள்ளே அதிகாரம் கொடுக்கற மாதிரி, இப்ப 4 வயல் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அதுல புத்தி உள்ள வயலுக்கு தானே மரபு செலவு எல்லாம் பார்க்க கணக்கு, நல்ல திறமையுடைய புத்தியுடைய பார்த்து தானே நீ இந்த விவசாயத்தை பாரு, வியாபாரத்தை பாரு, இந்த கணக்கை பார்த்துக்க, எல்லாம் பொறுப்புல வச்சுக்கப்பான்னு ஆட்டு கொடுப்போம், புத்தி உள்ள புத்தி இல்லாதவன்ட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம வயலாவே இருந்தா சும்மா வயலானே எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம்னு கொடுப்போமா, கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான், அதெல்லாம் போயிடும், அதிகாரமே போயிடும். அது போல பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அவன் வந்து இறங்கி வந்து அருளை செய்து அந்த ஆன்மாவை உயர்த்தி விடுகிறான், எங்கேனும் யாதாகிய பிறந்தடினும் தன்னடியாருக்கு இங்கே எந்த அருள்முறையை எம்பருவான் என்பது சம்பந்தர் தேவா. அதனால ஞானத்தை பெற தகுதியுடைய ஆன்மாக்களை அவன் தேடி வந்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்தின் மூலமாக அந்த ஆன்மாவுக்கு நன்மையை செய்து அதன் மூலமாக பல கூடி ஆன்மாக்களுக்கு நன்மையை செய்யும். ஒருத்தர் மூலமாக பல கூடி ஆன்மாக்களுக்கு நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் அடைகின்றார் போல. இப்ப திரையான சம்பந்தர் ஒருத்தர் பால் குடிச்சாரு, எத்தனை பேரும் உங்க தேவாரத்தை பாடி எத்தனை காலமா பிழைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிபி 7 நூற்றாண்டு இப்ப 1300 வருஷம், இன்னும் எத்தனை காலத்துக்கு பிழைக்கலாம்? தீர்ந்தா போயிடும், தேவாரம் தீர்ந்தாலும் புரியுது, அப்படியே தானே இருக்கும். பணம்னா அந்த அருளை பெற தகுதியுடைய ஆன்மாவுக்கு கொடுத்து அந்த அருளை எல்லாரும் அனுபவிக்க முடியாது. அதனாலே வந்து பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆண்கண்படி என்பது. நல்லவன்கிட்ட செல்வம் இருந்தா அது ஊருக்கு பொதுவான விடத்துல தண்ணீர் நிரம்பியது போல ஊருணி நீர் நிறைந்தற்று உலகாவாம் பேரறிவான். அதனாலே வந்து வாசகர் முன்ன பிறவியிலே கைலாயத்தில் இருந்தவர் திருநந்தி தேவராக அவரை வந்து பூமியிலே பிறக்க முடியாது. வேதாகம நெறிங்கள் பக்தி நெறி குன்றிய காலத்துல குறைந்த காலத்துல அந்த குறைவை நீக்குவதற்காக இந்த உலகத்து உயிரை நன்றாக வாழ்வதற்காக வேதாகமங்கள் தலைக்க செய்வதற்காக அந்த மாணிக்கவாசரை பூமிக்கு வர செஞ்சார். வேத நெறி தலைத்தோங்க மிகுசைவ துறை வழங்க பூத பரம்பரை புரிய அந்த அருளாளர்களை பூமிக்கு அனுப்புவார். இன்னால இன்னார அனுப்புனா அந்த காரியம் முடியும். நம்ம சாதாரணமா இருக்கிற வேலைக்கு சாதாரணமான அனுப்பணும். உயர்ந்த காரியம் சரியான வேலை முக்கியமான வேலைன்னா அதுக்கு எப்படி ஆள் அனுப்புவோம்? ஒரு மக்களவா அனுப்புவோம். நல்ல திறமையுடையவனை அறிவுடையவன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டு அதனால இவன் போனாத்தான் அந்த காரியம் ஆகும் என்று தெரிந்ததுனால சாதாரண காரியத்துக்கு அனுப்பும். அதனால சைவத்தை தலைக்க வைக்க வேணும்னு சொல்லித்தான் நல்ல கெட்டிக்கார ஆள்களை அனுப்புனாரு சொல்லுவோம். நாலு வரப்போ கெட்டிக்காரங்க யாரும் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பாக்கியம், தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அவங்கள பத்தி நினைக்கிறாங்க. சைவர்களா இருக்கிற நமக்கு கிடைச்ச பெரிய சுத்தம். அதனாலே அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை இங்கே வர செய்து அவருக்கு நினைவை தன்னிடத்திலேயே உண்டு பண்ணி எப்பொழுதும் ஞானாசிரியன் வருவார் ஞானாசிரியன் வருவார் என்று தன்னையே நினைக்க முடியாக செய்து அதன் பிறகு அவர் நினைச்சபடியே இவர் வந்து எப்ப வருவா வருவா நினைச்சிட்டு இருந்தாரா வந்துட்டார். அவரே தேவர்கள் எல்லாம் வணங்கும்படியாக உயர்ந்த நிலையில் ஆக்கிட்டார். உலகத்தை மறக்க செய்து தன்னை நினைக்க செய்து உலகத்தை மறக்க செய்து தன்னை நினைக்க இங்க இருந்த பதவியெல்லாம் விடும்படியாக செய்து தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி பதவி ப்ரமோஷன். இது என்ன மந்திரி இல்ல, ஒரு பாண்டி நாட்டுக்கு ஒரு மந்திரி இருக்குது புதுசா. இப்ப சிவரு மட்டும் மந்திரியா இருக்கு, பாண்டி நாட்டுல கொஞ்சம் தானே. தமிழ்நாட்டுல மூணா பிரிச்சு ஆண்டுகிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டை மூணா போட்டு ஆண்டுகிட்டு இருந்தேன். அதுல ஒரு பங்கு இப்ப மாணிக்கவாசர் உலகத்துக்கே மந்திரியா இருக்கிறார். அதனாலே வந்து என் தகுதி இல்லாதவன் தான் மாணிக்கவாசர் அந்த என்னையும் தகுதியே இல்லாதவன். புன்னறி அதனில் செல்லும் போக்கியனை விளக்கி புன்னறி அதனில் புன்னறினா தாழ்ந்த நெறியிலே புன்னறி அதனில் செல்லும் போக்கியனை விளக்கி மேலாம் நன்னறி உலகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவனை நீக்கி ஆண்ட பன்னிரு தளந்தோல் வள்ளல் பாதவங்கயங்கள் போற்றி என்பது கந்தபுராணம். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்பது திருப்பள்ளி. அதனால தகுதி இல்லாத என்னையும் ஒருவன் ஆக்கி நம்மையும் ஒரு பொருள் ஆக்கி என்னை அவன் ஆக்கினா இல்லையா நான் பொருளாகவே இருக்க மாட்டேன். என்னையும் ஒருவன் ஆக்கி அதற்கு மேல என்ன பண்ணான் தெரியுமா? தகுதி உடையவனாக ஆக்கி தன்னுடைய இரண்டு திருவடி கமலங்களையும் என்னுடைய தலையிலே வைத்தான். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக இதுதான் பெரிய பேர். பேர்களிலே இதுதான் பெரிய திருவருளை பெறுவது என்பது ஒரு வகை. ஆனா திருவடி கமலம் தலையில சூட்ட பெறுவதற்கு பாரு, அது சாதாரணமான எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. நன்மை பெரு அருள்நெறிய வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பூரில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்ற வருதம் சென்னி விசை பாதமலர் சூட்டி நான் சிவபெருமான் என்பது பெரிய புராணம். திருநாவுக்கரசன் மார்க்கண்டையருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரா, யமனுக்கு பயந்துகிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பூஜையினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை வந்தது. இவனுக்கு காட்சி கொடுக்கலாம்னு சிவபெருமான் வந்தார், காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே உனக்கு என்ன கொடுப்பானார்? ஐயனே மலனே அனைத்துமாயியமையனே பரமனே விமலனே. அது ஒரு பாட்டு, ஒரு பாட்டு எத்தனை வருவார் விழிகள். ஐயனே அமலனே அனைத்தும் ஆகியமையனே பரமனே விமலனே அலர்கையனே அலர்கையனே கையனேன் கையனே கையனேன் கையனேன்னா தாழ்ந்தோம் காலம் கையூறாது ஒரே வரியில மூணு வயது கையனேன் கையனே கையனேன் காலம் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உதவ வேண்டுமா அதனால காலங்கள்

0: பணக்காரியாரும் வீடு வாச வாங்க, வேற என்ன பண்றேன், இது எல்லாம் கடந்தா போறேன், ஏ கொடுத்துதான் போறேன், ஒண்ணும் இல்ல இருக்கத்தான். அது வேற இந்த யோகம், இது சிவயோகம். சிவ
1: அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கேனா செஞ்சாரன், செஞ்சாரன் இரண்டு திருவடி, சிவந்த திருவடி, செஞ்சாரன் இரண்டையும் சென்னி சேர்த்தாலும் குஞ்சனன் அடியரன் ரோதவல்லையில் அஞ்சனி மிடற்றி நான் மறைந்து நன்னினான் என்பது கந்தவுரன்.
0: அதனாலே அப்படி என்னையும் உருவனாக்கி இருங்கடல், இருங்கடல் உயர்ந்த திருவடியை சென்னியில் வைத்த சேவக, அப்படி என்னுடைய தலையிலே வைத்த வீரனுக்கு வணக்கம். சேவகன்னா வீரன், சேவகன்னா வேலைக்காரனுக்கும் வேறு, இங்கே வீரனுக்கு வேறு. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போச்சு, இப்பதான் நமக்கு கும்பிடுறோம் இல்ல, இந்த கையினாலே தொழுபவருடைய துன்பத்தை துடைப்பாய், துடைப்பாய்னா அவனுக்கு லெகு. நம்ம கஷ்டப்பட்டு அவனை கஷ்டப்பட்டாலும் அது போக மாட்டேங்குது, கஷ்டத்தை போக்குறது கஷ்டப்படும், கஷ்டத்தை போக கஷ்டம், கஷ்டப்பட்டும் கஷ்டம் போக மாட்டேங்குது அவனுக்கு. லேஸ் எந்த லேசு துடைச்சோடு அதே ஆலவன தமிழனிடம் கண்டு வந்த காரைக்கால் அம்மதன்னை பாலருந்தி உமைமுறையில் பதிகவதம் பலபகர்ந்த பலனை சூலையினை சிவனருளால் துடைத்தான் அப்படின்னார் சிவதர்மத்தர். சூலன் வயே திருவருளாலே துடைச்சு விட்டார், புரியுதா,

0: பெரியார் வந்து திடீர்றான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பெருவாய்

ਜਿਹੜੀ ਜ਼ਿੰਦਗੀ

0: மரடிவாழ்கர் மரடிவாழ்கருடிவாய அம்பலவாளருடைய திருவருளினாலே திருவாசகம் 36வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். கடவுள் என்பவர் உயிர்களிடத்திலே எல்லையில்லாத கருணையினாலே உயிர்களுக்கு வேண்டியதை செய்து உயிர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறார். அது நமக்கு மாத்திரமல்ல, தேவர்கள் முனிவர்கள் முதலான அனைவருக்கும் சிவபெருமான் தாயும் தந்தையுமாய் விளங்கும். அப்படி விளங்குகின்ற அந்த உண்மையை சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. அதற்கு நல்ல ஞான நூல்கள், பெரியோர்கள் அருளுரையினாலே இயற்கையாக இருக்கின்ற உணர்வினாலே அதை உணர முடியும். கடவுள் நமக்கு செய்கிறார், நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், நமக்கு அவர் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பது சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. நாம் பாடுபடுகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், வந்து மற்ற காரியங்களை நம்முடைய இஷ்டப்படி செய்து கொண்டு தானே இருக்கிறோம். நம்முடைய ஆற்றலினால தானே எல்லாம் நடக்கிறது என்று தானே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆற்றல் என்பது நம்முடைய ஆற்றல் என்பது அவன் கொடுத்தது. நம்முடைய ஆற்றலினாலேயே செய்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த ஆற்றலும் அவன் தான் கொடுத்தது. ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நாளைக்கு தருகிறான்னா குறிப்பிட்ட காலம் தான் தருகிறான். ஒரு வயசு 60-70 ஆகி போச்சுன்னா ஆற்றல் குறைஞ்சு, கொஞ்ச காலம் இடைவெளி, கொஞ்ச காலம் சின்ன பிள்ளையா இருக்கிறது ஒரு 25 போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் 55-60 வந்தா குறைந்து போகிறது. அப்படி இடைவெளியிலே ஒரு 30 வச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை கடவுள் தான் தருகிறார். அந்த உண்மையை உணர்வதற்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்க போகணும். அதோடு ஞான நூல்கள், ஞானிகள் தொடர்பு இருந்தா அந்த உண்மை வளரும். அந்த முறையிலே தேவர்கள் என்று சொல்லுகிறோம், நமக்கு மேலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு செல்வமும் பலமும் ஆயுடும் அளவில்லாதது தேவர்கள். இப்ப நம்ம விட மந்திரிகள் எவ்வளவு பலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம சாதாரணமா இருக்கிறோம், மந்திரிகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அந்த பதவியினாலே. பதவி தீர்ந்து போச்சுன்னா பலம் குறைஞ்சு போகும், அப்புறம் நம்ம போறது அவங்களும். அதே போலத்தான் தேவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் பதவியில இருப்பார்கள், அப்புறம் பழையபடி அந்த பதவி தீர்ந்து போச்சு, அந்த லைசன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா பழையபடி அவங்க புதுப்பிச்சாகணும். அதனாலதான் திருப்பல்லாண்டுல தேவர்களை வந்து சில்லாண்டில் சிதையும் சிலதேவர்னார். சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த தேவர்களுக்கும் சிவபெருமான் தாயாக இருந்து உதவுகிறார். வானகத்தமரர் தாயே போற்றி என்று வணங்குகிறார் மாணிக்கவாசகர். வானகத்தில் இருக்கின்ற அமரர்களுக்கு தாயாக இருக்கிறார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, பார் என்பது பூமி, அதன் பிறகு அடுத்ததா போல இருப்பது நீர், அப்புறம் தீ, அப்புறம் வழி காற்று, அப்புறம் விழி ஆகாயம். இப்படி பூதங்கள் 5. இந்த பூதங்கள் 5 தான் உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாரமாக இருப்பது. நம்முடைய வாழ்வே பூதத்தில் தான் இருக்கு. பூதம்னா இந்த மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வாயு. நாம் சஞ்சரிக்கிறது ஆகாயத்துல, நடக்கிறது எல்லாமே பூமியில, நடக்கிறது எல்லாமே பூமியில தான். அதற்கு மேல அக்னியும் சலமும் இடையில நமக்கு பண்ணுகிற உதவி கொஞ்சம் இல்ல, அது இல்லைன்னா உசிரே இல்லை. அதுக்கு மேல காற்று, காற்று இல்லையானா வாழ முடியாது. அக்னி இல்லையானால் வாழ முடியாது, நீர் இல்லையானால் வாழ முடியாது. இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு அவசியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே பூதத்துலதான் இருக்கு. ஏதாவது ஒரு பூதம் வந்து நிலை கலங்குச்சுன்னா வாழ்க்கை கலங்கி போகும். ஏதோ ஒரு பூதம் வந்து அது முறையாக இல்லாம அது கோபிச்சதுன்னு வச்சுங்களேன், அப்படி சொன்னா ஒரு பூதம் கோபிச்சதுன்னா நம்முடைய வாழ்வுக்குள்ள பூகம்பம், பூமி, அது என்ன சொல்றது, பூகம்பம், கம்பம்னா நடுக்கம், பூகம்பம். அது கோபிச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம ஊருக்கெல்லாம் வராது, அதுதான் இருப்போம். வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதே போல அக்னி, அதே போல காற்று சண்டமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பூதங்களும் நமக்கு உதவியாக இருக்கிறது. இதையெல்லாம் சிவபெருமான் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். நல்ல விளங்குத, பூதங்களை எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கு. இல்லையானால் அது இஷ்டம் போல ஏதோ வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உலகம் உயிர்கள் வாழாது. அதனாலதான் பூதங்கள் எல்லாவற்றிலும் அவன் இருந்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூதங்களோறும் நன்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பொருவோர்னு திருப்பலி அடிச்சிருக்க சொல்றார். பூதங்களோடு அவன் இருந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் ஆகா, கடவுள் இப்படி எல்லாம் நமக்கு உதவி செய்தாருன்னு அந்த உண்மை வளர்க்கும். சாதாரணமானவனுக்கு எப்படி விளங்கும், விளங்காது. பூதங்கள் தோறும் இருக்கிறாருங்கிற, மண்ணில் இருக்கிறான், தண்ணீர்ல இருக்கிறான், நீர்ல இருக்கிறான், நெருப்புல இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், ஆகாயத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி உளியாகி ஊனாகி உயிராகி என்று என்கிறதும் அந்த குறிப்பு தான். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் சுந்தரம். இப்படி எல்லாவற்றிலும் இருந்து அந்தந்த பூதங்களே ஒரு குதிரைக்காரன் மேலே இருந்து தன்னுடைய அந்த குதிரையினுடைய வேகத்தை எல்லாம் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருப்பது போல, குதிரை அது வேகத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, இஷ்டம் போல போச்சுன்னு வச்சுக்கோ, அது போல எல்லா பூதங்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கான் சிவபெருமான். அந்த பூதங்களிலே இருக்கின்ற தன்மாத்திரைகள்னு சொல்றது, சுவை ஒளி ஊரு ஓசை என்று சொல்லப்படுவது தன்மாத்திரைகள்னு சொல்றது. சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று ஐந்து, அதை புலன் என்றும் சொல்லுவது, அதை புலன் என்றும் சொல்லுவது. அப்படிப்பட்ட அந்த புலன்கள் ஒவ்வொரு பூதங்கள்லயும் மண்ணிலிருந்து ஆகாய வரையில் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டு வரும், ஆகாயத்திலிருந்து ஒன்றொன்றாக ஏறி கொண்டு வரும். ஆகாயத்துல ஒன்று, காற்றிலே இரண்டு, நெருப்பிலே மூன்று, நீரிலே நான்கு, மண்ணிலே ஐந்து. மண்ணின்னோரின் குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய், நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய், நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாய், ஏவான் வானிடை ஒன்றா, அண்ணல் எவன கடவதியா, அன்பிச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுரன். மண்ணின் ஊரை குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய், நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய், நவிழ்வான் எவன் வழியின் எண்ணு இரண்டு குணமாய், ஏவான் எவன் வாணியடை ஒன்றாம், அண்ணல் எவன கணபதியா, அன்பிச்சரணம் அடைகின்றாம் என்பது விநாயக புராணம். அதனாலே மண்ணிலே அஞ்சு ஆக இருக்கிறார். சுவை இருக்குது, ஒளி இருக்கிறது, ஊர் இருக்கிறது, ஓசை இருக்கிறது, நாற்றம் இருக்கிறது மண்ணில. தண்ணீரிலே சுவை ஒளி ஊரு ஓசை எல்லாம் இருக்கிறது, நாற்றம் இருக்கிறது. நெருப்புல சுவை இருக்காது, ஊரு ஓசை ஒளி ஊருன்னா அது படுவது தெரியும், ஊரு ஓசை எரியும் போது பார்க்கணும், ஓசை ஓசை ஒளி ஒளிதான் அது இயல்பாக நன்றாக தெரியும். அதே போல காற்றிலே ஊரும் ஓசையும் இருக்கும், சுவை இருக்காது, ஒளி இருக்காது, நாற்றம் இருக்காது, ஊரும் ஓசை இருக்கும். ஆகாயத்துல ஓசை மாத்திரம், ஆகாயத்துல ஓசை மாத்திரம். இப்படி ஒவ்வொரு பூதங்களிலேயும் இப்படி சுவை ஒளி ஊர்வோச நாற்ற என்ற இந்த ஐந்தையும் அமைத்து வைத்திருக்கிறான். அப்படி அந்த அதை அமைத்து வைக்கவில்லையானால் அந்த பொருளாலே உயிரெழுக்கு பலன் கிடைக்காது, அந்த பொருளாலே உயிரெழுக்கு பலன் கிடைக்காது. அதை திருவண்டபுரியில் கூட சொன்னார் இல்லவா, நீரில் இன்சுவை நிகழ்ந்து தண்ணீர்ல சுவை இல்லைன்னு வச்சுக்க, அதை சாப்பிட முடியுதா? தண்ணீர்ல சுவையை வச்சிருக்கிறான் சாப்பிட, தண்ணி அருமையா இருக்கு. அது பெரிய ஒரு இடத்துல பல இடங்கள்ல சொல்றாரு, சங்கரந்தன் இன்னொரு போல் தண்ணீரின் சுவையா இருக்குங்கிறார். பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகும், பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று பேசுகிறார். அதனாலே கடவுள் உயிர்கள் வாழ்வதற்காக எவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறான் என்பது சாதாரண அறிவுடையவர்களுக்கெல்லாம் வழங்காது. சாதாரண அறிவுடையவர்களாம் இந்த பூதங்களை உலகத்தை வந்து முதல்ல அமைப்பை உணர்ந்தானால் கடவுளை உணரலாம். அதனால உலகத்தை வச்சு திருவள்ளுவர் முதலான பெரியோர்கள் கடவுளை காட்டுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி ஆதிபகவன் முதற்றே ஒழுங்கினார். அதனாலே பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உயிர்கள் வாழ்வதற்காக அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதனால உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனை உபகாரங்களை பண்ணி இருக்கிறான். பூதமாக இருக்கிறான், பூதங்களிலே உள்ள தன்மாத்திரைகளாகவும் இருக்கிறான். சுவை ஒளி ஊரு ஓச நாற்றம் என்று வயந்தின் வகைதெறிவான் கட்டை உணவு என்பது கூட திருக்குறள். ஆகையினாலே இப்படி பூதங்கள் ஐந்திலேயே அவர் இருக்கின்ற திறத்தை சொல்லி அதற்கு மேலே அழிபவர் உள்ளத்து அமுதியை போற்றி. அழிபவர் என்றால் உருகுகின்ற மனமுடையவர், உருகுகின்ற மனமுடைய. முருக சரவண மகளிர் அருவர் முறை நுகர்வுறு முககுமர சரணமென, அருள் பாடி ஆடிமுகம் மொழி குளர அழுதுதொழு உருகுமவர் விழியறிவி முழுகுவதும் வருகவென அரைவுவி ஆடுவது என்பது திருவுகம். அப்படி பரமேஸ்வரனை எண்ணி உருகுதல், உருகுதல் என்பது நான் இந்த மாதிரி எல்லாம் உமக்கு உபகாரம் பண்ணுகிறாயே சுவாமி என்று உருகுதல், மனம் கணிதல், மனம் கணிதல். அதான் அழிதல், அழின்னு அந்த உலான, உலான அழி, அழி அல்ல, அழியம் அல்ல, அழி அந்த உலான மக்களை நானா போனவாறு அந்த அழி. அழிபவர், அழிபவர் என்றால் உருகுகின்ற கனிந்த மனம், கனிந்த மனம். கனிமனத்தொடும் கண்களும் நீர்மல்லி புனிதனை பூவன் ஊரனை போற்றுவர் மனிதவரில் மனிதரில் தலையான மனிதர் என்கிறார் அப்பர் சுவாமி. அனுசயப்பட்டு அது இது என்னாதே கனி மனத்தோடும் கண்களும் நீர்மல்கி புனிதனை பூவன் ஊரனை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே அப்படின்னு அப்பர் சுவாமி. அதனாலே கடவுளை நினைந்து உருகுதல் இத்தனை சொல்றாருல உபகாரம் கடவுள் செய்த உபகாரம் எத்தனை சொல்றாரு அல்லவா, இத்தனையே நினைச்சு பார்த்தா உருக்க வராதா என்றார் போல. அதனால இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறாயே சுவாமி என்று சொல்லி பன்னீர் உபகாரத்துக்கு உருகுதல், அப்புறம் அதுக்கு மேல நமக்கு வேண்டிய உபகாரத்துக்காக உருகுதல், பண்ணி உபகாரத்துக்காக உருகுதல், அதுக்கு போல இந்த மாதிரி தேவை நிறைய இருக்குல்லவா அந்த தேவைக்காக உருகுதல். ஆகவே அப்படி உருகுகின்றவர் உள்ளத்திலே அமுதமாக இருக்கிறார், அழிபவர் உள்ளத்து அமுதையே போச்சு, கனவிலும் தேவர்க்கு அறியாய். தேவர்கள் என்பவர்கள் கடவுளை நம்ம மாதிரி கூப்பிட மாட்டாங்க, நம்ம மாதிரி கூப்பிட மாட்டாங்க. அது எப்படின்னு கேட்டா அவங்க அவசியமா இருக்கும் போது சாமி கிட்ட போய் அழுவாங்க, அவசியமா இருக்கும் போது ஏதாவது இடையூறு வந்துருச்சுன்னா, அசுரர்கள் வந்து விட்டா, துன்பங்கள் வந்துட்டா, விட வந்துட்டா, அந்த வேலையில போய் சாமிய முழுவோ முடிவுங்கள்லாம் கும்பிடுவான், பூஜை போட்டாப்புல சேர்ந்தாப்புல போடுவான், அதிகமா தோத்திரம் பண்ணுவான், அதிகமா தோத்திரம் பண்ணுவான். அதுவரையிலும் அவர்களுக்கு இருக்கிற சவுக்கியத்துல அழுந்தி பூவத்துல அழுந்தி மகிழ்ந்து விடமா, அளவில்லாத செல்வம், அளவில்லாத சுகம், இதை விட்டுட்டு சாமியும் போடுறதுன்னா மனசு வருமாய், அளவில்லாத செல்வம் கொஞ்சமும் இருந்தா சாமி வந்து கூட அவ்வளவு பெருசா தெரியாது, தெரியுமா தெரியாது. அதனாலே அவர்களுக்கு உருக்கமான மனம் இல்லாமையினாலே, இடையீடு இல்லாத வழிபாடு இல்லாமையினாலே, தொடர்ச்சியான வழிபாடு இல்லாமையினாலே அவர்கள் கனிந்து திருவுருளை வேண்டி எங்களுக்கு முத்தி வேணும் என்று விரும்பி தொழாமையினாலே, அவர்கள் துன்பம் வந்த போது தொழுவது இன்பம் வந்த போது மறப்பதுமாக இருக்கின்ற காரணத்தினாலே கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியா அப்படியே எழுகவா வருகிறோம் இல்ல, அழுது தொழுது உருகு என்றவனு கூட ஜாமானி போற மாட்டேங்கிறான். சுந்தரர் சொன்னாரு, கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட வாணி குறைபடாம ஆடி பாடி அழுது நெக்கங்க அன்புடையாருக்கு இன்பம் ஓரி. இப்படி அழுது தொழுது உருகின்றவனுக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டேங்கிறா சாமி. தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்த என்பால் வைக்க மாட்டேன், ஓடி போயிர் பற்றுந்தாரில் உரகாந்தன் தெளிவு கிடைக்கவும் மாட்டேங்கிற கிடைக்கிறாப்புலையும் இருக்கிறேன் என்று சுந்தர சுவாமி இப்படி நயமா பாடினார். அதனாலே நம்மை போல தேவர்கள் இல்லை, அதனாலே தேவர்களை பழித்து விட்டான்னு கூட சொன்னார் பின்னால திருவாரூர். தேவர்களை பழித்து விட்டு மண் உலகத்துல இருக்கின்ற நம்மை ஆளுகின்றார், வான்பழித்து இம்மன்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். இந்த ஒரு வரைக்கும் எத்தனை ஒளி கொடுத்தாலும் கேட்டார், மனிதர்கள் தேவர்கள் இப்ப இவ்வளவு வித்தியாசம், ஒரு பரம தருத்திரனுக்கும் வந்து அரசனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு பரம தருத்தன் ஆண்டிக்கு அரசனுக்கும் உள்ள வித்தியாசம், வேற தேவர்களுக்கு நம்ம ஆண்டி தேவர்கள் அரசர்கள். ஆனா அந்த அரசர்களை சிவபெருமான் பழித்து விட்டு மண் உலகத்துல இருக்கிற ஆண்டிகளாயிருக்கிற நம்மளை ஆண்டு உள்ளுறார், ஆண்டிகளை ஆண்டு பழித்து அவருக்கு செல்வம் பெருசல்ல, யாருக்கு சிவனுக்கு செல்வம் பெருசல்ல, அவனுக்கு அன்புதான் பெருசு, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அவன் வந்து குடி கூறுகிறான் என்று உள்ளூர் சொல்லு. செல்வம் அவன் சிவனுக்கு பெருசா தெரியுமா, நமக்கு தானே பெருசா தெரியும், முழுவதும் அவனுடையது, உலகம் முழுவதும் யாருது சிவனுடைய, எல்லா முன்னுடமே எல்லா முன்னடிமையே எல்லா முன்னுடைய செயலே என்று பாடுகிறாரு தாய்மான சொல்லு. அதனாலே செல்வா உள்ள இடத்துல அவனுக்கு பெரிய இருக்காது, அன்பு உள்ள இடத்துலதான் முடியும், அன்பினில் விளைந்த ஆரம்பே என்பது. அதனாலே அப்படி கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்று, நனவிலும் நாயிற்கு அறிவினை, கனவிலையும் அவர்களுக்கு தேவர்களுக்கு அறியவனாக இருக்கிற நீ, கனவிலையும் கனவிலையும் அறியவனாக இருக்கிற நீ, எனக்கு நினைவிலேயே வந்து அருள்மணி நாயே சுவாமி, சொப்பனத்துல கூட காண முடியாத சுவாமி எனக்கு சாகரத்துல வந்து அருள்மணி நாயே அப்படின்னு புரட்சிச்சமா அவருக்கு பண்ணதை அப்படியே சொல்றாரு. நனவிலும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்கி அதுல ஒரு நல்ல ஒரு புண்ணியம் இருந்து அந்த புண்ணியத்து மூலமா ஒரு நல்ல கனவு வந்து அதுல சாமியை கண்டு அடையப்பா சாமானியமல்ல சாமானியமல்ல. அது அது கந்த புராணத்துல ஒரு சயந்தன் கனவு காண்படலும் ஒரு கந்த புராணம், 108 யுகம் சிறையில கிடந்து இரவும் பகலுமா அழுது அழுது அழுது அழுது அழுது சுவாமியை தோத்திரம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பல காலம் சிறைக்குள்ள கிடந்து காலில் தெலும்பு கயிற தெலும்பு அடி இடி அடாடாடாடப்போ சொல்லி ஒட்டுமட்ட எல்லாம் சிவத்ரோகம் காரணம் தக்கன் ஜாகத்துக்கு போன அந்த அப்படி வெகுகால அழுது ஒரு நாள் கனவுல சுவாமி காய்ச்சி தந்தார், இந்த 10 நாளையில உன்னுடைய சிறையை அடிக்கிறேன் அப்படின்னு முருகன் காய்ச்சி முடிச்சுட்டு உடனே. அதனாலே தேவர்களுக்கு கனவிலையும் அரியவனாயிருக்கிற சுவாமி எனக்கு நினைவிலேயே வந்த அருள்மொழி நாயேசு, புவனேச்சேவடி தீண்டினாய் சிவனன்று நான் தேறினேன், யாருக்கு செய்ய அறியாத அருளை செந்தடல் துறை திரு மேனி காட்டினாய், திருப்பெருந்துறையுரை கோயில் காட்டினாய், அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். அந்த குறிப்ப நனவிலும் நாயேற்கு அருள் தகுதியே இல்லாத எனக்கு அருள் செய்தாய், நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடை மருதுரையும் எந்தாய் போற்றி. இடை மருது என்பது திருவிடை மருதூர் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். நம்முடைய சிவத்தலங்கள் எல்லாம் அளவில்லாத பெருமை உரிமை, அளவில்லாத பெருமை உரிமை. தானே தோன்றிய சிவலிங்க உடையது, சுயம்புலிங்கம் சொல்லுவோம், தானே தோன்றிய சுயம்புலிங்கத்தை உடையது. அதுக்கு மேல தேவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, அதற்கு மேல பார்வதி பிரதிஷ்ட பண்ணது, விநாயகர் பிரதிஷ்ட பண்ணது, முருகன் பிரதிஷ்ட பண்ணது, திருமால் உண்டு பண்ணியது, பிரம்மன் உண்டு பண்ணியது, இந்திரன் அப்படி இருக்குப்பா. எல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணியிருக்கான். சிவன் யாரை உண்டு பண்ணி அவரு ஒருத்தரையும் பூஜை பண்ணாம சிவனை எல்லாரும் உண்டு பண்ணி உண்டு பண்ணி பூஜை பண்றாரு. அதனாலே நம்முடைய தலங்கள் எல்லாம் அவ்வளவு பெருமை கூடுது. அதுக்கு தல புராணங்கள் இருக்கிறது, தேவாரம் இருக்குது, திருவாதகம் இருக்குது, வடமொழியில் ஊழல் இருக்கிறது, எத்தனையோ அருளாளர்கள் வந்து பாடியது சான்றுகள், எத்தனையோ அதிசயங்கள், அத்தனையும் உடையது நம்முடைய சிவத்தலங்கள். மற்ற தலங்களுக்கு எல்லாம் அது மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலங்களிலே ஒன்று திருவிடை மருது. அது மூன்று மருது, இடை மருது, தென்மருது, வடமருதுன்னு மூன்று. மல்லிகார்ச்சனை என்கின்ற ஸ்ரீசைலம் வடமருது, தென்மருதுன்னு திருப்பத்தூர் கிட்ட இருக்கிறது ஒன்று, இது இடைமருது. அதனால திருவிடை மருதூர் என்பது வரகுடபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்து, வரகுடபாண்டியன் இருந்து நிறைய பணி செய்திருக்கிறான். அது வந்து அளவில்லாத பெருமை உருந்தியதுப்பா திருவிடை மருதூர். மூவர் தேவாரம் உடையது, திருவாசகம் உடையது, அருணகிரிநாதர் பாடல், பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் இருந்து மேல கோபுர வாசல்ல கீழே கோபுர வாசல்ல இருந்து தவஞ்செய்தது. இன்னும் எண்ணில்லாத பெருமை கிடையாது. வரவண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த தோஷம் உனக்கு திருவிடை மருதூர் போனா தீரும்னு மதுரையில சொல்லி அவன் இங்க வந்து இருந்து திருப்பணி செய்து பக்கத்துல தனியா ஒரு கோயில் கட்டி அதுல மீனாட்சி சுப்பலிங்கம் சாமியை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. பெரிய கோயிலுக்கு அந்த வடபுறம் அது மீனாட்சி சுக்கலிங்கம்னா பிரதிஷ்டம் பண்ணியிருக்க வரவண பாண்டியம் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் வரவண பாண்டியனுடைய சிவபக்தி அளவில்லாத அளவில்லாத. வரவணன் ராஜா, பாண்டிய ராஜா, அவனுடைய பத்தி சொல்ல முடியாத பத்தி. தவளகத்தனத்தை பார்த்து அது வந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதும் சொல்லி காசும் பொண்ணும் கலந்து தூவினான். குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொண்ணும் கலந்து தூவியும் என்பது 11 திரு. தவளை எப்படி கத்தான் தவளை கத்து உண்மையிலே அது அரகரா தான் சொல்லுது. தவளை அரகரா சொல்லுதும் மனுஷன் சொல்ல மாட்டேங்கிறது. தவளை அரகரா அரகரா அரகரா அரகரா அரகரா அப்படித்தான் சொல்லுது. இல்ல தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நமக்கு மாதிரி நாவு கொடுக்கல, அதனால கொஞ்சம் மாற்றம் தெரியும். ஆனா உண்மையில அது அரகர அரகரா தவளை. அதுக்கு மேல என்ன பலாதிதயம், எள்ளு காய்ச்சாம் கோயில் வளாகத்துல நல்லெண்ணெய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு எள்ளு காய்ச்சிருக்கு. அந்த எள்ள ஒருத்தன் வந்தவன் சுத்திட்டு வந்தவன் ஒருத்தர் அள்ளி வாயில போட்டான் எள்ளு. எள்ள எண்ணெய் ஆட்டி சாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கறதுக்கு விளக்குக்காக காய வச்சிருக்க, அதை எள்ளி வாயில போட்டேன். அதை காவல்காரன் பிடிச்சு கொண்டு போய் ராசா கிட்ட விட்டேன். அது மாதிரி எள்ளு அள்ளி தின்னுட்டான் சாமி. வரவன வாடி, நீ எப்படி சுவாமிக்கு கைங்கரியத்துக்காக வச்சிருக்கிற எள்ள எப்படி நீ எள்ளி வாயில போடலாம்னு கேட்டார் ராஜா வரவன வாட்டி. அவன் சொன்னானா எள்ளு தின்னா கடன் கட்டி ஆகணும், எள்ளு கடை என்ன கடைன்னு சொல்லுவாங்க. அது தின்னேன்னா அடுத்தாப்புல இந்த கடன் கட்டுறதுக்காக பிறப்பு இந்த திருவிடமுருதூர்ல கிடைக்கும், சாமிக்கு துண்டு செய்யலாம்னு நான் எள்ளு அள்ளி தின்னேனா அப்படின்னு அந்த இச்சில் இல்ல எனக்கு கொஞ்சம் கொடுறான்னு வாங்கி வாயில போட்டான். கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணி மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு மணவரையை சுத்தி வந்தேன். மணவரையை சுத்தி வந்த போது இப்படி திரும்பி பார்த்தான மனைவியே, இப்போ அழகா இருக்க ராஜா அவன் பொண்ணு எப்படி இருக்கான் பொண்ணு அவ்வளவு லட்சணமா அழகா இருந்தாலும் திரும்பி பார்த்தானா இப்போ அழகா இருந்தான். அந்த அழகா ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு பொருள் சாமிக்கு தானே ஆகும் அப்படின்னு அப்படியே சுத்திட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். உள்ளுக்கு சாமியை வேணா மகாலிங்க சுவாமியை பெருமானே இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொண்டு போடும். மனவரை சுத்தி வந்தவனப்பா கோயில் உடனே அந்த பெண்ணை சிவலிங்கம் தனக்குள்ளே மறைத்து கொண்டது. கை மாத்திர வெளியில தெரிஞ்சுதான். அதே சாமியை வேண்டி நானா நான் தொட்ட கையின்னு சொல்லி மறைத்து கொள்ளாம இருக்கிறியா சாமி நானா அதை கையை மறைச்சுக்கிட்டாராம். அப்படி பத்திங்க சும்மா சாதாரணம் அல்ல. புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர்னு பாராட்டார் பட்டினத்தார். இவருடைய பணி பா அதை பாராட்டுகிறவர் 11 பட்டினத்தார். அவரு சொல்லல, நான் அப்படி எல்லாம் செஞ்சேன்னு அவரு சொல்லல. நல்ல வழங்குதா பட்டினத்தாரு பாராட்டு. இந்த பத்தியை ஏதாவது அளவு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பத்தியுடையவனாகிய வரவண பாண்டியிருந்து பணி செய்தது பிரமகத்தி தோசனேங்கியதும் எத்தனையோ பெருமகளை உடையதுமா இருப்பது அந்த திருவிடம். சுவாமிக்கு மகாலிங்கம் லிங்கம்ங்கிறது மகாலிங்கம்னு என்கின்ற ஒரு சிறப்பு பெயராலே பிறந்தது. அப்படி இடைமருதுரையும் எந்தாய் போற்று இடைமருதல் இருக்கிற எமக்கு தந்தையே வணக்கம். சடையடை கங்கை தரித்தாய் போற்று. கங்கை என்பது சாதாரணமானதல்ல, கங்கை என்பது சாதாரணமானதல்ல. அது எவ்வளவு தூரத்திலிருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? மேல இருந்து வந்தது 5 மைலா, 10 மைலா, 100 மைலா, 200 மைலா, 1000 மைலா, அளவு சொல்லு. எத்தனை முகமா வந்தா தெரியுமா? 1000 முகமாக வந்தான். மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் ஜடையில் பாயும் அது என்னேடி அப்படின்னா ஒரு அடுத்த ஒண்ணு பதில் சொல்றான். சலமுகத்தால் அவன் ஜடையில் பாய்ந்திலே தரணி எல்லாம் முகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் என்பது திருச்சாளர். அதனாலே அப்படி 1000 முகமாக வந்த கங்கையை என்ன பண்ணான் சுவாமி தெரியுமா? அருகம்புல்லுமணியிலே பனி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அடக்கி கொண்டான். அருகம்புல்லுமணியிலே பனி இருக்கும்போது பாத்திருக்கீங்களா? இப்படி முத்து போறது அது போல தன்னுடைய ஒரு ரோமத்திலே அந்த கங்கையை அடக்கி கொண்டு வெள்ளந்தாள் விரிசடையாய் அர்த்த கங்கை அடக்கும் வாட்பு சடையடை கங்கை. அதனால அவனுடைய ஆற்றல் வளர்ந்து நீர்மலி வேணியம் நிலவுலாவிய நீர்மலி சடையடை கங்கை தரித்தாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம்முடைய நேர்த்தியினர்ல 405வது பாடல் முதல் பெரிய புராணத்துல 572வது பாடல் வரை நாம் இன்னைக்கு போகணும். அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 167 பாடல் போகணும். அதனால் கூடுமான வரை நம்ம அந்த 172 செல்வதற்கு இறைவன் திருவருள் மகி கூட்டட்டும் என்று சொல்லி அந்த வகையில இப்பொழுது நாம் 405வது பாடல் என்று சொன்னால் ஞான சம்பந்தருடைய வரலாற்றில் என்ன 405வது பாடல் என்று வருகின்ற பொழுது என்றால் அடல் வெள்ளேறு ஏனத்து உருவாய் செங்கநடு மால்வணியும் சிவபுரத்து சென்றடைந்து கங்கை சடை கடந்தவர் தம் கடல் வணங்கி காதலினால் பொங்கு விசை திருப்பதியும் முன்னின்று போற்றுவித்தார். இப்ப இது 8வது தலையாத்திரை. ஞான சம்பந்தருடைய தலையாத்திரையில இது 8வது தலையாத்திரை என்று தெரியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் அந்த மாதிரி நம்ம தலையாத்திரையை கணக்கு பண்ண முடியும். ஏன்? தான் தோன்றிய அந்த சீர்காழிக்கு வந்து வந்து பல தலங்களை போய் மீண்டு வருகிறார். வேற யாரும் அந்த மாதிரி செய்யல. மற்ற மூணு அப்படி செய்யலையே. அப்பர் சுவாமிகள் திருவாமூரை விட்டு சென்றார், அவ்வளவுதான். திருவதியில அக்காவோட இருந்து ஆட்கொள்ளப்பட்டார், திருவதியில இருந்து புறப்பட்டார். மீண்டும் திருவாமூருக்கு வந்ததாக கூட நமக்கு ஒன்றும் தெரியல. செய்கிழார் வழியில தெரியல, வழியில தெரியல தானே திருவாமூர். அப்படியே நடுநாட்டிலிருந்து புறப்பட்டார். அப்படியே வந்து சோழ நாட்டுக்கு போனார், சோழ நாட்டிலிருந்து தொண்டை நாட்டுக்கு போனார், தொண்டை நாட்டிலிருந்து கைலாயம் எல்லாம் போனார், மீண்டும் தொண்டை நாடு வந்தார், சோழ நாடு வந்தார், நடுநாட்டில் மீண்டும் அடைந்தார். அவ்வளவுதான் முடிஞ்சு. சுந்தரர் அப்படிதான் பிறந்து போட்டது. மீண்டும் ஒரே ஒரு தரம் போச்சு எங்க திருநாவலூருக்கு. ஏன்னா திருநாவலூர் பதியம் இருக்குது, அதனால ஒரே ஒரு முறை போயிருக்கு. அவ்வளவுதான் புறப்பட்டது. அவ்வளவுதான் மீண்டும் திருவிழா. மீட்டிங்கு வந்து வினை பிறவி தாராணி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லானி. மணிவாசு தான் தெரியும் திருவாரூருக்கு. ஆகவே இவர் தன் ஊரை சீர்காழியை மையமாக கொண்டே ஒவ்வொரு முறையும் சென்று வந்து போனதுனால இவருக்கு என்னன்னு கேட்டா 6 முறை அவருடைய தலையாத்திரை அமைந்தது என்று வரையறைப்படுத்தும். முதல் தலையாத்திரை திருக்கோலக்கா போய் வந்தது, தாளம் பெற்றது. காலையில போனார், மத்தியானம் வந்துட்டார். அது தலையாத்திரை சின்னது, ஆனாலும் அது ஒரு போய் வந்தார். ரெண்டாவது தலையாத்திரை பாட்னார் வீட்டுக்கு போனது, திருநெனிப்பள்ளி போனது. அது சில நாட்கள் போய் அப்படியே திருநெனிப்பள்ளி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மீண்டு வந்திருக்காரு. 3வது தலையாத்திரை மிக சின்னது, இந்த மகேந்திரப்பள்ளி என்ன ஒரு ஏதோ 2 ஊர், அவ்வளவுதான். 3 ஊர் 4 ஊர் வழிபடுத்து. 4வது தலையாத்திரை கொஞ்சம் பெருசு. 4வது தலையாத்திரை அது எது என்றால், இப்ப அது அது என்ன, மாறன்பாடி வந்து இந்த முத்துச்சிவிகை பெற்று அப்படியே பெண்ணாகடம் வந்து திருப்பழுவூர் வந்து அப்படியெல்லாம் போன வரலாறு பாருங்க, அது நான்காவது வரலாறு. ஐந்தாவது தலையாத்திரை இன்னும் கொஞ்சம் பெருசு, அதுதான் பெரிய துவாத்திரை. அதுதான் இப்போ மதுரை சென்று அந்த சமண சமயத்தை முழுக்க நீத்து வந்த நீண்ட நெடிய தலையாத்திரை ஐந்தாவது தலையாத்திரை. ஆறாவது தலையாத்திரை தொண்டை நாட்டிய தலையாத்திரை, நேரப்பட திருவொத்தூர் அந்த ஆண்மனை பெண்மனை ஆக்கினார், அப்படியே திருவொத்தியூர் மயிலாப்பூர் வந்த அந்த பெண்ணை தனக்குன்னு வைத்த அந்த செட்டியார் பெண் இறந்து போனதுனால மீண்டும் உயிர்ப்பித்தார். நேர அங்கிருந்து அது வரைக்கும் நான் சொல்றது, அது வரைக்கும் சாதாரண பாஸ்ட் பேசஞ்சர் எது திருமயிலாப்பூர் வரைக்கும், திருமயிலாப்பூர்ல இருந்து பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன நேர தில்லை வந்தார். தில்லை வந்த உடனே அந்த ஆறாம் தலையாத்திரில அப்பா கூட வரல, அதனால தம்பி தில்லைக்கு வந்துட்டுன்னு சொன்ன உடனே அவருக்கு சீகாழி தானே, சீகாழில இருந்து தில்லைக்கு வந்தார். வந்தவொடனே இரண்டு பேருமே அப்பா பிள்ளையெல்லாம் இருந்து நடராஜா தரிசனம் பண்றாங்க. அவ்வளவுதான், ரெண்டு மூணு நாள் வந்திருக்காங்க, நேர சீர்காழி. சீர்காழி போனாரோ இல்லையோ, மறுநாளைக்கு மறுநாள் அப்படியே ரெண்டு மூணு பேர் கச்சை பஞ்சம் பேசுனாங்க. என்ன தம்பிக்கு வயசு 16 ஆச்சு, கல்யாணம் பண்ணாமே அப்படின்னு. ஆமா நான் அதான் நினைச்சேன், என் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். முதல்ல மருத்துவர் திரும்ப ஏற்றா, ஏற்று நேரா ஆச்சாரபுரம் சென்றா கையிலே அடைந்தா என்று முடிஞ்சு. எனவே அவருடைய தலையாத்திரை ஆறு. அது போல நம்முடைய நாவுக்கருத்தருக்கெல்லாம் செய்ய முடியல, ஆனா செய்யணும். என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, முதல் நான்கு பதியம் இருக்குல்ல, முதல் நான்கு பதியம் எது என்ன பதியம், கூற்றாயினவாறு, அப்புறம் சுண்ணமன் சந்தன சாந்தம், அது ஏன்னா அந்த நான்கு இது அதுல ஒன்றுக்கு மட்டும் பாடல. முதல்ல இதில் விட்டா சுண்ணாம்பு கால வாயில விட்டான், அது மாசில் வீணை மாலை மதியம் நீங்களா. அப்புறம் அடுத்தது என்ன செய்து விட்டார், யானையை விட்டுறத சொன்னார் நீங்களா. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணார், நஞ்சு கொடுத்தாரு. அடுத்தது என்ன, கடல்ல தள்ளி விட்டார். கடல்ல தன்னை போது பாடினதுதான் எது சொற்றுணை வேதியன். சொற்றுணை வேதியன் பாடியவர் அப்படியே அந்த கடல்ல நீந்து திருப்பாதிருப்புலூர் வந்துடுறது. இன்றாடுமா எனக்கு எந்தையுமாய் நீங்களா. அது வரைக்கும் இருக்கிற பதியங்களை எப்படி போடணும், முதல் தலையாத்திரைன்னு போடப்படாது, தலையாத்திரை பண்ணவர் இந்த தலையாத்திரையில. ஆனா வந்து எத்தனை பாட்டு இருக்கு, இந்த அஞ்சு பாட்டு இருக்கு, அது எந்த தலைப்புல வைக்கணும் அப்படின்னா இப்பதான் எங்களுக்கு விளங்குது. இங்க என்ன மக்கு மக்கு தானே, அதனால ஆமா அது வந்து அழைத்த போது பாடினது பாடினது அந்த பாட்டு ஒண்ணு, போறதுக்கு முன்னாடி பாடினது ஒண்ணு. கூற்றாயினவாருக்கு அடுத்தது நாம இருக்கும் தான், ஏன்னா கூற்றாயினவாறு இறைவன் முன்னில பாடினது நாம இருக்கும் குடியல்லோங்கிறது அந்த வந்தவங்க கிட்ட போற எனக்குன்னா இந்த உங்க பண்ண பண்ண எனக்கு சம்பந்தம் பண்ணது. இந்த ஐந்து பதிகம் இருக்குது பாருங்க, இதை நீங்க என்ன தலையாத்திரையில சேர்க்க முடியாது, தலையாத்திரை அல்ல. ஆனாலும் இந்த ஐந்து பதிகத்தை முதல்ல நீங்க கொடுக்கணும், தலைப்பு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், அப்படிதான் கொடுக்குறோம். இப்போ வரலாற்றமைவில் வளர்ந்த பதியங்கள், வரலாற்றுல அவர் வரலாறு சொல்லுகின்ற அமைப்பிலேயே இந்த பதியம் வந்துட்டு, அதனால் இது வரலாற்றமைவில் வளர்ந்த பதியங்கள் இந்த அஞ்சு. இப்படிதான் கொடுக்குறேன். இனிதான் இங்கே திருப்பாதிருப்புலியூர் வந்து வணங்கிய பிறகுதான் அவருடைய தலையாத்திரைன்னு சொல்லணும். அதன் பிறகு அவர் பரப்பு அப்படி வரும்போது மீண்டும் நம்முடைய திருவதி வீரட்டானவர் அங்கிருந்து அவருடைய பயணம் தொடங்குகிறது. தொடங்கினா நீங்க அவர் தலையாத்திரையை நீங்க ஒன்னு ரெண்டு மூணு பிரிக்க முடியாது. இது வந்து என்ன அப்படியான என்ன பண்ணா, நடுநாட்டு தலையாத்திரை, நடுநாடு திருவதிய வீரட்டான வரைக்கும் நடுநாட்டிலிருந்து சோழ நாட்டு தலையாத்திரை என்று வைக்கிறேன். இனி சோழ நாட்டு தலையாத்திரை முடிஞ்சதுன்னு சொன்னா நீங்களா எப்படி முடிக்கணும் அப்படின்னு கேட்டா, தொண்டை நாட்டு தலையாத்திரை, கொங்கு நாட்டு தலையாத்திரை, கொங்கு நாட்டிலிருந்து மீண்டும் எங்க போறார், தொண்டை நாட்டு தலை திருவண்ணாமலை, அங்கிருந்து வடநாட்டு தலையாத்திரை எங்க கைலாயம் எல்லாம் போற மீண்டும் வருகிறார் சரிங்களா. வந்து இப்படி இந்த இதுல எது தொண்டை நாட்டுல இருந்து அப்படி தலையாத்திரை பண்ணி திருப்பந்தூர்த்தி வந்துடுறார். மீண்டும் என்ன மாத்திக்கிறாங்க, திருப்பந்தூர்த்தி வந்தவொன்னதான் ஞானசம்பந்தர் வந்தா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. பாண்டி நாடுல எப்படி சென்றது போனது எல்லாம் கேட்டார். சிவா எல்லாம் உங்க ஆசி அப்படின்னு. அப்படியானால் அடி நீங்க அடியே நான் வந்து பாண்டி நாட்டுக்கு சென்று வருகிறேன்னு சொல்ற யார், திருநாவுக்கரசர். ஏன்னா பாண்டி நாட்டுல சமண சமயத்தை நீக்கி செஞ்சுட்டு வந்ததுனால இவரும் அடியேன் நானும் தாங்கள் எங்க போயிட்டு வந்தேன், அடியேன் தொண்டை நாடு சென்று வந்தேன் அப்படின்னு. அப்படியானா நான் இது வரைக்கும் தொண்டை நாடு செல்லல, எனவே எனக்கு சென்று வருகிறேன்னு அப்படி அப்படி மாத்திக்கிட்டாங்க. அதாடா நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ஏதோ நேரம் நமக்கு முன்னால் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் புறப்படுற மாதிரியும் தெரியும் ஜெயிக்கிறார். ஆமா அதனால் ஞானசம்பந்தர் செய்த நிறைவான யாத்திரை எது, ஞானசம்பந்தர் செய்த தொண்டை நாட்டு யாத்திரை, நாவுக்கரசர் செய்த நிறைவான யாத்திரை எது, பாண்டி நாட்டு யாத்திரை. பாண்டி நாடு போறார், போய் விறுவிறுன்னு வணங்குறார், வணங்கி நேர மீண்டும் வருகிறார். வந்தவர் திருப்பூலூர் போயிடுறார், திருப்பூலூர் போயிடுறார். திருப்பூலூர் வந்து எந்த எந்த சோழ நாடு இல்லவா சோழ நாடு. திருப்பூலூர் போயிட புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். எனவே நாவுக்கரசர் வரலாற்றை வரையறுக்கணும்னா நாட்டு அமைப்புலதான் வரையறுக்கணும் சரிங்களா. தொண்டை நாட்டு தலை யாத்திரை அப்படிதான் வகுக்கணும். ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது. சுந்தரர் இப்படியே தான், சுந்தரர் நடுநாட்டில் தான் பரப்புறாரு. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, நடுநாட்டில் தன்னுடைய யாத்திரையை தொடங்கியவர்கள் யார் யார்? சுந்தரனும் ரெண்டு பேருமே நடுநாடுதான். ஆனா அவருக்கு வரலாற்று அமைப்பில் வளர்ந்த பதியம்னு ஒண்ணு கிடையாது. சித்தாபிரி சூடிதான் அந்த வரலாற்றை வர்றது அல்லவா. அது கூட நீ பாடுப்பா, இனிமே நீ எல்லாம் பாடுன்னு ஆரம்பிச்சு பாட ஆரம்பிக்கிறேன். அதனால அவருக்கு சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் நாம எண்ணுவதற்கு எல்லாம் பெரிய புராணம் தான் நமக்கு மிக சிறந்த ஊற்றாக இருக்கிறது. அந்த வகையில இப்பொழுது அவர் எங்கே சென்று வருகிறார்? ஆமா, குடமூக்கு எல்லாம் சென்று வர்றார் சரிங்களா. குடமூக்கு சென்று வருகிறவர் இப்ப இதெல்லாம் வணங்கி திருநாகேஸ்வரம், அப்புறம் இது பெரிய நீண்ட தலையாத்திரை அல்லவா, இது திருமருகள் எல்லாம் போகிறார். நாவுக்கரசரை மீண்டும் சந்திக்கிறார், சந்தித்தெல்லாம் பெறுகிறார். பெற்று உங்களுடைய கலையரங்கள் எல்லாம் சென்று திருவிழிமணலை இந்த நிகழ்ச்சி எல்லாம் கூட வருகிறது. இவையெல்லாம் சென்ற பிறகு இது எத்தனாவது தலையாத்திரை அது தெரியுமா? தலையாத்திரை இப்ப நாம் மேற்கொண்டிருப்பது ஐந்தாவது தலையாத்திரை போட்டிருக்கல, போட்டிருக்கல ஐந்தத்துல. ஆமா இருக்கு, ஐந்தாவது தலையாத்திரை. எனவே ஐந்தாவது தலையாத்திரை தான் நான் ஞான சம்பந்தர் தாம் தோன்றியனுடைய அந்த கடப்பாட்டை நிறைவுபடுத்துவது. எது? வேத நெறி தழைத்தோம் மிகு செய்வத்துறை வழங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் வளர்ந்தது. ஏன்னா சேர்க்கிறாருக்கு ஆக்க பொறுத்து ஆரப்பொருள்கள. நான் ஞான சம்பந்தர் வரலாற்றை ஆரம்பிக்கும் போதே சீர்காழியில இந்த குழந்தை தோன்றுதுன்னார். எதுக்காக தோன்றுது? ஏதோ அந்த அந்தனருக்கு நான் பையனா இருந்து பின்னால சம்பாரிச்சு துபாய் எல்லாம் போய் சம்பாரிச்சு அப்பாவுக்கு சாதம் போடுறதுக்கு இல்ல. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை வழங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தது. அதே வந்த நெறி இதற்கெல்லாம் தான் என்றார். அப்போ இந்த வேத நெறி தழைத்தோங்கும் மிகு சைவ துறை விளங்கவும் வந்த யாத்திரை எது? இந்த அஞ்சாம் தலை யாத்திரை. அதனால் இந்த ஐந்தாவது தலை யாத்திரையில இப்ப நாம் வர்றோம். அதுல எங்கே இருக்கிறோம் என்றால் இந்த 405 சரிங்களா. சரி, ஆமா, திருக்குடமூக்கிலிருந்து அவர் புறப்படுகிறார். அதனால அங்கிருந்து புறப்படுவதை நாம் இப்பொழுது ஐயா அவர் படிக்கிறாங்க அல்லவா.
3: சோழிபுரத்து அந்தகனார் ஏற்று நிலை ஏற்றுகிறந்த இறைவர்களை ஏற்றுவதற்கு நாட்டிலையோ பரமும் திருக்குளத்துக்கு நன்றினார்.
2: எதற்காக இவ்வளவு தூரம் கொஞ்சம் அவங்களுக்கு சிரமம் கொடுத்து இதுவரைக்கும் நிறுத்த சொன்னேன்னா, பல்வேறு பதிகளை அவர் வணங்கி கொண்டே செல்கிறார். இப்ப குழந்தையை வணங்குறார், திருநாச்சர் வணங்குறார் என்று சொல்கிற பொழுது அங்கெல்லாம் என்ன ஒரு குறிப்பும் இல்லை. ஆனால் நீங்க அந்த அங்கெல்லாம் பாடிய பதியங்கள் நம்ம முன்ன படிச்சுட்டோம் எங்க ஞானசம்பந்தத்தில். அதனால் இந்த பதியை வணங்கினார், அடுத்து செல்கிறார், அந்த பதிவு வணங்கினார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாடும் பணியே பணியாடுவாங்கிறப்ப வேற எந்த வேலையும் இல்லை. திருக்கோவில் செல்ல வேண்டியது, அருமையாக பாட வேண்டியது, அவங்களுடைய திருவுள்ளம் அவங்க கொஞ்சம் தங்குச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு நாள் தங்குவாங்க, இல்லைன்னா அடுத்த ஒரு போடுவாங்க, வேற எந்த பணியும் இல்லை. அதனால் இப்பொழுது எங்கிருந்து புறப்பட்ட நம்முடைய ஞான சம்பந்தர் எங்கு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். இதுவரையிலும் எங்கிருந்தார் என்றால் குடமூக்கல் இருந்தவர் அங்கிருந்து புறப்படுகிறார் சரிங்களா. குடமூக்கல் இருந்து ஏற்றிசை பெற்று வந்த இறைவிடமை அங்கிருந்தவாறு புறப்பட்டவர் குடமூக்கிலிருந்து குடமூக்கிலிருந்து அடுத்தது கீழ்கோட்டம் குழந்தையிலேயே குழந்தை கீழ்கோட்டம் போகிறார். அங்கிருந்தவாறு திருநாகை காரணம் போகிறார். அங்கெல்லாம் பெருமானை வணங்கினார். வணங்கிய பிறகு அங்கிருந்தவர் திருக்காரணத்திலிருந்து திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரம் வந்தார். அப்புறம் நாகேஸ்வரத்தில் எல்லாம் இருந்து பாடியவர் அங்கிருந்தவாறு புறப்பட்டு இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை. ஆமா, பாருங்க, இடையில பதிகள் பல பணிந்துங்கிற இந்த பதிகள் பல பணிந்துன்னு வருகிற இடத்துல எல்லாம் தான் ரொம்ப அருமையா சேக்கலார் பெருமான் என்ன பதிகளாக இருக்கக்கூடும் என்பதை வச்சு. ஏன்னா இந்த பதியிலிருந்து இது வரைக்கும் இது பல படந்து வந்தார்னு சொன்னா, அப்போ அந்த பதிக்கும் இந்த பதிக்கும் இடையில எத்தனை பதியா இருக்கலாம் என்பதெல்லாம் யூகம் பண்ணி எழுதினார். அதெல்லாம் இருக்குது. அப்படி எல்லாம் அந்த பதியம் எல்லாம் பதிகள் எல்லாம் வணங்கி நேர எங்க வந்தாராம்? திருவாவூர்துறைக்கு வந்தா. அங்கதான் நம்ம நிக்கணும் போ திருவாவூர்துறை. திருவாவூர்துறை வந்த மாத்திரத்துல அங்க தங்கி பெருமானை பாடுகின்ற பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பா கூட வந்த அப்பா கூட வந்ததுனால அவருக்கு அந்த வேள்வி செய்யணும் எண்ணம். அது சீர்காடி இல்லை, ஏன்னா அவர் பிறந்த அந்த அமைப்பு அந்தனர் குலம். அந்தனர்களுக்கு ஆகுதி தான், விதி தான் என்று சொன்னார். அதனால திருவள்ளுவர் சொன்னார், மரப்பினும் ஓத்து குழலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கூடும் என்று மாறுமே தூக்கி வைத்தா மனுஷன். அது மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி ஒண்ணு எங்க இனி அகில உலகத்திலையும் இல்லை ஒரு நூல். அதனால அந்த காலத்திலேயே சாதி எல்லாம் வந்துட்டு, சும்மா சாதி எல்லாம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் மரப்பயன் அர்த்தம் சரிங்களா. நாங்க அதை மீண்டும் வேணும்னு வற்புறுத்தல, ஆனா இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொன்னா புழுகு. அதனால அந்த காலத்தையே வந்துட்டு தொல்காப்பியர் காலத்துல திருவள்ளுவர் காலத்திலேயே, திருவள்ளுவர் என்ன கிமு அவர் என்ன சொல்றார், மரப்பினும் ஓத்து குழலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். என்ன வர சொல்வார், சில முண்டங்கள் பார்ப்பான பல நூல்களை பார்ப்பானா, ஏன்டா அவங்க ஒரே குப்பையில போடுங்கடா அவனுக்கு என்ன. அப்ப பிறப்பு ஒழுக்கம்ங்கிறார், பல நூல்களையும் பார்ப்பவனுக்கு அவனுடைய பிறப்பினார் பெறுகிற ஒழுக்கம்ங்கிறார். அதுக்கு என்ன வருது, மரப்பினும் ஓத்து கொள்ளலாம்னு, ஓத்துன்னு சொன்னா வேதம், இவன் பார்த்தான் அது வேதம் எல்லாம் வரப்படாது, மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும்னா திருக்குறள் கொலை நாட்டுல நடந்த மாதிரி வேற எந்த நூலும் கொலை நடக்கல. அதனால திருக்குறள் அது மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும், ஓத்துன்னா வேதம், உயர்ந்தோருக்குரிய ஓத்தினான தொல்லாப்பியம்டா. அந்த ஓத்துங்கிறது வேதத்தை குறித்தது, அந்த காலத்துல அந்த எளிமையா இருந்தது, நீ அதை விட்டுட்டு அந்த தமிழ பழைய தமிழ, அதனால இப்ப நீங்க உனக்கு விளங்கல முண்டோ, நீ பின்னால வந்துட்டு அதுக்கு என்ன பண்றது. அதனால ஓத்து என்றால் வேதம். அது என்ன சொன்னார், பார்ப்பனராகி இருக்கிற நீங்கள் உங்களுக்குரிய வேதத்தை தப்பி தவறி மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் உங்களுக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்குது, அதை மறந்தீங்க குளிக்கிட்டு புடுங்கடாண்ட. அப்போ பார்ப்பனர் உண்டு, அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் உண்டு, அவர்களுக்குரிய வேதம் உண்டு என்பது எல்லாம் தெரிகிறது அந்த குருவில். கீமூலியே இருக்குல்ல, ஆபயன் குன்றும் அறுதொழில் ஒரு நூல் மறப்பர் காவலன் காவானி. அதனால இப்ப இவர்களுக்கு பார்ப்பனராயிருப்பதனால ஓத்து வேதத்தை ஓதும், அப்படி ஓதுகின்ற பொழுது வேள்வி செய்து ஓதும், வேள்வி செய்கின்ற பொழுது வந்து அது எத்தனை இத்தனை முகத்துல ஆறு குண்டம் மூணு குண்டம் அப்படி எல்லாம் வச்சு போயிருக்கணும், அதுக்கு பலர் வேணும், வேணும்னா சில்லற வேணுமே. அதனால சீர்காடியில ஒரு வேள்வி செய்தா தேவலாம்னு ஞானசம்பந்தர் அப்பாவுக்கு ஒரு எண்ணம், அதை முன்னே எப்பொழுதும் சொல்லியிருக்கார் லேசா. இந்த திருவாவூர்தரை வந்த உடனே கொஞ்சம் அதிகமா, தம்பி நான் கூட முன்ன சொல்லியிருக்கேனே அப்படின்னு, ஆமாப்பா மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவாவூர்துறையில தன் தந்தைக்காக பாடிய பாட்டு. இது எல்லாருக்குமே தெரியும், ஏன் இதை படிச்சா நமக்கு சில்லற வரும்னு சொல்றாங்க, அதனால இதை படிச்சிருப்போம். அதனால ஆனா ஒண்ணு பின்னிரண்டடியே படிப்போம், அடுத்தமா முன்னிரண்டடியே படிக்க மாட்டோம். ஏன் முன்னிரண்டடி என்ன, இடரினும் தளரினும் எனதுருணும் தொடரினும் உணகல் தொழுதொழுவேன் உன்னினும் பதிப்பினும் நல்ல நல்ல நின்ன அடியலால் தொழுதழுவேன் அப்படிலாம் சொல்லும் போது உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் கூட நான் மடக்க மாட்டேங்கிற அதை விட்டுடுவோம். பின்னால இதுவோ இமை ஆளுமாறு இவதொன்று மக்களையே அதுவோ ஒண்ணு தின்னரும் கொட்டி பண்ணும் போவேன் நாளைக்கு. அதனால பின்னிரண்டடியில இருக்கிற அழுத்தம் முன்னில், அதே போல வேயர் தொழிற்பங்கள்ல கூட ஒன்பதோடு ஒன்றோடு பதினெட்டோடு ஆறும் உடனாளதான் அன்போடு நல்ல நல்ல அவையில் அடியா இருக்கும். பின்னிரண்டை படிச்சுள்ள எப்ப இருந்த அரியா இருக்கிறது, முன்னால இருக்கிறது என்னது, என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் மூலமே புகுந்த அதனால். அதுக்கெல்லாம் இடம் பார்க்கணும், இதெல்லாம் நமக்கு கொண்டாடும் முதல் மூணு உலகத்துல பாண்டவனை வைக்க எழுந்துள்ளபடியா பண்ணிருக்கமா, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி. முன்னிரண்டடியில கவனம் வைக்கணும், ஆனா நமக்கு பின்னிரண்டடி தான் ஆசை நல்ல நல்ல அவை நல்ல நடி ஆற வைக்க அங்க போகணும். முன்னால அது உழம்புகணுமேப்பா பெருமானை உள்ளத்துல கொண்டு வரணுமே. அது போல இங்கேயும் இடரினும் தலையிடம் எழுந்துரு நோய் தொடரின் முனகல்ல தொழுதெழுவேன் கரடு தரையம்பது கலந்து நெஞ்சு வைக்க வேண்டியனே இது ஓய்மை ஆளுமாறு. அந்த பின்னிரண்டடி தான் இது ஓய்மை ஆளுமாறு ஈவது ஈவது இருக்குல்ல சாப்பிட்றதுக்குன்னு தான் நமக்கு நல்லவன் அவருக்கு ஈவதொண்டு மக்கள்லேன்னு சொன்னாரு. ஏன் அப்பா கேட்டதுக்காக, நமக்கு அப்படி இல்லை சாப்பிட்றதுக்கு ஈவதொண்டு மக்கள்லையே அது ஓவனது என்ன ஆபத்து துறையிறேன். அந்த பாட்டெல்லாம் படிக்கும்போது என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் பணம் வேணுங்கிறத ஒத்துக்கிறோம், ஆனாலும் அந்த பெருமானே பணம் வரணுங்கிறதோட அந்த முன்னிரண்டடியாகி அனுபவம் வரணும்னு வேண்டும், அந்த உரைப்பு வேண்டும். பாடினும் சாவினும் உன்னினும் பதிப்பினும் பேரிடர் பெருகியோர் பிணிவெறணும் அப்படி இருந்தாலும் கூட உன்னை மறக்கக்கூடாது பெருமானே, அந்த உன்னை மறவாத சிந்தனையும் வேணும், இந்த பொருளும் வேணும்னு கேட்போம். அதனால முக்கியம், எனவே அந்த பதியத்தை இங்க பாடுகிறார். பாடியவுடன் என்ன அருமையா என்ன செய்தாராம், அலைப்பனல் ஆவடு துறையமர்ந்த இளைநுணை ஏற்பட எம்மிரையை நலமிக ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் விலையுடை அருந்தமிழ்னர் விலை மதிக்கப்படும்படியான தமிழர் ஏன் இது பாண்டவனே பெருமான் பொருள் தந்தார் விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வேணுலகம் நிலையாக முன்னேறும் திருக்குறள் படி சொன்னோம்னா பையத்துள் வாழ்வா அங்கு வாழ்ந்தவன் பானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலையினாரு பானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது கருத்து திருக்குறள் படி திருமுறைக்கு இந்த கருத்து திருக்குறள் படி எழுதுனா இதான் இந்த பாட்டு பண்ண பாடிய மாத்திரத்தில் தான் அருமையா பொருள் வந்துதான் எப்படி அது ரொம்ப அருமையான உடைய பேர் சொன்ன இதுக்கு பயன் என்ன நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதம் அருமையான ஒரு பூதம் அப்படி என்ன மன்னிச்சான் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிழி உண்டு நல்ல பொன்னாலான ஆயிரம் பொன் அது ஒரு பூதம் அப்படியே சுமந்துட்டு வந்துதான் இந்த பாய இந்த பதியம் பாடின உடனே அப்படியே அதுக்கு முன்னால் அந்த பீடத்தில் வச்சு வச்சுதான் வைத்து விட்டு என்ன சொல்லிட்டு வைத்த பூதம் இது அடியன் தந்ததில்ல வைத்த பூதம் அங்கணிந்து முன் நின்று நல்வாக்கால் உய்தை கிடி பொன்னுலவாக்கிடி என்ன வேறு ஆயிரம் ரூபா இருக்குது ஒரு யாகம் தான் பண்ணலாம்னு நினைக்க முடியாது இது உலவாக்கிடிப்பா எடுக்க எடுக்க குறையாது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால இது உலவாக்கிடி உமக்கு நித்தனார் அருள் செய்தது இது கொடுத்தது எங்க பெருமான் என்று உரைக்க நே தொழுதே அத்தனார் திரு அருள் நினைந்து அவனி மேல் பணிந்தார் உடனே பெருமானுடைய திருவருள் நின்று வணங்கினாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வணங்கின பிறகு உடனே அந்த பொண்ணை பொண்ணை யாருக்கா அப்பான்னார் அப்பாவுக்கா இல்ல அதனால அப்பா கிட்ட கொடுக்கிறார் கொடுக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இதெல்லாம் தான் நம்ம நிறுத்தி படிக்கணும் அப்பா கிட்ட என்ன சொல்றார் தனிந்த சிந்தை அத்தந்தையாருக்கு அழித்து உரை செய்வார் அப்பாவுக்கு அதை கொடுத்து கொடுக்கும்போது இப்படி சொன்னாராம் என்ன சொன்னார் ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ்வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேள்வி இந்த பாட்டுக்கெல்லாம் கோடி அல்ல அதுக்கு மேலேயும் கொடுக்கணும் அப்படி பாட்டுக்கு இப்ப நாம வந்து பையன்கிட்ட பணம் கொடுத்தோம்னா செலவுக்கு என்ன சொல்றது 10 வருஷம் செலவு பண்ணும்பா நம்ம குடும்பம் தெரியும் உனக்கு தெரியும் ஜாக்கிரதப்பா வச்சு செலவு பண்ணும் என்ன எவ்வளவு அவசியமோ அது மட்டும் செய்யும் இதெல்லாம் சொல்லுவோம் யாரு பையனுக்கு சொல்லலாம் இதே நமக்கு மேல இருக்க பெரியவங்க கிட்ட சொன்ன கொடுத்தா காசிக்கு போகணுங்கிறாங்க அப்பா போன சொல்லும் போது போயிட்டு வரலான்னு பாக்குறேன்ப்பா அப்படின்னா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து ஒரு பணம் கொடுத்துட்டு அப்பா 10 ரூபா செலவு பண்ணணும் தெரியுதுல்ல பார்த்து செலவு பண்ணணும் காலைல ஒரு காபி சாப்பிட்டா போதுமானது நீங்களா மத்தியானம் சாப்பிட்டாலே போதும் இங்கேதான் காலையில் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்று எவனாலும் சொன்னா மரப்பையான்னு அர்த்தம் இந்த மரப்பையை கொடுக்கவும் வேண்டியதில்ல அந்த அப்பா வாங்க வேண்டியதுல ஏல இந்த பணத்தை நீ தரவும் தள்ளப்படுறான்னு சொல்லணும் சொல்லாமா சொல்லக்கூடாது எனவே இப்ப தம்பி கொடுக்குது பணம் அப்பாவுக்கு இங்கெல்லாம் நான் நிறுத்தணுங்கிறது பெரிய புராணத்தில் காணும் சமுதாய அறங்கள் என்ற ஒரு பிஹெச்டி பண்ணணும்ப்பா மக்குப்பையில ஒன்னு எழுத மாட்டேங்கிறான்ல எங்களுக்கு நேரம் இல்லையே நீங்க பெரிய புராணத்துல வேணும் உங்களுக்கு ஒருத்த கேட்கறான் ஐயா எல்லாம் என்னமோ 63 பேர் வாழ்ந்தாங்க போனாங்க நாங்கிறீங்க சரி நல்லா ஒத்துக்கிறேன் பல்லது ஒத்துக்கிறேன் அந்த பெரிய புராணத்தினால இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்னையா தெரியணும் என்ன உக்காரா கழுத நீ கூட வாடா ஒரு அப்பா பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் போது ஒரு பையன் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது சொல்லுதுடா உக்காரு உன் பிள்ளைகள் இருக்குது எல்லாம் படிக்க வச்சிருங்க எங்க இருக்கலாம் ஒன்று துபாயில் இருக்குங்க ஒன்று அமெரிக்காவில் இருக்குங்க உனக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஆமா அது பொழைச்சது எங்களுக்கு தான் தரானாக்கும் வாடா உக்காரு அப்படி இருக்கலாமா என்ன பண்றதுங்க அவனை சொல்லி சொல்லி பாக்குறேன் ஒரு அம்மாவுக்காக உங்க அம்மாவுக்காக அனுப்பிடாங்க அனுப்ப மாட்டேங்க அப்படி பிள்ளைய பத்தி இருக்கு இல்ல உக்கார் இந்த புள்ள என்ன சொல்றதுன்னு கேளு எங்க புள்ள சொன்னது எங்க நம்ம திருவாவூர்தான் அப்பாவுக்கு பொருளை கொடுக்கிறார் ஆனா சொல்லும் போது என்ன செய்யணும் சில குறிக்கோளோட இவர் நினைக்கிறார் யாரு ஞானசம்பந்தர் ஆனா தனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது அப்பா கிட்ட குறிக்கோள்னு சொல்லாமா சொல்லக்கூடாது ஆனா சொல்லாம இருக்க மனசு கேட்கல இதுல பாடுறாரு இதெல்லாம் உண்மையா சேர்க்கலா இருக்க கோடி அல்ல இது ஒரு பாடலாம் எங்கேயோ கொடுக்கும் என்ன சொல்லுகிறார் ஆறு சூழ் நீங்க பார்க்க மாதிரி ஆமா ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ்வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேண்டி அப்பா பார்ப்பனர்கள் வேள்வி செய்யும் போது நாம கூப்பிட்டு செய்ய சொன்னோம்னா எதுக்கு செய்ய சொன்னீங்கன்னா செஞ்சிருவான் தான் செய்வது எதுக்கு செய்வான்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானை தலைமையாக வைத்து செய்ய வேண்டாம். பார்ப்பனர் வேண்டும். பின் என்னென்ன குபேரனை பிடிச்சி செல்வம் பெருகும், இந்திரனை பிடி பெரிய அரசியல் செல்வாக்கு வரும், திருமாலை செய் உன்னை நிறைய காப்பார் என்று அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் முக்கியம் அல்ல, யா என்னென்ன உனக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ப அதை வச்சு அவன் வேள்வி செய்வோம். யார் வேள்வி? பார்ப்பனர் வேள்வி. ஆனால் ஞான சம்பந்தருக்கு என்ன வேள்வி? எங்கள் சிவபெருமானை முன்னாக வைத்து செய்கின்ற வேள்வி. சூரியனுக்கு சந்திரனுக்கு முன்னாக வச்சு செய்ய வேண்டாம். சூரிய சந்திரன் எல்லாம் நம்ம பெருமாண்டுக்கு தானா இருக்கிறவன். உட்காரனா உட்கார சித்தாவன் என்ன சூரியன் அப்படின்னா ஐயா அப்படி உட்கார், என்ன குபேரன் என்ன இப்படி உட்கார் உட்கார. அதனால நீ செய்ய தலைமை பெருமானுக்குள்ள. எனவே நீங்க ஐயப்பா இது ஆண்டவன் கொடுத்தத நீங்க பெருமானை நோக்கி தான் செய்யணும். குபேரங்க வேணும் செய்யப்படாதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனா சொல்லாம இருக்கலாமா? சொல்லவும் வேணும். எங்கள் சேர்க்கிறார் வாக்கு காண்க. அப்பா இந்த பணம் யார் கொடுத்தா? ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ்வேள்வி நாதனாரை முன்னாகவே. அப்போ வேள்வி செய்கின்ற பொழுது சிவபெருமானை முதற்கடவுளாக வைத்து வேள்வி செய்யும். அது கொடுத்திருக்காருப்பா நமக்கு. கொடுத்தது எதுன்னு கேட்டா உங்களுக்குன்னு அர்த்தம் இல்லை, நமக்குன்ட்ட வம்பு இல்லைன்னு சொல்லுதானே. அங்க நமக்கு என்னவோப்பா நான் பண்ணுவேன்னு ஆண்டவன் கொடுத்தாருப்பா. நம்ம சிவபெருமானை நோக்கி செய்யறமில்லப்பா வேள்வி, அந்த வேள்விக்கே அவர் கொடுத்தாருப்பா. அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானை முன்னாக வைத்து செய்கிற வேள்வி செய்யணுமே தவிர இந்திரனையும் சந்திரனையும் வச்சு செய்யக்கூடாது என்பது பொருள். சிவ சிவ சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்தவரை அவர் துறக்க வெல்வான் என்றெல்லாம் சொல்லுவான். ஆறு சூழ் ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ்வேணி. கங்கை இருக்காதே, கங்கை வைத்திருக்காரே. அப்படி கங்கை வைத்திருக்கிற நாதனார் சிவபெருமானை முன்னாகவே புரியும் நல் வேள்வி, முன்னாக வைத்து இந்த வேள்வியை செய்யணும். தக்கனை என்ன செஞ்சான்? தக்கனை ஏன் வச்ச? யாரை நோக்கி முன்னா வைச்சான்? தன்னையே நோக்கி முன்னா வச்சான். எல்லாம் ஒடுறா, அதெல்லாம் வேண்டியதுல சிவபெருமானாவது ஒன்னாவது வெளியதல்டா அப்படின்ட்டான். வேள்வி செஞ்சு அந்த வேள்வியினுடைய முடிவில் என்ன பண்ணான்னா சாப்பாடு போட்டான். யாருக்கு? எல்லாத்துக்கும். சாப்பாடு போட்டதுல யாருக்கு? திருமால்லாம் வந்து சாப்பிட்டு, திருமால் பெருமெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் முன்னே. திருமால் சாப்பிட்டு போனாராம் என்னைக்கு? அன்னைக்கு வேள்வி சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஒரு ரெண்டு வாரமா ஆளே காணாம எங்க என்னாரு? என்னமோ அன்னைக்கு போனதுதான் வேள்வியில சாப்பிட்டது. பின்ன எங்க இருக்காருனாரு? ஏதோ இருக்கிறதாக கேள்வி. என்ன அர்த்தம்? இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. ஸோ முருகக்கடவுள் அங்கேயே இருக்கார். எங்க வந்தீங்கன்னா? மாமாவுக்கு உடம்பு சரியில்ல வந்திருக்கேங்குது. மன்மதன் வந்து நிக்கிறான், ஏன்னா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியுமில்ல அப்படின்னு. ரவி வந்து நிக்கிறார், என்னன்னாரு? எல்லாம் அப்படி. எனவே அவர் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்க தவிர வேற ஒன்னும் அவர் ஒண்ணும் இது இல்லை. ஏன் எந்த யாருக்கு செய்யணுமோ அந்த வேள்விக்குரிய இதே இவர் தான் சாப்பிட்றார். தப்பு. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா தக்கன் வேள்வி. அதனால தக்கன் வேள்வி என்ன செய்தான்? சிவபெருமானை முன்னிலையாக வைத்து செய்யாமையினால் ஏற்பட்ட இடையூறு அது, சரிங்களா? ஆதலால் தான் இங்க யாரை வைக்கணும்? பெருமானை முன்னிலையாக வைத்து செய்யணும். தீது நீங்க நீர் செய்யவும். அப்பா சிவபெருமானை முன்னாக வைத்து செய்ய போறீங்களாப்பா வேள்வி, அதுக்கு செய்யறதுக்காக அப்பா பெருமான் கொடுத்துருக்காருப்பா அப்படின்னா என்னவா? தீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழு மலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமால் அருமை. பாருங்க அது சரி, நீங்களும் அது மாதிரி செய்யலாம்ப்பா. நம்ம சீகாலில் இருக்கிறவங்க யாராரு எத்தனை பேர் வேள்வி செஞ்சாலும் செய்யலாம்ப்பா. ஆனா சிவபெருமானே முன்னாக வைத்து செய்யற வேள்விக்குப்பா இது பயன்படும்ப்பா. நமக்கு நம்ம ஊருக்குன்னு எல்லாம் கொடுத்துருக்காருப்பா என்று சொன்னாங்க. கொடுத்து கொடுத்தாரு. என்ன பொருள்? சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அந்த வேள்வி தான் சிவவேள்வி, ஏனையவெல்லாம் அவவேள்வி என்பதை சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்துபவர் தொலைக்க வேள்வாம். அப்படி சொல்லி கொடுத்தாராம் அப்பாட்ட அந்த பொருளை என்று கூறி அங்கவர் தமிழ் விடுத்த பின் அவர் வாங்கினார் மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டா இந்த பிள்ளைக்காக அவர் வேள்வி செய்தவர். பெருமான் நோக்கி நல்ல பிள்ளையா பிறக்கணுமே, எந்த மாதிரி பிறக்கணும் கேட்டா எனக்கு சாப்பாடு போடணும் அல்லது என் மனைவி வச்சு தங்கத்தட்டுல ஆட்டணும்னு சொல்லல. இந்த நாட்டில் இந்த மாதிரி அந்த வேதனை தலை தோங்க மிகு செய்வ துறைவிடணும், அதற்கு ஒரு புதன் வேணும் என்று கேட்டார். அப்படி கேட்டபடியே பெருமானும் தந்தார். தந்ததனால் அந்த பிள்ளையும் அதே மாதிரி இருந்து அப்பாவுக்கும் பலன் தரும்படி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான இது அமைப்பு இங்க இந்த இடத்துல அமைந்திருக்கிறது, சரிங்களா? உடனே அவர் போனாராம். என்றும் நண்பொரு மனத்தோடு போலி மேல் நன்ன வெண்டி ஞான சம்பந்தரும் விருப்பொடு வணங்கி வந்தல் ஆவடு துறையினில் மகிழ்ந்தினிருந்தார். அதனால திருவாவூர் துறையில மீண்டும் கொஞ்ச நாள் அங்க இருந்தார் நம்முடைய பெருமான். எனவே திருவாவூர் துறையில் பொற்கிழி பெற்ற இடம் என்று சொல்லுவா. இனி கொஞ்சம் நம்ம பிபியா போறோம் இல்லவா. இப்பொழுது நம்முடைய திருவாவூர் துறையில் இருந்து புறப்பட்ட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இங்கிருந்தவாறு பல திருப்பதிகளையும் வணங்கி செல்கிறாராம். என்ன திருக்கோடமும் என்ன, அடுத்து திருவைகள் ஆகிய இந்த இடங்கள், அடுத்தாற் போல திருநல்லம், இவையெல்லாம் வணங்கினாராம். வணங்கியவர் நேராக செல்கின்ற பொழுது மயிலாடுதுறை இதெல்லாம் வணங்குகிறார். மயிலாடுதுறை செல்கின்ற வெள்ளநகர் எல்லாம் செல்கிறார். சென்று இப்பொழுது நம்முடைய இப்பொழுது இருக்கிற எந்த ஊர் அது இல்ல, காரைக்காலுக்கு வந்து தருமபுரம், தருமபுரத்திற்கு சென்றார். தருமபுரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தர்மை ஆதீனம் இருக்கிற இடம் அல்லது இது, தர்மராஜன் வழிபட்டதுனால தருமபுரம்னு பேரு இங்க வந்தது. அங்க தருமபுரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால பக்கத்துல இருக்கு. அந்த தருமபுரம் அந்த அந்த கோவில் நம்முடைய தர்மை ஆதீனத்துக்கு தான் சொந்தமா இருக்கு அந்த கோவில். ஆகிய அப்படி வருகின்ற பொழுது தருமபுரம் சென்றார். தருமபுரம் யாருக்கு ஊரியன்னா, இப்ப கூடவே யாடு வாசிட்டு வர்ற பெரும்பான அவங்களுடைய அம்மா வீடு அந்த தருமபுரம். இவர் எருக்கத்தம்புலியூர் தோன்றியது, ஆனா வந்து தருமபுரம் வந்து அவங்க அம்மா பிறந்த இடம் காரைக்கால் பகுதியில். இந்த தருமபுரம் சென்றார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த ஊர்க்காரங்களே என்ன ஞாபகம் வந்துன்னு கேட்டா, பாரு நம் மூன்று பாப்பா எருக்கத்தம்புலியூர்ல வாழ்க்கப்பட்டது சரிங்களா, அதுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஞானசம்பந்தரோட பாடிட்டு வருதான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஞானசம்பந்தர் பாடிட்டு வருதான்னு சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி அவளுக்கு. என்னன்னா நம்ம வீட்டு பாப்பா வீட்டுக்குள்ள பையன் நம்ம

ஊதாமுத்தியில் நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடினாங்கன்னா ஒரு பாடலே ஒரு மணி நேரம் பாடலாம். ஒரு பாடல் ஒரு மணி நேரம் பாடலாம் பாடணும். அது மாதிரி இருக்கிற இப்ப நீங்களாம் வேகமா போகாம பாடுவாங்க, இப்பவும் குடும்பம் பாடுவாங்க. அந்த பாடல் மாதர் மடப்பிடியும் என்பது. ஒரு தடவை நம்ம ஈரோட்ல இந்த பதியம் வந்துட்டது. இந்த பதியத்துல ஐயா முதல் பதிய பாட்டு தான் எல்லாருக்கும் எனக்கு தெரியுது, நீங்க அந்த ஒன்பது பாட்டுமே சொல்லிடுங்க. ஒரு முற்றோதல் வெறும் அந்த மாதர் மடப்பிடி மட்டுமே சொல்லி முடிச்சோம். என்ன பண்றது, முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு தன்னாத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏ அப்படி போகாதீங்கப்பா, வேகமா போங்க, அடுத்த தினம் எதுவா வரலாம் அப்படின்னு. சிவ சிவ ஒரு தரம் முற்றுதல் பண்றதுக்கு ஏழரை ஆண்டு எட்டு ஆண்டு ஆகுது, அவங்களை பிடிச்சவங்களை பிடிச்சி செய்ய வேண்டியிருக்கு. இனி அடுத்த முற்றுதல் ஒண்ணு வரணுமோ அதுல மெதுவா படிக்கணும். அவங்க சொன்னாங்க, ஐயா போய் சொன்னது மாதிரி மாதர் மடப்படி மட்டும்தான் தரம் முடிஞ்சது அப்படின்னு. ஏ வேகமா போகணும்பா அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த தர முற்றுதல் வச்சுக்கலாம், அந்த மாதிரி மெதுவா போறது. உடம்பு உங்க இவங்க எல்லாம் சொல்லி பாடல் இருக்குதே, அங்க போய் பாடிய பாடல் ரொம்ப அருமையா நம்முடைய யாழிசையோடு பாடணும். எப்படியோ ஞானசம்பந்த பெருமானும் பாடியதுல இந்த மாதிரி பாடின பாட்டு பாடல் எதுவுமே பாடல, இது மாதிரி பாடினது இங்கேயும் பாடல. எனவே இப்பொழுது அங்கே சென்று பாடுகிறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த இரண்டாவது முதல் இதை பாடுகின்ற பொழுது ஒரு மாதிரி பாடுறான் சரிங்களா. இரண்டாவது பாடும்போது அதை வந்து ரொம்ப நிறுத்தி முதல் முறையாக, இரண்டாம் முறையாக, மூன்றாம் முறையாக அப்படி வருகின்ற பொழுது அப்புறம் கொஞ்சம் நான்காவது முறை வேகமாக பாடணும். அப்பதான் அந்த அந்த பாடல் ரொம்ப அப்படி அப்படி அமைப்புல இருக்குது. அதற்கு ஏற்ப அந்த பெருமகனார் வாய்ச்சிருக்காரு. திருநெல்லை ஆடுப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் இளமையில நெற்று பண்ண சொன்னாங்க, அப்பா பண்ணி வச்சோம். அது எங்களுக்கெல்லாம் பண்ணோம்னா நீங்க ஏதோ நல்ல வேலையா சரி ஏதோ மன்னிக்கிறோம் போனா போறா நீங்க பாருங்க சாமின்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்க பாட்டுலாம் ஓதா கொடுத்து பண்ணா ரொம்ப அருமையா பாட முடியும் இல்ல சொல்றார்.

யாரு நம்ம அம்மாவை தான் சொல்றாரு. அம்மா யாரு? உமையம்மை. நம்ம அம்மா உமையம்மை எப்படி இருப்பாளாம் அண்ணாரு? ஆறாரா மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை. எங்க அம்மா நடந்தாங்கன்னு எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா, ஒரு பெண் யானை எப்படி நடக்கும்னா, அதை அப்படியே அந்த தும்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு காலை எடுத்து அப்படி வைக்கும், அப்புறம் இன்னொரு காலை எடுத்து அது அப்படி வைக்கும், அப்புறம் அப்படியே அஞ்சு அப்படி வைக்கும். அப்படித்தான் இந்த பண்ணலாம். அந்த தரை வந்து அதிராதான். பொதுவாக தரை அதிரம் நடக்கப்படாது. நடந்ததுன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாங்க. ஏ அதுவும் ஒரு பூமா தேவிடா, அதுவும் ஒரு தேவி, நீங்களும் ஒரு தேவி, அது படாபடான்னு கால் வைக்கிறதாவது விஷயம். இப்படி எல்லாம் பெற்றோர்கள் வந்து வற்புறுத்தி இருந்த காலம் இந்த காலம். எங்கேயாவது டிக்கு டிங்கு வந்து வச்சு புத்தகம் கூட உணர்ந்து வச்சுன்னு வச்சுக்கா மூளை இருக்க அப்படின்னு பாங்க. அப்படிலாம் கண்டிச்சதுனால நாடு நல்லா இருந்தது. சிவசிவ இதுக்கு மேல சொல்லலை. அரசன்தான் ஒழிச்சு போட்டான், சமயம் கலக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நாடு குட்டிச்சோராக்கி விட்டாங்கோ. சரி அது நான் நாடு வீட்டில் அங்கவங்க தன் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சான், அன்பா கண்டிச்சான், இருந்த நாடு வளரும். செய்யலையே நம்ம ஏன் தயங்குறோம்? கேக்கிறதே ஏன் அப்படி நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வேணாண்ட ராஜா வரும்போது உன் மேல இப்ப நான் மெதுவாக கை வச்சு அப்படி இருக்கு நல்லா இருக்கு படி என்ன வச்சேன்னா என்னம்மா அப்படிங்கிறது இல்ல. அது போல கால் மெதுவாக என்னெல்லாம் சொன்ன, ஆறரை மணி ஆச்சுன்னா கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு நிமித்திக்கு வச்சுக்கடா ராஜா, சிவபிரமணன் மட்டும் சொல்லிட்டு போய் அப்படி மேல் படிக்கிறா நல்லதுப்பா என்று சொன்ன என்னன்னு. நாமே ஆறரை மணிக்கு டிவியை பார்த்து இறந்து வச்சா என்ன பண்றது? என்ன உங்க குடிச்சு விடாதான் போடும் அந்த குடிச்சு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நாமே ஆறரை மணிக்கு வச்சா டிவியில அதுல என்ன எப்ப பார்த்தாலும் அதான். இதை தவிர வேற கிடையாது. ஒன்று இது, ஒன்று இது, இது நாட்டை வழக்கமா வழக்கமா ஐயா? அது நான் ஆறரை மணிக்கு வைக்கலாம் வந்து வீடு குடிச்சு வரால போடும். மங்களம் ஆறரை மணி, ஆறரை மணி ஆச்சுன்னா நல்லா நெத்தி வச்சுக்கிட்டு திண்ணி வச்சு கும்ப வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கேற்றி வைக்கணும்ப்பா அண்ணன் வச்சுட்டு போய் சாமிக்கிட்டு ஒரு வெள்ளக்கட்டியாவது வச்சு அவதியம் பண்ணுவாங்க. அதான் ஆறரை மணிக்கெல்லாம் உண்டு. ஆமாம் ஆமாம், ஒரு வெள்ளக்கட்டி முடிஞ்சதுன்னா வேற எதுன்னு வச்சு அவதியம் பண்ணலாம், இல்லைன்னா வேறு விளக்கேற்றி வச்சுட்டு சும்மா வர மாட்டாங்க. விளக்கேற்றி வச்சுட்டு தாங்க கொஞ்சம் நேரம் கும்பிட்டு ஒரு வெள்ளை கட்டியோ அல்லது கொஞ்சம் ஏதேனும் ஒரு பால் இருந்ததுன்னா ஒரு ஒற்றமலை காய்ச்சி வச்சோ நிவத்தியம் பண்ணிட்டு கும்பிட்டு தான் வருவாங்க. ஆறரை மணியான அப்படிதான் செய்த காலம். நாம நம்முடைய பிள்ளைகளை செய்ய சொல்ல வேண்டும். ஊர் பிள்ளையை சொல்ல வேணாம், நம்ம பிள்ளையை சொல்லக்கூடாதா? நாம தவறிட்டோம் சாமி. அதனால நாடு எப்படி உருப்படும்? பல வீடு சேர்ந்தா நாடு, நாடுங்கிறது தனியா வந்துருத. வீட்டில் இருக்கிற நாம் தவறுகிறோம், சத்தியமா நாடு உருப்படாது. கண்டிக்கிறதுன்னா கண்டிக்க வேணாம், அன்பா சொல்லுவோம்.

0: அடிதேன்னு வச்சுங்க பத்தியா, அணி ஆறு ஆச்சுன்னா நம்ம தம்பி வந்துருவானே. ஐஸ் அதான் சீ கொட்டு ஐஸ் தான் வைங்க, பரவாயில்ல யாருக்கோ வைக்கிறீங்களா ஐஸ், நம்ம பிள்ளைக்கு வைப்பது. ஆறு மணிக்கு வந்துடுவானே சிவனு சொல்லுவானே சமத்தா, எங்கட ராஜா நமச்சு வாழ்க நான் இருந்தாள் அப்படின்னு சொல்லு. இருந்த வீடும் வளரும் நாடும் வளரும் அந்த ஆன்மாவும் வளரும். இதை நம்ம செய்யலையே, செய்யாது மட்டுமல்ல நான் கடுமையா கவலைப்படலாம்.
1: பிரகாரம் இறைவன் வேறு உயிர்கள் வேறு. அப்படின்னா உயிர்கள் என்னமாக இருக்கும்? இறைவன் உயிர்களுக்குள்ளே உறைந்திருக்கிறான், உயிர்களுக்குள்ளே வசிக்கிறான். அப்படின்னா இத தேகத்தை போலவே அவன் ஆத்மாவாக இருக்கிறான், நாம் அவனுக்கு தேகமாக இருக்கிறோம், அவன் உயிராக நாம் உடலாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜீவ ஆத்ம பாவனை இருக்கிறதே ரொம்ப முக்கியமான தத்துவம் இந்த இடத்துல சொல்லப்படும். இதை முருகன் இங்கே சொல்லுவார் காந்தத்துல, இறைவன் சரீரியாக இருக்கிறான், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது, இந்த பிரபஞ்சத்தில் இந்த நியதி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி நிஷேதம் இருக்கிறது. இதை நான் பண்ணாமல் எந்த உயிருக்காவது நான் தீங்கு நினைத்தால், பண்ணாமல் இருக்கிறதே ஏதாவது ஒரு உயிருக்கு தீங்கு நடக்கும், ஏதாவது உயிருக்கு தீங்கு நினைக்கிறேன்னா அவனுடைய சரீரத்துக்கு நான் தீங்கு செய்கிறேன் என்கின்ற பொருள், அதாவது அவனுக்கு நான் தீங்கு செய்கிறேன். அப்பொழுது இறைவன் தண்டிக்கிறான். இது இயற்கை தானே, அவன் தண்டிக்கிறான். முருகப்பெருமான் ரொம்ப அழகா ரெண்டு விஷயம் சொல்லுகிறார், வேத கருத்தாக இதுதான் செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது என்று உண்டு. அதை நாம் செய்ய மறந்தால், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும், செய்யக்கூடியதை செய்தாலும், அதாவது விதியை செய்யாமல் இருந்தால், நிஷேதத்தை செய்தால், இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம், தண்டிக்கப்படுவோம். இரண்டாவது, இந்த உயிரினங்கள் அனைத்தும் இறைவனுடைய சரீரம், இறைவன் இதற்கு உள்ளே இருக்கிறார். இந்த ஜீவராசிகளுக்கு துன்பம் செய்தால் இறைவன் நம்மை தண்டிக்கிறார். முக்கியமான இந்த ரெண்டு விஷயத்தை முதல் பகுதியில் சொல்லுகிறார். நம்ம நடக்கக்கூடியதெல்லாம் தாரகாசுரன் சொன்ன வாதம் மாதிரி தான், ஆமாம் அவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் நம்மால் பண்ண முடியுதா? தினமும் பூஜை பண்ணணும், பஞ்சாட்சர ஜபம் பண்ணணும், இறைவனை பூஜை செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். சார் இந்த உலகத்தில் அதெல்லாம் நடக்குதா சார்? அதெல்லாம் ரிட்டையர் ஆன அப்புறம் பார்க்கலாம், என்ன பண்ணுறது இப்போ நடக்கிறது? வயிற்றுப்பாடுன்னு ஒன்று இருக்கிறதே, இப்படியே எல்லாரும் சொல்றதுனால தான் பிரச்சனை வருகிறதே தவிர, என்னால் முடியும் நான் பண்ணுவேன், எனக்கு ஆசை அதிகரிப்பதினாலே தான் நான் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் விடுகிறேன். பணம் ஒரு சாதனம், யாரும் பணத்தை சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை, நான் கண்டிப்பாக சொல்லலை, பணம் ஒரு சாதனம், செல்வம் ஒரு சாதனம், அது சாத்தியம், அடைய தகுந்த லட்சியம் கிடையாது, அடைய வேண்டிய வழி. பணத்தின் மூலமாக இறைவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா கூட அதுக்கு என்ன இருக்கிறது? ஒரு காசு வேணும், அதுக்கு சம்பாதிச்சாகணும். தர்மத்தின் வழியாக அர்த்தத்தை அடைய வேண்டும், தர்ம அர்த்த, அதன் மூலமாக உலகத்திலே இருக்கின்ற இன்பங்கள் கிடைக்கின்றன. காமம், இந்த மூன்றும் அடைந்த பொழுது மோட்சத்தின் மீது இச்சை வரும், இறைவன் இப்படி கொடுத்திருக்கிறான்னு இச்சை வரும். இதுதான் ஒரு படித்தரம். இப்போ இறைவனை அடைவதற்காக செல்ல வேண்டும், அதுதான் உயிரினுடைய நோக்கம். அதை விட்டுட்டு என்னுடைய சௌகரியத்துக்காக மாயையினாலே மதிமயங்கி, இதுதான் மயக்கம், இந்த உடலையே என்னது என்று நினைத்து கொண்டு இறைவன் இருக்கிறான் என்கின்ற தன்மையை மறந்து, எனக்கு எது எது சுகமோ, அது மாம்சம் சாப்பிடுவதாக இருந்தாலும், மது அருந்துவதாக இருந்தாலும், குளிக்காமலே சாப்பிட்றதா இருந்தாலும், பொய் சொல்றதா இருந்தாலும், பூஜை பண்ணாததாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சரி, நம்முடைய அனுகூலத்துக்காக, இறைவனுக்காக அல்ல நம்முடைய அனுகூலத்துக்காக, இந்த உடலை நாம் என்று நினைத்து இந்த திரேக சுகத்துக்காக நாம் தவறுகளை செய்கிறோம். இதே தான் தாரகனும் சொல்லுகிறான், அவனும் அதையே தான் செஞ்சான், அவதன் நியாயப்படுத்தி சொல்லுகிறான், பேசுகிறான். ஆமா, தேவர்களை அடிபணிய வைப்பது, அவர்களை ஹிம்சிப்பது, இந்த மற்றவர்களை ஹிம்சிப்பது தான் எங்களுடைய தொழில், அதுதான் எங்களுடைய இயற்கைங்கிறான். இயற்கை அதுக்கு நீ பண்ணாதேன்னு சொல்றத நான் பண்றேன், எனக்கு அது தேவையா இருக்கு, அதுதான் என்னுடைய இயற்கை என்று தன்னுடைய மாற்றப்பட்ட விஷயத்தை அவங்கே சொல்லுகிறார். இதை முருகப்பெருமான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்? அவர் தர்மத்தினுடைய, வேத தர்மத்தினுடைய வழியிலே பிரபஞ்சத்தை நிலை நிறுத்துவதற்காக வந்தவர். அவர் சொல்லுகிறார், நீ செய்வது தவறு, ஜீவராசிகளை ஹிம்சிப்பது, இறைவன் சொன்ன அந்த கட்டளைகளை மாறுபட்டு நடப்பது தவறு. ஆன காரணத்தினாலே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறாய். உன்னை தண்டிப்பதற்காக என்னை இறைவன் அனுப்பியிருக்கிறார். அவ்வளவுதான், உன்னை தண்டிப்பதற்காக என்னை இறைவன் அனுப்பியிருக்கிறார். இத்தனை சைன்யங்கள் அழிந்ததைப் போலவே நீயும் உன்னுடைய மற்ற அண்ணன்மார்களும் அழிவார்கள், உங்கள் சன்னி சைன்யத்தோடும் உற்றார் உறவினரோடும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல இவனுக்கு கோபம் வரலாம், அடுத்த விஷயம், ஆனா நடக்க போவதை முருகப்பெருமான் சொல்லுகிறார், அதுதான் நமக்கும் நடக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம ஏதோ தினமும் கோயிலுக்கு போயிட்டதுனாலே, இப்ப இந்த கதை கேட்டுட்டதுனால, இல்ல கதை நான் சொல்லிட்டதுனாலே, இல்ல இறைவனுடைய திருநாமத்தை ஒரு ஒன் அவர் உட்கார்ந்து நம்ம கேட்டுட்டோம் சொல்லிட்டோம் ஜபிச்சிட்டோங்கிறதுனாலயே நம்ம அசுர சுபாவம் போனவர்கள்னு கிடையாது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், ஆனால் இறைவன் எதை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறானோ அதை செய்துதான் ஆக வேண்டும். தயவு செய்து அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன? சிம்பிள், அடுத்தவனுக்கு எந்த விதமான துக்கத்தையும் எது கொடுக்காதோ, மற்றவனுக்கு எது நன்மையோ, அதாவது உனக்கு எது சுகமோ அதை மற்றவனுக்கு பண்ணு, உனக்கு எது சுகமோ மற்றவனுக்கு அது பண்ணு. இதுதான் ரொம்ப காமன் சென்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. வேதம் வேதம் சொல்ற காமன் சென்ஸ் இது. உனக்கு எது சுகமோ அதை மற்றவனுக்கு பண்ணு. என்ன, உன்னிடத்துல யாராவது வந்து பொய் சொன்னா ஒத்துக்குவியா? எனக்கெல்லாம் பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது, நம்ம பொய்யாத்தான் சொல்லிட்டு இருப்போம். என்கிட்ட பொய்யே பேசாத, நான் போய் இன்னொரு இடத்துல பொய் பேசிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப பேருக்கு அல்வா பிடிக்கும், ரொம்ப பேருக்கு வாழைப்பழம் பிடிக்கும், அதை விட இன்னொன்று பிடிக்கும், அடுத்தவனுக்கு அல்வா கொடுக்கறது பிடிக்கும், வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரோட்டில் தோலை போடுறது பிடிக்கும். நிஜமா இல்லையா? எனக்கு அல்வா பிடிக்கிறது இல்லை, அடுத்தவனுக்கு அல்வா கொடுக்கறது பிடிக்கும். அதே மாதிரி இன்னொருத்தன் எனக்கு அல்வா கொடுத்தான்னா எனக்கு அது பிடிக்குமா? இப்போ உன்னை போல பிறரையும் நினைக்க வேண்டும். உனக்கு என்ன பிடிச்சதோ அடுத்து இன்னொன்னுக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும். இப்போ உனக்கு எது சுகமோ இன்னொருத்தனுக்கும் அது சுகமாக இருந்தால் அது நீ செய்ய தகுந்தது. பொய்யே பேசக்கூடாது, பொய் பேசாம ஹிம்சை செய்யாத. உனக்கு எவனாவது ஹிம்சை பண்ணி உன் கன்னத்தில் அரைஞ்சானா உனக்கு வலிக்குமா? ஆதலினால இன்னொருத்தனுக்கும் இன்னொருத்தன் கன்னத்திலையும் அடிக்காத. காமன் சென்ஸ், இது சாதாரணமான அறிவு. இதைத்தானே பகவான் வைத்திருக்கிறார், விதி என்று சொல்லி வைத்திருக்கிறார், விதித்திருக்கிறார். நம்ம பண்ண முடியாதா? ரொம்ப எதுவுமே உட்காந்து வேதம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை சார், எனக்கு எல்லாம் இதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, சிம்பிள் காமன் லாஜிக். என்ன லாஜிக்? நான் எது பண்ணாலும் அடுத்தவனுக்கு அதனால நன்மை விளைகிறது, அவனுக்கு சுகமாகிறதுன்னா எல்லாருக்கும், நான் சொல்றது ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து இதை பண்றேன், அடுத்தவனுக்கு இன்னொருத்தனுக்கு பிடிக்காது இல்லை? அப்படி இல்லை, உலகத்துக்கு பொதுவாக இதை நன்மை தரும் என்று சொன்னால் அந்த ஒரு பொதுவான விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். இதுதான் ஒரு ஒரு சின்ன தம் ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனால் இது நான் சொல்றதை வச்சு அப்படியே நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு மேலே வேதத்திலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அதைத்தான் புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன, பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நம்ம அதுபடி நடந்துதான் ஆக வேண்டும். முடிஞ்சு போச்சு, அதுபடி நடந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இறைவன் இரண்டு கருணை உடையவன், ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மறக்கருணை. மறக்கருணை என்பது தண்டித்து நம்மை திருத்திக் கொள்ளுகிறான், தண்டித்து நம்மை திருத்திக் கொள்ளுகிறான். ஒருத்தன் குழந்தை தேவையில்லாம சாப்பிடக்கூடாத சாப்பிட்டது, சாப்பிடாதே சாப்பிடாதே சாப்பிடாதேன்னு சொல்லியிருந்தான். இந்த வைஷ்ணவத்தில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார்கள், மண் தின்ன விட்டு குழந்தைக்கு பத்தி ஔஷதம் இடுமா போலே அப்படின்னு வியாக்கியானங்களில் வரும். என்ன பண்ண, அதாவது குழந்தையை பேகனியா விட்டு மண் தின்ன விட்டு என்ன பண்றேன்னா, மண்ணு சாப்பிடுது குழந்தை, சாப்பிடாதே சாப்பிடாத சாப்பிட்டு சரி குழி குழியா சாப்பிடு, சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணும், வயிற்றுல போய் அது வலி கொடுக்குன்றது, குழந்தைக்கு வயிற்று நோவு ஏற்படுகிறது. அம்மா என்ன பண்றா, மருந்து கொடுக்குறா. சரி பண்ணக்கூடாது, பண்ணிட்டேன், உனக்கு மருந்து கொடுக்குறேன், மருந்து கசப்பா இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த வலிக்கு மருந்து கொடுத்து தான் ஆகணும். இப்ப இந்த தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் இருக்கிறதே பரமேஸ்வரன், அதே போலத்தான் சொல்ல சொல்ல கேட்கலன்னா, சரி என்னுடைய கருணை என்ன, சொன்னேன் கேட்கல, இப்ப மருந்து கொடுக்குறேன், என்ன மருந்து, மரக்கருணை. சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும், டாக்டர் மாதிரி ஆப்ரேஷன் பண்றார். என்ன ஆப்ரேஷன், அடித்து திருத்துகிறார். இதுக்கு சின்ன உதாரணம், என்ன பண்றோம், வேட்டி கட்டின் இருப்போம், ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்கோம், இந்த ட்ரெஸ் நீர்க்காவி பிடிச்சிருக்கோம், சரியா சோப்பட மாட்டோம், அப்படியே சும்மா பொழுது, நமக்கு தான் டைமே இல்லையே, எல்லாத்துக்கும் டைமே இல்லையே, அப்படி அப்படி எடுத்து எடுத்து முக்கி முக்கி போட்டுட்டு வரோம். கொஞ்ச நாளில் நீர்க்காவி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணணும், வெள்ளாவி வைக்கணும். அப்படின்னா என்ன, நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா ஆவியில் வேக வைக்க வேண்டும், இல்லை அடித்து துவைக்கணும், சவுக்காரணம் போட்டு அடித்து துவைக்கணும் இல்லையா. அதே போலத்தான் அடித்து துவைக்கிறார். தினமும் ஒழுங்காக தோய்த்திருந்தால் இதனுடைய அழுக்கு போயிருக்கும். நம்ம துவைக்கலை, இப்போ அழுக்கு சேர்ந்த பிறகு இந்த அழுக்குகளை நீக்குவதற்காக அடித்து வேக வைத்து அடித்து துவைப்பதை போலத்தான் இதை செய்ய செய்ய என்று சொன்னார். நம்ம செய்யல, நமக்கு ஆணவம் கர்மை மாதையும் முதலுகின்ற மலம் அதாவது அழுக்குகள் நம்மீது மூடியது, அது நன்றாக சேர்ந்து திணியான அந்த திண்ணியான மனோசிலை என்று பார்த்தா திண்ணைப்பட்டது. இதை என்ன பண்ணணும், நம்மை இந்த தாபமுடைய உலகத்துல போட்டு அடித்து மறக்கருணாயினாலே தண்டித்து செய்யத்தகாதது, இதை நீ செய்தாய், இப்பொழுது இதை தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை திருத்தி ஆட்கொள்ளுகின்றார் சிவபெருமான். அதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு கிடக்கக்கூடிய வருத்தம் அல்லது தண்டனை எல்லாம் நாம ஏதோ தவறு செய்திருக்கிறோம் மனத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு ஊறு தீங்கு நேருகிறது அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறதுன்னா முக்கியமான விஷயம் இறைவன் நம்மை திருத்தி ஆட்கொள்ளுகிறான் என்கின்றது தான் அதனுடைய பொருள், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தவறு செய்திருக்கிறோம், நம்மை திருத்தி ஆட்கொள்ளுகின்றான். திருத்தி ஆட்கொள்வதற்காக முருகப்பெருமானை அனுப்புறான். ஏன், தாயே குழந்தைக்கு மருந்திடுவதற்கு கஷ்டமாகும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தந்தை டாக்டராக இருந்தாலும் கூட என்ன பண்ணுவார், இன்னொருத்தட்ட கொடுத்து என் பையனுக்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இவனுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இறைவன் தானே தாயான கருணையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களை தண்டிப்பதற்காக முருகப்பெருமான் மீ வைத்து முருகப்பெருமான் என்கின்ற மருத்துவன் மூலமாக பவரோக வைத்தியநாத பெருமாளே என்று பாடுவார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை. அப்படி பவரோகத்துக்கும் வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வைத்து திருத்துகிறார். இதே இது தேவர்களை எப்படி திருத்தினான், தேவர்கள் தக்ஷயஜ்ஞத்திலே கலந்து கொண்டு இறைவனை நிந்திக்கக்கூடிய ஒரு செயலை தீச்செயலை புரிந்தார்கள், அவர்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்கப்பட்டது, சூரபத்மாதி அசுரர்களாலே அவர்களுக்கு தீங்கு நேர்ந்தது. அவர்கள் இப்ப இவனுக்கு டாக்டர், சிவபெருமானுக்கு இன்னொரு டாக்டர், யாரு திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்றால் தான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு வருந்தி தயங்கி மற்றொருவர் மூலமாக திருத்தி ஆட்கொள்ளுகின்றான் சிவபெருமான். தேவர்களுக்கும் நடந்தது, இப்பொழுது அசுரர்களுக்கும் இது நடக்கின்றது. இதைத்தான் முருகப்பெருமான் ஸ்காந்தத்துல ரொம்ப விரிவாக இதை சொல்லுகிறார். ஆதலினாலே நீ செய்யக்கூடியது தவறு, உன்னை தண்டிப்பதற்காக சிவபெருமான் என்னை அனுப்பியிருக்கிறார்னு சொன்னார். சொன்னது மட்டும் கிடையாது, அடுத்தது சொல்லுகிறார், இவன் மார்தட்டி கொண்டானே, என்னுடைய விஷ்ணு, என்னுடைய சுதர்சன சக்கம், என்னுடைய மார்பிலே பட்டு தெரித்தது, வஜ்ராயுதம் முடிந்து விடுந்தது, பிரம்மாஸ்திரம் முடிந்தது, இப்படியெல்லாம் இவன் சொன்னான் இல்லையா. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறார், நீ இவ்வளவு நடந்தது நடந்தது நடந்தது என்று வீண் பெருமை தற்பெருமை பேசுகின்றாயே, இதெல்லாம் என்ன என்ன சின்ன பையன் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா, எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா, உனக்கு அதை சொல்றதுக்கும் அருகதை கிடையாது, அற்ப சுபாவம் உடையவனாக இருக்கிறாயப்பா, தற்பெருமை பேசி கொண்டிருக்கிறாய், தம்பட்டம் தற்பெருமை பேசி கொள்ளை கொள்வனுக்கு நிஜமான பெருமை இருக்காது, உன்னுடைய தன்மையை சொல்லுகிறேன் கேள் என்று அங்கிங்கினாதபடி எங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த என்ன என்ன சரித்திரங்கள் நடந்ததோ அந்த சரித்திரத்தை எல்லாம் அந்த இடத்துல ஸ்காந்தத்துல சொல்லுகிறார். அவனுக்கு சொல்லி அவனுடைய தற்பெருமையை மட்டம் தட்டுகிறார், அதாவது அவனுடைய அறிவுக்கு உணர்வுபடுத்துகிறார். அவனை தண்டிப்பதற்கு முன்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறன்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி தான், நீ தவறு செய்திருக்கிறாய், நீ தற்பெருமை பேசுகிறார், தற்பெருமை எப்படி தவறு, நீ எந்த விதத்திலே தவறு செய்திருக்கிறார், அப்புறமா தண்டிக்கிறார். மறக்கருணையினாலே அவனை வேளாளே பிழக்க போகிறார். அதற்கு முன்பாக அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஏன் எதற்காக இப்படி அவன் செய்திருப்பதற்கு காரணம் என்ன, இவர் எதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறார்னு ஒரு நீதிபதி கொடுக்குற மாதிரி விளக்கம் கொடுக்குற மாதிரி அவனுக்கு விளக்கம் இந்த இடத்துல கொடுக்குறார். தாரகாசுரனுடைய பேச்சிலே இருந்தும் முருகப்பெருமானுடைய பேச்சிலே இருந்தும் சிவனுடைய மகிமை சிவனுடைய பரத்துவம் இங்கே விளக்கப்படுகிறது. தாரகாசுரன் சொல்லுகின்றான், இந்த சுதர்சன சக்கரம் எப்பேற்பட்டது தெரியுமா, அதை நான் அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்று பெருமை பேசுகிறான். இந்த சுதர்சன சக்கரம் எப்படி கொடுக்கப்பட்டது, பங்கையும் பூவினில் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய செங்கண்மால் தன் கண் இடந்து அறன் திருவடிக்கு சார்த்தினான். திருவிழி மழலையிலே தனக்கு ஒரு ஆயுதம் வேண்டும், இந்த உலகை காப்பாற்றுவதற்காக வேண்டும் என்று திருமால் வேண்ட ஒவ்வொரு நாளும் 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்து வந்தாராம். ஒரு நாள் இறைவனுடைய சோதனையினாலே ஒரு பூவானது குறைய தன்னுடைய கண்ணை தாமரை போன்ற தன்னுடைய கண்ணையே பெயர்த்தெடுத்து அர்ச்சித்தார் என்று. இன்றைக்கும் திருவேழி மடலையிலே அந்த உற்சவமூர்த்திக்கு கீழே அவருடைய கண்ணானது இருக்கும். அப்படி அந்த கண்ணை இடந்து சாத்தலுமே அரண் திருமாலுக்கு சுதர்சன சக்கரத்தை அளித்தார். இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய பெருமையை சொல்லுகிறான் தாரகாசுரன், அப்பேற்பட்ட சக்கரத்தை என்னுடைய மார்பிலே பதக்கமாக அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று பலவிதமான விஷயங்கள் பேசுகிறான். இப்போ முருகப்பெருமான் சொல்லுகிறார், உன்னுடைய வீண் பெருமையெல்லாம் நிறுத்திக்கொள், இது எப்பேற்பட்டது என்று நான் சொல்லுகிறேன். இந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி சொல்லுகிறாரே, அதனுடைய மகிமையெல்லாம் தக்ஷ யஜ்யத்திலே மகாவிஷ்ணுவினாலே வீரபத்ரன் மீது இது பிரயோகிக்கப்பட்டது. இந்த சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுவினாலே பிரயோகிக்கப்பட்டது வீரபத்ரன் மீது. அப்போது வீரபத்ரன் கூட ஒன்றும் பண்ணல, வீரபத்ரனுடைய தோளிலே கபாலங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கபால மாலையை அணிந்து கொண்டிருந்தாராம் வீரபத்ர பெருமான். அதுல ஒரு கபாலம், அதாவது ஒரு முண்டம் கபாலம் தன்னுடைய வாயை திறந்து இந்த சுதர்சன சக்கரத்தை விழுங்கி விட்டது என்று சொல்வார். இந்த சுதர்சன சக்கரத்தை விழுங்கி விட்டதாம், இதுதான் அதனுடைய பெருமை. அது மட்டுமல்ல, இன்னொரு முறை இவர் கைலாயத்திற்கு சென்ற பொழுது ஒரு பூதகணம் ஒரு முனை மழுங்கிய இரும்பு இப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்து இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து வாயிலே போட்டு கடித்து பார்த்துதான். ஒரு பூதகணத்திற்கு கூட இந்த சுதர்சன சக்கரமானது அதன் வாயிலே மெல்லக்கூடிய ஒரு இரும்பு துண்டாக இருக்கும் என்று சொன்னால், நீ பெரிதாக இந்த சுதர்சன சக்கரத்தை என்னுடைய மார்பிலே தாங்கிக் கொண்டேன், பதக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாயே. அது மட்டுமில்ல, இந்த வஜ்ராயுதமாகட்டும் சுதர்சன சக்கரமும் ஆகட்டும் ததீசி முனிவனுடைய எலும்பு பட முடியவில்லை, அந்த ததீசி முனிவனுடைய அஸ்தியிலே மோதி நுனி மழுங்கி விட்டது. அப்பேற்பட்டதை நீ பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், எந்த அஸ்திரமும் இறைவனுடைய தர்ம சக்கரத்தின் முன்பாக இறைவனுடைய தர்ம ஆக்ஞைக்கு முன்பாக நிற்பது கிடையாது. உன்னுடைய பெருமைகளை நிறுத்திக் கொண்டு அடிபணி என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் சொல்லுகின்றார். இவனுக்கு கோபம் அதிவேகமாக வந்தது. தாரகாசுரன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். தன்னுடைய சாரதியை பார்த்து சொன்னா, நீ இடது வலதாக சக்காக்காரமாக முருகனை நோக்கி ஒட்டிச்செல், இந்த சின்ன குழந்தையை என்ன செய்கின்றேன் பார், இந்த போர்க்களத்திலே இருந்து ஓடச் செய்கின்றேன் என்று சொல்லும்படியாக சொல்லுகின்றான். சாரதியும் ஓட்டுகின்றான். முருகப்பெருமான் பார்த்தாராம், வாயுவே அவன் எப்படி செல்லுகின்றானோ அதற்கு எதிர்ப்புறமாக நீ ஒட்டிச் செல், அவனை சுற்றி வரும்படியாக நீயும் சக்கராக்காரமாக செல் என்று தாரகாசனுடைய தேர் இடதுபுறமாக போனால் முருகனுடைய தேர் வலதுபுறமாக போகும். இந்த இரண்டு பேரும் ஒரு சுற்று சுற்றி கொண்டு போரிடுகின்றார்களாம். போரிடும் பொழுது இவன் ஏராளமான அஸ்திரங்களை தன்னுடைய பெயர் பறித்திர அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இவன் வீசுகின்றான். ஆனால் முருகப்பெருமானை நெருங்கவே முடியவில்லை. ஆனால் தன்னுடைய தண்டத்தை வீசி முருகப்பெருமானுடைய தேரிலே இருக்கக்கூடிய குடிமரத்தை உடைத்த பொழுது அவருக்கு கோபம் வந்துதான். தன்னுடைய பாணங்களினாலே அவனுடைய குதிரையையும் சாரதியையும் அடித்துக் கொள்ளுகின்றார். தான் ஒருவனாக அந்த ரதத்தை ஓட்டிக்கொண்டு தாரகாசுரன் இவரிடத்திலே யுத்தம் செய்து வாயுவை அடிக்கின்றான். சாரதியாக இருக்கப்பட்ட வாயுவை அடிக்கின்றான், முருகனுக்கு சாரதியான வாயுவை. அப்பொழுது கோபம் கொண்டவரான முருகப்பெருமான் அவனுடைய ரதத்தையும் அவனையும் அடித்து நொறுக்குகின்றார். அப்பொழுது மூர்ச்சித்து கீழே விழுகின்றான். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தாரகாசுரனுடைய சாரதி வந்து அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு சென்று இன்னொரு ரதத்திலே அவனை ஏற்றிக்கொண்டு வருகிறான். பார்த்தான், இவனெல்லாம் சாதாரணமான அஸ்தங்களினாலே முருகப்பெருமானை ஒன்று செய்ய முடியாது என்று தன்னுடைய மிகச்சிறந்த வில்லை எடுத்துக்கொண்டு திவ்ய அஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்திராஸ்திரம், வாருணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், சௌரவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் விடுகின்றான். பிரம்மாஸ்திரம் வரை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுல என்ன அழகுன்னா, ஸ்காந்தத்திலையும் சரி, ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுவார்கள், பிரம்மாஸ்திரம் வரும் பொழுதும் ஒவ்வொரு அடிக்கும் வணங்கி வணங்கி முருகப்பெருமானிடத்திலே வந்து வணங்கி நின்றதான். அந்த அஸ்திரங்கள் எல்லாம் முருகப்பெருமானிடத்திலே வரும் பொழுது கந்த கச்சியப்பர் பாடுவதை விட ஸ்காந்தத்திலே மிக அழகாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு அடிக்கும் நீங்க பார்த்திருக்கலாம், கோயில்ல பெண்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைத்துக் கொண்டு அடி பிரதட்சணம் பண்ணுவார்கள். சில பேர் அடி நமஸ்காரம் செய்வார்கள், அதாவது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணி அடுத்தது இன்னொரு அடி, இன்னொரு நமஸ்காரம், இன்னொரு அடி, இப்படியே நமஸ்காரங்கள் செய்து கொண்டு கோயிலை வலம் வருவார்கள். இந்த அஸ்திரங்கள் எல்லாம், பிரம்மாஸ்திரம் முதலிய அஸ்திரங்கள் எல்லாம் முருகப்பெருமான் மீது விடுக்கப்பட்ட பொழுது, தாரகாசுரனாலே விடுக்கப்பட்ட பொழுது அவை ஒவ்வொரு அடிக்கும் நமஸ்காரம் செய்து வந்து இறைவனிடத்திலே போற்றி வணங்கி நின்றனவாம். அடல் அரி நான் முகன் ஆதி வானவ படையினை யாவையும் பவம் செய் தாரகன் விட விட. யாரு? ஹரி. இந்த விஷ்ணுவினுடைய அஸ்திரமானது, நான்முகனுடைய பிரம்மாஸ்திரமானது, ஆதி வானவ படை என்ற ஐந்திராஸ்திரம் முதலிய அஸ்திரங்கள் எல்லாம் யாவையும் பவம் செய் தாரகன் விட விட வந்து அவை விரிவி பயந்து, விரிவின பயந்து மேலையோன் புடைதனில் ஒடுங்கியே போற்றி நின்றவே, வந்து அப்படியே வணங்கி நின்று கொண்டிருக்கிறதா பார்த்தான். இவனை அழிக்க வேண்டும் என்றால் பாசுபதாஸ்திரத்தை அனுப்ப வேண்டும் என்று சிவபெருமான் கொடுத்திருக்கக்கூடிய தேவப்படையான பாசுபதாஸ்திரத்தை அவன் பிரயோகம் செய்கின்றான், பூஜை செய்து. அப்போ அந்த படை, அந்த பாசுபதாஸ்திரமானது நஞ்சையும் பூதகணங்களையும் பாம்புகளையும் சூலங்களையும் அக்னியையும் உண்டுபடி இந்த பிரளயாகார ருத்ரன் போலே அந்த பாசுபதாஸ்திரம் வருகின்றது. நடுங்குகின்றதாம் உலகங்களெல்லாம் நடுங்குகின்றனாக பிரயோகம் செய்து விட்டானே என்று முருகப்பெருமான் புன்னகையோடு, எவன் கொடுத்தானோ அவன் மீண்டும் வாங்கி கொண்டால் எப்படி இருக்குமோ அதை போல அந்த பாசுபதாஸ்திரத்தை தன்னுடைய கையினாலே ஏந்தி வாங்கி கொண்டாராம். கண்டவள் அணையது கண்டு தந்தையை சிந்தையில் உண்ணி ஓர் செங்கை நீட்டியே, 12 கை இருக்கு, அதுல 12 கரங்களிலே ஒரு கரத்தை நீட்டி அந்த வெம்படையினை அருளில் பற்றினான். தன்னுடைய அருளை கொண்டு இந்த உலகங்களுக்கு தீங்கு நேரக்கூடாது என்று முருகப்பெருமான் அந்த வெம்படையாக இருக்கப்பட்ட பாசுபதாஸ்திரத்தை திரும்பி வாங்கினானா? எப்படி இருந்ததுன்னார் கச்சியப்பர். தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே என்று சொல்லும்படியாக, எவன் கொடுத்தானோ எவன் தந்தானோ அவனே மீண்டும் வாங்கி கொண்டதை போலவே முருகப்பெருமான் வாங்கி கொண்டாராம். பார்த்தான் இந்த திவ்யாஸ்திரங்களும் பயன் அற்று இங்கே முருகப்பெருமானிடத்திலே சென்று விழுந்தது. இவனை மாயினாலே வெல்ல வேண்டும் என்று கிரௌஞ்சத்தையும் துணைக்கு சேர்த்து கொண்டான். பலவிதமான மாயைகளை கிரௌஞ்சம் செய்ய இவன் அதனோடு புகுந்து முருகப்பெருமானிடத்திலே யுத்தம் செய்கின்றானாம். கிரௌஞ்சம் பல பல மேகங்களாக வருகின்றது, இவன் அதிலே இடியாக வருகின்றான். கிரௌஞ்சமானது கடலாக வருகின்றது, அதிலே விடவ முகாக்னி என்று சொல்லும்படியாக வருகின்றது. அது வாயுவாக வருகின்றால் இவன் அக்னியாக வருகின்றான். அது நெருப்புக்குள்ளியாக வருகின்றது, இவன் சூரியனாக வருகின்றான். இப்படி அது ஒன்று எடுக்க மாயையினாலே இவன் அதனூடே வந்து கொண்டிருக்கின்றான். பார்த்தாராம் முருகப்பெருமான் தன்னுடைய திருவிளையாடல் போதும், இவனை அழிப்பதற்கு சரியான சமயம் வந்தது என்று கருத்திலே கொண்டார். தன்னுடைய வேலை எடுத்து பார்த்தாராம். வேலை எடுத்த, நீ சென்று இந்த தாரகாசுரனையும் இந்த கிரௌஞ்ச மலையையும் பிளந்து அவருடைய உயிரை கொடுத்து, அது மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அசுரப்படைகளினுடைய உயிரையும் கொடுத்து குடித்து உள்ளே மயங்கி கிடக்கக்கூடிய வீரபாகு முதலானவர்களை எல்லாம் தெளிவு பெறச் செய்து என்னிடத்திலே வருவாயாக என்று வேலுக்கு பணித்தருளி அனுப்பினாராம். நன்றாக கவனிக்க வேண்டும், ஒரு படைக்கலமாக இருந்தால் நம்ம சொன்னது கேட்குமா? ஒரு படைக்கலமாக இருந்தால் நம்ம ஒரு கையிலே கத்தி வைத்திருக்கிறோம், இல்லை வேற ஏதாவது படைக்கலன்கள் வைத்திருக்கிறோம், அம்பு இருக்கு, கத்தி இருக்கிறது, கதை இருக்கிறது, தண்டு இருக்கிறது, உலக்கை ஏதோ ஒன்று இருக்கிறது. இப்போ நம்ம சொல்லி போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் அடிச்சுட்டு வருமா? அறிவு இருக்குமா? அது அறிவற்ற பொருளாக இருக்கும் ஆயுதங்கள் எல்லாம். ஆனால் இங்கேயோ முருகப்பெருமானே ஆயுதமாக இருக்கின்ற காரணத்தினாலே, சிவனுடைய சக்தியே அம்சமாக இங்கே சக்தி ஆயுதமாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த வேலானது பிரளயகால ருத்ரனை போலே சர்வ சம்ஹார காலங்களிலே எப்படி சிவபெருமான் இருப்பானோ அவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து புறப்படக்கூடிய நெருப்பை போலவே இது சென்றதான். சென்று கிரௌஞ்ச மலையை இரு கூறாக பிளந்தது, தாரகாசுரனுடைய மார்பை பிளந்து அவனுடைய உயிரை குடித்து அங்கே இருக்கக்கூடிய அவுணர்கள் அசுரர்களினுடைய உயிரை எல்லாம் குடித்து மாயையிலே மயங்கி கிடக்கக்கூடிய வீரபாகுதேவரையும் எழுப்பி சென்று மேலே ஆகாச கங்கையிலே நீராடி, என்ன ரத்தம் எல்லாம் பட்டிருக்கிறது இல்லையா, நீராடி மீண்டும் அண்ணல் முருகப்பெருமானுடைய கரத்திலே வந்து அமர்ந்ததான், ஆச்சாரசீலமாக வந்து அமர்ந்தது என்று மிகச்சிறப்பாக இதை ஸ்காந்தமும் சரி கந்தபுராணத்திலேயும் சொல்லுவார்கள். எல்லாரும் வணங்கி நிற்கின்றார்கள், பூமாறி பொழிந்தார்களாம். இப்பேற்பட்ட பயந்து நடுங்கக்கூடிய ஒரு அசுரனை, தாரகாசுரனை நீங்கள் கொன்றீர்களே என்று சொல்லி தேவாதி தேவர்களெல்லாம் மந்தியர்களெல்லாம் துதித்து நிற்க வீரபாகு தேவனானவர் வந்து வணங்கி நிற்கின்றார். முருகப்பெருமானே, எங்களுடைய அறியாமையினாலே இங்கே கிடந்தோம், எங்களை பொறுத்தருள வேண்டும் என்று சொல்ல இவர் சொன்னாராம், ஆஹா, எனக்காக நீங்கள் போய் அங்கே துன்புற்றீர்களா, இந்த துன்புற்றது நீங்க மயங்கி கிடந்தீர்களா என்று அவரை தேற்றி தாரகாசுரனிடத்திலே இருந்து எந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கினாரோ அந்த பாசுபதாஸ்திரத்தை வீரபாகு தேவருக்கு கொடுத்து இது உங்களுக்கு பரிசாக்கி கொடுத்தேன் என்று சொல்லும்படியாக பரிசாக கொடுக்கின்றாரான் முருகப்பெருமான். இதுல ஒன்று கவனிக்க வேண்டும், தமிழ் இலக்கியங்களிலே 2000-3000 வருஷங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இலக்கியங்களிலே சூரபத்மனுடைய அழிவு மிக முக்கியமானதாக சொல்லப்படும். ஆனால் இந்த வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய நூல்களிலே தாரகாசுரனுடைய அழிவு மிக முக்கியமாக சொல்லப்படும். தாரகாரி என்று சொல்லும்படியாக இவன் தாரகனை அழிப்பதுதான் எம்பெருமானுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்று குமார சம்பவத்தை சொல்லும் பொழுதும் சரி, மற்ற நூல்களிலே வரும் பொழுதும் சரி, தாரகாசுரனுடைய வதம்தான் முக்கியமானது என்று இந்த வடமொழி நூல்கள் எல்லாம் இதை முக்கியப்படுத்தி சொல்லும். இதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது வியாக்கியான கர்த்தார்கள் சொல்வார்கள், சூரபத்மன் சிங்கமுகனை விட மாயையிலே வல்லவனாக இருக்கக்கூடியவன், எது அடித்தளமாக மாயை இருக்கின்றதோ நம்ம எல்லாம் மயக்கி இந்த பிரபஞ்சத்திலே ஆட்படுத்தி நம்மை பந்தப்படுத்தி இருக்கின்றதோ, இந்த மாயை அழியும் என்று சொன்னால் மற்றவையும் தானாகவே அழிந்து போம் என்பதற்காகத்தான் இது அடிப்படையாக தாரகாசுரனுடைய வதத்தை முக்கியமாக சொன்னார்கள் என்று இந்த தாரகாசுர வதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இங்கே தாரகன் அழிந்து விட்டான், நாரக முதலிய தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்தியர்கள் எல்லாம் இறைவனை துதித்து பாடுகின்றார்கள். இறைவன் தேவகிரி என்று சொல்லக்கூடிய அந்த தென் திசையிலே இருக்கக்கூடிய இமயவெற்பை கடந்து, இதுல ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது இவர் தாரகாசுரனை கொன்ற பிறகு தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போனாராம், ஹிமாச்சலத்துக்கு போனாராம், அவரை தாத்தனை அதை இமவானை வணங்கி மேனை பாட்டியை வணங்கி அவர்கள் அளித்த அமுதையும் ஏற்றுக்கொண்டு தேவகிரி அடைந்தார் என்று அந்த இமாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த தேவகிரி என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தாராம். முருகப்பெருமானை எல்லாரும் வணங்கி, பகவானே உன்னை நாங்கள் வணங்க வேண்டும், உனக்கு அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும், உன்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும், உனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், தயவு செய்து இங்கே எழுந்துள்ள வேண்டும் என்று சொல்ல, விஸ்வகர்மாவினாலே அங்கே தேவகிரியிலே க்ஷணமாத்திரத்திலே மிகச்சிறந்த பட்டணமானது தோற்றுவிக்கப்படுகிறது. அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடியாக ஒவ்வொரு அரண்மனைகள் கொடுக்கப்பட்டதான். நடுவிலே மத்தியமாக நாயகக்கள் போலே இருக்கக்கூடிய அரண்மனையிலே இரண்டு சிங்காதனங்கள் இட்டு ஒரு சிங்காதனத்திலே முருகப்பெருமானை அமர்த்தி அபிஷேகங்கள் எல்லாம் செய்து மற்றொரு சிங்காதனத்திலே அவருக்கு புத்தாடை அணிவித்து புது அணிகலன்கள் எல்லாம் அணிவித்து எல்லா தேவர்களும் விஷ்ணு பிரம்மா இந்திரன் அத்தனை தேவர்களும் முனிவர்களெல்லாம் நாரத மகர்ஷியை எடுத்துக்கொண்டு எல்லா முனிவர்களும் சேர்ந்து நின்று பூஜிக்கின்றார்களாம் எம்பெருமானை. அங்கே எம்பெருமானை பூஜித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எம்பெருமான் அவருக்கு அருள் செய்து தேவசேனாதிபதியாக எவன் ஏற்றுக்கொண்டானோ அந்த தேவசேனாதிபதி தாரகாசுரன் வதன் செய்த முருகப்பெருமான் தாரகாரி இங்கே அவர்களுக்கு அருள் செய்தான், தேவகிரியிலே இருந்தான் என்பதாக இருக்கும். இந்த தாரகாசுரனுடைய முடிவு அவனுடைய மனைவி சௌரி என்று சொல்லக்கூடியவள் கேட்டாள். அவனுக்கு பல மனைவிமார்கள் எல்லாரும் நினைக்கின்றார்களாம், இந்திரன் விஷ்ணு பிரம்மா அத்தனை பேரும் தன்னுடைய மனக்கவலை தீர்ந்து இப்ப பரம சந்தோஷத்திலே இருப்பார்கள், ஆனால் நாங்கள் இப்படி இருக்கிறோமே என்று நினைத்து அவர்கள் வருந்தி நிற்கின்றார்கள். அசுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய தாரகனுடைய மகன் வருகின்றான். அவன் சூரபத்மனை பார்ப்பதற்காக சென்றிருந்தானா, சென்றிருக்கக்கூடியவன் மீண்டும் வருகின்றான். வீரமகேந்திரபுரியை அங்கே சென்றிருந்தவன் சூரபத்மனை பார்க்க சென்றிருந்தவன் மீண்டு வருகின்றான். தன்னுடைய தந்தை இறந்த செய்தியை கேட்கின்றான், வருந்தி கதறுகின்றான், பார்த்தான், பயப்படுகின்றான். முருகப்பெருமான் தன்னையும் அழித்து விடுவார், அதற்கு முன்பாக தன்னுடைய பெரியப்பா சூரபத்மனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று நினைக்க அங்கே தாரகாசுரன் இருக்கக்கூடிய சிதையிலே அவனுடைய மனைவிமார்கள் எல்லாம் உடன்கட்டை ஏறுகின்றார்களாம். அவர்களையும் அங்கே தகனம் செய்துவிட்டு சூரபத்மனிடத்திலே சென்று அழிகின்றான். ஆனா சூரபத்மன் கேட்கிறான், மகனே உனக்கு ஏதாவது குழப்பம் மனப்பிதற்றல் மனப்பிராந்தி ஏற்பட்டிருக்கின்றது என்று நினைக்கிறேன், தாரகாசுரனை அழிப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலே எவனுமே கிடையாதுடா என்று நினைத்து சொல்லும் பொழுது அசுரேந்திரன் நடந்ததையெல்லாம் சொல்லுகின்றான். என்னுடைய கையாலே என்னுடைய தகப்பனுக்கும் உயிரோடு அங்கே தகரமான என்னுடைய மற்ற தாய்மார்களையும் நான் எரித்துவிட்டு வந்திருக்கின்றேன். சூரபத்மனே சிவபெருமானுடைய குமாரனாக முருகப்பெருமான் என்று வந்து அந்த சின்னஞ்சிறு பாலகன் என்னுடைய தந்தையை கொன்றார், இதை சொல்லுவதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னவுடனே கதறுகின்றானா சூரபத்மன், கதறுகின்றான், இப்பொழுதே போருக்கு செல்லுகின்றேன் என்று கிளம்புகின்றான். அப்ப போருக்கு செல்லும் பொழுது அமோகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மதி மந்திரி அந்த இடத்திலே சொல்லுகின்றான், இது அவசியமில்லாதது, இப்பொழுது சொல்லக்கூடாது என்று அவனிடத்திலே பலவிதமான ராஜ நீதிகளை எடுத்து சொல்லுகின்றான். இந்த இடத்துல ராஜ நீதியை பற்றி பலவிதமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அமோகன் சொல்லுகின்றான், எப்படி எப்படி இருக்க வேண்டும், மூன்று விதமான சக்திகளை உங்களிடத்திலே எடுக்க வேண்டும், உற்சாக சக்தி, தைரிய சக்தி, மந்திராஜோலேன மந்திராலோசனையிலே இருக்கக்கூடிய சக்தி என்று இருக்கக்கூடிய பெரிய சக்தி இருக்கும், அது மட்டும் கிடையாது, உங்களிடத்துல சந்தி என்று சொல்லக்கூடிய சமாதானம் செய்ய வேண்டும், இல்ல சண்டை போடலாம், இல்ல ஆயுதம் தரித்து செல்லலாம், இருக்கும் இடத்திலே இருந்து அகழி முதலியவற்றை வைத்துக் கொண்டு பாதுகாக்கலாம். இதுக்கு வந்து ஆசனம்னு பேரு. யானம் என்றால் ஆயுதம் தரித்து செல்லக்கூடியது, துவைத்தி பாலம் என்று மித்திரபேதம் செய்யக்கூடியது, சமாஸ்ரயம் என்று நட்புறவாடுவது. இந்த ராஜ குணங்களை எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்களோ ராஜா சுவாமி, உங்களுக்கு நல்ல மந்திரிகள் உண்டு, அமாத்தியன் உண்டு, சுக்ருத்துக்கள் உண்டு, அதாவது சிநேகிதன் உண்டு, கோஷம் என்று சொல்லக்கூடிய புக்குஷங்கள் கோட்டைகள் உண்டு, ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய பெரிய ராஜ்யம் உண்டு, துர்கம் என்று சொல்லக்கூடிய கோட்டை அகல் உண்டு, இப்படி பலம் பொருந்திய பலம் என்று சொல்லக்கூடிய படைகள் உண்டு. ஏழு விதமான அரசியல் அங்கங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். ஆறு விதமான சந்தி சமாச விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களிடத்திலே உண்டு. மூன்று விதமான சக்திகள் உண்டு. இதை பயன்படுத்தித்தான் எதிரியை அழிக்க வேண்டுமே தவிர, எடுத்த உடனேயே சிறுவனை போலே இருக்கக்கூடிய அவனை அழிக்கின்றேன் என்று சொல்ல முடியாது. தாரகாசுரனையே கொண்டிருக்கின்றான் என்று பலவிதமான ராஜநீதிகள் ஏராளமாக சொல்லி இருக்கின்றான். ஒரு நாட்டுக்கு எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகின்றான். அமோகன் என்று சொல்லக்கூடிய அசுரன் கொஞ்சம் அடங்கினானான், ஆனால் விட்டுவிடவில்லை. உடனே ராஜாவுக்கு என்ன குணம் உண்டோ, கூப்பிடுகின்றான் தன்னுடைய தூதுவர்கள் எல்லாம். பலவிதமான பட்சிகளைப் போலே இருக்கக்கூடிய தன்னுடைய தூதுவர்களை அழைக்கின்றான். கொக்கு, சார்வாக பட்சி, மயில், பருந்து, சக்கரவாகம், கிளி, இப்படி எல்லாம் பலவிதமான பட்சிகளாக அவர்கள் இருக்கிறார்களாம். கூப்பிட்டான், எனக்கு முக்கியமாக நீங்கள் முருகனிடத்திலே செல்ல வேண்டும், ஆனால் நீங்கள் யார் என்று காட்டிக்கொள்ளக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அவனுடைய வயது என்ன, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய ஸ்வபாவம் என்ன, அவன் என்ன தொழில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு எதுல ஆசை அல்லது அவனுக்கு எதிலே வெறுப்பு இருக்கிறது, அவனை அண்டி இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் யார் யார்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன ஆயுதங்களை ஏந்தி இருப்பார்கள், இவனிடத்தில் எத்தனை படைகள் இருக்கின்றன, எத்தனை விதமான ஆயுதங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை அவரிடத்தில் கேட்டு இதையெல்லாம் நீங்கள் பார்த்து அறிந்து என்னிடத்திலே வந்து சொல்ல வேண்டும் என்று, ஒரு ராஜா எப்படி ஒரு காரியத்தை செய்வானோ அதை போல இந்த மகாராஜாவாக இருக்கப்பட்ட சூரபத்மனும் கூட முருகப்பெருமானை பற்றி அறிந்து வருவதற்காக தன்னுடைய தூதுவர்களை எல்லாம் ஒற்றர்களை எல்லாம் அனுப்புகின்றான். அங்கே அவர்கள் செல்லுகின்றார்கள். இது ஒரு பக்கம். இங்கே முருகப்பெருமான் தேவகிரியிலே எல்லாருடைய தேவனுடைய தேவர்களுடைய பூஜையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து கீழாக கந்தமாதன பர்வம், ஈராக இங்கே ஹேமகூடத்துக்கு செல்வதற்காக திருச்செந்தூர் வரை அவர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். இத கச்சியப்பருடைய கந்தபுராணமும் சரி, ஸ்காந்தமும் சரி, ஏராளமான திவ்ய பெருமைகளை இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களை பற்றி அவ்வளவு சிறப்பாக இங்கே சொல்லப்பட்டு வருகின்றது. அது கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஏராளமாக ஸ்காந்தத்திலே சொல்லியிருக்கக்கூடியதை பார்த்தால் அவ்வளவு க்ஷேத்திரங்கள் அதனுடைய பெருமைகளை எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். சிறிது சிறிதாக நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ அவற்றை சிலவற்றை நாம் பார்க்கலாம் என்று, முருகப்பெருமானுடைய வழிநடை படலம் இருக்கிறதே, அவன் நடந்து வரக்கூடிய எல்லா தன்னுடைய வாகனத்தில் ஏறிக்கொண்ட ரதத்தில் ஏறிக்கொண்ட தேவர்கள் புடைசூழ எல்லா க்ஷேத்திரங்களையும் அடைந்து எல்லா க்ஷேத்திரங்களிலேயும் சிவபெருமானை பூஜை செய்து முருகப்பெருமான் வருகின்றாரே திருச்செந்தில் வரை, அந்த திருச்செந்தில் வரை நடக்கக்கூடிய வழி நடை படலத்தை முருகப்பெருமானுடைய பார்வையிலே இந்த ஸ்காந்தமும் கந்தபுராணம் என்ன சொல்லுகின்றதோ அதை நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒரு வர்ச்சுவல் என்று சொல்வார்கள் இல்லையா, வர்ச்சுவல் டூர் மாதிரி நம்முடைய மானசீகமாக என்னோடு வாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே
2: பார்த்து. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: இடறினோ தளரினோ எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ யமையாளுமாறு இவதொன்று யமக்கில்லையேன்.

இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்ட மதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி உயிராறும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புரத்தி இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலொடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணி பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சிறில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியை வணங்கி இப்புனிதமான சிந்தனையை தொடரலாம். இதுவரை நாம் விநாயக புராணத்தில் கடவுள் வாழ்த்து, சிறப்பு பாயிரம், அவையடக்கம், திரு நாட்டுப்படலம், திரு நகரப்படலம், நாட்டுப்படலத்தில் ஐவகை நிலங்களின் பெருமைகளையும் நகரப்படலத்தில் உள்நகர், புறநகர், இடைநகர், அனைத்து சென்னை மாநகரத்தின் பெருமைகளையும் பார்த்தோம். இன்று நாம் நைமிச படலத்தை பார்க்க இருக்கின்றோம். நைமிசம் என்றால் சக்கரம் தோய்ந்த இடம். எந்த சக்கரம் அப்படிங்கிறத நம்ம இந்த புராணத்தில் பார்க்கிறோம். திருச்சிற்றம்பலம் திருத்தகு மார்பன் வேதன் சிவபிரான் மூவரோடு விருத்திரன் ஆவியுண்டோன் விண்ணவர் பலரும் மேவி இருத்தலின் முனிவர் வேள்வி இலங்கு நைமிசமாங்கானம் உருத்தகு மேறு ஒக்கோ உருவோ மாத்திரமே வேறு நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. உலகங்கள்ல சிறந்து விளங்கும் கோடி சூரிய உதயம் போல விளங்கும் இந்த சத்திய லோகத்துல தேவர்கள், முனிவர்கள், தவ சிரேஷர்கள்லாம் எல்லாரும் பிரம்மதேவனை அணுகுகின்றார்கள். இருத்தலின் முனிவர்கள் வேள்வி இலங்கு அவர்கிட்ட நாங்க இந்த கிரகதாசிரமத்துல இருந்து சுவாமி தவம் பண்ண விழுகின்றோம், எங்களுக்கு அதற்கு ஒரு இடத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று பிரம்மனிடம் அந்த முனிவர் பெருமக்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். உடனே பிரம்மதேவன் என்ன செய்கின்றாரு, அப்படியே ஒரு தர்ப்பையை எடுத்து அழகாக ஒரு வட்டமாக உருவாக்கி அதை உருட்டி விடுகிறார். அப்படியே அந்த தர்ப்பையானது எங்கே சென்று முடிகின்றதோ அது தோய்ந்த இடம், அந்த நைமிசமாகிய அந்த தருப்பையின் சக்கரம் தோய்ந்த இடம்தான் நீங்க தவம் பண்றதுக்கு ஏற்ற இடம் என்று பிரம்மதேவர் முனிவர் பெருமக்களுக்கு அருளுகிறார். ஒரு தனு இடத்தே சாலை இருபிறப்பு எய்தி முத்தி மறுவினான் முறையும் மறையும் ஓம்பி வளரும் ஐம்பொறியும் வாட்டி திருவள செயல்களாரும்
செய்து எழுபிறப்பும் நோட்டி பொறுவில் அட்டாங்க யோகம் பூண்ட புங்கவர் ஆங்குள்ளர். ஒரு தனு இந்த உடம்ப வச்சு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரு பிறப்பெய்கின்றார்கள். எப்படி அப்படி என்றால், ஒரு பிறப்பு வந்து உபநயனத்திற்கு முன்னால ஒரு பிறப்பும் உபநயனத்திற்கு பின்னால ஒரு பிறப்பு, இரு பிறப்பு. அந்த இரு பிறப்பை எய்தி முத்தி வளர்க்கின்றார்கள். முத்தி என்றால் எது? ஆகவன்யம், தக்கிணாக்கியம், காரூகபத்தியம். ஆகவன்யம் என்றால் வேதம் போதுதல், தக்கிணாக்கியம் என்றால் தேவர்களுக்கு தக்கினை கொடுத்தல், காரூகபத்தியம் என்றால் பூலோகத்தை ரட்சிக்க செய்வது. இப்படி முத்தியை ஓம்புகிறார்கள். மறைவி நான் மறையும் ஓம்பி, நான்கு வேதங்களாகிய நான்கு வேதங்களையும் ஓம்புகிறார்கள். இரு எசுர் அதர்வனம் சாமம் நான்கு வேதங்களையும் ஓதி ஐம்பொறியும் தாட்டி, ஐம்பொறியும் ஐம்பொறிகளை அடக்கி திருவளர் செயல்கள் ஆறு, ஆறு தொழில்கள் ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல் என்று ஆறு தொழில்களையும் செய்த எழுபிறப்பும் ஓட்டி. அழகா மணிவாசக பெருமான் சொல்றதுல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி சொல்றது போல, தேவர் மக்கள் விலங்கு புல் ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் இந்த எழுவகை பிறவிகளையும் ஓட்டி பொருவில் அட்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, இயமம், நியமம், ஆதனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அட்டாங்க யோகங்களை பூண்டிருக்கின்ற அந்தனர் குழுக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அந்தணர்கள்லாம் அந்த தவம் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி வருகிறார்கள்? மணிமுடி அமரர் தாழ வளசடை மோழி தாங்கி அணிசை கற்பகமும் சூழ வரையில் வற்களைகள் சூழ்ந்து பிணிசையும் வினைகள் நீர பிறங்கொழி நீரு பூசி துணியரு கண்ணராக துளங்கு கண்மணிகள் பூண்டார். அந்த அப்படியே அந்த யோகத்துக்கு வர்றவங்க தன்னுடைய சடைமுடியை அணிந்து புளித்தோல் உடுத்தி அந்தனர் குழுக்களும் இரு வினைகளையும் மதம் செய்யத்தக்க அந்த விபூதி வினைகள் நீர பிறங்கு ஒளி பூசி. ஞானசம்பந்த பெருமான் அருளியது போல், முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு, முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரு. அந்த விபூதியினுடைய பெருமைய நமது ஞானசம்பந்த பெருமான் அருமையா சொல்றாரு ஒரு பதிகத்தில் முழுக்க. அப்படி அவர்கள் பிறங்கு ஒளி நீரு பூசி துணியருள் கண்ண துளங்கு கண்மணிகள் போன்றார். கண்மணிகள் என்றால் ருத்ராட்ச மணிகள், பரமேஸ்வனுடைய திரு கண்களில் இருந்து வந்த அந்த ருத்ராட்ச மணிகளை அப்படியே பூண்டார்கள். செந்தி வளர்க்கும் பெரும் சிறப்பார் தேவர்க்கு அவியும் இயம்பு உயிர்கள் நந்தாதளிக்கோ மலை வளமோ நாளும் முனிவர் கொடுத்ததினால் சிந்தா குளம் விட்டு அலைகடலே சிறந்த பகலோ இரவே போல் அந்தாமரைக்கண் வளர்கின்றான் அகிலம் புறக்கும் அச்சுதனே. செந்தி வளர்க்கும் பெரும் சிறப்பார் அப்படியே அழகாக வேள்விகளை வளர்க்கின்றார்கள். அங்கே மந்திரங்களை அழகாக நான்கு வேதங்களை இயம்புகிறார்கள். உயிர்களெல்லாம் அப்படியே செழித்து ஓங்குகிறது. மலை வளம் அருமையாக இருக்கின்றது. முனிவர் பெருமக்கள் அப்படியே மந்திரங்களையும் பெரும் பெருமானுடைய திருவடியையும் நினைத்து நினைத்து தவத்தை செய்து கொண்டிருக்க அங்கே எப்படி இருக்கின்றதா? இரவு கூட பகலும் இரவே ஒரு காட்சி கொடுக்கின்றதா? அந்த மரைக்கண் வளர்கின்றால் அகிலம்புறக்கும் நச்சுதனே. அப்படி அழகாக ஒரு தவ ஸ்ரேஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நைமிச காணத்தில். அவிகன் மிகவும் ஆதலினால் அமலன் விளையாட்டு அயர்கின்றான் புவி உண்டவன்கண் வளர்கின்றான் பூவன் மறைகள் நுவல்கின்றான்
சபி விண்ணவர்கோ நவுணருயிர் தாக்க போர்க்கு நடக்கின்றான். குவிபோர் சிகர கோபிரத்தோ கோபிரத்தேர் கோமான் முதலோர் திரிகின்றார். அங்க வந்து அப்படியே எல்லாரும் மறைகள் வேதங்கள் நுகர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். விண்ணவர்கள் அவுணர் உயிர்தாக்க போர்க்கு நடக்கின்றார்கள். தேவர்கள் எல்லாம் அப்படியே அந்த அவிர்வாகத்தை ஏற்று சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, படுக்கும் பசுக்கள் ஒரு பாலாம் பறிந்து சுரக்கும் பால் கறந்து, விடுக்கும் பசுக்கள் ஒரு பாலாம் வேள்வி முடித்து மறையோர்க்கு, கொடுக்கும் பசுக்கள் ஒரு பாலாம் கோல மகளில் மன்றலுக்கும், தொடுக்கும் பசுக்கள் ஒரு பாலாம் தூய முனிவர் இடந்தோறும். பசுக்கள் எல்லாம் பால் கறந்து அப்படியே அந்த வேள்விகளுக்கு குடிக்கின்றது, மறையோர்களுக்கு கொடுக்கின்றதாம், மகளிர்களுடைய மன்றலுக்கு கொடுக்கின்றது, முனிவர்களுக்கெல்லாம் இந்த பாலை கொடுக்கின்றது. மறையோது நரும் ஆகமத்தின் வழிதேர்கு நரும் அங்கத்தின் துறை நாடுனரும் கற்பத்தீர் தொகுத்த வினையீர் சாருணரும் முறையார் புராண மூவாரும் மொழி செய்குணரும் கேட்குணரும் குறையா வேள்வி முடிக்குணரும் குழிய கொழுவே எவ்விடனோ. அங்கே மறை ஓதுனரும் ஆகமத்தின் ஆகமத்தின் வழியா இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அப்படியே வினையின் பயனை, அந்த நல் வினையின் பயனாக இந்த பதினெண் புராணங்கள், மூவாறு பதினெட்டு பதினெண் புராணங்களையும் அங்கங்கே இருந்து முனிவர் பெருமக்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில பெருமக்கள் வேள்விகளை இயற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் ஜெகஜோதியாக இருக்கின்றது. மதவேல் குடங்கை கணையான வழுக்கால் வழுக்கின் முன் விழுந்தாம், இதமே புரியும் முனிவரிடம் எய்தினமையும் சிவபெருமான் பதமேலிடுவர் என குறித்து பணி நீர் தடந்தோரோர் பலமும் சத ஆயிரம் மெல்லிதழ் விரிந்த தண்டாமரையும் ததையுமே. எப்படி இருக்கின்றதா முனிவரிடத்திலே இதன சிவபெருமான் வந்து அவர்களுடைய இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். அவர்களுடைய தவத்தையும் அவர்களுடைய வேள்வியையும் அவர்களுடைய அந்த புராணங்களுடைய சிந்தனைகளையும் அப்படியே ஏற்று மிகுந்த மகிழ்வாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, மதவேல் குடங்கை கணையான வழுக்கால் வழுக்கின் முன் விழுந்தாம், இதமே புரியும் முனிவரிடம் எய்தி நமையும் சிவபெருமான் பதமேலிடுவரென குறித்து பணி நீர் தடந்தோர் உற்பலமும் சத ஆயிரமில் இதழ் விரித்த தண்டாமரையும் ததையுமே. கிழங்கு கணிகாய் மது மலர்கள் கேழ்த்த தளிர் மெல்லிலை சமிதை வழங்கி முனிவர்க்கு உவப்பாக்கும் மாசிலாத பெருந்தவத்தாள் பழங்கன் சிறிதும் அறியாமற் பலர்தங் கிளைகளுடன் துவன்றும் தளங்கு புகழ் நைமிச வனத்து தருவும் கொடியும் பலவுமே. நைமிச வனத்துல இருக்க கொடிகளும் அப்படியே கிழங்குகள் கனி காய் மலர்கள் எல்லாம் இந்த முனிவர்களுக்கு சந்தோஷப்படுப்பதற்காக அவர்களுடைய தவத்திற்காகவும் அவர்களுடைய வேள்விகளுக்காகவும் அப்படியே அருமையாக இந்த வனத்தில் கொடுக்கின்றதாம். தரங்க கடலில் புத்தமுதும் தவள மதியில் சுவை அமுதம் புறங்கள் கடந்த புண்ணியனார் புசிக்கும் அமரர்க்கு அபியுணவும் இறங்கி அவனே கொடுப்பினலால் யாவர் கொடுப்பார் அவனுருவாய் வரங்கொள் அழன் மாதவர் கொடுப்ப வாங்கி சுரர்க்கு வழங்குமே. இவங்க கொடுக்கிற அபிபாகத்தை எல்லாம் அப்படியே தேவர்களுக்கு போய் கிடைக்கின்றதா, அப்படியே வேர்கள்ல போய் நம்ம செய்யற யாகங்கள் முழுக்க அப்படியே தேவர்களுக்கெல்லாம் போய் எந்தெந்த தேவர்களையெல்லாம் வச்சு வேள்வி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போய் அந்த ஆவிர்வாகம் கிடைக்கின்றது. அதனால்தான் மும்மழை மாதம் தவறாமல் மும்மழை பெய்கின்றது. தவத்தால் வேள்வி ஆற்றுதலார் தாங்கன் மிகவும் உடல் வருந்தி அவத்தால் உலகம் அனைத்தினையும் அழியாது அழிக்கும் முனிவர்கள் சிவத்தான் மலமற்றுயர் வீட்டே சேர்ந்து வாழ்வதளது வந்து உவத்தான்மயங்கும் அமரர் கதி துண்ணனுணையார் ஒரு காலும். இந்த தவத்தால வேள்வி ஆற்றுதலால உடலை வருத்தி உலகத்தினை அழியாதளிக்கும் முனிவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற நம்ம மலங்களையெல்லாம் நம்ம அழிச்சிட்டு சிவபெருமானுடைய மலம் மற்றும் அவருடைய திருவடியை அவருடைய பேரின்ப வீட்டை சென்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அமரர்களுடைய கதி நினைப்பதற்காக இந்த நைமிச காலத்தில் வந்து அப்படியே வேள்விகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொற்றாமரையோன் மனத்து எழுந்து போந்தோ
நேமிதவம் புரிய நற்றாரணி வேறின்றனவே நாட்டி அமர்ந்த நைமிசத்து பற்றா வளமும் பெருமையும் அமர வகுப்பார் அந்த வனத்திருந்து முற்றா விளைவி சௌனகமா முனிவன் வேள்வி தொடங்கினான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பொற்றாமரையோன் மனத்தெழுந்து பிரம்மா அப்படியே வழி நடத்திவிட்ட அந்த அந்த முனிவர் பெருமக்கள் பிரம்மாவினுடைய ஆணைப்படி வந்து அந்த நைமிச வனத்துல இருந்து அவர்கள் தவம் பண்ண பண்ண அந்த வனத்துல வந்து சௌனக முனிவர் என்ற முனிவர் பெருமான் அங்கே வருகின்றார். அந்த வனத்தின் பெருமை, அம்முனிவர்கள் மாட்சிமை, அவர்கள் செய்து வருகின்ற யாகங்களுடைய அருமையெல்லாம் எம் போலிகளால் சொல்ல முடியாது. அந்த சௌனக முனிவர் அப்படியே அங்கே வேள்வி செய்ய தொடங்கினார். எப்படி சொல்றாரு, வெண்டிரு நீற்றினர் விலங்கு கண்டிகை கொண்டொளீர் உறுத்தினர் குடங்கை குண்டிகை தண்டினை அனைவரும் சார்ந்து நைமிசம் மண்டினர் சௌனகன் மகத்தை காணவே. இந்த முனிவர் பெருமக்கள்லாம் சௌனக முனிவருடைய வேள்வியையும் அந்த யாகத்திலேயும் கலந்து கொள்ளும் பொருட்டு அப்படியே கமண்டலம் வச்சுக்கிட்டு அந்த சத்திர வேள்வியாகிய அந்த வேள்வியை பார்க்க வருகின்றார்கள். அவர் மட்டும் வரல, அந்த அந்த சத்திர வேள்வி நடத்துற அந்த சௌனக முனிவர் நடத்துற வேள்விக்கு இன்னொரு முனிவர் வர்றாரு. எந்த முனிவர், ஏத நீற்றிடும் பதினன் புராணமும் காதலால் உணர்ந்த உணர்ந்தவன் கால காலன்றன் பாதமே அல்லது பணிதராதவன் சூதமா முனிவனோ துண்ணினானரோ. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பரமேஸ்வரனை தவிர மற்ற கடவுளை வணங்காதவர் இந்த சூத முனிவர். நான் சொல்லல, கச்சியப்ப முனிவர் பெருமாள் சொல்றாரு. ஏத நீற்றிடும் பதினன் புராணத்தையும், பதினன் புராணத்தையும் காதலால் உணர்ந்தவன், பதினெண் புராணங்களை உணர்ந்த இந்த சூத மகரிஷி இருக்கிறாரே, அவர் யார் வணங்குறாரு, காலகாலன்றன் பாதமே அல்லது பணி தராதவன், பரமேஸ்வருடைய திருவடிகளை தவிர யாரையும் வணங்காதவர். பெரிய புராணத்துல தெய்வ சேக்கிலார் பெருமான் சொல்லுவாரு, உபமன்ய மகரிஷியை சொல்லுவார், உபமன்ய மகரிஷி பரமேஸ்வரனுடைய திருவடியை தவிர வணங்காதவரு. சுந்தர பெருமான் கைலைக்கு போறதை பார்த்து அந்த ஜோதியை வணங்குவார். இப்போ அவருடைய சிஷ்யர்கள்லாம் கேட்பாங்க, சுவாமி சிவருமானத்தவரை யாரையும் வணங்காத நீரு எப்படி இந்த ஜோதியை வணங்குறேரு அப்படின்னு கேட்கவும், அது யார் தெரியுமா, சுந்தர பெருமான் கைலைக்கு போறாரு. சுந்தர பெருமான் வேற யாரு இல்லை, மாதவம் செய்ய தெந்திசை வாண்டிட தீதிலா திருத்தொண்டை திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மனம் போக்கிட போதுவார் மேல் அவர் மனம் போக்கிட காதல் செய்தரும் மாட்சியில் கண்ணினார் சொல்லுவார் இல்லையா சேக்கிலார் பெருமான். அது போல அந்த தீதிலா திருத்தொண்ட தொகையை கொடுத்த அந்த சுந்தர பெருமான் போறாரு பரமேஸ்வரனை வணங்குறது மாதிரி, சுந்தர பெருமானை வணங்குறாரா நம்ம உபமன்ய மகரிஷி. அது போல இங்க பரமேஸ்வரனை தவிர மற்ற கடவுளை வணங்காதவர் சூதமா முனிவர். இந்த சூதமா முனிவர் இந்த சௌனக முனிவராகிய நைமிச வனத்துல இருந்து வேள்வி நடத்துற சௌனக முனிவருடைய வேள்வியை பார்க்கறதுக்கு இந்த சூத முனிவர் அந்த இடத்துக்கு வர்றார். சயமலி நைமிசம் சார்ந்துள்ளார்களும் அயனிலத்து இருந்து சென்று அடுத்துள்ளார்களும் புயலதீர் மயிலன நயமொழி முனியதீர் நன்னி சூழ்ந்தனர். அவரை பார்த்த உடனே அடியார்கள்லாம் எப்படி வந்துட்டாங்க, அந்த முனிவர் பெருமக்கள்லாம் அப்படியே மேகத்தை கண்ட மயில் போல வந்தார்களாம், நைமிசம் சார்ந்துள்ளார்களா எல்லா முனிவர்களும் மேகத்தை கண்ட மயில் போல அப்படியே முனிவர் பெருமானை சுற்றி வந்து கொண்டார்கள். திருந்தியாதன சேர்க்கை மீமிசை இருத்தினர் பூசனை இயற்றி காதையின் அறுத்தி மிக்கு அவனிருந்து அயர் உயிர்த்தபின் கருத்துரு விழைவினார் கரைதன் புராண வந்து இந்த இடத்துல இருந்தவங்களை சொல்ற எப்படி சொல்றாரு அப்படின்னா, சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்துல அப்படியே அடியார்களுடைய விருந்தோம்பலை சொல்லுவார். இளையான்குடி மாறநாயனார்
அடியார் வந்திருக்கும் போது அர்த்தராத்திரி வந்துட்டாரு, இவர் இன்னும் வந்துட்டாருன்னு சொல்லாம அருமையா தானே சாப்பிடாம இருந்தோ அந்த அமாவாசை இருட்டுல அப்படியே போய் அந்த அந்த நெல்லை எடுத்து அப்படியே சட்டியில போட்டு வறுத்து அரிசியாக்கி அடியார்களுக்கு அமுது படைக்கிறார். அப்படி எப்படி அமுது படைக்கணும்? அப்ப இந்த விருந்தோம்பல்கிறத திருவள்ளுவர் சொல்லுவார், திருவள்ளுவர் நாயனார் சொல்வது போல இங்கு விருந்தோம்பலை அழகா நமது சேக்கிழார் பெருமானும் இங்கே கூறுவார். அப்படி இங்கே சொல்லும் பொழுது அடியார்கள்லாம் இந்த முனிவர் பெருமக்கள்லாம் அவரை இருத்தினர் பூசனை இயற்றி காதையின் அருத்திமிக்கு அவன் இருந்து அயர் உயிர்த்த பெண் அயர்ச்சியை நீக்கி கருத்துரு விளைவினார் அவர்கிட்ட என்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பண்டுரு தவம் தோறும் பண்ணி முற்றிய மண்டு புண்ணியத்தினான் வரம்பின் மாதவ ஆண்டரும் வியத்தகோ அடி

ஆகிய உண்மை நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய அருந்தவ காட்சி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சூத முனிவரை பார்த்து சொல்லுவார். இதை ஞானசம்பந்த பெருமான் அழகாக தன்னுடைய திருமுறையில சொல்லுவாரு. வேதம்

முதலா பொழிந்த சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. சூதன் ஒளி மாலை என்றே சூத மகரிஷி தான் நமக்கு 11 புராணங்களையும் பரமேஸ்வரன் பால் கேட்டு தெரிஞ்சு அப்படியே நமக்கு கொடுத்தவர் இல்லையா, அதைத்தான் இங்க அழகா சொல்றாரு. கண்டனம் கடந்தனம் கலந்த மாயைங்களுடைய இந்த மலங்கள் எல்லாம் மாயைகள்லாம் பார்த்த உடனே எங்களை விட்டு நீங்கி விட்டது. அது மட்டும் இல்ல சுவாமி, வேதங்களால் ஓதிய மறைகள் நம்மாள் உருபயன் எழுதி பெற்றோம் எழுது பெற்றோம்.

பிதிரரோ முத்தரானார் ஆதி ஐம்பொறி வென்றாயை கண்ணுற காண்டலாளே. ஓதிய மறைகள் தம்மால் நாங்க வேதங்களால் ஓதிய பெரும் பயனை உம்மை பார்த்த உடனே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சுவாமி. சூத மகர்ஷியை பார்த்த உடனே பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத அழகா சொல்றாரு பாருங்க. ஓதிய மறைகள் தம்மால் உரு பயன் எளிது பெற்றோம். அவரை பார்த்த உடனே அந்த பயன் முழுக்க எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீதியின் யாங்க நிற்கும் நிலைகளோ வழிவீர் தீர்ந்த மோதிய விளையராகி பிதிரரும் முத்தராவார். எங்களுடைய பிதற்கள்லாம் இந்த இடத்துல உம்மை நாங்க பார்த்ததுனால ஜீவன் முத்தரானார்கள். ஆதி ஐம்பொறி வென்றாயை கண்ணுற காண்டலாலே. ஐம்பொறியையும் வென்று உம்மை பார்த்ததுனால நாங்கள் எல்லாம் ஜீவன் முத்தர்களாகி விட்டோம்.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில்
1: மண் சுமந்த சருக்கம்
0: வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: இந்தனக் குருதியாகி யானிடம் தொட்டு வாங்கி வந்திரர் கூலியாளாய் வன்கரை அடைப்பாரில்லை. உண்டனக்கு அவயம் யானன் உரைப்பவர் உரைப்பவள் மேல் அன்பு சென்றவர்க்கு ஆளாமாறு துணிந்தர் தேவதேவர். அப்படி விண்ணப்பம் பண்ண உடனே அவளுக்கு அருள் பண்ணலாம்னு எழுந்தாரு. அப்படி அருள் பண்ணலாம்னா மீனாட்சி கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் சொன்னா அப்படி இல்லாம போக வேண்டாம் ஜாமின்னு சொன்னா. இந்த மாதிரிலாம் வேலைக்கு போவாது ராஜா, நான் ராணி அப்படிலாம் போவாது மாமியார் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் அடைய நம்ம அடியார் இருக்குன்னு எளியோ நான் போய் செஞ்சோம் அப்படின்னு அவளுக்கிட்ட சமாதானம் சொல்லிவிட்டு மீனாட்சி கிட்ட சொல்லிவிட்டா கந்த துணி அதுக்குன்னு தனியா வச்சிருக்கிறாரு ஒரு பெட்டியில கந்த துணி இடுப்புல கந்த துணி அதுக்கு மேல ஒரு பழைய தட்டுக்கூடை பழைய தட்டுக்கூடை தோல்ல மண் ஊட்டி போதுமில்ல அந்த வலைக்கு அவ்வளவு நிறுத்திடும் நினைந்த வேணி நிர்மலன் அருளி நாளை என்பது சித்தியார். அதனால எந்த வேஷம் போடணும்னு நினைக்கிறானோ அந்த வேஷத்தை அப்படியே எடுத்துக்குவேன். நம்ம மாதிரி போட வேண்டியதில்லை, ட்ரெஸ் எல்லாம் மாட்ட வேண்டியதில்லை. நினைந்த உடனே அந்த திருவேணி வந்து நிறுத்திடும் நினைந்த வேணி நிர்மலன் அருளினார். எந்த திருவேடம் கொள்ள வேணும் நினைக்கிறானோ அந்த திருவிழா அப்பொழுதே அவன் எடுத்துக்கொள்வார். அதுக்காக தனியா ஒண்ணும் ஆய்வு பண்றதில்லை. அப்படி ஒன்னா நம்பர் ஒட்டம் வயசு 22 நல்ல முறுக்கான பயன் மண் வெட்டி தட்டு கூட கந்த துணி ஆடையும் துணிந்த சீரை ஆகிய கூலியாளாய் கூடையும் தலைமேற்கொண்டு பொட்டுடை தோழராய் பீடை கொண்ட அயர்வாள் காண அந்த ஆள் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காள்ல அந்த கிழவி இருக்கிற வீதியில அங்கதானே வேலை. பெரும்பசி உடையார் போல வேடை கொண்டு உள்ள வந்தார் வேண்டிய வடிவம் கொள்வார் வேண்டிய வடிவம் கொள்வார். அதனாலே இப்படி நினைந்த உடனே திருமீன் எடுத்து கொள்வராய் சோர்வான் அந்த கிழவி இருக்கிற வீதியில போவார். அந்த வீதியில போய் எப்படி சொல்லிட்டு போறான்னா அவனுடைய திருப்பாதற்கே அந்த சுவாமியினுடைய திருவடி இருக்கே அது வேதத்தினுடைய முடியில இருப்பது வேதத்தினுடைய அது இப்ப மண்ணுல நடக்குது. ஐயோ அதை சொல்றாரு
3: ஆளும் அரை சிற முடியார் அடிக்கமல நிலஞ்சூட கூலி உடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ? யாராவது கூலி உடுத்து என்னை வேலைக்கு வச்சிருக்கோம் இருக்கிறீங்களா? யாராவது கூலி உடுத்து என்னை வேலைக்கு வச்சிருக்கிறீங்களா
2: அப்படின்னு சத்தம் போடுறோம்.
3: கூலி உடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ?
2: அப்படின்னா உண்டோனா எதிர்மறை. கூலிக்கு நான் வரமாட்டேன், அன்புக்குத்தான் வருவேன். கூலி வாங்க மாட்டான். கூலி வாங்கி என்ன பண்றேன்? எல்லா உலகமும் அவனுடைய சொத்து. எல்லா உலகமும் எல்லா உன் அடிமையே எல்லாம் உடமையே விளங்குதா? அதனால
3: ஆளுமறை சிற முடியாரடி கமல நிலஞ்சூடம் கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்றென்று ஓலமறை திருமொழி போல் உரை பரப்பி கழுல் கண்ணீர் வேலை இடைப்படிந்த அயர்வாள் வீதி இடத்து அணைகின்றார்.
2: அந்த இடத்துல இந்த ஆசிரியர் சொல்றாரு சிவபெருமான புறப்பட்டான்னா தேவர்கள் பூதகணங்கள் எல்லாம் புடைச்சு உள்ள போறோம். சிவர் ரிஷபவாகனத்தில் வருவார், ரிஷபவாகனத்தில் வருவார், உமாதேவியோடு வருவார். சிவபெருமான் சடையில் சந்திரனை வச்சிருப்பார், கங்கையை வச்சிருப்பார், சந்திரனை வச்சிருப்பார், கங்கையை வச்சிருப்பார், புலித்தூள் கட்டியிருப்பார், கையில் மான்மடு இருக்கும். இப்போ ஒன்று கூட இல்லையா? கையில் மான்மடும் இல்லை, தேவர்களும் இல்லை, பூத கூட்டங்களும் இல்லை, ஒத்தையா வார ஒத்தையா. அதை இப்படி சொல்றாரு
3: புடையின் மேல் உலகோர் இன்றி,
2: மேல் உலகோர்னா தேவர்கள்,
3: உடையின் மேல் உலகோரின்றி புனைந்துள புலித்தோலாடைய உடையதா அசைக்கும் கச்சா ஓங்குனை சுரகம் என்று புலித்தோலை கட்டி அது மேல பாம்பை கழுத்து போட்டுக்காராம். புலித்தோலை கட்டி அது மேல பாம்பு தான், பாம்பு தான் முக்கியமே. தலையில பாம்பு, காதுல பாம்பு, கழுத்துல பாம்பு, மார்புல பாம்பு, கையில பாம்பு. சுந்தரர் சொன்னாரு, திருவங்கி தேவாரத்துல காபாலி, காபாலி வேடம், காபாலி வேடம் பிச்சைக்கு போறாரு. பிச்சைக்கு போறாருன்னா அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு, அந்த காளை மாட்டை ஓட்டிக்கிட்டு பாம்பை போட்டுக்கிட்டு பிச்சைக்கு போனாராம். சுந்தரர் சொன்னாரு, நான் ஒரு யோசனை சொல்றேன் கேடு சாமி, பிச்சைக்கு போறியில்ல வந்து போடுறவங்க பெண்கள் பாவம், அவங்க பயப்படுவாங்க. இந்த மாடு முறைச்சு பார்க்கணும், ஓ காளை மாடா பாம்பு புஷு, இப்படி போனால் யார் பக்கத்தில் வந்து போடுவாங்களா சாமி? பாம்பை பொட்டுக்குள்ள வச்சு கொடு, மாட்டை கட்டி போட்டு செலைத்த நோக்கம் வெள்ளேறும். செலைத்த நோக்கம்னா புரியுதா? முறைச்சு பார்க்கணும் காளை மாடு. செலைத்த நோக்கம் வெள்ளேறும், சொந்தளர் வாய பாம்பது மூசரும். மூசரும் பலிக்கு நீர் வரும்போது நுங்கையில் பாம்பு வேண்டாம் பிராணீரே, திருப்பகி தேவர். ஆகையினாலே இப்படி பாம்பு நின்றிருப்பான், புலித்தோலை கட்டியிருப்பான், தேவர் கூட்டங்கள் வரும், மான்மடு இருக்கும், சந்திரன் இருக்கும், விடையின் மேலே வருவான். இப்போ ஒன்று இப்ப தனியா வாரான் அவன், வெளியன்னு சிவருமானுக்கு வெளியன்னு, வெளியன்னு சொன்ன புரியுது உங்களுக்கு, வெட்ட வெளி, வெட்ட வெளி தன்னை மெய்யந்திருப்பார்க்கு பட்டயம் எது கிடிபுரம்பாய் என்பது குரம்பரிந்தர்வன். அது உருவிலாத பாலில் வெட்ட வெளியிலாடும் நாதனத்தை உனது ஞான பாத பக்தம் அடை வேணும் என்பது திருப்பூர். வெளியன்னா 36 தத்துவங்களும் கடந்தது வெளி ஞான வெளி, 36 கடந்தது ஞான வெளி, அதனால அவனுக்கு வெளியன்னு. அவன் வெளியில வரமாட்டான் ஜாமான், வெளியன் வெளியன் ஆனா வெளியில வரமாட்டான், வெளியன் தான் ஆனா வெளியில வரமாட்டான். இப்ப வெளியில வந்துட்டேன், அந்த கழுவிக்காக வெளியில. உடையின் மேல் உலகோரின்றி புனைந்துல குடித்தோல அடை உடையின் மேல் அசைக்குங்கச்சுரகமின்றி சடையின் மேல் மதியமின்றி தாங்கிய மடுமானின்றி விடையின் மேல் இன்றி நின்ற வெளியனை வெளியில் கண்டாள்.
2: வெளியனை வெளியில் சொல் நயம், சொல் நயம் உருநயம், சொல் நயம் உருநயம்னு கேட்டுக்க சொற்சுவை பொருச்சுவை. அதனாலே வெளியன் 36 தங்களையும் தாண்டி அப்பால ஆடுகின்றவன், அவனை வெளியில யாரும் காண முடியாது. வெளியந்த ஆனா வெளியில காண முடியாது. இப்ப அவன் வெளியில வந்து
3: அன்னையன தன்பாலின் அருள் சுரந்து வரு காளை,
2: காளை வர்றவன் காளை தான், 22 வயசு நான் பார்த்துக்கோ.
3: அன்னையன
2: தாய் போல அருள் சுரந்து வருகிறான், தாயை போல கருணைக்கு அன்புக்கு உறைவிடமா இருப்பது யாரு? தாய். அதனாலதான் தாய் சிறந்ததோ விளக்குதா, தாய கட்டாயம் கும்பிடணும், தினந்தோறும் கும்பிடணும் தாயே. விசேட நாளில் தண்ணி ஊற்றி பூ போட்டு அப்படி கும்பிடுவோம். அன்னையும் பிதாவும் தாய் மாதிரி யாரும் உபகாரம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அன்னையன இவன் எப்படிப்பட்டவன் செய்வான், தாயின் சிறந்த பால் நினைந்து விட்டு தாயினும் தாயை போல உபகாரம் பண்றேன்னு சொல்லலாமா செவருமான?
4: குட்டிக்காரமா சொல்றாரு, வாடிக்கை
2: தாய் உபகாரம் தான். ஆனா செவருமான் செய்யற உபகாரம் இங்கே அடையப்பா, பிறவி தூரம் தாயாக இருந்து எடுத்த பிறவி தூரம் தாயாக இருந்து தந்தையாக இருந்து எல்லா வகையான உபகாரங்களையும் செவருமான் செய்கிறான். இந்த பிறவிக்கு இந்த தாய், இன்னொரு பிறவிக்கு இன்னொரு தாய், அவை எல்லா பிறவிக்கும் தாயாக இருக்கிறான். அதனாலதான் தாய் சிறந்த.
3: அன்னையன தன்பாலின் அருள் சுரந்து வரு காளை தன்னை அழைத்து,
2: தாயை போல தொண்டு சுரந்து வருகிறான். அப்படிப்பட்ட அந்த வேலைக்காரனை கூப்பிட்டா, அந்த கிழவி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுது.
3: தன்னை அழைத்து என கலந்த கரை அடைத்து தருவாயோ,
2: எனக்கு அளந்த கடையை அடைத்து தருவாயோ என்றாள். அளந்த கரைனா பிறவி பெருங்கடலுக்கு இருக்கிற கரை, பிறவி பெருங்கடல். என்னை சத்தனாலாக அடைக்கின்றேன் அப்படி கரை அடைக்கிறதா எனக்கு வேலையே முக்கியமான வேலை. சௌர்மானம் செய்கிற வேலையில பஞ்சகிருத்தியங்களில் கரை அடைக்கிறதா ஒரு முக்கியமான வேலை. வேற எந்த சாமிக்கும் கரை அடைக்க தெரியாது. கரை அடையத்தில்னா பிறவி இல்லாமல் செய்து விடுவோம். பிறவி பெருங்கடலுக்கு கரை போடுறதுப்பா. வேற எந்த சாமிக்கும் பிறவி பெருங்கடல் அடைக்க தெரியாது. ஒரு ஆளுக்கு தான் தெரியும். தன்னை அழைத்து என கலந்த கரை அடைத்து தருவாயோ என்ன இசைத்த நாளாக அடைக்கின்றேன் என கண்ணை. இப்போது நீ எனக்கு தாய் போல இருக்கிற அவன் தாய் போல வந்தானாரு. இப்ப நீ எனக்கு தாய் போல இருக்கான்னு அவனே சொல்றான். என்னை இசைத்த நாளாக அடைக்கின்றேன் என கண்ணை பின்னை அதற்கு இடுங்கூலியாதன்றான் பெருமுதியாள். ஏன்னா அடைக்கிறேன் அதுக்கு என்ன கூலி தருவான்னு கேட்டான். ஏன்னா கூலியை முதல்ல பேசிக்கிறேன் இல்லது வேலையை செஞ்சுட்டு அப்புறம் கூலிக்கு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவு உடம்பு சொல்லி வீட்டுலாம் இருக்கிறது. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் உயிர் வேற தானே. அதனால முதலே பேசிக்கலாம். பின்னை அதற்கு இடுங்கூலியாதன்றான் பெருமுதியாள். விட்டிடுவேன் உனக்கென்றாள். இப்பொழுது ரெடியா இருக்கு. விட்டு தயார் சாப்பாடு ரெடின்னு போட்டிருக்கான் பாரு ஹோட்டல். அது மாதிரி புட்டு ரெடி. புட்டு ரெடியா இருக்கா? புட்டுடுவேன் உனக்கென்றாள் அதற்கு இசைந்து பெரும் பசியார் சுட்டிட நான் மிகம் இருந்தே. சரியான பசி, சரியான பசி, பசி நெருப்பம் போன்றது. சுட்டிட நான் மிகம் இருந்தேன். பசி வந்துருச்சுன்னா எத்தனை பறக்கும்? மானம் குலங்கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவமுயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லிய மேல் காமுகுதல் பத்தும் பசி வந்துட பறந்து. இவ்வளவு கட்டிக்காரன் பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டாதே கட்டிக்காரே. அதனால பசியினாலே நான் ரொம்ப மெலிந்து போனேன். பசின்னா உம்மாதிரி அன்புள்ள ஆன்மாக்கள் கிடைக்கல. அந்த பசி சாமி சாப்பிட்றது இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்றோம். சாப்பிட்டா ஆசாமி, சாப்பிடலன்னா சாமி. புரியுதா? நம்மளாம் ஆசாமின்னு பேர். சாப்பிடுவோம். சாமி உண்ணாது உறங்காது இருந்து ஆய் போட்டி சுட்டினான் மிக மெலிந்தேன் சுவைப்பிட்டில் உதிர்ந்த எலாயிட்டிடுவா. அது நான் இழைப்பாரி அந்த உதிர்ந்த விட்டெல்லாம் போடு. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் குண்ட கலப்பு தொண்டனுக்கு இருக்கும்ல கொஞ்ச நேரம் இழைப்பாறிட்டு அப்புறம் உன்னுடைய கரையை கட்டி போடுறேன்னு சொன்னேன். சொன்ன எப்படுறேன்னா கரை இல்லாதவன் சொன்னாங்க. கரையை கட்டி போடுறேன்னு சொன்னவே கரை இல்லாதவன். கட்டிடுவேன் நின்னுடைய கரை என்றார் கரை இல்லாரு. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணியை கரையிலா கருணை மாகடலை கரையிலா என் நிறந்து எல்லையிலாதானே. எதுலையே எல்லை கிடையாது. எல்லையினாலும் கரையினாலும் ஒண்ணுப்பா. கரை இல்லை விண்ணிறந்து மண்ணிறந்து விக்காய் விளங்குடியா என் நிறந்து எல்லையிலாதானே. எதுலையும் அளவில்லை. செல்வமா கல்வியா இசானாம் சர்வ வித்யானாம் அளவில்லை. ஆற்றலா அளவில்லை. அருளா அளவில்லை. புள்ளகளா அளவில்லை. சக்தியா அளவில்லை. புரியுதா? ஒண்ணுவோட அளவு கிடையாது. நமக்கு எல்லாமே அளவு. உயரமா அளவில்லை. பாதாள ஏழு நங்கள் சொற்கொழிவு பாதமலர் போதாறு படை முடியும். எவ்வளவு நம்ம ஆயிட்டு வீட்டெல்லாம் நம்ம பாக்கிறோம் இல்ல. நம்மளுக்கு இவ்வளவுதான் ஆயிட்டு இவ்வளவுதான் வீட்டுன்னு புரியுது. அவனது ஆயிட்டு வீட்டு எல்லாம் கிடையாது. அளவில்லை. எதுவும் அளவில்லை. கட்டிடுவேன் என்னுடைய கரை என்றார் கரை இல்ல. அதை சேர்க்கலாரு அந்த அவனிய நாயனார் புராணத்துல எல்லை இல்லவன் எரி துள்ளினால் என வகுண்டார். எல்லை இல்லவன், எல்லை இல்லாதவன், எல்லை கடந்தவன் அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் என்ன பண்ண அந்த புட்டை அள்ளி போட்டான். இந்த கட்டி கட்டியா இருக்கிறத வேண்டான்ட்டான். உதிர் புட்டு கட்டி கட்டியா இருக்குன்னா உங்களுக்கு வேகாம கூட இருக்கும். நல்ல சாப்பிட்டு ருசி கண்டவன் அது சிவருமான் கண்ணப்பருட்ட சாப்பிட்டு சேந்தனார்கிட்ட சாப்பிட்டு இங்கே வந்தீங்களோட சாப்பிட்டு பல இடங்கள் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல கட்டி கட்டியா இருந்தா உள்ளுக்கு மாவா இருக்கும். அதனால நல்ல உதிர் விட்டு உதிர் விட்டு துட்டு செய்யற பக்குவம் வேற. அதனால அந்த உதிர் விட்டெல்லாம் அள்ளி போடுந்தான் போடுந்தான். இந்த கந்த துணியை வச்சு வாங்கினேன். யாரும் வாங்குறது? அதான் பிரமேந்திராதியவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறத வாங்குறான். தில்லியடு சிற்றுண்டி குட்டி சிற்றுண்டி சிக்கடைந்த பொதினிக்கு பொதினா கட்டினி பொதினிக்கு அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றுட்டாள். அரைக்கசைத்த புள்ளியுடை துகில் நீத்தார் புறத்தானை விரித்தேந்தி உள்ளியதென்று அவள் அன்பும் உடன் கூட்டி அமுது செய்தார். நல்ல புட்டு அருமையா இரும்பசி உடையேன் அண்ணே இனிய விட்டு அடிப்பயாயில் குரம்பு கொண்ட அடைப்பன் யானை கோலரை முழுதும் என்ன கரும்புற துயின் மேலிட்ட பிட்டினை கரத்தாரலி விரும்பி இங்கே இறைக்கொள்வாய் என்றாலும் விருப்பம் கள் கூற்றடம் கமலபாதர் குறுந்துணி கரிய சீரை ஏற்றிடும் புட்டு வாங்கி இன்புற அமுது செய்து மாற்றதும் பசியை அன்னே மாற்றினை இனி போய் வைக ஆற்றின் கூற்றில் உண்டாம் அருங்கரை அடைப்பன் என்றார். உன் பக்கம் போய் நான் அடைச்சு விடுறேன் அப்படின்னா நன்று நன்று இன்னும் அன்னே நயந்து விட்டளித்தல் ஒன்று சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் புட்டு போடு ஏன்னா அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு களைப்பு வந்துடலாம் இடையில சாப்பிட்டுக்க நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்ட. வெந்து நம் துணியை துணிந்த சீரை வெந்து நம் துணிந்த சீரை ஏற்றது நிறைய வாங்கி தின்று தந்த அலைநீர் வைகி செடுங்கரை அதிர்ந்து சென்று குன்றனும் தவத்தாய் நான் கோலரை காட்டுவேன். கழுவியும் கூட்டிகிட்டே போனேன். உன் பக்கம் காட்டுவோம் ஏன்னா இடம் தெரியணும் இருந்தாலும் தெரியாது புதுசு அதனால அந்த இடத்தை காட்டு அப்படின்னு கிழவியும் கூட வந்தா அதை காட்டினான். மெய்த்தவம் புரிவாரதம் மின் விழுப்பமுக்குடைய அன்னை இத்தடம் கரைய வல்லே எம்பினி அடைப்பா என்பை பைத்தவெம்பகு வாயனாகும் பனிமதி பாதி கொண்ட கொத்துடன் முடிக்கவளா கோலரை அடைக்கலுற்றார். நேராக போனான் அந்த கணக்கப்பிள்ளைகிட்ட போனான். கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை இருக்கார்ல அது கணக்கப்பிள்ளை போட்டுருப்போம்ல அந்த கணக்கப்பிள்ளைகிட்ட போனான். ஐயா கணக்க பிள்ளையா நீங்கள்? ஆமாம் ஆமாம். ஆ ஐயா பேர் எழுதிங்கண்ணா. பேர் பேர் கொடுத்துட்டான். என்ன பேர்னு கேட்டாங்க. என்ன பேரியா அப்படின்னா வந்தியாள். வந்தியாள் எழுதி பேர் வந்தியாள். வந்தியாள் அந்த கிழவிக்கு ஆள் அதே இடறி தரு வருங்குடிங்கை தடங்கரையும் வந்தியாள் வந்தியாள் என்றேட்டில் வரவித்து புந்தியால் உரையால் நூர் பொருளினால் அளப்பரிய அந்திவான் மதிச்சடையார் கரையடை போராயினோம். தந்திவாய் மறுப்படை தந்தினா யானை தந்தங்கள் எல்லாம் அந்த வந்துகிட்டு இருக்குதா இதுல வைய நதியில தந்திவாய் மறுப்படறி தருங்குடிங்க தடங்கரையில் வந்தியால் வந்தியால் என்று ஏற்றில் வரவித்து புந்தியால் உரையால் நூல் பொருளினால் அளப்பரிய அந்திவான் மதிச்சடையார் கரையரை போராயும். கரை நல்லா அடைச்சார். எப்படி அடைச்சாருமா? பேப்பர் மண்ணு கூடையில கொட்டுவார். அப்புறம் சும்மாடு சுற்றி தூக்கி வைக்கிறது. தூக்கி கொண்டு போய் அந்த கரையில் அப்படி லேசாக தூவணும். அதுக்கு மேலே ஒரு ரெண்டு தொட்டு அங்கிட்டு கொண்டு போய் தூவன முற்பாடு களைப்பாக இருக்குன்னு போய் படுத்துக்குவார். அப்புறம் அந்த பிட்டு இருக்குவார் அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவார். அப்புறம் அந்த கிழவியும் இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேலை ஒழுங்கா செய்யறானா என்னான்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கிழவியும் பாவம். இவன் பேசுனது வந்தது பார்த்ததெல்லாம் அந்த கிழவிக்கு சரியான நம்பிக்கை இல்லை. இவன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த கிழவிக்கு தெரிஞ்சு ஒரு அனுபவம் உள்ள கிழவி தானே பேச்சிலேயே தெரியும் இல்லை இவன் சரியா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு கூட வந்துருக்குறான். பாட்டி கவலைப்படாது நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் ஒன்னா நம்பரை அடைச்சு கூட உன் பங்கு அப்படின்னு. என்னப்பா நீ சரியா அடைக்கலன்னா ராஜா வந்து கோவிச்சுக்குவானே காவலெல்லாம் கோவிச்சுக்குவாளே அப்படின்னு அதை சொல்றாரு. வேற்பர் மெய் இடைப்பர் போல மென்று விட்டுறதா நாவில் பார்ப்பர் அவ அன்னை தன்மே பரிந்து அருப்பாரு செய்வார். அந்த கடவியே அருப்பார்வை பார்த்தா அவளுக்கு நயன தீட்சை கிடைச்சு. நயன தீட்சை கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு பாசம் எல்லாம் போயிடும். பாசம் போயிருச்சுன்னா சிவலோகம் போகும். சிவலோகத்துக்கு அவளை அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கிறார். பிட்டு நன்று என்று கூறி பெற முடியும். பிட்டு அருமையா இருக்கு. வேலை செய்து பிட்டு சாப்பிட்றாப்பா. யாருங்க வேட நிட்டமன் தசையில் சால ஈசனுக்காதன். இந்த பிட்டு எப்படி தெரியுமா? அந்த கண்ணப்ப நாயனார் திருக்காலத்தில் அந்த காலத்திய பொருள் கொடுத்தாரு பாரு, அந்த மாமிசம், அதை கூட நல்ல ருசியா இருக்கும். இட்டம் என்று அசையச்சால ஈசனுக்காமி என்பர் கொட்டுடன் கவிழ்த்த கூட கொண்டு நின்று ஆடல் செய்வார். அதனால அந்த தலையில கூடையை வச்சுட்டு வெறும் கூடையை வச்சுட்டு ஆடுறோம். வெட்டி மண் குவிப்பார் ஓடி வரைந்தடி பாய்ந்து விடும். மண்ணை குவிச்சு வைக்கிறது. அதுக்கு மேல அந்த புட்டை இருக்குது பாரு, அந்த புட்டை இந்த வேலை செய்யற ஜனங்கள்லாம் இவன் ஆடுறதையும் பாடுறதையும் பார்த்து கூட ஜனங்கள்லாம் வேலையை நிறுத்தணும். அந்த ஜனங்களும் சரியா வேலை ஆடல் பாடல் இல்ல கிட்டிக்காரன் இல்ல, ஆடல்லையும் பாடலையும் கிட்டிக்காரன் இல்ல, ஆடுறதானே வேலைய. ஆடுறதையும் பாடுறதையும் பார்த்தா ஜனங்களுக்கு வேலை செய்ய மனசு வருமா? அந்த ஆட்டம் எப்படி இருக்கும், அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நான் கண்ணார பார்த்தவர்கள், கண்ணார வையக்கரையில் பாரு. அப்புறம் இந்த புட்டு என்ன பண்றது, இந்த கொஞ்சம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு வேலை செய்யும். எல்லா வயிற்று பாட்டுக்கு இந்த பாடு, இந்த கொஞ்சம் சாப்பிடும், கொஞ்சம் போறது சாப்பிடாம ஏன் இந்த மாதிரிலாம் பாடு புட்டு கிடக்கு, இந்த சாப்பிடும் அப்படின்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு கொடுப்பானா, புட்டை புட்டு புட்டு கொடுப்பானா. அது அந்த வேம்பத்தூரார் புராணத்தில் சொல்றாரு, ஏழை ஏதாவது உயர்ந்த பொருள் கிடைச்சதுன்னா பண்புடையவர் அன்புடையவர்களாக இருப்பவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவர் சொல்லலாம் தலை. அதை சொல்றாரு, இனியன பெற்றால் நல்லோர் எவர்க்கும் விட்டு எவர்க்கும் இட்டு அயில்வதல்ல, தனி அயில் அயிலார்கள் என்று தனியா சாப்பிட மாட்டாங்க. சாற்றுவார் பழையோர் என்று கலவிய வட்டப்பிட்டு கை கொடு புட்டு புட்டு வினைவட சுமக்கும் கூடி வேலையால் யாருக்கும் இருந்தான். எல்லாத்துக்கும் அவன் புட்டு கொடுத்தான். அது வாங்கி சாப்பிடவங்களுக்குலாம் எவ்வளோ யோகம், புட்டு சாமி கையில வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு. ஆகையினால இப்படி கரை அடைக்கிறாரு, அடைக்கிறாரு கரையில் வேலையெல்லாம் செய்யல, ஆடலும் பாடலும் ஜாலியாக பொழுது போகிறார் ஜாலியாக. அதுக்கு மேலே பூர்த்தி பூர்த்தி மண் அடைக்கிற வேலை. சிவ சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.

ஹரஹர ஹரஹர அம்பலவானா பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா ஆரூரானை காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தி ஆழ்வாய் சிறூர்தில்லை தாண்டவஞ்சையும்

0: வான்முகில் வளாது வீகம் அழிவளம் துறக்க மன்னம் கோன்முறை அரசு குறைவிராசிவாழ்க நான் மறையலங்கடுவங்க நத்தமும் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமல்லா நம பார்வதி பதே.
1: ஓம் நமசிவாய். ஷைகுண்டா.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: வணக்கம்.
3: உங்கள் மூவருக்கும் என்னுடைய வணக்கம்.
2: சொல்லுங்க.
3: என்னுடைய பேர் வண்ணன். நான் குபேர கடவுள் என்றால் யார் என்று கேட்க
2: விரும்புகின்றேன்.
3: மற்றது சென்னையிலே இப்போது எல்லோரும் ஹொடா என்று அழைக்கப்படுகின்ற லாஃபிங் புத்தாவையும் குபேர கடவுளையும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். இது பணம் செய்ய உதவுமா என்று கேட்க விரும்புகின்றேன்.
4: நல்ல நல்ல ஒரு கேள்வி. வண்ணனுடைய அருமையான கேள்வி. குபேரன் என்பவர் யார்? இந்த லாஃபிங் புத்தா என்பவர் யார்? குபேரன் என்பவர் ஒரு இவரை சொல்லுவார்கள் எண் திசை கடவுள் ஒருவர்.
2: ஓஹோ, குபேரன்
4: எங்களுடைய சொத்துக்கு வட திசைக்கு அதிபதி. இந்த லார்ட் ஆஃப் தி நார்தர்ன் டிரெக்ஷன் வந்து குபேரன். நாங்கள் அட்டசிக்கு பாலர்களை வழிபடுகின்ற பொழுது அப்போ அதுக்கு அவர் அதிபதி. அதே மாதிரியாக செல்வத்துக்கும் சிவன் அவரை அதிபதியாக வைத்திருக்கின்றார்.
2: குபேரன்
4: அதே அது செல்வத்தை கொடுக்கின்ற ஏஜென்ட்டாக வைத்திருப்பது லக்ஷ்மி. அது கொண்டிருக்கிறது
2: ஏஜென்ட்.
4: குபேரன் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கும். குபேர நிதி என்று சொல்கிறது குபேரன். இதுதான் எங்களுடைய இந்து சமய பாரம்பரியத்திலேயே இந்த குபேரனுடையது. இவருடைய வழிபாடு அஷ்டதிக்கு வழிபாடாக எங்களுடைய சைவாலயங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறை அனுஷ்டானம் பண்ணி முடித்தோடனே எழுப்பி நின்று ஒவ்வொரு ஓம் இந்திராயணமக, ஓம் அக்னேயனமக, எல்லாம் ஓம் ஜமாயனமக, ஓம் நிருதயனமக, ஓம் வரணாயனமக, ஓம் வாயுவேனமக என்று சொல்லி ஓம் குபேராயனமக என்று வடக்கு, அப்புறம் ஓம் ஈசானாயனமக என்று வடகிழக்கு, இப்படி ஒரு சுட்டு அஷ்டதிக்கு பலர்களை சுற்றி வணங்கி பிறகு ஓம் பார்வதி சமேத பரமேஸ்வராயனமக என்று நமஸ்காரம் கீழே விழுந்து பண்ணித்தான் முடிக்கிறது. அப்போ எங்களுடைய நித்திய வழிபாட்டிலே உண்டு. அதே மாதிரி கோயிலில் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு பூஜை உண்டு. அவர்களுக்கு கும்பம் வைப்பார்கள். அவர்களுக்கு அந்தந்த இடங்களில் அந்தந்த ஜாகங்கள் கிரியகளில் அவர்களுக்கு வந்த இது உண்டு. இந்த வழிபாடு சைவத்திலே எங்களுக்கு நெடுகவே இருக்கின்றது. அப்போ அவர்கள் அந்த திக்குக்கு அவர்கள் எங்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள். அந்த திக்குகளில் இருந்தவர்களை இன்னல்களை போக்குகிறார்கள். அதோடு குபேரன் நிதிக்கு அதிபதியாக இருப்பார்கள். அதுக்குரிய கிருபையும் அவருக்கு கூட வருகின்றது. அடுத்தது லாஃபிங் புத்தா. அப்போ அவரை கொண்டு வந்திருக்காள். இது வந்து சீன தேசத்து மரபு.
2: அப்போ
4: என்னென்று கேட்டால் சீன தேசத்து மரபிலே புத்தர் வந்து ஒரு சன்னியாசி. அவர் சகலமும் துறந்து தான் போனவர். ஆனால் வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் துறந்து போக இயலாது. அப்போ சொல்லுவார்கள் சில இடங்களில் வந்து வீட்டிலே வந்து நாங்கள் பொதுவாக அவருடைய மனையடி சாத்திரம் என்று இருக்குது. அவருடைய மனையடி சாத்திரம் ஃபெங்ஷன். இப்போ வீட்டிலே சில விதமான அமைப்புகள் இருந்தால் அது அவர்களுடைய

0: வீட்டிலுள்ளவர்களை மனநிலையை அந்த நிலைக்கு கொண்டு வரும். உதாரணமாக நாங்கள் பொங்கல் கொண்டாடி இருக்கின்றோம். பொங்கல் கொண்டாடுவது ஒரு விஷயம் இருக்காது, அறுவடை திருவிழா, மற்றது தேங்க்ஸ் கிவிங் டே, சூரியனுக்கு, உழவர்களுக்கு, விவசாயத்துக்கு எல்லாம் சொல்லி. ஏன் அதை பொங்கவனும் சும்மா சமைச்சிருக்கலாம் தானே தங்க, அதன் பானைக்கு வழியில பொங்கி தோணும் ஒன்று கேள்வி வருகின்றது இல்லையா? புதுமனை புகுகின்ற பொழுது கூட பொங்கி ஊத்துறது, பொங்கல் பொங்கல் பால் பொங்கி. இது ஏன் என்று கேட்டால் என்றால் அந்த பொங்கி நிறைந்து வழிகின்ற வேணும், என்ன வேணும்,
1: எல்லாமே
0: எல்லா வளங்களும் அந்த இது. அப்ப எல்லா வளங்களும் இருக்குதோ இல்லையோ அது வேற, அது இட்ஸ் கிவ்ஸ் யூ த ஃபீலிங் அண்ட் மென்டாலிட்டி ஆஃப் ஆல் த கண்டென்ட்மெண்ட். அது நிறைஞ்சு வளைஞ்சிருக்கிற ஒரு ஃபீலிங்கை தரும் பொங்கல் பொங்கினா புதுமனையில். அதே மாதிரி எங்களுடைய வீட்டில் படம் வச்சிருப்போம், பார்த்தா லட்சுமி இருப்பா, அப்படி கொட்டி கொண்டு இருப்பா, கையால் காசு கொட்டி கொண்டு இருக்கும். வீட்டில் அரைச்சதும் இருக்காது, ஆனாலும் கூட ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், லட்சுமி இருக்கிறது. அதை பிள்ளை அரைப்பாருங்க எப்படி இருப்பார், வெளி சபி தொங்கி வழிஞ்சு நிரம்பி பொங்கி கொண்டு இருப்பார். மார் ஒரு பக்கத்தால் தங்கி கொண்டு இருக்கு, வண்டி ஒரு பக்கத்தால் பிதுங்கி கொண்டு இருக்கு, இப்படி அப்படியே சபியா இருப்பார். பார்த்தால் அப்படியே நிரம்பி வழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் மென்டலி சைக்காலஜிக்கலி டியூனிங்,
1: மனநிறைவு,
0: அவர் மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி அண்ட் தி வேஸ். இட் கிவ்ஸ் யூ தி ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், இட் கிவ்ஸ் யூ தி ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ், இட் கிவ்ஸ் யூ தி ஃபீலிங் ஆஃப் ஒரு ஒரு நிறைவு அதை தருகின்றது. இது சில உருவ அமைப்புகள் சில வழிபாடுகளுக்கு உண்டு. அப்போ இது அப்போ இந்த விதத்திலே பார்த்தால் எங்களுக்கு பிள்ளையார் லட்சுமி இருக்கு. சீனர்கள் இதே மரபிலே பார்த்தார்கள், பௌத்த மரபு, புத்தரை ஒரு சபியாக வச்சு பின்னுக்கு ஒரு சாக்கு மூட்டை நிறைய கோல்டு கொண்டு வரதா வச்சு வச்சிருக்கிறார்கள். இட் கிவ்ஸ் தம் தி ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ்.
2: இது சீனர்களுடைய
0: மரபு. இப்போ சீன தேசத்து மரபுகள் மனையடி சாத்திரங்கள் இந்தியாவில் வந்து ஃபெங்ஷை எல்லாம் வந்த உடனே எங்களுடைய வாஸ்துவிட இருந்தால் சீன வாஸ்து வந்தது. அதாவது இதை மரபி நாங்கள் உடனே அவரை குபேரராக்கி ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி அவர் வைக்கிறார். உடனே நாங்கள் சீனர்களுக்கு இவர் குபேரர் மாதிரி, இப்போ நாங்கள் உடனே குபேரசாமியை கொண்டு வந்து அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவரை வச்சு இப்படிப்பட்ட சில புதுமையான வளமகள் புகுந்து கொண்டன. அடுத்தது எல்லா செல்வத்துக்கும் மதிவது இறைவன், ஈசன் என்ற பெயர். ஈசன் என்றால் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி, அவரை சொல்லுவார்கள். சென்றடையானை குபேரனுக்கெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார், அவருடைய தவத்துக்கு அவருடைய பலனுக்கு கொடுத்தார். லட்சுமிக்கு அந்த பதவியெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார். இறைவனுக்கு ஒருவரும் கொடுப்பதில்லை, அவர் தேடிப்போய் அடைவதில்லை. திரு என்றால் செல்வம், சென்றடையாத திருவுடையானை என்று இறைவன் நன்றுடையானை என்ற பதிகத்திலே வருகிறது. அப்போ அவர் எல்லா இதுக்கும் அவர் தான் அதிபதி. ஈசா உபனிஷத்தன் இருக்குது, அந்த முதல்வர் ஈசா வாஷம் இதம் சர்வம் என்று தொடங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே இறைவனுடையது. There's nothing is mine and yours, Thanga. நாங்கள் சும்மா லீஸுக்கு எடுத்துட்டு அப்படி இருக்கிறோம்.
1: இதுக்கும் பெரியும்
0: அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வழிபாடு செய்தால் ஒழுங்க லீஸ் கட்டுறீரன்னு அர்த்தம். நீர் வழிபாடு செய்யாம இருந்தீங்க, நீர் கள்ளமா
2: இருக்கிறீர்.
0: இப்ப எல்லாவற்றையும் உறவனுக்கு அர்ப்பணித்து போட்டு அனுபவிக்க வேணும் எல்லாவற்றையும். நல்லது. அப்போ பொதுவாக வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்தையும் இறைவனுக்கு நினைச்சு அர்ப்பணிக்க வேணும். அப்போ மூன்று விதமான அர்ப்பணங்களை எங்களுடைய ஆகமங்கள் சொல்லுது. சிலது வந்து நாங்கள் அனுபவிக்க முதல் புதுமென குடி போகிற முதல் கொண்டு வரது சுவாமியை
1: தானே.
0: அந்த வீட்டில் வந்து பெரியறை சுவாமிக்கு வைப்போம், பெரியறை சின்னரை இல்லை பெரியறை. இப்ப எல்லாம் பழக்கம் மாறிட்டு ஆனால் பெரியறை தான் வளமையாக வைக்கிறது சுவாமிக்கு. அப்போ அவருக்கு தான் முதல் வீட்டில் விளைச்சல் வந்தால் முதல் விளைச்சல் அதுபோல் தைப்பூசத்தண்டு கதிர் எடுத்து முதல் கதிர் அது வந்து அவருக்கு தான் கொடுக்கணும், புதிர் எடுத்து பொங்குறது அதெல்லாம் அவருக்கு. அதே மாதிரி வீட்டில் மாடு கண்டு போட்டால் ஐந்து நாள் கழிந்து முதல் பால் அவருக்கு
1: வச்சிருக்க.
0: அப்படி எல்லாம் அங்கே கொடுத்து தான் நாங்கள் அனுபவிக்கிறது வளமை. கல்யாணம் முடித்தால் விசிட் எல்லாம் போக வந்து முதல் குழந்தை பிறந்தால் முதல் விசிட் அங்கே எல்லாம் அங்கே எல்லாம் அவருக்கு கொடுத்து தான் அவருக்கு காட்டி தான் அனுபவிக்கிறது. பட் இது அது ஒன்று முதலே. ரெண்டாவது இருக்கிறது வந்து என்னென்று கேட்டால் அடுத்த மரபன் கேட்டால் அனுபவிக்கும் போது அர்ப்பணிப்பது. தண்ணி குடிக்க சிவா
1: கொஞ்சம் எடுத்து வைக்கிறது,
0: எடுத்து வைக்க தேவை. தண்ணி குடிக்க எல்லாம் சாப்பாடே முதலே செய்ய வேண்டும். மற்றபடி மச்ச மாமியம் சாப்பிடாரு அப்படின்னா சொல்றது நன்றி இரவாண்டு போட்டு சாப்பிடுங்க, வேறு என்ன செய்கிறது, சைவ சாப்பாடு சாப்பிடாரு அப்படி. அப்ப இவர்கள் வந்து மற்ற தண்ணி குடிக்கும் போது அப்ப ஆகமத்தில் விடுத்தல வாக்கு சாப்பிடுக்க அந்த மரபு எனக்கு ஒரு சிவா. அவ்வளவுதான், சிலது அனுபவித்த பிறகு அர்ப்பணிப்பது உண்டு இருக்கு தங்க. அது என்னென்னு தெரியுமோ, சிலதை அனுபவிச்ச பிறகுதான் அனுபவிக்க முதல் அர்ப்பணிக்கிறீர்கள். அதுக்கு ஆண் பெண் போகத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல நீங்கள் மூட்ல இருக்கேக்குள்ள இறைவனை கூப்பிட்டு தங்கா. அப்ப எவ்வளவு பிராக்டிக்கலாக ஆகமத்துல சொல்லி இருக்கு பாருங்கள். அப்ப எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து அனுபவிக்க வேண்டும். அடுத்தது செல்வம் வருவதை பற்றி கேட்கின்ற செல்வம். செல்வம் வாழ்க்கைக்கு தேவையானது, ஆனால் அவரவருடைய கர்ம விதப்படி அது
2: வரும்.
0: பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடென்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது. அனுபவிக்கணுமே தங்கா. ஊர்ல நல்ல மாளிகை போல வீடு இருக்குது, எல்லாம் விட்டுட்டு யுத்தத்துல ஓடி வந்தாச்சு கனடாக்கு. இங்க வழி இல்ல, இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறோம், இருந்தும் அனுபவிக்க முடியலையே. ஊர்ல இருக்கிற வரைக்கும் அங்க 100 ஏக்கர் காணி இருக்குது, ஒரு கோடி தொகுத்தானும் துய்த்தல் அரிது. அவன் வகுத்தபடி அல்லாமல் நீங்க கோடி கணக்காக வச்சிருந்தாலும்
2: அனுபவிக்கலாம்.
0: திருக்குறான் ஒரு வாக்கியம் இருக்குது, நீ உண்ணுகின்ற ஒவ்வொரு தானியத்திலும் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று ஒவ்வொரு தானியத்திலும் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் அழகாக சிவப்பிரகாரத்தில் சொல்லுவார், ஊழ் அல்லது உணவாக உமக்கு விதிக்கப்பட்டது எல்லாம் உமக்கு வராது. ஊழண்டா விதி, விதிக்கப்பட்டது மட்டும்தான் வரும் தங்கா, அதை விட ஒற்று பெருக்க வராது. அப்ப பேரிழவு இன்பமோடு பிணி நோய்கள் மூப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வயசு போறதில்ல. சிவனேசன் ஆசிரியரை பார்த்தா எவ்வளவு இளமையாக இருக்கின்ற இல்லையா, அப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி வயசு போறேல. ஒருவர் 50ல பார்த்தா 80 மாதிரி இருப்பார், 80ல பார்த்தா 40 மாதிரி இருப்பார். இப்ப மூப்பு சாக்காடு, எப்படி சாக போறோம், த மோட் ஆஃப் டெத், எங்கு சாக போறோம், பிளேஸ் ஆஃப் டெத், டைம் ஆஃப் டெத், அது எல்லாமே ப்ரீ டிட்டர்மின். 6 விஷயம் முதலே டிட்டர்மின் பண்ணியாச்சு. அதில் இதில் அலட்டிக்குள்ள தேவையில்லை, எனக்கு கிடைச்சது வந்தே தீரும். ஆகவே அது முட்டு முட்டு இருந்தால் நீங்கள் இறைவனிடம் அன்றாட இதை கேட்டுக்கொண்டால் அந்த மில்லங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீரும். அவ்வளவுதான், அவரவர் கர்ம விதி எப்படி தான் நடப்பது. அதனால் இந்த கர்ம விதியை உடைப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. அவ்வளவு வறுமை, அவ்வளவு கடன், அவ்வளவு துன்பம், செல்வத்தாலே செல்வம் என்னத்துக்கு தேவை, வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு
1: போகணும், சேர்த்து வைக்கவில்லை.
0: அட்லிமேட்டு தங்கா, நான் சோறு தான் சாப்பிட போறேன், ரெண்டாவது விளையாட் சாப்பிட்ற வயசு இல்லை. என்னுடைய மகன் சில வேலை செகண்ட் பிளேட் சாப்பிடலாம். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் உடுப்பு எடுத்துருக்குறோம் இல்லையாமா, என்னட்ட கூட இருக்கண்டா போல. நான் 60 அடி கட்டிலையா படுக்கிறேன், ரெண்டு பேரும் 6 அடி கட்டில தான் படுக்கிறேன். கொஞ்சம் கிங் பெட் பண்ணா கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கே நீந்த ஓட்டம் தங்கா, இதுக்கே நீந்த ஓட்டம். அல்டிமேட்லி உண்பது 4, உடுப்பது 4 முளம். அவை அர்ச்சனா 9 4 உடுப்பது 4 முளம். அப்ப இதுக்கே இந்த ஓட்டம், வை ஷுட் வி டு திஸ் ரெட் ரேஸ். அவ பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க ஓடும். அல்டிமேட்லி பேசிக் நெசசரி வந்து டெய்லி ஃபுட், ஏ ஷெல்டர் அண்ட் குடும்பஸ்தனண்டால் இருந்து பிள்ளைகள் அந்த படவியை படிப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வசதி, அவ்வளவு தான், வெரி பேசிக். அதுக்கு மேல தந்தால் இறைவனை நெச்சக்கொண்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து நன்றி சொல்லி ஜீவிக்க வேணும். அதுதான் அங்கே நடக்கிறது. அப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் பிளான் பற்றி கதைச்சார். இப்பெல்லாம் RRSP போடுற காலம் கதை கதைச்சார் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு கிட்ட இப்படி இல்லைன்னு சொல்கிறார், அக்கௌண்ட் அப்படி சொல்கிறார், இது இப்படி சொல்கிறார் என்ன சொன்னேன். நான் சொன்னேன், நான் நோ ஃபுரட் சூப்பர் மார்க்கெட்ல தான் சாமான் பண்ணுறேன், என்ன ஒரு முறை போனா ஒரு கிழமை குறக்கா போனா 200 ரூபாய் தான் முடியுது முழு குடும்பத்துக்கும், கொஞ்சம் வயசு போனா கொஞ்சம் மறந்து செலவு வரும், அவ்வளவுதானே. இதுக்கே இந்த பாடுபட வேணும்,
1: அது சரி.
0: யூ டோன்ட் நீட் toil that much. And we are in a country that will look after even after the basic needs will assured. இப்ப இலங்கையில இந்தியால இருக்கிற ஆள் பண்ணா கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப சில வேலைகள்ல என்னது கேட்டா ரன்னிங் இஸ் நெசசரி. நான் வைத்தியராக இருக்கிறபடியினால கொஞ்சம் காசு உணவும் சேர்த்து வச்சிருக்கிறதால சொல்றேன், ரன்னிங் இஸ் நெசசரி டு நோ ரன்னிங் இஸ் நாட் நெசசரி. ஒரு வாழ்க்கையில வந்து சொல்றது எஜுகேஷன் ஆல்சோ, எஜுகேஷனா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், வெல்தா இருக்கலாம், ஆல் தீஸ் ஆர் டூல்ஸ் இன் அவர் லைஃப், நாட் அவர் கோல்ஸ். அவர் கோல் வந்து லைஃபை வாழ வேணும்.
1: அதான் கோல்,
0: வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்றதுதான் எங்களுடைய கோல். அதுதான் வள்ளுவர் முழக்கம் எங்களுடைய வேதங்கள் வரைக்கும் சொல்லுது, அறம் பொருள் இன்பம் வீடு, நான்கு விஷயம் வாழ்க்கையில். அறம் நல்ல தர்மம் செய்து நல்ல வழியில வாழ வேணும். பொருள் பொருள் தேடி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வடிவா செய்ய வேணும். அது பீப்புள் மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், சோசியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வரும். அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வேணும். இன்பம் கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்க வேணும். தங்க ஓடி ஓடி உழைச்சி போட்டு ஒன்றும் அனுபவிக்க அப்படின்னு செய்கிறது அனுபவிக்க வேணும். வீடு என்பது எங்களுடைய வீடு வீடு மோட்சத்துக்குரிய வழிகளையும் பார்த்து கொள்ள வேணும். இந்த நாலு விஷயம்தான் வாழ்க்கையில கோல்ஸ், மிச்சம் எல்லாம் டூல்ஸ் தங்க.
1: இங்கே ஒரு இந்த சொர்க்கத்தை பற்றி பல கேள்விகள் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ சொர்க்கத்தை பற்றி பலரும் இப்போ அரிய முனைவர்கள் போல தெரிகிறது. சொர்க்கத்தை பார்த்து வந்ததாக சில பேர் கூறுகிறார்கள். பல நாடுகளிலும் இது நடந்துள்ளது. இதில் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து சென்றவர்கள் யமதர்மன், சித்ரகுப்தன் போன்றோரை பார்த்ததாகவும், அமெரிக்காவில் இருந்து சென்றவர்கள் இயேசுவை பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? தயவுசெய்து விளக்கவும்.
0: நிச்சயமாக நான் நினைக்கவில்லை எந்த ஒரு சமயத்திலையும் இந்த வேறுபாட்டுக்கு காரணம் கூட முடியாது. இப்போ அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் இது பொய்யன்றுவார்கள், இவர்களை கேட்டால்
3: அது பொய்யன்று.
0: எங்களுக்கு இந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு இடத்தை சுவர்க்கமாக சொல்லுவது கிடையாது. சுவர்க்கத்திலேயே எத்தனையோ விதம் வந்து டெஸ்டினேஷன்ஸ் வந்து நாட் ஒன் மெனி ஃபோல்ட். அதுதான் எங்களுடைய விளக்கமாக இருக்கின்றது. இப்போ டெஸ்டினேஷன் மெனி ஃபோல்டாக இருக்கிறபடியினால எங்களுக்கு சுவர்க்கத்திலையும் வந்து வேறு வேறு சுவர்க்கங்கள் உண்டு. உதாரணமாக பொதுவாக சுவர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சொல்வது என்று கேட்டால் இந்த இந்திரன் இருந்து அரசு புரிகின்ற சுவர்க்கம், இதுதான் எங்களுடைய இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சுவர்க்கமாக இருக்கின்றது. இந்த இந்திரன் இருந்து அரசு புரிகின்ற சுவர்க்கம் என்றால் தேவேந்திரன் இருக்கின்ற சுவர்க்கம், அதைத்தான் நாங்கள் சொல்ல
1: இந்திரலோகம்,
0: இந்திரலோகம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த இந்திரலோகத்திலேயும் கூட எத்தனையோ விதமான சொர்க்கங்கள் இருக்கின்றன என்ற கருத்து காணப்படுகின்றது. அது ஒரு சொர்க்கம் அல்ல, அதிலே பல விதமான எத்தனையோ கோடிக்கணக்கான சுவர்க்க லோகங்கள் இருக்கின்றன. அது எங்கே இருக்கின்றது என்ற விவரங்கள் எல்லாம் எங்களை இதெல்லாம் இருக்கு. அப்போ சொர்க்கத்திலேயே தேர் ஆர் மெனி மெனி பிளானட்டரி சிஸ்டம் இருக்குது. அப்போ அதில் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் என்னென்று கேட்டால், அதில் புவர்லோகத்தின் நலத்தகையை தொகை 15 இலக்கமாகும். பூலோகம் எங்களுடைய கேலக்ஸி, அது தெரியும். எங்களுடைய பூலோகம் என்பது எங்களுடைய கேலக்ஸி. இது வந்து நாங்கள் சொல்லுவோம் மில்கி வே அண்டு ஆகாய கங்கை அண்டு. இந்த பூலோகத்திலேயே கிட்டத்தட்ட 2000 to 4000 பில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் ஆகுது. இது ஒரு பாய்ச்சுருள் மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு அச்சு இருக்குது, நடு அச்சு, அதுதான் மேரு. இதை சுத்தி இப்ப பூமி சூரியனை சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது, பூமியோட சேர்ந்து மற்ற கிரகங்களும் சுத்துது, சூரியன் சும்மா இருக்குதா அதுவும் சுத்துது. அதுவின் அச்சு வந்து இந்த கேலக்சியை சுத்தி இருக்குது, அந்த நடு அச்சை சுத்தி சுத்து, அந்த அச்சு தான் மேரு. அதை அவர் க்ராஸ் பண்ண மாட்டார். இப்படி இந்த கேலக்சி இருக்கு தானே, இந்த கேலக்சியே பிறகு ஒரு பெரிய அச்சை சுத்தி சுத்துது. அப்ப உலகம் முழுக்க இருக்கிற அண்டத்துகதிகள் எல்லாமே மையமாக சுற்றுகின்ற அச்சுத்தான் மகாமேரு. இது மேரு என்றால் அது மகாமேரு. இப்ப அதான் சொல்லுவார்கள் மேருவே க்ராஸ் பண்ணாது. உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு. திருமுருகாற்று படையில வரும் இந்த சூரியன் வந்து மேருவை வலம்
1: வருதலால்,
0: மேரு வலம் வருதலால் என்று சிலப்பதிகாரத்தில் கூட வரும். கந்த இது மேருவை வலம் பெறும். நாங்கள் ஜபம் பண்ணுகின்ற பொழுது இந்த நடுவிலே இருக்கின்றது பெரிய மணியை மேறு மணி என்று சொல்லுவோம். வினவே க்ராஸ் தட் வகையன்ஸ் இதில் எண்ணிக்கொண்டு போனவென்றால் 54 108 மணி எண்ணிக்கொண்டு போனவென்றால் அந்த மணி வந்தவுடனே பிறகு மற்ற பக்கமாக மறைத்து வாங்கி எண்ணுவோம். யூ ஷுட் நெவர் க்ராஸ் த மேரு. இதெல்லாம் கொஸ்மாலஜி, இது அண்டவியல் விஞ்ஞானம். அப்போ அந்த மேர இருக்குது, இந்த இது இருக்குது, அப்போ இந்த ஆக்சிஸ், அப்போ இந்த பூலோகம் இப்படி இருக்குது. இந்த பூபோலோகத்துக்கு அடுத்தது புவரலோகம், அது 15 லட்சம் இருக்காம் புவர்லோகத்தில். தொகலடு சேர்ந்த அருமை பதத்தின் மீது சுவர்லோகம், அதுக்கு மேலே சுவர்க்கலோகம் இருக்குது. எத்தனை சுவர்க்கலோகம் இருக்குது? 85 லட்சமாங்கே 85 லட்சம் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர் தேர். 85 லட்சம் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர் தேர். இன்னும் விரிவா சொல்ல ஓம் பூ ஓம் ஓம் சுவ ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓம் சாத்யம் தட் சவி என்று தொடங்கும். இது 7 உலகங்களை குறிப்பது. மேலே 7 கீழே 7 14 லோகம். அதான் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே என்று அபிராமி அந்த அதில் வரும். நின் கிண்கிணி யோசை 14 உலகமும் கேட்டதுவே. உன் கால் கிண்கிணி யோசை 14 உலகமும் கேட்டது என்று கந்தர் அலங்காரத்தில் முருகனை படிக்கிற அரணகிரிநாதர். இது அந்த எங்களுடைய கிறிஸ்மாலஜின்ற பெரிய வர விளக்கணும். அப்ப யாரார் எந்தெந்த சுவர்க்கத்துக்கு போறார் என்பது அவரவர் அனுசரித்த மதத்தின்படி. இது ஆர்வனார் அழகாக சொல்லுவார் அவருடைய சமய விளக்கத்துல. அவ்வச்சமயத்தவர்கள் தப்தம் சமய வழி மரபின்படி ஒழுகி வர அச்சமயங்கள் கூறும் என்ன சுவர்க்க நரக துன்ப துன்பங்களை அனுபவித்து பதமுத்திகளை அனுபவித்து இன்டர்மீடியட் ஸ்டேட் ஆஃப் லிபரேஷன் தே ஆல்சோ என்ஜாய். We don't condemn the other religions.
3: Oh, no.
0: உதாரணமாக இப்படி ஒன்று சொன்னால் இஸ்லாத்தை அனுசரிக்கிறவர்களுக்கு அங்கே ஒரு சுவர்க்கம் இருக்குது, அங்கே போய் சேருவார்கள். ஆனால் ஜேர்னி டசன்ட் ஸ்டாப் தேர். அவர்கள் அதுக்கு அப்புறம் அங்கால இன்னொரு ஜேர்னி தொடரும். அது ஹேட் டு ஒர்க் அவுட் ஃபர்தர். அது அந்த நிலையிலிருந்து போகுது. கிறிஸ்தவர்களுக்கும் அதே மாதிரி. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னுடைய வலப்பக்கத்திலே இடப்பக்கத்திலே அங்கு எங்களுடைய வைஷ்ணவ, இது எங்களுடைய இதுலேயும் இருக்குது. அதாவது விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைகுந்தம் போவார்கள். இந்த வைகுந்தம் எங்கே இருக்கு? இந்த 7வது லோகம் சத்தியலோகத்துக்கு மேலே இருப்பது வைகுந்தம். அப்போ அங்கே வைகுந்தம் போயிருப்பார். வைகுந்தம் என்றால் குந்தம் என்றால் கவலை. வைகுந்தம் என்றால் கவலைகள் அற்ற இடம். நோ ஒரி
3: வைகுந்தம்
4: வைகுந்தம்
0: அதான் மகாவிஷ்ணுடைய இடம். அங்கதான் திருப்பார்கடல்ல விஷ்ணு இருக்கிறார். விஷ்ணு லோகம், இந்த விஷ்ணு வைகுந்தத்திலேயே எத்தனையோ இருக்குது. அதுல ஒரு பகுதி வந்து சொல்வார்கள் கோலோகம், அங்கதான் கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் வந்து இங்க போன கிருஷ்ணர் அங்க வந்து இருக்கிறார்
3: கோலோகம்.
0: கோலோகம் அந்த கோலோகத்தின் சிறப்பு என்னென்று கேட்டால் அங்கே போறவர்கள் எல்லாரும் கிருஷ்ணருடன் சாரூப பதம் பெற்றவர்கள். சாரூபம் என்றால் கிருஷ்ணருடைய அதே வடிவம் அவங்களுக்கு இருக்கும். They have formed the similar form, Sarupa Mutti, Tandanilai Adaindhavargal. Appa Kaudiya Vaishnavargal, Madhuva Vaishnavargal, Kaudiya Vaishnavargal. Adu Madhuvarudaiya Varivilai Vanda Kaudiya Vaishnavar endru irukkudu. Avargal Bengalil irukkudu, Kare Krishna Karar ellam adhaan. Avargal ellam solluvargal endru kettaal, engalukku Vaikundham vendam. We don't want to go to Vaikundham. We want to go to Krishna Loka, to be with Krishna forever. Avadhaan avanga. கேட்கிறதான கொடுப்பார். அவங்களுக்கு அதுவே அவர்கள் சென்றடைவது அந்த லோகம். மகாவிஷ்ணு விஷ்ணு இருப்பது வைகுந்தம். இப்ப மற்ற வைஷ்ணவர்கள் வைகுந்தம் போவார்கள். மாணிக்கவாசன் ஒருவர் செல்வர் சிவபுரத்தின்
3: உள்ளார் சிவன்
0: பல்லோரும் சிவபுரத்துக்கு போவார்கள். அது சிவலோகத்தில் ஒரு பகுதி.
3: சிவலோகமாக
0: சிவலோகம் அதுக்கும் மேல இந்த ஏழுல இருந்து அதுக்கு மேலே எட்டாவது வைகுந்தம். இது எப்படி என்றால் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கள் என்றால் நீங்கள் 7 பிரகாரம் கடந்து தான் கர்ப்ப கிரகத்துக்கு போவீங்க. ஏனென்றால் இந்த 7 உலகங்களையும் கடந்து தான்
4: வைகுந்தம்.
0: எல்லாம் பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் ஆர்கிடெக்சர். இந்த காஸ்மாலஜி இஸ் ரிஃப்ளெக்டட் ஹியர். நீங்க சன் பண்ற சண்டிங் வீட்ல இருந்து நீங்க கும்பிடுற கோயில்ல இருந்து இஸ் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் அஸ் சச். அப்ப அங்க போறதுதான் அது வைகுந்தம். ராமருக்கு அங்க தனி உலகம் கிடையாது. ஹனுமான் இங்கே இருக்கிறார். ஹனுமாரன் கேட்டா ராம நாமமும் நாம ராம ரூபமும் இல்லாத இடத்துக்கு நான் போக
3: மாட்டேன்.
0: அவர் சீரஞ்சீவியாக இங்கேயே இருக்கிறார். எங்கெங்க ராமனுடைய நாமம் இருக்கோ பஜனை இருக்கோ அங்கே ஹனுமான் இருப்பார். அவர் சீரஞ்சீவியாக இருக்கிறார். அவர் அடுத்த இந்திர பதவியை எடுக்க போகின்றவர். He is going to be the next இந்திரா. இப்ப இருக்கிற இந்திரனுடைய பதவிக்காலம் முடிய அடுத்த இந்திரன் வருவார். சொல்வார்கள் ஒரு பிரம்மாவனுடைய ஒரு ஃபுல் டேயில 24 இந்திராஸ் வந்து போயிடுவான்.
3: ஒரு ஃபுல் டேயில,
0: ஒரு ஃபுல் டேயில 24 பேர் came and gone. அப்ப இப்ப இருக்கிற இந்திரன் போனோடனே அந்த பதவிக்கு அடுத்ததாக வர இருப்பவர் இந்த ஆஞ்சநேயர் என்கின்றவர். இந்த ஆஞ்சநேயர் முந்தி 11 ருத்ரர்களில் ஒருவர். He was one of 11 ருத்ராஸ் before. Then he came as a, what do you call it? Associate devotee of Vishnu. Then he came as Rama. Now he is here as a சீரஞ்சீவி. இதுக்கு அப்புறமா அவர் அடுத்த பதவி. இது பவிஷ்ய புராணத்தில் இருக்கு.
3: உண்மையில டாக்டர், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் எங்களுடைய ரிஷிகளும் ஞானிகளும் எழுதி வைத்த பாடல்கள் மூலமா தான் எங்களுக்கு கிடைக்கும்.
0: எங்களுக்கு இதுல ரிவீல்டு. நான் சொல்றது என்ன கேட்டா, இந்த பூமியே கோலமா இருக்குது. அண்டம் என்றாலே முட்டை,
3: முட்டை முட்டை முட்டை,
0: அண்ட என்றால் முட்டை. அப்ப முட்டை முட்டையா உருண்டை உருண்டையா இருக்குண்டு அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு. அதான் அண்டம் என்று பேர் வச்சாங்க. திருவாசகத்துல இந்த கொஸ்மாலஜியை விளக்குற பகுதிக்கு பேர் திரு அண்டப்பகுதி. அண்டப்பகுதி என் உண்டை பிறக்கம் உருண்டை உருண்டையா பிறக்குதப்பா. அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேலே விரிஞ்சிட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்போ 101 கோடிக்கு மேலே விரிஞ்சது என்றால் இவங்களுக்கு என்னென்று தெரிஞ்சது. இவர் என்ற பார்த்தவரோ
3: என்ற
0: கேள்வி கொண்டிருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் பார்த்தவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் யோக காட்சியால் பார்த்தவர்கள்.
3: ஞானக்கண் யோக காட்சி.
0: நாங்கள் பார்க்கறதுல பலவிதமான பார்வை உண்டு. இதுதான் போன முறை சொல்லிட்டு
3: இருந்தோம்.
0: அதில் பார்வையில் வந்து நின்று கேட்டால் உண்டு வந்து பொறிக்காட்சி. இந்த புலன்கள் வாயிலாக பார்க்கறது மெக்கானிக்கல் பிரசியாக. அது வந்து நாங்கள் வரும்பொழுது பலவிதமான வாகனங்களையும் மனிதர்களையும் விலத்தி நின்று தான் வந்திருப்போம். அங்கே வந்தவுடன் டாக்டர் இப்படி ஒரு சிவத்த நிற வாகனம் போனது கண்டீர்களா என்றால் எனக்கு தெரிய
3: பதியா இல்லை பதியவில்லை.
0: அடுத்தது மனசுல பதியும். நீங்க கேட்டா சொல்லுவேன், அதுல ஒருத்தர் நின்று கிராஸ் பண்ணினவர் தான் சொல்லுவேன். ஆனால் இட் டசன்ட் மேக் எனி ஃபர்தர் இம்ப்ரெஷன்ஸ்.
3: அங்கே அதுக்கு மிஞ்சி இவ்வளவு வேற இதுகள் கிடையாது.
0: ஊரில் கஷ்டம் இருக்குத்தான். நாங்கள் ஹாலிடே போயிட்டு வந்துடுறாங்க, அப்படி அப்படி இருக்கணும்னு போட்டு வந்துடுறது. அதை பற்றி எந்த விதமான தாக்கமும் இல்லை. அது ரெண்டாவது, அது புலன் காட்சி.
3: புலன் காட்சி,
0: சென்சுவல் புலன் காட்சி. அடுத்தது அதை பாட்டு வருத்தப்படுறது. ஐயோ பாவம் பாருல வரைக்க பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேரத்தோட போய் கொண்டிருக்கிறார் வயசான காலத்தில். மனசங்க இறங்குது. தன் வேதனை காட்சி. வேதனைப்படுறது சந்தோஷப்படுறது எல்லாமே வரும். இது இமோஷனல் பெர்செப்ஷன். இமோஷனல் பெர்செப்ஷன் வந்தோடனே கர்மா வந்துடும். யூ கெட் யுவர் கர்மா. இது இமோஷனல் பெர்செப்ஷன். இந்த மூன்று விதமான பெர்செப்ஷனை தவிர நாலாவது ஒன்று இருக்குது, அது யோக காட்சி. இதில் விட வேறே இருக்குது, ஐய காட்சி, திரிவு காட்சி என்றெல்லாம் இருக்குது. ஐய காட்சி என்றால் டவுட்ஃபுல் பெர்செப்ஷன். நான் வரைக்க பார்த்தன் மாஸ்டர் மாதிரி
3: இருக்கு.
0: ஐயப்பாடு
3: நிச்சயமா இல்லை.
0: இது ஆத்மீகத்திலேயும் இருக்கு. சந்திரனை பார்த்தன் சிவனுடைய முகம் மாதிரி
3: தெரியுது
0: மாதிரி என்று சொல்லி போட்டார். சிவன்
3: இல்லை
0: தெரிஞ்சா குழந்தை கும்பிட்டு இருப்பாரு.
3: சரி,
0: அது ஐய காட்சி. திரிவு காட்சி, ஒன்றை பார்த்துட்டு இன்னொன்று நினைக்கிறது. கைத்தை பார்த்துட்டு பாம்புன்றது, பாம்பை பார்த்துட்டு கயிறு என்பது, அது திரிவு காட்சி. இதெல்லாம் பெர்செப்ஷன். அங்கே இது இந்த அடுத்த லெவல் ஆஃப் பெர்செப்ஷன் வந்து யோக காட்சி. யோக காட்சி என்றால் இப்போ நாங்கள் இருக்கிறது ஐயா, நீங்கள் இந்த சிவனேசன் ஆசிரியர் என்ற இந்த ஐடென்டிட்டியோட நீங்கள் இலங்கையில் பிறந்து கொழும்புத்துறையில் யோசுவாமி அணக்கத்தில் இன்ன தாய் தகப்பனுக்கு பிறந்து இன்ன இடத்துல கல்வி கட்டு அண்ணாமலை பல்கலை கல்வி கட்டு இங்கே பள்ளி கட்டு இந்த இடங்களெல்லாம் தொழில் பார்த்து இப்படி இந்த துறைகளெல்லாம் சேவையாட்டி இங்கே வந்து இந்த இதில் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த பரிமாற சிவநேசன் என்பது யார் என்று கேட்டால் அவருக்கு ஒரு தேசம், அவருக்கு ஒரு சமூகம், அவருக்கு ஒரு குடும்பம், அவருக்கு ஒரு கல்வி பின்புலம், அவருக்கு ஒரு அறிவு பின்புலம், அவருக்கு ஒரு சேவை பின்புலம், ஒரு ஐடென்டிட்டி கொண்டிருக்கின்றனர். இதை சொல்லுவார்கள் ஏக தேச பரிமாணம்.
4: ஏக தேச
0: யூ ஹேவ் ஒன் ஐடென்டிட்டி as bounded by your surroundings, identity, I am so into Tamil, Sri Lankan, Kafna, இது எல்லாம் வந்திருக்குது. இதுதான் எனக்கும் இருக்குது, இதுதான் பாத்ரிக்கும் இருக்குது, கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களுக்கும் இருக்குது, எல்லாரும் அந்தந்த இதுக்கு இருக்கிறாங்க. இந்த ஆன்மாவுக்கு இன்னொரு பரிணாமம் ஒன்று உண்டு. அந்த பரிணாமத்தை நாம் வார்த்தையினாலே தான் சொல்ல முடியும் என்று அனுபவிக்கல. அனுபவிக்க அந்த பரிமாணம் அப்படிங்கிறதா, இதே ஆன்மா இந்த ஒரு உடம்புக்குள்ள இதுக்குள்ள நிற்பதில்லை, இது எங்கும் சர்வ வியாபகமாக நிற்குது. இறைய போல எங்கும் சர்வ வியாபகமாக நிற்குது, சர்வ வியாபகமாக நிற்குது. இந்த பரிமாணம் வந்து ஏகதேச பரிமாணத்துக்கு அப்பாற்பட்டது, சர்வ வியாபகமான பரிமாணம். அப்ப இந்த ஐடென்டிட்டி இல்லை,
3: கிடையாது.
0: இதைத்தான் சொல்லுவார் என்ன, வேட்டு விகார விட குடம்பி நுட்கிடப்ப ஆற்றேன் மையா அரணே ஓ என்று. அதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கலாது, ஆற்றேன் மையா அரணே ஓ என்று. வென் யூ கெட் யுவர் ரிலீஸ் ஃப்ரம் திஸ் ஏகதேச பரிமாணத்தில் இருந்து அந்த சர்வ வியாபார பரிமாணத்துக்கு வந்தோடனே இந்த கூட்டுக்குள்ள இந்த ஆன்மாவை அடக்கி வச்சிருக்க முடியாது. இது ராமகிருஷ்ணருக்கு நடந்தது, இது ஜோர் சுவாமிகளுக்கு நடந்தது, ரமண மகரிஷிக்கு நடந்தது, மாணிக்க வாசகருக்கு நடந்தது. அந்த பரிமாணம் வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு இடமண்டு இல்லை, எல்லா இடமும் இருப்பார்கள். அப்பாவைக்கு இங்க நடக்கிறது மட்டும் இல்லை, இலங்கை இந்தியாவில் நடக்கிறது தெரியும், அது மட்டும் இல்லை. சில பேருக்கு அந்த லிமிட்டட் இது வர்றது, இப்போ சில பேர் சொல்வார் அங்கே நடக்கிற சொல்கிறா கல்வி நடக்கிற சொல்கிறா எல்லாம் பார்க்குறேன் கிளைம் ஏஜென்ஸ் அது கொண்டு. இது அதையும் தாண்டி அடுத்த உலகங்கள் நடக்கிறதும் தெரியும்.
3: ஓஹோ,
0: அப்போ சுவர்க்கலோகத்திலேயும் நடக்குது, பிரம்மலோகத்திலேயும் நடக்குது, வைகுந்தத்திலேயும் நடக்குது, சிவபுரத்திலேயும் நடக்குது, அதுக்கு அங்காள நடக்குதுன்றெல்லாம் தெரியும் அவைக்கு. இப்போது அந்த பரிமாணத்துக்கு போய்விட்டார்கள்.
3: அதே
0: அப்போ அங்கே இருக்கிற இதை ரிப்போர்ட் பண்ணுவார்கள்,
3: காட்சியை
0: இப்படி சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இடத்தை மட்டும் கடக்கையில் காலத்தையும் கடந்து விட்டார்கள். இது டைம் மெஷின் மாதிரி, அவர்களுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அல்ல, முந்தி நடந்த சம்பவம் தெரிகின்றது. பார்க்கடல் கடைந்ததை பார்த்து சொல்லுகிறார்கள், திரிபுர சம்ஹாரத்தை நேரில் கண்டு சொல்லுகின்றார்கள், தச்ச ஜக்யத்தை நேரில் கண்டு அனுபவித்து சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லிக்குள்ளதான் அது வருகிறது. அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் இந்த சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது 13 பாடல், சமாதியால் சமாதி நிலையை அடைந்து மலங்கள் வாட்டி, இந்த மலங்கள் எல்லாவற்றையும் அழித்து வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம், எங்களுக்கு பொருந்தி என்ற இந்த ஏகதேசம் காலம் ஆகிய பரிணாமத்திலிருந்து இந்த பொருள்களை பார்க்கின்ற இதெல்லாத்தையும் இருந்து உணர்கின்ற ஞானம், இயல்பு அகல், இந்த இயல்பு அகன்று பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம். டிராவல் பண்ணி போய் பார்த்து வரையில அங்க நடக்கின்றதும் தெரியும், முன்னர் நடந்ததும் தெரியும், இனிமேல் நடக்க போவதும் தெரியும். இதை பார்த்து உணர்கின்ற ஞானம் நல் யோக யோக நல் காண்டலாமே, இதுதான் யோக காட்சி. இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், அந்த பகுதி என் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. பார்த்துத்தானே சொல்றார் வளப்பெறும் காட்சி என்று, ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. அழக பார்த்தால் 101 கோடிக்கு மேலாக விரிந்து கொண்டு போகுது, எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். சயின்ஸ் அதானே சொல்லுது, தி பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், தி கட்டக்லாஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன், பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் பியூட்டிஃபுல்லி விட்னஸ்ட் பை மாணிக்க வாசகரின் திருவண்ட பகுதி. அதை இப்பதான் சொல்லுகிறார்கள். இது மட்டுமல்ல, தட்சசக்தத்தையும் பார்த்துட்டார், தட்சசக்தத்தை பார்க்கிறார், முப்புறம் எரித்ததை பார்க்கிறார், வளைந்தது வில்லே விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஓரங் ஒருங்குடன் வெந்தபார் உந்தி பர. 3 முப்புறங்களும் ஒன்றா எரிஞ்சு போச்சப்பா, சூப்பர் மிசைல். மிசைலே போகல, இவர் அம்பு விடையில, அவர் வில்லி வளைச்சார தெரிஞ்சு போச்சு,
3: தெரிஞ்சு போச்சு.
0: ஈரம்பு கண்டில மேகம்பர் தங்கையில் சொன்னார் அம்பைங்கிறது பற்றி. ஒரு அம்புதான் கையில இருந்தது, ரெண்டாவது காணே ஓரம்பே முப்புறம் முந்தீபர ஒன்றுதான் விட்டு அடிச்சு போட்டார் மூண்டையும் என்று பார்த்தால், பார்த்தா கையில் அம்பெண்ணும் இருக்குது. ஒன்றும் பெரு மிகை உந்தீபர, அதுவே மிச்சமா இருக்கப்பா. என்ன பிரிவகிக்கல அந்த ஆயுதத்தை பார்த்து சொல்ற. அவர் தச்சு விடத்தலன் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது என்றும் தீபர சிவன் தேரில் ஏறும் பொழுது தேவர்கள அச்சு முறிந்தது அழிந்தன முப்புறமும் தீபர, அப்படி இருந்த முப்புறம் அழிந்தது அப்படி சொல்றார். சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடியும் தீபர, தேவர்கள் போய் ஜக்ஜத்தில் இருக்கிறாங்க தச்ச ஜக்தில், அவர்களெல்லாம் ஓடும்படியாக அந்த ஜக்ஜம் அழிந்தது. உரித்திர நாதனு குந்தீபர ஒவ்வன் அங்கி விழுங்கத்தி ரட்டிய கையை தரைத்தான் என்றுந்தீபர, நெருப்பு அக்னிதேவனுடைய கையை வெட்டி விட்டார்கள். யார் வெட்டினது? வீரபத்திரர். கலங்கிட்டு வேள்வி என்றுந்தீபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்தீபர, இந்திரன் வந்து குயிலாக போய் மரத்தில் ஒழிச்சிட்டார். வானவர் கோ நன்றே உந்தீபர, இதெல்லாம் அவர்கள் கற்பனையிலே சொன்னதல்ல, இந்த யோக காட்சியால கண்டு சொன்னது. அதில் தான் இந்த இது வருகிறது. ஏனென்றால் இந்த பூமியே உருண்டை, இதுக்கே நாங்கள் மேல் கீழ்னு சொல்ல முடியுமா? பூமியினுடைய மேற்பக்கம் எது கீழ்ப்பக்கம் எது? இப்ப எல்லாம் ஒருத்தருக்கு வட துருவத்தை மேல வச்சு தென்றுவத்தை கீழே வச்சு ஒரு வரவடம் வச்சிருக்கிறோம். ஆனா பூமி அப்படியே இருக்குது, சுற்றி கொண்டே இருக்குது, அதுக்கு மேல் கீழ் சொல்ல இயலுமா? இந்த பூமிக்கே மேல் கீழ் சொல்ல முடியவில்லை, அண்ட தொகுதிக்கு எப்படி மேல் உலகம் கீழ் உலகம் சொல்ல முடியும்? இதற்கு அப்பாலா நின்று பார்க்குற ஒருவரால் தான் இது சொல்ல முடியும். அப்பாலா நின்று பார்க்குற ரெண்டு பேர் தான், ஒன்று இறைவன், இறைவன் சொன்ன வார்த்தையில் வரும் ஆகமங்கள் வேதங்கள், அடுத்தது இறையோடு ரெண்டரை கலந்து இந்த சர்வதேச வியாபகம் பெற்ற இந்த உயிர்கள் இந்த காலமன்ற கணியத்தையும் இடமன்ற கணியத்தையும் கடந்து அதற்கு அப்பால இருக்கிற உயிர்கள் அவைக்கு மட்டும்தான் மேலுலகம் கீழுலகம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட உலகங்களில் சொல்லியிருக்கு, இப்போ ஐயப்பன வடிவர்கள் சாஸ்தா புவனம் என்ற இடத்துக்கு போவார். பிரம்மாண்டத்துக்கு வந்துடும், அதுக்கு அப்பால திசைக்கு பத்து பத்தாக எட்டு திசைகள்லையும் 80 புவனங்கள் வந்துடும், மேல் கீழ் திசையில பத்து பத்தாக அத 100, பிறகு பத்திரகாளி புவனம் வீரபத்திர புவனம் என்று உச்சியில் இருக்கு ரெண்டு உலகம் சித்தி 108. இதில் கிழக்கு திசையில் இருக்கிற புவனங்களில் ஒன்று சாஸ்தா புவனம், ஐயப்ப பக்தர்கள் அடைவது. அதே மாதிரி இந்த சாரூபமுத்தி இல்லாமல் அந்த சாயுஜியமுத்தி அந்த நிலைக்கு போகும் பொழுது சக்தியை வழிபடுவர்கள் அடைவது வேறுலகம், சிவனை வழிபடு அது சக்தி தத்துவத்தில் இருக்கு, சிவனை வழிபடுவர்கள் வேறுலகம் அது அங்கே இருக்கு. அப்போ இந்த சுவர்க்கங்கள்லேயும் முத்தி நிலைகள்லேயும் எவ்வளவோ பேதங்கள் இருக்கின்றன, மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கிறிஸ்தவர் ஒருவர் சுரந்த பிறகு போய் இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று சொல்வதும், இந்து ஒருவர் போய் நான் ஜமனையின் சித்திரகுப்தரை கண்டேன் என்று சொல்வதிலும் ஒரு ஆச்சரியமும் கிடையாது.
3: அது ஒரு சாதாரண நிகழ்வு.
0: அவரவர் என்னென்ன வழிபடி ஒழுகினார்களோ அந்தந்த விதப்படி உங்களுடைய பாதை அமைகின்றது. ஆனால் அங்கே முடிவதில்லை. இது எங்கே முடியுதென்றால் கடைசியாக போய் இத்தனையோ கோடிக்கணக்கான பிறவுகளின் ஊடாக போய் மீட்டிங்கு வந்தே வினை பிறவி சாராமே, மீண்டொரு பிறவி இல்லாத நிலையை ஆன்மா இறையோடு கலந்து ஒன்றும் பொழுது, ரெண்டற்ற அத்துவித முத்தி நிலைக்கு வரும் பொழுது, அந்த அத்வித முத்தியில வருங்கேக்கதான் உங்களுக்கு
4: பரிமாணம். ஷைவுண்டா டார்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அருளிய மார்க்கபந்து ஸ்தோத்திரம் தமிழ் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்தகிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வஶ்ருங்காரசோபாட்யாம் ஸ்மயமானமுகாம்புஜாம் விதீந்திரவிஷ்ணுநமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வபாபக்னம் மயூரபுரநாயகம் சர்வஜனஹ்ருதாவாஸம் கபாலீஷமஹம் பஜே சிவா திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொன்றர் பதம் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போடும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானின் திருக்கழல்களையும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கழல்களையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருக்கழல்களையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருக்கழல்களையும், எனது குருநாதர்களையும் பெற்றோர்களையும் எனது மனம்மெய் மொழிகளால் வணங்கி, இன்றைய தினம் அப்பைய தீட்சிதர் என்பவரால் அருளப்பட்ட மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதன் தமிழ் அர்த்தத்தின் இரண்டாம் அமர்வு. நேற்றைய தினம் முதல் அமர்வில் அப்பைய தீட்சிதரை பற்றியதான வாழ்க்கை குறிப்பு, மேலும் இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதில் சரணம் என ஒரு பகுதி உள்ளது. அதில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதான பதங்களின் அர்த்தங்கள், மேலும் முதலாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் ஆகியவைகளை யதாமதி சிந்தித்தோம். இன்றைய தினம் நேரத்தினை அனுசரித்து மீதம் இருக்கக்கூடியதான ஐந்து செய்யுள்களின் அர்த்தங்களை குருவருளாலும் திருவருளாலும் சிந்திப்போம் என்பதான ஒரு பிரார்த்தனையை முன்மொழிந்து, மேற்கூறிய நிகழ்வானது தடையின்றி நிறைவேற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானின் திருக்கழல்களில் எனது பிரார்த்தனைகளை மனமாற சமர்ப்பிக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வினை இணையதளம் வாயிலாக ஏற்படுத்தி கொடுத்த shaivam.org நிறுவனத்தினருக்கு எனது வாழ்த்துக்களையும், அவர்கள் நீடூடி வாழ எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானின் திருக்கழல்களில் எனது பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய அமர்விற்குள் செல்வோமாக. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ. அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்கா தரங்காபிராமோத்தமாங்கம் ஓம்காரவாட்டி குரங்கம் சித்த சம்சேவிதாங்க்ரிம் பஜே மார்கபந்தும் அங்கே விராஜத் புஜங்கம். அங்கே சிவனாருடையதான அங்கங்களில், அதாவது தேகத்தில் இருக்கக்கூடியதான உடல் உறுப்புகளில் விராஜத் நன்கு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய புஜங்கம் பாம்பினை உடையவரை, இதுதான் இந்த பதத்திற்கான பொருள். அங்கே விராஜத் புஜங்கம், தனது அங்கத்தில் பாம்பினை அழகாக ஜொலித்து கொண்டு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அரவத்தினை அணிந்து கொண்டிருப்பவரை என்பதை நாம் அர்த்தம் வாங்கிக் கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு 1000 திருநாமாக்கள் இருந்தாலும் மிகச் சிறப்பானதான ஒரு திருநாமம் சர்ப்பபூஷணாய நமஹா என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். சர்ப்பபூஷகா சர்ப்பபூஷணாய நமஹா என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த பாம்பு என்பது எப்பொழுதும் நெளிந்து கொண்டே இருக்கக்கூடியது. நமக்கு நாம் கண்டவரையில் அரவமானது ஒரே இடத்தில் இருக்குமா என்பதை ரொம்ப ரொம்ப அபூர்வமாக தான் யாரோ ஒரு சிலர் பார்த்திருக்க கூடும். ஆனால் அந்த அரவத்தினை நாம் காணும் பொழுது அது எப்பொழுதும் நெளிந்து கொண்டே, அதாவது சஞ்சலமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பிறவி. அந்த பாம்பானதை, அந்த அரவத்தினை சிவனார் ஆபரணமாக அணிந்து கொண்டுள்ளார். சிவனாருடையதான மணிக்கட்டுகளில், மேலும் கைகளில் போன்றதான இடங்களில் அனைத்திலும் அரவத்தினை, அதாவது பாம்பினை ஆபரணமாக அணிந்து கொண்டிருப்பார். அந்த பாம்போ மிகவும் சஞ்சலமானது. அதை அணிந்து கொண்டிருப்பவரும் சஞ்சலமாக இருந்தால் அந்த இடம் மிகவும் விரசமாக இருக்கும். ஆனால் சஞ்சலமாக இருக்கக்கூடியதான பாம்பினை ஆபரணமாக அணிந்த பொழுதிலும் சிவனாரானவர் எந்த விதமான சஞ்சலங்களிலும் தனது மனதினையோ தேகத்தினையோ ஈடுபடுத்த மாட்டார். அதை போலவே தன்னை வணங்கக்கூடியதான பக்தனுக்கு ஏதேனும் சஞ்சலங்கள் இருப்பினும் அதிலிருந்து அவனை மீட்டு கொண்டு அவனை மேல்நிலைக்கு அழைத்து செல்வார் என்பதை உணர்த்துவதற்காகவே சிவனார் அரவத்தினை ஒரு அணிகலனாக அணிந்து கொண்டுள்ளார் என்று எண்ணக்கூடும். எனவே அங்கே விராஜத் புஜங்கம், தேகத்தில் ஜொலிக்கின்ற அரவத்தினை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்க கூடியவரை. அடுத்தபடியாக அப்ரகங்கா தரங்க அபிராம உத்தமாங்கம். அப்ரஹா என்றால் மேகத்திற்கு பெயர், அதாவது அப் பிபர்த்தி இதி அப்ரஹா. அப்ரஹா என்றால் மேகம், அதாவது ஆகாயம் என லட்சணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு சொல் என்று ஒன்று இருக்குமே எனில் அதற்கு நேரடியான அர்த்தம் லட்சணையான அர்த்தம் என இரண்டு உண்டு. இந்த இடத்தில் நாம் லட்சணையான அர்த்தத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அப்ரகங்கா என்றால் ஆகாய கங்கை. நாம் அனைவருக்கும் தெரிந்ததான புராண பிரசித்தமான கதை, கங்கை என்பது முதலில் தேவலோகத்தில் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்ததான ஒரு நதி. அப்பொழுது அந்த கங்கைக்கு மந்தாகினி என்பதான ஒரு பெயர் உண்டாயிற்று. அந்த கங்கையானதை பகீரதன் என்று சொல்லக்கூடியதான ஒருவன் தனது மூதாதையர்களுடையதான சாபம் நிவர்த்தி செய்தலின் பொருட்டு அதனை பூலோகத்திற்கு அழைத்து வந்து அந்த அப்ரகங்கா அதாவது அந்த கங்கையானது தேவலோகத்தில் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்ததான ஒரு தெய்வீக நதி, அது பூலோகத்திற்கு வரும் சமயத்தில் பிரவாகம் மிக அதிகம் கொண்டதாக காணப்பட்டது. அதனை சிவனாரானவர் தனது ஜடாமுடியில் ஒரு கட்டி அதனை நெறிப்படுத்தினார் என்றெல்லாம் நாம் புராண பிரசித்தமான கதைகளை காண்கிறோம். அந்த ரூபம்தான் இந்த இடத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த கங்கையை அணிந்ததான சமயத்தில் சிவனாருடையதான திருப்பெயர் கங்காதராய நமஹா, கங்காதரஹா என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ரூபமானது தற்பொழுது வர்ணிக்கப்படுகிறது. அப்ரகங்கா தரங்க அபிராம உத்தமாங்கம். அப்ரகங்கா ஆகாய கங்கையினால், ஆகாய கங்கையுடைய தரங்க, தரங்கா என்றால் அலை, வேவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுமோங்களா, அதற்கு பெயர் தரங்கா என்று பெயர். எனவே ஆகாய கங்கையுடையதான அலைகளினால் அபிராமஹா அழகாக இருக்கக்கூடிய உத்தம சிறந்ததான அங்கம் தேகத்தினை உடையவரை சிவனம். சிவம் என்றாலே நேற்றே காண்டோம், அவர் பவித்திரமானவர். அவருக்கு அவருடையதான தேகத்தில் பாய்வதால் அந்த கங்கையும் கூட மேலும் பவித்திரமாக ஆகிறாள். ஏற்கனவே கங்கையும் பவித்திரமான நதி, ஆனால் சிவனாருடையதான தேகத்தில் பட்டு பிரவாகமாக ஓடுவதால் அந்த கங்கையும் மேலும் பவித்திரமாகிறாள் என்றும் கூட சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் சிவஹா என்றாலே மங்களஸ்வரூபின், சங்கரஹா சிவஹா இவைகள் அனைத்தும், சம்புஹு பவஹா இவைகள் அனைத்தும் சிவனாருக்கு இருக்கக்கூடியதான மிகச் சிறப்பான நாமாக்கள். அவைகளுள் ஒன்றான கங்காதரஹா என்ற ரூபத்தினை இந்த இடத்தில் தீட்சிதர் அவர்கள் நம்மளை ஸ்மரிக்கும்படி செய்கிறார்கள். அப்ர கங்காதரங்க அபிராம உத்தமாங்கம், ஆகாய கங்கையின் ஒரு அலையினால் அழகாக இருக்கக்கூடியதான சிறந்த தேகத்தினை உடையவர் அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்காதரங்க அபிராம உத்தமாங்கம். அடுத்த பதம் ஓம்காரவாட்டி குரங்கம். ஓம்காரம் என்றால் அனைவருக்கும் தெரிந்ததே பிரணவம் என்று பொருள். பிரணவம் நவ என்றால் சம்ஸ்கிருதத்தில் இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று எண்களில் வரக்கூடிய ஒன்பது என்பதான ஒரு அர்த்தம். அடுத்தது எப்பொழுதும் புதிதாக இருக்கக்கூடியது என்று ஒரு அர்த்தம். அனைவருக்கும் அறிந்ததே லலிதா சஹஸ்ரநாமத்தில் நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதாயை நமஹா என்ற ஒரு நாமா லலிதா சஹஸ்ரநாமத்தில் உண்டு. அப்பொழுதுதான் புதிதாக பூர்த்ததான செண்பகப்பூவிற்கு ஒப்பானதான நாசாதண்டம் என்று சொல்லக்கூடியதான உடலில் இருக்கக்கூடியதான ஒரு பகுதி, அதாவது மூக்குத்தண்டு என்று சொல்லலாம், அதனை உடையவள் என்று அர்த்தம் கற்பிக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒன்பது என்றால் நவ என்றால் ஒன்பது என்ற அர்த்தத்தினை எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போலவே இந்த இடத்தில் ஓம்கார வாட்டி குரங்கம் எந்த சந்தர்ப்பத்தில் கூறினோம் என்றால் பிரணவம் என்றால் பிரணவ என அதை பிரிக்கலாம். பிரணவம் என்றால் எப்பொழுதும் பிரகர்ஷேன நவஹா, அதாவது எப்பொழுதும் மிக மிக புதிதாகவே இருக்கக்கூடியது. அந்த பிரணவம் என்பதான ஒரு குறி, அகார உகார மகாரம் என்று சொல்லக்கூடியதான மூன்று எழுத்துக்களின் கூட்டாக இருக்கக்கூடிய பிரணவம் என்பது எப்பொழுதுமே புதிதாக இருக்கக்கூடியது. அந்த பிரணவம் ஓம்காரம் என்று சொல்லக்கூடியதான வாட்டி என்றால் ஒரு உத்தியானம், அதாவது தோட்டம். குரங்கஹா என்றால் சம்ஸ்கிருதத்தில் மான் என்று அர்த்தம். தமிழில் குரங்கஹா என்றால் வானரத்தினை குறிக்கும், குரங்கு என்றால் வானரத்தினை குறிக்கும். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் குரங்கஹா என்றால் மானினை குறிக்கும். எனவே ஓம்காரம் என்று சொல்லக்கூடியதான ஒரு தோட்டத்தில் மான் போல விளையாடி கொண்டிருக்க கூடியவரை, இது என்னது என்றால் ஓம்காரம் என்று சொல்லக்கூடியதான வேதங்களின் நாயகனாக திகழக்கூடியவரை என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். எனவே ஓம்கார வாட்டி குரங்கம், வேதத்தின் நாயகனாக இருக்கக்கூடியவரை, அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்கா தரங்காபிராமோத்தமாங்கம் ஓம்கார வாட்டி குரங்கம். அடுத்தபடியாக சித்த சம்சேவிதாங்கிரிம் பஜே மார்கபந்தும். சித்தஹா என்றால் ஒரு சித்தர்கள் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம் அல்லவா. அதாவது சித்திகள் என்பது எட்டு. அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்திஹி பிராகாமிய மீஷித்வம் வசித்வம் சாஷ்ட சித்தயா. அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்திஹி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம் என்று சொல்லக்கூடியதான எட்டு விதமான தெய்வீகமான ஒரு நிலைகள். அந்த எட்டு விதமான தெய்வீக நிலைகளை அடைந்தவர்களுக்கு சித்தர்கள் என்பதான ஒரு திருப்பெயர் உண்டு. இந்த சித்தர்கள் என்பதில் எத்தனை எண்ணிக்கை என்பதில் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அது இப்பொழுது நமக்கு தேவையில்லாததான விஷயம். எனவே சித்தர்கள் என்றால் ஒரு எட்டு விதமான தெய்வீக நிலை என்று எளிமையாக நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். சித்த அதாவது சித்த புருஷர்களால் சம்சேவித்த நன்கு வணங்கப்பட்ட அங்கிரிம் திருப்பாதங்களை உடையவரை. அங்கிரிஹி என்றால் திருப்பாதம், பாதம் என்று சொல்கிறோம் அல்லவா, காலில் கீழ் இருக்கக்கூடியதான பாதம். அந்த பாதத்தினை உடையவரை. எப்பேற்பட்ட சித்தர்கள் ஞானிகள் அனைவரும் வணங்குகிறார்கள் என்றால் இவர் சித்தர்கள் அனைவருக்கும் தலைவரான தலைவராக இருக்க வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். சித்தர்களால் வணங்கப்பட்டவர் என்றால் ஏதோ சாதாரண மனிதர் என்று இவரை எண்ணுதல் கூடாது. சாக்ஷாத் பரம்பொருள் அல்லவா. எனவே சித்த சம்சேவி தாங்கிரிம், சித்தர்களால் நன்கு வணங்கப்பட்ட திருக்கழல்களை உடையவரை. பஜே மார்க்கபந்தும், மார்க்கபந்தும் வழி துணைவனை, அதாவது மார்க்கசகாயேஸ்வரரை பஜே நான் வணங்குகிறேன். மறுபடியும் ஒரு முறை ஸ்லோகத்தை காணலாம். அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்கா தரங்காபிராமோத்தமாங்கம் ஓம்கார வாட்டி குரங்கம் சித்த சம்சேவிதாங்கிரிம் பஜே மார்க்கபந்தும். இரண்டாவது ஸ்லோகம் முடிந்தது.
6: சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
7: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க சங்கிரஹ. சோபாதிகோ ஹேது வியாப்தியத்வா சித்தஹ. உபாதி கூடியதான ஹேது வியாப்தியத்வா சித்தஹ அப்படின்னு சொல்லிட்டு அதுல டீக்கா பார்த்துட்டு இருந்தோம். சாதன வியாபகத்வ உபாதி ரீதி உத்தம் சோயம் உபாதி பேதம் ஆதாய. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துருவோம். நானு கோ அயம் உபாதி இதி அத ஆஹ. அப்போ உபாதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இதான் சொல்றோம் கேட்டுக்கோங்க. சாதன வியாபக உபாதி இது யுக்தே சாதன வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்வம் உபாதி. சாதனத்துல சாத்தியத்துல சாத்திய வியாபகத்வே அப்படின்னா சாத்தியத்துல உங்களுடைய உபாதியானது இருக்கணும், சாதனத்துல உங்களுடைய தர்க்கமானது நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ அந்த உபாதியானது சாதனத்துல இருக்கக்கூடாது, சாத்தியத்துல இருக்கணும் சாதனத்துல இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுதான் அது உபாதி. சரி, சாதன வியாபக உபாதி அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தம் சப்தோ நித்ய கிருதகத்வாதி இத்யத்ர சாமான்யவத்வே சதி அஸ்மதாதி வாக்கியேந்திரிய கிரகணார்த்தத்வம் உபாதி ஸ்யாத். சப்தம் வந்து நித்தியம் அனித்யம் கிருதகத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்னா இது உபாதி ஆகும். இது சாமான்யவத்வே சதி அஸ்மதாதீனாம் பாக்கியேந்திர கிரகணார்த்தத்வம் சாமான்யமா இருந்து நம்மளுடைய பாக்கியேந்திர கிரகணம் பண்றதுக்கு தகுதியா இருக்கு அப்படின்னுட்டு. எங்க போறது அது துவனுக்கும் ஆதாய தது அவ்வியாபகத்துவா, அது துவனுக்கு முதலியதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கிறதுனால

ரைட்டு. சாதனத்துல அவ்வியாபகம், எப்படி சாதனத்துல அவ்வியாபகம் அப்படின்னு கேட்டா துவனுக்கு கிருதகம், ஆனா இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது. சாத்தியமான அனித்தியம் வந்து இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது. ஓகே, சாதனமான கிருதகம் வந்து இந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது இல்ல. எங்க? துவனுக்குல. துவனுக்கும் கிருதகம் தான், ரெண்டு பரமாணு சேருது, சயோகம் ஆறுது. அப்போ கிருதகம் அது ஈஸ்வர இச்சா, அது ஈஸ்வரன் தான் உண்டு பண்றாரு. சிருஷ்டி எல்லாம் உண்டு பண்றது காரணம் என்ன? அதான் ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கே அந்த தர்க்கத்தை கொடுக்கலாம். என்னது துவனுக்கு முதல் இதெல்லாம் சயோகம் ஆறுது, அது காரணம் ஈஸ்வரன் அப்படிங்கறதுனால இங்க அந்த இடத்துல வியாபகம் ஆறுது இல்ல. அதனால கிருதகமா இருக்கு. ஆனா உங்களுடைய ஹேத்து நீங்க என்ன உபாதி கொடுக்குறீங்களோ அது அங்க வியாபகம் ஆல, அங்க ஸ்பிட் ஆகல. அதனால இதுதான் உபாதி. சரி, தர்த்தம் சாத்திய வியாபக, சாத்திய வியாபகத்துவம் உத்தம். சாதன அவ்வியாபகம் மாத்திரம் சொன்னா சாத்திய வியாபகம் சொல்ல வேண்டியது இருக்கும், இல்லாட்டி இந்த துவனுக்கு முதலியெல்லாம் பிரச்சனை இருக்கும். தவபி தாவதி உக்தே சாமானியவத்வாதினா அனித்யத்துவ சாதனை கிருதகத்துவம் உபாதி சியா ததர்த்தம் சாதனம். அது மாத்திரம் சொன்னோம்னா கிருதகத்துவம் உபாதி ஆயிடும். சாமானியத்துவே சதி அனித்யத்துவ சாதனத்துல கிருதகத்துவம் வந்து உபாதி ஆயிடும். அதனால சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்றத தனியா சொல்லணும். சரி, உபாதி பேதம் ஆதாய அசம்பவ வாரணாய வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் உபாத்தம். அத்தியந்த பதம், அத்தியந்தம் அப்படிங்கிற பதமானது வியாபகத்வே வியாபகத்துவ ஷரீரேபி, வியாபகத்துவ ஷரீரேபி அத்தியந்த பதம் அப்படின்ற அந்த அத்தியந்த பதம் தான் சொல்லணும். சாதன பேதம் ஆதாய சாதனசிய உபாதித்த வாரணாய அவ்வியாபகத்துவ ஷரீரே அபி அத்தியந்த பதம் உபாத்தம். மேல வந்து உபாதி பேதம் ஆதாய, கீழ சாதன பேதம் ஆதாய. மேல அசம்பவ வாரணாய, கீழே அசம்பவ வாரணாய. மேல வியாபகத்துவ ஷரீரே, கீழ வியாபகத்துவ வாரணாய அவ்வியாபகத்துவ ஷரீரே அபி அபி. இங்கேயும் அத்தியந்த பதம், அத்தியந்த பதம், ரெண்டு இடத்துலயும் அத்தியந்த பதம் அப்படிங்கறத சேர்க்கணும். அப்படிங்கறதுக்கு ரெண்டு இடத்துலயும் காமிக்கிறாங்க, சாதியத்திலையும் சாதனத்திலையும். சோவையும் உபாதி ஸ்திரிவிதம், இந்த உபாதியானது மூணு வகைப்படுறது. கேவல சாத்திய வியாபக, பக்ஷ தர்ம அவச்சின்ன சாத்திய வியாபக, சாதன அவச்சின்ன சாத்திய வியாபக. ஜெய்தி கேவல சாத்திய வியாபக, சாத்தியத்துல மாத்திரம் வியாபிச்சதா இருக்கும். இன்னொன்னு பக்ஷ தர்மத்தை கூடியதான சாத்தியத்தை, பக்ஷ தர்மம் மலை, பக்ஷம் மலை, அந்த மலையில அந்த மலையோட சம்பந்தப்பட்டதா அந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொன்னோம்? அனுமதி பராமர்ஷ, பக்ஷ தர்மதா ஜானம் பராமர்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னோம். பக்ஷ தர்மதான் என்ன சொன்னோம்? வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம், பர்வத்தம் முதல் இடத்துல வியாபியமானது இருக்கணும், அதுதான் பக்ஷ தர்மதா. சந்திப்த சாத்தியமான பக்ஷ, எந்த சந்தேகத்த சந்தேகம் இருக்கோ, வியாபியமானது என்னது? சந்தேகம் தானே. வியாபியம் என்னது? புகை. புகைனா அங்க நெருப்பு சந்தேகப்படுத்துறது. அதனால வியாபியமான புகையானது மலையில இருக்கிறதா பக்ஷ தர்மதா. இப்போ அந்த மலை பக்ஷம், அப்படிப்பட்ட பக்ஷ தர்மதா அவச்சின்ன, அந்த பக்ஷ தர்மதா கூடியதான சாத்தி வியாபகம் ரெண்டாவது. மூணாவது சாதன அவச்சின்ன சாத்தி வியாபகம், சாதனம் கூடியதான சாத்தி வியாபகம். இது மூணுத்துக்கும் இது உதாரணம் என்ன அப்படின்னா தத்ரா தேவ உபதரிஷ்ட. முதல் வகையான கேவல சாத்தி வியாபகம் சொல்லியாச்சு, பர்வதோ தூமவான் வன்னித்வா வன்னிமத்வாத் அப்படிங்கறதுல ஆர்திரேந்திர சயோகம் உபாதி. ஏன்னா பர்வதோ தூமவான் அப்படிங்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் ஈர இறகு இருக்கோ அங்கெல்லாம் தூமவான் அப்படிங்கறது இருக்கும், சாத்தியத்துல நிலைப்பட்டாச்சு. சாதனமான வன்னிமத்வாத், வன்னிமத்வாத்துல இருக்கக்கூடாது. ஏன்? எந்த இடத்துல இருக்காது? இரும்பு உருண்டை இருக்கு, நெருப்புல போட்ட இரும்பு உருண்டை, அது நெருப்பு இருக்கு ஆனா அங்க புகை இல்ல, ஈர எரிபொருள் சம்பந்தம் இல்ல, அதனால அங்க இல்ல. சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இல்ல, அதனால உபாதின்னு சொல்லிட்டோம். இது முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன? ஏவம் கிருத்வந்தர்வர்த்தினி ஹிம்சா அதர்மஜனிகா ஹிம்சாத்வாத் கிருதுபாஹ்ய ஹிம்சாதிபத் இதி அத்ர நிஷித்தத்துவம் உபாதி. இங்க கிருத்வந்தர்வர்த்தினி ஹிம்சா, இங்க என்ன சொல்றாங்க? அடுத்த பக்ஷ தர்மதாவ சின்னம் சாத்திய வியாபக, அந்த இடத்துல கிருத்துவ அந்தர்வர்த்தினி ஹிம்சா. கிருத்துவ அந்தர்வர்த்தினி அப்படின்னு சொல்லி கிருத்துனா கர்மம், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துக்கு கிருத்துன்னு பேரு. அப்படி அந்த கிருத்து வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துல செய்யப்படுற பசுனா எஜேத்தன்னு சொல்லும்போது ஒரு பசுவை வெட்டணும். அப்படி பல வகையான மிருகங்கள் சொல்லியிருக்கு, புறாநாள யாகம் பண்றது, குதிரைனால யாகம் பண்றது, மாடுனால ஆடு வச்சுண்டு அப்படின்னு பல யாகம் சொல்லியிருக்கு. சரி, பசு வச்சுட்டு வச்சிருக்கோம், பசுனா ஆலபேத் அப்படின்னு சொல்லிருக்கு. ஜோதிஷ்டோமினா பசு ஆலபேத்னு சொல்லிருக்கு. பசுவை வச்சுட்டு யாகம் பண்றீங்க ஜோதிஷ்டோமம். இப்ப மாடை வெட்டுறீங்க நீங்க, மாடை வெட்டினா பாவம். ஏன்னா வேதத்திலே சொல்லிருக்கு நஹிம்சியா சர்வா பூதானி, அப்போ எந்த பூதங்களையும் நீங்க துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கர்மத்துக்கோசரம் துன்புறுத்துறீங்க. அதனால கிருத்துவந்தர்வர்த்தினி ஹிம்சா அப்படிங்கிறாரு. தற்கொன்ன கிருத்து கிருத்துக்குள்ள செய்யற மாடு வதம் முதலியெல்லாம் ஹிம்சை தான். ஏன் அவ அந்த ஹிம்சையெல்லாம் எப்படிப்பட்டது?

அதர்ம ஜனிக்கா. நீங்க நிரூபிக்கப்படுறது என்னது? அதர்ம ஜனிக்கா. கர்மத்துல செய்யப்படுற ஹிம்சையானது அதர்ம ஜனிக்கா. இதுதான் உங்களுடைய தர்க்கம். என்ன காரணத்தினால ஹிம்சாத்வா? ஹிம்சையினால. வெளியில ஹிம்சை பண்ணா பாவம், கிரதுவுல ஹிம்சை பண்ணாலும் பாவம் தான் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு உதாரணம் என்ன? கிருதுவா ஹிம்சாவது வெளியில அந்த யாக மண்டபத்துக்கு வெளியில நீங்க எந்த பண்ணினாலும், ஒரு கொசுவை கொண்டாலும் பாவம் சொல்லி சொல்றீங்க, எறும்ப கொண்டாலும் பாவம் சொல்றீங்க, அந்த மாதிரி இங்கேயும் கிறிஸ்துக்குள்ள பண்றதும் பாவம் தான் அப்படின்னுட்டு உதாரணம் கொடுத்து நிரூபிச்சாச்சு, தர்க்கம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல நிஷித்தம் உபாதி, நிஷித்தம் தான் உபாதி. எப்படி அப்படின்னா, தசிய எத்த எத்த எத்த அதர்ம ஜனகத்தம் தத்திர தத்திர நிஷித்தம் இது சாத்திய வியாபகத்தா. எங்கெல்லாம் அதர்மமானது உண்டாருதோ அங்கெல்லாம் நிஷித்தம் இருக்கு அப்படின்ட்டு நியாயம். எங்கெல்லாம் அதர்மம் பாவமானது எது? நிஷித்த கர்மத்தை செஞ்சா பாவம். இங்க அதர்மம் உண்டு பண்றது ஹிம்சா, கிருத்துவந்திரம் ஹிம்சா, அதனால அது நிஷித்தம், அது பாவம் உண்டு பண்றது, அதனால அது உபாதி இருக்கு, சாத்தியாபகதா இருக்கு. அடுத்தது, எத்திர ஹிம்சாத்வம் தத்திரனா நிஷித்தம் இது நிஷித்தம் உபாதி சாத அவ்வியாபக கிருத்து ஹிம்சாயாம் நிஷித்தத்வசிய அபாவாத். சரி, எத்திர ஹிம்சாத்வம் தத்திரன நிஷித்தம், எங்கெல்லாம் ஹிம்சா இருக்கோ அங்க நிஷித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிஷித்த உபாதி நீங்க வச்சிருக்கீங்க. எத்த எத்த ஹிம்சாத்தம் தத்திர நிஷித்தம் உபாதியை வச்சு சாத்திய வியாபகத்தை பண்ணிட்டீங்க. இங்க எத்திர ஹிம்சாத்தம் தத்திர நிஷித்தம் சாதன அவ்யாபகம் அப்படி பண்ணும்போது சாதன அவ்யாபகமான கிருத்து ஹிம்சால வந்து நிஷித்தமானது இல்ல. ஏன்னா வேதமே சொல்றது இந்த கர்மத்தை செய்ய அப்படின்ட்டு. அதனால நஹிம்சியா சர்வா பூதானிதி சாமானிய வாக்கியத பசுனா எஜேத இத்தியாதி விசேஷ வாக்கியசிய பலியஸ்துவாத். சாமானிய வாக்கியம் என்னது? ஒரு ஒரு ஜெனரல் டேர்ம். நஹிம்சியா சர்வா பூதானி, பொதுவாக உயிரினங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, துன்புறுத்தாதீங்க, அது பாவத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனா விசேஷ வாக்கியம் என்னது? பசுனா எஜேத, பசுனா எஜேத, பசு மாலை பேட்டு, இதெல்லாம் விசேஷ வாக்கியம். அதாவது டிராபிக் லைட் இருக்கு, டிராபிக் லைட் ரெட் லைட் ஸ்டே ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கத்து கொடுப்பாங்க சின்ன வயசுல. வென் ரெட் லைட் யூ ஷாட் டு ஸ்டாப். இப்போ சிகப்பு விளக்கு பாத்தீங்கன்னா நிக்கணும், மஞ்சள் விளக்கு பாத்தீங்கன்னா தயாராகணும், பச்சை விளக்கு பாத்தீங்கன்னா போகணும், இதுதான் ரூல். ஆனா எல்லாருக்குமே இந்த ரூல் பொருந்துமா அப்படின்னா இல்ல. பிரசிடென்ட் வேற இருக்கையோ சிகப்பு போட்டுருக்கு நீ வண்டி நிறுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆம்புலன்ஸ் வர்றது வண்டி நிறுத்தும்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் முக்கியமான யாராவது அதிகாரி வராங்க வண்டி நிறுத்தும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த ரெட் லைட்டோட அது பாதிக்காது. அந்த மாதிரி பொதுவான ஒரு நியமம் என்னது? நாஹிம்சியா சர்வாபூதானிங்கிறது. ஆனா விசேஷமான நியமம் என்ன? இந்த இடத்துல கர்த்துல நீ ஹிம்சா பண்ணலாம் அப்படிங்கறது. அதனால அதோ ஹிம்சாத்வம் ந அதர்ம ஜனகத்தே பிரயோஜகம் அபீது நிஷித்தம் ஏவ இது இத்தியாதிக்கும் அப்படி திரஷ்டவியம். நிஷித்தம் மாத்திரம்தான் இந்த இந்த கிருத்வந்திரவந்தினி ஹிம்சா வந்து நிஷித்தம். ந ஹிம்சா சர்வபூதானி சொல்லி நிஷித்தம் பண்ணிருக்கு. ஆனா வேதமே நீ வெட்டுன்னு சொன்னதுனால நிஷித்தம் மாதிரி இருக்குமே தவிர அதர்ம ஜனக்கம் இருக்காது, பாவம் உண்டு பண்ணாது. ஏன்னா அந்த கர்மத்தெல்லாம் என்ன பண்ணும் சொல்லிருக்கு, சொர்க்கம் கிடைக்கும் சொல்லிருக்கு, அதனால பாவம் உண்டு பண்ணாது அப்படிங்கறதுனால. ரெண்டாவது, அதுக்கு இன்னொரு உதாரணம், த்விதீயோ யதா வாயு பிரத்யக்ஷ பிரத்யக்ஷ ஸ்பர்ஷ ஸ்பர்ஷாஶ்ரயத்வாதி அத்த உத்பூத ரூபவத்வம் உபாதி தஸ்ய எத்ர எத்ர எத்ர பிரத்யக்ஷம் தத்ர தத்ர உத்பூத ரூபத்வம் இதி ந கேவல சாத்திய வியாபகம் ரூபே விபிசாராத் கிந்து திரவிய லட்சணயோ திரவிய திரவியத்வ லட்சணோ ய பக்ஷ தர்ம தத் அவச்சின்ன பை பிரத்யக்ஷத்வம் எத்ர தத்ர உத்பூத ரூபத்வம் ரூபவத்வம் இதி பக்ஷ தர்மதா அவச்சின்ன சாத்திய வியாபகத்வம் ஏவ. சரி, ரெண்டாவது வகையான பக்ஷ தர்மதா அவச்சின்ன சாத்திய வியாபகம் அப்படிங்கிறது, இது முதல் வகையை சேர்ந்ததுதான். கிருத்தந்திரம் சினிம்சா முதல் வகைக்கு இன்னொரு உதாரணம் கொடுத்தாச்சு. இப்போ பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன சாத்திய வியாபகத்துக்கு பாக்குறோம். வாயுவானது எப்படிப்பட்டது? பிரத்யட்சம். வாயு பிரத்யட்சம் எப்படி? பிரத்யக்ஷ அது கேத்து என்னது? பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஶ்ரயத்வா, அது பிரத்யட்சமா நம்மளுடைய ஸ்பர்ஷத்தினால தொட முடியறது, அனுபவிக்க முடியறது, அறிய முடியறது அப்படிங்கறதுனால அப்படின்னு கேத்து. வாயுங்கிற பட்சத்துல பிரத்யக்ஷம் அப்படிங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்கணும். பக்ஷ தர்மம் என்ன? பக்ஷம் என்னது? வாயு. சாத்தியம் என்னது? பிரத்யம். அது ஏத்து என்னது? சாதனம் என்னது? ஸ்பர்ஷாஶ்ரயத்வம் அப்படின்ட்டு. சரி, தசிய அங்க உத்பூத ரூபவத்வம் உபாதி. உத்பூத ரூபவத்வம் அப்படிங்கறது அதாவது தோற்றம் உள்ள உருவம் உடையது. உத்பூதமான அப்படின்னா தோற்றம் அடைந்த உருவம் உள்ளது, ஒரு உருவம் உள்ளது அப்படிங்கறதா அர்த்தம். உபாதி இங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எத்த எத்த பிரத்யம் தத்த உத்பூத ரூபத்வம் சாதனத்துல வியாபகம்.
சாத்தியத்துல வியாபகம், அதாவது எங்கெங்கெல்லாம் பிரத்யக்ஷமா இருக்கோ அங்கெல்லாம் உருவம் இருக்கு, ரூபம் இருக்கு, சாத்தியத்துல இருக்கு. பிரத்யக்ஷம் அப்படிங்கறதுனால சாத்தியத்துல இருக்கு. ஆனா சாதனத்துல எப்படி பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஸ்ரயத்வா அப்படின்னு சொல்லியிருக்கு. உத்பூத்த ரூபம் இல்ல, ஸ்பர்ஷத்துல தொட்டு அனுபவிக்கிறது, உத்பூத்த ரூபம் இல்ல. அதனால அது மாத்திரம் இல்ல, இப்ப வந்து வாயுவோட சம்பந்தப்படுத்தி நான் சொல்லணும், பட்ச தர்மத்தை அவச்சுன்னு சொல்லணும் பாருங்க எப்படின்ட்டு. ரூபே விபிச்சாரா அது எத்திர எத்திர தது உத்ரூதம் தீர் கேவல சாத்திய வியாபகத்தும், சாத்திய வியாபகம் மாத்திரம் இல்லாது. ஏன் ரூபே விபிச்சாரா, ரூபத்துல அது விபிச்சாரமா இருக்கு, ரூபத்துல பார்க்க முடியறது, தொட்டு அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல பாக்குறதும் முடியறது. அதனால கிந்து திரவியத்துவ லட்சணம் யக பட்ச தர்ம, திரவியத்துவ லட்சணம் அங்க பட்ச தர்மம் என்னது, திரவியம் வாயு ஒன்று ஒரு திரவியம். அதனால பக்ஷ தர்மத்துவ தர்ம தது அவச்சின்ன, அந்த பக்ஷ தர்ம திரவியத்துவ அவச்சின்ன வகி பிரத்யக்ஷத்வம் எத்திர தத்ர உத்பூத்த ரூபத்வம் இது பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன சாத்திய வியாபகத்வம் ஏவ. அப்படி திரவியத்துவ அவச்சின்ன வகி பிரத்யக்ஷத்வம் அப்படின்னு அங்க வச்சு பாத்தீங்கன்னா திரவியத்துவ அவச்சின்ன வகி பிரத்யக்ஷத்வம் அதுல இருக்கு. அதனால ஏன்னா திரவியத்துவம் வாயும் திரவியத்துவம், திரவியத்துவம் கூடியதான பக்ஷ தர்மத்தம் கூடியதான பிரத்யக்ஷம் அப்படிங்கிற அந்த சாத்தியம் அப்படி இருக்கிறதுனால பிரத்யக்ஷத்வம் தத்ர எத்திர தத்திர உத்பூத்த ரூபத்தம் எங்க இருக்கோ அந்த மாதிரி இடத்துல உத்பூத்த ரூபத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலையாருது. அப்போ பக்ஷ தர்மத்தா வச்சு சாத்திய வியாபகம் இருக்கிறதுனால அங்க அது உபாதியாருது. ஆத்மனி விபிச்சார வாரணை பகிர்பதம் அங்க பகிஹி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்க பிரத்யக்ஷ ரூபத்தம் விபிச்சாரத்தின் திரவியத்துவம் பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன பகி பிரத்யக்ஷத்தம் சொல்லியிருக்கு. அவச்சின்ன பிரத்யக்ஷத்தம்னு சொல்லாம அவச்சின்ன பகி பிரத்யக்ஷம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளியில அவச்சின்ன பிரத்யக்ஷத்தம் ஆத்மாலையும் இருக்கு, ஆத்மாவும் அந்த மாதிரி பிரத்யக்ஷமா அனுபவிக்கப்படுறதா அறியப்படுறதா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க போகாம இருக்கணும் பகி பிரத்யக்ஷத்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எத்திர பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஸ்ரயத்வம் தத்ர ந உத்பூத்த உத்பூத்த ரூபத்வம் இது சாதன அவ்யாபகத்வம் ச வாயோ. எங்கெல்லாம் பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாஸ்ரயம் இருக்கோ அங்கெல்லாம் உத்பூத்த ரூபம் இல்ல அப்படிங்கறது தெரியும். ஏன்னா வாயுல வந்து உத்பூத்த ரூபம் இல்ல, உருவம் இல்ல, ஆனா பிரத்யக்ஷமா தொட்டு அறிய முடியறது, பட்டு அறிய முடியறது. அதனால தத்ர உத்பூத்த ரூப விரகா தங்க உத்பூத்த ரூபமானது இல்லங்கிறதுனால சாதன அவ்யாபகத்வம் இருக்கு. பிரத்யக்ஷ ஸ்பர்ஷாசிரயமா இருந்தாலும் கூட உத்பூத்த ரூபத்வம் இல்ல அப்படிங்கறதுனால சாதனத்துல அவ்யாபகம், பக்ஷ தர்மத்தை அவச்சின்ன அதாவது வாயு கூடியதான பிரத்யக்ஷத்துல வியாபகம் இருக்கு, உத்பூத்த ரூபத்வம் இருக்கு, ஆனா பை பிரத்யக்ஷத்வம் அது இருக்கு, ஆனா சாதனத்துல இல்ல. சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்க கூடாது, அதுதான் உபாதி. அந்த உபாதி இங்க ஃபிட் ஆகுது. திருத்தியோ யசா மூணாவது எப்படி அப்படின்னு கேட்டா துவம்சோ விநாஷி ஜன்யத்வாத் இது எத்திர பாவத்வம் உபாதி தத்ர எத்திர விநாஷித்வம் தத்திர பாவத்வம் இது ந கேவல சாத்திய வியாபகத்வம் பிராகபாவே பாவத்வ விரகாத் கிந்து ஜன்யத்வ ரூப சாதன அவச்சின்ன விநாஷித்வம் எத்திர தத்திர பாவத்வம் இது சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்வம் ஏவ எத்திர ஜன்யத்வம் தத்திர பாவத்வம் இது சாதன அவ்யாபகத்வம் ச துவம்சே தத்திர பாவத்வ விரகாத் இது மூணாவது மூணாவது வகையான சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்வம் அப்படின்றது என்னது துவம்சோ விநாஷி துவம்சமானது எப்படிப்பட்டது இன்மையானது அழிவடையக்கூடியது எப்படி அப்படின்னா ஜன்யத்வாது துவம்சமும் சிருஷ்டியாருது தப்பான ஒரு காரணம் இருக்கிறான் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் துவம்சம் வந்து அபாவம் வந்து நாலு வகை துவம்சம் வந்து பிராகபாவம் பிரத்வம்சபாவம் பிராகபாவம் வந்து முன்னின்மை முன்னாடி அனாதி காலம் வரைக்கும் இருக்கும் ஆனா அந்தம் உடையது துவம்சம் எப்படிப்பட்டது ஆதி உடையது ஆனா அனந்தமா இருக்கும் திருப்பி இன்னொரு துவம்சம் பண்ண முடியாது துவம்சத்தை இன்னொரு துர்தம்சம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனா இவன் என்ன சொல்றான் அந்த துவம்சத்தை அனித்தியம்னு சொல்லி நிரூபிக்க போறான் திருப்பி அது இன்னொரு துவம்சம் பண்ண முடியும் சொல்லி நிரூபிக்க போறான் அதுவே தப்பு அதனாலதான் இது ஹெத்தோபாசமா இருக்கு என்ன சொல்றான் துவம்சமான விநாசி துவம்சத்தை திருப்பியும் துவம்சம் பண்ண முடியும் ஏன் துவம்சமும் சிருஷ்டி பண்ண எதற்கிறதுக்கும் தத்தது அனித்தியம்னு சொல்லி உங்களோட ரூல் தானே சொல்றது அதனால துவம்சமும் அனித்தியம் துவம்சமும் நாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த இடத்துல பாவத்தும் உபாதி எப்படி அப்படின்னு பார்த்தா எத்திர விநாசித்தம் தத்திர பாவத்தும் எங்கெல்லாம் நாசம் அடையக்கூடிய தன்மை இருக்கோ அங்கெல்லாம் பாவத்தன்மை இருத்தலுடைய தன்மை இருக்கு அதனால இது இதை எடுத்து பார்த்தா துவம்சம் விநாசி துவம்சத்துல கேவல சாதன வியாபகத்தம் கேவல சாத்திய வியாபகத்தம் பாவத்தம் இல்லானா துவம்சம் விநாசின்னு சொல்லி சொன்னதுல துவம்சத்துல பாவ ரூபம் இல்ல அதனால சாத்திய வியாபகமா சொல்ல முடியாது அப்போ சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகம்னு சொல்லணும் அதாவது ஜன்யத்துவ அவச்சின்ன துவம்சம் அப்படின்னு பாக்கணும் எப்படி பிராகபாவே பாவத்து கிரகா அது பிராகபாவத்திலயும் பாகத்தும் இல்ல ஆனா அங்க துவம்சம் இருக்கு
பிராகபாவமானது முடிஞ்சாத்தான் சிருஷ்டியானது உண்டாது, காரியமானது உண்டாது. கிந்து ஜன்யத்வ ரூப சாதன அவச்சின்ன விநாசித்தும் எத்திர. அதனால ஜன்மத்வ ரூப சாதனமானது எங்க இருக்கோ அது கூடியதான விநாசித்வம் எங்க இருக்கோ அங்கதான் பாவத்வம். ஜன்யத்வ ரூப சாதன அவச்சின்ன விநாசித்வம் அப்படிங்கறதா அந்த இடத்துல முதல் சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இந்த உபாதியானது அதாவது பாவத்தம் உபாதியானது ஃபிட் ஆறுது. எத்த ஜன்யத்தம் தத்த பாவத்தம் இது சாதன வியாபகத்துவம். எங்கெல்லாம் ஜன்யத்தம் இருக்கோ அங்கெல்லாம் பாவத்தம்ங்கிறது சாதன வியாபகத்துவம். அந்த துவம்சத்துல இருக்கு சத்வம்சே தத்திர பாவத்துவ விரகா. ஏன்னா பாவமானது அங்க இல்ல, துவம்சத்துல பாவமானது இல்ல, சாத்திய சாதன அவ்யாபகம். அதே மாதிரி பிராகபாவம்ல சாதன அவச்சின்ன சாத்தியத்துல இருக்கு. பிராக சாதனிய சாதன அவச்சின்ன சாதன அவச்சின்னன்னா ஜன்யத்துவம் கூடியதான வினாசி அதுல இருக்கு, ஆனா துவம்சத்துல இல்ல. அதனால சாதனத்துல அவ்யாபகம், பாவத்துவம் இல்ல அதனால அவ்யாபகம். சாதன அவச்சின்ன சாத்தியத்துல வியாபகமா இருக்கு, சாதனத்துல அவ்யாபகமா இருக்கு பாவத்துவம். இங்க இருத்தல் தன்மை உடையது இருக்கு, இந்த இடத்துல சாதனையில இருத்தல் தன்மை இல்ல. அதனால இந்த இடத்துல உபாதினது பாவத்துவம் உபாதி. ஏவம் இதே மாதிரி சஷ்யாமோ மித்ராதனயத்வாதிதி அத்த சாக்கவாக ஜன்யத்துவம் உபாதி. இன்னொரு உதாரணம் சஷ்யாம, அவன் வந்து ஷியாமன், ஏன் மித்ராதனயத்வா மித்ராவோட மித்ரனுடைய பையன் அப்படிங்கறதுனால. இந்த இடத்துல சாக்க பாக்க ஜன்யத்துவம் அப்படிங்கிறது அதாவது பச்சைக்கறி பச்சை இலை சாப்பிடறதுனால உண்டார நிலை அப்படிங்கிறது உபாதி. பச்சை இலையை சாப்பிடுறது அப்படிங்கிறது உபாதி. என்னது பச்சை இலை காய்கறி எல்லாம் சாப்பிட்டா இரும்பு சத்து ஜாஸ்தி, இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறத சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க குழந்தை கருப்பா இருக்கும். அப்படிங்கறதுனால இங்க என்ன சொல்றாரு, என்னது ஷாமத்வசிய நீலகட்டே அபி சத்வாதுனா கேவல சாத்திய வியாபகத்துவம் கிந்து சாதனா வச்சின்ன சாத்திய வியாபகத்துவம் ஏவ. அதாவது கருப்பு கலர் கருப்பு நிறம் வந்து பானையிலயும் இருக்கு, அதனால சஷ்யாமக பானை கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பானையை பத்தி நம்ம பேசல, மித்ரா தனயத்துவமான சியாமம் அதாவது மித்ராவுடைய மகனான்ற அப்படிங்கிற சாதனம் கூடியதான சாத்தியம் எது கருப்பு. மித்ராவின் மகன் அப்படிங்கிற நிலையில உள்ள கருப்பு. அதனால சியாமத்வசி நீலகட்டத்தை நீலகட்டையபி சத்வாதுனா கேவல சாத்திய வியாபகத்துவம். வெறும் சாத்திய வியாபகத்துவம் இங்க பார்க்க முடியாது. கருப்புலையும் கூட இருக்கு, கடன் பானை முதலிய இடத்துலயும் கூட கருப்பு இருக்கு, பாய் பானை முதலிய இடத்துல கூட கருப்பு இருக்கு. அதனால அதை மாத்திரம் பேசல, சாதனம் கூடியதான சாதனம் சொல்லி சொன்னா மித்ரா தனயத்துவம் அந்த ஏத்து கூடியதான சாத்தியத்துல இந்த கருப்பு தன்மைய நாம பாக்குறோம். அதனால உபாதி என்னது பாக்க ஜன்யத்துவம் சாக்க பாக்க ஜன்யத்துவம் கிந்து சாதன சின்ன சாத்திய வியாபகத்துவம் இவ அஷ்டமே புத்திரே சாக்க பாக ஜன்யத்துவ விரகேன சாதன அவ்யாபகத்துவம் சைத்தியாதிக்கம் அப்படி திருஷ்டவியம். சரி சாதனத்துல இருக்கு, சாதன அவச்சின்ன சாத்தியத்துல இருக்கு. அதாவது மித்ரா தனயத்துவம் மித்ராங்கிற ஒரு பொண்ணோட பையன் அப்படிப்பட்டவனானவன் கருப்பு, அந்த மாதிரியான மித்ராவுடைய மகனானவன் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாதனம் சாதனம் என்னது மித்ரா தனியத்துவாத்தம் கொடுத்தீங்க மித்ராவின் மகனானதால் அப்படின்னு சொல்லிட்டு அவ பச்சையே சாப்பிட்டு இருக்கிறதுனால குழந்தை கருவா பிறந்திருக்கு. அதனால சஷ்யாமக அப்படின்ற சாத்தியத்துல சஷ்யாமகன் மாத்திரம் எடுத்துக்க முடியாது, அது கருப்பு அவன் கருப்பு அப்படின்னு அது கருப்பு அவன் கருப்புன்னு எடுத்துக்க முடியாது. ஏன் பானையும் கூட கருப்பு அங்க லட்சணம் போயிடும், அதனால அங்க போக கூடாது. இந்த மித்ரா தனையன் கூடியதான மகன் அவனில் கருப்பு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியத்துல நீங்க என்ன பண்றீங்க இந்த பச்சைலை சாப்பிடறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அங்க உபாதி குடுத்துட்டீங்க. சரி அங்க பச்சைலை சாப்பிடறதுனால பச்சை காய்கறி சாப்பிடறதுனால பச்சை காய்கறின்னா இலைகள் கீரை வகைகள் சாப்பிடறதுனால அவன் வந்து கருப்பா இருக்கான். சரி சாதன அவச்சின்ன சாட்சி வியாபகத்துவம் இருக்கு, மித்ராவின் மகனான கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு என்ன பச்சைலை சாப்பிடறதுனாலன்ற காரணம். இப்போ ரெண்டாவது ஏத்து என்னது சாதனம் என்னது மித்ரா தனயத்துவா அது அங்க இருக்க கூடாது. முதல் இடத்துல சாதனம் கூடியதான இடத்துல இருக்கணும், மித்ரா தனித்துவாதல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்காது அப்படின்னா எட்டாவது புள்ள, எட்டாவது புள்ள ஏழு புள்ளியும் கருப்பு. அப்ப எட்டாவது புள்ள பிறக்கும் போது சொல்லிருக்காங்க என்னது நீ வந்து இந்த பச்சால சாப்பிடுறவர் அதனாலதான் கருப்பா பிறக்குது உனக்கு குழந்தை, நீ இந்த இந்த நேரத்துல குங்குமப்பூ சாப்பிடு பால்ல குங்கும பூ சாப்பிட்டோன்னா குழந்தை வந்து சிகப்பா பிறக்கிறது. எட்டாவது குழந்தை சிகப்பா இருக்கு, ஏழு குழந்தை கருப்பா இருக்கு, எட்டாவது குழந்தை சிகப்பா இருக்கு. அவன் குழந்தை யாரோட குழந்தை மித்ராவோட குழந்தை தான், என்ன பக்கத்து கட்டுல இருந்து மாத்தியா போட்டாங்க அதே மித்ராவோட குழந்தை தான். அதனால மித்ராவோட குழந்தையில கருப்பு தன்மை இல்லாம சிகப்புத்தன்மை இருக்கு, அங்க சாதனம் இல்ல. மித்ரா தனியத்துவத்த அவனுடைய அவளுடைய குழந்தை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நியாயம் பண்ணீங்களோ அது இல்ல. ஏன்னா எட்டாவது குழந்தை வெள்ளையா இருக்கேன், அதனால
ஏழு குழந்தையில கருப்புத்தன்மை இருக்கு, எட்டாவது குழந்தையில வெள்ளத்தன்மை இருக்கு. அதனால சாதனம் கூடியதான இடத்துல வியாபகம் இருக்கு, சாத்தியம் சாதனத்துல வியாபகம் இல்ல. அதனால இந்த இடத்துல அந்த சாக்கப்பாக்க ஜன்யத்தும் பச்சை கறிகறி பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படின்ற காரணமான உபாதி ஆயிடுறது. நீங்க கொடுக்கற உபாதிங்கிறது ஒரு காரணம் தான், ஒரு ஹேத்து தான். இந்த காரணத்தால உன்னோட நியாயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, உபாதிங்கிறது நீங்க கொடுக்கற ஹேத் ஒரு பட்சம் இருக்கு, மலை அப்படிங்கிற பட்சம் இருக்கு. அந்த மலைங்கிற பட்சத்துல நீங்க சாத்தியம் என்னத்தை நிரூபிக்க போறீங்க, அது சாத்தியம். எந்த இடத்துல நிரூபிக்க போறீங்க, அது பட்சம். எந்த இடத்துல நிரூபிக்க போறீங்க, மலையில. என்னத்தை நிரூபிக்க போறீங்க, புகை உடையுது அப்படின்னுட்டு. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி சொல்றது ஹேத்து, அது வந்து சாதனம். என்ன காரணத்தினால நெருப்பு இருப்பதா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மலைங்கிறது பட்சம், எழுதி பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மலை அப்படிங்கிறது பட்சம், சாத்தியம் புகை உடையதா, புகை புகை இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு, சாதனம் ஹேத்து நெருப்பு இருப்பதா அப்படின்ட்டு. இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, உபாதி நான் என்ன கொடுக்க போறேன், இந்த இடத்துல ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. பட்சத்துல ஈர எரிபொருள் இருக்கு, அதனால புகை இருக்கு. சாத்தியத்துல இருக்கு ஈர எரிபொருள் இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது ஈர எரிபொருள். நெருப்பு இருக்கு, ஆனா இரும்பு உருண்டையில ஈர எரிபொருள் இல்ல, அதனால புகை இல்ல. அதனால சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இல்ல. நீங்க கொடுத்த காரணம், நீங்க கொடுத்த காரணம் சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது உபாதி. அந்த உபாதி மூணு வகை. ஒன்னு வெறும் கேவல வியாபகம், ரெண்டாவது சாதன அவச்சின்ன சாத்திய வியாபகம், சாதனம் கூடியதான சாத்திய வியாபகம். சாதனமானது என்ன கொடுத்தீங்களோ அது கூடியதா இருந்தா தான் அந்த இடத்துல இருக்கணும், அது ரெண்டாவது வகை. மூணாவது பக்ஷ தர்மதா, பக்ஷதாவ சின்ன சாத்திய வியாபகம். அப்படி மூணு லெவல்ல இருக்கு. இந்த மூணுத்திலையும் உபாதி நீங்க என்ன காரணம் கொடுக்கறீங்களோ அது முதல் இடத்துல ஃபிட் ஆகணும், ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடாது. கடைசிக்கு என்ன சொன்னோம், அவனோட குழந்தை கருப்பு, அவன் கருப்பு. ஏன், மித்ரவோட பையனால, பையன் அப்படிங்கறதுனால அவன் கருப்பு, மித்ரா பையன் அவன் அப்படிங்கறத நீங்க நிரூபிக்க போறீங்க. பட்சம் அவன் என்னது, கருப்பு அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறது சாத்தியம். ஏன், சாதனம் என்ன, மித்ரானுடைய மகன் அப்படிங்கறதுனால. இந்த இடத்துல உபாதி என்ன கொடுக்குறேன், பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படிங்கிறது. பச்சலை சாப்பிடறதுனால மித்ரானுடைய மகனானவன் சாதனம் அவச்சின்ன சாத்தியம், மித்ரானுடைய மகனானவன் கருப்பா இருக்கான். சரி, மித்ரானுடைய மகன் எல்லாமே கருப்பானா, எட்டாவது பையன் வெள்ளையா இருக்கானே, அவன்கிட்ட இந்த என்ன உபாதி கொடுக்குறீங்களோ, அதாவது பச்சை இலை சாப்பிடறதுனால அப்படின்ட்டு, அது அங்க இல்ல, அதனால அவன் வெள்ளையா இருக்கான். சோ முதல் இடத்துல இருக்கணும், ரெண்டாவது பாகத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது வந்து உபாதி. சாத்திய அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித ச பாதித யதா வன்னிர்னஷ்ட திரவியத்வாதிதி அத்ர அனுஷ்டுத்தம் சாத்தியம் ததபாவ உஷ்ணத்தம் ஸ்பர்ஷவத் ஸ்பார்ஷண பிரத்யக்ஷேன கிரஹ்யதே இதி பாதித்துவம் வியாக்கியாதம் அனுமானம். யஸ்ய சாத்திய அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித ச பாதித. சாத்தியமானது பக்ஷம், பக்ஷம் என்ன, மலை. மலை மலை என்னது, நெருப்புடையது அப்படின்ட்டு. நீங்க என்ன காரணம் கொடுக்குறீங்க, புகை உடையதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. மலை நெருப்புடையது, புகை விடுதா. இப்ப நீங்க நெருப்பு கொடுத்துட்டீங்க, புகையை பாத்தீங்க, நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றீங்க. நான் சொல்றேன், இப்ப அது புகை இல்லப்பா, அது வந்து தெரியல அவனுக்கு, அது புகை இல்ல, அது வந்து இந்த ஈர நம்மளுடைய தண்ணியில இருந்து வர்ற, சுடு தண்ணியில இருந்து வர்ற ஆவி, அது புகை இல்ல. சுடு தண்ணி அது ஸ்பிரிங்ல இருந்து வர்றது, கரம் குண்டுல இருந்து வர்றது. அப்படி ஈரமான அந்த குண்டத்துல இருந்து வர்ற, அந்த சூடான குண்டத்துல இருந்து வர்ற தண்ணி இருக்கிறதுனால அது கீழே நெருப்பு வச்சு எரிக்கிறது இல்ல, நெருப்பு வச்சு எரிக்கலாம், அப்ப அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது கூட இல்ல, இயற்கையாவே வர்ற சூடு தண்ணி, அந்த சுடு தண்ணியில புகை வருது, இது நெருப்புடைய புகை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. பிரத்யட்சமா அங்க தண்ணி நான் பாத்துட்டு வந்திருக்கேன், அந்த இடத்துல தண்ணி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ பிரத்யட்சத்தினால நிராகரிக்கப்பட்டதுனால இதுக்கு பேரு பாதிதம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். சரி, இங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்க, வன்னிர் அனுஷ்ண, வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது, இல்லாதது. ஏன், திரவியத்துவாது, திரவியமா இருக்கிறதுனால. நீர் திரவியம், நிலம் திரவியம், காற்று திரவியம், எல்லாமே ஈரமா இருக்கு. அதே மாதிரி நெருப்பு ஒரு திரவியம், எல்லாமே குளிர்ச்சியா இருக்கு. நெருப்பு ஒரு திரவியம், அதனால அதுவும் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மூணு திரவியம் குளிர்ச்சியா இருக்கிறதுனால நாலா திரவியம், மெஜாரிட்டி வென்ஸ், நாலா திரவியம் குளிர்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்ற காரணம் வச்சு நெருப்பு குளிர்ச்சின்னு சொல்றேன். ஆனா சாத்தியம் என்னது, குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நெருப்பு பக்ஷம், சாத்தியம் என்னது, குளிர்ச்சி. ஏன், காரணம் சாதனம் என்ன, திரவியத்வாது. பக்ஷமானது நெருப்பு, சாத்தியமானது குளிர்ச்சி, சாத்திய அபாவமானது சூடு. சாத்திய அபாவம் குளிர்ச்சியின்மை, குளிர்ச்சியின்மைனா சூடு. அந்த குளிர்ச்சியின்மையானது உங்களுக்கு
பிரத்யமாக அனுபவிக்கப்படுறது. அதனால தொட்டு பாத்தீங்கன்னா தெரியுது, அனுமானத்தினால் நீங்க நிரூபிக்கப்படுறீங்க, நிரூபிக்கிறீங்க, ட்ரை பண்றீங்க, ஆனா தொட்டு பார்த்தா ஸ்பார்ஷனா பிரத்யத்தினால தெரியுது, தொட்டா சொல்றது. அதனால நெருப்பு சூடு அப்படின்றது நமக்கு தெரியுது. நெருப்பு குளிர்ச்சின்னு நீங்க கொடுக்கற தர்க்கமானது தொட்டு பாக்குறதுனால பிரத்யமா நிராகரிக்கப்படுறதுனால பாதிதம் அப்படிங்கிற அஞ்சாவது ஹேத்துவாபாசம் இது வியாக்கியாத அனுமானம். அனுமானமானது அதனால முடியாது. சத் ஹேத்துவா இருந்தா பிரமாணாந்திர நீதி. ஏன்னா பிரமாணாந்திரம்னு கொடுக்காம வெறும் சாத்தியபாவ பட்சே நிச்சித அப்படின்னு சொல்லி சொன்னா சத் ஹேத்துவும் கூட சாத்தியாபாவத்தை நீங்க என்னத்த நிரூபிக்கணும், சாத்தியத்தையோ இல்ல சாத்திய இன்மையோ நிரூபிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பட்சம். நெருப்போ நெருப்பு இல்லையோ அதை நிரூபிக்கணும் நீங்க. அதனால சத்தியத்துவம் ஆயிடும் அது. அதனால பக்ஷாந்திரேன பிரமாணாந்திரேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கடாதி அபாவமாதாய தூமவாரணாய சாத்தியேதி. அப்போ லட்சணத்துல சாத்திய அபாவம் சொன்னா அபாவ பிரமாணாந்திரேன பக்ஷே நிச்சித அப்படின்னு சொல்லி சொன்னா வச்சுக்கோங்க, கட அபாவம் பட்டாபாவம் முதலியதெல்லாம் வந்துடும். அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்தியபாவம்னு சொல்லியிருக்கோம். பிரத்யக்ஷேன ஆக்லிப்தம் அப்படி அர்த்தம் அனுமானேன புபுத்சந்தே தர்க்கரசிகா இது பிராச்சீன உக்தேகே. இதுதான் பிரத்யக்ஷேனாபை ஆக்கலித்தம் பிரத்யக்ஷேன ஆக்கலித்தம் அப்படி அர்த்தம். பிரத்யக்ஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அந்த விஷயத்த தர்க்க அனுமானத்தினால அனுமானேன புபுத்சந்தே அனுமானத்தினால அதை நிரூபிக்கிறதுக்கு போத்துமிச்சந்தே புபுத்சா அதாவது இன்னொருத்தனுக்கு போதிக்கிறதுக்கு ஆசைப்படுவானா யாரு தர்க்க ரசிகாக தர்க்க ரசிகன் நியாய ரசிகன் அவன் வந்து பிரத்யமா தெரியும் இருந்தாலும் அது அனுமானத்தை வச்சு நிரூபிக்க பார்ப்பானோ. அதனால இந்த மாதிரி யாருது அனுமான பூர்வம் எஸ் சாத்தியம் பட்சே பிரத்யன் பிரத்யன நிச்சிதம் தசிய தூமசிய பாதித்துவா பாதித்துவா ஆபாதி ஆபத்தி வாரணாய அபாவிதி. அனுமானம் மூலியமாக சாத்தியமானது பட்சத்துல பிரத்யமா எங்க நிச்சயமானதோ அப்படிப்பட்ட தூமமானது பாதித்துவ ஆபத்தி வாரணை அது பாதித்தம் ஆயிடக்கூடாது. பிரத்யமா தூமம் தெரியறது, தூமம் பிரத்யமா தெரியறது, அதனால அதை நீங்க பாதித்தம் பண்ணிடக்கூடாது. அதனால இங்க அபாவம் அப்படின்னு சொல்லிருக்கு, சாத்திய அபாவம் சொல்லிருக்கு. விபக்ஷே ஜலகிருதே சாத்திய அபாவசிய பிரத்யன நிச்சிதத்துவாத தூமசிய பாதித்துவ ஆபத்தி வாரணாய பக்ஷே. பக்ஷம் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சாத்தியாவாம் பக்ஷ பிரத்யன பக்ஷ பக்ஷ பட்சத்துல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. பிரமாணாந்திரேன பக்ஷே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா விபக்ஷத்துல ஜலகிரதத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதாவது நீர்நிலையில நெருப்பு இல்ல புகை இல்ல நெருப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கீங்க, அந்த இடத்த போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசரம் பக்ஷம் அப்படிங்கிற வார்த்தைய தெளிவா போட்டிருக்கோம். சாத்தியபாவசே பிரத்யக்ஷேன சாத்தியபாவம் நிச்சயமா தீர்மானமா இருக்கு. நிச்சயத்த சாத்தியபாவான் விபக்ஷ, அதனால அந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் தூமசிய பாதத்துவா அப்பத்தி வரணை அந்த தூமானது பாதித்தம் ஆயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க பக்ஷம் அப்படின்ற அந்த வார்த்தையை பக்ஷே அப்படின்றத போடுறீங்க. இது பதக்கிருத்திய அனுமான பரிச்சேத. பதக்கிருத்தியத்துல அனுமான பரிச்சேதம் வந்து முடியறது, அனுமானம் தான் முக்கியமான பரிச்சேதம், அது முடியறது. சரி நான் முடிச்சிட்டேன், இனிமேல் நீங்க முடிச்சுக்கோங்க. சரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

திருமார்பேரு அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், இதை இன்னைக்கு திருமால்பூர் அப்படின்னு சொல்லுவான். திருமால்பூர் அப்படின்னு சொல்றான். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போற வழியில இருக்குது. அந்த ரோடுல இருந்து கொஞ்சம் உள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு மிந்தி போனது கொஞ்சம் நினைவில் இல்லை. அந்த ஊருக்கு போறார் சுவாமி. அந்த பதியம் பூரா பஞ்சாட்சரத்தை வலியுறுத்துகிறது. பஞ்சாட்சரத்தை வலியுறுத்துகிற பதியம்னு ஒரு நாலு பதியம் இருக்கு. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் காதலாகி, இது ரெண்டும் இது ஞான சம்பந்தர். சொற்றுணை வேதியன் அப்பர், மற்ற பற்றன சுந்தரர். இந்த நாலு பதியமும் பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையை முழுமையாக சொல்லுகிறது. அதனில் நடுமத்திலே நடுமத்திலே இவர்கள் அதை வலியுறுத்திக்கிட்டே போறார். மற்றொரு இடத்துல நாவுக்கரசர் கேட்கிறார், கடவுளே நீ எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், நான் சாகிற வரைக்கும் பஞ்சாட்சரத்தை சொல்ல செய்யும் அப்படின்னு கேட்கிறார். எப்படி நாம கேட்டோமா, சாகிற வரைக்கும் எனக்கு சோறு கிடைக்கணும், சாகிற கிடைக்க வரைக்கும் எனக்கு வேட்டி கிடைக்கணும், அதத்தான் நாம கேட்கிறோம். அவர் கேட்டார், சாகும் வரை பஞ்சாட்சரம் சொல்ல நீ எனக்கு அருள் கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். மற்றொரு இடத்துல நம்மளை போல தமிழ்நாட்டில் பிறந்தவர் தானே அவர், அவரும் ஒரு தமிழர் தானே, அவரும் ஒரு மனிதர் தானே, எப்படி கேட்டிருக்காரு பாத்தீங்களா. இந்த திருமால் பேர்ல கேட்கிறார் அவர், ஏதும் ஒன்றும் அறிவிலராயின், ஒன்னும் தெரியாத முட்டாப்பயலா இருந்தாலும் சரி இல்லையா, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செடுத்தும் உணர்வார்கட்கு. இந்த அஞ்செடுத்தை ஓதி கொஞ்சம் அந்த உணர்ச்சியும் அவனுக்கு இருக்குமேயானால் பேதமின்றி அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வருமார் பேரரே என்பது பாட்டு. உன்னுடைய நெஞ்சுக்கு அவன் வந்து குடியிருந்துருவான்டா. ஆமா, பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு அப்படின்னு வற்புறுத்துறாரு. இங்கே ஏதும் ஒன்றும் அறிவிலராயின், அவனுக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம், நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிவிட்டாலே போருமானது அப்படிங்கிறார். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு. ஓதறது ஒண்ணு, உணர்வது ஒண்ணு அல்லவா. ஆமா, ஓதறது ஒண்ணு, உணர்தல் என்பது ஒண்ணு. ஓதுனதுனால ஒரு முற்றின பயன்தான் உணர்தல் அல்லவா. ஆமா, ஓதிட்டே வந்தான்னா இவனுக்கு உணர்ச்சி வந்துவிடும். உணர்தல் என்பது ஒரு நிகழ்ச்சி அவனுக்கு கிடைத்து விடும், அது அனுபவம். ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு வேதமின்றி. அவன் வேதகீதம் பார்க்க மாட்டான். இவன் அந்த ஜாதியா, இவன் இந்த ஜாதியா, அவன் படிச்சிருக்கானா படிக்கலையா, பணக்காரனா ஏழையா, அது அவனுக்கு தேவையில்லை. அவன் பார்க்கறது பூரா உள்ளந்தான் அல்லவா. ஆமா, இந்த ஜாதி இது எல்லாம் இந்த தெருவோடு அடிபட்டு போகும், அது கடவுள்கிட்ட நிக்காது. ஆமா, இல்லைன்னு சொன்னா திருநாளை போவாரும் 63 ஒருத்தர் தான், திருப்பாணாழ்வாரும் வைணவத்தில் இருக்கிற அவரும் ஒருத்தர் தான். எப்படி கொடுத்தான் கடவுள் அருளை? அவன் பைத்தியக்காரனா அவன் கிடையாது. ஆமா, எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் என்று சொன்னார் ஞான சம்பந்தர். அவன் எதா பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். கொங்கேயும் மரச்சோலை குளிர் பிரமபுரத்துறையும் சங்கே ஒத்து ஒளிமேனி சங்கரந்தன் தன்மைகளே என்பது ஞான சம்பந்தருடைய தேவாரம் அல்லவா. ஆமா, அதத்தான் இவர் சொல்றார். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செடுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரர். சந்தோஷமா வந்து குடியிருப்பாண்டா. ஆமா, என்பதை நீ தெரிந்து கொள். இப்படி சொல்ற தத

பல இடங்கள் அவருக்கு இந்த கோபமும் கூடவே வருகிறது. சாத்திரம்பல பேசும் சழக்கர்கள், இந்த சாத்திரமும் சட்டமும் பேசுறமே சழக்க பய அப்படின்னு சட்டத்தையும் சாத்திரத்தையும் பேசிக்கிட்டே இருப்பான். சில பேர் சொல்றாங்க, எந்திரிச்சு பாத்ரூமுக்கெல்லாம் போய் குளிச்சு விட்டு அப்புறமா தான் இந்த விபூதி பைய தொடணும்னு. இவன் பாத்ரூமுக்கு போகும்போதே அங்க விடுத்து சாவறான், என்ன ஆச்சு அன்னைக்கு? ஆனாலும் எந்திரிச்ச உடனே விபூதிய பூசுறான். எது ரைட்டு சொல்லுங்க பாக்கலாம். என் தலைமாட்டில் இந்த விபூதி பை இல்லாம படுக்கவே மாட்டேன். ஆமா, படுக்கும் போது பூசிட்டு படுப்பேன். எந்திரிச்ச உடனே முதல்ல நான் கை வைக்கிறது விபூதி பையில தான், அப்புறம் தான் படுக்க விட்டு எழுச்சி போவேன். ஆமா இல்லவா? இது நியதி. நியதின்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறான், அது ஓரளவுக்கு தான் உதவி செய்யும் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம். ஆமா, அதனால்தான் இந்த ருத்ராட்டத்தை எப்ப வேணாலும் போட்டுக்கிடணும். விபூதி எப்போதும் இருக்க முடியாது. இந்த ருத்ராட்சமாவது உன் கழுத்துல கிடக்கட்டும்னு சொன்னான் இல்லையா, அதையும் நாம போடுறதுக்கு வெக்கப்படுறோம். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சது, நூத்துக்கு ஒரு 10 மார்க்காவது கிடைக்குது. சாத்திரம்பல பேசும் சழக்கர்கள், நான் சாத்திரத்தை இவர் வெறுக்கல, அவர் சழக்கனாக இருக்கும் போதுதான் அதை வெறுக்கிறார் என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. சாத்திரம்பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். பைத்தியக்கார, என்னோட கோத்திரத்தையும் குலத்தையும் பார்த்துக்கிட்டு தெரியல. மனிதன் நல்ல மனிதனா பார், நல்ல உள்ளமா பார், அத பாத்துக்கிட்டு போயிட்டா. கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதீரேன். இல்ல சிவமான பாத்திரமானு பாத்துக்கிட, பாத்திரம் சிவம் என்று பணிதீரேன். மாத்திர

தயவு செய்து என் மேல வருத்தப்படாதீங்க. நான் முன்னே சொன்னேன் அல்லவா, எனக்கு வயசு போக போக ஆண்டவனை பத்தி சொல்றதை விட இந்த மனிதர்களை பார்த்து சொன்ன தேவாரம் தான் மிகுதியாக என்னுடைய கண்ணுல படுகிறது. ஏன், இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு திருந்த வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான், அதுலேயும் சைவன். ஒரு நாள் என் வீட்டு தெருவில் ஒரு பொம்மநாட்டி பூ மாலை கட்டி விற்கிறா, பூ கட்டி விற்கிறா தெருவில். அவளுக்கு ஒரு 10 ரூபாய் அன்னைக்கு லாபம் கிடைச்சிருந்தா அதை வச்சு அவள் சாப்பிடுவேன். நான் ஒரு நாள் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணேன், நிறைய பொங்கல் கொடுத்து விட்டுட்டான். நாங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தது. இதை எடுத்துக்கிட்டு போய் அவள்கிட்ட கேட்டேன், கோயிலிருந்து பிரசாதம் வந்ததும்மா, நாங்கள் சாப்பிட்டோம், மிச்சம் இருக்கு, நீ சாப்பிட்றியான்னு அவளை கேட்டேன். நான் கிறிஸ்டியன், வாங்கிக்க மாட்டேன்னுட்டான். நான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன், பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போனேன், இந்த பூந்தமல்லி கோயில் இப்போ 2வது கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. 30 எடுத்துக்கு மீதி நான் திருப்பணி பண்ணி செய்து வச்சேன். பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்கு. நான் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண போது இங்கே யாராவது இருந்தாங்களோ என்னமோ தெரியல, யாராவது என் கூட இருந்தவங்க இருக்கீங்களா, ஒருத்தரும் இல்லைன்னு நினைக்கிறேன். 30 வருஷத்து மிந்தி ரொம்ப கிளமா இருந்தது அந்த கோயில். திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன், ஒரு 4-5 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன், அதுல அது ஒண்ணும். அப்ப அந்த பத்திரிகை எடுத்துக்கிட்டு அந்த ஊரெல்லாம் போய் பணம் தண்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊடா பத்திரிகை எடுத்துட்டு போனேன். பத்திரிகை எடுத்துட்டு போனா ஒரு வீட்டுக்குள்ள பத்திரிகை எடுத்துட்டு போனேன், அது கிறிஸ்டியன் வீடுன்னு எனக்கு தெரியாது. அந்த வீட்டுக்கு நான் உள்ள எடுத்துட்டு போனா கிறிஸ்டியன் இந்த பத்திரிகையை வாங்க மாட்டேன்னுட்டா. நம்ம பசங்க என்ன பண்றான், இந்த தெருவில் கொடுக்குறான் பாருங்க, அதை படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். படிச்சு பார்த்துக்கிட்டதோட இல்லை, நம்ம சைவ சமயத்தில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரு இவன், அவன் சொல்லுவானா, அவன் சொல்லுவானா எங்க சைவ சமயம் தான் பெருசா இருக்கு, கிறிஸ்தவ மதத்தில் குறைச்சாருன்னு சொல்லுவானா, வெட்டி போட்டாலும் சொல்ல மாட்டான். ஆமா, அந்த பிடிப்பு நம்மள்கிட்ட இல்லை. இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். என்னை தவறாக எண்ணி விடாதீர்கள், நான் வெறி பிடிச்சவனா, இல்லை வெறி கிடையாது, எனக்கு அன்பு இருக்கிறது, அவ்வளவுதான். சைவ சமயம் என்ற அன்பு இருக்கு என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஐயனே அரணே என்று அரற்றினால், ஐயனே அரணே என்று அரற்றினால் உயலாம் உலகத்தவர் வேணுவர் செய்ய பாவம் இரண்டும் நினையவே பையம் ஆளவும் வைப்பர் அவனுடைய பாதத்தை நினைத்து விடு, அவனை நினைத்து விடு. இதத்தான் அவர் சொல்றார் இல்லையா, இப்படி அந்த பதியம் பூரா சொல்றார் அவர். சாற்றி சொல்லுவன் ஒரு பட்டு இருந்து சொல்லுவன் கேள்மின்கள் ஏழைகள், ஏழைகள்னா பணத்தை பத்தி ஏழைகள், அறிவில்லாதவன் என்று நாம இங்க பொருள் வச்சுக்கணும். இருந்து சொல்லுவன் கேள்மின்கள் ஏழைகள், அருந்த வந்தரும் அஞ்செழுத்து ஓதினால். தவம் பண்ணுவதற்கு நீ காட்டுக்கு ஓட வேண்டாண்டா, வீட்டுக்குள்ள இருந்த சொல்லுவனுக்கு தவம் வந்து சேரும் அப்படிங்கிறார் சுவாமி. பட்டினத்தடிகள் 16 திருமுறையில ஒரு பாட்டு சொல்றார், முற்றும் துறந்தவர் தானே அவர், அவருக்கு தெரியும் தானே. அவர் என்ன சொல்றார், காட்டுல போய் இவன் தவம் பண்ணி இந்த தவத்தை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை, வீட்டில இருந்தே இந்த இவன் தவம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார் அவர். அதுக்கு ஒரு உபமானம் சொல்றார். என்ன சொல்றார் அவர், இந்த கல்லை தூக்கி ஒருத்தன் வான் உலகத்துல இப்படி தூக்கி எரிஞ்சான்னா, சின்ன பையனா இருந்து தூக்கி எரிஞ்சான்னா ஒரு 20 அடி போகும், என்ன போல வயசானவன் தூக்கி எறிஞ்சானா ஒரு 10 அடி போகும். 40 அடி போகிற கல்லும் பூமிக்கு தாண்டா வருது, 10 அடி போன கல்லும் பூமிக்கு தாண்டா வருது. அந்த மாதிரி வீட்டில இருந்து நீ மலர் போட்டாலும் அவன் திருவடிக்கு போகும்டா, நீ காட்டுல இருந்து போட்டாலும் அவன் திருவடிக்கு போகும்டா, நீ ஏண்டா காட்டுல போய் கிடந்து கஷ்டப்படுற, இங்க நல்லா சாம்பார் சாதமும் ரசஞ்சாதமும் வடையும் தோசையும் தின்னுகிட்டே நீ அவனை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம் அல்லவா அப்படின்னு நினைவூட்டுறவர். எவ்வளவு பொருத்தமா சொல்றவர், முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் சொன்ன சொல்ல நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் சொல்றார். இருந்து சொல்லுவன் கேள்மின்கள் ஏழைகள், அருந்தவன் தரும் அஞ்செழுத்து ஓதினால், பொருந்து நோய் பிடி போக துறப்பதோர் மருந்துமாகுவர் மன்னுமார் பேரரே என்பது பாட்டு. நான் ஒரு தடவை நான் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தேன், நான் முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இங்க. ஆமா, இப்பவும் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறேன், ஆனா என்ன கொஞ்சம் காப்பாத்துது, எது பஞ்சாட்சரமும் விபூதியும் சிவபூசையும் சிவாலய தரிசனமும் என்னை காப்பாத்துது.
ஆமா, அப்ப குருசாமி மொழியாருன்னு இந்த ஜிஹெச் இருக்கு பாருங்க, அதுல கிழக்கு பக்கம் அவருடைய சிலை இருக்கும், மேற்கு பக்கம் இருக்கிறது ரங்காச்சாரி. இங்க ரெண்டு பேரும் மிக கெட்டிக்காரர்கள் அப்படின்னு பார்த்து அவருடைய உருவத்தை வச்சிருக்காங்க. அப்ப குருசாமி மொழியார்னு ஒருத்தர் இருந்தார், மிக கெட்டிக்காரர். இந்த கன்சல்டிங் சொல்றாங்கல்ல, அதை ஃப்ரீயா பாப்பாரு அவர். குருசாமி மொழியார், குருசாமி மொழியார தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப சமீபத்தில், சமீபம் என்ன, ஒரு 10-20 வருஷம் அவர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கன்சல்டிங் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவரை பார்க்க போனேன். அவர் கன்சல்டிங் பார்க்குற நேரம் எப்படி தெரியுமா, விடிய காலம் 4 மணி 5 மணிக்கு ஃப்ரீயா. அவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட போய் எனக்கு வயத்த வலிக்குது காதை வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. நாம போய் நின்னம்னா நம்மளை பார்த்து விட்டு இன்னைக்குதான் எனக்கு நோய், பார்வையிலேயே தெரிஞ்சுக்குவார். அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், அந்த கன்சல்டிங்கை எழுதி அப்படி விசிடி அடிப்பார். பெரிய கோடீஸ்வரன்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுவான். ஆமா, நான் போய் நின்னேன், என்ன அப்படி பார்த்தார். பார்த்து விட்டு ஒரு மருந்து எழுதி அப்படி விசிறி அடித்தார். நான் எடுத்து படித்து பார்த்தேன், அந்த மருந்து நான் சாப்பிட்ருக்கேன். நின்றுக்கிட்டு இருந்தேன், ஏன் நிற்கிற அப்படின்னாரு. நான் அந்த மருந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு மருந்து எழுதினார், எழுதி போட்டார். எடுத்து பார்த்தேன், அதையும் சாப்பிட்ருக்கேன். நின்றுக்கிட்டு இருந்தேன், என்ன அப்படின்னாரு. இதையும் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னேன். அப்படியே நில்லு அப்படின்ட்டு அப்புறம் வேற எல்லாரையும் பார்த்து விட்டார். எல்லாரையும் பார்த்து விட்டு கடைசியா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். இந்த மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டிருக்கியா இல்லவா? ஆமா. அப்போ உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும், போயிட்டு வான்ட்டார். நான் உடனே என்ன பண்ணேன், நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி. அப்ப இளமையின் துடிப்பல்லவா எனக்கு, இளமையின் துடிப்பல்லவா? ஆமா. அப்பவும் எனக்கு நல்ல புத்தி இருந்தது. கீழே விழுந்து கும்பிட்டேன். வர கும்பிட்ட உடனே கேட்டாரு, ஏன் கும்பிடுறேன். எல்லா டாக்டரும் மேல மேல மருந்தை எழுதி கொடுத்துட்டு இருந்தான். நீங்க கடவுள் தான் காப்பாத்தணும் சொல்லிங்க பாருங்க, அதுக்காக விழுந்து கும்பிட்டேன். அப்படியா? அப்ப போ, கடவுள் உன்னை காப்பாத்துவாங்க. கடவுள் என்னை காப்பாத்துறான். 40வது வயசு எங்க இருக்கு, 81 எங்க இருக்கு அல்லவா? ஆமா. இப்பவும் கூட உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனேன்னா, அவன் 4 நாளைக்கு மாத்திரை கொடுத்தானா, 2 நாளைக்கு சாப்பிடுவேன், பாக்கி 2 நாளைக்கு தூக்கி எறிஞ்சிருவேன். ஏன், என்னத்துக்கிட வேண்டாம் போ, கடவுள் காப்பாற்றுவான்னு விட்டுருவேன். ஆமா, அந்த மாதிரி. அதைத்தான் இவர் சொல்றார், மருந்தும் ஆகுவர் மண்ணும் மாற்பேரரே என்பது. இப்படி இன்னொன்று சொல்றார், இன்னொன்று சொல்றேன், மனிதனுக்கு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் இழந்து விட்டானே ஆனால் அப்படின்னா உயிர் போடும். எங்க ஊர்ல ஒருத்தர், ஏதோ ஒரு ஊர்ல, நான் எத்தனையோ ஒரு ஊர்ல எந்த ஊர் வேணாலும் வச்சுங்க, ரோடு அளக்க வந்தான். இப்பதான் ரோடுல தள்ளி தள்ளி கட்டிக்கிட்டே வந்துடுறாங்களே, அவரும் தள்ளி கட்டியிருந்தார் போல் இருக்கு. இதை அளக்கிறான், அவர் வீடு பாதி போயிடும்னு சொன்னாங்க. பாதி போயிடும்னு சொன்ன உடனே அவன் அளக்கல, மார்க் பண்ணல, இடிக்கல, பாதி போயிடும்னு சொன்னா உயிர் போயிடுது, போகத்தான் செய்யும். ஆமா, காரணம் என்ன, பொருளை கடவுள் கொடுத்தான் வீடு கட்டணும், ஏதோ இன்னும் கொஞ்சம் கையில வச்சிருக்கணும், அந்தாண்ட கட்டிக்குவோம், அல்லது இருக்கிறதுல இருந்துக்கும்னு அவர் நினைக்கல. அத சொல்றார் நாவுக்கரசர், இட்டும் மாநிதி சாலை இழக்கினும். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, அடே உனக்கு இப்படி ஏதாவது வந்ததுன்னா நீ வருத்தப்படாதே, அழாதே, அதற்காக கிடைத்தற்கரிய உயிரை போக்கிக் கொள்ளாதே. உயிர் கிடைக்குமா, உடம்பு கிடைக்குமா? வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி அப்படிம்பார் நாவுக்கரசர் இல்லையா. இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் சொன்னார். இப்ப மனித பிறவியை எப்படி மதிச்சிருக்காரு பாத்தீங்களா அவர், அதைத்தான் சொல்றார். இட்டும் மாநிதி சால இழக்கினும், வீட்டும் காலன் விரைய அழைக்கினும், காட்டில் மானடம் ஆடுவாய் காயனில் வாட்டம் தீர்க்கவும் வல்லர் மார்பேரரை அப்படிங்கிறார். ஐயா, ஒரு காலத்துல நம்ம கையில இருக்கிற பொருள்கள் திருட்டு போய்விட்டாலும் சரிதான், இழக்கர் ஏற்பட்டாலும் சரிதான், அல்லது காலன் வருகிற, இப்போ வயசாயிட்டுன்னு சொன்னா என்னைக்கும் அவன் நோக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், சரி இவன் காலம் முடிஞ்சு போச்சுன்னு
ரொம்ப பேரு வருத்தப்படுவான், என்னங்க நான் செத்து போடுவோம் போல இருக்கேன்னு. பைத்தியக்காரா, அஞ்சு லிஞ்சாவா, ஐம்பது லிஞ்சாவா, நூறு லீஸ் ஆகுமாண்டா? இப்ப நான் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்த நிமிஷம் வேணாலும் ரெடி. ஆமா இல்ல, ரெடி இல்லைன்னு சொன்னாவா விடுவானா? இல்ல யாருக்காவது தெரியுமா இத்தனை வயசுல தான் சாவுவான்னு? அதான் சொல்றாரு ஞான சம்பந்தர், நீநாடும் நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆறு அறிவார், சாணாடும் வாழ்நாடும் யார் அறிவார்? தெரியுமா? தெரியாம இருக்கும் போதே இந்த பையன் இந்த பாடுபடுத்துறான். இவன் 2005 பிப்ரவரி 10ஆம் தேதி தான் சாவான்னு சொன்ன இந்த உலகத்தை வித்து விடுமா அதுக்குள்ள? ஆமா அதத்தான் அவரே சொல்றாரு, சாணாடும் வாழ்நாடும் யார் அறிவார் அப்படின்ட்டார். என்ன திட்டவட்டமா சொல்றாரு பாத்தீங்களா, இதெல்லாம் ஏன் படிக்கணும்? நாம நாம எதற்கும் ரெடியா இருக்கணும் இல்லையா? செய்ய வேண்டிய கடமையை செய். என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். இந்த மாதிரி நம்ம நெஞ்சை ஆக்கிக் கொண்டு விட்டமே ஆனால் ஒரு துன்பமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான் கொண்டு செல்லுகிறேன். இதைத்தான் சமய ஞானம் உணர்த்துகிறது. ஆக இட்டும் மா நிதி அதனால சைவ சமயத்தில் இருப்பவர்கள் தேவாரத்தை ஓரளவுக்கு நம்புகிறார்கள், ஆனால் தேவார ஓதுவார்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை. பாரியார் சாமி மேடையில் பேசும் போதெல்லாம் சொல்லுவார், ஓதுவார கண்டினா ஒரு இந்த ஒரு 10 ரூபாயாவது கொடுத்துட்டு போடணும். அவர் கொடுத்தாரோ கொடுக்கலையோ மேடையில் அவர் சொல்ல தவறுவதே இல்லை. பஞ்சாட்டம் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன், நான் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் விட்டுடுங்க, எது நன்மை இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று உங்களை பணிந்து கேட்டுக்கொண்டு பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தின் தனித்தன்மை. வழங்குபவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நேரா ஏன் இங்க வணங்க எங்க இருக்கு தெரிஞ்சா பெருமைய கமலா அங்க இருக்கிற பிரதாக அங்க இருக்கிற திருவடி வணங்குறாங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து திருப்புலம்புல ஒரு பாட்டு இருப்பாரு, உற்றார் இந்த கட்டை வந்து தீருமா. அப்புறம் யாரு உற்றார், யார் அயலார், யாரோ தேர் தேவையில் உற்றார யார் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யார் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் உற்றாலத்து அமர்ந்துரையும் பூத்தார் உம் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமே. கடைசியா இருப்பதுதான் அச்சோபரிகம். அதுல எல்லா பாட்டுமே அந்த பாட்டு முதல் பாட்டு கடைசியா இறைவன் இணைகிற பொழுது சொல்லி அழற, நீதான் அப்பா, நீதான் அம்மா, நீதான் குரு அச்சன், எல்லாம் நீதான். சுத்தி நெறி அறியாது நான் முருகனோடு வாழ்ந்திருந்தேன், அமைச்சராக இருந்தேன், எல்லா செல்வபோகத்துல இருந்தேன், நீ எனக்கு இறைவனாக வந்தேன், குருவாக வந்து சக்தி நெறி அறிவித்து பல நினைகளெல்லாம் பாடி என்னுடைய சித்தமரம் அறிவித்து என்னை சோமாக்கிட்டேன். அப்ப கடைசியில எல்லாரும் என்ன ஆகணும், சிவமா நான் சொல்லல அனுகமா சொல்ற யோகாகனா மலங்கள்லாம் அருகணும், ரெண்டு மலமும் போகணும், உடம்புலையும் மலம் இருக்கு, உள்ளத்திலையும் மலம் இருக்கு, உடம்புல கிரமமா இங்க இருக்குது. இது நாள்தோறும் முழுசா போனாதான் உடம்பு நல்லா இருக்கும். இந்த மலம் இங்க போகணும், இதுக்குள்ள ஒரு மலம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு மலம் இருக்கு, இது இந்த மலமும் முழுசா போய் உடம்பு தூய்மையானால உள்ள மகிழ்ச்சியா இருக்கும், உள்ள மகிழ்ச்சியாக போனாலும் அதுல இருக்கிற மலம் ஆனவங்க கண்ணுமா இருக்கும், இரு மலமும் போகும். அப்ப அந்த சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக இணையாண்ட என் அத்தன் எனக்கு அருளிய வார் ஆறுதருவார் அச்சோவே. இப்ப சித்தம்பரத்து சிவமானினா அப்பதான் நீ உண்மையான சைவரா மாறும். திருமூலர் சொல்ற சைவம் சிவத்தோடு சம்பந்தம் ஆகும். எப்ப நீங்க சிவத்தோடு சம்பந்தமாய் சிவமா மாறுறீங்களோ அன்னைக்குதான் உண்மையான நாம சைவர். இப்ப நாம சைவர் சொல்லிக்கிறது உலக வழக்கு, உலக வழக்கு. உண்மையான சைவர் எப்போ சித்தமிழ அறிவித்து சிவமாயி. அப்ப சிவமாயினா சிவத்தோடு சம்பந்தம் ஆயிட்டா திருமூலர் சொல்றாங்க சைவம் சிவத்தோடு சம்பந்தமாவது. இந்த கடைசி ரெண்டு பாட்டு ரொம்ப முக்கியம், காதல் பிறப்பு என்னும் தடம் சூடிய தடுமாறி காதலின் நீ கனியடையார் தலைவியிலே விழுவேனை மாதூர்பூர் உடையவிரான் தன் கடலே சேர்வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆர்வெருவார் அச்சோவென்ற. ஆர்வெருவார் அச்சோவில எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் ஏன் இந்த முக்கியமான ஒரு இன்பத்துறையை சொல்ற இந்த கடைசி பாட்டு, ஏன்னா மாணிக்கவாசகரே அதை கொண்டா நீங்க சொல்றாருன்னா விட முடியாத ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுடலாம். மண் பெண் பொண்ணுல பொன்னாசை எல்லாருக்கும் போயிட்டு நமக்கே தெரிஞ்சிடும், எனக்கே போயிடுச்சு. ஏன்னா நொந்து போயிட்டு நான் இந்த சம்பளத்தை வாங்கி எதுக்கு இந்த இவ்வளவு சம்பளம் ஒரு 85,000 நான் கேட்டேன்னா இல்லை 20,000 இன்கம் டாக்ஸ் போகணுமா இல்லையா, சம்பளம் அதிகமாக வாங்கினா எல்லாரும் தேச்சுக்கிட்டாங்க ஐயா பையன் வந்து கேட்கறான் சம்பளம் வருது இல்லை கொடுக்கணும், இது வரைக்கும் 4 ரூபா சார் ஆனால் பட்ஜெட்டு இவனுக்கு 4,000 ரூபா ஆகி போச்சு, எல்லாமே அப்படி ஆகி போச்சு. அப்பளவும் கூட வேணாம், இன்கம் டாக்ஸும் கொடுக்க வேணாம், 4 பேர் பொறாமையும் வேண்டாம், 4 பேர் அந்த எதிர்பார்க்கவும் வேண்டாம், இருக்கிற பழைய கால சம்பளமே போதுன்னு தான் என்னுடைய கருத்து. அப்போ அது என்ன ஆகுதுன்னா இருக்கிறது ரொம்ப நீங்க அடிபட்டு அடிபட்டு இந்த சொத்து சுகம் எவ்வளவு துன்பம்னு தெரிஞ்சிடும், பட்டம் பதவி எவ்வளவு துன்பம்னு தெரிஞ்சிடும், அது இந்த அதிகாரத்தில் இருந்தால் எவ்வளோ வேதனை எல்லாம் நீங்களே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களை விட்டு நிச்சயமா போயிடும். ஆனால் உங்களை விட்டு போகாத ஒன்று இருக்கு, 86 வயசு எட்டி திவாரியா இருக்கு. ஏன்னா அது இயற்கை, அதுதான் ஓரறி உயிராக இருக்கிற பயிர்ல இருந்து ஆறறி உயிர் வரைக்கும் காமனா வர்றது. ஆனால் இந்த ஓரறி உயிர் தாவரத்துக்கு புகழாசை இல்லை, பட்டத்து ஆசை இல்லை, பதவி ஆசை இல்லை, பொண்ணாசை இல்லை, நிலப்பலம் வாங்கணும் ஆசை இல்லை, சிங்கத்துக்கு இருக்கா, அஞ்சறிவுடைய மாட்டுக்கு இருக்கா இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் இருக்கிறது காமனா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அதுதான் அது போகாது. இப்போ இடையில இன்னொருத்தர் உள்ளா கிராஸ் ஆகிறார், நிறைய பேருக்கு டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, மணி வேறு ஆகிட்டு இருக்கு. திருவாசத்துல இன்னொரு என்ன சிக்கல் வந்து முன்னாடியே சொன்ன பாருங்க, அப்படி ஒருத்தர் நூல் எழுதுறாரு, அது என்ன நூல் எழுதி 8ஆம் தேதி கூட நூலுக்கு பேர் அம்மாவுக்கு தெரியும், நூலுக்கு பேரு இந்த திருவாசத்தை பற்றி ஒருத்தர் நூல் எழுதுறாரு, 8ஆம் திருமுறை. பெரிய தமிழறிஞர், மிகப்பெரிய தமிழறிஞர், இன்றும் இருக்கிறார், வயசு அவர் கிட்டத்தட்ட 90 கிட்டத்தட்ட இப்போ நடக்குது, மிகப்பெரிய தமிழறிஞர், துர்காப்பிய முழுமைக்கு உரை கலைஞர் போட்டவர், அதோட நிறுத்திக்கிறேன். அவர் என்ன எழுதிட்டார் அந்த நூல்ல, எவ்வளவு கொடுமை பாருங்க, மாணிக்கவாசகர் இன்பத்துறையில் எளியவராக இருந்தார், இதுக்கு 15 வயசு பண்றாரு, இந்த பாட்டெல்லாம் எடுத்து எழுதுறாரு, முக்கியமான பாட்டுனா காந்தகாரனாராம் இல்லையா, ஈர்க்கு எடை போகா இந்த பாட்டெல்லாம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் திருமணம் செய்து கொண்டவர், மாணிக்கவாசகருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, இதெல்லாம் அந்த நூல்ல முக்கியமான செய்தி எழுதுறாரு. அவர் எதுக்குங்க எப்ப அதுக்கு சார்ந்து கொடுக்குற இன்பத்துறையில் எளியவராக இருந்தாருக்கு முட்டை அந்த பாட்டுல எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரு எனக்குள்ள இருந்தாரு அதை உன்னை வழிபட்டா அந்த பாட்டை எடுத்து கொடுத்து அவர் வீர சைவ மரபை சார்ந்தவர் எழுதுறாரு. ஓ நான் அப்படியே ஒத்துக்கிறேன், அவருக்கு லாஜிக்கா ஒத்துக்கிறேன். அவர் வீர சைவரா இருக்கட்டும், திருமணம் பண்ணிட்டு இருக்கட்டும், பெண் குழந்தைக்கு தந்தையா இருக்கட்டும், இன்பத்துறையில இடைவரா இருக்கட்டும், இப்ப அதை எடுத்து இங்க சொல்றதுனால என்ன நன்மை? எனக்குதான் நன்மையா, கேட்கறவங்களுக்கு நன்மையா, இந்த நாட்டுக்கு நன்மையா? எந்த நன்மையும் இல்லாத ஒன்றப்ப எதுக்கு சொல்லணும்? ஆராய்ச்சியில் இப்ப மாணிக்க வாசகர் நம்ம உயர்ந்த ஞான நிலையில தன்மார்க்க நிலையில ஞான நிலையில நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த ஞானத்தை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லி நீங்க பின்பற்றுவதற்குத்தான் நம்ம வழிகாட்டணுமே தவிர ஒரு ஆசிரியர். இதை நான் ஒரு இடத்துல சொல்லிட்டேன், அவங்க போய் அங்க வச்சு வச்சாங்க. அவர் இன்ன வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேசுறது மட்டும் இல்ல, அவரை சார்ந்த குரூப் எல்லாம் நம்ம ஒதுக்கி இப்படி நிறைய பேர் என்ன ஒதுக்கிட்டாங்க. நான் தான் பண்ண முடியும், உண்மையை தான் சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் திருவாசகத்தை பத்தி நூல் வந்து எட்டாந்திரம் வரை அம்மா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. யாரு அவரு? தொல்காப்பிய முழுமைக்கும் ஒன்பது 27 இயலுக்கும் 27 புத்தகம் ஒரே கலைஞர் போட்டார். அப்படிப்பட்ட பெரியவர், அப்படிப்பட்ட பெரியவங்களே அவர் சைவர் தான். ஆனா அவர் வீர சைவ மரபை சேர்ந்ததுனால அவருக்கு ஒரு ஆசை மாணிக்க வாசி வீர சைவம். தப்பு இல்லை, சொல்லிக்கல, ஆனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை சொல்லி நினைவுச்சுருக்கேன். இந்த அச்சோபதியத்துல ஒரு பாட்டு கடைசியா நல்லவேளை மிகைப்பாட்டுல இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்தி நெறி அறியாது முருகனோடு அது அதுதான் முதல் பாட்டு. கடைசி பாட்டு சிறிதிடமும் பிறந்திடமும் இனிசாவால் இருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறிவும் எவ்வளோ அறிவோ ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும்பொருளை அத்தனை என கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. இது கடைசி திருவாசகத்துல 658 நான் சொன்னேன் இல்லைங்களா.

கொடுத்தது ஆதி அந்தம் இல்ல அருந்தரும் ஜோதி. அந்த ஜோதி தான் தமிழ்ல சொன்னா சோதியம்மாங்க. அது சோதியா ஜோதியா என்ற சொல்ல ஆராய்ச்சி வேண்டாம். பொருள் தான் நமக்கு முக்கியம். பச்சிக்கிறது எனக்கு பொங்கல் தான் முக்கியம். அது எந்த தொண்ணையில கொடுத்தாரு எனக்கு வந்த கடிச்ச கையில கூட வாங்கி நான் வாயில போட்டுவேன். நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் அந்த மரபில் வந்துவேன். என் குருநாதர் சொன்னது, ஏய் இலையை பார்க்காத, தொண்ணையை பார்க்காத, உள்ள வாங்கி வாயில போட்டுக்கோ. உனக்கு வேண்டியது பொருள் தானே. யார் சொன்னான்னு, எங்க சொன்னான்னு, எப்படி சொன்னான்னு அதெல்லாம் மறந்துடு. பொருளை குடிச்சிக்கோ, அதை வாங்கிக்கோ, உள்ள போட்டுக்கோ. நீ அவனோட போய் சேர்றது முக்கியமா, இந்த வழியா அந்த வழியா, நீ இப்படி போட்டுட்டு சேர்ந்தான், இப்படி எப்படியா போட்டுக்கலாம், எனக்கு அதை பற்றி வளர்ச்சி வந்துருல. இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் முக்கியம். அந்த கடைசி பாட்டு அதே அந்த பொருளை கொண்டாந்து ஜோதியை கொண்டாந்து முடிக்கிறார். நீங்க எல்லாம் உங்களை ஏற்றுவது அந்த ஜோதி. அம்மா கேட்டாங்க இல்லையா, உங்களுக்குள்ள முதல் போல தந்தைகிட்டு வந்தீங்க இல்லையா, 12 லட்சம் சொல்றாங்க சயின்டிஸ்ட். 12 லட்சம் அதுல ஒண்ணுதான் நீங்க. மீதி 12 லட்சம் ஒண்ணு குறைஞ்சது. அத்தனை பேர் உங்க சகோதரர், அந்த சகோதரர் எல்லாம் கொண்டுட்டீங்க பயனத்தினால. நீங்க பயனாளர் செய்த வினை, நீங்க பிறந்து வரணும் கொண்டுட்டு நீங்க உள்ள வரவேண்டிய அப்ப அந்த பிரகாசம் கூட வந்தது. கருவோடு நினைவும் ஒன்றாக இருப்பது அறியாமல் அல்லவோ இந்த உயிர் படுது இல்லல்லாகு அப்படிங்கிறாரு தக்கதை பீர் முகமது அப்பா ஞான குறவஞ்சில. உங்க நினைவு இருக்கு இல்ல, அதான் ஜீன்ஸ் சயின்டிஸ்டே அவர் சொல்றாரு. உங்க தாத்தா பாட்டேன் உப்பாட்டேன் அப்பா எல்லாருடைய ஜீன்ஸ் வருது. எது கொஞ்சம் கூடுதலா வந்து அந்த கேன்சர் வந்துருது இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அண்ணார் ஒருத்தர் சார் பெரிய பாருமாரு, அவர் கொஞ்சம் நல்ல சிவப்பு மாநிலம். அவருக்கு ஒரு கட்ட மனைவி வந்து படு சிவப்பு இங்கிலீஷ்கார அம்மா இருப்பாங்க. இவ்வளவு இருப்பாங்க. முதல் குழந்தை அருமையா அம்மா மாதிரி சிறப்பா பிறந்தது. ரெண்டாவது குழந்தை அப்பா மாதிரி கொஞ்சம் மாணவன் வந்தது. மூணாவது குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு பார்க்கலான்னு போனேன். வெட்டி பார்த்து அந்த குழந்தை வந்தது. பார்த்து பயந்து போய் அலறிட்டு ஓடி போயிட்டாங்க. நடந்தது இங்கதான். அம்மா கூட தெரியும், அந்த குரட்டல் குடுத்தா இருந்தார். அவர் பெரிய கெமிஸ்ட்ரி புரோகத்தரா தான் அண்ணா ஓய்வு பெற்றுட்டாரு. ஓடி போயிட்டார். என்னன்னா எங்களுக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அம்மனி அத்தன். எங்க பெரிய பாக்குறாங்க அட்டை கழுப்பு தொட்டு மை வச்சுக்கலாம். எங்க பெரியவா தொட்டு மை வச்சுக்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்கிறார். அவ்வளவு கருப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முகம் இருந்தது. நாங்களாம் சின்ன வயசுல பய எங்களை பயமுறுத்திருக்கோம். அவங்களா இருந்தே அம்மனி அத்தை வராங்களா எல்லாம் பயந்து கப்பிச்சுட்டு வாயு குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க. யாரு இவருடைய அப்பாவுக்கு அவங்க கூட பிறந்தாங்க. ஆனா இவரு சிவப்பு மாநிலம், இவரு ஒய்ஃபு நல்ல சிவப்பு. முதல் 2 பெண் குழந்தையும் அவ்வளவு சிவப்பா பிறந்தாங்க. மூணாவது குழந்தை அப்படியே அந்த அத்தைய ஒன்றாக வருது இப்போ அது கூட இந்த பிரகாசம் உங்களுக்குள்ளதா இருக்கு. ஆனா இப்ப தெரியல, இப்ப நான் இவ்வளவு சொன்னேன் சான்றுகளோட தெரியாது. ஆனா இப்ப மாணிக்கமா சொல்லி முடிக்கிறார்கள். நீங்க பிறக்கிறீங்க, எங்க பிறக்கிறீங்கன்னா அந்த பிரகாசம் தான் அப்பா இருந்து வருது. உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஒரு உயிர் செடியில் இருந்தா அந்த உயிர் செடிக்குள்ள இருக்குமா செடிக்கு வெளியில இருக்குமா? ஒரு பசுமாடு விலங்கு இருக்கு, உயிர் உள்ள இருக்குமா வெளியே இருக்கும்? இருக்குனால்தான் நம்ம உயிரோட இருக்கு. அப்ப நம்ம உயிர் எங்க இருக்கும்? இது வரைக்கும் ஒத்துக்காது. இப்ப நாம எது உயிர்னு சொன்னேன், பிரகாசம் சுடர் இல்ல, நெருப்பு திடீர் இருப்பது சுடர், எரியது சுடர், விடக்கூட எரியுது கொஞ்சோண்டு மினுக்கு மினுக்கு மினுக்கு பாருங்க அது சுடர். அந்த சுடர்ல இருந்து ஒரு வெளிச்சம். இப்ப சுடரை போய் இப்படி இப்படி மறைச்சிடலாம். மறைச்சிட்டா சுடர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த வெளிச்சம் அரையலாம். அந்த அதான் அங்கிருந்தாதபடி இன்னும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்திருக்கிற பரம்பொருள் அந்த சிவப்பிரகாசம். இப்ப அதுதான் அதனுடைய கூடுதல். அதான் ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. நான் எல்லாம் பாட்டு சொல்றேன். இந்த ஜீவனால் இது வரைக்கும் நீங்க அறிஞ்சிக்கலாம். இந்த சிவப்பிரகாசத்தை இந்த ஒரு குருபுரான தெய்வனால இந்த ஜீவனாக இருக்கிற பிரகாசம் அந்த சிவப்பிரகாசம் தான் நீங்க என்ன அறிந்த பின் இந்த ஜீவனால் சிவனாயிட்டு இருக்கிறீங்களா. இப்போ அந்த உங்களை உருவாக்கி அந்த பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்கு எங்கன்னு தெரியல. அதான் நீங்க பிறந்த வந்தேருங்க. ஆனா அது திறந்தோட இரவுல தூங்குற பொழுது கட்டா எழுந்திருக்க முடியாது. ஆழ்ந்து தூங்குறீங்க. 8 மணிக்கு எழுந்திருச்சா நினைவு வருது. ஆனா அது வரைக்கும் இந்த 6 மணி நேரம் எங்க இருந்தீங்க? நீங்க உங்க உயிர் எங்க இருந்தது? ஏதோ ஒரு இடத்துல. நீங்க அதே இருட்டுன்னு போட்டீங்கன்னா அப்புறம் அவங்க திசை மாறிடுவாங்க. என்ன ஆகட்டா உடனே அவங்க மனம் கற்பனை பண்ணிக்கணும் ஏதோ ஒரு இருட்டு இருக்கு அப்படின்னு. அதான் சொற்களை சொல்றேன்.

0: ஏதோ ஒரு இடத்துல உடம்புல ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கு இல்லைங்களா, ஒரு இடத்துல இருக்கு. அப்போ உயிர் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது பிரகாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, வந்தது அதே பிரகாசம் தான், உங்கள்ட்ட இருக்கிறது அதே பிரகாசம் தான், தினந்தோறும் நீங்க தூங்குற பொழுது ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா நமக்கு இன்னும் தெரியல இல்லைங்களா. இப்ப சொல்றாரு ஒரு கட்டத்துல உயிர் போயிடுச்சு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, ஆனா ரொம்ப ஆன்மீகத்துல உயிர் போகல. அது எங்க பிறக்கிறதுக்கு முன்ன எங்க இருக்குதோ, இந்த முதல்ல ஆவி புள்ளின்னு சொல்ற அந்த இடத்துல உங்களுக்கு பேர் ஒடுங்கிடுது. ஒடுங்கிறதுனாலதான் செயலுக்கு வரல. நல்லா ஆளுக்கு போல செயல் இருக்குதா, இந்த கையை அப்படி தூக்கி போட்டா கொட்டு விழுது, இந்த கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு இருந்தா தெரியுது தெரியல. அப்போ உயிர் இருக்கு, அது ஒடுங்கி இருக்கு, எங்க இடத்துல ஒடுங்கி இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் டெட்டும் அது போய் ஒடுங்கிடுது. இப்ப பாட்டை பாருங்க, மாணிக்கவாசகர் பாட்டு, முதல்ல இருக்கு செத்திடம் பிறந்திடம் இனி சாகாது இருந்திடம். திறந்தோட நீங்க மொழிக்கு வரீங்களே, சாகலையே, சாகாம இருக்கிறீங்க, சாகா இருந்திடும். அத்தனையும் அறியாதால் அறிவு எவ்வளவு. அப்ப நாம் மூணும் தெரிஞ்சுக்கல, ஆனா நாம சொல்லிக்கிறோம். இப்ப சொல்ற ஒத்த நிறம் ஒத்த பொருள், அதான் பொருள் வேறு. ஒரு பொருளாம் அது பெரும் பொருளை அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே. அந்த குருபுரனாக வந்த அம்பலமானார் இதுதான் காட்டி கொடுக்கிறார். இதுதான் பிரகாசம், இதுதான் திருவடி. இந்த மாதிரி முதல்ல ஏகத்தை பார்ப்போம், ஏன்னா அவருக்கு பார்க்க முடியாது. முதல்ல அவர் குருபுரான் பயிற்சினால காட்டி கொடுக்கிறாரு. அது முதல்ல வாங்கிக்கிறதே கஷ்டம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பாடு. இந்த மாதிரி இதே தான் உங்ககிட்ட இருக்கு. நீ பாரு அதை பார்த்த பாடு அவரால் தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் பக்குவப்படுத்தணும் உடம்பா. அதாவதான் இந்த நோன்பு இருக்கிறது, பயிற்சி பண்றது, இதெல்லாம் எதுக்குன்னா நீங்க ஒரு பெரிய கரன்ஸா கொடுத்த தாங்கணும் இல்ல, அந்த பெருசா கொடுக்குற போது நீங்க தாங்கிக்கிற அளவுக்கு உடம்பு பக்குவப்படுத்தி அதுக்கு மேல உங்களை உருவாக்கி அதுக்குன்னு உலகத்துல இருக்கிறதெல்லாம் அதுதான் காமிச்சு. இது மனிதர் மட்டும் இல்ல, பாரு விலங்கெல்லாம் பறவைலாம் அதான் காமிச்சு. அப்புறம் ஓரறிவு என்ன காமிச்சு, அதுக்கு மேல கடைசியா அம்மா சொன்ன மாதிரி உயிர் இல்லாத கல்லுக்குள்ளையும் பாரு. இதுக்கெல்லாம் நான் தாண்டி காட்ட முடியும். சுக பிரபரிசி இருந்து விவேகானந்தர் இருந்து சித்திரப்பாடல் இருந்து கடைசியா பாரதியார் இருந்த உரைநடை வரைக்கும் நில் கவனி அந்த பகிரண்டங்கள் அத்தனையும் ஆட்டி வைக்கும் அதே பரஞ்சுடனே நாயகத்திலும் பந்தாரத்திலும் எல்லா இடத்திலும் அது ஒன்றே பிரகாசிக்கிறது அப்படின்னு இதான் வேதங்களில் முடிந்த முடிவு. மகாகவி பாரதியார் எழுதுற எல்லாரும் இதை ஒன்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வசதியா பெரியவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பெரியவங்க சொல்றாங்கல்ல, பெரியவங்க பெரிய வாழ் அவங்க கரெக்டா அவங்களுக்கு உள்ள குருகுலம் தப்பு இல்லை அப்படின்னு அதை ரகசியத்தை சொல்ல முடியும். வெளிப்படையே மேடையில சொல்ல மாட்டாங்க. மேடையில சொல்ற பொழுது உபநேசம் பண்ணுவாங்க, சூத்திரத்தை சொல்லுவாங்க, வேத வாக்கியத்தை சொல்லுவாங்க. ஆனா ரகசியம் வருது பாருங்க, காயத்திரிலே கடைசி வரியாக சொல்ல மாட்டாங்க. இப்போ நாம படிக்கிற காயத்ரி நாலு வரியில் என்ன ஒன்று இருக்கு முக்கியமானது, அது அவங்களும் மட்டும் ரகசியமாக வரும். குரு சிஷிய பரவலை மட்டும் வரும், அது ஜோதி தான். ஜோதி எங்களுக்குன்னு அந்த கடைசி ஒரு புரியும், அது சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கு. அதனால இது நாம் நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு நூல் அல்ல, தோற்றத்துக்கு மட்டும் உரியதல்ல, உங்கள் ஜீவன் உயிரியல் பெறுவதற்குரிய பொருள். எனது ஆன்மாவுடைய அனுபவம் இதில் உண்மையாக நீங்கள் தோய்ந்துட்டீங்கன்னா நீங்களும் அந்த அனுபவத்துக்கு எல்லைக்கு மேலே போகலாம். யார் யாருக்கு எதில் விருப்பமோ அதில் போகலாம். சொல்லப்பட்ட கருத்துக்கள் முடியுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குது, வயது இருக்குது, ஒட்டி பாருங்கள். நீங்கள் நூல் நிரம்ப படிச்சிருக்கீங்க, அந்த நூல் கருத்து கூட இவற்றையெல்லாம் இணைத்து பாருங்கள். நான் சொன்னதுக்கெல்லாம் அந்த தாக்கி இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அப்படித்தான் யார் சொல்வது குறித்து கொள்வேன். என் குருவனை என்னை காட்டி கொடுத்த மாதிரி உடனே என் நூல்கள் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் தாக்கி இருந்தால் அதை உடனே குறித்து வச்சுருவேன். தாக்கி இருந்தால் எனக்கு தாக்கி வந்து அவங்க பெரியவங்க தான், மாணிக்கவாசகர் தான், நான் ஞானத்தன்மர் தான், நாவுத்தர் தான், சுந்தர் தான், சந்தானத்தவர்
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இன்னவண்ணம் இவருடைய இழிவும் பாண்டி நன்னாட்டு மண்ணு மதுரை திருவாலவாய். இறைவர் வருவந்தால் பண்ணு இசைப்பாடலில் பரவும் பானபத்திர பாலனார் பத்திரனாருக்கு நன்மை நெடு விருஞ்சல்கள் நல்க வேண்டி முடிவார். அரசனை பாடி அரச சபையில போய் பாடிக்கிட்டு இருந்தாரு. அரச சபையில பாடினவருக்கு அப்புறம் இவர் வந்து விறகு வெட்டியாளா வந்து அவருடைய பெருமையை காட்டி பானபத்திரனுக்காக சிவபெருமான் விறகு சுமந்தார் என்று தெரிந்து, அதன் பிறகு சிவபெருமானுக்கு இவ்வளவு பிரியமுடையவராய் இருக்கிற நீங்க வந்து இந்த சபையில பாடிக்கிட்டு இருக்க வேண்டாம், சிவபெருமானையே பாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணும் பொருளையும் கொடுத்து போய் சொல்லிட்டான் பாண்டி. அவர் வாங்கிட்டு வந்த பொண்ணும் பொருளை எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் கொடுத்துட்டாரு. தனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு. அது கொஞ்ச நாள்ல தீர்ந்து போச்சு. அதன் பிறகு சிவரை பாட வேண்டியது வர வேண்டியது இருக்கிறது சாப்பிட வேண்டியது அப்புறம் பட்டினியாகவும் இருக்க வேண்டியது புரிய வச்சு போனது. அத சாமி தெரிஞ்சு என்ன பண்ணாரு, பானபத்திரன் நம்மளையே பாடிக்கிட்டு இருக்கிறானே நம்மளையே பாடிக்கிட்டு இருக்கானே அவன் அந்த மாதிரி பட்டினியா இருக்கப்படாதுன்னு சொல்லி பாண்டியனுடைய பொற்களஞ்சியத்துல பாண்டியனுக்கு தெரியாம தங்க காசு வெள்ளி காசு வெள்ளியில செஞ்ச ஒரு ஆபரணம் தங்கத்துல செஞ்சிருக்கிற ஆபரணம் இந்த மாதிரி பொருளை தினா ஒண்ணு இவருக்கு முன்னால வைக்கிறது பாண்டவருக்கு முன்னால கடவுளையும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி உனக்கு முன்னால இருக்க அதை எடுத்து நீ சூச்சை குணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அருள் பண்ணாரு. அதே வந்து திறந்தவரும் அதை எடுத்து ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆறு பானபத்திரம் இப்படியே கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு சாமி, பல நாள் திருடு ஒரு நாளைக்கு அகப்பட்டுக்கலாம், பல நாள் திருடு ஒரு நாளைக்கு அகப்பட்டுக்கலாம். நான் அப்படியே திருடி திருடி கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு. அது காவல்னா பலமான காவல் போட்டிருக்காங்க கலஞ்சியது. யாரு? பாண்டியர். யாரும் கொடுக்க முடியாது அந்த காவல், அவ்வளவு பெரிய காவல். அப்படிப்பட்ட காவல் இருக்கும் போது இந்த மாதிரி பொருள் திருடு போயிருக்குது குறைஞ்சிருக்குன்னு சொன்னா இது வேற யாரும் திருடி இருக்க முடியாது, சொக்கநாதர் தான் திருடி இருப்பான்னு ஏமர சொன்னாலும் சொல்லிடுவான், நினைச்சாலும் நினைச்சிடுவான். இனி கூட காவல்ல வேற மனுஷன் திருடி இருக்க முடியாது, சொக்கநாதர் தான் திருடி இருப்பாருன்னு கூட நினைச்சிருவான். அதனால அந்த வம்பு வேண்டாமப்பா, நான் ஒரு கடிதம் எழுதித்தாரு, அதை கொண்டு போய் சேரன்ட்ட ஒரு ஊர் கொடுத்தாரு. கனவுல யாருக்கிட்ட? பானவத்தன். குளிச்சு பார்த்தா கையில கடிதம், கடிதம் கையில என் கடிதம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சேரமான் பெருமான்ட்ட போனார் பானபுத்திரர். பானபுத்திரர் தினந்தோறும் என்ன பண்ணுறவர்? அவர் தினந்தோறும் சிவபெருமான பாடுறவர். பானம் இசை பத்திமையார் பாடுதலும் பெருங்கடித்தான் கோணலிடம் பிரச்சனை கோழியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவார். சம்பந்தரோட சொல்றார் அந்த பானபுத்திரர். அவர் பானபத்திரருக்கு திருமுக பாத்திரம்னு இது அந்த பாட்டு சிவபெருமான் கொடுத்ததுக்கு திருமுக பாசுரம்னு பேர். அது 12 வரிகளையுடைய 12 வரி. அந்த பாட்டை எழுதி அப்ப அந்த ஓலை எழுதி கடிதாசி கிடையாது ஓலையில் எழுதி அது கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு போனார். அந்த பாட்டை கேட்டு பாருங்க. பண்ணும் இசைப்பாடலில் பரவும் பாணனார் பத்திரனாருக்கு நன்மை நீடு பெருஞ்செல்வம் நல்க வேண்டிய அருள் புரிவார். அந்த பாட்டு இப்படி பாட்டுன்னா தன்னுடைய விலாசம் முதல்ல, அதுக்கு மேல அந்த கடிதத்தை பெறுகின்றவனுடைய சிறப்பு பேரு, அதுக்கு மேல சமாச்சாரம், இதை கொண்டுகிட்டு வர்ற ஆடு விஷயங்கள் அத்தனையும் அந்த பாட்டுக்குள்ள 12 வரிக்குள்ள எழுதியிருக்காரு. இல்லை கடிதாசி எழுதி பழகியிருக்காரு பாருங்க. சிவருமா மதுரை சோமசுந்தர கடவுள். மதிமலி புதுசை மாடக்கூடல் பதிமிசை நிலமும் பால் நிற வதிச்சிறகு அன்னம் பயில் பொயில் ஆரவாயில். புரிசை மதில்கள் உயர்ந்திருப்பது, அது சந்திரன் ஓய்ந்து போவானா, சந்திரன் உராய்ந்து விட்டு போவானா, அவ்வளவு உயரமா மதில் மதுரையில். அந்த கூடல் பதியில அது கூடல்னு பேரு, மதுரைக்கு கூடல் நகரம்னு பேரு. அந்த கூடல் பதியிலே இருக்க பதியிலே பால் நிற வரித்திறகு அன்னம் பயிர் போலின், பால் போன்ற நிறமுடைய அன்னப்பச்சிகள் வசிக்கின்ற சோலைகளை உடையது. அப்படின்னா அந்த ஊரினுடைய வனம், ஊரினுடைய வனம் வறட்சியான ஊர் அல்ல. அதான் மாடம் இருக்கிறது, மதில்கள் இருக்கிறது, சோலை இருக்குதுன்னா அப்போ ஊர் எப்படிப்பட்டதா இருக்கும்? நல்ல சிறப்புடை இப்போ உஞ்சரப்பாத்தான் இருக்குது. அப்போ உஞ்சரப்பா மதுரைமா நகரம். அது அருணகிரிநாதர் சொன்னார், கனக மிகும்படி மதுரை வளம்படி அதனில் வளர்ந்தருள் விருமாடு. கனகம், கனகம்னா என்ன? தங்கங்கள், பணம். கனக மிகும்படி மதுரை வளம்படி அதனில் வளர்ந்தருள் விருமாடு. ஆரவாயில் மன்னிய சிவன் யார்? ஆரவாயில் இருக்கிற என் பேர் சிவன் பேரு யான் முடிவெரு மாற்றம் நான் எழுதிய கடிதம். பருவ பொண்ணு படியன பாவலருக்கு, பருவகாலத்து மேகம் போல பாவலர்களுக்கு. பாவலர்னா புரியுதா? பாட்டு பாடு, பாட்டு பாட வல்லமை உடையவர்கள். பாவலர், வளர், வளர்னா வல்லமை உடையவர், பாடுவதிலே வல்லவர்கள். நாவலர் பாவலர். அப்படி பாவலர்களுக்கு பருவகாலத்தில் மழை பெய்யும் பார், அதுபோல வாரி கொடுக்கின்ற வள்ளலாகிய சேரமார். இதுலயே தெரிஞ்சு போச்சா இவர் பருவக்குன்னு படியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி, உரிமையின் உரிமையின் உதவி. மனமும் வாக்கு ஒரே மாதிரியாக உள்ளொன்று வச்சு புறமொன்று இல்லாமல் ஒரு மனசார், உரிமையின் உரிமையின் உதவி ஊழிதுகள். அதனாலே புகழ் பெற்றவர் ஊழிதுகள். குருமா மதிபுரை, குருமா மதிபுரைன்னா வெண்கொற்றக்குடை, அதனால வெண்மை நிறம் பொருந்திய அந்த வெண்கொற்றக்குடைன்னு சொல்றது. அந்த குடைக்கு கீழே இருக்கிற குலவிய குடைக்குள் சிறுமா உழைக்கும். சிறுமான்னா போரிலே வல்ல குதிரையை செலுத்துகின்ற சேரலன் காவி. பண்பால் யாழ்வையில் பானபத்திரன், யாழ் வாசிக்கின்ற பானபத்திரன், பன்முறை தவறாது வாசிக்கின்ற பானபத்திரன். பன்முறை அந்த ராகம் தாளம் முதலானதெல்லாம் தவறாமல் வாசிக்கிறோம், அதோடு பண்போடு வாசிக்கிறோம். கல்வி இருக்குன்னு செருக்கு இல்லாம பண்போடு இருக்கிறது, புரியுதா? பண்பால் யாழ்வையில் பானபத்திரன். தன்போல் என்பால் அன்பன் தன்பால், தன்போல் என்பால் அன்பன் தன்பால். தன்போல்னா உன்னை போலவே என்னிடத்துல அன்புடையவே, அப்படி சொல்றேன். உன்னை போலவே என்னிடத்துல அன்புடையவன். தன்போல் என்பால் அன்பன் தன்பால், ஓர் இடத்துக்கு வர்றான் காண்பது விருதி போந்தனன். அவன் எதுக்கு வர்றான்னா உன்னை பார்த்துட்டு வரலாம்னு வர்றான், உனக்கிட்ட வாங்கிட்டு வரலாம்னு வரல, உனக்கிட்ட கேட்க வரல, காண்பது கருதி போந்தனும் உன்னை பார்க்கலாம்னு வர்றான். சரி, அதோடு விட்டுட்டான என்ன பண்றதுன்னு என்ன பண்ணாரு கடைசி வரி? மான்பொருள் நிறைய அவனுக்கு பொருள் கொடுத்து வரம் கொடுக்கும். அதான் விஷயமே, மான்பொருள் கொடுத்து வரம் கொடுக்கும். அதிகமான பொருளை தந்து வர விடுப்பதுவே அன்னி அவனுடைய பாட்டு, அவனுடைய தன்மை, அவனுடைய தவம், அவனுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா உன்ன அவனை விட மனசு வராது, உனக்கு அவனை விட மனசு வராது, நீ அங்கேயே வச்சுக்குவ. அவன் இங்க திறந்தோர் அவன் பாட்டை நான் கேட்கணும், அதுக்காக அவனை இங்க அனுப்பிச்சு வச்சு அப்படின்னு. மான்புருள் உடுப்பு வர உடுப்பு இப்படி பாட்டு. மதிமலி உருசை மாடக்கூடல் பதினைஞ்சு நிலவும் பால் நிற வரித்திறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் முடிதொரு மாற்றம் பருவக்கொன்னு படியன பாவலருக்கு உரிமையின் ஒருமையின் உதவி உரிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கள் செருமா கொய்க்கள் சேரலம் காண்க பண்பால் யாழ்வையில் பாடபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வர முடியும். இப்படி பாட்டை எழுதி கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு பாடபத்திரம் சென்றார். அப்படி சென்று அந்த ஓலையை சேரமான் பெருமாளத்தில் கொடுத்தார். அவன் வாங்கி தரையில் வைத்தான். அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். சிவபெருமானும் நமக்கு ஓலை எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு எப்படி சந்தோஷமா இருக்கு. நம்மையும் உருளாக எண்ணி நமக்கு சிவபெருமான் இப்படி கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சாதாரணமா ஒரு தெரிஞ்சவங்க கடிதம் எழுதுகிறாங்க. கடவுள் கடவுள் அதிர்கடல் உதியர் வேந்தற்கு அருள் செய்த வருவாயாலே எதிர் செல்வத்துக்கு ஏற்ற அதுக்கு மேலே அந்த ஓலைய படி எடுக்க சொல்லி, படி எடுக்கன்னா நகல் பண்ண சொல்லி, அதை பத்திரமாக பூசகுமில் வச்சுட்டு அதுக்கு மேலே வானபத்திரத்துக்கு பல வகையான வாசனை திரவியங்கள் அந்த பண்ணி முதலானெல்லாம் கலந்ததுனால அவரை ஸ்நானம் பண்ண வச்சு அவருக்கு பட்டாடை விட்டு மாலை போட்டு நகர் வழங்கி விட்டு யார மேலே விட்டு நகர் வழங்கி விட்டு யாரை பானபத்திரத்தை நகர் வழங்கி விட்டு பாத பூஜையை பண்ணி களஞ்சியத்தை திறந்து விட்டு நீங்கள் வேண்டியதை வாரிக்கலாம் சேரவானுங்க. அதன் பிறகு யாரு நீங்கள் கொடுப்பதை கொடுக்கலாம். அவர் அள்ளி அள்ளி போதும் போதும் போதுங்க அள்ளி கொடுத்து முட்டையை கட்டி ஆட்கள் தலையில ஏற்றி விட்டார். அவரை சிவனுக்கு போ சொல்ல ஆட்கள் தலையில ஏற்றி விட்டார். அவர்கள் வந்து மதுரையில் வந்து உண்டு கொடுத்துட்டு போனார். ஆறு சேரமான்பருடைய ஏவலர்கள் அப்படி சங்கப்பலவர் திருமுகத்தை தலைவே கொண்டு பத்திரனார் அங்கப்பொழுதே புறப்பட்டு மலைநாடனைய வந்தேரி துங்கப்புருஷை கொடுங்கோளூர் தண்ணீர்ப்பு வந்து துண்ணுகுடி மங்குள் தொடங்க மாளிகமன் வந்து மன்னர் தெரிவித்தார். அப்படி பானபத்திரனை போற்றி அவருக்கு நிறைய பொருளை கொடுத்து அதன் மூலமாக சோமசுந்தரக்கடவுளுடைய அருளையும் பெற்றார். வெள்ளியம்பலத்தருளையும் பெற்றார். பொன்னம்பலத்தருளையும் பெற்றார். முன்ன பொன்னம்பலத்தை பூஜை பண்றாரா அவர் பண்ண நடராசர் பூஜை நடராசர் அடியில சிதம்பரேஸ்வரர்னு எழுதியது. அந்த நடராசர் அடியில தமிழ்லயே சிதம்பரேஸ்வரர் மலையாளத்துல தமிழ்ல எழுதியது. அப்படி சிறப்பை பெற்றார். அதற்கு மேலே வந்து எல்லா பிராணிகளும் பேசுகிற அந்த ஒலியினுடைய ரகசியத்தை அதனுடைய பொருளை அறிந்து கொண்டவர். ஆடு மாடு குதிரை பச்சிசாதிகள் எல்லாம் பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியுமா அவருக்கு. பாட்டை பிராணிகள் பேசுற பாட்டை எல்லாம் அப்படிப்பட்டவர். தினந்தோறும் பூசையை ஆன்மார்த்த பூசையை விடாம செய்வார். வானக்கங்கை நதி புதிந்த மல்விசடையார் வழிபாட்டு தூணர் சிறக்கின் அர்ச்சனையான் துண்டு உரிவார் தமக்கூறு நாள் தேன கலந்த கொண்டையினார் ஆடச்சிலம்பின் உரி முன்போல் மானப்பூசை முடிவின்கள் கேளாதொழிய மதிமயங்கி. அதனால தினந்தோறும் பூஜை பண்ணுவாரு. பூசையினுடைய ஒரு குறிப்பிட்ட சபைய வந்தவுடனே அந்த ஊலி கிடைக்கும். சிலம்பின் உடைய ஊலி அந்த ஒலிய ஒரு நாள் கேட்காம நிறுத்திட்டார். கணக்கா 9 மணிக்கு சிலம்பு ஒலி கேட்கும் பூசியில் இருக்கும்போது. 9க்கு கேட்கல, 9:15 வரையிலும் கேட்கல கேட்கல. கேளாமையினால இவருக்கு ரொம்ப வருத்தம். எப்படி இருக்கு வருத்தம், எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தமா. இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. சிலம்புலி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்ப சிலம்புலி காட்டார் நீங்க வரலாறுல கதையில கேட்கறது எத்தனை பேர்த்த கேட்குது சிலம்புலி கேட்டாருன்னு வேற நாயன்மார் இல்ல கதையில வல்லையில வல்லே இவர் தான் சிலம்புலி. அப்படிப்பட்ட சிலம்புலியை கேட்க கொடுத்து வைத்த பாக்கியமுடையவர் ஒரு நாள் அந்த சிலம்புலி கேட்கல நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம். அப்படி வருத்தம் வந்து பூசையை வேகமா முடிச்சார். 9:15 வரையும் பார்த்தாருப்பா ஜலம்புலி கேட்க. இப்ப நம்ம மேல ஏதோ குறை இருக்க மாட்டேங்குது, அதனாலதான் ஜலம்புலியை கேட்காம நிறுத்தி விட்டார். அவர் மறக்கற வருமல்ல மறக்கற வருமல்ல உதியா மரியா உணரா மறவா அம்பார் அருணாரு. நினைக்கிறதும் இல்லையா மறக்கிறதும் இல்லையா, மறந்தாத்தான் அப்புறம் நினைக்கிறேன். உதியா மரியா உணரா மறவா விதிமாலதியா விமலன் முதல்வா. அதனாலே நம்ம மேல ஏதோ குறையாட்டுறது அப்படின்னு சொல்லி பூசையை வேகமா முடிச்சு உடைவாளருக்கு குத்திக்க போனாரு. இளம்புலி கேட்காம பண்ணிட்டாரு சாமி, அப்ப நம்ம மேல ஏதோ குத்த மாட்டது. இப்ப ஏற்பட்ட எண்ணம் இருந்தா என்ன இல்லாட்டி எண்ணம். பூசை கடிது முடித்து அடியேன் என்னோ குழைத்தது என பொறுமி ஆசை உடம்பான் மற்ற இனியரடையும் இன்பம் யாதென்று தேசின் விளங்கு உடைவாடை உருவி திருமார்பினில் நாட்ட ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தார். வாழை எடுத்து இப்படி குத்திக்க போனாரு. உடனே சிலம்புரி கரகரகரன்னு அதிகமாக்கு ஆடர்ச்சிலம்பின் ஊலி கேட உடைவாள கட்சி அங்கை மலர் கூட தலைமேற் குயித்தருளி கொண்டு விழுந்து தொழுதெடுந்து நீடப்பரவி முடிகின்றே. இவ்வளவு நேரம் அந்த சிலம்புலி எனக்கு கேட்காம தாமதமா இப்படி கேட்க வைத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். நெடுமால் பிரமன் வருமறைமன் தேடற்கரியாய் திருவருள் முன் செய்யாது ஒளிந்தது என்றார் செய்யாது ஒளிந்தது என்றார். இவ்வளவு நேரம் எனக்கு அந்த சிலம்புலியை கேட்காம தாமதத்ததுக்கு என்ன காரணம் சாமின்னு கேட்டார். அப்படி கேட்டபோது சாமி அசரீதியா சொன்னாரு, நம்ம மன்று இருக்குவாரு சிதம்பரம், அதுல வந்து ஆரூரன் பாடிக்கிட்டு இருந்தான். ஆரூரன்னா சுந்தரன், சுந்தரன் பாடிக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகத்துல உனக்கு இந்த சிலம்புலியை கேட்க கொஞ்சம் தாமதிச்சிருக்கார். சுந்தரன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகத்துல பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த ஞாபகத்துல உனக்கு சிலம்புலியை கேட்கறது கொஞ்சம் தாமதமா பண்ணிட்டே. உனக்கு அளவில்லாத ஒரு ஆச்சரியம் அதிசயம் அன்பு ஆனந்தம் சொல்ல முடியல. இதை கேட்ட உடனே இருந்தாரு சுந்தரே வந்து பாடிக்கிட்டு இருந்தாரா இவனை கேட்டுக்கிட்டு இருந்தாரா என்ன அநியாயத்தை சொல்றது? அப்படின்னா அந்த சுந்தரை எப்படி பாடி இருப்பான்? அந்த சுந்தரம் பாட்டு எப்படி இருக்கும்? சுந்தர எவ்வளவு வேண்டியவனா இருக்கணும்? நல்ல வணங்குத
0: மண்பின்டை நம் கூத்தாடல் என்ற பொழுதில் இறைவராம் எதிர் நின்றருளாதடு ஒலியால் மண்பினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரை சேர் பதிகம் பாடுதரால் இங்கு கேட்டு வரத்தாட்டும் என்றார் அவரை நினைப்பிப்பாரு.
2: அதனாலே அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனாலே உனக்கு சிலம்புலி கொஞ்சம் தாமதமா கேட்க முடியும் என்னார். இது எதுக்கடா பண்ணார்னா அவரையும் இவரையும் சேர்த்து வைக்கிறார்
0: என்றார் அவரை நினைப்பிப்பார்.
2: அவரை நினைக்க வச்சு அவரோடு இவருக்கு உறவு உண்டு கொள்ள வச்சு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து யானையிலையும் குதிரையிலையும் கைலாத்து கூட்டிட்டு போறாங்க. யானையிலையும் குதிரையிலையும்
0: என்னே அடியார்க்கு வர அருளும் கருணை.
2: அடியார் மேல இவருக்கு இவ்வளவு கருணை இருக்குது, பாட்டு மேல இவ்வளவு குறி இருக்குது, சுந்தரன் மேல இவ்வளவு குறி இருக்குது, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அதுக்கு முன்னே தெரியாது.
0: என்னே அடியார்க்கு வர அருளும் கருணை இருந்தவார் என்று சொன்னேன் சடையார் திருநடஞ்சை புலியூர் பொன்னம்பலம் இறங்கி தண்ணீரில்லாவன்றொன்றர் சமையும் காண்பான் என விரும்பி நன்னீர் நாட்டு சிலனயந்தார் நாமச்சேரன் கோமானார்.
2: அப்படி பாட்டு பாடுற சாமியே மயங்கராப்புல பாட்டு பாடுறாள்னு அப்புறம் போய் அவரை பார்க்காம இருக்கலாமா? உடனே உத்தரவு ஓட்டாரு, மந்திரிக்கு உத்தரவு ஓட்டாரு, ராதா கஜா துரகபதாலியோட புறப்பட்டாரு. ராதா கஜா துரகபதாலியோட நாலு சேனையோட மலைநாட்டுல இருந்து கடல் போல புறப்பட்டது சோழ நாட்டுக்கு வந்து
0: பொன்னார் மௌலி கேரளனார் போற்றும் அமைச்சர் கது எம்பி நன்னாட்டு
2: பெரும் பயனை எழுக என்று நலஞ்சாற்றமென்றால் அயிர்வேல் போல் ஆமார் அவர் வென்றி விலகும் செலவீரன் அந்நாட்டுள்ளார் அடைய நிரந்தடைந்தார் வஞ்சி அகல் நகர்வா. அப்படி மலைநாட்டிலிருந்து புறப்பட்டாரு. கடலில் புறப்படுவது போல புரண்டு வந்தது. அப்படி வந்து பொன்னி நீர் நாட்டுக்கு வந்தார். பொன்னி நீர் நாடுங்கிறத நம்முடைய சோழ நாடு. அப்படி பொன்னு நாட்டுக்கு வந்து பொன்னி தீர்த்தம் கலந்தாடி அதற்கு மேல திருப்புலியூர் செம்பொன் மன்று நடம்போத்த உருக மனத்துடன் சென்றார் உரியாசின் இருந்தார். அப்படி பல தலங்களையும் வணங்கி கொண்டு பல அரசர்கள் பல அருளாளர்கள் பல அடியவர்கள் எல்லாம் இவருக்கு வேண்டி உபச்சாரங்களை செய்ய அதையெல்லாம் பெற்றுக் கொண்டு சிதம்பரத்துக்கு போனார். அப்படி சிதம்பரத்துக்கு போய் தில்லை மூதூரை எல்லையை வணங்கினார். தில்லையின் பெயர் எல்லையை வணங்கினார். அப்படி எல்லையை வணங்கி உள்ளே புகுந்தார். திருவீதியை இறங்கினார். தலைமேல் கரம் ஊப்பினாரு. அதுக்கு மேலே எழுநில கோபுரத்தை அணைந்தாரு. அதற்கு மேலே கண்ணீர் ஆறாக பெருகியது. உள்ளே நுழைந்தாரு. பேரம்பலத்தை வணங்கினாரு. அதுக்கு மேலே சித்தம்பலத்துக்கு போனார். பேரம்பலம்ங்கிறது இந்த ஆயிரக்கால் மண்டலம். பேரம்பலத்தை வணங்கினாரு. அதுக்கு மேலே சித்தம்பலத்துக்கு போனார். சித்தம்பலத்துல தான் ஆடி இருந்துருக்காரு சார். சித்தம்பலத்துல தான் ஆடி தரிசனம்னா நடராஜா தரிசனம் தான் தரிசனம். எல்லா தரிசனமும் அதுக்கு அடுத்தது தான். தரிசனம்னா நடராஜா தரிசனம், அபிஷேகம்னா நடராஜா அபிஷேகம், காட்சினா அதுதான் காட்சி, தலம்னா அதுதான் தலம். அப்படி போட்டது தீர்த்தம் என்பது சிவகங்கை. எத்தரும் தலம் இழிப்புலியூர் நூற்றி அம்பல கூத்தனது உண்டு. நூற்றினா நடராஜா, தீர்த்தம்னா சிவகங்கை, தலம்னா சிதம்பரம். திருச்சிற்றம்பரத்துக்கு போனாரு. அளவில்லாத ஆனந்தத்தோடு உள்ளே ஊர்ந்தாரு. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு அந்த தாண்டதுக்கு ஆனந்த தாண்டவம். அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆட எடுத்த கடல் காட்ட அந்த எடுத்த திருவடி சாப்பிடுறதுக்காக தூங்குறதுக்காக வந்து பெருஜாதி உள்ள வருவதற்காக மச்சூடு கட்டுறதுக்காக மனித பிரிவு வேண்டிய எடுத்த முற்பாதத்தை காண்பதற்காக மனித பிரிவு வேணும். குனித்த புருவமும் கொவை செவ்வாயிற்கும் ஜிரிக்கும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியில் பால்வண்ணீர் இனித்தமுடை எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த அதற்காகத்தான் அந்த பிறவி. அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆடை எடுத்த கடல் காட்ட உளமும் புலனும் உருவடி சென்று உருக போற்றி உயிர்கின்றார் களனி. விடமைத்து அடித்த அமுதந்தி மந்திர் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது உலகுக்கு அடித்த கருணை வழுத்தினாரு. விஷத்தை கழுத்துல வச்சுக்கிட்டு அமுதத்தை கொடுத்தாரு அல்லவா, அந்த அமுதம் இல்லாமே இந்த திருக்கூத்து என்கிற அமுதத்தை உலகுக்கு கொடுத்த அந்த கருணையை போச்சு. இந்த திருக்கூத்துக்கு அமுதுன்னு பரமஞானிகள் அந்த கூத்துல வருகின்ற அமுதத்தை உண்ணுகிறார்கள். சாதாரணமானவர்களுக்கு புரியாது, சாதாரணமானவர்களுக்கு இதெல்லாம் புரியும். திருக்கூத்துல வருகின்ற அந்த ஆனந்தத்தை பருகுகிறார். திருக்கூத்துல வருகின்ற ஆனந்தத்தை பருகு. அப்படிப்பட்ட அந்த திருக்கூத்தை கண்டாரு. அளவில்லாத ஆனந்தத்திலே மூழ்கினாரு. ஆறா ஆசை ஆனந்த கடலுக்கிலேத்தே அமர்ந்தருளால் சீரார் வண்ண பொன் வண்ண திருவந்தாரி திருப்படிக்கு பாராதரிக்கு எடுத்தேத்தி பணிந்தார் பருவம் அடைமுறியும் காரால் நிகர்க்க அரியவுடை கையார் களறி தறிவார். அந்த பொன் வண்ண தந்தாரின்னு ஒரு நூல் பாடினார் ரிஷரமான். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணா வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணா அவ்வண்ணா ஐயே ஈஷருக்கே என்பது இந்த பாட்டு. இப்படி ஒரு பாட்டு பாடியிருந்தாரு பொன்வண்ணத்து அந்தாதியின் பாடி. அவருடைய தம்பிரானார் எதிர்ந்து தமிழ் சொன்மாலை கேட்பிக்க உம்பர்வாள நடமாடும் ஒருவரதற்கு பரிசிலர் செம்பொன் மணிமந்தில் எடுத்த செய்யபார திருச்சிலம்பி இன்பங்களிட எழுந்தவரின் தாமதிலே கேட்பித்தார். இவர் பாடினார் இந்த ஒலியை அவர் கேட்டார், அவர் ஆடினார் அந்த ஒலியை இவர் கேட்டார். இந்த பாட்டுக்கு பரிசு தந்தார்னார். பாடியதற்கு பரிசாக சிலம்பொலியை அங்கு கேட்க வச்சாரா இங்கே சிதம்பரத்தை. ஆடச்சிலம்பின் ஒலி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூடப்பற்ற பெரும்பேற்றின் கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார். நீடப்பணியின் காலமெலா நின்று தொழுது புறம்பூண்டு மாட திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகிறார். அப்படி ஒலியை கேட்டார் அளவில்லாத மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கினார். அப்படி சில நாள் தங்கி இருந்தங்கே கும்பிட்டாரு. பரவந்தில்லை வட்டத்து பயில்வார் பைம்பொன் அம்பலத்துள் அறவும் புனலும் சடையாட ஆடுவார் கூத்து ஆறாவை விறகும் காதல் உட்கொங்க வேதம்படியின் திருப்படிக்கு இறகும் பகலும் பரிஞ்சேற்றி இன்பஞ்சிறப்பு அன்னாளில் ஆடும் பெருமான் பாடல் கேட்டருளி தாழ்ந்தபடி தமக்கு கூடும்பரிசால் முன்பொருளை செய்த நாவரூர் கோவை நீடும் பெருங்காதலிற்கான நிறைந்த நினைவு நிரம்பமால் தேடும் பாதல் அருந்தால் திருவாரூர் மேல சில இருந்தார். அப்படி மகிழ்ந்து அந்த திருக்கூட்டை கண்டவர் அதற்கு மேலே சுந்தரமு சுவாமியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். திருவாரூருக்கு புறப்பட்டார். பிரிய முடியாதபடி சிதம்பரத்தை பிரிய முடியாதபடி பிரிந்து திருவாரூருக்கு சென்றாரு. அப்படி செல்லும் போது அவருடைய வரவு நம்பியாரூராய சுந்தரமு சுவாமிக்கு வரவு முன்னையே தெரிந்தது. இவருடைய வரவு முன்னையே தெரிந்தது. நம்பிதாம அண்ணாட் போய் அப்போது சுந்தரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அப்பத்தான் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் இறங்கினாரா. ஏசி காரில் போய் நாகப்பட்டினத்துக்கு போய் சாமி கிட்ட முத்து மாலை அத்தரு புனுகு செவ்வாது பத்து வஸ்திரம் அதுக்கு மேலே வேண்டிய ஆபரணாதிகள் அதுக்கு மேலே குதிரை இன்னும் வேண்டிய என்னென்ன பொருள் வேணுமோ வீட்டுக்காரிக்கு வேண்டிய நகைகள் வீட்டுக்காரி பரவநாட்டிக்கு வேண்டிய நகைகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை ஒரு வேனில் ஏற்றிக்கிட்டு வந்து அப்பத்தான் இறங்கியிருக்கிறாரு திருவாரூர். அதுதான் அந்த திருநாகக்காரணத்தை பதியும் பத்து பாட்டு அருமையான பாட்டு.

0: அவை பூனத்தந்தருளி மிக்கு நிதானாரும் கத்தூரிகாமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் நெறியிருந்தீரே அப்படி பெற்றுக்கொண்டு அங்க வந்து எழுந்தருளியிருந்தார். வந்து சேரர் பெருமானார் மன்னன் திருவாரூரை அந்த நாளர் பெருமான அரச பெருமான் வரப்பெற்று சிந்தனைகளை எதிர் உண்டு சென்று கிடைத்தார். சேரனார் சந்தவரைத்தார் வன்றொண்டர் முன்பு உருந்தி உடந்தாள் விருந்து உருத்தி உடந்தாழ்ந்தார் முன்பு பணிந்த பெருமாளை தாமும் பணிந்து முகந்து எடுத்து அன்பு ஒருவர் தழுவி விரைந்து அவர் ஆர்வத்தோடு தொழுவ இன்ப வெள்ளத்தினை நீந்தி ஏறமாட்டாது அலைவார்வோர் என்பு உருகு உயிர் ஒன்றி உடம்பு ஒன்றாம் இணைய சென்றார். சரமான் பெருமாள் சென்றால் அவருடைய வரவை அறிந்து சுந்தரமுனி சுவாமி வந்து எதிர்கொண்டு அழைத்தார். இருவரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே இருவரும் ஒன்றானார்கள். அப்படி இருவர் ஒன்றாகி அதற்கு மேலே தன்னுடைய மாளிகைக்கு அழைச்சிக்கிட்டு போனார். யாரு சரமான் பெருமாளை இரண்டு பேரும் அயால சென்று முதல்ல திருவாரூர்ல தியாகராஜ பெருமானை சென்று பாடினார்கள், வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள். அளவில்லாத மகிழ்ச்சி. அதன் பிறகு தன்னுடைய மாளிகைக்கு கொண்டு வந்தார். வந்து பிரமாதமான சிறப்பான விருந்து சரமான் பெருமாளுக்கு சுந்தரமுனி சுவாமியுடைய மனையில சிறப்பான விருந்து நடந்தது. சில நாள் தங்கி இருந்தார்கள். சென்று அயால சுவாமியை கும்பிடுவது பாடுவது அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில சேரமான் பெருமாளும் சுந்தரமுனி சுவாமியும் சேர்ந்து திருவாரூரிலே இருக்கிறார்கள். திருவாரூரிலே இருக்கிறார்கள். அதன் பிறகு இருவரும் புறப்படுகிறார்கள். அப்புறம் தலங்கள் இருவரும் சேர்ந்து வணங்கிய தலங்கள் பல, சுந்தரரும் சேரரும் சேர்ந்து வணங்கி பாண்டி நாடு சென்று வணங்கி இருக்கிறார்கள். பாண்டி நாடு சென்று இதுவரை வணங்கி இருக்கிறார்கள். அப்புறம் சோழ நாடு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவரோடு சேர நாட்டுக்கு சுந்தரரும் வந்திருக்கிறார். இந்த வரலாறுலாம் பின்னாடி நிறைய வருகிறது. அவர்களெல்லாம் தவறாது வந்து கேட்டு திருவருளை பிறவர்களும் இது மாதிரி அடியவர்களும் இது மாதிரி தெய்வமும் இது மாதிரி கதைகளும் வேற எங்கேயும் கிடையாது. மற்ற கதையெல்லாம் வந்து கேட்கவே பாவமா இருக்கும், இது கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றை உடையது பெரிய புராணம். மற்ற வரலாறுகளை திருவாரூரிலே சுந்தரரும் சேரமான் பெருமாளும் இருக்கின்றார்கள் அந்த அளவிலே நிறுத்தியிருப்ப திருவருளாலே சிந்திக்கலாம். நம பார்வதி
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: ஒரு யுகம், நாலு யுகத்துல ஒரு யுகம் முடிஞ்ச உடனே ஒரு வெள்ளமாவது காற்றாவது ஏதாவது ஏற்பட்டு உலகத்துல ஒரு பகுதியை மட்டும் அழிச்சிட்டு போவா? இனி அந்த மாதிரி யுகம் யுகமா அழிஞ்சுற காலத்துல ரொம்ப அதிக வயசில் இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். இந்த உலகத்தையே படைக்கிற பிரம்மா இருக்கானே, அவனுக்கு ஒரு கற்ப காலம் என்று ஒரு கால வளர்ச்சி. ஒரு மனுஷன்னா நியாயமான வயசு 100 வயசு. ஒரு மனிதனுக்கு வயசு 100 வயசு. அதுக்குள்ளேயே செத்து புறம் இருக்கா, கூட வாரணும் இருக்கா, அதை உடம்ப பாதுகாக்கிற முறையில் இருக்கு. பாதுகாக்கவிட்டா சீக்கிரம் போயிடுறான், பாதுகாத்தா 100க்கு மேலும் கூட இருக்கிறான். ஆனா கணக்கு என்ன, அவனுக்கு 100 வயசு. அதுபோல பிரம்மாவுக்கும் 100 வயசு. 100 வயசுனா நம்ம வயசு கணக்கு வேற, அவன் கணக்கு வேற. நமக்கு சூரியன் காலையில தோண்டி சாயந்தரம் மறைஞ்சா ஒரு பகல், மறைஞ்சவன் மீண்டும் தோண்டினால் ஒரு இரவு, இந்த பகலும் இரவும் சேர்ந்ததுக்கு ஒரு நாள். அவனுக்கு என்னன்னா ஒரு ஊழி. ஒரு யுகம் என்பது ஒரு நாள். அப்போ ஒரு யுகம் போறதுக்கு எத்தனையோ 1000 வருஷம் ஆகணும். அத்தனை 1000 வருஷம் சேர்ந்தா ஒரு நாள் ஆச்சு. அது போல 325 நாள் ஆனா 1 வருஷம் ஆகும். அது போல ஒரு 100 வருஷம் வந்தாதான் ஒரு பிரம்மா சாகரம் செத்து போறான். அந்த பிரம்மா சாகரோட கணக்கு இருக்கு பாருங்க, வருஷத்தை கற்பம் என்று கணக்கு வச்சிருக்கிறார்கள். அந்த பிரம்மா அது மாதிரி ஒரு கற்பகாலம் வந்துட்டா ஒரு பிரம்மா செத்து போறான். உலகம் முழுவதும் அழிஞ்சு போல, ஒரு பிரபஞ்சம் முழுவதும் அழிஞ்சு போல, பிரபஞ்சத்துல ஒரு ஊழியில கொஞ்சம் அழிந்து அப்போ அந்த 100 கற்பம் என்று சொல்லுகிற ஒரு ஆயுள் முடிஞ்சு போனா ஒரு பிரம்மா செத்து போனா இன்னொரு பிரம்மாவை கடவுள் உண்டாக்கிறான். ஆனா இந்த ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, இன்னொரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, இன்னொரு அண்டத்துக்கு பிரம்மானு எத்தனையோ அண்டங்களுக்கு எவ்வளவோ பிரம்மா இருக்கிறார்கள். அது போல திருமாலும் அப்படித்தான். திருமாலும் காக்கிறதுக்காக அண்டத்துக்கு அண்டம் அண்டத்துக்கு அண்டம் பல திருமார்கள் இருக்கிறார்கள். அடிக்கிற ருத்ரர்களும் ஒரு ஒரு அண்டத்துக்கு ஒரு ருத்ரரா இருக்காங்களா, கணக்கே கிடையாது. அதனால் சொல்லுகிறார் வேதியன் தொகை. வேதியன்னா பிரம்மன், மேகத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறவன், அவனுடைய தொகை அவனுடைய கூட்டம். அப்ப ஒவ்வொரு அண்டத்துக்கு ஒரு வேதியன் பிரம்மன் இருக்கான்னா, அநேக ஆயிரம் அண்டங்களுக்கும் அநேக ஆயிரம் பிரம்மக்கு இருக்காங்க. செத்து போனவன் போக மறுபடியும் மறுபடியும் உற்பத்தி ஆகிற தொகை அந்த வேதியன் தொகையோடு மால் அவன் மிகுதியும் மால் திருமாலுடைய கூட்டம். அது போல பல திருமார்கள் திருமார்களின் கூட்டமும் இத்தனை பேரும் தோற்றமும் இவர்கள் பிறக்கிற பிறப்பும் சிறப்பும் இவர்கள் நிலையா வாழ்கிற காலமும் ஈற்றோடு இவர்கள் ஒரு காலத்தில் அழிந்து போகிற அழிவு. மனுஷன் உலகத்துல பிறக்கனா கொஞ்ச நாள் நடுவில் வாழணும் கடைசியில இறந்து போகிறான். இது மனிதனுடைய பிறப்பு வாழ்வு இறப்பு. அதுபோல இந்த பிரம்மா விஷ்ணு போன்ற ருத்ரர்கள் போன்றவர்களும் கூட ஒரு காலத்தில் தோண்டி கொஞ்ச நாள் வாழ்ந்து பிறகு ஒரு நாள் முடிய போகிறார்கள். அவருடைய பிறப்பு அவருடைய சிறப்பான வாழ்வு அவர்கள் கடைசியிலே செத்து போற ஈற்று நிலை. இத்தனையும் நீக்கம் சரி எல்லா பிரம்மாவும் எல்லா விஷ்ணுவும் செத்து போகிறார்களே அந்த நீக்கமாகிய காலத்துக்கு என்ன பயன்? ஒரு பிரம்மா செத்தா இன்னொரு பிரம்மா வரா, ஒரு திருமால் இறந்து போனா இன்னொரு திருமால் வரா, அது மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல எல்லாம் சரியா போடும் நின்று போடும். பிரம்மா மனைவி வரமாட்டார், விஷ்ணு மனைவி வரமாட்டார், கொஞ்ச நாள் உலகமே இருக்காது, பிரபஞ்சமே இல்லாது போயிடும். அந்த ஒரு அழிவு இருக்கு, அதுக்கு சர்வசங்கார காலம் முழு அழிவு. ஏகதேச அழிவுன்னு சொன்னேன், கொஞ்சம் இடத்துல மட்டும் அழிஞ்சு போற அழிவு, எல்லாம் அழிஞ்சு போகிற ஒரு காலம் வரும், அதுக்கு பெயர் நீக்கம். நீக்கம் என்பது சர்வசங்கார காலம், முழுவதும் அழிந்து போகிற காலம். முழுவதும் அழிஞ்சு போன உடனே கடவுள் என்ன பண்றான், கொஞ்ச நாள் சும்மா உட்காந்துடுறான். இந்த உலகத்தை தோற்றுவிக்கவும் இல்லை, உலகத்தை இயக்கவும் இல்லை, கொஞ்ச நாள் அப்படியே அமைதி கொடுக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களும் ஓய்விடுகின்றன. அப்ப அந்த உயிர்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாத ஒரு காலம். அந்த சர்வசங்காரத்துக்கு அடுத்து வருகிற காலம் இருக்கு பாருங்க, அது ஓய்வு கொடுக்கிற காலம். அதான் மறைப்பு, படைத்தல் காத்தல் அழித்தல், அதுக்கு அடுத்தது மறைத்தல். கொஞ்ச நாள் அவர்களை ஒன்றுமே சுகதுக்கமே ஒன்றும் தெரியாதபடி அப்படியே ரெஸ்ட் கொடுக்கிறான், ஓய்வு கொடுக்கறதா மறைப்பு என்ற செயல். அதான் நிலையும். அந்த நிலையில மறுபடியும் என்ன பண்றான், இந்த உலகத்தை கடவுள் உண்டாகட்டும்னு மனசுல சங்கல்பம் பண்றான், நினைக்கிறான். நினைச்ச மாத்தல் திரும்பவும் இந்த உலகம் உண்டாகி விடுகிறது. அதுவும் நிலைங்கிற வார்த்தையில அடங்கும். அவ மறுபடியும் இந்த உலகத்தை உண்டாக்குகிறான். இத்தனையும் இந்த பிரம்மாக்கள் கூட்டம், திருமால் கூட்டம், உலகத்தினுடைய தோற்றம், உலகம் இருக்கிறது, உலகம் அழியிறது, சர்வசங்கார காலம், கொஞ்ச நாள் மறைக்கிறது, மறுபடியும் இந்த உலக தோற்றம் ஆகிய இத்தனை ஒரு இத்தனை பொருளையும் கடவுள் நடாத்துகிறான். தான் சரம் அசரத்தை இயக்குகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இயங்காத பொருள், இயங்குகிற பொருள் எல்லாரையும் அவன் தான் இயக்கிறான். அப்படி இயக்கும் போது எப்படி இயக்கிறான் என்றால், சூக்கமோடு தூளத்து சூக்கமமாகவும் தூளமாகவும் இருந்து இத்தனையும் செய்கிறான். தான் ஒரு பொருளுக்குள் சின்ன பொருளா போய் சூக்கமாக இருந்தும் இயக்கிறான். எல்லா பொருளையும் விட பெரும்பொருளாக இருந்து அவைகளை ஆதாரமாக தாங்கியும் காக்கிறான். ஆனால் சூக்கமமாகவும் தூளமாகவும் இருந்து காக்கிறான். அதனால்தான் இந்த திருவண்ட பகுதிக்கு உரை எழுதும்போது என்ன பேர் கொடுத்துட்டாங்க, சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது, தூளத்தையும் சூக்குமத்தையும் இது விவரிக்கிறது என்று எழுதினார். சூறை மாறுபட்டு எரியது வழியில் கொக்க பயக்கும் குழகன். இந்த பொருளை இயக்குகிறான் இயக்குகிறான், சராசரங்களை இயக்குகிறான்கிறீர்களே, இயக்கல்னா சுழற்றல், ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறான் பரிணாமம். அந்த பரிணாமம் தான் சுழற்சி. கொட்க சுழல, கொட்க என்ற வார்த்தைக்கு சுழலுதல், அதுக்கு ஒரு உவமை சொல்ற. அது சொல்றது தான் எங்க ஒண்ணும் புரியலையே. சூறாவளி காத்து அடிக்கிறது பாத்துருக்கோம் இல்லையா, அந்த சூறாவளி காத்து அடிக்கிறவ அந்த காற்று புகுந்து ஒவ்வொரு பொருளும் அப்படி சுழற்றி சுழற்றி கொண்டு போவாருங்க. மண்ணு கல்லு தூச்சி காகிதம் எல்லாம் எத்தனை எப்படி சுழற்றி கொண்டு போகுது. அது போல இந்த ஆண்டவன் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் புகுந்து ஒவ்வொன்றையும் சுழல வைக்கிறான். சூறை மாறுதத்து சூறை காட்டிலே, சூறை மாறுதம்னா சூறை காட்டு, சூறை மாறுதத்து எரியது வழியின் வீசப்பட்ட காற்றை போல. சூறை மார்க்கம் என்ற சூறாவளி அடிக்கிற காலத்திலே வீசப்பட்ட காற்று ஒவ்வொரு பொருளையும் எப்படி சுழற்றி சுழற்றி சுழற்றி கொண்டு போகுதோ அது போல அந்த ஆண்டவன் இந்த பிரபஞ்சத்துல அனைத்து பொருளையும் அப்படி சுழற்றுகிறான். சூறாவளியாக இருந்து அந்த வேலையை செய்கிறான். உலகத்துள்ள அத்தனை உலகங்களையும் அவன் சுழற்றுகிறான். இத்தனை பொருளையும் சுழற்றானே, நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வேலை வந்து வேலை செஞ்சோம்னா உடம்பு களைச்சு போகுது, ஏதாவது கொஞ்சம் உட்காந்தா தேவலாம், ரெஸ்ட் எடுத்தா தேவலாங்கிறமே. ஆண்டவன் என்னைக்காச்சும் ஓய்வு எடுத்துக்கொள்றானா? ஓய்வே கிடையாது, அவங்க களைப்பே வர்றதில்ல. என்னைக்கு இளைஞனாவே இருக்கிறான். அதான் சொல்ற கொக்க பெயர்க்கும் குழகன், குழகன்னா இளைஞன், களைப்பே வராத இளைஞன். இவ்வளவு சுழற்சியும் கூட அவனுக்கு களைப்பு வருவதில்லை, அவன் களைச்சு போறதே கிடையாது. நமக்குதான் களைப்பு வருது, நமக்காக ஓய்வு கொடுக்க பாக்குறான். சர்வசங்காரத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுக்கிறான், அவன் ஓய்வு எடுத்துக் கொள்வது இல்லை என்று சொல். அது எப்படி? அவனுக்கு மட்டும் ஓய்வு கிடையாது, ஓய்வே இல்லாம இருக்கிறான், அவன் களைப்பே வராதுங்கிறீங்க, நமக்கெல்லாம் களைப்பு வருங்கிறீங்க, காரணம் என்ன? அப்படின்னா நமக்கு என்ன பண்ணி விட்டான், இந்த உடம்புன்னு ஒரு பெரிய சட்டையை கொடுத்துட்டான், பெரிய பாரம். இதுக்குள்ள நம்ம போட்டு இந்த உடம்ப தூக்கிட்டு போகணும்னு சொல்றான். இந்த உடம்ப தூக்கிட்டு நாம் நடக்கிறோம், போறோம், வர்றோம், எல்லா காரியமும் இந்த உடம்ப வச்சுட்டு நாம் தனியா நடந்து போக முடியாது. நாம் தனியா நடந்து போறதுக்கு சக்தி ஆண்டவன் கொடுத்துருந்தானா, நமக்கு களைப்பு வராது. இதை தூக்கிட்டு நடக்கிற போது நமக்கு களைப்பு வருது. ஆண்டவனுக்கு உடம்பே கிடையாது, அதனால அவனுக்கு களைப்பு வருது. ஆண்டவன் தனியா அவனுடைய வெறும் பவர், அதாவது ஆற்றல் என்ற அளவிலே அவன் இருக்கிறான், அதனால அவனுக்கு களைப்பு என்பதையே பெறுவதில்லை. உடம்பு கிடையாது, நமக்கு உடம்பு இருக்கிறது, உடம்பு இருப்பதால் நமக்கு களைப்பு, அவனுக்கு களைப்பு இல்லை. கொக்க சுழலும்படியாக பெயர்க்கும் இடமாற்றம் செய்கிற குழகன் இளைஞனாக அவன் இருக்கிறான். முழுவதும் படைப்போர் படைக்கும், படைப்போர் படைக்கும், படைப்போனை படைக்கிறான். படைப்போன்னா பிரம்மா, பிரம்மா உலகத்தை படைக்கிறான். அந்த பிரம்மாவை யாரு படைக்கிறது? இந்த சிவன் படைக்கிறார். படைப்போன் படைக்கும், அந்த பிரம்மாவையும் இவன் தான் படைச்சு நீ இந்த உலகத்தை படைச்சு கொண்டு விட்டான். அடுத்தாப்புல திருமால் இருக்காரே, காக்குறான் அவன், எல்லாரையும் காக்குறானே, அவனை காக்குறதுக்கு யார் இருக்கா? அவனை இந்த சிவன் காக்குறான் என்று சொல்றேன். படைப்போன் படைக்கும் பழையோன், சரி உலகத்தை பிரம்மா படைக்கிறார், பிரம்மாவை இந்த சிவன் படைக்கிறான், சிவனை யார் படைக்கிறான்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டுட்டு என்ன பண்றது? அதுதான் சொல்றாரு, அவனை யாரும் படைக்கிறது இல்ல, அவன் எல்லாருக்கும் முந்தி இருக்கிறான், அவனுக்கு முந்தி யாருமே கிடையாது, அவன் பழையோர். அந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறாரு பாரு, இவ்வளவு வேலை செஞ்சு சுழற்ற போது களைப்பு வருமா? களைப்பு வராது, இளையவன். அடுத்தால படைக்கிறவனை படைக்கிறான், அப்ப இவனை படைக்கிறதுக்கு யாரா இருப்பாரா நாம கேட்டு விடுவோம் என்பதற்காக அவன் படைக்கப்படுவன் இல்ல, அவன் பழையவன், அனாதி, அவனை வேற யாரும் படைப்பதில்லை, அவன் தான் மற்றவங்களை படைக்கிறான், தவிர அவனை படைக்கிறவன் இல்லை. இந்த மாதிரி சாஸ்திர கருத்தை தெரிவிக்கிறதுக்கு அங்கங்கேயும் ஒரு சொல் வச்சிருக்கா, இதெல்லாம் வெறும் சொல் அல்ல. இப்படி நுணுக்கமா பார்த்தாதான் பழையங்கிற வார்த்தைக்கும் குழகங்கிற வார்த்தைக்கும் உயிரை பார்க்க முடியும். இந்த குழகன் இளைஞன் என்று சொல், சும்மா சாதாரணமா ஏதோ இளையன், அவன் ரொம்ப பழையன் அப்படின்னு சொல்லிட்டு போல, ஒவ்வொரு காரணம் பற்றி அந்த பெயரை அங்க வைக்கிற. படைத்தவை காப்போம், படைத்தவை காப்போம், பிரம்மாவால் படைக்கப்பட்டவை உலகம், அந்த படைக்கப்பட்டவற்றை காப்போன் காக்கிறவன் திருமால், காப்போ காக்கும், அந்த காக்கிறவனையும் இவன் காக்கிறான். அப்படி காக்கின்ற திருமாலையும் இந்த பரம் என்று சொல்கிற வஸ்து கடவுள் காக்கிறார். காக்கும் கடவுள், கடவுள் என்ற வார்த்தைக்கு ரெண்டு இலக்கணம் அதுக்குள்ள இருக்கு. கடவுள் என்ற வார்த்தையை ரெண்டா பிரிக்கணும், கடை கடந்தது, உள்ளிருந்து இயக்குவது. கடை என்றால் கடந்து விட்டதுன்னு, எல்லாத்தையும் தாண்டி இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று உள் என்றால் உள்ளே இருந்து செலுத்துவது, உள்ளே இருந்து இயக்குகிறது. அப்போ சூக்கமும் தூளும் ரெண்டாக இருக்கு, கடந்ததுன்னா வெளியில போய் பெருசா இருக்குன்னு அர்த்தம். உள் என்றால் ஒரு பொருளுக்கு உள்ளே சூக்கமா இருக்குன்னு அர்த்தம், சூக்கமும் இருக்கு அல்ல தூளமும் இருக்கு. அப்ப இறைவனுக்குரிய தூள சூக்கமாகிய ரெண்டு இலக்கணங்களும் கடவுள் என்ற ஒரு சொல்லுக்குள்ளே இருக்கு. அதனால்தான் இந்த மாதிரி சொற்களை எல்லாம் அவங்க இலக்கணம் தெரிந்தவர்கள் கடவுளுடைய பேரிலேயே அவனுடைய அத்தனை விதமான அவனுடைய இயல்புகளையும் நமக்கு வைத்திருக்கிறார், அதுல பொருத்தி வச்சிருக்கிறார். காப்போர் காக்கும் கடவுள், காப்பவை காப்போம், கண்ணால் காக்கப்படுவதையெல்லாம் காக்கிறவன், கரப்பவை, இப்படி கரப்பவை அழிந்து போகிறவற்றை, கடைசியில ஒண்ணு காலத்துல அழிந்து போகுது, ருத்ரன் என்பவனாலே அழிக்கப்படுகிறது. அந்த ருத்ரனையும் இந்த சிவன் தான் அழிக்கிறான். சரி எல்லாத்தையும் அழிச்சாச்சு, அப்ப கடவுள் அணை இருந்தான், காப்பவை காக்கப்படுகளை பாக்குறான், கரப்போம் இப்படி காக்கப்பட்ட பொருளை ஒருத்தன் கறக்கிறான். கரப்போம் என்பவன் ருத்ரன். முதல் வரியில படைப்போம்னு வந்தது பிரம்மன். அடுத்த வரியில காப்போம் வந்தது திருமால். அதுக்கு அடுத்த வரியில கரப்போம்னு வருது அது ருத்ரன். கரப்போம்னா மறைக்கிற. அப்ப படைப்போனையும் படைக்கிறான், காப்போனை காக்கிறான், கரப்போன் கரப்பவன். அந்த எல்லாவற்றையும் அழிக்கிற ருத்ரனையும் இவன் அழிச்சு போட்டுறான். கடைசியில அந்த ருத்ரனையும் அழிக்கிறவன் இந்த சிவன் தான். இவனுக்கு மேல் யாரும் இல்லை இந்த பரம்பொருள் என்று சொல்கிற ஒருவன். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். இப்படி எல்லாத்தையும் கரைத்து ஒழித்து வச்சிருக்கிறானே அது சர்வசங்கார காலம். ஆக பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் எல்லாரையும் அழிச்சாச்சு, யாருமே இல்லை, எல்லாரும் ஓய்வெடுக்கிறார்கள். அப்பன்னா சர்வசங்கார காலம், அது மறைக்கப்பட்ட காலம். அந்த கரப்பவை ஒழிக்கப்பட்ட அந்த பொருளை மீண்டும் இவன் தொடை உண்டாக்கணும் அல்லவா, மீண்டும் தொடங்குவதில்லை. நடுவுல கொஞ்ச நாள் மனசுல எந்த சங்கல்பமும் இல்லாமல் இருக்கிறான். கருதா கருதாமல்னா நினைக்காமல். அவன் மறுபடியும் உலகமும் உண்டாகணும்னு நினைச்சுட்டா வந்துடுவான். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு அவன் நினைப்பு காரணம். அந்த நினைக்காம இருந்தாதான் உலகம் உண்டாகாது. உலகம் உண்டாகாமல் இருக்கிற இடைவெளி இருக்க அதுதான் அங்க வந்து சர்வசங்கார காலத்தினுடைய அந்த மறைப்பு காலம். அந்த மறைப்பு காலத்தில் அவன் எதையும் கருத மாட்டான், அவன் எதையும் சங்கல்பிக்க மாட்டான். அதான் கருதா கருத்துடை கடவுள். எதையும் நினைக்காத ஒரு எண்ணம் உள்ளவன், அப்ப சங்கல்பம் இல்லாது இருக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு கடவுள். அப்ப ஏற்பட்ட ஆற்றல் உள்ள அந்த பெருமா. திருத்தகம் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வேடு வேறாய் நின்ற. இந்த உலகத்திலே யார் கடவுள், யார் மோட்சம் கொடுக்கிறது என்று ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சைவர் சொல்றார் எங்க சிவபெருமான் தான் மோட்சம் தர்றார். ஒரு வைஷ்ணவர் சொல்றார் எங்க விஷ்ணு தான் மோட்சம் கொடுக்கிறவர். ஒரு சாக்தர் சத்திய வழிபாடு எங்க சக்தி தாயா உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. ஒரு முருகனை வழிபாடு சொன்ன எங்க முருகன் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். இப்ப எல்லாரும் எல்லா விதமா சொல்றாங்களே, உள்ளபடி மோட்சம் பல பேரால் கொடுக்கப்படுதா, இல்லது இந்த எல்லாருல யாரு தான் மோட்சத்தை கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துருது. அத்தனைக்கு இவர் விடை சொல்றார். நீங்க மாணிக்கவாசு சொல்ற இந்த உலகத்துல இது மாதிரி அளவற்ற சமயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மத கடவுளை உண்டு பண்ணி, நான் சொல்லுகிற கடவுள் தான் உண்மை கடவுள், இவர் தான் மோட்சத்தை தருகிறார், இவர் வழியில் நடவுங்கள் என்று ஒவ்வொரு மதமும் சொல்லு. சொன்ன உடனே அந்த மதத்தை பின்பற்றினுள்ள அத்தனை பேரும் அதை சார்ந்து ஒழுகி வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் மோட்சம் கிடைக்குது. கிறிஸ்தவனா இருக்கணும் மோட்சம் போறான், முஸ்லீமா இருக்க மோட்சம் போறான், சைவனும் போகிறான், வைஷ்ணவனும் போகிறான், எல்லாரும் மோட்சம் போயிட்டான். அந்தந்த மதத்துல இருந்தா ஒவ்வொருத்தரும் மோட்சம் போயிருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்து மோட்சம் கொடுத்தாரா, அல்ல நபி கொடுத்தாரா, சிவன் கொடுத்தாரா, விஷ்ணு கொடுத்தாரான்னு ஒரு பெரிய நம்ம குழப்பம் இல்லையா. அந்த குழப்பத்துக்குதான் என்ன சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களை ஆறு மதமா சுருக்கமா அந்த காலத்தில் பிரிச்சாங்க. அறுவகை சமயத்து, ஆறு விதமான சமயம். சமயத்தை ஆறா பிரிக்கிறதுன்னு ஒரு அந்த காலத்துல சமயவாதம் செய்தவர்கள், வேதத்துக்கு அனுசரணையாயிருக்கிற சமயம், வேதத்தை எதிர்க்கிற சமயம் என்று ரெண்டு முதல்ல ரெண்டு பங்கு போட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சமயவாதிகளை முதல்ல ரெண்டு பாகம். ஒன்று வேதத்தை ஒத்துக்கொள்ளுகிற சமயம், அவர்களுக்கு ஆஸ்திகர். வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர். அஸ்தினா உண்டு, வேதம் உண்டு, கடவுள் உண்டுன்னு நம்புகிறவர் இருக்கிறார்களே அவர்கள் ஆஸ்திகர். வேதம் கிடையாது, கடவுள் கிடையாதுன்னு சொல்லுகிறார்களே அவர்கள் நாஸ்திகர். ஆகவே இவர்கள் உண்டுங்கிற கொள்கை, அவர்கள் இல்லைங்கிற ரெண்டு மதம். மதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா கொள்கை. ஒவ்வொரு மதத்தவனும் ஒரு கொள்கையை சொல்றான், அந்த கொள்கை தான் மதம். மதம் என்ற வார்த்தைக்கே பொருள் கொள்கை. அப்போ இந்த கொள்கை ஆசிரியர்கள் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, உண்டு சொல்ற கொள்கை. நாசிரியர்கள் இல்லைங்கிற சொல்ற கொள்கை. ஆகவே அதுவும் ஒரு மதம் தான், இதுவும் மதம் தான். ஆகவே இந்த வேதத்தை அடிப்படையா வச்சு ரெண்டு விதமா பிரிச்சார்கள். ஒண்ணு ஒத்துக்கொள்ளுகிற மதத்தை அகச்சமயம்னு பேர் வச்சார்கள். வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதத்துக்கு புறச்சமயம்னு வைத்தார்கள். அகச்சமயம் புறச்சமயம். அந்த அகச்சமயத்திலேயே ஆறு உள் பிரிவு கொண்டு வந்தார்கள். புறச்சமயத்திலேயே ஆறு பிரிவுகள் கொண்டு போனார்கள். புறச்சமயத்துல நாத்திகர்கள் இல்லைங்கிற சொல்லுகிற கட்சியிலேயே ஒவ்வொரு விதமான இல்லை. சமணத்துல போய் உங்களுடைய நாஸ்திக மாதத்துல நீங்க எதை இல்லைன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், அந்த சமணர்கள் சொல்லுகிறார்கள், உயிர் உண்டு, பிறப்பு உண்டு, அவன் புண்ணியபாவம் உண்டு, புண்ணியபாவத்துக்கு பலன் உண்டு. சரி, இத்தனையும் ஒத்துக்கிறீர்கள், கடவுள் உண்டா? கடவுள் இருக்காது, இல்ல, எனக்கு சொல்ல தெரியல, உண்டும் இல்லையுமா, அஸ்தி நாஸ்தி அப்படின்னு கடைசி இல்லை அவன் இலக்கணம் சொல்றான். ஒரு சமணனுடைய மத கோட்பாட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ சமணன் அத்த எல்லாம் ஒத்துக்கிறான், பிறக்கிறது, புண்ணியம், பாவம், சுகம், துக்கம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். நரகம் உண்டு, மோட்சம் உண்டு, புண்ணிய பாவத்துக்கு பலன் உண்டு. சரி, இத்தனையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா, கடவுள் உண்டான்னா இல்ல, அது இருக்காரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, அது உண்டும் இல்லையுமான்னு குழப்பிட்டான். பௌத்தர்ல போயிட்டா அவங்களும் இப்படியே சொல்றார்கள், உயிர் உண்டு, பிறப்பு உண்டு, புண்ணியபாவம் உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் உண்டு, கடவுள் உண்டா என்று கேட்டால் கடவுள் இல்லை. அவன் ஒரே ஆட்சித்தான். அவனுடைய மனத்துல கடைசியில எங்க போய் நிக்குது நாஸ்திகம், கடவுள் இல்லைங்கிற ஒரே ஒரு இடத்துல அவனுடைய கொள்கையில நாஸ்திகம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்துக்கள் பக்கத்துல வந்தோம், வைஷ்ணவரையோ சைவரையோ கேட்கிறோம், சைவரை கேட்டா அவங்களும் உயிர் உண்டு, பிறப்பு உண்டு, புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, மோட்சம் உண்டு, நரகம் உண்டு, எல்லாம் உண்டு, கடவுள் உண்டா? கடவுள் உண்டு. அதே மாதிரி அந்த கடவுள் யாருன்னு கேட்கிற போதுதான் இவன் சிவன் சொல்றான், சைவன். அங்கதான் கொள்கை வேறுபடும். வைஷ்ணவரிடம் கேட்டா அவங்களும் பிறப்பு உண்டு, புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, புண்ணிய சுகதுக்கத்துக்கு அங்க மேல் உலகம் உண்டு, கீழ் உலகம் உண்டு, எல்லாம் வேணும்.

0: அதனால இதெல்லாம் அகச்சமயம். சைவம் வைணவம் போன்றிருக்கிற மதங்களை எல்லாம் அகச்சமயம் என்றும் இன்னொன்றை புறச்சமயம் என்று வைத்து இது ஒண்ணுக்குள் உள்ளுக்குள் இதுல ஆறு ஆறு பிரிவுகளை கொடுத்தார்கள். இந்த ஆரியன் சொல்றார் இப்ப அறுவகை சமயத்து, இந்த ஆறு வகையான சமயங்கள் அகச்சமையாறு புறச்சமையாறு ஆறு ஆறு பன்னெண்டு விதமான சமயங்கள். அந்த பன்னெண்டில அறுவகையோர்க்கும் ஒன்னொன்றையும் ஆறாறு விதமாக பிரிந்திருக்கிறவர்களுக்கும் அதில் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மதத்தவருக்கும் வீடு பேராய் வீடு பேரு மோட்சம் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறது? அந்தந்த மதத்துக்கு யார் கடவுள்னு சொல்றாரோ அவர் கொடுக்கிறாரா? வீடு பேராய் நின்ற பின்னோர் தேவர், பின்னோர் என்றால் தேவர் தெய்வம். ஒவ்வொரு மதத்தும் ஒருத்தர தெய்வம்னு வைக்குது. வைணவர்கள் விஷ்ணு வைக்கிறார்கள், சைவர்கள் சிவனை வைக்கிறார்கள், இன்னொருத்தர் இன்னொருத்தர் வைக்கிறார், பௌத்தர் அவர்களுக்கு ஒருத்தர் வைக்கிறார், எங்களுக்கு மோட்சத்தை இன்னார் கொடுக்கிறார். அந்த தேவர் என்று சொல்லுகிறவர்களே அந்த தேவர்களுடைய தொகுதி. தேவர்கள் நிறைய ஆயிட்டாங்க, மதம் நிறைய இருக்கிறதுனால, மதத்துக்கு மதம் ஒவ்வொரு தலைவர் இருக்கிறதுனால அந்த தேவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா போச்சு. இந்த தேவர்கள் அத்தனை பேரும் மோட்சம் தருகிறார்கள். எப்படி தரார்? தானே கொடுக்கிறாரன்னா இல்ல, இவங்கெல்லாம் ஒரு அதிகாரி. இவங்களுக்கு மேல் பரம் என்ற ஒரு வஸ்து இருக்குது. அந்த பரபிரம்மம் என்பது இத்தனை மதத்தில் உள்ள ஒவ்வொரு கடவுளுக்குள்ளும் புகுந்து அந்த கடவுள் வழியாக அந்த கடவுள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்துடுது. ஆக இந்த தேவர்கள் கொடுக்கவில்லை. விண்ணோர் பகுதி, அவருக்கு வீடு பேராய் இருந்த வீடு பேரை கொடுத்து கொண்டிருந்த விண்ணோர் பகுதி தேவர் கூட்டத்துக்கு இந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அவர்களுக்கு உள்ளே புகுகிறான், உள்ளே புகுந்து அவர்களுக்கு இந்த மோட்சம் கொடுக்கிற சக்தியை கொடுக்கிறார். அப்படி சக்தியை கொடுக்கறதுனாலே அந்த தேவர்கள் மோட்சம் கொடுக்கிறார்கள். அப்போ மோட்சம் கொடுக்கிற சக்தி அவர்களுக்கு இயல்பில இல்ல, வேறொருத்தரிடத்திலிருந்து அந்த சக்தியை வாங்கி அவர்கள் வழங்குற திறமை இருக்கு, தானே கொடுக்கிற திறமை இல்ல, வாங்கி கொடுக்கிற திறமை இருக்கு என்று சொல்ல. அப்படியான அந்த தேவர்களையும் பரவஸ்து என்று சொல்கிற பரபிரமத்தையும் ரெண்டையும் சேர்த்து பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா எப்படி இருக்கிறார்கள்? இந்த தேவர்கள் ஒரு புழு, அவன் ஒரு பெரிய மலை, பரபிரம்மம் பிம்பவன் ஒரு மலை மாதிரி, இந்த ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு புழு மாதிரி இருக்கிறார்கள். கீடம் புறையும், கீடம் புழுவை போல புழுவுக்கு சமானமானவர்களாக இந்த தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள் வீடு பேற்றை கொடுக்கிறார்கள், கடவுளிடத்திலிருந்து வாங்கி பரபிரமத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனா கொடுக்கிறவன் வேறொருவன், அவன் தான் கிழவன். கிழவன்னா வயசானவன் அர்த்தம்ல, உரியவன், வீடு பேரை தருவதற்கு உரிமையானவன் அந்த பரம்பொரு தான். இந்த தேவர்கள் அல்ல, இன்னொரு பகுதி உரிமையானவர்கள் அல்ல மோட்சம் கொடுக்க. தேவர்கள் மோட்சம் கொடுக்க உரிமையுடையவர்கள், மோட்சத்தை கொடுப்பதற்கு உரிமை பரபிரமத்தில் தான் இருக்கிற பரபிரமத்தில் இருக்கிறது. பெரிய வேதாந்தம் நான் சொல்றது, ரொம்ப கடினமான மிக உயர்ந்த ஒரு கருத்து விஷயத்த உங்களுக்கு என்னால் எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன். வேதாந்தத்துல போய் படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தாந்தம் இதுதான். வேதாந்தம் சித்தாந்தம் கடைசியில ஒரு துல்லியத்துல போய் வேறுபடுது. அந்த வேறுபடுற வரையிலும் ரெண்டு ஒன்னாதான் போகும், வேதாந்த சித்தாந்தம் ஒன்னா போயிட்டு தான் இருக்கும். ஆகவே இந்த வேதாந்தமும் பரபிரமம் தான் இத்தனை ஏற்குதுன்னு சொல்லுது, சித்தாந்தமும் இந்த பரப்பொருள் தான் ஏற்குதுன்னு சொல்லும். இவர் அது இந்த சித்தாந்த நிலையில இருந்து மாணிக்கவாசகர் சொல்றார், தேவராயிருந்தவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற தேவர்கள் இந்திரர்கள் அக்னிகள் போன்ற ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய பதவி போகத்தை தருகிறார்கள். திருமால் வைகுண்டம் என்று சொல்லுகிற வேறு பெயரை தருகிறார். இந்திரன் தனது தேவலோகம் என்ற பதவியை கொடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய பகுதியில இருக்கிற மோட்சத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் கொடுக்கிற ஆற்றல் உள்ளவன், கிழமை உரிமை உள்ளவன் யார்? அந்த பரபிரமம். அதுக்காக அவனை கிழவோன், இத்தனைக்கும் வீடு பேறு கொடுப்பதற்கு உரிமை உடையவன் அந்த சொல் வைக்கிற. முன்ன குழகன் இளைஞன், அவன் கலைக்க மாட்டான். அடுத்தாப்புல என்ன பண்றார்? பழையோன், அவனை தோற்றி வைக்கிறதுக்கு வேற ஆள்களாது, அவன் தான் எல்லாருக்குமே ரொம்ப பழமையானவன். அதுபோல இத்தாரி இயக்குகிற உரிமை உள்ளவன் இவன் தான். ஓம்
1: சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் பகுதி மூன்று. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அம்மை நேரடியா ரிஷபாரத்துக்கு இறங்கி போய் பார்த்து கொடுக்குறேன்.

0: எல்லாருக்கும் தந்தைதான் இவை இப்படி அளித்தார். எல்லாருக்கும் தந்தைதான் இருக்கிற சுகர்மா இவருக்கு இந்த குழந்தைக்கு இப்படி பால் கொடுத்தாங்க. யாவருக்கும் தந்தைதான் எனும் இவர் இப்படி அளித்தார். ஆவதனா ஆளுடைய பிள்ளையார். அதனால பேர் ஆளுடைய பிள்ளையார். அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அவர்தான். நம்ம சுகர்மான் பிள்ளை எது கேட்டா அவர்தான். ஆளுடைய பிள்ளையார் அகின அகின தேவருக்கும் முனிவருக்கும் தெளிவறிய பொருளாகும். தாமில் தனி சிவையான சம்பந்தர் ஆகினார். அதனால திருநாமம் சிவையான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், சம்பந்தம் சேர்ந்தது, சிவஞானம் சேர்ந்திருந்தது. ஆளுடைய பிள்ளையார் திருஞான சம்பந்தர் ரெண்டு திருநாமம் இந்த பாட்டில் காண. அவர் அடைந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வழியமை ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுடந்தார். நம பார்வதி பதையே அகரமகாதேவார். அந்த அற்புதமான ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் இரண்டு வகைப்பட்ட ஞானம், ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அமையுடைய தடபாடங்கள் இரண்டு தடபாடங்கள் இருந்து அபரஞானமும் பரஞானமும் ரெண்டும் அங்கே குழைத்தார்கள். அபரஞானம் என்பது சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு உலகிலே நாம் கற்கிற எல்லா நூல்களை விட மேலான சிவ கலைகளால் வரக்கூடிய ஞானம் அது அபரஞானம். பரஞானம் என்பது குரு மூலமாக நமக்கு கிடைக்கிற சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு ஏதுவான ஞானம் சிவஞானம். எனவே அபரஞானம் பரஞானம் என்று சொல்லி இரண்டு ஞானங்களுக்கும் அவர் சம்பந்தமாகிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவன், சிவபெருமானை தவிர யாரை சிந்திக்காத ஒரு அற்புத ஞானத்தை அவர் பெறுகிறார். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பவனா பிறப்பு பிறப்பு வேரோடு அழைத்து தருகிற அற்புதமான சிவஞானத்தை அந்த குழந்தை பெறுகிறார். ஓமையிலா கலைஞானம், உணர்வெறிய விஞ்ஞானம், தவ முதல் சம்பந்தர் தாமந்தார் நிலையில் அவ்வளவுதான். சுவாமி அம்பாலும் மறைந்த வினார்கள். இனி அடுத்தபடியாக யார் இந்த பால் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கிறார். அவர் அடையாளம் காட்டுற விஷயத்தை சொல்லி முடிச்சு பட்டஞ்சாமோ அது ஆகப்போகுது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுது, ஆனால் நேரம் நேரம் ஆயிருக்கு. ஆனால் இப்பொழுது சுவாமி அடையாளம் காட்டுப்படுறார். யார் இவ்வாறு அந்த அருமையான குழந்தை பால் குடிச்சு சுவாமி மறைந்து அருகணும்னு சிவபதி சீமறையோர் சிவபாலி இருவேரும் சிறு பொழுதில் நீர்மறைவை தாம் செய்யும் நேர்மங்கள் முடித்தேரி. அவரு தண்ணீர்ல மூழ்கி செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு திரும்புதல் அதுக்குள்ள நடந்துச்சு அவருக்கு தெரியாது. நேர்மங்கள் முடித்தேரி பேருணர்வில் பொழிகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி. இப்படி இந்த குழந்தை பிரகாசமா இருக்கு, ஞான பிரகாசமா இருக்குது. நீராட போகும்போது இந்த பிள்ளை வேற, இப்ப வேற பிள்ளை. பேருணர்வில் பொழிகின்றதான் அந்த குழந்தை. யார் அழிந்த பால் அரிசில் உண்டது? பால் வடியுது. யார் உள்ள பால்? யாரோ கொடுத்த பாலை குடிச்சிருக்கியா? யார் அழித்த பால் அடிச்சல் உண்டது எனக்கில் மயங்கிட உனக்கு ஈதியிட்டாரை காட்டு. அவர் பேர் பாலரா வாயன்பர். ஞான சம்பந்தமான இன்னொரு பேர் பாலரா வாய். பால் அப்படியே அப்படியே சொல்லி சொல்லி அப்படின் பாலரா சின்ன குழந்தை குடித்து போய் எப்படி பண்ண தண்ணி குடிக்கும் மேலாம் சட்டையை மாத்திட்டே போயிட்டு இருக்கு. அது மாதிரி பால் அப்படியே வடிந்தான். எச்சில் உனக்கு இட்ட எச்சில் மயங்கிட உனக்கு ஈதி இட்டாரை காற்று. பால் கொடுத்த யாரு? காற்று. கோமா சொல்லு. கை சிறியது ஒரு மாறு. ஒரு கம்பு மாறுனா கம்பு, ஒரு சின்ன கம்பு தான். நம்ம அப்படியே எடுத்து குறைக்க வச்சிருக்கோம். ஒரு சிறுமா கை சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்ச என்ற கால அந்த பிஞ்சு பாலம் பாருங்க. அந்த பாலத்தை ஒரு பாலத்தை எடுத்து எடுத்து காட்டப்படாது. யாரும் காட்டணும்ல பால் கொடுத்தது யாருன்னு. அதனால சில இடங்களை விக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் ஒரு கார் அப்படி எடுத்து வச்சு நடன ஆட்டத்தை கார் எடுக்கிறார்.
1: ஒரு கால் எடுத்து இங்கே இங்கே எடுத்து அச்சிறிய பெருந்தகையார்.
0: சின்ன பிள்ளைகளை பெருந்தகையார்.
1: அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண்டுளி செய்து உச்சியின் மேல் எடுத்து அருளும் ஒரு திருக்கை விரல் அடிக்கின்ற வெப்பு நோயே அந்த திருக்கரன் பாண்டியமனனுக்கு ஊறி பிடிச்சு நோய் திருக்கரன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கரம், ஒரு திருக்கை விரல் காட்டி சுட்டி அறிய முடியாத சிவபெருமானை இப்படி சுட்டி காட்ட போகிறது இந்த விரல். யார் பால் கொடுத்தது என்று கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போற அங்க பார்க்கிறார். அழகா ரிஷபாவத்தில் சாமி அம்மா எடுக்கிறார், காட்டப்படுற அப்பாவுக்கு பால் கொடுத்தார். விண்ணிறைந்த பெருங்குறையோ விளங்கு மழைபெடையே பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேர்த்த பாவையுடன் எண்ணிறந்த கருணையினார் நின்றாரை எதிர்காட்டி உருளிகழ்ந்து பொறிந்து எழுந்த உயர் ஞான திருமொழியா அடையாள கட்டணமே கையில மட்டும் கட்டப்போது தன் திருவாய் புனித வாயால் சொல்றேன் அப்பதான் தோல்வி செய்யும் வரப்போது. அதுக்கு அர்த்தம்னா நாளைக்கு கணிகூற தம்பாடல் பரபரவால் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து இந்த அற்புதமான பாடல் சுவாமிக்கு திருச்செவியில் ஏறணுமா அதனாலே அடையாளம் காட்டும் போது முதல்ல திருச்செவி தங்களை வர அந்த திருச்செவியில் ஏறி உலகமெல்லாம் உயிர்ப்புங்கிறதுக்கா செம்மை பெற எடுத்த திருத்தோளுடைய செவியன் எனும் திருத்தோளுடைய செவியன் எனும் செம்மை பெற எடுத்த திருத்தோளுடைய செவியன் எனும் மெய்மெய் மொழி திருப்பதிகம் பிரமரம் எழினார் தம்மை அடையாளங்களுடன் சாக்கி தாதையார்க்கு எம்மை இது செய்தவிரா இவன் என்று என இசைத்தார். நம்ம பார்வதி மதையே எடுத்தார் எடுத்தேங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை நம்மையெல்லாம் பிறவி குளிலிருந்து எடுக்கிறது அந்த வார்த்தை செமை வர எடுத்த திருத்தோளுடைய செவியன் பன்னெண்டு திருமுறையில முதல் திருமுறை முதல் திருப்பாடு தோளுடைய அந்த அற்புதமான படவன் பதிகம் உலகத்துக்கெல்லாம் சத்திய பொருளாக இருக்கிற சிவபெருமானை அடையாளம் காட்டக்கூடிய பதிகம் அது மெய்மை பதிகம் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தம்மை பால் கொடுத்தது யார் தெரியுமா பிரம்மபுரத்தில் எழுந்துள்ளே இந்த பரமேஸ்வரன் அவன் தான் பால் கொடுத்தார். பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாள அடையாளங்களுடன் சாட்டி அவர் எப்படிப்பட்டவர் தோளுடைய செவியன் மகிசூருடி காருடைய சுடலை பொடி பூசி என்னுடம் கவர்கள் ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏற்ற அருள் செய்தேன்

செய்திருப்பினோம் இவனன்று என இசைத்தார் ஆண் கொடுத்தாங்க. எடுத்தோடனே தோடி எழுது அம்மாவுடைய பாகம் எழுதுவான் தோடு அம்மா பார் கொடுத்தாங்க. ஆனா குறிச்சு அவர் தோருடைய செவி என்ன சிறு பண்ண தோடை பார்த்தார் அவரு அப்பா கேட்டார் அமைப்பு பிரிவு பாருங்க தோருடைய செவியன் விடையேறி சும்மா வந்தாங்களா பாப்பா சும்மாவா சாமி வந்தது எதிர வந்த விடையேறி தர்ம தேவதையை ஆரோகணம் செய்து வந்தா அவங்க அப்பா அம்மா மணி சூடி அற்புதமான ஒப்பற்ற நிலாவை சூடியிருக்கிற பரமேஸ்வரன் வைசாரா ஓர் மணி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடு சுடுகாடு அடைய போது உலக மட்டும் எல்லாம் அறிஞ்ச பிறகு சுவாமி அம்பாளா மிச்சிருப்பாங்க. அப்பொழுது இருக்கிற அந்த சாவர சுவாமி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழிவன் சாமியை கழிவன் சொல்றது நம்ம மகன் தாயா கல்லன் நம்ம சாமிய அவரோ பித்தான வயதார் சுந்தரம் சாமி இவர் கல்லங்கிற எவ்வளவு உரிமை பார்த்தா நம்ம சிவருமானே என் உள்ளம் கவர் கழிவன் மேஜையில கொசாட்டிருக்கேன் காணாம போச்சுன்னா என் கண்ணாட்டையும் பிடிச்சிடும் மனசுல எப்படி கலவாக முடியும் மனசுல கவர் கலவாண்டது அவர்தான் என் உள்ளம் கவர் கழிவன் என் உள்ளம் கவர் கழிவன் ஏருடைய மலரான் அழகான இதழையுடைய தாமரை மலர் நின்றிருக்கின்ற பிரமா ஏருடைய மலரான் முனை நாள் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால இந்த சீர்காழியில பிரம்மா அவனை பூஜை பண்ணப்பா ஏருடைய மலரா முறையினாள் ரொம்ப நாளைக்கு பழிந்து ஏத்த உன்னை அழகா பூஞ்சு பேச அருள் செய்த அவர் கருள் பார்த்த நாயகா அவர் இருக்கிறது பீருடைய பெருமையுடைய நிலை பெற்ற பிரமாபுரம் பெருமான் இவன் என்றே அவர் தான் இந்த இருக்கார் பாருங்க காட்டுறாரு ரிஷபாவுக்கு தெரியுது அப்பா அந்த குரு காட்டணும் சிக்கியம் பார்க்கணும் அதான் குரு சிக்கியம் பார்க்கணும் இங்க குருவாக ஞான சம்பந்த பெருமான் சிவாலயம் காட்டுறார் இந்த அற்புதமான திருஞான சம்பந்த பெருமான் திவ்ய புராணத்தை பெரிய புராணத்தில் இரண்டாவது காண்டமாக திகழ்கின்ற பகுதி ஆறாவது சர்க்கரமாக திகழ்கின்ற முதல் பகுதியை அதன் முதல் பாகம் திருஞான சம்பந்த குழந்தைய அவதாரமும் எதற்காக நிகழ்ந்தது அவன் தாயும் தந்தையுடைய திரு சிவாலய எழுதியனும் அன்னை பகவதியாரம் செய்த தவம் அதன் வாயிலாக அந்த குழந்தை திருவதாரம் செய்தது அதன் பின்னர் மூன்றாண்டு பிராயத்திலே அந்த குழந்தை அழகான தடாகத்தின் கரையில் நின்று அழுந்தது அப்பொழுது பெருமான் எழுந்தவுடையது அன்னை உமாதேவியார் பெருமானுடைய அருளாக சிவஞானத்தை இன்னமுதம் குழைத்து அருளி கண்மலரை துடைத்து அருளிய காட்சி தந்தை கோபத்தோடு மாறுகொண்டு போச்சும் போது அதோ எனக்கு பால் கொடுத்தது அவர் என்று சொல்லி அடையாளம் காட்டுகின்ற அற்புத திருப்பதியுமாக திரு தோருடைய சிவன் என்ற மையத்திலே இந்த முதல் சிந்தனை இங்கே எல்லாம் அல்ல அன்னை கோமதியும் இந்த சந்தனைய பெருமான் அருள் வாய்த்தார் சென்ற சிந்தனையை நாம் கண்ட செய்தி செம்மைபெரே எடுத்த திரு தோருடைய சிவன் மேமும் மேமே மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் தந்தையாருக்கு எம்மை இது செய்தவினான் இவன் என்ன இசைத்தார் இவன் என்றே என்னை இசைத்தார் என்ற அற்புதமான பொழுது பார்த்து தன் பின்பு கடத்தினால அவருடைய அருமையான செய்திகளை எல்லாம் நம்முடைய பொருளுடைய சொல்லியல் என்ற முதல் திருப்பதிகத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள் முத்திரைப்படுத்துகிறார். அந்த பதிகம் செம்மை பெற எடுத்த திரு தோருடைய செவியன் செம்மை வரை எடுத்த நாம் எல்லாம் நாளாலும் சுருமான திருவடி பேராகிய செம்மை பெறுவதற்கு நம்ம எடுத்த ஒரு அன்பு சொல்வாளைய செம்மை வரை எடுத்த திரு தோருடைய செவியனும் மேமை மொழி திருப்பதிகம் இதற்கு பெரிய புராணத்துல சேர்க்கிறார் பெருமான் அருமையா வரைகிறார். அந்த தோருடைய செவியன் அந்த திருப்பதியும் தான் பன்னிரண்டு திருமுறைகள்ல முதல் திருப்பதி. அந்த முதல் திருப்பதியத்துல முதல் திருப்பாடல்ல முதல் சீர்ல முதல் எழுத்து தோ என்பது அந்த தோ என்பது இட் பிளஸ் அந்த இத்தினுடைய
மெய்யும் ஓர் என்ற உயிரும் சேர்ந்தது தோ உரிமை எடுத்து தோ. அந்த ஓ என்பது ஒன்றான், இட் என்பது மந்திரங்களில் நிறான மந்திரமாக காயத்ரி மந்திரத்தினுடைய நிறைவு எடுத்து இட்டு அது தகரவிட்டை என்று சாஸ்திரம் பேசும் சிவசக்தி சுரூபம் ஆரம்பித்த திருமுறை பதினெண்டாம் திருமுறையால் சேக்கார் பெருமான் திருவாக்குல நிறைவுபெறுகிற சமயத்தில் என்றும் இன்பம் பெருகும் இயற்பினால் உச்சிகாதெடுத்து உடம்பும் ஒன்றிட மன்னார் அழியாரவ பான்புகள் நின்றதென்றும் நினைவி உலகலாம் இம்மல முடியும் இம்மல முடியும் ஓர் ஆரம்பிச்சு இம்மல முடியும். ஆக பன்னெண்டு திறமையும் ஒங்கார வடிவம் அது இயல்பாக திருவள்ளுவர் சித்தத்தினால் அமைஞ்சது. ஓர் நின்று சிவருமானுடைய அற்புத மந்திரம் அந்த மந்திரத்தில்தான் பன்னெண்டு திருமணி அடங்கியிருக்கிறது. எனவே தோ என்பது தொடங்கி இம்மிட முடிகிற காரணத்தினால இந்த அற்புத பதிகம் சைவ அறிஞர்களாலே பல கோணத்துல நமக்கு எடுத்து காட்டப்படுகின்ற ஒரு அற்புத சொல்மாலை. முதல் திருமாசுரத்தையே பலரும் பலவிதமாக அறிஞர்கள் எல்லாம் அதன் சுவையை எடுத்து காட்டுவார். சிவருமானுடைய அறுபத்திருமேனி உருவத்திருமேனி அறுபத்திருமேனி பேசுவார். தோருடைய செவியின் கூறிய காரணத்தினால் உருவத்திருமேனி என் உள்ளம் கவர் கல்வன் என்று சொன்னதுல அறுபத்திருமேனி பிரம்மபுரம் மேம்பினார் என்று சொன்ன காரணத்தினால அறுபத்திருமே சொல்லிங்க திருமணி. இப்படி அற்புதமாக இந்த முதல் திருப்பாசனம் அமைந்திருக்கு. இங்கே உள்ள சொற்கள் எண்ணி பார்த்தா 36 சொற்கள். 36 தத்துவங்களை காட்டுகிறேன். தத்துவங்களை கடந்த தத்துவாதிதன் பிரம்மாபுரம் பிரம்மாதிபன் என்று காட்டுகிற ஒரு அழகான சொல். சிவபெருமானுடைய அற்புத அடையாளங்களை எல்லாம் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறதே இந்த முதல் சுவாசம். உங்க கடவுள் யாரும் யாராவது கேட்டாட்டா அவங்களுக்கு பதில் தோருடைய செவியன் விடையேறி ஒரு துவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் என்று சிவபெருமானுடைய அற்புத அலங்காரங்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு முதல் திருப்பாசுரமே சைவ மக்களுக்கு ஒரு மூலாதார பாசுரமாகும். இந்த திருப்பாசுரத்தில் சுற்றி அறிய முடியாத சிவபெருமானே, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாத சிவபெருமானே, பதிஞானமாகிய அந்த சிவஞான இன்னமுது அருந்திய பிழையில தன் சுற்று வரலாறு சுட்டி காட்டுகிறேன் இவன் என்றேன். யாரும் செய்ய முடியாத செயற்கரிய சிவபெருமான இவன் என்றே என்று காட்டுகிற அந்த குழந்தையுடைய பெருமை ஈடு இணையற்றவர்கள். இந்த அற்புத பதிகத்துல சுவாமிகள் சிறப்பாக மூன்று முக்கியமான பாசுரங்களை இங்கே காட்டுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் திருமுறையில எல்லா திருப்பதியங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோமானால் எட்டாவது திருப்பாடல இலங்கை மஞ்சன் செய்தி, ஒன்பதாவது திருப்பாடலை பார்த்தால் பிரம்ம விஷ்ணுக்கள் அறிய முடியாத செய்தி, பத்தாவது திருப்பாசுரம் புத்த சமணங்களுக்கு பொய்கொள் சித்த சித்தத்தில் சேரக்கூடாதுங்க செய்தி. இப்படி மூன்று வகைப்பட்ட ஒவ்வொரு அமைப்பும் அந்த திருப்பதியத்தை நம்ம காணலாம். அதையும் இந்த நிலத்தில் சேர்க்கிறார் பெருமான். மன்னுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அணையில் கண்முதலாம் பெரும் கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணிலா மல் அரக்கன் எடுத்து முறிந்து இசை பாட அண்ணன் அவருக்கு அழுபுரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். மன்னுரகளை யாராவது தவறு செய்தாலும் என் பெருமாள் திருவடியை வந்து அணுகி அனுப்பி கேட்டா அவருக்கு வாழ்வு கொடுப்பார் என்பது காட்டக்கூடிய ஒரு அடையாளம். கைலமலையை அசைக்க போந்த வல்ல அரக்கனாகிய ராவணனை தோள்களெல்லாம் முடியவாடு அந்த பிரபு கீழே அமிழ்த்தி அவனுடைய சாமஞ்சத்துக்கு இறங்கி அருள் வாழ்ந்த தன்மையை ஒவ்வொரு திருப்பதியத்திலையும் அழகா காட்டுகிறார் சுவாமி. இனி ஒன்பதாம் திருப்பாசனத்தில் தொடுவாங்கே அருள்வது சிவபெருமான். சிவபெருமான் யார் காட்சி கொடுப்பார்னா தொழுவாருக்கு
தொழு வாழ்க்கை அருளுவது சிவபெருமான். அது வணங்கினான்னு தான் சிவபெருமான் அனுபவிப்பார். வணங்காதவர்கள் அருள் வணங்காதவர் யாரா? பிரம்ம விஷ்ணு. யான் எனது அங்கன், நான் கண்டுகொள்வேன், அவர்களுக்கு சிவபெருமான் அருள மாட்டார் என்ற செய்தி ஒன்பதாவது திருப்பாசுரத்தில். தொழுமா வாழ்க்கை அருளுவது சிவபெருமான் என தொடர் வடுவான மனத்தாரே மாலாய மாலையனும் எழிவாரும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விடுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து உயிர்ந்தபடி விரித்தாரே. பஞ்சாட்சர மந்திரத்தை கடைசியில் சொல்லி படைத்தார்கள் அந்த ரெண்டு பேர். அதையும் ஒன்பதாவது திருப்பாசுரம் சொல்ல, இனி பத்தாவது திருப்பாசுரத்துல வேத காரணராய வெண்பிறை செய்ய சடைநாதன் நெறி அறிந்து உயார் தம்மில் தம்மிலே நலங்கொள்ளும் வேத போதமிதா சமந்தைய புத்தர் வழி படியாக்கும் ஏதமே என முடிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தரும் சமணர்களும் கொள்கின்ற பாதை பொய்யான பாதை என்பதை எங்கள் சம்பந்தர் அங்கே எடுத்து காட்டுகிறார். அதனால இந்த மூன்று பாசுரங்களும் 8, 9, 10 தெய்ஞான சமஸ்தனுடைய அவ்வளவு திருப்பதியத்திலேயே இது வரும். நம்முடைய உள்ளமெல்லாம் தெளிவடையும் பொருட்டு இலங்கை அரசனை சுட்டிக்காட்டி பிரம்மவிஷ்ணுக்களைகளை நமக்கு எடுத்துக்காட்டி புத்தரையும் சமணரையும் பின்னால் செல்லாதீர்கள் என்று நமக்கு மயக்கத்தை நீக்கி இந்த பதிகங்கள் ஓடுகின்ற காட்சி இங்கே சொல்லப்படுகிறது. நிறைவாக மணிமகுட பதிகம் திருப்பாடல்ல இந்த பதிகத்தை யார் பயில்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய சிவ பயன்களை விளக்குவது விஞ்ஞான சமஸ்தான தேவாரம். இப்பொழுது சுவாமியுடைய அருமையான தோரணிசனையன் என்ற முதல் திருப்பதியத்தை வேகமாக இவன் படிக்கும் அந்த பதிகத்தை போல விளக்கமா சொல்லல. ஏமா அது முதல் திருப்பாடல நம்ம யோகம் செஞ்சு பாடுவார் தோடு.

0: இடநாகமோடு ஏன மொழிக்கொன்பு அவை பூண்டு மற்றலோடு கடனா படிதேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கல்லால் தொழுதி ஏத்த பெற்றம் உருந்த பிரமாபுரமே வியப்பெமா இவன் அன்றேயே நீ பரந்த நிமிகுள் சடைமேலோ நிலா வெண்மதி சூடி ஏ வரந்த இன வெள்வளை சோர என் உள்ளம் கபர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இதுவென்ன பேர் பரந்த பிரமாபுரமேமியான் இவனன்றே விண்மகிழ்ந்த மதிலை இதுமன்றி இழந்து தலையோட்டின் உண்மகிழ்ந்து பரிதேறிய வந்து எனது உள்ளம் கபர்கள்வன் மண்மகிழ்ந்த அரபு மலர் கொன்றை மலிந்த வரைமாதில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமே மீங்க பெருமான் இவன் அன்றேயே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கபர்கள்வன் கருணை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பெருமாபுரமே கலந்த ஒளி பாடலோடு அடலராகி மதிவேந்தி இறை கலந்த இனவெல்வழி சோர என்னும் கவர்கள்வன் கரை கலந்த கடியார் பொழி நீடுய சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பெருமாபுரமே பிய பெருமான் சடை முயந்து புனலன் அனலன் எரி வீசி சஜிபெய்த உடை முயங்கும் அறவோடு முடிதந்து எனது உள்ளம் கபர்கள்வன் கடல் முயங்கு கழிசூழ் குளிகானலம் பொன்னம் சிறகன்னம் பிழை முயங்கு பெருமாபுரமே மீன் இவனன்றி எட்டாவது மட்ட இறங்கியிருப்பேன் மெய்யர் இறந்து வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அறையன் உயர் இலங்கை அறையன் வலி செற்று எனது உள்ளம் கவர்கள்வன் துயர் இணங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இழங்கு பிரமாபுரமே வியப்பெருமான் இவனன்றே இனி ஒன்பதாவது திருப்பாடல பிரபுஷ்டிக்கள் காண முடியாது தாழ் முதல் செய்தியரை காணிய மாலோடு தாழ் முதல் பாதத்தையும் வெற்றியும் தாழ் முதல் செய்தியரை காணிய மாலோடு தண்டா மறையானும் நீ முதல் செய்து ஒடிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கள்வன் வாழ் முதல் செய் மகளே முதலாகிய பங்கத்தவர் ஏத்த பேணுதல் செய் பெருமாபுரமே வீய பெருமானே பத்தாவது பாசனம் புத்தரையும் சமணரையும் சாடுகின்ற பாசனம் புத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூற நெறியில்லா புத்த சொல்ல உலகம் படிதேர்ந்து எனது உள்ளம் கவர்கள் மத்த யானை மருக புரி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போரும் பிரமாபுரமே பெம்மா இவனன்றே பதினோராவது திருப்பாடல் இன்று இந்த பதிகத்தை பயிர்வார் அடையக்கூடிய அற்புத படங்களை காட்டுவது மட்டுமல்ல விஞ்ஞான சம்பந்த பெருமாடியும் அந்த அருள் வாக்கு இங்கே நமக்கு இந்த பதிகத்தை யாரெல்லாம் மனதோடு பயிர்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அருமெறிய தமிழ் அருமெறிய மறைவல்ல மறைவல்ல முனி அகன் பொய்கையாளர் மேய பெருநெறிய பிரமாபுரமேடிய பெருமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே ஒரு நெறிய மரபைத்துணர் ஞான சம்பந்தம் உரை செய்த திருநெறிய தமிழ், திருநெறிய தமிழ் சிவபெருமானுடைய பாதையை தெளிவாக காட்டுகின்ற தமிழ் திருமொழிகள். திருநெறிய தமிழ் வந்தவர் இந்த திருப்பாடல்களை யாரெல்லாம் மனமோடு படித்து மகிழ்ந்த ஒரு ஆற்றலுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தொல்வினை தீர்த்தல் எளிதாமே. சஞ்சீவனை இருக்கிறதே, நாம தான் நுகர்ந்து தீர்க்க வேண்டிய பழைய வினை ஸ்டோர் பண்ணி நிறைய இருக்கு. அந்த வினைகள் லோன் லோனா லாரி லாரியா வரும், அவற்றையெல்லாம் மிக ஈஸியா தீர்த்துக்கலாம். எளிதாமே பிரமா முதல் திருப்பதி தொல்வினைகள் தீர்க்க முடியாத பழமையான வினைகளை எல்லாம் மிக எளிதாக தீர்க்கக்கூடிய மருந்து பயது என்று நமக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறார் நமது பரம குருநாதராகிய ஞானசம்பந்தம். படிச்சு படிச்சு வாழ்க்கையில் தீர்ப்படையணும். தொல்வினை தீர்த்தல் எளிதாமே என்பார். இந்த அற்புத வாக்கு திருஞான வாக்கு, இந்த அரிய வாக்கினை அந்த அற்புதமான ஸ்தலத்தில் அருளிச்சிய நாயகர் திருப்பதியத்தை நிறைவு செய்தார். இங்கு பார்த்தாலும் விண்ணுலகத்திலிருந்து பூ மழை கொடிகள், எங்க பார்த்தாலும் மங்கள ஓசைகள் அரகர ஓசையோடு நேர தோணிபுரம் கோயிலுக்குள்ள சுவாமி எழுந்து நடந்த இடம் இங்க தடாகத்தின் கரையில மறந்துடாங்க, பொய்கை கரையிலே நடந்தது. எனவே திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு தீட்சை கொடுத்தது உமாதேவியாரும் பரமேஸ்வரன். தீட்சா மண்டபம் அந்த குளத்துக்கரை, குளத்துக்கரையில தீட்சை கொடுக்கிறார். இப்ப அந்த குருநாதரை நேரடும் தரிசிக்க வேண்டாமா? அங்கே தோணி வடிவே பெருமா இருக்கிறார், அவரை தரிசிக்கிறார். அந்த பூமணி கோயிலுள் சென்றார், அப்படியே கண்கள் எல்லாம் கண்ணீர் மழை பொழிகிறது. அந்த தானிவனை கண்டார், தனி கண்டு தொடர்ந்தவர் தம்மை போல் காணல் பெற்றே நிகழ்ந்துள்ள கண்டுள்ளார். தோணி உடத்து எரி தன் அருளால அற்புத வாக்கு இருப்பாள். இப்படிதான் அங்கே சென்றார் சுவாமி பின்னால. சொல்முறை பாடு தொழும் அருள் பெற்ற தொடக்கோடும் பன்மறை வேணியர் காணவில் கொடுவார் நாரும் பொன்மணி வாயினர் போக்கோயில் நின்று புறப்பட்டார். இங்கே அற்புதமாக சுவாமிகள் அந்த திருக்கோயிலே சென்று எம்பெருமான் சன்னதியில் நின்று ஒரு அழகான சொல்மானை பாடுற. முதல்ல சீர்காழி திருக்கோயிலுக்குள்ள போய் தடாகத்தின் கரையிலே தொருடைய சிவன் பாடிய அந்த நாயகர் இப்பொழுது திருக்கோயிலே பிரம்மபுரீஸ்வரர் பெருமான் சன்னதியில நின்று பாடுகின்ற முதல் திருப்பாடு. நரவரும் இறைவன் வண்டு அறைதான் கொன்றை நயந்து நயனத்தால் சுரபம் செறி வண்டுகொடியோன் உடலம் பொடியா வெளி செய்தான் புறமுறை வண்பதியாம் அதிகார் புறமூன்று எரி செய்த இறைவன் இறைவன் நடிக்கிறார் சாமி. இறைவன் அரவன் இமையோடு இத்த உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானே. அம்மா அப்பா இருக்கிற காட்சியை கண்களுக்கு நீர் பிள்ளை அப்பா மாற்றம் நன்றி சொல்வது மாதிரி பொன்னால் மாட நீடும் செல்வ புறமும் பதியாக மின்னார் இடையார் உமையானோடும் இருந்த விமலனே தன்னார்வம் செய் தமிழின் விறகன் உரைத்த தமிழ் மாலை பன்னால் பாடியாட பிரியார் பரலோகம் தானே. இவ்வாறு அற்புதமாக முதல் திருப்பாசுரமாக புறவம் என்று 12 பேர்கள் எட்டாவது பேராக திகழ்ந்த புறவம் என்ற அரிய சொல்பாலை அங்கே பாடுகிறார்
1: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என் கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என்

அதன் நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. அழகர பார்வதி பதை வெற்றிவேல் முருகனுக்கு சிவனே சொல்றே. கவிநாயகர் கந்தவனம் ஐயா அவர்கள் இது மாதிரி செய்திகளை கேட்க வேண்டிய இன்றியமையாமையை, ஏனென்று கேட்டால் சைவ சமயத்திலே நான் அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு, சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒருவன் கேட்டால், நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன் ஆகவே சைவ சமயம் உயர்ந்தது என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று சொல்வேன். ஏனென்றால் அப்படி சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமயத்தை பெருமையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆகவே நம்முடைய சமயம் உயர்ந்தது என்பதை நாம் வந்து அறிவினாலேயும் அனுபூதியினாலேயும் நாம் கண்டுகொண்டோமா? பொதுவாக சாத்திரத்திலே சொல்வார்கள் மூன்று டெஸ்ட், எந்த ஒரு கருத்தும் உண்மையா இல்லையா என்று பார்ப்பதற்கு மூன்று டெஸ்ட் வைக்கணுமா சாஸ்திரத்தில். ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று யுக்தி, இன்னொன்று அனுபூதி. ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி. அதாவது ஸ்ருதி என்றால் என்னவென்றால், அந்த கருத்தை ஏற்கனவே நம்முடைய ஞான நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, இது ஒரு வரம்பு சைவத்தில். ஒரு சைவன் என்ன சொல்லக்கூடாது, இதுவரை நம்ம ஞானிகள் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடாது. புதிய கண்டுபிடிப்பு என்பது விஞ்ஞானத்தில் இருக்கலாம், விஞ்ஞானத்தில் கூட ரெண்டு வச்சிருக்கலாம், டிஸ்கவரி இன்வென்ஷன் ரெண்டு வச்சிருக்கலாம். அதுபோல விஞ்ஞானத்தில் டிஸ்கவரி இன்வென்ஷன்லாம் இருக்கலாம், ஆனா ஆன்மீகத்தில் சைவ சமயத்தை பொறுத்தவரை டிஸ்கவரி இன்வென்ஷன் ஒன்று கிடையாது, ஏற்கனவே எல்லாம் அவர்கள் கண்டு அறிந்தது தான். ஆகவே நான் சொல்லுகின்ற ஒரு கருத்து, அதை அரண் செய்வதற்கு ஸ்ருதி, வேத ஆகமங்களுக்கு ஒரு பெயர் ஸ்ருதி என்று சொல்வார்கள், அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது யுக்தி, யுக்தி அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஐக்யூ அப்படிங்கிறாங்க. ஐக்யூ குழந்தைகளுக்கெல்லாம் ஐக்யூ இருக்கான்னு கேட்கறது, அதுதான் யுக்தி என்று சொன்னார்கள். அது அந்த நம்முடைய பகுத்தறிவுக்கு அல்லது நம்முடைய அனுபவத்திற்கு பொருந்துமாறு இருக்கிறதா என்பது ஒன்று, அது யுக்தி. இன்னொன்று அனுபூதி. அனுபூதினா என்ன அர்த்தம், நம்முடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய சொந்த அனுபவத்திலே அது உண்மையாக தோன்றுகிறதா இல்லையா. இப்போ உதாரணமாக ஊழ் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்தில் ஊழ் என்று ஒன்று இருக்கிறது இல்லை என்பதை உணர முடிகிறது அல்லவா. ஒருவன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், அவனுக்கு அதிகமான பலன் இல்லை, முயற்சி எடுக்காதவனுக்கு அதிக பலன் விளைகிறது, பார்க்கிறோம், அனுபூதியை பார்க்கிறோம். ஆகவேதான் சுருதி, யுக்தி, அனுபூதி, இந்த மூன்றுக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்து. சைவத்தில் அப்படி வரம்பு வச்சிட்டான், எல்லாமே வரம்புதான் சைவத்தில், எல்லாவற்றுக்கும் ஒரு தனி ஒரு ஒரு இலக்கணம். இலக்கணம் என்றால் கிராமர் அர்த்தம் இல்லை, இந்த இலக்கணம் இந்த வார்த்தைக்கு லட்சணம், அதாவது தமிழ்ல வந்து இலக்கணம் என்ற வார்த்தை ரெண்டு அர்த்தத்துல வரும், ஒன்று கிராமர் அப்படிங்கிற பொருளையும் வரும், இன்னொன்னு லட்சணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இலக்கணம் தான் வரும், கேரக்டர், ஒரு தனித்தன்மை அப்படி ஆங்கில சொன்னா, தமிழ்ல சொன்னா தனித்தன்மை, அதுக்கும் என்ன பேரு இலக்கணம் தான் பேர். ஆனா அந்த மொழி இலக்கணத்தை சொல்லும் பொழுது வடமொழியில வேற வச்சிட்டாங்க, இது லட்சணம் இலக்கணம். அங்க என்ன வச்சாங்கன்னா, இங்கே தமிழில இலக்கணம், அங்கே வந்து வேற பெயர் வைக்க அதற்கு, அவை ரெண்டு பொருள்ல வரும். ஆகவே அந்த ஒரு சைவனுக்கு இருக்க வேண்டிய அல்லது அவன் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு நெறியை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நேற்று வந்து என்ன சிந்தித்தோம் என்றால், நம்முடைய திருமுறைகளை பற்றி சில செய்திகளை சொன்னேன், இன்னும் சில செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்தால் வரக்கூடிய
மூன்று கண்கள் என்று சொன்னேன், சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள். இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டுதான் சைவ சமயத்தை அறுதியிட்டு நாம் கூற முடியும், அல்லது சைவ சமயத்தை நாம் நன்றாக புரிந்திருக்கிறோம் என்பதற்கு இந்த மூணிலையும் பயிற்சி இருக்கணும். உதாரணமாக ஒன்று சொல்வதாக இருந்தால், எப்பயுமே சில நடைமுறை உதாரணங்களை சொன்னாதான் புரியும். ஒரு டாக்டர் இருக்கிறார், டாக்டருக்கு என்ன தெரியணும் முதல்ல, MBBS MBBS முதல்ல டிகிரி கொடுக்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இப்போ ஒரு வைத்தியனுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல மெடிசினை பற்றியும் சர்ஜரியை பற்றி ஓரளவு அடிப்படை தெரியணும். இந்த ரெண்டையும் தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்றது வேற. அப்புறம் மெடிசினை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், சர்ஜரியை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், அது ஸ்ட்ரீம் மாறிடும், அதுக்கப்புறம் வழி மாறுது. ஆனா ஒரு டாக்டருக்கு அடிப்படை மெடிசினும் தெரியணும், அடிப்படை சர்ஜரியும் தெரியணும். அதுக்கப்புறம் ஏதாவது துறையை வந்து அவர் விசேடமாக எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக அதை அணுகலாம், அது வேற விஷயம். அதே போலத்தான் ஒரு சைவனுக்கும் இந்த தோத்திரம், சாத்திரம், புராணங்கள் இந்த மூன்றிலையுமே ஒரு அடிப்படை அறிவு இருந்தால்தான் அவன் சரியான முடிவுக்கு வர முடியும், அல்லது ஞானிகள் சொல்லுகின்ற கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஒரு பொருளை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த பொருளை பற்றி தவறாக தெரிந்து கொள்ளக்கூடாது, இன்னைக்கு அதான் நடக்குது. ஆங்கிலத்தில் நான் சொல்வேன், அண்டர்ஸ்டாண்டிங் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ திங் இஸ் நாட் அ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ சின். அதை விட தெரியாமலே இருக்கலாம். இன்னைக்கு அதுதான் நம்ம சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தானே நெறிப்படுத்துவதற்கு தானே என்னுடைய ஆசிரியர்கள் நூல்கள் எல்லாம் அதுக்கு நெறிப்படுத்துவதுதான், எது சரி என்று தெரிந்து கொள்வதற்கு தான் இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது அது உண்மை, கவிஞர் சொல்வது முற்றிலும் உண்மை. அது தெரியாமல் தானே போறாங்க, இல்லையா? நான் போவது சரியான பாதையா இல்லையா என்று தெரிவதற்கு ஒரு அதுக்கு ஒரு வழி இல்லாதனாலதான் தவறாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருமுறைகளை பொறுத்தவரை அவைகளை எப்படி வைத்தார்கள் என்று சொன்னால், அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்றைக்கு சைவ உலகத்திலே ஒரு பெரிய சர்ச்சை. இறைவனை தமிழிலே வழிபட வேண்டுமா, வடமொழியிலே வழிபட வேண்டுமா என்றெல்லாம் ஒரு பெரிய நிறைய சர்ச்சைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே திருமுறைகளை பொறுத்தவரை அது இறைவனை புகழ்வதற்காக அவர்கள் திருமுறைகளை வைத்துக் கொண்டு, வெறும் திருமுறைகளை மட்டும் வைத்துக் கொண்டு சைவ சமயம் என்ன கடவுள் கொள்கையை கூறுகிறது என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஆகவே அந்த திருமுறை ஆசிரியர்கள் என்ன கருத்தை வலியுறுத்த வருகிறார்கள், நம்முடைய சமயத்தினுடைய கொள்கை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு தான் சாத்திரங்கள். ஆனால் அவர்கள் அந்த சாத்திர திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் சில வேறுபாடுகளை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். திருமுறைகள் இறைவனை புகழ்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன, ஆகவேதான் புகழ் நூல்கள். திருவள்ளுவரும் சொல்லும் பொழுது சொன்னார், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அருமையான சொல்ல கையாது, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை புகழ்ந்தால் மட்டும் போதாது, அது பொருள் சேர் புகழாக இருக்க வேண்டும். ஒரு அளவு கோல் வைக்கிற அந்த பொருள் சேர் என்பதுதான் அவர்கள் என்ன கருத்தை விளக்க வந்தார்கள் என்பதை மனதிலே வாங்கிக் கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது. அந்த பொருள் அவர்கள் திருமுறையிலே என்ன உணர்த்தினார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும், கட்டாயமாக சாத்திரங்கள் தெரிய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கொள்கை விளக்கம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணாங்கன்னா, நாலு ஆச்சாரிய மூர்த்திகள், இதுனும் நாலு பேர் தான், அதுவும் நாலு பேர் தான், பெரிய விஷயம். சமய குறவர்கள் சமயத்தை நமக்கு விளக்கியவர்களும் நாலு பேர் தான், சமய கொள்கையை விளக்கியவங்களும் நாலு பேர் தான். ஆக இவர்கள் சமய குறவர்கள் என்று வைத்தார்கள், அவர்கள் சந்தான குறவர்கள் என்று வைத்தார்கள். என்னுக்கு வேறுபாடு, அந்த சொல் வடமொழியிலே ஆச்சாரியன், ஆச்சாரியன் என்ற வடமொழி வார்த்தைக்கு தமிழ்தான் குறவன்.
அதற்கு சில பேர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது? டீச்சர்னு சொல்றதா, டிவைன் டீச்சர்னு சொல்றதா என்றால், அதுக்கு சரியான நியரஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் இஸ் ப்ரீசெப்டார். ப்ரீசெப்டார் அதுதான், தட் இஸ் ஈக்குவல் டேர்ம் ஃபார் ஆச்சாரியன் அண்ட் குரவன். ஆச்சாரியன் என்றால் என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் என்பதற்கு வடமொழியில் இலக்கணம் சொன்னார்கள், ஸ்வயம் ஆச்சரதையே ஆச்சாரியக, சொல்லிய வண்ணம் செய்பவன் ஆச்சாரியன். அப்படிதான் விளக்கம். இவர்களை மட்டும் ஆச்சாரியன் என்று ஏன் வைத்திருக்கிறோம்? ஆரம்பமாக அருமையான கேள்வி கேட்பார். 61 நாயன்மார்களையும் ஆச்சாரியன் என்று சொல்லவில்லையே. நாவலர் கேட்கிறார் கேள்வி, ஏன் 63 நாயன்மாரையும் ஆச்சாரியன் சொன்னா என்ன? ஏன் இந்த 4 பேரை மட்டும் ஆச்சாரியன் சொல்றீங்க? சைவ சமய குறவர்கள் 4 பேர் தானே சொல்றீங்க. அங்கதான் ஆச்சாரியனுக்கு உன்ன என்ன இலக்கணம் இருக்க வேண்டும் சொல்றார் ஆறுமணாவில. ஆச்சாரியன் என்பது எந்த ஸ்டாண்டர்ட், என்ன நாம்ஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்துல, என்ன நாம்ஸை வைத்துக் கொண்டு ஆச்சாரியன் என்று சொல்கிறோம் என்றால், ஆச்சாரியன் ரெண்டு வகையான கடமையை செய்திருக்க வேண்டும். அவன் தான் ஆச்சாரியன். ஒன்று பரமத கண்டனம், இன்னொன்று சுயமத ஸ்தாபனம். அந்த ரெண்டையும் செய்தவன் தான் ஆச்சாரியன். இப்ப 63 நாயன்மார்கள் எல்லாரும் அப்படி செய்யல. அவர்கள் சைவ சமயமே சமயம் என்பதை பல பிறவிகள் அனுபவத்திலே கண்டு அதன்படி ஒழுங்கி அவர்கள் செஞ்சு விட்டார்கள். அவ்வளவுதான். இது தவறு, இது சரி நமக்கு அறிவுறுத்தினாங்களா? கண்ணப்பர் நமக்கு எதாவது அறிவுறுத்தினாரா? 63 நாயன்மார் வேற யார் நமக்குன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணலையே. ஆகையினாலதான் அந்த ரெண்டு செய்கின்றவன் தான் ஆச்சாரியன். நான் ஒரு அருமையான சொல்ல, சுயமத பரமத கண்டனம், பிற சமயங்கள் அவற்றின் உள்ளீடற்ற கொள்கைகளை வெளிப்படையாக எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு ஆச்சாரியன் என்றார். அதோடு சுயமத ஸ்தாபனம், தன்னுடைய சமயம் உயர்ந்தது என்பதை நிறுவ வேண்டும். எஸ்டாப்ளிஷ்ட் ஓன் ரிலிஜியன். ஆனா மற்ற சமயங்களை பொறுத்தவரை அதை பற்றிய கருத்தை அவன் தெளிவாக சொல்ல வேண்டும். உங்கள் சமயத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கொள்கை? அதனாலதான் சிவஞான சித்தியார்ல அவர் என்ன பண்ணார், பரபக்கத்தை செய்துவிட்டு தான் சுபக்கத்தை செய்தார். சித்தியார் வழிகாட்டார். சிவஞான போதத்திலையும் அப்படிதான் சொன்னார், கேளாம் புறன். ஒரு சொல்லுக்குதான் பரபக்கம் சொன்னார். அதெல்லாம் நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா கனடா நாட்டிற்கு முதன்முறையாக வந்திருக்கிறேன், பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த வகையிலே ஆச்சாரியன் அந்த நால்வர்கள் அவர்கள்தான் அந்த செய்தார். பரமத கண்டனம், சுயமத ஸ்தாபனம் என்கின்ற அந்த செய்தி அவர் செய்தார்கள். அந்த திருமுறைகளை பொறுத்தவரை அவர்கள், நான் நேற்றே சொன்னேன், அவர்கள் பாடிய பாடல்களிலே நமக்கு ஒரு விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கவில்லை. அது யாரோ ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொன்னார், 6.67 ஏதோ கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அவர்கள் பாடிய, மூவரும் பாடிய தேவார பதிகங்கள் எண்ணிக்கை 1,45,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர்கள் பாடிய பாடல்கள் 1,45,000. நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 8,250 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறார். லெஸ் தன் 1%. ஆகவே அவற்றை என்ன செய்தார்கள் என்றால் வரம்புபடுத்தி அது 11 திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு வந்து கொடுத்த சேக்கலாருடைய பெரிய புராணம், அதன் மீது நடராஜ பெருமான் ஆணையினாலே சேர்க்கப்பட்டது. நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறைகளை தொகுத்து கொடுத்து விட்டார். அவர் ஏன் 11 தொகுத்தார்? ஒரு அருமையான விளக்கம் வருகிறது. ஏன் அது, அது ஒரு பெரிய விஷயம். 11 திருமுறை என்று 11 ஏன் தொகுத்தார்? அதற்கப்புறம் நடராஜ பெருமான் ஆணையினாலேதான் இந்த பெரிய புராணத்தை 12 திருமுறையாக நீ ஏற்றுக்கொள் என்று நடராஜரே அசரீரி வாக்கினால சொன்னதுனாலதான் அதை 12 திருமுறையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 12 திருமுறைகள், இந்த 12 திருமுறைகளிலே தேவாரம் வந்து இசைப்பாடல். சில திருமுறைகள் இயற்றமிழாக விளங்குகின்றன, சில இசைத்தமிழாக விளங்குகின்றன. அதனாலதான் ரெண்டு பேருக்கும் நன்றி சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ரெண்டு போட்டி சொன்னார் தொகையடியார்ல. ஒன்னு சொன்னார்,
பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பரமானே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் என்று சொன்னார் தொகையடியார். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கேட்டா 63 சொன்னா 50 மார்க் தான் நான் போடுவேன். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கேட்டா என்ன சொல்லணும், தனியடியார் 63, தொகையடியார் 9, அப்படிதான் சொல்லணும். மாணிக்கவாசர் தொகையடியார்ல இருக்கிறார், மறந்துடக்கூடாது. மாணிக்கவாசர் இருக்காருன்னா இருக்கார், தொகையடியார்ல இருக்கார். ஆகவே அந்த விளக்கம் சொன்னார், சிவபெருமானை இயற்றமொழினாலே புகழ்கிறவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள். சிவபெருமானை இசைத்தமொழினாலே புகழ்கின்றவர்கள் பரமனையே வாழ்வார் அறியார். ஆகவே ரெண்டு தமிழ், இயற்றமிழ் இசைத்தமிழ், இந்த ரெண்டு தமிழினாலையும் புகழ்கின்றவர்களைத்தான் அப்படி தொகுத்து ரெண்டு சிறப்பாக அவர் சொன்னார். பரமனையே வாழ்வார் அடியாருக்கும் அடியேன், ஏகாலத்தில் அவர் போட்டார். சிவபெருமான் புகழைத்த பாடுகின்றவன் தான் உண்மையடியான். மனிதர்களை பாடுகிறவர்கள் தெரியும், புலவர்கள் என்று சொன்னாலே, புலவர் என்று சொன்னாலே அந்த கால தமிழ் வரலாற்றை பார்த்தால் அரசனை புகழ்கிறவர்கள். இந்த அரசனை புகழ்ந்து வாடினால் அந்த அரசன் எவ்வளவு பணம் தருவான் என்பதை பார்த்துத்தான் பாடுவார்கள். அப்படிதான் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும். அதுவும் சினிமா கதை வந்து சினிமா அவசரம். அந்த வகையில முதலாவது இடத்தை பெறுகிறார் கம்பர். எப்பொழுது பார்த்தாலும் பொருள் பொருள் பொருளில் அறிந்தவர் கம்பர். ஆகவேதான் காசுக்கு கம்பன்னே அவர் சொல்லிவிட்டான். காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி, ஆசுக்கு காலமுகில் அவனே, தேசுபுகள் ஊழுக்கு கூத்தன், உவக்க புகழேந்தி கூழுக்கு இங்கு அவ என கூறு என்று கம்பர் எப்பொழுதுமே காசு காசுன்னு அணிஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும், மிகச்சிறந்த புலவர்தான். ஆனாலும் அவர் அந்த காசுக்கு அடிமையாகிவிட்டார். அப்படி பொய்யடிமை இல்லாத புலவர் என்றால் அவர்கள் எல்லாம் நாம் வணங்குகின்ற சிவபெருமானை இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இந்த பாடல் வேணுமா? அதாவது ரெண்டு வகையான அந்த அடியார்களையும் புகழ்வதற்காக திருத்தொண்ட தொகையில சுந்தரர் என்ன செய்தார், ரெண்டு பாண்ட, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். அவர்கள் இயற்றமிழிலே சிவபெருமானை புகழ்ந்தவர்கள். பரமனையே வாழ்வார் என்பவர்கள் இசைத்தமிழினாலே சிவபெருமானை புகழ்ந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு நான் அடிய வந்து சொல்கிறேன். அப்படி இந்த திருமுறைகள், அந்த திருமுறைகளை நம்முடைய தேவாரம், முக்கியமாக தேவாரம் ஒரு பாட்டு, வாரம் என்பதற்கு இசைப்பாட்டு என்றும் ஒரு பொருள் சொல்வார்கள். அதனால தான் ஐயா அவர்கள் கூட பாவாரத்திலையும் இசையும் போட்டிருக்கிறார். பாவாரம் என்பது இசையோடு கூடியது. இசை என்று சொன்னாலே என்ன அர்த்தம், தாளத்தோடும் ராகத்தோடும் இசைவது இசை. இசை ஏன் இசைன்னு பேர் வச்சாங்க, இசைவது. நான் பாடுற பாட்டுக்கும் இருக்கிற தாளத்துக்கும் சம்பந்தமே இருக்கு, இல்லாம இருக்கும். சில பேர் பாடினா அது தாளத்தோடும் ராகத்தோடும் எது இசைகிறதோ அது இசை, அந்த பேரு இசைன்னு வச்சாங்க. அந்த வகையிலே இந்த தேவாரத்தை, அது இசைப்பாடல், அந்த தேவாரத்தை முதன் முதலிலே அச்சுக்கு கொண்டு வந்து அதை ஒரு நூலாக, எல்லாம் அந்த காலத்தில் ஏட்டில் தான் இருந்தது, அந்த ஏடுகளில் பல சிதைந்து போயின. அதனால தான் பாடபேதங்கள், இந்த தமிழ் நூல்களையே பார்த்தால் கீழே குறி போட்டிருப்பாங்க, பா பே அப்படின்னு போட்டிருப்பாங்க. பா பேன்னா பாடபேதம்னு அர்த்தம். அது இந்த வார்த்தை இப்படியும் வருகிறது இலக்கியத்தில். கம்பராமாயணத்தில் அதிகமான பாடபேதங்கள், அதே போல சைவ திருமுறைகளில் பெரிய புராணத்தில் நிறைய பாடபேதம் வந்துருச்சு. ஆனால் சிவஞான புகத்தில் பாடபேதமே கிடையாது. ஒரு சிறப்பு என்னவென்றால், எந்த நூல் வந்து அறிஞர்கள் மத்தியிலே மட்டும் புழங்கி கொண்டு வந்ததோ அதுல பாடபேதம் அதிகமா இருக்க, உலக அளவிலே வந்தால் அதுக்கு பாடபேதம் நிறைய வந்துவிடும். அதனால சிவஞான புகத்தில் பாடபேதம் இல்லை, தொல்காப்பியத்தில் பாடபேதம் இல்லை. ஏனென்றால் அதை எல்லாரும் படிக்கல, அறிஞர்கள் மத்தியிலே மட்டும் பழகி கொண்டு வந்தது. ஆனால் பெரிய புராணம், கம்பராமாயணம் எல்லாம் எல்லார் மத்தியிலையும் பரவுனாலும் பாடபேதம் நிறைய வந்தது. இப்பொழுது அந்த தேவாரத்தை முதன் முதலிலே அச்சுக்கு கொண்டு வந்த பெருமை இலங்கையை சார்ந்தவருக்கு தான் செய்யும்.
இலங்கை சைவத்திற்கு எப்படி தொண்டு ஆற்றியிருக்கிறது என்றார், யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் அவர்தான் தேவாரத்தை முதன் முதலாக அச்சிலே பதிப்பித்தார். நிறைய பெருமைகள் இலங்கைக்கு சென்று விட்டது. யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர், யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் திருவாவூரதிரை ஆதீனத்து 17வது குருமகா சன்னிதானத்துடைய காலத்துல அந்த திருவாவூரை சன்னிதானத்தினுடைய ஒரு ஆசியோடு அந்த திருமுறைகளை பதிப்பித்தார். அந்த திருமுறைகள் மூன்று வகையாக இருக்கின்றன. ஒன்று பண்முறை அல்லது அடங்கன் முறை. தேவாரத்தை முத முதல்ல அச்சில போட்ட சுவாமிநாத பண்டிதர் அவர் எப்படி தொகுத்தார் என்றால், அவர் பெரும்பாலும் அவருடைய நோக்கம் வந்து தேவாரத்தை பாடுகின்ற ஓதுவார்கள் இருக்கிறார்களவே அவர்களுக்கு பயன்படும் வகையிலே தான் அவர் என்ன பண்ணினார், பண்ணை வைத்துக் கொண்டு அந்த 22 பண்கள், அப்புறம் பின்னாடி ஒரு 23வது பண், 23 பண்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மூவரும் பாடிய பண்களிலே தமிழிலே மொத்தம் எத்தனை பண்கள் இருந்தது என்று சொன்னால் 103 பண்கள் இருந்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அதுல 23 பண்களிலே பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மற்ற பண்கள்ல பாடலே அர்த்தம் இல்லை, நமக்கு கிடைக்காத பாடல அந்த பண்ணிலையும் இருக்கலாம், நிறைய கிடைக்கல. ஆகினால அந்த பண்முறை என்று சொல்லி அந்த பண்முறைக்கு இன்னொரு பேர் தான் அடங்கன் முறை. என ஓதுவார்கள் உடனே இந்த பண்ணுல மொத்தம் 8250 தேவாரத்துல இந்த பண்ணுல எத்தனை பாடல் இருக்கு, இந்த பண்ணுல எத்தனை பாடல் இருக்கு என்பது யாருக்கு தெரியணும், கட்டாயம் இசை வல்லாருக்கு தெரியணும். ஆகவே அவர்களுக்காக தொகுக்கப்பட்ட காரணத்தினாலே அது அடங்கன் முறை என்று ஒரு பெயரை வைத்து அவர் சொன்ன நம்பரிங் தான் இன்றைக்கும் வழக்கில் இருக்கு. ரெண்டு விஷயம், அவர் ஒரு நம்பர் கொடுத்தார், 2வது முறை 2வது பதிகம் 2வது பாடல் என்று அவர் நம்பரிங் சிஸ்டம் கொடுத்தார். அந்த நம்பரிங் சிஸ்டம் தான் இன்றைக்கும் எப்படி பைபிள்ல வந்து 2வது அதிகாரம் 2வது வசனம்னா எல்லாம் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் எல்லாத்துலேயும் ஒண்ணுதானே, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இல்லையா. அப்படி வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த, அதன் பின்பு மக்களுடைய தேவைக்காக அது பெரும்பாலும் பன்னிசை வல்லார்களுக்காக செய்யப்பட்டது. ஆனா நம்ப போன்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் தலைமுறை என்று பின்னாடி தொடுத்தார். அதாவது தலை வரிசையிலே இந்த தலத்துல பாடப்பட்டது எத்தனை, அந்த தலத்துல பாடப்பட்டது எத்தனை. அந்த தலைமுறையில வரும் பொழுது முதன் முதல்ல எது இருக்கும், சிதம்பரம் தான் இருக்கும். கோயில் முதல்ல தலைமுறை வரிசையில சிதம்பரத்தை நம்பர் 1 என்று வைத்துக் கொண்டு தொடுத்தார். ஆகவே தலைமுறை. அதற்கப்புறம் பின்னாடி இப்ப என்ன தேவைப்பட்டது என்றால் வரலாற்று முறை. ஆக இப்ப தேவாரம் வரக்கூடிய எடிஷன் 3 விதமா இருக்கு.

0: வரலாற்று முறையிலே பதிப்பித்தார்கள். ஆக மூன்று வகையான பதிப்புகள் இருக்கின்றன, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அடங்கன் முறை அல்லது பன்முறை, இரண்டாவது தலைமுறை, மூணாவது வரலாற்று முறை என்று இந்த மூன்று முறையிலே இருக்கின்றது. அந்த தேவாரம் பாடிய காலம் ஏழாம் நூற்றாண்டு, தேவாரத்தை தொகுத்த காலம் நம்பியாண்டார் நம்பியுடைய காலம்.
1: அதனால
0: அது பதினாலுக்கு வந்துடும். அப்புறம் தேவாரத்திற்கு இசையமைத்தது அன்றைக்கே சொன்னேன் நான், அது திருநீலகண்ட யாழ்ப்பாணன் மரபிலே வந்த ஒரு பாடினியாருக்கு அந்த இசைத்திறனை கொடுத்திருக்கிறோம் என்று அசிரீனிவாக்கினாலே. என அதே நடராஜ பெருமான்கிட்டே போய் கேட்டார் அந்த ராஜராஜன் அபயகுலசேகரன், அவர்கள் என்ன பண்ணிலேயே பாடினார்களோ அந்த பண்ணிலே, ஏன்னா அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர்லாம் இல்லை, இருந்தவர்களை பதிந்திருக்கலாம், அப்படி அவர்கள் என்ன பண்ணிலேயே பாடினார்களோ அந்த பண்ணிலேயே பாட வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டதுனால நடராஜ பெருமான் அசரீதி வாக்காக சொன்னார், அந்த இசைத்திறனை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த ஒரு பெண்ணுக்கு யான் அளித்திருக்கிறேன், அவளை அழைத்து வந்து பண் வகுத்துக் கொள்க என்று சொன்னார். ஆகவே மன்னன் என்ன செய்தான் என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம். அவன் நினைத்திருந்தால் அவன் பெரிய சோழ சக்கரவர்த்தி, உடனே அவன் சொல்லியிருக்கலாம் அந்த பெண்ணை இங்கே அழைத்து வாருங்கள்னு சொல்லியிருக்க முடியும் அவனால். ஆனால் அவன் சொல்லவில்லை, ராஜபெருமானே இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மன்னவனே என்ன பண்ணினான், அங்கே படைவட்டாளங்களோடு அந்த திரு எருக்கத்தம்புலியூர், நீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் எருக்கத்தம்புலியூரை சார்ந்தவர், திரு எருக்கத்தம்புலியூர். இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த ஊருக்கு பேர் ராஜேந்திர பட்டணம்னு பேர், நிறைய தலங்கள் தேவாரத்துல ஒரு பேர் வருது, ஆனா வழக்குல வேற பேர் இருக்கு. இந்த ராஜேந்திர பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே அவன் மன்னனே போய் அந்த பெண்ணுக்கு சகல மரியாதையும் செய்து அவளை இசை அமைத்து சொல்லுமாறு நமக்கு செய்தார். ஆகவேதான் வேடிக்கையாக சொல்வேன், சினிமா உலகத்துல ஒரு லேடி மியூசிக் டைரக்டர்னு வரல, தமிழ்ல தமிழ் சினிமாவை பொறுத்தவரை லேடி மியூசிக் டைரக்டர் வரல, இன்னும் இளையராஜா பாரதி ராஜா இன்னும் தேவா என்றுதான் இருக்கிறார்கள், ஒரு பெண் டைரக்டர்னு வரல. ஆனால் இங்கே பாருங்கள், இசையமைத்தது ஒரு பெண், ஒரு பெரிய சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஓரளவுக்கு இந்த சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்பொழுது நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்று கேட்டால் சாத்திரங்கள். இன்னும் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே சொல்லலாம், இன்னும் சொல்லுவேன், இன்னும் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளிலே இன்னும் அதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டேன் என்று நினைக்க வேண்டாம், தேவைப்படும் போது சில செய்திகளை சொல்வேன். இப்பொழுது அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட சாத்திரங்கள், இந்த சாத்திரங்களுடைய இன்றியமையாமை என்ன, ஏன் சாத்திரங்களை ஒரு சைவன் படிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு செய்தி. ஆக இந்த நால்வருடைய காலத்திலே என்ன ஆய்வுகிறது என்றால் சைவ சமயமே சமயம் என்று நிலைநாட்டப்பட்டு விடுகிறது. ஆகவே என்னாச்சு, சமய குழப்பத்தை நீக்கிவிட்டார்கள் நால்வர்கள். ஆனால் அதன் பின்னால இன்னொரு பெரிய குழப்பம் வந்தது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலி போய் திருகுவலி வந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலி போயிடுச்சு இப்ப திருகுவலி வந்திருக்குமா. அதுபோல என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால் நால்வருடைய காலத்திற்கு பின்னால் இந்திய நாட்டு, ஏன்னா எங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 14க்கு மேற்பட்ட மொழிகள் அரசாங்க மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய சமயத்தை பொறுத்தவரை, தத்துவ ஞானத்தை பொறுத்தவரை காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்முடைய சமயம், பல்வேறு மொழிகளிலே சமயத்தின் பெருமைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பிரச்சனைக்குரிய காஷ்மீர், அந்த காஷ்மீர் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது, இஸ்லாமியர்கள் அதிகமாக வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வரலாற்றை புரட்டினால் காஷ்மீரிலே தான் மிகப்பெரிய ஆகம பண்டிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வழியாக காஷ்மீர் சைவம் என்று ஒரு சைவமே வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த சிவாகமங்களுக்கு, சிவாகமங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு 8 நூல்கள் இருக்கின்றன, வேதத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 6 அங்கம் இருக்கிறது, 6 அங்கம் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு. அந்த 6 அங்கத்தை தெரியாமல் வேதத்தினுடைய கருத்தை தெரிய முடியாது. எப்படி திருமுறையினுடைய கருத்தை

0: தெரிய முடியாது என்று சொல்கிறோமோ அதே போலதான் வேதமும் அந்த அதான் நால்வேதம் ஆரங்கம் ஆனா என்று நால்வேதம் பற்றி நம்முடைய திருமுறைகளை நீங்கள் படித்தால் நான்கு வேதங்களை பற்றி எங்கெல்லாம் குறிப்பிடாரோ அதற்கு பின்னாடி ஆரங்கமும் சேர்ந்தேதான் வரும். நால்வேதம் ஆரங்கம், அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு ஆரங்கம் முக்கியம். அதே போல ஆகமத்தை புரிந்து கொள்வதற்கு அஷ்டப்பிரகரணம் என்று எட்டு நூல்கள் இருக்கின்றன. ஆகமத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் படிக்க வேண்டிய நூல்கள் அஷ்டப்பிரகரணம். அந்த அஷ்டப்பிரகரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு நூல்களிலே ஒரு ஐந்து நூல்களை செய்தவர்கள் காஷ்மீரிலே உள்ள சைவர்கள் தான். அப்படியானால் எப்படி இருக்க வேண்டும், காஷ்மீரிலே ஒரு காலத்திலே சைவம் மேலோங்கி இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட என்ன ஒரு சான்று வேண்டும். அப்படி இருந்திருக்கிறது இன்றைக்கு காஷ்மீர் சைவம் என்று.
1: சிவாய நம சைவம் தான் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொற்சுண்ணம், வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இறை வழிபாட்டு கொள்கையுடைய நெறி என்று கருதுகிறார்கள். கொடுக்க முடியல செய்வது என்பது ஊழ்நிலையா நப்பநிலையா அது வேற விஷயம். ஆனால் நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எங்கோ ஒருவர் தான் இருப்பார், எல்லாமே இருக்காது. வைர வியாபாரம் போல மணி வியாபாரத்தை விட மேலானது இந்த தன்மை. அந்த வகையில நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய செய்தி, எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது, எல்லா மக்களும் பொது நிலையிலே இருப்பார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில பொற்சுண்ணத்தை இவர் பாடுகிற முறையும் அதுதான். திருப்பொற்சுண்ணத்திலே சில முக்கியமான செய்திகளை இவர் வைக்கிறார். அதை நான் முன்னேதே தொட்டு காட்டினேன், இன்றைக்கு சிலருக்கு பார்ப்போம். அந்த சிந்தனைக்கு திருவாசகம் முழுவதுமே நீங்க பார்ப்பதும் திருப்பொற்சுண்ணத்துல மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கென ஒரு தனித்தன்மை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் நேற்று பத்து பாட்டில் விட்டோம். அதனால சைவ சித்தாந்த பெருமன்றம் ஒரு அருள் நிலையம், இதில் நாம் பங்கு கொள்வது எத்தனையோ. அதே இன்னொன்று சொல்றேன், சில குறைபாடுகள் வர்ற போது அதை நெட்டி நன்று வந்தோம்னா தான் நாம் உண்மையானவன் அர்த்தம். அந்த குறைபாட்டுக்காக ஒரு தளந்துட்டுன்னு வச்சுக்குவோம், அவ்வளவுதான் உன் கதை. அது சோதனை அல்ல, சோதனையா அல்ல, நம்மை நெறிப்படுத்துகின்ற வழிமுறை அதுதான். நம்ம நெறிப்படுத்த முட்டுக்கட்ட மாதிரி வரும், அதெல்லாம் நம்ம அதை எண்ணக்கூடாது. இந்த வயதுல இந்த தன்மையிலே நாம் பெற்றுகின்ற ஒரு தன்மை, இன்னும் இளைஞர் பெருமக்களையும் அதில் ஈடுபடுத்தணும். பெரிய நூல்கள், அற்புதமான நூல்கள். அந்த வகையிலே இன்றைக்கு தொடங்க காலத்தை கருதி என்னுடைய முன்னுரை கருத்தை முடித்துக் கொள்கிறேன். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்குழல் வண்டினும் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செங்கையர் கண் பணி ஆட ஆட, பித்தம் பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தன்னை யாரண்ணம்மானை பாடி ஆட பொற்றுண்ணம் இடித்து நாவே. இந்த பாட்டிலே அவர் என்ன சொல்றாருன்னு கொச்சம், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட என்பது ரெண்டு வரி தான் வரும். மூணாவது சித்தம் சிவனோடும் ஆட இல்லையா, அந்த ஒடு என்பதை முதலையும் போட்டுக்கொள்ளணும். முத்தணிகளோடு கொங்கையும் ஆட அப்படின்னு அர்த்தம். மார்பகம் ஆடுகிறது, மேலே இருக்கின்ற முத்தணியும் ஆடுகிறது. இந்த ஆட ஆட என்ற இரண்டு சொல் இரண்டுக்கு உரியது. சித்தமும் ஆட சிவனும் ஆட, சித்தம் சிவனோடும் ஆட. இப்படி அப்ப அந்த பாட்டு அமைக்கிறார். நாம தனித்து நிற்கிறோம், கலந்தும் இருக்கிறோம். நீங்க அங்க, நான் இங்க, தலைவர் இங்க, அவர் கையாளர் அங்க. இப்போ இந்த கருத்துல உங்களுடைய உள்ளமெல்லாம் ஊன்றிருக்கிறீங்களே, அது கடத்தல். உடலால் நாம பிரிந்து இருக்கிறோம். பொருளை மையமாக வச்சா அப்பா பிள்ளைக்கு கூட தகராறு தான். நீங்க பொருளை மையமா வச்சீங்கன்னு வச்சுங்க, உலக பொருள்களை மையமா வச்சீங்க, என்ன கொடுத்துட்டீங்க, என்ன செய்துட்டீங்க, அடுத்த பேச்சாதான். பொருளை மையமாக வைக்கிற பொழுது தாயும் தந்தையுமே வேறு, அருளை மையமாக வைக்கிற போது எங்கோ இருக்கிறவர்களா ஒன்று சேர்ந்துடும். இந்த உணர்வு தான் இங்க வைக்கிறார். சித்தம் சிவனோடும் ஆட என்பது அது ரெண்டு ஆட வைக்கிறார் பாருங்க. ஒவ்வொருத்தையும் இந்த ஆடுதல் என்பது ஒருவரும் ஒருவரும் தனித்து ஆடுவது மட்டுமல்ல, அங்கே உணர்வு கலக்கிறது. நான் ஆடுவதை கண்டு நீங்களும் ஆடுவீர்களானால் என் ஆட்டத்திலே உங்கள் மனம் லயிக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுடைய மனம் லயிக்கிற தன்மையில என்னுடைய உலகமும் போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு கருத்து இருக்கு இதுல, பின்னால வருது. மாடு மாடு இரண்டாவது பாட்டு வரும். மாடு நிலாவாள் நில நகையரிப்ப, வாய் தீரந்தம்ப வளம் துடிப்ப, பாடும் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்டவன் பாடி பாடி அது வந்து எப்படி பாடுங்கள் அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன பாடுவீன், எப்படி பாடணும், மாடு நகை மாடு நிலா வாழ் நகை எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் குடிப்ப பாடுவின் அப்படின்றார். இது ஒரு மெய்ப்பாட்டு தன்மை. இசை என்பது உள்ளத்திலே இருந்து எழுச்சி பெற்று பாடுவது. இப்ப வந்து இருக்கிற முறை வேற. இசை என்பது ஒருத்தர் கச்சேரி பண்ணுவார், பல பேர் கேட்பாங்க, பல பேர் உட்கார்ந்து கேட்பாங்க, அவருக்கு சம்பாவனை நடக்கும். இப்ப அந்த சம்பாவனைக்கு ஏற்ற மாதிரி அவர் சங்கீதமும் நடக்கும். சங்கீதமும் எப்படி போயிடும் எண்ணி பாருங்க. அத சில பெரிய வித்வான்கள் தியாக பிரம்மம் இருந்தாருன்னா அவர் மக்களும் கேட்கணும்னா பண்ணாரு, மக்களும் கேட்கணும்னா பண்ணாரு கிடையாது. தன்னுடைய ஆத்மார்த்தமா தன்னுடைய ஈடுபாட்டில். அதே போல நால்வர் பெருமக்கள் அவங்க பாடியது அவர் ஆனாயனாயினார் வேங்குழல் வெறுத்து வாசிக்கிறார், கண்ணை மறந்து வாசிக்கிறார். மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குளரோசை வையன் தன்மையும் நிறைத்து வானம் தன் பயமாக்கி கொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிவில் நடம்புரியும் ஐயன் தன் திருச்செவியில் அருகணைய பெருகியது. அந்த இசையினுடைய தன்மை ஆத்மார்த்தமானது, தன்னுடைய உயிரை வாழ வைக்க வேண்டியது. இதுல நாம பாடுவது மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர, நாம் பாடுவதை கேட்டு நீங்களும் பாடணும், உங்களுடைய உள்ளத்திலேயே எழுச்சி வரணும், அப்படி பாடணும். ஒருத்தரை பாட வச்சுட்டு இன்னொருத்தர் கேட்பது என்பது தீவினை. பாடுகிற பொழுது கலந்து கொள்வது அருள் வினை. அந்த அருள் நிலையை தான் இந்த பாட்டு பாடணும். இந்த இரண்டாவது பாட்டில் அப்படி பாடும்போது பாடுவதும் ஆடுவதும், முதல்ல சொன்னது ஆட்டம், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட ஒய்குழல் வாண்டினும் அந்த ஆட்டத்தில் வைப்பாடு. அடுத்ததாக வர்றது மாடு நிலா வாழ் நகை எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் குடிப்ப பாடுவின். இது ஒரு மெய்ப்பாட்டை இப்படி எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு வேப்புக்குரியது. மாடுன்னா பக்கம், பெண்கள் முதல்ல பாட தொடங்குற போது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, கூச்சப்படுற போது கொஞ்சம் ஒரு இந்த வாயில அப்படின்னு கொஞ்சம் மனமனம் வரும். அப்படி வந்த பிற்பாடு உள்ளே இருக்கிற பல் தெரியும், அந்த பல் தெரிந்த பிற்பாடு பக்கத்துல இருக்கிறவங்க பாட தொடங்கிட்டான் அப்படின்வாங்க. பெண்ணுக்கே உரிய நாணத்தன்மையில பாட தொடங்குகிறா, மாடு பக்கத்திலே நகை வாழ்நிலா எரிப்ப குச்ச நீச்சு பண்ணி உள்ளே இருக்கிற பற்கள் ஒளி வீச ஒளிவாக தெரிகிறது. அதுக்கு புன்முறுவல்னு பேர். மாடு நகை வாழ்நிலா எரிப்ப வச்சா அடுத்தது வாயை திறக்கிறான். வாயை திறக்கிற போது என்ன ஆகும், இந்த பவளமான இதழ் அந்த பாட்டினுடைய வெய்ப்பாட்டை பாட தொடங்குகிற வெய்ப்பாட்டை நீங்க அப்படி தொடங்குங்க பாருங்க. வாய் திறந்து அழகிய பவளம் போன்ற அந்த இதழ் துடிப்ப பாடுவின் பாடுங்க பாடு அப்படின்னு அந்த ஆயத்தத்தன்மையும் கொடுக்குறார். இந்த வெய்ப்பாட்டு கலையை இவருக்கு இருக்கிற ஒரு தனிக்கலை திருவம்பாவிலையும் பார்க்கலாம், இந்த பெண்களுடைய இயல்புகளை எப்படி தோய்ந்திருக்கிறார்ன்றதையும் பார்க்கலாம். அதில் கடைசியில வந்து அச்சோபதியத்துல பாடுற போது இந்த மாதிரி என்ன ஆகும், நான் தையலார் மையலிலே விழுந்தேனே அப்படின்னு வருத்தமும் பார்க்கலாம். அதை பார்க்கிற போது காமாந்தக தன்மை அல்லது மகளிரை பார்க்க வேண்டிய பார்வை இல்லாமல் ஆசையோடு பார்க்கின்ற இந்த காமுகத்தன்மையை தான் வருகிறார். அதைத்தான் திருப்புகளுக்கு சொல்வது உண்டு. திருப்புகள் கூட இந்த காரணத்தையும் சொல்வது. அச்சோபதிகத்துல 9 பாட்டு தான் இருக்கு, அதுல 5 பாட்டு இந்த பெண் மையல் தான் பாடுவார். 5 பாட்டு இருக்கும், 5 பாட்டு பெண் மையல், பெண்ணை வருத்ததாக இல்லை. அதனாலதான் எதுக்கு சொல்றதுன்னா இப்படி ஒரு பாவத்தை இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பாட்டை இப்படி சொல்றார். முதல்ல ஆடுவதனால் கூடுவதும் அடுத்து பாடுவதனால் கூடுவதும் ஆகிய இந்த வழிமொழிக்கு வர்றார். பாருங்க, முத்தணி கொங்கைகள் ஆட ஆட முத்தணிகள் கொங்கைகளோடு ஆட அப்படின்னு வர்த்தம், மாதவத்தோடு சேர்ந்து ஆட. மொய்கூழல் வண்டினம் ஆட ஆட மெய்ப்பாடு உடம்பு அசையணும், சும்மா நிறைய இடத்துல இல்லை. இளம் பெண்கள் பாடுறது மொய்கூழல் வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலும் ஆடணுமா, அந்த கூந்தலில் மேலே இருக்கின்ற வண்டுகளும் ஆடணுமா. மொய்கூழல் குழல் என்பது கூந்தல், வண்டினம் அதில் மொய்த்திருக்கிற வண்டினங்கள் கூந்தலும் ஆடும் தலை அதில் இருக்கிற வண்டினங்களும் ஆட. இந்த ரெண்டும் ஆடினா என்ன ஆகுனார், சித்தமும் சிவனோடும் ஆட ஆட. புறத்திலே இருந்து அகத்துக்கு வர்றார், வெளிப்பாடு மெய்ப்பாடு இப்போ உள்ளத்திலே கலக்குது. பெரியவர்களே, இந்த சித்தம் சிவனோடும் ஆட திண்ணை கூத்தரை கண்டு வழிபாடு செய்கிறவர்கள் நான். ஒரு மன்னனுக்கு மட்டும் பெருமானே எடுத்த மாதிரியே நிற்கிறியே, இப்படியே அந்த கால் வலிக்காதா, எனக்காக என் மனதுக்காக கொஞ்சம் மாறி ஆடுங்களேன் அப்படின்னு அப்படின்னு வெள்ளி அம்பலம் பூத்து ஆடிய வரலத்தை திருவிழா புராணத்தில் அந்த மன்னனுக்காக கால் மாறி ஆடிய கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. இது அதில் வருது. ஆனால் அவர் ஆடுகிற பொழுது கூட ஆண்டவங்க தெரியுது, தெரியுது ஆடுகின்ற தன்மையில தனக்கு மைப்பாடு அந்த தன்மையில வந்து ஆண்டவங்க தெரியுது. அப்படி ஆடினா நாம் என்ன சொல்லுவோம், அது ஆவேசம், அது பேய் பிசாசு அப்படின்னா அதுதான் பேயோடு ஆடுகிறான். அவனை சொல்ற போது பேய்த்தன்மை உடையவர்கள்னா அம்மா காரைக்காலமையார் கேட்கிற போது நற்கானம்ன்றார். அந்த ஆவேச தன்மையில அவன் ஆடுகிற போது நானும் ஆடுகிறேன் அப்படின்னு வர்ற தன்மை தான் எனக்கு அந்த பேய் வடிவ அடியனுக்கு பாங்குற வேண்டும் அப்படின்னு அங்கேயும் போது நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க நான் பாடிக்கொண்டிருக்கணும், அதான் மூத்த திருப்பதிகம்னு சொல்லுவான். இந்த மாதிரி உணர்வுகளுக்கு இந்த உலகியல் நோக்கில நீங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் தோணும். நமக்கு அதை பிடித்து கொண்டிருக்க அப்படியே அட்ட மாதிரி இந்த உலகியல் தன்மை அது தவறு இல்லை. உலகத்துல நிக்க வைக்கின்றது தான். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு கீழே மண்ணை வைப்பான், நல்ல கனமா வச்சுட்டு இருப்பான். அந்த கனம் தான் அது சாய்ந்தாலும் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து உட்கார வைக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த வினை முழுக்க முழுக்க நிற்பதனால இந்த உணர்வுகள் தலைப்பட மாட்டேன். ஆனா இதை படிக்க படிக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வரும் பொழுது அந்த மாதிரி உணர்வை நாம் ஏதோ ஒன்றை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆடுகிற பொழுது இலகுக்கு நெஞ்சம், ஆனா கூட பாட போனாங்க அது முதுமையில இன்னும் சுத்தம். அதெல்லாம் பாருங்க இளமை இருக்கு பாருங்க அது துள்ளும். இளமையில குழந்தைகள் மனதிலையும் இளம் பெண்களுடைய மனதிலும் அது புள்ளி விளையாடும். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார். சித்தமும் இப்படி ஆடுவதனால் என்ன ஆகும்னா அவன் ஆடுகிறான் சிவன், அவனோடு நம்முடைய சித்தமும் ஆடும். அப்படி சித்தம் ஆடுகிற சித்தம் அப்படி ஆடுகிறதுன்னு சொல்லுவாரு. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய சித்தத்தை அந்த சிவனோடு ஆட விடுகிற பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாம் அதுல மெய்மறந்து நிற்கிற பொழுது அவனுடைய ஆடுகின்ற கூத்தினுடைய தன்மையை எண்ணுகிற பொழுது அதுல பஞ்ச கிருத்தியங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட தன்மையில் நிற்கிறான், அவன் அம்பிகையை நோக்கியா ஆடுகிறான், அவருடைய அருள் நிலையிலாவே ஆடுகிறான். அப்படிலாம் இந்த வரலாறுகள்லாம் நாம சொல்ற போது அப்ப உலகியல் நிலையிலே அவனுடைய ஆட்டத்திலே ஊன கூத்தும் ஞான கூத்தும் எல்லாம் இயங்குகின்ற தன்மையும் நடக்கிறது என்ற எண்ணத்திலே வருகிற போது இந்த எண்ணமானது அதிலேயே சேர்ந்து ஆடும். சித்தம் சிவனோடும் ஆட ஆட அதனால் வர்ற தொடர்ச்சி தெரியுமா அப்படி ஆடா செங்கயல் கண்கள் கண் பனி வாழ. இந்த செங்கயல் நேற்று கூட வந்தது மாவடு வகிர் என்ன கண்ணி பங்கா என்பதற்கு ஒரு கருத்து பேசுறோம். இந்த செங்கயல் கண் பனி என்பது மிக அழகாக சொல்றார். பின்னால கூட வரும் மாலே விரமணே மற்றும் உள்ள தேவர்களே நூலே நுழைவரியா நுண்ணணி நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து என்ன ஆகும் அவன் நெஞ்சில புகுந்துடனா பரிந்து உருக்கும் பாவகத்தா. பூசையில நாம பூசை பண்றோம், இறைவன் அந்த பூசையை எடுத்து ஏற்றுக்கொண்டான் என்பது புரியும். நான் பூஜை பண்றேன் போட்டு பழம் பூசலாம் பண்ணி பண்றேன். இறைவன் அந்த பூசையை எடுத்துக்கொண்டான் ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு எப்படி தெரியும்னா என் மனதுல என் உள்ளத்துல ஒரு உருக்கம் ஒரு பரவசம் உண்டாகிற போது வந்துட்டான் அர்த்தம். யாரு பெருமான் வந்துட்டான், அதுதான் நமக்கு மனதில் விட்டான். அந்த உருக்கத்தை கொண்டுதான் இறைவன் பதிந்து விட்டான்னு சொல்றார். உள்ளம் உருகில் உடனாவர் என்று உந்தி பரணுவார். நீங்க அந்த பூசையில பார்க்கலாம். இதை இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டுல சொல்றார் நூலே மாலே பிரமணே மற்றுமுள்ள தேவர்களே நூலே நுழைவு அறியா அவங்கெல்லாம் நுழைஞ்சி பார்க்க முடியாது இவனை அவங்க காண முற்பட்டாங்க வரல. அடியேன் பாலே புகுந்து என்பாலே அவன் உள்ளே புகுந்து கொண்டான். புகுந்ததுனால என்னாச்சான் பரிந்து என்னை பரிவுடையவனாக ஆக்கினான். அன்பு உள்ளவர்கள் மிக பேறு பெற்றவர்கள். அந்த அன்பினால் பரிவு கொள்ளுகிறவர்கள் ஆனந்தத்தின் தலைப்படுகிறார்கள். அந்த பரிவு நிலையிலே உருகுகின்ற உள்ளம் பெறுகிறவர்கள் இறைவனோடு கலந்து விடுகிறார்கள். இதான் இந்த தத்துவம். அன்பு உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் மனித தன்மையில அதிலே உருக்கம் இழகின்ற மனம் அப்படின்னு வர்ற போது சொல்லுவாங்க அதுதான் காதல பூ வைக்க வருவான்னு சொல்லுவான். சில பேர் பூசை பண்ணுவாங்க, பூசை பண்ணிட்டு அந்த திருவடியை வழங்கி அந்த திருவடியில இருக்கிற பூவை எடுத்து தம் முடிமையில வைப்பாங்க. அது வைக்கிற போது பெருமானே அப்படின்னு அதுல பொய்யே கிடையாது, நிச்சயமா கிடையாது. நமக்கு ஒன்னா அது பொம்மை, அந்த பூசை பண்றவங்களுக்கு இறைவனே அப்படி வச்சுட்டு வந்து விட்டு காதல பூ வச்சுக்குவாங்க அந்த பூக்களை விழக்கூடாது அப்படின்னு வெளியே வந்த உடனே ஒருத்த பொய்யே சொல்லுவாங்க. நியாயமா சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி எனக்கு எங்க பையனுக்கு இருக்குல்லையா, சரியா அப்படியாப்பா ஆமா குடும்பம் இத்த ஒருத்தன் பார்த்துருக்கான், இவனை விட அயோக்கியவன், இவனை விட மோசமானவன் அவன் பார்த்துருக்கான். அதுக்கு அவன் சொல்லுவான், இவனை போய் அவன்கிட்ட கொண்டு போயிட்டு என்ன காதில் பூ வச்சிருப்பான் அவன்கிட்ட போய் ஏமாத்துடா. இப்போ பாருங்க, உலகியில் ஏமாத்துறவன் அவருக்கு மேலே ஏமாத்துறவன் இவனை என்ன நினைக்கிறான், உள்ளார்ந்து அன்புடைய மனிதனை எவ்வளோ பெரிய அருளாளு ஆனால் ஏமாளின்னு சொல்கிறான். அது அவன் வேணாம், அவனை பிடிச்சி இருக்கு கறித்துணி மாதிரி பிடிச்சி இருக்கு, வேற வேணையே வேண்டாம், அவன் இன்னும் எத்தனை நடந்துட்டு போவானோ இதை நம்ப தான் முடியும். அந்த நிலையில் தான் இங்கே சொல்கிறார், என் பாலே பொருந்து பரிந்து உருக்கும் பாவகத்தால் அந்த பாவகம் என் மேலையிலே வருகிறது, அதனால் சேலேர் கண் நீர் மல்க தெள்ளேனும் கொட்டாகும். சேல்னா கெண்டமீன் கண்ணு, அந்த கெண்டமீன் உயிரோடு இருக்கணும்னா என்ன ஓணும், நீர் ஓணும் இல்லையா. இந்த கண்ணு சேலேர்னு ஆனது பாடு, இந்த கண்ணில் நீர் வருதல, சேலேர் கண்ணீர் மல்க தெள்ளேனும் கொட்டாகும். அதுதான் சொல்ல செங்கயல் செங்கயல் செங்கயல் போன்ற இந்த கண்கள் கண்ணீரோடு ஆடணும், செங்கையல் கண் பணி ஆட ஆட என்று அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே அத்தன் அவன் கருணையோடு ஆடுகின்றான், ஆட ஆட நாம் ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே அவன் ஆடுவதற்காக இந்த பொற்றுண்ணத்தை இடிப்போம். இங்கே ஆடுதல் என்பது கடைசியில் வர்ற ஆடல், அவனுக்கு நீராட்டுவதற்காக வைக்கின்ற பொற்றுண்ணம் அதை நாம் இடிப்போம். இதில் இரண்டு கருத்து இருக்கு, பொற்றுண்ணம் என்பது கலத்தல், இடித்தல் என்பது வற்புறுத்தி சேர்த்தல், இடித்துறை என்று சொல்லுவாங்க. இடிப்பார் இல்லாத ஏமராமன் கெடுப்பாரிலானும் கடல், கெடுப்பாரிலானும் கெடுன்வார், அந்த மாதிரி இடித்தல் என்பது வற்புறுத்தி தான் செய்யும், ஆனால் அந்த வற்புறுத்தல் செய்கின்ற மெய்ப்பாடுகள் எல்லாம் ஆடுவதும் பாடுவதுமாக செய்ய செய்ய அந்த ஆனந்தம் தானாக வரும், அதை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்றத அடுத்த பாட்டில் சொல்றார். மாடு வாழ் மாடு நிலா வாழ்நிலப்ப வாய் திறந்து அம்பு அம் பவளம் குடிப்ப, பவளம் என்பது அந்த இதழ், குடிக்க குடிப்ப பாடுமின் எதை பாடுறது, நான் எனக்கு என்ன தெரியும், புராணம் தெரியாது இல்லை, நம்ம எப்படி ஆண்டாண்ட பாடுவின் நம் தம்மை ஆண்டவாரும் இறைவனை துதிக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா போற்றி இதில் கூட போற்றி திருவகளில் பார்த்தீங்கன்னா எடுத்தடுப்புலேயே எனக்கு எப்படி ஆண்டு கொண்டான் தண்ணியே தான் சொல்லுவான். நீங்க உலகத்தை பற்றி சொல்றதுல புத்தகத்தை படிச்சுட்டு அது இந்த பிரமாணம் ஆகம பிரமாணம், இது பிரத்யட்ச பிரமாணம். இப்போ நீங்க ஞானியார் சுவாமிகள் இருந்தார், மரநடிகள் இருந்தார், அது முன்ன பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் செய்தாங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பார்த்துமா இன்னைக்கு ஒத்துக்கலாம் கதன் சொல்லுவோம், யார் யார் சொல்லுவோம், எல்லாவற்றையும் விட நேரிய காட்சி தான் முதன்மையானதுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். நேராக பார்த்து உன்னுடைய வாழ்நாளிலே பார்க்கற அறத்தாறு இது வேணா வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைன்னு நேர்காட்சியில் காட்டுவார். அறத்தினுடைய வழி இதுதான் என்று நீங்கள் எதையோ படிக்க தேவையில்லை அப்படின்னு. அதனால் இவர் என்ன பண்ணுவார், நீங்கள் எதையோ பாட தேவையில்லை, நம்ம எப்படி ஆட் பண்ணான், நாம யார், நானார், என் உள்ளம்மார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், நாம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், அதை பாட அதுலேயே உருக்கும் பிறக்குமே அப்படின்றார். பாடுவில் நம் தம்மை ஆண்டவாரும் இந்த ரெண்டு வார்த்தை பாடுறார், தம்மை நம் தம்மை அது சாதாரணமானது அல்லது பாடுமின் நம்மை ஆண்டவாரும் சொல்லாம நம் தம்மை அப்படின்வார். பெரியவர்களே திருத்தொண்ட தொகை பாடும்போது அங்க இருந்தவங்க விரல் மின்டர் ஒண்ணுதான், அங்க இருந்த ஒரு விரல் மின்டர் தான் திருநீல கண்டர் இருந்தாரா திருஞான சம்பந்தர் இருந்தாரா இல்லைங்களா, இப்போ அங்க திருக்கூட்டத்தை தான் பாடி அவங்க எல்லாம் போய் இவர் சேர்ந்தாருன்னு சொல்றாரு, இவர் போய் சேர்ந்தாருன்னு சொல்றாரு, அப்ப அவங்க இல்லவே இல்லையாங்க. அது மட்டும் இல்ல, இவர் காலத்திலே இருக்கிற பெருமையில குடும்புறாங்க இல்ல, இவரே பாடுறார், பல பேர் கேட்பாங்க என்ன கேட்பா, இவரு ஆடவர் கோன் கழற்சிங்கன் அடியார்க்கும் அடியன்னு பாடுறாரு, கழறித்தறிவாரையும் பாடுறாரு, பார் கொண்ட கொடை கழறித்தறிவார்க்கும் அடியன் இந்த திருத்தொண்ட தொகை பாடி சில ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவர் இவரோட சேர்றாரு, இது எப்படி இவரால் பாட முடிஞ்சது அப்படிலாம் பல கேள்வி உண்டு. அதை செய்து கொள்வோம் கொஞ்சம் பாருங்க, அதை என்ன சொல்வார், அடியார் தம் கூட்டம், அந்த தம் என்ற ஒரு வார்த்தையில அடியார்த்தம் கூட்டம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவரும் அவரை சார்ந்திருக்கின்ற பின்னால் முன்னால் வந்த பெரியோர்கள் அனைவருமே அர்த்தம் அதேதான், நம்மை பாடுமின் நம்மை ஆண்டவாறு பாடுங்கள், நம் தம்மை நம்மோடு சேர்ந்த பிறர் மற்றவர்கள் நந்தமர் நந்தமர் என்ற சமர். அப்ப நந்தம்மை என்பது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் குடியையும் குடிமுழுது ஆண்டதையும் எழுத்து எல்லாவற்றையும் எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டான். கொஞ்சம் நுட்பமாக போக வேண்டிய செய்தி ஒன்று உண்டு. என்னன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி என் மனைவி, எனக்கு ஏற்ற மாதிரி என் குழந்தை வர்றதுன்னா சாதாரண விஷயமா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எலியும் கூடிமா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓ, கணவனும் மனைவியுமா ஒற்றுமை இல்லாத காட்சியை பார்த்து நாம எப்படி கடவுள் நமக்கு கொடுத்துக்கலான்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது அதனுடைய அருமை புரியாது. நமக்கு துணைவு வாய்க்கிறா, நல்லா தன்மையோட இருக்கிறோம், ரெண்டு பேரும் இருக்கிறோம், அவங்களுக்கும் நாம இது பண்றோம், அவங்களுக்கும் சரி. நம்முடைய அருமை எங்க தெரியும்னா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பார், எதர்ல கூட்டம் இல்லாம. அப்போ கடவுள் அதையும் வச்சு இதையும் வைக்கிறான். ஏன் வைக்கிறான்னா, இது நல்லா இருக்கணும்னு அந்த காட்சியும் வேணும், தீமையும் வைக்கிறான் நன்மையும் வைக்கிறான். அந்த மாதிரி பாடுறாரு, நம் தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும். பா பெரியவர்களே, பணி கொண்ட அழகு இதுல என்ன பொருள்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நம் தமிழ் தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பணி கொண்ட அழகு தனித்தனி. என்னை பணி கொண்ட வண்ணம் தமிழ், தமிழை கொடுத்து. உங்களை பணி கொண்ட வண்ணம் உணர்வை கொடுத்து, நண்பர்களை கொடுத்து, அல்லது வேற பரம்பரையிலிருந்து வந்த கொள்கையை கொடுத்து, இப்படிதான் வந்திருக்கோம். அப்ப நம்ம எப்படிதான் பணி கொள்ளுகிறோம், அந்த அழகை என்ன சொல்லுது? அதை சொல்ல போனா அளவில்லைன்னா, ஆட்பால் அவர்கருளும் வண்ணமும். அதே பாட்டு நான் சொல்றது விஞ்ஞான சம்பந்தது வண்ணம்னு வரத, வண்ணம் என்பதுன்னு அது ஒரு சந்தம், அது ஒரு அழகு. பணி கொண்ட வண்ணம் அப்படின்னா நம்ம எவ்வாறெல்லாம் பணி கொள்ளுகிறோம். அரிக்கும் பிரம்மர்கட்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும்படி தந்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகம் எல்லாம் சிரிக்கும் அப்படின்னு. அது வந்து நம்மை உருக்குகிறது, பணி கொள்ளுகிறதுன்ற போது ஒவ்வொருத்தரையும் எந்தெந்த விதமாக பணி ஆட்கொள்கிறது கொஞ்சம் அப்படி சிந்தனையை அதை போட்டோம்னாதான், பணி கொண்ட வண்ணம் நம்மை ஆண்டவாறு நம்ம எப்படியெல்லாம் ஆண்டான், உங்களை எந்த மாதிரி ஆண்டான், இவரை எந்த மாதிரி ஆண்டான், அவரை எந்த மாதிரி ஆண்டான், என்னை எந்த மாதிரி ஆண்டான், கிடையவே கிடையாது. என்ன ஒரு கிராமத்துல படிச்சிருப்பான், உங்களை ஒரு நகரத்துல படிச்சிருப்பான், நீங்க அங்கே இருப்பீங்க. ஐயா, நான் இதை கேட்டப்போ பெரிய செய்தி என்னன்னா, சேக்கிழார் மாநாடுகள் நடத்தின்னு வந்தோம் ஆற்காட்டுல. அப்பதான் அவங்க எடுத்தாங்க, நான் பெரிய புறான ஒரு 4-5 ஆண்டுகளாக அதை சொல்லிக் கொண்டிருக்கேன். அவங்க எடுத்தாங்க, எடுத்த உடனே பிரம்மாண்டமா செய்யணும்னு போனாங்க அவங்க. நான் சொன்னேன், மெல்ல தொடங்கி செய்யலாங்க, இல்லைங்க அதாங்க செய்யணும், ஆற்காடுன்னா என்னவா ஊருக்கு போயணுமோ அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய தேர் போல தருவடைச்சான்ல ஒரு ஜோடிச்சு, அதில் சேர்க்கிறார் போல எங்க தலைவர் ஐஏஎஸ் உட்கார வச்சு அவர் முருகலாட்சத்தை சாத்தி நல்லா சாத்தி, பக்கத்தில் சட்டியவர் முருகன் சங்கரநாராயணன் கவுரி வீசி கருத்துது ஆற்காட்டில் சட்டியவர் முருகனும் சங்கரநாராயணன் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கவுரி வீசி கொண்டு வர்றாங்க, அவரை உட்கார வச்சு கொண்டு வர்றாங்க. ஒருத்தன் என்ன பக்கத்தில் இருந்தோம், ஐயா பணப்பாக தெரியாது. ஆமாம் சொல்லு, கேட்கணும்னு நினச்சேன், யார் சேர்க்கிறார் தான், சேர்க்கிறாரா அப்படின்னா யார் அப்படின்னு சேர்க்கிறார் தான் திருமுறையை பாடுவர் தெரிஞ்சவர். பெரிய புறம் நடக்குதாங்க கோயிலில், அதை வந்து கேட்டேன்னா ஒன்று புரியும், பெரிய புறம் நடக்குதுவாங்க அது இதுதான் இவரா அப்படி. ஆமாம் இவர் தான் அப்படின்னு கேட்க வந்தோம்னா, இந்த சாமியெல்லாம் இதனால எங்க போயிருந்தான் அவர் கேட்டாங்க. நான் சொன்னேன், நாம் செய்த பாவத்தினால இது வரைக்கும் வெளிவராதுந்தாங்க, இப்போ நாம் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறோம், அதனால தான் வீதியில் வர்றாங்க, நீங்கள் கும்பிடுவா அப்படின்னு அப்படிங்களா. அப்புறம் வந்தவன் தொடர்ந்துட்டான், பெரிய புறம் வாங்கி கொடுத்தோம்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம்னா படித்தான், கடையில் வேலை செய்கிற குமஸ்தாவன், அவன் படித்தது 11வது வகுப்போடு முடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அந்த 12 திருமுறையும் வாங்கி கொடுத்து அவன் படித்தான். அப்புறம் இப்போ தொடர்றான். நான் என்ன சொல்ல வர்றேன், இவனை எப்படி பணி கொண்டார்? சாதாரண நிகழ்ச்சி உலக எல்லை செய்த போய் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லாத தெரியாது, ஆனால் அது எப்படி ஊடுருவி நிற்கிறது, நம் அளவிலே எப்படி ஊடுருவி நிற்கிறது? ஒன்றுக்கும் பற்றாத உள்ளமுடைய என்னை எனக்கு இப்படி பண்ணேன்னு அவர் சொல்வாரானா? அவருக்காக சொல்லல, அது நமக்காக சொல்றார். நாயிற் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயிற் சிறந்த தயாவான கொம்பெருமான் நம்ம பண்ணார். அதனால அந்த தீவினியும் வாயில் கொடியட்டி பூவல்லி கொய்யாமோன்வார். அந்த மாதிரி இந்த பதில் சொல்றார், நீங்க வேற எதையோ தேவேந்திரனா அந்த இதெல்லாம் தேவையில்லையே, பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி அப்படிலாம் பாடு. அப்போ இந்த ஆட்கொள்ளுகிற திறம் கலத்தல் பொற்றுண்ணம் இடிக்கின்ற தன்மையே இந்த தன்மையில் தான் வருது. இதை கொஞ்சம் இடித்துறையாக சொல்றாருன்னு ஒரு பொருள், பொற்றுண்ணம் இடித்தால் தான் கலக்கும், அறம் வலியுறுத்தல் அறத்தை மென்மையானதுன்னு சொல்லலவர் திருவள்ளுவர். அதுக்கு வலி என்ற சொல்லுக்கு பாருங்க வன்முறைதான், வன்முறையினுடைய வேர் சொல்லே வலிதான். சொல்லி கேட்கணும் திருவள்ளுவர் சொல்லுவார். மேல் மக்களாக இருக்கிறவங்க எப்படி தெரியலன்னா சொல்ல பயன்படும் மேல் கீழ் கரும்பு போல் சொல்ல பயன்படும் கீழ் புத்தி இருக்கிற தன்மை கீழ் உணர்வு ஜாதி இல்லை. நம்முடைய இடத்துல கீழான எண்ணங்கள் இருக்கிற போது கரும்பு போல் கொன்றால்தான் கொஞ்சம் ஆயுத சாறு வரும் அப்பதான் வரும். அது திருவள்ளுவர் சொல்றாரு சொல்ல பயன்படும் மேல் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அதே போல இந்த அறம் வலியுறுத்தல், அதே போல இந்த கருத்துல இளம் பெண்களை ஆடுவதும் பாடுவதுமாக செய்து இடித்துறை செய்து நீங்க எதையோ பாட தேவையில்லை இதை பார்க்கலாமே என்று அந்த கருத்திலே பாடுகிறார். அந்த அடிப்படையிலே வருகிறது. இப்போ அடுத்த பகுதிக்கு நாம செல்லணும், அதனால கொஞ்சம் தொட்டு காட்டி கொண்டுதான் போகிறேன். மாடு நகைவாள் நிலாவிருப்ப பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுவின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேடி ஆடுவின் அம்பலத்து ஆடினானுக்கே ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே மையமறு கண்டனை வாண நாடரு மருந்தினை. அழகான வார்த்தை வாண நாடர்களுக்கெல்லாம் இவன் மருந்து அப்படின்னா மருந்துன்னா அமுதம், அமுதத்தை கொடுத்தவன் விஷத்தை தான் உண்டு நின்றான். இன்றைக்கும் இனிமேலும் எந்த நிலையிலும் மாணவர்களுக்கு மருந்து இவன் தான். அன்னைக்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல அன்னைக்கு என்னமோ பார்க்கடல கிடைச்சாங்க அது முடிஞ்சது இல்லை என்றைக்கும் அதுதான். அதனாலதான் அப்படி சொல்றாரு வாண நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை. இந்த மாணிக்கம் என்பது ஒளியை சொல்லுவார்கள். இவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயர் வைத்ததும் கூட அந்த கூத்த பெருமானியே பாடுறதுனாலதான். அவருடைய பாட்டுக்கு பொருளே அவந்தானிட்டார். அவர் சொல்ற வாசகத்துக்கு வாட்சியம் எதுன்னா அந்த பெருமான் தான் அப்படின்னு காட்டார். அப்ப இதனால இவருக்கு மாணிக்க வாசகர்னு பேர் வச்ச கருத்துக்கு சொல்லப்படும். மாணிக்க கூத்தன் சொல்றாரு பாருங்க, மாணிக்கம் என்பது கூத்தனுக்கு தான் அந்த ஒளித்தன்மையினால் பேசுவது. அந்த பெருமானியே தன்னுடைய பாடல் பொருளாக வைத்து பாடுவதனால திருச்சி தம்பல கோவையார் அதனாலதான் அவருக்கு மாணிக்க வாசகர் அந்த காரண பெயராக சொல்வது உண்டு. மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் கொய்யதும் கொய்யனை மெய்யர் மெய்யை. அப்பா பெரியவர்களே நீங்க அந்த பாட்டு கையில் வச்சிருப்பீங்க ஐயனை ஐயர் பிரானை அது வரைக்கும் கமா பண்ணிடுங்க. நமக்கு தலைவன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் ஐயன் தலைவன் ஐயர் பிரானைன்னா மற்றவங்க தலைவன் தலைவன் சொல்லி இருந்துட்டாங்களா அவர் ஒரு தலைவர் இவர் ஒரு தலைவர் அந்த தலைவர்களுக்கெல்லாம் பெருந்தலைவன் ஐயர் பிரானை அவனுக்கு பெரியவன். அடுத்தது நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் நம் பொய்யனை அந்த அன்பையை படுத்தணும். நம்மை உள்ளே அடக்கி கொண்டு பெருமானுடைய தன்மை முடியாது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்களே பொய்யர் அவர்களுக்கு அவன் பொய்யன். நம்மை அகப்படுத்தி நம்மை உளப்படுத்தி கொண்டு நம்மை உள்ளே வைத்துக் கொண்டு ஆட்கொண்டு அவங்க வேலையெல்லாம் நாம செய்யும்படியாக வைத்து இறைவனை காண்பது என்பது அருமை என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற பொய்யர்கள் யாரு? ஐம்பெரும் பூதங்கள், ஐந்து பெரும் நிலையுடையவர்கள். இந்த உடல், இந்த உலகம், இவைகளெல்லாம் பொய்யின்னா இது நிலையில்லாது. ஆனா இந்த உயிரையும் தம்முள்ளே அகப்படுத்தி கொண்டு நம்மை வேலை வாங்கி கொண்டிருக்குங்க. இந்த உடம்பு நமக்கு உதவுற மாதிரி கொடுக்கப்பட்டான், கொடுக்கப்பட்டது. இந்த உயிர் உயும் பொருட்டு தான் இந்த உடம்பை கொடுத்தான். ஆனா பிறந்த விப்பாடு இந்த உடம்பு இந்த உயிரை தன்னுள்ளே அடக்கி கொண்டு தனக்கு வேண்டிய இச்சையெல்லாம் இந்த உயிரை கொண்டு செய்வித்து சாப்பிட்டு கொண்டிருக்கு. இந்த உயிரை கொண்டு எனக்கு இது கொடு, எனக்கு அதை காட்டு, இந்த கொடு அப்படின்னு சொல்லுது. அந்த பொய்யர்களுக்கு பொய்யானவன், அதாவது இந்த புலன்களாலோ இந்த உடம்பினாலோ இந்த உலகத்தின் தன்மையினாலோ அவனை காண முடியாது. இவைகளுக்கு அவை பொய்தான். நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் யார? இந்த உலகத்தை சொல்றாரு. இந்த உலகமும் மாயா காரியங்களாக இருக்கக்கூடியவையெல்லாம் நம்மை உளப்படுத்திக் கொண்டிருக்கிற உயிரை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டு அதை வேறுபடிய பண்ணாவிட்டாமல் இறைவனையும் காட்ட காண முடியாமல் அது பொய்யாக இருக்கிறது. அதற்கு இறைவன் பொய்தான். பொய்யர்தம் பொய்யனை சொல்லிட்டார். மெய்யர் மெய்யை, மெய்ப்பொருள் உணர்ந்தவர்களுக்கு அவன் மெய்ப்பொருள். அடுத்தது போதறி கண்ணினை பொற்றொடித்தோள் பையரவு அல்குள் மடங்கை நல்லி பாடிப்போற்று சிம்மம் இடித்து நாமே என்ற அந்த பாட்டுல போது அறி கண்ணினை என்பது அந்த கண்ணழகை உடையவன், அந்த கண்ணாய உடைய பெருமாட்டியே பாகத்திலே உடையவன் அப்படின்னு அந்த பொருளை சொல்லிட்டு பொற்றொடிக்கோள் பையரவ அல்குள் மடந்தை நல்லி பெண்களுக்கு உரிய அழகு வேலூர் தோழி அவனுடைய பெண்மைத்தன்மையினுடைய தன்மை இப்படிலாம் இருக்கின்ற நல்ல பெண்களே நீங்க பாடி போற்றுன்னு எடுத்து நாமேன்னு எடுத்துக்கொண்டார். அதை என்னுடைய ஆரம்பத்தில் எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி என்ற சொல் சிவமது சக்தி என்றும் சக்தி தான் சிவத்தை என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கண்ணியாகும் சொல்றாரு சிவஞான சித்தி. அந்த அடிப்படையில் சொல்ற குண குணியை மாற்ற முடியாது, குணத்தினால் குணி தோன்றுமா குணியினால் குணம் தெளிப்படுமா அப்படிலாம் சித்தாண்ட கருத்துக்கள்ல பேசுற கருத்துக்களை இங்க வச்சு பேசுறார். பெருமான் எப்படி கலந்திருக்கிறான், ஒன்றோடு ஒன்று மயங்கி இருக்கிறான், எதனால் எது வருகிறது எதனால் எது வருகிறது. இவர்களே உப்பு போட்டா ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், போட்டோம் வச்சுக்கோம் உப்பினுடைய தன்மை அப்போது கலந்த உப்பே போலன்னு கூட ஒரு பழமொழி உண்டு. உப்பு போட்டா அந்த உப்பு ஒருப்பு மட்டும்தான் காட்டும், ஆனா அப்படி இல்லை. அது என்ன பண்ணுது, காரத்தையும் தூக்கி கொடுக்குது புளிப்பையும் தூக்கி கொடுக்குது. இல்லைன்னா அந்த உப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம், அந்த புளிப்பும் தெரியல அந்த காரமும் அவ்வளவா உணரப்படல சப்புடுதுன்றா, கொஞ்சம் உப்பு போட்ட உடனே அந்த குணங்கள் எல்லாமே தூக்கி கொடுக்குது. அதே போல இவர் என்ன சொல்றார், எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான், கலந்து அவன் இருப்பதனால்தான் இவைகளெல்லாம் ஏற்றம் பெறுகின்றன அப்படின்னு தான் இந்த பகுதியில் சொல்றார். அம்பிகையோடு அவன் கலந்திருப்பதும் அவளோடு இவன் இருப்பதும் இவளிடத்திலே அவன் தோன்றுவதும் இவனிடத்திலே அவள் தோன்றுவதும் ஒன்றோடு ஒன்று சக்தி பெரிதா சிவம் பெரிதான்னு அழகிறாங்களே. இன்றைக்கு கூட இருக்க இன்றைக்கும் இருக்கு, என்றைக்கு அது மாறப்போவதோ இல்லையோ தெரியல. பொதுவாகவே சிவலிங்க வழிபாடோடு நின்றது தான் காஞ்சிபுரம் என்று சொன்னீங்கன்னா அந்த அம்பிகை கிடையாது. அம்பிகையை பூஜை பண்ற போது அம்பிகைங்க, காமாட்சி அம்மன் தான் எல்லா காஞ்சிபுரத்துக்கு முழுதுக்குமே அம்மன் தனித்தே இருக்காது, எல்லாம் சிலா ரூபமா இருக்காது, பஞ்சலோகத்தன் மீதா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த கருத்து தான். அதனால சிவலிங்க பீடமே மும்மூர்த்திகளும் அம்பிகையும் அருள் நிலையும் கொண்ட ஒரு பொருமூர்த்தமாக வைத்து பேசுவது உண்டு. அதுதான் இந்த பகுதியில் சொல்றார், சக்தி வேறு சிவம் வேறு என்பது அல்ல, அதிலே இருந்து இதுவும் இதிலே இருந்து அதுவுமாக கலந்து வருகிறது என்கின்ற அந்த கருத்தை சொல்லிட்டு தங்கம் மறக்க சிலம்பொலிக்க தாழ்குழல் சூழ்ந்தரு மாலையாட செங்கனி வாய் இதழும் குடிப்ப தேயிலையில் சிவலோகம் பாடி. இதுவரையிலும் மெய்ப்பாடுதான், உன்ன சொன்ன மாதிரிதான் பாடுங்கள் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மெய்ப்பாடு வெளியே வரணும்ன்றார். மெய்ப்பாடு வெளியே வருவதனால என்ன பயன் அப்படின்னா அவர் தான் கேட்கணும், மெய் தான் அருந்தி விதிவிதித்து உன் விரைவார் கழக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி. இன்னைக்கு நாம் அதை ஒரு வேஷம் போலவும் அதுவும் ஒரு பூத்து போலவும் நினைக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா ஆடி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்துருக்கு, ஆடி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்துருக்கு, ஆடி பணம் சம்பாதிக்கணும். ஆடு வந்து அதற்காக இல்லாத காலத்துல அது மென்மையாக கருதப்பட்டது, இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு வந்த போது பாடினான்னா என்னது சும்மா பாடிங்கிறார் இந்த 50 ரூபாய். இன்சொல்லையே பொருள் சம்பாதிப்பதற்காக அவர் சொல்றாரு. அன்பின் விழையார் அன்பினால் இருந்து அத இன்சொல் வரல, பொருள் விழையும் யாருன்னா ஆயுதொடைய பொறுப்பெண்டில் பொருளுக்காக இருக்கிற அந்த பெண்டிர்கள் இன்சொல் இழுக்கு தரும். அந்த இனிப்பு நாம எங்க இருக்கிறோம் உலகத்தில் பாட்டுங்க, முகமலர்ச்சியோடு ஒருவர் ஒருவர் முகநாமம் பேசணும், ஐயா வாங்கன்னு இனிமையா பேசணும், ஏனுங்கன்னு கேட்கணும், பாப்போன்னு ஒருமையில பேசக்கூடாது, ஈர வெண்மதுர பதம் கருவியை முன்னுரை செய்யணும், எல்லாம் சரி. அத்தனையும் பணம் பாதிக்கிறதுக்கான் அவர்கிட்ட பாக்கெட்ல கிட்ட வாங்கிக்கிறதுக்கான் அப்படின்னு வந்தா அந்த இன்சொல் இவ்வளவு கேவலப்படுது. அதே நிலைதான் இன்னைக்கு இசை. இசை என்பது உயர்ந்த கலை, ஒவ்வொரு உயிரையும் தழைக்க வைப்பது. இன்னைக்கு போய் நாம இதை பேச முடியல, காரணம் கேட்டா சூழல் அப்படியே வளர்த்துட்டு இசையை கொண்டு பணம் சம்பாதிப்பது. உன் உள்ளபடியே உள்ள இசையானவன் இசையில ஈடுபாடு கொண்டவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். நாம கூட சரி, வீடுகள்ல ஏற்றம் இறைக்கிறது, அரிசி குத்துறது, மற்றபடி வேலை செய்யறது, பாட்டு பாடிக்கவே பாடுறாங்கன்னா அவங்க பிறர் கேட்கணும்னு பாடுறாங்க. தங்களுடைய உயிர் உணர்வுக்கு தழைப்பவர்கள் இன்னொரு கருத்து உண்டு. இன்பம் என்பது பிறர் கொடுத்து வருவதனால் வற்றி போயிடும். பெரியவர்களே, ஒரு புலன் இன்பங்கள் கூட ஒரு பொருளை கொண்டு நாம் அனுபவிக்கிறோம்னு சொன்னா அந்த இன்பம் வற்றும், வருமேடம். ஆனால் நம்முள்ளேயே வருகின்ற இன்பம் இருக்கு பாருங்க, அது வற்றவே வற்றாது. இசை என்பது அதுதான், நாம் உள்ளத்தில இருந்து எழுந்து பாடுறோம். அப்படி பாடுகிற போது நம் துன்பம் எல்லாம் கரையும், வருத்தம் போயிடும். இதோடு கூட துன்பம் மட்டும் நீங்குவதல்ல, துன்பம் மட்டும் நீங்குவதல்ல, நம்ம உயிருக்கு ஒரு எழுச்சி ஆக்கத்தை கொடுக்கும். வேலை செய்யறதுல கடினமே தெரியாது. அதுதான் இசையோடு வாழ்தல், ஈதல் இசைபட வாழ்தல் என்ற சொல்லுக்கு புகழ்னு சொல்ற பொருள் மட்டும் இல்ல, ஈதலை செய்கிற பொழுது ஒரு இசை நம்முடைய உள்ளத்திலேயே தோன்றுகிறது, எதிரிலையும் தோன்றுகிறது. ஐயா வரலையா அல்லதுலையா, அவன் முகத்துல போடுற மலர்ச்சி. பசி என்று வந்தால் ஒரு பிடி சோறு, குசி என்று தந்து பாரப்பா, அந்த முகத்திலே காணுகின்ற அந்த இனிமை உன் உள்ளத்துல ஒரு உயிர்ப்பை தோண்டி கொடுக்கும். அது அப்படிலாம் சொல்றாரு. அதைத்தான் இந்த பகுதியில மிக அழகா இடிக்கிறோம் இசை பாடுகிறோம்ன்றார். செய்வது இடித்தல், இசை பாடுதல், இது அடிக்கடி வந்து பேசிக்கொண்டு வர்றார். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, நான் தொட்டு காட்டி கொண்டுதான் போகிறேன்.
3: shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்வதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஃ பிராச்சீனா குரவோபியஸ்ய கருணாலேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுக்தபாணிநளினம் சித்தே சிவம் குருமஹே. சோமமானந்தசம்பூர்ணம் சோமார்த்தகிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே ஸ்ரீமத்தேசிகபாதேப்யஸ் சசக்திப்யோ நமோ நமஹ. சதாசிஷ்டாத்மசித்வ்யக்திகாரணேப்யோ நமோ நமஹ. குருசரணார்விந்தாப்யாம் நமஹ. ஆரப்வதே ச பில்வே ச லிங்கே ச குரு விக்ரஹே சிவயோகி சரீரேஷு நித்யம் சந்நிஹிதா சிவஹ என்று இந்த ஒரு பிராச்சீன ஸ்லோகம். சிவபெருமான் நித்யவாசம் செய்யக்கூடிய இடங்களாக இந்த இடங்களை குறிப்பிடுகிறது. ஆரத்வதம் என்பது ஒரு மரம், கொன்றை மரம் ஆரத்வதம். பில்வம் பில்வ மரம், லிங்கம் சிவலிங்கம், குரு விக்கிரகம் நமது ஆசிரியரின் உடல், சிவயோகி சரீரேஷு சிவயோகிகள். ஆரத்வதே ச பில்வே ச லிங்கே ச குரு விக்கிரகே சிவயோகி சரீரேஷு நித்யம் சந்நிஹிதா சிவஹா என்று இவ்விடங்களில் சிவபெருமான் நித்யவாசம் செய்வதாக ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன, இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அவ்வாறு சிவயோகி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நமது சுவாமிகளுக்கும், வரவிருக்கக்கூடிய எனது குருநாதருக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் எனது முதற்கண் நமஸ்காரங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு, இன்று திருக்கோயில் வழிபாட்டின் பயம் என்ற ஒரு தலைப்பை பற்றி சில விஷயங்களை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது திருக்கோவிலினுடைய வழிபாட்டினுடைய பயன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நமது நாட்டில், நமது முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் திருக்கோவில் நிறைய க்ஷேத்திரங்கள், அந்த க்ஷேத்திரங்களை நாம் வந்து அனுபவிச்சுட்டு வரோம். எல்லா திருக்கோவிலுக்கும் நாம் போகிறோம். அதனால் நல்லது கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் சித்தமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கோவிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லது கிடைக்கும்ன்றது தெரியும். ஆனால் என்ன காரியத்துக்கு என்ன நல்லது கிடைக்கிறது, எந்த விதத்தில் நல்லது கிடைக்கிறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சில பிரமாணங்களோட சிலது நல்லது கிடைக்கிறதுன்னு சொல்றாலே அது உண்மைதானா? எனவே அந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஒரு சொற்பொழிவை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அதுல மதம்ங்கும் பொழுது நாம் ஒரு விசுவாசம் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நாம் மதத்துக்குள் பிரவேசம் பண்றோம். அப்ப அந்த சிவஞான போதத்தில் கூட பஜே துவேஷம் சிவாலயம் சிவாலயம் பஜே, சிவாலயம் என்றால் அந்த கோவிலை சென்று அடைய வேண்டும், கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டபடியால் கோவிலுக்கு போகிறதுன்றது நல்லதை கொடுக்கும்ன்றது நமக்கு மேலோட்டமாக சித்தமான தெரிந்த தீர்மானமான விஷயம், அதுல சந்தேகம் வேண்டாம். அதனால நல்ல பலன் கிடைக்கும். இந்த நல்ல பலன் கிடைக்கிறது வந்து நம்ம சாஸ்திரத்துல ஒத்துன்றிருக்கிறது ரெண்டு விதம், ஒன்னு திருஷ்டமான பலம், மற்றொன்று அதிருஷ்டமான பலம். அதாவது நம்ம போகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்றத அந்த சந்தர்ப்பத்திலேயே அல்லது இந்த ஜென்மாவிலேயே நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் கோவிலுக்கு போகும் பொழுதே அறிந்து கொள்ளலாம், அது ஒரு வகை. இந்த ஜென்மாவிலேயே அறிந்து கொள்ளலாம் அல்லது வேறு ஜென்மாவில் தான் அதை அறிந்து கொள்ள முடியும்ன்றது அது ரெண்டாவது. இந்த ஜென்மாவிலேயே அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா அந்த பலத்திற்கு திருஷ்ட பலம்னு பேர், கண்கூடான பயன். இந்த பிறவியில் அறிந்து கொள்ள முடியாது, வேறு பிறவியில் தான் அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னா அந்த பயனுக்கு நமக்கு அதிருஷ்ட பலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரெண்டு இருக்கு. இதை தவிர இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன விரும்புறோம் அப்படின்னு கேட்டா அறிவியல் பூர்வகமாக இதை நிரூபணம் பண்ண முடியுமா? நம்ம எல்லாருக்கும் அது ஒரு ஆசை. எதுவா இருந்தாலும் சாஸ்திரத்துல இது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அதை கேட்கறத காட்டிலேயும் இதை பத்தி விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு வருது. அதனால அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக முதல்ல கோவில் கோவிலை பத்தி சில விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறம் விஞ்ஞான பூர்வகமாக இந்த விஷயங்கள்லாம் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கின்றன அப்படின்றத சொல்றதுக்காக ஒரு ஆர்டிக்கலா அப்படியே நான் படிக்கிறேன். எழுதியிருக்கக்கூடிய ஆர்டிக்கலா அப்படியே படிச்சுட்டு போறேன். அதுல நாம் யாரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது குரு லிங்க ஜங்கம பூஜா என்று குறிப்பிட்டார்கள். குருவை வணங்க வேண்டும், லிங்கத்தினை வணங்க வேண்டும், ஜங்கமத்தினை வணங்க வேண்டும். அத சில புஸ்தகங்கள்ல குரு லிங்க வழிபாடுன்னு ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஜங்கமம் ஜங்கமம்னா என்ன அப்படின்னா அசையக்கூடியவர்களுக்கு ஜங்கமம்னு பேர். லிங்கம்ன்றது ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் அசையாம இருக்கு, ஆனா அசையக்கூடிய லிங்கம் ஒண்ணு. அதனால என்ன பண்ணா லிங்கத்தையே ரெண்டா பிரிச்சா தாவரலிங்கம் ஜங்கமலிங்கம்னு ரெண்டா பிரிச்சா. தாவரலிங்கம் அப்படின்றது ஆலயத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓரிடத்தில் தீர்மானமாக அசைக்க முடியாத அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கத்திற்கு ஸ்தாவரலிங்கம்னு பேர். நடமாடக்கூடிய பெரியோர்கள் மகேஸ்வரர்கள் சிவன் அடியார்களுக்கு என்ன பேருனா ஜங்கமலிங்கம்னு பேர். இப்படி இந்த ரெண்டு இந்த நமது குரு ஜங்கமமாக வழங்கக்கூடிய சிவனடியார்கள் தாவரலிங்கம் என்று மூவரையும் வணங்க வேண்டும். அந்த தாவரலிங்கம்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு, ஒன்று நமது நமது வீடுகளில் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்கள், இது ஒரு ஸ்தாவரலிங்கம். ஆலயங்களில் ஸ்தாபனம் பண்ணிருக்கக்கூடிய லிங்கம் வந்து அது ஒரு லிங்கம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய நோக்கமானது ஆத்மார்த்தம், ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிங்கமானது பரார்த்தம். ஆத்மானா யார் பூஜை செய்கிறாரோ அவருக்கு அந்த பூஜையின் பயன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்டதற்கு ஆத்மார்த்தம் என்று. பரார்த்தம் என்றால் பர என்ற சொல்லிற்கு பிறர். யார் பூஜை செய்கிறாரோ அவரை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து உலகத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது பரார்த்தம். அர்த்த சப்தத்திற்கு பயன், எந்த பூஜையின் பயன் பூஜை செய்பவரையே அடைகின்றதோ அந்த பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜா. எந்த பூஜையினுடைய பலனானது பூஜை செய்பவரை காட்டிலும் பிறரை அடைகிறதோ அல்லது அனைவரையும் அடைகிறதோ அதற்கு பரார்த்தம் என்று பெயர். எனவே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கமானது தாவரலிங்கம் என்று தீர்மானமானது. அதில் திருமூலரின் ஒரு பாடல், நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அங்கு ஆமே. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பருக்கு இங்கு ஆதா. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நடமாடக்கூடிய கோவிலாக இருக்கிறவங்க அடியார்கள், அடியார்களுக்கு நாம ஒன்று நல்லது பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த பலனானது அதனால் சிவபெருமான் பிரீத்தி அடைவார், சந்தோஷம் அடைவார். ஆனா நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் நடமாடக்கூடிய ஜங்கம சிவலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களை கவனித்தால் படமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆகுமே, சிவபெருமானுக்கு திருப்தி ஏற்படும். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈகில், அந்த ஸ்தாவரலிங்கமாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜை பண்ணோம்னா நடமாட கோயில் நம்பருக்கு இங்கு ஆகா, ஒன்னும் அந்த அடியவர்களுக்கு ஒன்னும் ஏற்படாதுன்னு இந்த திருவந்திர பாடல் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்கோயில் பூஜை அவ்வளவு அவசியம் இல்லை அப்படின்ற மேலோட்டமா பார்த்தா அப்படி நமக்கு தெரியறது. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, ஏனகேனாபி மார்க்கேன எஸ்ய கஸ்யாபி தேகினா சந்தோஷம் ஜனகே பிராஜ்யா ததேவ ஈஸ்வர பூஜனம். ஈஸ்வர பூஜனம்னா என்ன அப்படின்னா, ஏனகேனாபி மார்க்கேன, நீங்க ஏதோ ஒரு வழிய கையால், எஸ்ய கஸ்யாபி தேகினா, ஏதோ ஒரு உயிருக்கு சந்தோஷம் ஜனகே பிராஜ்யா, அவர்களுக்கு சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்தணும், ததேவ ஈஸ்வர பூஜனம். இந்த ரெண்டு திருமூலருடைய பாடலையும் இந்த பாடலையும் நாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கோயிலில் பூஜை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நாம வந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களை சிவபக்தர்களை சிவனடியார்களை கவனிச்சோம்னு சொன்னா அதுவே போதுமானதுன்னு இந்த ரெண்டுல இருந்து தெரியுது. ஆனால் இந்த சிவ மகாத்மியாதி சங்கிரகம்னு ஒரு நூல்ல, ஜங்கமஸ்ய அவமானேன ஸ்தாவரம் நிஷ்பலம் பவேது தஸ்மாத்து லிங்கத்வயம் பிராஜ்யா நாவமன்யேத சர்வதா, இங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார். அதாவது இந்த முதல்ல சொல்லிருக்கக்கூடிய திருமந்திர பாடலும் இந்த ஏனகேனாபி மார்க்கேனன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரமும் என்ன சொல்றது அந்த ரெண்டும் அப்படின்னா, அந்த அடியார்களுக்கு செய்யக்கூடிய பூஜையினுடைய மகத்துவத்தை சொல்றதே தவிர இந்த ஸ்தாவரலிங்கம்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல பூஜை செய்வதே தடுப்பதில்லை. அதனுடைய நோக்கம் அந்த ஸ்லோகத்தினுடைய நோக்கம் அது கிடையாது. அது வந்து இங்க தெரிகிறது, ஜங்கமஸ்ய அவமானேன, சுவாமிக்கு நல்ல ஆலயத்துல பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஆனா அடியவர்களை நாம் கவனிக்காம விட்டுட்டோம்னு சொன்னா அப்ப சுவாமிக்கு கோபம் வந்துடும். ஜங்கமஸ்ய அவமானேன ஸ்தாவரம் நிஷ்பலம் பவே, அப்ப என்ன பண்ணோம்னார், ரெண்டுத்தையும் சேர்த்து பூஜை பண்ணணும்னார். அப்ப ஜங்கமத்தையும் கவனிக்கணும். அதனால்தான் நமது எந்த வித நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவில் அன்னதானம் போன்றவற்றை எல்லாம் செய்து அனைவரும் மகிழும்படி செய்ய வேண்டும் அப்படின்றது நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. எனவே ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தாவர லிங்கத்தையும் பூஜை செய்ய வேண்டும், ஜங்கம லிங்கமாக இருக்கக்கூடிய அடியவர்களையும் கவனிக்க வேண்டும் என்பது தெரிகிறது. அதெல்லாம் ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை என்று பார்த்தோம். இந்த பரார்த்த பூஜையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பரார்த்தத்தில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எவ்வாறு திகழ்கிறார் என்பதை, அனுக்கிரகாய லோகானாம் லிங்கபூதாக பிரதிஷ்டிதாக, சுவாமி என்ன பண்றார்னா அனைவருக்கும் அனுகிரகம், லோகத்தில் அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டி பல இடங்களில் அவரை ஆவிர் பவித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் ஆலயம் என்று பெயர். அனுகிரகாய லோகானாம் லிங்கபூதாக பிரதிஷ்டிதாக, சில இடங்களில் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவைகளாகவும் லிங்கம் இருக்கும். அதாவது சிவலிங்கத்தை சொல்லும் பொழுது ஏழு விதமான லிங்கம்னு சொல்லலாம், ஸ்வயம்பூஹு தெய்வீகம் செய்வ திவ்யம் மானுஷம் ஆர்ஷகம் ஆசுரம் பானலிங்கம் ச என்று ஏழு விதமான லிங்கங்கள். ஸ்வயம்பூஹு என்றால் தான் தோன்றி, தானாக தோன்றி இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கெல்லாம் தான் தோன்றி ஸ்வயம்பூஹு. தெய்வீகம் தேவியர்ச்சிதம் து தெய்வீகம், அந்த தேவி என்ற அம்பாளால் ஸ்தாபிக்க, மயிலாப்பூர் கற்பகாம்பாள் அது போல அம்பாளால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவலிங்கங்களுக்கு தெய்வீக லிங்கம் என்று பெயர். திவ்யம் தேவார்ச்சிதம் செய்வ, தேவர்களால் பூஜிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு திவ்யம் என்று பெயர். ஸ்வயம்பூஹு தெய்வீகம் செய்வ திவ்யம் மானுஷம், மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு மானுஷலிங்கம் என்று பெயர். எனவேதான் இந்த ஸ்லோகத்தில் அனுக்கிரகாய லோகானாம் லிங்கபூதாக பிரதிஷ்டிதாக என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தையும் குறிப்பிடுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய ஆலயம் இதற்கெல்லாம் திருக்கோயில் என்று பெயர். எனவே நமது வீடுகளில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆத்மார்த்த லிங்கம் என்று நாம் சொல்வோமேயானால், ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு பரார்த்த லிங்கம் என்று பெயர். அது ஸ்ரீமத் காரணாகமம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை தான், ஆலய பூஜையினுடைய பலன் அனைவரையும் சென்று அடையும் என்பது எப்படி தெரியும், கண்கூடாக பார்க்க முடியுமானா, அது பார்க்க முடியாது, ஆனா அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம். காரியம் இருக்கு காரணம் இருக்கு அப்படின்னா, ஒரு காரணம் இருக்கு ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கா, இந்த காரியத்தினுடைய காரணமாக எது இருக்கும், இதுதான் இருக்கும்னு நாம வந்து வாக்கியங்களை வச்சு தீர்மானம் பண்றோம். ஒரு கிராமத்துல பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் செழிப்பா இருக்கான்னா, வாக்கியம் என்ன சொல்றது, கோவில்ல பூஜை நடந்ததுன்னு சொன்னா கிராமம் சுபிக்ஷமா இருக்கும்னா. இப்ப கிராமம் சுபிக்ஷமா இருக்கிறது காரணம் என்னன்னா கோவில்ல நடைபெறக்கூடிய பூஜை தான். அப்ப ஆகம வாக்கியங்களை வைத்து இதெல்லாம் தீர்மானம் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் தானாகமம் இவ்வாறு குறிப்பிடுகிறது, சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய கிராமாதிஷு விசேஷதா ஸ்தாபிதம் விதினா லிங்கம் சுரைர்வா முனிபிஹி நரைஹி ஸ்வயம் உத்பூத லிங்கம் ச பிரதிமா ச ஈஸ்வராத்மிகா பிரதிமாம் ச ஈஸ்வராத்மகம் தத் பரார்த்தம் சமாட்சாசம் சர்வேஷாம் ஆத்மனா பலம். இவ்வாறு சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய நமது வீடுகளில் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அதன் பலன் நமக்கு மட்டுமே கிடைக்கும். சர்வேஷாம் அனைவரையும் ரக்ஷணார்த்தாய காப்பாற்ற வேண்டி கிராமாதிஷு விசேஷதா கிராமம் நகரம் பட்டணம் போன்ற இடங்களில் எல்லாம் ஸ்தாபிதம் விதினா ஸ்தாபிதம் முறைப்படி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு லிங்கம் அதை பூஜை செய்தால் அந்த பூஜைக்கு பரார்த்த பூஜா. சுரைர்வா முனிபிகி நரைகி தேவர்கள் ஸ்தாபனம் செய்யப்பட்டதாக இருக்கலாம், முனிவர்களால், அதுபோல மனிதர்களால், அல்லது ஸ்வயம் உத்பூதம் இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய சிவலிங்கம் பரார்த்தலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரார்த்த எனவே திருக்கோயிலின் பூஜையின் பயன் என்னவென்றால், கிராமம் நகரம் போன்ற அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செழிப்பாக இருக்க வேண்டும், அனைத்து உயிர்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது திருக்கோயில் பூஜையினுடைய பலன் என்று ஒரே வரியில் சொல்லிவிடலாம். ஆனா இதை நாம நிரூபணம் பண்றதுக்கு நமக்கு இந்த விஞ்ஞான ரீதியான ஒரு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களான்னு நமக்கு ஒரு ஆசை வருது இல்லையா. அதை தீர்மானம் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்டுரையை நான் படிக்க போறேன். இது வந்து குற்றாலம் பராசக்தி கல்லூரி ஆராய்ச்சி குழு அறிக்கை. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆலயத்தை எடுத்துட்டு அந்த கோவில்ல ஒரு அந்த பராசக்தி கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த ஆலயத்தை அறிவியல் பூர்வகமாக அவ பரீட்சை பண்ணியிருக்கா. அப்ப அவளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்கா. அதை நான் படிக்கிறேன். கோயில்களில் நாளைக்கு இந்த எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, திருக்கோயிலினுடைய பலனானது நமக்கு கண்கூடாக இருக்கிறது. ஆகமங்கள் சொல்றது சொன்னாலும் கண்கூடாக இருக்குன்னு விஞ்ஞானமானது நிரூபணம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கோயில்களில் நாள்தோறும் செய்யப்படும் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை ஆகியவை விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைப்பது எவ்வாறு, ஆலயத்தில் மூல விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது என்ன என்ன மாறுபாடுகள் நிகழ்கின்றன என்பதை நாங்கள் அறிய விழைந்தோம். எனவே ஒரு கற்சிலைக்கு தண்ணீர், அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவிலுக்கு போல வீட்டிலேயே ஒரு கல் சிலையை வச்சு அந்த கல் சிலைக்கு கோவில்களில் நடைபெறக்கூடிய ஒரு ஒரு அபிஷேக திரவியங்களையும் அங்கே விட்டு அவ பரீட்சை பண்ணியிருக்கா. எனவே ஒரு கற்சிலைக்கு தண்ணீர் எண்ணெய் பால் தேன் தயிர் குங்குமம் விபூதி ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்தோம். அப்பொழுது அந்த சிலையில் மேலே சொன்ன ஒவ்வொரு பொருளுக்கும் மின் கடத்தும் திறன் மாறுபடுவதை நாங்கள் கண்டோம். ஒவ்வொரு பொருள்களுக்கும் அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அது இந்த சிலையோட சேரும் பொழுது இன்னும் அதிகரிக்கிறதுன்னு சொல்றார். அவற்றை கீழ்காணும் அட்டவணங்கள் காட்டியுள்ளோம். அபிஷேகத்தின் போது சிலையின் மின் கடத்தும் திறன் மாறுபடுகிறது. அபிஷேக பொருள் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கா. அதாவது தண்ணீருக்கு மின்னோட்டம் 28.28, சிலையின் மின் கடத்தும் திறன் 2.8. சாதாரணமாக கற்சிலைக்கு 1.28 அந்த ஒரு எண்ணிக்கையில அதனுடைய மின் கடத்தக்கூடிய திறன் இருக்குன்னா, ஜலம் விடும் பொழுது 2.8 அதிகரிக்கிறது. எண்ணெயை விடும் பொழுது எண்ணெய்க்கு 22 மின் கடத்தும் சக்தி இருக்கும் பொழுது 0.22. சிலையில் அந்த எண்ணெயை சேர்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மின் கடத்தும் சக்தி 2.2. பாலுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சக்தி 0.2, சிலையில் 20, தயிருக்கு 0.7, சிலையில் 70, சந்தனத்திற்கு 0.15. அந்த சிலையில் அந்த சந்தனத்தை சாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய மின் கடத்தும் சக்தி 15. இவ்வாறு தண்ணீர் எண்ணெய் பால் தயிர்னு எல்லா பொருள்களையும் அந்த கல்லில் அபிஷேகம் செய்து அவர்கள் பரீட்சை செய்திருக்கிறார்கள். அந்த குற்றாலம் பராசக்தி கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் தயிர் பால் தண்ணீர் சந்தனம் ஆகிய அபிஷேகங்களின் போது சிலையின் மின் கடத்தும் திறன் அதிகமாகி உள்ளது. எண்ணெய் தேன் விபூதி குங்குமம் பூ ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் போது சிலையின் மின் கடத்தும் திறன் குறைந்தாலும் நிலையாக உள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே தீபாராதனை செய்யும் பொழுது சிலையின் மின்கடத்தும் திறன் நிலையாக இருப்பது கவனிக்கத்தக்கது. மேலும் அபிஷேக பொருட்களான குங்குமம், பால், தயிர், தேன், நீர் ஆகியவற்றின் ஒரு மதிப்பு, இந்த pH-னு ஒரு மதிப்பு குறிப்பிட்டிருக்காங்க. pH மதிப்பும் அளவில் அளவிடப்பட்டுள்ளது. ஒரு திரவத்தின் மதிப்பு அதிகரிப்பது அதன் எதிர் மின்னோட்டம் அதிகரிப்பதையே

அந்த மாற்றம் நமக்கு நன்மையை பழக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அபிஷேகம் அர்ச்சனையை தொடர்ந்து தீபாராதனை செய்யும் பொழுது காற்று மண்டலத்தில் என்ன மாறுபாடு ஏற்படுகிறது என்றும் சோதனை செய்தோம். காற்று மண்டலத்தில் ஒரு மின் தேக்கியை அமைத்து அதற்கு குறிப்பிட்ட மின்னூட்டத்தை கொடுத்து அதை அறிந்து குறித்து கொண்டோம். தூபம் காட்டும் பொழுது அந்த காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டால் மின் தேக்கியின் மின்னோட்டம் மாறுபடுவது சோதனை மூலம் தெரிய வந்தது. ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒன்னொன்னும் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு நல்ல பயனை கொடுக்கிறது. இதிலிருந்து கர்ப்ப கிரகத்தில் உள்ள காற்று மண்டலம் ஓரளவு அயனிக்கப்படுவது தெளிவாகிறது. pH மதிப்பு அதிகம் உள்ள பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது காற்று மண்டலம் அதிக எதிர் மின்னோட்டம் பெறுவது தெரிய வருகிறது. மேலும் ஈரப்பதம் உள்ள காற்று மண்டலத்தில் பிராணவாயு அழுத்தம் அதிகிறது என்றும் அதிகரிக்கிறது என்றும் அந்த காற்று மண்டலம் பிராணவாயு மூலக்கூறுகளை அதிக அளவில் பெறுவதால் அக்காற்று உடலுக்கு நன்மை பழக்கும். இது மாதிரி அந்த சமயத்தில் அபிஷேகம் செய்வது போன்ற சமயத்தில் ஆலயத்தில் செல்லும் பொழுது சரீரத்திற்கும் ஆரோக்கியம் ஏற்படுகிறது. மேலும் ஒளியின் திசை வேகம் ஈரப்பதமிக்க அக்காற்றில் அதிகமாக இருக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. இது போல பல விஷயங்கள். இந்த விஞ்ஞான உண்மையை அன்றே அறிந்திருந்த நம் முன்னோர்கள் குன்று தோறும் குகனையும் கடற்கரைகளில் ஆலயங்களையும் அமைத்ததோடு அல்லாமல் அருவிக்கரைகளையும் புண்ணிய தீர்த்தங்களாக ஆக்கி வழிபட்டு வந்தனர் என்பதை உணரும் போது நம் உள்ளம் பெருமிதத்தில் விம்முகிறது. ஆலயங்களுக்கு செல்பவர்கள் மேலே சொன்ன பலனை தொடர்ச்சியாக பெறுவதற்காகத்தான் ஆலயங்களில் ஆறு கால அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடத்தி வருகிறோம். அப்பொழுதுதான் அந்த விக்கிரகத்தில் தொடர்ந்து அதிர்வுகள் நிலைத்து இருக்கும். இந்த அதிர்வுகள் விக்கிரகத்திற்கு அடியில் உள்ள தாமிரத் தகட்டில் ஆற்றலாக சேர்க்கப்படுகின்றன. ஆலயங்கள்ல அந்த விக்கிரகத்திற்கு அடியில் அந்த யந்திர ஸ்தாபனம் செய்திருக்கிறார்கள். அந்த யந்திர ஸ்தாபனத்தினுடைய பலம் எல்லா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். வஸ்திரம் அணிவிக்கும் பொழுது, ஆபரணங்கள் அணிவிக்கும் பொழுது, புஷ்பங்கள் கந்தம் சமர்ப்பிக்கும் பொழுது, இது போல் ஒவ்வொரு சமயத்திலேயும் இந்த கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் நிரூபணம் செய்து விஞ்ஞான ரீதியான ஒரு நல்ல பலன் ஏற்படுகிறது என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். எனவே திருக்கோயில் பூஜையிற்கு பயன் என்பது நிச்சயமாக விஞ்ஞான ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஆதுனிகமான ஒரு ரீதியில் உள்ள விஷயம். சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த திருமூலர் பல இடங்களில் கோவில்களில் பூஜையானது தடைப்படும் பொழுது என்னென்ன அந்த கிராமத்திற்கு என்னென்ன கேடுகள் எல்லாம் நிகழும் என்று குறிப்பிடுகிறார். முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிலும் மன்னருக்கு தீங்கு உள வாரி வளங்குன்றும். முன்னவனார் கோயில், சிவபெருமானின் கோயில், அந்த கோயிலில் பூஜைகள் முட்டிலும் அந்த பூஜைகளுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் மன்னார்க்கு தீங்கு உள மன்னவர்களுக்கு மன்னவனுக்கு தீங்கு ஏற்படும், வாரி வளங்குன்றும். அந்த நீர்நிலைகளில் நீரின் தேவையானது குறைந்துவிடும், கண்ணம் களவு மிகுந்திடும், காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே, இந்த நாட்டில் திருடு போன்ற பயங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்படும் என்று. எனவே கோவிலில் பூஜை நன்றாக நடைபெற்றால் இந்த எந்த கேடுகளும் நடைபெறாது என்பது திருக்கோயிலின் ஒரு பயன். அடுத்து மற்றும் ஒரு திருமந்திரம், தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னமே அரசு நிலை கெடும். ஒரு சிவலிங்கம், இது ஆகமத்தில் உள்ள விஷயம்தான், சுஸ்திதம் துஸ்திதம் வாபி சிவலிங்கம் ந சாலையே. சுஸ்திதமாக சிவலிங்கமாக இருந்தாலும் துஸ்திதமான சிவலிங்கமாக இருந்தாலும் சிவலிங்கத்தை அசைக்க கூடாது. அதை திருமந்திரம், தாவரலிங்கம் பறித்தொன்றில் தாபித்தால், தாவரலிங்கமாகிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பறித்து அதை சலனம் செய்து வேறு இடத்தில் ஸ்தாபித்தால் ஆவதன் முன்னமே அரசு நிலை கெடும், அந்த அரசிற்கு கேடு ஏற்படும். சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும், எல்லா விதமான வியாதிகளும் ஏற்படும். எனவேதான் அசுரைர் முனிபிர் தேவைஹி தத்வவித்திஹி பிரதிஷ்டிதம் ஜீர்ணம் வாபி அதவா பக்னம் விதினாபி ந சாலையே என்று இந்த ஆகமத்தில் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தை திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். காட்டுவித்தார் மதிர் கல் ஒன்று வாங்கிடில் வேட்டுவிக்கும் அபிடேகத்து அரசரை. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லை அசைக்கினாலும் கூட அந்த அரசனின் பதவியானது சரிபோகும். வெட்டுவிக்கும் அபிடேகத்தரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் வெட்டுவித்தேவிடும் விண்டவன் ஆணையே. இந்த தவறான செயல்களை செய்பவர் வேதியராக, வேதம் பயின்ற ஒரு

0: பிராமணராக அந்தனராக இருந்தாலும் இந்திரனாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த இந்த கெட்ட பலனானது நிச்சயமாக ஏற்படும். ஆற்றரு நோய்மி கவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடல் தானே. ஆலயங்களில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் தப்பு தவறுகள் ஏற்பட்டால் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டால் இந்த எல்லா விதமான சிரமம் ஆற்றரு நோய் மிக்க அவனி மழையின்றி இந்த அவனி இந்த உலகமானது நோய் வாய்ப்பட்டு அனைவருக்கும் நோய் ஏற்படும், மழையின்றி போகும். மன்னருக்கு மன்னர் போர் வலி குன்றுவர், மன்னரின் சேனைக்கு வலிய பலமானது இழந்து விடுவார்கள். கூற்றுகள் உதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தானே என்று கூற்றுதைத்தான் இந்த காலசம்ஹார மூர்த்தியாக திகழக்கூடிய சிவபெருமானின் ஆலயங்களில் பூஜைகள் தவறாக நேர்ந்தால் என்று கூறுகிறார். எனவே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஆலய பூஜைகள் நன்றாக ஏற்பட வேண்டும். இந்த பல ஆலயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நிகழக்கூடிய ஒரு ஒரு பிரார்த்தனை, இந்த பரார்த்த பூஜைக்கும் ஆத்மார்த்த பூஜைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலன், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆலயங்களுக்கு நாம் செல்லாவிட்டாலும் கூட அந்த பூஜையினுடைய பலனானது அனைவரையும் சென்று அடையும் என்ற ஒரு நோக்கத்தில் அவரவர்கள் அவரவர்களின் அந்த ஆசிரமத்திற்கு உரிய அந்த வர்ணத்திற்கு உரிய காரியங்களை செய்தால் போதும், அனைவருக்கும் பிரதிநிதியாக ஆலயத்தில் பூஜை நடைபெறும். அந்த பூஜையின் பயன் அனைவரையும் சென்று அடையும் என்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்டவையே ஆலயங்கள். அதை நிரூபணம் செய்யக்கூடிய அளவில் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பல உற்சவ காலங்களில் பல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். அந்த உற்சவ பிரகரணத்தில் வியோமக்ஷிதி ஸ்வர்க தலஸ்திதானாம் ஹிதாய பாதாள நிவாசினாம் ச விநாசஹேதோ சுர வித்விஷாம் ச பேரீமகம் சம்பிரதி தாடயாமி. அந்த பேரி தாடனம் என்று உற்சவத்தில் வந்திருக்கு அந்த பேரி தாடனம் செய்து அந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து அனைவரும் வாருங்கள், எங்களது திருக்கோயிலில் அந்த துவதாரோகணமானது நடைபெறுகிறது என்று அவர்களை கூப்பிடுவதற்காக அந்த பேரி தாடனம் என்று செய்வார்கள். அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் வியோமக்ஷிதி ஸ்வர்க தலஸ்திதானாம் ஹிதாய. ஆகாயத்தில் இருப்பவர்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள், பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சுகமாக இருக்கும் பொருட்டு இந்த பேரியை நான் அடிக்கிறேன். வியோமக்ஷிதி ஸ்வர்க தலஸ்திதானாம் ஹிதாய பாதாள நிவாசினாம் ச விநாசஹேதோ சுர வித்விஷாம் ச அசுரர்கள் அழியும் பொருட்டு பேரீமகம் சம்பிரதி தாடயாமி. எனவே அனைவரும் க்ஷேமமாக இருப்பது இந்த உற்சவத்தின் பயன். அதேபோல் மற்றொரு ஸ்லோகத்தில் அஷ்டாதசானாம் கண தேவதானாம் சராசரைஹி பூத கணைஷ்ட திருப்தியை என்று இந்த 18 விதமான கணங்கள், இந்த 18 கணங்களை சார்ந்தவர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்று பேரி தாடனம் செய்கிறார்கள். பிரம்மேந்திர நாராயண ருத்ரமூர்த்தேக பிரசித்தயந்தீம் கிருத சசிய விருத்திம் என்று அந்த கிராமத்தில் சசியங்கள் பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக பேரி தாடனம். எனவே பேரி தாடனத்தின் பயன் பயிர்கள் நன்றாக விளைய வேண்டும். சகல சுர விபூதியும் சாபயித்ரீம் புரஸ்தாத் நிகில புவனலக்ஷ்மி கேலன ஸ்தாபயந்தீம் என்று எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கு கூட அவரவர்களின் விபூதி நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சகல சுர விபூதியும் சாபயித்ரீம் புரஸ்தாத் நிகில புவனலக்ஷ்மி கேலன ஸ்தாபயந்தீம் எல்லா உலகங்களிலேயும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பேரி தாடனம் செய்கிறேன். அடுத்து பிரார்த்தனை எல்லாம் பார்க்கணும். நாம எதுக்குன்னு சொன்னோம்னா, யாரோ அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர் ஒன்று நல்லா இருக்கிறார்னு பிரார்த்தனை பண்ணல. அது போல அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா ராதா மட்டும்தான் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணல, அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. ராஜா தர்மமதிஹி எல்லாம் அந்த உற்சவ காலத்தில் வரக்கூடிய பிரார்த்தனை. அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும்? ராஜா தர்மமதிஹி தர்மத்தில் நாட்டம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ராஜா தர்மமதிஹி பிரஜாக சுச்சரிதாக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நன்னடத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பூஜா தனாக சஜ்ஜனாக எல்லா நல்லவர்களும் சிவ பூஜை செய்வதையே தனது அரணாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பூஜா தனா சஜ்ஜனாக ஷட் கர்ம பிரவராக த்விஜாக அந்தனர்கள் அனைவரும் அறு தொழில் பூண்டவர்களாக இருக்க வேண்டும். ஷட்கர்ம பிரவராக த்விஜாக பிரதிதினம் வித்யா அனவத்யா சதா நாம் படிக்கக்கூடிய கல்வியானது குற்றமற்ற அப்பழுக்கற்ற கல்வியாக இருக்க வேண்டும். வித்யா அனவத்யா சதா வாணி சந்நிஹிதா சதா கவிமுகே, கவிஞர்களது வாயில் அந்த சரஸ்வதியானவள் எப்போதும் இருக்க வேண்டும். வாணி சந்நிஹிதா சதா கவிமுகே எவ்வாறு இருக்க வேண்டும்? சானந்தம் அவ்வியாகுலா, ஆனந்தமாக சரஸ்வதி அனைவரின் அந்த கவிகளது வாய்களில் திகழ வேண்டும். வியாகுலமாக மாறுதல் அடைந்தவளாக இருக்கக்கூடாது. சர்வே சந்து சிவார்ச்சனாதி நிரதாக, அனைவரும் சிவபூஜை போன்றவற்றில் தலைத்தவர்களாக இருக்க வேண்டும். சௌஜன்ய சந்தோஷினாக, எல்லா மக்களுக்கும் சௌஜன்யம், ஒருவரோடு மற்றொருவர் இணக்கமுற்றவர்களாக நல் இணக்கம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது. எனவே திருக்கோயிலின் பயன் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். மற்றும் ஒரு ஸ்லோகம், ஸ்ரீகண்டா குண்டிதாரிகி, இது போல நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அதை சொல்லிகிட்டே போலாம். இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல பூஜையினுடைய, திருக்கோயில் பூஜையினுடைய பயன் நல்லதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த விதத்தில் நல்லது அப்படின்னு நாம விரிவாக தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த உபன்யாசம்.
1: சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: காரைக்கால் அம்மையார், அதனால தான் என்ன வரம் வேணும்னு சுவாமி கேட்கும்போது பிறவாமை வேண்டும்னு முதல்ல கேட்குறாங்க. அப்புறம் ஒரு ஐயம் வருது, அதை நாம் முடிவு பண்ணக்கூடாது, நமக்கு எவ்வளவு வினைகள் மிச்சம் இருக்குன்னு தெரியாதனால மீண்டும் பிறப்புண்டேல் உண்மை என்றும் மறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. நம்ம அப்பர் சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய் அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாத, அதனால் புழுவாய் பிறக்கினும் ஒரு உண்மை கொடுக்குறார். புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் கேட்குறாரு. எவ்வளோ உயர்ந்த வரங்கள் அவங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதனால் மறக்கவே கூடாது இறைவனை, எக்காலத்திலையும் மறக்கவே கூடாது. மறந்தால் அந்த ஆன்மா உய்யவே முடியாது. ஆன்மாவுக்கு உய்வு வேணும்னா இறை சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். இறை நாம மனசில் கணிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை வந்து உய்விக்கும். என்ன செஞ்சால் நம்ம அவரை மறக்காமல் இருப்போம்னு நினச்சிக்கிடணும். அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் வேலை செஞ்சாலும் அவரை மறக்காமலே வேலை செய்யணும். அவர் எப்படி நமக்குள்ளே இருந்தாலும் தன்மையத்தனாக இருக்காரோ அது மாதிரி நாம் வேலை செஞ்சாலும் அவர் வசத்திலே இருக்கும். அதை நம்ம பின்பற்றணும். இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் அசை போட்டுக்கொண்டே வீட்டில் சமையல் செய்யலாம். கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ இறை நாமத்தை நீங்கள் அசை போட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, அப்படி யார் இறைவனோடு அத்துவிதமாக கலந்து கொண்டு இருக்காங்களோ அவங்க அடையக்கூடிய பயன் பெருகதி அப்படின்னா, அவங்க அடையக்கூடிய பயன் என்னதுன்னு அதை சொல்லப்போனால் அதை என்ன இவ்வளவுதான வரையறது அளவுலாம் சொல்ல முடியாது அதுக்குன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதனால் அந்த பெருமானை எப்போதும் உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வழிபட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நம் மனதில் இருத்தி இருக்கின்றார் பெருந்தகை. இதை விட வேற யார் நமக்கு ஒரு அழகான ஒரு உணர்வை வந்து ஊட்ட முடியும், புகட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிவ போகங்கிறது எவ்வளவு எளிதாக கிடைக்கும், கிடைக்கவே கஷ்டமான ஒரு அளவிற்க ஒண்ணாதது இல்லையா, அதை வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனசில் எப்போதும் சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன்னு அப்பர் சுவாமிகளும் இந்த கருத்தை தான் நமக்கு வலியுறுத்துறார். இவங்கெல்லாம் அனுபவம் பெற்றவர்கள், ஆகையால் அந்த குருநாதர்கள் சொன்னதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு குரு உருவை சிந்தித்து அந்த குருவையோட வழிகாட்டுதல் படி நம்ம நடக்கணும். அப்படி நடந்தால் நிச்சயமாக நமக்கும் தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமே கிடையாது என்பதை நம் மனதில் இருத்தி கொள்ளலாம். சரி, அடுத்து அஞ்செழுத்து அருள்நிலை, அதுக்கு அழகாக நமக்கு இரண்டு ஐந்தெழுத்து பதியங்களையும் தந்திருக்கிறார். அது இல்லாமல் ஐந்தெழுத்து வரக்கூடிய பாடல்களையும் நமக்கு நிறைய தந்திருக்கிறார். அந்த பகுதியை நம்ம நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். சரி, இன்று இன்னும் கொஞ்சம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த எண் அலங்காரத்தில் பாடல்கள் பாடுவது என்பது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை பல இடத்துல பார்த்தது. இப்போ திரு எழு கூட்டிருக்கே எடுத்துக்கொண்டா அதுலேயும் அழகாக பாடுவார், எப்படி எண் அலங்காரத்தில் பாடியிருப்பார். அடுத்து ஆமாம், அதுக்கு அடுத்தபடியாக மிக அழகாக ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை எல்லாத்திலையுமே பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு ஒன்றாம் திருமுறை இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம ஒரு அருமையான பாடலை இப்போது நாம் சிந்திக்கலாம். அந்த பாடலில் மகுடமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கழுமலத்தை நினைய நம் வினை கரிசருமே அப்படிங்கிற, கரிசுன்னா தீமைன்னு அர்த்தம். நீங்கள் கழுமலம் அதாவது சீகாழியை நினைத்தாலே போதும், நம் வினைகளெல்லாம் வினைகளால் வரக்கூடிய தீமையெல்லாம் நீங்கிவிடும் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அவர் சொன்ன ஒரு அருமையான பாடலை இங்கே சிந்திக்கலாம். எண்ணிடை ஒன்று ஒன்று ஒன்றினர் இரண்டு இல்லையா, இரண்டின் உருவம் எரியடை மூன்றினர் நான்மறையாளர் மண்ணிடை ஐந்தினர் ஆறினர் அங்கம் வகுத்தனர் ஏழிசை எட்டிருங் கலைசேர் பன்னிடை ஒன்பதும் உணர்ந்தவர் பத்தர் பாடி நின்று அடிதொழ மதனனை வெகுண்ட கண்ணிடை கனலினர் கருதிய கோயில் கழுமல நினைய நம் வினை கருசருமே. இந்த கரிசருமே நம் வினை கரு கழுமல நினைய நம் வினை கருசருமேங்கிறது அந்த பதிகத்தோட அத்தனை பாடல்களிலும் வருகிறது. அதான் அதுக்கு மகுடம்னு பேர். சரி, இது என்ன அழகா என்ன அலங்காரத்தில் கொண்டாடலான்னு பாருங்க. எண்ணிடை ஒன்று, எண்ணத்திலே ஒன்றாய் இருப்பவர், அதாவது நாம் எப்போதும் அவரை நினைந்து கொண்டே இருந்தால் நம்மோடு அவர் அருவாய் நம்ம மனசோட ஒன்றாகவே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உருவம்னு வரும்போது சிவமும் சக்தியும் ஆகி வந்து வருகின்றார், அதனால் உருவத்திருமேனி கொள்ளும் போது இரண்டாக இருக்கின்றார். எரி மூன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஆகவனியம் முதலியாக முத்தியாக இருக்கின்றார். அடுத்து நான்கு மறைகளை அருளியுள்ளார். மண்ணிடை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படிங்கிற ஐந்து தன்மையோடு இருக்கின்றார். அதான் சத்தம் சரிசம் ரூபம் ரூசம் ரசம் கந்தம், அதாவது சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரைகளாகவும் இருக்கின்றார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆறு அங்கங்களாக இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஏழு இசைகளை வகுத்தவர், குரல் கைக்கிளை துத்தம் இழை இழி விளரி தாரம் அப்படிங்கிற ஏழு இசையாகவும் அவர் இருக்கின்றார். எண்வகை கலைகளில் இல்லையா, அதான் அஷ்ட வித்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாகவும் இருக்கின்றார். ஒன்பான் கலைகள் இல்லையா, அதற்கு மேலும் மேலும் அவருக்கு எண்ண அலங்காரத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட கலைகளை உணர்ந்தவர். பக்தர்கள் பாடி ஆடணும், பாடி ஆட கெடும் அருவினைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் பாடி நின்று திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அப்படி அவர்கள் வணங்கும்படியாக அவர் வீட்டிருக்கின்றார். மன்மதனை கண்ணிலிருந்து தோன்றிய கனலால் அழித்தவர். அவர் எங்கே இருக்கின்றார் என்றார், கழுமலத்தில் உள்ள கோயிலில் இருக்கின்றார். அந்த கோயிலை நினைந்தால், அந்த கழுமல கோயிலை நினைந்தால் நம் வினைகளின் தீமை முற்றிலும் நீங்கும். இதை விட வேற என்ன வேணும், ஏன் நம்ம தினம் கழுமலத்தை நினைக்க கூடாது? 12 பேர், அந்த 12 பேருக்கு சிறப்பு, அந்த ஊழிக்காலத்திலையும் அழியாம தோணி மாறி மிதக்கிறது, அப்புறம் குருலிங்க சங்கம வடிவில் இருக்கிறது, எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு அந்த தலத்துக்கு. அதனால் இன்று முதல் நாம் ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம், தினந்தோறும் கழுமலத்தை நினையாமல் படுக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே நினைச்சிடணும், இல்லை இரவு படுக்கும் முன்னாவது கண்டிப்பாக நினைத்து 24 மணி நேரம் நம்ம கையில் இருக்கு. அதனால் அழகாக தினந்தோறும் கழுமலத்தை நினைய வேண்டும் என்பதை ஒரு உறுதிப்பாடாக நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்து இரண்டாம் திருமுறையிலும் இதே போன்று ஒரு எண்ணலங்காரத்தோடு நமக்கு மிக அழகாக ஒரு பாடல் தந்திருக்கின்றார். மேவின் ஒன்றர் விரிவுற்ற இரண்டினர் மூன்றுமாய் ஆமாம் மூன்றுமாய் இரண்டினர் மூன்றுமாய் நாவின் நாலர் உடல் அஞ்சினர் ஆறர் ஏழோசையர் தேவில் எட்டர் திருவாஞ்சியம் மேவிய செல்வனார். அதெல்லாம் சரி, எண்ணலங்காரம்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலை பாடி நாம் அவர் வழிபடுறோம், அதனால் நாம் பெறும் பயன் என்ன? பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம் அடியார்கட்கே. ஆனா அடியாரா இருக்கணும், இருந்தால் கண்டிப்பாக பாவத்தையும் நீக்குகின்றார் பழியையும் போக்குகின்றார் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதுல மேவின் ஒன்றர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அப்படின்னா விரும்பி வழிபடணும் அவரை. அந்த பூஜை வழிபாடை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு உணர்வு இல்லாமல் செய்யணுமே, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சாச்சு அனுஷ்டானம் பண்ணணும், இன்னைக்கு சிவ பூஜை பண்ணணும். ஏன்னா முதல்ல எல்லாரும் ஆர்வமாக வாங்குவாங்க, நாள் ஆக ஆக சிலர் நல்லா அதில் ஒழுகுறாங்க, சிலர் அந்த உடல் அல்லது சூழல் அது போன்ற பல காரணங்களால் அதில் ஒரு தொய்வு வருகிறது. அப்படிலாம் வரவே கூடாது. அவற்றை வந்து நீ நான் அப்படிங்கிற வேற்றுமை இல்லாத அளவுக்கு அந்த மனம் ஒன்றி வழிபட்ட அவரும் நம்மகிட்ட இருந்து வேற்றுமைப்படாமல் அனன்யமாக நம்மோடு இருக்கின்றார். விரும்பி வழிபட்டால் அனன்யமாக நம்மோடு இருக்கின்றார். நமது அருணகிரிநாதரும் சொல்லுவார், நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார். அதனால நாம் எப்போதும் சிவத்தோடு ஒன்று இருக்க வேண்டும், இறையோடு ஒன்று இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு நாம் எப்படி வழிபட வேண்டும், விரும்பி மேவின் விரும்பி வழிபாட்ட செய்யணும். அதனால இதை செஞ்சு நான் விரும்பி செய்கிறதுனால சுவாமி என்னோட எப்போதும் இருப்பாருங்க ஒரு உணர்வோடு நம்ம செய்யணும். இதை வந்து நமக்கு சைவ சித்தாந்த கருத்து, அதனால நான் அந்த பாடல் உங்களுக்கு எடுத்தேன். எண்ணலங்காரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுலேயும் ஒரு சைவ சித்தாந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவஞான சித்தியார் 245 சுபக்கம், சித்தியார் சுபக்கத்தில் பார்க்கணும், அரிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன். அரிபவன்கிறது ஆன்மாவை குறிக்கு. யாரு விரும்பி பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவாமி அங்கே எழுந்தருளி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒன்றாய் அரும்பிய அவர் வந்து விரிவுற்ற அடுத்தால வருது. ஒன்றர்னு முதல்ல சொல்லியாச்சு, விரிவுற்ற இரண்டினர்னு சொல்லும் போது பலவாக விரியும் போது சிவம் சக்தி அப்படிங்கிற ரெண்டாயிருந்தாரு. அடுத்து என்ன சொல்லியாச்சு, மூன்றுமாயின்னு சொல்லியாச்சு. அதுதான் அத்துவிதம், நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார். வேற என்ன வேணும் நமக்கு, நம்ம தனியாலாம் இல்லை, அவர் நம்ம கூட எப்போதும் தான் இருக்கிறார். தனியாங்கிறது நான் இந்த பிறவியில மட்டும் சொல்லல, ஆன்மா கேவல நிலையில பிறவிக்கு வரும் முன்பு தான் ஒரு சித்துப்புறங்கிறதே தெரியாத நிலையில இருந்தது இல்லையா, எந்த உணர்வும் இல்லாம அப்போதும் அவர் ஒன்றா தான் இருக்கார். அடுத்து இப்ப நமக்கு தனுகரண புவன போகங்கள்லாம் நுகர்ச்சிக்காக தரப்பட்டிருக்கு இல்லையா, இப்பவும் அவர் ஒன்றாய்தான் இருக்கின்றார். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்த நிலையில முக்திக்கு போவோம் இல்லையா, அப்போ நம்ம அவர் கூட தானே இருக்கிறோம். ஆக மிக அழகாக நம்மோடு அவர் ஒன்றாய் வேறாய் உடனே இல்லவே இல்லை. அவரை எங்கேன்னு தெரியலேன்னு சொன்னோன்னா நிச்சயமாக அறியாமை தான். அவர் நம்மை விட்டு நீங்குவதே கிடையாது, நாம அதை உணர தலைப்பட வேண்டும். சரி, அடுத்து நாவின் நாலர் அப்படின்னா என்ன அர்த்தம், நாவினால் நான்கு வேதங்களை அருளியவர். சரியா, அதுக்கு அடுத்தால அடுத்து அஞ்சினர் வருது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி, இந்த அஞ்சு சக்தியையும் சக்தியாகிய திருவுருவை உடையவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஞ்சு சக்தியாகவும் இருப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஞ்சினர் ஆறு, ஆறுனா ஆறு குணங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவருக்கு எண் குணங்கள், அதை சுருக்கி ஆறு குணமாகவும் சொல்லலாம். அடுத்து ஏழு, ஏழோசையர், இது நமக்கு தெரியும், அடிக்கடி நாம் சிந்தித்து கொண்டே இருப்பது. அடுத்து என்ன சொல்லியாச்சு, எட்டு இல்லையா, எட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது. அவர் அட்டமூர்த்தியாக இருக்கின்றார் என்பது, திருப்பி திருப்பி அட்டமூர்த்தி. நம்ம தினந்தோறும் சூரியனை பார்க்குறோம், மாசத்துல 15 நாள் சந்திரன் வருது, தேய்பிரையா இருந்து அப்படி பைய பைய பைய வளர்ந்து பௌர்ணமியா முழு நிலவா ஆகுற வரைக்கும் வருது. ஆனா அத சூரியனா பார்க்காம சந்திரனா பார்க்காம சிவசூரியனா சிவச்சந்திரனா பார்க்கணும். அந்த சூரியனுக்குள்ள பர்கோ தேவசிய தீமைகின்னு சொல்லும் போது இந்த சூரியனுக்கு ஒளி கொடுப்பவர் சிவபெருமான்கிற உணர்வோட சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இப்ப இந்த சந்திரன் அவருடைய இடக்கண், சூரியன் அவருடைய வலக்கண். அப்புறம் விளக்கு ஏத்தும் போது ஒன்னும் இல்லை, சமையலறையிலே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுப்பு ஜுவாலையை பார்க்கும்போது சுவாமியுடைய நெற்றிக்கண் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, ஆக மிக அழகாக அதை சொல்லிவிட்டார் நமக்கு என்று நாம் பார்க்கின்றோம். அதனால எண்ணு பெயர்லையும் இது ரொம்ப அழகாக அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சித்தியார் கருத்தோட அனன்யமாக இறைவன் நம்மோடு இருப்பார், மனம் ஒன்றி பூஜை செய்தால் என்பதை நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றது. இச்சா ஞான கிரியா சக்தியாக இருப்பதை அழகாக ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி என்று சித்தியார் 83வது பாடலிலும் இந்த கருத்தானது வருகின்றது. ஆகையால் மிக அழகான சித்தாந்த கருத்துக்களை இந்த பாடலிலே நமக்கு தந்திருக்கின்றார். சரி, அடுத்து பதி பசு பாசம் என்ற மூன்று பொருட்களையும் ஆய்ந்து உணர்த்தும் நான்மறை. அந்த நான்மறை நாவர்னா அந்த நான்மறைகள்ல என்ன இருக்குன்னா முப்பொருளும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியாச்சு. அடுத்துதான் அந்த உடல் அஞ்சினர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆறருங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா. சரி, அப்போ இத வந்து நமக்கு வந்து இவ்வளவு திருமேனிகள் அவருக்கு வேணுமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம் பொருட்டு தான் அப்படிங்கிறத நாம மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இது வந்து நீங்க இது போல நிறைய பாடல்களை நீங்க பார்க்கலாம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அவர் அட்டமூர்த்தமாகவும் இருக்கின்றார். திரிகரணத்தாலும் பிறர் வாயாலும், அதாவது பாவம்னா தீவினை, பழினா தீ சொல் இல்லையா. அதாவது தீவினை அப்படிங்கிறது செயல், வினைனாலே செயல், பழிங்கிறது தீ சொல். அப்போ வாக்காலும் செயலாலும் அப்படின்னு சொன்னனால மனசு மனசு நினைச்சா தானே நிச்சயமா வார்த்தை வரும், மனசு நினைச்சாதான் ஒரு செயலை செய்வோம். அப்போ முக்கரணங்கள் திரிகரணங்களால் நிகழக்கூடியது இந்த பாவமும் பழியும், இந்த ரெண்டையும் அவர் நீக்குகின்றார். எனவே அவரை விட நாம் வழிபடுவதற்கு வேறு யார் உகந்தவர் என்று நாம் எண்ண வேண்டும். பழி பாவம் ரெண்டும் நீக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது நாம் அவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனதிலே இருத்தி கொண்டு இனி அடுத்து இதே நிலைமையிலே மற்றும் ஒரு பாடல். இதுல எல்லாம் நாம் எண்ண அலங்காரத்தோடு சித்தாந்த கருத்தையும் சேர்த்தே தான் பார்த்து கொண்டே வருகின்றோம். அழகாக மூன்றாம் திருமுறை ஓமாம்புலியூர் என்ற தலம், இதில் அந்தணர்களை நினைந்து இந்த பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வந்து இரு பிறப்பாளர்கள், அவங்களுக்கு வந்து முதல்ல எல்லாரையும் போல ஒரு பிறப்பு, அடுத்து அவங்க உபநயனம் கிடைக்கும் போது அது மற்றொரு பிறப்பு, அதனால அவங்களுக்கு இரு பிறப்பாளர் அப்படிங்கிறது பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த கருத்து அதுல நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போது அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். மனந்திகள் என்று துவங்குகிறது, மனம் திகள் என்று துவங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதுல வந்து திசைகள் எட்டாகவும் இவர் இருக்கின்றார், ஏழு இசையாக இருக்கின்றார், ஆறு அங்கமாக இருக்கின்றார், ஐந்து வேள்விகளாக இருக்கின்றார், நான்கு வேதங்களாக இருக்கின்றார், எரி மூன்றாக, பிறப்பு இரண்டு. அது வந்து இந்த அந்தணர்களுக்கு மனம் வந்து ஒருமையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போது அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். மனந்திகள் திசைகள் எட்டும் ஏழிசையும் மலியுறும் ஆறு அங்கம் அமை வேள்வி இணைந்த நல் வேதம் மூன்று எரி இரண்டு பிறப்பென ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் கொள்பொருள் குற்றமற்றவை உற்றது எல்லாம் உணர்ந்தவர் வாழும் ஓமாம்புலியூர் உடையவர் வடதளி அதுவே என்று மிக அழகாக இந்த பாடலானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இதெல்லாம் எத்தனைன்னு நமக்கு அழகா பட்டியல் போட்டு கொடுத்தாச்சு. சிவஞான சித்தியார் காப்பு செயல்ல கூட ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாயன் ஐங்கரத்தன் என்று அதுவும் இப்படிதான் எண்ண அலங்காரத்துல வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால ஞானிகளுக்கு வந்து இது போல் அவங்க அந்த ஞானத்தை தான் பெற்ற ஞானத்தை நமக்கு கொடுக்கும் போது கூட இவ்வளவு ஒரு சிறப்பாக ஒரு நயத்தோடு கொடுக்க முடிகிறது என்று பாருங்கள், மிக அழகாக அது இருக்கிறது என்று நாம் உணர முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இப்போது மிக ஒரு சிறந்த கருத்தினை இப்போது நாம் சிந்திக்கலாம். திருவீழி மிழலை மூன்றாம் திருமுறையில் அதில் மிக அழகாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். தோற்றமும் கேடும் வைப்பார் ஆறுயிர்கட்கெல்லாம் ஆழியர் தம்மடி போற்றி என்பார்கட்கு அணியரே அப்படின்னு சொல்றாரு. அடியவர்கள் அதாவது தோற்றமும் உயிர்களுக்கெல்லாம் தோற்றம் கேடு, அதாவது பிறப்பு இறப்பெல்லாம் அவர் தான் தர்றாரு அப்படிங்கிற சைவ சித்தாந்த கருத்தை இந்த பாடல்ல நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடலிலே நல்லினத்தார் செய்த வேள்வி செகுத்தழு ஞாயிற்றின் பல்லனைத்தும் தகர்த்தார் அடியார் பாவ நாசரே என்று சொல்கின்றார். அடியார், அதாவது சூரியனுடைய பல்லை எல்லாம் அவர் தகர்த்தது நமக்கு தெரியும், தக்கன் யாகத்துல கலந்துகிட்டதுனால. அதுக்கு அடுத்தால ஆனா அவர் வந்து அடிய தன்னை தொழக்கூடிய அடியவர்களுடைய பாவத்தை நாசம் செய்பவர் போக்குபவர் என்று மிக அவர் பாவநாசர் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து கங்கையங்காடிய மஞ்சன செஞ்சடையார் அப்படின்னு யாரெல்லாம் அவரை வழிபடுகின்றார்களோ, கங்காதரராக யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வல்வினை மாயும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இமையோர் தொழ நாடகம் மாடிய ஏத்த வல்லார் வினை நாசமே என்று சொல்லுகின்றார். இமையோர் என்பது தேவர்களை குறிக்கின்றது, தேவர்களால் வணங்கப்படுபவர். அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய வினை யாவும் அழிந்துவிடும், எந்த வினையும் இருக்காது, வினை நசிக்கும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து கூறி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து மற்றும் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். எடுத்தவன் மாமலை கீழ் ராவணன் வீழ்த்தர விடுத்தருள் செய்திசை கேட்டவர் வீழி மிழலையார் படுத்து வெங்காலனை பால் வழிபாடு செய்பாலர்க்கு கொடுத்தனர் இன்பம் கொடுப்பர் தொழக் குறைவில்லை. இவரை தொழுதால் எந்த குறையும் இல்லை, குறைவிலா நிறைவு, அவரை தொழுபவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, இன்பம் கொடுப்பார், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா அதுபோல. சரி, இப்ப அந்த பாடல் கருத்தை இப்போது பார்க்கலாம். மிக அழகாக, அதாவது பெரிய கைலாய மலை, அதை நம்மால் அப்புறப்படுத்திட முடியும் நினைச்சு எடுக்க முற்பட்ட ராவணன் அதுக்கு கீழே கிடந்து அலறுமாறு அவனை அடர்த்து அவன் சாமகானம் பாடுகிறான். அந்த இசையை கேட்டு அவனுக்கு அருள் செய்தார். அவர் திருவேலி மலையில் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு கொடிய காலனை உதைத்து தன் அருகில் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருந்த பாலன் மார்கண்டேயர் அவருக்கு பேரின்பம் கொடுத்தார். எம்மன்ட்டிருந்து காத்து இந்த காலவாச குறுந்தொகைனே பாடிப்பார் நம்ம அப்பர் சுவாமிகள் இல்லையா. சரி, தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்றாரு. நம்ம முறையாக அவரை சிக்கனை பிடித்து வழிபட்டால் இந்த உடம்பை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் யமவாதனை இருக்காது, மரண வேதனைன்னு சொல்றாங்களோ அது இருக்காது. யமகங்கரர்கள் கையில நம்ம சிக்க மாட்டோம், யமலோகத்துக்கோ பாதாளத்துக்கோ போக மாட்டோம். சரி, அவர் தன்னை போற்றக்கூடிய அடியார்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் எல்லா நலன்களையும் கொடுப்பார் என்று மிக அழகாக அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா அந்த திருவாசக பாடலையும். உன்னை குறுகி நேர்க்கு இனி என்ன குறையே அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. அவரை குறு அந்த குறைவிழா நிறைவேங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்காங்க திருவாவூடுதுறை தலத்துக்கு. நமது திருவாசகத்திலும் குறைவிழா நிறைவேங்கிற சொற்றொடர் வருது. குறைவிழா மங்கள குணத்தன் அது வந்து காஞ்சி புராணத்திலே வருது. சரி, மேலும் அவர் வந்து எப்படிப்பட்டவர், நாம் வழிபடக்கூடிய சிவபெருமான் அவருடைய நாமத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவர்களை எல்லாம் புண்ணியர்களாக மாற்றக்கூடியவர், சிவ புண்ணியம் செல்வர்களாக மாற்றக்கூடியவர் என்று மிக அழகாக. திக்கமர் நான்முகன் மாலண்ட மண்டலம் தேடிட மிக்கமர் தீத்திரளாயவர் வீழி மிழலையார் சொக்கமதாடியும் பாடியும் பாரிடம் சூழ்தரும் நக்கர் தம் நாமம் நமச்சி வாய என்பார் நல்லரே. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்கள்லாம் புண்ணியம், புண்ணியம் செஞ்சாதான் விபூதி பூச முடியும், புண்ணியம் செஞ்சாதான் சிவநாமம் சொல்ல முடியும், புண்ணியம் செஞ்சாதான் ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட முடியும். ஆக இந்த சிவ சின்னங்களை அணிவதற்கு நிச்சயமாக சிவபுண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதே மிக, ஏன்னா இது எல்லாமே நம்ம வினையை நீக்கக்கூடியது. ஐந்தெழுத்தாகட்டும் விபூதி ஆகட்டும் ருத்ராட்சமாகட்டும் நம்முடைய வினையை நீக்கக்கூடியது என்பதால் அது யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களாம் நல்லவர், நல்லவர்னு ஆனால் சிவபுண்ணிய செல்வர்கள் என்பதை மிக அழகாக நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி அப்படிப்பட்ட அவரை தவிர ஜோதியை தவிர மற்ற அறியா அடியார்கள் தம் சிந்தையுள் மண்ணுமே. அவர் எங்கே இருப்பார்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாம அவரை பத்தி மட்டும் யார் நினைக்கின்றார்களோ. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. அது போல அவங்களுக்கு வந்து சிவத்தை மட்டும் கண்டுகொண்டே இருப்பார்கள். என்ன நினைச்சாலும் சரி, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் இமைத்தாலும் விழித்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமை பொருள்னு வாழ்பவர்கள். அவங்களுக்கு அவங்க சிந்தையில சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் படுறார் இல்லையா, அதனால அப்படியே சிந்தையிலேயே இருப்பார். அப்படின்னா அதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு உயர்ந்த பாக்கியம். அதனால அப்படி அடியார் சிந்தையுள் அவர் எழுந்தருள தயாராக இருக்கின்றார். நாம் நம்மை அடியாராக நம் தகுதியை உயர்த்தி அவர் நம்மிடம் எப்போதும் இருக்கும்படி செய்வது நம் கடமை என்பதை நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். சரி, அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு கருத்து, இது இரண்டாம் திருமுறையிலே வருகிறது, பதிகம் 8. அதிலே மிக அழகாக சொல்லுகின்றார், பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே. நையுமேன நைந்து அரும் என்று அர்த்தம். சரி, ஞானமா நினையணும். நான் சொன்ன மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது அந்த பூஜை எதற்காக செய்கிறோம் என்றால் நமக்கு ஞானம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். இது எந்த தலத்தில் பாடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் திருச்சிக்கல், அந்த சிக்கல்ங்கிற தலத்துல முதல் பாடல இந்த கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே. பதிஞானத்தால் யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தை நாடி பாத நிழற்கீழ் நீங்காதே நினைப்பவர்கள் யாரோ அதான் ஞானமாக நினைப்பவர்கள். அவங்க அந்த சித்தியார்ல சொன்ன அந்த கருத்தை ஞானமாக நினைவார் என்று நமக்கு, அதாவது பதிஞானத்தலால் யார் இறைவனை நினைக்கின்றார்களோ அவங்க வினையானது நையும் நைந்து அறுபடும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த பாடலிலே பெருமான் அடி மேவியே ஒரு ஏகாரம் கொடுத்த அழுத்தம் திருத்தமா அதையே விரும்பணும். சிவபெருமான் திருவடியை தவிர விருப்பம் வேற எங்கேயும் போகக்கூடாது. ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவர் ஒருத்தரைத்தான் வழிபடணும்னு ஆணித்தரமா நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். அந்த ஏன்னா அவர் ஒருத்தர் வழிபட்டா போதும், அவர்கிட்ட அவர் சொன்னதை கேட்டுதான் மற்ற எல்லா தெய்வங்களும் இயங்குகின்றது. சரி, அதனால அப்படி யார் அவரையே விரும்பி அடைந்து இல்லையா அவரையே விரும்பி அடைந்து வாழ்கின்றார்களோ அவங்களுடைய அல்லலை அறுப்பரே அப்படின்னு சொல்லியாச்சு. அல்லல் அறுத்தல் அப்படின்னா பிறவி துன்பத்தை தீர்த்தல். நமக்கு இதை விட வேற என்ன வேணும், இதை வேற யார் தர முடியும், பிறவிக்கே வராத ஒருத்தர் தான் தர முடியும். பிறப்பிலி இறப்பிலி என்று சொல்லுதோம் இல்லையா, அவர் தான் நமக்கு அதை தர முடியும். தாயும் தந்தையும் இலி, பிறப்பிலி இறப்பிலி, துணையிலி கேடிலி சொல்லிக்கொண்டே போகலாம். தோற்றக்கேடு இல்லாதவர் என்பதை ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படிங்கிறது. இப்போ அந்த வெண்ணை பிரான் என்று அவரை வணங்குகின்றார்கள் அந்த தலத்திலே. அந்த வெண்ணை பிரான் பால் வண்ணன் அவருடைய கலல் ஏத்த நம் பாவம் பறையும், நம்முடைய வினையானது நீங்கும் என்று மிக அழகா, நம்முடைய பாவம் எல்லாம் நம்மை விட்டு போயிரும். பாவம் மன்னிப்பு உண்டா சைவத்திலேன்னு கேட்கிறாங்க, அதுக்காக தப்பு பண்ணிட்டு பாவத்திலேருந்து நீங்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அறிஞ்சோ அறியாமலே இதுக்கு முந்தியெல்லாம் பண்ணிட்டோம், அப்ப நமக்கு திருமுறை பத்தி தெரிஞ்சதோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனா இப்ப மிக அழகாக நமக்கு திருமுறைகள் கையில் இருப்பதால் இதை ஓதினாலே போதும், இதை விட ஒரு மருந்தே நமக்கு கிடையாது. அதனால இதை ஓதினால் நம்முடைய அந்த வினையானது நீங்கும், பாவமானது தீரும். அடுத்து பிரான் விரையார் கழல் சிந்தை செய்வார் வினையாயன தேய்வது திண்ணமேங்கிறார். கண்டிப்பா உறுதியா சொல்றேன், நீங்க அந்த வெண்ணை பிரானுடைய வெண்ணை உருகுற மாதிரி சுவாமி உருகுவார். அதனால அவருடைய மனம் நிறைந்த திருவடிகளை சிந்தித்து கொண்டே இருங்கள். நினைதல் சிந்தித்தல்ங்கிறது தியானம்தான். யார் தியானிக்கின்றீர்களோ அவர்களுடைய வினைகள்லாம் கண்டிப்பா தேய்ந்து போகும். தேய்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது பலன் தராது. இப்ப எத்தனையோ பொருள் தேய்மானம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அது மாதிரி நம்முடைய மலங்கள்லாம் தேய்ந்து போச்சுன்னா நமக்கு நிச்சயமாக பிறவி கிடையாது, துன்பமே கிடையாது. பிறவியே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு துன்பமே கிடையாது. இதை நம்ம மனசுல எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு, வெண்ணை பிரான் அடி மேவே தங்கும் மேல் சரதம் திரு திரு நாளும் தகையுமே அப்படிங்கிறாரு. அதாவது அவரை வந்து நம்ம வழிபடணும், எப்ப வழிபடணும், நாள்தோறும் வழிபடணும். அப்படி வழிபடும் போது மேல் அப்படின்னா மேலான கதி, சரதம்னா உண்மைன்னு அர்த்தம். நீங்க சிவபெருமானை வழிபட்டீர்கள் என்றால் மேலான கதி, உயர்கதி, சிவகதி, அது கண்டிப்பாக நற்கதி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று மிக அழகாக இதிலே சொல்லி, அது மட்டுமல்ல இம்மையில் வாழ்வதற்கு திரு இலக்குமி அவள் நாள்தோறும் வந்து அருள் செய்வாள், செல்வம் வந்து நாள்தோறும் வீட்டுக்கு வரும், நம்ம சிவபுண்ணியம் செய்வதற்கு ஏற்ற செல்வம் நமக்கு கிடைக்கும். இப்போ சிவபுண்ணியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா கையில பணம் இல்லைன்னு சிலர் வருந்துவார்கள். அங்கனம் வருந்த வேண்டாம், நீங்கள் இவரை வழிபட்டால் நிச்சயமாக செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். வெண்ணை பிரானை பிரான் அடி கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே என்று அதற்கு அடுத்த பாடலிலே சொல்லுகின்றார். அந்த பெருமானை நீ மனதில், அதாவது திருவடியை தரிசிக்கணும் துதிக்கணும் ரெண்டு வேளை, திருவடியை தரிசிக்கணும் துதிக்கணும், இந்த ரெண்டு வேளையும் நீ செஞ்சுட்டே இருந்தனா உனக்கு நற்கதி தான், துர்க்கதி கிடையாது. அதனால மனமே ஞாபகம் வச்சுக்கோ, மதித்து போற்று, இறைவனை போற்று. ஒன்று தியானம், மதியாயின்னு சொன்னால் தியானம், தியானம் செஞ்சுட்டே இரு, துதி செஞ்சுக்கிட்டே இரு, நிச்சயமாக உனக்கு சிவகதி தான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து உற்று நீ நினை அப்படிங்கிறார். நல்ல ஒரு உறுதியாக என்னுடைய வினையெல்லாம் இவர் நீக்குவார் என்று நம்பி நீ வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய வினைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓய்ந்து விடும் என்று மிக தெளிவாக சொல்லி, மேலும் நல்ல பன்மலர் தூவி வழிபட்டால் பாவம் பறையும் என்றும், அவரை நீ வழிபடுறதுனால பணிவதால பிணி போகும் என்று சொல்கின்றார். மருத்துவம் பார்க்கணும், அதே சமயம் வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன், மருந்தீசன், அவரை வழிபடுவதால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிறவி நோயும் நீங்க போது, உடல் நோயும் நீங்க போது, மனநோயும் நீங்க போது என்று மிக அழகாக நமக்கு அறுதியிட்டு சொல்லியுள்ளார் என்று சொல்லி நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். இதுகாரும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தமைக்காக திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்வை நமக்காக மிக சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம்.org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
3: அளவற்ற கருணையினாலே திருவம்பாவை இந்த வருடத்திலே திருவடியார்களை நினைப்பிக்கக்கூடியதாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 19வது பாடல், உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமே அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் எங்குங்கை நின்ற அல்லார்தோல் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கிப்பரிசே எமக்குங்கோன் நல்குதியேல் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா என்கின்ற அற்புதமான பாடல். முதலிலேயே பார்த்திருக்கிறோம், அன்னவரே எங்களவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று சொல்லும்படியாக சிவன் அடியார்களே தங்களுடைய கணவனாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேண்டுதல். வேறு எந்த வேண்டுதலையும் வைக்காத மணிவாசக பெருமான் இந்த வேண்டுதலை வைக்கிறார். இங்கேயும் அதே பாதிரித்தான் சொல்லுகிறார், வேண்டவில்லை உனக்கொன்று உரைப்போம் கேள், நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் அவ்வளவுதான், இதெல்லாம் எனக்கு வேண்டுதல்லாம் கிடையாது, உனக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம் கேள். எம் கொங்கை நின்னன்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகல் எண்கள் மற்றொன்றும் காணற்க. இது வந்தாச்சுன்னா சூரியன் கலக்க உதித்தான மேற்க உதித்தான எந்த பக்கம் உதித்தா எனக்கு என்ன, எங்களின் ஞாயிறு எமக்கேனோ ரெம்பாவா என்று முக்கியமான மூன்று விஷயங்களை சொல்லுகிறார்கள். எங்களுடைய கணவன்மார்கள் வந்து அடியார்களாகத்தான் இருக்க வேண்டும், அவர்களையே நாங்கள் சேர வேண்டும், நாங்கள் உனக்கே திருப்பணி செய்ய வேண்டும், மற்ற எந்த நெறியும் அல்லாது செய்வ நெறியிலேயே இருக்கும்படியாக கங்குல் பகல் எண்கள் மற்றொன்றும் காணற்க உன்னையே கண்டுகொண்டிருக்கக்கூடிய அந்த ஞான நிலையை தர வேண்டும். இந்த மூன்றையும் இங்கே கேட்டுக்கொள்ளுகிறார்கள். இதுல மிகச்சிறப்பான இரண்டு சரித்திரங்கள் பார்க்கலாம், எத்தனையோ சரித்திரங்கள் இதுல கொண்டு வர முடியும். இரண்டு சிற சரித்திரங்கள் நம்ம பார்த்தா, திருநாவுக்கரசர் பெருமான் திருநாவுக்கரசராக ஆவதற்கு ஒரு முக்கியமான பெண்மணி உண்டு. யாருன்னு கேட்டா அவருடைய தமக்கையார் திலகவதியார். திருவாமூரிலே புகழனார் மாதினியார் என்பவருக்கு மகளாக பிறக்கிறார். அவருக்கு பிறகுதான் திருநாவுக்கரசனார் மருள்நீக்கியார் என்று சொல்லும்படியாக பிறக்கிறார். 12 வயதிலே இவருக்கு மனம் பேசுவதற்காக பெற்றோர்கள் முயற்சிக்கிறார்கள். வேளாண்குடி தலைவராக இருந்த மின்னார் செஞ்சடை அண்ணல் மையடிமை விருப்புடையார் என்று சொல்லும்படியாக, கலிப்பகையார் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய அடியவரை இவருக்கு கணவனாக நினைப்பிக்கிறார்கள். எங்கொங்கை என் நண்பர் அல்லாதோல் சேரற்க, அப்படியே சரித்திரத்தில் பொருத்தமாக வரும். அவர் வடநாட்டுக்கு போருக்கு செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது இங்கே வயதின் காரணத்தினாலே பெற்றோர்கள் இறக்கிறார்கள். கலிப்பகையாரை சொல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் சொல்வார், உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் என்று சொல்லும்படியாக அங்கே போரிலே வீர சொர்க்கம் அடைகின்றார். இங்கே இவரோ என்னை அவருக்காக அன்னையும் அத்தனும் அகன்ற பெண்ணை என்று சொல்லும்படியாக இவர் பாடுவாரே, எந்தையும் எம் அணையும் அவருக்கு என கொடுக்க இசைந்தார்கள் அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் ஆதலினால் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பன் என துணிய எனக்கு மனம் செய்வதற்காக கலிப்பையாரை நிச்சயித்தார்கள். மனம் திருமணம் ஆகாவிட்டாலும் சரி அந்த திருவடியாருக்கு நிச்சயித்த அவர்தான் என்னுடைய கணவர் என்று நான் நிச்சயித்து விட்டேன். அவர் இறந்தால் நானும் இறந்து விடுகிறேன் என்று சொல்லி இவர் தீர்மானிக்கிறார். அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று அவர்கள் இருந்தால் பணி செய்யலாம், இறந்தால் என்ன செய்ய முடியும்? என் குங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேரற்க, அவரையே திருவடியார்களை மட்டுமே நாங்கள் கணவனாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ தம்பியான மருள்நீக்கியார் வந்து வேண்டுகிறார், அம்மையும் இல்லை அப்பனும் இல்லை நீங்களும் இறந்தால் நானும் இறக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா உம்பர் உலகு அனைவரும் நிலைவிக்க உயிர் தாங்கி அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம்புரிந்து திலகவதியார் இருந்தாள் என்று சொல்லும்படியாக திலகவதியார் இருக்கிறார். அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் உயிர் தாங்கி என்று செக்கலார் பெருமான் பாடுவார். எப்பேற்பட்ட கற்பு நிலை! இது பொருத்தமா என்ன தெரியல, நாப்பா ஒரு அழகான ஒரு குறிஞ்சி மலர்னு ஒரு நாவல் எழுதினார். கொஞ்சம் படித்தவர்கள் அதை படித்தவர்கள் தெரியும். இந்த திலகவதியாருடைய சரித்திரத்தை அவ்வளவு அழகாக அதை கொண்டு வந்திருப்பார். மிக அழகாக ஒரு அருமையான ஒரு நெறி, நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நெறி அவர்களுடைய கற்பு நெறி அல்லது அன்பின் நெறி இருந்திருக்கிறதுன்னா அப்பேற்பட்ட பெரிய விஷயமாக இருந்திருக்கிறது. இங்கே அதை சொல்லுவார். திலகவதியார் தன்னுடைய தம்பியின் காரணத்தினாலே உயிர் தாங்கி இருக்கிறார். ஆனா என்ன செய்தார்னா, அது அடுத்ததுதான் முக்கியம். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, அப்படியே பொருத்தமா அடுத்தது சேக்கலார் பெருமான் பாடுவார். மாசின் மயன மனத்துயர் ஒழிய மருள் நீக்கியார் நிரம்பி தேசனர் நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய் காசினி மேல் புகழ் விளங்க நிதியளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார். காவலர்த்தும் குளம் தொட்டும் கடப்பாடு வழுவாமல் மேவினர்க்கு வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவர்க்கும் தவிராத ஈகை வினை துறை நின்றார். யாரு? திலகவதியாரை பற்றி சேக்கலார் பெருமான் பாடுவார். ஆக எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்று சொல்லும்படியாக இறைவனுடைய திருப்பணி, இறைவன் அடியவருக்கு இருக்கக்கூடிய திருப்பணி மாத்திரமே செய்து கொண்டு வருகிறார். ஆன காரணத்தினாலதான் திருநாவுக்கரசர் நல் நெறி விட்டு புன்னெறிக்கு சென்ற பொழுது இறைவனிடத்திலே வேண்டுகிறார். இப்படி சென்றானே என்னுடைய தம்பி என்று கேட்டார். இறைவன் அருளாலே இறைவன் சொல்லுகிறார், நான் சூளை நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்ல சூளை வேதனை தன்னை கண்டரு நெற்றியில் அருளே என்று சொல்லும்படியாக நெற்றிக்கண்ணுடைய அந்த நிபுணன் அவருக்கு அங்கே சூளை நோயை கொடுத்தாராம். கொடுத்த பொழுது என்னுடைய அக்காவை இங்க வந்து பார்த்து போக சொல்லுனார். எந்திரையோ மருந்து மந்திரம் மாயங்கள் எல்லாம் செய்தும் தவிராத பொழுது தன்னுடைய தமக்கையாருடைய நினைவு வந்தது. அப்ப அவர் சொன்னார், நான் அங்கு வரமாட்டேன் போனா அவனை இங்கு வர சொன்னார். திருநாவுக்கரசர் பெருமான் அங்கே திலகவதியார் இருந்த மடத்துக்கு எழுந்தருளுகிறார். ஆக அவருக்கு திருநீர் கொடுத்து பேரழித்து, எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். தான் ஒரு அப்ப என்ன வயசு இருக்க முடியும் யோசித்து பாருங்கள். 12 வயதுல திருமணம் புரிய நினைக்கிறார்கள். 12 வயதிலே இவர்கள் கணவனாக நிச்சயிக்கப்பட்டவர் அங்கே இறந்து விட்டார். அந்த பெண் குழந்தை, அப்படிதானே சொல்ல முடியும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில, அந்த பெண் குழந்தை தன்னுடைய தம்பி மாறி வந்த பொழுது இறைவன் அருளாலே திருநீர் அளித்து பொக்கரிதான அந்த சூளை நோய் இறைவனாலே போகும் என்று சொல்லி அங்கே சென்று இறைவனிடத்திலே சேர்ப்பிக்கிறாரே, இதை விட மிகச்சிறந்த பணி எது உண்டு? மிகச்சிறந்த தன்மை எது சொல்ல முடியும்? அதனால இந்த பாடலிலே எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்க, எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோல் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க, எங்கள் இங்கிப்பரிசையை எமக்கங்கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு என்று சொல்லும்படியான தன்னை திலகவதியாருக்கு பொருந்தும். அவர் நாயன்மாராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மிகச்சிறந்த தன்மையை நமக்கு காட்டி கொடுத்தவர் நாயன்மாருக்கு தமக்கையார் மிகச்சிறந்த அருள்வதியா அருள் பொங்கக்கூடிய தலகவதியாராக இருக்கிறார். ஒரு சரித்திரம். இரண்டாவது சரித்திரத்தையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான அடுத்த சரித்திரம், ஒரு நாயன்மார் உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமே மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள், நாங்கள் உன்னுடைய அடியாராக இருக்கிறோம், உன்னுடைய அடியவருக்குத்தான் என எங்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும். யாராவது போய் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு சிவனடியார் இல்லாதவர்க்கு திருமணம் செய்து வைத்து விடக் கூடாது என்று அச்சப்படுகிறார்கள் இந்த அடியார்கள். அப்போ காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் இங்க அப்படியே பொருந்தும். காரைக்கால் அம்மையார் புனிதவதி, இவர் திலகவதி அவர் புனிதவதி. காரைக்காலிலே தோன்றின புனிதவதி, தளிர் அடி மெல் நகை மயிலை தாதமிழ்தார் காளைக்கு கழிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். இவரை சொல்லும் பொழுது என்ன சொல்வார், தளிரடி மென் நகை மயிலை, யாரு காரைக்காலமையாரை பற்றி புனிதவதியார், ஆனா யாருக்கு கொடுத்தாங்க, தாதமிழ்தார் காளைக்கு. நம்ம இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது இது என்ன கணம், தேவகணமா பூதகணமா ராட்சச கணமா, இப்படி எல்லாம் கணப்பொருத்தம்னு பார்ப்பாங்க தெரியுமா. இங்கே என்ன பொருத்தம் பாருங்கள், மயிலை காளைக்கு மனம் செய்து வைக்கிறார்கள். எதுக்காக, களிமகள் சுற்றம் போற்ற, அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், உற்றார் உறவினருக்கு சந்தோஷம், ஆனா இவருக்கு வருத்தமா மகிழ்ச்சியா தெரியாது. அவன் சிவபக்தனா இல்லையா யாருக்கும் தெரியாது. இவர் சிவத்தொண்டே சிவன் நினைவே இருந்து கொண்டிருக்கிறார் புனிதபதியார். ஆனால் காளையாக தாதவழ்த்தார் காளை என்று சொல்லும்படியாக ஒரு காளைக்கு மயிலையும் மனம் செய்து வைக்கிறார்கள், என்ன பொருத்தம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தன்மையிலேயும் கூட அவருக்கு இறைவன் அருளாலே அவன் அடியவன் ஆவான் என்ற தன்மையிலே ஆங்கவன் தன் இழ்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர் தாமும் பொறிவிடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புரு காதல் ஒளிவின்றி மிக பெருக பாங்கில் வரும் மனையறத்தின் பண்டு விழாமையில் பயில்வார். அந்த இடத்துல இவர் கணவன் அப்படி முழுமையாக சிவபக்தன், சிவனை வெறுப்பவன் அல்ல ஆனால் பக்தனும் அல்ல. இங்கே வந்த பொழுது மனை அறமும் இருக்கிறது ஆனால் சிவபக்தியும் விடாமல் எங்கள் பெருமான் உனைக்கொண்டு உரைப்போம் கேள், அதனால தான் இப்படி ஆயிடக்கூடாதுங்கிறத்தான் மணிக்கவாசக பெருமான் சொல்வார், எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோல் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, திருவடியார் திருப்பணியே நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும், கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க. அடுத்த ரெண்டு வரி எப்படி பொருத்தமாக வரும், எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க என்பது எப்படி பொருத்தமாக வரும். அந்த பரமதத்தன், அதாவது இவருடைய புனிதவதியாருடைய கணவன், இரண்டு மாமலங்கள் கொடுத்தா, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான். அந்த மாம்பழத்திலே ஒரு சிவனடியார் வந்த பொழுது அந்த மாம்பழத்தினை சிவனடியாருக்கு இட்டு மிக பசியோடு வந்த காரணத்தினாலே அன்னத்தையும் தயிர் சாதம் போட்டு உடனே வச்சார். மாதா ஊட்டாத சோடு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க, மாங்காய் மாவடு மா ஊருக மாங்காய் ஊருக மாம்பழம் எது வேண்டாலும் தொட்டு கொண்டு சாப்பிடலாம் இல்லையா, சாப்பாட்டுக்கு அது எல்லா வகையிலையும் பொருத்தமாக இருக்கக்கூடியது மாங்காய். அடியவர் வந்தார், உணவு விடைத்தார். இப்ப கணவன் வருகிறான், ஒரு பழத்தை சாப்பிட்டான், ரொம்ப நல்லா இருக்குன்னு இன்னொரு பழம் கேட்டான். இதுதான் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ரெண்டு பழம் வந்தது இல்லையா, ஒரு பழம் இவனுக்கு, இன்னொரு பழம் மனைவிக்கு கொடுக்கணுமா இல்லையா, எல்லாம் அவனுதுன்னு உரிமை கொண்டாட முடியுமா, உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவனுடைய அந்த நிலை தடைப்படுமே, அவன் வருத்தப்படுவானே என்கின்ற காரணத்தினாலே புனிதவதியார் இறைவனை வேண்டினார். தன்னுடைய கொடுத்துட்டேன்னு சொன்னா சரி, ஆனா அடடே அந்த படம் என்கிட்ட கேட்டுட்டு கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னா மனை அறத்தின் பண்பு விழாமையில் பயில்வார் என்று சொல்லக்கூடிய தன்மை போகும். ஆன காரணத்தினாலே இறைவா கொடு என்று கேட்ட பொழுது அதிசயமாக ஒரு கனி வந்து அவருடைய கையிலே அமர்ந்தது. அதை அருந்தினான் பரமதத்தன். ஞானம் ஏற்பட்டதையே அது இறைவன் கொடுத்த அருள் பட அவன் இறைவன் அருளாலே வந்த கனி. இது எப்படி வந்ததுன்னு கேட்டான். சாப்பிட்டவன் நல்லா இருக்குன்னு ரெண்டு பழம் கொடுத்தான், ரெண்டு பழத்தையும் சாட்டாச்சு. இப்ப ரெண்டாவது பழத்தை சாட்டவுடனே அவனுக்கு அந்த அருள் காரணத்தினாலே இது எப்படி கிடைத்தது, அந்த பழம் இல்லையேன்னு கேட்டான். உண்மை சொல்லக்கூடியவர் அங்கே உண்மையை சொன்னார். நெடுங்குகிறான், நீ பொய் சொல்லாமல் அப்படின்னா எனக்கு இன்னொரு பழத்தை வரவழைத்து காண்பீன்னா, சாப்பிடுறது கேட்கல பாருங்க, காண்பீன்னா காண்பித்த உடனேயே இறைவன் அருளாலே அற்புதமான இன்னொரு அதிமுதர கனி ஒன்று வந்து சேர்ந்தது அவருடைய கையில. அதிசயிக்கின்றான், நடுங்கினான் பரமதத்தன். இவர் அப்படியே எய்தினார் போல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவுவதாக, நான் கடலோடி திரவியம் சேர்க்கிறேன் என்று சொன்னான். இன்னொரு இடத்துக்கு போனான், ஒரு மனைவியை மனம் செய்து கொண்டான், ஒரு மகளும் அவன் பெற்றான், மகளுக்கு புனிதபதி என்கின்ற பெயரும் இட்டான். இப்ப இவன் இப்படி இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே இவருடைய காரைக்காலம்மையாருடைய புனிதபதியாருடைய உற்றவர் உறவினர் எல்லாம் சேர்ந்து இவரை அழைத்துக் கொண்டு கணவனிடத்திலே சேர்ப்பிப்பதற்காக செல்லுகின்றார்கள். கணவன் பார்த்தா நடுக்கூடத்திலே தன்னுடைய மனைவியையும் வரவழைத்து தன்னுடைய மகளையும் பக்கத்தில் வைத்து மூன்று பேரும் சேர்ந்து விழுந்து வணங்குகின்றார்கள். யாரை? தான் மனம் செய்து கொண்ட மனைவியை பரமதத்தன் புனிதபதி யாரை விழுந்து வணங்குகின்றான். எல்லாரும் அதிசயிக்கிறார்கள், என்னது கோபப்படுகிறார்கள், என்ன இது செய்த, நம்ம குலத்துல இப்படி எல்லாம் யாரும் பண்ணல, புதுசா எங்கேயாவது போய் வெளிநாட்டு போய் கத்துட்டு வந்தியா, மனைவியை வணங்கக்கூடிய தன்னை உண்டா, இப்படி செய்கிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த சரித்திரத்தை சொல்லுகிறான். அப்ப காரைக்கால் அம்மையார், இங்கிவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழிந்து இங்கு உண்பால் அங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமழ்தாள் பரவி நின்றார் என்று. இவ்வளவு காலமும் இவனுக்காக நான் இந்த உடலை வனப்பை தாங்கி நின்றேன். எவ்வளவு வயசு இருக்க முடியும், 12 வயசுல அவருக்கு கல்யாணம். அப்படி இந்த குழந்தைகள் எப்படி இருந்தா இருந்தால் கூட இன்னொரு 10 வயது 15 வயது 25 வயது கூட நிரம்பாமல் 25 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய வனப்பு இருக்கக்கூடிய பெண், இன்றைக்கு நிலைமையில யோசித்து பார்த்தால் அந்த பெண் நினைத்தார், என்னுடைய கணவனுக்காக இந்த வனப்பை தாங்கி இருந்தேன், இவனே இப்பொழுது நான் தெய்வம் என்று சொன்ன பொழுது எனக்கு இது அவசியமில்லை, இவனுடைய கொள்கை இது, இங்கிவன் குறித்த கொள்கை இதையே, அவன் புனிதவரி அத்தனுடைய மனைவி அல்ல, தெய்வம் என்னுடைய மனை தெய்வம் என்று சொல்லுகிறான். பார்த்தா தாங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியனுக்கு பாங்குற வேண்டும், என்ன வேண்டும், அது இல்லைன்னா எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எண்கள் மற்றொன்றும் காணற்க என்று ஆங்கு நின் தாள்கள் போற்றும் உன்னுடைய திருவடியே போற்றக்கூடிய தன்மை வேண்டும், ஆன காரணத்தினானே எனக்கு பேய் வடிவு கொடு என்று காரைக்கால் அம்மையார் கேட்டாரு. அந்த சரித்திரமும் கூட இங்கே மிக பொருத்தமாக வரும். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கமே மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள், எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள், எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே இவைக்கெங்கோன் நல்குதியே, எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் இம்பாவா என்று சொல்லும்படியாக இறைவா இந்த தன்மையை எமக்கு தர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்கிறார்கள். இன்னொரு நயமும் உண்டு. இப்போ கணவன் மனைவி என்கின்ற உறவு இருக்கிறதே, ரெண்டு பேரும் சேர்ந்து செல்லக்கூடிய, அதாவது ஒரு தர்மத்தை சேர்ந்து செய்வதற்காகத்தான் இது வரும். சக தர்ம சரீதவா என்று ராமாயணத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா என்று ஜனகனானவன் ராமனை பார்த்து சொல்லுவான், இந்த சீதையை உன்னுடைய தர்மத்தை வழி நடத்துவதற்காக வரும். இல்லறத்தான் என்பான் எருவுரைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று வரும். இப்போ மனைவியும் கணவரும் சேர்ந்து ஒரு அறத்தை செய்ய வேண்டும், அது வந்து கிரகஸ்த தர்மம். அது வெறும் சிற்றின்பத்திற்காக, பிள்ளை பெறுவதற்காக, அடுத்தது வீடு கட்டுறதுக்காக அல்லது நகை வாங்குறதுக்காக, ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வரணும், இல்ல நானும் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், எனக்கும் ஒரு குழந்தைகள் பிறந்தது பேரம்பே, அதுக்காக இல்ல. இவ்வளவு காலமும் பெரியவர்கள் நடத்தி வந்த அறம், அந்த தர்மம் இருக்கிறதே, கொள்கை இருக்கிறதே, அதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம். இந்த திருமணத்திலே யார் எந்த வழி மாறினாலும் அந்த தர்மம் மாறுபடும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அதுதான், நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்மையில ரெண்டு பேரும் ரெண்டு திக்கில இருந்தால் குடித்தனம் குடித்தனமாக இருக்காது. நாம் தர்மத்தை அடிப்படையாக வைத்து சைவ நெறி என்று சொல்லக்கூடிய சைவ தர்மம், எந்த தர்மமாக இருந்தால் இங்கே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது சைவ நெறி என்று சொல்லக்கூடியது. பெரியவர்கள் இவ்வளவு காலமும் நமக்கு கொடுத்தது நம்முடைய மனை அறமாக கணவன் மனைவி சேர்ந்து இந்த அறத்தை செய்ய வேண்டும். இறைவனே மனைவியோடு சேர்ந்து அறம் புரிந்து நாயகனாக இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய அறத்திலே வழி நிற்க வேண்டும். அந்த வழியிலே இருந்து இறைவனை அடைய வேண்டும். இதற்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும். ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் அருள் செய்ய வேண்டும். அதனால் தான் இங்கு கேட்கிறார், எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கு எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோல் சேர்க்க

0: இதை எனக்கு தர வேண்டும் என்பதாக அவர்கள் மணிவாசக பெருமான் வேண்டிக் கொள்வதைப் போலவே நாமும் நம்முடைய அறம் சிறக்க, அடியவர்களுடைய திருவடிகள் நம் தலைமையில் பொலிய, இந்த கிரகஸ்த தர்மமானது சைவ நெறி, இந்த சைவ தர்மம் சன்மார்க்க தர்மமானது நம்மிடத்திலே சேரட்டும், நம்முடைய வாழ்வு சிறக்கட்டும் என்று.
1: சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நனவில் நனவு புலனில் வழக்கம், நனவில் கனவு நினைத்ததன் மறத்தல், நனவில் சுழுனை உண்ணாட இலாமை, நனவில் துரியம் அதீதத்து நந்தியே. அதாவது நனவில் நனவாதிகளை எல்லாம் நமக்கு எடுத்து தொகுச்சு சொல்லுகிறார். அதாவது நனவில் நனவுங்கிறது ஐம்புலன் ஒடுக்கம், நனவில் கனவுங்கிறது மனத்தோட தொழிலாகிய நினைத்தல் அதை குறிக்கிறது, நனவில் சுளுத்தி என்பது நினைப்பையும் இழத்தல், நனவில் துரியம் என்பது உயிர்ப்பு அடங்கல், நனவில் துரியாதீதம் என்பது உயிர் தன் தன்மை இல்லாம சிவத்தோடு ஒன்றி இருத்தல். இது நனவில் வரக்கூடிய ஐந்து நிலைகள். அப்போ நனவில் நனவுனா என்ன? தன்மாத்திரைகள் அடங்கிய நிலை. நனவில் கனவு அப்படிங்கிறது நினைத்தல் இல்லையா, நினைத்தல் தொழிலை குறிக்கிறது. அப்படி நினைக்கக்கூடிய மனசையும் மறந்து விடுதல் வந்து நனவில் சுளுத்தி. நினைப்பையும் இழத்தல்ங்கிறது மனத்தையும் மறந்து போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த மனத்துள் ஆராயக்கூடிய வன்மையற்று அடங்குவது வந்து நனவில் துரிய நிலை. சிவமாக இருத்தல் துரியாதீத நிலை என்று இந்த பாடலிலே நமக்கு அவத்தையை பற்றி அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து இதற்கு ஒப்பாக ஒரு நாம் திரு சிவஞான போத பாடலை இப்போது பார்க்கலாம். லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம், லாடத்தே ஐந்தவத்தை எய்தும், லாடத்தே அவ்வவ இந்திரியத்து அத்துறைகள் கண்டு அதுவே அவ்வவற்றின் நீங்கள் அது ஆங்கு என்று சொல்லுகிறார். லாடம் என்பது நெற்றி நடு, புருவ நடு, அதுல இருந்து நீங்கி கண்டம் இதயம் நாபி அந்த இடங்கள்ல நிலை வேறுபாடு எய்தி மூலாதாரத்தை எய்தக்கூடிய உயிரானது மீண்டும் மூலாதாரத்திலிருந்து நீங்கி நாபி இதயம் கண்டம் என்ற நிலைகளில் வேறுபாடு நிலை வேறுபாடு எய்தி திருப்பியில் லாடத்தானத்தை எய்துகின்றது. அந்த லாடத்தானமாகிய அந்த ஒரே இடத்துல சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கர சொப்பனம், சாக்கர சுளுத்தி, சாக்கர துரியம், சாக்கர துரியாதீதம்ங்கிற ஐந்து அவத்தைகளை அது எய்துகிறது. அதாவது உயிர் வந்து பொருட்களை பற்றுவதற்குரிய பொறிகளால் பற்றி அப்போது அப்போதே அந்த பொருட்களை மறந்துவிடும். அதுதான் இயற்கை. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பொருளை பாக்குறோம், எல்லாத்தையும் மனசு போய் பற்றுது புத்தி நிச்சயிக்கு இல்லையா, சித்தம் எடுத்து கொடுக்க, அகங்காரம் எழுச்சி கொடுக்கு. ஆனா அப்பப்பவே அத பல விஷயங்களை நம்ம மறந்து போயிடுவோம், உயிர்கள் வந்து மறந்துடும். அதுபோல் சுத்தத்திலும் ஐந்து அவத்தைகள் உண்டு. அப்போ சகலத்திலும் உண்டு அப்படின்னு சொல்லப்படும். சகலத்தில் சகலம்ங்கிற காரண அவத்தையில் உயிர் வந்து லாடத்தானத்திலிருந்து ஐந்து அவத்தை படுகிறது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். இது சிவஞான போத கருத்து. இதே போல் நமக்கு சிவஞான சிதியாரிலும் இந்த கருத்தானது அறிதரு முதல் அவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும், செறி தரும் கரணம் தன்னில் செயல் தோறும் கண்டுகொள் நீ, பிரிவிலா ஞானத்தோறும் பிறப்பற அருளால் ஆங்கே குறியோடு அஞ்சவத்தை கூடுவர் வீடு கூட என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பலவாறு இந்த அவத்தைகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம் இல்லையா, கீழால் அவத்தை, மத்திய அளவத்தை, மேலளவத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய முதல் அவத்தை ஆகிய சாக்கரத்தை அடைகின்ற லாடத்தானத்திலும் சாக்கிர முதல் ஐந்து அவத்தை உள்ளது. அந்த அவத்தைகள்லாம் விடயங்களை அறியும் செயல்பாடுகள்ல அதி நுணுக்கமா இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நுண்ணுணர்வால் தான் நாம் உணர முடியும். இப்படிலாம் படிக்கும்போது பாடமாத்தான் படிக்க முடியும். நமக்குள்ள இதெல்லாம் நடக்கிறத உணர்வதற்கு ரொம்ப ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வந்தா இதை நாம் இந்த நுண்ணுணர்வால்

0: எல்லாம் உணர முடியும். அந்த சகலத்தில் நிகழக்கூடிய அவத்தைகள் மட்டும் இல்லாம, அதாவது பிறவிலா ஞானத்தை அறிந்தவரும் பிறப்பு நீங்கி அந்த அருள் ஞானத்தால் வீடு அடைவதற்குரிய அந்த சுத்த அவத்தையிலையும் அப்படியே சாக்கரம் முதலாகிய ஐந்து அவத்தையே பொருந்துவார்கள். அதான் சாக்கரத்தில் சாக்கரம்னா விஷயங்களை எல்லாம் நேரே அனுபவித்தல், சாக்கரத்தில் சொப்பனம்னா துன்பங்களும் இன்பங்களும் வந்த வரலாற்றை நாடி மனோ வியாபாரம் செய்து நிற்பது, சாக்கிரத்தில் சுளுத்தினா இன்ப துன்பத்தில் மூழ்கி நிற்றல், சாக்கிரத்தில் துரியம் அப்படிங்கிறது இன்ப துன்பம் தோன்றாது பெருமூச்செறிந்து நிற்றல், சாக்கிரத்தில் அதீதம்ங்கிறது இன்ப துன்பங்களை கேட்ட அளவிலேயே திடுக்கிட்டு இந்த பிராணவாயு இயங்காம மூர்ச்சித்து மயங்கி நிற்றல். இவ்வளவு நமக்கு நிகழ்வது ஏன் இவ்வளவு நாளா புரியாது, ஆனா இதையெல்லாம் இறைவன் எங்கனம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஏதோ பொழுது விடுகிறது, எழுகின்றோம், பொழுது அடைகிறது, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்து தூங்கிருந்தோம், இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆனா அவர் எப்படியெல்லாம் உள்ள ஒரு இன்னைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டரையும் செல்போனையும் பார்த்து பார்த்து வியந்துகிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் மிச்சமாக நம்ம உடம்புல இத்தனை விஷயங்களை இறைவன் வந்து நமக்காக செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அந்த பெருமானுக்கு எப்படி நாம நம்முடைய நன்றியை தெரிவிக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் மட்டுப்படல. இனி கனவினில் நனவு போல் காண்டன நனவாம், கனவினில் கண்டு மறத்தல் கனவாம், கனவில் சுளுத்தியும் காணாமை காணல் அனுமாதி செய்தலினால் ஆன துரியமே என்று சொல்லுகிறார். கனவில் நனவாதி அவத்தைகள் எங்கனம் இருக்கிறது என்பதை விளக்கி உணர்த்துகிறார். கனவுல நனவு மாதிரி காண்பது கனவில் நனவு, கனவு கண்டு அதை மறக்கிறது கனவில் கனவு, எதையும் காணாமல் இருப்பது கனவில் சுளுத்தி, கண்டதை அனுமானித்தல் கனவில் துரியம். இதுல இதோட நம்ம என்ன, உயிர் படங்களாகிய துரியாதியத்தை அதாவது அனுமானித்தல் இன்றி இருப்பது, அது வந்து அந்த உயிர் படங்களாகிய துரியாதீதம் என்பதையும் நாம புரிஞ்சுக்கிட வேணும். சுளுத்தி நனவொன்றும் தோன்றாமை தோன்றல், சுளுத்தி கனவதன் உண்மை சுளுத்தியில், சுளுத்தி அறிவறிவாலே அழிகை, சுளுத்தி துரியமாம் சொல்லரும் பாடு. சுளுத்தியில நனவு முதலிய அவத்தைகளோட இயல்பு எங்கனம் இருக்கும் என்பதை இந்த பாடலில் திருமூல தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். சுளுத்தியில் நனவு, அதான் முதல்ல சொல்ற, அதாவது எதுவுமே தோன்றாம உறங்குறது. சுளுத்தியில் கனவு அப்படிங்கிறது உயிராகிய தன் உண்மை மட்டும் தோன்ற நிற்பது. சுளுத்தியில் சுளுத்தி என்றால் அறிவு அறிவாலே அழிதலாம், சுளுத்தியில் துரியம் அப்படிங்கிறது சொல்லற்ற, அதாவது சொல்ல முடியாத சூனிய நிலை என்று எடுத்து சொல்லி இருக்கிறார். அதான் இரண்டாவது பாடல்ல அதன் உண்மை அப்படிங்கிறது, அதன் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. துரிய நனவாம் இதமுறை போதம், துரிய கனவாம் அகமுணர் போதம், துரிய சுளுத்தி வியோமம் துரியம், துரியம் பரமென தோன்றிடும் தானே. அந்த துரிய நனவாதி அவற்றோட இயல்பு எங்கனம் இருக்கும் என்பதை இந்த பாடலில் உணர்த்துகின்றார். அதாவது துரியம் அப்படிங்கிறது முந்தைய நிலைகளில் ஒன்றை உணர்த்தாது, சகல கேவல சுத்தம் என்ற மூன்று அவத்தைக்கும் மேலாக இருக்கக்கூடிய பராவஸ்தையை உணர்த்தியது. அதனால பரசாக்கரம், பரசொப்பனம், பரசுளுத்தி, பரதுரியம் என்று நாம் இந்த பாடலில் பொருள் கொள்ள வேண்டும். இப்ப பராவத்தையில் சாக்கரம் அப்படிங்கிறது எது உயிருக்கு நிலைத்த இன்பத்தை அளிப்பது என்பதை உணரக்கூடிய எல்லாம் அறிதலாகிய ஏழு குணங்களோடு உள்ள நிலை, அந்த ஏழு குணங்களோடு கூடிய நிலை. பரசொப்பனன்னா அந்த ஏழும் அடங்க தன்னை மட்டும் உணரக்கூடிய நிலை, அதாவது ஆன்ம தரிசனம் செய்யும் நிலை. இந்த சகாரியத்துல பரசுளுத்தி அப்படின்னா தான் ஓர் வடிவு இல்லாமல் வியோம வடிவாக இருப்பது, வியோம வடிவாதல் அல்லது வியோம ரூபியாதல். பரதுரியம் அப்படின்னா எல்லாம் சிவமயம் அப்படின்னு காண்பது. இதை பல பேர் புரிஞ்சுக்கலாம வெவ்வேறு மாதிரி அதுக்கு வந்து பொருள் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஐயா தண்டமானி தேசிகர் ஐயா சொல்லும் போது அவ்வளவில் அவர் மகிழ்க என்று சொல்லிட்டாங்க. இது இந்த பாடலுக்குள்ள கருத்து, இந்த கருத்து தான் இதுதான் இதுக்கு நமக்கு தெளிவை தரும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அந்த துரிய நனவு அந்த நிலைக்கு இதமுறை போதம் என்று வந்ததல்லவா, அதற்கு கிட்டத்தட்ட அந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சித்தியார் பாடல். உயிர்க்கு இன்ப துன்ப பயனை எல்லாம் தருவது இறைவன் தான். இதம் அகிதங்கள் என்பது இகல் மனவாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்றது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன் அன்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நல்வினை தீவினைகளுடைய இயல்பாதான் இதம் அகிதம் சொல்றது. அது என்னன்னு பார்த்தான்னா, நினைத்தலும் சொல்லுதலும் செய்தலும் ஆகிய அந்த மாறுபட்ட மனம் வாக்கு காயங்களால் வேத ஆகமங்கள்ல உயிர்க்கு உறுதி என்று விதித்ததை மட்டும் செய்யணும், அதுதான் இதம். அத விளக்கினா அது அகிதம். இதம் செய்பவன் வந்து தன் மனத்தில இதம் என்று கருதி செய்யக்கூடிய காலத்துல அவனை அறியாம அகிதம் வருதலும் கூடும். அகிதம் செய்தவன்ட்ட இப்படியே அவன் அறியாம இதம் வருவதும் கூடும். அகிதம் செய்தவன் அதனை அகிதம்னு நினைக்கவே மாட்டான். அதனால இதம் அகிதம் ஆகிய இந்த இரண்டையும் அறிபவன் இறைவன் ஒருவனே ஆவான். அந்த இறைவன் அந்த இத அகிதங்களை பொருந்தி அறிந்து அவற்றுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களாகிய பயனை தருகின்றார் ஆன்மாக்களுக்கு. அதான் உயிர்க்கு உறுதி செய்தல் அப்படின்னா உயிர்க்கு நன்மை செய்வது. இப்ப மனசால நல்வினை உண்டாகும், அதான் இதம்னா நல்வினைன்னு பார்த்தோம். அருள் உடைமை, பொறை உடைமை, பிறர் பொருளை விரும்பாமை, செய் நன்றி மறவாமை, வஞ்சகம் இன்மை, நடுநிலை நிற்றல், அபிமானம் பேணுதல், பொறாமையின்மை, அவா அறுத்தல், பிறர் துயர் கண்டு இறக்கப்படுது. யாராவது துன்பப்பட நல்ல சந்தோஷமா எப்படி பட்டாங்க பாருங்க, எப்படி எல்லாம் இருந்தாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தான் வினை. அப்ப வினை ஈட்டக்கூடாது, ஆகாமியை ஈட்டக்கூடாதுன்னா மனதுல இந்த 10 விஷயங்கள் இருக்கணும். சரி, வாக்கால எப்படி அறச்செயல்களை போதித்தல், புறங்கூற அவன் யார பத்தியும் புறங்கூறக்கூடாது, உண்மை பேசுதல், பொய்யே சொல்ற, பொய் செல்ல சொல்ல நம்ம செஞ்ச சிவ புண்ணியங்கள் இல்லாம போயிரும். அடுத்து இனியன சொல்லுதல், யாவர்க்குமா இன்னுரை தானேன்னு சொல்றாரு திருமந்திரத்துல, அதே மாதிரி தான் இனியன சொல்லுதல், கடுமையான சொற்களை விளக்குதல். அப்புறம் வேத ஆகமங்களை ஓதணும். இப்ப நமக்கு அது ஓத தெரியலன்னா திருமுறைகளை ஓதலாம், புராணங்களை ஓதலாம், புராணங்களை வாசிப்பதெல்லாம் நல்லது. அப்புறம் இந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் இப்படி வாசித்து அறிந்து கொள்ளலாம். அப்புறம் காயத்தினால் உடம்பால செய்யக்கூடிய நல்வினைகள் என்னன்னா, அரிய தவங்களை செய்தல், பூசைகள் ஹோமங்கள் செய்தல், பகுத்துணை யாவர்க்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடின்னு சொல்றாங்களோ அது மாதிரி கொடுக்கறது, நந்தவனம் சோலைகள் உண்டாகுது சரியை பணியில வந்துரும், பூசை ஹோமங்கள்லாம் கிரியை பணியில வந்துரும், பிறர்மனை விளையாமை இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா விளக்க வேண்டிய விஷயங்கள், குளம் தோன்றுகிறது, கிணறு தோன்றுறது, வித்யாசாலை, திருக்கோயில், மடங்கள் முதலியன கட்டுவித்தல், இதெல்லாம் உடம்பால செய்யக்கூடிய நல்வினை. இவற்றுக்கு மாறான செயல்கள் எல்லாம் தீவினைகள் ஆகும். அது உயிர்க்கு நன்மை செய்வது பிற உயிர்க்கும் என்று பொருள் கொள்வது சால பொருந்தும். நமக்கு மட்டும் நல்லதுன்னு நினைக்க கூடாது, பிற உயிர்க்கும் நல்லது செய்யணுங்கிறத நம்ம எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சித்தியாரிலே உணர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அந்த துரிய நனவாதிகளோட இயல்பை எல்லாம் இந்த பாடலிலே நாம் சிந்தித்தோம். அடுத்தபடியாக அறிவறிகின்ற அறிவு நனவாம், அறிவறியாமை அடைய கனவாம், அறிவறிய வறியாமை சுழுத்தி அறிவறிவாகுமான துரியமே என்று சொல்லுகிறார். ஞான நனவு, அறிவுங்கிறது ஞானத்தை குறிக்கும். ஞான நனவு, ஞான கனவு, ஞான உறக்கம், ஞான துரியம், அதாவது தன் அறிவு வந்து சிவன் அறிவில் அடங்கியதாக அறிதலும், தன் அறிவு அங்கன அடங்கி அடங்கினோங்கிற உணர்வையும் இழந்த நிலையையும் தற்போதம் சிவபோதமாகவே விளங்குதலையும் பரமாகிய சிவதரிசனம் பெறுதலையும் இது குறிக்கின்றது. இந்த நான்கு நிலைகளும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிவபெருமானுடைய முற்றறிவின் கண் அடங்கி நின்று அறிகின்ற நிலை ஞான சாக்கரமாகிய கால பரசாக்கரம். அப்படி அறிகின்ற அறிவு, அறிகின்றோம் என்ற உணர்வும் அடங்கி அறியாமை அடங்கிய அறியாமையாய் அடங்கிய நிலை வந்து அறிவு கனவு இல்லையா, அதான் ஞான கனவு. அந்த ஆன்ம அறிவு சிவ அறிவா அறிய அதனுள் அடங்க, அதுதான் தன்னை மறத்தல், அதுதான் ஞான சுளுத்தி. தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு சொல்றது. அடுத்து தன்னறிவு இறை அறிவாகுவது ஞான துரியம் என்று உணர்த்தப்படுகிறது. படிப்படியாக இந்த ஒவ்வொரு நிலையிலையும் ஆன்மா தன்னை மேம்படுத்தி கொண்டே வரணும். இவ்வளவு விஷயம் நடக்குங்கிறது நமக்கு திருமந்திரத்தை படிச்சப்புறம் புரியுது. அடுத்து தானெங்கும் மாய, தானெங்கும் மாயவன் ஐமனத்தான் விட்டு ஞான தனதுருவாகி நயந்த பின் தானெங்குமாய் நெறி நின்றது தான் விட்டு மேனந்த சூக்கம் அவை வண்ண மேலிட்டே. ஆன்மா வந்து மலங்கள் நீங்கி ஞானமே வடிவா ஞானத்தை விரும்பி அதனால வியாபகமா பழைய பெத்த நிலையிலிருந்து கலன்று முக்தி நிலையில் விழுங்கும் அப்படிங்கிறது இதுல உணர்த்தப்பட்டிருக்கு இந்த பாடல். இதுல இது இது என்னென்ன மாதிரி அப்படின்னு அவங்க விரிச்சு சொல்லாட்டாலும் நாம உய்த்துணர்தல்ங்கிற உத்திய வச்சு பார்க்கும்போது மலங்களை எல்லாம் விடுதல் வியோம சாக்கிரம் என்றும் ஞானத்தை விரும்புதல் வியோம சொப்பனம் என்றும் எங்கும் ஆதல் வியோம சுளுத்தி என்றும் சூக்கமாய் பரத்தின் தன்மையாதல் வியோம துரியம் என்றும் மலம் விட்டு உருவாகி எங்குமாய் வண்ணமே விட்டு சூக்கம் அவை மேல் நந்த விளங்கும் என்பனவாகிய வினைகளால் விளங்க வைத்துள்ளார் இந்த பாடல்ல. பரகாயம் போல தான் எங்கும் வியாபகமா இருக்கக்கூடிய ஆன்மா அங்கன வியாபகத்தன்மைக்கு தடையாக இருக்கக்கூடிய ஐந்து மலங்களை விட்டு ஞானமே தன்னோட உண்மை வடிவாகி அதை விரும்பிய பின்னு தான் எங்கும் வியாபகமா நிற்கக்கூடியதை உணரும். அப்படி உணர்ந்து அந்த மலச்சேர்க்கையாலான அது பண்டைய பெத்த நிலை அது நீங்கி மேலே பொருந்தக்கூடிய நுண்மை தன்மை பெற்று அதாவது முக்தி நிலை அதுல அது மேலாக விளங்கும் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. ஐயைந்தும் ஓர் ஐந்து நனாவினில் எய்யும் நனவு கனவு சுளுத்தியாம் மெய்யும் பின் சூக்கும மெய்ப்பகுதி மாயை ஐயமும் தான் அவன் அத்துரியத்தனே. அப்படி நனவில் நனவாதிய அவத்தைகளோட இயல்பை எல்லாம் இப்பாடல் எல்லாமே அவத்தைகளை பற்றி தான் சொல்லிக் கொண்டே வருகிறார் இந்த எட்டாம் தந்திரத்திலே. இப்போ நனவில் நனவிற்கு தத்துவங்கள் வந்து 25. அதுக்கு வந்து உடம்பு வந்து தூலம். நனவில் கனவுக்கு தத்துவம் 6. அதுக்கு உடல் வந்து சூக்குமம். நனவில் சுளுத்திக்கு தத்துவம் 5. உடல் வந்து மூல பிரகிருதி. நனவில் துரியத்திற்கு தத்துவம் சுத்தமாயை, அதுவே உடல் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடலில் உணர்த்தப்பட்டு. மெய் அப்படிங்கிறது நமக்கு அந்த உடம்பத்தை வைக்க தூள மெய் இல்லையா, அப்புறம் சூக்கும மெய் அப்படி வருது. மூல பிரகிருதி மெய்ப்பகுதிங்கிறது மூல பிரகிருதியை குறிக்குது. ஆக நனவில் எழுதிய அந்த நனவு 25 தத்துவங்களோடு தொழிற்படக்கூடிய அவத்தை, நனவில் எய்திய கனவு வந்து புருடன் நீங்கிய வித்யா தத்துவம் 6 கூடி தொழிற்படக்கூடிய நிலை, நனவில் சுளுத்திங்கிறது சிவ தத்துவம் 5 கூடி தொழிற்படக்கூடிய அவத்தை, அதற்குரிய மெய்கள் வந்து தூலம் சுக்குமம் மூல பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. அந்த நனவில் துரியம் பெற்றோன் வந்து மாயையில் தலைமை பெற்றலை உடையவன் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. ஈதென்று அறிந்திலன் இத்தனை காலமும் ஈதென்று அறிந்த பின் ஏதும் அறிந்திலன். ஈதென்று அறியும் அறிவை அறிந்த பின் ஈதென்றும் அறியும் இயல்புடையோனே இல்லையா. இதுல வந்து தன்னோட அனுபவத்தை கூறி உலகவர்களுக்கு உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். 11 சூத்திரம் நமக்கு சிவஞான போதத்துல, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறன்கழல் செலுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலை வந்து சிற்றறிவு இல்லையா, அதனால சிறு தொழில் தான் நம்ம கிட்ட இருக்கு, பக்குவமும் கிடையாது. ஆனா நமக்கு சுவாமி கூடவே இருந்து எல்லாம் செய்யும் போது கேவல நிலையிலிருந்து நம்மளை படிப்படியா மேல கூட்டிட்டே வந்து வாச நீக்கத்தையும் பண்ணி அதோட விடாம சிவப்பேரையும் நமக்கு தருகின்றார். இப்போ கண்ணு காணும், ஆனா தானா காணுமான்னு கேட்டா தானாக காணாது. இந்த உயிர் வந்து கண்ணோட பிரிப்பில்லாம உடனாக இயைந்து நின்று கண்ணுக்கு உருவத்தை காட்டி தானும் உருவத்தை கண்டு நிற்கின்றது. அது மாதிரிதான் உயிர் தானாக அறிய, இந்த கண்ண மாதிரி. அப்ப இறைவன் அறிவிச்சாதான் அந்த உயிர் வந்து அறியும். அதனால இறைவன் வந்து உயிரோடு பிரிப்பில்லாம உடனாக இயைந்து நின்று பொருட்களை அறியுமாறு அறிவித்து தானும் அறிந்து நிற்கின்றார். கட்டுண்ட நிலையிலும் கட்டு நீங்கிய நிலையிலும் இறைவன் எப்போதும் செய்து வரும் இந்த இடையரா உதவியை உணர்ந்தால் உயிரானது இறைவனை இமைப்பொழுதும் மறவாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்றார்ல, இமைப்பொழுதும் அவரை நீங்கலைன்னா என்ன அர்த்தம்னா, இமைப்பொழுதும் நாம அவரை மறக்காம இருக்கணும். அந்த அதெல்லாம் நன்றி இருந்தா உயிர் வந்து இறைவனை இமைப்பொழுது கூட மறக்கவே மறக்காது. இப்ப எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க, முதல்ல கோயிலுக்கு வாங்க நேரம் கிடையாது, உழவாரத்துக்கு வாங்க நேரம் கிடையாது, ஞான நூல்களை எல்லாம் ஓதுங்க சரியை அது செய்யுங்க இல்ல நேரம் கிடையாது, நந்தவன பணி செய்யுங்க நேரம் கிடையாது, சரி சமய தீட்சை பெற்றுக் கொள்ளுங்கள் அது நமக்கு ஒரு அங்கீகாரம் தருகிறது இல்லையா, லைசன்ஸ் டிரைவிங் தெரிஞ்சாலும் லைசன்ஸ் தெரிஞ்சாலும் வண்டி ஓட்ட முடியும், அது பிளைட்டா இருக்கட்டும் அது தரையில போகக்கூடியதா இருக்கட்டும் எதுனாலும் சரி எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வேணும். அது மாதிரி நமக்கு அங்கே நுழைவதற்கு ஒரு அங்கீகாரம் சமயத்துக்குள்ள, இல்ல இல்ல நாலாம் தீஷம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு தவிர்க்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இல்ல பூஜை பண்ணுங்க, இல்ல இல்ல எப்படி பூஜை பண்ண முடியுங்க, எல்லாத்துலயும் சாமி கூடவே இருந்துதான் நமக்கு எல்லாம் செய்ய வைக்க வேண்டி இருக்கு. அவர் நமக்கு எல்லாம் சரி, அதாவது திணைத்தனை பொழுதும் மறந்து ஒய்வனோ தெழுத்தனை பொழுதும் மறந்து ஒய்வனோன்னு அப்பர் சுவாமியோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரை மறக்கவே கூடாது. நம்ம மறவாமையால் இல்லையா அப்படி வழிபட்டார்னு சொல்லி நாயன்மார் வரலாறு எல்லாம் பாக்குறோம். காரைக்கால் அம்மையார் என்ன கேட்காங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் பிறவாமை வேண்டும், எனக்கு பிறக்காம இருந்தா நல்லது முக்தி கிடைச்சிட்டா, ஒருவேளை எனக்கு வேணா பாக்கி இருந்தா நான் பிறந்துட்டேன்னா உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னு கேட்கிறாங்க. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமிகளும் கேட்கிறாங்க. அதனால மறக்காம இருக்கணும், மறந்தா உய்ய முடியாது, மறந்து உய்வனோ இல்லையா திருமுறை கேட்க, அவரை மறந்தா நம்ம உய்யவே முடியாது. அதனால எப்படிலாம் என்ன வேணாலும் செய்வோமே, என்ன செஞ்சாலும் சிவ சிந்தனையோட செய்யணும். சமையல் பண்றோம் இல்ல வீட்டை சுத்தப்படுத்துறோம் இல்ல பிரயாணம் பண்றோம், என்ன செஞ்சாலே சாப்பிடும் போது என்ன செஞ்சாலுமே ஒரு சிவ சிந்தனையோட, அந்த தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் நம்ம சிவ தொடர்புல இருப்பது நமக்கு சால சிறந்தது. சரி, அப்ப இறைவனுடைய எல்லையற்ற பெருங்கருணையை நினைக்க நினைக்க நமக்கு அவர் மீது அன்பு மிக தான் நினைக்க தலைப்படும். அப்பதான் உயிர் வந்து நினைக்க நினைக்க அன்பு சுரப்பு சுவாமி மேல, அந்த அன்போட பெருக்கால உயிர் வந்து இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த அயரா அன்பால இறைவன் திருவடியை அடைந்து அந்த பேரின்பத்தை திளைக்கும். அதான் சிவானந்த அனுபூதி என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இந்த கருத்தை வந்து நம்முடைய அப்பர் சுவாமிகளும் நமக்கு மிக அழகாக ஒரு பாடலிலே சொல்லி இருக்கிறார். அந்த பாடலையும் இப்போது நாம் இப்போது பார்க்கலாம். தன்னில் தன்னை அறியும் தலைமகன், தன்னில் தன்னை அறியில் தலைப்படும், தன்னில் தன்னை அறிவில நாயிடில் தன்னில் தன்னையும் சார்தற்கு அரியனே என்று சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. இதே கருத்து தான், சுவாமி மட்டும் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே செயல்பட முடியாது. இப்ப பாடல் கருத்தை சிந்திக்கலாம். இந்த உடம்போட கூடி உலகத்துல பொறி இன்பங்களை துய்த்து உழலக்கூடிய காலத்துல இது முதற்பொருள், இயங்கும் கர்த்தா அப்படிங்கறத நான் அறியாமலே இருந்தேன், ஈதென்று அறிந்திலன் இத்தனை காலமும். அதுக்கப்புறம் அதை அறிஞ்ச உடனே இதுதான் அடைக்கலத்தானம் அப்படிங்கிற தெளிவு எனக்கு வந்தது. அறிவை அறிந்த பின் அவர்தான் நமக்கு அடைக்கலம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. அந்த தெளிவு அடியேனுடைய இயல்பாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. அதான் புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா நாவுக்கரசு பெருந்தகை. அத மாதிரி இறைவனை அறியவே இல்லைங்களே எப்படி நம்ம போற்றிருப்போம், எவ்வளவு அறியாமையில இருந்திருக்கோம் பாருங்க. அவர் நமக்கு தன்னுக்கரண புவன போகம் எதுக்கு கொடுத்தாரோ அதோட பயனை செய்யாம பெறாம நம்ம இப்படி வீழ்நாளா கழிச்சோன்னா வாழ்நாள எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரை அறிஞ்சதுக்கு அப்புறம் அறியறதுக்கு வேற எதுவுமே கிடையாது, அதே பெரிய பேரு. அப்படி அறிந்த பின்பு ஈதென்று அறியும் இயல்புடையேன் ஆயினேன் இல்லை, அப்படி ஆனந்தத்து அழுந்தல். அப்ப அந்த சுட்டி அறிய சுட்டி காட்டி அறிவிக்கும் அறிவுருவான கடவுள் இல்லையா, அந்த கடவுளை இப்படி நமக்கு ஈதென்று அறியும் அறிவை இப்படித்தான் இறைவன் இருப்பார். அவருடைய தன்மைகள் இதுன்னு சித்தாந்தம் நமக்கு பதியோட இலக்கணத்தை தன்மை பொதுநிலை சிறப்பு நிலைய சொரூப லட்சணம் தடத்த லட்சணத்துல நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, இது வந்து தன்னோட நிலையை சொல்றது மாதிரி திருமூல தேவநாயனார் உலகவர்க்கு இதனை எடுத்து கூறியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால நம்ம காலத்தை வந்து ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் பாழ்வு கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே கள்ளனின் கள்ளத் தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி இப்படி சொல்றாங்க இல்லையா நாயன்மார்கள் எல்லாம். அதான் அப்படியே அவரை மறந்து மறந்து மறந்து மறந்து மறந்து மாயையில சிக்கி தன்னை மறந்து வினைய கழிக்கும் போதே புதுசா வினையை, அதாவது சஞ்சிதம் இந்த பிறவியில பழைய வினை சஞ்சிதம் இந்த பிறவியில கழிக்கிறதுக்கு வந்த பிராரத்தம் பிறவியில தரப்பட்டது. இது உடல் ஊழாத்தான் களி அனுபவிச்சு தான் கழிக்க முடியும். இத கழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மனம் வாக்கு காயத்தால முக்கரணங்களால புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாக, புத்தி பூர்வமா மூணு அபுத்தி பூர்வமா மூணு, இத வந்து நம்ம சேர்த்து இந்த ஆகாமியத்தை சேர்த்தோம்னா நிச்சயம் பிறவியில படுவோம். அதுலயும் சில மோசமான விஷயங்கள் நம்மளை கொண்டு நரகத்திலேயே தள்ளிவிடும். அதனால அதுல இருந்தெல்லாம் மீளணும் அப்படின்னா நாம வந்து இறைவனை முதல்ல அறியணும். இறைவனை அறிந்த பின்பாக அவர் அறியும் போது நமக்கு தன்னை அறிய முடியும். தன்னை அறிந்த பின் நாம தெளிவாக காலத்தை கழிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு அருமையான முறையிலே நமக்கு இந்த கருத்தினை தெளிவாக உணர்த்தியுள்ளார் நம்முடைய திருமூல தேவநாயனார் என்று சொல்லிக்கொண்டு, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வாழ்த்து பாடலை பாடி, இதுகாரும் இந்த அரிய செய்திகளை சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எழில்ஞான பூஜையை திறம்பட செய்து கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி.
1: நந்தி மகந்தனை ஞான கொழுந்தார் முந்தைய வைத்தடி போன்ற நன்றி. விழிக்க துணை வரும் மலர்பாதங்கள் இவை குன்றால் ஒழிக்க துணை உருவாய் எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்க துணையவன் பனிரோடும் பயந்ததனை வழிக்க துணை வழிவேதன் செங்கோடும் பயிரோமை விழிக்கையரோடு அபிராம வழிக்கும் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சோடு எவக்க வழி கிடக்க வழிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நாள் கொடுக்கே எழுந்தும் கைவரமோ என்ன கூட்டி இன்றைக்கு இந்த அரங்கில் நிறைந்த சிறப்புகளை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் முனையிடுவார் நாயனாரை பற்றி சிந்திக்கின்ற போது நான் சொன்னேன், பகையை வெல்லலாம், இந்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் பகைவர்களை வெற்றி கொள்ளலாம் என்று. அந்த பகைவர்களை வெற்றி கொள்வதற்கு உரிய நாயனாரை பற்றி பேசுகின்ற போது, போர்க்களத்துக்கு செல்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு காப்பு கவசத்தை ஒன்று அணிந்து கொள்வார்கள், தற்காப்பு கவசம் ஒன்றை அணிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உள்ள உங்கள் மாதிரி சொல்லணும்னா புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டு தான் நம்ம போருக்கு போகணும், சண்டைக்கு போகணும். அப்படி உள்ள காலகட்டத்துல என்னுடைய நண்பர் ஒரு அழகா சொல்றாரு, உனக்கு எது புல்லட் ப்ரூஃபா வந்து அங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. சுவாமியை தூக்கிட்டு வர தண்டு கூட நமக்காக ஆயுதமாக சென்று போரிடும் அப்படின்னு இங்க சுவாமி தூக்குற தண்டு எனக்கு பாதுகாப்பா பக்கத்துல உட்காந்துருக்கு, எத்தாப்புல பார்த்தா சுவாமி தூக்குற அந்த தண்டு தான் காட்சி போடுறாரு. அது நான் சும்மா விளையாட்டா சொன்ன ஒன்றே இறைவன் வகுத்து தந்து, இல்லை நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஆமோதிப்பதை போல இருக்கிறது என்பதை சொல்லி இந்த முனையெடுவார் நாயனார் புராணத்தை கேட்டால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம், எதிரிகள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஏதாவது ஒரு நேர்முக தேர்வுக்கு போறோம், இன்டர்வியூக்கு போறோம், எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறோம், என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பயமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் நிறைய இன்டர்வியூக்கே போயிட்டு இருக்கிறேன், வேலை எனக்கு பர்மனன்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் இனி கேரக்டர்ல ட்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக. சில பேர் இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நியூஸ் எல்லாம் அப்பப்ப பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட், என்னோட வேல்யூ என்ன, நான் இந்த படிச்சிருக்கேன், நான் சிஏ படிச்சிருக்கேன், ஐசிடபிள்யூ படிச்சிருக்கேன், ஏசிஎஸ் படிச்சிருக்கேன், என்னோட வேல்யூ என்ன இன்னைக்கு அப்படின்னு அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இன்டர்வியூ போயிட்டே இருப்பாங்க. என்னன்னா நேர்முக தேர்வுல எப்படிப்பட்ட கேள்விகள் இப்போது கேட்கப்படுகின்றன, அப்ப அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். முந்தைய எல்லாம் நேர்முக தேர்வுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் முக்கியமா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படி கிடையாது, தெரியலன்னா பரவாயில்ல, கத்துக்கிறதுக்கான வேகம் இருக்கிறதா உங்களுக்கு, அதை மட்டும் தான் பார்ப்பாரு. சார் எனக்கு தெரியல, நான் சாயங்காலம் சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரியல, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்முக தேர்வுல இன்னைக்கு அந்த உண்மையை மிகவும் பாராட்டுகிறாரு. தெரியல ஆனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு பையன் சொல்றாரு. அதனால இவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். அப்புறம் கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பத்தாவதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, 12வதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, இன்ஜினியரிங்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சி லெவல் பாக்குறாங்க. எல்லாத்திலையும் 70-70, எல்லாவற்றிலும் 80-80, எல்லாவற்றிலும் 60-60 தான் இவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு. தொடர்ந்து ஒரே நிலையில் இருக்கிறார். இதுதான் பகவத்கீதையில ஸ்தித பிரஜ்ஞன் அப்படிம்பாரு கண்ணன், எப்போதும் ஒரே சமநிலையில் மனதோடு இருப்பது ஸ்தித பிரஜ்ஞன் பகவத்கீதை சொல்லுது. இன்னைக்கு இந்த விஷயங்களை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போதைய நிர்வாக அலுவலர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முனையெடுவார் நாயனாரையும் பாத்தீங்கன்னு கேட்டா ஏறத்தாழ இதே ஒரு நிர்வாகம் தான் அவர் பண்ணிருக்கிறாரு. என்ன நிர்வாகம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒரு சில பேர் சண்டை போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அவர்கிட்ட அந்த அளவுக்கு படை பலம் இருக்காது. என்கிட்ட அந்த அளவுக்கு படை பலம் இல்ல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, முனையெடுவார் நாயனார வந்து பார்த்தா அவரு அவங்களுக்காக போய் சண்டை போடுவார். இது எப்படி இருக்கு தெரியுங்களா, என்னால ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியலன்னா நான் போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல, இதை எனக்கு எப்படியாவது கேதர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனடியா அவங்க அதுக்கான ஒரு சார்ஜ் வச்சுக்கிட்டு அதை கேதர் பண்ணி கொடுத்துட்டு அந்த சார்ஜை வாங்கிப்பாங்க. இந்த வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அவுட் சோர்சிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வெளியில் இருந்து தகவல்களை பெற்று நமக்கு வேணுங்கப்பட்ட நிறுவனத்துக்கு தருவதற்கு பெயரு அவுட் சோர்சிங். இதுதான் அமெரிக்கால இருந்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் தான், நிறுவனங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிர்வாகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வேறு ஏதாவது நாட்டுல பொருளாதாரம் போயிட்டுருக்குன்னா நம்ம நாட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுன்னு இல்லை, நம்ம நாட்டு பொருளாதாரமும் கொஞ்சம் வீழ்ச்சி அடையும். ஏன்னா அந்த நாட்டை நம்பி இங்க இருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் நிறுவனம் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த வேலையை ஏறத்தாழ இது எழுதப்பட்ட காலம் 12வது நூற்றாண்டு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப நாம இருக்கிறது 21வது நூற்றாண்டு எழுதுகிட்டோம்னா, 12வது நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல் அப்போ முனையெடுவார் நாயனார் அதுக்கு முன்னாலேயே வாழ்ந்திருப்பாரு. அப்போ 12வது நூற்றாண்டுல தான் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார், ஆனால் அதற்கு முன்பாகவே இவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ இவருடைய காலம் எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு 9வது நூற்றாண்டா இருந்திருக்கணும், அல்லது 10வது நூற்றாண்டா இருந்திருக்கணும். இந்த நூற்றாண்டுல ஏறத்தாழ இன்றைக்கு 11100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னைக்கு நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற அவுட் சோர்சிங் வேலைய அன்னைக்கு பண்ண உடனே ஆள் முனையெடுவார் நாயனார். இதெல்லாம் ஏதோ இன்னைக்குதான் வந்துருச்சு, அங்க இருந்து மெசேஜ் ஃபுல்லா வாங்கி இங்க இருக்கிறவங்க பிரிச்சு கொடுத்து இங்க இருந்து மெசேஜ வாங்கி அங்க கொண்டு போய் மொத்தமா கொடுத்து அவங்க இடையில கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் கட்டடம்லாம் பாத்தீங்கன்னா பல இருந்தது. எல்லாம் யாருடைய தெரியுமா, அந்த நாட்டில இருந்து வந்த பணம், இந்த நாட்டு மக்களினுடைய உழைப்பு, இந்த நாட்டு மக்களின் உழைப்பை அங்கே கொடுத்து அந்த நாட்டு பணத்தை வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் சொன்னேன், முனையெடுவார் நாயனார் புராணத்துல சொல்லப்பட்டது, நான் செய்தியை தான் சொல்றேன். உடனடியா இன்னைக்கு இருக்கிற அவுட் சோர்சிங் நிறுவனத்தால நான் எதாவது சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நான் இன்னும் அவுட் சோர்சிங் நிறுவனம்னா இன்னும் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். இந்த தேசத்து இளைஞர்களுக்கு இன்னும் நிரம்ப வேலை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம் தான், இரவு முழுவதும் வேலை செய்து பகலெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள். இது என்ன தெரியுமா பண்ணிடுது, திருமணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பகல் முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்தா, இரவு முழுக்க பணிக்கு சென்று கொண்டிருந்தால் அவர்களுடைய இல்லறம் எப்படி செழிக்கும், அவர்களுடைய அடுத்த தலைமுறை எப்படி செழிக்கும். அதனால ரொம்ப அப்படி நைட் வேலைக்கே போயிட்டு இருக்கிறவங்க, அவுட் சோர்சிங்ல எனக்கு நைட் தான் எனக்கு ஒர்க் அப்படின்னு சொல்றவங்க, அன்பூண்டு ஓரிரு வாரங்களாவது மாதத்திற்கு மாற்றிக்கொண்டு இல்லறத்திலும் இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை செழிக்க வேண்டும், நம்மளோட அடுத்த தலைமுறை செழிக்க வேண்டும். நாம வாழறது, நாம சம்பாதிக்கிறது, நாம வீடு வாங்கறது, நிலம் வாங்கறது, பணம் சொத்து பத்தா குவிக்கிறது எல்லாமே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சென்று சேரும். நான் நல்லா இருந்துட்டேன், நான் நல்லா இருந்துட்டேன் இருந்துட்டு போறோம், உனக்கு அப்புறம் உனக்கு பத்தி யார் சொல்ல போறா, ஒருவரும் சொல்ல மாட்டாரு, நமக்கு பிற்காலம் ஒருவரும் சொல்ல மாட்டாரு. நம்ம பையன் ஒருத்த இருந்தா அவன் சொல்லுவான், திட்டு விசாச்சும் சொல்லுவான், எல்லா அப்பாவும் நல்லா சேர்த்து வச்சாரு. இன்னும் பாருங்க, ரெண்டே ரெண்டு வீடு வாங்கி வச்சுட்டு இருக்காரு, போறதுதான் போறாரு, அவங்க 20 வீடு வாங்கி வச்சுட்டு போயிருந்த கூடாது, மிச்சம் இருக்கிற 19 வீட்ல இருந்து வாடகை வரும், நான் சுகமா இருந்திருப்பேன்னு சொல்லுவான், திட்டிக்கிட்டாவது நினைச்சுட்டு இருப்பான். ஆனால் முனையிடுவார் நாயனார் இப்படி சொந்த நலனுக்காக இல்லை, போர்க்களத்துக்கு நடுவரா நின்று யாருக்கு போர்க்கான உதவி தேவையோ அவர்கள் வந்து கேட்டால் இன்னைக்குமே அட்வைஸ நாம செய்யக்கூடாது. அட்வைஸ் இன்னைக்குமே நாம செஞ்சீங்கன்னா அவர்களுடைய வேகம் இருக்குல்ல அது குறைச்சிடும். யாராவது ஒருத்தர் கேட்காம, தம்பி இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நீங்களா சொன்னீங்கன்னா உன் வேலை இருப்பாரு அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் வந்து கேட்கின்ற வரையிலும் சொல்லப்படாது. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சாத்திரமே தெரிந்தாலும் கூட யாராவது ஒருவர் வந்து கேட்காமல் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் வாய் திறக்கக்கூடாது, எங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் வந்து கேட்டதற்கு பின்னாலும் வேண்டுமானால் சொல்லலாம், அவங்க கேட்கிற வரைக்கும் சொல்லப்படாது. அதே மாதிரி அட்வைஸ் யாரா இருந்தாலும் சரி, உங்க பையனாகவே இருந்தாலும் சரி, நீங்க சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் எஃப்எம் நிறுத்திடுவோம், வேடு போடுறது நிறுத்தியா கொஞ்சம் அப்படின்னுவோம், இது எனக்கு கஷ்டமா இருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்லணும், கேட்கிற வரைக்கும் சொல்லவே கூடாது. அது போல இந்த சொற்பொழிவுக்கு கேளுங்க, இந்த சொற்பொழிவு யூடியூப்ல வருது, AAR OOR சுந்தரராமன் அப்படின்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல இது வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு எது வேண்டுமோ அவர்கள் அதை பார்ப்பார்கள். அது ஏறத்தாழ 100 இருக்கும், 100 பதிவு செய்யப்பட்ட செய்திகள் இருக்கும், அது எது அவர்களுக்கு தேவையானதோ அது அவர்களையும் கிளிக் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. தகவல்களை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனா அட்வைஸ் பண்ணவே கூடாது. பண்ணினா நம்மள புடிக்காது, பண்ணலாம் நம்மள புடிக்காது. நம்ம சொன்னதுபடியே கூட செஞ்சிருப்பாங்க, சொன்னதின்படியே செய்து வெற்றி கொண்டிருப்பார்கள், ஆனா நம்மள புடிக்காது. சார் என்ன சார், சில சமயம் நம்ம அப்படி நேரா போனோம்னா அவங்க அடுத்த பக்கமா போவாங்க, ஏன் இவங்க பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோம், வேடு போட்டு தள்ளிடுவாரு, அரு அருன்னு அறுத்துடுவாரு அப்படின்னு அடுத்த பக்கமா போவாங்க. சில பேர் எதை எடுத்தாலும் என்ன இப்படி செய்யணும் அது அப்படி செய்யணும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர்கள் தவறாக செய்கிறார்கள் என்று உங்கள் மனதுக்குட்பட்டால் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனையை வைக்க வேண்டும். ஏன்னா சில பேர் கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா முடிய பிரிச்சு போட்டு வருவாங்க, நண்பர் ஸ்ரீகாந்த் மாதிரியான ஆட்கள் தான், சார் இதை சொல்லணும் சார், இதை கண்டிப்பா சொல்லணும் சார், இதெல்லாம் வரது தப்பு சார் இது அப்படி நம்ம உடனடியா ஒண்ணு நமச்சிவாய ஒண்ணு நமச்சிவாய ஒண்ணு நமச்சிவாய ஒண்ணு நமச்சிவாயன்னு சொல்லிவிடும். ஏன்னா அவங்களை அப்படி வராதிங்கன்னு சொன்னோம்னா நீங்க ஏன் சார் அதை பாக்குறீங்க, நீங்க சாமியை பாருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னு வைங்க, சொன்னவன் பாடு திண்டாட்டம், சொன்னவன் பாடு திண்டாட்டம், நீங்க ஏன் சார் அதை பாக்குறீங்க, நீங்க சாமி பாக்குறதோட நிறுத்திட வேண்டியதானு சொல்லிடுச்சுன்னு வை, சொல்ல மாட்டாங்க. அதே விஷயம் சொல்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா சொல்லி விட்டால் நம்மளால முடியாது. அது போல சில பேர் பாத்தீங்கன்னா குங்குமத்தை வாங்கிட்டு அந்த இது இருக்குல்ல காசு போடுற உண்டியல், அது நம்ம கோயில நல்லா பலபலம் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா நிரம்ப கூட்டமா இருக்கும், நீங்க சுத்தி வரும்போது அம்பாளை சுத்தி வரும்போது சாமியை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட பயங்கர கூட்டமா இருக்கும். நம்மளாம் என்னவோ நினைச்சுட்டு சரி என்னவோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு, குழந்தைக்கு ஏதோ திருநீர் பூசி விடுறாங்க போல இருக்கு, ஆலயத்திலேயே சிவ தீட்சை தருகிறார்கள் போல இருக்குன்னு நம்ம விட்டு பாக்கோம்னா இவங்க அழகா அதிக கண்ணாடி ஆக்கி நெத்தியை கரெக்டா வச்சு அத பச்சது சந்தேகம் இல்லாம பக்கத்துல இருக்கிறவத்த மனைவியா இருந்தா கணவன்ட கணவனா இருந்தா மனைவி கிட்ட குழந்தையா இருந்தா அம்மா அப்பாட்ட கரெக்டா வச்சிருக்கேன், இதான் பார்த்துதான் வச்ச, அப்புறம் என்ன கரெக்டா வச்சேனான்னு ஒரு கேள்வி இல்ல, அதுல கொஞ்சம் உருவம் மாறி காட்டுது. அன்னைக்கு பையன் அழகா சொன்னான், அதுல உருவம் மாறி காட்டுது சார், வெத்திகளா தெரியுது சார், அரிஸ்டாண்டிக்கலா தெரியுது சார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமா பொட்டு வைக்கணும்னா கூட நம்ம அடுத்தவர்களை நாம் சரியாக வைத்து அடுத்தவர்களை கேட்டு திருப்தி ஆகி கொண்டு செய்கிறோம். அப்ப நாம பண்ற வழிபாடெல்லாம் எவ்வளவு நேரம் யாரெல்லாம் கேட்டு செய்யணும். இந்த முனையடுவார் நாயனார் மயிலாடுதுறைக்கு அருகில திருநீமூர் அப்படிங்கிற தளத்துல தோன்றினவர். இவருக்கு மதுரை மாவட்டம் சில்வார்பட்டி கிராமத்துல முனையடுவாருக்கு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தவிர 1906 முதல் போன நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரை 1906 முனையடுவார் மடாலயம் என்று நிறுவி ஒரு மடத்தை நிறுவி நிர்வாகம் செய்து வருகிறார்கள். முனையடுவார் மடாலயம் அப்படின்னு மதுரையில் நிர்வாகம் செய்து வருகிறார்கள். இது என்ன பொருள் அப்படின்னா, அது ஏறத்தாழ நான் சொல்றது 8ஆம் நூற்றாண்டு 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டா அவர் வாழ்ந்திருக்கணும். அப்போ அவர் சொல்லிச்ச பொருள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறதுதான் அந்த மடாலயம் இருப்பதற்கான சான்று. இல்லைன்னா இருக்க முடியாது இல்லையா. அந்த பொருளை யாரோ ஒரு தனிநபர் வைத்துக் கொண்டு சேவைகளை செய்து வந்திருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே இந்த தனிநபர்கிட்ட இருந்ததுன்னா அரசு எடுத்துட்டு போங்கிற பயத்துல மடாலயம்ங்கிற பேர்ல அமைச்சு நிர்வாகம் பண்ணி வச்சுட்டாரு 1906. ஏன் அப்படின்னு, ஏன் இந்த சந்தேகத்தை நான் சரியா சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நில உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதிகப்படியாக பணம் இருக்கிறவர்கள் அதிகப்படியாக நிலம் இருக்கிறவர்கள் இருக்கிறது அரசு அதனை பெற்றுக்கொண்டது. நில சுமந்தாரர்களை ஒழித்து அது மாதிரி அந்த அரசு பரம்பரைகள் இருக்கிறது அதிகப்படியாக நிலங்களை பெற்றுக்கொண்டது. அதனால 1906 முனையடுவார் மடாலயம் நிறுவப்பட்டிருக்குன்னு சொன்னா, அது வரைக்கும் முனையடுவார் இடத்தில் சேர்த்த சொட்டு யாரோ ஒரு இடத்துல இருந்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு சிவாலயங்களுக்கு சேவை செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல அதிகமா இருக்குன்னு உடனே, ஆஹா இதெல்லாம் நம்மளே இதுல முனையடுவார்க்கு ஒரு மடாலயம் அமைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி மடாலயத்தை நிறுவி இருக்கிறார்கள் என்று நான் கருதுறேன். இதுக்கான அடிப்படை ஆதாரம் எப்படி அந்த மடாலயம் அமைச்சார்கள் அந்த வரலாறுலாம் நான் போகல. நான் இப்படி யோசிக்கிறேன், நீ இப்படிதான் நடந்துருக்கணும், இதை தவிர வேற ஒரு வழி இல்லை அப்படின்னு. அப்ப முனையடுவார் ஊர் முழுக்க எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்கிறதோ அந்த சண்டையில யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்து ஒரு பொருளை பெற்று சிவாலயங்களுக்கு பணி செய்திருக்கிறார். இதுதான் அவரோட வேலை. இப்ப நான் அவரை எப்படி கருதுறேன், எனக்கு நிரம்ப பகை இருக்கு, எனக்கு நிரம்ப இடத்துல வேலை இருக்கு, நிறைய செய்யணும், கொஞ்ச நஞ்சம் இல்லை. யாரையாவது போய் பார்க்கணும்னா நானே போய் பார்த்தா வெக்கமா இருக்கு. என்ன சார் நீங்க கபாலியை தானே பார்க்கணும், இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இவரை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு யாராவது ரெண்டு பேர் கேட்டா வெக்கமாயிடுது. அப்போ முனையடுவார நாம இதுக்கு அனுப்புவோம், ஐயா நீங்க போய் எங்கள் சார்பா போராடி வெற்றி பெற்று அந்த வெற்றியை எங்களுக்கு தாருங்கள். நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு தர வேண்டிய பணம் இருக்குல்ல, அத அருள்மிகு கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு கொடுத்துறோம். ரொம்ப எங்களால் கொடுக்க முடியாது, ஒரு அபிஷேகம் பண்றோம், ஒரு அபிஷேகம் பண்றோம், ஒரு புடவை ஒரு வேட்டி வாங்கி சாப்பிடுறோம். இவ்வளவுதான் எங்களால ரொம்ப சொற்பமான விண்ணப்பம் தான். எங்களோட வேண்டுதல் என்ன தெரியுமா, வேண்டுதல் எல்லாமே பெருசு, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஆகணும். கேட்போமே, இந்த நாட்டோட முதல் குடிமகன் ஆகணும், மயிலாப்பூர்ல வீடு இருக்கணும், 4 மாட வீதிகள்ல ஒரு வீடு இருக்கணும், நிலத்தோட வீடு சொந்தமா இருக்கணும். எங்கேயாவது ஒரு விட்டு கொடுத்தோம்னா எங்களுக்கு வேண்டாம், நிலத்தோட வீடு சொந்தமா இருக்கணும். சரி இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா நாங்க என்ன செய்வோம், எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த வீட்டை கபாலிக்கு கொடுத்துருவோம், எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த வீட்டை கபாலிக்கு கொடுத்துருவோம். சரி பெரிய கார் இருக்கு, இன்னைக்கு எந்த காரெல்லாம் பெருசா என்னோ பேர்லாம் சொல்லி கார் சொல்றாங்க. சின்ன ஒரு 3 வயது 5 வயது பையனை கேட்டா அவன் பேர் சொல்ற கார்லாம் நான் ஆடி போயிட்டேன், அவன் மாசம் ஆடினேன். சார் ஆடின்னு ஒரு கார் இருக்கு சார், எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. சார் 80 லட்சம் வரைக்கும் கார் இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு பட்ஜெட் அதை சொல்லுங்க. கார் 80 லட்சத்துக்கு மேல எவ்வளவு இருக்கு, நீங்க என்ன வச்சிருக்கீங்க, 2 கோடி இருக்கு, 3 கோடி இருக்கு, நீங்க என்ன பட்ஜெட். என் பட்ஜெட் என்ன, கையில 1 ரூபாய் இருக்கு, மிச்சம் எல்லாம் குறையுது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பட்ஜெட். ஆனா ஒரு 3 வயது 5 வயது பையன் சொல்ற கார் பேரை நம்மளால சொல்ல முடியல, அவ்வளவு அழகா கார் பேரை நம்ம வாங்கியே நுழையாத பேர்லாம் சொல்றான். அது தமிழ்ல எழுதுறானா அவனுக்கு எதுவும் தெரியல, ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா எழுதுறான், லெப்போகின்னு ஒரு கார் எழுதுறான். அந்த கார்ல ஏறி உட்கார்ந்தா அவன் சொல்றான், சார் அதுல ஸ்பிரிங் ஆக்ஷன்லாம் பக்காவா இருக்கும், நீங்க நடந்து போனச்சே இருக்கக்கூடிய ஷேக் கூட அந்த கார் குள்ள உட்காந்தீங்கன்னா இருக்காது. அவன் ரொம்ப அழகா சொல்றான், உங்க லெவலுக்கு இறங்கி சொல்லணும்னா அது உள்ள உட்காந்து காஃபி சாப்பிடலாம் சார், அது ஓடிக்கிட்டே இருக்கும், ரோட்ல போயிட்டே இருக்கும். நான் சொல்றேன் நம்ம ரோட்லயா தம்பி, எந்த ரோட்லயும் நம்ம ரோட்ல இல்ல, எந்த ரோட்லயும் உள்ள போகும்போது உள்ள உட்காந்து காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம அப்படின்னு ஒரு பேர் கார் சொல்றான். அது ஒரு வயசு ஒண்ணும் பெரிய வயசு இல்லைங்க, ஒன்னாவது வரல, இன்னும் பெரிய இன்னும் ஒன்னாவதுக்கே வரல. அது இப்ப வெளிநாட்டுல எப்படா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு, இந்தியாவுக்கு இன்னும் 10 ஆண்டுகள்ல இது வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றான். அவனே சொல்றான் அப்படின்றான், பேரே நமக்கு தெரியல, ஆனா அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் விஷய ஞானம் டெக்னிக்கலா தெரியுது. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இது உங்க அம்மா, இது உங்க அப்பா, நீ எங்கிருந்து வந்த, இந்த குடும்பத்துக்குள்ள நீ ஏன் வந்த, இந்த செய்தியை நீ எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கியா, இவ்வளவு விஷய ஞானத்தோடு சொல்ல முடியாதுங்க. இந்த கார் கம்பெனி இதுல அந்த வடிவமைத்த ஒரு மனிதர் கூட இறந்து போயிருப்பார், அவர் வந்து இந்த குழந்தையாக பிறந்திருப்பார், சொல்ல முடியாது. அதனாலதான் இவ்வளவு ஞானம் இருக்கு. இந்த ஆன்மா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம்னா சொல்ல முடியாது, போன திரும்பத்துல நம்ம இங்க ஒரு கரப்பாம்பூச்சியா கூட சுத்திட்டு இருந்திருக்கோம், சுவாமி கிட்டேயே இருக்கிற கரப்பாம்பூச்சிகள்லாம் பார்த்து வா வா அடுத்த வாட்டி நீ கோயில வந்து பிரவச்சனம் பண்ணியே ஆகணும் கேடு அப்படின்னு. சில கோயில் பாத்தீங்கன்னா சுவாமி கிட்ட பூனை போயிட்டு வரும், எலி போயிட்டு வரும். ஆமா அப்படித்தான, திருமறை காட்டுல தீபத்தில் இருந்த எண்ணெயை குறித்த எலி போகும்போது அப்படி திரி அப்படி லைட்டா தூண்டி விட்டு போச்சு. மாவழி சக்கரவர்த்தி அவரு பிறப்பு, திருக்கோயிலுக்கு வந்து சின்னதா ஒரு வேலை செஞ்சா போதும், உடனடியா பெரிய அளவிலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல வந்து முனையிடுவார் நாயனார், நம்ம கோயில பாத்தீங்கன்னா அதை முனை ஆடுவார்னு இருக்கு. நான் நண்பர் ஸ்ரீகாந்த் சொல்லும் போது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டேன், போன வாரம் வியாழக்கிழமை தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க தமிழ் ஆசிரியர் ஒரு இடத்துல கேட்டேன், முனை ஆடுவார்னு போடுறீங்க, முனை அடுவார் தானே கரெக்ட், முனை ஆடுவார்னு போட்டா என்ன தப்பு, முனைமுகத்து நில்லேல் அப்படின்னு அவங்க என்னுடைய வார்த்தை இருக்கிறது. முனை ஆட்டம்னா போர்க்களத்தில் சென்று போர் புரிதலுக்கு பெயர் முனை ஆட்டம் என்று பெயர். முனை அழுதல் அப்படின்னாலும் அதுதான் போர் புரிதல் தான், முனை ஆடுதல்னாலும் போர் புரிதல் தான். தாயம் ஆடுதல் போட்டா என்ன, தாயம் அடுதல் போட்டா என்ன, ஒன்றுதான். அப்போ முனை ஆடுவார்னு சொல்லலாம், திருக்கோயில எழுதினது தப்பு இல்லை. ஆனா பேரு சேக்கிழார் வந்து முனையடுவார்னு குறிச்சிருக்கார். நம்ம இப்படி போயிடுவோம், சேக்கிழார் முனையடுவார் என குறித்திருக்கிறார், நம்முடைய கோயில முனை ஆடுவார் என்று இருக்கிறது. இந்த நாயனாரை பார்த்தாலே வெற்றி நிற்போம், கையில மழுப்படையோடு இருக்கக்கூடிய ஒரு நாயனார், வெற்றியை தரக்கூடிய ஒரு நாயனார். விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடி முதல்வர் வேளாளர் குடியிலே பிறந்தவர். இன்றைக்கு கூட ஒரு கீரை வாங்கிட்டு வந்தேன், அதாவது வந்து பிப்ரவரி மாசம் எனக்கு வந்து அந்த ஜாண்டிஸ் வந்து மஞ்சள் காமாலையினுடைய கிருமி இன்னும் உள்ளதை இருக்கு, அதை செக் பண்ணி பார்த்துட்டு சார் நீங்க வாரம் தோறும் ஒரு முறை கீழாநெல்லியை அரைச்சி குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிருமி இல்லாம போகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். சார் இதுக்கு மாத்திரை ஏதாவது போடலாமா, மாத்திரை போட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் ஆயிடும், ஆனா இந்த சாப்பிட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் வராது அப்படின்னா. நான் எனக்கு ஒரு அம்மாவிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து அரைச்சி இந்த கீழாநெல்லி எந்த கடைக்கும் கொஞ்சம் வாங்கி வாங்க அப்படின்னு ஒரு கட்டு 50 ரூபாய், ஒரு கட்டு 50 ரூபாய். அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்காக தான் இந்த ரேட்டு, வேற யாராவது கேட்டா நான் 100 ரூபாய் தான் சொல்லுவேன், அந்த வாங்கிட்டு வந்த ரேட்டுக்கே நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்காக நான் சிறப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு கீரை இருக்கிற அம்மா வாங்கிட்டு வராங்க, யோசிச்சு பாருங்க, அங்கேயே கோயம்பேட்டிலேயே 50 ரூபாய் ஒரு கட்டுன்னா வேளாண் பெருமக்கள் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு பெரிய அளவுக்கு போறாங்கன்னு பாருங்க. ஒரு கீரை கட்டு 50 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னு சொன்னா வேளாண் பெருமக்கள் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு தூரத்துக்கு போக போறாங்க பாரு. யாரெல்லாம் நிலம் வச்சிருக்கீங்களோ, நிலம் வச்சிருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்களா தயவுசெய்து அவங்களை துப்புட்டாச்சும் கேட்டுங்க, விட்டுடாதீங்க, இந்த நிலத்துல ஏதாவது பயிர் பண்ணுங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரா ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நில சுகாதாரர்கள் ஜமீன்தார்கள்லாம் நிலத்தை விட்டுட்டு யார் இதோட மாரடிக்கிறது, 3 போகம் விளைந்த பூமி, 3 போகம் விளைந்த பூமி, யோசிச்சு பாருங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த சோழ நாட்டு வணிகர் குலம் எங்க போச்சு, 1 போகத்துக்கு இங்க நதிங்கணுமா இருக்கு, தண்ணி வரல, மோட்டர் இல்ல, கரண்ட் இல்ல, வேணா சார் இதை செவலேன்னு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்கி வித்தோம்னு சொன்னா நிலத்தை என்னமா சொல்றாங்க. தெரிஞ்சு ஒருத்தருக்கு குழந்தை இல்ல, அவரும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாரு, இப்போ அந்த குழந்தைக்கும் குழந்தை இல்லை. யோசிப்பாங்க, இவரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தையும் தத்தெடுத்து வளர்த்தாரு. இப்ப அப்படி தத்தெடுத்த குழந்தை வளர்த்தவருக்கு திருமணம் பண்ணா இப்ப அந்த அடுத்த தலைமுறைக்கு குழந்தை இல்ல. அவர் என்கிட்ட கேட்டாரு, சார் குழந்தையே பிறக்கல சார், என்ன சார் இது, ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா. ஜாதகத்தெல்லாம் எடுத்து விடுத்து பரட்டி கட்டி அலசி ஆராய்ச்சி பார்த்தா குழந்தை பிறக்கக்கூடிய திருவன்காட்டு தலம், குழந்தை சத்தியமா பிறக்கும்ங்கிற ஒரு செய்தியோடு இருக்கக்கூடிய தலம். அங்க குழந்தையை தூக்கி பிள்ளை இடுக்கி அம்பிகைன்னு பேரு, பிள்ளை இடுக்கி அம்பாள் பேரு, பிள்ளையை தூக்கி இடுப்புல வச்சுட்டு இருக்கக்கூடிய திருவன்காட்டு அம்பிகை, அவ்வளவு நிறைந்த தலம். அங்க போய் மூன்று குளம் எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தாலும் கூட குழந்தை இல்லை. எனக்குதான் குழந்தை இல்லைன்னு பார்த்தேன், நான் தத்தெடுத்த பிள்ளைக்கும் குழந்தை இல்லை சார், என்ன சார் இது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. சரி எனக்கு வேற வழியே இல்லை, இதை நம்ம ஒண்ணு செய்வோமா சார் அப்படின்னு. என்ன நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? இந்த நிலத்துக்கெல்லாம் சான்று அளிக்கக்கூடிய வேலை செய்யறேன் சார். அப்படியா, எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு மூணு நாள் இருந்து அந்த வேலைதான் சார் நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி நிலத்துக்கு என்ன சான்று அளிப்பீங்க? இந்த நிலம் விளை நிலங்களா வந்ததுதான், இது விளைவதற்கு தகுதியற்ற நிலம், தகுதியற்ற நிலம் என்று சொல்லி சான்றளித்து இன்னைக்கு கட்டியிருக்கிற எல்லா பிள்ளைக்கும் நான் தான் சார் வாய்ப்பு கொடுத்தேன். நிலத்தை மலடி மலடின்னு சொல்லி சொல்லி மலடியாக உங்கள் குடும்பத்தை ஆக்கியதை தவிர நிலம் மலடாகாது. எந்த நிலமும் மலடி இல்லைங்க. நீங்க இன்னைக்கும் பீச்சு கூட போய் பாருங்க, பக்கத்துல உப்பு தண்ணி. 2004 சுனாமி வந்த போது அந்த உப்பு தண்ணி எல்லாம் கரைக்கு வந்துடுச்சு, எல்லா செடியும் பட்டு போச்சு, உப்பு தண்ணியில வேற எந்த செடியும் முளைக்காதுன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அங்க போய் பாருங்க, பசுமையா வளரும். மண்ணும் மலட்டு தன்மையோடு இருக்கவே இருக்காது. மனம் வேண்டுமானால் மலட்டு தன்மையை பெறுவே தவிர மண் ஒருபோதும் மலட்டு தன்மையை பெறாது. நம்பிக்கையா இருக்கு. வேளாண் பெருமக்களை ஒருபோதும் குறைத்து பேசாதீர்கள். இன்னும் சொல்ல போனா வேளாண் பெருங்குள மக்கள் பெருங்குடி மக்களிடத்தில் பார்க்கையின் பண்ணாதீங்க. ரெண்டு கட்டு வாங்கிக்கிற, ஒரு கட்டு 15 ரூபாமா, ரெண்டு கட்டு எடுத்துக்கிறேன், 25 ரூபாய்க்கு குருன்னு அவங்க கிட்ட போய் நீங்க என்னைக்காவது நான் ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிதான் 200 ரூபாய் சார், 2 ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறேன், 300 ரூபாய் குருன்னு நீங்க ஏதாவது ஒரு கடையில் போய் கேட்டீங்கன்னு வைங்க, நீ வை கிளம்பு அப்படின்னு கிடக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம அன்னைக்கு எங்கேயாவது கேட்டுக்கோமா? கேட்கவே மாட்டோம். ஒரு பென்ட்ரைவ் வாங்கினா 350 ரூபாய் சார், 2 பென்ட்ரைவா எடுத்துக்கிறேன், நீங்க 500 ரூபாய்க்கு தரீங்களான்னு கேட்டு பாருங்களேன். நீ பென்ட்ரைவை வச்சுட்டு கிளம்ப, நீ பென்ட்ரைவ் வாங்குறதுக்கே லாய்க்கு இல்லாதான்னு. ஏன்னா அது பினிஷபிள் குட்ஸ் இல்ல, இன்றோடு முடிகின்ற பொருள் இல்லை. ஆனால் இந்த கீரையை இந்த அம்மா இன்னைக்கு நம்மளை நம்பித்தான் வித்தாரணும், விற்கலைனா இது பினிஷபிள் குட்ஸ், அதனால இன்னைக்கே நம்ம ரேட்டை குறைச்சி வாங்குவோம்னா அவங்க வயத்துல அடிக்கிற வேலைகள் செய்யாதீங்க. வேண்டாம், அது வேண்டாம், வேற எங்கேயாவது அடிச்சு போக வேணாம், குறைச்சிப்போம். இது வேளாண் பெருங்குடி மக்களிடத்தில், விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் விலையை குறைத்து பேசக்கூடிய வேலை வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப விவசாய பெருங்குடி மக்களோடு பழகி இருக்கிறேன். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நீங்க சாப்பிடுறது கேட்டீங்கன்னா அவங்க விலையே கேட்க மாட்டாரு. கடலை போட்டிருப்பாங்க, திண்டிவனம் பக்கம்தான் போய் பாத்தீங்கன்னா கடலை போட்டிருப்பாங்க. அந்த கடலை எடுக்கிற நேரம் இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்கோ கடலை கொடு அப்படின்னா எதுக்கு கேக்குற அப்படிமா, சாப்பிட கேக்குற, சாப்பிட தானே என்று அப்படியே ஒரு மண்ணை ஒரு குத்து குத்திட்டு அப்படி கிளையை எடுத்து அந்த கிளையோடு கையில் தருவார்கள், இந்த கிளையோடு கையில் தருவார்கள். சாப்பிடுறானே அதுக்கு போய் அவனால காசு வாங்குவானா? போ சாப்பிடு, நல்லா இருக்கு. விவசாயத்திற்குரிய மக்கள் மேன்மையான மக்கள், வெள்ளந்தியான மக்கள். அவர்களை நாம் பொருளாதார சிந்தனையோடு மாற்றியதின் காரணமாகத்தான் இந்த தேசத்துல 50 ரூபாய்க்கு அரிசி வந்திருக்கு. இன்னும் நம்ம பேரம்பேத்தி எல்லாம் வரைச்சி 500 ரூபாயா ஆனாலும் ஆயிடும். நான் சொல்றது 1 கிலோ அரிசி, 1 மூட்டை அரிசி இல்ல, 1 கிலோ அரிசி ஆனாலும் ஆயிடும். ஏன்னா ஏழை விவசாய குடித்தரும் மக்களை எப்போதும் குறைவாக பேசுதலே கூடாது. அவங்க வயத்துல அடிச்சு இவங்களை வாங்கவே வேண்டாம். நீ 70 ரூபாய் வாங்கிக்கோ, பொருளை கொடு, நீ நல்லா இருமா இரு. ஆனால் அவர்கள் அப்படியும் ஏமாற்றினால் அவரோட நன்மை தீமையை அவங்களும் அனுபவிப்பான். நாம செய்ய வேண்டாம், நாம நல்லதான் கொடுத்துடுவோம், நாம யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா பூ இருக்குல்ல, பூவை பந்தா விற்பாங்க, பந்து பந்தா கட்டி விற்பாங்க. உள்ள கொஞ்சம் அழுகின பூவை வச்சிருவாங்க, முதல் நாள் பூவை வந்து உள்ள வச்சு கட்டி அதை பந்தாக்கி மேல இன்னைய பூவை வச்சு கட்டி பந்தாக்கி கொடுத்துருவாங்க. நான் போனேன்னு சொன்னா அப்படியே அது ஒரு பந்து என்ன விலை 30 ரூபாய் 20 ரூபாய் அப்படியே வாங்கிட்டு வந்து சுவாமிகிட்ட கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் போது அந்த சிவாச்சாரிய பெருமாள் அப்படி எடுத்தாருன்னா மேலெல்லாம் நல்ல பூவா இருக்கும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் வாடி வதகின பூவா இருக்கும். அவர் கேட்பாரு, சார் இது ரொம்ப வாடி வதங்கி இருக்கு, இதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, ஏதாவது ஃப்ரீயா வாங்கிட்டு வந்துட்டீங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கேட்பாரு. இல்லையா, நான் பணம் கொடுத்துதான் வாங்கிட்டு வரேன். அப்படி அப்புறம் இப்படி இருக்குது, அது தெரியல, ஏதோ அப்படி கட்டி இருக்கிறாங்க. நான் போய் இந்த அம்மாட சொல்லுவேன்மா, அப்படி இருக்குமா, இனிமே வந்து கட்டும் போது ஜாக்கிரதையா கட்டுங்க, இல்ல உள்ள வச்சதுனால அந்த சூட்ல அப்படி வெந்து போச்சோ அப்படின்னு நான் அவர்களுக்கு சாதகமாகத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது நீ போச்சு. ஒரு நாள் அந்த அம்மா அவனுடைய கால் இருக்குல்ல, இல்ல மரத்தால் ஆகிய கால் பொருத்தி இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன மரத்தால் ஆன கால் பொருத்தி இருக்கீங்க, கால் என்னாச்சு? சார் என்னன்னே தெரியல, நல்லா இந்த காலு எப்பவோ குத்தின முள் பொறையோடி முள் வரைக்கும் ஏறி கண்ணுக்கே தெரியாம காலை எடுக்க வேண்டிய நிலைமை குறிச்சு இன்னும் அம்மா சொல்லி கண்ணீர் விட்டாங்க. இப்ப எல்லாம் பூவை எந்த விதத்திலையும் ஏமாத்ததில்லை, பூ வாழின பூவை உள்ள வச்சு கட்டதில்லை. ஆனா வாழின பூவை உள்ள வச்சு தெரியாமல் கட்டினால் என்றைக்கோ குற்றைய முள் காலுக்குள் ஏறி குறையோடி காலையே எடுக்க வச்சிருந்து, தப்பு செஞ்சா தப்பு செஞ்சுட்டு யாரும் பணக்காரனா பணக்காரனா ஏமாத்தி வெற்றி பெற்றுடலாம், பொய் சொல்லி வெற்றி பெற்றுடலாம். இங்க முடியாது, இங்க முடியவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது, பொய் சொல்லி ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கிறதுமான ஒரு தோற்றம் வேண்டுமானாலும் பெறலாம், ஜெயிக்கிறது ஜெயிச்சுட்டேன் பட்டியா அப்படின்னு அப்ப வேணா ஒரு பொய் தோற்றம் பெறலாம், முடியவே முடியாது. அடுத்த அடுத்த அடுத்த அடுத்த வினாடிகளில் சூழ்ந்துவிடும், சூழ்ந்து விடும். அதை தவிர இன்னொரு தெரியுமா, நேரடியா உண்மையை சொல்லி ஏத்துக்கிற தண்டனை இருக்கு பாருங்க, குறைவா இருக்கும். பொய் சொல்லி யாருக்கும் தெரியாம நான் பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு சொல்லி சொல்லி நாம இவ்வாண்டு நிற்பதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அதுக்கு நிஜமா கிடைக்கிற தண்டனையை காட்டிலும் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதனால எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டும்னு சொன்னா முதல்ல உண்மையை பேசி எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு பழகி கொள்ளுங்கள். முனையடுவார் நாயனார் ரொம்ப முக்கியமானதே, உண்மையை பேசி எதிரிகளை வெற்றி கொள்ள பழக வேண்டும். நீங்க அடுத்தடுத்து உண்மைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பொய் பேசி வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றுடலாம் நினைக்கிற அடியார் பொதுமக்களும் சரி சாதாரண ஆளும் சரி பயந்துருவாங்க, அவங்க உண்மையை பேசுவாயா, அவங்க ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கிற மாதிரி வேணா நமக்கு தெரியும் ஆனா அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முனையடுவார் நாயனார் விளங்கும் வன்மை மிக்குள்ளவர்கள் அவன் தலைமை குடி முதல்வர் களம் கொள்முடற்று கண்ணுதலார் கடலிற்குள் செறிந்த காதல் நிபுணர். யாருக்குள் காதல் இருக்கிறதுன்னு சொன்னா சில பேருக்கு அழகான கர்லிங் ஹேர் மேல காதல் இருக்கும், சில பேருக்கு செவத்த உடம்பு மேல காதல் இருக்கும், சில பேருக்கு கட்டு வஸ்தான உடம்பின் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு பணத்தின் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு யௌவனத்தின் இளமையின் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு புகழின் மீது காதல் இருக்கும், சிலருக்கு கல்வியின் மீது காதல் இருக்கும், சிலருக்கு கணவர் மீது காதல் இருக்கும், சிலருக்கு மனைவி மீது காதல் இருக்கும், சிலருக்கு குழந்தைகள் மீது காதல் இருக்கும். முனையடுவாருக்கு இருந்த காதல் கண்ணுதலார் சிவன் வெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான் கடலின் மீது காதலாம், சிவபெருமானினுடைய திருப்பாதங்களின் மீது காதல். ஏன் அவரால் வெற்றி கொள்ள முடிஞ்சது, எல்லா போர்களிலும் அவரால் வெற்றி கொள்ள முடிந்ததுன்னு சொன்னா இப்ப இரவு பொழுது ஆச்சுன்னா அர்த்த ஜாமம் நடக்கும், சுவாமியினுடைய திருப்பாதம் தான் சுற்றி வரும், கோயிலை சுற்றி வரும், ரெண்டு பேர் கவரி வீசிக்கிட்டு போவாங்க, அதுக்கு முன்னால சிவபுராணம் சொல்லிக்கிட்டே போவாங்க, நமச்சிவாய வாழ்க்கை நாதன் தாழ் வாழ்க்கை சொல்லிக்கிட்டே போவாங்க. அன்னைக்கு ஒரு நண்பர் வந்தாரு, அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர். ஹே என்னையா, வெறும் காலையா தூக்கிட்டு வரீங்க, சாமியை தூக்கிட்டு வந்தாலும் ஒரு பொருள் உண்டு, காலை தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு அது விளங்காது, உனக்கு அது விளங்காது, விளங்குவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும், விளங்குவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு அவரோட மதத்துல இருந்து ஒரு சின்ன கட்டை ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு. இன்னும் இது அந்த ஊர்ல இருந்து வந்த கட்டை அப்படின்னாரு. நீ வச்சுக்கிறது வெறும் மறந்தானடா, நீ வச்சுக்கிறது வெறும் மறந்தானே, அதேதான் இருந்தது அந்த திருவடி இருக்கிறதுலவா, எங்களுக்கு அது இதயத்தில் எடுத்து வர வேண்டும். நீங்க சிவாச்சாரிய பெருமக்கள் அதை எடுத்து வருகின்ற போது பக்கத்துல இருக்க சிவ அதிகாரம் சொல்லுவாங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு, அவர்கள் நெஞ்சுக்கு நேராக வைத்து எடுத்து வருவார். அந்த சிவ பாதத்தை எடுத்து வருகின்ற போது சிவனையுடைய திருவடியை எடுத்து வருகின்ற போது பாத்தீங்கன்னா அவங்க நெஞ்சுக்கு நேராக அணைச்சி எடுத்துட்டு வருவாங்க, ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு வருவாங்க. அவங்களும் பார்த்து வரணும், கையில இருக்கிற பொருளும் பத்திரமா இருக்கும், ரொம்ப முக்கியம் அது. அதை தவிர இங்க வச்சுட்டு சுத்தி வருகின்ற போதும் சரி, காலையில திருவனந்தல் முடிச்சு அதை கொண்டு போய் சுவாமி கிட்ட வச்சு தீபாராதனை காட்டிதான் திரையை விளக்குவாங்க. என்ன நுட்பம் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எந்த சிவாலயத்துக்கு வருமானாலும் போங்க, சிவபெருமான் புறப்பட்டு அம்பிகையுடைய இடத்திற்கு வருகிறார். என்ன நுட்பம் தெரியுங்களா? அம்பிகை இருந்த இடத்திலேயே இருப்பாள், பெண் இருந்த இடத்திலேயே இருப்பாள். ஆண் தான் தன்னுடைய தேவைக்காக பெண்ணை போக பெண்ணிடம் நெருங்கி போக வேண்டுமே தவிர பெண் வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. என்ன நுட்பத்தை கோயில் சொல்லி தருவாரு? பெண் உயர்ந்த வழி அப்படிங்கறத நம்ம ஆலயங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலி சொல்றதான், அம்பிகைக்குதான் முன்னால. நாம இன்னைக்கு ஏதோ பெண் உரிமைக்குலாம் இப்ப ரொம்ப வந்துச்சு, பெண்ணுக்கெல்லாம் ரொம்ப உரிமை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்ச மாதிரி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாகிய அருள்மிகு கபாலீஸ்வரர் சுவாமி தனக்கு பின்னால்தான் வச்சிருக்க நீ போ.

0: உள்ள தானா செயல்கள் நடைபெறும். தானா செயல்கள் நடைபெறும்.
1: சிவாய நமஹ. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: சிவய சிவங்கிற மந்திரம். அப்ப சிவய சிவையில என்ன வருது? இருவியரும் இந்த இருவியர் நடுவில் நான் இருக்கிறேன். யா? நான் இல்லையா? ஆமா. ஆகவே நான் எப்படி இருக்குன்னாரு? உங்க ரெண்டு பேர் மத்தியில நான் நிக்கணும். அது முதல்ல சொன்ன மந்திரம் வந்து இந்த மந்திரம். இது ரெண்டாவது சொன்னது இந்த மந்திரம். ஆகவே அந்த மந்திரத்தை அதே நடுவும் இருவியரும் இருப்பானார். அது செஞ்சா போதும். ரெண்டே ரெண்டு விண்ணப்பம். அடியே நடுவில் இருவியும் இருக்கணும், நான் நடுவில் இருக்கணும், ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கணும், சிவம் சத்தியமாக இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ஒரு விண்ணப்பம். இன்னொரு விண்ணப்பம் என்ன என்றால், இரண்டாவது விண்ணப்பம் வந்து அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். மாதவினையும் வணிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமை. அதே போலதான் அப்ப சுவாமிகள் போகும்போது அவர் இன்னும் அருமையா போயிட்டார். சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செய்வோம் மதிப்போம் அல்லோ மா தேவர்க்கே காந்தர் அல்லராகி. காந்தர் என்றால் விருப்பமுடையவர்கள். மா தேவர்க்கே காந்தர் அல்லராகி. அவர் சிவபெருமானுடைய அடியாரலாக இல்லாமல் இருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சங்கநிதியும் வேண்டாம், பத்மநிதியும் வேண்டாம். சங்கம் என்பது ஒரு அளவு, கோடி அதுக்கு மேல ஒரு அளவு. சங்கம் பதுமம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குபேரன் படத்தை பாத்தீங்கன்னா, குபேரனுடைய கையில ஒண்ணு சங்கம் இருக்கு, நல்ல பதுமம் இருக்கு. பதுமம் என்பது தாமரை வடிவில் இருக்கும், சங்கம் என்பது சங்கு வடிவில் இருக்கும். இந்த ரெண்டு நிதி தான் வந்து குபேரன் நமக்கு கொடுக்கிறார் பெரிய செல்வந்தர்களுக்கு. சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து பொருள். அத எண்ணில் வரும்போது கோடிக்கு மேல எண்ணக்கூடிய இதுக்குல இவங்க பில்லியன் ட்ரில்லியன் போயிட்டு இருக்கீங்களா, அதுபோல சங்கம் பதுமங்கிறது எத்தனை சாதி பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம ஒரு பெரிய ஒரு எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கிறோம், கோடிக்கு மேல எப்படி எண்றது. அதுல நிறைய ஒரு டிஜிட் வந்தபோது, ஒரு டிஜிட் வரும்போது எனக்கு குடிச்சு வச்சிருக்கேன் நானு, ஒண்ணுக்கு சங்கம்னு பேர், ஒண்ணுக்கு பதுமம்னு பேர், டிஜிட்டல். அதுபோல நிறைய நீங்க கொடுத்தாலும் அது வேண்டாம். ஆனால் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையேறேனும் கங்கைவார் களை கலந்தாருக்கு அன்பராகின் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளார். இதெல்லாம் வந்து எவ்வளவு அந்த வேடத்திற்கு சிறப்பு தான். அவங்க முத்தநாதன் வர்றார், மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினீர் படைகரந்த புத்தக கவடி ஏந்தி மைவொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அப்படிதான் இருக்கு. அந்த பொய்த்தவ வேடத்தை கண்டா கூட என்ன பண்ணாரு பாருங்க. அதுக்கும் கடைசியில என்ன சொன்னார் என்றால், அது திடீட்டு அங்கு பாதுகாத்து உயிப்பீர். அதாவது உயிர் போய்கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறான் தத்தன் பெரிய மெய்காப்பாளன், மெய்காப்பாளன் பக்கத்தில் இருக்கிறான். மெய்காப்பாளன் ஏற்கனவே அலர்ட் பண்ணான், அப்படி இருந்தும் அவர் கேட்கல. ஆகவே மெய்காப்பாளன் பார்க்கிறான், ஏதோ சம்பவம் நடக்கு, நான் உள்ள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அதனால அப்படி உடனே வாள் கொண்டு கட்டாரி, இது பேர் சின்ன வாழ்வு, அந்த உடைவாள் கொண்டு அப்படி எரிய போன. அப்ப கூட என்ன சொல்ல இருப்பார், மறைத்து அவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின்கட் கூடி வாளினால் எரியலுற்றான். நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமரென தடுத்து விழுந்தார். பையன் மெய்காப்பாளம் என்ன சொன்னார், நம்மாளு ஒண்ணு செஞ்சிடாத, நம்மாளு தத்தா நமர் விபூதி பூஜையாச்சும் நம்மாளு அவ்வளவுதான், என்ன கொல்ல வந்தாலும் பரவாயில்லை. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, அதை வைத்துக் கொண்டு அப்புறம் கொண்டு வெளியொண்டு விட்டு வாங்குற, அது வேற. அப்புறம் என்ன ஆணை கொடுக்கிறா, அப்ப நான் என்னதான் செய்யணும்னு கேட்கறான் தத்தன் சொல்றேன், அவனையும் அவனையும் அவனு செய்யக்கூடாதுங்கிறீங்க, நீங்க எப்படி நிலைமையில் இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணவா என்ன செய்யணும், நான் வாட் ஐ ஹேவ் டு டூன்னு கேட்கறான். சொன்னாரு, அவனை கொண்டு பத்திரமா ஊர் எல்லையில கொண்டு விட்டுட்டு அவன் பத்திரமா விட்டேன்னு சொன்ன பிறகு நான் உயிரை விடுறேங்கிற, அது வரைக்கும் உயிரை தாங்கிட்டு இருப்பேங்க. அதே போல மனை மக்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா, நான் பாதுகாத்த விபூதியை அந்த திறத்தை நீங்களும் பாதுகாக்க வேண்டும். திஸ் இஸ் அஷூரன்ஸ் ஐ வாண்ட்.

0: போய் அந்த நிலைமையில அந்த நிலைமையில என்ன கேக்குறாருன்னா, நீங்க வந்து மறுபடியும் கொள்கையை மாத்திராதீங்க. ஆகவே அதெல்லாம் சேர்க்கிறாரு. அதனாலதான் பெரிய பிராணத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ரெண்டு பேரும் அது பேரு ஏனாதிநாத நாராயணநாதநாயனார், மெய்ப்பொருள் நாயனார், சேரமான பெருமாள் நாயனார், அந்த திருவேடத்தையும். அதனாலதான் அவரு சொன்னார், தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் திருமுருகன் சொன்னார். ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன். ஒரு அரசனுடைய கடமை என்ன தெரியுமா? பெண்களை காக்க வேண்டும், பசுமாடுகளை காக்க வேண்டும், சிவன் அடியார்களை காக்க வேண்டும். அலிஷ்யாதிபதி சிவனடியார்கள் என்ன சொன்னார்? தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும். சிவனடியார்கள் தேவர்களையே தொழுவாங்களாம். ஆகவே சிவனடியார்னு சொல்லாம திருமுறை என்ன சொன்னார்? தேவர்கள் ஓற்றும் திருவேடத்தாரையும் ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் ஓற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன். இஸ் பவுண்ட் டு ப்ரொடெக்ட். அதெல்லாம் அப்படியே திருமந்திரத்தினுடைய சிறப்பு எங்கேயோ வச்சு காட்டுறாங்க பெரியவர்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் வந்து அதை வந்து அதனால அப்படி வரக்கூடிய ஒரு நிலையிலேயே தான் அவர் அவர்கள் இருப்பார். அவருடைய நிலையை காட்டுறாங்க. நாம நிலையை அடையது கஷ்டம்தான், அவருக்கே சொல்றது தெரியுது இல்லையா? ஆகவே நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதை விதி வாக்கியமாக சொல்கிறார் என்று சொல்லி இந்த கனடா சூத்திரம் வந்து சீவன் முத்தர்கள் அவர்கள் பிராரத்த வாசனை தாக்காதிருக்கும் பொருட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த தேவர்களுடைய திருவேடத்தை, அதாவது திருவேடத்தையும் சிவனடியார்களையும் ஆலயத்தையும் சிவபெருமான அரண் என தொழுமை, அதான் முக்கியம், அரண் என தொழுமை.
1: சேரல் ஒட்டா என்பது,
0: அவன் சேரல் ஒட்டா என்றால் அந்த நோண்டாளை சேராமல் தடை செய்து நிற்கின்ற சேரல் அல்லீட்டு தொழிற்பெயர். இந்த அல்லீருன்னு பேருக்கு, இந்த அல்லீர் வந்து வியங்கோளாகவும் வரும், சில சமயத்தில் வியங்கோளாகவும் வரும், சில இடத்துல தொழிற்பெயராகவும் வரும். சேரல் என்பது இங்க அள்ளீட்டு தொழிற்பெயர். சேர விடாமல் இன்னொரு திருக்குறள் சொன்னார், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். அங்க சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, அங்க என்ன சொன்னாருன்னா, வியங்கோள் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். அங்க அள்ளீட்டு வியங்கோள், அங்க இங்க அள்ளீட்டு தொழிற்பெயர். அதாவது ஒவ்வொரு தொழிற்பெயராக வரும்போது என்னென்ன விகிதிகள் வரும், அதெல்லாம் நாவலத்தை பார்க்கணும். நாவலத்தை ரொம்ப அருமையாக இலக்கண விளக்கத்தில் அருமையாக அடிப்பார். என்னென்ன சொற்கள் எப்படி வரும், என்னென்ன விகுதி பெற்று வரும். ஆகவே சேரல் ஒட்டா, அதுவாறு சேருவதை தடுக்க, சேரவிடுவதை தடுத்து கொண்டு. ஒட்டுதல் என்றால் எதிர்மறை, ஒட்டுதல் ஒட்டு ஒட்டா, அது வந்து எதிர்மறை விகுதி. ஆ என்பது எதிர்மறை விகுதி. தமிழ்ல பகுபத உறுப்பு இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்கும்போது பகுபத உறுப்பு எப்படி கொண்டு போட்டுனே என்னங்கிறது, ஆலயம் தானோ அரண்மனை தொழுமே என்று அந்த சீவன் மத்தருடைய நிலையை சொல்லி அந்த நிலையில நின்றவர்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, எல்லா ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மாயேயம் எல்லாம் ஐந்து மலங்கள். சைவ சித்தாந்த நிலையில மலங்கள் எத்தனைன்னு கேட்டா எப்படி சொல்லணும், இன்னைக்கே சொன்னேன். ஆகவே உண்மை மலம் மூன்று, உபசார மலம் ரெண்டு, ஆக மலங்கள் ஐந்து. மலங்கள் ஐந்தால் சுழல்வன், மாணிக்க வாசலே சொல்றார். மலங்கள் ஐந்துங்கிறது திருவாசகத்திலே வருது. நீத்தல் விண்ணப்பம் 29வது பாட்டில் சொல்றார், நீத்தல் விண்ணப்பம் 29. மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தைரிப்போர் மத்து உறவே என்று சொல்கிறார். ஆகவே ஓரளவுக்கு சுவஞான போதத்தை வந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதோடு இந்த குரு என்று சொல்லும் பொழுது ஒரு காட்சன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து வித்யா குரு, யோக குரு, ஞான குரு, மூன்று வகையான குருமார். உண்மையான யோகத்துல இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு யோக குரு. நாங்கெல்லாம் வித்யா குரு தான், அவ்வளவுதான். நூல்களை எப்படி படிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி காட்டுறோம். அது வித்யா குரு. ஞான குரு வேற. ஞான குரு என்பது ஞானத்தை, அதனாலதான் அவர் என்ன சொல்வாரு, எழுத்தறிவித்தவர் இறைவன் ஆகுனர். அது வெற்றி வேர்க்கையில் சொன்னார் அதிகர் ராமபாண்டியன் சொன்னார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்க எழுத்து என்பது ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கின்ற ஞான குரு இறைவனுக்கு சமானம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். ஐந்தெழுத்து, அங்க எழுத்துங்கிறது ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கின்றவன் அந்த ஞானாசிரி இறைவனுக்கு ஒப்பானவன். எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும். அந்த வகையில் ஏதோ நாங்கள் படித்த நூலை வைத்துக் கொண்டு நூல் பயிற்சி, அடுத்த எங்களை ஏற்படுத்தின குருமார்கள் ஆசிரியர்கள் அவர்கள் அவரிடத்துல சொன்னதை வைத்துக் கொண்டு நூல்களை எல்லாம் எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா என்ன சொன்னாலும் நமக்கு வந்து அதனுடைய நாம் செய்த அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின்படி வந்து கொண்டே இருப்போம். ஆனால் இது வந்து என்னன்னா ரோடு வந்து இப்ப இது வரைக்கும் திரோதான சக்தியினுடைய பதிவு முடிஞ்சு அருள் சக்தியினுடைய பதிவு வரும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம். நூல்களை கேட்பதனால கடைசியா தான் சொல்லுவேன், இந்த நூலை யார் கேட்பது என்று சொல்லும் பொழுது அதையும் சொல்லி முடிச்சிடறேன். கடைசியா என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நூல் மரபு என்று ஒரு சஞ்ஞான போதத்துல ஒரு விஷயம் வரும். அங்க என்ன சொல்ற, எந்த சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்வாய் நந்தி உரைத்தரணும் ஞானம். இந்த சஞ்ஞான போதம் என்ற நூலை செய்தவன் சிவபெருமான் தான். ஆகவே அந்த சிவபெருமான் திருநந்தி தேவருக்கு சொன்னார். ஆகவே அவர் திருநந்தி தேவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மாணாக்கர்கள் நாலு பேருக்கு சொன்னார், எந்த சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்வாய் நந்தி உரைத்தருளும் ஞான நூல். இந்த நூலை செய்தவன் நான் இல்லைன்ட்டேன், நூலை செய்தவன் சிவபெருமான் தான். அப்ப நான் என்ன செய்தேன் ஒரு கேள்வி வருது இல்லையா. நான் செய்தது என்னவென்றால், ஏது திருஷ்டாந்தத்தால் அதை விளக்கினேன். என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டா, அந்த கருத்தை புரிவதற்காக மேற்கோள் ஏது உதாரணங்கள் ஆகியவற்றை சொல்லி அதை விளக்கினேன். ஆகவே தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் இன்று பாயிரத்துல பின்னாடி வந்து நூல் சொல்லிட்டு பின்னாடி நாந்தின்னு சொல்லுவாங்க, நாந்தி செய்யுள் என்று. முதல்ல சொல்றது வேற, முதல்ல சொல்ற பாயிரம், பாயிரம் நூலுக்கு முதலாக வரும், கடைசியிலே ஒரு நாந்தி செய்யலாம் என்பது தமிழ் இலக்கணம். அதனால தான் ரெண்டுக்கும் அவர் சொல்லும்பொழுது அருமையா சொல்வார், அது வந்து இங்கிலீஷ்லயே இருக்குங்கிறார். இங்கிலீஷ்ல வந்து புரோயம், நூலுக்கு முதலாக முதல்ல செய்வது புரோயம், கடைசியில செய்வது கோலஃபோன். புரோயம், புரோயம்ங்கிறத நம்ம சொல்ற பாயிரம் இருக்கு இல்லையா, இந்த பாயிரம் என்பதற்கு இங்கிலீஷ்ல வந்து புரோயம், போயம் இல்ல புரோயம், புரோயம். அந்த நூலை செய்துவிட்டு கடைசியா அந்த ஆசிரியர் ஒரு இது கொடுக்கிறார் இல்லையா, அது வந்து கோலஃபோன், COLOPHONE, கோலஃபோன். இது இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ், இங்கிலீஷ் நூல்களையும் இது வருது. அது முதல்ல சொன்னது அது ஒரு பாயிரம், இது பிற்பாயிரம் இல்லை என்றால் அது நாந்தி என்று சொல்வார்கள். அது சொல்லி முடிக்கிறார். இது யாருக்குன்னு கேட்டா கடைசியாக ஒரு ரசிக்கன்னு எழுதுறார் கடைசி பாட்டில், அதாவது மூன்று மலத்தை உடைய சகல வர்க்கத்துக்கும். அதுலேயும் யாருக்குன்னு கேட்டா அந்த கேட்டல் சிந்தித்தல் என்ற அந்த நிகழ்கின்றவர்களுக்கு மட்டும்தான் நூல், மற்றவர்களுக்கு வேண்டியதில்லை. சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம், அதாவது விஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டாம், பிரளயங்களுக்கும் நூல் வேண்டாம், சகலருக்கும் நூல் வேண்டும். அந்த சகலருக்கும் யாருக்கு நூல் வேண்டாம்னா, சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அது ஞானாசிரியர் எப்பொழுதுமே இந்த நூல் யாருக்காக செய்கிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் இல்லை, ஞானங்களே பிள்ளையாக இருக்கும் சாமு சித்தர்களுக்கு இறைவனையும் பார்த்துக் கொள்வேன். பண்டையினர் தவற்றாற் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தாமே துய கதியிற்றொற்ப. இப்ப நம்மளாம் எப்படின்னு கேட்டா, வீடு காதலிக்கிறோம் ஆனா அது தகுதி இல்லை. வீடு நம்மள என்ன செய்ய, வீடு காதலிப்பவருக்கு நம்ம வீடை வந்து காதலிக்கிறோம் ஆனால் அதுக்குள்ள தகுதி இல்லை. அதே போலதான் வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான் சிவஞான சித்தியா. பண்டைன தவத்தால் தோன்றி, அதாவது பூர்வ ஜென்ம தவத்தினாலே தோன்றினவர்கள், நமக்கு அது பொருந்தும். பண்டையினர் தவத்தால் தோன்றி, நமக்கு தவத்தால் தோன்றி பரமனை பத்தி மண்ணும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பன். மார்க்கர் கண்டனூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை போரவிட்டான். சித்தியா இல்ல அவையடக்கம் சொல்ல, அவங்கவுங்க இப்ப ஞானியில் சொல்லக்கூடிய அவையடக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அது இவ்வளவு பணிவாக சொல்லிக்கோ, ஏன்னா ஞானம் வர வர என்ன வரும், பணிவு தானே வந்துடும். பெருமை என்னும் பணியுமாம் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, இன்னைக்குமே பெருமை வந்து பணியும், சிறுமை தான் என்ன பண்ணும், அதான் எல்லா விதமான ஆட்டமும் போடும் என்று சொல்லிக்கொண்டு ஓரளவு உங்களுக்கு, அதாவது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு பையனுடைய ஒரு பாதையை காட்டியிருக்கேன் அப்படிங்கிற நினைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த சரியான பாதையை காட்டியிருக்கிறார், இதான் ட்ரங்க் ரோடு, ஹைவே இதுல போங்க, பைபாஸ் இதுல போயிடாதீங்க அப்படின்னு வழியை காட்டுறோம். அது நூல்களை வைத்துக் கொண்டு ஞானாதருடைய திருவடிகளை படித்துக் கொண்டுதான் அதை காட்டுறோம். இத ஒரு விஷயம் என்ன ஞாபகம்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்த அந்த பல்வேறு பிறவிகள்ல செய்த கர்மங்கள் வந்து அந்த ஆர்டர்ல வராது, அப்படி இருக்கல. அவர் ரெண்டாவது இந்த உலகத்தை வந்து இயக்குவதுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு, எது நிகழணும்னு அவர் சங்கற்பம் பண்றாரு இல்லையா, அந்த சங்கற்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் என்ன பண்றாருன்னா அந்த உலகம் இயங்குவதற்கு தகுந்த மாதிரி. ஆனா என்னன்னு கேட்டா, நாம் செய்யாத வினையை அனுபவிக்குமாறு வைய மாட்டார், அது மட்டும் கேரண்டி. அது ஊழ் அல்லது உணவாகாம், சிவபிரகாசம் அருமையா, ஊழ் அல்லது உணவாகாம், நாம் செய்த கர்மங்கள் மட்டும்தான் நமக்கு பயனை கொடுக்கும், அது நல்வினையே தீவினையே கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, அது வந்து நாம் செய்த அந்த ஆர்டர்ல வராது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு, சிவபெருமான் சங்கற்பிக்கிறார் இந்த உலகம் எப்படி போகணும்னு, அவர் ஒரு டிசைன் வச்சிருப்பார் இல்லையா. ஒரு நாடக ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு சினிமா டைரக்டர் இருக்காரு, எந்த சீன் முதல்ல வரணும் எந்த சீன் கடைசியில் வரணுங்கிற ஆக்டர்ஸ் டிசைட் பண்ண முடியாது இல்லையா. அப்படி கூட ஒரு கதையை எழுத முடியாது யாரும், ஒவ்வொரு ஆக்டரும் ஒரு கதையை சொன்னான்னா நடக்குமா, டிசைன் வந்து. ஆனா இங்க இதே போல சிவபெருமான் தான் எல்லாம் டிசைன் பண்ற, அது பண்ணிக்கொண்டு அந்த பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை இந்த பிறவியை என்ன வினைகளை அனுபவிப்பதாக இந்த பிறவியோ அதுதான் பிராரத்த கர்மம் என்று சைவ சித்தாந்தத்தில் பிராரத்த கர்மம். அதுக்கு ஈக்குவல் டைம் என்ன வச்சாங்க அப்படின்னா, இலக்கியத்துல ஊழ்னு பேர் வச்சாங்க, ஊழ். உலக நிலையில என்ன சொன்னாங்க, தலையெழுத்து, தலையெழுத்து. அது கூட ஒரு பெரிய கலை, கல்ல உள்ள ஸ்டிச்சிங் இருக்கு பாருங்க, மொத்தம் வந்து 52 22 கல் வந்து நம்ம பார்த்தா ஒரே எலும்பு மாதிரி தெரியும், ஆனா இந்த ஜாயிண்ட் ஆஃப் 22 போன்ஸ் அந்த போன் வந்து ஒரு சேர்த்துக்கிறாங்க, ஒரு ஸ்டிச்சிங், அது ஒரு தலையெழுத்து, அது ஒரு இது மாதிரி. நம்ம கைரேகையை பார்த்து எப்படி நம்ம சொல்றோம் அதே போல அந்த ஸ்டிச்சிங்கை பார்த்து சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடிய ஒரு கலையும் உண்டு. அதான் தலையெழுத்துன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அந்த தலையில எழுதுறது பிரம்மா இல்லையா, அந்த தலையெழுத்தை பார்த்து சொல்லலாம். அதே போல அகத்தியருடைய வரலாற்றுல வருது, அதாவது அகத்தியருடைய வரலாற்றுல வந்து அவர் வந்து வருகிறார், தெற்கே போக கூடாது அப்படி தெற்க போனா நம்ம இதாக சொல்லிட்டு உடனே அசுரன் என்ன பண்றாங்கன்னா, விந்திய மலை ஒரு பெரிய ரெண்டு அசுரர்கள் முதல்ல அது விந்திய மலையினுடைய அது ஒரு வரலாறு, இன்னொரு வரலாறு வந்து கதை பாடத்தை வருகிறது. அந்த தாருகன் என்ற ஒரு அசுரன் வந்து ஒரு பெரிய மலைவடிவாக இருக்கிறார், அந்த மலைவடிவாக இருந்து அகத்தியரை அப்படி உள்ள அகப்பட்டுக் கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். கடைசியில் அகத்தியருடைய தண்டத்தினாலே தட்டவுடனே என்னது, அவன் வந்து அவருடைய உண்மையான உருவம் இருக்கிறது. அப்பொழுது அவருடைய தலையெழுத்தை ரீட் பண்றேன், தலையெழுத்தை ரீட் பண்ணா இன்னொரு தட்டுனா ஆள் காலி தான், ஒரு தட்டு தட்டினாரு அவருடைய மாய உருவம் மறைந்து ரியல் உருவம் கேஷ், இன்னொரு தட்டு தட்டு ஆள் காலி ஆயிருப்பான். ஆனாலும் அந்த தலையெழுத்தை ரீட் பண்றேன், அவனுடைய முடிவு முருகப் பெருமானுடைய வேலாயதனாலதான் வரணும்னு தலையெழுதி இருக்கிறது, அதுக்காக பிரச்சு போடணும். அந்த ருத்ராசத்தை இப்படி போடுறீங்க இல்லையா, அது நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் தான் போடணும், இந்த தலையில தலைமாலை, அந்த தலைமாலையில 22 மணிகள் தான் இருக்கணும். அதுபோல தலையெழுத்து, அது வந்து என்னன்னா மூணு கான்செப்ட் ஒண்ணுதான். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, அதை வந்து பிராரத்த கர்மம்னு அதுக்கு பேர் டெக்னிக்கல் டேர்ம். இலக்கியம் வந்து திருவள்ளுவர் போன்றவர்கள் இலக்கியத்துல சொன்னாங்க ஊழ் அப்படின்னாரு, நம்முடைய காமன் மேன்ஸ் லாங்குவேஜ்ல அது வந்து தலையெழுத்து. எப்பயுமே அப்படிதான் நீங்க வர்றீங்க, எனக்கு ஒரு என்னன்னா ரன்னிங் நோஸ் இருக்குது, ஒரு வாரமா டாக்டர்கிட்ட போறேன், இப்ப நான் வந்து சளி பிடிச்சிருக்கு, மூக்குல ஏதாவது ஏதோ சொல்றேன், ஸ்டஃபி நோஸ் என்னவோ சொல்றேன், ஆனா டாக்டர் போய் டயக்னைஸ் பண்ண அவர் எப்படி எழுதுவாரு, அவர் வந்து மெடிக்கல் வேர்டு தான் எழுதணும், சைனஸ் டிஸ் ஒன்னு எழுதணும், அப்பதான் டாக்டர், இல்லைன்னா போலி டாக்டர் ஆயிடுவாரு. அவர் டாக்டர் டயக்னைஸ் பண்ணும்போது ஹி ஹஸ் டு யூஸ் ஒன்லி தி மெடிக்கல் டேர்ம், இல்லைன்னா பில் போட முடியாது, எங்க ஆபீஸ்ல ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, டயக்னைசிஸ் காலம் சரியில்லைன்றாங்க. அது போலதான் அந்த டெக்னிக்கலா சொல்லும் போது அந்த பிராரத்த கர்மம் அதான் அதுக்குள்ள வார்த்தை.
2: நாடுடைய போற்றி நாட்டு.

Thank you.

0: வந்த நீகன் இறைவன்
1: அடிவாள்கடுத்தாண்ட
0: வேந்தன் அடிவல்க
1: பிறப்பருக்கும்
0: பின்ன அண்ணன் பெய்களல்கள் வெல்க
1: பிறப்பருக்கும் பின்னன்
0: பெய்கே ஒன்றன் பூங்கலர்கள் வெல்க
1: பூங்கலர்கள்
0: உள்மகளும் கோன்கடல்கள் வெல்க
1: உள்மகளும் கோன்கடல்கள்
0: ங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல்கள்

0: இவனன் அடிவோற்றி
1: அடிவோற்றி
0: ஆயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிவோற்றி
1: ஆயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிவோற்றி
0: யார் விருந்துரை நம் தேவன் அடிவோற்றி
1: விருந்துரை நம் தேவன் அடிவோற்றி
0: ஆராத இன்பம் அருளும் அலைவோற்றி
1: ஆராத இன்பம் அருளும் அலைவோற்றி
0: அவனன் சிந்தையுள் நின்ற அவரனால் அவன் அருளாரே அவந்தாள் வணங்கி
1: வணங்கி
0: சிந்தை மகளா சிவபுராணம் தன்னை
1: சிந்தை மகளா சிவபுராணம் தன்னை
0: உந்தை வினை முழுதும் மோய உரப்பஞ்சான்
1: வினை முழுதும் மோய உரப்பஞ்சான்
0: மண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தே கிட்டார் கடலிறஞ்சி
1: கடலிறஞ்சி
0: உணர்ந்து மண்ணுறந்து மிக்காய் விளங்கொழியாய்.

0: மனிதராய் பேயாய் கணங்களாய்
1: அல்ல
0: சுராகி முனிவராய் தேவராய்
1: முனிவராய் தேவராய்
0: நின்றவித்தாவர சங்கமத்துள்
1: தாவர சங்கமத்துள்
0: புறப்பும் புறந்துழைத்தே.

0: ஆக்கம் மலவுறுதி இல்லா எனத்துலகம்
1: ஆக்கம்
0: ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய்

0: பாரிக்கும் அரியரே,
1: பாரிக்கும் அரியரே,
0: வரல் பொறிந்த நெஞ்சில் வஞ்சங்கடா,

0: அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாம்
1: அல்லையுமா
0: துன்னொருளே தோன்றா பெருமையனே.

0: நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே,
1: நோக்கும்
0: வரவும் புணவுமிலா புண்ணியரே,
1: புண்ணியரே
0: காவலனே காண்கரிய வேலொழியே.

0: சொல்லாத நுண்ணுணர்வாய் மாம்பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உன்னார் அமுதே உடையாலே
1: விடக்குடம்பின்டப்பேனும்
0: ஐயாரனேயோ வந்தென்று ஓட்டி புகண்டிருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினப்புறவி சாராவே வல்ல புலக்குரம்பை கட்டளிக்க வல்லாரே நட்டம் பயின்றார் நாரனே.

0: ஒன்று
1: நல்ல பிள்ளையானை
0: சொல்லி திருவடிக்கேன்,
1: கரியானை சொல்லி திருவடிக்கேன்,
0: வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கேன்.

0: விளக்கே உணர்வே உணர்வு சூழ் வழங்க தோல் உணர்வே தெளிவளர் வழிங்கின் திரள் மறிக்கொன்றே தொழில் திட்டிக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியை அம்பலமாக நன்றாக வெளிவளர் தெய்வ கூத்து நன்றாய தொண்டனே விளங்குமாவளம் சீரும் திருவும் பொய்யச்சி மனோக நாயகன் செவடித்து ஆரம்பராக அறிந்து பெற்றேன் பெற்றதாக வருவார்கள் ஊரும் உலகம் கடவுள் உடலை உமை மனவாளர்கள் யாரும் விரும்பும் மையும் கழித்து நாம் வல்லவாண்டு கூறுவே அழகு ஜோதி என்னும் பதத்தாடுவார் மனசிலம் வழிவாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம் அரகரணா பார்வதி வதையே நாடுடைய சிவனையே போற்றி சுவாமியே
1: சூழ்காத்திர சிந்தனையே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானிகளுடைய கொடிப்புறையும் 16வது வட்டத்தில் குருமூர்த்தி அருள் செய்துள்ள பதவுரையும் துணை கொண்டு குருவர்களால் சிந்திக்கப்பட இருக்கின்றது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 2வது சூத்திரத்தின் 2வது அதிகரணத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. 2வது சூத்திரத்து 2வது அதிகரணம் இருக்கின்றதே, அதனை இருவினை அதிகரணம் என்பர். இருவினைகளை பற்றிய எல்லா செய்திகளுமே அருமையாக விளக்கி கூறப்படுகின்றன இந்த 2வது சூத்திரத்தை 2வது அதிகரணத்தில். 47 பாடல்களால் ஆனது இந்த 2வது அதிகரணம். முதற் பாடலானது இருவினைகள் உண்டு என்றும் அந்த இருவினைகளுக்கு இன்பத் துன்பங்கள் பலனாக வரும் என்றும் அந்த இன்பத் துன்பங்களை நுகர்வதன் மூலம் உயிர்கள் மேல்வினையை செய்து பிறவிகளில் உலரும் என்றும் முதல்வனே அரசன் போலவும் மருத்துவன் போலவும் இருந்து இருவினை பழங்களை உயிர்களுக்கு ஊட்டுவன் என்றும் இருவினை குறித்த செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டது. முதற் பாடலிலே அந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டன. அடுத்த பாடல் தொடங்கி இதற்கு பலரும் எழுப்புகின்ற தடைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அந்த தடைகளை எல்லாம் முறியடித்து சித்தாந்த கொள்கைப்படி அந்த செய்வானும் செய்வினையும் என்று சொல்வார்களே, செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று பெரிய புராணம் கூறுமாறு கூட அந்த கருத்தை விளக்கி திருவருட்பயனிலும் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பானும் உய்வான் உழவென்று உணர் என்று திருவருட்பயன் கூறும். ஆக அந்த இருவினை பற்றிய கருத்து அதுதான். தடைகளை எல்லாம் வாங்கி அவற்றை முறியடித்து செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பவன் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுகின்றார்கள். அதிலே தொடக்கத்தில் இருவினை என்பதே கிடையாது, அதாவது முன்வினை முற்பிறவிலே செய்யப்பட்டுள்ள புண்ணிய பாவங்களாகிய அந்த சஞ்சிதம் என்பதெல்லாம் கிடையாது, அப்போது செய்யப்படும் முயற்சியால் தான் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன என்ற அந்த கருத்தினை மறுத்து இருவினை உண்டு என்று நிலைநாட்டினார். முதலிலே அடிப்படை சிந்தனையே இல்லாமல் ஒரு சாரா இன்ப துன்பங்கள் இயல்பு என்று கூறினார்கள். அதனை மறுத்து இயல்பு என்றால் அது இன்பம் என்றும் துன்பம் என்றும் இருவேறு அனுபவங்களாக இருக்க முடியாது, இயல்புக்கு ஒரு தன்மைதான் உண்டு என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார்கள். அதன் பிறகு முயற்சியால் தான் இன்ப துன்பங்கள் விளைகின்றன என்று இன்னொரு சாரார் சொன்னார்கள். இன்ப துன்பங்கள் இயல்பு என்று நாங்கள் கூறவில்லை, அது பொருந்தாதுதான். ஆனால் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் அப்போது செய்யப்படும் முயற்சியால் உருவாகின்றது என்று சொல்லும் பொழுது முயற்சி செய்யும் பொழுதே அதற்கு பல இடையூறுகள் வருகின்றன. அதனாலதான் ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தின் பிறகு இடுக்கன் அழியாமை அதிகாரம் வைத்தார். ஆழ்வினை உடைமை முயற்சியை வலியுறுத்துகின்றது. அதுக்கப்புறம் ஏன் இடுக்கன் அழியாமை வைத்தார், ஒரு முயற்சியை தொடங்கி அதை தொடர்ந்து செய்யும் பொழுது பல இடையூறுகள் வரும், அந்த இடையூறுகளுக்கு மனம் கலங்கக்கூடாது என்பதற்காக தான் இடுக்கன் அழியாமைன்னு வைத்தார். மனம் கலங்காமல் அந்த இடையூறுகள் இருந்தாலும் சில சமயம் அந்த இடையூறுகள் முயற்சியை வந்து தொடர்ந்து செய்ய முடியாமல் நடுவிலே நிறுத்திவிடக்கூடும். அப்படியும் நடக்கின்றது. அப்படியே இன்றி தொடர்ந்து முயற்சிகளை செய்தாலும் இறுதியில் படுதோல்வி கூட வந்து சேரலாம். அது மாதிரி சிறந்த முயற்சி செய்யாமலேயே சிலர் பெரும் பயன்களை அடைவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே முயற்சிதான் எல்லாம் என்று சொன்னால் எல்லா நன்முயற்சிகளுக்கும் வெற்றி மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது உலகியலில் காணப்படவில்லை. ஆகவே அது அனுபவத்திற்கு பொருந்தாத போலி கருத்தாகும். ஆகவே ஒருவரை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான். அதற்காக உண்மைக்கு மாறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஊக்கப்படுத்துவது அது ரொம்ப நாள் ஓடாது. ஆகையினாலே விதி கொள்கையை மறுப்பவர்கள் எல்லாம் முயற்சியை வலியுறுத்துவதால் நாங்கள் மறுக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் உலகியலுக்கு பொருந்தாத அனுபவமாகவே உள்ளது. முயற்சி செய்து சிறந்த பலன்களை அடைபவர்களையும் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் போதுமான முயற்சி இல்லாமல் பெரிய வெற்றிகளை பெறுபவர்களையும் பார்க்கின்றோம். மேலும் நிறைய முயற்சி செய்து தோல்வியடைவர்களையும் பார்க்கின்றோம். ஆகையினால் விதி கொள்கை என்பதுதான் நமக்கு ஒரு முழுமையான தெளிவை தரக்கூடியது. ஆகவே ஊழ் என ஒன்று இருந்தால்தான் இந்த அனுபவத்தை இவன் அனுபவிக்க வேண்டும் என்ற ஊழ் அந்த முன்வினை இருந்தால்தான் யாரும் எந்த அனுபவத்தையும் பெற முடியும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தர் அரிது என்றார். இவ்வாறு வலியுறுத்தி கூறியவுடன் அவர்கள் என்ன கேட்டார்கள், இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்னா உலகியலோடு வந்து விதி கொள்கைதான உலகியலோடு பொருந்துகின்றது. ஆகவே அப்போ என்ன கேட்கின்றார்கள் என்றால், ஐயா சரி, விதி கொள்கையை வலியுறுத்தி சொல்கின்றீர்களே, அப்போ வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றாரே, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்று இதுபோல இன்னும் பல குறட்பாக்களை ஆழ்வினை உடைமை அதிகாரத்திலே வைத்து சொல்கின்றார்களே, அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு பயனற்றவையா? இந்த கருத்துக்களை கேட்டவுடன் நமக்கு மன எழுச்சி எழுகின்றதே, அந்த மன எழுச்சியினால் பயனில்லை போலும் என்று சொல்லி அவன் கேட்டவுடன் அதற்கு விடையாக வருகின்ற பாடலிலிருந்து அருமையாக கூறுகின்றார். விதிக்கொள்கை முயற்சியை மறுக்கவில்லை. விதிக்கொள்கையே வந்து சோம்பேறிகளின் கொள்கை என்பது அறியாமையோடு கூடியவர்களுடைய கருத்தாகும். விதிக்கொள்கைனா யாரிடமாவது கேட்டு அவர் விதியை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுறது அர்த்தம் இல்லையா? சமயத்திற்குரிய பிரமாண நூல்களை பார்க்க வேண்டும். இப்ப சைவ சமயம் விதிக்கொள்கை கூறுகின்றது என்றால் சைவ சமய பிரமாண நூல்களை பார்க்க வேண்டும். அந்த நூல்களிலே விதிக்கொள்கை எவ்வாறு விளக்கப்பெற்றுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அந்த செய்யுள்களையும் அதற்கு சிறந்த அருளாளர்கள் எழுதி வைத்துள்ள உரையையும் படித்து நாம் சிந்தித்து நன்கு தெளிந்தால்தான் நமக்கு வந்து சைவ சமயம் கூறுகின்ற விதிக்கொள்கை என்ன என்பது விளங்கும். அதை வைத்துக் கொண்டு நாம் பேச வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொரு இடங்களில் மட்டும் கேட்ட கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருந்தால் நமக்கு தெளிவு வராது. அதை புரிந்து கொள்ளாமல் தான் விதி கொள்கையானது சோம்பலை வளர்ப்பதற்கு துணை செய்யக்கூடிய கொள்கை. இப்ப சாமரிடா விதி இருந்தா அதுவா நடந்துட்டு போகுது, நீ ஒன்னும் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் என்று சொல்லி பேசுவதை கேட்கின்றோம். அவையெல்லாம் தவறான கருத்துக்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. எப்படி என்றால், பேரிழவு இன்பமோடு கிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேறு நீ இனிச்சை கண்மம் மேலுடர் சேரும் என்றே. அதாவது ஆறு வகையான அனுபவங்கள் ஏற்கனவே கருவில் அமைந்து கிடந்தவை என்று அருமையாக இந்த பாடல் கூறுகின்றது. அது இரண்டு இரண்டாக மூன்று இருக்கின்றன, மூவி ரெண்டு ஆறு. எவையெல்லாம் என்றால், பேறு இழவு, அப்புறம் இன்பமோடு பிணி, மூப்பு சாக்காடு. இவற்றுக்கெல்லாம் நுண்பொருள் உழைத்தவர்கள் நம்முடைய மாதவச்சுமையானவர்கள் தான். அந்த சொற்களுக்கு வழக்கமான பொருள்களை நாம் கொண்டோம் என்றால் நமக்கு உண்மை பொருளானது கிட்டாது. பேறு இழவு, பேறு என்றால் என்ன என்றால், பேறு என்பது செல்வம், இழவு என்பது வறுமை. பேறு என்பது செல்வம், இழவு என்பது அதற்கு எதிர்ப்பதமாகிய வறுமை. பேறு இழவு செல்வ வறுமை. இன்பமோடு பிணி, இன்பமோடு இந்த ஓடு என்பது இன்பமோடுன்னு வந்துருப்பாங்க. இன்பம் ஓடு, இன்பம் ஓடுன்னு இருக்க அந்த ஓடு வந்து என்ன பொருள்ல வந்தது, எண்ணி சொல்லுதுக்காக. இன்பமோடு பிணினா இன்பமும் பிணியும். அதான் குறிப்புரையில நாம வந்து பார்த்தோம்னா ஒரு வரியில் எழுதியிருப்பார், ஓடு எண்ணின் கண் வந்தது. ஒரு நாலு பத்திகள் கழித்து கீழே தனியா எழுதியிருப்பார்கள், ஓடு எண்ணின் கண் வந்தது. எண்ணின் கண் வந்ததுன்னா அதை எண்ணி சொல்லக்கூடிய அர்த்தத்துல வருது. இன்பமோடு பிணினா இன்பமும் பிணியும். முதல்ல பேரு இழவு, பேரும் இழவும், இன்பமும் பிணியும். அப்புறம் மூப்பு சாக்காடு, மூப்பு மூப்பும் சாக்காடும். ஆக இந்த ஆறும் அப்படி அப்படி பொருள்படும். இன்பமோடு பிணின்னு சொன்ன, இன்பமும் பிணியும். இன்பம் சரி, பிணி என்பது என்ன? பிணினா பொதுவா நோயின் தான் பொருள்படும். ஆனா இந்த இடத்துல நோய் என்ற பொருளை தரவில்லை, துன்பம் என்ற பொருளையே தருகிறது. துன்பம் வந்து நோய் மூலமாகவும் வரலாம், வேறு வழிகளிலும் வரலாம். ஆகவே இங்க பிணி என்பது துன்பம் என்ற பொருளை மட்டுமே உணர்த்தி நின்றது, நோய் என்ற அந்த வழக்கமான பொருளை உணர்த்தவில்லை. அதான் குறிப்புரையில முதல்ல அதைதான் எழுதுகின்றார்கள். பொழிப்புரைக்கு அப்புறம் இருக்கிற அந்த விசேட உரையில முதலில் அதைதான் எழுதுகின்றார். பிணி என்றது ஈண்டு துன்பம் ஆத்திரையே உணர்த்தி நின்றது. இங்க பிணி என்பது துன்பத்தை மட்டும்தான் உணர்த்தி நின்றது. ஏன் பிணி வந்து நம்ம துன்பம்னு பொருள் கொள்ளலாமா அப்படின்னா கொள்ளலாம். அதற்கு சான்று காட்டுகின்றார்கள், தொல்காப்பியத்திலிருந்து காட்டுகின்றார்கள். நோயும் இன்பமும் என்றார் தொல்காப்பிய நாடும். நோயும் இன்பமும் என்றார் தொல்காப்பிய நாடும். தொல்காப்பியர் சொல்லியிருக்கார், துன்பமும் இன்பமும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்பத்தை வந்து இன்பம்னே சொல்லிட்டார். ஆனா துன்பம்னு சொல்றது போதும் என்ன சொல்லியிருக்கார், நோய்னு சொல்லியிருக்கார். ஆகவே துன்பமும் இன்பமும்னு சொல்ல வேண்டிய இடத்துல நோயும் இன்பமும் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் பொருளியல் இரண்டாம் சூத்திரத்திலே இந்த சொல்லாட்சி இடம்பெறுகின்றது. ஆகவே நோய் பிணி எல்லாம் ஒன்றுதான். அப்ப நோயை வந்து துன்பங்கிற பொருள்ல கையாண்டது மாதிரி இங்க பிணியை துன்பம் என்ற பொருளில் கையாண்டுள்ளான். எவ்வளவு நுணுக்கமான பொருள் இதெல்லாம். ஏன் அப்படி சொல்லணும்னா, அப்படி சொன்னாதான் அந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதமா அமையும். பேரு இழவு ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதம், அதாவது செல்வமும் வறுமையும் எதிர்ப்பதம். அத மாதிரி இன்பம்னா அடுத்தாலும் அதுக்கு எதிர்ப்பதம் துன்பம் தான் இருக்கணும். அப்ப பிணின்னு இருக்கு, பிணின்னு நோயை மட்டும் சொன்னா அது எல்லா துன்பங்களையும் தழுவாது. ஆகவே அது பிணி என்பது வந்து துன்பம், துன்பம் என்ற பொது பொருளிலே அது இருக்கின்றது என்று உணர்த்தினார். இன்பமோடு பிணி. அப்புறம் மூப்பு சாக்காடு. இதுக்கும் நாம வந்து சாதாரண பொருள் பார்த்தோம்னா மூப்புனா வயதாகி மூத்திருத்தல், அந்த மூப்பு அன்று இது. இந்த மூப்பு என்பது என்னவென்றால் உயர்வு, வாழ்க்கையிலே அடைகின்ற உயர்வு. அதான் குறிப்புரையில் சொல்கின்றார்கள், ஈண்டு மூப்பென்றது உயர்ச்சியின் மேற்று, உயர்ச்சியை குறித்து நின்றது. அதாவது உயர்ச்சி என்னும் பொருளின் மேல் நின்றது, அதான் உயர்ச்சியின் மேற்று. அதுக்கு சான்று இருக்கின்றதா, இலக்கிய சான்று திருமுறையிலிருந்து காட்டுகின்றார்கள். அது விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் அப்படின்னா விண்ணோர்க்கெல்லாம் உயர்ந்தவனாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி உயர்ந்த திருப்பதிகத்தை என்ன சொல்றாங்க, மூத்த திருப்பதிகம்னு சொல்றாங்க. எனவே அது விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் என்பதனாலும் மூத்த திருப்பதிகம் என்பதனாலும் உணர்க என்று மூப்புன்னா உயர்வுங்கிற பொருளை சான்று காட்டி நிறுவுகின்றார்கள். தம்முடைய ஒவ்வொரு நுண்பொருளுக்கும் சான்று காட்டுகின்றார். அதுதான் அந்த சிறப்பு. சரி, மூப்புன்னா உயர்வு, சாக்காடுனா என்ன? சாக்காடுனா இழிவு, தாழ்வு. சாக்காடுனா அதுக்கு உரிய பொருள் பார்த்தால் சாவுன்னு அர்த்தம் வரும், சாவு மரணம் தான் அர்த்தம். உறங்குவது போலும் சாக்காடு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. சாக்காடுனா மரணம் தான் பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல தாழ்வு, ஏன்னா தாழ்வு வந்து அது கிட்டத்தட்ட மரணம் போலதான். அதனால சாக்காடு மாதிரி இருப்பதனாலே அந்த இழிவை வந்து இழிவினை அந்த தாழ்வை சாக்காடுன்னு உபசாரமா சொன்னாரோ, அதான் அதையும் குறிப்புகளை சொல்கின்றார்கள். சாக்காடு போரலின் இழிவை சாக்காடு என்று உபசரித்தார். சாக்காடு போரலின், போரலின்னா அது போல் இருப்பதால், சாக்காடு போல் இருப்பதால் சொல்றோம் இல்லையா. அதாவது ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டுதுன்னா என்னையா வாழ்க்கை, செத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில சொல்ற கேட்கும். இப்ப செத்த வாழ்க்கைன்னு எதுக்காக சொல்றான், அதாவது அந்த தாழ்வு வந்து இப்படி சாக்காடு மாதிரி சொல்லப்படுகின்றது, அந்த வழக்கு உள்ளது. ஆகவே இது இந்த ஆறுக்கும் நாம வந்து பொருளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்புறம் தான் முழு பாட்டுக்குள்ளையும் போகலாம். பேரு இழவு ரெண்டு ரெண்டா செத்துக்கணும், பேரு இழவு செல்வம் வறுமை என்று போகும். பொருள்படும். அப்புறம் இன்பமோடு பிணி, இன்பம் துன்பமும். அப்புறம் மூப்பு சாக்காடு, உயர்வு தாழ்வு. முதல்ல இதை வச்சுக்கணும், பேரு இடம் வச்சுக்கணும். செல்வம் வறுமை, செல்வம் வறுமை வச்சு என்ன கிடைக்குது? செல்வத்தால உயர்வும், வறுமையால தாழ்வும் கிடைக்குது. ஆகவே பேரு இழவுக்கு அப்புறம் மூப்பு சாக்காடு வச்சுக்கணும். மூப்பு உயர்வு, சாக்காடு இழிவு. சரி, உயர்வுனாலையும் இழிவுனாலும் என்ன கிடைக்குது? உயர்வுனால இன்பம் கிடைக்கிறது, இழிவுனால துன்பம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இன்பமோடு பிணி கடைசியா வச்சுக்கணும். ஆக பாடல்ல வந்து பேரு இழவுக்கு அப்புறம் இன்பமோடு பிணி இருந்தாலும் நாம அந்த இன்பமோடு பிணிய கடைசியா வச்சுக்கிட்டு பேரிழவுக்கு அப்புறம் எதை வச்சுக்கணும்? மூப்பு சாக்காட வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பொருள் சரியாகும். சுவாமிகள் இப்படிதான் பொருள் பண்ணியிருக்காங்க. செல்வம் வறுமை, செல்வம் வறுமை வந்து எதுக்கு வருது? இன்ப துன்பங்களுக்கு காரணம் செல்வம் வறுமை தான். பொதுவான கருத்து, செல்வம் இருந்தும் துன்புறுபவர்கள் இருக்கலாம், வறுமை இருந்தும் ரொம்ப அரிதாக மனநிறைவோடு வாழ்பவர்கள் இருக்கலாம். பொதுவான கருத்து என்ன? செல்வம் வறுமை தான் செல்வம் இன்பத்துக்கும் வறுமை துன்பத்துக்கும் காரணம் என்பது பொதுவான கருத்து. அதுபடி சொல்றாங்க, இன்ப துன்பங்களுக்கு காரணமாக வரக்கூடிய செல்வ வறுமை பேரிழவு, அப்புறம் அந்த செல்வ வறுமையினால வரக்கூடிய உயர்வு சாக்கா, உயர்வு தாழ்வு, மூப்பு சாக்காடு, அந்த உயர்வு தாழ்வாக வரக்கூடிய இன்பமும் துன்பமும் என்று அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆறும் பாடல் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆறும் இரண்டாம் அடியில் சொல்றாங்க, ஆறும் மேலே சொன்ன ஆறும் முன் கருவுட்பட்டது அப்படின்னா, அதாவது பிறவியின் தொடக்கத்திலேயே பிறக்கும் போதே கருவிலேயே அமைந்து கிடந்தவையாகும். முன் கருவுட்பட்டது அப்ப என்ன அர்த்தம்? அப்போதைக்கு அப்போது தோன்றுவன அல்ல, அப்போதைக்கு அப்போது தோன்றுவன அல்ல. இப்ப ஒரு முயற்சி செஞ்சதுனால இந்த செல்வம் வந்தது, இந்த உயர்வு அந்தஸ்து எல்லாம் இப்ப வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஏற்கனவே கருவில் அந்த விதி இருந்ததனால்தான் இப்போது வந்துள்ளது. அழதிமை எவ்வளவு முயன்றாலும் அது வராது. ஆகவே ஒருவன் எடுத்த உடம்பிலே அவனுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய செல்வம் வறுமை என்பவையும், அந்த செல்வ வறுமைகளால் வரக்கூடிய உயர்வும் இழிவும், அந்த உயர்வு இழிவுகளால் வரக்கூடிய இன்ப துன்பங்களும் என்னும் இந்த ஆறும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம் என்ற இந்த ஆறும் முன்னரே கருவினுள் அமைந்து கிடந்தன. எப்படி அமைந்து கிடந்தன? புலப்படும்படியா? இல்ல, சூக்குவமாய், சூக்குவமாய் அமைந்து கிடந்தன. அதுதான் உண்மையை அன்றி அவையெல்லாம் அப்போதைக்கு அப்போது உண்டாகுபவை அல்ல. சரி, அப்படி கருவில் அமைந்து கிடக்கின்ற ஆறும் உரிய காலங்கள் வந்து சேரும் பொழுது கருவில சூக்குமமாய் இருப்பது வந்து தூளமாக வந்து பொருந்தும். அதான் அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். கருவில் அமைந்து கிடக்கும் போது அது விதி, அந்த விதி வந்து எதனால ஏறும்? அனுபவத்தால் ஏறிடும். இந்த அனுபவத்தாங்கிறதுக்கும் அருமையாக பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் மாதவ சிவஞானவர்கள். அல்லது நமக்கு இந்த பாடலே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே விதி கொள்கையில நமக்கு பல ஐயப்பாடுகள் இருக்கின்றன. அந்த ஐயப்பாட்டை தீர்க்கின்ற முக்கியமான பாடல் இதுதான். ஆனால் சில சொற்களுக்கு வந்து நாம அதனுடைய வந்து உரிய பொருளை இந்த இடத்தில் எப்படி பொருள் கொண்டால் பொருந்தும் என்று ஆராய்ந்து பார்த்து பொருள் சொல்லவில்லை என்றால் நமக்கு இந்த பாடல் கருத்தை விளங்காமல் போய்விடும். என்ன சொல்றாங்க? கருவில் அப்படி அமைந்து கிடக்கின்ற அந்த செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பங்கள், அவற்றால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இந்த ஆறும் கருவில் சூக்குமமாய் அமைந்து கிடக்கின்றன. அந்தந்த காலம் வரும்போது அந்தந்த உயர்வு தாழ்வு, அந்தந்த செல்வ வறுமை, அந்தந்த இன்ப துன்பம் அப்படி வந்து தூளமா பொருந்தது. அதாவது புலப்படும்படி, தனக்கும் பிறருக்கும் புலப்படும்படி. ஒரு குழந்தைதான் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன அனுபவம் எல்லாம் பெறணும்னு கருவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தா தெரியல. ஆனா அந்த குழந்தை அப்படி வளர்ந்து வரும்போது அந்தந்த அனுபவங்கள் வந்து பொருந்தும் பொழுது, தூளமா பொருந்ததுன்னா அந்த அந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளும்படிக்கும் பிறரும் அறிந்து கொள்ளும்படிக்கு தூளமாக வந்து பொருந்துகின்றது. எப்படி பொருந்துகின்றது என்று சொன்னால் அனுபவத்தால் பொருந்துகின்றது. அதான் அனுபவத்தால், அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் என்று சொன்னார். அனுபவத்தால் அவ்விதி ஏறிடும். அனுபவத்தால் அப்படின்னா இந்த இடத்துல அனுபவங்கிறதுக்கு நேர் பொருளை கொள்ளக்கூடாது. அனுபவத்திற்கு காரணமான முயற்சியால் என்று பொருள் சொன்னார்கள். ஆகவே கருவில் அமைந்து கிடந்த விதியானது ஒருவனுக்கு வந்து பொருந்துவது எப்படி? அவன் செய்யக்கூடிய முயற்சியால் வந்து பொருந்தும். எதற்காக இந்த பாடல சொல்றாங்கன்னா, விதி கொள்கை முயற்சியை வந்து எப்போதும் இணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவனுக்கு அவனுக்கு என்ன விதியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லல, அந்த விதி அவனுடைய முயற்சியினால் நடக்கும். நாம சொல்லலாம் அவன் என்னையா பெருசா முயற்சி பண்ணிட்டான், நம்ம பாருங்க பெரிய ஆளாயிட்டான், இதுக்கு மேல முயற்சி பண்ணவன்லாம் இருக்கிறான், இவனுடைய நிலையை அடையலேன்னு நாம சொல்லலாம். ஆனால் அவன் முயற்சியின் அளவில் வேணா ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே ஒழிய, அதாவது கொஞ்சம் முயற்சி செஞ்ச உடனே அவனுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா ஒரு முயற்சியும் செய்யாம அவனுக்கு கிடைக்காது. அப்ப நமக்கு ஞாபகம் வரும், முன்பு ஒரு பாடல்ல வந்து ஒருவினை இல்லாதாரும் உடையறி உலகத்துள்ளேன்னு சொன்னார்கள். இந்த அதிகரணத்திலேயே வந்து நான்காவது பாடல சொன்னார், இந்த அதிகரணத்திலேயே நான்காவது பாடல கடைசி அடியில சொன்னார், ஒருவினை செய்யாதோரும் உடையறி உலகத்துள்ளேன்னு சொன்னார். ஒருவினை செய்யாதோரும்னா என்ன அர்த்தம்னா, பெரிய அளவில் முயற்சி செய்யாதவரும் அதுக்கு அர்த்தம், ஒரு முயற்சியுமே செய்யாதவரும் அர்த்தம் இல்லை. ஏன்னா விதி என்பது எப்போதும் முயற்சியினால்தான் அடையப்படுவது. அப்போ இது பாடல என்ன முக்கியமான கருத்துன்னா, நம்ம பாதி கருத்து தான் இதுவரை கேட்டு வந்திருக்கிறோம், ஒருவனுக்கு எது விதியும் இருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னா, அது பாதி கருத்து தான். முழுமையான கருத்து என்னவென்றால், ஒருவனுக்கு எது விதியுமே அமைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், அவனுடைய முயற்சியினால் கிடைக்கும். சும்மா அவன் இருந்தா அப்படியே அவனை தேடி வந்துடாது, அவனுடைய முயற்சியினால் தான் கிடைக்கும். அந்த முயற்சி வேணா அவன் குறைய செய்யலாம் நிறைய செய்யலாம், அது அப்ப கூட்டப்படுகின்ற காலத்தை பொறுத்தது, முன்வினையின் வலிமையை பொறுத்தது. எப்படினாலும் முயற்சி என்பது ஒன்று கட்டாயம் இருக்கணும் என்று வலியுறுத்தி சொல்வது. ஆகவே முயற்சியினை நாம் மறுக்கவில்லை. எதை மறுக்கின்றோம், முயற்சின்னு ஒண்ணு செஞ்சிட்டாலே அவனுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத மறுக்கிறோம். அது வந்து வேண்டாத விரக்தியில் தள்ளிவிடக்கூடிய கொள்கை. விதியை மறுத்து மறுத்து போனால் நமக்கு விரக்தி தான். விதியை மறுத்து நாம பாத்திரலாம் அப்படின்ட்டு போனால் அது கடைசியில் நம்மை வந்து மீளாத துயரத்தில் தான் ஆழ்த்திவிடும். அடுத்தால பிறவி எடுத்து தெளிவு பெற்று தான் நம்ம விதியை புரிஞ்சுதான் அப்புறம் மீள முடியும், இந்த பிறவியில மீள முடியாம தள்ளிவிடும். ஆகவே விதி கொள்கை தான் இன்னும் மேலும் வரக்கூடிய பாடல்களில் இன்னும் சிறப்பாக விளக்கி இருக்கின்றார்கள். ஆகையினாலே கருவியில் அமைந்து கிடந்த அந்த விதிக்கப்பட்ட அந்த செல்வ வறுமைகள், உயர்வு தாழ்வுகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் எப்படி ஏறும், அனுபவத்தால் ஏறிடும். அனுபவம்னா அனுபவத்திற்கு காரணமாகிய முயற்சி, முயற்சி காரணம், முயற்சியால் விளைகின்ற காரியம் வந்து அனுபவம். அதனால வந்து அனுபவம்னு அங்க சொல்லியிருக்கிறது அனுபவங்கிற பொருள் இல்லை, அந்த அனுபவத்துக்கு காரணமான முயற்சியை தான் காரியமாகிய அனுபவம்னு சொன்னார். அதுதான் குறிப்புரையில் எழுதுறாரு பாருங்க, இறுதிக்கு முன்னாடி, இறுதி அழிக்கு முந்தின அடியில் சொல்றார், அனுபவம் என காரணத்தை காரியமாக உபசரித்தார். அனுபவம் என்று சொன்னது எது, காரணமாக இருக்கின்ற முயற்சி. ஆகவே அந்த காரணத்தை தான் என்ன சொல்லியிருக்கிறாரு, அனுபவம் என்று காரியமாக உபசரித்தார். ஆகவே நன்றாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், முயற்சி வந்து காரணம், அந்த முயற்சியை செய்தால் விளைகின்ற காரியம் அனுபவம். ஆகவே அனுபவம் என்று சொன்னது காரியத்தை அல்ல, காரணமாகிய முயற்சியை தான். அப்ப கேட்பாங்க, என்னையா காரணமாகிய முயற்சியை வந்து காரியமாகிய அனுபவம்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா, காரணத்தை இப்படி காரியமா சொல்வது ஒரு உபச்சார வழக்கு. ஆகவே அனுபவம் என காரணத்தை, காரணத்தைனா அந்த இடத்துல முயற்சியை காரியமாக உபசரித்தார் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையில தான் தெளிவு இருக்கின்றது. ஆகவே அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், அனுபவத்திற்கு ஏதுவாகிய முயற்சியினால் ஏறிடும்னா தூளமாய் வந்து கூடும், ஏன்னா கருவில சூக்மமாய் அமைந்து கிடந்தது. ஆகவே ஏறிடும்னா தூளமாய் வந்து கூடும், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து அருமையாக சொல்வார். ஆகையினாலே இதை வந்து சிலர் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, அந்த பேறு இழவு இவற்றுக்கெல்லாம் வந்து இன்பம் பிணி, அந்த இயற்பெயர் பொருளே சொல்லுவாங்க, பிணினா நோய், மூப்புனா வயதாகி மூத்திருத்தல், சாக்காடுனா மரணம் அப்படின்னு அந்த உள்ளபடியே பொருள் சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொன்னா அது ஒன்றுக்கொன்று என்ன ஆகாது, மறுதலை ஆகாது, எதிர்ப்பதமாக. இந்த மூப்பு சாக்காடுக்கு வந்து மூப்புனா வயது முதிர்தல், சாக்காடுனா மரணம் அப்படின்னு சொன்னா மற்ற ரெண்டும் ஒன்னுக்கொன்னு மறுதலையா இருக்கு பாருங்க. மறுதலைன்னா நேர் மாறாக, பேறு இழவு நேர்மாறா இருக்குது. அது மாதிரி இன்பம் பிணி ஒன்னுக்கு ஒன்று நேர்மாறா இருக்கு. அதே மாதிரி மூப்பு சாக்காடுக்கு வந்து முதிர்ச்சி மரணம்னு சொன்னா அது எப்படி நேர்மாறா இருக்கும், முதிர்ச்சியும் மரணமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதுதான், நேர்மாறாக எதிர்ப்பதமாக அமையாது. ஆகவே ஏனை மூப்பு சாக்காடுகள், இங்க பொருள் சொன்ன மாதிரி மூப்புனா உயர்வு, சாக்காடுனா தாழ்வு அப்படின்னு பொருள் சொல்லாம வழக்கமா உள்ள ஏனைய பொருள் இருக்க, மூப்புனா முதிர்ச்சி, சாக்காடுனா சாவுன்னு சொன்னால் அது பேரும் இளவும் ஒன்றுக்கொன்று மறுதலையாக இருப்பது போலவோ அல்லது இன்பமும் பிணியும் தம்முள் மறுதலையாக இருக்கிறது மாதிரி இந்த மூப்பு சாக்காடுகள் மறுதலையா கிடையாது. ஆகவே அது பொருந்த பொருந்தா போயிருந்த பொருள். சரி, அவைதான் ஒன்றுக்கொன்று மறுதலை அல்ல, மூப்பும் சாக்காடும், மூப்புனா முதிர்ச்சின்னு சொல்லிட்டீங்க, சாக்காடுனா சாகுன்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா ஒன்றுக்கொன்று மறுதலையா இல்ல. சரி, அவற்றுக்கு மறுதலையா உள்ள வேற சொற்களையாவது ஆசிரியர் வச்சிருக்கிற பாடல்ல அவற்றின் மறுதலை பொருள்களையும் உடல் சொல்லல.

0: இடமில்லை. ஆகையினால அதுல வந்து ஐய மறுத்தல் தேவையில்லை. அதனால அவற்றையெல்லாம் உடன் வைத்து எண்ணி உரை கூறுவது பொருந்தாது. இவற்றை மூப்புனா வயது மூப்பது, சாக்காடுனா சாவுன்னு அப்படி பொருள் சொல்வது பொருந்தாது. அதைத்தான் குறிப்புகளை அருமையாக சொல்கின்றார் பாருங்க. ஏனை மூப்பு சாக்காடுகள், ஏனை மூப்பு சாக்காடுகள்னா இங்க சொன்ன உயர்வு தாழ்வுன்னு சொல்லாம வயது முதிர்ச்சி சாவுன்னு சொன்ன அந்த கருத்துக்கள். ஏனை மூப்பு சாக்காடுகள் பேறு இழவு இன்பம் பிணி போல தம்முள் மறுதலை ஆகாமையானும், அவற்றின் மறுதலை பொருள்களை உடன் கூறாமையானும். அவற்றின் மறுதலை பொருள், அப்ப மூப்புனா இளமைன்னு சொல்லியிருக்கணும், அதுக்கு மறுதலை பொருள் சொல்லல. சாக்காடுனா வாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், மறுதலை அதை சொல்லல. அவற்றின் மறுதலை பொருள்களை உடன் கூறாமையானும் பாடத சொல்லல. அப்போ ஆசிரியர் சொல்லல, அது ஆசிரியருடைய தவறுனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயர்வு தாழ்வுன்னு நீங்க பொருள் பண்ணுங்க மூப்பு சாக்காடுக்கு, மற்றதெல்லாம் இளமை முதுமையெல்லாம் அதிலே அடங்கிடும். அதனால இவற்றுள் அடங்குதலின் வேறு கூற வேண்டாமையானும். மேலும் மூப்பு வந்து வினைப்பலனால வந்துதான் அப்படிங்கிற ஐயத்துக்கு இடமில்லையே. காலமா செல்ல செல்ல தன்னால வரக்கூடியதெல்லாம் மூப்பு, ஆகவே அதுக்கு வினைப்பலன் காரணமா இல்லையாங்கிற ஐயமே இல்லை. எனவே காலம் பற்றி ஒரு தலையான் மூப்பின்கண் ஐயம் அறுத்தல் வேண்டாமையானும், அவற்றை உடன் வைத்து எண்ணி, இவற்றை முதிர்ச்சி மரணம்ங்கிறதெல்லாம் உடன் வைத்து எண்ண வேண்டாம், அவற்றை உடன் வைத்து எண்ணி உரை செய்தல் பொருந்தாமை அறிக என்று அற்புதமாக விளக்கியிருக்கின்றார்கள். சரி, அப்ப இதில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒருவன் எடுத்துள்ள பிறவியிலே அடையக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த செல்வ வறுமைகளும், செல்வ வறுமைகளால் வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளும், அந்த உயர்வு தாழ்வுகளால் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களும், இந்த ஆறும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம் என்ற இந்த மூவிரண்டு ஆறும் கருவிலேயே அமைந்து கிடந்தன அன்றி அப்போதைக்கு அப்போது உளவாவன அல்ல. ஒருமையில சொல்லிருக்கிறார், பேறு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு ஆறு இருக்கின்றது என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆறுனா பண்மை இல்லையா, ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு நாளே பண்மைதான். ஆறு இருக்கின்றன, செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம்னு ஆறு இருக்கின்றன. ஆறையும் வந்து கருவுட்பட்டது என்று ஒருமையில் சொல்லியிருக்கின்றாரே என்று சொன்னால், கருவிலே எப்படி இருக்கின்றன, சூக்கும நிலையில் இருக்கின்றன, நிலையை அவத்தைன்னு சொல்லுவாங்க. கருவில் சூக்கும அவத்தையில் இருக்கின்றன. சூக்கும அவத்தையில் இருக்கும் போது உங்களுக்கு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வுங்கிற பாகுபாடு தெரியாது, எல்லாம் சேர்ந்து அப்படி சூக்குமா இருக்கு, அந்த பாகுபாடு இல்லை. ஆகவே குறிப்புகள் அந்த நயத்தை சொல்கின்றார் பாருங்கள். சூக்கும அவத்தையில் பாகுபாடு இன்மை பற்றி பட்டது என்று ஒருமைப்பாளர் கூறினார். கருவுள் பட்டது, பட்டதுன்னு ஒருமைப்பாளர் கூறினார். ஆகவே இதெல்லாம் நமக்கு ஐயம் வரும்போது எவ்வளவு தெளிவாக தான், மலையாத அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே என்று சொன்னார்கள் பாண்டித்துரைத்தவர்கள். இவ்வளவு அற்புதமாக சொல்றாரு பாத்தீங்களா. என்னையா உங்க ஆசிரியர் வந்து ஒருமைப்பன்மை வலுவோடு பாடியிருக்கின்றாரே சித்தாந்த ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா எப்ப என்ன அற்புதமா விளக்கம் கொடுக்க பாருங்க. சூக்குமாவட்டத்தில் ஒரு குயவன் தான் மண்ணில இருந்து பானை சட்டி குடம் இப்படி எத்தனையோ செய்தான், மண்ணில இருந்தா அவற்றையெல்லாம் உண்டு பண்ணிருக்கிறான். ஆனா அது செய்ததுக்கு முன்னாடி வெறும் மண்ணா இருக்கும் போது பானை சட்டி குடம்பு தனித்தனியா தெரிஞ்சுதா, எல்லாம் அங்கதான் இருக்கு, அந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஆற்றல் மயமா ஒன்னா கிடக்குது. அதே மாதிரிதான் ஒருவன் வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வு தாழ்வு செல்வம் வறுமை இன்ப துன்பம் எல்லாம் கருவுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒரே ஆற்றல் மயமா இருக்கும். அவன் வளர்ந்து வர வர ஒவ்வொன்றும் அப்படி வந்து தனித்தனியா வந்து கூடும். ஆகவே கூறவே ஏறிடும் என்பது, ஏறிடும் என்பது தூளமாய் விளங்கும் என்பதாயிற்று. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், ஏறிடும்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மேல ஏறுறதா அப்படி இல்லை. இவை சூக்குவமாய் கிடந்தது கருவிலங்கிறது போது அவன் வளர வளர அவனுக்கு வந்து அது தூளமாய் பொருந்திடுங்கிறதுதான் ஏறிடும்.
1: ஓம் சிவாயம். சைவம் தார்கில் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவரும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா பகுதி நான்கு. வழங்குபவர் சிவத்து சௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: உண்மை விளக்கங்கிற நூல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திருவைந்தெழுத்து சாஸ்வதமானது, திருவைந்தெழுத்து சுட்டிக்காட்டுகின்ற எல்லா விஷயங்களும் சாஸ்வதமானது. திருவைந்தெழுத்து சிவபரம்பரை, சி என்பது சிவபரம்பரை குறிக்கிறது, வ என்பது அவனுடைய அருளாற்றலை குறிக்கிறது, ஏ என்பது உயிரை குறிக்கிறது, ம என்பது மறைப்பாற்றலை குறிக்கிறது, ந என்பது மறைப்பாட்டில் குறிக்கிறது, மா என்பது

0: அறத்தை குறிக்கிறது. இந்த ஐந்து பொருள்களும் அழியாது, ஐந்து சொற்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற எந்த பொருளும் அழியாது. அந்த திருவைந்த எழுத்தால் சுட்டிக்காட்டப்படுகின்ற பரம்பொருளும் சாஸ்வதமானது. ஆகவே இறைவன் தன்னுடைய அருளால் திருமையை மேற்கொள்கிறான். அந்த அருள் திருமேனிகள் சாஸ்வதமானவைகள். ஆகவே உயிர்கள் அறிவு பெறுவதற்காக, உயிர்கள் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய வடிவத்தை உருவமாகவும் உயிர்களுக்கு தந்தது போல கொண்டு வந்து தருகிறான். அருவமாகவும் இருந்து கொண்டு உயிர்களுக்கு அறிவூட்டுகிறான். அருவுருவமாகவும் இருக்கிறான். அருவுரு வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய சைவத்தில தான் நிலை பெற்றிருக்கிறது, வேற எந்த சமயத்திலையும் அருவுரு வழிபாடு இல்லை. ஆகவே அருவுருவமாகவும் அவன் இருக்கிறான். எப்படி தான் உருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் ஆனானோ அதே போல தான் படைத்த பொருள்களையும் அப்படி படைத்திருக்கிறான். ஆகாயம் என்ன வடிவம்? அருவம். அப்படித்தானே? தீ அரு உருவம். தண்ணிக்கு என்ன உருவம் சொல்லுங்க பாக்கலாம். அது உருவமாகவும் இருக்கும், உருவம் இல்லாம அரு உருவம். மண்ணு உருவம். தண்ணீரும் நெருப்பும் அரு உருவம். காற்றும் ஆகாயமும் அருவம். படைச்சிருக்கானா இல்லையா? தான் எப்படி உருவங்களை மேற்கொள்கிறானோ அதையே உயிர்கள் பயன்படுவதற்காக உருவமாகவும் அரு உருவமாகவும் உருவமாகவும் அவன் படைத்திருக்கிறான். எவ்வளவு கருணை பாருங்க. அவன் அப்படி படைக்கலன்னா அந்த பொருள் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஆகவே இறைவன் இவ்வாறு படைத்திருக்கிறான். அவன் சர்வ சுதந்திரன். அதனால தானே தன்னுடைய உருவத்தை மேற்கொள்ளுகின்ற ஆற்றல் அவனிடம் உண்டு. நான் உருவத்தை மாத்திக்கணும் அப்படின்னா என்னால மாத்த முடியுமா? எனக்கு அந்த சுதந்திரம் இல்ல, அந்த ஆற்றல் கிடையாது. ஆனால் இறைவன் தன்னைத்தானே உருமாற்றிக் கொண்டு பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய நிலைமை. அவன் யாருக்காவது அந்த உருவத்தை எடுத்து இவனை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணானா சுவாமி அந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனுக்கு அந்த ஆற்றல், தான் என்ன நினைக்கிறானோ அதை செய்து சாதிக்கக்கூடிய ஆற்றல். மற்ற உயிர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. அவன் நிமித்த காரணன். இந்த பிரபஞ்சமாகிய மண்ணை கொண்டு, மூலகாரணத்தை கொண்டு, முதற்பொருளை கொண்டு, தன்னுடைய அருட்சக்தியை துணை காரணமாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டி செய்கிறான். அவன் நிமித்த காரணன். ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட பெரியவன். ஆகவே தனக்குத்தானே ஒரு திருமேனியை தோற்றுவித்துக் கொள்வதற்கு வேறொருவர் துணை தேவையில்லை. அவன் தனக்குத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறான். ஆகவே தன்னுடைய தனக்கு வேறு அல்லாத தன்னில் பிரிவிலா எங்கோமான் என்று முனிவாசகர் அதை சொல்லுகிறார். தன்னுடைய தன்னை விட்டு பிரியாத தன்னுடைய அருளாற்றலையே தன்னுடைய திருவருளினால் அந்த திருவருளை கொண்டு ஆன்ம வர்க்கங்கள் உய்வடைவதற்காக, ஆன்ம வர்க்கங்கள் வழிபட்டு உய்வடைவதற்காக, ஆன்ம வர்க்கங்கள் தியானம் செய்வதற்காக இறைவன் உருவத்தை மேற்கொள்ளுகிறான், அருவத்தை மேற்கொள்ளுகிறான், அருவுருவத்தை மேற்கொள்ளுகிறான். உயிர்கள் அடுத்தடுத்து பாடல்ல அதற்குரிய விளக்கங்கள் வருகின்றன. யாராருக்கு என்னென்ன வடிவத்தில் வரணுமோ அப்படிக்கு அவன் காட்சியளிக்கிறான். ஆகவே அப்படி உருவம் எடுத்து கொண்டு வந்தது, சில பேர் சொல்லுவாங்க உருவத்தை வச்சு வழிபடுறது சமயத்துறையில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பம் எல்லாம் கிடையாது, அதான் முடிந்த நிலை. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், உருவ வழிபாட்டினால் ஒரு பரவம்சர் உருவாவதானால் ஆயிரம் திருவுருவங்களை நாம் ஸ்தாபித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. அதனால திருவுரு வழிபாடு என்பது சாமானியமானது அல்ல. திருவுரு வழிபாடு என்பது வழிபாட்டிலெல்லாம் உயர்ந்த வழிபாடு. ஆலயம் தானும் அரணன தொழுமே. ஆலயத்தையே இறைவனாக நம்முடைய ஞானிகள் தொழுது கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதன் ஜீவன் முக்தனான பிறகு அவன் என்ன செய்வான்னா அடியாரோடு கூடியிருப்பான். ஆலயத்தில் இருக்கின்ற சிவனையே வழிபட்டு கொண்டிருப்பான். கோயிலையே அவன் தெய்வமாக நினைப்பான். மாலர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. ஆகவே அப்படி உருவம் எடுத்து கொண்டு வந்திருப்பதை சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அது இறைவனுடைய கருணை. ஒரு அற்புதமான சித்தியார் பாடல். இந்த இடத்துல நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். உருமேனி தரித்து கொண்டது என்றாலும், உருமேனி தரித்து கொண்டது என்றாலும், கடவுள் உருவமாக வந்தாலும், உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அவன் அருவமாக விளங்குவதை நாம் உணர்கிறோம். அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம். அருவுருவாக வந்திருக்கிற பொழுது சிவன் கோயிலே நாம் திருமேனி உபயத்தை இறைவனர்களால் நாம் பெற்றிருக்கின்றோம். செப்பிய மூன்றும் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. ஆகவே இறைவன் இந்த மூன்று விதமான வடிவங்களில் வருவது நம்முடைய கருமேனியை கழிப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட திருமேனிகள் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். செப்பிய மூன்றும் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. அப்ப இறைவன் நம்முடைய திருக்கோயில்களிலே உருவத்தோடு எழுந்தருளியிருப்பதை பார்த்தால் நம்முடைய நெஞ்சம் நெகிழ வேண்டும். இது நம்முடைய துன்பத்தை போக்குவதற்காக, நம்முடைய கருமேனியை போக்குவதற்காக, நாம் சாஸ்வதமான பேரின்ப வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உருவத்தில் வந்திருக்கிறான். அப்படி பார்த்த உடனேயே ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள, அவனுடைய பேரருள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அவனை பார்த்து நாம் நெஞ்சம் நெகிழ்ந்து உருக வேண்டும். பார்த்த உடனே உருகணும். அப்படிப்பட்ட திருமேனி அந்த திருமேனி. ஆகவே கடவுள் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய பேராற்றல் அவனுக்கு இருக்கிறது. எதனால் அந்த பேராற்றல் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க, ஒரே நேரத்துல ஒரு ஒரு கிழவனாக வருகிறார், கங்காளமூர்த்தியாக வருகிறார் சிறு தொண்டருக்கு. அப்புறம் அந்த வடிவத்தை இல்லையே, ஒரு பக்தனை உய்விப்பதற்காக ஒரு வடிவம், திருக்குறிப்பு தொண்டருக்காக ஒரு வடிவம், சிறிஞான சம்பந்தருக்காக ஒரு வடிவம், அப்பர் பெருமானுக்காக ஒரு வடிவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வடிவம் எடுத்துக்கோ. நினைத்ததை நினைத்ததை அவன் சாதிக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன். என்ன வடிவத்தை எடுக்கணும்னு நினைச்சானோ அதை எடுக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். எந்த குறைவும் அவனுக்கு கிடையாது. சர்வ சுதந்திரன், தன்வயம் உடையவன், நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் அவனுக்கு முற்றறிவு உண்டு, பேராற்றல் உண்டு அவனுக்கு. அவன் வந்து எந்த இந்த விஷயம் தெரியல அதனால இந்த விஷயத்தை அவன் செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது, நமக்கு தான் அதெல்லாம் உண்டு. அவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்தவன். அறிவுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்களை அவன் செய்வான். அதோடு கூட அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். இந்த காரணங்கள் இருக்கிறவன் தான் நினைச்ச உருவத்தை எடுக்க முடியுமா. அதாவது எந்த மேனி எடுக்கணுமோ அதற்கு எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், பேரறிவு படைத்தவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன். ஆகவே இந்த மூன்று தன்மைகளும் இருப்பதினால் அவன் நினைத்த வடிவத்தை நினைத்த நேரத்தில் நினைத்த அடியார்களுக்காக அவன் எடுப்பான். குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன் ஆதலாலும், நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடைய நிலைமையானும், வெறுப்பொடு விருப்பு தன்பால் மேவுதல் இன்னும் இயலாமையானும், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். அவனாலதான் அவனுக்கு வேண்டிய உருவத்தை எடுக்க முடியுமா. நிறுத்திடும் நினைத்தமேனி நின்மலன் அருளினாலே. ஆகவே அவர் கடவுள் இவ்வளவு பேராற்றல் படைத்தவருடைய மகிமைகள் இவ்வாறு இருக்கின்றன. ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். யார் ஒருவர் உள்குவார், எந்த பக்தன் என்ன வடிவத்தில் எனக்கு நீ வந்து அருள் புரிய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வடிவத்தில் நின்று அவன் அருள் புரிவான். ஆரொருவர் உள்குவார், உள்குவார்னா நினைப்பார். யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஒரு பக்தன், ஒரு தனி பக்த பக்தன் என்ன உருவத்தில் எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அந்த வடிவத்தில் வந்து இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய அருள் நிறைந்தவனாக அவன் விளங்குகிறான். ஆகவே கடவுள் அருவமா உருவமா அருவுருவமானா எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவனுடைய திருமேனி சாஸ்வதமானது. அது பக்தர்களுடைய உய்வுக்காக அருளையே துணையாக கொண்டு எடுக்கப்பட்ட திருமேனி. அந்த திருமேனி நம்முடைய கருமேனி கழிக்க வந்தது. அவன் அருளினால்தான் இப்படிப்பட்ட வடிவங்களை மேற்கொண்டிருக்கிறான். ஆகவே பக்தர்களாகிய அடியார்களாகிய நாம் அவனுடைய திருவடிவத்தை காணுவதற்கு ஆவல் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கோயில் கோயிலா போய் பார்ப்பதற்கு ஆவல் கொள்ள வேண்டும். அந்த திருமேனிகளுக்கு கைங்கரியங்கள் செய்வதிலேயே நாம் விருப்புடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த திருமேனியினுடைய செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனை கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஆவல் நிரம்பியவர்களாக நாம் விளங்க வேண்டும். ஆகவே இந்த திருக்கோயில்கள் மிகச் சிறப்பாக நம்முடைய வழிபாட்டு உய்வதற்காக தரப்பட்டிருக்கின்றன. இறைவன் அருளால் அவைகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை பேரானந்தம் பொருந்திய வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வேண்டும். எட்டாவது பாடல், அருவேல் உரு அன்று உருவேல் அரு அன்று, இருவேரும் ஒன்றிற்கு இசையா உருவோரில், காணில் உயர்கடந்த சம்பந்தா, கண்ட உடல் பூணும் இறைக்கு என்னாம் புகழ். ஒன்பதாவது வெண்பா, விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் நிலை. உயிர்கள் வெவ்வேறு விதமான பக்குவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. அந்த பக்குவத்திற்கு தகுந்தது போல மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். விஞ்ஞானகலர் ஆன்மா, பிரளயாகலர் ஆன்மா, சகலர் வகை ஆன்மாக்கள். ஒவ்வொருவருடைய இயல்பு என்ன, அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், வினையின் பயன்களை அவர்கள் எவ்வாறு நுகழ்கிறார்கள், எப்பொழுது அவர்கள் இறைவனுடைய தரிசனத்தை பெறுகிறார்கள். ஒவ்வொரு வகை ஆன்மாக்களும், விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் எவ்வாறு இறைவனை சென்று அடைகிறார்கள், எவ்வாறு தரிசனத்தை பெறுகிறார்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள் எவ்வளவு காலம் கழிச்சு அவர்களுக்கு அந்த பேரு கிடைக்கும், சகலர் ஆன்மாக்கள் எந்த நிலையிலே இறைவனை அடைகிறார்கள், ஒவ்வொருடைய தன்மை அவருடைய இயல்பு என்ன. இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் மூன்றா பிரிச்சலாம், விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள், சகலர் வகை ஆன்மாக்கள் அப்படின்னு பிரிக்கலாம். ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறது விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் என்பவர்கள் சுத்த வித்தைக்கும் கீழே அசுத்த தத்துவத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் வசிக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் நம்முடைய இருக்கலாம். இறை நினைவை தவிர வேறொன்றும் நினைவில்லாதவர்கள் விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள். எப்பொழுது இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றவர்கள், இறைவனுடைய திருவடியே தன்னுடைய கவனத்தில் வைத்திருக்கின்றவர்கள், ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவனுடைய சம்மதத்தை யாசித்து பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், எல்லாவற்றிற்கும் இறைவனையே சரணாகதி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள். அவர்கள் உங்க பக்கத்திலே உட்கார்ந்துருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். ஆகவே இங்கு வந்து பிறவி எந்த இடத்துல போட்டு வச்சிருக்கு அப்படிங்கறதுனால நிர்ணயிக்கப்படுவதில்லை, அவருடைய பக்குவத்திற்கு தகுந்ததாக அவருடைய தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. இருமலத்தார்க்கு இல்லை உடல்வினை, உடல்வினை என் செய்யும் ஒரு மலத்தார்க்கு ஆராய் உரைப்பேன், திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர்மருத சம்பந்தா அன்றாகில் ஆமாறு அருள். இருமலத்தார்க்கு உடல் இல்லை வினை என் செய்யும். இருமலமுடையவர்கள் பிரளயாகலர் ஆன்மாக்கள். ஆணவம் கண்மம் ஆகிய இருமலங்களை உடைய பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு மாயை இல்லை. இப்போ ஒவ்வொரு விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் ஆணவமலம் மட்டும் உடையவர்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் உடையவர்கள், சகலர் வகை ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் உடையவர்கள். இப்படி சொல்றதை விட வேற மாதிரி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு ஆணவமலம் மிக மிக மென்மையாக இருக்கும், ஆணவமலத்தினுடைய தாக்கம் மென்மையாக இருக்கும். பிரளயாகலர் ஆன்மாவுக்கு அதை விட சற்று கூடுதலாக இருக்கும். சகலர் வகை ஆன்மாக்களுக்கு ஆணவமல மறைப்பு முழுமையாக இருக்கும். அதுலேயும் வேறுபாடு உண்டு, சகலர் வகை ஆன்மாக்களாகவே இருக்கிறார்கள் உலகத்துல, ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஆணவமலம் ரொம்ப மெல்லிதா இருக்கும், சில பேருக்கு ஆழ்ந்து இருக்கும் அப்படியும் இருக்கிறார்கள். சகலர் ஆன்மாக்கள்லயே வித்தியாசம், ஒன்னொன்னு பல்வேறு படித்தரங்கள் இருக்கின்றன, ஆனா பெரிய படித்தரமாக மூன்றாக பிரித்து இருக்கிறார்கள். இப்போ பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு ஆணவம் கண்ணும் ஆகிய ரெண்டும் இருக்கு, மாயை இல்லை. மாயை இல்லாததுனால மாயாகிய உடம்பும் இல்லை, பிரளயாகலருக்கு மாயினால ஆகிய உடம்பு இல்லை. இப்போ இந்த வினையின் பயன்களை உடம்பு இல்லாமல் எவ்வாறு நுகர்வார்கள் என்பது கேள்வி. நம்ம உடம்பு இருந்தா தானே வினையை நுகர முடியும், அனுபவிக்க முடியும், உடம்புனாலதான் அனுபவிக்கிறோம், நன்மை தீமை எல்லாவற்றையும் அனுபவிக்கிற இந்த உடம்பு வேணும். அப்ப பிரளயாகலருக்கு உடம்பு இல்லையே, மாயை இல்லையே, அவங்களுக்கு அவங்க எப்படி அனுபவிப்பாங்க என்பது கேள்வி. அடுத்தது, ஒரு மலத்தார்க்கு ஆராய் உரைப்பேன், ஆணவமலம் மட்டும் உடைய ஒரு மலமுடையவராகிய விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு ஓமையாக யாரை கூறுவது, அவர்கள் எத்தன்மையவர்கள் என்று எவ்வாறு கூறுவேன்? சரி, விஞ்ஞானகலர் ஆன்மா விஞ்ஞானகலர் ஆன்மனு சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, யாரை பார்த்து விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் என்று நான் உணர்ந்து கொள்வது என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார், ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையுடைய சகலர் வகை ஆன்மாக்கள் அம்மடங்களோடு கூடி வேற்றுமை இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும்? இவங்களுக்கு வினை செய்வதற்கு பிரளயாகலருக்கு உடம்பு இல்லை, ஆணவமலம் ஆணவமலம் மட்டுமுடைய விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு உடம்பும் இல்லை வினையும் இல்லை, சகல ஆன்மாக்களுக்கு எல்லாம் இருக்கு, அவங்க எப்படி கடவுளையும் உணர்ந்து கொள்ள முடியும், அவர்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும்? ஏன்னா ஆணவமலம் ரொம்ப கடுமையா மறைச்சிருக்க. ஆகிய உயர்மருத சம்பந்தா அன்றாகில் ஆமாறு அருள், உயர்ந்த மருத நகரில் எழுந்தருள் இருக்கின்ற மறைஞான சம்பந்த பெருமானே, அவ்வாறாயின் சகலர் வகை ஆன்மாக்கள் முக்தியை பெற்று திருவருளை எப்படி கூடுவார்கள்? கடுமையா பாதிச்சிருக்க, வியாதி கடுமையா பாதிச்சிருக்கு. ஒரு வியாதி பாதிக்கல, ரெண்டு வியாதி பாதிக்கல, எத்தனை வியாதி பாதிச்சிருக்குது, மூன்று வியாதிகளும் பாதிச்சிருக்கு, முழுமையா பாதிச்சிருக்கு சகலர் வகை ஆன்மாக்கள். அவர்களுக்கு எவ்வாறு அருள் கூடும்? இப்போ இந்த மூன்றையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பு, சகலர் வகை ஆன்மாக்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பு, ஒவ்வொரு வகை ஆன்மாக்களும் எந்தெந்த படித்தரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இல்ல விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் அந்த மூவரும் வினையை எவ்வாறு நுகர்வார்கள், இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு அருள் புரிவான், இறைவனுடைய தரிசனம் அவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பது கேள்வி. உயிர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம், விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்னு பிரிக்கலாம். உயிர்கள் உயிர்கள்னு சொல்றமே தவிர அவர்களுடைய ஆணவமல பாதிப்பு இருக்கிறதுனால அந்த உயிர்கள் ஒரே வகையாக அமையவில்லை, பல்வேறு வகைகளாக அமைந்திருக்கிறார்கள். ஆணவல மறைப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தது போல அவர்களுக்கு பெயர்கள் அமைகின்றன. ஆணவமல மறைப்பும் அவ்வேறுபாட்டிற்கு ஏற்பவே வெவ்வேறு வகையில் அமைந்துள்ளது. மல மறைப்பு உயிர்கள் தோறும் வெவ்வேறு வகையில் அமைந்திருக்கிறது. சைவ சாதத்தை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிறவங்க, பத்து தடவை கேட்டால் புரிஞ்சுக்கிறவங்க, நூறு தடவை கேட்டாலும் புரியாதவங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆணவல மறைப்பினுடைய தன்மை விசேஷத்தினால் அவ்வாறு அமைகிறது. ஆகவே இந்த ஆணவமல மறைப்பமா சூக்குமமாக உள்ளவர்கள், அப்புறம் தூலமாக உள்ளவர்கள், சூக்குமமாக உள்ளவர்கள், அதிசூக்குமமாக ஆணவமல மறைப்பு உள்ளவர்கள், இதுக்கு தகுந்தது போலதான் அந்த ஆன்மாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிசூக்குமமாக ஆணவமல மறைப்பு உள்ளவர்கள் விஞ்ஞானகலர். அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் எங்க வசிப்பாங்க, அவங்களுக்கு உரிய இடம் எதுன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன், இங்க கூட வசிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அசுத்த மாயைகள்லாம் அப்பாற்பட்ட இடத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த மண்ணுல தான் வாழ்வாங்க, காலு நிலத்துல பதியாது, பதியாதுன்னா மேல தூக்கிட்டே இருக்குமா. புராணங்கள்ல இதுக்கு வரலாறு சொல்றாங்க, தருமர் தன்னுடைய தேர் சக்கரத்தில் தேர்ல ஏறி போனார்னா அந்த தேரே நாலங்களும் மேல போ நடக்குமா, மேல இருக்குமா, அது மண்ணிலேயே பதியாதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி இந்த உலகத்திலே விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய மனது இந்த உலகத்தில் படியாது. அப்படி மனது படியாதவர்களை நம்ம என்ன சொல்றோம், விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள். அவர்கள் சுத்த மாயைக்கு கீழே அசுத்த மாயைக்கு மேல உள்ள இடங்களில் அவர்கள் வசிக்கிறார்கள். அதனால இந்த அசுத்த மாயினால் ஏற்படுகின்ற மயக்கம் அவர்களுக்கு, அசுத்த மாயில ரெண்டு பகுதி இருக்கு, அசுத்த மாயை இன்னொன்னு பிரகிருதி மாயை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெண்டு மாயையும் அவர்களை தாக்காது. அப்புறம் அடுத்தது, அவர்களுக்கு இந்த மாயெல்லாம் தாக்காதனால அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள். இந்த மண்ணுலகத்தில் யாராவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று பார்க்கின்ற ஒரு உயிராக இருந்தால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவர் விஞ்ஞானகலர் ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் அவர்களுக்கு மயக்கம் தராது. அப்சரசே வந்து எதுக்கு நின்று தேவ நடனம் ஆடினாலும், தேவ நடனம் ஆடினாலும் அவர்களால் சிறிதும் கூட ஒரு மனம் சஞ்சலப்படாமல் இருப்பார்கள். அவர்கள் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள். மண்ணுலகத்திலே அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்பர் பெருமான் திருப்புகலூரிலே தன்னுடைய அந்திம காலத்தில் சென்று அங்கு பணிபுரிகிறார். அப்படி பணிபுரிகின்ற பொழுது இறைவன் இவரை சோதிக்க நினைக்கிறான். அவர் செதுக்குகின்ற புல்களுக்கு நடுவிலேயே நவரத்தனங்களையும் கொண்டு வந்து கொட்டிருக்கிறான். பருக்கை கற்களோடு கற்களாக, புல்லோடு புல்லாக அதையும் சேர்த்து கொண்டு போய் அந்த குளத்துல போட்டாராம், பள்ளத்துல கொண்டு எரிஞ்சாராம். தேவ மாதர்கள் வந்து அந்த 80 வயதுக்கு மேல நடனமாடினார்கள் அவர்களுக்கு முன்பு. ஏனென்றால் புலன்கள் அவ்வளவு ஆற்றல் பொருந்தியவை. வயசானதுக்கு பிறகும் புலன்கள் ஆற்றலோடு இருக்கும், உடல் அதுக்கு ஒத்துழைக்கலனாலும் மனசால ஆசைப்படுமா. நல்குறவுங்கிறதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க பெரியவங்க, ஆசை இருந்தும் அனுபவிக்க முடியாத தன்மையே வறுமை, நல்குறவு என்னும் தொல்லுடன் பிழைக்கும். அப்போ அப்பர் பெருமான் அந்த வயதிலும் அப்சரஸ் முதலானவர்கள், ஊர்வசி முதலானவர்கள் எதிரே நின்று நடனமாடியும் கூட கொஞ்சமும் சலனம் அடையவில்லை. அப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இவர்கள் விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள். அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள், மாயைக்கு வசப்படாமல் இருப்பார்கள், அவர்கள் நடுநிலையோடு இருப்பார்கள், ஓரச்சார்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள் என்று பெயர். அவர்களுக்கு மறுபிறவி இல்லவே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் இறைவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பார்கள். இறைவன் அவர்களுக்கு உயிருக்குள்ளேயே வெளிப்படையாக இருப்பான், உயிருக்குள்ள இருப்பான், மறைஞ்சிருப்பான், ஆனால் அவர்களுக்கு கூட பேசிக்கிட்டே இருப்பான். நம்முடைய 63 நாயன்மார்களுடைய வரலாறுல அசரீர் கேக்குது பாத்தீங்களா, நம்ம காது கேக்குதா, அசரீர் கேக்குதா? விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு அசரீரி கேட்கும். சுந்தர பெருமானுக்கு அசரீரி கேட்டது. குண்டையூர் கிடார், நெல் இருக்கு வீட்டுல, நீ போய் எடுத்துக்கோன்னு சாமி சொன்னார் அவர்கிட்ட வந்து. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நமக்கு எல்லாம் சாமி இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் சகல வகை ஆன்மாக்களாக இருக்கிறோம். நம்ம என்ன மாறினா சாமி சொல்றது காதலுக்கு விழும். விஞ்ஞானகளர் ஆன்மாக்களாக மாறினால் சுவாமி சொல்றது நமக்கு காதல விழும், நமக்கு விழும். ஆகவே விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள் அவர்கள் சுத்தமாயா புவனத்தில் உள்ள தனுகரண புவன போகங்கள் அவர்களுக்கு உண்டு. அவைகள் கண்ணாடி போல லைட்டா இருக்கும், அவர்களுடைய உடல் மிதக்கும், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வருகின்ற பேராற்றல் படைத்திருப்பார்கள். இந்த ஞானி அந்த ஊர்ல இருந்தார், இந்த ஊர்ல இருந்தார், ஒரே சமயத்துல அத்தனை ஊர்களில் காட்சி அளித்தார் அப்படின்லாம் சொல்றமா இல்லையா? தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் திருச்சி மலைக்கோட்டையில ஒரு கொட்டாய் போட்டு இருந்தார், சாமிக்கு பிரம்மோத்சவம் நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய கொட்டாய் போட்டு இருந்தார். உயரமான ஒரு பல தென்னமரம் உயரத்துல போய் கொட்டாய் போட்டு இருந்தாரு. சுவாமி திருவாரூர்ல உட்காந்து பேசிட்டு இருந்தார் தட்சிணாமூர்த்தி சுவாமி. அந்த மலைக்கோட்டை கொட்டாய் போட்டு இருந்தவரு தவறி கால் தவறி கீழே விட ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமி இங்க பேசி இருந்தவர் இப்படி கையை தூக்குனாராம், அப்படி அப்படி தூக்கி இப்படி கீழே விட்டுட்டு அவர் பாட்டு பேசி இருந்தாராம். அந்த பக்தன் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டான், அவன் கீழே விழுல, யாரோ அவரை கை தாங்கி கீழே விட்டது மாதிரி இருந்துச்சு. நேரா வந்தான், உடனே புறப்பட்டு வந்தான், சுவாமியும் என்ன காப்பாத்தினீங்க, உங்கள் கைகளால் தாங்கி என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள் அப்படின்னு சுவாமியுடைய திருவடியிலிருந்து வணங்கினான். விஞ்ஞானங்களர் ஆன்மா தன்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்கு கையை தூக்கி காப்பாற்றிருக்க. ஆகவே அருளாளர்கள் இந்த மண்ணிலே விஞ்ஞானங்களர் ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த கண்மமும் கிடையாது, ஆகாமி கண்மும் கிடையாது. அதனால இருவனை ஒப்பு, மலபரிவாகம், சத்திய நிவாதனம் போன்ற பக்குவங்கள் எல்லாம் அவர்களுக்கு வர வேண்டிய அதெல்லாம் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஓமையாக யாரையாவது சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியாது. முற்றிலும் பரம்பொருளை சார்ந்து நின்று தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்கள் தான் உண்மையான சிவனடியார்கள். அவர்கள் விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள். மண்ணுலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்வை நம்மாலே மேற்கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் 63 நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நம்ம இந்த கண்கொண்டு பார்க்கணும். கதையை பார்ப்பதோடு கூட அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பக்குவத்தில், உயர்ந்த நிலையில் இருந்த பரமஹம்சர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த புவனம் அறியாது இயற்பகை நாயனாரை போன்ற ஒரு புனிதரை இந்த புவனத்தில் யாரையும் ஈடு இணையே சொல்ல முடியாது. அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே, சாமி தான் அவருக்கு நிகரானவர். சாமியே ஓலமிடுகின்ற பக்குவம் படைத்தவர். நான்மறை முனிவா ஓலம். நேற்று வரலும் மனைவியோட அவன் குடும்பம் நடத்திருக்கிறான், மனைவியோட அவன் வாழ்ந்திருக்கிறான் ஒரே வீட்டுக்குள்ள. சாமி சொல்றார், இயற்பகை முனிவா ஓலம், அயற்பிலாதானே ஓலம், செயற்கரும் செய்ய செய்தாய் ஓலம். சாமியும் சரணாகதி அடைகிறார், சாமியே அபயம் கேட்கிறார். அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்த விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள். அவர்கள் மிக உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை கூட உருவாக்குவது யாரு? நம்ம சாமி. சிவபெருமானுடைய கருணை கடாட்சம் இருந்தா இந்த மண்ணுலகத்தில் உள்ள யார் வேண்டுமானாலும் அந்த விஞ்ஞானகளர் ஆன்மாவாக மாறி அமைய முடியும். அடுத்து பிரளயாகலர் ஆன்மாக்கள். பிரளயாகலர் ஆன்மாக்கள், அந்த விஞ்ஞானகளர் ஆன்மாக்களுக்கு இறைவன் உள்ளின்று உணர்த்துவான். அடுத்து பிரளயாகலர் ஆன்மாக்கள் அசுத்தமாயில் அவர் வசிக்கிறார்கள். அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க அராக தத்துவம் வரையிலும் இருப்பாங்க. அதுக்கும் கீழே ஆன்ம தத்துவங்கள் 24 இருக்கு. அங்கதான் முக்குணம் எல்லாம் வருது. அதனால முக்குணம் அவர்களுக்கு கிடையாது. யாருக்கு? பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு முக்குணம் கிடையாது. முக்குணத்துக்கு மேல உள்ள இடங்கள்ல தான் அவர்கள் வசிக்கிறார்கள். ஆகவே சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்கள் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு ஆணவம் கண்ணும் ஆகிய 2 மலங்கள் உண்டு. ஆணவ மலம் அவர்களை நடுத்தரமாக பாதித்திருக்கும். இவர்கள் குணதத்துவத்துக்கு மேலே இருக்கிறதுனால இவங்களுக்கு முக்குணம் மயக்கம் இல்லை. இவர்கள் ஆகாமிய கர்மம் மட்டும் இவர்களுக்கு உண்டு, கொஞ்சமா கர்மம் உண்டு. அந்த ஆகாமிய கர்மத்தையும் இவர்கள் இறைவனுடைய நினைவு இருப்பதனாலே அந்த ஆகாமிய கர்மமும் இவர்களுக்கு ஏறுவதில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் ஒரு பிரளயத்துக்குள்ள அவர்கள் வசிப்பார்கள். பிரளயத்துக்குள்ளே ஒரு சில பிறவிகள் தான் அவர்கள் எடுப்பார்கள். அதன் பிறகு அவன் இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய தரிசனத்தை வழங்குகிறான். எப்படி வழங்குறானா, அவன் 4 தோள்களோடு, அழகான திருமுக மண்டலத்தோடு, பிறைச்சந்திரனை போன்ற நெற்றி, கூர்மையான அழகிய நாசி, அழகு கருணை ஒழுகுகின்ற திரு கண்கள், கருணையே வடிவான கண்ணங்கள், அழகிய முகவாய், தலையிலே ஜடாபாரம் செஞ்சடை, தலையிலே வெண்தலை, கங்கை, பிறைச்சந்திரன், இவைகளோடு கூடி மான் மழு திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு மிக அழகிய தோற்றத்தை அவர்களுக்கு, பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய தரிசனத்தை வழங்கிடுவான். முன்னிலையில் நின்று தரிசனம் வழங்குவான். அவர்களுக்கு சில பிறவிகள் உண்டு. கடைசி பிறவியாக இருந்து சாமியை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவர்களுக்கு பிறவி இல்லை. ஆகவே பிரளயாகலர் ஆன்மாக்கள் இந்த வகையில் இருக்கிறார்கள். அப்படியும் கூட சில ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே நம்ம பார்க்கலாம்.
1: சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் ஓ தும்பி.

0: போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காஞ்சிமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பூவுலக உயிர்கள் அனைத்தும் புண்ணியன் மன்றுளாடும் புனிதன் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கிலே, ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற அந்த ஞான நூலினை தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ நன்னெறி வையம்மெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரம் என சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற ஞான நூலிலே நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நாம் ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த நூலிலே 66வது அகவலிலே இருந்து நாம் சிந்தனை செய்து கொள்ள இருக்கின்றோம். சிவப்பெரியவர்களே, மருத்துவம், ஜோதிடம், சமயம் இந்த மூன்றுமே பெரிய ஒரு கடல் என்று சொல்லி காட்டுவார்கள். அதனுள்ளே கற்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. மருத்துவம் அப்படியே, ஜோதிடம் எப்படியே, சமயங்களும் அப்படியே. ஆனால் அவைகளையெல்லாம் நாம் மருத்துவ ரீதியாக, அதாவது நம்முடைய ஆயுளுக்குள் நாமே அறிந்து தெளிதல் வேண்டும் என்பது இயலாத ஒன்று. எனவே தான் ஏற்கனவே அவைகளை நன்றாக அறிந்திருக்கின்ற ஒருவர் மூலமாக, அவர் வாக்கு மூலமாகத்தான் அந்த உண்மைகளை நாம் அறிய முடியும். எல்லாவற்றையும் நாம் அனுபவமாகத்தான் அறிந்தால்தான் ஏற்றுக்கொள்வேன் என்பதற்கு நமக்கு ஆயுள் போதாது. ஆகையினாலே தான் இந்த சமயத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமயத்தினுடைய உண்மைகளை எல்லாம் நாம கற்று தெளிவதை காட்டிலும் ஞானாசிரியன்மார்கள் கொடுக்கின்ற அந்த ஞான அமுதை நாம் ஏற்று உண்டால் நம்முடைய ஆயுள் காலத்திலே ஏகதேசமாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறும். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என சொன்னால் நிலையற்ற வாழ்வு. ஒரு கருவுக்குள்ளே உயிரை பாய்ச்சுகின்ற பொழுதே இறைவனானவர் இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிரானது இத்தனை கோடி மூச்சு என்று ஒரு அளவை வைத்து உடம்புக்குள்ளே புகுத்துகிறார். ஒரு உயிரை உதாரணமாக பசுவினது உடலிலே புகுத்தி பசுவாக பிறக்க வேண்டும் என சொன்னால் அதற்கு இறைவன் ஆயுளை நிர்ணயித்து தான் அனுப்புகிறான். இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம், இத்தனை நூறு, இத்தனை பத்து மூச்சு என்று ஒரு கணக்கு போட்டுவார். அந்த இலக்கு வந்து முடிந்தவுடனே ஆயுள் தானாக முறிந்து விடும். எப்படி? நான் பேசுகின்ற கைபேசியிலே நம்முடைய பணம் இருப்பு இருக்கிற வரை பேசும். இருப்பு முடிந்தவுடன் அடுத்த கணமே அது துண்டிக்கப்படுகிறதோ அதே போல இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மூச்சு தான் நமக்கு ஆயுளாக நிர்ணயிக்கப்பட்டு அந்த மூச்சு வருகின்ற முடிந்த பின்பு அவன் எந்த நிலையிலே என்றாலும் அவன் உடம்பில் இருந்து உயிரை பிரிக்கப்படும். அதிலும் நமக்கு வந்து நம்முடைய விஞ்ஞானத்திலே சொல்லப்பட்டது நமக்கு 120 ஆண்டுகள் ஒரு மானுடன் மிகுதியாக இருக்கலாம் என்று சொல்லி காட்டப்படும். 120க்கு மேல் யாராலும் இருக்க இயலாது, இருந்தவர்களும் இல்லை. ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற வாழ்வு எப்படியெல்லாம் வீணாக போகிறது என்பதை நம்முடைய ஞான நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஞான நூல்களிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது அங்கே நம்முடைய நாள் எப்படி கழிகிறது என்பதை பட்டினத்தடிகள் 11 திருமறையிலே கோயில் 4 மாலையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். கிழவருமாய் மற்றவர்கள்லாம் நாளைக்கு பார்த்துக்கணும், நாளைக்கு பார்த்துக்கணும் தள்ளி போடுற மூப்பு வந்த உடனே ஏழு இயலாமை உண்டு கொண்டிருக்கிறது. கிழவருமாய் நோய் மூப்பு கீழ்பட்டு காமத்து உழவரும் போய் ஓயுமா கண்டோம். மொழி தெரிய வாயினார் இப்போதே மன்றில்லாடும் நாயனார் என்று உரைப்போம் நாம். ஆகையினாலே நம்முடைய வாழ்நாளிலே கிழட்டு பருவம் நோய் பருவம் இயலாத அந்த மூப்பு பருவம் என சொல்லக்கூடியதிலும் உலக இச்சைகளிலுமே நம்முடைய மனம் சென்று நாள் கழிந்து விடுகிறது. இப்படியெல்லாம் கழிக்காதீர்கள், உடனே நம்மனுடைய நாமத்தை நவிற்றுங்கள் என்று நமக்கு பட்டினத்தடியில் உணர்த்துகிறார். இதே போன்று சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாதியிலே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்நாள் எப்படி கழிகிறது. வேண்டிய நாள்களில் பாதியும் கங்குல் மிக அவற்றுள் ஈண்டிய வெண்ணோய். அருமையானது, ஒரு வருஷத்துல இரவும் பகலும் சேர்ந்தது, அந்த இரவு பூரா ஓய்விலும் தூக்கத்திலும் போய்விடுகிறது. இதுல பகல் தூக்கம் வேற எக்ஸ்ட்ரா, அது வேற ஓடுது. அப்ப எவ்வளவு நாள் வீணாகிறது பாருங்க. வேண்டிய நாள்களில் பாதியும் கங்குல் மிக அவற்றுள் ஈண்டிய வெண்ணோய் முதலது பிள்ளமை. இரவு பாதி, நோய் இயலாமை பாதி, பிள்ளை பருவம் பாதி, மேலது மூப்பு மூப்பு பருவம் பாதி. ஆண்டின அச்சம் வெகுளி அவா அழுக்காறு இங்கனே மாண்டன சேர்ந்தும் வளர்புன்சடை முக்கன் மாயனையே. இன்னும் நம்முடைய மனமானது நினைக்க வேண்டிய அந்த மண்ணு சிவனை நினையாது. இந்த மனமானது அச்சம் வெகுளி அவா அழுக்காறு இவைகளினால் அவைகள் கலக்குண்டு சிவத்தை நினைய ஒட்டாத நாட்களை கழிக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்நாளெல்லாம் இப்படியே கழிகிறது. இதை அப்பர் பெருமான் தன்னுடைய திருவாக்கிலேயே நமக்கு அழகாக இந்த செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்பர் பெருமான் தன்னுடைய வாக்கிலே அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலி ஒடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இலாது கெட்டேன் சேருளாம் பழனவேலி திருக்கொண்டி சரத்துளானே. பாலனாய் கழிந்த நாளும் அறியாமை பருவத்திலேயும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் பெண்கள் மேல் வைத்த ஆசை. இது உபலக்கணமாக மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றையும் எடுத்துக்கொள்ளும். இப்படி உலகிலே இருக்கின்ற ஆசைகளிலே கழிகின்ற நாளும் மெலிவோடு மூப்பு வந்து மெலிவும் மூப்போடும் வந்து கோலனாய் கழிந்த நாளும் ஊன்றுகோலோடு சிரமப்பட்டு நடந்து செல்லுகின்ற அந்த காலனையும் அந்த காலமும் அது கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். அப்படியெல்லாம் என்னுடைய வாழ்நாள் கழிந்து பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறாது அழிந்து கேட்டேன் சேருளாம் பழனவேலி கொண்டி சரத்துளானே. இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வைத்து சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய ஆள் நாட்களை நாம் நினைக்கின்ற பொழுது எதையும் ஒத்தி போடுதல் என்பது இல்லாமல் நாளை என்பது நினையாது. நாம் உடனே நாம் சிவனை அடைவதற்கு உரிய அவனை பற்றிய செய்திகளை பற்றி அறிவதற்கு உரிய நாட்டத்தை இப்பொழுதே உடனே கொண்டால்தான் நமக்கு இந்த பிறவி எடுத்ததனுடைய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நாமெல்லாம் எந்த நிலையிலே அடியன் இருந்து கொண்டிருக்கிறேன் என சொன்னார், ஏதோ ஒன்று இரண்டை மட்டும் நான் தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்ததை போல நான் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். நம்மெல்லாம் ஏகதேசமா ஒரு சிலவற்றை தெரிந்து கொண்டு ஒரு 10 தேவார பாடலை பாடினாலே நானே வல்லவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு தூக்கெல்லாம் அடையும். எல்லாமே பக்தி வந்து 3 வகைப்படும். மெய்யான பக்தி ஒன்று இருக்கிறது, விளம்பர பக்தி என்று ஒன்று இருக்கிறது, இயன்ற பக்தி ஒன்று இருக்கிறது. மெய்யான பக்தி என சொல்லக்கூடியது அவர் நியமித்தின்படி சைவ ஒழுக்கத்தின்படி நடப்பது. இயன்ற பக்தி என சொல்லக்கூடியது அவனால் இயன்றது அது. ஆனால் விளம்பர பக்தி அல்லது ஆடம்பர பக்தி என்று ஒன்று இருக்கிறது. இந்த விளம்பர பக்தி ஆடம்பர பக்தி தான் இந்த கலியுகத்திலே அதிகமாக இருக்கும் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. விளம்பர பக்தி ஆடம்பர பக்தி தான் நிறைய இருக்கும். இதை மணிவாசகரே சொல்லி காட்டுகிறார். நான் எப்படி இருக்கிறேன், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துங்கிறார். யாரு? மணிவாசக பிறந்தகையே இப்படி உணர்த்துகிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடக சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம் உடையானே. ஆகையினாலே இந்த வேடனாரியாக நான் இல்லாது விளம்பர பக்தியாக இல்லாது எப்படி இருத்தல் வேண்டும்? இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள், மெய்யான ஒரு பக்தியினை நீ தந்தருளல் வேண்டும் என்று அங்கே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் இறைவனை காண முயல்கின்ற பொழுது நமக்கு மூன்று அளவைகள் பிரதானமானது. காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை என்று இங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காண்டல் அளவை என சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் அது நமக்கு கை கொடுப்பது இல்லை. ஏனெனில் அதை காண்பதற்கு உள்ள தகுதி பக்குவம் இருக்கணும். உதாரணமாக கொரோனா தொற்று நோய் ஒன்றிருந்தது. அந்த கொரோனா தொற்று நோயை அந்த கிருமியை நான் பார்த்தால்தான் ஒப்புக்கொள்வேன் நாம் இருக்க முடியுமா? விஞ்ஞானிகள் பார்க்கக்கூடிய காட்டக்கூடிய கருமியை வைத்து கண்டு நமக்கு கூறினார்கள். அவர்களது எச்சரிக்கையையும் அறிவுரையும் ஏற்று அந்த கொரோனாவில் இருந்து நாம் தப்பிச்சிருக்கோம். கொரோனாவை பார்த்தாதான் நான் ஏற்றுக்கிடுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய கருவியும் நம்மிடம் இல்லை, அதை அறியக்கூடிய அந்த விஞ்ஞான அறிவும் நம்மகிட்ட கிடையாது. அப்ப அது உடையவர்கள் கூறுகிறார்கள். எனவே காண்டல் அளவையை எப்பொழுதுமே நாம் என்ன செய்தல் கூடாது. இந்த உலகாயுதன் காண்டல் அளவை மட்டும் எடுத்து அவன் கொள்கையை சொல்லி காட்டுவான். ஏனெனில் சில பொருள்கள் உண்மையாக இருக்கும், ஆனால் காண இயலாது. உதாரணமாக மின்சக்தி, காந்த சக்தி, இவைகளெல்லாம் கண்ணுக்கு புறப்படுவதில்லை, ஆனால் அது உண்டு என்பதை அனுமானத்தால் அறிகிறோம். எனவே காண்டல் அளவை இதை விட கருதல் அளவை உள்ளது. அதை விட குறுகிய வாழ்நாள் உடைய நாம் முப்பொருள் உண்மையை எளிதாக தெரிந்துவதற்கு நூல் அளவை தான் நமக்கு கைகொடும். ஏனெனில் அவர்களெல்லாம் பல நூல்களில் இருந்து திரட்டி நமக்கு எவையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து காட்டுகிறார்கள். ஆகையினாலே இந்த நூல் அளவை என சொல்லக்கூடியது நமக்கு பெரிதும் துணை நிற்பது. இந்த நூல்களினால் வரக்கூடியதுதான் அபரஞானம் என சொல்லக்கூடிய பாஷஞானம். அந்த நூல்களில் உள்ளதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் நாம் மேல்படிக்கு சென்று அப்படியே உயர முடியும். சில நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை நாம் நுட்பங்களை நாம் தெரிதல் வேண்டும். இறைவனை பற்றி அறிய வேண்டும், காண வேண்டும் என்ற அவன் எல்லா உயிரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் ஏதோ கடைச்சிறைக்கை போல என்னை எனக்கு காட்டுங்கள், நான் பார்க்கவில்லை என்று அவன் சொல்லக்கூடாது. இறைவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? முதல்ல சுரூப லட்சணமாக இருக்கிறான். சுரூபம் என்பது அவன் ஜோதி வடிவிலே அவன் அப்படியே இருக்கின்றான். அதை காணக்கூடிய ஒரு தகுதி பக்குவம் ஆன்மாவுக்கு எளிதில் இல்லை. சாமானியர்களால் அவர் இந்த சுரூப நிலையை கண்டு பயனடைய இயலாது. அதுக்காகத்தான் இறைவனானவன் பெருங்கருணை கொண்டு அந்த சுரூப இலக்கணத்தில் இருந்து தடத்து நிலைக்கு வருகிறார். உருவம், அரு உருவம், அருவம் என்று வருகிறார். இப்படி உருவம், அரு உருவம், அருவம் என்று இப்படி வருகின்ற அந்த தன்மையை நம்முடைய நூல்களிலே பறக்க சொல்லுகிறது. இறைவன் எப்படி அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கின்றான் என்பதை அழகாக உதாரணமாக அவன் எப்படி அருவமாக இருக்கின்றான், உருவமாக இருக்கின்றான், அருவுருவமாக இருக்கிறான் என்பதை எளிமையாக நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கில் விரித்து காட்டார். விரையில் தீயினன் பாலில் படு நெய்யன மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கையிட்டினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எல்லோருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எவ்வளவு சித்தாந்த கருத்து நிறைந்திருக்கு. விறகில் தீயினன், விறகில் தீயினன், விறகு இருக்கிறது அதனுள்ளே தீ இருப்பது அறிய முடியாது. இதே போல இறைவனானவன் எல்லா பொருள்களும் விரவி இருந்தாலும் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். இது இறைவனது அருவ நிலையை காட்டுகிறது. விறகில் தீயினன், விறகுக்குள்ள தீ இருக்கு. யாகசாலையிலே வேள்வி குண்டத்துக்கு அக்கினி எழுப்பணும். சில பேர் என்ன செய்வான்னா தீக்குச்சி உரைச்சி வச்சிருவாங்க. தீக்குச்சி உரைச்சி வைக்கிறது அது ரெண்டாவது பட்சம்னா, எந்த அக்னியை யாக குண்டத்திலே முதலில் ஏற்றுதல் வேண்டும் என சொன்னார், அரணிக்கட்டையை வைத்து கடையணும். அந்த அரணிக்கட்டை வன்னிக்கட்டையை வைத்து கடைகின்ற பொழுது, சுத்தி பஞ்சு முதலானைகளை வைத்து இப்படி கடைகின்ற பொழுது அந்த தீ பொருளை பற்றி எரியும். அதைத்தான் குண்டத்தில் போட்டு வளர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சீர்காழி பதிலே தர்மயாதீனம் இதை செய்து காட்டியது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது அப்போ இந்த வன்னிக்கட்டைக்குள்ளே அக்னி இருக்கிறது கடைந்தால்தான் தெரிகிறது. ஆனால் வன்னிக்கட்டைக்குள்ளே அக்னி இருக்கிறது அதை கண்கூடாக கடைந்து எடுத்து விட்டோம். ஆனால் வன்னிக்கட்டையை காணுகின்றவர்கள் உள்ளே இருக்கின்ற அக்னி புலப்படுவதில்லை, ஆனால் உள்ளே இருக்கிறது. இதே போல புலப்படாமல் அக்னி வன்னிக்கட்டைக்குள் இருப்பதைப் போல எல்லா பொருள்களிலும் நிறைந்து அவன் காணப்படுகின்ற தன்மையிலே இல்லை. எல்லா பொருள்களிலும் நிறைந்து அவன் காணப்படுகின்ற தன்மையில் இல்லை. அதுதான் விரகில் தீயினன், விரகில் தீயினன் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அது அருவத்தை காட்டுகிறது. பாலில் படு நெய்யன, பால் இருக்கிறது, அந்த பாலுக்குள்ளே நெய் சூக்குமமாக இருக்கிறது. அப்போ அது பாலை காய்ச்சி உறைய ஊற்றி தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெயை எடுத்து உருக்கினால் நெய் வருகிறது. வெண்ணெய் எடுத்து உருக்கினால் நெய் வருகிறது. அப்ப இது என்ன தெரிகிறது? பாலுக்குள்ளே இருந்து நெய் வந்தது உண்மை, நெய் இருக்கிறது, அது உருவமாக நாம் காண்கிறோம். ஆனா பாலை பார்க்கின்ற பொழுது நெய் கண்ணுக்கு படாமல் அங்கே அருவமாக உள்ளே சூக்குமமாக இருக்கிறது. எனவே நெய் என சொல்லக்கூடியது பாலிலே அருவமாக மறைந்தும் வெண்ணையை உரிக்கிய பின்பு அது உருவமாக வெளிப்பட்டும் தெரிகிறது. இதே போல இறைவனானவன் கண்ணுக்கு புலப்பட்டும் புலப்படாமலும் இருக்கிறான். அதைத்தான் பாலில் படு நெய்யன, இது அருவுரு. இவ்வளவு அருமையான செய்தியை நாவுக்கரசு சொல்லி காட்டுவார்கள். அன்றாட வாழ்வியலில் உள்ள செய்தியை நமக்கு பெரிய சித்தாந்த கருத்து சொல்லலாம். விரைவில் தீயினன் பாலில் படு நெய்யன மறைந்து நின்றுளன் மாமணி சோதியான். மறைந்து நின்ற ஒளி, அந்த மறைந்து நின்ற ஒளி என சொல்லுகின்ற பொழுது அந்த மாணிக்கத்திலே அந்த ஒளியானது அதில் இருக்கின்ற அழுக்கினாலே மறைந்து கருப்பாக தெரிகிறது. அது என்ன செய்கிறது? அதை நன்றாக துடைத்த பின்பு சாணையிலே பட்டை வைத்து ஒளி ஏற்றுகின்ற போது பட்டை தீட்டிய பின்பு அது மறைந்து நின்ற ஒளி தோன்றுகிறது. எப்படி அந்த மணியை, ரத்தின மணியினை, சாணை பட்டை ஒளியினை சாணையாளர் அதை பட்டை சீட்டிய பின்பு ஒளி ஒளிர்கிறது, இதே போல ஆன்மாக்கள் தன்னுடைய நிற்க வேண்டிய மார்க்கத்திலே நின்று உயித்து உணர்கின்ற பொழுது அவனுக்கு உருவமாகவே விளங்கி தோன்றுகிறான். அந்த மறைந்து நின்றுடன் மாமணி சோதினான். அவனை எப்படி காண வேண்டும்? உறவுகோல் நட்டு, உறவுகோல். நேற்று அதான் அடியன்னு சொன்னேன். இந்த உறவு என சொல்லக்கூடியது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, ஆண்டான் அடிமை உறவை வைத்து கொண்டு உறவுகோல் நட்டு உணர்வு கையேற்றினார். உணர்வு கயிறு என்பது தக்க குரு மூலமாக கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த தெளிதரோடு உணர்ந்து உணர்வு கோல் நட்டு உணர்வு கயிற்றினார் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. கேட்டு சிந்தித்து அங்கே நாம் தெளிகின்ற போது எப்படி முருக வாங்கி கடைய அரணிக்கட்டையை கடைந்த பொழுது அக்னி வெளிப்பட்டுவதை போல பால் அந்த வெண்ணையினை பாலினை கடைகின்ற பொழுது வெண்ணை திரண்டு வந்து அது மூலமாக இருந்து நெய்யை தருவதை போல நன்றாக கடைந்தால் உறவு கோல் நட்டு உணர்வு கட்டின முருக வாங்கி கடைய முன் நிற்குமே நமக்கு புலப்படும்படியாக அவன் விளங்கி தோன்றுவான் என்று சொல்லி காட்டுகிறான். இறைவன் இப்படியெல்லாம் அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் இருந்து உயிர்களுக்கு அவன் அருவாளித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட தன்மை அவன் என்பதை பார்த்தால் இந்த உயிர்கள் தன்னை அறிந்து தன்னை கூடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உயிரினுடைய அறியாமையை நீங்குவதற்கு அவன் உட்படுகிறான். உயிரிடம் இருக்கின்ற அறியாமை ஏன் வந்தது? ஆணவமலத்தால். அந்த ஆணவமலம் என சொல்லக்கூடிய என்ன காரியம் செய்கிறது? மறைத்தின் தொழிலை செய்து சிவத்தையும் காண விட்டாது, ஆன்மாவையும் தன்னை காண விட்டாது, மறைத்திருக்கின்ற தன்னையும் அறிய விட்டார். இவ்வளவு செய்யப்பட்டது. அவைகளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவனானவன் பல பலவாக நின்று பல பல வேடமாக பரணாரிபாகம் என்பதைப் போல பல பல தன்மைகளிலே இருந்து உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஐந்தொழிலினை செய்து அந்த உயிர்களை தன்னை வந்து அடையும்படியாக அவன் பேருபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அதிலே நாம் ஏற்கனவே சிந்திக்கின்ற பொழுது உயிர்கள் தத்துவ கூட்டத்திலே அமிழ்த்தப்படுகிறது. எப்படி அமிழ்த்தப்படுகிறது? ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம். இந்த சிவதத்துவம் என சொல்லுகின்ற பொழுது அது சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இவைகளை கொண்டு நம்முடைய பெருமானானவர் அங்கே இயக்குகிறார். அப்படி இயக்குகின்ற பொழுது இதை இந்த சிவதத்துவம் என சொல்லக்கூடிய இந்த சுத்த தத்துவத்தை இறைவன் நேரடியாக கிருத்தியம் செய்கிறார். இறைவன் நேரடியாக கிருத்தியம் செய்கிறார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் அங்கே அசுத்த மாயை என்று வருகிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை. இந்த அசுத்த தத்துவத்தை இறைவனானவன் அனந்த தேவர் மூலமாக அங்கே இயக்குகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே இந்த அனந்த தேவர் மூலமாக அந்த அசுத்த தத்துவம் இயக்கப்படுகின்ற பொழுது ஒரு சிறு ஐயத்தை மாணாக்கர் எழுப்புகிறார். எனவே இந்த அனந்த தேவர் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உயிர்களை உயிர்கள் பொருட்டு அவர் அசுத்த தத்துவத்தை இயக்கிறார். எனவே 65வது செய்யுளிலே அனந்த தேவரை பற்றி குறிப்பிட்டார். எப்படி குறிப்பிட்டார்? சுத்தமாயையை நேரடியாக சிவம் செயற்படுத்துகிறார். அந்த சுத்தமாயையின் கீழ் இருக்கின்ற அசுத்த மாயையை அனந்த தேவரை கொண்டு தொழிற்படுத்துகிறார் என்று அங்கு சொல்லி காட்டப்பட்டது. அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது அங்கே அந்த அனந்த தேவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு விளக்கத்தை தான் இந்த 66வது திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார்.
1: மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு நீத்தல் விண்ணப். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கண்ணோடமும் கலந்து கூடி கண்ணோடமும் கலந்து

உயிருக்கு கடவுள் காட்டுகிறார். கண்ணுக்கு உயிர் காட்டுகிறது, உயிருக்கு யார் காட்டுகிறார் என்றால் கடவுள் காட்டுகிறார். அதை சொல்லி இப்படி காட்டுகின்ற இந்த உபகாரத்தை, உபகாரம் தானே, உயிர் வந்து காட்டுகிறது, கண் காணுகிறது. இப்ப உயிர் காட்டவில்லையானால் கண் காணாது, அதே போல கடவுள் காட்டவில்லையானால் உயிர் காணாது. இது ரொம்ப நுட்பமாக இருக்கிறது. இது வந்து சாதாரணமான அறிவுடையவர்களாலே அறிந்து கொள்ள முடியாத விஷயம். இப்ப உயிர் கண்ணுக்கு கண்ணுக்கு காட்டுகிறது என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். கண்ணுக்கு யாரு காட்டுற, உயிர் தான் காட்டுது, ஒத்துக்கொள்வார்கள். ஆனா உயிருக்கு கடவுள் காட்டுகிறார் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், தெரியாது. ஏன்னா அது தெரியவில்லை அல்லவா, வெளியில பிரத்யட்சமா தெரியும், தெரியாமையினாலே அதை உடன்படாதவர்களும் உண்டு. ஆக உயிருக்கு தானே அறிகின்ற அறிவு இல்லாமையினாலே, கடவுள் உணர்த்த உணர்வதனாலே உயிருக்கு சிவர் இறைவன் காட்ட, உயிரு கண்ணுக்கு காட்ட கண்ணு பொருளை காணும். இந்த கண்ணு பொருளை காணுகிறதா, கண்ணு வெளியில பொருளை காண்பதற்கு உபகாரமா இருப்பது ஒளி. அந்த ஒளி யார் படைச்சு வச்சிருக்கா, சிவன் படைத்து. அர்க்கனாயி சூரியனையும் மதியாயி சந்திரனையும் அக்னியையும் படைச்சு வச்சிருக்கிறான். இந்த ஒளிகளால உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது இல்லையானா இல்லவே இல்லை, உயிர்கள் வாழ முடியாது, உயிர்கள் வாழ முடியாது. இந்த சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் நட்சத்திரங்களினுடைய ஒளியும் அக்னியினுடைய ஒளி, எல்லா ஒளிகளும் எங்கிருந்து வந்தது என்றால் சிவனுடைய ஒளியில் இருந்து வந்தது. சூரியனில் இருக்கிற ஒளி சிவனுடையது, சந்திரனில் இருக்கிற பிரகாசம் சிவனுடையது, அக்னியில இருப்பது சிவனுடையது, நட்சத்திரங்களில் இருப்பது, இன்னும் ஒளி எங்கெங்க இருக்குதோ அத்தனை ஒளிகளுக்கும் மூலமாக இருந்து அதுகளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்றவன் யார் என்றால் சிவன். அதே மாணிக்கவாசர் திருவண்ட பகுதியில அர்க்கன்னா சூரியன், அர்க்கனை சோதி அமைப்போன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், தீயில் வெம்மை செய்தோன் என்று திருவண்ட பகுதியில சொல்லுகிறார். அதனாலே சிவபெருமான் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அக்கினிக்கும் ஒளியை கொடுத்து அவர்கள் மூலமாக உலகுக்கு ஒளி தருகிறார். திருந்துளிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பரவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூராரை பேசாத நாளெல்லாம் பரவானாலே என்பது திருத்தாண்டு. இப்படி எல்லா ஒளிகளுக்கும் காரணமாக இருப்பவன் சிவபெருமான். அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் அளவில்லாத ஒளியுடையவனாக, அலையில் சூரியன், அலையில் சோதியனாக இருக்கின்ற சுவாமி இந்த சூரியன் முதலாளர்களுக்கு ஒளியை கொடுத்து அந்த ஒளியின் மூலமாக உலகத்துக்கு வாழ்வை தருகிறார். உயிர்களாக நமக்கு வாழ்வு. இப்ப இந்த கரண்டுக்கு சார்ஜ் கட்டுற மாதிரி சூரியனுக்கும் சார்ஜ் கட்டுறாமல் வச்சுக்க, வாழ முடியுமோ, கட்ட முடியுமோ? அந்த ஒளி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அளவில்லாத ஒளியாய், அளவில்ல சூரியனுடைய பவர் அளவு பண்ண முடியுமா, அளவில்லாத ஒளியாய் அந்த ஒளி எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் அந்த ஒளி கிடைக்கும்படியாக

0: பண்பாட்டிலே நாம் வாழ்ந்து விடுவோம். அவன் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யவில்லையானால், இத்தனை பொருள்களையும் படைத்து செய்யவில்லையானால் வாழ்வு கிடையாது. அதனாலே அந்த ஒளிகள் எல்லாம் சிவருடைய. குமாரி ஒரு நாள் சிவருமானுடைய சிவருமானத்திலே ஒரு கேள்வி கேட்டாள். என்ன கேள்வி? என்ன சுவாமி, சூரியனும் சந்திரனும் யார் என்று கேட்டாள். சூரியனும் சந்திரனும் யார் என்று கேட்டாள். அப்படி கேட்ட உடனே என்ன பண்ணினார் சுவாமி? சூரியனும் சந்திரனும் என்னுடைய கண்கள், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன்னு சொன்னார். சொன்ன உடனே கண்ணை பொத்தி விட்டார். இப்படி கண்ணை பொத்தின உடனே உலகம் முழுவதும் இருந்து போயிட்டு, அது பல யுகங்கிறாரு, உலகம் முழுவதும் இருந்து போயிட்டு. சிவருமானுடைய கண்ணை பொத்திய உடனே உலகம் இருந்து போயிட்டு. உடனே சுவாமி என்ன பண்ணாரு? அந்த இருவிலே உயிர்கள் தடுமாறுகிறது என்று சொல்லி இறங்கி தன்னுடைய நெற்றி கண்ணை தருகிறார். இது எமர்ஜென்சிக்கு தருகிறார். முக்கியமான சமயத்துல மன்மதன் வந்தா திறப்பார், முருகன் வர வேணும்னா திறப்பார், மன்மதன் போவதற்கு திறப்பாரு, முருகன் வருவதற்கு திறப்பார். ஒரே கண்ணு பார், இந்த கண்ணு மன்மதனை போக வச்சது, முருகனை வர வச்சது நெற்றிக்கண்ணு. அதனாலே அப்படி நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு ஒளியை தந்தார். அப்படி ஒளியை தந்த உடனே உமாதேவி கையெடுத்துட்டா, கையெடுத்து பயந்துட்டா. ஆகா, சுவாமியுடைய திரும்ப திருநத்திரத்தை மூடி விட்டோமே, அதனால உயிர் தடுமாறி போச்சேன்னு சொல்லி கையை உதறினாள். அப்படி உதறின உடனே இந்த 10 வருடங்கள்ல இருந்து 10 கங்கை கடந்த வையவே 10 கங்கை ஆகப்படும். சிவருமான உமாதேவி ஏதாவது சிறு செயல்களை செய்கிறார் என்றால் அது உலகத்திற்கு நன்மையாக இருக்கும். சாதாரணமாக அது வந்து விளையாட்டாக போய்விடாது. அவர்கள் விளையாட்டாக செய்வது உயிர்களுக்கு நன்மையாக முடியும். இப்படி கையை உதறின உடனே இந்த 10 விரல்களில் இருந்து 10 கங்கைகள் வரும். இந்த 10 கங்கைகளும் பூமியிலும் பரமலோகத்திலும் விஷ்ணு லோகத்திலும் இந்திரலோகத்திலும் பல உலகங்களுக்கு அந்த கங்கையை கொண்டு போனார்கள் என்று வரலாறு. அப்படி நேத்திரத்தினாலே நெற்றிக்கண்ணாலே ஒளியை கொடுத்தான். அதன் பிறகு அவன் இந்த மாதிரி நான் பொத்தி விட்டேனே, அதற்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்டா, இந்த தோஷம் போக நீ காஞ்சிபுரத்துல போய் பூஜை பண்ணணும்னு சொன்னார். காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணணும், இந்த கண்ணை பொத்திய பாவம் போகும்னார். இருளை நீக்க தவஞ்செய்து அருளை நோக்கி குடைந்த இறைவர் கேட்க தகுஞ்சு உடையோனே என்பது திருப்பூர். அதனாலே காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த கண்ணை பொத்தியில தோஷத்தை நீக்கினால அவளுக்கு அவங்கத அது சித்தியா இருக்கிற ஞானசாஸ்திரம். நாயகன் கண்ணயப்ப நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட பறந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பில் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் ஒரு தேசத்தின்னார். உலகத்தில் இருக்கின்ற ஒளி அத்தனையும் சிவனுடையது என்று தெரியாமல் இருக்கிறார்களே மற்ற சமயவாதிகள் அப்படின்னு இறங்குகிறார் அருமந்தி சிவாஜிவர். உலகத்தில் இருக்கிற ஒளி அத்தனையும் சிவனுடையது. சூரிய மண்டலத்திலே சிவருமான நின்றுகொண்டிருக்கிறார். சூரிய மண்டலத்திலே சிவருமான நின்றுகொண்டிருக்க அதனால சூரியனுக்கு சிவசூரியன் என்று பெயர். இந்த பாட்டுல சொல்றாரு, கழிவந்த சிந்தையோடும் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேன விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல். உலகத்தில் இருக்கிற சுடர்கள் எல்லாவற்றிற்கும் ஒளியை தந்ததாயிருக்கின்ற தாமரை திருவடி. ஒளி வந்த பூங்கடல், சிவருமானுடைய திருவடியில இருக்கிற ஒளிதான் இந்த சூரியன் சந்திரனுக்கெல்லாம் வந்திருந்தான். சிவருமானுடைய திருமேனி ஒளி முழுவதையும் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம சீர்வாத வகுப்புன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. அதுல எப்படி சொல்றாருன்னா, முருகப்பெருமானுடைய திருவடியில இருக்கிற ஒளி எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆட்சின்னு கேக்குறீங்களா, ஒரு கணக்கு சொல்றேன்னு. என்ன கணக்கு தெரியுமா? ஒரே சமயத்துல 100 கோடி சூரியன் புறப்பட்டா எவ்வளவு ஒளி இருக்குமோ அவ்வளவு ஒளிடாங்க. ஒரே சமயத்துல 100 கோடி சூரியன், 100 கோடி சூரியன் உதிச்சா எவ்வளவு ஒளி இருக்கும் யாரு நினைச்சு பார்க்க முடியுமா? அது அவ்வளவு ஒளி உடையது முருகப்பெருமான திருவிட்டு உலகம். உதவி இடை கடவு மர கதவருண குணதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியன் உதயமன அதிகபித கலபக மயில் விச யுகமுடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவது என்பது சீர்வாதம். அதனாலே சிவருமானுடைய திருமேனி ஒளியான திருமேனி, ஒளியான திருமேனே சிவபிரகாசத்துல ஆரம்பிக்கிறாரு நம்முடைய உமாவைசிவம். அதனாலே ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி என்று சொல்லும் திருவம்பா. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் அரிய சோதி, அது பெரிய சோதி. சோதிதான் வடிவமே, சோதியாய்த்தோன்று உருவமே நிறைய இருக்கு. அது அப்பர் சுவாமி காருளிய திருமேனி செங்கன்மாலும் கடிக்கவல திருந்தவனும் காணாவண்ணம் சீருளிய தளர்ப்பிளம்பாய் நின்ற தொல்லை திகளுடைய சிந்ததன மயக்கம் தீர்க்கும் ஏருளிய இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலதும் கடந்து அண்டத்து அப்பால் என்ற பேருளியை பெரும்பற்ற குறியூறானை பேசாத நாளெல்லாம் பரவானாய். அதனால அளவில்லாத ஒளி உடையவன் சுவாமி, அவன் திருவடியில் இருக்கிற ஒளிகள் தான் சூரியன் சந்திரன் அக்னி எல்லாம் இருக்கிறது. மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே எளிவந்த எந்தை பெறான் என்னை ஆளுடை என்னப்பனை, அதாவது என்னை ஆளுடை என்னப்பன் எந்தை பெறான் என்னை ஆளுடை என்னப்பன், எனக்கு எளிமையாக வந்தவன் எளிமையாக எளிவந்த எந்தை பெறான் என்னை ஆளுடை என்னப்பனை இன்னதன்மையன் எந்தறியுன்னா எம்மானை எளிவந்த பெறான். எலி வருது என்ன புரித எலி நந்த எலி ஓடுற எலி அல்ல, எலி எளிமையாக எளிமையாக மிக அரியவன் கடவுள் மிக அரியவன். அப்படிப்பட்ட அரியவனாக பரமோஷ்ணுக்களால காண முடியாததா இருக்கிற கடவுள் எளிமையாக நான் இருக்கின்ற இடத்துக்கு அவன் வந்தான். அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகவில்லை, நான் இருக்கிற இடத்துக்கு என்ன தேடி அவன் எளிமையாக வந்தான், வரவே மாட்டான். வெளிப்பட அரியமேனி வெளிப்பட அரியமேனி, வெளியில யாரும் காண முடியாது தெரிவேனி. அப்படியேப்பட்ட சுவாமி எனக்காக பூமியில இறங்கி வந்தார். புவனியில் சேவடி தீண்டினன், புவனியில் சேவடி தீண்டினன்கான் சிவன் என யானும் தீர்ந்தனன்கான் அவன் என ஆட்கொண்டு அறிந்தான். அதனாலே மிக அரியவனாயிருக்கின்ற சுவாமி எளிமையாக வந்தான் என்று சொல்லி அவன் எனக்கு எந்தை தந்தையாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான், என்னை ஆண்டு கொண்ட என்னுடைய அப்பனாக இருக்கிறான் என்று தனக்கு உள்ள உரிமையை தனக்கு உள்ள சொந்தத்தை அவளுக்கு சிறப்பாக சொல்லி கொடுக்கிறார். இந்த சுவாமிக்கு நமக்கு சொந்தம் தான். அப்பாங்கிற சொல்லு ஒரு உயர்ந்த சொல்லு, ரொம்ப உரிமை சொல்லு, ஆசம் உள்ள சொல்லு, தொண்டு உள்ள சொல்லு, அன்பு உள்ள சொல்லு. அப்பா இப்ப தந்தையை என்ன கூப்பிடுவோம், தந்தையன்னு கூட மாட்டோம், இலக்கணத்துல இலக்கியங்கள் சொல்லும்போதுதான் தந்தையன்னு சொல்லுவோமே தவிர மற்றபடி உலகியல்ல கூப்பிடும் போது என்னமா சொல்லுவோம், உலக வழக்கு
1: சமானம் இது
0: மாதிரி இருக்கு அந்த பொருள், இது மாதிரி இருக்கு அந்த பொருள். இப்ப ஒரு நல்ல கடிந்த வச்ச நாடன் படத்தை சொல்லும் போது இது தேன் மாதிரி இருக்கு, கோவன் தேன் தேன் மாதிரி சொல்லலாம் சொல்லலாம். அதற்கு மேலே நல்ல உடம்பு என்ன சொல்றாங்க, இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் உவமைகள் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் உவமைகள் இருக்கிறது. அது மண்மதை மாதிரி இருக்கிறாய், நல்ல அழகா நான் பார்த்தால் மண்மதை மாதிரி இருக்கிறான் என்று சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் உவமை இருக்கிறது, ஆனால் சிவனுக்கும் உவமை கிடையாது, சிவனுக்கு உவமை இல்லை. இப்ப ரத்தனங்களிலே மாணிக்கம் இருக்குவாரு, அதுக்கு உவமை இல்லை, மாணிக்கத்துக்கு உவமை இல்லை. வந்து தேனுக்கும் உவமை கிடையாது, தேனுக்கு தேனுக்கு ஏதோ உவமை யாராவது சொல்ல முடியுமா? வேறொரு பொருளை சொல்லி இது வேறொரு பொருளை சொல்லி தேன் மாதிரி சொல்லலாம், தேனுக்கு இது வந்து ரசாலி பழம் போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? கல்கண்டு மாதிரி இருக்கு தேனு அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டா? இல்லவே இல்லை. தேனுக்கு உவமை கிடையாது, மாணிக்கத்துக்கு பசும்பாலுக்கும் உவமை கிடையாது, பசும்பாலுக்கு எந்த பாலே உவமை சொல்ல முடியாது, சொல்ல முடியுமா? நெல்லுக்கு உவமை கிடையாது, நெல்லுக்கு மற்ற தானியங்கள் எல்லாம் வந்து மட்டம், நெல்லு தான். அது போல தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கின்ற தெய்வ நாயகனாயிருக்கின்ற சிவபெருமானுக்கு உவமை இல்லாத, அவரை போல சொல்லுவதற்கு யாரும் கிடையாது. அவரோடு உப்பாருந்து யாவும், அவரோடு உப்பாருந்து சிவனோடு உக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு உப்பாருந்து யாவும். அதனாலதான் திருவள்ளுவர் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை. அதனாலே இப்படி உன்னை உவமத்து சொல்ல போனால் உனக்கு உவமை நீங்க, உன்னை சுவர வேற யாரையும் சொல்லுங்க, உவமைக்கு உன்னை ஒப்பாய். மண் உத்தர கோஷமங்கைக்கு அரசே அன்னை ஒப்பா எனக்கு அத்தன் ஒப்பாய் என அருள். மறுபடியும் இந்த பாட்டுல என்ன பண்ணாரு, எனக்கு அன்னையாக இருக்கிறாய் அப்பனாக உலக வாழ்விலே மிகவும் உரிமையான சொந்த அப்பா அம்மா, அப்பா அம்மாவை தவிர வேற சொந்தம் அப்புறம் எல்லாம் என்ன அப்புறம் எல்லா சொந்தமும். அதனாலதான் அவை பாட்டி அன்னையும் பிதாவும் முன்னறிவு, அன்னையும் பிதாவும். அதனாலே எனக்கு அன்னையொப்பாய், அன்னைனா தாய், தாயாக இருக்கிறாய், தந்தையாக இருக்கிறாய், தாயும் நீயே தந்தை நீயே என்பது சம்பந்த தேவா. அதனாலே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய் என் அருள்பொருளே, அரிய உயர்ந்த பொருளாக விளங்குகின்ற சுவாமி. அதனாலே தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயாப்பிரவி மயக்கம் இருத்து என்பது விநாயக வரணும். அதனாலே தாய போல நமக்கு உபகாரியர்கள் யாரும் இருக்க முடியாது, இருக்கும் தாய் தந்தையை போல உபகாரியர்கள் யாராவது இருக்கும். அதனாலதான் மாணிக்க வாசகர் கடவுளை சொல்லும் போது தாயினுடைய உபகாரத்தை சொல்லி, தாய் செய்கிற உபகாரத்தை சொல்லி அதாவிட எத்தனையோ கோடி மடங்கு உபகாரம் செய்து சுவாமிக்கிறார். பால் நினைவு கூட்டு தாயினும் சாலப்பரி சலன்னா மிகவும் பரிந்து பாவியருடைய என்று உபகாரத்தை, கடவுள் உபகாரத்தை சொல்லும்போது தாயை சொல்லி அந்த தாயை விட மிகுதியும் அதிகமான உபகாரத்தை செய்து சுவாமி இயக்கிறார். தாயி சிறந்த தயாவார், தாய் போன்றவன் என்று சொல்லப்படாது, தாய் செய்த உபகாரம் போல கடவுள். இந்த ஒரு பிறவிக்கு இவ தாயா இருக்கிறார், எல்லா பிறவிக்கும் தாயாக இருப்பவன் தந்தையாக இருப்போம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பெரியவர்களே, நாம் முன்னே சொன்ன மாதிரி ஆறாவது திருத்தல யாத்திரை நிறைவு பெற்றவுடன் சீர்காழிக்கு எழுந்தருளுகிறார் என்பது முன்னப்பட்டது. அதுதான் இப்பொழுது நாம் இங்கே பார்க்கணும். வருகின்றவர் முதலிலே திருக்கோவிலை வழங்கொண்டு மீண்டும் இல்லத்திற்கு செல்லுகிறார். அது அவர்கள் செய்த நெறிமுறைகளில் ஒன்று. ஊரை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு புறப்படுவது என்றால் பெருமானை வணங்கி பிறகுதான் புறப்படுவது. மீண்டும் ஊருக்கு வருவதென்றால் பெருமானை வந்து வணங்கிவிட்டான் பிறகு வீட்டுக்கு வருவது. இது ஒரு பெரிய நீதியை நம்முடைய நால்வர் பெருமக்கள் கொண்டிருந்தார். மூவர் பெருமக்கள், நாலாம் பெருமக்கள் நமக்கு மணிவாசர் வரலாறு இங்கு இல்லாமையினாலே தெரியல, இருந்தாலும் அவர் அப்படி செய்திருப்பார். எனவே ஒரு ஊருக்கு புறப்பட்டாலும் திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி முறையாக பிறகு செல்வது, ஊரிலிருந்து வந்தாலும் திருக்கோவிலை வளம் வந்து வணங்கி பிறகுதான் இல்லம் செல்வது, இந்த ஒரு நெறிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அந்த நெறிப்பாட்டில் ஆறாவது தலையாத்திரை நிறைந்து வருகின்றவர் பெருமான் நேரையே சென்று உள்ளே சென்று பெருமானை வணங்கி மீண்டும் இல்லத்திற்கு செல்கிறாராம். அப்படி சென்றவர் ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கினார்னு சொன்னேன். அதுதான் பரவு திருப்பதி எங்கள் பலவும் இசையினில் பாடி விரவிய கண்ணறிவி நீர் வெள்ளத்தில் குளித்தருளி அரவணிந்த அருள் பெருக புறம் பெய்தி அன்பருடன் சிறபுறத்து பெருந்தகையார் தம் திரு மாளிகை சேர்ந்தார். இது ஒரு அருமைப்பாடு. பெருமாள் அடிவரத்துடைய இல்லத்திற்கு சென்றால் என்று சொன்னால் அந்த இல்லம்னு சொல்றதுல சேர்க்கிறார் திருமாளிகை. அப்ப திருமாளிகைன்னு ஐயா அஞ்சலுக்கு மாடியா ஆறலுக்கு மாடியான்னு கூட மாடி எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் இருக்கிற இடம் மாளிகை குடிசையாயிலும் சரி நந்தனார் இருந்த இடம் குடிசையாயிருந்தாலும் ஆனால் அது அடிவர் வாழ்ந்தால் திருமாளிகை. ஆகவே தம்முடைய திருமாளிகையாகி இல்லத்திற்கு சென்றாராம். சென்று மாளிகையின் உள்ளணிந்து மறையவர்கள் புரிந்து நாள் தாழ் பணியும் பெருங்கலைக்கு தகுதியினால் தலையளி செய்து. ஏன்னா இதுவரைக்கும் நடுப்புற ஏற்றால ஒரு ஒரு ஆண்டாவது இருக்க விற்பரப்பட்டு இந்த தொண்டை நாட்டு யாத்திரை முடிவு பெறுவதற்கு ஓராண்டு காலம் இல்லத்தில் இல்லாமல் வெளியே சென்று வந்ததுனால வீட்டில் இருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்கள் சுற்றத்தால் எல்லாம் வந்து அவரவரெல்லாம் வந்து ஆசி பெற்றாரலாம். பெற்றவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அங்கே இருக்கின்றாரலாம். ஆளுடைய தம்பெருமான் அடியவர்களுடன் அமர்ந்து நீளவரும் பேரின்பம் மிக பெருகி நிகழும் நாள். அப்பொழுது காடினாருடைய பிரான் கல் வணங்கி மகிழ்வெய்த ஆடியின் மிக பெருகும் ஆசையுடன் திருமுருகர் வாடி திருநீலனக்கர் முதல் தொண்டர் மற்றனையோர் சூடு நடும் சுற்றமுடன் தோணிபுரத் தொழுதணிந்தார். பாருங்க இந்த தலையாத்திரையில ஆறாவதுல கலக்காம இருந்த திருநீலனக்கர் முருகநாயனார் இவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஏற்கனவே இவர்கள் வந்து கூட தொண்டை நாட்டு முன்ன நான் இந்த சோழ நாட்டு இதுல கூட வந்தவர்கள் கூட ஆதலால் தெரிந்தவுடன் அவர்களெல்லாம் தம் குடும்பத்தோடு வந்தாராம். காழியில ஞானசம்பந்தர் இருக்கிறார் என்று கருதி எனவே நீலனக்கர் முருகர் ஆகிய அடிவர்களும் அந்த சீர்காழியிலே உடனுகிறார்கள் தங்கியிருக்கிறாராம். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்வார் ஒவ்வொரு நாளும் வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பெயர்கோன் அந்த மிசையிலடியாரில் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரவா சுந்தரவார் அணிஞருடன் தோணியில் வீற்றிருந்தார் இச்செந்தமணின் பந்தத்தால் திருப்பதியம் பல பாடி. ஒவ்வொரு நாளும் என்ன பாடும் பணியே பணியா அருள்வாய் என்று கேட்டாரே அந்த பாடும் பணியே பணி இவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. திருக்கோவில் செல்வது வளம் வருவது பெருமானை வணங்குவது மகிழ்ச்சியோடு மீண்டும் வீட்டுக் கொள்வது மீண்டும் திருக்கோவிலுக்கு செல்வது இதுதான் வேற ஒன்றும் பணி. பாடும் பணியே பணியாடுவாய் என்றிருந்த பெரியவர்கள் இவர்கள் தான். அதனால பலவாறு பாடியிருந்து அப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கு வயது 16 ஆகிறது ஞானசம்பந்த பெருமானுக்கு. அது போல எல்லாம் அப்படியே இந்த சுற்றத்தாரெல்லாம் ஒவ்வொருத்தரும் காதை கடிச்சாங்க. காது கடிக்கிறது என்ன கேட்டா பேசிக்கிறாங்க என்னன்னா என்ன தம்பியாருக்கு 16 வயதாவது திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேணாமா அப்படின்னா அதான் அடியேன்னு நினைத்தேன் அப்படின்னா இன்னொருவர் அடியேன்னு அதான் நினைத்தேன் அப்படின்னா அப்படி ஆனால் அதை நாம் விண்ணப்பம் செய்வோமே அப்படின்னா விண்ணப்பம் செய்யணும்னு சொல்லணும் சொல்லுவோமே கூடாது. நமக்கு பெரியவர்களுக்கு சொல்லும் போது விண்ணப்பம் திருமடங்கள்ல தான் இந்த இதெல்லாம் இருந்தது இப்ப அங்கேயும் போயிட்டு எது எழுதுனாலும் நீங்க சாதாரண அவர்களை போய் ஒரு ஊருக்கு போய் அல்லது இங்க பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா கூட அதுக்கு எழுதும் போது எழுதி கொண்ட பணிவுடன் தெரிவித்துக் கொள்ளும் திசை நோக்கி வணங்கி தெரிவித்துக் கொள்ளும் விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் என்ற சொல்ல மாறக்கூடாது. எழுதி எதுங்க கூடாது. அது யாருன்னா அப்பா பிள்ளைக்கு எழுதும் போது தம்பிக்கு எழுதுவதுன்னு சொல்லலாம் குருமாதன் குருமூர்த்தி இல்ல. அதனால திசை நோக்கி வணங்கி தெரிவித்துக் கொள்ளும் விண்ணப்பம் என்ற சொல் இடம்பெறணும். அது சாதாரணம் அவங்களே போய் வர சொன்னாலும் கூட அந்த இடத்துக்கு போய் வந்தேங்கிற சொல்றது கூட அப்படிதான் சொல்லணும் விண்ணப்பம். இப்ப விண்ணப்பம்னா எதேன்னு கேட்கறதுங்கிறதுக்கு தான் நினைக்கிறோம் சிவ ஜீவ விண்ணப்பம் என்றால் சொல்லிக் கொள்வது பணிவுடன் தெரிவித்துக் கொள்வது என்று பொருள். அதான் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் இங்க போட்டு செய்ய என்ன ஆவி காப்பதற்கு இதெல்லாம் சொன்ன. எனவே அப்படி அவர்கள் என்ன செய்தாலும் அவற்றை போய் விண்ணப்பம் செய்யலாம் என்ன செய்தார் என்றால் பெருமகிழ்ச்சியுடன் செல்ல பெருந்தவத்தால் பெற்றவரும் மறுவு பெறும் கிளையான மறையவரும் உடன் கூடி திருவளர் ஞான தலைவர் திருமணம் செய்தருதற்கு பருவம் இது என்றி அறிவிக்க பாங்கணிந்தார். அப்படியானா திருமண வயது என்ன 16 அர்த்தம் இன்னே சொல்லியிருக்கிறேன். தமிழனுடைய திருமண வயது 16 என்ன திருமண வயது 16 தான் ஆண்மகனுக்கு பெண்மகளுக்கு என்ன 12 தான். அப்ப ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கும் இடைவெளி என்ன 4 இருக்கணும். இதெல்லாம் தமிழனுடைய மூளை எப்ப கீ மூளை கிமுல மற்றவங்க எல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து இவங்க வந்து இவங்களால வந்த ஞானம் இல்லை நமக்கு. நம்ம தமிழனுக்கு இயல்பாகவே பல ஞானம். அதனால ஆண்கள் திருமண வயது 16 பெண்கள் திருமண வயது 12. இப்ப எல்லா ஆட்டோவிலையும் சென்னையில பெண்களின் திருமண வயது இந்த 12 அப்படியே மாத்தலாம் 21 வச்சிருக்கோம். எல்லா ஆட்டோவிலையும் இருக்குது பெண்களின் திருமண வயது 21. ஏன்னா எல்லாம் தலைகளை மாறிட்டோம் இதையும் மாறிட்டோம்னு அர்த்தம். அதனால நீங்க பாரு சென்னையில இருக்கிற ஆட்டோவுக்கு மட்டும் பெண்களின் திருமண வயது 21 ஆனா 12. ஆகவே 16 வயது ஆனவுடனே பாயிட்டு எனவே தம்பிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோரும் மற்றோரும் கருதினார்கள். அப்படி கருதினா கூட இன்னைக்கு பாருங்க, நேர அப்பா அம்மா பேசுறது இல்ல. என்னன்னு கேட்டா தாய் மாமன் போன்ற அவங்களை விட்டு பேச சொல்லணுமே தவிர நேர இதெல்லாம் அப்படி சொல்றது இல்லை. இன்னைக்கு அப்படி சொல்ல மரபில்லை. அதனால அப்பா அம்மாவுக்கு இது விருப்பம் இருந்தாலும் கூட சொல்லுவது யாருன்னு கேட்டா அவங்க தாய் மாமன் போன்ற அப்படின்னு அப்படிதான். என்ன மாப்பிள்ள ஊரெல்லாம் போயிட்டு வரீங்க, அறிங்க, எல்லாம் நாங்கெல்லாம் வணங்கணும். சரி, இருந்தாலும் நம்முடைய நீதி 16 வயசு ஆகுது அப்படின்னு கொஞ்சம் விண்ணப்பித்தாரலாம். ஆகவே அவர்கள் போய் சென்று விண்ணப்பித்தாரலாம். என்ன செய்தார்? மறுவு பெரும் கிளையான மறையவரும் உடன் கூடி திருவளர் ஞான தலைவர் திருமணம் செய்தருதற்கு பருவம் இது. சுவாமி, நீங்கள் திருமணம் செய்து கொள்கின்ற பருவம் வந்து இருக்கிறது என்று சொல்லி அறிவிக்க பாங்கணிந்தார். நாட்டு மறை முறை ஒழுக்கம் ஞான போகருக்கு கூட்டுவது மனங்கொள்வார். என்ன செய்தாங்க? அப்படி ஞானம் பெற்றார் பெருமான் கிட்டத்துல சிவனடியே சிந்திக்கும் திருப்பரி சுவையானும் பாவமந்தனை அற மாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம், இந்த ரெண்டு ஞானத்தையும் பெற்றவர் அவருடைய பெருமான். அந்த ஞானத்தை பெற்றவருக்கு இந்த உலகியல் ஒழுக்கமும் சேரட்டுமே என மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஊர் குறைவில்லை. ஒரு இல்லறத்துல வாழ்ந்ததுனால அவனுக்கு முத்தி பேருக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இல்லறத்திலும் வாழ்வாங்கு வாழ்ந்தால் புத்தி பெறும், துறவரத்திலும் வாழ்வாங்கு வாழ்ந்தால் புத்தி பெறும். இது சத்தியம், தமிழனுடைய முடிந்த முடிவு. எல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்குது, முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தில் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நூல்கள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் திருக்குறள். இந்த ரெண்டும் தான் தமிழனுடைய வாழ்வியலை இன்னைக்கு அப்படியே படந்து வர சொல்லுது. அதுல கடவுள் இல்லைன்னு எந்த தமிழனு சொன்னதாக எங்களுக்கு தெரியல. நீ வேணா உனக்கு தொல்காப்பியத்தினம் 1 மாசம் கொடுக்குறேன், பெருட்டு சொல்றேன் நொல்லைங்கிறத தமிழ் அது மாதிரி தவிர இறைவன் இல்லைன்னு சொன்னாலும் அங்கே இல்லை தமிழன் கல்வான். திருக்குறளும் இல்லை, தொல்காப்பியம் இல்லை. வாழ்த்தும் போது வாழ்த்துவாங்களாம், வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப படிதீர் செல்வோடு வழிபடி சிறந்து புறவி நின்னும் பொருளில் வாழ்த்து. தொல்காப்பியம் இது. எப்பா உனக்கு எந்த தெய்வம்யா குல தெய்வம் நாங்க? எனக்கு திருப்பதிங்க. திருப்பதி பெருமான் அருளாலே உனக்கு எல்லா நலனும் வாய்ப்பதாக என்று சொல்லுவாங்க. உனக்கு யாருப்பானார்? எனக்கு பழனி முருகன் ஐயா அப்படின்னா. திருவாவியன்குடி பெருமான் அருளாலே உனக்கு எல்லா நலனும் வாய்க்க என்று வாழ்த்தும் போதே அவர் என்ன வழிபடு தெய்வமோ அந்த வழிபடு தெய்வத்தை நோக்கி உனக்கு எல்லா நலனும் பெறுவதாக என்று வாழ்த்தினான் தமிழன் என்று எங்க இருக்கு? தொல்காப்பியத்தில் இருக்கு. இந்த புராணங்கள்ல இருந்துட்டா நீ இதெல்லாம் எவனும் பூத்தினாமீங்க. பக்கா தொல்காப்பியம் தமிழனுடைய நூல் இருக்குதே, இருக்குது. எவன் இல்லைன்னு சொன்னவன், அதனால சில பேர் இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறான். ஆனா அது தமிழனுடைய கொள்கை இல்ல. ஆமா, தமிழனுடைய கொள்கை இந்த வழிபடு தெய்வம் உண்டு, தெய்வம் உண்டு. எனவே அது மாதிரி போய் விண்ணப்பித்தாரலாம். இங்க பாருங்களேன், என்று கேட்டர் காட்டவரும் கோதில் வரும் கோதில் மறை நெறிச்சடங்கு காட்டவரும் வேட்டி பல புரிவதற்கோர் கன்னிதனை வேட்டருள வேண்டும். இது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரிய நெறி. என்ன என்றால் அவங்க பார்ப்பனர்கள் யாகம் செய்யணும், வேள்வி செய்யணும். சும்மா ஊரார் கூப்பிட்டு வேள்வி செய்யறதுக்கு போற மட்டும் இல்ல, தான் வேள்வி செய்யணும். தினமும் எரியோம்பணும், கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமி செற்றார் வாழ்தில்லை சிற்றம் பலம் என்று அவரே சொன்னார். அவர் தெளிவானதெல்லாம் அவர் அவர்கள் வீட்டிலும் வேண்டி அதன் வழியாக பெருமானை வழிபாடு செய்யணும். அவருடைய இல்லத்தில் இருக்கும் அது பார்ப்பனர்களுக்கு. அது மாதிரி வேள்வி செய்து வழிபாடு செய்யணும்னா அதற்கு என்ன தகுதி? என்ன திருமணம்? திருமணம் திருமணானவர்கள் தான் அந்த வேள்வி செய்ய இதெல்லாம் அவர்களுக்குரிய மரபு மரபு. அதனால சுவாமி நம்முடைய மரபு என்னன்னா வேள்வியெல்லாம் செய்யணும்னா அந்த திருமணம் செய்து கொண்டுதான் வேள்வியெல்லாம் செய்யணும். வயது 16 ஆகுது என்று சொன்னார்களாம். அப்ப வேள்வி செய்தற்குரியது. இப்ப நமக்கு வந்து இறை வழிபாடு ஆற்றுவதற்கு திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை, தனித்தே செய்யலாம், மனைவியோடு இருந்தும் செய்யலாம். நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு நெறி இல்லை. அவங்க நெறி எப்படியா இருக்கலாம், நமக்கு அப்படி ஒன்று இல்லை. ஐயா நான் தலையாத்திரை மேற்கொள்றேன்னா தம்பி திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் போகணுங்கிறது கிடையாது. அதனால வழிபாட்டுக்கு மறைவேள்வி செய்வது அவங்க திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் செய்யணும்னு அவங்களுக்குரிய அந்த அமைப்பு. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லறம் அல்லது துறவரம் போட, ஆனா எதுக்கு போனாலும் சரியா இரு, அதுக்கு போனாலும் அங்க சரியா இருக்கணும், இதுக்கு வந்தாலும் இங்க சரியா இருக்கணும், எது வேண்டும் சொல்லணும். தமிழன் இப்படி போட்டான். அதனால நம்ம சுப்பிரமணிய சுவாமிகள் நல்ல நூல்களில் சொல்லறம் பல இல்லறம் துறவரம் என சிறந்தனவி. குரல் சாமி தொகுத்து கொடுத்துட்டாரு. தம்பி நமக்கென வகுத்த வாழ்வு ரெண்டுப்பா, ஒன்று இல்லறம்ப்பா, அது ஒரு பெண்ணோட வாழ்வது, துறவரம் பா தனித்து வாழ்வது. இல்லறம் துறவரம் என சிறந்தது. திருக்குறள் என்ன இருக்குது? அஞ்சாம் அதிகாரம் இல்வாழ்க்கை, 24 அதிகாரம் போல், அது 5-24 இல்லறம், 25-37 துறவரம். திருக்குறள் இருந்து அப்படியே அருமையா அதனால இந்த அதிகாரம்லாம் மாத்தப்படாதுங்கிறேன். இந்த அதிகாரம் மாத்துறது போறது வரது எல்லாம் இருக்கு பாருங்க, திருக்குறள் கொலைன்னு அர்த்தம். வழியில போறவன்லாம் இந்த ஒண்ணு எழுதப்படாது, மாத்தப்படாது. அழகான பழைய நெறி இருக்கணும், மாற்றுவதற்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை. இதுதான் இப்படி எல்லாம். எனவேதான் இந்த இல்லறம் துறவரம் நம்முடைய பண்பாடு. பார்ப்பனல்லக்கூடிய பண்பாடு என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு 4 விதமான பிரம்மச்சரியம், அப்புறம் இல்ல கிரகஸ்தம், அப்புறம் வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு 4 பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க. பிரம்மச்சரியம்ங்கிறது இது கூட இவருக்கு 16 கல்யாணம்ங்கிறாங்க. 48 பிரம்மச்சரியமா இருக்கணுமா? யாரு பார்ப்பனர்களுக்கு 48 பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியன்னு யாரோடு இருக்கணும்? தன் குருநாதனோடவே இருக்கணும், வேதம் ஓதிக்கிட்டே இருக்கணும். 48 பிடிச்சுதான் கல்யாணமே பண்ணணும். அப்ப பிரம்மச்சரியம் கிரகஸ்தம். கிரகஸ்தம் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு பேரம்பேத்தி எடுத்த பிறகு, அப்புறம் வானப்பிரஸ்தம், மனைவியோடு கூட காசிக்கு போறது, ராமேஸ்வரம் போறது, இப்படி எல்லாம் போறது. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு மனைவியும் விட்டு விட்டு தனித்து போவது. 4 நிலை வச்சாங்க, பிரம்மச்சரியம், அப்புறம் கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். நமக்கு அப்படி இல்லை, இல்லறம் துறவரம். வீட்டில் இருப்பதெல்லாம் இல்லறம், வெளியில் சென்று செய்வதெல்லாம் துறவரம். இது இவங்களுடைய அவங்களுடைய பாரம்பரியத்தில் வேற்றுமை தான், வேற்றுமை இருக்கு. ஆனா இவர் அந்த மரபுல பிறந்ததுனால இவருக்கு ஒண்ணும் வேற்றுமே இல்லை. இவருக்கு சிவனடியே சிந்திக்கும் திருப்பரு சிவஞானம், பாவமதனை அற மாற்றும் பாங்கியனில் ஓங்கிய ஞானம் பெற்ற ஞான குழந்தை. அதனால இதுக்கு அதெல்லாம் இந்த அந்த மரபெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த மரபுல அப்படி சொன்னாங்க. சொல்லும் போது கூட இங்க 16 வயசுலயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு எத்தனை வயசுல சொல்லியிருக்கணும்னா 48 சொல்லுவோம். இது அவ்வளவு நாளும் எப்படியோ பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சம்பிரதாயம் திருமணம் செய்து கொண்டாதான் வேள்வியெல்லாம் செய்யலாம், செய்ய அருகதைங்கிறது அவங்க சம்பிரதாயம். ஆனா திருமண வயது 16 நம்ம சம்பிரதாயம். எனவே தமிழனும் அல்லவா அல்லவா ஆரியமும் கலக்கிறது. இதெல்லாம் அந்த சாதியெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, முறைக்கா சொன்னமே தவிர அவர்களுக்கு ஜாதி ஏதும். சாதி குலம் பிறப்பெண்ணும் சுடிப்பட்டு தடுமாறும் ஆதமெலினாயேனே. இதுலையாடா இருக்கு ஞானம். சாதியிலையும் குலத்திலையும் பிறக்கிறதுலையும் நாட்டிலையுமா இருக்குது, மொழியிலுமா இருக்கு, இதெல்லாம் தாண்டதல்லப்பா. அவரும் ஒரு மாண்புமிகு அமைச்சர் தான். யாரு? திருவாசகம். மணிவாசகர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் இல்லவா? பெரியபிராணம் பாண்டது ஒரு மாண்புமிகு அமைச்சர் தான். அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் தான். குலச்சிறையார் மாண்புமிகு அமைச்சர் தான். நமக்கு அமைச்சர் கூட எல்லாம் தெய்வப்பட்டு உடையவங்க. தாய்மான மாண்புமிகு அமைச்சர் பாத்தீங்களா? நமக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப அருமையா, அரசர்களெல்லாம் நெறியோடு வாழ்ந்தவர். எனவே இப்படிப்பட்ட சொன்னார்லாம். அப்ப அதனால விண்ணப்பித்தார்லாம், 16 ஆயிற்று, எனவே திருமணம் செய்யணும்னு போய் செய்தான். சொன்ன உடனே மற்றவர்தம் மொழி கேட்டு மாதவத்தின் கொடுந்தனையார் சுற்றமொரு பெரும்பாச தொடர்ச்சி விடு நிலைமையராயி. அவருக்கு என்ன நினைப்பு? இதெல்லாம் எதற்கு? மக்கள் குலம் சுற்றமின்னும் இதெல்லாம் எதுக்குப்பா வேண்டியது? நம்ம பெருமானை எல்லாம் அடையணும். மேலும் அவர் பெருமானை பிரிந்து வந்தவர், ஒரு தவறும் இல்லாத நிலைமையில பிரிந்து வந்தவர். அது எங்கே சொல்லுகிறார்? முன்னே சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு இடம் தான் அப்படி சொல்லியிருக்கேன். இன்னும் வேற இடம் இருந்தா சொல்லுங்க. மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அனுசெய்வேன். யாருக்க? அங்க இல்லவா? அந்த மாதிரி இந்த மையல் மானுடம் இல்லாமல், இது மையல் மானுடம், இந்த திரும்பி இந்த மனைவி மக்கள் வந்துட்டு வச்சுங்க, அது மையல் தான், மயக்கம் தான். ஏன் சரி இன்னைக்கு வந்து சஷ்டி முருகன் கோயிலுக்கு போலாம்னா, ஏன்னா அப்பதான் வீட்டுல ரெண்டு தும்மல் போட்டு என்னங்க சரியா இல்ல, டாக்டர்கிட்ட போயிட்டு வரலான்னு பாக்குறேன்னா, சஷ்டி முக்கியமா, மனைவி முக்கியமா? மனைவி தான் முக்கியம், டாக்டர் தான் முக்கியம், சிவசீதன் அவ்வளவுதான். இதான் மையல் மானுடம், வேற வழி. அதனால நான் லஞ்சம் கொடுக்கறதும் இல்ல, லஞ்சம் வாங்குறதும் இல்லைன்னு இருக்கிறான். ஆனா பையன் +2 முடிச்சுட்டான், எதுல சேர்ந்துக்கிறான்? பிஇல சேர்ந்துக்கிறான். பிஇ என்ன வேண்டிருக்கு? 50. சிவசிவ 10 நம்ம சின்ன விஷயமா போட்டுது சேர்றதுக்கு. அப்புறம் அவன் 2 வாழ்வதற்கு அவன் இதெல்லாம் பிடிச்சு கிடிச்சு எல்லாம் வாழணும். அப்புறம் வேலைக்கு அப்ப ஒண்ணு கொடுக்கணும். ஆகவே ஏன் சன்னியாசம் வாங்காம ஏண்டா இருந்தோம்னு பாக்கலாம். எப்போ இப்ப புத்தி வந்து என்ன பண்றது? 20 வந்த புத்தி வந்து பம்பு இல்லை. ஆதி மாதிரி இருக்கிற காலத்துல நீங்க கொடுத்தானா ஒண்ணு, நீங்க வாங்க வேணாம் பணம் கொடுக்கணுமே. இப்படி எல்லாம் இருக்கின்ற பொல்லாத காலம் ஆதினால்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அது மாதிரி இருந்தார். அப்பதான் சொல்லுகிறார், சின்ன பிள்ளையில ஏன் அழுதார் ஞானசம்பந்தர் என்பதை சொல்லும் போது சேக்கிலார்தான் குறிப்பிட்டார். அவ்வப்பொழுது சின்ன பிள்ளையில ரெண்டு வயசு அந்த 1.5 வயசுல எல்லாம் அழுவாராம். அது எதுக்கு என்ன நம்ம என்னன்னு கேட்டா, இது மிரட்டுறதுன்னா நரி மிரட்டுறமா, நமக்கு உண்மையா நரி மிரட்டல் தான், ஏன் அவ்வளவுதான் நம்ம ஞானம். அவருக்கு நரி மிரட்டல் இல்ல, பழைய நினைவுகள் வருமா, என்ன பெருமானி உன்னிடத்திலேயே தான் நம்ம பக்தி செய்தனே வழிபட்டிருந்தனே, ஏன் எனக்கு இப்படி ஒரு சீர்காழியில பிறவி சிவபாதையா இருக்கும் பகவதியா இருக்குமோ மகனா பிறக்குமோ என்று கேட்டாலும், அப்படி படுற பாட்டு ஒரே வருடம், மறக்குமாறாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிஞகா பிறப்பிலி. பெருமானி நான் உன்னை மறவாமல் இருந்தும் கூட ஏன் சுவாமி இந்த மையலான பிறப்பு, இந்த நினைவு தான் அந்த இளமை காலத்தில் அவ்வப்பொழுது வர அவர் அழுவாராம். அப்படிப்பட்ட அந்த ஞானம் சம்பந்தம், ஞான சம்பந்தம் இப்ப இல்ல முன்னேறிந்தே தொடர்ந்து ஞான சம்பந்தமாக வந்த
3: நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
2: அந்த பணம் என்ன ஆயிற்று என்று கேட்டா அவங்க கிட்ட உணர்ச்சி அப்படி போச்சு, அதனால் இடுப்புல வச்சு கட்டணும். எனவே இப்ப இடுப்புல கட்டிட்டு அப்படி பாக்குறாரு. அப்படி அப்படி வருகின்ற பொழுது ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரத்துல யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறது, சக்கச்சவீர் இருந்து நல்ல திருநீர் கையெழுத்துல உருதுராட்டம். அடே என்ன போறவர் இப்படி தானா அப்படி அப்படி பார்த்ததுதான் போதும் பார்த்து

செக்கச்சிவேர்னு அருமையான நிறம், அதில் அருமையா தெரிநீர். செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி, அடே பக்கத்தில் என்ன, திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி. அவர் யாரா இருக்கலாம்?

இடுப்புள்ள எழுச்சி. இவர் வந்தார், வந்தவர் இப்படி கால் அப்படி பார்த்தது, பார்த்த உடனே குருந்த மரம் குருமா குருமூர்த்தியான காட்சி நிலைப்படி இருக்காரு. அந்தனன் ஆவதும், அந்தனன் பார்ப்பனர் அல்ல, குருநாதன் அர்த்தம், அப்படி குருநாதனாக இருக்கார். அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் என்று அவரே சொல்றார். அதனால இவர் அந்த பணம் வச்சுட்டு குதிரை வாங்க போனவருடைய பார்த்ததான் தெரியும், இவர் போகல, இவர் கால் போகுதான். ஏன், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி. இதெல்லாம் திருவாசக சான்று, அசைக்க முடியாது. இழுத்துன்னா உடம்பு இழுத்துன்னு அர்த்தம், ஈர்த்துன்னா தமிழ் உடம்பை வைத்து உள்ளத்தை இழுத்து, உள்ளத்தை அப்படி எழுத்துட்டார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி, எந்த ஊர்ல சாமி, கோகையாண்ட குருபனிதன் தாழ்வாழ்கே, கோகை திருப்பெருந்தர். எனவே அப்படி ஈர்த்து ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட உடனேயே இவர் கையில வச்சிருந்த அந்த பணங்கணம் எல்லாம் என்ன ஆச்சு, அன்றே என்று அந்த குருமூர்த்தியை கண்டாரோ அந்த கணம், அந்த கணத்திலேயே எந்த ஆவியும் உயிர் உடலும் உடைமையும் அரசாங்க பணம் எல்லாம் உடனே ஒருத்தன் கேட்பான், ஐயா எவ்வளவுதான் இவருக்கு குருநாதனா இருந்தாலும் அரசாங்க பணத்தை குருநாதனுக்கு கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை, மக்கு இருந்து பொறுத்திருந்து பார். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே, இனிமேதான் ரொம்ப கோடு போட்டு கவனிக்கணும், என்னை ஆட்கொண்ட போதே கொடுத்தேன் அல்லவோ என்று சொல்லியிருந்தால் நேர நீதிமன்றத்தில் நடத்தலாம். ஏன், யார் வீட்டு பணத்தை யார் உங்க குருநாதனுக்கு கொடுக்கறது, நீ உன் சொந்த பணமா இல்ல குருநாதனுக்கு கொடுக்கணும், அரசு பணத்தை கொடுக்கணும், கொடுத்திலே இல்ல பின்ன கொடுக்கல பின்ன குன்றேயாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நான் கொடுக்கல அவன் எடுத்துக்கொண்டான். ஆகவே இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த பணம் என்று நீ குருநாதனாக என்னை ஆட்கொண்டாயோ அன்றே நானா கொடுத்து எனக்கு கொடுக்க என்ன உரிமை இருக்கு, இந்த உடம்பை கொடுக்கத்தான் எனக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த உயிரை கொடுக்கத்தான் எனக்கு என்ன உரிமை இருக்கு, இதுக்கே என் உடலும் உயிருக்குமே எனக்கு உரிமை இல்லையானால் அரசாங்க பணத்துக்கு எனக்கு எப்படி உரிமை வரும். ஆதலால் என்னுடைய உடம்போ உயிரோ அரசாங்க பணமோ இதை நான் உங்களுக்கு கொடுத்து இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்ல முடியல, எனக்கு என்ன உரிமை இருக்கு, என்னதோ இங்கு அதிகாரம், என்னை நீ ஆட்கொண்டு விட்டால் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நீ ஆண்டா நீ அடிமை, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. ஆதலால் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, அவன் அப்படியே தனதாக்கி கொண்டான். யாரு, பெருமான். இது யாருக்கு தெரியும், மாணாக்கனுக்கு தெரியும், குருநாதனுக்கு தெரியும், மூணாவது ஆளுக்கு தெரியாது, குருந்த மரத்துக்கு தெரியும், அங்கிருந்த திருக்கோயிலுக்கு தெரியும், அதெல்லாம் சாட்சிக்கு வருமா, வராது. இந்த கொண்டிலையோங்கிற சொல் அருமையான சொல், அந்தேயந்தன் ஆவியும் உடல். நான் தான் சொல்றேன், மணிவாசகர் வரலாறு சேக்கிழாரால் பாடப்படவில்லை, நாம் செஞ்ச எத்தனையோ பாவத்தில் அது ஒண்ணும் சரி. இப்ப திருவிழாப்பான் ஆசிரியர் பாடுறார், இவர் நம்ம மணி இவர் மீனாட்சி திருமலை பாடுறார், இப்படி பலரும் பாடுறாங்க. அத்தனை பேர் பாடியும் கூட சேக்கிழாரத்து செய்த நிறைவுக்கு வரலதான்,
வரலதான். ஆதலால் மணிவாசர் வரலாறு ஒருவர் எழுத வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த ஒன்பது பேர் கல்லாடம் முதல் மீனாட்சிபுரம் பிள்ளை வரைக்கும் எழுதின அந்த ஒன்பது பேர் அந்த வரலாறு அப்படி இப்படி எழுதியிருக்காங்க. ஒன்பது பேரையும் வணக்கம், நன்றி, சிரமப்படுத்தல, நீங்க எல்லாம் அப்படி இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். விட்டுட்டு திருவாசகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு வரலாறு சொல்லணும். ஆமா ஆமா, ஒன்பது பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இந்த தொடர்ல இருந்து கடைசி பதியம் என்ன? 51 பதியம் 51 எம்மையும் ஓர் பொருள் படுத்தி நாய்சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவி. அச்சோப்பதியம் கடைசியில் இந்த 51 பதியங்கள் இருந்து மட்டுமே மணிவாசகரை பார்க்கணும். அதான் உண்மையான சான்று. அப்படி பார்த்தால் இந்த பணம் இந்த உடமையெல்லாம் இவர் கொடுக்கவும் இல்லை. பின்ன என்ன செய்தார்? கொண்டிலையோ, இந்த கொடுத்தலுக்கும் கொண்டதுக்கும் வேற்றுமை இருக்குல்ல. இது சாதாரண மனுஷன் என்னடா கொண்டும் கொடுத்தும் உறவு வச்சுக்கிட்டிய, அவர் பொண்ணு நீ உன் பையனுக்கு, ஓம் பொண்ணு அவர் பையனுக்க, கொண்டும் கொடுத்தும் இந்த சொல்லுதான் அங்க இருக்கு. ஆனாலும் கொண்டது என்றால் என்ன, கொடுத்ததல் என்றால் என்ன? கொடுத்தல் தான் கொடுத்தல் தன்னுடைய தகுதியினால, கொண்டல் தானே கொடுத்தல். கொண்டிலையோ, ஆதலால் இந்த அமைச்சர்கள் துன்புறுத்துறாங்க. இப்ப என்ன, ஒருத்தர் குத்துறார், அடிக்கிறார், வெட்டுறார், எல்லாம் செய்யறார். அப்படி செய்யும் போது பெருமானி இன்று ஓரிடையூறு எனக்கு உண்டோ? நான் தப்பு பண்ணியிருந்தா நான் செய்வேன், எனக்கு தப்பு பண்ண. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, நானா இதற்கு என்று இத்திருவாசகத்திலேயே இருந்து படிக்கிறது. மண் சுமந்து யாரு? நம்ம ஐயா. ஐயா இதுக்கு பொருள் வேணுமா? மண் சுமந்து. சரி, மண் சுமந்ததுக்கு கூலி வாங்கினாரு, நல்ல கூலியை முன்னையே வாங்கிட்டு அப்புறம் மண் சுமந்தார். நல்ல ஆளு, அந்த காலத்திலேயே கூலியை முன்ன வாங்கினாலும் நம்ம ஆளு. ஆனா கூலியை வாங்கின மாதிரி யோகிதையை செஞ்ச ஆளு. அதோட விட்டுடுங்க, கூலியை கூலி வைத்தான் முன்ன கொடுக்கப்படாதுங்கிறது. அந்த வந்தியம்மாட்ட போய் கூலி வாங்கினார் அல்லவா? என்ன செய்தார்? பாட்டி பசியா இருக்கு, பாட்டி கொஞ்சம் பிட்டு இருக்கு அப்படின்னார். ஏப்பா அந்த சொக்கநாதரே வந்த மாதிரி இருக்குப்பா எனக்கு அப்படின்னார். சொக்கநாதரே வந்த மாதிரி இருக்குப்பான்னு சொன்னார். சொக்கநாதரே தான் இருக்கு. இந்த தர்றப்பா முதுந்த பிட்டு, இன்னும் வியாபாரம் பண்ணலப்பா அதனால ஊந்த பிட்டு. பரவாயில்ல பாட்டி, கொடுக்க பாட்டி, நடிக்கலாம் நடிக்கலாமா? இதெல்லாம் எடுத்து ஊந்து இருந்து கிடந்து பேர் விட்டு துணியில வாங்கும். என்ன நடிச்சா நடிக்கணும்னு அப்படி நடிக்கணும். நான் சிவபெருமான், ஆதிபகவன் முதற்றே உலகக்கூடாது. நீ போட்ட நாடகம் என்ன? நாடகம் போட்டா அதுக்கு சொல்லிருக்குண்ணா, ஆதிபகவன் முதற்றே உலகு, வேண்டுதல் வேண்டாமையிலான், தனக்குமை இல்லாதான். அதெல்லாம் இருக்கிற கைலாயத்தில் இருக்கும்போது இங்க என்ன? மம்பட்டி தூக்கிட்டு வந்துட்ட, கூடையும் வேற வச்சுட்ட, நீட்டுன்னு சிவ சிவ. அந்த தம்பி என்ன அப்படி போய் இதுல வாங்குச்சு. வாங்கி என்ன பண்ணுது? இப்ப நம்ம என்ன நிவேதியம் தான் பண்ற, நிவேதியம்னா காட்டுறதுன்னு அர்த்தம். தேங்காய் பழம்லாம் வச்சு காட்டுறது. அது என்ன பண்ணுச்சு? எடுத்து அப்படியே சாப்பிட்டு தண்ணி எங்க குடிச்சிருக்குங்கிறீங்க? என்ன டம்ளர்ல கொண்டாந்து கொடுப்பாங்களா வேலைக்காரங்களுக்கு? பைப்பில் அடிச்சு, அம்மா அம்மா அடிங்கம்மா அப்படி குடிச்சிருக்கும். சிவ சிவ. மண் சுமந்து கூலி கொண்டு அப்படி போனியப்பா, மண் சுமந்து
கூலி கொண்டு ஊதியம் போ. நம்மளா அதுக்கு மேல வச்சுட்டான். ஏ சார் உங்களுக்கு ஊதியம் வந்துட்டு ஈக்குவல் டு கூலிதான். அது பெரிய கௌரவம் வேற. ஆமா ஏ சார் உங்களுக்கு ஊதியம் வந்துட்டுங்களா? என்ன ஊதியம்? 30 நாள் சிலாவசம் எடுத்த நீ கொடுக்குறோம். ஈக்குவல் டு என்ன அர்த்தம் அதுக்கு? கூலிதான். அது என்னமோ நீங்க பெரிய கௌரவமா ஊதியம் வந்துட்டுதான். இப்ப வந்துட்டு அல்லவா மண் சுமந்து கூலி கொண்டு வேலை சரியா செய்யலன்னு சொன்ன உடனே கண்டிப்பு இருந்தது. அக்கோவால் மொத்துண்டு. இப்ப யார் மொத்துப்படுறா? சடன் விசிட்டுக்கு வந்தானா அவன் மொத்துப்படுவான். இவ சிவ அதனாலதான் வர்றதே இல்லை. இந்த சடன் விசிட்டுங்கிறதே கிடையாது. இப்ப ஏன் முதுகு வீங்கி போடும்? இது ஏண்டா நமக்கு இந்த சடன் விசிட்? அந்த காலத்துல இருந்தது ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த கல்லூரி ஒண்ணுதான் இல்லாம இருந்தது. இது கல்லூரி துவாசாந்த பெருவெளி. என்னன்னா யூனிவர்சிட்டி பாடத்திட்டம் வைக்குது, சில்லறை கொடுக்கறது டைரக்டர் ஆபீஸ் கொடுக்குறான். அதனால அவன் வந்து நீங்க பாடம் என்ன நடத்துறதுன்னு கேட்க மாட்டான். யாரு? அவன் பணத்தோடு சரி, டைரக்டர் ஆபீஸ். இவங்க பாடம் நடத்துறதோடு சரி, சரிங்களா, பாடத்தை வகுக்கிறதோடு சரி. பணம் கட்டுறவன் கட்டுறான், பாஸ் ஆகிறான், ஃபெயில் ஆகிறான் ஆகிறான். நமக்கு என்ன வந்திருக்கு? கஜினிமு மாதிரி 17 தரம் படை எடுக்கிறான்னா நல்லது யூனிவர்சிட்டிக்கு வருமானம் அடுறான்ட்டான். அதனால கல்லூரி எதுவுமே இல்லை. தானா யோகியதையா வேலை செஞ்சா செஞ்சது தான். இல்லை இல்லைதான். தாயும் இலி தந்தையிலி திருவாசக சொல் தாண்டனியன் காணீரி பார்த்தீங்களா? அதுவும் திருவாசகம் தான். கொஞ்சம் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூல்ல இருந்தது. டிஓ வர்றது போறது வர்றதெல்லாம் இப்ப வர்றதும் இல்லை போறதும் இல்லை. போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே. பின்ன யாரு? காக்கும் எம் காவலனே. அப்படிதான் வரமாட்டாரு. காண்பரிய பேரொழியே. அதனால நம்முடைய வேலையெல்லாம் ஆற்றின்ப வெள்ளவே திருவாசகம் அடாடம். இப்படி அனுபவம் ஆகி போச்சு பார்த்தீங்களா நமக்கு? எங்க பெருமானியே கூலி ஆளாய் வந்ததுப்பா. அது இந்த திருவாசல சொல்லாருப்பா. மண் சுமந்து கூலி கொண்டு இந்த கூலிங்கிறத பயன்படுத்தும் போது எனக்கு அப்படியே நாமெல்லாம் ஊதியம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், மணிவாசகர் கூலின்னு சாதாரணமா சொல்லிவிட்டாரு. நானுது நானுது கூலி கொண்டு சரியா வேலை செய்யலன்னு சொன்னவனே அரசன் அப்படியே வர்றாரு. என்னப்பா எல்லாம் மடையெல்லாம் அடைச்சாச்சா அங்கங்க அப்படின்னு? எல்லாம் அடைச்சிட்டு வர்றாங்கன்னு சொன்னோம். இல்ல பெரும்பாலும் பெரும்பாலும் சிறுபான்மை போச்சு. ஒரே ஒரு ஆள் தான் சரியா செய்வன் அவனே தானே ஆகிய அன்னரின் சுவிஞான போதும். வேற யாரும் இல்ல, அவனே தான். இந்த ஒரு ஆள் தான் கேட்க மாட்டேங்கிறார். கேள்வியில உங்களை ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்டிருக்கிறேன். எடுத்தார் இருக்குனர். அதனால ஒரு இன்டர்மீட் கட் பண்ணா தானா நிற்கும். அல்லது சம்பளத்தை 6 மாசம் நிறுத்தினா சரியா வரும். இல்லைன்னா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். ஏன் 10 நிமிஷம் லேட்டா வர்ற? இன்னைக்கு சிஎல் போட்டுரு. சிஎல் இல்லையா ஏன் லீவ்? 2 இல்லையா சம்பளம் பிடித்தோம் போ என்று சொன்னால அசங்கலாம். சிவ சிவ மன்னிக்கணும். நானும் ஆசிரியன் தான். நானும் ஆசிரியன் தான். 1 வருஷம் 38-40 வருஷம் வேலை பார்த்தேன். படிச்ச உடனே வேலைக்கு வந்துட்டோம். அதனால என்னன்னு கேட்டா அப்ளிகேஷன் போடாமையும் டிசி வாங்காமையும் எங்க படித்தோமோ அங்கேயே. அதனால என்னன்னு கேட்டா டிசி ஆட்ட வாங்க போறோம். டிசி கொடுத்தோம் அவ்வளவுதான். இன்னமும் டிசி வாங்கலையே, எதுக்கு வாங்குறேன்? வாங்கி என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் இல்லை. இல்ல இதுல விட இந்த டாக்டர் டிகிரி எதுவுமே வாங்கினது பதினெட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஏதோ துடைக்கும் போது பேர பையன் டாட்டா உங்க டாக்டர் கொண்டு உடம்புல போடுறா. என்ன அந்த டாக்டர் வந்து கிளிக்க போகுது நமக்கு? அதெல்லாம் ஆனா ஏஎல் மொழியார் இந்த அது நீங்க அந்த வைஸ் சான்சலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்னா அது ஒரு தனி இருந்தது அந்த காலத்துல. அப்படின்னு வந்து ஜிசினால ஒரு தனி வந்தது. அவர் ஒரு ஆள் தான் அந்த ஏஐ எப்படி போடுவார் சின்ன ஏ அந்த எல். ஆகவே மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு அடிக்கடி
புன் சுமந்த பொன்மேனி. உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டி கொஞ்சம் சீரியஸ் தான், முதுகெலும்பெல்லாம் வாங்கியிருக்குது, கொஞ்சம் படுக்கையில் இருக்கட்டும். புன் சுமந்த பொன்மேனி பாடுங்க நம்மானாய். அப்படி கூலி ஆளாய் வந்தவர் நம்முடைய. சரி, இப்ப இதெல்லாம் நம்ம அடுத்ததுல படிக்கணும், மண் சுமந்ததுல. இப்ப நான் சொல்லுவேன் வா. எனவே இப்படியாக இவர் அந்த அமைச்சராலேயே ஒறுக்கப்பட்டார், ஒறுக்கப்பட்டார். அப்படி ஒறுக்கப்பட்டு என்ன செய்வார்? பெருமானை வணங்குகிறார். நீங்க இந்த படலத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணும் கதையே இல்லை. என்னென்ன இப்ப பரியெல்லாம் என்னாச்சு, இது குதிரையா இருந்ததெல்லாம் நரியாச்சு, நரியானவுடனே ஊழ விட்டது, ஊழ விட்டவுடனே மக்கள்லாம் அஞ்சினார்கள். மறுநாள் விடிந்தது, அரசன் அழைத்தான் யார, அமைச்சரை அழைச்ச உடனே தண்டை போட்டு இவரை தண்டிங்கன்னு சொன்னார். தண்டிக்கப்பட்டு கொண்டு தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான் சொல்லலாம். ஏன்னா அடுத்த படலம் மண் சுமந்ததுல தான் தண்டனை நீங்கப்படுது. ஆகவே வெறும் துயர செய்தி மட்டுமே தான். நீங்க இந்த படலத்தை மட்டும் பார்த்தா, மண் சுமந்த படலம் தான் துயரம் நீங்கியது. அதனால அந்த என்ன அப்படியே அழுகிறார். அப்படி அழுகிற பாட்டெல்லாம் என்ன பண்றாரு கேட்டா, பரஞ்சோதி முனிவர் திருவாசக சொற்களால் அப்படி பார்த்திருக்காரு. அதான் அதான் இதுல நீங்க அருமைப்பாடு. வேற இதுல என்ன சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. கதையும் தெரிஞ்சதுதான், கதைப்பகுதியும் ரொம்ப குறைவு தான் இல்லை. ஆனால் சில பாடல்கள் அப்படியே பார்த்தோம்னா, அவர் எப்படி அந்த பெருமானை நோக்கி இதுங்கிறார், புலம்புகிறார் என்பதை ரொம்ப அருமையாக பல பாடல்கள் இருக்கின்றன. அப்பொழுது ஒன்று ரெண்டு நீங்களா, அருகிருக்கும் தொல்லமைச்சர் தமை நோக்கி வாத ஊராளி என்னும் கருகிருட்டு மனக்கள்வன் நம்முடைய பொருள் முழுதும் கவர்ந்து. பார்த்தீங்களா, கல்வன்னு சொல்லிவிட்டார் பாண்டியன். இந்த இவன் தான் சொல்லியிருப்பார், அது எனக்கு சொல்ல கூசுது. என்ன பணம் முழுதும் எடுத்துட்டு போயால் எங்கேயோ இவன் தான் மறைச்சிருப்பேன். அதனாலே கவர்ந்து காட்டில் குருதீன குடர் பிடுங்கி தின்று திரி. என்ன ஒரு பக்கம் நரிகளெல்லாம் குதிரையாக்கி வரவிடுத்தான் இவன் செய்த மாயம் இது கண்டீரோ. இவ்வளவு மேல பண்ணிருக்கான் ஐயாந்தாலு என்றெல்லாம் சொன்னாராம். அப்படியெல்லாம் இருந்து சொன்ன உடனே இவர்கள் எல்லோரும் சென்று அவனை அவரை போய் வருத்துகிறார்கள். அப்படி வருத்துகின்ற பொழுது வருத்தி ஒரு சிறையில தள்ளிவிடுறாங்க. அப்போ இப்பொழுது அந்த மணிவாசகராகிய அமைச்சர் என்ன செய்கிறார், அழுகிறார்.

நாங்க தான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடிக்கிறோம், நீயுமா நாடகம் செய்யறப்பா, நீயுமா நாடகம் செய்யற.

நான் ரொம்ப கயவன் அல்லது ரொம்ப தீவினி உடையவன்னா நீ ஏப்பா இன்னைக்கு ஆட்கொண்ட? எத்தனையோ பேர் திருவாதூர் திருப்பெருந்தூர்ல அன்னைக்கு போயிருப்பான், அத்தனை பேரையுமா நீ ஆட்கொண்ட? இல்லையே. அந்த பத்தோட பதினொன்னா என்னையும் விட்டுருக்க கூடாதாப்பா, விட்டுருக்க கூடாதா? அதனால

மனதிற்கெல்லாம் அப்பாற்பட்ட மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ. இப்படி இருக்கின்ற நீ ஏன்பா இப்படி என்ன செய்து என்றெல்லாம் மிக ரொம்ப கடுமையாக வருத்தப்படுகிறார். ஐயவோ என்

ஓங்கிறது துன்ப மிகுதினாலும் சொல்றது, ரொம்ப வியப்பு மிகுதிக்கும் சொல்றது. ஓ என்று சொல்லற்கரியாணி சொல்லி அங்க வியப்பு, வியப்பு. ஆனா இப்படி புலம்புகின்ற பொழுது இப்படியே ஓ என்று சொல்லிடுது. இந்த ஓகாரம் ரொம்ப இழந்த நிலைக்கும் வரும், ரொம்ப வியப்பு நிலைக்கும் வரும், வியப்பு நிலைக்கு வரும். இப்படியெல்லாம் அவர் அழுகிறார். அப்படி அழுகின்ற பொழுது இந்த இரவு வர்ணனை எல்லாம் வருது, அது வேண்டாம். முழுக்க முழுக்க இரவு வர்ணனை மற்றதெல்லாம் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது கடைசியா அந்த அமைப்பிலே சிலர் மைந்தரை எடுப்பார்களும் சிலர் மைந்தரை காணாது அலமந்து அழுவாரும் சிலர் அங்கை தளிர் பற்றி குலமங்கையர்ந்து தன்மை கொண்டு உய போவார்களும் குறுகு தவமெங்கன திகைப்பார்களும் தடுமாறுகின்றார்களும். எல்லாரும் அங்க இருக்கவங்கெல்லாம் பல பேர் மணிவாசகர் மேல ஒன்னும் உண்மையா தப்பு நினைக்கல. ஏன்னா அவரை பற்றி நல்லா ஏற்கனவே இருந்தவர்கள்லாம் பழகினவர்கள்லாம் ஒரணா எடுக்க மாட்டார், யா ஒரணா எடுக்க மாட்டார், அப்படித்தானே இருப்பார். எப்படி இப்படி இவர் செய்தார், இப்படி ஆயிட்டு அல்லவா? ஒருவருக்குமே புரியல, புரியாத நிலையில் அந்த மாதம் எல்லோரும் மருந்து கொண்ட அமைப்பில் வானாறு இழி நீத்தம். அப்ப பாருங்க, அந்த மாதிரி நேரத்தில் பெருமான் பார்த்தாராம், என்ன செய்தார்னு. இப்ப எல்லோரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மணிவாசகர் மேல நூத்துக்கு ஒரு ஐந்து விழுக்காடு, சில அஞ்சு பேர் இல்ல இருக்கலாம்ப்பா இப்படித்தான் நல்லவர் போல இருந்து ஏமாத்திட்டாராட்டிருக்கேன், ஒரு 95 விழுக்காடு அப்படி சொல்லாதப்பா, சச்ச வாய் அழுக போடும், வாய் அழுக போடும். அப்படி இப்படி 95 விழுக்காடு வாய் அழுக போடும் சொல்றவங்க ஒரு 5% யாரையும் நம்பப்படாதப்பா, இந்த உலகத்தை நம்பவே கூடாது. எல்லா இது பார்த்தா ரொம்ப நம்பப்படாது. இப்படிதான் அழுத்தும்போது பார்த்தார் பெருமான் இந்த நேரத்தில் என்ன பண்ணும்னர், திசை திருப்பணும்னு பார்த்தார். எல்லாரும் நினைப்பு என்ன, மணிவாசகர் மணிவாசகர் மணிவாசகர் அல்லது நரி நரி நரி, இது ரெண்டு தான் நினைப்பு அல்லவா? மணிவாசகரும் நரியும் தான் ஞாபகத்து உண்டு. பார்த்தார் அவருக்கு என்ன அருமை, வைகையே பெரு

0: எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு எடுக்கலாம் என்று ஆங்காங்கு இருக்கிற மக்களை என்ன செய்யறாங்களா, அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்படுத்தி தக்க இடத்தில் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படியா மதுரை நிலை இப்படி இருக்குது? ஆமான், ஒரு மாசம் மதுரை இந்த மாதிரி போட்டாதான் ஆக போகுது. இல்லை பெருக்கெல்லாம் எடுத்து அடிச்சு முடிச்சுடுவோமா, நேரம் இருக்காட்டிருக்கு முடிச்சுடலாமாட்டிருக்கு, இப்படி போய் அப்படி அதுவும் புத்தாண்டில் போய் இந்த மாதிரி போய் மதுரையை அவலப்படுத்தி போடுறத, மதுரைக்காரங்க யாரும் இல்லையே இருக்கா, ஏயா புத்தாண்டில் போய் இல்லைங்களா எங்கள் மதுரையை வெள்ளப்பெருக்கில் எடுத்து அபாய குறியில் வச்சு இல்லைங்களா, எந்த நேரத்திலும் இரண்டு கரையிலும் புரளும் என அறிவிக்கப்படுகிறது. டிவி வைப்பா, இது வைப்பான், மதுரையில் வெள்ள அபாயம் என்று. இந்த வெள்ள அபாயத்தோட ஒரு மாதம் மதுரையை வைக்கலாதம்மா, மதுரையில் வெள்ளம் வந்தது அல்லவா. இப்போ நான் போஷனுக்கு மேலே போகிறேன், பரிநிலை ஆக்கிய படலமும் மண் சுமந்த படலமும் இணைத்து மன்னிங்க, நம்ம அபாயத்தோடு நிறுத்தலாமா மதுரையை, இல்லை நிறுத்தட்டுமா, மதுரைக்காரங்க சண்டை போடுவாங்க, நல்லது இல்லை, அதுவும் புத்தாண்டில் போய் விட்டுருவோம். மதுரை வெள்ளப்பெருக்கு பெருக்கெடுத்து எல்லாம் உடனே அப்பொழுதெல்லாம் ஒரு ஆணை போட்டார், என்ன வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த அணையை கட்டணும், அணை கட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏரி உடப்படுத்துதுன்னு சொன்ன அரசு என்ன செய்தது, குதிரை ஏறுறான். இப்போ அப்போ அப்படி இல்லை, அரசும் குடிமக்களும் தழுவியிருந்தான், குடிதழி கோலம் வச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் நகரத்தை போட்டு அந்த ஆட்சியும் கண்டன். அரசன் எப்படி இருப்பான், குடிகளையே தழுவியிருப்பான், எந்த குறைபாடு இருக்கக்கூடாது, எந்த இது நலக்குறைவு இருக்கக்கூடாது, எந்த ஒன்று நோய் வரக்கூடாது, எந்த பொருளாதாரம் கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு. அது போல அரசனும் மக்களும் வேந்தன் அடிதழி நிற்கும், எங்கள் அரசை வாழ்க, உன் கொற்றம் வாழ்க, வெற்றி வாழ்க என்று சொல்லும். இப்படிப்பட்ட அரச திருக்குறளை பாருங்களேன், அதிலோட பார்க்க கூடாதா நீங்க பாருங்க. அதனால குடிதழி கோல வச்சும் அந்த தழின்னு போட்டு அந்த அளபடை போட்டு, இந்த அளபடை போட்டதுனால என்ன ஆச்சுன்னாரு, குடிதழி கோல வச்சுன்னா குடிமக்களை அவ்வளவு தாய் போல அரவணைச்சிட்டு போவாங்களாம் அரசர்கள். அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவன் அடிதழி நிற்கும் உள்ளது, இங்க அரசன் அவனுடைய திருவடி வாழ்க அப்படின்னு இப்படி இருக்கும். அதுதான் அரசும் மக்களும். பேரு முடியாட்சியை தவிர குடியாட்சியினும் லட்சம் அல்ல, கோடி கோடி மடங்கு உயர்ந்தது. எப்படி முடியாட்சி என்ற பெயரில் குடியாட்சி, முடியாட்சி என்ற பெயரில் குடியாட்சி, பில் ஆஃப் தி பிளாங்க்ஸ் முடிச்சுங்க, நீங்க முடிச்சுங்க. ஆமாமா அப்படித்தான். ஆதலால் அப்படி, எனவே வீட்டுக்கு ஒருவர் என்ன செய்யணுமா,
1: ஓம் சிவாய நமஹ. சைவங்கா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ கந்த புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கந்தனின் அவதாரம். வழங்குபவர் திருவையாறு வி ரமணனையா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: நாம் காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ சொற்களை ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவையெல்லாம் வசனம். ஆனால் இறைவனை பற்றி பேசுகின்ற காலத்தில் அவன் அருளாலே அந்த சொற்கள் விரிவடைவதால் அது பிரவச்சனம். ஆகவே பிராய் என்கின்ற சொல் அருளால் விரிவடைதல் என்கின்ற பொருளிலே வரும். இப்போது பிரபஞ்சம் என்று நாம் சொல்லுவது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் இறைவன் அருளாலே விரிவடைந்து அந்த ஐந்து பூதங்களும் கலந்து மயங்கியதன் விளைவாகவே இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று தோன்றியிருக்கிறது. இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பஞ்சபூதங்களினுடைய விரிவடைந்த தோற்றம்தான், அவற்றினுடைய கலந்த மயக்கம்தான் இந்த பிரபஞ்சம் என்பது. தொல்காப்பியர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார், நிலம், நீர், தீ, வளி, வான் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். இந்த ஐந்தையும் கலப்பதே உலகம் அல்ல, கலந்த மயக்கம் உலகம். பஞ்சபூதங்களை மனிதன் கலக்கலாம், ஆனால் இறைவன் தான் நிற்க முடியும். என்னால் கலத்தலுக்கும் மயக்கத்துக்கும் இடையிலே என்ன வேறுபாடு? கலத்தல் என்பது நம்முடைய முயற்சியில் மீண்டும் பிரிக்கக்கூடியது, மயக்கம் என்பது நம்முடைய முயற்சியில் பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று இணைவது. உதாரணமாக கடலையும் கடலையும் கலக்கிறது. ஏதேனும் கடலை பல வகை கடைகளிலே ஒரு கடலையும் இன்னொரு கடலையும் கலக்கிறது. அந்த கடலைகளை நாம் பிரித்து விடலாம், அது கலப்பு. ஆனால் தண்ணீரும் தண்ணீரும் கலந்து விட்டால் பிரிக்க முடியுமா? அது மயக்கம். அப்படி

0: ஐந்து பூதங்களை கலந்த மயக்கமுடையதாக செய்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்திருக்கிறான் இறைவன். இப்போது முருகப்பெருமான் அவதரித்தது இதற்காக, இந்த உலகம் உய்வதற்காக. இந்த உலகம் உய்வதற்காக என்றால் உலகம் எதால் ஆனது? பஞ்சபூதங்களினால் ஆனது. பஞ்சபூதங்களினால் உலகத்தை ரட்சிக்க வருகின்ற இறைவனும் காக்க வருகின்ற இறைவனும் பஞ்சபூத சேர்க்கையோடு வர வேண்டும் என்கின்ற இலக்கணப்படி சிவப்பரம்பொருளினுடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றியிருக்கின்ற தீப்பொறி ஆகாயம் என்ற பூதத்திலே நின்று பின்னர் வாயு என்ற பூதத்தால் ஏந்தப்பட்டு பின்னர் அக்னி என்ற பூதத்தால் சுமக்கப்பட்டு பிறகு கங்கை என்கின்ற பூதத்தால் ஏந்தப்பட்டு அதன் பின்னர் சரவணம் என்கின்ற மண்ணிலே முருகப்பெருமான் தோன்றினான் என்பது பஞ்சபூத சேர்க்கையாடான உலகத்தை காக்க வருகின்ற இறைவனும் பஞ்சபூத சேர்க்கையோடு வர வேண்டும் என்கின்ற மகத்தான லட்சியத்தை காட்டுவதற்காக. ஆகவே சிவபெருமான் எங்கே அவதாரம் செய்தாலும் பஞ்சபூத சேர்க்கை சொல்வது என்பது நாளடைவில் ஒரு மரபாகவே மாறிவிட்டது என்பதையும் நாம் உணர வேண்டும். கம்பன் எழுதியிருக்கின்ற ராமாயண காவியத்தில் சிவபெருமானே அனுமனாக அவதரித்தார் என்பது கதையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாங்கு. ஆகவே சிவபெருமான் அனுமனாக வந்து அவதரித்தார் என்று சொல்லினால் சிவபெருமான் அவதரிக்கின்ற போது பஞ்சபூத சேர்க்கையோடுதான் அவதரிப்பார் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே ராமாயணத்தில் தனியாகவே அனுமனுக்கு ஒரு துதியை கம்பன் எழுதியிருக்கிறான் என்று பலரும் அறிவார்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய வாயு பெற்ற அனுமன், அஞ்சிலே ஒன்றை தாவி, பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய கடல் என்னும் நீரை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய ஆகாயத்தின் வழியாக, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய பூமி பெற்றெடுத்த சீதாபிராட்டியை கண்டு, அஞ்சிலே ஒன்றை வைத்தான் பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய நெருப்பை இலங்கையில் வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று தனியாக ஒரு துதி எழுதினான். ஆகவே சிவபெருமான் நெற்றிக் கண்களிலே தோன்றியிருக்கின்ற தீப்பொறிகள் பஞ்சபூதங்களை கடந்து வந்து முருகப்பெருமானாக அவதரித்தது என்று சொல்வதற்கு காரணம் நிலம் நீர் தீ வழி வான் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் தான் பிரபஞ்சமாக தோன்றியிருக்கிறது. அதை ரட்சிக்க வருகின்ற பெருமானும் பஞ்சபூத சேர்க்கையோடு வர வேண்டும் என்கின்ற மகத்தான தத்துவத்தை சொல்லுவதற்காகும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை ஆறு முகமும் பன்னிரு கரமும் ஒரு திருமேனியும் உடையவராக அப்படி எடுத்து தன்னுடைய மடியின் மீது வைத்துக் கொண்டு சிவப்பரம்பொருளும் உமையம்மையும் அதுவரைக்கும் முருகப்பெருமானை காப்பாற்றிய கார்த்திகை பெண்களை அழைத்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார், கார்த்திகை பெண்களே, சரவண பொய்கைக்கு நானும் உமையம்மையும் வருகின்ற வரைக்கும் இந்த குழந்தைகளை நீங்கள் மிக பத்திரமாக பாதுகாத்ததால் நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன். இந்த முருகனுக்கு பல்லாயிரக்கணக்கான நாமங்களை பிற்காலத்திலே பல பேர் சொல்லப் போகிறார்கள், வணங்கப் போகிறார்கள், பேசப் போகிறார்கள், மகிழப் போகிறார்கள். அப்படி முருகப்பெருமானுக்கு பல்லாயிரக்கணக்கான நாமங்களை சொன்னாலும் அவனுக்கு அமைந்திருக்கின்ற பெயர்களுக்குள்ளே தலைமையான பெயர் கார்த்திகை பெண்களுக்கு வைந்தன் என்று பொருள் வரக்கூடிய கார்த்திகேயன் என்பதே அவனுக்கு அமைந்திருக்கின்ற பெயர்களுக்குள்ளே தலைமையான பெயராக விளங்கப் போகிறது. ஆகவே கார்த்திகை பெண்களே, உங்கள் வழியாக அவனுக்கு நாமம் அமையப் போகிறது. கந்தந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் நாமம் பெற்றான். கார்த்திகை பெண்களுக்கு மைந்தன் கார்த்திகேயன். ஆகவே உங்கள் வழியாகவே இவனுக்கு நாமம், அவனுடைய நாமங்களுக்குள்ளே முதன்மையான நாமம் கந்தந்தனை நீர் போற்றிய கடனால் உங்கள் மைந்தன் எனும் நாமம் பெற்றான். இவ்வாறு கார்த்திகேயன் என்று முருகனுக்கு அமைந்திருக்கின்ற பெயருக்குள்ள காரணத்தை விளக்கி சொல்லிவிட்டு கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் மற்றொன்று சொல்லுகிறார், கார்த்திகை பெண்களே, நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக விளங்கக்கூடிய கார்த்திகை திருநாளில், அதாவது கிருத்திகையில், இந்த முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களை யார் யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அமைந்திருக்கின்ற குறைகளை எல்லாம் நீக்கி வேறு நிறைவை நாம் தருகிறோம். நுந்தம் பகலடை இன்னவன் நோன்தாள் வணங்குவார்க்கு தந்தம் குறை முடித்து பரந்தனை நல்குவம் யான். வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறை இருக்கலாம். கிருத்திகை விரதம் இருந்து கிருத்திகை விரதத்தன்று முருகப்பெருமானை மனதிலே எண்ணினால் அந்த குறை குறையாகவே நிற்க, அந்த குறையினால் நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டு விடுகிறது என்று எண்ணுகிறோமோ அதை நிறைவு செய்யக்கூடிய மற்றொன்றை நமக்கு அவன் தருகிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆகவே கார்த்திகை பெண்களிடத்திலே இதை சொல்லி முடித்துவிட்டு உமையம்மையினிடத்திலே முருகப்பெருமானுக்கு அமையப் போகின்ற பெயர்களை பற்றிய விளக்கங்களை எல்லாம் சிவபெருமான் கொடுக்கிறார். உமையே, இவன் தீப்பொறியாக இருந்த காலத்தில் கங்கை கொஞ்ச நேரம் இவனை சுமந்து சென்றாள் அல்லவா? ஆகவே சிறிது நேரம் சுமந்து சென்றாலும் சுமந்து செல்லுகின்றவள் தாய்தானே. ஆகவே கங்கையும் இவனுக்கு ஒரு தாய் என்பதால் இவன் கங்கைக்கு மகன் என்று பொருள் வரக்கூடிய காங்கேயன் என்பது இவனுக்கு அமைந்திருக்கிற மற்றொரு பெயர். இங்கனம் நமது கண்ணில் எய்திய குமரன் தன்னை தாங்கினல் கங்கை, அதனால் காங்கேயன் என்று ஆனா. இவனை கொண்டு போய் சரவண பொய்யிலே உய்த்ததால் இவன் சரவணபவன் என்று ஆனான். இவ்வாறு முருகப்பெருமானுக்கு அமைந்திருக்கின்ற பெயர் விளக்கங்களை கொடுத்து கந்தன் என்பதற்கான பெயர் விளக்கத்தையும் தருகிறார். வடமொழியிலே வரக்கூடிய ஸ்கந்தன் என்ற சொல்லுக்கும் தமிழிலே வருகின்ற கந்தன் என்ற சொல்லுக்கும் பொருள் அளவில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பொதுவாகவே ஸ்கந்தன் என்று சொல்லுகின்ற போது அதில் இஸ் என்கின்ற வடமொழி எடுத்து எடுத்துவிட்டு மற்ற பகுதியை கந்தன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதாக எண்ணினால் அது பொருத்தமானதல்ல. ஸ்கந்தன் என்ற சொல்லுக்கு பொருள் பகைவர்களினுடைய வலிமையை வற்றச் செய்பவன் என்பதுதான். யாராக இருந்தாலும் பகைவர்களினுடைய வலிமையை வற்றச் செய்பவன் யாராக இருந்தாலும் அவன் ஸ்கந்தன் என்றே அழைக்கப்படுவான். ஸ்கந்தயதி சத்ருன் சோஷயதீதி ஸ்கந்தஹா என்பது அமரகோசம். ஆகவே வடமொழியிலே ஸ்கந்தன் என்று சொன்னால் பகைவர்களினுடைய வலிமையை வற்றச் செய்பவன் என்பது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் கந்தன் என்பதற்கு இரண்டு விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று திரட்டுதல் என்பது. ஆறு குழந்தைகளாக இருந்த தோற்றத்தை ஒரு மேனியும் ஆறு முகமும் பன்னிரு கரங்களுமாக திரட்டி எடுத்ததால் கந்தன் என்கிற பெயர் வந்தது என்பது ஒரு காரணம். அதைவிட தொல்காப்பியத்தினுடைய அடிப்படையிலே கந்தன் என்கின்ற சொல்லுக்குள்ள ஒரு பொருளை நாம் சிந்திப்போமானால் அது மிக ஆழமுடையதாக விளங்கும். யானை கட்டி வைக்கப்படுகின்ற தறிக்கு பெயர், தூணுக்கு பெயர் கந்து என்பது. அந்த யானை கட்டி வைக்கப்படுகின்ற தூண் இல்லாவிட்டால் கந்து என்பதை யானையே இழுத்துச் செல்லும். அது எந்த இடத்தையும் பற்றி கொண்டிருக்காது அந்த கந்து. யானை போகின்ற இடமெல்லாம் யானையினால் இழுத்துச் செல்லப்படும். எந்த இடத்தில் யானை கட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே கந்து என்கின்ற அந்த தூணை எடுத்து நிறுத்தி யானையை கட்டிவிடுவது வழக்கம். இப்போது கந்து இருக்கிறதே, அது எந்த இடத்தையாவது பற்றி கொண்டிருக்கிறதா? ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி கொண்டிருக்கிறதா? இல்லை, அது எந்த இடத்தையும் பற்றி கொள்ளவில்லை. ஆனால் யானை போன்ற மிகப்பெரிய விலங்குக்கு அது பற்றுக்கோடாக விளங்குகிறது. ஆகவே கந்து என்றால் தான் எதையும் பற்றாதது, ஆனால் யானை போன்ற மிகப்பெரிய ஒரு பொருளுக்கு தான் பற்றுக்கோடாக விளங்குவது. ஆகவே கந்தன் என்றால் அவன் தான் எதையும் பற்றாதவன், நம்மை போலே கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறவன். ஆகவே கந்து போல இருப்பதால் அவன் கந்தன். கந்து எப்படி தான் எதையும் பற்றாமல் யானைக்கு மிகப்பெரிய பற்றுக்கோடாக விளங்குகிறதோ, அதுபோலே முருகப்பெருமான் தான் எதையும் பற்றாதவனாக பற்றை கடந்திருக்கின்ற பரம்பொருளாக விளங்குகிறவன், நம்மை போன்ற கோடிக்கணக்கான ஆன்மாக்களினுடைய வழிபாட்டுக்கு செவிசாய்த்து நமக்கு பற்றுக்கோடாக விளங்குகின்றவன் ஆகவே கந்து போல இருப்பதால் அவன் கந்தன். அந்த கந்தன் என்கின்ற முருகப்பெருமான் பல திருவிளையாடல்களை மேற்கொள்ளுகிறார். தந்தைக்கும் தாய்க்கும் அமைந்திருக்கிற மலைகளிலே எல்லாம் சென்று விளையாடுவது, தாமரை பூக்களில் எல்லாம் போய் அமர்ந்து கொண்டு விளையாடுவது, வடமொழியும் தமிழ் மொழியும் கற்றார் நாக்கிலே சென்று விளையாடுவது, இவையெல்லாம் முருகப்பெருமான் திருவிளையாடல் மேற்கொண்ட இடங்கள். தந்தையோடு தாயமர் தலங்களின் உலாவும், கந்தமலர் நீபமுறை கண் தொறும் உலாவும், செந்தமிழ் வடாது கலை சேர்ந்துடி உலாவும். இந்த முருகப்பெருமான் பல்வேறு இடங்களிலே சென்று திருவிளையாடல் புரிகின்றார். அதிலே முக்கியமான ஒரு திருவிளையாடல் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நாளோலக்க மண்டபம் என்று சொல்லக்கூடிய கைலாய மண்டபத்திலே வைத்திருக்கிற போது அங்கு முருகப்பெருமானை தாண்டி செல்லுகின்ற தேவர்கள் எல்லோரும் தங்களுக்குள்ள மிக பணிவான வணக்கத்தை முருகனுக்கு தெரிவித்துக் கொண்டே போகிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் முருகனை கடந்து செல்கிற போது வணங்கவில்லை. முருகன் அவரை அழைத்தார். யார் நீர்? பிரம்மா. உம்முடைய தொழில் என்ன? படைத்தல். யாரை படைத்தீர்? உம்மை உள்பட எல்லோரையும் படைத்தோம். படைப்புக்குள்ள மூலம் யார்? பரம்பொருள் சிவம். படைப்பின் ரகசியத்தை சொல்லும் நூல் எது? வேதம். வேதத்தினுடைய தொடக்கம் என்ன? பிரணவம். பிரணவத்தினுடைய ஓசை என்ன? ஓம். ஓம் என்ற பிரணவத்தின் ஓசையினுடைய பொருள் என்ன? பிரம்மா திகைத்து விட்டான், பொருள் தெரியவில்லை. உடனே முருகப்பெருமான் பிரம்மாவை பக்கத்தில் அடித்து தலையிலே ஒரு குத்து வைத்து வீரவாகத்தேவரை அடித்து இவரை சிறைப்படுத்தி என்று சொன்னார். இது கந்தபுராணத்திலே பிரம்மனை குட்டி சிறையிறுத்திய படலம் என்று வருவது. இதனுடைய பொருள் என்ன? முருகப்பெருமான் ஏதோ குழந்தை விளையாட்டாக பிரம்மனை பக்கத்தில் அடித்து அவனுடைய தலையிலே குட்டினார் என்று பொருள் கொள்வதா? அறிவு என்பது இறைவனாலே மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பெரிய பொருள். எல்லோருக்கும், அறிவுள்ளவர்கள் எல்லோருமே அப்படி இறைவனால் வழங்கப்பட்ட பொருளாகவே கருத வேண்டும். அந்த அறிவை கொண்டு கடவுளை அடைய முற்பட வேண்டுமே தவிர கடவுளை அடக்க முற்படக்கூடாது. பல பேர் தங்களுக்கு அறிவு மிகுதியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அறிவை கொண்டு கடவுளை அடைவதற்கு பதிலாக அவரை அடக்க முற்பட்டு அவர்கள் அடங்கி போனார்கள். அதற்கு இரணியின் கதை ஒரு சான்று. இரணியனுக்கு ஏன் அவ்வளவு ஆணவம் ஏற்பட்டது? சாவு என்ற ஒன்று இருந்தால் தானே தெய்வங்களுக்கு பயப்பட வேண்டும், சாவி இல்லாவிட்டால் யாருக்கும் பயப்பட வேண்டாம். நம்முடைய அறிவின் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி சாவி இல்லாத ஒரு வரத்தை வாங்கிவிட்டால் பிறகு இறைவனையே ஏமாற்றி விடலாம் என்கிற எண்ணத்தோடு அவன் அமர்ந்து எப்படி எப்படி சாவு வரக்கூடும் என்றெல்லாம் சிந்தித்தான். பொதுவாக சாவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டால் போதாதே, எந்த வகையிலும் சாவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டுமே. ஆகவே ஆணாலே பெண்ணாலே அலியாலே உயிர் உள்ளதாலே இல்லதாலே வெளியே உள்ளே மேலே கீழே விண்ணிலே மண்ணிலே நீரிலே நெருப்பிலே எவ்வகையாலெல்லாம் ஒருவனுக்கு சாவு வரக்கூடியுமோ அவற்றையெல்லாம் எடுத்து கூறி இவற்றாலெல்லாம் எனக்கு சாவு வரக்கூடாது என்று வரத்தை கேட்டான். அந்த வரத்தை பெற்றுவிட்டான். ஆனால் முடிவு என்னாயிற்று? இப்பொழுது இரணியனுக்கு எண்ணம், தன்னுடைய அறிவின் சாமர்த்தியத்தினாலே சாவே இல்லாத வரத்தை வாங்கிவிட்டோம், கடவுளையே அடக்கிவிட்டோம் என்பதுதானே. அவன் எண்ணி பார்க்க முடியாத ஒரு உருவத்தோடு, நரசிம்மாவதாரம் என்கின்ற தோற்றத்தோடு இறைவன் வந்து அவனை வதம் செய்தார் என்று முடிகின்ற போது அறிவை கொண்டு கடவுளை அடைய முற்பட வேண்டுமே தவிர அடக்க முற்படக் கூடாது என்கின்ற தத்துவத்தை விளக்குவது. அப்படி ஒரு எறும்பு சிவனை நோக்கி கடுமையாக தவம் செய்தது. எறும்பை கண்டு சிவன் கேட்டார் என்ன வேண்டும் என்று. உடனே அதற்கு தலைகால் புரியாமல் அது கேட்டது, நான் கடித்தால் சாக வேண்டும் என்று கேட்டது. சிவன் தந்தேன் என்றார். உடனே எறும்புக்கு இப்போது எண்ணம், மலையின் மேல் ஏறி சிவனுடைய தொடையிலேயே கடித்து அவரையே சாக வைக்க வேண்டும் என்று. அப்படி சிவனுடைய தொடையிலே அந்த எறும்பு கடித்த உடனே சிவபெருமான் அந்த எறும்பை கையாலே பிடித்ததை நசுக்கினார். எறும்பு சாகின்ற போது நினைத்தது உண்மைதான், நான் கடித்தால் சாக வேண்டும் என்று வரம் கேட்டது உண்மைதான், ஆனால் யார் சாக வேண்டும் என்று கேட்க மறந்து விட்டேனே என்று அந்த எறும்பு நினைத்தது. ஆகவே நமக்கு இதில் இருந்து தெரிகின்ற ஒரு உண்மை என்ன என்றால், இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு கடவுளை அடைய முற்பட வேண்டுமே தவிர அடக்க முற்படக் கூடாது. பிரம்மன் முருகன் என்ற இறைவனை அடைய முற்படுவதற்கு பதிலாக அடக்க முற்பட்டதால் அறிவு இருக்கின்ற தலைப்பகுதியிலே குட்டி சிறையிருத்தினார் என்பதுதான் பிரம்மனை முருகப்பெருமான் குட்டி சிறையிருத்திய கதையினுடைய உள்ளார்ந்த தத்துவம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த உள்ளார்ந்த தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற போது நாமும் நம்முடைய அறிவை கொண்டு கடவுளை அடைய முற்படுவதற்குத்தான் முயல்வோம். பிரம்மனை குட்டி சிறையிருத்தினார் என்று சொல்லுகின்ற போதே பிரம்மாவுக்கு தமிழ் இலக்கியங்களில் அமைந்திருக்கின்ற பெயர் அறிவன் என்பது. அவன் அறிவின் சின்னமாக இருக்கிறவன். அறிவின் சின்னமாக இருக்கிறவன் கடவுளை அடைய முற்படுவதற்கு பதிலாக கடவுளை அடக்க முற்பட்டு அவன் அறிவிருக்கின்ற தலைப்பகிலே குட்டி சிறையிருத்தப்பட்டான் என்கின்ற கதை. நாம் நம்முடைய அறிவிக்கொண்டு கடவுளை அடைய முற்பட வேண்டும் என்கின்ற மகத்தான தத்துவத்தை எப்பொழுதும் நமக்கு விளக்குவதாக அமைந்திருக்கிறது. அந்த முருகப்பெருமான் பின்னர் பிரம்மாவை குட்டி சிறையிருத்தி அதற்கு பணிவாக தன்னிடத்திலே வந்து பல பேர் வேண்டியும் செவிசாய்க்காமல் எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருள் முருகனிடத்திலே வந்து பிரம்மனை சிறையிருத்தி விட்டதற்காக வருந்தி அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடியதனுடைய பொருள் என்ன என்று கேட்டார். சிவபெருமானுக்கு தெரியாதா? முருகனிடத்திலே கேட்க வேண்டுமா? சிவபெருமான் முருகனிடத்திலே ஏன் கேட்டார்? நாம் அடிக்கடி தலைமுறை இடையீடு என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒரு வார்த்தை, ஜெனரேஷன் கேப் என்று. பெரிய தலைமுறை அடுத்து வருகின்ற தன்னுடைய தலைமுறைக்கு இந்த உண்மை தெரியுமா இல்லையா என்று தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதன் பிரகாரம் தான் சிவபெருமான் முருகப்பெருமான் இடத்திலே வந்து பிரணவத்துக்குள்ள பொருள் என்ன என்று கேட்டார். என்னுடைய தலைமுறையை விட என் பிள்ளையின் தலைமுறை அறிவு மிகுதியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் நாடு வளர்ந்திருக்கிறது என்று பொருள். திருவள்ளுவர் குறிப்பிடுகிற போது, தன்மின் தன் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று குறிப்பிட்டார். ஆகவே காலாகாலமாக வரக்கூடிய அறிவை எல்லாம் நான் பேசுவதற்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைமுறை பெற்றுத்தீர வேண்டும். என்னுடைய அடுத்த தலைமுறை என்னுடைய காலம் வரைக்கும் வளர்ந்திருக்கின்ற அறிவை பெற்றதாக இருக்க வேண்டும். ஆகவே முருகப்பெருமான் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறாரா என்று சிவபெருமான் சென்று சோதித்து பார்க்கின்ற கந்தபுராணத்தினுடைய நிகழ்ச்சி அடுத்த தலைமுறை முந்தைய தலைமுறையினுடைய அறிவை பெற்றதாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக என்கிற மகத்தான தத்துவம்தான் சிவபெருமான் முருகனிடத்திலே சென்று பிரணவத்தினுடைய பொருள் கேட்டது. நான் பிரணவம் என்று சொல்லுவது ஓம் என்று சொல்லுகின்ற எழுத்து. அதற்கு வேறு பெயர்களும் உண்டு. அதற்கு தனி மொழி என்று ஒரு பெயர், குடிலை என்று ஒரு பெயர். இவ்வாறு விளங்கக்கூடிய ஓம் என்பது பல விளக்கங்களை தன்னகத்தே கொண்டு விளங்குவது. அந்த ஓம் என்பதையே தன்னுடைய ஆசனமாக கொண்டிருக்கிறான் எல்லாம் அல்ல சிவப்பரம்பொருள். அவனே அதை பீடமாக கொண்டு அதன் மேலே அவன் வீற்றிருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல உயிர்களும் மற்றும் உள்ள பொருள்களும் தோன்றுவது அதனுடைய அடிப்படையிலே தான். அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தை காசியிலே யார் யார் சென்று தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்றார்களோ, அல்லது யார் யாருக்கு காசியிலே வாழ்க்கை முடிகிறதோ, அவர்கள் அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய முழு பயனையும் பெறுகின்றார்கள். ஈசன் மேவரும் பீடமாய், ஏனையோர் தோற்றும் வாசமாய், எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய், காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கழரும் மாசியில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஐந்தான். இந்த ஓம் என்பது அவ்வளவு பெரிய பெருமை உடையது. ஓம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பதால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் இரண்டு. ஒன்று உள்ளே கிடைக்கின்ற பலன், மற்றொன்று வெளியே கிடைக்கின்ற பலன். உள்ளே கிடைக்கின்ற பலனுக்கு பெயர் ஓஜஸ் என்பது, வெளியே கிடைக்கின்ற பலனுக்கு பெயர் தேஜஸ் என்பது. ஓஜஸ் என்றால் நினைவு ஆற்றல், தேஜஸ் என்றால் தெய்வ வடிவம். ஓம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதால் உள்ளே நினைவாற்றல் வளரும், வெளியிலே பிறர் விரும்பத்தக்க தெய்வ வடிவம் நமக்கு தோன்றும் என்பது நம்முடைய சான்றோர்கள் எடுத்து காட்டுகின்ற உண்மை. இந்த ஓம் என்பது இரண்டு பலன்களையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அதை வாழ்க்கையில் நம்மையும் அறியாமலே சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக சான்றோர்கள் எவ்வாறு மாற்றி வைத்திருந்தார்கள் என்கின்ற குறிப்பை காண வேண்டும். நாம் பொதுவாக இப்போது ஒருவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவர் கருத்து நமக்கு உடன்பாடு உடையது என்பதை காட்டுவதற்கு என்ன சொல்லி சொல்லிக் கொண்டு வருகிறோம்? ஆம் என்ற சொல்லி சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒருவரோடு பேசிக் கொண்டே இருக்கிற போது ஆம் ஆம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். சில போது இரண்டு ஆம் ஒன்றாக இணைந்து ஆமாம் ஆமாம் என்றும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒருவர் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பாடாக, அதை வழிமொழிவதாக, அதை தான் ஏற்றுக்கொண்டு விட்டதாக, அதற்கு அடையாளமாக சொல்லப்படுகின்ற ஆம் என்கின்ற சொல் பழக்கம் தமிழகத்தின் எல்லைக்குள் வந்து புகுந்து 500 ஆண்டுகள் தான் ஆகின்றன. 500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆம் என்பதற்கு பதிலாக என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் ஓம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் வில்லி பாரதம் சான்றாக விளங்குகிறது. ஒருவர் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக ஓம் என்று சொல்வதே நம்முடைய நாட்டிலே பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. காரணம், தினந்தோறும் மனிதன் ஆம் போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் பல வரும். அவன் பிழைப்பே ஆமாம் பிழைப்பாகத்தான் இருக்கும். அப்படி தன் தானெல்லாம் ஆம் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் ஓம் என்றே சொல்லிக் கொண்டு வந்தால் தன்னையும் அறியாமல் பலமுறை ஓம் என்று பிரணவத்தை சொன்ன மிகப்பெரிய புண்ணியம் வரும். அதனாலே நினைவாற்றல், இந்த தெய்வ சக்தி என்று சொல்லக்கூடிய முகத்தின் கவர்ச்சி, இவையெல்லாம் ஏற்படும் என்கின்ற உண்மையை சான்றோர்கள் தெரிந்து கொண்டு ஓம் என்பதை பலமுறை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கு வில்லி பாரதம் ஒரு சான்று. அப்பேற்பட்ட அந்த பிரணவத்தை பலமுறை சொல்வதாலே நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் எல்லாவற்றையும் விளக்கி அதன் பிறகு பிரம்மனை சிறைவிடுத்து விட்டு எல்லாம் அல்ல சிவப்புறம் பொருள் முருகப்பெருமானை அழைத்து சூரனை வதம் செய்ய வேண்டிய தக்க காலம் வந்தது என்று திருவுள்ளம் பற்றியதால் வேலினை எடுத்து எல்லாம் அல்ல முருகப்பெருமான் கையிலே கொடுத்து சிவபெருமான் சொன்னார், முருகா சூரவத்மனுக்கு எல்லா சிறப்புகளையும் நாம் தான் கொடுத்தோம், ஆனால் அவற்றை வைத்துக் கொண்டவன் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதற்கு பதிலாக எல்லா உயிர்களுக்கும் தீமையே செய்தான், அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உலகங்களுக்கும் தீமையே செய்தான். ஆகவே அவனை அவனுடைய கூட்டமாகிய அசுரர் கூட்டத்தோடு அடித்து இந்திரனுக்கு பேரரசு கொடுத்து விட்டு வருக என்று முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் வேல் எடுத்துக் கொடுத்தார். பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவர்தம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி உலப்புறா வன்மை கொண்டு உற்ற சூரனை அவுணர் குடுவோடும் தடிந்து சுருதியின் நெறி நெறி மகவான் பேரரசளித்து சுரர் துயர் அகற்றி பயர்தி என்றனன் எந்தை பெருமான். முருகப்பெருமானுக்கு வேலை எடுத்துக் கொடுத்தது சிவபெருமான். உடனடியாக அந்த முருகப்பெருமான் வேலை பெற்றுக் கொண்டார். அந்த வேலை பகைவர்கள் மேல் எறிவதற்கான சக்தியை கொடுத்தவள் உமையம்மை. ஆகவே அதற்கு சக்திவேல் என்று பெயர். நேர்முகமாக உமையம்மையே வேலை கொடுத்ததாக எண்ணுவது பிழையாகும். காரணம், பெண் தெய்வம் யாரையும் அழிப்பதற்கு எதையும் தராது, அது கருணையின் வடிவமாக இருப்பது. தன்னிடத்திலேயே தவறாக நடந்து கொள்ள முற்படுகின்றவர்களை இது அழிக்குமே தவிர மற்றபடி குற்றம் செய்து விட்டதற்காகவே ஒருவனை அழிப்பது அல்ல பெண் தெய்வம். மகிஷாசுரனை போலே தனக்கு தீமையை ஏற்றக்கூடியவனாக இருக்கிறவனை அழிக்குமே தவிர மற்றவர்கள் என்ன தீமை உடையவர்களாக இருந்தாலும் திருந்துவதற்குள்ள வாய்ப்பை தருவதற்குத்தான் பெண் தெய்வம் உரியது. அதுதான் கருணையின் வடிவமாக விளங்குவது. அதுதான் இந்து சமயத்தின் அடிப்படையான தத்துவமும் கூட. ஆகவே வேலினை முருகப்பெருமானுக்கு சிவன் கொடுத்த பிறகு அதை எரிவதற்கு வேண்டிய மிகப்பெரிய சக்தியை உமையம்மை தருகிறாள். முருகப்பெருமானை தன்னுடைய அழகிய மடியின் மீது எடுத்து அமர வைத்து அவனை நன்றாக தழுவி முத்தமிட்டு, குமரா 900,000 பூதகணங்கள் புடைசூழ நீ புறப்பட்டு சென்று யாராலும் வெல்ல முடியாதவனாக விளங்கக்கூடிய சூரபத்மன் உண்டே, அவனை அவனுடைய கூட்டத்தோடும் அடித்து கடவுளர்கள் நல்லவர்கள் இவர்கள் துன்பத்தை முடித்து வருவாயாக என்று தெரிவித்தாள். 3 வகை சமயத்துக்கும் முதல்வியாக விளங்கக்கூடிய உமையம்மை கொடுத்தலும் வயின் வைத்து அருளினால் புள்ளி குமரவேள் சென்னி மோந்து உண்பால் அடித்திடும் இலக்கத்து 9 வகையோர் அதிகமாய் சூழ்ந்திடப் போது கடக்கரும் ஆற்றல் அவுணர்தம் கலையை காதி இக்கடவுளர் குறையை முடித்தனை வருதி என்று அருள் புரிந்தாள் மூயிரு சமயத்தின் முதல்வி. உபயம்மையை மூயிரு சமயத்தின் முதல்வி என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான தொடர் இந்து சமயத்தினுடைய அடிப்படையை விளக்கக்கூடிய ஒரு தொடராகும். இன்று நான் இந்து சமயம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அறுவகையான சமய வழிபாடுகளினுடைய இணைப்பு. மகாகணபதியை முழுமுதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் காணாபத்தியம். குமரப்பெருமானை முழுவதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் கௌமாரம். சிவனை முழுவதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் சைவம். திருமாலை முழுவதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் வைணவம். சூரியனை முழுவதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் சௌரம். பராசக்தியையே முழுவதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் சாக்தம். இந்த அறுவகை சமயங்களைத்தான் ஆதிசங்கரர் ஷண்மத ஸ்தாபனம் என்கின்ற பெயராலே இணைத்தார். இந்த அறுவகை சமயத்தையும் ஆதிசங்கரர் இணைத்தார் என்று சொல்லுகிற போது, ஆதிசங்கரர் தோன்றுவதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றியிருக்கின்ற இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே கணபதியை வணங்குகின்ற காணாபத்தியம் சமயம் நீங்களாக மற்ற 5 வகை சமயத்தையும் இணைத்து விட்டார். ஆகவே ஆதிசங்கரருக்கு இளங்கோவடிகள் வழிகாட்டி என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. ஆதிசங்கரர் இந்த அறுவகையான சமயத்தையும் ஒன்றாக இணைத்தாரே, காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், சாக்தம் என்ற இந்த அறுவகையான சமயங்களையும் இணைப்பதற்கு அடிப்படை என்ன? இந்த சாக்தம் என்கின்ற சமயத்தில் அம்பாளே பெண் தெய்வமே முழுவதற் கடவுளாக வணங்கப்படுவது, மற்ற 5 வகை சமயத்தில் ஆண் கடவுளர்கள் வணங்கப்படுகிறார்கள். ஆனால் மற்ற 5 வகையான சமயத்திலும் ஆண் கடவுளர்கள் வணங்கப்பட்டாலும் அவர்கள் அருள் புரிகின்ற காலத்தில் தத்தம் பெண் தெய்வத்தின் வழியாகவே அருள் புரிகின்றார்கள் என்பதுதான் 6 வகை சமயத்தினுடைய இணைப்புக்கும் ஆதாரமாக விளங்குகிற கருத்து. காணாபத்திய சமயம் சொல்லுகிறது கணபதி அருள் புரிவது வல்லபை நாச்சியார் வழியாக. கௌமார சமயம் சொல்லுகிறது முருகப்பெருமான் அருள் புரிவது வள்ளி நாச்சியார் வழியாக. சைவ சமயம் சொல்லுகிறது சிவன் அருள் புரிவது உமையம்மை வழியாக. வைணவ சமயம் சொல்லுகிறது திருமால் அருள் புரிவது பிராட்டியின் வழியாக. சௌர சமயம் சொல்லுகிறது சூரியன் அருள் புரிவது சாயையின் வழியாக. ஆகவே வல்லபை நாச்சியார் வழியாக கணபதியும், வள்ளி நாச்சியார் வழியாக குமரப்பெருமானும், அப்படியே அந்தந்த தெய்வம் அந்தந்த பெண் தெய்வத்தின் வழியாகவே கருணை புரிகிறது என்று சொல்லப்படுகின்ற கருத்து மிக முக்கியமானது. முருகப்பெருமான் உலக உயிர்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்பதற்காகவே வள்ளியை வணங்குகிறான் என்றார் அருணகிரியார். பணி யாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. அப்படியே சிவபெருமானுக்கு முந்திக் கொண்டு உமையம்மை கருணை புரிகிறார் என்பதை மேகத்தை முந்திக் கொண்டு மழை வருவது போல என்கின்ற தொடர் மூலம் மாணிக்கவாசகருடைய திருவம்பாவையிலே பெண்கள் சொல்லுகிறார்கள், அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையே. அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் இன்னருள் சுரக்கிறாள். அப்படியே திருமால் பிராட்டியின் வழியாகவே கருணை புரிகிறான். அப்படியே சூரியன் சாயை வழியாகவே கருணை புரிகிறான். இந்த 6 வகை சமயத்திலேயும் அருள் புரிகின்ற நிலை பெண் தெய்வத்திற்கே உரியதாக இருப்பதுதான் இந்து சமய இணைப்புக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு கருத்து. இதை தெரிந்து கொண்டு காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், சாக்தம் என்ற 6 வகை சமயத்தையும் ஒன்றாக இணைப்பதற்கு அந்த தெய்வத்தினுடைய பெண் தெய்வத்தினுடைய உமையம்மையின் கருணையே காரணம் என்பதை விளக்குவதுதான் மூயிரு சமயத்தின் முதல்வி. மூயிரு சமயம் என்பது காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சௌரம், சாக்தம் என்பது 3 வகையாக விளங்கக்கூடிய மூயிரு சமயம், அதாவது 6 வகை சமயம். அந்த மூயிரு சமயத்தினுடைய முதல்வியாக விளங்கக்கூடிய அம்மை கருணை புரிந்தாள். இப்போது முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தது சிவபெருமான். அந்த வேலை எறிவதற்கான சக்தியை கொடுத்தது மூயிரு சமயத்து முதல்வி. அதனாலேதான் அருணகிரியாரும் திருஞான சம்பந்தரை வியந்து பாடுகிற போது முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக பிறந்தார் என்று சொல்வது வழக்கம். நுகர் வித்தாகும் உமை மொழியிற்பொழி பாலை உண்டிடு நுவல் மெய்ப்புள பாலன் என்றிடம் இளையோனே என்று பாடுவது அவருக்கு வழக்கம். அந்த திருஞான சம்பந்தர் வரலாற்றிலேயும் அவர் தாளமிட்டு பாடுவதற்காக திருக்கோலக்கா என்கின்ற ஊரில் எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருள் ஞானசம்பந்தருக்கு தங்கத்தினாலே ஒரு தாளம் கொடுத்தார். தங்கத்தினாலே தாளம் கொடுத்தால் அதில் எப்படி ஓசி வரும்? ஆகவே திருஞான சம்பந்தருக்கு எல்லாம் அல்ல சிவப்பெரும்பொருள் தங்கத்தினாலே தாளம் கொடுக்க அந்த தாளத்தில் ஓசியாக தான் போய் அமர்ந்து கொள்ளுகிறேன் என்று சக்தி போய் அமர்ந்து கொண்டாள் என்பதால் அவருக்கு தாளம் கொடுக்கப்பட்ட திருக்கோலக்கா என்கின்ற தலத்திலே உள்ள இறைவனுக்கு பெயர் தாளபுரீஸ்வரர். அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி. அப்படி தாளத்திலே ஓசியாக வந்து இருந்தாள் என்கின்ற இந்த குறிப்பு நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது? முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தது சிவபெருமான், அந்த வேலை எறிவதற்கான சக்தியை கொடுத்தது அம்மை. அதுபோல திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தது சிவபெருமான், அந்த தாளத்தினுடைய சக்தியாக விளங்கக்கூடிய ஓசையிலே தானே போய் இருந்து கொண்டது உமையம்மை. ஆகவே இறைவன் இந்த வேலை அருளவும் அந்த அம்மை வேலை எரியவும் அருள் புரிந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேலினை கையில ஏந்திக் கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் பூதகணங்களோடு படையெழுச்சி செய்து கொண்டு வருகின்ற காலத்தில் இடையிலே தன்னை எதிர்த்த தாரகாசுரன் என்கின்றவனை வதம் செய்தார். அவன் மிகப்பெரிய கிரவுஞ்சகிரி என்கின்ற மாமலை ஒன்றை வரையறை செய்து கொண்டு யார் உள்ளே நுழைந்தாலும் மீண்டும் திரும்பச் செல்ல முடியாதபடி அதனுடைய வாயிற்கதவுகள் அடித்துக் கொள்ளத்தக்க வகையிலே மிகப்பெரிய கிரவுஞ்சகிரி என்கின்ற மலையை அமைத்துக் கொண்டு வைத்திருந்தான். அவன் சூரபத்மனுக்கு உள்ள கடைசி இளையவன். முருகப்பெருமான் அவனோடு போர் செய்து அந்த தாரகனை முற்றிலும் அடித்துவிட்டு திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூரிலே வைத்திருந்து தேவகுரு பிரகஸ்பதி அழைத்து சூரபத்மனுக்கு இவ்வளவு பெருமைகள் எவ்வாறு வந்தன, அந்த சூரபத்மனுக்கு இவ்வளவு சிறப்புகள் எவ்வாறு கிடைத்தன என்று சூரபத்மனுடைய வரலாறு பூராவையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக திருச்செந்தூரிலே வைத்திருக்கின்ற முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி அழைத்து அந்த சூரபத்மனை பற்றி என்னிடம் சொல்வாயாக என்று கேட்டார். விளக்குகிறார்
1: திருச்செம்பலம். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்செம்பலம்.
2: இப்படியே பன்னால் உழந்து பயன் சிறிதும் பயப்பதேனும், எந்த ஒரு நல்ல வினையும் இந்த காமந்தன் செய்யல. இவன் அவ்வளவும் பழியையும் பாவத்தையும் செஞ்சு இவன் நரகத்துக்குத்தான் போக வேண்டியவன். ஆனால் மன்னா, சோமகாந்தன் சொல்றாரு மிருகு மகரிஷி, இனி புண்ணிய ஒண்ணு நீ செஞ்சிருக்கிற, இவ்வளவு பாவத்தை செஞ்ச நீ ஒரு புண்ணிய செஞ்சிருக்க. அந்த புண்ணியம் என்னன்னு பார்க்கலாமா? விநாயகப் பெருமானுடைய திருவருளை நினைந்து இப்பொழுது பிருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு புண்ணியத்தை எடுத்துரைக்கின்றார். என்ன புண்ணியம் பண்ணியிருப்பார் இவரு அப்படின்னு பார்க்கலாம். சோமகாந்தன் நல் வினை படலாம். அவர் தீவினையை செஞ்சாரு, இப்ப நல்வினைய செய்யறாரு. நல்வினை என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத பிருகு மகரிஷி சொல்லி நம்ம பார்க்க போறோம். சிற்றம்பலம் சொன்னவாறு நீ துண்ணு கானிடை மண்ணு வாழு நாள் இன்னலே தினாயே. நீ சொன்னவாறு நீ இந்த காட்டுக்கு வந்து துன்பத்தை நீ அனுபவிச்சிருக்க. அந்த காட்டுல இருந்து காமந்தன்கிற பெயர்ல துன்பத்தை முழுக்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா இப்பொழுது உன்னுடைய உடம்பு இந்த மாதிரி தொழில் செய்வதற்கு ஒத்துழைக்கவில்லை. அப்ப நிறைய பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வச்சுட்ட. ஆனா உன்னால இப்ப வந்து அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு பாசமா இருக்கிறதுக்கு உனக்கு யாருமே இல்லை. உன்னுடைய முதிர்ச்சி வந்துருச்சு உனக்கு. நடுக்கன் தந்திரி அடுக்கும் வன் கபம் எடுக்கும் சந்தியும் தொடுக்கும் காசமும். நடுக்கம் வந்துருச்சு, இழைப்பு வந்துருச்சு, கபம் வந்துருச்சு, காசம் வந்துருச்சு, எல்லாம் உனக்கு நோயும் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண? மூப்பு முற்றுற காப்பும் கைவிட நீ பெரும் கோப்பு கொள்ளலும் வயசாயிட்டு. இப்ப எல்லாம் வந்தாச்சு. ஆனா தேவையான பொருள்கள் நம்ம கிட்ட இருக்கு. தேவையான பொருள் இருந்தா நமக்கு அந்த பொருள் வந்து நமக்கு சேவை செய்யுமா? பணம் சம்பாதிக்கிறோம், கோடி கணக்குல வச்சிருக்கிறோம். ஆனா அந்த கோடி கணக்குல இருக்கிற பணம் வந்து நமக்கு காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு செஞ்சு தருமா? கடையில போய் நம்ம வாங்கி சாப்பிடணும். அப்ப அதுவும் நம்மளா எந்திரிக்க முடியலன்னா இன்னொருத்தர் உதவி கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா? அப்ப அந்த பொருள் எதற்கு? அந்த பொருளை வச்சு நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதையே செய்யணும், நல்லதை நினைக்கணும் இல்லையா? அப்ப இவன் வந்து இவ்வளவு பாவத்தையும் செஞ்சிட்டாரு, இப்ப இவருக்கு ஒன்னும் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. சாதத்துய சார்ந்தது பொறுப்பு என்று ஓதத்தகு ஒன்பொருளும் யானும் போதக்கடியாது என இல்லின் மாதுக்கொரு தூதினை விடுத்தாய். நீ என்ன செஞ்சிட்ட? இவ்வளவு நாள் உன்னுடைய மனைவியோ உன்னுடைய மக்களையோ நினைக்கல. ஆனா இப்ப உன்னுடைய மனைவிய நினைச்சு ஒரு ஆள் மூலமா அந்த அம்மாட்ட சொல்லுவோம், நிறைய காசு வச்சிருக்கேன், உங்களெல்லாம் அப்படி விட்டுட்டேன், இப்ப நீங்க எல்லாம் வரீங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழுவோமா அப்படிங்கிறத ஒருத்தரை தூதுவரா அனுப்பி விடுற உன்னுடைய மனைவிக்கு.

இப்ப தூதுவர் போய் இவருடைய மனைவியார பார்த்து சொல்றாங்க, அந்த அம்மா இவருக்கு வயசானமா அந்த அம்மாவுக்கு வயசாயிருக்கு இல்லையா, தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பெற்றோர்களுடைய துணையோடு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பாடுபட்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குனாங்களோ, இப்ப இவர் வர்றேன்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நிச்சயமா இவர் நல்லதே செய்யல, மன்னர் பிரான் இவர் ஊருக்குள்ள வந்தாரா நிச்சயமா அவருக்கு தண்டனை தான் கொடுப்பாரு, ஆதலால் இவர் வர வேண்டாம், இவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. இனி யாது செய்வாம் என இருந்து தனியா மனமோடு தகை எண்ணி நனிபோன பிறப்பில் ஒரு நன்மை முனியாது உனை முற்ற இது செய்தாய். இனிமே என்ன செய்ய போறோம், தூதுவன் வந்து சொல்லிட்டான், நனிபோன பிறப்பில் ஒரு நன்மை என்ன செய்யறா, முனியாது உனை முற்ற இது செய்தாய். இப்ப நீ தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு நன்மை செய்யலாம் நினைக்கிற, உலகோரு அறியாது துணை இறந்து கலநாடை பொன்னாதி கவர்ந்தேகும் விலகான் ஒரு வேதியனை நோக்கி குலவேதியரை கொணர்க என்றாய். அந்த இடத்துல ஒரு ஒரு அந்தணர் வருகிறார், அவரை பார்க்கிறாரு இந்த காமந்தன். பார்த்த உடனே பா இந்தா உனக்குன்னு சொல்லி பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து ஆடைகள்லாம் கொடுக்கறாரு. இப்ப நீ போய் ஊர்ல சொல்லி மற்ற ஒரு அந்தணர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இவர் புதுசா உள்ளவரா இருக்கணும், ஏன்னா இவருடைய குணம் தெரியாம இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமா போறாரு. போனவரு மத்த அந்தணர்களை போய் கூப்பிட போறாரு இல்லையா, அண்ணான் பல ஆச்சிரமம் நன்னி மன்னாதரவான் முனிவர் வம்மின் நன்னாயகன் அயந்து இனிதளிக்கும் பொன்னாடை பொற்பூன் பெறுதற்கு என்றான். ஒவ்வொரு ஆசிரமங்களுக்கா போய் அங்க இருக்கிற முனிவர் பெருமக்களை எல்லாம் தவசிரேஷர்கள் அந்தணர்களை எல்லாம் கூப்பிடுதாரு, வாங்க ஒரு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லதா செய்யறாரு, இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு, அவர் இப்ப உங்களை எல்லாம் கூட்டு வர சொல்லியிருக்காரு, என்ன பொன்னாடை பொற்பூன் எல்லாம் தர்றாரு, வாங்க அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு வர்றாரு. உன் தீது உணராதவர் அடுத்தா அன்றாதரவால் அடி வணங்கி நின்றாய் நினை நோக்கி முனிவோர்கள் நன்றே என எனக்கு இது மொழிந்தார், என எனக்கு இது மொழிந்தார். உன்னுடைய தீது உணராதவ யாரும் உன்னை தெரியலன்னு நினைச்சிட்டு எல்லாரும் யாரோ நினைச்சிட்டு வந்தாங்க, நீ உடனே அவருடைய திருவடியை வணங்குகிறாய், முனிவர் பெருமக்கள் உன்னை பார்க்கறாங்க, உன்னை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பாவி என்று அறியாது இங்கு படர்ந்தனம் பாவி உன்னை மேவினர் கண்டோர் கேட்டோர் விளம்பினோர் இறந்தோர் எல்லாம் தீவினை சிமிழ் பிற்பட்டு செறி நரகு உழப்பரற்றார் ஆவிலுன் பொருளை எல்லாம் தருமணி விழைந்தாதாயின் விழைந்தாயாயின். அப்பா நீ இப்படி ஒரு பாவியா இருக்கிறியே, உன்னைய பாவின்னு தெரியாம நாங்க இங்க வந்துட்டோமே, படர்ந்தனம் உன்னை போய் நான் பார்க்க வேற செஞ்சிட்டமே மேவின கண்டோர், உன்னுடைய பேரை வேற கேட்க வேற செஞ்சிட்டமே கேட்டோர் விளம்பினோர் இறந்தோர் எல்லாம் உன்னைய பார்த்து கேட்டு உன்னுடைய பேரை சொன்னவங்க எல்லாரும் தீவினையில பட்டி நரகத்துக்குத்தான்ப்பா போக முடியும், நீ அப்படிப்பட்ட மோசமானவன், உன்னுடைய பேச்சை இவங்க பேச்சை கேட்டு உன்கிட்ட போய் நாங்க வாங்கறதுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வந்த அந்தணர்கள்லாம் அப்படியே இனிமே உன் பக்கத்துல கூட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ உன்னுடைய நீ நரகத்துக்கு தான் போக போற, ஆனா நீ ஏதாவது நல்லது செய்யணும் தர்மம் செய்யணும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்காங்க. உடனே இவர் பாக்குறாரு, ஏதாவது ஒரு நல்ல வழி இருந்தா எனக்கு சொல்லுங்க, எல்லா தவறும் நான் தெரியாம பண்ணிட்டேன், இப்ப நான் இதுக்கு நல்ல வழியா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்ல, நெடிபடு வனத்தில் ஓர் சார் நிம்மல கணேசன் கோயில் அடிமுதன் முடியும் காரும் மலர் செழுந்து அரு செழுந்தருவன் மாக்கள் முடிகளும் அதனை நன்கு குயிற்றுதி என்று நீங்கி கடியரன் கடியரன் மனுக்கன் மூழ்கி
கனிந்து உழத்துயரானார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, நீ இப்ப நல்லது செய்யணும்னு நினைக்கிற அப்படித்தானே? இந்த வனத்துல நெடுபடு வந்த பெரிய காடா இருக்க இந்த காட்டுல நிம்மல கணேசராகிய விநாயக பெருமான் இருக்கிறார். அந்த விநாயக பெருமான போய் நீ வந்து உன்னுடைய துன்பமெல்லாம் நீங்கும் பொருட்டு நீ அவரை போய் வழிபடு. அந்த அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா, அவருடைய கோயில்ல அடியில இருந்து முடி வரைக்கு ரொம்ப பாலடைஞ்சு இருக்கின்றது. புதர்களும் அப்படியே புற்களும் முளைத்து ரொம்ப அந்த கோயில் வந்து சேதமடைந்து இருக்கின்றது. நீ அந்த கோயில இப்ப போய் நீ திருப்பணி செஞ்சு உன்னுடைய பணத்தை பூரா அதுக்கு செலவழிப்பா, உனக்கு தர்மமாவது கிடைக்கும், ஒரு புண்ணியம் செஞ்ச பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த அந்தணர்கள். அவங்க சொன்னது மட்டும் இல்லாம இவரை பார்த்துட்டமேன்னு சொல்லி அவங்கவங்க ஆசிரமத்துல போய், ஐயோ நம்ம நம்மளை சுத்தப்படுத்திக்கிறோம்னு சொல்லி குளிச்சு சுத்தப்படுத்திக்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட விநாயக பெருமானுடைய இவருடைய துன்பத்தை நீக்குவதற்காக, விநாயக பெருமானுடைய தீவினையை நீக்குவதற்காக அருள் கிடைக்கிறது இவங்க மூலமா சொல்றாங்க. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கால். நம்மளுடைய துன்பமெல்லாம் போறதுக்கும் நம்மளுடைய பிறவி பயனை நீந்துவதற்கும் போகாத நீங்காத அந்த துயரத்தை போக்குவதற்கும் திருவண்ணாமலையில் இருக்கின்ற கோபுரத்துல இருக்கின்ற அந்த விநாயக பெருமானை போய் வணங்குன்னு சொல்லுவார் இல்லையா, நமது கச்சியப்ப சிவாச்சாரியா பெருமான் கந்த புராணத்துல அருளி செய்வார். அது போல இங்கே இந்த விநாயக புராணத்துல நமது காமந்தனுக்கு அந்தணர்கள் வந்து சொல்றாரு, நீ வந்து இதை செய்யணும்னு சொன்னா நேராக அந்த விநாயக பெருமானுடைய ஆலயத்தை நீ புனிதப்படுத்து, அதை செம்மைப்படுத்து அப்படின்னு போய் அவருக்கு சொல்லிட்டாரு. உடனே அவர் நினைக்கிறாரு, சரி நம்ம அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கடும்புகை விட்டவாரும் கரிசிலர் கரைந்தவாரும் இடும்பை வந்து அழிக்குமாறும் எண்ணிய எண்ணிய பொருளும் அன்ற படும்பைய பாலபாக பண்ணுவது ஐங்கை புத்தேல் நெடும்பெரும் கோயில் அன்றி இளையன நினைவுட்கொண்டாயே. அவங்க சொன்னது போல நம்மளுடைய துன்பத்தை அழிக்குமாறு இந்த பொருளை முழுக்க நம்ம ஐங்கை புத்தேனுக்கு பெரிய கோயில நம்ம செய்யணும் அப்படின்னுடைய மனசுல செய்கை வந்துருச்சு. அப்ப அந்த அடி விநாயக பெருமானை மறுப்பை உருகை கொண்டு இருக்கின்ற அந்த விநாயக பெருமானுடைய திருவடியை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் சொல்லியிருக்காரு இல்லையா. இப்ப விநாயக பெருமானை வழிபடணும் அப்படின்னு இவர் நினைச்ச உடனே இவருக்கு அவருடைய மலங்களெல்லாம் நீங்கி விட்டு அவங்க சொன்ன உடனே அவருடைய மலம் அவர்கிட்ட இருந்து நீங்க போய்தான் இவர் இப்படி ஒரு கோயிலை கட்டணுங்கிற அவர் எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. உடனே என்ன செஞ்சிட்டாரு, ஈட்டிய பொருளினோடு இடம்படும் கோயில் சார்ந்து கோட்டமில்லாதவன் புகும் குடிகொள குடிகொள அனாதியான சேட்டொளி கணேசர் கோலம் திருவுரு இருப்ப கண்டு வாட்டமுற்று ஒழிந்து தாழ்ந்து மருங்கு சூழ்ந்து ஆடி பாடி நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். இப்ப விநாயக பெருமானுடைய காட்சி கிடைச்ச உடனே அப்படியே ஆடுறாரு பாடுறாரு. பொருந்தாத செய்கை பொழிய கண்டேன் போற்றி செய்து விண்ணோர் புகழ கண்டேன் பரிந்தார்க்கு அருளும் பரிசும் கண்டேன்.

குமாருகண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாரே நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா அப்பர் பெருமான் சொல்வது போல இங்க விநாயக பெருமானை தோன்றது பார்த்த உடனே நம்மளுடைய இந்த பிணி, என்ன பிணி, இந்த தீவினையாகிய இந்த பிணிக்கு நல்ல ஒரு மருந்து கண்டுட்டோம், இனிமே நான் நல்லா இருப்பேன் நினைக்கிறாரு இங்கே காமந்தனானவன். அவர் விநாயக பெருமானுடைய கோல திருவுருவை பார்த்த உடனே தன்னுடைய மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் தீர்ந்து ஆடுகிறார், பாடுகிறார், அப்படியே சந்தோஷப்படுகிறார். கம்மியர் ஆதியோரை கருவியோர் அடுப்ப கூவி விம்மொழி பொன்னால் கற்ப கிரகத்தை கர்ப்ப கிரகத்தை விளங்க செய்து செம்மொழி ஆதி செம்மொழி செம்மணி ஆதி செம்பொற்று அகட்டிடை செறித்து முன்னே கொம்மன படுத்து நான்கு கோபுரம் திசைதொராக்கி நம பார்வதிபதையே அரகர மகாதேவாம். இப்ப அழகாக கம்மியராகிய அந்த ஸ்தபதிகளை அழைத்து அவர்களுடைய கருவிகளை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி முதல்ல கர்ப்ப கிரகத்தை செய்கின்றார். விநாயக பெருமான் அமர்ந்திருக்கும் கர்ப்ப கிரகத்தை பொன்னால செய்கின்றார், பொன்னால அப்படியே அழகாக செய்கின்றார். அந்த அந்த சுவர்கள் சுவர்கள்ல முழுக்க மணிகள் நவரத்தினங்களால அப்படியே அதை ஃபுல்லா பதிக்கிறார். அது மட்டும் இல்ல, நான்கு கோபுரங்களையும் வைக்கின்றார். நாலு திசையிலே நாலு கோபுரம், எண்ணிறைந்த தில்லை எழு கோபுரம் திகழ கண்ணிறைந்து நின்றருளும்

மணிவாசக பெருமான் அருளி செய்தது போல நாலு கோபுரத்திலையும் அப்படியே நாலு பக்கம் வைக்கிறாரு விநாயக பெருமானுக்கு. நான்கு கோபுரத்தை இங்கே அழகாக அருமையாக செய்கின்றார் இந்த கம்மியர்களை வைத்து. அடுத்தது என்ன செய்ய போறாரு, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், மடைப்பள்ளி, யாகசாலை அதெல்லாம் கட்டுறாரு. மண்டபம் ஆட மேடை மடைப்பள்ளி யாகசாலை விண்டொடு புரிசையாதி வெள்ளியாதிகளார் கள்ளார் கண்ட விட்டிகையார் காழ்த்து கடிமிகு மரத்தார் வெவ்வேர் அண்டர் கம்மியரோ நான அழகுற சிறப்பதாக்கி. நம பார்வதி பதையே இறகுற மகாதேவா. மண்டபம் மாடம் அப்படியே மகா மண்டபம் அர்த்த மண்டபம் மடப்பள்ளி யாகசாலை எல்லாத்தையும் அருமா, ஒவ்வொரு இடமும் வெள்ளியில செய்யறாரு பாத்துக்கோங்க. அவ்வளவு காசை வச்சு அவ்வளவு செய்யறாரு. அது மட்டும் இல்ல, வாயில் நான்கின் முன்னோ மணிப்புணர் தடாகம் தொட்டு கோயின் தன் புறத்து முற்ற குளவும் ஆராமம் குளவும் ஆராமமாக்கி தாயினும் இனியார் காண தமணிய பாத்திராதே ஆயின பின்னர் ஆதிசைவரீர் பூசையாற்றி. வாயில் நான்கு வாயில்கள்ல நான்கு தடாகம் செய்கின்றார். தடாகத்துல எப்படி வைக்கிறார் அழகா, ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு தெப்பம் தடாகத்தை அப்படியே எடுத்து கோயின் புறத்து எல்லா இடமும் அழகாக செய்கிறார். யாருக்காக, தாயினும் இனியாருக்கு, தாயினும் இனியாராகிய அந்த விநாயக பெருமானுக்கு ஆதிசைவரை வச்சு பூஜையும் நடத்த செய்கின்றார். கோயிலை மட்டும் செய்யல, கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கோயிலை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அது தேவையில்லை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம்னா அதற்கு அந்த கோயிலுக்கு என்னைக்கும் விழா பூஜை புனஸ்காரம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா. அந்த விநாயக பெருமானை தாயினும் இனியார் தனதன சோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே கனகனற்றூனே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரசேகரன் அமரசேகரனே உணகழல் இணையன் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே நுகருமா நுகரே. அவர் அப்படியே விநாயக பெருமான் அதனுடைய நெஞ்சில ஆக்கி விநாயக பெருமான் அப்படியே மனசுல கொண்டு வந்து ஆதிசைவரை வச்சு அந்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாரு. நாடக கணிகை மாத நல்லியம் இயம்புவோர் கண் மாடக யாழின் வல்லோர் வாகனம் கவிகையாதி ஆடக மணியை செய்த அணிகளா பிறவுமல்க சேடகம் பொழிந்தோர் போற்ற திருவிழா பழவும் செய்தாய். இப்ப நாடகங்களுக்காக நல்ல மேடைகள் அமைக்கின்றார். நல்ல நல்ல சொல்லை சொல்வதற்காக பெரியவர்களை கூப்பிட்டு அழைத்து விநாயக பெருமானுடைய புகழை பேச சொல்கின்றார். யாழ்ல வல்லவங்களை யாழ் வாசிக்க சொல்கின்றார். விநாயக பெருமானுக்கு வாகனங்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்றார். அணிகலத்தை எல்லாம் வாங்கி வைக்கின்றார். எல்லாம் செஞ்சு விழா திருவிழாவையும் செய்கின்றார் விநாயக பெருமானுக்கு. இன்னனம் சிறப்பு பூசை அற்றியே சில நாட்செல்ல துண்ணிய வாழ்க்கையினாலும் தொலைந்தது காலதூத முன்னினர் பிடித்து வீக்கி முறை புரி தீர்த்து முறை புரிந்தீர்த்து சென்று கண்ணவில் புயத்து செங்கோர் காவலன் முன்னர் விட்டார். நம பார்வதி பதையே எனகர மகாதேவா. இப்படியே அழகாக பூஜை செய்கின்றார். அந்த பூஜை எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அதன் நாட்கள் செல்ல செல்ல அருமையான பூஜை நடந்துட்டு இருக்குது. இவருடைய வாழ்க்கை நாளும் ரொம்ப வயசாயிட்டு முத்திருச்சு. முத்த உடனே இவருக்கு இவருக்கு அப்படியே காலன் தூதனும் வருகிறார்கள். இவரை தூக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டாரு இவருடைய உயிரை. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனோ கைதொழும் கணபதி என்றிட கருமம் அதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. இவர் விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணதுனால கோயிலை கட்டினதுனால இப்ப இவருக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப அழகாக அவரு கோயிலை கட்டி வச்சுட்டு யமனும் இந்த தூதர்கள் யம தர்மராஜாட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. கண்ணவில் உயர்த்து செங்கோர் காவலன் முன்னர் விட்டன சினம்பொழி தர்ம வேந்தன் சித்திர குத்தர் கோவி
இனம் பிரிந்தடுத்த இன்னான் இருவினை என்று காறும் தினம் தினம் செய்த எல்லாம் செப்புதி என்ன கண்ணான் கணம் பொழிந்து ஆங்கு முற்றோம் கரைந்து பின் இதுவோம் சொன்னான். இங்க கோவத்தோட சித்திரகுப்தன் வந்துட்டாயா, இவரை இப்படி கூட்டு வந்திருக்கிய, இவன் எப்பேற்பட்ட பாவி தரும வேந்தன் இல்லையா. சித்திரகுப்தரை கூதாரு, எப்பா இவன் செஞ்ச நல்லதை சொல்லும், இவன் செஞ்ச தீவினைய சொல்லும், ரெண்டையும் சொல்லும், என்ன செஞ்சிருக்கான் இவன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, இவர் தினம் தினம் என்னென்ன அட்டுழியம் பண்ணாரோ அதை முழுக்க சொல்றாரு. சொல்லி அவர் வந்து கொஞ்சம் நல்லா என்னென்ன அட்டுழியத்தை பூரா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயசான பிறகு முடியாம கஷ்டப்பட்டு திருப்பி அந்த அந்தணர்களை பார்த்து கொடுத்ததுல இருந்து திருப்பி மீண்டும் செய்த நல்வினையையும் சொல்றாரு சித்திரகுப்தர். சொல்றாரு, கணம் பொழிந்து ஆங்கு முற்றும் கரைந்து பின் இதுவும் சொன்னார் பிறந்த

பொருள்கள் எல்லாம் சிறந்த ஐங்கரனுக்கு ஆக்கி திருப்பணி செய்தான் என்றான் மறந்தலை தருமவேந்தன் மதித்திது வகுக்கலுற்றான். பிறந்த நாள்ல இருந்து இவன் நல்லதே செய்யல சாமி, தொடங்கி அனைத்தும் பாவம். ஆனா இறந்திடும் நாளில் அந்த அந்த பாவம் செஞ்சு செஞ்சு அவன் நிறைய பொருள் ஈட்டினா இல்லையா, அந்த பொருளை முழுக்க இந்த ஐங்கரனாகிய விநாயக பெருமானுக்கு திருப்பணி செய்தான். எப்ப? அவன் கடைசி காலத்துல என்று தர்மவேந்தனாகிய தர்மராஜன், யம தர்மராஜன், அவர் தர்மத்திலே இருப்பார். அவர் வந்து அதர்மத்துக்கு போக மாட்டாரு. யாராவது சம்திங் கொடுத்து அவரை நம்ம சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போறத கொஞ்ச நாள் எக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதனாலதான் அவர் பேரு தர்மன் கொடுத்திருக்காரு இல்லையா, யம தர்மன் சிவ பரமேஸ்வரன் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு. அப்படிப்பட்ட யம தர்மனே ஒரு சமயம் மார்க்கண்டேய மகர்ஷியை வந்து இது பண்ண வரும்போது சுவாமியினுடைய திருவடியில பட்டு சுவாமியே யம தர்மராஜாவுடைய ஆயில குறைச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் திருவாஞ்சியத்துல சுவாமியை வழிபட்டு அவருக்கு உயிர் கொடுத்தாராம் யம தர்மராஜாவுக்கு. அப்படிப்பட்ட தர்மனாகிய யம தர்மன் நீதியை வழுவாமல் கடைபிடிப்பவர். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவும் பண்ணிருக்காருன்னு தர்மவேந்தன்ட்ட மதித்து இவ்வளவும் சொல்லியிருக்காரு. பஞ்சியின் மலைகள் எல்லாம் படு அழற் பொறிபட்டென்ன விஞ்சிய பாவம் எல்லாம் விநாயகன் பணியான் மாய்ந்த நெஞ்சிய உளதுதானோ இருநிலத்து அலதில் என்று நெஞ்சுற மதித்து நின்னை நெறலன முகத்தை நோக்கி உன்னுடைய பால. நான் சொன்னேன் இல்லையா, நான் நாரையூர் பெருமானை வணங்கும் பொழுது அவனுடைய அலர் பொறிபட்ட அந்த எறும்பு போல உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டது. பஞ்சியின் மலைகள் எல்லாம் பஞ்சு மலை போல சேர்த்து வச்சிருந்த அந்த பாவம் ஒரு நிமிஷம் அந்த நெருப்புல பட்ட உடனே ஒசுங்கி விட்டது. விஞ்சிய பாவம் எல்லாம் விநாயகன் பணியான் மாய்ந்து எஞ்சியது. விநாயக பெருமானுடைய வழிபட்டு அவருக்கு செஞ்ச அந்த தொண்டு இருக்குது. நெஞ்சுற மதித்து இன்னை நிரலன முகத்தை நோக்கி அதை மதிச்சதுனால இப்ப யம தர்மராஜா இவர்கிட்ட கேக்குறாரு. என்ன கேட்காரு, அப்பா நீ நிறைய பாவம் பண்ணிருக்க, பாவத்தினுடைய பயனை முதல்ல அனுபவிக்க போறையா? நீ செஞ்ச தீவினையின் பயனை இல்ல நல்வினையினுடைய பயனை அணிவிக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. அழவரு பாவம் செய்த கற்பமே நன்மை செய்தா உளவிரு பயனும் முன்ன உறுப்பது நகதி கொள்ளோ பலமளி நன்மை முன்

தேவா அளவற்ற பாவம் செஞ்சிருக்கேன். அந்த பாவத்தினால இந்த பிறவியில ஏதோ நன்மையும் செஞ்சிருக்கேன். இப்ப இந்த பாவத்தின் பயனாவும் இந்த நல்வினையின் பயனாவும் எதை முதல்ல நீ அனுபவிக்க போற? நன்மை முன்னர் மறுவிதும் கொள்ளோ என்று நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதையே தான் அவரு சொல்லியிருக்காரு. நல்லதைத்தான், நன்மையைத்தான் முதல்ல அணிவிக்க போறோம் சாமி, நல்வினைய மட்டும் முதல்ல கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்க. நெஞ்சு நீங்கி இன்பமே முன்னர் என்றாய். நீ அதனாலதான் நன்மைய முதல்ல அனுபவிச்சிருக்கிற. அப்படியாக என்றே அகற்றினன் நீயும் வேந்தாம். இப்படி மீதோ முன்னரை தரும் போக மூழ்கி இப்படி என்ன நோய் பின் உழைக்கின்றாய் இது உந்தீர. கைப்பிடி கனைவோல் அங்கை கடவுளை போற்றுகின்றான். இப்படியா இந்த நீ வேந்தனாகி முன்னர் எய்தரும் போகத்தினுடைய மூழ்கி நல்ல ஒரு நல்வினையின் பயனாக நீ ஒரு மன்னனாக பிறந்து அரச குலத்துல பிறந்து மன்னனாக இருந்து நல்வினையின் பயனை முதல்ல அனுபவிச்சிட்ட. இப்பொழுது இப்ப நீ என்ன பண்ற? அது முடிஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி உன்னுடைய தீவினையின் பயனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. இப்ப அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கைப்பிடி கனிபோல் ஐங்கை கடவுளை, ஐங்கை கடவுளாகிய விநாயகர் பெருமானை இப்பொழுது போற்று. இனிமே நீ அவரை வணங்கினா உன்னுடைய தீவினையும் கண்டிப்பாக உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று அவர் அருளுகிறார். இப்ப இவர் தீவினையை என்ன செய்ய போறாரு? விநாயக பெருமான் எப்பவுமே வந்து வேண்டிய அடியார்க்கெல்லாம் விக்கினம் கெடுப்பாய் போற்றி வேண்டி வந்தனை செய்யார். விக்கினம் கொடுப்பாய் போற்றி வேண்டுவார் வேண்டிற்று எல்லாம் விளை தருள் விமல போற்றி மாண்ட துட்டர்களை கொள்ளோ மரமிகு மல்ல போற்றி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வேண்டிய அடியார்க்கெல்லாம் விக்னத்தை கெடுப்பாய், விக்னமாகிய துன்பத்தை நீ கெடுத்துருவ. இப்ப அதத்தான் சோமகாந்த மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த பிணி இருக்கின்றதே அந்த தொழு நோய், அந்த நோயை அப்படியே வந்து இவர் தீக்குறார். இப்ப வழிபடுறவங்க வேண்டி வந்தனை செய்யாருக்கு விக்கினோ கொடுப்பாய் போற்றி, யாரு வனங்களையோ அவருக்கு விக்னத்தை கொடுப்பாரு. வேண்டுவார் வேண்டிட்டெல்லாம் விளை தருள் விமல போற்றி, என்ன வேணுமோ வேண்டியதை கொடுப்பாரு அவர் வழிபட்டவங்களுக்கு. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. அது மட்டும் இல்ல, மாண்ட துட்டர்களை கொள்ளும் மரமிகு மல்ல போற்றி. இப்ப அறக்கருணையில ஆட்கொள்றாரு அடியார்களை, மரக்கருணையிலேயே ஆட்கொள்வாரு இரண்டாவது காண்டத்துல இல்லையா. அது முதல் காண்டம் முழுக்க அறக்கருணை தான். அது போல இங்கே இவர் வந்து அப்படியே நீ இனிமே ஐங்கை கடவுளை போற்றுகின்றா அவனுடைய நோய்க்கு தீர்வு கிடைக்கும். காமந்தன் எனும் பேர் கேற்ப காமதன் ஆகினாலும் தோமந்தமின்றி ஆற்றி துரிசுறு பொருள்கள் கொண்டே சாமந்த பொழுதிற் செய்த தருமத்தால் இயமணி பேர் சேமந்தன் பதந்தரான் கொள் சேர்ந்தவர் தமக்கு ஏரம்பன். காமந்தன் எனும் பெயர் கேட்ப காமதனாகி நாளும் உன்னுடைய தோமந்தமின்றி ஆற்றி இந்த வந்த பொருள்களை எல்லாம் நல்லதுக்கு பொருள்கள் கொண்டே தருமத்தால் நீ செஞ்சதுனால இப்ப உனக்கு வந்து நல்ல ஒரு நிலைமை நீ அடைஞ்சிருக்க விநாயக பெருமானுடைய திருவருளால். நிச்சயமாக இந்த நோய் உன்னை விட்டு கண்டிப்பா குணமாயிரும். இரு

நல்வினை தீவினை இருவினை பிருகு மகரிஷி வந்து சோமகாந்தனுக்கு எடுத்து கூறுகிறார். அப்படி அதே போல நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சூத மகரிஷி இந்த காமந்தனானவன் செய்த அந்த இரண்டு வினைகளையும் சொல்

0: சீதாராம் அவர்களின் திருவடிகளை வணங்கி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செம்பேன் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.
1: தீமை நன்மை முழுதும் நீ என்பார் மாணிக்கவாசகர் கூறுனாவே முதலாக. அதனால தீவினையா இருக்கிறாரா நல்வினையாகவும் இருக்கிறாரா? நாம் செய்கின்ற நல்வினையும் கண்டு கொண்டு இருக்கிறாரு. இப்ப புராணம் கேட்கறத அவர் கேட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவை தணிக்கும் மருந்துமாய் அடுத்தாப்புல போட்டாரு. அவை தணிக்கும் மருந்துமாய் என்ன தணிக்கும்? நல்வினை தீவினைனாலே வருகின்ற பாவ புண்ணியங்களை தீர்த்து வைத்து அதுக்கு மேல சிவலோகத்தை கொடுக்கணும். தீவினையும் தீர்க்கிற மருந்து, தீவினையே தீர்க்கிற மருந்து. செடியாய உடல் வீர்ப்பான் தீவினைக்கும் மருந்தாவான். ஞானசம்பந்த தேவார் வைத்தீஸ்வரன் குருதேவார். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் என்பது திருஞான சம்பந்தர் தேவார். ஆகையினாலே அவை தனிக்கும் மருந்துவாய் சிவபெருமான் மருந்தாக இருக்கிறார். எப்படி மருந்தன்னா, தீராயோ தீர்த்தருள மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராயோய் தீர்த்தருள வல்லாண்டன் வைத்தீஸ்வரன் தேவாரன் அப்பர் திருத்தாண்டன். சிவபெருமான் மருந்தாக இருக்கிறான். உமாதேவி அனுப்பான், கருணாம்பியை அனுப்பானோம். அனுப்பானும் புரியுதா? அனுப்பானம்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே, தெரியலையா? மருந்து தெரியுமா? என்ன மருந்து? இங்க இங்கிலீஷ் மருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு? அந்த நாட்டு மருந்து அவசரம். அந்த நாட்டு மருந்து வீரபத்மம் பூரபத்மம் லிங்க சிந்தூரம் தாமர சிந்தூரம் கண்டமாரத சிந்தூரம் ஆறுமுக சிந்தூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரளவு கேள்விதான் எல்லாம் மறைஞ்சு வச்சு மறந்து வச்சு. சரி, அந்த மருந்து மருந்துன்னு இப்ப லிங்க சிந்தூரம் லிங்க பத்மம் சிந்தூரம் இருக்கும். இப்ப நம்ம நெத்தியில பத்மம் சிந்தூரம் இருக்குது இல்ல? பத்மா சிந்தூரம், பத்மன் சிவபெருமான் சிந்தூரம் மாதிரி அம்பாள் கோயில் என்ன கொடுக்கறாரு? விபூதியும் கொடுக்கலாம் அது வேற. ஆனா பத்மன் சிவபெருமான் குங்குமம் மாதிரி இப்ப ரெண்டு பேரும் நெத்தியில் இருக்கிறாங்க. அதுக்குத்தான் இந்த நெத்திய படைச்சது. பிளையனா இந்த இடம் இருக்குது பாரு, பிளையனா விட்டுருக்காரு பாரு. பிளையனா எதுக்கு தெரியுமா? திருநீர் குங்குமம். இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதா நெத்திக்கணும். நெற்றிக்கணும் நிறைவாக இந்த இடத்துல தலகம் வைக்கணும். சந்தனம் குங்குமம் முதலானது இந்த இடத்துல நல்ல விளக்கம் தான். நமக்கு நெற்றிக்கணும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? தெரியல. கண்ணு இருக்குது, கண்ணு இருக்குது, தெரியல. நெற்றிக்கணும் இருக்குது, அதை அதை பார்த்து திறந்து விட்டாட்டேன். சிவபெருமானுக்கு நெற்றிக்கணும் உண்டு, அது தெரியும் உங்களுக்கு முக்கண்ணம். அதே போல பரம ஞானிகளுக்கு நெற்றிக்கணும் உண்டு, தெரியும். நமக்கு நெற்றிக்கணும் உண்டு, தெரியல. ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார் என்று அவன் திறந்து விட்டாதான பார்க்க முடியும். ஞானம் வந்தா அந்த அதனால சிவபெருமான் மருந்து உமாதேவி அனுப்பான். அனுப்பான் அனுப்பானம்னா லிங்க செந்தூரம் மருந்துன்னு வச்சுக்கப்பா. அது அனுப்பானங்கிறத லிங்க செந்தூரத்தை தேனில் குழைத்து சாப்பிட்டால் விடாத சுரம் விட்டு போ, டைபா விட்டு போயிடும், மலேரியா போயிடும். அனுப்பான இது தேன், அனுப்பானது தேன். இப்ப இன்னொரு விதமா இருக்கவேன், சாதம் மருந்து பசி ஆகிய நோய். இது நல்ல உலகம். பசி என்கிறது நோய், பசி நோய் செய்த பரிதான் சுந்தர தேவாரம். சுந்தர தேவாரத்துல பசி நோய் செய்த பரிதான். பசி என்பது வியாதிமா? பசி வியாதி. மத்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தா நின்னுக்கா அப்புறம் வராம கூட போயிடும். இந்த பசி என்கிற வியாதிக்கு மருந்து கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கு. வருதா இல்லம்மா? காலையில வந்து மத்தியானது சாயங்காலம் வருது ராத்திரிக்கு வருது திறந்து வரும். பசி நோய்க்கு என்ன மருந்து? சோறு தான், சோறு தான். அந்த பசி நோய்க்கு உண்ணுகிற அண்ணம் இருக்கே அண்ணம் மருந்து சாம்பார் அனுப்பணும். காலகாரம் அனுப்பும் அண்ணம் மருந்து சோறு மருந்து சாம்பார் இருக்குவாரு. சாம்பார் இல்ல சாப்பிட முடியுமா? அது மருந்து அனுப்பணும். பசி நோயை தீர்க்கப்பதற்காக இருக்கின்ற மருந்து அனுப்பணும். ஆகவே இப்படி மருந்துமாகி செஞ்சுடற்க நாளியற்றும் திருவருளா ஒரு உளை திரு செய்வான். இப்படி எல்லாமாக இருந்து அது ஊனாய் ஈராணாய் உடல் ஆனாய் உலகானாய் வானாய் நில நானாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் தேனார் வின தென்பால் வின நல்லூர் துறையில் ஆனாய் உனக்காடாய் நீ அல்லியான் எல்லாமாக இருக்கிறார். எல்லாமாக இருக்கிறார். அப்படி எல்லாமாக இருக்கிற சுவாமி என்ன பண்றா தெரியுமா? இத்தனையும் இத்தனையும் என்ன பண்றா தெரியுமா? மூன்று கண்ணால எல்லாவற்றையும் இருக்கிறார். மூன்று கண்ணால சிவபெருமானுக்கு தான் முக்கண்ணன். முக்கண்ணன் என்று சொன்னால் வலது கண்ணு இடது கண்ணு.

இது சூரியன், இது சந்திரன், இது அக்னி. சூரியன், சந்திரன், அக்னி, முச்சுடர்கள். முச்சுடர் இந்த உச்சுடர்கள் தான் உலகம் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ மூன்று சுடர்கள் இல்லை, சூரியன் சந்திர அக்னி இல்லைன்னா உலகமே இல்லை, வாழ்வே இல்லை. இந்த இத்தனை வகையான உலகத்தையும் இந்த மூன்று கண்ணாலே சுவாமியை இயக்குகிறான். சூரியனால படைக்கிறான், சந்திரனால காக்கிறான், அக்னி நேத்திர கண்ணால அழிக்கிறான். முத்தொழில்காரே படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. வலது கண்ணால படைக்கிறான், இடது கண்ணால காக்கிறான், நெற்றி கண்ணால அழிக்கிறான். அழிக்கிறது எது கடைசியா? நெருப்பு. அதனாலதான் அதுல ஊட்டி போடுறது எல்லாருமே. எதுல நெருப்பு விட்டுவிட போகுது, உயிர் விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகுதா? சுட்டத்தா இது படைத்தல், காத்தல், அழித்தல், சட்டம். அதை கண்ணால் செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு முறை சிந்தை செய்வான் அப்படின்னு முடிக்கிறார். இப்படி மூன்று கண்ணாலையுமே முத்துளிதை செய்கிறான். ஒரு கண்ணால படைக்கிறான், ஒரு கண்ணால காக்கிறான், ஒரு கண்ணால அடிக்கிறான். இப்படி செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு உருளை சிந்தை செய்வான். அதற்கு மேல அவிநாசிநாதன் தோற்றம் இங்க இருக்கிற அவிநாசிநாதன். அவிநாசி என்று சொன்னால் அவி என்றால் முடிந்து போவது, அவி என்றால் முடிந்து போவது, நாசம் என்றால் இல்லாமல் போவது. அப்படின்னா அபிஷேகம் அவி என்றால் இன்னொரு சொன்னார் இறப்புன்னு சொல்றது. அவி என்றால் இறப்புன்னு சொல்றது, நாசம் என்றால் இல்லை என்று சொல்லுவது. அதையால இறப்பு இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதைத்தான் அவிநாசி என்ற சொல்லுக்கு அவிதல் இல்லாதவன். அவிஞ்சு போச்சு விளக்கு, அவிஞ்சு போச்சு ஆளு, அவிஞ்சு போன அவிதல். அவிதல்னா முடிஞ்சுவான். அப்படி முடிவு இல்லாதது சிவம், நாசம். இது நாசி, நாசம் என்பது நாசின்னு வந்தது. அவிநாசி முடிவு இல்லாத, அவிதல் இல்லாதவன். உயிர்கள் தோன்றும், அப்புறம் முடியும். இவன் தோன்றதும் இல்லை, முடியும். ஆதியும் அந்தமும் இல்ல அருங்கும். அவிநாசி நாதருக்கு இதுல தோத்திரம் பண்றார். அது எப்படி தோத்திரம் பண்றாருன்னா, பரு அவினா சித்திரனேர் பாவகமா பூவகமன் பயிலும் வீதி உருவவிநாசிக்குரிய ஒன்றிருதேர் எனும் உலவை உலகம் ஒன்றில். உரு அவிநாசிக்கு உரிய ஒன்றிருதேர் உலகம் எனும் உலவை உலகம் ஒன்றில். மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாட கூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாது ஜெனி சேர்ப்பான் என்று அவிநாசியப்பருக்கு தோற்றம். இது எப்படி பொருள்னா, பருவவினா சித்திரனே பாவகமார் பூவகமன் பயிலும் வீதி. அதனால இந்த வீதி அவிநாசி தலத்திலே இருக்கின்ற வீதி, அந்த வீதியிலே பருவம் உடையவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், சித்திர அழகுடையவர்களாய் இருக்கின்ற நடனமாதர்கள் பூவகமன். அதனால பூவகமன் என்று சொன்னால் பூவில் இருக்கிற மகாலட்சுமியை போன்ற பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதிங்கிறார். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு, நடனம் ஆடுகிற வீதி. எல்லா ஆலயங்களிலும் அந்த நாட்டிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆடல் வாடல் உகந்த வாட்போக்கி என்றால் போல அந்த நாட்டிய பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அத நம்ம ஞானசம்பந்தர் அந்த திருவையாற்று தேவாரத்தில் சொல்றாரு.

0: பரம்பயிலுள் திருவையாரே என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அப்படி பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதி சொன்னா இந்த ஊர் வளம் உடையதுன்னு நாட்டிய அரங்கம் இருந்தது. பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதி என்று சொன்னால் இந்த ஊர் செழிப்புடையதா, அதெல்லாம் இருந்தா செழிப்புடையதா தானே இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா ஆட்டம் எப்படி வரும், இருந்தா தான் ஆட்டம்.
1: பருவ விநாயகி திறனே பாவகமார் பூவகம்.

0: அயாலும் குருவான் அவிதலாகியதற்கு உரியவன், குருவான் அவிதலாதற்கு உரியவன். அது குருவா அவிதலாதற்கு உரியவன் யாரு தெரியுமா? மன்னவன். மன்னவன் சௌருமான மேலும் பூ தூவனானா, பூப்ப புஷ்பாரத்தை போடுறானா, நெற்றுக்கண்ணை திறந்தாரா, சாமலா போட்டான். மன்மதன் சாமலா போட்டான், கேள்விப்பட்டீங்கள? மன்மதன். அதனால இந்த சுவாமிக்கு காமநாசன் இவர், காமநாசன் காலநாசன். யமனை கொன்றபடினால காலநாசன், மன்மதனை இருத்தபடினால காமநாசன். காமநாசன் காமாரியும் இவர், காமாரி காலாரி காமாரி என்றெல்லாம் கொடுக்கும். அப்படி அந்த உருவமே அவிதலுக்கு நாசத்துக்கு உரிய, அவிநாசிக்கு உரிய உருவா அவிந்து நாசமாவதற்குரிய, இப்படி ஒரு உருவம் அவிந்து நாசமாவதற்கு உரியவனாய மன்மதன். அப்படி அப்படி மன்மதனுக்கு, மன்மதனுக்கு பகைன்னு இருக்கிறாலும் ஒரே ஒரு ஆளுக்கு, சிவபெருமான் ஒரு ஆளை தவிர மன்மதனுக்கு அப்புறம் எல்லாரும் சிநேகம் சொந்தம். நல்ல கருத்து, நீங்க நல்லா அது சுவைக்கணும். மன்மதனுக்கு பகைவர்கள் ஒருத்த கூட இல்ல, ஒரே ஒரு ஆளுக்கு. எல்லா ராசி சிவபெருமான் ஒரு ஆளுக்கு தான் பகை. மன்மதனுக்கு மன்மதனை எரிச்சுக்கிட்டுதான் பார்வதியை கல்யாணம் பண்ணாரு. இப்ப மன்மதன் நமக்கு கல்யாணம் நடக்காது. அப்படிப்பட்ட மன்மதன் ஏறி வருகின்ற தேர் எது தெரியுமா? தென்றல் காற்று. மன்மதனுக்கு தேர் தென்றல் காற்று. வாகனம் கிளி, வாகனம் கிளி. வில்லு கரும்பு, பானங்கள் புஷ்பம். தென்றல் காற்று, கிளி, வாகனம். அவ வேலைக்கு தகுந்த அப்படித்தான பொருள் இருக்கணும். கரும்பு வில்லு புஷ்ப வாகனம். கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொரும்படை காமர் வில்வேல் இரும்பு கரைந்துருகை செய்யுமால் இரும்புது தந்து. சிதம்பர செய்யுக்கோவை குமரவர் சாமி, கரும்பும் அரும்புனா மலர், கரும்பும் அரும்பும் சுரும்பும் பொரும்படை காமர் வில்வேல் இரும்பும் கரைந்துருகை செய்யுமால் இரும்புது தந்து. விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அலன் மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்க அகிலாண்ட தொகுதியில் சிவருமானவை அருளை பெற்று விட்டா ஒரு துரும்பு இந்த உலகத்தை படைக்குமா அழிக்குமா? அதனால அப்படிப்பட்ட மன்மதனை நாசமாக்கினவர் சிவருமான். அவனுக்கு தேரு தென்றல் காற்று. காற்றுக்கு பேரு உலவேன்னு ஒரு பேர். உலவை உலவுதனாலே, உலவுதனாலே உலவைன்னு. வாயுன்னு வேறு, காற்றுன்னு வேறு, வடியினும் வேறு. உருவவின் ஆசைக்குரிய ஒன் சிறுதேர், ஒன் சிறுதேர் எனும் உலவை உலகம். நாட்டியம் ஆடுகின்ற பெண்கள், நாட்டிய பெண்கள் நடனம் செய்கின்ற வீதி தென்றல் காற்று வருகின்ற வீதி. மூன்றில் அப்படிப்பட்ட இந்த இது ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு விசித்திரமா அமைக்கிறார். இப்ப அந்த நாட்டிய பெண்களையும் சொன்னாரு, மன்மதனையும் சொன்னாரா? நாலு வரி, முதல்ல ரெண்டு வரியிலே நாட்டிய பெண்களை சொன்னாரு, ரெண்டாவது வரியிலே மன்மதனை சொன்னாரு. இந்த மூணாவது வரியில யார சொல்றாரு தெரியுமா? இந்த மன்மதனையும் அந்த நாட்டிய பெண்களையும் வென்ற பரமஞானிகளை சொல்றாரு. இது ஒரு பெரிய முரணான விஷயம் தான். நாட்டிய பெண்களையும் அந்த மன்மதனையும் வென்ற ஞானிகள், பரமஞானிகள் மன்மதனை வென்று விடுவார்கள். மன்மதனை வென்று விடுவார்கள். அந்த மாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாதவர் வருதுல பாத்தியா, மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை விரியா மாட கூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலம் செனி சேர்ப்பா. நல்லா இருக்கு பாட்டு. இப்படியே மறு அவிநாசி பவன யாரு? அவிநாசிங்கிறது மூக்கு, மூக்கு நாசிங்கிறது மூக்கு நூறு, நாசிக்கு மூக்கு நாசி. அதிலே பொருந்தி இருக்கிற பவனம் காற்று, அதிலே பொருந்தி இருக்கிற காற்று. காற்று எதுல வருது? நூக்கள் தான் வருது. காது சந்துதானே, குந்து தானே, அதுல காற்று வர காணும். இதுவும் இதுவும் துளையத, இதுவும் துளையத, இதுல வந்துச்சுன்னா தொலைஞ்சு போகும். காத்து கணக்கா இந்த ஒரு சந்திலே வந்துகிட்டு இருப்பா. இந்த மூக்களையும் ரெண்டு மூக்களையும், அது ரெண்டு மூக்களையும் ஜேந்தாப்புல வர்றதுல அது தெரியும் வந்தது. இடகலை பிங்களை சுழுமு கேள்விப்பட்டீங்களா? வலது மூக்கில் வரும் இடகரை, இடது மூக்கில் வரும்போது பிங்கல். ஒரு மூக்கில் லேசாக வரும், அடைச்சிக்கும். ஒரு மூக்கில் தான் காத்து பார்த்துருக்கீங்களா? இதை ரெண்டுலையும் நடுப்பாகமாக ஒரு நேரம் வரும், அந்த நேரம் நமக்கு தெரியாது. அது சுடுமுனைன்னு இடவெங்களை எழுத்து இடையே இடவெங்களைன்னு எழுத்தறிவித்து கடைசி சுடுமுனை கபாலமும் காட்டினும் விநாயகராக வரும். இப்ப இந்த வலது மக்கள் வர்ற காத்து விஷயமா இருக்கு. பிராணாயாமம் பண்ற போது பிராணாயாமம் இருக்கு, பிராணாயாமம் தெரியுமா? பிராணாயாமம் பண்ணும் போது வலது மூக்கல காற்று வரும்போது எந்த காரியம் செய்தாலும் அது அதிகமான நல்ல பலனை கொடுப்பான். அதனால பிராணாயாமம் அதுக்குதான் பண்றது. எப்படின்னா இந்த மூக்கு அடைச்சுக்கிறது, இந்த மூக்கு வழியா காத்து இழுக்கிறது. பதினோரு மந்திரம் சொல்லி சம்மிதான மந்திரம், சம்மிதான மந்திரம் சீச்சு வாங்க முடியும். இந்த மூக்கு அடைச்சுக்கிறது, இந்த மூக்குல பதினோரு மந்திரங்களையும் மனசுக்குள்ள நினைச்சு உள்ள காத்து இழுக்கிறது. அப்புறம் இழுத்து ரெண்டு மூக்கையும் அடைச்சுக்கிறது. அந்த பதினோரு மந்திரங்களை நினைச்சு உள்ள காத்து நிறுத்துறது. புரியுத? பூரக வேசக கும்பகம், கும்பகம் உள்ள நிறுத்துறது. அப்படி பதினோரு மந்திரங்களையும் சொல்லி நிறுத்தி அப்புறம் இந்த மூக்கு அடைச்சு இந்த மூக்குல காத்து விடுறாங்க. இது மாதிரி தீட்சை பற்றி அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வலது மூக்கல காத்து வரும்போது செய்கின்ற காரியம் நல்ல பலனை அதிகமாக்கும். இடகலை பிங்கலை அதுல ஏற்றி இறக்கி வெகு பேரு. இது நம்ம சைவத்திலே சிவபூஷையிலே வருகின்ற ஒரு சடங்கு. இத செஞ்சு கணபதி வணக்கம், குரு வணக்கம், பிராணாயாமம், அதன் பிறகு இந்த சௌலீகரணம், இதெல்லாம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது. முதல்ல சமய அனுஷ்டானத்திலிருந்து இதெல்லாம் உண்டு. எந்த இதுக்கும் இந்த கணபதி குரு வணக்கம் பிராணாயாமம் உண்டு. எல்லா சடங்குக்கும் அனுஷ்டானத்துக்கு உண்டு, சூரிய பூசைக்கு உண்டு, செவ்வூசைக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. சைவத்துல இதுக்கு மந்திரம் உண்டு. இன்னும் சில சமயவாதிகள் காத்த சும்மனா வச்சு சும்மா குடிச்சுட்டு கிடக்கிற இந்த இதெல்லாம் இல்லாம மூச்சை பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறா அப்படின்னு சில சமயங்கள் சில பேர் சொல்லி கொடுக்கறாங்க. அது மாதிரி பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறானு காட்டை உள்ள எடுத்துக்கிட்டு கிடக்கிறானு. அது அருணகு சொல்றாரு, காட்டில் குறத்திவிரான் பதத்தே கருத்தை புகட்டில். காட்டில் குறத்திவிரான் யாரு? முருகன், குறத்திக்கு தலைவன் முருகன். குறப்பண்ண கல்யாணம் பண்ணிட்ட முதல்ல தேவசாதி பொண்ணு தேவயான. அப்ப ரெண்டாவது கல்யாணம் குறப்பண்ண போய் கூட்டிட்டு வந்துட்டான் தெரியாது. இது நல்லா இருக்குல்ல, செம்மான் மகனை திருடும் திருடன் செம்மான் முருகன் பரவா. ரொம்ப அனுபவி, சைவத்துல அனுபவிக்கிறது நிறைய சமாச்சாரம், நல்ல நல்ல சமாச்சாரம். அதனாலே காட்டில் குறத்திவரான் பதத்தை கந்தர் அலங்காரம் அவனுடைய திருவடியிலே, முருகப்பெருமானுடைய திருவடியிலே நம்ம புத்தியே அங்க வச்சுட்டோம்னா, புத்தியே அங்க வச்சுட்டோம்னா முத்தி லெகுவா கிடைச்சு போகுங்கிறார். புத்திய வந்து முருகப்பெருமான் திருவடியில வச்சுட்டா முத்தி தானே வந்துடுவான். புத்திய கண்ட பக்க விட்டுட்டா முத்தி வருமா? ஐயோ, காட்டில் குறை இன்னொரு அலங்காரத்தோடு சொல்றாரு, புத்தியை வாங்கி நின் பாத ஆம்பயத்தில் புகட்டி அன்பால் முத்தியை வாங்க அறிகின்றே. கந்தர் அலங்காரம், கந்தர் அலங்காரம் படிச்சிருக்கீங்களா? படிக்கிற நூல்களை படிக்கிறேன். படிக்கும் போது நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லும் போது ஆமா அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹா, என்ன அழகா சொல்றாரு அருணகு நாதர், அவரு இந்த குடுத்தரக்காரன் எடுத்து சொல்றாருயா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காட்டில் குறத்திவிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் வெகுளிது. அந்த வீட்டுக்கு போறது வெகுளிது, வெகுளிது. விழியின் ஆசி வைத்து மூட்டி கவால மூதண்ட நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கு ஓடாம சாதிக்க யோகிகளே அப்படின்னு. அது வெறு யோகம், அது வாசி யோகா, அட யோகா, அந்த யோகா, இந்த யோகம் எல்லாம் சொல்லி மூச்சு பயிற்சி என்றெல்லாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு வகையில தேவையில்லாமல் வச்சு கொண்டிருக்காங்க. நமக்கு தேவை கணக்கு உண்டு, மூச்சு பிடிக்கிற கணக்கு, நிறுத்துற கணக்கு, வெளியில் விடுற கணக்கு உண்டு. அது திருமூலர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஏற்றி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து. பாட்டை பாத்தியா? திருமந்த ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. செய்வ சமயத்தை வர மக்கள் பேருக்கு இந்த கணக்கு தெரியலன்னா, ஏற்றுறது கணக்கு, உள்ளுக்கு நிறுத்துறது கணக்கு, வெளியில விடுறது கணக்கு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவார். இந்த காத்து நன்றாக பயிற்சி பண்ணி தெரிந்த கணக்கு உடைய யோகிகள் யமனை உதைச்சு கொண்டு வாங்கலாம். இந்த பிராணாயாமத்தை சொல்றாரு திருமந்திரத்துல. ஆகையினாலே இப்படிப்பட்ட பிராணாயாம முறையை இந்த பயிற்சியை நன்றாக, இந்த கிரியையை நன்றாக தெரிந்த செய்கின்ற தாரணை என்கின்ற அட்டாங்க யுகங்கள் தெரிந்த ஞானிகள் இந்த வீதியில் இருக்காங்களா? முதல்ல சொன்னது காமத்துக்குரிய நாட்டிய பெண்களும்
1: காமராஜர்.
0: மன்மதனுக்கு காமராஜர், மன்மதன் தான் காமராஜர். பாபா அவரு கல்யாணம் பண்ணா கூட்டாரு, அது வேற. முதல்ல ரெண்டு வரி அப்படி,
1: பின்னாடி ரெண்டு வரி இப்படி.
0: அது மறு அவிநாசி பவன, பவனம்னா காற்று, பவனம்னா காற்று. மாதவர் முதல்ல மாதவரை சொன்னாரு, பின்னாடி மாதவரை சொல்றாரு. நல்ல நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு. மாதவர் என்றால் பெண்கள், மாதவர் என்றால் பெண்களை வென்றவர்கள். அப்பா அப்படிப்பட்ட மாதவர் தாவர தாரணை பிரியாம ஆடவோட அப்படிப்பட்ட பரம ஞானிகள், அப்படிப்பட்ட சிவ யோகத்தில் இருக்கின்ற பரம ஞானிகள், சிவ யோகம். அது அருணகிரிநாத சொல்றாரு, அது என்ன சொல்றது, நிறைய சொல்லிக்கிட்டே போகணும், வேண்டாம். நல்லா தான் சொல்றாரு, நல்லா தான் சொல்றாரு, விளங்குதா. அதனாலே இப்படி மறு அவிநாசிப்பவன மாதவர் தாரணை பிரியாது. தாரணை பேரு அட்டாங்க யுகத்துல, தாரணை நியமம் நயமம் பிராணாயாமம் தாரணை சமாதி என்று இட்டு வரும். அப்படிப்பட்டதுல ஒன்று இது, அந்த தாரணை பிரியா மாட கூட, மாட கூட. அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கின்ற மாடங்களையும் கூடங்களையும் இருப்பதாய் இருக்கிற செல்வம் பொருந்திய அவிநாசி பரமர், திரு அவிநாசி பரமர், சில தாமரை போன்ற செந்தாமரை போன்ற அழகு பொருந்திய அந்த திருவடி கமலத்தை தலையிலேயே வைத்துக் கொள்வான். பாட்டு நல்லா இருக்குல்ல, தானா படிக்கும்போது விளங்காது, இப்ப சொல்லும் போது எப்படி ருசியா இருக்கு. பருவவினா சித்தரணையர் பாவகமார் பூவகமன் பயிலும் வீதி உருவவினாசிக்குரிய ஒன்று சிறு தேர் உன் சிறு தேர் எனும் உலவை உலகு முந்தி மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாடகூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலம் ஜெயிப்பா. அதனாலே சௌருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோம். திருவடி தலையில இருந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும், எனையார் திருவடி எந்தலை மேல் வைத்திருக்கேன், துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன், அணையார் குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளர் நீர்வாடு போகல. அதுக்கு மேல கருணாலய செல்வி தோஷம், கருணாம்பிகன் இருக்காள்ல, வடிவம் என்ன வடிவம் தெரியுமா, கருணையே அம்பாள் வடிவம் இருக்கே, கருணையினாலே திருவேணி, அருளே திருவேணி. அருளது சக்தியாகும் என்பது சித்தியாகும், அருளது சக்தியாகும். நம்ம எல்லாம் பெற்று வளர்த்து காப்பாற்றி வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வளர்க்குன்ற எல்லாம் இல்லாத. இப்ப நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஆறு சோறு கொடுத்தா உணவு கொடுத்தது, தாய் வயிற்றுக்குள்ள அதுக்கு தகுந்தவனுக்கு, அதுக்கு தகுந்தவங்க அந்த சிசுவுக்கு தகுந்தவங்க யாரு கொடுத்தா, அவதான். அது தாய்மானார் சொல்றார், தாயர் வயிற்றூடு அன்னமும் தண்ணீரும் தந்தவங்க நேய உன யாரே நிறையா இருப்பார். அதற்கு தகுந்தாப்புல ஒரு டீப்பு போட்டு அது பொழிய அதுக்கு தகுந்தாப்புல அந்த சிசு உண்ணுறா போல உணவு கொடுத்து இல்லைன்னா பிறத்தவுடனே கத்துமா, சத்து இல்லைன்னு எப்படி கத்து, பிறத்தவுடனே கத்துது இல்ல, அது பெண் குழந்தை வரைஞ்சுன்னா பிறத்தவுடனே கத்து வந்து கத்துவான், ஆண்களுக்குள்ள கொஞ்சம் பொறுத்து கத்துவோம், உள்ள கத்தலன்னு வச்சுக்க எல்லாரும் கத்துவாங்க. அப்படி அதற்கு உள்ளே இருந்து உணவை ஊட்டுகிறாள், உள்ளே இருந்து ஊட்டுகிறாள், பிறந்த உடனே கத்துதா, உடனே தனம் சுரக்கு. அந்த காலத்து பொண்ணு விடும், இந்த காலத்துல அந்த காலங்கிறாங்க, சரி போன தனம் சுரக்கு. அது இந்த பங்கேற்கரசி யாரு, ஞான சம்பந்தர் சீர்காழியிலே மூன்றாவது விஷயம் மாதேவி ஞானப்பால் கொடுக்க உண்டாரா அப்படின்னு கேட்டாளா மங்கேற்கரசி, அவளுக்கு தனம் சுரந்துருக்க. ஞான சம்பந்தர் மூன்றாவது சில ஞானப்பால் பரமேஸ்வரி வந்து கொடுத்தாளா, அதை சாப்பிட்டுட்டு தேவாரம் பாடுறாரா அப்படின்னு கேள்விப்பட்ட, அப்படி ஞான சம்பந்தர் பால் குடிச்சாருன்னு சொன்னதை கேட்ட உடனே அவளுக்கு பால் தொடர்ந்து சுரந்த திருமுலைக்கே துய்ய திருஞானம் சுரந்துண்டால் புள்ள என சொல்ல சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவான் அப்படின்னு திரு கழிக்கப்படியா இருக்கின்ற பெரிய ஞானசாஸ்திரம் சொல்லு. உள்ள இருக்கிறவங்களே அப்படி உணவு கொடுக்கறானா, பிறந்த உடனே தாய்க்கு பால் தொடங்க, எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் அன்பினாலும் வெளிப்படுகிறது, கண்ணீர் அன்பினாலும் வெளிப்படுகிறது, பால் அன்பினாலும் வெளிப்படுகிறது, பால் தாயாக இருக்கிறான். ரொம்ப நல்லாத்தான் இருக்கு, உள்ளே அப்படி உணவு கொடுக்கறானா, வெளியில வந்த உடனே பால் தொடங்குதா உண்ணுதா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக ஆக ஆக அதற்கு மற்றைய தரவுப் பொருள் எல்லாம் கொடுக்கறாப்பல உண்ணுகிறாப்பல அதுக்கு வேண்டிய கருவிகள் சரி பண்றானா, அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் பெருசாகி பழகிச்சுன்னா அப்புறம் ஒருத்தர் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை, அது வாட்டை சாப்பிடுது வேணுங்கிறத சாப்பிடும், அதுக்கும் அவன் தான் உனக்கு வர வேண்டிய சாப்பிடறதுக்கு அதுக்கு வேண்டிய ஆதாரம் இதெல்லாம் இருக்கணும் இல்லவா? இப்படி நம்மை வளர்க்கிறாள், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வைவளை. இந்த பாட்டு என்ன சொல்றது? இவ்வளவு உபகாரம், இதெல்லாம் அவனுடைய கருணை, கருணாம்பி செய்கின்ற கருணை. செய்கிறாங்க நமக்கு தெரியலையே, அதான் தோன்றா துணை, கண்ணுக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியாம இப்ப நம்ம செய்யறதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இப்ப அம்மா அப்பா செய்யற உபகாரம் எல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அப்பா அம்மாவை மறந்துற உள்ளவ நிறைய உண்டு, அம்மா அப்பாவை மறந்துற உள்ளவ. நீ என்னத்த செஞ்ச அப்படின்னு கூட கேக்குதுப்பா சில உள்ளவ, நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேக்குறேன் சில பயம். அதனாலே இப்படி உமாதேவி கருணையை வடிவாள். முன்னி அவள் நமக்கு முன் சொலக்கு இன்னருளே என்ன புரியாய் மலையை விரும்பாவா என்பது விரும்பா. அதனால திருவம்பாக 20 பாட்டுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? சக்தியை வியந்தது. சக்தியை அம்பாளுடைய கருணையை வியந்து பாராட்டியது திருவம்பாள். எல்லாம் திருவா தேவார திருவாசகம் இந்த புராணங்கள் நிறைய படிங்க. ஓதாமல் ஒரு நாளும், ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்க சிதம்பரேஷா. அதனால அப்படி குமாரதேவி கருணாம்பிகை, கருணையே வடிவாக.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமன்.

பவழம் ஆழ்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடன் வெற்றி வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி துரு கரத்தி தரித்துயிர் கிரி புறத்தொழுதும் கவளமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்த

கரை மலர் மேல் நான் முகனும் ஆளுங்கானா அண்ணாவோ என்றென்று அளவில் காலம் அருந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட கண்ணாவோ கருத்தாவோ கதியை காட்டும் கடவுளே பதஞ்சலி மாமுனியே போற்றி உன்னாரும் பரவு என்ற தவமே ஞானவியாக்கிர மாமுனிவனே போற்றி போற்றி நரிபரிய பரிநறியா செய்வான் தன்னை நரிபரியா பரிநறியா செய்வான் தன்னை நரசுரரா சுரர் நரரா குவானை திரிமலம் தீர்த்தருளி

கரிமுகனை கந்தனை தந்தாந்தன்னை கருதுவாரிதயத்து கலந்தாந்தன்னை வரி நெடுங்கண் உமை காண ஆடுவானே வாத ஊர் நன்னகரில் கண்டேன் நானே வாத ஊர் நன்னகரில் கண்டேன் நானே உருந்தடியில் உருவடிவாய் வந்தான் தன்னை குதிரை விற்கும் வாணிகனாய் வந்தான் தன்னை மருந்த மலர்கருள் புரிந்த மைந்தன் தன்னை மருந்த மலர்கருள் புரிந்த மைந்தன்

பொருந்துணர்பாடல் செய்த வந்த வாதவோர் முனிவர்காக பொருந்து நலவிடையாடல் பல செய்தானை புண்ணியனையே.

0: அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்று திருவாத உரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே குதிரையிட்ட சருக்கம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரம ஞானிகள் நம்முடைய நாட்டிலே நிறைய அவதாரம். இந்த நாட்டுக்கு இருக்கிற பெருமை வேற எந்த நாட்டுக்கு கிடையாது. பரம ஞானிகள் கைலாயத்திலிருந்து வந்தவங்க கேரளாவுக்கு போகல, வங்காளத்துக்கு போகல, அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் போகல, பின்ன எங்கே வந்தார்கள்? தமிழ்நாட்டுக்கு. இந்த அருமையை அறிந்தவர்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கைலாயத்திலிருந்து சௌரவான் நீங்க பூமிக்கு சென்று நம்முடைய கட்சியை பரப்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படி அனுப்பிச்சவரு ஏழை வேற நாட்டுக்கு போச்சுல, தமிழ்நாட்டுக்கு தான் வச்சிருந்தார். தமிழ்நாடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. யாருக்கு? சிவபெருமான். இங்க வந்தா பல பேர்த்தை பிடிக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு தந்திரம். இங்க வந்தா பல பேர்த்த நம்ம கட்சியில பிடிச்சு கேட்கலாம். அது காரணம் என்னன்னா, இங்கதான் அவருக்கு எல்லா வகையிலும் ஆதரவு. ஆறு சிவபெருமானுக்கு ஆதரவு, அதனால வேருக்கும் இலங்கைக்கும் மத்தியமாக இருப்பது தில்லை. மேருக்கும் இலங்கைக்கும் மத்தியமாக இருதயசானம். பிண்டத்தில் இது மத்திய சானம், பிண்டத்தில் இது மத்திய சானம், அண்டத்தில் சிதம்பரம் மத்திய சானம். புரியுதா? அதனாலே அந்த மத்திய சானத்திலே நடுவிலே புது, அதுக்கு நடுவுங்கிறது புதூடு வேறு, புதுவிலே ஆடுறார். அதனாலே இந்த நாடு அவருக்கு ஆடுறதுக்கு புரியும். அருளாளர்களை இங்க வரச் செய்து அவர்கள் மூலமாக பாடல்களை இங்கு வழங்கும்படியாக செய்வதிலே பிரியம். இப்படி பல வகையிலே இந்த நாடு சிவருமானுக்கு பிடிச்ச நாடு. அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அதனாலதான் தென்னாடு உடைய சிவன் என்பது சிறப்பு பெயர், இறைவன் என்பது பொது பெயர். இறைவன் என்றால் எல்லா சமயத்தவனும் சொல்லுகிற ஒரு சொல். இப்ப மற்ற சமயத்தவன் சிவன் சொல்லுவானா? வேற சமயக்காரன் சிவன் சொல்ல மாட்டான், இறைவன் சொல்லுவேன். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அதனாலே அந்த சிவம் என்கின்ற வாக்கியத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. யாரு? மாணிக்கவாசகர். அது தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு. தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கே. அந்த ஒரு வரிய தங்கத்தினால ரத்தனத்தினால அர்ச்சிக்கணும். பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்குரிய போற்றின் போத அப்படியே, அதனால அர்ச்சித்தாலும் கூட அந்த வாக்கியத்துக்கு இதெல்லாம் ஈடாகுமா? தங்கரத்தனம் தான். தென்னாடு உடைய சிவன் எந்தருளை செய்தது தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுவதற்கு உரியதே. போற்றின் போத என்னாவது என்பீரேல், அது என்ன அப்படி அவ்வளவு உயர்வு அப்படின்னு கேட்கிறீங்களா? என்னாவது என்பீரேல், தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதார். அருமையான பாட்டு. தென்னாடு உடைய சிவன் என்றருடைய செய்த திரு தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுவதற்கு உரியதே. போற்றின் போதா என்னாவது என்பீரேன், தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதம் என்பது பதஞ்சலி வியாக்கிரவாதம் அவருக்கு. அதனாலே இப்படி தென்னாடாகிய தமிழ்நாடு எத்தனையோ கோடி காலமாக தவம் செய்து நிரம்பி இருக்கிற நாடு, தவம் நிரம்பி உள்ள நாடு. அதனால்தான் மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திடன்னாரு. மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதியிலா திருத்தொண்ட தொகை தர போது வார் அவர் மேல்மனம் பொக்கிட காதல் மாதரும் கட்சியில் நன்னினார் என்பது பெரிய உராணம். அதனாலே இப்படி இந்த நாடு தவம் செய்வதற்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டது. இந்த நாடு தவம் செய்வதற்கு பொருத்தமான நாடு என்பது இந்த நாட்டை தனியாக. அதனாலே இந்த நாட்டிலே பல அதிசயங்கள் சிவன் செய்திருக்கிறான், பல அதிசயங்களை செய்திருக்கிறான், அருளாளர்கள் மூலமாக செய்திருக்கிறான், தானே செய்திருக்கிறான். அதனாலே போனங்கள் 224 சிவபெருமானுடைய வீடு தமிழ்நாடு சிவபூசை செய்கிற வீடு, தமிழ்நாடு சிவபூசை செய்கிற பூசை வீடு, பூசை வீடுன்னு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி 224 போனும் சிவபெருமானுடைய வீடு. நமக்கு போனங்கள் நாடு, அவனுக்கு வீடு. அதனாலே அந்த வீட்டிலே தமிழ்நாடு என்கின்ற ஒரு வீடு பூசை செய்கிற வீடு. அதனால இங்க ஆலயங்கள் அதிகம், அருளாளர்கள் அதிகம், ஆலயங்கள் அதிகம், அருளாளர்கள் அதிகம். அதனாலே இந்த நாட்டிலே அவன் செய்த திருவிளையாடெல்லாம் உயிர்களுக்கு அப்போதைக்கும் பின்னாலே எப்போதைக்கும் அந்த திருவிளையாடலில் நினைந்து நினைந்து கேட்டு கேட்டு அதன் மூலமாக உயிர்களுக்கு பக்தி உண்டாகி உணர்வு உண்டாகி புத்தியை பெறுவது. அந்த முறையிலே மற்றவர்களுக்கெல்லாம் பல வகையான திருவிளையாடலை செய்தார், இவருக்கு விசேடமான திருவிளையாடல், விசேடமான திருவிளையாடல். அது அந்த ஆச்சாரிய மூர்த்தமாக வந்ததே பெரிய ஆச்சரியம். ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து உபதேசிக்கிறான்னா, ஐயோ அது இவ்வளவு ஆச்சரியமானது. பரமேஸ்வரன் குருவாக எழுந்தருள் இருந்து ஒரு மனித வர்க்கத்திலே பிறந்தவருக்கு காத்திருந்து உபதேசிக்கிறான்னா அது எவ்வளவு ஆச்சரியம். உங்களுக்கு தெரியுதா இல்லையா, ஆச்சரியமா தெரியுதா இல்லையா? யார் அப்படி சொல்லல? ஆச்சாரிய மூர்த்தமாக பைரவரா வருவான், சன்னியாசியா வருவான், சிவயோகியா வருவான், சாமியாரா வருவான், இப்படி பல, அதெல்லாம் அதிசயம் இல்லை, அதெல்லாம் பெரிய அதிசயம். ஞானாசிரியனாக இருந்தருளி இருந்து பார்வதிக்கு உபதேசித்தான், ஸ்ரீகண்ட உருத்திரர்களுக்கு உபதேசித்தான், திருநந்தி தேவருக்கு உபதேசித்தான், அகத்தியருக்கு உபதேசித்தான். அதெல்லாம் அந்த வர்க்கங்கள், சிவ வர்க்கங்கள் அங்கே இருந்தவர்கள். மனித வர்க்கத்திலே இருந்தவராகிய மாணிக்க வாசகருக்கு உபதேசித்தான். அது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அதுக்கும் காரணம் என்னன்னா, நந்தி தேவரா திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகரா வந்தபடினாலும் உதவித்தார். இந்த உண்மையில யாரும் சொல்லல. அதுவும் எப்படி மாணிக்க வாசகருக்கு மற்ற பேத்துக்களை உபதேசிக்கல? இல்ல, இப்ப சுந்தரர் ரொம்ப திண்டாட விட்டு கடைசியில கோயிலுக்கு போய் மறைஞ்ச முற்பாடு போய் சாமி தான் ஆக்கும் அப்படின்னு இவர் உணர, அதுக்கு முற்பாடு உணர்த்தினார். முன்பு நீ நமக்கு தோன்றான், முன்னிய வேட்கை ஊர் துன்பு நம் ஏவலாலே பிறந்த பிறகு உணர்த்துகிறார், உணர்ந்தார். இவருக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. எடுத்த உடனே ஞானபாத உபதேசம், ஞானபாத உபதேசம், ஆகமத்தில் ஆகமத்தில் ஞானபாதத்துக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு. சிவாகமத்திலே ஞானபாதத்துக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு. அந்த ஞானபாதத்தை மாணிக்கவாசகம் உபதேசம், அந்த ஞானபாதம் தான் திருவாசகம். ஆகமத்தில் ஞானபாத சாரம் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரம் வேதசாரம் திருவாசகம், ஆகமத்தில் ஞானபாத சாரம் திருவாசகம், ஆகமத்தில் ஞானபாத சாரம் திருவாசகம். யாரா சொல்லி கேட்டுக்கீங்களா? இவ்வளோ எழுத்தியா சொல்றனே, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுக்குறீங்களா? அதனால சிவாகமத்திலே ஞானபாதம், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஜனகாதி பரமதேவனுடைய பிள்ளைகளாகி ஜனகாதி முன்னே கேட்ட முற்பாடு சொன்னார், ஞானபாதத்தை உபதேசிக்க ஒன்று கேட்டாங்க. அப்புறம் சொன்னார், இவர் ஒண்ணுமே இல்லை அழுதாரு, உடனே உபதேசம். ஆமாம், சொல்லாமல் சொன்னாரு, இவர் நிறைய சொன்னாரு, நிறைய பேசினார். சொல்லாமல் சொன்னாரு, இவருக்கு நல்லா சொன்னாரு, என்னென்னமோ வகையில் பண்ணார், அளவே இல்லை இவருக்கு செய்த உபச்சாரம். அதனாலே ஞானிகளிலே மிக உயர்ந்த பரம ஞானி மாணிக்க வாத ஊர் ஐயன்போல் ஞானியுண்டோ, வழங்கியனல் வாசகம் போல் நூலும் உண்டோ, சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வம் உண்டோ, தில்லை போல் தலமும் உண்டோ, பூதிமணி அஞ்செழுத்து போல நல்ல பொருள் உண்டோ, சைவம் போல் சமயம் உண்டோ, சீதமிகு செந்தமிழ் போல் முடியும் உண்டோ, தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை. இது வாத ஊர் வள்ளல், அந்த வாதவூர் ஐயன்போல் ஞானி. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு பரம ஞானியே நம்ம நாட்டுக்கு சிவபெருமான் பரிசாக தந்தது பெரிய ஆச்சரியம், பெரிய பெரிய ஆச்சரியம். அவர் பொருட்டாக இவர் பல திருவிளையாடலை செய்து அவர் மணிக்க வாசகருக்காக ஒரு அடியும் வாங்கினாரு, மண்ணும் சுமந்தார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல். அதனாலே ஞானிகள் மூலமாக ஞானம் இல்லாதவர்களுக்கும் அருளை செய்தோம். அதனை இவர் மூலமாக செய்த திருவிளையாடலும் அருளும் அளவில்லாதது. பாண்டியனுக்கு முதலமைச்சராக ஆக்கினார். புக்குவமாம் வந்தது ஆச்சாரியனை எண்ணிக்கொண்டே இருந்தார். எப்பொழுது ஆச்சாரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதுதான் மாணிக்கவாசருடைய வரலாற்றிலே மிக முக்கியமாக. வேற எந்த வரலாற்றிலையும் குருவை தேடினாரு, குரு வந்தாரு, உபதேசம் பண்ணாரு வரலாறு. எப்பொழுது குரு வருவான், எப்பொழுது குரு ஒரு ஒரு கன்றுக்குட்டியானது மாற வேளையில தாய் பசுவை நோக்கி இருப்பது போல எப்பொழுது அம்மா ஒரு வாப்பால் கொடுப்பார். அதுபோல எண்ணிக்கொண்டிருந்தார். எண்ணிய எண்ணியாங்கு எழுவர் எண்ணிய திண்ணியராக பிரியன் என்றார் போல எண்ணியபடியே குரு வந்தார். அப்படி வந்த குருவானவர் இவருடைய பக்குவம் உயர்ந்த பக்குவமாக இருந்தபடியினாரே சகரதீக்கையும் பண்ணி ஆண்டு கொண்டார். சகரதீக்கையும் ஒன்று பாக்கி இல்லாம ஒரே சமயத்துலப்பா, ஒரே சமயத்துல எல்லா வகையான தீக்கையும் பண்ணி ஆண்டு. அப்படி ஆண்டு கொண்டு சிவஞானியாக ஆக்கி விட்டார். சிவஞானியாக ஆக்கிய பிறகு சிவஞானியாக ஆக்கிவிட்டால் சிவனோடு செல்லுவதற்கே தகுதி வந்துருச்சு. சிவனோடு செல்லுவதற்கே தகுதி வந்த முற்பாடு அவர் இங்க பூமியில கொஞ்ச காலம் இருந்து வச்சிருந்தார். சில காலம் இங்க இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாழ்னார். சிவபெருமானோடு போவதற்கான தகுதி எல்லாம் கொடுத்துட்டார். அங்கிருந்த வந்த கணங்கள் எல்லாம் கூட சென்றது. செல்ல முடியாதவர்கள் அக்னியிலே விழுந்தார்கள். நாயினே என நல்ல முறை தொல்லையில் கோலமாறுதல் உதவி ஈங்கண்ணை ஒடி. அப்படி இவரை மாத்திரம் நீ அந்த பொய்கையிலே அக்னி தோன்றும், அதிலே எல்லாரும் வீழ்வார்கள், நீ விழாமல் உத்தரகோஷம் அங்க முதலான தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு பிறகு தலைக்குவா. அப்படியே உத்தரவு போட்டார் மாணிக்கவாசர். ஏன் அப்படி செய்தாரு, இவரை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இருக்க வைக்க இருக்க சொன்னார் என்று கேட்டால், இந்த திருவிளையாடல் எல்லாம் இவரை வச்சுத்தான் செஞ்சாகும். குதிரை கொண்டு வருவது, வையையில கங்கை வருவது, மண் சுமக்கிறது முதலான காரியங்கள் எல்லாம் செய்து அதுக்கு மேல பாண்டியனை உய்யக்கொள்வது, புத்த சமயத்தை ஓட்டுவது, இத்தனை காரியங்கள் எல்லாம் இருக்கின்றபடியினாலே இன்னும் சில காலம் இங்கு இருந்து பூமியில இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாழ்ந்தார். இந்த பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் தித்திக்கும் அடிவார்த்தை இன்னும் சின்னாள் திருச்செவியில் அருந்தவும். அப்பவே ஊட்டி போயிருந்தா இவ்வளவு திருவாசம் கிடைக்காது. அப்பவே கூட்டிட்டு போயிருந்தா இவ்வளவு திருவாசம் கிடைக்காது. உபதேசம் பண்ண கூட்டி வந்து எப்படி திருவாசம் கிடைக்கும்? உபதேசம் பண்ண உடனே கைராயத்து கூட்டி போயிருந்தான்னு வச்சுக்கப்பா, திருவாசம் கிடைக்குமா? இத்தனை திருவிளையாடல நம்ம கேட்க முடியுமா? அதனால தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னாள் திருச்செவியில் அருந்தவும். இன்னும் சில நாளைக்கு திருவாசகம் பாடுறதை கேட்கலாங்கிற ஆசையினாரு சிவருமானுக்கு. ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க, சிவருமானுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பேராசை இருக்குதான், சிவபெருமானுக்கு பேராசை.
1: சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார் தேசத்தில் பெரியோர்கள் உண்மையல்ல.
0: ஆசை இல்லைன்னு சொல்றது உண்மை அல்லவா?
1: சிவனுக்கு பேராசை அதிகம் அம்மா, திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. புவனத்தில் நமக்கெல்லாம் பொருளில் ஆசை, புண்ணியனாவாத ஊர் முனிவனுக்கு சிவனுடைய அருளிலே ஆசை என்று சிப்பினான் வாசகந்தான் ஆசைப்பத்தே.
0: இந்துவாத ஒரு வள்ளலிலே பாடியிருக்கிறார். அதனாலே சிவபெருமானுக்கு திருமுறையை கேட்பதிலே ஆசை. அதனாலதான் தூது போனா, மண்ணு சுமந்த அடிபட்டா, பாட்டுக்காக பாட்டுக்காக பாடுபட்ட பாட்டுக்காக அதனாலே இப்படி சிவஞானியாக ஆக்கிய பிறகும் அவர் இங்கு இருந்து சொன்னார். சித்திக்கும் மணி வார்த்தையின் நஞ்சிருந்தாள் திருச்செவியில் அருந்தவங்கை செம்பொன் எல்லாம் பத்தி பேரன் வலித்து கவர்ந்து வேண்டும் பணி ஓடும் பாண்டியனைவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாதம் முடித்திடவும் திரு உள்ளம் உன்னம் மீறி எத்தி தொண்டரை கருமன் சிறிதுண்டிங்கே இருத்தியன ஒரு கரந்தான் அடியர் ஓடும் என்பது திருவிளையாடல் புராணம். அதனால் அவரை சில காலம் இங்கு இருக்க செய்தார். அதன் பிறகு அயாலே அந்த பொருளை எல்லாம் திருப்பணிக்கு கொடு, அடியாருடன் கொடு, ஏழைக்கு கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அதே மாதிரி உடனே அந்த பொருளை எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்த முற்பாடு திருப்பணியை செய்தார். அப்படி இருக்கும்போது குதிரை வரவில்லை என்று பாண்டியன் ஓலை அனுப்பினான். ஓலையை கொண்டு போய் சாமி கிட்ட காட்டினார். ஒன்றும் பயப்படாது, நேராக மதுரைக்கு போ, இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு, பாரு பாண்டியன்கிட்ட கொடு. ஆவணி மாதம் முதல் நட்சத்திரத்தில் குதிரை வந்துருமே சொல்லு, கவலைப்படாது அப்படின்னு ஒரு மாணிக்கத்தை கொடுத்து போச்சோம்னார். அதற்கு முன்னையே மற்ற மந்திரிகள் சேனை வீரர் எல்லாம் சொன்னாங்க, அவர் குதிரையே வாங்கல, சாமியார் ஆயிட்டாருங்க. அங்க ஒரு சாமியார் வந்திருந்தாரு, திருப்பெருந்துறையில ஒரு சாமியார் வந்திருந்தாரு, குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் அவருக்கு காட்டில் வச்சுட்டாரு, குதிரை எல்லாம் வாங்க கிடையாது அப்படின்னு சொன்னார். அவன் கோபமா இருந்தான். அப்புறம் இந்த ஓலை வந்த ஒரு பாடு மறுபடி இவரை மந்திரி வேஷம் எல்லாம் போட்டு விட்டு, மந்திரி அந்த முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மந்திரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரா, வாங்கி வச்சிருந்தாரா, அது பொட்டியில பத்திரமா வச்சிருந்தாரு, இப்போ நீ சாமியார் அங்கே போகப்படாது, யாருக்கிட்ட பாண்டியன்கிட்ட, நீ மந்திரியாக தான் போகணும், அதனால அந்த மந்திரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பழையபடியே மந்திரியாக்கி நீ மதுரைக்கு போனார். போய் அந்த மாணிக்கத்தை முன்னால் வச்சு அப்புறம் கேட்டான் பாண்டியன், எவ்வளோ குதிரை வாங்கினியே என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு குதிரை வாங்கியாச்சு, அதனால் அங்கே இருக்கிற சோதிடர்களை கணித நூறு புலவர்களை கேட்டான், மதுரைக்கு குதிரை போவதற்கு நாள் சொல்லுங்கன்னு கேட்டால் அது ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் தான் நல்ல நாள் சொன்னாங்க, ஆடி மாதத்துலேயே வாங்கியாச்சு குதிரையெல்லாம், அதனால அங்கே குதிரை அங்கே நிற்கிறது எங்கே இருக்கிறது, திருப்பரங்குறையில் குதிரை இருக்கிறது, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வரும் குதிரை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் இருந்தது, அந்த மற்றவர் சொன்ன கோபமெல்லாம் போயிடுச்சு. அதன் பிறகு அயாலே மறுநாள் ஒரு மந்திரி வந்து சொன்னால், அவர் சொன்னது பொய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கினா அதுக்குன்னு ஆள்களை தூதர்களை விட்டு பார்த்தா திருப்பெருந்துறை பகுதியை குதிரையே இல்லை, சுத்தமாக குதிரை. அப்போ அவங்க எல்லாம் சொன்னது நெசந்தான்னு அவருக்கு அதிகமான தண்டனையை தந்தான் அது பாண்டியன். அப்படி தண்டனையை தந்தான், தண்டனையை தந்தான் என்று சொன்னால் பாண்டியனால் குற்றம் கிடையாது, பாண்டியனால் குற்றம் இல்லையே, குதிரையை கொண்டாந்துருந்தா அவன் என்ன சொல்ல போகிறான், ஒன்றும் தொந்தரவு ஒன்று விளங்குதா, அதனாலே குதிரை வராமையினாலே அவன் வந்து நம்மை துன்பப்படுவான். ஏ மேலையும் குத்தம் இல்லை, யார் சொல்றது மாணிக்கவாசகர், நான் குதிரை வாங்கத்தானே நான் போனேன், நம்மளுக்கு குதிரை வாங்கத்தானே போவோம், நீ தானே வழியில உட்கார்ந்துருந்து என்ன சாமியாராக, இப்ப பாண்டியன் இப்ப வருத்துறானே அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னார். அங்கு நின்றிழைப்பார் தம்மை ஆண்டக ஆண்டகையை உண்ணி இங்கு உணர்ந்து இளையோ நாயேன் இடும்பயன் இறக்கமெய்தி சங்கவன் குழையாய் மன்னன் தனக்கு வாம் பரிசு பரிகள் ஈதல் நங்கடனாகும் என்று நவீன்றதூர் பொய்மையாமோ. அதனால பாண்டியனுக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்து என்று தேவதைய சொன்ன வாக்கியம் பொய்யாகுமா, சிவபெருமான் சொல்லிட்டாருன்னா மாற மாட்டார், சொல்லணும் சொல்லிட்டாருன்னா மாற மாட்டார். சுந்தரரை பூமிக்கு போனாரு, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், பக்கத்தில் இருக்கிற சுந்தரரை பூமிக்கு போனார், என்னமா இருக்கும், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள்புரியன என்று வேண்டினாரு. அப்படியே நான் தடுத்தாண்டருள்கிறேன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் தாடி கட்டுறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆளுமர சூழ்கையில இன்கணருள் செய்த ஆளுமர சூழ்கையில இன்கணருள் செய்த சாலு மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வார். மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலு அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார்கள் என்பது வேஸ்களார் கூறியவர். அதனால சொன்னபடியே வந்துட்டார், சொன்னபடியே தடுத்து ஆண்டு. அதே போல இப்ப ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் சொன்னார். ஆனா மூலத்துக்கு முன்னாடி இந்த வேதனை எது ஹம்ச நட்சத்திரத்திலே இந்த வேதனையை கொடுத்துட்டார். ஹம்சம் கேட்டையிலே அந்த மற்றவர்கள் சொன்னதை கேட்டு மூலத்துக்கு முத நட்சத்திரம் கேட்டேன், அதுக்கு முந்தி அம்சம் ஹம்ச நட்சத்திரத்திலே இந்த தண்டனையே உன்னுடம் உடைய வாழ்க்கை ஒழித்து உனக்கடிமை என்று மாநிலம் புகழான் இப்ப வந்துணை அடைந்தீர்கள். ஐயால் உலக வாழ்க்கையை உடம்போடு வாழ்கின்ற உலக வாழ்க்கையை விருத்து உண்மை அடைந்தீர். நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டதை பற்றி திருவாசகத்தில் ரொம்ப பிரமாதமாக சொல்றார். ஆண்டு கொண்டான், கலந்து ஆண்டு கொண்டான், ஆண்டு கொண்டான், கலந்து ஆண்டு கொண்டான். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டான். இப்ப நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறான், கலந்து ஆண்டு கொண்டவன். மாணிக்க வாசகரை கலந்து ஆண்டு கொண்டான். கலந்துன்னு புரியுதா? ஊனார் உடல் உந்தாம் உயிர் கலந்தாம் உடம்பு சில விளக்குடா. மாணிக்க வாசகரை உள்ளம் உயிர் உடம்பு எல்லாவற்றிலும் கலந்து ஆண்டு கொண்டான். இப்ப நம்ம டெம்பரவரியா போட்டிருக்கோம், அவருக்கு பர்மனன்ட் டெம்பரவரியா ஆண்டிருக்கிறோம். அதனாலே இப்படி ஆண்டு கொண்டாய், ஆண்டு கொண்ட முற்பாடு என்னை மீனவனிடத்திலே போச்சொல்லலாமா, பாண்டியன்ட்ட போச்சொல்லலாமா? சாதி நீ ஆண்டு உண்டு, ஒரு மனிதனிட்ட மறுபடியும் போடாம என்னை சொல்லலாமா? சாதி மீனவன் தன்பால் மீட விடுத்தனை வேலை நீருள் ஆனவின் அந்நீர் ஆனவின் அந்நீர் ஆற்று நீர் அனவாவதுண்டோ. ஆற்று நீரானது கடலிலே போய் கலந்து விட்டால் மறுபடி அந்த ஆற்று நீர் திரும்பி ஆற்றுக்கு வருமா? வராது. ஆற்று நீர் கடல் நீர்ல கலந்த ஒருபாடு அந்த ஆற்று நீர் என்று சொல்லுவார்கள். அந்த ஆற்று நீரையும் கடல் நீர் என்றுதான் சொல்லுவார்கள். ஆற்று நீர் ஆவதில்லை. அதுபோல ஆன்மாவானது சிவத்தோடு கலந்து விட்டா ஆன்மா சிவம், மறுபடியும் ஆன்மாவாகாது. கடலிலே ஆற்று நீர் கலந்து விட்டா என்ன ஆகும்? ஆற்று நீர் கடல் நீர் ஆச்சு. அதே போல ஆன்மா சிவத்தோடு கலந்து விட்டா சிவமே. அதுபோல இப்போ உன்னோடு வாழ்வதற்காக எண்ணினே வந்து ஆண்டு கொண்டாய், மறுபடியும் திருப்பி என்ன மீனவன் இடத்திலே அனுப்பிவித்து விட்டாய். அறத்தனை செல்வாக அன்பிலேன் நின்பால் என்று வெறுத்திடில் அடியேற்குங்கு வேறொரு துணையும் இல்லை. சிறுத்தவர் புறங்களெல்லாம் செற்றவர் அடியாந்தன் நிறுத்தினர் வெயிலின் என்றான் என்பவர் கேட்டவன். வெயில நிறுத்திடுவான். வானநாடவர்க்கு மேலோய் வந்து உனக்கு அடிமை இப்போதான நான் இடும்பையுற்றால் ஆறு உனக்கு அடிமையாவார். ஏழை இப்பொழுது நான் வந்து துன்பப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரி சிவனுக்கு அடியவனாய் இருந்து இப்படி அல்லது சிவன் பேச்ச கேட்டு அதால மந்திரி வேலையை விட்டுவிட்டு இப்ப உத்தராட்சம் போட்டுக்கிட்டு சாம்பள பூஜைனா பாரு அவனுக்கு பாவம், அவனுக்கு வந்த கஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தெரிஞ்சு விடுமா? ஒருத்த கூட உனக்கு அடிமை ஆக மாட்டாரு. இந்த மாதிரி அடிமையானவர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருதுனா வருவானா? இந்த கட்சியில சேருவானா? பொன் போல மணிடுவது ஒரு மேனியே புரிமுன் ஜடையில் மெலியும் கிளையே துன்பே கவலை பிணி என்றுவற்றை நணுகாமல் தொடர்ந்து கறந்து விடி என் போலிகள் உண்மை இனி தெளியாது அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அவன் அறிவுக்கடியில் விரட்டான்னு குறையமா. அடியார் இந்த பக்கம் இந்த சுகத்தை உனக்கிட்ட வந்து பெறுவதா இருந்தா போதும் சாமி அப்படின்னு எல்லாம் ஒதுங்கிடுவேன், ஏன் போல ஆளெல்லாம் சேரமாட்டான் அப்புறம் சொல்றேன். துன்பே கவலை பிடி என்றவற்றை நணுகாமல் துறந்து கறந்து என் போலிகளும் உண்மை இனி தெரியா. என் போலி என்ன? அன்பு குறைந்தவன். நான் அன்பு குறைந்தவன் ஆகையினாலே இந்த மாதிரி துன்பம் வந்துருச்சு சொல்லி நான் கட்சியிலிருந்து விலகிடுவேன். நம்ம தலைவர் ஒன்றும் செய்யலை, அப்படின்னு கஞ்சன் வந்து நான் விலகிடுவேன். அதே மாதிரி ஆள் நிறையா இருக்கிறார், அன்பு குறைந்தவன் நிறையா இருக்கிறார். அன்பு நிறைந்தவர்கள் கொஞ்சமாக இருப்பார்கள், அன்பு குறைந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அன்பு நிறைந்தவர்களாயிருப்பவர்கள் அன்பு நிறைந்தவர்களாயிருப்பவர்கள் மாவடுவுக்கு சிந்தி போச்சு, அரிசி சிந்தி போச்சுன்னு என்ன பண்ணாரு? அன்பு நிறைந்தபடியினாலே தன்னுடைய கொடுத்து நிறைந்த சிவனை வெறுக்கல, சிவனை வெறுக்கல. அதே மாதிரி புகழ்துறை நாயனாரு பட்டினியா கடந்து தண்ணி உண்டி ஊத்தினார், பட்டினியா கடந்து தண்ணி உண்டி சாமி மேல ஊத்தினார். மயக்கத்துல பசி பழப்புல கண்ணு ரெண்டு இருக்காடு தள்ளாடி விழுந்தார். அப்படி விழுந்தபோது லேசா தூக்கம் வந்துச்சு. அதுல சாமி வந்து தினம் படிக்காசு வைக்கிற எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பூஜை பண்ணு வந்தார். அதுவரையிலும் பண்றார். அன்பு நிறைந்த அன்பினாலே விடவில்லை, நிறைந்த அன்பு இருந்தபடியினாலே அவ்வளவு துன்பம் வந்து சிவனை வெறுக்காமல் பணி செய்தார். நிறைந்த அன்பு, குறைந்த அன்பா இருந்தா என்ன பண்ணுவார்? பரவாயில்ல போதும் போக்கும் கூட்டது போதும். குறைந்த அன்பு, நிறைந்த அன்புடைய அருளாளர்கள் விட்டறியனும் தொடரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தூளுதல் வேண் வாழினும்.

0: நல்லு நல்ல சாமி உரைக்கிறாப்பு சொல்றாருப்பா. ஏசான் இருப்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் அல்ல பேசாது இருப்பர். நான் ஒண்ணு பேரான் என்பின் உன்னுடைய அருளை நினைந்து வெளிவிட்டு போடுது. தேசான் ஏசன் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கஞ்சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடு இருந்த ஆயித்தானே ரங்காயம் என்பது திருவாசன். ஆகையினாரே இப்படி நானனா மனத்தா சொல்லும் நல்லுரை அன்றி நின்ற ஈனனாம் ஒருவன் சொல்வது எது மூலத்தில் என்பார். அவத்தொழில் புரியா மேன்மை அன்பருக்கு அன்பு செய்து பவக்கடல் இடைவிடாமற் பரிந்தருட்பார்வனில் தவப்பெரு வடிவம் கொண்டு தானளித்தால் அளித்தருளும் ஐயர் செவிப்புலன் புகுந்த அன்பர் செப்பிய மாற்றமெல்லாம். இவர் வருத்தத்தோடு பாடியதும் ஏழை புலம்பியது எல்லாமே சுவாமியுடைய திருச்செவிக்கு போச்சு. போன உடனே சரி நம்ம என்ன மேலே சும்மா இருக்கப்படாது, மாணிக்க வாசனுடைய துன்பத்தை தீர்க்க வேணும், அது மூலமா பல அதிசயங்களை செய்து பல காலத்துக்கு பல கோடி ஆன்மாக்களை பத்தியிலே ஈடுபடுத்த வேணும் என்பதற்காக காம்படு தோழி பாகம் கண்முதல் அண்ணல் என்பார். தாம்படு துயரம் மின்னி அத்துயர் தணிக்க வேண்டி தேம்படும் அலங்கள் மார்பில் தென்னவன் தனக்கு தெய்வ வாம்பரி அளித்தல் சொல்வாம் வல்வினை பகையை
1: போவாம். நமசிவாய். சைவன்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: பசுக்கு தீனி போட்டா நல்லம், பசுவின பார்த்து போனா நல்லம், பசுவை ரெண்டு பசுவை பத்தி கணக்க சொல்லி இருந்தார். அது நாங்க இந்துக்கள் அதை கடைபிடிக்கிறோம். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலேயும் இந்த முஸ்லிம் நாடுகளிலேயும் இந்த மாட்டு பசு ரஜ்ஜியம் தான் நல்ல ஹை புரோட்டீன் சொல்லி சாப்பிடுறார்கள், அதை கொண்டு சாப்பிடுறார்கள். அப்ப அவர் அந்த நாட்டில் உள்ளவர்கள்தான் எங்களை ஆளுகிறார்கள், நாங்கள் அதிகா போய் எல்லாம் அவலப்படுற மண் நாடுகள்ல அவர்கள்லாம் நல்லா இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஆளுகிறார்கள், அவர்கள்லாம் எல்லா விதத்திலும் மேலோங்கி நிற்கிறார்கள். அது என்னத்து அது என்னண்டு அப்படி பாவம் செய்கிறவர்களுக்கு அப்படி மேலோங்கி இருக்கிறார்கள். அதுதான்
3: நல்ல அருமையான ஒரு கேள்வியுடன் வந்து இணைந்திருந்தார். அதாவது பசுவை போற்றுதல் எமது தர்மம், பசுவை மாதா கோ மாதா என்று சிறப்பித்து எமது மதம் சொல்லுகின்றது. பசுவை தரிசித்தல் புண்ணியம் நற்சகுணம், பசுவுக்கு உணவு போடுதல் மிகவும் புண்ணியம், யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை என்று திருமந்திரம் சொல்லுகிறது. ஆவென்றால் பசு, வாயுரை என்ன ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது. பசு நிறைய பசுவை தொட்டு வணங்க தீய கணாக்களினுடைய பலன்கள் அழியும் என்று சொல்லப்படுகின்ற தீக்கனவு. மற்றது கிரகதோஷங்களுடைய நிவர்த்திக்கும் பசுவை வணங்குதல் ஒரு மரபாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல பசுவினுடைய இடத்திலே இருந்து செபித்தால் அல்லது தேவார திருவாசகங்கள் நூல்களை பாராயணம் பண்ணினால் அதற்கு பல மடங்கு கூடிய பலன். ஒருவர் இல்லத்திலே இருந்து ஒரு தேவார திருவாசகங்கள் பாடுவது ஜபிப்பதற்கு ஒரு பலன், ஆலயத்திலே இருந்து தேவார திருவாசகங்கள் பாடுவது ஜபிப்பது ஒரு பலன், புனித தீர்த்தங்களின் கரையிலே இருந்து தேவார திருவாசகங்கள் பாடுவது ஜபிப்பது இன்னொரு மடங்கு பலன் என்றால் அதைவிட கோடானு கோடு மடங்கு பலன் கூசாலை, பசுக்கள் இருக்கின்ற இடத்திலே அதில் நின்று அதை ஜபிப்பது என்பது. அப்ப இந்தியாவிலெல்லாம் பல இடங்களில் அதை செய்வார்கள் கோஷாலை என்று, அது ஒரு பலன் இருக்கின்றது. பசுவினுடைய தூசு பட்டால் எவ்வளவோ தோஷங்கள் நீங்கும். அதை சொல்லுவார்கள் கோத்தூளியண்டா தூசு
4: தூசு.
3: இப்போ பசுக்களை பராமரித்து பசுக்களை மேய விட்டு அதுக்கு பின்னால போய் பசுக்களுக்கு பின்னால போய் அப்பதானே தூசிப்படும், பிறகு பின்னால வார அவர்களுக்கு இது இருக்கிறது. இது

0: சிறந்ததென்ன என்று கேட்டால் எங்களுடைய பகீரதனுடைய வரலாற்றிலே வருகின்றது. முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு பிராய சித்தங்கள் ஒன்றாக இதை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல வந்து நின்று கேட்டா கோத் பசுக்களை ஓட்டிக்கொண்டு சென்று அந்த குளம்படிக்கு பின்னால போய் பின்னால வந்து அந்த தூசி முடம்பிலே படப்பட பாவங்கள் போகும். பசுக்கள் திரும்பி வருகின்ற பொழுது எழுகின்ற தூசி வந்து பாவங்களை போக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதை திரும்பி வரையக்குள்ள சொல்லுவார்கள் கோ தூளி முகூர்த்தம். சூரிய அஸ்தமிக்கிற நேரம் பசுக்கள் எல்லாம் திரும்பி வரையக்குள்ள ஒரு தூசி பறக்குமா, அது கோ தூளி முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு புனிதம் பசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பசுவினுடைய ஐந்து பொருட்கள் ஆவினை கருங்கலம் அரண் அஞ்சாடுதல், பசுவினுடைய சிறப்பே அதுதான். ஆவுக்கு சிறப்பு என்றால் அருங்கலம் என்றால் சிறப்பு என்றால் சொத்தத்தை ஸ்பெஷாலிட்டி கவுண்டால் அது பால் கொடுக்கிறது, அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதனுடைய ஐந்து திரவியங்களை கொடுக்கின்றது. பால், தயிர், நெய், மற்றது கோமயம், கோசலம், பஞ்ச கவ்யம் என்று சொல்லுவார். இது அபிஷேகம் செய்து அப்படியே ஓராக ஓடும். இந்த பஞ்ச கவியத்தின் மகிமை இவ்வளவு நாளும் பல பேருக்கு தெரியாது. இப்ப இயற்கை முறை வேளாண்மை வந்தவுடன் நேச்சுரல் இதில் எல்லாரும் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் ரசாயன உரங்கள் இல்லாமல் பயிர்களை பயிர் செய்ய போகின்ற பொழுது இந்த பஞ்சகவ்யம் இப்ப அங்க மீண்டும் புத்துயிர் பெற்று வருகின்றது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ப்ரொபோஷன்ல அதான் பஞ்சகவ்யம் பாலாக தேர்ந்து ஓடும்
1: ஓடும் ஓடும்
0: வெளியில வாய்க்கால் வழி ஓடி அங்க போகும். அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் நெல் வயல்கள் தான். அந்த நாளையில கோயில்களை சுத்தி வயல்கள் இப்ப அதுக்கு வேற வேற ப்ரொபோஷனா போட்டு இந்த பஞ்சகவ்யாவை எடுத்து பத்தாம் நாள் தெளிக்கிறதுல இருந்து கரைச்சி விடுறதுல இருந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பசுக்கு பஞ்சகவ்யால ஊற வச்சுதான் இப்ப நிலையை விதையே விதைக்கணும்.
1: இப்ப
0: பத்தாம் நாள் ஒரு தெளிப்பு, பதினஞ்சாம் நாள் ஒரு இறப்பு என்று பஞ்சகவ்யாவுக்கு வலு மகிமை. இந்த பஞ்சகவியாவோட இப்ப கொஞ்சம் வேறு சில சேர்த்து கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் வேறு இந்த வேப்பம் பண்ணாக்க அப்படி கொஞ்சம் சேர்த்து சில மோடிபிகேஷனும் இருக்குது. இதெல்லாம் பஞ்சகவியா இப்ப இயற்கை வேளாண்மையிலே மீண்டும் புத்துயிர் பெற்று புது வீச்சோடு வந்து கொண்டிருக்கிறது. ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் என்றதுல அது கொண்டு இருக்குது. அடுத்தது இந்த பசுக்களுடைய இதுல இருக்கிற பாக்டீரியாக்கள் நன்மை பயக்கின்ற பாக்டீரியாக்கள் மண்ணுக்கு
1: மண்ணுக்கு
0: மண்ணுக்கு நாட்டு பசுக்களினுடைய பூ மேய்கின்ற பசுக்களுடைய இன்னொன்று எங்கட ஊர்ல வந்து சொல்லுவார்கள் உண்டு கோரோஷனை என்று சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு சளி கண்டு கொடுப்பது. நானே யோசித்திருக்கிறேன் சும்மா இருக்கிற பிள்ளைகள்லாம் குளிச்சு போட்டு ஒவ்வொரு நாளும் கோரோசன மாத்திரை உரைத்து கொடுப்பார்கள். ஏன் இந்த கோரோசன மாத்திரை உரைத்து கொடுக்கிறார்கள்? மருத்துவத்தில் இருக்கிறவனால தெரியும் பிள்ளைக்கு அங்க சளி இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த செக்ரீஷன் சத்தம் இருக்கும், அது என்னத்துக்கு வராம தடுக்கிறதுக்கா நோய் எதிர்ப்பு காண்டெல்லாம் பார்த்தோம். இப்பதான் புரிந்தது என்னென்றால் பசுக்கள் போய் உள்ள மேய்ச்சல் நிலமெல்லாம் மேய்ந்து விட்டு வரும். கோரோசன் என்பது பசுவின் வயிற்றிலே உருவாகின்ற ஒரு வகை படிமத்தினாலே வருகிற ஒரு கல், கல் மாதிரி படிஞ்சு வாறது. அது பசு இறந்த பிறகு எடுப்பார்கள். அது அது வாசனை திரவியமும் அபிஷேக பொருளும் அதனிடம் மருந்து பொருளும். இப்ப என்ன நடக்குதுண்டா, பசு போய் இந்த ஊர்ல இருக்கிற புல்லு தூசு மரங்கள் அந்த பூக்கள் எல்லா சருகு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்போஷருக்குள்ளால வந்து மைனியூட் அமௌண்ட், வெரி மைனியூட் அமௌண்ட் இந்த கோரோசனையில இருக்குது. இதை சிறு வயதிலிருந்தே பிள்ளைக்கு குறைச்சு குறைச்சு கொடுத்து கொண்டு பெற இதுகளால வருகிற இந்த மகரந்த தூசால வர்ற அலர்ஜி, இந்த சீசனல் அலர்ஜிஸ் இருக்குல்ல, பீனிசம், மற்றது மண்டைச்சளி, தும்மல், சைனஸ் பிரச்சனை, இப்பெல்லாம் பல பேருக்கு அது பிரச்சனை. அதுக்கு என்ன செய்யறவன்டா, இப்ப அலர்ஜி டெஸ்ட் செய்து போட்டு அவர்களுக்கு என்ன அலர்ஜி கண்டு பார்த்து இந்த மர தூசுக்கு அலர்ஜி கண்டு பார்த்து அந்த தூசினுடைய அந்த பூவினுடைய அந்த புல்லினுடைய பகுதியை வலு ஐது ஆக்கத்திலே பண்ணி அதை ஒவ்வொரு மூன்று நாள் ஐந்து நாளுக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷனாக கொடுத்து கொண்டு வருகிறோம்.
1: தொடர்ந்து
0: கொடுத்து கொண்டு வர அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் அந்த மண்டைச்சளி போன்றவை கட்டுப்படும். இதைத்தான் அந்த நாளில கோரோசன் மாத்திரை. ஆனால் என்னென்று கேட்டால் இந்த காலத்துல வேலை செய்யுதுன்றா ரெண்டு பிரச்சனை. கனடாவில இருக்கிற அலர்ஜிக்கு வேலை செய்யுமாண்டா கனடாவில இருக்கிற புட்டு புல்தரையில மாடு மேயவன்
1: மேயவனும்
0: இந்தியாவில இலங்கையில இருக்கிற மாட்டு கோரோசனையை கொண்டு வந்து இங்க வேலை செய்யலாம். உங்களோட லோக்கலா இருக்க வேண்டும் உண்டு. ரெண்டாவது மாட்டுக்கு தீவனம் போட்டு வச்சிருந்து கோரோசனை எடுக்கல, அது மாடு மேய்ச்சல் நிலத்தில் மேவதா இருக்க
1: வேணும்.
0: அப்ப அந்த மருத்துவ குணங்களை வடிவ பார்த்து தான் அப்ளிகேஷன் போட வேணும். இதெல்லாம் பசுவுக்கு இருந்த சிறப்பு. இந்த பசுவை நாங்கள் இப்படி போற்றுகிறோம், இப்படி வணங்குகிறோம், இது எங்களுக்கு தர்மமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மேற்று மதத்தவர்கள், வெள்ளக்காரர்கள், அரபு நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் இந்த பசுவை கொன்று இறைச்சி அதெல்லாம் சாப்பிடுகிறார்கள், பிதன்றுகிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், நாங்கள் தான் கெட்டுப்போனோம். ஒவ்வொருவருக்கும் ஸ்வதர்மம் என்றொன்றிருக்கின்றது. நாங்கள் வானொலியிலேயே கதைப்பது பொது தர்மம். ஸ்வதர்மம் என்றால் எனக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது, கேட்டுக்கொண்டிருக்கிற நேயருக்கு ஒரு தர்மம். இது பர்சனல் அப்ளிகேஷன், அது கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால், ஸ்வதர்மத்துக்கு ஒரு உதாரணமாக சொன்னால், வைத்தியர் ஊசி போடலாம், ஆனால் மற்றவர் தண்டபாட்டுக்கு இன்னொருத்தர் ஊசி போடலமோ?
1: இல்லை,
0: போடலாம். அது அவருடைய தர்மம் இல்லை, அது தவறு, அதால தீங்குதான் கூட விளையும். அதே மாதிரியாக ஒரு நாட்டை காக்கின்ற ராணுவ வீரன் துப்பாக்கி எடுத்து சுடலாம், மற்றவர் சுடலாமோ?
1: சுட்டால் அவருக்கு,
0: இவர் சுட்டால் இவருக்கு மிடல் கொடுப்பார்கள், அவர் சுட்டால் அவருக்கு அடைத்து வைத்து தண்டனை கொடுப்பார். அது நேரங்காலத்தை பொறுத்து. இந்தியாவில் ஒரு முறை நடந்தது, பாகிஸ்தான் போர்களே அந்த ஒரு சக்கரான்னு சொல்லுவார்கள், அந்த விருது பெற்ற ஒரு ராணுவ வீரர் விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருந்த பொழுது நிலச்சண்டையிலே பக்கத்தே எல்லை தகராறுல சுட்டு போட்டார். ஒரு தடவை அவரை கைது செய்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை. அப்ப அவருக்கு விருது பெற்றவர்,
1: விருது பெற்ற.
0: ஆனால் எங்கே அதை அப்ளை பண்ண வேண்டும் இருக்கின்றது. அதே மாதிரி எமது தர்மம் வேறு, நாம் எமக்குரிய தர்மத்தைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவருடைய தர்மம் அல்ல. எமது நாட்டிலே பசுக்களை பேணுகின்றோமா? ஏன் கஷ்டப்படுகிறோம் என்று ஐயா கேட்கிறேன். நான் மருத்துவ மாணவனாக யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது எங்களுக்கு கம்யூனிட்டி மெடிசின், சமூக மருத்துவம் இருக்கின்றது. அதிலே எங்களுக்கு பல விதமான வெளிக்கல வேலைகளுக்கு போவோம். அதிலே ஒன்று, இந்த இறைச்சி வெட்டுகிற இடங்கள்ல எப்படி இந்த சுகாதாரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள், பேணுகிறார்கள். அப்ப பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் PHI வருவார், அது இந்த இதுக்குள்ளால போறது. போனால் யாழ்ப்பாணத்திலே மாடு வெட்டுகின்ற இடத்துக்கு போனால், அந்த ஆடு வெட்டுகிற இடத்தை எப்படி மாட்டை வெட்ட முதல் பரிசோதிக்கிறார்கள், சுகாதாரமானதா இருக்குதாண்டு, பிறகு அதுக்கு பிறகு வெட்டு அனுமதி
1: கொடுக்கிறார்கள்.
0: பொதுவாக அங்கே சொல்லுவது இந்த மாடு சாப்பிடுவதெல்லாம் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் உண்டு. ஆனா யாழ்ப்பாணத்திலே நல்லூர் திருவிழா காலத்திலே பெருமளவு மாடுகள் வெட்டுவது குறைவென்றால், அதை சாப்பிடுவது கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அவர்கள் நிப்பாட்ட மாட்டார்கள். நல்லூர்
1: திருவிழா
0: அந்த தர்மத்தை மீறி சாப்பிடுகிற எங்களுடைய இந்துக்கள் தான். இது நாங்கள் மருத்துவ மாணவர்கள், தர்மத்தை மீறுவது நாங்கள்,
2: தர்மத்தை மீறுவது நாங்கள்.
0: நான் வளர்கின்ற பொழுது, சிறுவையா வளர்கின்ற பொழுதே பார்த்தீங்கன்னா, அயலிலே மாட்டு வண்டில் வைத்திருந்து பிழப்பவர்கள், மாடு வைத்து அவர்களுக்கு கால் நாள் முழுக்க உழைத்து போட்டு கடைசி காலத்தில் அது நோயாகி கால் முறைந்து அப்படி இருந்தால் அது அப்படியே இறைச்சி கொடுக்குறாரு. இதுவும் வருகுது. ஆகவே தர்மத்தை எல்லாம் நாங்கள் கடைபிடிக்கின்றோம் என்று ஒருவரும் வாய் திறந்து கூற முடியாது. என்னுடைய அவதானத்திலே மற்ற சமயத்தவர்கள் தந்தன் தர்மத்தை நன்கு கடைபிடிக்கிறார்கள்,
1: நாங்கள்
0: கடைபிடிக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த தொழுகை, அந்த தான தர்மம், அந்த இது எல்லாம் எல்லாம் நடக்கின்றது. கிறிஸ்தவர்கள் சேர்ச்சுக்கு போகிறார்கள், வழிபடுகிறார்கள், முஸ்லீம்களை. நாங்கள் தான் அதிலே மிகவும் குறைவானவர்கள், வீக்கானவர்கள், நலிவானவர்கள். ஆகவே எங்களுக்கு எப்படி அருள் வரும்? மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சரியாக இருக்கும். சுவதர்மம் என்பது மிகவும் முக்கியமானது. எமது தர்மத்திலே கூட சிலருக்கு மாட்டை கொன்று தண்டுகின்றதும் இருக்கின்றது. எங்களுடைய நாயனார் ஒருத்தர் இருந்தாரே, நந்தனார், திருநாளை போவார், அவர் மாடு சீவனம் செய்தவர். அப்ப அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த இது இருக்குது. ஆனா பொது தர்மமாக பொதுவாக விவசாயம் கொண்டு அல்லது தாவரம் கொண்டு பிழைக்கின்றவர்களுக்கு அந்த மாற்றுச்சி தடை செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது விளக்கப்பட்டிருக்கின்றது. இது பொது தர்மம். இயன்ற வரைக்கும் நம்பி கடைப்பிடிப்பவர்களை தர்மம் காக்கும். தர்மம் என்பது தாங்குவது, தரு என்றால் தாங்குதல். ஆகவே பற்றி கொண்டால் காக்கும், நம்பிக்கை இல்லை என்று விட்டுட்டால் காக்கும் என்று சொல்ல இயலாது. மேலோட்டமாக பார்த்து நாங்கள் இதை சொல்ல முடியாமல் இருக்கும். மற்ற சமயத்தவர்களுக்கு அந்தந்த தர்மங்கள் வித்தியாசமானவை, அப்ப அந்தந்த இடத்துல வித்தியாசமா இருக்கும். இப்ப இங்க வந்து நாங்க நுணா வீட்டுல போய் சொல்ல இயலாது, மரக்கறி வச்சு சாப்பிடுண்டு
2: அங்கே மீனும் சீல் என்றால் உணவாக
1: அந்த
2: தேச ஆசாரத்தை பொறுத்தது, தேச ஆசாரங்கள் அந்த சூழ்நிலைகளை பொறுத்தது. இதற்கு நமது சமயத்திலே இடம் இருக்கின்றது. எல்லா இடத்திலும் அந்த விதிகள் சொல்லப்பட்டதோடு விளக்குகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
3: ஈரேழு உலகங்கள் என கூறப்படுவது ஏன்?
0: ஈரேழு உலகங்கள் பூத்தவளே புவனம்பது நான்கையும் பூத்த வண்ணங் காத்தவளே பின் கரந்தவளே என்று சொல்லி அம்பாளுடைய அபிராமி அந்தாதி சொல்லுகிறது. இந்த பதினேழு ஈரேழு பதினான்கு உலகங்களையும் படைத்தவள் காத்தவள் பின் தன்னிடம் ஒடுக்கியவள் என்று சொல்லி அபிராமி அந்தாதி சொல்லுகின்றது. மின்கிண்கிணி யோசை பதினான்குலகமங் கேட்டதுவே என்று சொல்லி வருகின்றது. ஈரேழுலகமும் படைத்தும் காத்தும் அழித்தும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த ஈரேழு உலகங்கள் வந்து எங்களுக்கு இமீடியட் நெய்பர்ஹுட், எங்களுடைய உலகங்களுக்கு இமீடியட் நெய்பர்ஹுட். எம்முடைய உலகத்தை சொல்லுவோம், அதாவது எங்களுடைய கேலக்சியை சொல்லுவோம் பூலோகம். பூலோகம், இந்த பூலோகம் தான் எங்களுடைய மில்கி வே கேலக்சி. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 200 to 400 billion ஆஃப் சன் ஃபேமிலிஸ் இருக்குது, சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன.
3: இதில் மட்டும்
0: அதில் இருக்கிற ஒரு சூரிய குடும்பம் தான் எங்களுடைய சூரிய குடும்பம். இதில் தான் நாங்கள் இப்போ செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதோ அதுக்கு போகலாமோன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவும் கடந்து அங்கால போவதை நினைத்து பார்க்க முடியாது. இந்த பூபோலோகத்துக்கு அடுத்த எங்களுக்கு இமீடியட் நெய்பர்ஹுட் வந்து புவர்லோகம். புவர்லோகம் இது விஞ்ஞானத்தில் அண்ட்ரோமீடா கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். அண்ட்ரோமீடா கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். புவர்லோகத்துக்கு அடுத்ததாக காணப்படுவது சுவர்லோகம். சுவர்லோகம், சுவர்க்கலோகம், ஹெவன்ஸ். இது ட்ரையாங்குலர் கேலக்சி என்று சொல்லி விஞ்ஞானத்திலே மூன்றாவது எங்களை நெய்பர்ஹுட் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கே வந்திருக்குது, அதுகளெல்லாம் வந்திருக்குது. இந்த பூலோக, புவர்லோக, சுவர்லோக, அதற்கு அப்பாலே இருப்பது மகர்லோகம். அதுக்கு அப்பாலே இருக்கிறது தபலோகம். அப்ப பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகலோக, தபர்லோக, அப்ப எல்லாமாக எங்களுக்கு பூர், புவ, சுவ, மக, தப மற்றது. அதுக்கு அங்கால சத்திய லோகம் என்று வருகின்றது. அப்ப இந்த உலகங்களை எடுத்து பார்த்தால் இந்த ஏழு உலகங்களும் மேலே இருக்கின்றதாம். இது ஒரு கீழே இருக்குது, இது என்ன மேலே மேலே கீழே கதகதைக்கிறீங்கள் என்று கேப்பினா, இந்த மேலே கீழே எங்களால் சொல்ல முடியாது. இது வந்து இறைவன் எதுக்குள்ளே இருந்து கொண்டு என்னென்று மேலே கீழே சொல்ற, இந்த பூமிக்கே மேலே கீழே சொல்லலாது. அப்போ இந்த உலகங்களுக்கு எப்படி மேல் கீழ் சொல்றது? இதுக்கு அப்பாலே இருக்கின்ற ஒருவர் தான் சொல்ல முடியும். இதுக்கு அப்பாலே இருக்கின்ற ஒருவர் தான் சொல்ல முடியும் இந்த இதுக்கு மேல் கீழ் இதுகளை. ஆகவே தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த விவரங்கள் எல்லாம் தந்தது உள்ளுக்கிருந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, இதற்கு அப்பாலே இருக்கின்ற ஒருவரால் அருளப்பட்டவை தான் இந்த உண்மைகள். இது ஏழு லோகங்களை பற்றி சொன்னோம். அதே மாதிரியாக கீழே ஏழு லோகம் இருக்கு. கீழே ஏழு லோகம் இருக்கு. ஒருவர் விழுந்துட்டால் என்ன சொல்றோம்?
3: கீழே விழுந்துட்டாருன்னு சொல்றோம்.
0: கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லுவோம். அவர் பிசினஸ் வச்சிருந்தவர், நல்லா நொந்து போனார், எல்லாம் போட்டு ரெண்டா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்
3: நாங்கள்?
0: பாதாளத்துல விழுந்துட்டார். என்ன சொல்றோம் நாங்கள்? அதல பாதாளத்துல விழுந்துட்டார். அதல பாதாளம் எங்களுக்கு தெரியும். கீழே என்ற பாதாள லோகங்கள் கீழே என்ற ஒரு கருத்து இருக்குது. சில சொல்லுவார்கள் பூமிக்கு அடியிலே இருக்கின்ற லோகங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பூமிக்கு அடிக்கல இருக்கிற லோகங்கள் அல்ல இந்த பாதாள லோகம் என்பது. என்ன மாதிரி என்று சொன்ன இந்த ஹிந்து கொஸ்மாலஜி தெரிஞ்சிருக்க வேணும். பாதாள லோகம் என்பது கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாவற்றையும், சப்டரேனியன் பாரடைசஸ். ஓ, சப்டரேனியன் பாரடைசஸ். இந்த சப்டரேனியன் பாரடைசஸ்ல வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், யார் இருக்கிற சொன்னா, முதலாவது இருக்கிற அதலம், அதுக்கு அடுத்தது விதலம், அதுக்கு அடுத்தது சுதலம், அதுக்கு அடுத்தது தலாதலம், அதுக்கு அடுத்தது ரசாதலம், அதுக்கு அடுத்தது மகாதலம். ஆக டிஸ்டன்ஸ்ல கீழே இருக்கிறது பாதாளம். அப்ப ஆக கீழே இருக்கிற முதலாவது அதலம், அடியில அந்த அடுத்து இந்த எல்லையில அதலம், அந்த எல்லையில பாதாளம். அதன் கீழே விழுந்துட்டு வர சொல்றோம், அதல பாதாளத்துல விழுந்துட்டார் சொல்றது. இந்த சொற்பொருளை விளங்கி கொண்டால் சரி, ஹிந்து காஸ்மாலஜி. இப்ப மேல பார்த்தால் பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனலோக, அங்கதான் பித்ருக்கள் இருக்கிறார்கள். தபலோக ரிஷிகள் இருக்கிறார்கள். சத்தியலோக பிரம்மா இருக்கிறார். அந்த ஏழு மேல
2: கீழ அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள கீழ மேலுலகங்கள் ஏழு கீழுலகங்கள் ஏழு. இப்ப பூலோகம் வந்து இந்த உலகத்துல நாங்கள் இருக்கிறோம் இதுல. அதுதான் பதினான்கு உலகம். நின்கின்கிணியோசை பதினான்கு உலகமும் கேட்டதுவே கந்தர் அலங்காரத்துல சொல்லுவார். முருகனுடைய கிண்கிணி யோசை பதினாலு உலகங்களும் கேட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த பூலோகம் வந்து எங்களுடைய ஆவாய கங்கி என்று சொன்னா புவர்லோகத்தை சொல்லுவார்கள். அண்ட்ரோமீடா கேலக்சி சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய இதுல எங்களுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 15 லட்சம் யோசனை விஸ்தீர்ணம். ஒரு யோசனை கிட்டத்தட்ட 8 மைல்ஸுக்கு மேல. அதே மாதிரி சுவர்க்கலோகம் வந்து 85 லட்சம் யோசனை வித்யா விஸ்தீர்ணத்தில் இருக்கு. இந்திரன் ஆளுகின்ற லோகம் ட்ரையாங்குலர் கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். சயன்ஸ் சொல்லுது என்ன, அப்ராக்சிமேட்லி 2.6 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு அங்கால இருக்குது. இது சுவர்லோகம் 2.6 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு அங்கால இருக்குது. அது இந்த வித் வந்தே 250 மில்லியன் லைட் இயர்ஸ். அந்த வித்து கடக்கிறதுக்கு It has 1 trillion stars. அங்க 1 trillion stars இருக்குது. இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற புவர்லோகத்தை பற்றி அண்ட்ரோமீடா கேலக்சி என்று விஞ்ஞானம் சொல்லுகின்ற விவரம். இதைத்தான் எங்களுடைய கந்த புராணத்திலே அண்டகோஷ படத்திலே வரும். புவர்லோகத்தின் நிலத்தகைய தொகை 15 லட்சமாகும். புவர்லோகங்களில் 15 லட்சம் கேலக்சிஸ் இருக்குதா. தொகலடு செய்யத்தாலும் இப்பதத்தின் மீது சுவர்லோகம் 85 லட்சமாங்கி. அதுக்கு மேலே சுவர்க்கலக்க தோகத்தில் வந்து 85 லட்சம் கேலக்சிஸ் இருக்குது. புகழடு வானவரும் புறரும் போற்ற புரந்தரன் வீட்டு அருந்து அரசு புரிவன். அங்கே வானவரும் புறரும் போற்ற புரந்தரன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன் அரசு புரிகின்ற இடம் சுவர்க்கலோகம். அப்பால் மகலோகம் 2 கோடி கேலக்சி இருக்குது மகலோகத்தில். மார்க்கண்டாதி மாமுனிவர் பலர் சிறுவர் மற்றதன் மேல். மார்க்கண்டேயர் போன்ற பல முனிவர்கள் அங்க மகலோகத்தில் இருக்கிறார்கள். மார்க்கண்டேயர் எங்களுக்கு தெரியும், சீரஞ்சீவி 16 வயது என்றும் 16. மற்றதன் மேல் இகலோகம் வரவு ஜனலோகம். அதுக்கு மேலே ஜனலோகம் இருக்குது. இல்லை 8 கோடி இருக்குது. பிதிர்த்தேவர் இருப்பர் அங்கன். பிதிர்த்தேவர்கள் இருப்பது ஜனலோகத்தில். அதுக்கங்கால தவலோகம் உன்னதம் 26 கோடி. 12 கோடியில கேலக்சிஸ் இருக்குது தவலோகத்தில். சனகர் முதலாக உடைய அனகர் ஜெயவர் ஜனகர் முதலிய பல ரிஷிகள் அங்கே இருக்கிறார்கள். அவன் மேற் சத்திய உலகம் 2 கோடி. 16 கோடி கேலக்சிஸ் இருக்குது சத்திய உலகத்தில். அயன் இன்பத்தலம் உலகம் அளிக்குந்தானம் நவதரும் பிரம்மபதம் 3 கோடி. இந்த சத்திய லோகத்தில் வந்து பிரம்ம பதம் பெற்றவர்கள் இருப்பார்கள். இந்த சத்திய லோகத்தின் ஒரு பகுதியாக பிரம்மபதம் இருக்குது. பிரம்மபதத்தில் 3 கோடி உலகங்கள் இருக்கின்றன. பிரம்மா சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி சரஸ்வதி என்னுடைய 3 சக்திகளோடு இருக்கின்ற உலகம் பிரம்மலோகம். அதற்கு அங்காலதான் இந்த 7 உலகங்களுக்கும் அங்காலதான் விஷ்ணுவனுடைய வைகுந்தம் வருகிறது. நாரணர் வாழ்வே உலகம் 1 கோடி. நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கள் என்றால் 7 பிரகாரம் எங்களுடைய கோயில்ல 5 பிரகாரம் ஸ்ரீரங்கத்தில் 7 பிரகாரம். இந்த 7 உலகங்களையும் தாண்டித்தான் அங்க நாரணர் அங்க இருக்கிறார் வைகுந்தத்தில்.
3: அடிப்படையில
2: கட்டி இருக்குது. அப்ப நாரணர் வாழ்வே உலகம் 1 கோடி. அதற்கு மேல சிவலோகம் இருக்குது.
3: அதுக்கு மேல
2: சிவலோகம் 4 கோடி. அதற்கு மேலே திகழண்ட கோலகையும் கோடியாமை. இதெல்லாம் எங்களுடைய பிரம்மாண்டத்தினுடைய பகுதிகளாக இருக்குது. இங்கே இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் பரபிரம்மோ பரவிஷ்ணுவோ மகாவிஷ்ணுவோ அல்லது பரசிவனோ அல்ல. அவர்கள் இவரை தொழிற்படுத்துகின்றார்கள். இவர்கள் தொழிற்படுகின்ற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள். இவர்களை தொழிற்படுத்துகின்றது அங்கே இருக்கிற பரசிவன் மகாவிஷ்ணு பரபிரம்மம் எல்லாம் ஒன்றுதான். அவை இங்கேயர்கள் தொழிற்படுகின்றவர்கள் மும்மூர்த்திகளாக இருப்பவர்கள். இந்த உலகம் வந்து எங்களை ஜஸ்ட் இன் இமீடியட் நேபர்ஹுட். இதுக்கு அங்காள இருக்க எக்கச்சக்கமான விவரங்கள். இப்போ 14 உலகத்தை பற்றிய விவரத்தையும் இன்றைய விஞ்ஞானத்தோடையும் தொட்டு கந்த புராணத்தோடையும் தொட்டு எங்களுடைய தேவாரம் அபிராமி அந்தாதி கந்தர் அலங்காரங்களில் இருக்கிற பாடல்களையும் தொட்டு குறிப்பாக சொன்னோம்.
3: உண்மையிலே டாக்டர், இப்போ இந்த இதெல்லாம் எங்களுடைய பாடல்களே எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முதல் பாடப்பட்டு விட்டது. விஞ்ஞானம் இப்பொழுதான் தேடி கொண்டு கிட்ட கிட்ட போகுது. அப்போ இதுகளை பார்க்கும்போது சிலர் வந்து இதை நம்புகிறார்கள் இல்லையே.
2: இதுதான் உண்மை. விஞ்ஞானம் சொல்லி இருக்குது. விஞ்ஞானமே சொல்லுகின்றது தானே அண்ட பகுதி.

0: உட்பட விரிந்தன. மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியிலே சொல்லுகிறார். அண்டம் என்றாலே கருத்து முட்டை, குக்குடம் என்றால் கோழி, குக்குடாண்டம் என்றால் கோழி முட்டை, மயிரமண்டா மயில், மயூராண்டம் என்றா மயில் முட்டை, அண்டம். அப்ப அண்டம் அந்த முட்டை மாதிரி கோலங்கோலமாயே இதுகள் எல்லாம் இருக்குதுன்றா அப்பவே தெரிஞ்சிருக்குது. இந்த பூமியே கோல வடிவம் என்று இப்போ ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி தான் சொன்னது. ஆரம்பத்தில் அப்படி சொன்னவர்களையே கூப்பிட்டு எரிச்சு
1: போட்டார்.
0: இது இப்ப நடக்கிற விஷயம். இது அந்த காலத்தில இருந்தே அவங்களை அண்டம் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
1: உண்மையிலே எங்களுடைய அந்த வானியல் சாஸ்திரம் அந்த இது உண்மையிலே பிரமிக்கத்தக்க வகையில் அந்த நாட்களில் இருந்திருக்கு. நாங்கள் அதை விஷயங்களை விளங்க
0: ஒவ்வொரு முறையும் சங்கல்பம் செய்யும் பொழுதே அவர்கள் இந்த உலகங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஆர்ய பிரம்மணே ஆதி பிரம்மன், இப்போ இருக்கிற பிரம்மன், விபிதீய பரார்த்தே, ஒரு பரார்த்தம் என்றா ஒரு பரார்த்தம் 50 வயசு, அவருடைய கணக்கின்படி ஒரு அவருடைய எங்களுடைய 432 கோடி வருடங்கள் அவருக்கு ஒரு பகல் பொழுது, எங்களுடைய 432 கோடி வருடங்கள் பிரம்மாவுக்கு ஒரு இரவு பொழுது, இப்படி 864 கோடி வருடங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாள், இப்படி 365 நாள் அவருக்கு ஒரு வருடம், இப்படி ஒரு பிரம்மாவுக்கு 100 வருடங்கள் ஆயுள். இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு வந்து 50 வருஷம் முடிஞ்சு 51வது வயசில் முதலாவது வாசம், முதலாவது நாள் அதில் இருக்கிற இத்தனையாவது 2வது ஜாமத்தில் இந்த முகூர்த்தத்தில் இன்ன இது நடக்குது, இதெல்லாம் சங்கம்பம் பண்ணிக்கே சொல்கிறது. இது மாதிரி எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போயிட்டோம், இந்த உலகங்களும் எத்தனையோ தரம் தோன்றி நின்று ஒடுங்கி போயிட்டு, இப்பெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த 10 தல ராணவன் எங்கே இருந்தான், இந்த அசுரர்கள் எங்கே இருந்தார்கள். இப்போ இருக்கிற எங்களை உலகம் வந்து விஞ்ஞானத்தின்படி ஜஸ்ட் 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆகும். அதுக்கு முந்தி எத்தனையோ தரம் வந்து தோன்றி நின்று இருந்து போயிட்டுது. அப்போ இருந்த உயிர்கள், அப்போ இருந்த நிலைமைகள் எல்லாம் வேறு வேறாக மாறுபாடாக இருக்குது. இப்போ இதை புதப்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது, புதப்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது. எலும்பக்காணில் என்பார்கள், பல்லக்காணில் என்கிறார்கள், அவை இதெல்லாம் அந்த இதன்படி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்தந்த தோற்றங்கள் திருப்பி மீன் உருவாக்கம் வரும் போல அந்தந்த இடங்களை ஸ்தாபிக்கிறார்கள். திருப்பி
2: ஒரு பையனை உங்களால் மேய்க்க முடியல, கொண்டு வந்து ஸ்கூலில் தள்ளிவிடுறேன், ஏடா விவகாரம், ஒரு 6 மணினா காலமே ஒரு 8 மணிக்கு போனால் குழந்தை 12 மணிக்கு வருது, அது வரைக்கும் என்ன பண்ணேன்னு ஒன்றும் பண்ணலை, டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் பண்ணல நீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப மாடான தேசம் இப்படி ஆயிட்டு இருக்க பார்த்தீங்களா, வேண்டான்றது. ஏன்னா மாமாக்காகிறதயம் இப்படி என்னுடைய இதயமானது எங்கெங்கயோ போறது, இங்க போகணும், அங்கே போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி போறது. இப்படி இருக்கக்கூடியதான இந்த இதயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேனேயானால், உங்களையே நினைத்து கொண்டிருக்குமேயானால், நீங்க எப்படிப்பட்டவா? சர்வதா சர்வகாலமா ஆனந்தமான நிலையில இருக்கேன். இந்த ஆனந்தமான உங்களை நினைச்சா அந்த மனசும் என்ன ஆயிடுறது, ஆனந்தமான ஒரு நிலையை அடைகிறது. இப்பதான் சொன்னேனோ இல்லையோ, ஆனந்தம்ங்கிறது எப்படி, அது எங்கே சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அப்படி பரமேஸ்வரன் நினைச்சா என் மனசுக்கு ஆனந்தம், மனசுக்கு ஒரு ஆனந்தம் வறுமையானால் வேற டானிக்கே வேண்டாம் சார். டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றேன், வெறும் தீர்த்தத்தை சாப்பிட்டாலே வெயிட் ஜாஸ்தியா இருந்தா ஏண்டா மனசுல கவலை. சில பேருக்கு என்ன கவலை இருந்துதான் என்ன ஆயிடுது, நாளோ எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடுறது அன்னமே நிறைய சாப்பிடுறார், போறாத குறைக்கே ஒரு 20 மாத்திரை போட்டுக்கிறார், அது வேலை வேலைக்கும் என்ன ஒன்னும் உடம்புல ஒட்டலை சார். ஏண்டா மனசுல சந்தோஷம் இல்லை, மனசுல ஒரு சந்தோஷமா இருந்தா நிம்மதியா இருக்கும், உடம்பு முழுக்க வேலை செய்யும். மனசுல சந்தோஷப்படாம எத்தனையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கமே, நீங்க மனசு நிம்மதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்துக்க கூடியதான திறமை உங்களுக்கு வேணுமையானால் என்ன பண்ணணும், உங்க மனசை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். என்ன அவன் ஆனந்தமா இருக்காரு, உங்களால ஆனந்தமா இருக்க முடியல, யார் ஆனந்தமா இருக்காரோ அவனை நினைச்சதையானால் மனசும் சந்தோஷப்படும், மனசு சந்தோஷப்பட்டேன்னா நீங்களும் சந்தோஷப்படலாம். ஆகையால் என்னடானார், இதுதான் வழி, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா அம்மாக்கா ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம், எப்பொழுதும் அந்தரம்னா இடைவெளி இல்லாமல், அந்தரம்னா இடைவெளி. நாமும் பாக்கிறோம் ஒரு 5 நிமிஷம் சௌக்கியமா இருக்கோம், மறுபடியும் வந்துடுறோம், மறுபடியும் வெளியில வந்தா எல்லாமே வந்துருது. ராத்திரி தூங்கினா நிம்மதியா தூங்கினா, காலமுறை எழுந்ததுமே டென்ஷன் ஆரம்பிச்சிடுது சார். அவரே ஏதோ ஹை டென்ஷன் வயர் மாதிரி டாக்டர் மூலையில எழுதி வைக்கிறார், ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறார். ஏன் சார் ஹெச்டின்னு எழுதுறேன்னு, ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு, ஏன் வந்ததுன்னு, என்ன பாக்கணுமோ இல்லையோன்ட்டார், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சுவாமி அனாவசியமான மனசுல ஒரு கவலை, கவலையை விட்ட எல்லா கவலையும் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன், நம்ம செயல நான் பண்ணுவோங்கிற எண்ணம் இருக்க, ஏதோ நீங்கத்தான் உலகத்தை காப்பாத்துற மாதிரி அங்கே போகணும் இங்கே போகணும், அவளுக்கு டெலிபோன் பண்ணணும், இவளுக்கு இது பண்ணணும், காசை எடுத்து வைக்கணும், பத்திரமா வைக்கணும், திருடனுக்கு தெரியாம வைக்கணும், என்னமோ பண்ணிட்டு இருக்க. அரட்சிதம் பவதிகி தெய்வ ரட்சிதம், எது நாங்க சாதாரணமா வச்சுட்டு இருக்கோமோ பகவான் காப்பாத்து வர்றது. சுரட்சிதம் ரொம்ப பத்திரமா வச்சுட்டு அதுல வச்சு இதுல வச்சு என்ன பண்ணினாலும் அது போக வேண்டிய காலம் வந்துருதுன்னா போயிடும். ஆகையால் காசு வந்ததா என்ன பண்ணுங்கன்னாரு, எவ்வளவு முடிஞ்சதோ அதை நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க, நீங்க கொடுக்கறத வச்சுட்டு எவ்வளவு செலவு வேணுமோ அது செலவு பண்ணுங்க, அனாவசியமான செலவு பண்ண வேண்டாம், ஆனா என்ன பண்ணணும்னாரு, மிச்சம் இருக்கிறத நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுங்க, நல்ல சத்ராமனாளுக்கும் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கவளுக்கும் கோயில் கட்டுறது அவளுக்கும் போர் பீப்புளுக்கும் எல்லாருக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிறது அத்தனையும் பண்ணிட்டே இருந்ததுதான் மனசுக்கு நிம்மதி. ஸ்வர்கலோகம் வருதுன்னு வரட்டுமே நான் வேண்டாம்னு சொல்லல, இப்ப நீங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கலாம். விவகாரம் என்னடா இப்படித்தான் இருக்கணும். அதனால பரமேஸ்வர மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம், என்னுடைய இதயமானது எப்பொழுதும் உங்களிடத்திலேயே சந்தோஷமாக இருக்கட்டும், இப்படி சந்தோஷமாக இருக்கமே ஆனால் நானும் ஆனந்தமா இருப்பேன். இதை தவிர அவர் வழி தெரியலையப்பா. சோமகளாதர மௌளவு கோமலகன கந்தரே மகாமகசி சுவாமினி கிரிஜானாதே, ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு சுவாமி, நாங்கெல்லாம் உங்களுக்கு சேர்ந்தவா. சேர்ந்தவா என்ன பண்ணணும்னா, நமக்கு அதிபதியாக யார் இருக்காரோ அவளுக்கு தான் நம்ம இருக்கணும், நம்மளை காப்பாத்துறவா யார் இருக்காளோ அவளிடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரா, என்னுடைய மனசு எப்பொழுதும் உங்களையே நினைத்து கொண்டு இருக்கட்டும், மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம் அப்படின்னு பகவான பிரார்த்திச்சுண்டார். அதுக்கு அடுத்ததாக மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு வழி, நம்ம இப்படி இருக்கணும் மனசு ரமிக்கட்டும்னு சொன்னேன், நம்ம புலன்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன வேலை செய்யணும் அது சொல்ல

0: அதுதான் நாக்குன்னு. எது யா வர்க்கம் வததி, அந்த பரமேஸ்வரனை எது சொல்லுமோ அந்த நாக்குக்கு தான் நாக்குன்னு பேர். மீதி எல்லாம் என்ன, வெறும் வாய்க்குள்ள பொந்துக்குள்ள இருக்க கூடியதான வெறும் மாம்சம். எலும்பு இல்லாதான பதார்த்தம் ஒண்ணு, நரம்பு இல்லாத லோகத்திலையும் சொல்ற பாருங்க, நாக்கல நரம்பு இல்லைன்றான் சொல்ற. அப்படின்னா எப்படியாவது பேசும் சமயத்துக்கு தகுந்தாவில பேசுற பாருங்க, பாலிடிக்ஸ்ல இல்ல, சாதாரண மனுஷால பேசுற, சமயத்துக்கு தகுந்தாப்புல மாத்திப்பான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூல், நாளைக்கு வந்ததுமே மாத்திப்பான், தனக்குன்னு வந்தா மாத்திக்கிறது. ஆனா விவகாரம் என்ன, வேதம் என்ன சொல்றது, நீ இப்படித்தானப்பா பேசணும். சத்யம் பதா நான் தம்பதேது, பொய் சொல்லப்படாது. சத்யான்ன பிரமதி தவ்யம், வேதம் என்ன சொல்லும் அதுல உண்மையை பேசுன்னு சொல்லிட்டு, பொய் பேசாதான்னு சொல்லிருக்கு. ரெண்டு சொன்னா போறாதா, உண்மையை பேசுன்னு சொன்னாலே உண்மையைதான் பேசணும். பால் சாப்பிடுங்கன்னா பால் தான் சாப்பிடணும், இல்ல கொஞ்சம் டிகாஷன் போட்டு, கொஞ்சம் காஃபியை போட்டு, கொஞ்சம் இதை போட்டு, சர்க்கரையை போட்டு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேனே அப்படின்னா அது பால் சாப்பிட்டா பழைய கணக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருக்க, பாலுன்னா பால் மட்டும்தான் சாப்பிடணும், சர்க்கரை வைக்கிற ஒன்றும் போட்டக்கூடாது. இவன் என்னடா, பால் எல்லாத்தையும் போட்டு அதை சாப்பிட்றான் சாப்பிட்றான், பால் சாப்பிட்டா போல ஆகாது, சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, பால் தானே சாப்பிட சொல்றேன், நான் கொஞ்சம் பால் பாயசமா சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நாலு கிளாஸ் உள்ள தள்ளினேன் என்ன, அப்புறம் என்ன ஆறுது. அப்ப எதை சொன்னாரோ அதுதான் பண்ணணும். விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, நீங்க இப்படி இருக்கணும்னு சொன்னா உண்மையை பேசணும்னா உண்மையை தான் பேசணும். ஒருவேளை உண்மையும் பொய்யும் கலந்து பேசிவிடுவானோ அப்படின்னு தான், பொய்ய பேசப்படாது. உண்மையை பேசுன்னு சொன்ன வேதமானது அதோடய சேர்ந்து பொய் பேசாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றது, உண்மையை பேசுகிறான் பொய் பேசாம இருக்கான், ஆனா சில சமயத்துல தவறி வந்துருக்கு சார், அது எப்படி தவறு வரும்னு. அதுக்காக சத்யான் அப்ரமதி தவ்யம், கேர்ஃபுல்லா இருங்கோ, ஒரு நாளைக்கும் பொய்ய பேசாமல் இருக்கணும். நீங்க பேசுறதுக்கு முன்னாலேயே நான் பேசுறது உண்மையா இல்ல உண்மைக்கு முரணா இருக்கா என்ற கருதி அதுக்கப்புறம் தான் பேசணும், யோஜனை பண்ணி பேசணும், சக்கன பேச விடப்படாது. அந்யாவா ஜோவி முஞ்சதா அமிர்தஸ்ய ஏட சேது, மனுஷியன் வாழ்க்கையில அனாவசியமாக பேசப்படாது. வாய விட்டான்னா அப்புறம் கஷ்டம்னு. அதனால நாக்கு ரொம்ப முக்கியம். ஜிக்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனா, நாக்க கட்டுப்படுத்தினேடையானால் வாழ்க்கையிலேயே பாதி ஜெயிச்சா போல. நாக்க என்ன பண்றதுன்னு, எதை கேட்டாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், ஜலத்தை ஊடுறது. லட்டு பார்த்ததுமே அப்படியே நாக்கில ஜலம் ஊடுறது. பார்த்தீங்களா, எத்தனை தரம் எத்தனை லட்டு சாப்பிட்டுருக்கோம், எத்தனை மைசூர் பாக்கிறோம், மறுபடியும் அதை கேட்டா ஜலம் ஊடுறது. எதுக்கு அந்த நாக்க கண்ட்ரோல் பண்ண தெரியல. அதோட அது பாட்டுக்கு டக்கு டக்குன்னு பேசி விடுறது. பார்த்தல வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லலாம், பெரியவாளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அதை கவனிக்காம இவன் பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்தது பேசி விடுறானே, எவ்வளவு தப்பான ஒரு காரியம். தன்யாஸ்தே மகாத்மானா ஏன் இருந்தி வனவுகதா, அனுமார் சொல்ற. அந்த மகான்கள்லாம் காட்டுல இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காளே அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், ஏண்டா கோபம் வந்தா அதை அடக்க தெரிஞ்சுட்டு இருக்காளே, துன்பம் வந்தா அடக்க தெரிஞ்சுட்டு இருக்காளே, நமக்கு அப்படி தெரியலையே, நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டேனே அப்படின்னு தானே வருத்தப்படுற. ஏன்னா லக்ஷ்மணன தகாத வார்த்தை பேசி விட்டாளோ இல்லையோ. லக்ஷ்மணன் எவ்வளவோ சொல்லியிருக்கான், ராமனுக்கு ஒரு விதமான ஆபத்தும் வராதம்மா, உலகத்தை படைக்கிறவர் உலகத்தை அழிக்கிறவர் உலகத்தை மறுபடியும் படைக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர் ராமன், அப்படிப்பட்டதான ராமனுக்கு ஒரு சாதாரண ஆபத்து வருமான இப்ப கத்தினாரேங்கிற அந்தம்மா. என்ன அதுன்னு, அந்த ராமனுடைய குரல் அது கேட்டதுமே அந்த அம்மாவுக்கு ராமனுக்கு ஆபத்து வந்துருத்தோன்னு ஒரு பயம். கடைசியில் என்னடா, என்னுடைய ஆத்துக்காரர்னு ஒரு சந்தேகம். அவருடைய சக்தியோ மகிமையோ அறிந்து கொள்ளல லக்ஷ்மணன, நான் வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அனுப்பிச்சு விட்டதுமே ராவணன் வந்தார், சீதையை எழுதுன்னு போயிட்டா எல்லாம் தெரிகிறது. நான் அன்னைக்கு பேசின ஒரு வார்த்தை இருக்கு, அதெல்லவா லக்ஷ்மணன் தச்சு இருக்க, அந்த தச்ச அந்த லக்ஷ்மணனால தானே என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, யாரும் என்ன சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கறதுக்காக இல்ல சார். அசோகவனத்துல எப்ப பார்த்தாலும் அதை தீண்டு இருக்கா, ஏதோ ஹிம்சை பண்ணிட்டு இருக்காள், தவிர சௌக்கியமா இருக்கியா, சாப்பிட்டியா போனியா, என்ன ஆச்சு, நம்மளை பத்தி கவனிக்கே ஆள் இல்லாம ஏண்டா ஒரு சத்துக்கு அபகாரம் பண்ணிவிட்டேன். இப்படி கோபம் வந்தால் கோபம் வந்த சந்தர்ப்பத்துல நாக்க அடக்கின்ற பேச தெரியலையே எனக்கு, அப்படி அடக்கின்ற காக்கூடிய மகன்கள் தபஸே பண்ணிட்டு இருக்க அப்படிப்பட்ட மகான்களுக்கு நான் நமஸ்காரம் தான் பண்ணணும் அப்படிங்கிற. அதனால முக்கியமாக மனுஷனுக்கு வேண்டியது என்ன, நாக்க கட்டுப்படுத்தணும், அனாவசியமாக பேசப்படாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க பேசாம இருக்குன்னா நாக்க என்ன செல்லோட்டை போட்டு ஒட்டி விடுறலா இல்ல செவிகால் போட்டு ஒட்டிடல, அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம், அப்ப என்ன பண்றதுன்னு கவலைப்படாதீங்க. உங்க நாக்குக்கு பரமேஸ்வரனுடைய நாமாவை சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க. இந்த பிசாச்சு வந்து புடிச்சுட்டு விட்டுதா என்ன பண்றது, அதுக்கு வேலை கொடுத்தாதான் சும்மா இருக்கும். மாத்திருக்க என்ன பண்ணினான், பிசாச்சு இந்த மரத்துக்கு மேல ஏறு மறுபடியும் இறங்குதான், ஏறி இறங்கி வந்தது மறுபடியும் ஏறுன்னா மறுபடியும் இப்படி தினந்தோறும் பண்ணிட்டே இருந்துட்டான். அங்கே வேலை செஞ்சுட்டே இருந்தா அது இதை விட்டுறது விவகாரம் என்னடா, ஏறி இறங்கிட்டே இருக்கும், யாராவது அந்த பக்கம் போனா அவளை பிடிச்சிக்கும் அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. விவகாரம் என்ன, அதுக்கு ஒரு வேலை கொடுத்தாதான் அது விடும். அதே போல நீங்களே மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களால பண்ற முடியல, ஆகையால என்ன பண்றது, சிவநாமாவை கொடுக்கும். நாம சகிரசங்காதகமாசுகந்தி தது பவித்ர கீர்த்திம் தமலலங்க சாதனம் பவானோ த்வெட்டி சிவம் சிவேதர அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல ரெண்டே ரெண்டு எழுத்து ஹாரா சிவா அவ்வளவுதான், சுலபமாக வாயிலிருந்து வரக்கூடியதான எழுத்து அந்த பகவான் நாமாவை சொல்லிட்டே இருந்தோம். ஹர ஹர ஹர ஹர சொல்லிட்டே இருக்கலாமே. அது நீங்க சொல்றத நிறுத்தினதுனால தானே கோபம் வந்து இன்னொருத்தரோட பேசுறேன். எப்பொழுதுமே உங்க வாக்குல பகவான் நாமா இருக்கட்டும். அந்த நாமாவை சொல்லிட்டு இருக்கக்கூடியதான நாக்குக்குத்தான் நாக்குன்னு சாரசனா யோ பர்க்கம் வததி யா பர்க்கம் வததி, பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதான நாக்குக்குத்தான் நாக்குன்னு பேர். மீதி எல்லாம் வெறும்னு தொங்கிட்டு இருக்கக்கூடியதான மாம்ச பிண்டம், வேற ஒண்ணும் இல்ல. சேனே அதே போலயே அந்த இரண்டு கண்கள், கண்ணு மட்டும் பகவான் ரெண்டா கொடுத்திருக்கார். எதுக்காக ரெண்டா கொடுத்திருக்காரு, அழகாக பாக்கிறது. ஒரு கண்ணு இருந்ததுன்னா ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும், ரெண்டு கண்ணு இருந்ததுதான் கரெக்டா அந்த ரெண்டு கண்ணு பார்வையும் ஒரே ஆப்ஜெக்ட்ல விழும் பொழுது அந்த பொருளை நம்ம நன்னா பார்க்கலாம். ஆகையால் பகவானை பார்க்கறது, பகவானுடைய திருவுருவத்தை பார்க்கறது, அவருடைய திருவடியை பார்க்கறது, அவருக்கு அர்ச்சனை பண்றது, நம்ம இருக்கக்கூடியதான இடம் அற்பமான ஒரு இடம் கல்பமானுடைய சந்நிதி. அங்க போய் கபாலியை பார்த்துடும், அந்த கபாலியை பார்த்தா மனசுக்கு எவ்வளவு க்ஷேமம் ஏற்படும். வேற ஒன்னும் நீங்க போய் பண்ண வேண்டாம், அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் கேட்டேனா ஒண்ணும் இல்லை, அவரை போய் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கலாம், வேற ஒன்னும் வேண்டாம் நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான். அவருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டோங்களேன், எத்தனை பேர் மணிக்கணக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் சார் லவர் வரலன்ட்டு, வாழ்நாள் முழுக்க இவ்வளவே நினைச்சுட்டு போயிட்டு இருக்கேன், அந்த மா பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு கவனிக்காம. இருந்தாலும் ஏதோ அதை பார்க்கணுங்கிற ஒரு நப்பா அதே எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். போய் கபாலிய ஒரு க்ஷணம் பாத்தீரா, கற்பகாம்பால போய் பாத்தீரா, ஒன்னும் நீங்க ஒன்னும் ஒரு முறை இட வேண்டாம், நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கலேன், வாழ்க்கையில க்ஷேமத்தை அடையலாமோ இல்லையோ. கண்கள் பகவான் எதற்காக கொடுத்திருக்கார், திருவுருவத்தை பார்க்கறதுக்காக. பகவானுடைய திருவுருவத்தை பார்க்கக்கூடியதான கண்களுக்கு கண்ணுன்னு பேரே தவிர, சினிமா பார்க்கறதும் வேற உபயோகம் ஊர்வம்பு பார்க்கறது இது கண்களே இல்ல, அதுக்கு அது பிரயோஜனம் இல்ல. எதற்காக இந்த மனிதனுக்கு கண்களை கொடுத்திருக்கார் பகவான், உன்னுடைய 100 வருஷம் வாழ்க்கையில நீ பகவானுடைய எவ்வளவு நேரம் பார்த்தியானால் அந்த பகவானுடைய ஸ்வரூபம் இதயத்துல தோண தொடங்கிட்டேயானால் அப்படின் சௌக்கியமா நீ இருக்கலாமப்பா. அதுக்காகத்தானே கோயில்களை கட்டியிருக்கோம். சாதாரணமான மனுஷியால் வேதாந்தத்துல சொன்னதான பிரம்ம தத்துவம் எத்த தத்ரே சமக்ரா கெமகோத்ன புரிஞ்சுக்க முடியுமா அவளால, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதான ஒரு தத்துவத்தை யாரால அறிய முடியும், அதற்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கணும், குருமுகமாக உபதேசம் வாங்கி இருக்கணும், அந்த சிவானுகிரகம் இருந்து மனசு சூட்சமான ஒரு நிலையை அடையக்கூடியதான பரிசு இது இருக்கணும். அவளால் தான் அந்த வேதாந்த தத்துவத்தை அறிய முடியும். சாதாரண மனுஷன் நிம்மதியா இருக்கணும், அந்த நிலையை வரணும்னா அதுக்கு வழிகள் என்ன, பகவானுக்கு அழகான ஒரு அலங்காரம் பண்ணினா அதை கண்களால பார்த்து கொண்டே இருக்கணும். ஒருவேளை நீங்க பார்க்க முடியலன்ட்டார், வயசாயிடுது சார் கோயிலுக்கு போக முடியல, சிரமமா இருக்கு கும்பலா இருக்குன்னு, நீங்க போக வேண்டாம் நானே வரேங்கிறார் பகவான். அதனாலதான் திருவீதிகள்ல அப்படியே பவனி வந்துட்டே இருக்க, பிரம்மோத்சவங்கள் விடாயத்தை உற்சவங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்க பார்த்தீங்களா. எதற்காக அந்த உற்சவங்கள்ல பகவான் வர்றார், 63 வந்து பார்த்தீங்களா, என்ன கும்பல் என்ன இது, பகவான் வேண்டாம்போ நான் ஒரு ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் வந்து பார்த்துட்டவா பார்த்துக்கிட்டோம் சொல்லி இருக்கலாம் இல்லையோ, பகவான் ஏன் வரார், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வரார், எதுக்கு என்னை யார் பார்க்க முடியலையோ பார்க்க முடியாம வீட்டுல இருக்காளோ அவளுக்கு நான் தரிசனம் கொடுக்கணும். உங்க மேல ஒரு அபிமானத்தோட தான் பகவான் வழி கிளம்பி வரார். அப்படி வரக்கூடியதான் இந்த பகவானுடைய திருவுருவத்தை பார்த்து கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதி அடைகிறோம். சாரசநாதே நயனே ஏஇச்சேதே, எந்த கண்கள் பார்க்கின்றனவோ அவைகளுக்கு தான் கண்கள்னு பேர். அது இல்லாத போனால் ஏதோ பேட்டரி லைட் மாதிரி ரெண்டு ஒளி வெளியில வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ கண்களுடைய அடைஞ்சதான ஒரு சாமர்த்தியம், அதனுடைய பர்பஸ் என்ன? பகவானுடைய திருவுருவத்தை அலங்காரம் பண்ணி இருந்தே பார்க்கணும். உபச்சாரமுலும் செய் செய்வார் உன்னாரா, சேத்துலார சுங்காரமும் ஐயர்வாழ் பாடினாரோ இல்லையோ, அழகான அந்த பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ, சுங்காரம் பண்ணுங்கோ, அதை அழகுபடுத்தி அதை கண்ணால பார்த்துட்டு இருக்க வேண்டியது, அதுதான் மனசுக்கு நிறைவை நிறைவை கொடுக்கும். தே நயனே ஏ ததிச்சதே வர்க்கமிச்சதே தாவேவ கரௌ யோ ததர்ச்சதா. அதே போலயே நமக்கு பகவான் ரெண்டு கைகளை கொடுத்துருக்கார். இந்த கைகளை எதுக்கு? பகவான அர்ச்சனை பண்றதுக்கா? பகவான அர்ச்சனை பண்றதற்கு பதிலா இது எவ்வளவு ஒரு உயர்ந்ததான ஒரு பலத்தை மனுஷனுக்கு கொடுக்கறது. பூஜை பண்றதுன்னா என்னது? அர்ச்ச பூஜாயாம். நம் மனசை பகவானுக்கு கொடுக்கறதுக்கு தான் பூஜைன்னு பேர், வேற ஏதோ இல்ல. புட்பத்தை எடுத்து இதயம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த புட்பத்தை பகவான் இடத்துல போடுற, புட்பத்தை கிரிக்கெட் பால் போடுற போலயே, பவுலிங் போடுறல இல்லையே, அது எப்படி பண்ற? கொட்டு கொட்டு புட்பத்தை கையில எடுத்துட்டு இதை இந்த வரைக்கும் கொண்டு வந்து பக்தியோட பகவான் இடத்துல அப்படி வைக்கிறேன். இது என்ன குறிக்கிறது? உங்க மனசை நீங்க கொடுக்கறேன். என் மனசை என்கிட்ட இருக்க அது ரொம்ப தொந்தரவு கொடுக்கறது, அதை உங்க இடத்துல உங்க திருப்ப பொற்பாதங்கள்ல சேர்க்கிறேன்னு சொல்லக்கூடியதான செயலுக்குத்தான் பூஜைன்னு பேர். அர்ச்சாங்கிறதுக்கு அர்ச்சனை பண்றது, பூஜை பண்றதுங்கிறப்ப இப்படித்தான் பண்றேன். இப்படி இப்படி பண்றேளோ, ஏன் சுவாமி இப்படி பண்றேன்னர்? இதயத்தை கொண்டு வந்து பகவானுக்கு கொடுத்துட்டுருக்கேன். அந்த பூஜா ரகசியம் இவ்வளவுதான். மனிதனுடைய மனதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா மறுபடியும் வந்து சேர்றது உங்களுக்கு, அங்க இருக்கு அதுக்கு பிடிக்கல, மறுபடியும் உங்ககிட்ட வருது, மறுபடியும் அடுத்த பூஜை. சிவாய பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, ஒவ்வொருதும் நீங்க போட்டு வந்தவே மறுபடியும் இங்க வந்துடுறதுன்னு. இந்த பூனை என்ன பண்ணுவா சில பேர் அதுல, அது ரொம்ப தொந்தரவு படுத்துட்டே இருக்கிறது, பாலெல்லாம் சாப்பிடறதுன்னு பையில அந்த கட்டியா பத்திரமா பிடிச்சிட்டு பையில வச்சு மூணாவது தெருல வந்து விட்டுட்டு இவர் நகரமா நடந்து வருவார். இவர் வர்றப்ப இங்க இருக்கும் ஆத்துல போறேன், என்ன வேற வழியே வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கு தெரியும். ஏன்னா உங்க ஆத்துல தானே பாலுக்கு மூடு வைக்காம வச்சுட்டு இருக்கே, மீதி பேர் எல்லாம் மூடி வச்சு அது மேல கல்ல வைக்கிறா, அவங்களுக்கு அது தெரியல, அது கரெக்டா எங்க இருக்குன்னு ருச்சி கண்டு இருக்கு. சோ கரெக்டா இங்க வந்துடுறது. நீங்க எத்தனை தானே அதை கொண்டு போய் போட்டாலும், எங்க தெரியாத வழியில போட்டாலும் அதுக்கு வழி தெரியுது, அதுக்கு ஷார்ட் ரூட் வேற தெரியுது, கரெக்டா வந்துடுறதோ இல்லையோ. அதே மாதிரிதான் உங்க மனசும் அது என்ன பண்றதுன்னு திரும்பி திரும்பி இங்கே வந்துடுறது. ஆகையால் திரும்பி அதை பகவான் இடத்துல சேர்த்து வச்சிருக்கதான் பூஜான்னு பேர். பூஜை பண்ணும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம் இதயத்தை நம்ம சேர்த்து பகவான் இடத்துல கைகளால கொண்டு வந்து விடுறோம். இதுக்காகத்தான் கைகள் கொடுத்துருக்கு. புட்பத்தை பூஜை பண்றதுக்காகத்தான், தூபதீப இவைத்தியாதிகள்லாம் பகவானுக்கு பண்றதுக்காக தான் பகவான் இரண்டு கைகளை நமக்கு கொடுத்துருக்கார். ஆகையால் இந்த கை எந்த கைகள் பூஜை பண்றதோ அந்த கைகளுக்கு தான் கைகள்னு பேர். மீதியெல்லாம் நம்ம சாப்பிடுறதுக்கும் வேற ஏதோ பண்றதுக்கும் கைகள் உபயோகப்படுத்துறமே தப்பு. நீங்க உபயோகப்படுத்துங்கிறது வேண்டாம்னு நான் சொல்லல, ஆனா எதற்காக பகவான் நமக்கு கொடுத்துருக்கார்? மற்ற பசுமாடு கொடுத்துருக்காரா, நாய் கொடுத்துருக்காரா, பூனை கொடுத்துருக்காரா? இந்த ரெண்டு கைகள் நன்னா யோஜனை பண்ணி பாருங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கார், வேற எந்த விலங்குக்காவது கொடுத்துருக்காரோ இல்லையே. ஏன் அவள் இல்லாம வாழ முடியலையா? எல்லாமே தான் வாழறது. ஆனா வாழறதுன்னா அதே போல நமக்கு வாழறதுக்கு மட்டும் கொடுக்கல, நீங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு மட்டும் கொடுக்கல, இப்பிறவியில நீங்க எப்படி உயர்ந்ததான நிலைக்கு அடைய முடியும் உங்களால, அதுக்கு அடையறதுக்கு தகுந்ததான ஒரு சரீர அவயவங்களை நமக்கு கொடுத்துருக்க. ஆகையால் கைகள் நமக்கு கொடுத்தது எதுக்கு? பகவானுக்கு பூஜை பண்றதுக்காக. இந்த கையால இந்த மனசை எடுத்து உள்ள கொடுக்க முடியல உங்களால. ஆகையால் அந்த மனசுக்கு பதிலாக என்ன பண்றோம்? புட்பத்தை கொடுக்கறேன். ஏன் சார் புட்பத்தை கொடுக்கற? வேலையதான் கொடுக்கறதானேனா, அந்த புட்பம் தான் மிருதுவா இருக்க, வாசனையோட இருக்க, அந்த வாசனையோடு இருக்கக்கூடியதான புட்பமானது நீங்க கொடுக்கிறவங்க உங்க மனசுலயும் நல்ல எண்ணங்கள் இருக்கான். ஏன் புட்பத்தை போட்டால் புட்பத்துல வாசனை இருக்கா போல என் மனசுலயும் நல்ல எண்ணங்கள் இருக்கு. புட்பம் எப்படி கோமலமாக அழகா இருக்கோ அதே போல என் மனசையும் அழகா தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஆகையால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் மனது இப்படி இருக்கு என்று காண்பிப்பதற்காகத்தான் புட்பத்தை எடுத்துட்டு அந்த புட்பமானது அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா பிரதிநிதியா உங்க இதயத்துக்கு பிரதிநிதியா அதை கொண்டு வந்து கொடுத்துருக்க. ஏன் புட்பத்தினால பூஜை பண்ணணும்? இதே அதே போலயே பகவான் பரமேஸ்வரனுக்கு எதனால பூஜை பண்றோம்? பில்வ தளத்தினால பூஜை பண்றேன். பில்வமானது எலக்ஷா இருக்கணும். அந்த மூணு தளம் அப்படி மூணு குணங்களோட சத்துவகுணம் ரஜகுணம் தமோகுணம் மூணு குணங்களோட கூடி இருக்கு. அது அப்படியே உனக்கு அர்ப்பணம் பண்றேன். திரிதளம் திரிகுண ஆகாரம் அப்படின்னு பகவானுக்கு கொடுக்குற எலக்ஷ அப்பொழுது பரிச்சைதான் நன்னா இருக்கணும். ரொம்ப முத்தி போய் தனித்தனியா உடஞ்சி போனதெல்லாம் கொடுக்க வேண்டாம் பகவானுக்கு. அதே போலயே பகவானுக்கு திருத்துளா துளசியை கொண்டு வந்து அப்படியே போடணும். அந்த துளசியானது சத்தியா பறிச்சதா அந்த துளசியை போட்டா பகவானுக்கு அவ்வளவு இஷ்டம். அந்த துளசியினுடைய கந்தம் இருக்க பார்த்தா அந்த வாசனையானது நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் அழிச்சு விடுது. அதோட மட்டும் அந்த துளசி உடம்புல பட்டா தோல்ல இருக்கக்கூடியதான டெர்மட்டாலஜிஸ்ட பார்க்கவே வேண்டாம் நீங்க. என்னடா அது தோல்ல இருக்கக்கூடியதான வியாதிகள்லாம் போடுறதா அந்த துளசியினால. அந்த துளசி தீர்த்தமானது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அஜீரணம் எல்லாம் போறதா. இவ எதற்காக அந்த துளசியை சாப்பிடணும்னு சொல்லலை. ஏன் ஏதோ ஒரு இலை போட வேண்டியதானே இல்ல பிளவர் தெரப்பிங்கிறான் அவனுக்கு கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 12,000 ரூபாய் அதை கட்டி 1 வீக் கோர்ஸ். அவன் என்ன மல்லிப்பூ தலையில் வச்சுக்கோங்கிறான். அதான் அனாதிகாலமா நம்ம அதுல ஒரு வச்சுட்டு இருக்காங்கள. அந்த மல்லிப்பூ வந்ததுக்காக பூ வாங்கிட்டு வரலன்னா வேற வெட்டு வேற உங்களுக்கு வருது. என்ன தெரிஞ்சுட்டு இருக்க எதற்காக பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. அந்த புட்பத்தை பகவானுக்கு போடணும்னா பகவானுக்கு போடக்கூடியதான சாக்கில நீங்க அதை தொட்டிலையான உங்களுக்கு நல்லது. அதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கோம். பூஜை பண்ணக்கூடியதான விவகாரம் என்ன? இதனால தான் பண்ணணும் அப்படின்னு. அதனால அந்த கரங்கள் தாவேவ கரவு யௌ சதா அர்ச்சதா. எப்பொழுதும் பகவானை பூஜை பண்ணக்கூடியதான கைகளுக்கு தான் கைகள்னு பேர். இல்லைன்னா வேற சாதாரணமான ஒரு உருப்படியை தவிர அதனுடைய பிரயோஜனம் இல்லை. அதே போல அவன்தான் சார் இந்த வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அதை பண்ணினவன். நம்ம காலமே எழுந்ததுமே முதல்ல என்ன பிளான் போட்டுக்கணும்? இன்னைக்கு என்னென்னது பண்றோம் அப்படின்னு. இன்னைக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்றோம், லலிதா சாஸ்திரம் படிக்கிறோம், பகவத்கீதையில ஒரு அத்தியாயமாவது படிக்கிறோம், ஒரு ஸ்லோகத்துக்காவது ஒரு அர்த்தம் என்னன்னு யோசனை பண்ணுவோம், மீதி எல்லாம் மீதி காரியங்கள் பண்ணுவோம். அது ரைட். எல்லாத்தையும் விட்டுவிட்டா முதல்ல அப்புறம் யாரே வரமாட்டேன். ஒரு ஸ்லோகத்துக்காவது என்ன அர்த்தம்னு கேட்போம். அதுக்கப்புறம் விஷ்ணு சாஸ்திரம் படிப்போம், லலிதா சாஸ்திரம் படிப்போம், பரமேஸ்வரனுக்கு 2 புட்பங்கள் போடுவோம், ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுவிட்டு ராத்திரி படுத்துக்கிறப்ப இதெல்லாம் பண்ணியாச்சா? காலமே சின்சியரா பிளான் போட்டோமே பண்ணியாச்சா? 4 நாள் நினைச்சு பாருப்பா, 5வது நாள் தெரியாம பண்ணிவிடுவேன். நம்ம அதை நினைச்சு பார்க்காம டெய்லி பிளான் பண்ணிட்டு இருந்தா அதே ஷீட்டு தான் இருக்கும் டேபிள்ல. ஒன்றும் விவகாரம் பார்க்கறதே இல்லை. விவகாரம் என்னடா, தினந்தோறும் ராத்திரி படுத்துக்கிறப்ப நம்ம பண்ணியதெல்லாம் நினைச்சதெல்லாம் பண்ணினோமான்னு டிக் அடிச்சுடையானால் நிச்சயமா அடடா நம்ம பிளான் போட்ட பிளானே நம்ம பண்ணலைன்னா யாரு பண்ணுவா? அப்ப நிச்சயமாக நமக்கு க்ஷேமம் ஏற்படும். ஆகையால் விவகாரம் என்ன பண்ணும்னா கிருத கிருத்தியா நினைத்ததை செய்தவன், எதை செய்யணுமோ அதை செய்தவன் அவனுக்கு தான் கிருத கிருத்தியன்னு பேரு. நைவ தே நார்த்தா நா கிருதே நேஹ கஷ்டனா அப்படின்னு. அவன் செய்ய வேண்டியது இல்லை, அதனால வரக்கூடியதான ஒரு பிரயோஜனமும் இல்லையா இந்த ஞானியா இருக்கிறவனுக்கு, சிவன் அருட்டை அருள்களை அருளை பெற்றவனுக்கு. அது நமக்கு வேணுமோ இல்லையா? என்ன பண்ணணும் கிருத கிருத்தியனா இருக்கிறதுக்கு? என்ன பண்ணணும்? சதா அர்ச்சத ஸ்மரதி. சதா அர்ச்சதா, எப்பொழுதும் பகவானை தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறவன் பகவானை நினைத்து கொண்டே இருக்கணும். இதுதான் அவன் சௌக்கியமா இருக்கிறதுக்கு வழி. சௌக்கியமா இருக்கிறதுக்கு வழி என்ன? சரசனா, நமக்கு இருக்கிற நாக்கு. அதனால பகவானை பேசிக்கொண்டே இருக்கணும். சேனயனே, இருக்கக்கூடியதான 2 கண்கள் எப்பொழுதும் பகவானுடைய திருவுருவத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். அழகான எத்தனை போட்டோ இருக்க, என்னென்னமோ போட்டோ வச்சுட்டு இருக்கானே. வீட்டுக்குள்ள 4 போட்டோ பகவானுடைய ரூபம் வச்சு. பழைய நாள்ல கிராமாந்தரத்தில் பார்த்தேன்னா ஒரு 20 போட்டோ இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தினந்தோறும் தொடச்சு அதுக்கெல்லாம் சந்தனம் இட்டு அதுக்கெல்லாம் குங்குமம் இட்டு ஒவ்வொரு புட்பமா அதுக்கு வச்சு ஒரு ஊதுவத்தியை வச்சுன்னு இதுக்கே ஒரு 1 ஹவர் ஆயிடும். அப்படி இருந்தது. இப்பெல்லாம் 2 செகண்ட் தானே, எல்லாம் ஃபாஸ்ட் லைஃப். அங்க போய் பகவான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். பகவானுக்கு ஹலோ சொல்ல வேண்டிய நல்லதா இது அப்படி வைட்டார். ஒவ்வொரு கணமும் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்னடா கோபுரத்தை பார்த்த கன்னத்துல போட்டுக்கல, கன்னத்தை தொட்டுண்டு போறான், கன்னத்தை வேற ஆளால குத்திட்டு போறான். என்ன சார் நின்னுண்டு ரெண்டு கன்னத்துல போட்டுண்டு ஐயா என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ, அவ்வளவு வேகமா போட்டுண்டு ஏதோ கன்னத்தை தொட்டுண்டு புஜங்களை தொட்டுண்டு இப்படி போயிட்டு இருக்கானே. நியாயமா பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பகவான். இந்த உடம்புல ஒரு கண்ணு இல்லைன்னா என்ன ஆயிடும், நமக்கு நாக்க வேலை இல்லைன்னா நம்ம காரியம் என்ன ஆகும், ஒரு சின்ன விரல்ல நகைச்சித்து வந்தது சார். என்ன அவஸ்தப்படுறான் தெரியும், என்ன அழறான் சார், மீது உடம்பு முழுக்க சௌக்கியமா இருக்கு, ஏன் ஒரு நகத்தை தானே அதுவும் நகைச்சத்தை தானே, அதனால என்ன போச்சு கொஞ்சம் வலி அனுபவிக்கிறானே, என்ன கோபம் வருது. இவ்வளவு நமக்கு ஒவ்வொரு கணமும் நமக்கு பண்ணி கொடுக்க கொடுக்கிற அந்த பரமேஸ்வரனை நமக்கு பார்க்க வேண்டாமா, திருவுருத்தை பார்க்க வேண்டாமா. தேனயனே தாதேவ கரௌ சயேவ கிருத கிருத்யஹ யாயே யௌ யோ பர்கம் வததி ஈட்சதே சதா அர்ச்சத ஸ்மரதி அப்படின்னு இப்படி வாழ்க்கையில நம்ம நடத்தி கொண்டிருக்கணும் சொல்லிவிட்டு, பரமேஸ்வரா நீ என் மேல கவலைப்பட்டு உன்னுடைய மனசு கல்லாட்டம் இருக்கு, என்னுடைய கால்களும் ரொம்ப மிருதுளமாக கோமலமா இருக்கு, நான் எப்படி உன் மனசுல வருவேன்னு சந்தேகப்படுறோ பரமேஸ்வரா. என்ன எவ்வளவு நினைச்சு பார்த்தாலும் உங்களுடைய திருவுருவத்தை என்னால பார்க்க முடியலையே, பார்க்கக்கூடியதான் கண்களுக்குத்தானே கண்ணுன்னு சொன்னேள், நானும் இதயத்துல பார்க்கணும் நினைக்கிறேன் ஒண்ணுமே வரலையே இருட்டுத்தானே தெரியறது அப்படின்னு ஒரு பக்தன் கேட்டானாம். வரமாட்டேங்கிறீளோ, உங்க பாதங்கள் ரொம்ப மிருதுளமா இருக்கு, என்னுடைய மனசு கல்லாட்டம் இருக்கு, இது குத்திவிடும் போல இருக்கு, ஆகையால் வரமாட்டேன்னு நினைக்கிறீளோ, வேண்டாம்ப்பா நீங்க வந்தா சௌக்கியமா இருப்பேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஏன்னா உங்க காலுக்கு இது தகுந்ததான ஒரு பதார்த்தமாகத்தான் இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல இத
1: அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள், தலைப்பு நியாய பாதகிருத்யா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ அத அனுமான பரிச்சேதஹ. அத அனுமானத்தது அனுமானம், அனுமதி கரணம் அனுமானம் அப்படின்னு பார்த்தோம். அனுமதிக்கு அனுமான ஞானம், அனுமானமானது கரணமானது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பிரத்யக்ஷ அனுமான யோகோ காரியகரண காரிய காரண பாவ சங்கதி சங்கத்தி அபிப்ரேத்திய பிரத்யக்ஷ அனந்தரம் அனுமானம் நிரூபயதி. பிரத்யக்ஷமும் அனுமானமும் காரிய காரண பாவ சங்கதி எங்கிருக்கு, காரிய காரணம் இருக்கு, அதாவது பிரத்யக்ஷம் காரணமாறுது, அனுமானம் காரியமாறுது. காரிய காரணம் எப்படி சங்கத்தியங்கிறது சம்பந்தம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரத்யக்ஷமானது காரணமாறுது, பிரத்யக்ஷ காரணத்தை வச்சுட்டு அனுமானத்தை நீங்க காரியமா அடையிறீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாத்துக்கும் ஆதாரம், மத்த எல்லா பிரமாணத்துக்கும் சப்த பிரமாணத்தை விடுங்க, மத்த எல்லா பிரமாணத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிரத்யக்ஷம் தான். பிரத்யக்ஷத்தை உபஜீவமா வச்சுட்டுதான் மத்த எல்லாமே ஜீவிக்கிறது, பிரத்யம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால இப்படி இங்க அனுமானத்துக்கு பிரத்யம் ஆதாரமா இருக்க முடியும், காரிய அந்த காரண காரிய அந்த சம்பந்தம் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, அனுமானம் பண்றோம் ஒரு விஷயத்த, அனுமானம் பண்ணும்போது லிங்கத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு குறிய பாக்குறீங்க, குறிய பார்த்து குறி மூலியமா தான் அனுமதி ஞானத்தை அடையிறீங்க. நீங்க புகை அப்படிங்கிற ஒரு குறி, அது பிரத்யமா அடையணும். நீங்க பிரத்யமா நெருப்ப பார்க்காம இருக்கலாம், ஆனா புகை அப்படிங்கிற குறிய நிச்சயமா பார்த்தே ஆகணும். அதனால பிரத்யமானது இங்க காரணமாறுது. அந்த புகை மூலியமா நீங்க அனுமானம் அப்படிங்கிற செஞ்சு அந்த அனுமதி ஞானத்தை அடையறதுனால இங்க அது காரியமாறுது. அனுமிதேகே கரணம் அனுமானம் இத்தியர்த்த, அனுமதிக்கு கரணம் என்ன, அனுமானம். அதனாலதான் உபஜீவகத்தம் உபஜீவியத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உபஜீவகத்தம் காரியத்தம், உபஜீவியத்தம் காரணத்தம், தச்ச லிங்க பராமர்சம் ஏவேதி நிர்தேஷயதி நிவேதயிஷ்யதே. அப்போ தச்ச லிங்க பராமர்சம் ஏவைதி நிவேதயிஷ்யதே, அந்த லிங்க பராமர்சம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதை வந்து சித்தம் பண்றாங்க. சரி, குடாராத வதவியாப்தி வாரணை அனுமதி இது அனுமதிக்கரணம் அனுமானம் அப்படிங்கறத பதக்கிருத்தியம் பண்றாங்க. அனுமதிக்கரணம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இல்லாட்டி அனுமதினு சொல்லலன்னா கரணம் அனுமானம்னு சொல்லி சொன்னா பாணி முதலில் எல்லாமே கரணம் ஆயிடுறதுனால அதுவும் வந்து அனுமித்தி நீங்க பண்ண போன லட்சணம் அனுமானத்துக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த பானைங்கினி எல்லாத்துக்கும் தச்ச அனுமானம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷம் மிதிதான், மிதினா ஞானம், எதனால நீங்க அளக்குறீங்களோ அதனால அடையறீங்களோ அது அந்த ஞானம் மிதிகரணம். அதுவும் அதனால அங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாங் மானி அப்படிங்கிற தாத்துவலால உண்டாருது. பரதோ வன்னிமான் தூமாதிதி ஒரு அனுமானம் பண்றீங்க, அந்த இடத்துல பர்வதோ வன்னிமான் அப்படிங்கறது தான் அனுமதி, அதுதான் காரியம். அந்த பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிற அந்த அனுமதி அடையறதுக்கான என்ன செயலோ அந்த பராமர்சம் தான், என்ன ஞானமோ அதுதான் வியாபாரம். அதனால உண்டாடுறது அனுமானம், அது வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானம்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல சாத்திய அபாவத் விருப்தி இருக்கோ அதுதான் வியாப்தி. அதாவது எத்தனை தூமனா தத்திர வன்னி இது சாகச்சர நியமோ வியாப்தின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். மூணு நாலு இடத்துல பாத்துட்டீங்களா அதுதான் சகச்சர நியமம், அது இங்க இருக்கு. பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதி, பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அனுமதினானது பராமர்ஷ ஜன்யம் ஞானம், அனுமானத்துக்கு அனுமதிக்கரணம் சொல்லியாச்சு. இப்ப அனுமதினான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பராமர்ஷ ஜன்யம் ஞானம், பராமர்ஷத்தினால என்ன ஞானத்தை நீங்க அடையிறீங்களோ அதுக்கு பேரு அனுமதி. நானும் அனுமதியரேவ துர்நிருபத்துவாத் தத் கடித அனுமானம் அப்படி துர்நிரூபம் இது அதாக ஆக பராமர்ஷி. ஃபர்ஸ்ட் அனுமதியே நீங்க நிரூபிக்கல, அனுமதியை நிரூபிக்காம அனுமானத்துக்கு போயிட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனுமதி தான் பிரத்யம் நாலு வகையான ஞானம்னு சொல்லி சொல்லியாச்சு. யதார்த்தமா யதார்த்தம்னு பிரிக்கும் போது அதுல யதார்த்தத்தை நாலு வகை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. பிரத்யம் பிரத்யம் அனுமதி உபமிதி சாப்தம்னு சொல்லிட்டு இப்ப அத்தத் காரணம் பிரத்யம் அனுமானம் உபமானம் சாப்தம் சப்தம்னு சொல்லி சொல்லியாச்சு. காரணத்தை தான் நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கீங்க அனுமானம்னு சொல்லிட்டு. அந்த அனுமதியே நிரூபணமாகல, அது கருதிக்கு போயிட்டீங்களே நீங்க. ஃபர்ஸ்ட் அனுமதினா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அனுமதினா சொல்றாரு பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அப்படின்ட்டு. பிரத்யாத வதிவியாப்தி வாரணை பராமர்ஷ ஜன்யமிதி. ஜன்யம் ஞானம்னு சொல்லிட்டனா போதும், பிரத்யம்லயும் அது வந்துடும். ஜன்யம் ஞானம் தான் பிரத்யம் கூட இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் அது. அதனால அங்கேயும் வந்து லட்சணம் போயிடும். அதனால என்ன பண்ணணும், பராமர்ஷ ஜன்யம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பராமர்ஷங்கிற வார்த்தை கொடுக்கலன்னா இந்த பிரத்யம் முதலீதியிலும் போயிடும். அதனால பிரத்யம் அனுமானம் எல்லாமே ஜன்யம் ஞானம் தான், அங்கேயும் போயிடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் அதை நிவாரணம் பண்றதுக்கோசரம் பராமர்ஷம் அப்படிங்கிறது.

அபிஷேகம் இதி அபி போத்தியம் ஹேத்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பராமர்ச பிரத்யக்ஷத்துக்கு இல்லாட்டி லட்சணம் போயிடும். அதனால லட்சணம் எப்படி இருக்கும், ஹேத்து அபிஷேகத்வே சதி பராமர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்வம் அப்படின்னு இருக்கும். ஹேத்து அபிஷேகத்வே சதி பராமர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்வம், அதுதான் லட்சணம் பதக்கிருத்தியத்துல, அதுதான் லட்சணம் ஆக்சுவலி. அது ஃபுல்லா வரலாங்க. அடுத்தது பராமர்ஷம், பராமர்ஷம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. பராமர்ஷம்னா என்னன்னு சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டா, வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதா ஜானம் பராமர்ஷ, வியாப்தி கூடியதான பட்ச தர்மதா ஜானம் தான் பராமர்ஷம். யதா வன்னி வியாப்திய தூமவான் அயம் பர்வத இது ஜானம் பராமர்ஷ, தஜன்யம் பர்வதோ வன்னிமான் இது ஜானம் அன்னிதி. அப்போ உதாரணம் என்னன்னா, வன்னி வியாப்பிய தூமவான் அயம் பர்வத, வன்னினால் வியாபிக்கப்பட்ட வன்னி வியாபிச்சதான தூமம் உடையது இந்த பர்வத்தம், இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இது பராமர்ஷம், இந்த பராமர்ஷ ஜன்யம் தான் அனுமித்தின்னு சொல்லியிருக்கு. இந்த பராமர்சத்தினால், இப்படிப்பட்ட பராமர்சத்தினால என்ன ஞானம் அனுமதி வர்றது அப்படின்னு கேட்டா, பருவதோ வன்னிவான் மலை நெருப்புடையது அப்படிங்கறதுதான் ஞானம். நெருப்பு புகை சூழப்பட்டதான நெருப்புடையது இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு பராமர்ஷம். அந்த பராமர்சத்தினால நீங்க அடையிற ஞானம் என்ன, நெருப்பு புகை மலை நெருப்புடையது அப்படின்ட்டு, இதுதான் அனுமதி. ஏன்னா பராமர்ஷ ஜன்யம் அனுமதினு சொல்லிருக்கு, பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதினு சொல்லிருக்கு. பராமர்ஷ ஜன்யம் ஞானம் சொல்லி சொன்னா இந்த பராமர்ஷம் என்னது, புகை சூழ்ந்ததான நெருப்புடையது மலை அப்படின்ட்டு, இது பராமர்ஷம். இந்த பராமர்ஷத்தினால மலை நெருப்புடையதுங்கிறது அனுமதி, ஜன்யம் தானே அதனால அனுமதி. வியாப்தி விசிஷ்டேதி, வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதா ஜானம் சொல்லி, வியாப்தி விசிஷ்டம்னு சொல்லி சொன்ன விஷயதா சம்பந்தேன வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதா ஜானம் பராமர்ஷ இத்தியத்த. விஷயதா சம்பந்தேன, ஒரு விஷயதா ஒரு சம்பந்தம் உடையதாக, விஷயதா அப்படின்ற சம்பந்தத்தோட பட்ச தர்மத்தோட ஞானம்க்கு அனுமி பராமர்ஷம்னு பேரு. கடாதி ஞானவாரனாய் பட்ச தர்மதா, இந்த இதுல பதக்கிருத்தியம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா பட்ச தர்மத்தான் சொல்ல வேண்டியது எதுக்கு, வியாப்தி விசிஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, வியாப்தி விசிஷ்ட பராமர்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, கடம் முதலியதெல்லாம் கூட வியாப்தி விசிஷ்டம் தான். எல்லா இடத்தையும் வியாப்தி கொண்டு வர முடியும். எதெல்லாம் இந்த மாதிரி உருண்டியா இருக்கோ அதெல்லாம் பானை, எதெல்லாம் களிமண்ல செய்யப்பட்டதோ அதெல்லாம் பானை, ரெண்டு கப்பாலம் சேர்ந்தது செய்யப்பட்டது பானை அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்க பானை மாதிரி எல்லா இடத்தையும் இந்த மாதிரி வியாப்தி என்ன வியாப்தியானா கொண்டு வர முடியும், அப்ப அங்கெல்லாம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கும். தூமவான் பர்வத ஹிதி இத்தியாதி ஞான வாரணாய வியாப்தி விஷ்டேதி, பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்லிட்டா தூமவான் அயம் பர்வத அப்படின்னு சொல்லி மாத்திரம் ஞானம் உண்டாகும். அது நிராகரிக்கிறதுக்கோசரம் பண்ணி வியாப்திய அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அங்க வியாப்தி விசிஷ்டம்னு சொல்லி சொல்லணும். பராமர்ஷ ஜன்யத்துவம் இத்தியர்த்த, பராமர்ஷ ஜன்யம் இத்தியர்த்த, தத் ஜன்யம்னு சொல்லி சொன்னா பராமர்ஷ ஜன்யம் அப்படின்னு அர்த்தம், தத்துனா பராமர்ஷம் அப்படின்னு அர்த்தம். இங்க எத்த எத்திர வியாப்தினா வியாப்தி விசிஷ்ட தூமவான் அப்படின்னு சொல்லி, வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதான்னு சொல்லி சொன்னீங்களே, இப்ப வியாப்தினா என்ன அப்படின்னு கேட்டா, வியாப்தினா எத்திர எத்திர தூம தத்திர வன்னி இது சாச்சரிய நியம, சாச்சரிய நியமோ வியாப்தி தான் லட்சணம். அந்த வியாப்திய அபிநயத்தோட சொல்றது, இதுக்கு அபிநயம்னு பேரு. ஒரு அபிநயம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி, எங்கெல்லாம் போக இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு லைன்ல காமிக்கிறது, சம்பந்தத்தோட காமிக்கிறது, அதுதான் இங்க வியாப்தி. சாச்சரிய நியம, தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பொதுவான நியமத்துக்கு வியாப்தின்னு பேரு. மூணு நாலு இடத்துல இந்த வியாப்தியானது ஃபிட்டா எடுத்து நான் பொருந்திடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அதுதான் வியாப்தியை நீங்க எடுத்துடலாம். ஆனா இந்த வியாப்தி கரெக்டா இருக்கணுங்கிறது இல்ல எல்லா இடத்துலயும், அது சில இடத்துல தப்பா ஆகும், அப்போ வியாப்தி மாறும். நான் சொன்னேன் முதல்ல இந்த வியாப்தியை பத்தி சொல்லும்போது மூலத்துல ஒரு சின்ன கோழி கொஞ்சம் பத்தி சொன்னேன், மூணு மாசம் அந்த இடத்துல நெல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னு அது வியாப்தி இருக்கு, ஆனா என்ன ஆறுது மூணாவது மாசம் கழுத்து தெரிக்கிறான், அப்போ வியாப்தி தப்பாயிடுது. அதோட வியாப்தி இவ்வளவு நாளைக்கு நெல் இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, நெல் இருக்கு ஆனா பிரச்சனை இல்லைங்கிற வியாப்தியானது மாறி போயிடுறது. அப்போ வியாப்தி மாறலாம், இது மாத்திரம் இல்ல சயின்ஸ் இன்னைக்கு மாறிட்டே இருக்கு, டெய்லி மாறிட்டே இருக்கு சயின்ஸ், அப்படி டெவலப் பண்ணிட்டே இருக்கு, அப்படிமா டெவலப் என்ன ஆயிட்டு இருக்கு, மாத்திட்டே இருக்காங்க, அது போய் டெவலப்மெண்டா இல்ல இல்ல இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டாங்களாம், ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நூத்து கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு மனுஷன், எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காரு. ஏன் நோட் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொன்னா திருப்பி அதே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட கூடாது, அதனால நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப யாரும் வந்து கேட்டாங்களாம், என்ன புத்தகம் ஃபுல்லா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களா, அப்படின்னா இவ்வளவு தப்பு நடந்திருக்கா அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல இல்ல இதெல்லாம் இல்லன்னு டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் இது செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா, அது மாதிரி நீங்க இதெல்லாம் இல்லன்னு டிஸ்மிஸ் பண்றதா ஆயிடும். அங்க வியாப்தி விஷ்ட பட்ச தர்மதா சாச்சர நியம எத்திர எத்திர தூம தத்திர அக்னி வியாப்தேகே நியம அபிநய அபிநயம், இதுதான் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது வியாப்தியோட அபிநயம். எத்திர சாச்சரிய நியமேதி லட்சணம், சாச்சரிய நியமோ வியாப்தி, எத்திர சாச்சரிய நியம எங்க சாச்சரிய நியமம் இந்த மாதிரியான சாச்சரிய நியமம் இருக்கோ அதுக்கு பேர் தான் வியாப்தி அப்படிங்கிறது லட்சணம். சாச்சரதீதி சகச்சர தத்யபாவ சாச்சரியம், சாச்சரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சகச்சர சகச்சரதீதி சகச்சர ஒன்று.

இருப்பது அப்படிங்கிறது சகச்சரம். அதனுடைய பாவம் அதனுடைய தன்மை அப்படிங்கறதுனால சகச்சரியம் அப்படின்னு சசிய பாவ அப்படின்ட்டு அண்மதியான பிரத்தியம் வந்து சாகச்சரியம் அப்படின்னு இப்போ சமான அதிகரண்யம் இது ஆவது அப்படின்னா சகச்சரியம் சொல்லி சொன்னா சமான அதிகரணத்துல ஒரே நிலையில எது இருக்கோ அது அப்படின்னு பொருள். அதாவது தொகையும் நெருப்பும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும். தொகை ஒரு இடத்துல பாத்தீங்க, நெருப்பு இன்னொரு இடத்துல அனுமானம் பண்ண முடியாது. நீங்க இந்த மலையில புகைய பாக்குறீங்க, அடுத்த மலையில போய் இங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது சாச்சரிய நியமம் இல்ல, ஒரே அதிகாரத்துல இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும், அதுதான் சாச்சரிய நியாயம் பேரு. சஸ்ய நியமோ வியாப்தி இருக்கேன், சமானாதிகரணத்துல இருக்கிற ஒரு நியமம் எதுவோ அதுக்குதான் வியாப்தின்னு பேரு. அவ்யபிசாரித்வம் அது மாத்திரம் இல்லாம இருக்கணும். அவ்யபிச்சாரிய மாற்றம் இல்லாம வெவிச்சாரி அபாவ தச்ச வெவிச்சார அபாவ மாற்றம் இல்லாம தவறு இல்லாம எல்லா இடத்தையும் இதை பாக்கணும். நீங்க ஒரு இடத்துல மாத்திரம் இன்னொரு இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இப்ப பாருங்க, மேல பத்ரிநாத்தோ இல்ல கேதார்நாத்தோ போறீங்க. பத்ரிநாத்த கரம் குண்டு இருக்கு, கேதார்நாத்ல கீழே கௌரி குண்டுல கரம் குண்டு இருக்கு. சூடான தண்ணி கிடைக்கிறது, தொகை தெரியறது, நெருப்புன்னு சொல்ல முடியும். அது காரணம் வேற கண்டுபிடிப்போம். தொகை இல்லாது வாஸ்ப் அப்படிமோ அதுக்கு பேர் இந்தியில. அது அந்த நீராவி கீழே சூடு இருக்கு, நீராவி வர்றது. சரி, இப்போ அந்த தண்ணி சூடா இருக்கு, எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கதான் தண்ணி சூடா இருக்கணும் அப்படின்னா நியமம் தான் அது கொண்டு வர முடியுமா? நம்ம இல்ல, இல்லாட்டி மலையில இருக்கிற தண்ணி எல்லாம் சூடா இருக்குன்ற நியமம் தான் கொண்டு வர முடியுமா? பக்கத்திலே 100 போட ஓடினு இருக்கு, அதுல தண்ணி சில்லுன்னு இருக்கு, சரஸ்வதி நதி ஓடினு இருக்கு, தண்ணி சரியான சில்லுன்னு இருக்கும் பத்ரிநாத்ல. அப்போ சாச்சரிய நியமம் அங்க வர்றது இல்ல. அதனால இங்க எல்லா இடத்தையும் தவறு இல்லாம அந்த சம்பந்தமானது இருந்துட்டே இருக்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும். இது இருந்ததுன்னா அது கண்டிப்பா இருக்கணும். அது சொல்லுவாங்கல்ல, எங்கயா கிருஷ்ணன் ராமன் எங்க இருப்பானோ அவன் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா அர்த்தம் பலராமனோ இல்ல ராமனோ, இவங்க பலராமனோ இல்ல கிருஷ்ணனோ, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தோட இருக்காங்க. அப்ப இவன் எங்க இருக்கானோ அவன் அங்க இருப்பான் அப்படிங்கிற அந்த சம்பந்தம், அந்த சாச்சர நியமம் அதுக்குதான் பேரு. விபிச்சார சாத்தியபாவ கிருத்தித்வம். அப்போ விபிச்சார அப்படின்னு சொல்லி சொன்னா, விபிச்சாரம்னு சொல்லி சொன்னா, தவறு அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்திய அபாவத்து விருத்தி, சாத்திய அபாவத்தை உடையதான நிலை இருப்பு. சாத்தியமானது இல்லாததுதான் வெவிச்சாரம். எந்த சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போறீங்களோ அந்த நெருப்பானது இல்லாத நிலை வெவிச்சாரம். அது இல்லாத சாத்திய அபாவது வித்தித்வம் வியாபிருத்தி பௌரியவசன்னம். அதனால சாத்திய அபாவது விருத்தித்வம் தான் சாத்திய அபாவது விருத்தித்வம், சாத்தியம் இன்னும் இல்ல உள்ளதாக இருத்தல் நிலை அப்படிங்கறதுதான் வியாப்தி. வியாப்தியோட லட்சணம் மானசம் வன்னிமது, மகானசம் வன்னிமது, தூமாதித்யாதோ சாத்திய வன்னி ததவாவான் ஜலஹிரதாதி தது விருத்தித்வம் நௌகாதோ அவருத்தித்வம் பிரகிருத்தே ஹேதுபூதே தூமே இது கிருத்வா லட்சண சமன்வய. இந்த லட்சணம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த லட்சணத்துக்கு சமன்வயம் பண்றாரு. எப்படின்னா மகானசம் வன்னிமது தூமாத் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. மகானசம் மகானசம் சமையலறை எப்படிப்பட்டது? வன்னிமான், அது புகையுடையது, நெருப்புடையது, சமையலறை நெருப்புடையது. ஏன் புகை இருப்பதால் அப்படிங்கறது லட்சணம். இந்த சாத்தியத்துல இந்த இடத்துல சாத்தியம் என்ன, நிரூபிக்க போறது என்ன, நெருப்பு. அதுக்கு ஹேத்து என்னது? தூமம். இந்த சாத்தியம் சாத்திய அபாவத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாத்தியத்து சாத்தியமானது நெருப்பு, சாத்திய இன்மை நெருப்பின்மை, சாத்தியம் நெருப்பு, சாத்தியின்மை நெருப்பின்மை, ஏன்னா சாத்தியபாவம், சாத்தியபாவம் சாத்தியின்மை நெருப்பின்மை. நெருப்பின்மை எங்க இருக்கு? நீர்ல. அதுல விருத்தித்வம், அதுல இருத்தலுடையது எது? நௌகா முதலியது, அதுல படக முதலியது விருத்தித்வம், மீன் படக முதலியது விருத்தித்வம். அவருத்தித்வம் இன்மையுடையது என்னது? இங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அது. அப்படி சாத்திய அபாவது அவருத்தித்வம் அதுதான் லட்சணம். சாத்தியம் நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை, சாத்திய அபாவது சாத்திய அபாவத்தை உடையது நீர், நீர்நிலை. அந்த நீர்ல விருத்தி இருத்தலுடையது தண்ணியில மீன் இருக்கலாம், குடகு இருக்கலாம், முதல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். விருத்தி இன்மை அவருத்தி அது எதுல? சமையலறையில. புரிஞ்சுதா? ஒரு ஒரு பதத்துக்கும் லட்சண சமன்வயம் பண்றோம். சாத்திய அபாவத்து அவருத்தித்வம், சாத்திய அபாவத் அவருத்தித்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. லட்சணம் தான் சாத்திய அபாவத்து, அபாவ அபாவம்னு சொல்லி சொன்னா இன்மை, அபாவத்னா இன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். அவருத்தித்வம்னா விருத்தி இன்மை, சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை, சாத்திய அபாவத்து நெருப்பின்மை உடையது நீர்நிலை. நீர்நிலையில் விருத்தி இருத்தல் உடையது என்னது? நீர்நிலையில என்ன இருக்கும்? மீன். அவருத்தி நீர் இல்லாதது நம்மளுடைய சமையலறை, அதுல சமையலறை அங்க நீர் இதுல வச்சிருக்க முடியாது, நீர்நிலையில இருக்காதே. அப்படி சாத்திய அபாவது அவருத்தித்தம் அதுதான் இங்க வியாப்தியோட லட்சணம். தூமவான் வண்ணே இத்தியாதோ சாத்தியோ தூம தபா ததபாவது அயோகோலகம் தது விருத்தித்வம் ஏவ வன்

0: ಇತ್ಯಾದೌ ಇತಿ ನಾತಿ ವ್ಯಾಪ್ತಿ ಧೂಮವಾನ್ ವನ್ನಿ ಇತ್ಯಾದೌ ಧೂಮವಾನ್ ವನ್ನಿ புகையுடையது நெருப்பு அப்படிங்கறதுல சாத்தியம் என்ன தூம சாத்தியம் என்ன இங்க நம்ம நிரூபிக்க போறது என்னது புகை புகையின்மை சாத்திய அபாவத்து புகையின்மை சாத்திய அபாவத்து புகையின்மையுடைய விருத்தி எங்க இருக்கு புகையின்மை எங்க இருக்கு நெருப்புருண்டையில நெருப்புருண்டைன்னு சொல்லி சொன்னா இரும்புருண்டையில இரும்பு நெருப்ப கொதிக்கும் போது அதுல புகையின்மை நெருப்பு இருக்கானா புகையின்மை அப்போ தத் விருத்தித்வம் அந்த இடத்துல விருத்தித்வம் இருக்கு நெருப்பின்மையில நெருப்பு இருக்கு ஆனா தொகை இல்ல அதனால தது அபாவத்து இருக்கு நெருப்பின்மை இல்ல தொகையின்மை இருக்கு ஆனா நெருப்பின்மை இல்ல அதனால லட்சணம் பொருந்தது பிரச்சனை இல்லை எங்க விட்டு ஏன்னா தத் அவிருத்தித்வம் தான் வேணும் நமக்கு விருத்தித்வம் வேண்டாம் அவிருத்தித்வம் அங்க விருத்தி இருக்கு அதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிவியாப்தி தோஷம் நீங்க பார்க்க வேண்டாம் வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா பக்ஷ தர்மதா ஒன்னு சொல்லிட்டா வியாப்தி விசிஷ்ட பக்ஷத்திரமதா ஜானம்னு சொல்லி சொன்னான் வியாப்தினா என்னன்னு பார்த்துட்டோம் விசிஷ்டன்னா கூடிய வியாப்தி விசிஷ்டனா வியாப்தி கூடிய பக்ஷ தர்மதா ஜானம் பராமர்சத்துக்கு என்ன லட்சணம் பார்த்தோம் வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதான்னு பார்த்தோம் வியாப்தினா சாச்சரிய நியமம்னு பார்த்தோம் சாத்திய அபாவது அபிருத்தித்வம் பார்த்தோம் இப்போ வியாப்தினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு விசிஷ்டன்னா கூடியது பக்ஷ தர்மத்தான்னு சொல்லி சொன்னோம் பக்ஷம்னா என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பக்ஷ தர்மத்தா பார்ப்போம் பக்ஷ தர்மத்தா என்ன பாருங்க வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா வியாப்தியானது எதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வியாப்தியில வியாபியமா என்ன இருக்கோ அந்த வியாபியமானது பர்வத்தம் முதலீதுல ஈர்த்தலுடையதா இருக்கணும் அதுக்கு பேர் தான் பக்ஷ தர்மதா நனு ஞாத்தையும் வியாப்தி வியாபியம்னு சொல்லி சொன்னா இங்க வியாபியம்னு சொல்லி சொன்னா அதிக தேச விருத்தித்வம் வியாபியம் அதிக தேசத்துல எது தொகை தான் இருக்கு தொகைதான் வியாபியம் அப்படி வியாபியமானது மலை முதலியதுல இருத்தலுடையதா இருக்கணும் அதுக்குதான் பக்ஷ தர்மத்தான்னு பேரு நானும் ஞாத்தா எம் வியாப்தி வியாப்தினா என்னன்னு தெரியும் நமக்கு பக்ஷ தர்மதா ஜானம் இத்தியத்திர கா நாம பக்ஷ தர்மதா வியாப்தினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு பக்ஷ தர்மதா ஜானம் சொல்லி சொன்னோம் வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதான்னு சொல்லி சொன்னா பக்ஷ தர்மதான என்ன அப்படின்னு கேட்டா தீ அபேட்சமானம் பிரதி தத்வரூபம் நிரூபித்த அப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு அதோட லட்சம் என்னன்னு சொல்லணுமே அப்படின்ட்டு இங்க பக்ஷ தர்மதாவ பேசுறோம் வியாபியம் நாம வியாப்தி ஆசிரய வியாப்தியம்னு சொல்லி சொன்னா என்ன எதை சார்ந்ததாக வியாப்தி இருக்கிறதோ வியாப்தி எதை சார்ந்ததாக இருக்கிறது எதை நீங்க பாக்குறீங்களோ அதுதான் அதான் சார்ந்ததா இருக்கணும் வியாப்தி எதை சார்ந்ததா இருக்கும் எது நீங்க பாக்குறீங்களோ அதை சார்ந்ததா இருக்கு புகையை நீங்க பாக்குறீங்க நெருப்பு நீங்க பாக்கல உங்களுடைய வியாப்தி எதை சார்ந்ததா இருக்கு புகையை சார்ந்ததா இருக்கு புகையை சார்ந்ததா நெருப்பு நீங்க நிரூபணம் பண்றீங்க அதனால வியாப்தி ஆசிரய சஜ தூமாதி ரேவ தசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷதர்மதா இத்யர்த்தம் அப்படி அந்த தூமாதி அதுதான் வந்து வியாப்தி அது எங்க இருக்கு பக்ஷதர்ம மலை முதலிய இடத்துல இருக்கிறது பருவம் பர்வத முதலிய இடத்துல இருக்கிறது தான் பக்ஷதர்மத்தான் பேரு என்ன வேணா எடுத்துக்கலாம் பக்ஷதர்மத்தா அப்படி பர்வதாதி விருத்தித்வம்னு சொல்லி சொன்னா பர்வதம்ங்கிற பட்சத்துல இருக்கிறது பர்வதம்ங்கிறது இங்க பட்சம் அந்த பட்சத்துல இருக்கிறதுக்கு பேரு பட்சம்னா என்னன்னு பாப்போம் இங்க அனுமானம் திவிதம் சுவார்த்தம் பராத்தம் ச அப்படிப்பட்ட இந்த மாதிரியான அனுமானம் செய்யறோமே இந்த அனுமானம் எத்தனை வகைன்னு சொன்னா ரெண்டு வகை ஒன்னு சுவார்த்தம் இன்னொன்னு பராத்தம் சுவார்த்தம்னா சுவார்த்தம் சுவாநிமித்தி ஹேதோ பதக்கிருத்தியம் அத கதம் அனுமானம் அனுமதிகரணம் கதம் வா தஸ்மாத் அனுமதிய ஜனித்த ஜனிரிதி அனுமித்திற்கு அனுமான் அனுமதி காரணம் அனுமானம் சொல்லி சொன்னீங்க அது எப்படி ஒண்ணு முதல் கேள்வி இல்லாட்டி இந்த அனுமதியினால் அனுமான அனுமானத்தினால எப்படி அனுமதி ஞானமானது உண்டாருது அனுமதி காரணமா அனுமானம் எப்படி இருக்கு இந்த அனுமானத்தினால எனக்கு அனுமதி ஞானமானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா சொல்றோம் ஜிஜ்ஞாசமானம் பிரதி இப்படி கேட்கறவங்களுக்கு லாகவாது அனுமானம் விவாகம் முக்கியன ஏவ புபோத இஷு அனுமானம் விபசதே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி இருப்போ இப்படி எல்லாம் இருக்குப்பா டைரக்டா சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் அதனால ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறோம் ரெண்டு வகையான அனுமானம் இருக்கு ஒன்னு சுவார்த்தம் இன்னொன்னு பராத்தம்னு ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம் எப்போ நம்ம பிரிக்கிறோமோ எதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அதை சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வித்தியாசம் என்ன இந்த பதார்த்தம் எதுக்கு பிரிக்கிறோம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முறை என்னன்னு சொல்லி சொன்னா என்ன வகையான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளா பிரிச்சிடணும் துண்டு துண்டா பிரிச்சு அந்த துண்டு துண்டா சால்வ் பண்ணோம்னா மத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை பீஸ் பீஸ் ஆக்கி துண்டு துண்டா அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா மொத்த ப்ராப்ளமும் ஃபுல்லா சால்வ் பண்ணிடலாம் அப்படி இங்கேயும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்குறோம் அனுமானம்னு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம் அந்த அனுமானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதை பத்தி நிறைய கேள்வி கேட்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சுவார்த்தம் பராத்தம் ரெண்டு வகையா பிரிச்சாச்சு சுவார்த்தத்தை தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பராத்தத்தை தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அனுமானம்னா என்னன்னு புரிஞ்சு போயிடும் அதனால சொல்றாரு வைவித்தியம் தர்ஷயதி சுவார்த்தம் பராத்தம் ரெண்டு வகையா காமிக்கிறோம் அந்த சுவார்த்தம்னா என்ன சுவார்த்த அனுமானம் சுவார்த்தம் தனக்காக பண்ணக்கூடிய அனுமானத்துக்கு பேரு சுவார்த்தம் அப்படின்னா அந்த அனுமான அந்த அனுமானத்தன்மை எப்படிப்பட்டது, இந்த சுவார்த்த அனுமானம் எப்படிப்பட்டதுன்னா நியாய அப்பிரயோஜ அனுமானம், சுவார்த்த அனுமானம். நியாயமானது அதாவது தர்க்க சாஸ்திரத்துல சொல்லப்படுற நியாயமானது தூமக, அந்த பஞ்சாவய வாக்கியத்துக்கு நியாயம்னு பேரு. அந்த நியாயமானது பிரயோகம் இல்லாம தனக்கு ஞானம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு சுவார்த்த அனுமானம். பரார்த்த அனுமானம்னு சொல்லி சொன்னா மத்தவங்களுக்கோசரம் பரப்பிரயோஜனத்துக்கோசம் நம்ம என்ன அனுமானத்தை பண்றோமோ அது அந்த அந்த பரார்த்த அனுமானம் அது நியாய பிரயோஜ்ய அனுமானம். அது நியாயத்தை பிரயோகம் பண்ணித்தான் அது நிரூபிக்கப்பட முடியும். அதனால பிரயோஜ்யம் சொல்லி சொன்ன பிரயோஜ்யத்துவம் என்னது, நேரடியாக சாட்சா பரம்பரையாவா ஜன்யத்துவம், நேரடியாகவோ இல்ல பரம்பரையாவோ ஒரு ஞானத்தை கொடுக்கறது பிரயோஜ்யம் அப்படின்னு பேரு. சுவார்த்த அனுமா சுவார்த்தம் சுவானுமித்தியே ஹேத்து, சுவானுமித்திக்கு ஹேத்து என்னது சுவார்த்த அனுமானம். தனக்கு அனுமதி ஞானமானது அடையறதுக்கு சுவார்த்த அனுமானது காரணம். ததாஹி எப்படின்னு கேட்டா ஸ்வயம் இவ குயோ தர்ஷ்ணீன மலை நெருப்புடையது அப்படிங்கிற ஞானமானது அனுமதியானது உண்டாருது. அந்த அனுமதி தான் தலையத சுவார்த்த அனுமானம், அதுதான் சுவார்த்த அனுமானம்னு சொல்லப்படுறது. ஸ்வஸ்ய அர்த்த ஸ்வஸ்த அர்த்த பிரயோஜனம் எஸ்மாது சுவார்த்தம் இது யாசமாச. சுவார்த்த அனுமானம் சொல்லி சொன்னா சுவார்த்தம்னா என்ன, ஸ்வஸ்ய அர்த்தம் தனக்கு பிரயோஜனம் உடையதாக எது இருக்கோ அது சுவார்த்த அனுமானம். ஸ்வப்பிரயோஜனம் சஸ்ய அனு அனுமேய பிரதிபக்தி. சோ பிரயோஜனம் சொல்லி சொன்னா தனக்கு என்ன பிரயோஜனம் இங்க அப்படின்னா தனக்கு அனுமான ஞானமானது அனுமதியானது உண்டாடுறதுதான் இங்க பிரயோஜனம். ஏவம் ஏவம் பரார்த்தம் இத்தியாபி இங்கேயும் அதே மாதிரி பராத்தத்தையும் இதே மாதிரி புரிஞ்சுக்கணும். பரஸ்ய அர்த்த பரஸ்ய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வியாப்தி பலேன லீனம் அர்த்தம் கமயதீதி லிங்கம் தச்ச தூமாதிகி. வியாப்தி பலத்தினால லிங்க பராமர்ஷ உச்சதேன்னு சொல்லி சொன்னால லிங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா லீனம் அர்த்தம் கமயதி இது லிங்கம். இந்த இடத்துல லீனம் அர்த்தம் கமயதி இது லிங்கம், லிங்கத்துக்கு இங்க லீனம் அர்த்தம் கமயதி அப்படின்றதுக்கு லிங்கம் குறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற இடத்துல லிங்கத்துக்கு இந்த அர்த்தம் கொடுக்கல, சாங்கியத்துல லிங்கத்துக்கு வேற அர்த்தம், இங்க லிங்கத்துக்கு வேற அர்த்தம். அங்க லயயுக்தம் இது லிங்கம், அங்க லிங்கம்னு சொல்லி சொன்னதுன்னா லயயுக்தம், இங்க லிங்கம்னு சொல்லி சொல்றது லீனம் அர்த்தம் கமயதி. அப்படி மறைந்திருக்கும் பொருளை காமிக்கிறதுக்கு லிங்கம்னு பேரு. அந்த லிங்கம் என்னது, மறைந்திருக்கும் பொருளை சுட்டி காட்டுறது இங்க என்னது பாயிண்டர், லிங்கம்னா பாயிண்டர் குறி. அப்ப இந்த குறி இங்க என்ன அப்படின்னு கேட்டா தூமம் புகைதான், புகையை வச்சுதான் நெருப்பு பாக்குறான் நான், புகை குறி சுட்டி காட்டுறது. ஒரு இதுல எல்லாம் போட்டிருப்பான், ரவுண்ட் போட்டு ஒரு ஆரோ மார்க் காமிப்பான், இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது காமிக்கிறதுக்கு. நிறைய இருக்கும்போது எந்த இடத்த காமிக்கிறதுக்கோசம் ஒரு ஆரோ மார்க் டிவில தான் காமிக்கும், அந்த ஆரோ மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி சுட்டி காட்டுறது புகை இங்க இருக்குப்பா அப்படின்னு சுட்டி காட்டுறது, நமக்கு நெருப்பு இங்க இருக்குப்பா அப்படின்னு சுட்டி காட்டுறது இந்த புகைதான். சஸ்ய பராமர்ஷோ ஞான விசேஷ இத்தியர்த்த, அதனுடைய பராமர்ஷம் தான் ஞான விசேஷம், ஞான விசேஷம்னா பராமர்ஷம். லிங்க பராமர்ஷா பராமர்ஷா இத்தியர்த்த அப்படி லிங்க் தஸ்மாத் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த லிங்க பராமர்ஷத்தினால நமக்கு என்ன உண்டாருது, ஞானம் உண்டாது. சுவார்த்த அனுமானம் அனுபசம்ஹரதி, சுவார்த்த அனுமானத்தை முடிக்கிறார் என்னது பரம பரதோ வன்னிமா நிதி ஞானம் உற்பத்தி அப்படின்ட்டு. எஸ்மாத் இதம் சப்பிரதிபக்தி ஹேத்து தஸ்மாத் ஏத சுவார்த்தம் அனுமானம் இது அர்த்த, தனக்கு ஞானமானது உண்டாரத்துக்கு காரணமா இருக்கிறதுனால இது சுவார்த்த அனுமானம்னு சொல்லி அர்த்தம். சரி அடுத்தது பரார்த்த அனுமானம் நம்ம பார்க்கணும். எத்து ஸ்வயம் தூமாத தூமாத அக்னி அனுமாய பரப்பிரதிபத்தியர்த்தம் பஞ்சாவய வாக்கியம் வைத்தியதே பரார்த்த அனுமானம். இப்போ தான் அக்னியை பார்த்தாச்சு, இந்த பராமர்ஷத்தெல்லாம் வச்சுட்டு மலை வந்து நெருப்புடையது அப்படின்ற ஞானமானது எனக்கு அடைஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன். நெருப்பு நான் டைரக்டா பார்க்கல, அனுமானத்தை வச்சு நான் புரிஞ்சுட்டேன், எனக்கு ஞானம் வந்துடுச்சு, மலையில நெருப்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப மலையில நெருப்பு இருக்குப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட சொல்றேன், அதே அப்படிமா அவங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பான். இல்லையா, மலை நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி எரிஞ்சிட்டு இருக்க, அதை சொல்லி நீ, நானும் பாக்குறேன் அப்படிமா. அப்ப அவனுக்கு நீங்க சொல்லணும் சமையலற அதெல்லாம் அவனுக்கு புரியாது. அதனால இந்த நியாயத்தை பிரயோகம் பண்ணணும். என்ன நியாயம், யசா பர்வதோ வன்னிமான, பஞ்சாவய வாக்கியம் பிரயோகிச்சுட்டு அஞ்சவய வாக்கியமானதுதான் நியாயம்னு சொல்றது. இந்த பஞ்சாவய வாக்கியமா அவன் பிரயோகம் பண்ணணும். பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினா அவனுக்கு புரிஞ்சிடும் என்னது பர்வதோ வன்னிமான், மலை நெருப்புடையது. ஏன் தூமவத்வா, காரணம் என்ன, புகை இருப்பதால் அப்படின்ட்டு. என்ன வியாப்தி அங்க, அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்ட்டு, எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எப்படி சமையல் அறையோ அப்படின்ட்டு உதாரணம். ததா ஆச்சாரியம், நிகமனம் என்ன, எப்படி என்ன அந்த மாதிரி இங்கேயும் புகை இருக்கு பாரு, அதனால கஸ்மா ததா, அதனால இங்கேயும் நெருப்பு இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணணும். ஆனையின பிரதிபாதிதாது லிங்காது பரோபி அக்னிம் பிரதிபத்தியதே. இந்த மாதிரி நியாயமா இந்த அஞ்சு வகையான பஞ்சாவய வாக்கியத்தையும் பிரயோகம் பண்ணினோம்னா, இந்த அஞ்சு அவையும் கூடிய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினோம்னா அடுத்தவங்களும் புரிஞ்சுடுவாங்க. கரெக்ட்பா, நான் சொன்னது கரெக்ட்பா, மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு. அந்த அடுத்தவனும் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், அனுமான ஞானத்தை அனுமதி அடையறதுக்கோசரம் பஞ்சாவய வாக்கியமானது அவசியமானது, வேற எதுக்கும் இல்ல. அடுத்தவங்க நம்மளுடைய அனுமானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பஞ்சாவய வாக்கியம் பிரயோகமானது. வேதாந்திகள் பஞ்சாவய வாக்கியத்துல முதல் மூணோ இல்ல கடைசி மூணோ ஏதாவது ஒரு மூணு இருந்தா போதும்மா, பஞ்சாவயம் வேண்டாம் அப்படிமா. தர்க்கத்துல பஞ்சாவய வாக்கியம் தெளி, தர்க்கசாஸ்திரம் என்னது தெளிவு பண்ற சந்தேகமே வந்துடக்கூடாது நாளைக்கு, நீ நாளைக்கு வந்து கேட்க கூடாது. அதனால அஞ்சுத்தையும் புடிச்சுக்கோ அப்படின்னு அஞ்சுத்தையும் முடிச்சு கொடுத்துடுறாங்க. பதக்கிருத்தியம் என்னது, கிரம பிரார்த்தம் பரார்த்த அனுமானம் ஆக, சுவார்த்தம் பரார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியா, ரெண்டு வகையான அனுமானம், சுவார்த்தம் முடிஞ்சாச்சு, அடுத்தது பராத்தம் தான் நியாய பிரகாரம் முறைப்படி, அந்த முறைப்படி பார்த்து வந்ததுனால பராத்தத்தை சொல்றாரு. எது பஞ்சாவய வாக்கியம் பிரயோகிச்சதே எதோ பராத்த அனுமானம் சம்பந்த, எந்த அஞ்சு அவயவம் கூடியதான அஞ்சு பாகம் கூடியதான வாக்கியத்தை பிரயோகம் பண்றோமோ அதுதான் பரார்த்த அனுமானம் அப்படின்னு அர்த்தம். அத அவயவத்தம் நாம திரவிய சமவாயி, திரவிய சமவாயி காரணத்தும் பிரதிஜாதிஷு தது அசம்பவாது கசம் ஏதே அவயவாக சுருச்சேது. அவயவம்னா என்ன, அவயவ தன்மைனா என்ன சொல்லுங்க. இது அவயவம்னு நான் நிரூபிக்கிறதுக்கு அதுல அவயவ தன்மை இருக்கணும், மாடுங்கிறதுக்கு மாடு தன்மை இருக்கணும், மனுஷங்கிறதுக்கு மனுஷத்தனம் மனுஷத்தன்மை இருக்கணும். அவங்க அப்படி மாட்டுத்தனம் மனுஷத்தனம் மாடுத்தன்மை மனுஷத்தன்மை அது என்னதுன்னு எனக்கு சொல்லுங்க. மாடுத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா மாடை நான் புரிஞ்சுட்டுருவேன், மனுஷத்தன்மை அந்த ஜாத்தியை பார்த்துட்டானே புரிஞ்சுட்டானா நான் மனுஷனை புரிஞ்சுட்டுருவேன். அதே மாதிரி இங்க நீங்க அந்த தன்மை என்னன்னு சொல்லுங்க, அந்த அவயவத்தன்மை என்னன்னு சொல்லுங்க, அவயவத்தனம்னா என்ன, அன்மை அவயத்தன்மைனா என்னன்னு சொல்லுங்க, நான் அவயவத்தை புரிஞ்சுட்டுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவயவத்தன்மைனா என்னது, திரவிய சமவாய் காரணத்துவம், திரவிய சமவாய் காரணமா எது இருக்கோ, காரணத்தன்மையுடையதா எது இருக்கோ அதுதான் அவயவத்துவம். பிரதிஜா அசம்பா, பிரதிஜா முதலியதெல்லாம் அது வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இது அவயவம் அப்படின்னு ஆகும், இதெல்லாம் அவயவம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அனுமான வாக்கிய ஏகதேசத்துவாது தே அவயவாக இது உபசரியதே இது கிரகான, இது அனுமான வாக்கியத்தோட ஒரு பாகமா இருக்கிறதுனால இங்க இத அவயவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரதிஜால திரவிய சமாய காரணத்துவம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கரெக்ட். ஆனா இந்த அவயவத்துக்கு ஒரு பாகமா, இந்த அனுமானத்துக்கு நியாயத்துக்கு நியாயத்துல ஒரு பாகமா, அஞ்சா பிரிக்கிறோம், அந்த அஞ்சுல ஒரு பாகமா இருக்கிறதுனால இது பாகம் அவயவம்னு சொல்லி சொல்றோம். சரி, உபகாரமா சொல்றது என்ன ஏவம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பஞ்சாய வாக்கியசிய அனுமானம் அனுமானத்துவம் ஏவ ந விசாரசக தசிய லிங்க பராமர்சத்துவ அபாவ இது செய்யுது அப்படின்னு சொன்னா கூட இந்த அஞ்சு அவையும் சேர்ந்து அனுமானத்தை உண்டு பண்ண முடியாது, அனுமானத்தை உண்டு பண்ணும் சொல்றது ஒத்துக்கவே முடியாது. விசாரசா என்ன விசாரசான்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கவே முடியாது. விசாரிச்சு பார்த்தோம்னா இங்க ஒண்ணுமே நீங்க சொல்றது தப்புன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா என்ன காரணம் சொல்றான், தச லிங்க பராமர்சத்துவ அபாவ தங்க லிங்க பராமர்சமானது இல்ல அப்படிங்கறதுனால நிச்சயமா அது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றோம் மைவம் அப்படி இல்லப்பா நீங்க சொல்றது தப்பு. ஏன் லிங்க பராமர்ச பிரயோஜகா லிங்க பிரதிபாதகத்துவேன அனுமானம் இது உபசார மாத்திரத்துவா, லிங்க பராமர்ச பிரயோஜகமான லிங்க பிரதிபாதகத்துவேன லிங்கத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறதுனால இங்கேயும் அனுமானம் அப்படிங்கறது ஒரு உபசாரம் தான். அது ஒரு உதாரணி, அது எப்படி அந்த பஞ்சாவய வாக்கியம் என்ன அப்படின்னா அதை உதாரணம் பண்றோம். யசா அப்படின்னு சொல்லிட்டு சதாச்சயம் அயம்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அதை அயம் ச பர்வத ததா, இந்த மலையும் அதே மாதிரி என்னது, மன்னி வியாபிய தூமவான், இந்த மலை புகை சூழ்ந்தான நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியறது ஞானம் உண்டு. அத்தஸ்மா தத்தா அப்படின்றது ஞானம் என்னது, வன்னி வியாபிய தூமவத்வாது வன்னி மாணித்யர்த்த, புகை சூழ்ந்ததான நெருப்புடையதால் இந்த மலை எப்படிப்பட்டது, புகை நெருப்புடையது அப்படின்னு நமக்கு ஞானமானது உண்டாருது. ஆனையின பஞ்சாவய வாக்கியன இத்தியர்த்த ஆனையின அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அஞ்சு அவய வாக்கியம்னால ஒருத்தனுக்கு ஞானமானது உண்டாருது, அடுத்தவனுக்கும் ஞானமானது நம்ம நிரூபிக்கப்பட முடியும், நம்மளால நிரூபிக்க முடியும். அஞ்சு அவயம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதை ஆரம்பிக்கிறான் பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சரே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா சித் சபே சா சிவ சிதம்பரம். தாவிய மாயையில் தங்கும் பிரளய மேவிய மற்றது உடம்பாய் மிக்குள்ளன ஓவலில் இலக்கணர் ஒன்றிய சீகண்டர் ஆவையின் நூற்றெட்டு ருத்திரராகுமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவ நாயனாரையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு ஞான வேள்வியனை திறம்பட செய்து வரும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம். நம்முடைய நேற்றைய சிந்தனையை தொடர்ந்து இன்று நாம் அடுத்து காண இருக்கக்கூடிய பாடலை இப்போது பார்க்கலாம். நாம் இப்போது 8வது தந்திரத்திலே அபத்தைகளை பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வகையிலே அறியாதவற்றை அறிவான் அந்த பாடல் வரைக்கும் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். துரிய தரிசனம் சொற்றோம் வியோமம் அரியன தூடனம் அன்னனவாதி பெரியன கால பரம்பில் துரியம் அரிய அதீதம் அதீதத்து தாமே என்று பாடல். அதாவது வியோமாதிகளின் தன்மைகளை எல்லாம் இந்த பாடலில் உணர்த்தியுள்ளார் திருமூல தேவ நாயனார். அதீதம் என்றால் கடந்தது, அதாவது அப்பாலாக உள்ளது என்பது நமக்கு தெரிந்தது. சரி, இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்கரத்து துரிய தரிசனத்தை இதுவரைக்கும் சொல்லிட்டு வியோம நிலை என்பது அடைவதற்கு அரியது. அந்த நனவாதி ஐந்து அவத்தைகளோ தூஷணம் செய்து கழிக்கத்தக்கவை. கால பரமான துரியமோ மிக மிக பெரிய நிலை. அதுதான் அதீதம் அப்படிங்கிற வார்த்தையை அங்க இடத்துல சொல்லியிருக்காங்க. துரிய தரிசனம்னு பொது வகையில கூறப்பட்டாலும் இந்த அதிகாரத்தோட இயைபு நோக்கி சாக்கிர துரியம் என்று நாம் கொள்ள வேண்டும். இதிலே இந்த துரிய தரிசனம் வந்தவாறு காண்க அப்படின்னு சொல்லிட்டு நனாவில் அதீதம் அப்படிங்கிறது யதீதம் அப்படின்னு வருது அந்த செய்யுளோட ஓசைக்கு ஏற்ப தொடையுக்காக. சரி, அதன் பின்பாக வியோமம் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முந்தாலே சிந்திச்சிருக்கோம் திருமந்திரத்துல. இப்ப பரவியோமமாகிற 6வது அவத்தையை இது குறிக்கிறது. காலபரம் என்பது 5வது அவத்தையை குறிக்கும். அப்போ இது வந்து இந்த நிலை வந்து ரொம்ப, அதாவது வியோமாதிகளோட தன்மைகள் அப்படிங்கிறது அடைவது என்பது மிக மிக பெரிய நிலை என்பதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். மாயையில் சேதனன் மண்ணு பகுதியோன் மாயையின் மற்றது நீவு தன் மாயையாம் கேவலமாகும் சகலமா யோனியுள் தோயும் மனிதர் துரியத்துள் சீவனே என்று சொல்லுகிறார். இறைவன் எதற்காக மாயையில் நம்மை சேர்க்கின்றார்? இந்த உயிர் வந்து கேவல நிலை சகல நிலை இல்லையே, அப்படி படிப்படி அவர்கள் அதோட இழிவையும் இந்த பாடல்ல எடுத்து சொல்றார். திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார், உரை சேரும் 84 100,000 யோனி பேதம். அதைத்தான் இதுலயும் அழகா சொல்லியிருக்காங்க. சகல மா யோனியுள் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது அதைத்தான் சொல்லுது. 84 லட்சம்னு சொல்லலாம், 84 100,000 என்று சொல்லலாம். அப்போ அந்த சித்தாகிய ஆன்மாவை சிவபெருமான் வந்து மாயையோடு ஏன் சேர்க்கின்றார் அப்படின்னா, மலவன்மையை, ஏன்னா இது அனாதியே மலத்தோட சேர்ந்து இருக்கு, அதனால மலவன்மையை வாட்டி சாக்கிர துரியத்துல பேரின்பம் பெற செய்வதற்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். உயிர் வந்து அதை விட்டுட்டு மாயையில் பொருந்தி கேவல அவத்தையிலையும் தோய்ந்து பல யோனிகளில் தோய்கிறார். இல்ல, எதுக்கு பிறவி கொடுக்கப்பட்டதுன்னே தெரியாம பிறவிய வீணடிக்குது இந்த உயிர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துகின்றார். இந்த பாடல சேதனம் மாயையில் பகுதியோன் ஆக மன்னும் மற்றது மாயையின் நீவுதல் ஆம் துரியத்துள் மனிதர் சீவன் மாயையில் ஆம் கேவலம் ஆகும் சகலமாய் யோனியுள் தோயும் அப்படின்னு கொண்டு கூட்டுனா பொருள் விளங்கும். சேதனன் என்ற சொல் ஆன்மாவை, சித்து பொருளான ஆன்மாவை குறிக்கின்றது. இது சித்து பொருள்னு ஏன் சொல்றோன்னா உணர்த்த உணரும் தன்மை இதற்கு இருக்கின்றது. ஆன்மாவை வந்து சிவபெருமான் வந்து திருவருளால் மாயையில கூட்டும் போது அவன் வந்து பிரகிருதியே ஆவான் என்று சொல்லப்படும். பிரகிருதி அப்படிங்கிறது அசுத்த மாயையுடைய தூள பரிணாமம். இப்ப விதை முளைப்பதற்காக பக்குவப்பட்டு உப்பி நிற்பது போன்றது என்று இதற்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சகலருக்கு தூள தேகாதிகளை தோற்றுவித்து சமகால காலத்துல அவங்களுக்கு தாரகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் தனியே மாயையோடு கூடிய காலத்துல கேவலாத்திதன் ஆவான், பகுதியோனான போது சகலாவத்தினாய் யோனிகள்ல பிறப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இறைவன் மாயையோடு கூட்டி சீவனை பகுதியோன் ஆக்குதல் எதற்காக என்றால், வினை போகங்களை எல்லாம் துய்ப்பித்து மலவன்மையை குன்றச் செய்து துரியத்துள் சிவனாக விளங்குவதற்கு, இல்லையா, சிவமாம் தன்மையை தருவதற்கு ஆன்மாவிற்கு. ஆனா இது இப்படி இருக்க உயிர் வந்து மாயையுள் அகப்பட்டு கேவல நிலையிலையும் மாயையோடு பகுதியோனாகி சகல நிலையிலையும் தன்னோட மனம் மொழி மெய்களால் முக்கரணங்களால் செய்யக்கூடிய, அதாவது புத்தி பூர்வமாக அபுத்தி பூர்வமாக அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக அது மீண்டும் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. என்னே அறியாமை என்று அந்த அபத்தைகளோட இயல்புகளை கூற வந்த ஆசிரியர், அபத்தைகளை கழித்து துரிய நிலையில் அதீதத்தை பண்ண வேண்டியது, அதாவது அதீதத்தை அண்ண வேண்டியது உயிரோட கடமையும் முறைமையுமாம் என்பதை வலியுறுத்தி நமக்கு இந்த அதிகாரத்திலே சொல்லி இருக்கின்றார். அடுத்த அதிகாரம் வந்து கேவல சகல சுத்தம். ஆன்மாக்கள் கருவிகளோடு கூடிய போது கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவஸ்தைப்படுகின்றன. அதுல கேவலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமை, சகலம் அப்படிங்கிறது எல்லாம் உடைமை, சுத்தம் அப்படிங்கிறது அழுக்கு நீக்கம். அதாவது அறிவு முதலியவை பிண்டமாக தொழிற்படுவதை அன்றி பகுத்து தொழிற்படுவதற்கான கருகள் இல்லாத நிலை வந்து கேவலம். எந்த கருவியும் இல்லாம இருக்கக்கூடிய நிலை கேவலம். இறைவன் நமக்காக தனு கரண தர்றார்ல, தனுவும் கரணங்களும் தர்றார்ல, கரணம்ங்கிறது கருவிகள். அப்படி எல்லாம் அவற்றோடு கூடிய நிலை வந்து சகலம். கருவிகளும் மலமும் ஆகிய அழுக்கெல்லாம் நீங்கிய நிலை வந்து சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இவை மூன்றும் ஒவ்வொன்றும் ஐந்து ஐந்தாக காரியப்படுகிறது. அப்போ அவத்தைகள், காரிய அவத்தைகள் மொத்தம் 15. அதாவது காரிய கேவலத்தில் சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு 5. காரிய கேவலத்தில் சாக்கரம், காரிய கேவலத்தில் சொப்பனம், காரிய கேவலத்தில் சுழுத்தி, காரிய கேவலத்தில் துரியம், காரிய கேவலத்தில் துரியாதீதம், இல்லையா. அப்படி அடுத்து காரிய சகலத்திலும் அதே மாதிரி, காரிய சகலத்தில் சாக்கரம், காரிய சகலத்தில் சொப்பனம், காரிய சகலத்தில் சுழுத்தி, காரிய சகலத்தில் துரியம், காரிய சகலத்தில் துரியாதீதம். சரியா, அதுக்கு அடுத்தபடியாக காரிய சுத்தம், அதை எடுத்துக்கிட்டோம்னா காரிய சுத்தத்தில் சாக்கரம், காரிய சுத்தத்தில் சொப்பனம், காரிய சுத்தத்தில் சுழுத்தி, காரிய சுத்தத்தில் துரியம், காரிய சுத்தத்தில் துரியாதீதம். ஆக 5, 5, 15 பகுக்கப்படுகிறது. இந்த காரிய சுத்தம் காரிய நிம்மலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு அப்படியும் ஒரு பெயர் இருக்கிறது. இதோட காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம், இந்த மூன்றையும் கூட்டி மொத்தம் 18 அவத்தைகள் உள்ளன. சரி, இதுல கேவல சாக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மா வந்து ஞானேந்திரியம் 5, கன்மேந்திரியம் 5, தன்மாத்திரைகள் 5, அந்தக்கரணங்கள் 4, புருடன் 1, வாயு 10, வசனாதி 5, ஆக 35 தத்துவங்களோடு கூடி உருவ மத்தியில இருக்கக்கூடிய நிலை அவதாரம் என்று சொல்வோம் நிலை. அடுத்து கேவல சொப்பனமாவது ஆன்மா முன் கூறியவற்றில், இப்ப நம்ம பார்த்ததுல ஞானேந்திரியம் கன்மேந்திரியங்கிற 10 கருவிகளும் புருவ மத்தியிலேயே அப்படியே எஞ்சி நின்றுவிட, எஞ்சி இருக்கக்கூடிய 25 தத்துவங்களோட கூடி இந்த கண்டஸ்தானத்துல காரியப்படுவது, அந்த காரியப்படக்கூடிய அவதாரம் அதாவது நிலை. அப்புறம் கேவல சுழுத்தியில ஆன்மா இந்த 25 தத்துவங்கள்ல 22 கருவிகள் இங்கேயே நின்றுது. அப்போ சித்தம், புருடன், பிராணன் அப்படிங்கிற மூன்று மட்டும் இதயத்தானத்தில் காரியப்படும் அவதாரம். நாலாவது துரிய கேவல துரியம் அப்படிங்கிறது, இந்த மூன்றுல சித்தம் இதயத்திலேயே நின்றுவிட புருடனும் பிராணனும் நாபித்தானத்துல காரியப்படக்கூடிய அவதாரம். அப்புறம் கேவல துரியாதீதம் அப்படிங்கிறது, பிராணவாயு 1 மட்டும் நாபியில் நின்றுவிட புருடனை உடம்பாக கொண்ட ஆன்மா மூலத்தானத்தில் அடங்கிய அவதாரம். இதனை மிக அழகாக தாயுமான சுவாமிகள் சாக்கரமா நுதலில் இந்திரியம் 10, சத்தாதி வசனாதி வாயு 10, நீக்கமில் அந்த கரணம் புருடனோடு நின்ற 35 நிலவும் கண்டத்து ஆக்கிய சொப்பனம் அதனில் வாயு 10 அடுத்தன சத்தாதி வசனாதியாக நோக்கு கரணம் புருடன் உடனே கூட நுவல்வர் 25 நுண்ணியோரே என்று சொல்லுகிறார். அடுத்து சுளுத்தி இதயந்தனில் பிராணம் சித்தம் சொல்லறிய புருடனுடன் 3 நம்ம இப்ப பார்த்ததுதான். வழுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மண்ணு புருடனும் கூட பயங்கா நிற்கும், நாபியில 2 இருக்கும். அழுத்திடும் மூலந்தன்னில் துரியாதீதம் அதனிடையே புருடனோடு ஒன்றி அமரும் ஞானம். பழுத்திடும் பக்குவர் அறிவர் அவத்தை 5 பாங்கு பெற கருவி நிற்கும் பரிசுதானே என்று தாய்மான சுவாமிகள் மிக அழகாக இதனை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்ப காரிய சகலாவத்தையும் சகலத்தில் சகலம், சகலத்தில் கேவலம், சகலத்தில் சுத்தம்னு ஒவ்வொன்றாக சாக்கர முதலியாக 5 அதுவும் 15 ஆயிருது. சகலம் அப்படின்னா கேவல அவத்தையில உடம்போடு கூடாது நின்ற ஆன்மாவானது அப்ப எப்படி இருக்கும், அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் தானே சுவாமி தன்னு கரண புவனங்கள்லாம் தர்றார். அப்புறம் உடம்போட கூடி இந்த கலாதி தத்துவங்களோட பொருந்தி தர்மம் முதலான புத்தி குணங்களை அடைந்து மனம் முதலான கருவிகளோடு கூடி இச்சித்து வாக்கால் விளையும் அறிவினை உற்று செயல்களை பொருந்தி சத்தாதிகளில் மிகவும் விருப்பம் கொண்டு போகத்தை நுகர்ந்து பிறப்பிறப்பில் பட்டு ஏகதேசியாய் ஜீவித்து நிற்கும். இதை உருவினை கொண்டு போக போக்கியுண்ணல் செப்பல் வறு செயல் மருவி சத்தம் ஆதியாம் விடயன் தன்னில் புரிவதும் செய்திங்கெல்லா யோனியும் புக்குளன்று திரிதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்று என்ற சித்தியார் பாடல் நமக்கு மிக அழகாக இதோடு பொருந்தி வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த நம்முடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற நூலிலே நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் இந்த பாடத்தில் சகலத்தோட சிறப்பியல்பு என்ன என்பதை இங்கே நாம் எடுத்து கூறுகின்றார். அதாவது சகல அவத்தையில ஆன்மா எவ்வாறு நிற்கும் என்றால், அந்த கேவல அவத்தையை பொருந்தி முதல்ல நிக்கதுல அந்த நிலைக்கு மறுதலையாகிய உடம்பு, அப்ப உடம்பு கிடையாது கேவலையில, அதுக்கு மறுதலையாக இந்த சகல நிலையில உடம்பை பெற்றும் கலாதி தத்துவங்களோடு கூடி தர்மம் முதலிய குணங்களை பொருந்தி மனம் முதலிய கருவிகளை கூடி இச்சை வாக்குகளால் நிகழும் அறிவு செயல்களை பொருந்தியும் சத்தாதி உடையத்தில் விருப்பம் செய்தும் போகத்தை அனுபவித்தும் பிறப்பிறப்புகளில் புகுந்து திரிந்தும் ஏகதேசியாகியும் சகல அவத்தையில் ஜீவித்து நிற்கும். இதுதான் அந்த பாடலோட சாரம், சித்தியார் பாடலோட சாரம். ஆஹ், அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காரிய சகலத்தில் கேவலமாவது மாயையோடு கூடி காரியப்படாமல் நிற்கக்கூடிய நிலை. சகலத்தில் கேவலம்னு சொல்லும் போது, காரிய சகலத்தில் சகலம்ங்கிறது மாயை காரியப்பட அதில் கட்டுண்டு நிற்கக்கூடிய நிலை. காரிய சகலத்தில் சுத்தம் அப்படின்னா மாயை கெட தூயனாகக்கூடிய நிலை. இவற்றுள்ளும் ஒவ்வொன்றும் அஞ்சஞ்சா விரியும். இதோட விரிவெல்லாம் அசிந்திய விஸ்வ சாதாக்கியத்திலும் பௌஷ்கர விருத்தியிலும் கணதா அந்த ஆகமங்கள் எல்லாம் பார்த்து நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து காரண கேவலம். இவ்வளவு நேரம் காரியத்தை பார்த்தோம், இப்ப காரணம். காரிய கேவலம்னா சர்வ சம்ஹார காலத்துல ஆன்மாக்கள் வந்து மாயா காரணத்துல, அப்படி மாயா காரணத்துல ஒடுங்கி சிருஷ்டி காலம் அளவுக்கும் ஆணவத்தால் மறைப்புண்டு ஒன்றும் அறியாம கிடக்கக்கூடிய அபதரம், அதாவது நிலை. காரண சகலம் அப்படின்னா சிருஷ்டி தொடங்கி சர்வ சம்ஹாரம் அளவுக்கும் ஆன்மாக்கள் யோனி விட்டு யோனி பற்றி 84,000 யோனி பேதங்கள் இல்லையா, அதுல பிறந்து இறந்து வரக்கூடிய நிலை. காரண சுத்தம் அப்படின்னா உயிர்கள் வந்து சிவபெருமான் திருவடிகளில் இரண்டரை கலந்து நிற்கக்கூடிய பரமுத்தி நிலை. சரி, இப்ப அந்த அவத்தைய வந்து சுருக்கின்னு சொல்லலாம், 18 சொல்லலாம், விரிச்சு சொல்லிக்கிட்டேவும் போகலாம். அதனால கேவலாதி மூன்றையும் தொகுத்து 42 மந்திரங்களால அவர் நமக்கு வந்து மிக அழகாக திருமூல தேவ நாயனார் கொடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த அதிகாரத்துல முதல் பாடல பார்க்கலாம். தன்னை அரி சுத்தன் தற்கேவலன் தானும் பின்னமுன நின்ற பேத சகலனும் மன்னிய சத்தசத்து சதசத்துடன் துண்ணுவர் தத்தம் தொழிற்களவாகவே என்று சொல்லப்பட்டுள்ளது. கேவலாதி மூன்றோட இலக்கணத்தை இந்த பாடல்ல நமக்கு எடுத்து தருகிறார். சிவத்தை அறிந்தவன் நின்மலன் ஆவான். அறிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட மலம் இருக்காது. தான் மட்டும் ஒன்றையும் அறியாது கிடப்பவன் கேவலன். எதையும் அறியாத நிலை வந்து கேவலன். இவங்களுக்கு வேறானவன் பேத சகலன், அதாவது நின்மலன் வந்து சத்தாகிய சிவத்தையும் கேவலன் வந்து அசத்தையும் சகலன் வந்து சதசத்தையும் பொருந்துவார்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். தன்னை அரி சுத்தன், சுத்தன் என்றும் பாடல் இருக்கிறது, அத்தன் என்றும் பாடலுக்கு, இரண்டுக்குமே ஒரே பொருள் தான். சிவத்தை அறைந்த தலைவன் மலங்கள்ல இருந்து நீங்கி கருவிகரணங்கள் எல்லாம் சிவமயமாகி செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சிவ செயலாக பெற்றமையால் அவனை அத்தன் என்று சொல்லுகின்றார். பாடல்ல தன்னை அரி சுத்தன் இருக்கு, ஒவ்வொரு நூல்களில் கொஞ்சம் அத்தன்னும் இருக்கு சுத்தன்னும் இருக்கு. ஆனால் அத்தன் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா சுத்தனைத்தான் சொல்லுகிறார்கள், தலைவன் என்னும் பொருள்படியாக. அடுத்து தற்கேவலன், தத்துனா அதுன்னு நமக்கு தெரியும். அதுங்கிறது ஜடமாகிய மலத்தையும் மாயையும் குறிக்குது, அது அசத்து. அவற்றோடு கூடி அசைவற்று கிடப்பவன் கேவலன். அடுத்து என்ன சொல்றாரு, பின்னமுற நின்ற அப்படின்னா கேவல நிலையிலையும் சுத்த நிலையிலையும் வேறுபட நின்ற பேத சகலன், அது என்னன்னு பார்க்கணும் இப்போ இல்லையா. பேத சகலன் அப்படின்னா தனு கரண புவன போகங்களோடு கூடிய தன்மையால பகுத்து உணர்ந்து நுகரும் பேதத்தை உடைய சத்தோடு கூடின சத்தாகவும் அசத்தோடு கூடிய அசத்தாயும் இருக்கக்கூடிய சகலன் சார்ந்ததன் வண்ணம். ஆக அதை சொல்லி அடுத்து தொழில் என்பது வினையை குறிக்கிறது, வினைகளின் பரிபாகங்களுக்கு ஏற்ப சத்து முதலிய மூன்றையும் முறையே பொருந்துவர் ஆன்மாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிவமாகிய தன்னை மட்டும் அறிகின்ற தலைவனாகிய தற்கேவலனும் அவனின் வேறான பல வகைப்பட்ட பரிபாகமுடைய சகலனும் தத்தம் வினைகளுக்கு ஏற்ப நிலை பெற்ற சத்தும் அசத்தும் சதசத்தும் ஆகிய இவற்றுடன் தங்குவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே என்று சொல்லுகிறார். தனக்கு பகைவனோ தனக்கு நண்பனோ தானே தான், அதே மாதிரி மறுமை பயனோ இம்மை பயனோ செய்த, அதாவது நம்ம செய்த புண்ணிய பாவங்களோட பயனை துய்ப்பதும் தனக்கு தலைவனும் தானேதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பகை, நட்பு, இம்மை, மறுமை, வினை பயன், அதாவது புண்ணியம் பாவம், அதனால நன்மையும் தீமையும் வரும். இந்த தலைமை இது எல்லாம் தனக்கு தானே அப்படிங்கிறது கருத்து. நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தனக்கு நண்பனும் அவனே தான், தனக்கு பகைவனும் அவனே தான். இது எல்லாமே அவரவர் செய்த செயல்களால் தான் வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு பார்த்தோம் இல்லையா, அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், தர்மயாதீன குரு முதல்வரோட வாக்கு. செக்லா பெருமான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படிவார், முற்பிறவிகளை செய்த தவத்தின் பயனால். தவ முதல்வர் சம்பந்தர் என்று மற்றொரு இடத்திலே சொல்லியிருப்பார், அதாவது முற்பிறவிகளை தவத்தை பூர்த்தி செய்தவர் என்று. அதே மாதிரி சாக்கிய நாயனார் கல்லால அவரை வழிபட்டார்லே, ஒரு பௌத்தர், அவரை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய புராணத்துல செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் என்று சொல்லியிருப்பார். அதாவது ஒரு வினை இருக்கு, அதை செய்பவன் ஒருத்தன் இருக்கா, அதுக்கு பயனும் இருக்கிறது, அதை சேர்ப்பதற்கும் ஒருத்தன் இருக்கின்றான் என்று நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அதே போல நமக்கு சாத்திரத்திலையும் ஒரு பாடல், அதாவது சித்தாந்த அட்டகம் என்ற நூலிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார், அதாவது திருவருட்பயன் என்ற நூலிலே, செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர் என்று சொல்லுகிறார். அதாவது புண்ணிய பாவங்களை செய்யக்கூடிய புருடனும் அவனால் அதான் செய்வானுங்கிறது. அப்புறம் செய்வினைனா அவனால் செய்யப்படுகின்ற நல்வினை தீவினைகளும், அப்புறம் அவற்றின் பயனாகி அது புண்ணிய பாவமா இருந்தோ அப்புறம் இன்ப துன்பமா மாறுது, அதனால அதையும் சொல்லி இன்ப துன்பங்களும். அப்புறம் சேர்ப்பவன், அதை போற கூட்டி அந்தந்த ஆன்மா செஞ்சதை அந்தந்த ஆன்மாவுக்கு கூட்டக்கூடிய இறைவன், இப்படின்னு நான்கு திறத்தை உடையவனவாக உன்னை நீ அறிந்து கொள் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அப்ப இது வந்து சைவ சித்தாந்திகள் கண்டிப்பாக சிறப்பாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் இது என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பவன் உளன் என்று உய்வான் உணர் அப்படின்னு அதை இயைத்தால் நமக்கு பொருள் விளங்கும். சரி, இந்த இடத்துல செய்வான் ஒரு மேல சொன்னாலும் அது உயிர் தொகுதிகளை எல்லாரையும் குறிக்குது. செய்வினைங்கிறது உயிர்களால் செய்யக்கூடிய நல்வினையும் தீவினையும். அடுத்து சேர்ப்பவன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது என்னது, சேர் பயன் சொல்லும் போது அந்த பயன், அந்த நல்வினை தீவினைகளின் பயன், இன்ப துன்பங்கள். சேர்ப்பவன் வந்து உயிர்கள் செய்த இருவினை பயன்களை எந்த உயிர் செஞ்சதோ அந்த உயிரே நுகரமுடி, ஒருத்தர் செஞ்சது ஒருத்தருக்கு போகாது, அப்படி நியமித்து நுகர செய்யக்கூடிய இறைவன். இந்த நால்வகை பொருளையும் உள்ளவாறு அறிந்து உள்ளவனாக ஆன்மாவாகிய உன்னை குருமுகத்தால் அறிந்து உய்தி பெறுவாய் என்று அறிவுறுத்தியுள்ளார். சரியாக இந்த ஒரு அருமையான பாட்டு இது. இதைத்தான் செக்லா பெருமானும் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. சைவத்துல மட்டும்தான் இது சொல்லப்படுது. ஏன்னா நிறைய பேர் வினையவே ஒத்துக்கிட மாட்டாங்க, நிறைய பேர் வினையை ஒத்துக்கிடறனால மறுபிறவிய ஒத்துக்கிட மாட்டாங்க. நம்ம 84 லட்சம் பிறவி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்திருந்தார் என்று சாக்கிய நாயனார் புராணத்துல அழகாக சொல்லியிருப்பார். திருக்குறள்லையும் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குழல் அப்படின்னு ஒரு குறளும் இருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்து சிந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்ப மறுமை பயனாகிய இன்ப துன்பங்களும் இம்மை பயனாகிய புண்ணிய பாவங்களும் அதோ அவற்றோட பயன்களான போக போக்கியங்களும் எல்லாமே அவன் தான், எல்லாம் தான் என்று நாம உணரணும். இப்ப எதுக்கு நம்மள வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. தலைவனும் ஆமேன், எதுக்கு ஆன்மாவை தலைவன் என்று சொல்லுகிறார் என்றால், வினைகளை எல்லாம் விருப்பம் போல செய்து நுகர்ந்தும் விளைவித்தும் கொள்ளுவதால் தானே தனக்கு தலைவன் என்று சொல்ல, இது ஒரு வகையில ஒரு நகைச்சுவையாகத்தான் சொல்லியிருக்கின்றார். என்னன்னா விதித்ததையெல்லாம் விளக்குதல், விளக்கியவற்றை எல்லாம் விரும்பி செய்தல், அதுதான் அந்த வந்து தவறு என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நாம செய்த வினைகளின் பயன்தான். அதாவது நாம செஞ்சதுதான் நமக்கு பயனாக வரும், எல்லாமே நம்முடைய செயல்கள் தான் என்பதை சித்தியாரிலே மிக அழகாக நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் பேரு இழவு என்று ஒரு அருமையான பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். அதாவது பேரு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு ஆறு விஷயம் என்னும் ஆறும் முன் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேருனி இனி செய் கண்மம் மேல் உடல் சேரும் அப்படின்னு சொல்றார். நீ இனிமேல செய்யக்கூடியது உனக்கு உடம்பை தரும் என்று சொல்லுகிறார். அதாவது எடுத்த உடம்பில் வரக்கடவனவாகிய செல்வம், அத பெறுவதெல்லாம் பேர், இழப்பதெல்லாம் இழவு, அத செல்வம் வறுமை இல்லையா, செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமேன்னு சொல்வார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமாள். இறைவனை வழிபடாமல் அறியாமல் இருப்பது வறுமை. அடுத்து இன்பம், இன்பமோடு அப்படின்னு சொல்லியாச்சு, அதாவது உயர்வு அப்புறம் இழிவு இன்பம் துன்பம் இப்படிங்கிற ஆறும் உடம்பு எடுப்பதற்கு முன்பே சூக்குமமாக கருவோடு அமைந்து இருக்கின்றது, கருவினுள் அமைந்து இருக்கின்றது உடம்பு வருவதற்கு முன்பே. ஆனா அவை அப்போதப்போது உண்டாவன அல்ல, முன் கருவுள் சூக்குமமாய் கிடந்ததுதான் பின்னால் அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியால் தூலமாக வருகின்றது. அப்படி அனுபவிப்பதற்கு துணையாக ஏற்பட்ட முயற்சி அனுபவிக்க செய்வதோடு ஒழியாமல் மற்றோர் உடம்பில் பொருந்துவதான அந்த ஆறு வகை இன்ப துன்பத்திற்கு வித்தாக நிலை பெறும். இல்ல நம்ம செய்யறதுதான், அறிந்தோ அறியாமல நம்ம செய்யக்கூடியதுதான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகளை தருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து என்ன சொல்றாரு, முற்பிறவியில் செய்த முயற்சி இந்த பிறவியில வரக்கூடிய இந்த ஆறுக்கும் ஏது. இப்ப நம்ம பார்த்தோம்ல பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடுன்னு இந்த ஆறுக்கும் அதுதான் நமக்கு வித்தாக இருக்குன்னு பார்த்தோம், அதுதான் ஏது. இந்த பிறவியில செய்யக்கூடிய முயற்சி வந்து மேல்வினைக்கு வித்தாகும், ஆனா இப்பவே பயன் தராது, அதை நீ தெளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமி அவர் சொல்றாரு, அவசியப்பட்டா சுவாமி இந்த பிறவில செஞ்சதுக்கு இந்த பிறவிலே பலனை கொடுத்துருவாரு, செற்றொருவருக்கு செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே என்று அறிவுறுத்துவார், தேவைப்பட்டா சுவாமி அதையும் செய்வார். பொதுவான நியதி வந்து இந்த பிறவில செஞ்சது இந்த பிறவில பயன் தராது, அடுத்து வரக்கூடிய இப்ப நேர அடுத்த பிறவில இல்ல பல பிறவிகள் அதுல பகுதி பகுதியாக இறைவன் பிரித்து கொடுப்பார் நன்மையோ தீமையோ எல்லாத்தையும். சரி, அடுத்து முற்பிறவில செய்த நல்வினை தீவினைகள் வந்து முயற்சியோடு கூடிய அனுபவத்தால இந்த பிறவியில தூலமாக வந்து பொருந்துகிறது. முயற்சினா என்னது, பிரயத்தனம், அது விருப்பு வெறுப்புகளால உண்டாகுது, நல்வினை தீவினைகளை அப்படி முற்றுப்பெறுது, நல்வினை தீவினைகளாக முற்றுப்பெறுது. இது விருப்பு வெறுப்புகள் வந்து, இந்த விருப்பு வெறுப்புகள் உண்டான போது அவற்றை முற்றுவிப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது, அந்த முயற்சிகள் நல்வினை தீவினைகளாய் முடிவு பெறுகிறது. அந்த நல்வினை தீவினைகள் தான் ஆகாமிய வினை அல்லது வருவினை என்று சொல்லப்படும். இப்படி ஒவ்வொரு போகத்தையும் அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்பு காரணமா நல்வினை தீவினைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே இன்ப துன்ப அனுபவத்திற்கு நல்வினை தீவினை காரணமாகும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த பேரு என்பது பெறத்தக்க இன்பங்கள் அனைத்தும், அதாவது பெறுவதெல்லாம். இழவு என்பது இழக்கத்தக்க நன்மைகள், அதுல வந்து இப்ப செல்வத்தை இழந்தா என்னது, வறுமை, அது அந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் சொல்லுகிறது. இழவு என்பது இழப்பு, பேறு என்பது பெறுவது, இன்பம் அப்படின்னு சொல்லுவது நம்ம செய்த வினைக்கு ஈடாக நம்ம நுகரக்கூடிய இன்பங்கள், பிணி அப்படிங்கிறது பிணிக்கப்பட்ட சூழ்நிலை. இப்ப நம்ம வந்து நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்தால பிணிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த நிலையை சொல்லுது, கட்டுப்பட்ட நிலை. மூப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ வேண்டிய ஆயுள் காலம், ஒவ்வொருத்தருக்கும் தாயோட கருவுல வரும்போதே அவங்க எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணுங்கிறத சுவாமி தீர்மானிச்சு தான் அனுப்புவார், அவங்களுக்கு தான் தெரியாது. அது வந்து நம்முடைய ஆயுள் காலத்தை குறிப்பதுதான் மூப்பு. அப்புறம் சாக்காடு அப்படின்னா இன்ன முறையில் தான் உயிர் பிரிய வேண்டும் என்று இருக்கும், அந்த முறையில் தான் உயிர் பிரியும் உடம்புல இருந்து. இது இவ்வளவோ முன்பே கருவுல படுது, அதுக்கு ஒரே காரணம் நாம முன்பு செய்த நல்வினை தீவினை தான் காரணம், யாரையும் நம்ம குறை சொல்லவே கூடாது என்று அழகாக அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நமக்கு நாம் தான் எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிறோம் என்பதை இந்த பாடலில் தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அப்படி மகேந்திர பூஜை நடந்த பிறகு அங்கு சில நாள் தெரிஞ்சிருந்து தினந்தோறும் கோயிலுக்கு செல்லுவது, சாமியை வணங்குவது, வாழ்த்துவது, பாடுவது. திருவாரூர் பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும் பிருதிவிஸ்தலம், மகா சிம்ம மகாலட்சுமி முதலாக எண்ணில்லாத தேவர்களும் முனிவர்களும் அருளாளர்களும் போற்றி பாடி பரவி அருள் பெற்ற திருத்தலம் அந்த திருவாரூர். பூங்கோயில் என்று பெயர், கமலாலயம் என்று பெயர், கமலைப்பொறி என்று பெயர். அளவில்லாத பெருமை ஒரு இரு முதுகுள்ள சக்கரவர்த்தி தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த தியாகராஜ பெருமானை அங்கே ஸ்தாபிதம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதியில சேரர் பிரான் ஆரூரரும் சென்று வழிபாடு செய்து அதன் பிறகு கன்னிநாடு என்கின்ற பாண்டி நாட்டுக்கு சென்று சாமியை வணங்க வேண்டும் என்று சுந்தரர் எண்ணினார். அப்படி எண்ணிய போது அந்த செய்தியை சேரர்கிட்ட சொல்ல சேரர் தானும் கூட வருகிறேன் என்றார். பாண்டி நாட்டு தலைவராகிய சுக்கநாத சுவாமி அவருக்கு திருமுகம் கொடுத்து அனுப்பினார். அதனால அப்படி திருமுகம் கொடுத்த சுவாமியே நாம் சென்று சந்திக்கலாம் என்று இது நல்ல வாய்ப்பு. சுந்தரரோட சென்று சந்திச்சுக்கிறது எவ்வளவு வாய்ப்பு. சுந்தரரோட போய் சோமசுந்தர கடவுளை கும்பிடுறது எவ்வளவு சிறப்பு என்று எண்ணியால சுந்தரபுர சுவாமிகளும் சேரமான் பெருவாளும் மற்ற பரிகணங்களும் எல்லாம் டிராகரில் ஜாமான்களை நிறைய எழுதிக்கிட்டு பரிவாரங்களோடு சென்றால் அரசராகினாரை எல்லா வகையான வசதிகளும் எல்லா வகையான பொருளும் உடன் கொண்டு சென்றார்கள். இருவர் திருவுள்ளமை இசைந்த பொழுதில் எழுந்து திருவாரூர் ஒருவர் மனத்தால் உக்கரங்கி உடன்பாட்டருளால் தோன்றி மருவ உரிமை பொருந்திற்ற வரம்பில் பணிகள் வாகனங்கள் பொருவில் பண்டாரல் கொண்டு போதுவார்கள் உடன்போம். சமயலால் இருந்து சமயலுக்கு வேண்டிய அவாங்களும் சகலமும் உடன் வர சென்றார்கள். அப்படி சென்று திருவாரூர்ல இருந்து கீழ்வேலூர் இறங்கினார்கள். திரு கீழ்வேலூர் இறங்கி அதுக்கு மேல நாகக்காரோணம் படிந்தார்கள். அதுக்கு மேல திருமறைக்காடு சென்றார்கள். திருமறைக்காடு சென்ற போது வேதாரணி என்பது திருமறைக்காடு. அந்த திருமறைக்காடு சென்று சுவாமியை வணங்கினார்கள். வணங்கிய போது அங்கே இரண்டு பெருமக்களும் செய்த அந்த அரிய நிகழ்ச்சியை எண்ணிக்கொண்டார்கள். திருமறைக்காட்டிலேதான இந்த இந்த கோயில்ல தானே திருநாகர சுவாமி கதவு திறக்க பாடினாரு, சம்பந்த சுவாமி கதவு அடைக்க பாடினாரு. அப்படிப்பட்ட கோயில் அல்லவா என்று எண்ணி இருவரும் அடையில்லாத காதல் கொண்டு வணங்கினார்கள். வேதாரண்யத்துல முன்னேறு வளங்கள் வரைக்காட்டு முதல்வர் கோயில் சென்றிறங்கி சென்னீர் வாய்மர் திருநாவுக்கரசும் புகழி சிவக்கன்றும் அந்நேர் திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயில் அடைந்து நன்னீர் ஒளியும் விடியனராய் நாயன்மாரை நனைந்து இறங்கி அளவில்லாத மகிழ்ச்சியினாரே வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், பாடினார்கள். அப்படி பாடி பரவி படிந்து அதற்கு மேலே கோடிக்குளவர் கோயிலுக்கு சென்றார்கள். அது கோடிக்குளவர் கோயில் கடல் ஓரமாக இருக்கிறது, மக்கள் அதிகம் குடியில்லாத இடத்திலே சாமி இருக்கிறது. இப்பவும் அப்படித்தான் இருக்கிறது கோடிக்குளவர் கோயில். அங்க சாமி இப்படி தனியா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பாடினார் சுந்தரர். அதன் பிறகு திருப்புத்தூர் இறங்கினார். மதுரை வந்து சேர்ந்தார். சேரமான் போலதான் அச்சேரர் வரானும் பணிப்போல் ஆரமார் வரை மதுரை ஆடவாயினில் வணங்க வாரமா வந்தனைய வழுதியார் மனக்காதல் கூறமா நகர் ஒழித்து எதிர்கொண்டு உடுபுக்கார். அப்படி மதுரைக்கு சுந்தரமுர் சுவாமிகள் வருகிறார், சேரமான் பெருமாள் வருகிறார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டவுடனே பாண்டிய மன்னன் அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு. அந்த மதுரை நகரம் முழுவதையும் அலங்கரித்து சுந்தரமுர் சுவாமிகள் சேரமான் பெருமாள் இதுவரையும் சோழன்ற அங்கே அதற்கு முன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையா போய் இருக்கிறான நம்ம நாட்டார்களும் அந்த சோழராஜாவும் அதற்கு மேல இந்த பாண்டியனும் வந்து இதுவரை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். கோயிலுக்கு சென்றார்கள். திருவாலவாயமர்ந்த செஞ்சடையார் கோயில் வளம் வருவாரன் விழுந்திறங்கி வன்றொன்றர் வெளிக்கொண்டு தருவாரை போற்றி தாழ்ந்து எழுந்து வாழ்ந்தவர்கள் பெருவாய்மை மறுகுணைந்து பெருமகிழ்ச்சி வழங்கினார். அப்படி சுந்தரமுனி சுவாமிகளும் சேர்மான் பெருவாரும் திருவாரூர்

நம்பியரால் உடன் கிளியர் தாம்பழிந்து சேரருடன் நம்பி இவன் புறத்தனைய நன்னியபி உபகையால் கும்பருகிறார் கோயிலில் நின்று உடன் கொண்டு போய் இருவருக்கும் பைம்பொன்மணி மாளிகையில் பறைவருத்தார் வஞ்சவனார். அதனால பாண்டியன் நம்பியாருடையும் சேரமான் பெருமானையும் அழைத்துக் கொண்டு நின்று தன்னுடைய அரண்மனையிலே இருக்க வைத்து அவர்களுக்கு சிறப்பான முறையில பூஜைகளை செய்து அதன் பிறகு மகவீர பூஜையும் சிறப்பாக நடத்தினான் பாண்டியன். அந்நாளில் மதுரை நகர் மருங்கரணார் அமரபதிகள் பொன்னார அணிமாரில் பொறவலர் மூவரும் போத சென்னாவில் முனைப்பாடி திருநாடு சென்றடைஞ்சி சொன்னாலைகளும் சாட்டி தொடர் திருப்புவனத்தை அடைந்தார். அதற்கு மேலே மற்றைய பதிகள் எல்லாம் சென்று வணங்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்கு மேலே திருப்பூவனத்துக்கு சென்றார்கள். திருப்பூவனத்துக்கு சென்றார்கள். அது வைகை நதி கரையில இருப்பது. அப்படி திருப்பூவனம் போய் சென்று சாமியை பாடி பரவினார். அதுக்கு மேலே திரு ஆப்பனூர் திரு ஏடகம் வணங்கி அதற்கு மேலே திருப்பரங்குன்றுக்கு வந்து வணங்கினார்கள். அப்படி திருப்பரங்குன்றுக்கு வந்து வணங்கும் போது அந்த அஞ்சுகுண் என்கின்ற பாட்டு பாடி இருக்கிறார்கள். அப்படி பாடி அதை மூவர்களும் கேட்டு அவர்கள் அஞ்சினார்களா, இவர் பாடிய பாட்டை கேட்டு அவர்கள் அஞ்சினார்களா, மூவேந்தர்களும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே பயந்து வளைந்தார்கள். அதன் பிறகே அயாலே திரு குற்றாலம் சென்று கூட்டரை வணங்கினார்கள். திருநெல்வேலி சென்றார்கள். அங்கே நெல்லையப்பரை வணங்கி ராமேஸ்வரமும் சென்று வணங்கினார்கள். அங்கிருந்தே திரு சேரீஸ்வரம் பாடியிருக்கிறார் சுந்தரர். ராமேஸ்வரத்தில் இருந்த மொழியில் திரு சேரீஸ்வரன் என்கிற இலங்கையில் இருக்கிற அந்த திருத்தலத்தை பாடியிருக்கிறார். திருச்சொழியலுக்கு வந்து வணங்கி பாடுகிறார். காணப்பெருங்கின்ற காளையார் கோயில வந்து பாடினார். இப்படி எல்லாம் பாடி பரவி பணிந்து திரு புனவாயில் வந்து வணங்கி பாடி இப்படி பாண்டி நாட்டிலே உள்ள தலங்களை எல்லாம் வணங்கி பாடி அரசர்கள் விடை கொண்டு மீட சேரமானும் சுந்தரரும் நம்முடைய சோழ நாட்டுக்கு வந்து விட்டார்கள். பாதாளி சரம் இறங்கி அதன் இருந்து பலபதியும் வேதாதி நாதகடல் வணங்கி மீது வரைவினுடன் சூதாரும் தொடர்முறையார் மணிவாய்க்கு போற்றளவு சேதாம்பல் வாய்தகத்தில் திருவாரூர் வந்தடைந்தார். திருநாவலூர் வேந்த சேரகுல வேந்தருடன் வருவாரை திருவாரூர் வாழ்வார் எளிதில் உள்ள தரு காதலோடு இங்கு தம்பெருமான் கோயிலில் துருகார்வத்தோடு விரும்பும் விரும்பீறு பரப்புகின்றார். இருவரும் அயாரே கோயிலுக்கு சென்றார்கள். கோயிலுக்கு சென்று தியாகராஜ பெருமானை வணங்கி பாடினார்கள். அதற்கு மேலே பறவையார் மாளிகைக்கு வந்தார்கள். பறவையார் மாளிகைக்கு வந்து அங்கே வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்தார்கள். சேரமான் பெருமாள் மிக்க மகிழ்ச்சியோடு அவர் செய்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டார். எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற புசு செய்தபடி நங்கை பறவையார் உள்ள நம்பி எழுந்துள்ள திங்கள் முடியார் திருவவிளை பரவி சேரமான் பெருமாள் எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற புசு செய்தபடி குங்கு முயற்சி ஒரு மொழி புக்கார் முயற் குங்கு மொழி. அதனால சேரமான் பெருமாள் அந்த திருவாரூர் பகுதிகளில் இருக்கிற அடியார்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில பூஜையை செய்து நிறைய பொண்ணையும் பொருளையும் வாரி கொடுத்திருக்கிறார். நன்னாட்டரசனாராய பைம்பொன்மணியில் பைம்பொன்மணியில் முடிக்கலறி கரிவாழ்தாமம் பயணமுடன் செம்பொன்னு மதிலாரூர் தொழுது மேல்வார் செல்கின்றார். அப்படியே திருவாரூரை வணங்கி மேல்வார் வருகிறார்கள். காவேரி தென்கரை இருந்த அப்போது சுந்தரவே சேரமான் பெருமாள் எங்கள் நாட்டுக்கு வரவேணும் என்று பல தடவை அவரை விரும்பி அழைத்தார். திருவஞ்சக்களம் எங்க நாட்டுக்கு வரவேணும் என்று சொல்லி சுந்தரவே விரும்பி அழைக்க அவரும் உடன்பட்டு பறவை அழைத்த சொல்லிட்டு புறப்பட்டார். இருவரும் ஆயாலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கு முகமாக திருவாரூர்ந்து. அப்படி ஆறுரை வணங்கி அதற்கு மேலே காவிரி கரையிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் யாரே கண்டியூர் வந்து தாருங்கிறார். அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தடைந்தார்கள். கண்டியூர் அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தடைந்தார்கள். அப்படி திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டியூர்ல வந்து சாமியை கும்பிட்டார்கள். கண்டியூர் தான் பரமனுடைய சிறந்த குயில தளம் திரு கண்டியூர்ல.

0: வடகரையில் திருவையாறு எதிர்கொருது. வடகரையில திருவையாறு எழுவது, தென்கரையில கண்ணியூர், வடகரையில திருவையாறு தெரிந்தது. அப்படி தெரிந்த கும்பிட்டார்கள், ஊடு தெரிந்தது, கோபுரம் தெரிந்து கும்பிட்டார்கள். உடல் உருக உள்ளுருக உச்சியின் குவித்தது, கடல் வளர்ந்த நிறப்பெருது காவிரியை கடந்தியை தொடர்வுடையை தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார். அதனால வெள்ளம் கடல் போல போய் கொண்டு இருக்கிறது, அந்த கரையில திருவையாறு இருக்கிறது, அங்கே சென்று சாமியை கும்பிடுவதற்கு எண்ணினார்கள். எண்ணினால் ஐயார் அதனை கண்டு தொழுது அருளாரூர தலை நோக்கி செய்யாள் விரியா சேரநாந்தர்மான் ஒளி செய்கின்றார். வையார் கண்டர் மதுவு திரு வையார் இறைஞ்ச மனுமுடியும் ஐயார் என்பது இவ்வாறு கடந்து பண்ணுவோம் நாம் என்ன. அதனால ஐயாற்றில் பெருமானை கும்பிட வேணும், இந்த காவிரியை கடந்து பண்ணணும், அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டாரு சுந்தரரை. அதுக்கு நீங்க அருள் பண்ண வேணும்னு சுந்தரரை வேண்டிக் கொண்டாரு. யாரு வேண்டிக் கொண்டது? சேரமான பெருமாள். கேரள நாட்டில இருந்து வந்திருக்கிறாரு, மறுபடியும் இங்க வந்து கும்பிடுறது சாமானியமா இல்லை, அதனால எப்படியும் ஐயாரை கும்பிடணுமே என்று சொன்னார். அப்போது ஆறு பெரிய இருதரையும் பொருள் சிம்பி எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் வீடு செல்லா வகை மகப்பா. அதனால ஓடங்கள் எல்லாம் செல்லறதுக்கு எழுவதற்கு அதிகமான வெள்ளம் இருந்தபடியினால ஓடங்களை எல்லாம் கட்டிட்டு ஓடக்காரை விட்டுட்டு போட்டார். அதனாலே இந்த ஆற்ற கடப்பு அறிவு என்று எண்ண முடியாது இருந்தது. வெள்ளம் நிறைய வந்து அதுல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடக்காரனே பயந்துட்டு கட்டிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி என்ன கடக்க முடியும் மற்ற வகையாலே? ஆறு பெருகி இருகரையும் பொருடு விசிம்பில் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகை மகைப்ப. நீரு விளங்கும் திருமீன் நிறுத்தர் வாதம் பணிந்த அன்பில் ஆறு வெறியா செலவுரியார் தெரியாது அழைத்து பாடுவார். அதனால இப்படி ஓடக்காரன்லாம் போய்விட்டான், உன்னை பார்க்காமல் தரிசிக்காமல் போக மனம் வல்ல, அதனால இந்த ஆறு நெறியாக நாங்க வர வேணும். ஆறு நெறியாக ஆற்றையே வழியாக கொண்டு வர வேணும், வேற வழி இல்லை. அதனால அருள் வந்த வேணும் என்று சுவாமிய அழைத்து பாடுவார் பாடுவார் சுவாமிய அழைத்து பாடுவார் திருவையாற்றில் இருக்கிற சாமிய அழைத்து பாடுவார் திருவையாற்றில் இருக்கிற சாமிய பாடுறது வேற திருவையாற்று சாமிய அழைத்து பாடுவார். அப்ப பாடியதுதான் அந்த வரவும் பரிசுங்கிற தேவாரம். இக்கரையில இருக்கிறாரு சுந்தரரும் சேரமான் பெருமாளும், சுவாமி அக்கறையில இருக்கிறார். அக்கறையில போய் இருக்கிற சாமி கும்பிட ரொம்ப அக்கறை, ஆறு இடம் கொடுக்கல, அதனால சாமிய அழைத்தார். பரம் பரிசு ஒன்று அறியே நான் பண்டு உண்மை பயிலாதே. பரவுதல் என்றால் வழிபாடு செய்தல், பரவுதல் என்றால் வழிபாடு செய்தல், வழிபாடு செய்தல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இது முன்னையே நான் பழகி இருக்க வேணும் பழகாம விட்டுட்டேங்க. பரவும் பரிது ஒன்று அறியேன் பண்டே உண்மை பயிலாதே, இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நிறைய மாட்டேன். நான் கரவில் அருவி கவு உண்ண செங்கம் குலைக்கு கருப்பாலை அறவந்திரை கவி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. மத்தியான வேளையில ரொம்ப பசியுடையவேன், எப்படி அன்னத்தை விரும்பி இருப்பானோ அது போல இருக்கிறேன், உள்ள விரும்பி இருக்கிறேன்.
1: கண்டே உண்மை காணாதீன் எதிர்த்து நீந்த மாட்டே நான் எம்மாந்தம்
0: நீந்த முடியுமா?
1: எதிர்த்து விதித்து நின்ற மாட்டே நானி அம்மா அந்தம்மா அந்தம்மா விதித்தும் மேகம் மலை ஒழிய வெள்ளம் பறந்து உரைகிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயார் உடையாரிகளோ கூடியடியார் இருந்தாலும் குணமொன்றில் குறிப்பில் தேடி எங்கும் காண்கிலேன் திருவார் ஒரே சிந்திப்பன் கூடியிருந்து உடையேன் உண்மை கொண்டன் உரனேன் ஆதிந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ இப்படின்னு பாடி ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோன்னு கூப்பிட்டாரு சாமி. இப்படி கூப்பிட்ட போது இந்த சத்தம் ஐயாற்றில் இருக்கிற ஐயாரப்பருக்கு கேட்டு கேட்டதுன்னு சொன்னா இப்ப இந்த சுந்தரரும் சேரமான் பெருமாளும் கந்துக்குட்டியோட போல இருக்கிறாங்களா இந்த கரையில இந்த கரையில இருந்துகிட்டா அவனு இந்த கந்துக்குட்டி கருத்துதான் அந்த தாய்ப்பது அந்த அக்கறையில இருந்துகிட்டு அந்த ஐயாரப்பருவர தாய்ப்பது அதுவும் அப்படின்னு கண்ணு கத்துச்சுன்னா கண்ணுக்கு கத்துச்சுன்னா தாய் பூஜை என்ன ஆகணும் இது இன்னும் கொஞ்சம் சவுண்டு கூட விட்டுக்கணும் எது கண்ணு குட்டி கொஞ்சமா தானே கத்து அப்படியே
0: சொல்றாரு
1: மந்திர வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு கன்று தடையுண்டு எதிர் அடைக்க கதறிக்கடை அப்படியே சொல்றாரு சொல்லி காரணம் அப்படியே சொல்றாரு கதறி கடைக்கும் குளித்தாப்போல் குளித்தாங்க அந்த கன்று உத்தரகன்றுடைய பாகம் வேற இளங்கன்று குளித்தாங்க அப்பதான் கண்ணு போட்டது கண்ணு போட்டு வச்சுக்கோ அந்த கண்ணுக்குடி கத்துக்கன்னு வச்சுக்கோ அந்த கண்ணுக்குடி கத்தும் போது மாடு கொடுக்கட்டும் அப்பா உங்களுக்கு சொல்லவே வேண்டியது நல்லா தெரியும் அப்படி கண்டு தடையுண்டு எதிரடைக்க கதறி கதைக்கம் குளித்தா போ ஒன்றும் உணர்வார் சரா

0: தான் கொடுத்துருக்கிறாரு. அங்க இருக்கிற பிள்ளையாருக்கும் ஓலமட்ட விநாயகர் திருவையாற்றில் இருக்கிற விநாயகருக்கு ஓலமட்ட விநாயகர். அப்படி அந்த சத்தத்தை கேட்டு மகிழ்ந்தார். மகிழ்ந்த போது பொன்னிமாதிரி நேர ரோட்டு போட்டு எங்க திருவையாறு கண்டியூர்ல இருந்து திருவையாறு மேல்பால் தண்ணி அப்படியே நிற்கும். காவிரியில இருந்து வெள்ள அப்படியே நிக்குதுப்பா. கீழ்வால் எல்லாம் வருது, கீழ்வால் எல்லாம் கீழ்வால் தண்ணி நிக்காது எல்லாம் ஓடி பெறும் இல்லவா, மேல்வால் தண்ணி அப்படியே நிற்கும். ஒரு அணுவாசையில அவனன்றி ஒரு அணுவ கரையும் உடைக்கல, உடைச்சதுதான் நம்ம ஊருக்குலாம் வந்துருக்கும்ல. அப்படியே நிக்குது, அப்படியே நிக்குது. பொன்னிமா நதியும் இங்கு நிதி காட்டும் நின்றும் பெருக்காது மேல்வால் படித்து வெப்பன்ன நன்னி நிற்க கீழ்வால் நீர் வழிந்த நடுவு நல்ல வழி பண்ணி குளிர்ந்த மலர் பரப்ப கண்ட தொண்டர் பயில் மாறி கண்ணீர் பொழிந்து மயிர்குலகம் கலங்க கலக்க கை அஞ்சலி குவித்தார். இந்த அஞ்சலியத்தை கண்டு இருவரும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். நம்பிவாதன் சேரர் குருமான் சேரமான் பெருமான் மொழிய நம்பிவாதமாகிய சுந்தரம் சுவாமி திருவடியை விழுந்து கொடுத்து ஊப்பிட்டாரு. சேரமான் பெருமான் பாட்டு பாடினவுடன் உங்களுக்கு சாமி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இருவரும் யாரும் சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் கழித்ததங்கோ என்னவுடன் மகிழ்ந்து தம்பிராரை போற்று தடங்காவேரி நடுவடைந்தார் சென்று தமிழ்நாவலர் ஒரு சேரர்வராம். சம்பரமான் எங்கில்லை ஆற்றின் இடையே அழித்த மணல் வழியில் தஞ்சமுடைய பரிசலனும் தாமு ஏறி தரை சென்று பஞ்சநதி வாணரை பணிந்து விழுந்தார் இருந்தார் பரவினார். அதனால இங்க பஞ்சநதி ஈஸ்வரராகிய ஐயா ரப்பர இருவரும் நேர சென்று கண்டார்கள். கர்மசம் பொருத்தனியை வணங்கினார்கள், வாழ்ந்தினார்கள், பாடினார்கள். அழகில்லாத அப்படியே பாடி பரவி பிரிய முடியாமல் பிரிஞ்சு தெற்கு கரைக்கு மறுபடியே வந்தார்கள். அது வந்து தண்ணீர் அப்படியே இருக்குது, காவிரி அப்படியே இருக்குது. திருவருளால் தாழ்ந்து மீண்டு தடம் பொண்ணி கொங்கு நதியில் முன்வந்தபடியே நடுவு போன்ற துங்க வரைவோ நின்றது தொடர்ந்து தொடரக்கூடிய அதன் பிறகு அடையாளம் இருந்த கரை வந்தவர் பாரு வழக்கு ஆயஞ்சேரியின் அச்சயத்தை கண்ட கரையில் ஐயாறு வேலபுருமானும் ஊற்றி விழுந்து தாழ்ந்து மேல்வார்ப்பூர் தூய மணிவான் கடையாகம் பதிகள் வரவும் கொண்டேற்றி சேய கும்பநாடர் என்றார் திருவாரூர் சேரந்தர். இப்படியே இந்த வழியாகவே சென்று கும்பநாட்டுக்கு சென்றார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு களரீற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: கொங்கு நாடு கடந்து போய் குலவும் மலைநாட்டு எல்லையுடன் நங்கள் வருவான் தோழனார் நம்பி தம்பிரான் தோழர் அங்கன் உடனே அணைய எழுந்தருளார் என்றார் என உறுப்பால் இங்கு அந்நாட்டு உள்ளவர்கள் எல்லாம் எதிர்கொண்டு விடுவார். யாரு சுந்தரர் கூட வருகிறார், சேரமான் பெருமானோட கூட வருகிறார் என்று அந்த மலைநாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு. பதிகளெங்கும் தோரணங்கள், பாங்கடெங்கும் பூவனங்கள், வதிகளங்கும் குளிர்பந்தல், மனைகளுக்கும் அதிர் புகைக்கார், நதிகளங்கும் மலர்ப்பலங்கள், ஞாங்கடங்கும் ஓங்குவன, நிதிகளங்கும் உலகின் ஒளி, நிலங்கடங்கும் புலஞ்சுடும். இப்படி அந்த ஊரெல்லாம் அலங்கரித்தார்கள். அதற்கு மேலே கொடுங்கோளூருக்கு சென்றார்கள். கொடுங்கோளூர்னா சேரமான் பெருமான் இருந்து ஆட்சி பண்ணிய ஊர் கொடுங்கோளூர். கொடுங்கோளூர் இப்போ பகவதி முழுகிறார் அல்லவா அந்த ஊர். கொடுங்கோளூரின் மதிவாயில் அணிகோடித்து மதிலில் உடுத்து கொடும் கோபுரங்கள் மாடிகள் குளிர் சாலைகள் தெற்றி நெடுங்கோ நகர்கள் ஆடரங்கு நடந்த மணித்தாமம் தமுது விடுங்கோதையர் போன் தாமங்கள் நகைத்து வெவ்வேறு அலங்கரித்து நகர மாந்தர் எதிர்கொள்ள நன்னி எண்ணில் அரங்குதோறும் அகர கொலை மாதங்கள் பாடி ஆட மணிமீதிகள் அறைவார் நிகர நெடுவராளி அணையார் சென்று திருவஞ்சை களத்து நிகழ் நொன்றதற்கு கொண்டு மூன்றாம் உதிய நிகழ்ந்தவையார் எங்கு பார்த்தாலும் ஆடல்களும் வாடல்களும் பல வகையான சிறப்புகளும் அங்கலங்களும் உணர்ந்த சிங்கரவு சுவாமி அழைத்துக் கொண்டு சென்றாரு சேரமான் குருவான். அதற்கு மேலே அந்த திருவஞ்சிபுரத்தில் சென்றாரு. திருவஞ்சிபுரத்தில் சென்று சாவியை பாடினார். அப்படி பாடி தொழுது கலைப்பு புறம் புறம் போன்று போன்ற பொண்ணும் குடிமேற்பார் முழுதும் ஏத்த நம்பியும் பேசி தானேறி படுதில் மணித்த அவரை ஈட்டி பைமுகம் மணிவாளியில் வரும் பொழுது மறியில் இருபுடையும் மறைந்தார் வாழ்த்தி போனார். அது போல யாரும் மேல சுந்தரரை ஏற்றி பின்னாலே சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு கவலை வீச அப்படி நகரை வளைஞ்சி விட்டு தன்னுடைய மாளிகைக்கு இருக்கிறார். நல்ல தோழர் நம்பெருமான் நமக்கு நம்பி இவர் என்றார். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்து சேர்கிறார்களா, நம்பெருமாளாகிய சேரமானுக்கு நல்ல தோழர் கிடைத்திருக்கிறார். தோழங்கிற முறையில இந்த தோழமை தான் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இந்த தோழமையினுடைய ஒரு சிறப்பு அதனுடைய ஒரு நன்மை என்பது இவருடைய தோழமையில தான் சிறப்பாக வெளிப்பட்டது. அந்த குறிப்பிட்ட அப்படியே அருணகிரினார்கள் அந்த திருப்பூர் வச்சு பாருங்க. தோழத்து சொன்ன ஏதோ சமயத்துக்கு தோழம் மாறி இருந்துட்டு அப்புறம் வந்து எதிரியா மாறவனும் வந்து தோழன்னு இருப்பான், பிரயோசனம் இல்லாம இருக்கும் இல்லையா. அப்புறம் தோழனா இருப்பான், விடுதலும் பண்ணுவான், பூனைக்கு தோழன் பாதுகாவல் பூனைக்கு தோழன்னு மனம் இல்லை. இப்படி எல்லாம் உலகத்துல தோழன்னு நம்ம பாக்கிறோம் உலகிற. ஆனா இந்த தோழனே போல தோழன் இது மாதிரி ஒரு சிலையெல்லாம் அமைஞ்சிருக்காரு. அதனாலதான் ஆதரம்பையில் ஆரூரன் போலவை தேர்தல் கொண்டவருடைய முன்னாடியில் ஆடல் என்பது நீதேறி மாதையில் அயிலையேறி ஆறு என்ற ஒரு லாவ ஆசுவாடியை தேர்தல் கொண்டு ஆவூரன் ஆடலில் ஆவினன்குடி வாழ்வாறு தேவரன் வருவாடி என்று திருப்புவள்ள வர்ணித்தார் அருமதினார். அந்த தோழமையில கடைப்படுத்தி இருந்தாலும் பார்த்தீங்க, ஆதரம்பையில் ஆரூரன் போலவை தேர்தல் கொண்டவருடைய முன்னாடியில் ஆடல் தும்படி கும்பையில குதிரை கும்பரி நீதேறி மாதையில் அயிலை. கடைசி வரையிலும் கைலாயத்துக்கு போகும் போது இருவரும் யானை மேலையும் குதிரை மேலையும் கைலாயத்துக்கு போக முடியாத ஒரு பாடி. அதனாலே நல்ல தோழ நம்பருவான் நமக்கு இவர் நம்பி இவர் என்றார். எல்லை இல்லா தவம் முன்பு எஞ்செய்தோ இவரை போல என்றார். இப்படிப்பட்ட இந்த புண்ணிய ஆத்மாக்கடத்தோட நாம் எவ்வளவு தவம் செய்திருப்போம். செல்வம் இனி என் பெருவதனம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார். சொல்லும் தரமோ பெருமாண்டி இழைப்பாரீர் என கூறுவார். பூவும் பொடியும் பொற்றுகளும் பொழிந்து வணிவார் பொருவில் இவர் மேவும் பொன்னி திருநாளே புதுக்கி தலனை இரவையப்பார். பாவம் புலிகள் எம்மருங்கும் பயில வந்து மாளிகையில் நாகும் களிரும் நெருங்கு மணி வாயில் கூந்து மருந்து விழிந்தார். கலவிற்கதியின் திருவடியின் கடைநாவலகம் பெருமானாம் முளைவிற்புலியின் திருநெடுங்கும் முளைவர்தன்மை உடன் கொண்டு விளைவிற்புலியின் மாளிகை விளங்கு சிங்காகரத்தில் நிழந்து பொழிதும் பூலாரை நிறுத்தி தாமும் நேருண்டு சிங்காதனத்திலே அமர செய்து அதற்கு மேலே செம்பூர் கரக வாசனில் தேவி மாதிரி நிறுத்த அரசனுடைய மனைவிமார்கள் எல்லாம் அதையாலே நல்ல தங்கக்கரத்திற்கு சுந்தரம் சுவாமியுடைய திருவடியை வணங்கி பால் முதலாளவற்றில் அபிஷேகம் பண்ணி அதற்கு மேலே புத்தங்களால் அர்ச்சனை பண்ணி வனம் வந்து வணங்கி போஸ்கரம் பண்ணி நாங்கள் செய்த தவம் இன்றைக்கு எங்களுக்கு பலித்து விட்டது என்று வணங்கினார்கள். இந்த தெய்வ பிரிவில் செய்த தவம் இன்றைக்கு எங்களுக்கு பலம் தந்து விட்டது என்று சுந்தரவு சுவாமிகளை தன்னுடைய இல்லத்தில் அழைத்து அவருக்கு பூஜை இருந்தால் இவ்வளவு பார்த்து இருக்கும். அதனாலே மீண்டு எம் பெற்றிவையால் செய்தன இங்க எல்லாம் செய்ய வேண்டும் என பெருமாள் இருந்திருக்க மாட்டார் அன்பி பெருமையார் திருமணமா திருமால் நெடுந்தோடு உரியவரான் செய்த எல்லாம் கண்டிருந்தார். அருமானங்கள் பூசல கடவே எல்லாம் அடித்ததற்கு உருவாம் மதிவன் துணை வந்த உடனே அங்கு செய்து வந்தார். அதற்கு மேலே வேண்டிய சந்தனம் கலவை வாசனை பொருள் மலர் இவர்களை எல்லாம் கொடுத்தார். அதற்கு மேலே கச்சேரி சுந்தரவு சுவாமிக்கு முன்னாடி நாட்டிய கச்சேரி நடத்த செய்தார். பாட்டு கட்சியில் இருக்கிறார். எல்லாம் சுந்தர பாருங்க ஒரு மகிழ்ச்சி சிறப்பு பாடல் ஆடல் எங்கள் வைரல் முதலாம் பண்ணையினை ஏடி இனிய விரோதங்கள் எறும்பு காலம் குருநகளும் மாடுகளை போல் தருமனுடைய ஆராமங்கள் ஆராமங்கள் வைகுறித்து கூட உழைப்பாளியர் போவே கொண்டு மகிழ்ந்தார் போறையார். பல வகையான விளையாடுகளை எல்லாம் அங்கே மற்றவர்களை செய்ய செய்து எல்லாம் காணும்படியாக செய்தார். இப்படி சில நாள் அங்கே தங்கி இருந்தார். சில நாள் தங்கி இருந்த ஒரு பல அதன் பிறகு அங்கே தங்கி இருக்க முடியல. யாருக்கு சுங்காருக்கு தங்கி இருக்க முடியாது. தங்கி இருக்க முடியாது. என்னன்னா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்தே ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஒண்ணு ஊரை சுத்திக்கிட்டே இருந்தே ஒரே இடத்துல இருந்தே ஊரை சுத்தம் இருக்கிறார். அது மாதிரி இவருக்கு ஊரெல்லாம் சுத்தி சாமியை பாடுறதான் வேலை. அதுக்கு மேல திருவாரூரை மறந்து விட முடியாது. அங்கே சென்னையில இருக்கும் போதும் சத்தியமணி கொடுத்துட்டு கூட புறப்பட்டாரு. நான் உன்னை விட்டு புரிய மாட்டேன்னு சொல்லி சத்தியமணி கொடுத்துட்டு சங்கி நினைச்சாரு. அப்புறம் இருக்க முடியாம எத்தனை நாள் புரிந்திருக்குன்னு என்னாரும் ஒரு இடைவெளியா புரிந்து பாடிட்டு போறாரு. சத்தியத்தை மீறி போறாரு. சத்தியத்தை மீறினா கெடுதல் வரும்னு தெரியும். சத்தியத்தை மீறினா கெடுதல் வரும்னு தெரியும். தெரிஞ்சாலும் திருவாரூர் அன்பு விடல கண்டு போய் தரிசிக்கணும் அப்படின்னு புறப்பட்டாரு. அதுபோல இப்ப அங்க கொடுங்கோலூர்ல திருவஞ்ச களத்துல சேரமான் பெருமாளையோ உபசாரத்துல இருக்கிறாரு. அவர் விட மனசு இல்லை. இவர் இருக்க மனசு இல்லை. இந்த நேரத்துல சாமியை நோக்கி பதிகம் பாடுறாரு. யாரு? திருவாரூர் சாமியை நினைச்சு பாடுறாரு. இங்க இருந்துட்டு கேரளாவிலிருந்து பாடுறாரு. பொருளும் தருவானை

0: கோபம் திருவுள் புலற்பாரை பிள்ளையில் விளையை பொறுப்பாரை விளையலாம் தவிரப்பணிப்பானை இந்த தன்மயம் என்றறியுள்ளாயம்மாரை எழிவந்தவிராதை அன்னவையும் பயற்பதற்கு அடி ஆரூரானை மறக்கலுமாவே ஆரூரானை மறக்கலுமாவே
1: இப்படி இருபதும் ஒரு பாட்டு வாங்கினார் திருவாரூர் சாமியை மறக்க முடியுமா மறக்க
0: முடியுமா நாவலரும் திருவாரும் திருவாரூர் நகராலும் தேவர் பிரான் கடலூர் நாள் விதனன் என்ற சிந்தையராய் ஆவியை ஆரூரானை

மறு ஆர்வத்துடன் மறு ஆர்வத் தொண்டருடன் அணிக்கொண்டு செல்குலில் உருவான வரம்பனார் விரிவாற்றார் பன்றொண்டி மனமடிந்த உணர்வினரா இன்று மது விரிவாற்று என்று என் யான் என்ன ஒன்று நீர் வருந்தாது உமது வலியினி உமது வலியும் கண்டிருந்து அன்பினார் முறை முறுக்கி அரசாலை என முடிந்த ஜெகமான் பெருமாள் செய்ய முடியலே தாங்களே விட்டு இருக்க முடியலேன்னா வருந்தினாரு அதனால நீ வருந்த வேண்டா இங்க இருந்து நாட்டை ஆண்டு வந்துரு அப்படின்னாரு. அது கேட்ட சேரது பாரோடு விரும்பாட்டி எனக்கு ஒரு பாதம் வளரு என்று பணிந்தார். அதன் பிறகு மன்னவனார் அது மொழிய வந்துள்ள எதி மொழிவாறு என்னுயிருக்கு இன்னுயிரால் எழிலாரூர் பெருமானை வல்லஞ்ச கல்வனே மறந்தேன் மதிய நின்றார் இன்னருளான அரசலிக்கு நீருக்கு மறைநாடு முதலிய மற்ற நாடுகள்ல இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி தரங்கள் அதிகம் இல்லை. இவால எங்களுக்கு அதிகம் இருக்கு அதிகம் இல்லை இப்படி அதிகமா இருக்கு இப்படி பாடல் பெற்ற தரங்கள் அவங்களுக்கு அதனால இவருக்கு திருவாரூர் தான் உயிர் காருது சுந்தரன் திருவாரூர் தான் உயிர். அதன் பிறகு அதனால இவருடைய பிரயாணத்தை நிறுத்த முடியவில்லை. அதற்கு மேலே என்னுடைய சேரமான் பெருமாள் பண்டாரத்தை திறந்து விட்டு தன்னுடைய ஏவல்களை சொல்லி தங்கத்தாறு வெள்ளி பட்டுக்கள் இன்னும் பல பல வகையான வசனங்கள் முதலான உயர்ந்த தலைகளை மூட்டை மூட்டையா நிறைய கட்டி ஆட்கள் தலைகளை ஏற்றி நீங்க திருவாரூரில் உள்ளி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆங்கவரும் அன்று வரை ஆயம் ஆகிய தனங்கள் ஒழுகிய பொன் நவமணிகள் ஒளிமணி பொன் குயில் ஒருத்தம் நேங்க நிறை விரை உறுப்பு வருத்தம் முதல் நிறைஞ்சிறப்ப தாங்கு பொடி வணங்கியவர்கள் தளம் மலிய கொண்டிருந்தார். பட்டிலிருந்து வாசன பொருள்ல இருந்து தங்கத்திலிருந்து நவரத்தனவுலருந்து எல்லாம் மட்டும் கேட்டி சுந்தரவு சாமி மாளிகையில உண்டு போய் வச்சுட்டு திருவாரூர் சுற்றுவாங்கன்னு ஆசை சுத்தரவு விட்டார். அதே மாதிரி எல்லாம் உண்டு முனைப்பாடி திருநாடன் பொற்பலங்கள் வணிந்தவரை தொழுதெடுத்து கொடையரங்கள் விடையளித்தார் வந்துள்ளார். ஆரூரர் அவர் நமக்கு விடையறி அங்கிருந்து காரூரும் மலைநாடு கடந்தருளி கத்தூரமும் நீரூரும் காவியாரும் நெடுங்காலும் மலைகளிலே சீரூரும் திருமுருகன் பூந்திவெளி செல்கின்றார். அப்படி பல தலங்களை இடங்களை எல்லாம் கடந்து திருமுருகன் பூண்டிக்கு பக்கமாக வந்தார். திருமுருகன் பூண்டி என்கின்ற சிவாலயம் அது வந்து காட்டுக்குள்ளே இருந்தது. முருகன் பூஜை பண்ணியதெல்லாம் சுயம்பு மூர்த்தி அப்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து சாலை வசதி மற்ற வசதிகள் மக்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலைமை காடு. அந்த காட்டுக்குள்ளே ஜாமி இருந்திருக்கிறாரு. அது இவருக்கு தெரியாது யாருக்கு தெரியாது சுந்தருக்கு தெரியாது. அவரை தெரிய அவர் அவரை நாம் இருக்கிறதே அவருக்கு தெரிய வைக்கணும் நம்ம இருக்கிறதே அவருக்கு அவனுக்கு சுந்தரனுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரா அதுக்கு மேல இந்த பொண்ணெல்லாம் நம்ம தான் கொடுப்போம் நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தா இப்ப சேரமான் கொடுத்துருக்குறா அதை நம்மளே வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாராம். நம்ம கிட்ட தான் கேட்பா எத்தனையோ ஊர்ல நம்ம தான் கொடுத்துருக்குறோம் இப்ப சேரமான் கொடுத்துருக்குற அதையும் வாங்கி நம்ம கையினாலே அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாராம். அப்படின்னு நினைச்ச உடனே பூதகரணங்களை ஏவினாரு. பூதகரணங்கள் எல்லாம் வேடர்களாக புறப்பட்டாங்க. எல்லாம் வில்லு குடுவா தடி இதெல்லாம் முடிஞ்சு வேடர்கள் நிறைய வந்து அந்த மூட்டை மூட்டு வந்தாம்பாரு தங்கங்காது வெள்ளி இதெல்லாம் மூட்டை மூட்டு வந்தாம்பாரு. அந்த மூட்டைக்காரனுக்கு முன்னால வந்து வேடர்கள்லாம் அப்ப கூட்டுனேன் வில்ல காட்டுனேன் இருட்டியை காட்டுனேன் மூட்டையை போட்டு தொலைச்சி அதெல்லாம் போட்டு அப்படி போட்டுட்டு சுந்தரமூர் சுவாமி கிட்ட போய் அந்த மூட்டை கவுண்டவர்ல அந்த மாதிரி வேடல் வந்து மறுச்சா அடிச்சா கல்லுல எரிஞ்சா நாங்க குழந்தைகள்லாம் மூட்டையை போட்டுட்டு வந்துட்டோம் அழுத்தப்புனா போதுங்க பணமாவது தான் தெரியும் புதுசுதான் தெரியும் அப்படின்னு சுந்தரமூர் சுவாமி வந்து சொன்னாங்க. பின்னாடி வந்து கொடுத்தாராம் சுந்தரம் சொன்ன உடனே சரி சரி சரி சரி வேற எந்த திருடனும் நம்மளை மறுத்திருக்க மாட்டா இந்த திருடனாக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு.
எல்லாருக்கும் முடியலன்னா கௌரவம். திருச்சியிலும் பெரிய ஆளுப்பா, எல்லா மற்றவர்களையும் பெரிய ஆளுனால திருநெல்வேலியும் பெரிய ஆளு கௌரவம். அதனால என்ன கொஞ்சம் நேரம் நேரம் இங்க கோயில் இங்க இருக்கும்னு தெரிஞ்சு அனுமானமா போனாரு. சாமிய பார்த்தாரு, பார்த்த உடனே காரகாரமா பாடுறாரு. காரகாரமா பாடுனாரு. எப்படி பாடுனாருன்னா, இந்த குரங்குகள் மாறி இருக்கிற வேடர்கள் இருக்கிற இந்த காட்டுல எங்க அம்மாவோட நீங்க எடுத்து இருக்கிற அதிகாரத்தை காப்பாற்றாம நீ இரு.

தருன்னா வரி, அரை தருன்னா வரிக்கு. ஆறரை பொருள் வேடம் என்பதும் கண்ணபுரம் நடந்தது.

0: நூலுடம் முழு நாரிய படுகர்வாய் நுருகல் மூங்கி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கைதன்னோடும் எத்துக்குங்கிருந்தி என்கிறே வில்லை பாட்டி குருட்டி வேறுவர் வரவலாக சொல்லி கல்லினால் எரிஞ்சிட்டு மோதியும் கூட கொள்ளுமிடம் உள்ளைக்காது மணங்கமல் முருகன் மூலி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்று இல்லையாகி எட்டு திங்கிருந்து இருந்தீரானியரே பசுக்களை கொன்று திங்கு பாவிகள் பாவ ஒன்றியார் புரியார் பசுக்களை கொன்று திங்கு பாவிகள் பாவ ஒன்றியார் உசு கொலை பல நேர்ந்து ஆழ்வரும் கூரை கொள்ளுமிடம் வேண்டுகளுக்கு புரியுது கொலையே புரிய வேடம் பாடினாரு திருமுருகன் பூந்தியர் செய்கின்ற போல் என்பன் குரு விடையார் நம்பிக்கு தாமே ஒன் கொடுப்பதனால் ஒருவர் கொடுக்க கொள்ள ஒன்னாமைக்கு அது வாங்கி பெருகருளால் தான் கொடுக்க கூறுவதற்கு அது அறிவோம் பெண்ணி நிது பூலங்கள் வேடர் வடிவாய் சென்று வன்றுண்டர் வந்தாரல் கவர அருள் வைத்தருளர் அன்றினால் புறமறித்தார் அருளால் வேட்டுவப்படையாய் சென்றவர்தான் வருவடியில் இரு வாழ்ந்தையில் திறந்து விரி வாங்கி அலகம்பு விஜயனானை சந்தித்து கொள்வோக்கின் விட்டுப்போக்கு என கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரவலான் கவர்ந்தோனை இடிந்தோடி அல்லனுடன் பரியுண்டார் ஆரூரன் மருங்கடைந்தார் ஆரூர தம்பால வேடுவதும் கடையாளின் ஈரூரும் எங்கடையார் ஆருளினால் நீங்க சுந்தரத்துக்கு அந்த வேடங்கள் போகலையா நீங்க ஆபரணம் போட்டு வந்துருக்கிறாரு சுந்தரத்துக்கு போகலையா நீங்க அவர் தேரூரம் திருமுருகன் பூண்டினர் சென்ற இது போரூர் மலவிடையார் கோயிலை நாடி பூக்கார் அங்கலவன் கோயிலே அஞ்சலி கூட்டித்தூர் மங்குளரன் என்பது வாயிலினை வந்திறங்கி பொங்கு உருப்புடன் வரங்குண்டு புனித நதி தன் புனித நதி திங்கமொழி கனிந்தவர்கள் திருமுருகி சென்று அணைந்தார் உருகிய அன்போடு கைகள் குறித்து குடும்பு வாகனம் அருகியதன் பெருமானும் வந்துடன் பாடினார் வெறுவே வெறுவுர வேறுவர் வரைக்கும் வெஞ்சுரத்தில் எத்துக்கு அருகிருந்தீர் என பொது விவஞ்சிரை அஞ்சு துறையும் பாடியவர் பரம்புகளும் பரம்புருளா அவரருளால் வேடுவர்தான் பறித்தவருள் அவையெல்லாம் விண்ணருங்க நீடுகிறு வாயிலும் குவித்துடலும் நேரிறங்கி ஆடுபவர் திருவோளா அப்படியே கை கொண்டார் அப்படி பாடினாரு பாடிட்டு பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தா முன்னாடி அந்த மூட்டையெல்லாம் இருந்தது முன்னால முடித்து போன மூட்டை கோயில் வாயில வந்துருச்சு அப்படியே கை கொண்டார் அப்புறம் ஆட்கள் வந்தார்கள் அவர்கள் வலையில் திருவாரூருக்கு கொண்டு போயாச்சு கை கொண்டு குருவோ கைங்க நமையையும் மைக்கொண்ட வடத்தாரை வணங்கி போய் கொண்டு மைக்கொண்ட காலையினால் விரைந்தேகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியினர் திருவாரூர் சென்றடைந்தார் நாவரர் மன்னவரருளான் விடைகொண்ட நரபதியார் ஓ ஆவியின் ஒன்றான ஆவியின் ஒன்றான் அன்பின் ஆரூர தலைவன் என்று மாவரதும் மலச்சோரை மகோதையும் மணிமலை பூவரையும் முன்னிக்கு அரசு இருந்திருந்தார் சுந்தரரையே இரவும் மகனுமா நினைத்துக் கொண்டே அரசு ஆண்டு கொண்டிருக்கிறார் அங்கே சேரமான் சொல்வாள் இந்நிலனே உதியர்வரான் என்கிறான் மன்றொன்றர் பொன்னிவள நாடகன்று மகோதையை மேற்கொண்டு மன்னதிரு கையிலையின் மாத பலவரை நெருங்கிற வயப்பறி உகைக்கும் திருத்துறைக்கும் முடிகின்றான் கையால இப்படி இந்த அளவிலே இந்த ஜெனமாண்டுக்கு சுந்தரருக்கு கொண்ட அந்த நத்தினுடைய செயல் இந்த அளவிலே நின்றது இதற்கு மேலே பின்னாலே வந்து சேரமான் பெருமாள் குதிரையிலும் சுந்தரமூர் சுவாமி யானவேலும் கைலாயத்தில் செல்கின்ற நிகழ்ச்சியை பின்னாலே சுந்தரே அப்படின்னு இதில் முடிக்கிறார் முடிச்சு மறைமறிந்தர் திருநாட்டு மன்னவனார் மாகடலூர் தெளிமறிந்து குடித்தார சேரணனார் கடல் போர்த்தி நிலை மலிந்த மணிமாட நீர்மருகு நான்மறையில் கலைமறிந்த புகழ் காடி கடனாதர் வரமடைப்பான் ஆகையினால் இப்படி கலவி தெரிவார் நாயனார் புராணம் என்கிறது இந்த அளவிலே முடிந்தது அதற்கு மேலே நான் கடநாத நாயனார் புராணத்தை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேர்க்கலான் சுவாமிகள் ஆகையினாலே அது திருவருளாக சிந்தி போன்று எண்ணுகிறேன் ஆகையினால இப்படி சுவாமியுடைய குருவும் அடியுடைய குருவியே இடைவிடாது பேசிக் கொண்டே இருக்கணும் பேச பேச சிந்தனைகளே அது கட்டாயம் பெருமையை பேச சிவஞானம் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: வேதனான்கும் போலமிட்டுணங்கும் நின்னை எய்தலுற்று, நின்னை எய்தலுற்று உன்னை நாம் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று அதுவும் இழைச்சு போகிறது. அந்த கடவுள் அந்த வேதமும் கூட இழைக்கிறது. அந்த கடவுள் எப்படி இருக்கா? கடவுள் மலையா, மண்ணா, விண்ணா, நீரா அப்படின்னு கேட்டா, நேதி நேதி நேதி, மண் அல்ல, பூமி அல்ல, நிலம் அல்ல, நீர் அல்ல, இதெல்லாம் தாண்டினவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவதை தவிர அவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த வேதம் என்ன பண்ணுது? மண் அல்ல, நீர் அல்ல, மலை அல்ல, பூதம் அல்லன்னு சொல்ல முடியலே தவிர, இதுக்கு அப்பாற்பட்டவன் சொல்ல முடியல தவிர, அப்பாற்பட்டவனாக இருக்கிறவனை யார் என்று சொல்ல முடியல. அது என்ன சொல்லு? கடைசியில ஒரே ஒரு வாரம் பிரம்மம் வேண்டும் என்று. அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதும் நம்ம கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது ஒரு ஞான சுரூபம். அந்த ஞானமானது அளவில் அடங்காத ஒரு பெரிய அறிவு. நம்மகிட்ட இருக்கிறவ சின்ன அறிவு. சின்ன அறிவுனாலே பெரிய அறிவை தெரிஞ்சு கொள்ள முடியாது. சின்ன அறிவு பெரிய அறிவிட்டு போகும்போது மழுங்கி விடும். ஒரு பெரிய சூரியனுக்கு முன்ன ஒரு சிமிழியை வெளிச்சி கொளுத்து வச்சா சிமிழ் பிரகாசம் தெரியுமோ? சூரிய மொழிதான் தெரியும். அது மாதிரி நம்முடைய அறிவை இறைவனுடைய அறிவிட்டு போகும்போது மழுங்கி போகுது. அது பெரிய ஞானம். அதான் வேதம் நமக்கு அதனால புரிஞ்சு கொள்ள முடியும். நின்ன எய்தலு சுணங்கும் மற்றொரு உண்மையின்மையின், இதை தவிர வேறு உண்மை கிடையாது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தேவர்களும் வணங்குகிறார்கள், மக்கள் வணங்குகிறார்கள். வேதம் உன்னை போற்றி கொண்டே இருக்கிறது, ஓலமிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனா அதுவும் காண முடியவில்லை. ஆகவே மற்றொரு உண்மையின்மை, உன்னை தவிர வேறொரு உள்ளதாம் கடவுள் இல்லை. உண்மைனா இன்னொரு கடவுள் உள்ளது என்பது கிடையாது. பரமேஸ்வரனை தவிர வேறு ஈஸ்வரன் இல்லை. மற்றொரு உண்மை இன்மையின் வணங்கியாம் விடேன், உன்னை வணங்கி நாம் விடமாட்டோம், வெற்றியா பிடிச்சுக்கிட்டோம். நீதான் கடவுள் என்று எங்களுக்கு தெரிஞ்சு போனதுனாலே உங்களை நாம் இப்ப விடலா போல இல்ல, கெட்டியா பிடிச்சிட்டோங்கிற வணங்கி யாம் விடேங்கள் என்ன, நாம் விடமாட்டோம் என்று சொல்ல வந்து நின்று அருளுதற்கு, அதன் பிறகு நீ வந்து எனக்கு அருள் செய்ய வருகிறாய். இணங்கு கொங்கை மங்கை பங்க மார்பகத்தை உடைய உமாதேவியோடு ஒரு பங்கிலே விளங்குகின்ற பெருமானே, எங்களோ நினைப்பதே, எனக்கு உதவி செய்வதற்கு நீ என்ன நினைக்கிறேன்? வந்து நின்று அருளுதற்கு எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அருளுதற்கு உன்னுடைய திருக்குறிப்பு என்னவோ? நீ அருள வரப்போறியா இல்ல அருளாமலே இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல கடன்னு என சொல்லிட்டியா? உன் நினைப்பதே என்கொள், உன்னுடைய நினைப்பு உன் திருக்குறிப்பு எது? என்ன இவருக்கு உபதேசமான போது 24 வயசுன்னு முன்னே சொன்னேன். அதுக்கு பிறகு இவருக்கு சிதம்பரத்துக்கு போய் சேர்ந்து விட்டார். 30 வயசு ஆகி போச்சு. இப்போ இன்னும் இறைவன் வந்து அவருக்கு பேரன்பம் கொடுக்கல. இன்னும் எனக்கு எப்ப நீ கொடுக்க போற? அருளுதற்கு உன நினைப்பு இருக்கா இல்லையா? உன் நினைப்பு தான் என்ன, உன் திருக்குறிப்பு என்ன என்று கேட்கிற. தான் ஆனந்தத்தை அழுந்த வேண்டும், அந்த பேரன்பம் பெற வேண்டும் என்பதற்காக எனக்கு இன்னும் பேரன்பம் கிடைக்கவில்லையே. எல்லாரும் உன்னை வணங்குகிறார்கள், அதனால் உன்னைத்தான் நான் வணங்குறேன். உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை. எனக்கு நீ என்னைக்கு வந்து அவ்வளவு போகிறாய் என்று அவர் கேட்கிற. அடுத்த பாட்டுல நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையே அவாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை. நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையே அவாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை. சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிறான்.

போகவில்லை என்ற ஒரு தொடர். இந்த பாட்டுல முக்கியமான ஒரு தொடர். அந்த தொடரை ஒவ்வொன்றையும் போய் சேர்த்து சேர்த்து முடிக்கணும். நினைப்பதாக சிந்தை நினைப்பதாக ஆவதில்லை, என் மனம் உன்னை நினைப்பதாக முடியவில்லை, உன்னை நினைக்க முடியல, நினைச்சா என் நினைப்புக்குள்ளே ஆகப்பட மாட்டேங்கிறேன். சிந்தை நினைப்பதாக ஆவதில்லை, சிந்தை நினைக்கிற நினைப்புக்குள் நீ கட்டுப்படாது போய்விடுகிறாய். ஏன்னா இறைவனை பற்றி முன்னே சொல்லியிருக்கார் சிவபுராணத்துல, மனத்தால் நினைக்க முடியுமா, வாக்கினால் சொல்ல முடியுமா, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் பேச்சுக்கும், அதன் பிறகு மனம் மனத்துக்கும் கழிய தாண்டி நிற்கிறவன், தாண்டி இருக்கிறவனே இந்த மனமோ அல்லது வாயில் விழுகிற பேச்சோ எப்படி கட்டுப்பிடிச்சவனை பிடிக்க முடியும், பிடிக்க முடியாது. அதை சொல்ற, நினைப்பதாக சிந்தை ஆவதில்லை என்ற என்னுடைய மனம் நினைப்பதனாலே உன்னை சாதிக்க முடியவில்லை. சரி, செல்லும் எல்லையேய வாக்கினால், அல்லது என்னுடைய வாக்கு இருக்கிறதே பேச்சு, என் சென்று கொண்டே இருக்கிற எல்லை எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அந்த என்னுடைய வாக்கினாலே உன்னை சொல்லி பார்க்கலாம் என்று வாக்கினால் சொல்ல போனால், திணைத்தனையும் ஆவதில்லை. நான் சொன்னது உன்னுடைய பேர எல்லைக்கு ஒரு திணை அளவு கூட நான் சொல்லி முடிக்கல. நீ அவ்வளவு பெரியவனா இருக்கிற, நான் என் வாய் ஓயிற அளவுக்கு உன்னை பத்தி சொல்லி பார்த்தேன், எவ்வளவு சொல்லி இருக்கிறேன்னு உனக்கு கணக்கெடுத்தா உன் இருக்கிற நிலைக்கு நான் சொன்னது ஒரு திணை அளவு கூட சமமாகல. உன்னுடைய பெருமையில நாம் ஒரு திணை அளவு கூட இன்னும் உனக்கு வெளியில சொல்ல முடியல. அப்ப இறைவனை பத்தி நாம் சொல்லுவதெல்லாம் கிஞ்சி கொஞ்சம் தான் சொல்ல முடியும், முழுக்க அவனை பத்தி சொல்ல முடியாது. அவன் எல்லாத்தையும் தாண்டியவன் என்பதை இங்கே விளக்கிற. வாக்கினால் திணைத்தனையும் திணை அளவு கூட சொல்ல முடிவதில்லை, சொல்லலாவ ஆவதில்லை, கேட்பதே ஆவதில்லை. நான் சொல்லவும் முடியாது, இன்னொருத்தர் சொல்லி நான் கேட்கவும் முடியாது. அந்த இறைவன் பெருமை முழுவதையும் என்னாலும் சொல்ல முடியாது. உனக்கு வேணா இருக்கட்டும், ஒரு பெரிய படிப்பாளியால சொல்ல முடியாதான்னா அவனால சொல்லி என்னாலும் கேட்க முடியாது. அவன் சொல்லியும் கேட்க முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அகப்படாதவன், இறைவன் அகப்படாதவன் ஆகலினாலே சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னு முடிச்சிட்டார். அனைத்துலகும் ஆய நின்னை, நீ எப்படி இருக்கிறாய், அனைத்துலகும் ஆய, எல்லா உலகமாகவும் நீ இருக்கிறாய். அனைத்து உலகம்னா இப்போ நாம் இருக்கிற பூலோகம், இதற்கு மேலே ஒரு ஆறு அடுக்கு இருக்குது, அந்த ஆறு நாம் இருக்கிற பூலோகம் சேர்ந்ததா மேலோகம் ஏழுன்னு சொல்லும். இந்த பூமிக்கு கீழே ஒரு ஏழு உலகம் இருக்கு, அது கீழ் உலகம் ஏழு, மேல் உலகம் ஏழு. அப்ப ஏழு ஏழு பதினாலு உலகத்தை தான் இங்க அனைத்து உலகம், எல்லா உலகம் என்பது பதினாலு உலகங்களையும் கணக்கு போட்டு சொல்றாங்க. அனைத்துலகம் ஆய நின்னை, பதினாலு உலகத்திலும் நீ இருக்கிறார், நீ இல்லாத இடம் இல்லை, மேல் உலகத்திலும் இருக்கிற, கீழ் உலகத்திலும் இருக்கிறேன். பாவம் செய்த ஆத்மாக்களைத்தான் கீழ் உலகத்துல போட்டுடுவான், அங்க போய் இந்த உயிர்கள்லாம் கஷ்டப்படும் சொல்றது. அந்த பாதாள உலகத்துல போய் நீ இறைவனும் இருக்கிறான்னு சொல்றீங்களே, அப்ப அவனும் கஷ்டப்படுறானா அங்க போய் அப்படின்னா இல்லை. அவன் ஏன் அங்க போய் இருக்கிறான் என்று கேட்டா, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிற ஆன்மாவை அங்கங்க போய் காப்பாத்தி ஆகணும். மேலோகத்துல சுகத்தை அணிவிக்கிறானா சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். அங்க கீழ உலகத்துல ஒருத்தன் பாவத்தை அணிவிக்கிறானா அணிவித்துக்கு மேல அதிகமா போயிடக்கூடாது. அவனுக்கு எது எல்லையோ அந்த அளவு வரையில அவன் எது தாங்க முடியுமோ அது, அவனுக்கு பாவம் நிறைய இருந்தாலும் அந்த பாவத்தை அவன் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இறைவன் அந்த தண்டனையை கொடுக்கறான். தாங்க முடியலன்னா தண்டனையை நிறுத்தி வச்சு அப்புறம் வசூல் பண்ணிக்குவோம், கடனை இருக்கிற அளவுக்கு போறோம் வசூல் பண்ணிக்கோம். அங்க இருந்து அவனுக்கு கடவு கடனை வசூல் பண்ண வராது. ஆக பாதாள உலகத்துக்கும் போறார், மேல் உலகத்துக்கும் போறார். ஆனா உயிர் பாதாள உலகத்திலும் கஷ்டப்படும், ஆண்டவன் பாதாள உலகத்திலும் கஷ்டப்பட மாட்டான். இத வைணவ ஆச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றாரு. வைணவத்துல திருவாய்மொழின்னு ஒரு ஆயிரம் பாட்டு உள்ள ஒரு பெரிய பகுதி நம்மாழ்வார் பாடினது. அதுக்கு பெரியமாச்சான் பிள்ளை, இந்த திருப்பந்தாளுக்கு பக்கத்துல சேங்கனூர்னு கிராமம், செங்கனூர்ல பிறந்தவர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது இன்னைக்கு 800 வருஷத்துக்கு முன்ன 12 நூற்றாண்டுல இருந்தார். அவர் உரை எழுதினார், அவர் உரைக்கு சமம் இன்னைக்கு ஆள் கிடையாது, வேற யாரும் அப்புறம் உரை எழுதல, அவ்வளவு அழகான உரை எழுதுறார். அதுல வருகிற பாட்டுல ஒன்னு சொல்றார், இந்த இறைவன் மேலோகத்துக்கும் போறாங்க கீழ் உலகத்துக்கும் போறாங்கிறீங்களே, நரகத்துல போறாங்கிறது எப்படியான்னு கேட்டார். ஒரு சிறைச்சாலையிலே சிறை அதிகாரியும் இருக்கிறான், ஒரு கைதியும் இருக்கிறான், ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கிறது போல அப்படின்னு எழுதிட்டார். ஒரு சிறைச்சாலைக்குள்ளே கைதி தண்டனை அனுபவிக்க வேணும்னு அவன் கிடக்கிறான், ஆனா மேற்பார்வை பார்க்கிறா சிறையினுடைய அதிகாரியும் அதே அறைக்குள்ள போய் பூந்துகிறார். ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கிற போது ரெண்டு பேரும் கைதியா,
ரெண்டு பேரும் தண்டனைக்குரியவரான கிடையாது. ஒருத்தன் தான் தண்டனை அனுபவிக்க போறான், ஒருத்தன் மேம்பாடு பார்க்க போறான். அதே போலத்தான் கடவுள் நரகலோகத்துக்கு போறான்னு சொன்னா அங்க கைதியாக அல்ல, துன்பத்தை அனுபவிக்கவல்ல, அந்த கைதிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சரியானபடி கொடுக்கப்படுகிறதா என்பதை மேற்பார்வை பார்க்க அதிகாரி போவது போல அந்த கைதியை அந்த நரகத்தில் இருக்கிறவனை அளவு பார்க்க போக்கா அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ற. இது மாதிரி பெரியவங்க சொல்ற ஒரே பார்க்கிற போதுதான் இதுக்கெல்லாம் விளக்கமாகுது. பதினாலு உலகத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டோமே, ஆனா பதினாலு உலகத்துல கீழ் உலகத்துல எப்படி அவன் போக முடியும் என்ற ஒரு கேள்வி கேட்டுட்டா அதுக்கு பதில் தான், அனைத்துலகும் ஆயன் இன்னை எல்லா உலகத்திலும் பொருந்தி இருக்கிற உன்னை ஐம்புலன்கள் காண்கிலாம். நான் கண்ணை கொண்டு இந்த கடவுள் இந்த உலகத்தில் இருக்கார், மண்ணில் இருக்கார், மரத்தில் இருக்காருன்னு எல்லாரும் தேவாரத்துல பாடுறாங்க, திருவாசகத்துல சொல்றாங்களே, இந்த தூண்ல இருக்காரா துரும்பில் இருக்காரா நான் போய் பார்த்தா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் போய் பாக்குறேன் கடவுள் எங்காவது இருக்காரா இருக்காரா, நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் எனக்கு தெரியலையே. மாணிக்க வாசகர் சொல்ற, அனைத்துலகமாய நின்ன எல்லா உலகமாக இருக்கிற உன்னை ஐம்புலன்கள் காண்கில, என்னுடைய ஐந்து புலன்களும் அறிந்து கொள்ள முடியவில்லை, கண்ணு பார்க்கல, காது கேட்க மாட்டேங்குது, சட்டம் போட்டினா காது கேட்க மாட்டேங்குது. நீ அங்க இருக்கிறாய், உன் ருசி என்னன்னு நாக்கால அந்த தொட்டு பார்த்தா எனக்கு ருசி தெரிய மாட்டேங்குது, நீ எங்க எப்படி இருக்கேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, ஐம்புலன்களாலும் என்னை அணிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ற. ஏன்னா அந்த இறைவன் ஐம்புலன்களால் அறியப்படாத, ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டவன், அவனை ஞானத்தால் அன்றி இந்த சாமான்யமான கருவிகளினாலே கண்டுபிடிக்க முடியாது. உடம்புல இருக்கிற கருவி சாமான்யம், சாதாரணமானவை, ரொம்ப எளிமையானவை. இந்த எளிய கருவியினாலே ஆண்டவனை கண்டுபிடி, அறிவு நமக்கு இருக்குது பாருங்க, நமக்கே ஞானம் இருக்கு, ஞானத்தாலேதான் கடவுளை பத்தி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால நீ ஐம்புலன்களினாலே காணப்படாதவன், எனக்கு எனக்கு எப்புறத்தது, எந்த அளவுடையது, எந்த அளவுடையது, எந்த அளவுக்கு அப்பாற்பட்டது, எந்த பாதம், எம்பெருமானே உன்னுடைய திருவடி எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த அளவில் நின்றுக்கு, எனக்கு அப்பால் இருக்குது அப்படின்னு நான் கேட்டால், அந்த பாதத்தை நான் எழுத வேண்டும், அடைய வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்குது, ஆனால் ஆவதில்லை, அந்த பாதத்தை அடைய எனக்கு முடியல. இந்த ஆவதில்லைங்கிறது எல்லா இடத்திலும் சேர்த்து சேர்த்து கோத்து வரணும். இந்த பாட்டில் அது ஒரு முக்கியமான ஒரு சொல், பாதம் அடைதல்ங்கிறது என்ன, நீ சொன்ன பாதம்னா ஆனந்தம், ஆனந்தத்து அடுத்த திருவடி என்பது பேரானந்தத்தை சேருவது. அந்த பேரானந்தம் எங்க இருக்கு எனக்கு கண்டுபிடிக்க, உலகம் முழுவதும் நீ இருக்கிற, ஆனா உன்னுடைய திருவடியிலே திருவடி எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்புறத்தது எப்புறத்தது, எங்க இருக்கு எங்க இருக்கு, அல்லது தாண்டி போய்விட்டதா, பாதம் எய்ததற்கு ஆவதில்லை, உன்னுடைய திருவடியை அடைவதற்கு என்னால முடியலையே, ஆனந்தத்தை பெற முடியவில்லையே என்று இயங்குகிறார். ஆனா இதுக்கு விடை இருக்கு, அதுக்கு விடைய நான் சொல்லிடணும். ஏன்னா ஆண்டவனுடைய பாதம் இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், அவன் ஆண்டவன் நீ திருவடி இல்லேன்னு சொல்லிட்டா ஒரு சங்கடம் வரும். அதுக்காக நீ விளக்கிறேன், ஆண்டவன் எதுவோ அவன் தான் திருவடி, திருவடி வேற ஆண்டவன் வேற அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா திருவடி, திருவடி என்பது ஞானம், ஞானம் என்பதுதான் அவனுடைய உருவம், அவன் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறான். ஆனா இருக்கிறத நான் தெரிஞ்சு கொள்ளாம இருக்க, தெரியாமே நம்முடைய குற்றமே தவிர அவனுடைய குற்றம் அல்ல. விறகில் தீகினன் பாலில் படு நெய் போல் பறைய நின்றுடன் மாமணி சோரியான், விறகு எடுத்து மேலெங்கிலும் புரட்டி புரட்டி பார்த்தா கோடாலியால உடஞ்சு தூள் தூள் ஆக்கினால் நெருப்ப பார்க்க முடியுமோ? ஆனா அதே விறகை எடுத்து அடுப்பில் வச்சு மூட்டி விட்டா அந்த விறகுல இருந்து நெருப்புறத பார்க்க முடியும். ஆக விறகுல நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமோ? விறகு மட்டும் நான் பார்த்து திருப்பி திருப்பி பார்த்து எப்படி நெருப்பில்லேன்னு சொல்றேனோ அது போல இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் நான் சாமானிய கண்ணால் பார்த்தேனால் நெருப்பில்லேன்னு சொல்ற மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஆனா புத்திசாலியா இருக்கிறவன் நேரம் விறகை எடுத்து அடுப்புல வச்சு தீய மூட்டி விட்டானா நெருப்பு வர்றதான், நெருப்பா அவன் பாக்குறான். அது போல புத்திசாலி தன்னுடைய ஞானத்தையினாலே அந்த கடவுள் ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தா இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். அப்ப கடவுளை புரிந்தால் அந்த பேரின்பம் அவனுக்கு கிடைக்கும். ஆகவே வெளியில போய் நீ ஆராய்ச்சி பண்ணாதே, உன் ஆராய்ச்சியை உடம்புக்குள்ளேயே பண்ணு. இதான் சித்தர்கள் சொல்லி கொடுத்தார். நம்முடைய உடம்பு என்பது இது பிண்டம், உடம்புக்கு வெளியில இருக்கிற அத்தனையும் அண்டம். அண்டம் என்ற இந்த உலகத்துல கடவுள் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளாகிய பிண்டத்திலும் கடவுள் இருக்கிறான். ஆக வெளியில போய் கடவுளை தேட வேண்டாம், நம்ம உடம்புக்குள்ளேயே கடவுளை தேடுங்கள். அப்ப தேடு தேடினால் கடவுளை கண்டுபிடிக்கலாம்.
சுலபம், வெளியில போய் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப பறந்து பட்ட இடத்துல தேடுறத விட குறுகலான சின்ன இடத்துல இந்த இடத்துக்குள்ளதான் கடவுள் நாம் காண அடிச்ச பொருள் கிடக்குது, தேடி பார்ப்போம்னா சுலபமா கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ள எங்க இருக்கிறான்னா, அப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த ஒவ்வொரு ஒரு அங்கமா அந்தந்த ஆதாரங்களா ஏறி புருவ மத்தியில கொண்டு வந்து நம்முடைய அந்த உயிரை கொண்டு போய் சேர்த்து அங்கே தியானம் பண்ணா அப்பா அப்படியே ஆனந்தமாக ஒழுகிறது. அந்த ஆனந்த ஒழுக்குத்தான் அவனுடைய திருவடியினுடைய பேரின்பம். அந்த பேரின்பத்தை கொஞ்சம் நமக்கு அப்ப கொடுக்கறான். இந்த உடம்புக்குள்ளேயே புருவ மத்தியிலே அந்த திருவடியை போய் அடைந்து நாம அனுபவிக்க வேண்டிய இன்பம் முன்கூட்டியே நமக்கு புருவ மத்தியிலே யோகத்துல அனுபவிக்கிறவங்களுக்கு கொடுக்கறான். அப்ப எப்புறத்தது எப்புறத்தது, வெளியே இருக்கு வெளியே இருக்குன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான், கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே வந்துட்டோமானா அந்த புருவ மத்தியில அந்த திருவடியினுடைய பேரின்பத்தை நாம் யோக மார்க்கத்தினாலே தெரிந்து அனுபவித்துக் கொள்ளலாம். அது சாப்பிள், அதே பேரின்பமும் முடிவு கட்டக்கூடாது. அது கொஞ்சம் நமக்கு சொட்டை விட்டு கொடுக்கறாங்க. அப்புறம் இந்த உடம்பும் நீத்து ஆறு ஆதாரத்துக்கு மேல கபாலத்தை வெடிக்க வச்சு அதுக்கு மேல போயிடணும். அப்ப வெளியில போகிற காலத்துல தான் மீதானம் என்ற ஏழாவது இடத்துல போய் நிரதிசய இன்பம், இடையாவது இருக்கிற பேரின்பத்தை பெற முடியும். யோக மார்க்கத்தில் சொல்லி இருக்கிறார்கள், எய்தலாவதற்கு நின்னை எம்பிராணி வாஞ்சனேக்கு உயிரலாவதுங்க நந்தி மற்றொரு உண்மையின்மையின் பைதலாவதென்று பாதுகாத்திறங்கு பாவியேற்கு ஈதலாது நின்கணொன்றும் வண்ணமில்லை ஈசனே எய்தலாவதென்றும் எய்தலாவது என்றும் நின்னை உன்னை என்னால் பெற முடியும். எய்தலாவதுன்னா எட்டி பிடிக்கக்கூடியது, உன்னை பெறக்கூடிய ஒரு பொருள். அவன் பெறக்கூடிய பொருளா இருக்கிறதுனால்தான் நம்ம பக்குவமாக்கி நமக்கு அழைக்கிறான், நம்ம கொண்டு போய் வச்சு நம்ம கொடுக்க போறான். ஆனா நாம அது கிடைக்கலையே கிடைக்கலன்னு சொல்லி கொண்டு இங்கேயே இருக்க பார்க்கணும். மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி நாமும் சொல்லிட்டே இருக்கணும், எய்தலாவது அது கிடைக்கக்கூடியது என்று நின்னை எம்பிராணி வஞ்சனேக்கு உய்தலாவது நின்னை உன்னை எடுத்துக்கொண்டு வந்தாய், இது கிடைக்கக்கூடிய பொருள் தாப்பா, திருவடியை நீ அனுபவிக்கலாம் என்று குருநாதராக எழுந்தருளி வந்து எம்பிரானாகி எஜமானனாகி குருநாதராகி இவ்வஞ்சனேற்கு வஞ்சத்தன்மையுடையவனாகிய எனக்கும் கூட உயிரலாவது நான் கரையேறுவதற்கான ஒரு வழிகாட்டினாய், அதாவது என்னை ஆட்கொண்டாய். இந்த பேரின்பம் எழுதக்கூடியது கிடைக்கக்கூடியது, உனக்கு நான் வழிகாட்டுறேன் என்று குருநாதரா வந்து உயிரலாவது அதிலிருந்து கடை தேற்றுவதற்கு வழியாக இருப்பதை எனக்கு காட்டு. அதுக்கு வழி என்ன? நின்க நன்றி, உன்னிடத்தில் தான் இருக்கு. எனக்கு வழிகாட்ட வேண்டிய வழியும் நின்க நன்றி, உன்னிடத்தில் அல்லாமல் மற்றொரு உண்மையின்மையின் வேறொரு தேவரிடத்தில் வேறொரு பொருளிடத்தில் இல்லை. இறைவனே உன்னிடத்தில் தான் அது இருக்கிறதை தவிர வேற எந்த தெய்வமும் எனக்கு பேரின்பத்தை கொடுக்க முடியாது. பைதலாவதென்று இப்படி நான் இருக்க இன்னும் நான் அந்த பேரின்பத்தை பெற முடியாமல் இந்த உலகத்திலே துக்கப்படுறேனே, துக்கப்படுற என்ன நீ வந்து கீழே இறங்கி அப்பா உனக்கு என்ன கஷ்டம் என்று என்னை விசாரிக்க வேண்டாமா? பைதல் ஆவது, பைதல்னா துன்பம், துன்பமாவது உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா கஷ்டம் வந்துடுது என்று அந்த இறைவன் வந்து தன்னை கேட்கலையேங்கிற, பைதலாவது என்று உனக்கு என்ன துன்பம் என்று என்னிடத்திலே விசாரித்து பாதுகாத்து இறங்கு, என்னை கொஞ்சம் காப்பாற்றி எனக்காக கொஞ்சம் மனம் இறங்கப்படுப்பான். பாவியேற்கு நான் பாவம் செய்திருக்கலாம், அந்த பாவத்துக்காக இன்னுமா என்னை இந்த உலகத்திலே நீ வாழ வைக்கிறார் என்று கேட்கிறேன். ஏன்னா மாணிக்க வாசகரை ஏன் காலம் கடத்துறாருங்கிறதுக்கு முன்னே நான் ஒரு காரணம் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஏதோ ஊழ்வினை இருக்கிறது, அந்த ஊழ்வினையை நுகர்ந்து கழித்தால் தான் மோட்சம் போக முடியும், அதற்காக இறைவன் வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரணம், அவர் பெரிய ஞானி, ஞானியினாலே உலகத்துக்கு ஒரு பொருள் கிடைக்கணும். இந்த திருவாசகம் மாதிரி பல பாடல்கள் கிடைக்கும், அவர் சீக்கிரம் போயிட்டா இந்த மாதிரி பாட்டு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும், இவ்வளவு அருமையான செய்திகளை எல்லாம் உடைய பாட்டு கிடைக்காம போடும், அதுக்காகத்தான் ஆண்டவன் அவரை வச்சிருக்கார். இத திருமூலர் தான் சொல்லுவார், என்னை எதுக்காக உலகத்துல படைச்சான், இறைவன் என்னை எதுக்காக படைச்சான், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, என்னை எதுக்காக அந்த உலகத்தில் படைச்சான்னா அவனை பத்தி பாட்டு பாடுறதுக்காக தான் படைச்சான், அவரு சொல்லி கொடுத்தார். அதே தான் இவங்களுக்கும், இவங்களை எதுக்காக மாணிக்க வாசகரை படைச்சிருக்காருன்னா அந்த இறைவனை பத்தி நாம் தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த பாட்டை பாடிக்கொடுங்கிறதுக்காக இவரை இது மாதிரி உலகத்துல கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு போயிருக்க. பைதலாவதென்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு ஈதலாது
நின் கண் ஒன்றும் வண்ணமில்லை. இறைவனே, ஈதலாதி இந்த ஒன்றுதான் உன்னிடத்துல கேட்கிறேன், எனக்கு அன்பு வேண்டும் என்று கேட்கிறேன். இதை ஒன்றை தவிர நின்கண் ஒன்றும் வண்ணமில்லை, உன்னிடத்துல எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை, வேறு எதுவும் நான் உன்னிடத்துல கேட்கவில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னிடத்துல அன்பு மட்டும் வேண்டும். இதுதான் காரைக்காலம் யாரும் கேட்டான், இரவாக இன்ப அன்பு வேண்டும் என்று அந்த அம்மையாரும் கேட்டிருக்கார். அதேதான், என் ஒன்றும் இல்லை ஈசனே, இறைவனே இதை தவிர வேறொன்றும் நான் கேட்கவில்லை. ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும், ஈசனே நீ அல்ல.

ஆனால் தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே ஈசனே எங்களுக்கு எஜமானனே. ஈசன் என்றால் உடையவன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். அதான் அந்த வார்த்தை ஈச. ஈசங்கிற சப்தத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உடையான். எல்லாம் தனக்கே சொந்தமாக பெற்றிருக்கிறவன். அதனால்தான் அவனை பரமேஸ்வரன், ஈஸ்வரன், ஈஸ்வரன் என்றே வேதங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லும். பழைய நூல்களிலும் இதே சொல்லும். நீங்க வைஷ்ணவனாயிருந்தாலும் சைவராயிருந்தாலும் கடவுள்னு சொல்லும் போது ஈசன் என்ற ஒரு வார்த்தை வந்துட்டானா அது புது, அது எல்லாம் உடையவன் யஜமானன் அர்த்தத்துல போயிடும். ஈசனே நீ அல்லதில்லை, உன்னை தவிர வேறு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது. இங்கும் அங்கும் இந்த பூலோகத்திலும் சரி, அங்கும் தேவலோகத்திலும் சரி, இங்கும் அங்கும் உன்னை தவிர வேறு ஆள் இல்லை. அது அப்படியே திருமூலர் வாக்கு. சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோட பார்த்து யாவரும் இல்லை இருக்க அந்த கருத்து தான். பேசினேன் ஓர் பேதம் இன்மை, ஓர் பேதமின்மை பேசினேன். இறைவனே உனக்கும் எனக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? வேறுபாடு இல்லை. பேதம் இன்மை, வேறுபாடு இன்மையை நான் பேசுகிறேன். நீ பரமாத்மா, நான் ஜீவாத்மா, ரெண்டு பேரும் ஆத்மா. அந்த ஒன்றை தவிர வேற எந்த வேறுபாடும் கிடையாது. உனக்கும் எனக்கும் வேறுபாடு நான் பேசவில்லை. நான் உன்னிடத்துல அந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவனை தியானம் பண்ற போது தான் என்ற நினைப்பே இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைக்கிறது. அப்பத்தான் அவருக்கும் தனக்கும் பேதமின்மை, வித்தியாசம் இல்லை என்று சொல்கிற நிலை. இது ஒரு கடுமையான ஒரு விஷயம். வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இங்கதான் தகராறு வந்துடும். வேதாந்தம் என்ன சொல்லும்? கடவுள் தான் உயிர், உயிர் தான் கடவுள். அந்த கடவுள் தான், அதாவது பரமாத்மா தான் இந்த உலகத்திலே ஜீவாத்மாவாக இப்படி ஒரு சாயைகள், ஒரு நிழல் போல ஒவ்வொருத்தருடைய உடம்பிலும் இருக்கிறது என்று வேதாந்தம் சொல்கிறது. ஆனா

எடுத்து சீங்க ஒரு ஒரு மாத்திரையா குறையணும். அப்போ சீங்கும் போது தன்முனைப்பு இருக்குது. இறைத்தன்மை என்பது பொதுமை அடக்கம், அதோடு உயிர்த்தன்மை என்ற தன்னையே நினைச்சு கொள்ளுகிற ஒரு கர்வம் சேர்த்தா ரெண்டு மாத்திரை. அந்த ரெண்டு மாத்திரை செய்யும் போது ஜீவன் என்ற பெயரை பெறுகிறது. ஆனா சிவன் என்பதுல ஒரே மாத்திரை, அதாவது சிவன் தன்மை மட்டும்தான், அதாவது அடக்க உணர்வு அது மட்டும் இருக்குது. அதுல செருக்கு இல்ல, ஆணவம் இல்ல, அதுல ஒன்றும் இல்ல, அமைதி நிலை. நான் அறிவில்லாதவன், எனக்கு பெரிய ஞானம் இல்லை, இருந்தாலும் நான் வந்து என்னுடைய தற்போதம் இழந்தேன் என்று பேசுகிறேன். நீ சனேனை ஆண்டு கொண்ட நிர்மலா, என்னை ஆட்கொள்ளுகிற போது நான் நீசனாக இருந்தேன். நீசன்னா இழிந்தவன், கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஒழுக்கங்கள், தவறுகள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு ஆத்மாவாக இருந்தேன். அப்படி இருந்த என்னையும் நீ வந்து ஆண்டுண்டாய். நீசனேனை ஆண்டு கொண்ட நிர்மலா, நீ நிர்மலன். அந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்கணும். தன்னை நீசங்கிறார், இறைவனை நிர்மலன்கிறார். மலவே இல்லாதவன், அழுக்கே இல்லாதவன். அந்த பரமேஸ்வரன் ஆட்கொள்ள வர்ற போது அவன் குற்றமற்றவன். இவர் எப்படி இருக்கார், சகல குற்றம் செய்தவன், அதனால்தான் நீச்சன், குற்றம் செஞ்சு விழுங்கி போன கீழ் ஜாதியாக போனவன் என்று தன்னை குற்றமுடையவனாகவும் இறைவனை குற்றமே இல்லாத நிர்மலனாகவும் வச்சு பேசுவன். நீசனேனே ஆண்டு கொண்ட நிர்மலா, ஓர் நின்னலால் உன்னை தவிர, தேசனே ஒளிமயமாக இருக்கிற தேஜஸ்வனுடைய பெருமானி, ஓர் தேவர் உண்மை சித்தியாதி சிந்தையே, இன்னொரு கடவுளை என் மனம் நினைக்காது. ஓர் தேவர் உண்மை, இன்னொரு தெய்வம் இருக்கிறது என்பதை சிந்தை சித்தியாது என் மனம் நினைக்காது. வேறொரு கடவுளை நான் நினைக்கவே மாட்டேன், வணங்க மாட்டேன். இதுதான் வைராக்கியம். இது அவருடைய உறுதிப்பாட்டை காட்டுகிற ஒரு பகுதி. இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் அந்த ஆனந்த தழுதலுக்கு வேண்டும் என்று காட்டு. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிழங்குளங்குளன், முந்தையான காலம் நின்னையை விடாத முக்கனின், வெங்கு அயா விழுந்திலேன், என் உள்ளம் வெள்ளி விண்டிலேன், எத்தையாய நின்னை இன்னம் எய்தலுற்றிருப்பனி. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சிந்தை மனசால நினைக்க, செய்கை உடம்பாலை செய்கிற, கேள்வி காதாலை கேட்கிற, வாக்கு வாயினாலே பேசு. இப்ப நாலு விதம் சொல்லிட்டார். ஆகவே இந்த நாலு விதமானதல்ல இன்னொன்னு உண்டு, அஞ்சு, நாக்கினாலே ருசி பார்ப்பது. ஆகவே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு இது மாதிரியான மற்ற செயல்கள் எல்லாம் நம்முடைய ஐந்து புலன்கள் செய்கின்றன. சீரில் ஐந்து புலன்களான், ஐந்து புலன் என்னுடைய ஐந்து உணர்வுகளினாலே. புலன் என்றால் உணர்வுகள், அதாவது சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டு சப்த ரச ரூப ரச கந்தம் என்று அதை சமஸ்கிருதத்தை சொல்வாங்க, தமிழ்ல சுவை ஒளி ஊறு ஓசைம்பாங்க. இந்த அஞ்சு விதமான உணர்வுகளினாலும் முந்தையான காலம், நான் இதற்கு முன்னே என்னை ஆட்கொள்வதற்கு முன்னே வாழ்ந்த காலத்திலே நின்னை எய்திடாத மூர்க்கினேன், உன்னை வந்து அடையாத பொல்லாதவனாயிருந்தேன், மூர்க்கன் பொல்லாதவனாய். ஐந்து புலனாலே உலகத்து இன்பத்தை அனுபவிச்சேனே தவிர அந்த அஞ்சு புலனையும் உன்பால் விருப்பவில்லை, மூர்க்கனாக இருந்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது உன்னை நான் பார்த்தேன், எனக்கு நீ ஆட்கொண்டாய், வழி சொன்னாய், ஆனா என்னை விட்டுட்டு போயிட்ட. விட்டுட்டு போன உடனே நான் என்ன செஞ்சிருக்கணும், வெந்து அயா விழுந்திலேன், உடனே நெருப்புல போய் விழுந்து அப்படியே வெந்து இந்த உடம்பை நான் சாகடிச்சு கொண்டு இருக்கணும். நான் சாகடிக்கலையே, வெந்து நெருப்பினாலே வேகாடு அடைந்து வீழ்கையிலே உயிரை விடவில்லை, உள்ளம் வெள்கையிலே என் மனசிலேயாவது வெட்கப்பட்டேனா, வெட்கவும் படவில்லேன், விண்டிலே உடம்பை விட்டு தனியா பிரிந்தேனா, இன்னும் பிரியவில்லை, எந்தையாய நின்னை எனக்கு தலைவனாயிருக்கிற பெருமானை இன்னும் எய்தலுற்றிருப்பன், இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இந்த ஆசையை விடாமலேயே உன்னை பெற வேண்டும், உன்னை பெற வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகிய என்னுடைய முயற்சி ஒன்று உலகத்தை விட்டுட்டு இறைவனை பிடிக்க போகணும், அல்லது ஒரு வழியா விட்டுட்டு உலக பிரபத்திலேயே இருந்துடணும். இவர் என்ன பண்றாரு, நான் உலகத்திலேயே ஒத்துக்கிட்டு இருக்கேன், ஒன்னே நினைக்கிறேன், இப்படி ரெண்டு கிட்ட நான் இருக்கேன்னு, உன்னை நான் எப்படி அடைய முடியும், இந்த உலக பிரபத்தி இந்த இன்பத்தை என்னை விட்டு பிரிக்க வேண்டாமா என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். இருப்பு நெஞ்சம் வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதாள், கருப்பு மட்டு வாய்மடுத்து என கலந்து போகவும்

0: நெஞ்ச வஞ்சனே. இரும்பு மாதிரி இருக்கிற மனம், என்னுடைய மனம் இரும்பை பொத்தாது. நீ சொல்லியிருக்க, இரும்பு சூடில்லாம் சூடேற்றப்படாத நிலையில ரொம்ப கெட்டியா இருக்கு. ஆனா அதே இரும்ப உலையில போட்டோம்னா முதல்ல பழுக்கும், நேரம் ஆக ஆக அதுவே இலகி உருக ஆரம்பிக்கும். அது மாதிரி மனசு இறைவனை நெருக்காத காலத்திலே கெட்டியா பாறையா இருக்கும். கடவுளை நெருங்க நெருங்க அந்த கடவுளுடைய ஆற்றலாலே சூடேறி இலகி உருகி தண்ணீரா போக முடியும். ஆனா இன்னும் தண்ணீரா போகல, போக வேண்டிய உடம்பு இன்னும் போகாமல் முதல் நிலையாகி இரும்பாவே இன்னும் மனம் இருந்து கொண்டிருக்கு என்பதை இங்கே தெரிவிக்கிற இரும்பு நெஞ்சு வஞ்சனேனை. இப்படி இரும்பு மாதிரி இருக்கிற நெஞ்சத்தை உடைய வஞ்சகன் பொய் பொய் நிலையுடையவனாகிய என்னை ஆண்டு கொண்ட அப்படிப்பட்ட என்னையும் நீ வந்து அடியானாக ஏற்றுக்கொண்டாய். நின்னதாள் அப்போ உன் திருவடி இரண்டையும் என் சிரசின் மேல் வைத்தாய். உன் திருவடி இரண்டையும் தலையில வச்ச உடனே அந்த திருவடியினுடைய ஒரு பவர், ஒரு ஆற்றல் எனக்கு ஒரு ஷாக் மாறிட்டு. அப்ப எனக்கு எப்படி இருந்தது, எப்படி இனிச்சது? கருப்பு, கரும்பு சாரி எவ்வளவு திட்டிக்கும், அது மாதிரி மட்டு தேன், தேன் மாதிரி கரும்பு வாய் மடுத்து மட்டு வாய் மடுத்து ரெண்டையும் சேர்த்து பிரிச்சு படி. கரும்ப வாயில வச்சா எப்படி இனிக்குமோ, தேனை வாயில விட்டா எப்படி இனிக்குமோ அது. கரும்ப வாயில வச்சா உடனே இனிக்காது, கரும்ப வாயில வச்சு அழுத்தமா மென்னு நசுக்கணப்படம் தான் சாறு வரும், தித்துப்பு தெரியும். ஆனா தேனை வாயில விட்ட உடனே தித்து. அப்போ தேனுக்கும் கரும்புக்கும் ஏன் ரெண்டு சொன்னாரா? அவக்குவிகளாக இருக்கிற சாமானியர்களுக்கு இறைவனுடைய சுகம் உடனே கிடைக்காது, பக்குவராக இருக்கிற அடியார்களுக்கு இறைவன் சுகம் உடனே கிட்டும். அப்போ அவங்களுக்கு தித்திப்பு அதிகமாகும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த அடியார்களானவர்கள் இறைவனை பற்றி யாராவது எங்காவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போறோம், அவங்க என்ன பண்ணுவார்கள், அப்படியே உருகிடுவாங்க, உடனே உருவார்கள். இவங்களுக்கு பக்குவம் இல்லாதவர்களுக்கு அந்த உருக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அதனாலதான் சொல்ற கருப்பு மட்டு வாய் மடுத்து என கலந்து போகவும். எனக்கு தேன் மாதிரியும் கரும்பு மாதிரியும் என்னை இனிக்க வச்சு என்னோடு கலந்து விட்டு பாதியில அப்படியே விட்டுட்டு போட்டியே. என்னை கலந்து என்னோடு அடியார் ஆண்டவனாக கூடி இருந்து விட்டு போகவும் பிரிந்து விட்டாய். நீ சிதம்பரத்துக்குவான்னு எனக்கு சொல்லிட்டு நீ பிரிந்து விட்டாயே பெருமானே என்று சொல்ற. அப்ப பிரிஞ்ச போது நான் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? நெருப்பில விழுந்து உயிரை விட்டுக்கணுங்கிற. நெருப்பும் உண்டு யானும் உண்டு. இந்த உலகத்தில் நெருப்பு இல்லையா? விழத்துக்கு நெருப்பா இல்ல, எவ்வளவு இடத்துல நெருப்பு இருக்கு, நெருப்பு மூட்டி கொள்ளலாமே. நெருப்பு மூட்டி நான் விழுந்திருக்க வேண்டியதுதானே, உயிரை விட்டுருக்க வேண்டியதானே. நானும் இருக்கேனே, நெருப்பும் இருக்கு நானும் இருக்கிறேன். நெருப்புங்க நெருங்காம நான் தனியா இருந்துட்டேன், நெருப்பை தனியா வச்சு நான் தனியா இருந்தேனே தவிர, நெருப்பு இருந்தும் நான் இருந்தும் அந்த நெருப்புல விழுந்து உயிரை விடாமல் விட்டு விட்டேனே. நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு ரெண்டும் இருந்ததுண்டு, ஆயினும் என்றாலும் ஏன் உயிரை விடவில்லை? விருப்பம் உண்டு நின் கண், உன்னிடத்திலே என்னிடத்திலே ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் இருக்கிறதுனாலே இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நீ வந்துருவேன், இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நீ வருவேங்கிற நம்பிக்கையினால நெருப்புல விழாம நான் இருக்கிறேன். அது நெருப்பு இருக்கு, நான் இருக்கேன், விழுந்திருக்கலாம், ஏன் விழலேன்னு கேட்டா, எனக்கு உன்னிடத்துல விருப்பம் இருக்கு, உனக்கும் என்னிடத்துல விருப்பம் இருக்கு, அதனால் நிச்சயமா நீ என்னைக்காவது வருவேன். என்னை போய் சேம்பரத்தில் இருன்னு சொன்னதுனால சேம்பரத்துக்கு நீ வந்து என்னை ஆட்கொண்டு விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனாலே தான் நான் நெருப்புல விழவில்லை என்று காரணம் சொல்றேன். விருப்பம் உண்டு நின் கண், என் கண், என் கண்ணும் விருப்பம் உண்டு, உன் கண்ணும் விருப்பம், உன்னிடத்திலும் என்னை காப்பாற்றணும் ஆசை இருக்கேன், நானும் உன்கிட்ட வரணும்னு ஆசை இருக்கேன். ரெண்டு பேருக்கும் இந்த விருப்பம் இருப்பதனாலே என்பதே. அப்படி இருந்து எனக்கு இன்னும் இந்த பேரானந்தம் கிடைக்காம இருக்க இது என்ன பெரிய ஆச்சரியம்? உனக்கு என்ன காப்பாத்த நினைப்பு இருக்கு, நானும் உன்கிட்ட வர்றேன்னு இருக்கு. அப்ப உடனே வந்து நீ என்ன எடுத்து ஆட்கொள்ள வேண்டியதுதானே, இன்னும் ஏன் காலதாமதம் செய்கிறாய்? இது என்ன பெரிய மாயமாக இருக்கிற விச்சைனா மாயம். இப்படி நடுவிலே காலம் கடத்துவது என்ன மாயம், என்ன விச்சை? விச்சை என்றால் மாயம். இதுவரையிலும் அந்த இறைவனே இடத்தில் இருக்கிற ஆனந்தத்தை அடைவதற்கு வழி சொல்லிவிட்டார். நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திரு ஆனாயர் நாயனார் புராணம், பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நிறைந்த நீரடி மார்பின் நிறைமுல்லை முகை சுருங்கி செறிந்த புனைபடம் தாழ திரள் தோளின் புடை அலங்க அறைந்த சுரும்பி செய்ய ஆரம்ப மறைகுடுத்த மர உரியின் மர உரியாட அந்த காலத்துல மர உரியாடதான் அதை அணிஞ்சிருக்க மர உரியல் புறந்தடையில் மணிதானை பூம்பட்டு பொழிந்து இசைய அழகா அது மேல ஒரு பூம்பட்டு வேட்டு மாதிரி அந்த அழகான மர உரிகள் ஒரு பூம்பட்டு பொழிந்து இசைக்கிற சேபடியில் தொடு சோலும் தொடு தோலும் காது அழகான சிறு சேவடியில் தொடு தோலும் செங்கையில் வெண்கோலும் கையில் ஒரு கம்பு மேகும் இசை பெங்குடலும் இன்னொரு கையில அழகான புல்லங்கள் மிக விளங்க வினை செய்யும் காவல் புரி வல்லாயன் கண்குளை ஆனிரை சூழ பூவலர்தார் கோபலனார் நிறை காக்க புறம் போன்றார் இவ்வாறு பசுமாட்டுக்களை தான் பாதுகாப்பதற்காக நாயனார புறப்பட்டு செல்கிறார். அந்த காட்டுக்குள்ள இவர்களுடைய திருக்கண்ணுக்கு என்ன பட்டது ஒரு அழகான கொன்றை மரம் அப்படியே சடக்கொன்றை பார்க்கிறேன் பார்த்தோட சிவருமான காட்சி அவர்களே கொன்றை மரத்தை பார்த்தோம்னா சிவருமானவே பாவிக்கிறார் நாயன உடனே அவருக்கு அந்த பெருமானுடைய காட்சி கிடைச்சது மாதிரி கொன்றை மரத்தை பார்த்துட்டு
3: எம்மருங்கும் நிலை பரப்ப எடுத்த கோல் உடை பொதுவர் தம் அருங்கு தொழுது அணைய தன் புறவில் வரும் தலைவர் அம்மருங்கு தாண்டு சினை அலர் மருங்கு மது உண்டு செம்மருங் தன் சுரும்பு சுழல் செழுங்கொன்றை மருங்கு அணிந்தார்.
2: அந்த கொன்றை மரத்து பக்கத்துல போய் சேர்ந்தார் செழுங்கொன்றை அது அவருடைய உள்ளத்துக்கு சிவருமானுடைய காட்சியா தெரியும். சென்றடைந்த ஆனாயர் செய்த விரை தாமம் என மன்றல் மலர் துணர் தூக்கி மருங்குதாள் சடையோர் போல் நின்றனரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்வாள்

மரத்தை பார்த்தோன்னு தூரமானா அவர் நினைக்கிறார். உடனே அவர் தன் மனதில் இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தப்படுற வெளிப்படுத்தப்படுறாரு சொன்னா, ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்களால் மடை திறந்தார் மனம் திறக்க போகுது. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் உங்களர் புண்டன் குசந்தரும் திருவள்ளுவர் சொல்வார். எல்லாத்துக்கும் தாப்பாடு போட்டதான், ஆனா அன்பிற்கு போடணும் செட்டில் ஆக்கணும் கிடையாது, சட்டத்தின் முடியும் எப்படி வந்துடும் கண்ணீர் வந்துடும். மனசுக்கு இருக்கிற அன்ப சாமி என்ன பண்றாரு வெளிப்படுத்துறது கண்ணீர் வச்சு அழுதாலுமே பெறலாமே. அந்த மாதிரி அன்ப மகா வந்து பத்து வருஷம் வெளிநாட்டு வர பத்து வந்து போட்டு தாய் எழுச்சி வர கண்டோன்னு குழு அழுவா அனந்த கண்ணி. அந்த அன்ப பொடியை முற்படுகிற சமயத்துல குப்புக்குன்னு பொடிய வந்துருமா கண்ட அன்பிற்கு கொண்டு அடைக்கும் தான் ஆர்வலர் புங்கண்ணீர். அந்த அன்புடைய கண்ணீர் இருக்குத பூசல் தரும் உள்ளே இருக்கிற அன்ப வெளியே காட்டி அவங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கிறோம். அப்படி ஒரு அன்பினால அழுகவர் இவர் பார்த்தால் மடையில வந்த அன்பு சிவருமானுடைய காட்சி கிடைச்சது. மறுக்கடவுனா சிவரு